0: வெளி என்றால் அப்படிப்பட்ட பிரம்மத்தை, அந்த பிரம்மத்திலிருந்து கிடைக்கின்ற ஆனந்தத்தை நன்னி அடைவதற்கு துஷ்ட இருளாம், மோசமான இருளாகிய அறியாமையை, அறியாமை என்கின்ற கலையை களைந்து பின் பார்த்தேன். இந்த இடத்துல மூணு கலை கலைன்னு வருது. முதல் கலை என்பது அறியாமையை குறிப்பது, அது வந்து மற்ற செடிகள். பிறகு களைந்து பார்த்தல் என்பது நீக்குதல், நீக்கி பார்த்தேன். ஐயன் களையன்றி, ஐயன் களையன்றினா ஐயனுடைய ஆனந்த சுரூபத்தை தவிர, கலைனா இந்த இரண்டு கடைசி வரியில கலைங்கிறது அழகுன்னு அர்த்தம். ஒரே கலையா இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா என்ன, இன்னைக்கு என்ன ஒரே கலையா இருக்கு அப்படின்னா ஆனந்தமா இருக்கு, அழகா இருக்குன்னு அர்த்தம். ஐயன் களையன்றி என்றால் ஐயனுடைய தன்மையை தவிர, இங்க ஐயனுடைய தன்மை என்ன, ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை தவிர வேறொன்றும் கண்டிலேன் தோழி, வேற ஒன்றையும் நான் பார்க்கவில்லை, நான் ஆனந்தத்தை தான் பார்க்கின்றேன் என்று சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன்னு சொன்னார் சென்ற பாடல்ல. அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை இவர் இவ்விதம் விளக்கி இருக்கின்றார். அப்படி சென்ற பாடலினுடைய கடைசி வரியினுடைய விளக்கம் தான் இந்த பாடல். அந்த சொல்லால் விளைந்த சுகம் வந்து பிரம்மானந்தம், அப்படி பிரம்மானந்தத்தை நான் அடைந்தேன். இப்ப இதுல இந்த மூன்று விதமான கற்பனை, அதை நம்ம பார்த்துட்டோம். பூமியை பிரம்மத்திற்காகவும், பிறகு கலைகளை அறியாமையுடனும், அதிலிருந்து வருகின்ற பயிரை பிரம்மானந்தமாகவும் இவர் இங்கு கற்பனை செய்துள்ளார். இது இதனுடைய பொழிப்புரை. இனி நம்ம விளக்கத்திற்கு வரலாம். இப்ப இங்கு என்ன, இந்த பாடலிலிருந்து நம்ம வேதாந்த கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தால், நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை புருஷார்த்தம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. புருஷார்த்தம்னு சொன்னா நம்முடைய லட்சியம், நம்ம எதை நாடுகின்றோம். ஒருவரிடம் சென்று நீங்கள் எதை நாடுகிறீர்கள்னா விதவிதமான பொருள்களை சொல்வார்கள். நம்ம கொஞ்சம் அலசி பார்த்தா எல்லாத்திலையும் நம்ம நாடுவது சுகம் அல்லது ஆனந்தம், ஆனந்தத்தை தான் நம்ம நாடுறோம். இல்லையே நான் மோட்டர் சைக்கிளை நாடுறேன்னு சொன்னா அதுல அவன் என்ன கேட்பான், அதுல எனக்கு சுகம் கிடைக்கின்றது. இல்லை நான் வந்து படிப்பை நாடுகிறேன்னா அதனால எனக்கு சுகம் கிடைக்கும். எனக்கு வீட்டை நாடுகின்றேன்னா அதனால எனக்கு சுகம் கிடைக்கும். டெலிவிஷனை நாடுகின்றேன்னா அதனால சுகம் கிடைக்கும். ஒரு கால் அதை நம்ம நாடுனதற்கு பிறகு அது நமக்கு துக்கத்தையே கொடுத்து கொண்டிருந்தால் என்ன செய்வோம், ஒரு காலத்துல நாடி எனும் அதை நாம் விற்று விடுவோம். அப்படி எதை நாடினாலும் அதுல நம்ம சுகத்தை தான் நாடுகின்றோம். இது வந்து முதல் கருத்து, நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. நம்ம எந்த பொருளை நாடினாலும் அதுல உண்மையான நாட்டம் வந்து இன்பம், சுகம், அதுதான் நம்முடைய புருஷார்த்தம். இப்ப இந்த சுகத்தை சாஸ்திரம் இரண்டாக பிரிக்கின்றது. நம்ம நாடுவது சுகம்னு சொன்னா இந்த ஆனந்தம் அல்லது சுகத்தை இரண்டாக பிரிக்கின்றது. ஒன்று விஷயானந்தம், இனி ஒன்று பிரம்மானந்தம் என்று சுகம், நம்மால் நாடப்படுகின்ற சுகம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. விஷயானந்தம், இனி ஒன்று பிரம்மானந்தம். இந்த ரெண்டு என்ன என்று பார்த்தால், விஷயானந்தம் என்பது நாம் ஒரு பொருள்களோடு சேர்க்கை வருவதனால், சேர்க்கை வைப்பதனால் வருகின்ற சுகம், விஷய நிமித்த ஆனந்தம். விஷயானந்தம்னா ஒரு விஷயத்தின் நிமித்தமாக வருகின்ற ஆனந்தம், விஷயானந்தம், விஷயத்துடன் சேர்க்கையினால் வருகின்ற ஆனந்தம். ஒரு வீடு வாங்குறோம், அந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சுகம் கிடைக்கிறது. ஒரு மற்ற மனிதர் இருக்கிறார், அவரிடத்தில் பேசும் பொழுதோ இருக்கும் பொழுதோ கிடைக்கின்ற ஆனந்தம், அல்லது ஒரு உணவை நாம் சுவைக்கின்றோம், அதனோடு நாம் சம்பந்தம் வைக்கும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தம், இது வந்து விஷயானந்தம். இப்ப விஷயானந்தம்னா ஒரு விஷயத்தை, இங்க விஷயம்னா பொருள், ஒரு பொருளை நாம் அந்த பொருள் நிமித்தமாக நமக்கு கிடைக்கின்ற ஆனந்தம். இப்ப இந்த விஷயானந்தத்தினுடைய தன்மை என்னன்னு பார்த்தா, அந்த பொருள் நிமித்தமாகத்தான அந்த ஆனந்தம் கிடைக்கின்றது. அப்பொழுது அந்த பொருள் இல்லை என்றால், அந்த நிமித்தம் இல்லாமல் போகும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்னு ஆனந்தம் கிடைக்காது, இல்ல துக்கம் கிடைக்கலாம். என்ன, அந்த பொருள் நிமித்தமா எனக்கு ஆனந்தம் வந்ததுனால, அந்த பொருள் இல்லை என்றால் அந்த ஆனந்தம் எனக்கு இல்லை. ஆகவே இந்த விஷயானந்தம் வந்து அந்த பொருளை சார்ந்து உள்ள ஆனந்தம், அந்த பொருளை சார்ந்துதான் இந்த ஆனந்தம் இருக்கு. நம்ம வந்து ஒருவருக்கு ஆனந்தத்தை நீக்கணும்னு சொன்னா அவர் எதை சார்ந்து இருக்காரோ அதைத்தான் நம்ம நீக்குவோம். நேரடியா அவர் மனசுக்குள்ள போய் ஆனந்தத்தை எல்லாம் நீக்கிறது இல்லை. நம்ம ஒருவர் கஷ்டத்தை கொடுக்கணும்னா என்ன செய்வோம், அவர் எதுல இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரோ அதை நம்ம பறிப்போம். குழந்தைகள் வந்து டெலிவிஷனை பார்த்துட்டு ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, சீரியலை எல்லாம் பார்த்துட்டு. குழந்தைகள் மட்டுமல்ல எல்லாமே தான். அவருக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கணும்னு என்ன பண்ணுவோம், என்ன ஒருவர் வந்து வீட்டுல ரெண்டு பேருக்கு எப்படி சண்டை வருதுன்னா, யார் நல்ல விரும்பி சீரியல் பார்க்கிறாங்களோ அந்த நேரத்துல போய் இனி ஒருத்தர் ஆஃப் பண்ணிட்டு வர்றது, அல்லது வந்து பிளக்க பிடிங்கி வச்சிடுறது. அப்ப என்னன்னா உடனே ஒரு துக்கம் வந்துருது. அப்ப அந்த ஆனந்தம் கிடைப்பதில்லை. காரணம் என்ன, அந்த நிமித்தமாக அனுபவிக்கின்ற ஆனந்தம் அதை சார்ந்துள்ளது, டிபெண்டன்ட் ஆனந்தம், ஒன்றை சார்ந்து இருக்கின்ற ஆனந்தம். இது வந்து விஷயானந்தம்னு சொல்றது. பிறகு சில சமயங்கள்ல அந்த விஷயத்துல ஆனந்த அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த விஷயத்துக்கே நம்ம அடிமையாக இருக்கின்றோம். அப்படி இந்த விஷயானந்தம் வந்து நம்மை அடிமைப்படுத்துகின்ற ஆனந்தம், அதை சார்ந்து இருப்பது. பிறகு இதுல இனியொரு விசேஷமும் இருக்கின்றது, இந்த விஷயத்தை சூக்ஷ்மமாக்க ஆக்க ஆனந்தம் அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ ஒரு பதார்த்தம் எனக்கு பிடிக்குதுன்னு சொன்னா அதை விட கொஞ்சம் நல்ல டேஸ்டா செய்தா இனியும் அதிகமா பிடிக்கும். அப்படி அந்த விஷயானந்தத்தை அதிகரிக்க அதிகரிக்க சூக்ஷ்மமாக ஆக ஆனந்தமும் அதிகரிக்கும், அதனுடைய தன்மை குறைய குறைய ஆனந்தமும் குறையும். இதெல்லாம் விஷயானந்தம்னு சொல்றது. இதைத்தான் நம்ம சாதாரணமா அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். இனி இனி ஒரு ஆனந்தம் இருக்கின்றது, அத வந்து பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்றோம். இதத்தான் மோக்ஷம், பேரின்பம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்ட வார்த்தை தான். சிற்றின்பம்ங்கிறது விஷயானந்தம்னு சொல்றோம், பேரின்பம் மேலான ஆனந்தம், பிரம்மானந்தம். சில பேர் ஏதாவது சாப்பிட்டு பிரம்மானந்தமா இருந்ததுன்னு சொல்லுவார்கள், அதாவது அவ்வளவு சுவையா இருந்ததுன்னு சொல்றதுக்கு உடனே எதற்கு உதாரணம் எடுத்துக்குவார்கள், பிரம்மத்தையே கொண்டு வந்து விடுவார்கள், பிரம்மானந்தமா இருந்தது இந்த லட்டுன்னு சொல்லுவார்கள். அப்படி பேரின்பம் அது இனி ஒன்று. இந்த விஷயானந்தம் ஒரு விஷயத்தை சார்ந்திருந்ததுன்னு சொன்னோம், அது விஷயானந்தத்தினுடைய சொரூபம் தன்மை. இந்த பிரம்மானந்தம் எதை சார்ந்திருக்கின்றது, ரொம்ப சுலபமா நீங்க சொல்லிடலாம், விஷயானந்தம் விஷயத்தை சார்ந்திருக்குன்னா பிரம்மானந்தம் எதை சார்ந்திருக்கு, எப்படி சொல்லணும், பிரம்மத்தை சார்ந்திருக்கின்றது. ஒரு பொருள் விஷயானந்தம்னா விஷயத்தை சார்ந்த அந்த ஆனந்தம் இருக்கு, அது விஷயானந்தம். பிரம்மானந்தம்னா பிரம்மத்தை சார்ந்து அந்த ஆனந்தம் இருக்கின்றது. அப்ப பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்ற ஆனந்தம். இப்போ இந்த ஆனந்தத்தை அழிக்கணும் என்றால் எதை என்ன பண்ணணும், விஷயானந்தத்துக்கு என்ன பண்ணணும், ஒரு பொருளை சார்ந்து நான் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன்னா அந்த சுகத்தை எனக்கு கிடைக்காம பண்ணணும்னா அந்த பொருளை அழிச்சிடணும், அந்த பொருளை என்னிடத்திலிருந்து பிரிச்சிடணும், அப்ப வந்து அந்த விஷயானந்தம் எனக்கு கிடைக்காது. பிரம்மானந்தத்தை ஒரு கால் நான் அனுபவித்துக் கொண்டிருந்தால், ஒரு கால் தான், ஒரு கால் நான் ஒருவேளை இந்த பிரம்மானந்தத்தை நான் அடைந்து விட்டால் இந்த பிரம்மானந்தம் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு சொன்ன என்ன பண்ணி ஆகணும், அந்த பிரம்மத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சாகணும் அல்லது பிரம்மத்தை அழிச்சாகணும். அது முடியுமா அப்படின்னு சொன்னா அது முடியாது. இந்த பிரம்மானந்த விஷயத்துக்கு வந்தோம்னா அந்த ஆனந்தத்தை எனக்கு கிடைக்காம பண்ணணும்னு சொன்னா அந்த பிரம்மத்தை என்னிடத்திலிருந்து நீக்கணும் அல்லது அந்த பிரம்மத்தை அழிச்சிடணும். விஷயானந்தத்துக்கு என்ன பண்ணோம், அந்த ஆனந்தம் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு ஒருவருக்கு பொறாம வந்ததுன்னு என்ன பண்ணுவார், எப்படியாவது அதை எனக்கு கிடைக்காம பண்ணிடுவார், உடனே நமக்கு அந்த ஆனந்தம் போயிடும். இப்போ ஒருத்தர் பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார், அவரை பார்த்து பொறாம வந்தாச்சு, அப்ப என்ன செய்யணும்னா பிரம்மத்தை அழிச்சுதான் ஆகணும். அது முடியுமான்னு சொன்னா அந்த பிரம்ம வந்து நித்தியம் அப்படின்னு சொல்லப்படும், அழிக்க முடியாதது. சரி, பிரம்மத்தை அழிக்க முடியாது, அதை இவரிடம் இருந்து பிரிச்சு வச்சுட்டோம்னா அதை போய் அழிக்கணான்னா முடியாது, இவரிடம் இருந்து பிரிச்சு எங்காவது கொண்டு போய் வைத்து விட்டால் அப்படின்னு சொன்னா அதுவும் முடியாது. இவர் தெரிஞ்சிட்ட பிரம்மன் வந்து இதற்கு முன்னாடி சொன்னாரு, என்னையும் தன்னையும் வேறாக உள்ளத்து எண்ணாத வண்ணம், இவர் புரிஞ்சிட்ட பிரம்மன் வந்து இவராகவே இருக்கின்றார். இப்போ என்னிடத்திலிருந்து ஒரு பொருளை பறிக்க முடியும், எங்கிட்ட என்னென்னலாம் பொருள் இருக்கோ அதை யாரு வேணாலும் பறிச்சிடலாம், என்னை எப்படி பறிக்க முடியும், என்னை எங்காவது பறிக்க முடியுமான்னா என்னிடத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் பறித்து கொண்டு போய் என்ன செய்யலாம், ஒரு ஜெயில போட்டு பூட்டி வைக்கலாம். ஆனா யாரோட பூட்டி வைக்கிறார்கள், என்னை பறிக்க முடியாது. அப்ப என்னை அங்க வைக்கிறார்கள் அல்லவா, அப்படி பிரம்மானந்தத்தை அனுபவிச்சவனே ஒரு ஜெயில போய் பூட்டி ஒரு பொருளும் இல்லாமல் வச்சா மீண்டும் எதோட அவனை வச்சிருக்கோம், பிரம்மத்தோட தான் அவனை பூட்டி வச்சிருக்கோம். அப்ப பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறவன் நித்திய ஆனந்த சொரூபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே இது நித்யானந்தம் என்று சொல்வது. நித்யானந்தம்னா என்றுமே இருக்கின்ற ஆனந்தம், இண்டிபெண்டன்ட் ஹாப்பினஸ், சாராத ஆனந்தம். காரணம் என்ன, இந்த ஆனந்தத்திற்கு நிமித்தம் பிரம்ம. இப்ப இங்க அந்த ஆனந்தத்தை தான் சொல்லியிருக்கார். இங்க வந்து இந்த சொல்லினால் எனக்கு கிடைத்த ஆனந்தம் பிரம்மானந்தம், பிரம்ம நிமித்த ஆனந்தம். இப்ப இந்த ஆனந்தத்தினுடைய தன்மை என்ன என்றால், விஷயானந்தத்தோடைய ஒப்பிட்டு பார்த்தால், விஷயத்தை சார்ந்து இருக்கிறது விஷயானந்தம், பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது பிரம்மானந்தம். அந்த பிரம்மன் நானாக இருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்லலாம், எதையும் சாராத ஆனந்தம். பிறகு வந்து இந்த விஷயானந்தத்துல ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கலாம், விஷயங்களை கொஞ்சம் குறைக்கலாம், ஆனா இந்த பிரம்மானந்தத்துல ஏற்ற தாழ்வுகள் இல்லை. இந்த பிரம்மத்தை பூர்ணம்னு சொல்றோம், ஏற்கனவே நிறைந்த சொரூபம் தான் இந்த பிரம்ம. ஆகவே இங்க வந்து ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் கிடையாது. இந்த ஆனந்தத்தை அனுபவிப்பவர்களுக்கு பொறாமை எல்லாம் வராது. இந்த விஷயானந்தத்தை அனுபவிச்சா பொறாமை வந்துடும். ஏன்னா நான் வந்து 3 லட்சம் ரூபாய் இருக்கிற காரை அனுபவிக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. பிறகு என்னுடன் சேர்ந்து வந்தவர் என்ன பண்றார், 6 லட்சம் ரூபாய் கார் அனுபவிக்கும் பொழுது ஒரு பொறாமை வந்துருது, அவருக்கு அதிக சுகம் கிடைக்குதே. ஆனா இந்த பிரம்மானந்தத்துல அந்த ஞானி வந்து பெரிய பிரம்மத்தை அனுபவிக்கிறான், நான் சின்ன பிரம்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்படி இந்த பொறாம வராதது, பிறகு நிறைவான இந்த ஆனந்தம். இப்ப நம்ம வந்து எது விஷயானந்தம் எது பிரம்மானந்தம்னு பார்த்தோம். இனி அடுத்த கருத்து வந்து இந்த விஷயானந்தத்துக்கு உபாயம் என்ன, பிரம்மானந்தத்துக்கு என்ன உபாயம் இப்பொழுது பார்க்கலாம். அதாவது என்ன கிடைச்சா நமக்கு எதன் மூலமாக விஷயானந்தத்தை அனுபவிக்க முடியும், எதன் மூலமாக பிரம்மானந்தத்தை அடைய முடியும். இப்படி சொன்ன உடனே நமக்கு என்ன ஆசை வரும், எனக்கு விஷயானந்தம் எல்லாம் வேண்டாம், பிரம்மானந்தம் தான் வேணும்னு ஆசை வரும். அப்ப பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு மார்க்கம் என்ன? சில பேர்த்துக்கு இந்த பிரம்மானந்தம் எல்லாம் ரொம்ப தூரமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு விஷயானந்தம் தான் வேணும்னு அவங்களுக்கு என்ன பண்றது, அப்ப அவங்களுக்கு என்ன உபாயம்? இப்ப நம்ம எந்த கருத்துக்கு போறோம், விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு மார்க்கம் என்ன, மீன்ஸ் உபாயம் என்ன, பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு உபாயம் என்ன, அந்த கருத்துக்கு சென்றால், இதுல நான் ஒரு உபாயத்தை சொன்னா இனி ஒரு உபாயத்தை நீங்களே சொல்லிவிடலாம். அதாவது விஷயானந்தத்துக்கு உபாயம் வந்து புண்ணியம் அப்படின்னு சொல்றோம். விஷயானந்தத்தை நம்ம அனுபவிக்கணும்னா நமக்கு புண்ணியம்தான் உபாயம். நமக்கு புண்ணியம் இருந்தாதான் இந்த லௌகிக சுகத்தை எல்லாம் அனுபவிக்க முடியும். புண்ணியம் இல்லை என்றால் விஷயானந்தத்தை அனுபவிக்க முடியாது. இத வந்து நம்ம வாழ்க்கையில நல்லா பார்க்கலாம், நீங்க எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். ஒருவன் வந்து ரொம்ப ஏழையா இருப்பான், ஆனா பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு தூங்கிட்டு நல்லா இருப்பான், நல்லா தூங்கிட்டு இருக்கிறத சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பான். ஒருவருக்கு ரொம்ப செல்வம் இருக்கும், ஆனா உடல்ல எல்லா நோயையும் பகவான் கொடுத்திருப்பார். பிறகு அந்த செல்வத்தை யார் அனுபவிப்பான்னா, அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன் அல்லது அவர் வளர்க்கிற நாய், அதுதான் அனுபவிக்கும். அந்த நாய்க்கு எவ்வளவு வேணா கொடுத்து பிஸ்கட் வாங்குறாரோ அதை இவர் சாப்பிட முடியாது, ஏன்னா அதை விட மோசமான பிஸ்கட் தான் இவர் சாப்பிட்டு ஆகணும். அப்படி உடல்ல நோய் வந்துடும். காரணம் என்னன்னா, விஷயங்கள் இருந்தாலும் விஷயத்தோட சம்பந்தம் வச்சு நமக்கு சுகத்தை கொடுக்கணும்னா அதிருஷ்டம்ங்கிற புண்ணிய நம்ம கிட்ட இருந்தா தான் சுகத்தை அனுபவிக்க முடியும். அப்போ எவ்வளவு விஷயானந்தத்தை நம்ம அனுபவிக்கிறோம்ங்கிறது புண்ணியத்தின் அடிப்படையில். இப்ப செய்த புண்ணியம் அல்ல, எப்பவோ செய்த புண்ணியம். அதனாலதான் சில பேர் அதர்மத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுதுமே சிலர் சுகமா இருப்பார்கள். நமக்கு அதை பார்த்த உடனே மனசு ஒரு மாதிரியா இருக்கும், அவன் இவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்கானே ஏன் சுகமா இருக்கான்னா, அது ஏற்கனவே செஞ்சு வச்ச புண்ணியம் இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கு, இப்ப பண்றதுக்கு அவரு பின்னாடி அதை அனுபவிப்பார். அந்த கால்குலேஷன்ல நமக்கு தெரியாதனாலதான் குழப்பம் வருது. அப்படி ஒருவன் ஒரு நேரத்துல சுகத்தை அனுபவிக்கிறான்னா அது புண்ணிய நிமித்தமாகத்தான் விஷயானந்தத்தை அனுபவிக்க முடியும். இந்த புண்ணியத்தை நம்ம கரன்சி போல புரிஞ்சுக்கலாம், பணம் போல. பணம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், பொருள்களை வாங்குவோம். பணம் தீர்ந்துட்டா பொருளை வாங்க மாட்டோம். இந்த மாச சம்பளம் வாங்குறவங்க ஒரு 20 நாள் பாருங்க, இப்ப எல்லாம் 20 நாள் இல்ல, ஏதோ 10-15 நாள் அப்படியே பொருள்களா குவியும். அதற்கு பிறகு அப்படியே ஒடுங்கி இருப்பார்கள் அடுத்த சம்பளம் வாங்குற வரைக்கும். காரணம் என்ன, அந்த பணம் தீர்ந்து விட்டால் பொருள் வராது. அதே போலதான் புண்ணியம், புண்ணியம் இருக்கிற வரைக்கும் விஷயானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம், புண்ணியம் தீர்ந்தவுடன் உடனே விஷயானந்தத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு லட்டு எடுத்துக்கிறோம், லட்டு எடுத்துட்டு பா பெரிய லட்டுன்னு வச்சுக்குவோமே, திருப்பதி லட்டுன்னு வச்சுக்குவோமே, ரொம்ப பெருசா இருக்கே, அதுல வந்து சாப்பிட்டு முடிச்சதற்கு பிறகு சாப்பிடுறோம். ஒரே எல்லா லட்டையும் சாப்பிடணும்னு ஆசை வருது. நம்ம ஒரு பாதி லட்டு சாப்பிடுற வரைக்கும் தான் நமக்கு புண்ணியம். அதற்கு மேல என்ன புண்ணியம் கிடையாது, அதுக்கு மேல சாப்பிட முடியாது. ஏதோ மண்ணை சாப்பிடுற மாதிரி தான் உள்ள போயிட்டு இருக்கும். அதுக்கு மேல சுகம் வரலையேன்னா அந்த நேரத்துல புண்ணியம் ஓவர் அர்த்தம். அப்படி புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் சுகம். புண்ணியம் தீர்ந்து விட்டால் உடனே பாவம் வந்ததுன்னா உடனே துக்கம் வந்துடும். எந்த பொருள் நிமித்தமா சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோமோ அதே பொருள் நிமித்தமா துக்கத்தையும் அனுபவிப்போம். எப்பன்னா நமக்கு பாவம் வந்தால், பாவத்தினுடைய பலனை அனுபவிக்கணும்னா துக்கத்தை அனுபவிப்போம், புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிப்போம் வேண்டும் என்றால் சுகத்தை அனுபவிப்போம். அப்போ உபாயம் விஷயானந்தம் உங்களுக்கு வேண்டும்னு விரும்பினா புண்ணியத்தை தான் சேகரிக்க வேண்டும். இத முடிச்சுட்டு நம்ம பிரம்மானந்தத்துக்கு வருவோம். சரி, புண்ணியத்தை எப்படி சேகரிக்கிறது, புண்ணியத்துக்கு என்ன உபாயம்? இப்ப எனக்கு விஷயானந்தம் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன், பிரம்மானந்தம் பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னாச்சு. சரி, அது வேணும்னா புண்ணியம் வேணும். புண்ணியம் வேணும் என்றால் என்ன செய்வது? அதான் சாஸ்திரம் வந்து தர்மத்தை நமக்கு போதிக்கின்றது. தர்மப்படி வாழ்க்கை வாழ்ந்தால், தர்மமான கர்மத்தில் ஈடுபட்டால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். இப்ப புண்ணியம் வேணும்னா தர்மம், புண்ணியத்திற்கான உபாயம் வந்து தர்மம் அல்லது கர்ம, வைதிக கர்ம, வேதத்துல சொன்ன கர்மங்கள், நம்மளுடைய கடமைகளை செய்வது, தர்ம நெறிப்படி வாழ்தல். எப்பவாவது ஒருவன் தர்ம நெறிப்படி வாழ்ந்து, அவனை அறியாமையாவது வாழ்ந்து, புண்ணியத்தை சேகரித்து அந்த புண்ணியத்தின் பலனாக இந்த லௌகிக சுகத்தை அனுபவிக்கின்றார்கள். இது வந்து விஷயானந்தத்தை குறித்த கருத்து. இனி நம்ம பிரம்மானந்தத்துக்கு போவோம், அடுத்த வகுப்பில் செல்லலாம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கலையா உடலோடு என தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாயரவ சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருக்கோவலூர் விரட்டானம் அஷ்ட விரட்டானங்களுள் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது தென்னார்காடு மாவட்டத்தில் தென்பண்ணையாற்றின் கரையில் அமைந்து விளங்குவதான திருக்கோவலூர் என்ற தலத்தில் அமைந்துள்ள வீரட்டானீஸ்வரர் ஆலயம். பண்டைய காலத்தில் தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடைப்பட்ட நாட்டை நடுநாடு என்று வழங்கினார்கள். விழுப்புரத்திலிருந்து காட்பாடி செல்லும் இருப்பு பாதையில் திருக்கோயிலூர் ரயில் நிலையம் உள்ளது. தற்காலம் கீழூர் என்று இப்பகுதியை வழங்குகிறார்கள். விழுப்புரம், திருவண்ணாமலை, விருத்தாச்சலம், உருந்தூர்பேட்டை, பன்ருட்டி, சிதம்பரம் ஆகிய ஊர்களிலிருந்தும் திருக்கோயிலூர் சென்று அடைவதற்கு நிறைய பேருந்து வசதிகள் உள்ளன. பண்டை காலத்தில் தமிழ்நாடு 12 பிரிவுகளாக மன்னர்களால் அரசாள பெற்றது. அவற்றுள் ஒன்று மலாடு நாடு எனப்பெறும் மலையமான் நாடு என்பதாகும். மலையமான் நாட்டை ஆண்ட மன்னர்கள் மலாடர் எனப்பட்டார்கள். அவர்களில் மலையமான் திருமுடிக்காரி என்பவன் சங்கநூல்களால் போற்றப்பெற்றவன். இவன் கடையெழுவாளர்களுள் ஒருவன். அகநானூற்றில் வரும் ஒரு பாடலில் துஞ்சா முழுவில் கோவர் கோமான் நெடுந்தேர்காரி என்று குறிப்பிடுவது நினைவுகூரத்தக்கது. இந்த லலாடர் மரபில்தான் மெய்ப்பொருள் நாயனார் என்ற சிவனடியவர் இவ்வூரை தயனராக கொண்டு அரசு புரிந்தார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. தெய்வீகன் என்ற அரசனுக்கு பாரியினது மகளிர் இருவரை ஔவையார் திருமணம் முடித்து வைத்தார் என்றும் வரலாறு உண்டு. இறைவனுடைய வீரச்செயல்களில் விளங்கும் 8 வீரட்டான தலங்களுள் அந்தகாசுரனை சிவபெருமான் மரக்கருணையினால் அழித்த தலம் இத்திருக்கோவலூர் ஆகும். இந்த தலத்தில் உள்ள சிவாலயம் சரித்திர பிரசித்தி பெற்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த மரக்கருணையும் ஒரு விதத்தில் அறக்கருணையாக கொள்ள வேண்டியது. விநாயகர், முருகன், காளி, ஏகாதசருத்ரர், ராமர், பரசுராமர், கிருஷ்ணன், தேவேந்திரன், யமதர்மன், காமதேனு, சூரியன், குரு, ரோமச்சமுனிவர், கண்வர், கபிலர், மிருகண்டு முனிவர், பதஞ்சலி, ஜாகிரபாதர், காமன், குபேரன், வனாசுரன், சப்தரிஷிகள், ஆதிசேஷன் ஆகிய பலர் இந்த தலத்து பெருமானை வழிபட்டு அருள் பெற்றுள்ளார்கள். திருக்கயிலையில் உமையம்மை விளையாட்டாக சிவபெருமானுடைய திருக்கண்களை பொத்திய பொழுது பெருமானுடைய 3 கண்கள் சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய 3 மாதலால் உலகம் இரண்டு விட்டது. உமையம்பிகை அஞ்சி தன்னுடைய கைகளை எடுத்தார். அப்படி கண் பொத்தியது ஒரு கணம் என்றாலும் உலகுக்கு ஒரு ஊழிவு காலம் போல தோன்றியது. எல்லா உயிர்களும் இருளில் அஞ்சி நடுங்கின. இறைவி தன்னுடைய கைகளை அகற்றியவுடன் மீண்டும் உலகில் ஒளி பிறந்தது. அந்த கண்பொத்திய நேரத்தில் தோன்றிய இருளில் ஒரு அசுரன் உதயமானான். அப்படி இருளில் பிறந்ததாலும் கரிய நிறம் உடையவனாக இருந்ததாலும் அவனை அந்தகன் என பெயரிட்டார்கள். இந்த அந்தகன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தான். பெருமான் வெளிப்பட்ட பொழுது எந்த ஆயுதத்தாலும் அழிவில்லை என்ற வரத்தையும் பெற்றான். அதனால் செருக்கு அடைந்த அந்தகாசுரன் உலகத்தை அடக்கி ஆளத் துவங்கினான். தேவர்களை கொடுமைப்படுத்தினான். அப்பொழுது தேவர்கள் திருமால் பிரம்மன் ஆகியோரிடம் சென்று முறையிட்டார்கள். பிறகு எல்லோருமாக சேர்ந்து திருக்கையிலை அடைந்து சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். சிவபெருமான் தேவர்களுக்கு மனமிறங்கி சிவகணங்களை அனுப்பி அந்தகாசுரனை போரிட்டு அழிக்குமாறு ஆணையிட்டார். ஆனால் சிவகங்களால் அவ்வாறு செய்ய இயலவில்லை. அதனை அறிந்த பெருமான் தானே சென்று திருசூலத்தால் அந்தகனை குத்தி அழித்தருளினார். பிறகு அதுவே அருளாக மாறி அந்த அந்தகன் பலவாறு துதிக்கலாயினான், பிழை பொறுக்க வேண்டினான். இறைவனும் அவனை சூலத்திலிருந்து விடுவித்து அவன் வேண்டிய வண்ணம் சிவஞானத்தை அளித்து சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். இச்செயலை கண்ட திருமால் பிரம்மன் இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் சிவபெருமானுடைய வீர செயலை போற்றி அந்தகாசுரன் அழிந்ததை கொண்டாடினார்கள். இத்தகைய வீர செயல் நிகழ்ந்ததால் இவ்வூர் வீரட்டானம் என பெயர் பெற்றது. இறைவனுக்கும் வீரட்டேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. இந்த தலத்தில் எழுந்துள்ளிருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு பெரியானை கணபதி என்ற பெயர் உண்டு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேர்மாள் நாயனாரும் திருக்கையிலைக்கு செல்கிறார்கள். இதனை முன்கூட்டியே அறிந்த அவிப்பிராட்டி தானும் அவ்வண்ணமே கைலை அடைய வேண்டும் என்று எண்ணினார். சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளையானையில் ஏறி ஆகாய வீதியில் சென்றார். அவரை தொடர்ந்து குதிரை மீது ஏறி சேர்மான் பெருமாள் நாயனாரும் திருக்கையிலைக்கு அவரை பின்பற்றலாயினார். அப்பொழுது ஔவையார் விநாயகப் பெருமானை வணங்கிய நிலையில் இருக்கும் பொழுது அப்பெருமானிடமே தானும் அவ்வண்ணம் கைலை அடைய வேண்டும் என்று விண்ணப்பித்தார். அப்பொழுது விநாயகப் பெருமான், நீ பதட்டப்படாதே, அவர்களுக்கு முன் உன்னை அங்கு கொண்டு சேர்க்கிறேன் என்று சொன்னார். அது கேட்டு மகிழ்ந்த ஔவையார் சீதக்கலவை என்று தொடங்கக்கூடிய விநாயகர் அகவலை ஏற்றினார். பூஜையும் இதாக நிறைவேறியது. அதனால் மகிழ்வெழுதிய வேழமுகப் பெருமான் தன்னுடைய துதுக்கையினால் அவ்வை பிராட்டியை எடுத்து திருக்கைலாயத்தில் விட்டுவிட்டார். அப்படி தனக்கு முன்னால் ஔவையார் வந்து சேர்ந்ததை யாவரும் வியந்து நோக்கும் பொழுது ஔவையார் அந்த பெருமானுடைய புகழை பாடினார். மதுர மொழி நல் உமையாள் புதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கு அரிதோ, முகில் போல் முழங்கி அதிர நடந்திடும் யானையும் தேரும் அதன் பின் வரும் குதிரையும் காதம் கிழவியும் காதம் குலமன்னரே என்றாராம். இதனால் கணபதி பூஜை கைமேல் பலன் என்ற உண்மை வெளிப்பட்டது. அப்பொழுது விஸ்வரூபம் எடுத்த பெருமானானதால் விநாயகப் பெருமான் பெரியானை கணபதி என்று அன்போடு எல்லாராலும் வழங்கப்படுவாராயினார். இதேபோல அசுர குலத்தை அழித்த பாவம் நீங்கும் வகையில் முருகப்பெருமானும் திருக்குவலூரை அடைந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜித்தார். தனது பெயரில் ஒரு சிவலிங்கத்தையும் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்தார். கண்ணபிரானும் இந்த விரட்டானத்தில் வந்து வஜ்ரநாபன் என்ற அசுரனை கொல்லும் வலிமையை பெற்றார். அதற்காக சிவபூஜை செய்தார். துஷ்டா என்பவன் செய்த யாகத்தில் தோன்றிய விருத்ராசுரனை வெல்ல முடியாமல் தேவேந்திரன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த போது ததீச்சி முனிவருடைய முதுகெலும்பை வஜ்ராயுதமாக கொண்டு போரை தொடங்கினான். அதைக் கண்டு அவன் கடலுள் மறைந்து விட்டான். இந்திரன் அகத்தியரை வேண்ட அவர் கடல் நீரை பருகிவிட்டார். அதனால் விருத்ராசுரனுடைய இருப்பிடம் தெரிந்துவிட்டது. அப்பொழுது தேவேந்திரன் தன்னுடைய வஜ்ராயத்தால் அவனுடைய சிரசை கொய்துவிட்டான். அதனால் அவனுக்கு பிரம்மோத்தி தோஷம் பற்றி கொண்டது. அந்த தோஷத்தை நீக்கிக் கொள்வதற்காக இந்திரன் திருக்கோவலூர் வந்து இந்திராணியுடன் சிவபெருமானை பூஜை செய்து ருத்ராசுரனை கொன்ற பாவம் நீங்க பெற்றான். ரோமச மகாமுனிவரும் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு மேலான வரம் பெற்றார். கற்பக விருட்சமும் காமதேவனும் கூட இங்கு வந்து வேண்டும் வரங்களை பெற்றன. யமன் இந்த திருக்கோவிலூரை அடைந்து இறைவனை பூஜித்து அவருடைய திருவருளினால் தென்திசைக்கு அதிபதியாக கூடிய ஒரு உபற்ற வரத்தை பெற்றான். குபேரனும் இந்த சிவலிங்க பெருமானை அர்ச்சனை செய்து என்றும் குறையாத நவநிதியும் எல்லோரையும் ஏவல் புரியக்கூடிய அதிபனாகவும் விளங்க வல்லமையும் திருவருளால் பெற்றான். மிக்க பலம் பொருந்திய வானாசுரன் என்பவன் திருக்கோவிலூரில் எழுந்தருளியிருக்கும் சந்திர ஜடாதர மூர்த்தியை பூஜித்து 1000 கரங்களையும் மிகுந்த ஆற்றலையும் பெற்றான். பதஞ்சலி வியாகரபாதர் ஆகிய இருவரும் திருக்கோவிலூரை சார்ந்து இதன் வடபால் தங்கள் பெயரால் 2 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து இறைவனுடைய திரு நடனத்தை கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை பெற்றார்கள். ஆதிசேஷனும் திருக்கோவலூரை அடைந்து இறைவனை வணங்க அவருடைய திருவருளாலே படத்தோடு கூடிய 1000 சிரங்களையும் பூலோகத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையையும் பெற்றான். மிருக்கண்டு முனிவரும் இங்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து உள்ளன்போடு அபிஷேக ஆராதனைகளை செய்து அர்ச்சித்தபடியால் ஓனங்களெல்லாம் போகக்கூடிய மார்க்கண்டேயனை ஒப்பற்ற புத்திரனாக பெற்று ஆனந்த சாகரத்தில் அமிழ்ந்தார். பர்வதராஜ புத்திரியாகிய பார்வதி தனது சக்தியாகிய காளியை ஏவி மகிஷாசுரனை சம்ஹரித்த காரணத்தால் காளிக்கு கரிய நிறம் வந்தது. அந்தகாசுர சம்ஹார மூர்த்தியை திருக்கோவிலூர் வழிபட்டதனால் பழைய நிறம் மாறி பொன்னிறம் அடைந்தாள். அம்பிகைக்கு அதனால் கௌரி என்ற நாமமும் வழங்குவதாயிற்று. சூரியன் இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளக்கூடிய சிவபெருமானை அன்போடு ஆராதித்தபடியால் நவகிரகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமையை அடைந்தான். அதேபோல் கயமுகன் வியாழ பகவான் ஆகியோரும் அருள் பெற்றார்கள். அயோத்தி அரசனாகிய சகரம் என்ற மன்னன் அஸ்வமேதையாகும் புரிய நினைத்தான். அதற்காக வேண்டி தன்னுடைய குதிரையை அலங்கரித்து எல்லா நாட்டிற்கும் செல்லும்படியாக அனுப்பினான். 100 அஸ்வமேதையாகம் செய்தால் தேவேந்திர பதவி அடைந்து விடுவார்களாகையால் அதற்கு இந்திரன் இடையூறு செய்ய நினைத்தான். யாரும் அறியாத வண்ணம் அதனை கவர்ந்து கொண்டு போய் பாதாள உலகத்தில் அதை கபில மகரிஷியருடைய ஆசிரமத்தில் கட்டி வைத்து விட்டான். சகரருடைய புத்திரர்களாகிய 60,000 பேர்களும் யாக குதிரையை உலகெங்கும் தேடி காணமாட்டாமல் பாதாள உலகம் சென்று கபிலருடைய ஆசிரமத்தில் அதனை கைப்பற்றினார்கள். இதனை திருடி வந்தவர் கபிலர்தான் என்று நினைத்து அவரை ஏசத் தொடங்கினார்கள். அதை பார்த்து சினந்த முனிவர் அவர்கள் அனைவரையும் சாம்பலாக ஆக்கிவிட்டார். அந்த பழி நீங்குவதற்காக திருக்கோவலூரை அடைந்து சிவபூஜை செய்து தென்பண்டை நதியில் நீராடி மலர் கொண்டு அர்ச்சித்தார். இதனால் அவருடைய பாவம் நீங்க பெற்றது. ராமபிரானும் ராவணனை அழித்த கொலைப்பழி நீங்குவதற்காக இங்கு வந்து சிவலிங்க ஸ்தாபனம் செய்து ராமேசன் என்ற சிவலிங்கத்தை அங்கு ஸ்தாபித்தார். ஜமதக்னி மகர்ஷியருடைய குமாரனாகிய பரசுராமரும் தாயை கொன்ற பாவத்திற்காக வருந்தி இங்கு வந்து அப்பழி இங்கு பெற்றார். இதேபோல் கண்வ மகர்ஷியும் தன்னுடைய இடர்கள் நீங்கி பல வரங்கள் அருள பெற்றார். இங்கு தெய்வீகன் என்ற ஒரு மன்னனுடைய சரித்திரமும் இந்த தலபுராணத்தில் சொல்லப்படுகிறது. தெய்வீகன் என்பவன் அழகும் வலிமையும் மிக்கவனாக விளங்கினான். எல்லா மன்னர்களும் அவனுடைய அழகுக்கும் வலிமைக்கும் ஈர்க்கப்பெற்று தங்களது குமாரிகளை மனம் செய்வித்தார்கள். இவ்வாறு அவன் பல தேயங்களுக்கு சென்று எல்லாராலும் போற்றப்பெற்றான். இறுதியில் பாரியினுடைய குமாரிகளையும் மனம் புரிந்தான் என்று வரலாறு சொல்கிறது. இவ்வாறு தெய்வீகனால் ஆளப்பெற்றது இந்த திருக்கோவிலூர். பெரிய புராணத்தில் வரும் 63 நாயன்மார்களுள் ஒருவரான மெய்ப்பொருள் நாயனார் இதனை தலைநகராக கொண்டு ஆண்டார். இறைவனுடைய திருவேடங்களை அணிந்த அடியவர்களை மெய்ப்பொருளாக கருதி வந்தபடியால் அவருக்கு மெய்ப்பொருள் நாயனார் என்று பெயர் வந்தது. அவ்வாறு எல்லோரையும் போற்றும் காலத்தில் அவருடைய பகை அரசனாகிய முத்தநாதன் என்பவன் தான் ஒரு சிவாகமத்தை கொண்டு வந்திருப்பதாக தனது மடியில் வைத்து அவருடைய அந்தப்புறத்தில் நுழைந்து அதை காட்டுபவன் போல இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தான் நினைத்த காரியத்தை முடித்தான். இருந்தாலும் அவருக்கு எந்த தீங்கும் நேர்ந்துவிடக்கூடாது. அந்த முத்தநாதனை நாட்டு எல்லையில் கொண்டு விட்டு வந்து தனக்கு சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய காவலாளர்களுக்கு கட்டளையிட்டு அவ்வாறு நிகழ்ந்த பிறகு அந்த செய்தியை கேட்ட வண்ணம் சிவபதம் அடைந்தார் என்று அந்த வரலாறு சேக்கிழாபுரமானால் விவரிக்கப்படுகிறது. இந்த அஷ்டவிரட்டான தலங்களுள் ஒன்றானதும் சிவபுரம் போல அடியார்கள் போற்றப்பெறுவதுமாகி இந்த திருக்கோவலூர் என்ற தலத்தில் தென்பண்டை நதி முக்கியமான ஒரு தீர்த்தம். இப்பெண்ணை நதியை பினாகினி என்றும் தட்சிண கங்கை என்றும் கூறுவார்கள். இதில் தை மாதம் முதல் 5 நாட்களில் நீராடினால் கங்கையில் நீராடிய பலன் உண்டு என்று சொல்வார்கள். இதை தவிரவும் ருத்ர தீர்த்தம், கபில தீர்த்தம், கண்வ தீர்த்தம், ராம தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், சீதா தீர்த்தம், பரசுராம தீர்த்தம், யம தீர்த்தம், பிதுர் தீர்த்தம், சப்தரிஷி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என பல பல தீர்த்தங்கள் இத்தலத்தில் உள்ளன. இந்த ஆலயம் பெண்ணையாற்றின் கரையில் மேற்கு பார்த்த வண்ணம் அமைந்துள்ளது. வடக்குப்புறம் விரட்டேஸ்வரருடைய ராஜகோபுரமும் தெற்கில் அம்பாள் சன்னதியின் ராஜகோபுரமும் உள்ளது. இந்த ஆலயத்திற்கு இரண்டு பிரகாரங்கள் உண்டு. இரண்டாவது திருச்சுற்றில் நான்கு சிறு கோபுரங்களும் நந்தி மண்டபமும் கொடிமரமும் உண்டு. முதல் பிரகாரத்தில்தான் பெரியானை கணபதியும் சோமாஸ்கந்தமூர்த்தியும் காட்சியளிக்கின்றார்கள். ராஜகோபுரத்தின் இடப்புறத்தில் சண்முகர் மயிலின் மீது அமர்ந்திருக்கிறார். இந்த அருணகிரிநாத பெருமான் இந்த ஆறுமுகனை திருப்புகழால் துதித்துள்ளார். இந்த ஸ்தலத்துக்கு சிறப்பு மூர்த்தியாக விளங்கக்கூடியது அந்தகாசுர சம்ஹார மூர்த்தி. இவர் அந்தகனாகி இருளை மட்டும் அழிக்காமல் அஞ்ஞானமாகி இருள் தன்னை அழிக்கும் நல்லறிவாக ஞான ஒளியாக விளங்கியதை இந்த திருவுருவில் காணலாம். நான்கு கரங்களுடனும் சூலத்தை ஏந்திய நிலையில் பெருமான் பின்கரங்களில் மான்முழு அமையப்பெற்று அருமையாக காட்சியளிக்கிறார். தலையில் ஜடாமுக மகுடம் அணி செய்கிறது. இறைவன் திரிபந்த நிலையில் உள்ளான். நடராஜ பெருமானுடைய காலடியில் முயலகன் இருப்பதைப் போல இறைவனுடைய காலடியில் அந்தகாசுரமூர்த்தியாகிய இப்பெருமானுடைய காலடியில் அந்தகாசுரன் இருக்கிறான். அப்பெருமானுடைய வலதுகால் அந்தகாசுரனுடைய இடுப்பு பகுதியிலும் இடதுகால் தலைப்பகுதியிலும் அமைந்துள்ளது. இத்திருவுருவனை சுற்றி அழகாக திருவாசி அமைக்கப்பட்டிருக்கிறது. கர்ப்பகிரகத்தில் மூலவரான விரட்டேஸ்வரர் காட்சியளிக்கிறார். கர்ப்பகிரகம் வட்டவடிமாக அமைந்திருக்கிறது. அம்பிகை பிரகன்நாயகி என்றும் சிவானந்தவல்லி என்றும் நான்கு திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறார். இங்கு வடக்கு புற சுவற்றில் அமைந்துள்ள துர்கை எட்டு திருக்கரங்களுடன் அற்புதமாக காட்சியளிக்கிறார். கர்ப்பகிரக சுவற்றில் லிங்கோத்பவமூர்த்தி அருமையான கோலத்துடன் தரிசனம் தருகிறார். அதேபோல தென்புறம் தட்சிணாமூர்த்தி தின்முதிரையோடு காட்சியளிக்கிறார். இந்த ஆலயத்தின் ஸ்தலவிருட்சமாக கொன்றையை சொல்வார்கள். இந்த தலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகமும் திருநாவுக்கர் சுவாமிகள் ஒரு பதிகமும் அருளியுள்ளார்கள். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருப்பதிகம் கிடைக்கும் பேற்றினை நாம் பெறவில்லை. திருஞானசம்பந்தருடைய திருப்பதிகத்தில் யாக்கை நிலையாமை இளமை நிலையாமை ஆகியவை விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வயது முதிர்ந்த பொழுது வார்த்தை தடுமாறுகிறது. பாடுபவர்களுக்கு பாட்டு பாட இயலவில்லை. அப்படி உரையும் தளர்ந்து நாக்கால் எந்த விதமான வார்த்தையையும் எழுப்ப முடியாத நிலையிலும் பாட முடியாத நிலையிலும் உடம்பு தளர்வு எய்து விடுகிறது. அப்பொழுது நரையும் திரையும் கூட வருகிறது. இதனை கண்டு சுற்றத்தார்கள் சிரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்பொழுது அவர்களுக்கு யார்தான் கதி என்று கேட்டால் இந்த பெண்ணையாற்றின் கரையில் இருக்கக்கூடிய வயல் சூழ்ந்த திருக்கோவலூர் வீரட்டானத்தில் அமைந்துள்ள பெருமான் ஒருவனே கதி என்ற ஒரு கருத்தை ஞானசம்பந்த பெருமான் நமக்கு உபதேசித்து அருள்கிறார். அந்த பதிகம் முழுவதும் இங்கனம் உலகத்தவருக்கு உபதேசமாக அமைந்துள்ளது.
3: உறையும் பாட்டும் தளர்வு எய்தியே

திருநாவுக்கரசரும் இந்த பெருமானை துதிக்கும் பொழுது, நான் வைகுலும் உன்னை பரவாமல் இருந்துவிட்டேனே, பிறவி தன்னை மாற்றும் உபாயத்தையே அறிந்திராமல் காலத்தை தள்ளிவிட்டேனே, ஐம்புலன்களுக்கு வசப்பட்டு விட்டேனே, அந்த வினைகளெல்லாம் படைகள் போலல்லவா என்னை வந்து பற்றிக்கொள்கிறது, அவற்றிலிருந்து விடுபடும் வழியையும் நான் அறியமாட்டேனே, இந்த புழுக்கள் உடை புன்குரம்பையே போற்றி நாளும் புகலிடத்தையே அறியமாட்டேனே, நான் இனி எதைதான் பற்றிக்கொள்வேன், நான் செய்வதுதான் என்ன, செய்யும் உபாயத்தை அருள் செய்வீராக கோவல் விரட்டினீரே என்று பாடல்தோறும் கதறுகிறார் பெருமான். படைகள்

என் பக்கல் நின்றும் விடகிலா வினைகள் வந்து பற்றி என் பக்க

ஏற்றும் இடையிலேன் என் செய்கேன் இறப்பவர் தங்கட்கு என்றும் கொடையிலேன் கொள்வதே நான் கோவல் விரட்ட நீரேயே.

0: சிவானந்தவல்லி உடனுரை வீரட்டுப் பெருமானை அனைவரும் தரிசித்து எல்லா நலன்களும் பெறுவார்களாக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் இளையான்குடி மாறனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: சிச்சம்பலம், இது ஆச்சி கதை நேரம். நீங்க என்ன கதை தெரியுமா? நேற்று என்ன பார்த்தோம்? நேற்று தெய்வ சேர்க்கிறார் வருமா பெரிய புராணங்கிற நூல அருளியது எப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பெரிய புராணங்கிற நூல் நாயன்மார்களுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது யாரு நாயன்மார்கள்? நாயன்மார்கள் யாருன்னா, சிவன் மேல ரொம்ப அன்போட, சிவனுடைய அடியார்கள் மேல ரொம்ப அன்போட, பக்தியோட, தனக்குன்னு ஒரு ஒரு சிவத்தொண்டை எடுத்துக்கிட்டு அந்த தொண்டை ரொம்ப இடையூறு வந்த காலத்துல கூட விடாம செய்த சிறப்புடையவங்க நம்ம நாயன்மார்கள் சரிங்களா? அதனால நாயன்மார்கள் வணக்கத்திற்குரியவர்கள், ரொம்ப உயர்ந்தவர்கள் சரியா? சரி, இன்னைக்கு ஒரு நாயன்மாரை பத்தி நம்ம பார்ப்போம். அவங்க யாருன்னா இளையான்குடி மார நாயனார். சரி, அது என்ன இளையான்குடி மார நாயனார்? இளையான்குடி அப்படிங்கிறது அவங்க ஊர் பேர், மாறனார் அப்படிங்கிறது அவங்க பேர் சரியா? அதனால அவங்க இளையான்குடி மார நாயனார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்களும் இவங்க துணைவியாரும் சேர்ந்து, துணைவியார்னா யாரு? மனைவி சரிங்களா? இவங்களும் இவங்க துணைவியாரும் எப்பவுமே வர்ற சிவனடியார்களுக்கெல்லாம் அமுது செய்வாங்க சரியா? அமுது செய்யறதுன்னா என்ன? அன்னம்பாலிப்பு செய்யறது. அவங்க வர அடியார்களுக்கெல்லாம் நல்லா விருந்து போடுறது சரிங்களா? அவங்கள வரவேற்று உபசரித்து விருந்து போடுறது இவங்க எடுத்துக்கிட்ட சிவத்தொண்டு சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா வர்ற அடியாரெல்லாம் அப்படியே எதிர்கொண்டு அழைச்சு வணங்கி அவங்கள வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு அறுசுவை உணவு கொடுத்து அனுப்புவாங்க சரியா? அது என்ன அறுசுவை உணவு உங்களுக்கு தெரியல? இனிப்பு, கசப்பு, காப்பு, உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, இந்த ஆறு சுவை தான் நம்ம உணவுல இருக்கிற சுவைகள் சரியா? இந்த ஆறு சுவையும் வர மாதிரி சமைச்சு அடியார்களுக்கு அன்னம்பாதிப்பு செஞ்சு ரொம்ப அவங்களை சிறப்பாக வணங்கி கவனிச்சு அனுப்புவாங்க சரிங்களா? இதுதான் அவங்க செஞ்சுட்டு இருந்த தொண்டு. இவங்கள்ட்ட நிறைய பணம் இருந்தது, நிறைய செல்வம் இருந்தது. இந்த செல்வத்தை வச்சு ரொம்ப சிறப்பாக இந்த பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ சாமி என்ன பண்ணுவாரு, இவங்க வந்து நிறைய பணம் இருக்கும்போது, நிறைய செல்வம் இருக்கும்போது இந்த தொண்டு செய்யறது மட்டும் இல்லை, செல்வமே இல்லாத போது கூட இந்த தொண்டை செய்யற அளவுக்கு அன்புடையவங்க அப்படின்னு உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் காட்டணும்னு நம்ம சாமி நினைச்சாரு. அதனால என்ன பண்ணாரு, அவங்கள்ட்ட இருந்த செல்வம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரையும்படியா செஞ்சாரு. கையில இருந்த செல்வம் எல்லாம் கரைஞ்சிட்டே போச்சு. ஆனா அதை பத்தி அவங்க கவலையே படல. அவங்களுக்கு எல்லாம் இந்த செல்வம் ஒரு விஷயமே இல்லை, ஒரு அதை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க அவங்க இல்லையா? அவங்க மனசெல்லாம் எப்பவுமே சிவத்தொண்டுலயே இருக்கிறதுனால இந்த காசை பத்தி கவலையப்பட மாட்டாங்க சரியா? இந்த காசு என்ன, இந்த உலகத்திலே விட்டுட்டு போற ஒன்று இல்லையா, அதை பத்தி அவங்க கவலையே படலை சரியா? செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா சாமி குறைச்சிட்டே வந்தார. ஒரு நாள் என்னாச்சு, ரொம்ப வறுமை, சாப்பிட கூட இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. அப்ப கூட அவங்க கவலையே படலை, செய்த சிவத்தொண்டு செஞ்சுட்டே இருந்தாங்க இல்லையா? அடுத்து என்ன ஆயிடுச்சு, அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்யறதுக்கு கையில செல்வம் இல்லை. கடன் வாங்கி அந்த தொண்டு செஞ்சாங்க. அப்ப என்னாச்சு, கடன் வாங்குறது கூட முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அப்போ அவங்க கணவனும் மனைவியும் சாப்பிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு, ரொம்ப கடுமையோட பசியோட இருந்தாங்க சரியா. ஆனா இந்த நேரத்துல அவங்க தான் செய்த சிவத்தொண்டை எப்படி செய்யறாங்கன்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு சாமி என்ன பண்ணாரு, இந்த மாதிரி அவங்க அவங்களே சாப்பிடாம கிடக்குற இந்த நாட்கள்ல நல்ல சாமி வருவார். வருவது ஒரு சிவனடியார் போல வந்து எப்ப வருவார் தெரியுமா, நல்ல கொற்ற மழை சரியா, ஒரே கும்பு இருட்டு. அப்படி ஒரு நேரத்துல ராத்திரியில கொற்ற மழையில சாமி வந்து வாசல்ல நிப்பார், நின்று பசிக்குது அப்படின்பார். இவங்க சிவனடியர்களை பார்த்தா அவங்களுக்கு அறுத்துவை உணவு கொடுத்து ஆதரிக்கிறவங்க இல்லையா, ஓடி போய் வணங்கி அவங்க சிவனடியார் வந்தவங்க எப்படி மழையில நினைஞ்சு வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் துடைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்த்தனம் கொடுத்து, சாமி கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க சாமி, நாங்க இப்ப சமைச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, மரணாயினார் ஓடி போய் சமையல் அறையில மனைவிக்கிட்ட, இந்த சிவனடியார் கிட்டனா இப்ப உணவு கொடுக்கணுமே, என்ன செய்யறது, எதுனா ஒரு வழி பண்ணணுமே, என்ன உனக்கு என்ன தோணுது அப்படின்னு மனைவி கிட்ட போய் கேட்பார். இப்போ மனைவி என்ன சொல்லுவாங்க, வீட்டில் ஒன்றும் இல்லை இல்லையா, சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை ஒன்றுமே இல்லை, சரி சிவனடியாருக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்க, இப்போ ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, ராத்திரியும் போய் கடன் கேட்கவும் முடியாது, நமக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கடன் கொடுத்துட்டாங்க, இந்த தூரத்தில் இருக்கிறவங்கிட்ட போய் கடன் கேட்க நமக்கு இப்போ வேலை இல்லை, ரொம்ப ராத்திரியா இருக்கு, அதனால என்ன செய்யலான்னு யோசித்த போது அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், அன்னைக்கு தான் அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, நெல் கொண்டு போய் வயலில் விதைச்சிட்டு வந்திருப்பாங்க சரியா, வயலில் விதைப்பாங்க இல்லையா, அடுத்த போக விளையிறதுக்காக நெல்லை விதைப்போம் இல்லையா, விதைச்சுதானே அது நெல் அறுவடை எல்லாம் பண்ணுவாங்க வளர்த்து, அந்த நெல்லை வந்து அன்னைக்கு தான் போய் விதைச்சிட்டு வந்திருப்பாங்க சரியா. அப்போ விதைச்சிட்டு வந்திருக்காங்க, பகலில் தான் விதைச்சிருக்காங்க, இப்போ ராத்திரி இவ்வளோ பெரிய மழை வந்துருச்சு இல்லையா, அப்போ அந்த நெல்லெல்லாம் இன்னும் முளைச்சிருக்காது இல்லையா, அப்போ தானே விதைச்சிருக்கு. அப்போ அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அந்த விதைச்ச நெல் வாரிட்டு வாங்க, இப்போ எப்படி அது மழையில் அது மிதந்துருக்கும், அந்த நெல்லெல்லாம் வாரிட்டு வாங்க, நான் அதை வந்து குத்தி அரிசியாக்கி நான் சாதம் சமைச்சிட்றேன், சோறு சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்லுவாங்க. அப்போ மாரணாயினாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, ஒவ்வொரு ஒரு கூடு எடுத்துகிட்டு வருவார், ஆனால் ஒரே இருட்டு, வழி கூட தெரியாது, கும்மி இருட்டு, ஆனால் காலை வச்சு தடவி அப்படியே மெதுவாக போய் அங்கே அப்படியே நெல்லெல்லாம் மிதந்து கிடக்கும் இல்லையா, அதை பூரா வாரி எடுப்பார். அந்த நெல்லை ஏற்கனவே சேர்த்துல விழுந்துருச்சு இல்லையா, சோறும் சேராக இருக்கும், ஆனால் கூட சேரோடு அப்படியே அந்த நெல்லை வாரி எடுத்து கூடையில் போட்டு தலையில் வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் வேகமாக வருவார். அவருக்கு சிவனடியார் காத்துட்ருக்காரே அப்படின்னு கவலையாக இருக்கும், சீக்கிரமாக வருவார் சரியா. வந்தவர் மனைவிக்கு கொடுப்பார், மனைவி நல்லா அந்த சேரெல்லாம் கழுவிட்டு, அதை பீர நெல் இல்லையாது, அந்த நெல்லை வந்து எப்படி அரிசி எடுக்கிறது, அப்போ அந்த நெல்லை வறுத்து அப்புறம் குத்தி அப்புறம் அரிசி எடுக்கணும். இப்போ வறுக்கிறதுக்கு அடுப்பு முட்டணும் இல்லையா, அடுப்பு முட்டை வீட்டில் வேறே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அப்போ என்னாயும் சமையல் அறையில் அந்த சட்டம் கட்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பழைய காலத்து வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க, கிராமங்களில் இருக்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டையில் கட்ட கட்டையாக கொடுத்துருப்பாங்க, அது மேலே தான் ஓடு வெய்வாங்க அல்லது ஓலை வெஞ்சிருப்பாங்க. அந்த கட்டை வந்து ஒரு ஆதார கட்டை போல இருக்கும், அந்த கூரைக்கு அதுதான் ஆதாரம், அந்த ஆதார கட்டையை உருகிடுவாங்க சரியா, உருகி அதை ஒழிச்சு விறக வச்சு அடுப்புல வச்சு அவங்க மனைவி வந்து அந்த நெல்லை நல்லா வறுத்து குத்தி அரிசியாக்கி சோறு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப காய் வேணும் இல்லையா, எதனா ஒரு கூட்டு வைக்கணும் இல்லையா, என்ன பண்ணு திரும்ப யோசிப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, பின்னாடி கீரை இருக்கும், அவங்க வீட்டுல பின்னாடி தோட்டத்துல கீரை போட்டிருப்பாங்க சரியா, அந்த கீரை போய் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம மாரணாயனார் என்ன பண்ணுவார், அந்த இருட்டோடு அந்த தோட்டத்துக்கு போய் அந்த கீரையோட இலையை தடவி பார்த்து பார்த்து பூச்சி அடிக்காத நல்ல இலையா, ஓட்டை இல்லாத நல்ல கழுது இல்லாத இலையா பார்த்து அப்படியே குறைக்கி எடுத்துட்டு வந்தா அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க, அதை நல்ல கூட்டு சமைப்பாங்க, குழம்பாக்குவாங்க, அப்படியே அதை வச்சு வெரைட்டியாக கூட்டு கறியெல்லாம் பண்ணிடுவாங்க, கீரையை வச்சு எல்லாம் வெரைட்டியாக பண்ணிடுவாங்க சரியா. பண்ணிட்டு இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அப்போ சிவனடியார எழுப்புவாங்க, சாமி நீங்கள் வந்து அமுது செய்யணும் சாமி அப்படின்னு இலையில எல்லாம் அழகாக பரிமாறி வச்சுக்கிட்டு சிவனடியார எழுப்புவாங்க. வந்திருக்க சிவனடியார் யாரு, நம்ம சிவபெருமான் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, எழுந்திருச்ச உடனே அப்படியே அவர் தூங்கினாதான் எழுந்திருக்கிறதுக்கு தூங்குற மாதிரி எழுந்திருப்பாரா இருக்கும் இல்லையா, அவர் எழுந்திருச்ச உடனே இவ்வளவு அருமையா உங்கள்கிட்ட சாப்பிட கூட இல்லாத நிலைமையில நீங்க இவ்வளவு அழகா சிவனடியார்களை கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்ணுவாரு, அப்படியே ஒரு இதுல அப்படியே ஜோதியா எழுந்துருவார். அந்த ஜோதியில அப்படியே அம்மையப்பரா அப்படி விடையிலேயே அம்மையப்பரா காட்சி தருவார். அதுல விடையிலேயே அம்மையப்பர் சாமி எப்போதும் ரிஷப வாகனத்துல தானே வருவாரு, காளை வாகனத்துல வருவாரு இல்லையா, அதுதான் விடை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அந்த விடை மேல சாமி அம்மை அப்படியே கணவன் மனைவியுமா காட்சி தருவாங்க. ஏன்னா இங்க மாறனாயினா கணவன் மனைவியுமா சேர்ந்து அந்த சிவத்தொண்டை செஞ்சாங்க இல்லையா, அதனால சாமியும் காட்சி தரும்போது கணவன் மனைவிய காட்சி தருவார், அம்மையப்பட காட்சி தருவார் சரியா. அப்படியே வந்து வணங்கி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே விதித்து போய் நின்றுவாங்க சரியா. அப்ப சாமி என்ன சொல்லுவார் தெரியுமா, நீங்க சிவலோகத்துக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா செல்வங்களுக்கும் நீங்க தான் இனி பொறுப்பு, உங்ககிட்ட மத்தவங்க எல்லாம் வேலை என்ன வேலை என்னன்னு ஏவல் கேட்டு வேலை செய்வாங்க, நீங்க அப்படி சிவலோகத்துல ஒரு உயர்ந்த பதவிக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு சரியா. இதுதான் இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாறு. இப்ப கூட அந்த இளையான்குடிங்கிற ஊர் இருக்குது, நீங்க போய் பார்க்கலாம், தமிழ்நாட்டுலதான் இருக்குது சரியா. நீங்க எப்படியாவது போனீங்கன்னா அந்த ஊருக்கு போகும்போது நம்ம மாறநாயனாரை வணங்கிக்கோங்க, அங்க இருக்கிற கோயில வணங்கிட்டு வாங்க சரிங்களா. சரி, இப்ப இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாறு குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுது, எந்த இடையூர் வந்தாலும் சிவத்தொண்டை விடக்கூடாது, சிவத்தொண்டு செய்யறதுதான் முக்கியம். இந்த காசு, இந்த உலகத்துல இருக்க காசு இதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போறது, அதையெல்லாம் சிவத்தொண்டா மாத்திரம்தான், சிவ புண்ணியமா மாத்திரம்தான் நம்ம கூட வரும் சரிங்களா. அதனால குழந்தைகள் எல்லாம் இங்கேயும் சிவத்தொண்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறோம், உங்களால முடிஞ்சு ஒரு சின்ன சிவத்தொண்டு செய்யலாம் சரிங்களா. நான் பார்த்துருக்கேன் சின்ன சின்ன குழந்தைகள் உழவாரப்படிக்கு உண்டியில் காசு சேர்த்ததை கொண்டு வந்து கோயில் கட்டுறதுக்கு கொடுக்கறது இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் அப்படி இருக்காங்க, நீங்களும் அதே போல இருக்காங்க சரிங்களா. சரி, நாளை பார்க்கலாமா, திருச்சி கம்பளம்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: இடம் திருப்பெருந்துறை. குதிரைகள் வாங்கச் சென்ற பாண்டிய நாட்டின் முதலமைச்சர் தென்னவன் பிரமராயர் திருப்பெருந்துறையில் வருகின்றார். அவ்வாறு வழும் வழியில் இறைவர் குருவடிவினராய் ஒரு குருந்த மரத்தின் நீழலில் எழுந்தருளி இருக்க அவரை சுற்றி சிவகணநாதர்கள் சீடர்களாக விளங்கினர். அவ்வழி சென்று கொண்டிருக்கும் திருவாத ஊரர் திரு ஐந்தெழுத்தின் இனிய ஓசையை கேட்டு ஈர்க்கப்படுகின்றார்.

0: கருந்த மரத்தடியில் அந்தன கோலத்தினராய் கையில் சின்முத்துரையுடன் விளங்கும் இக்குருபரனை காணும்போது அம்பலத்தில் ஆடிய ஆனந்த வடிவமும் கல்லால் மரத்தின் கீழ் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்த வடிவமும் எனக்கு எளிதாக தோன்றுகிறதே, எனக்கு எளிதாக தோன்றுகிறதே. சிவசிவ சிவசிவா பரம்பொருளே.
1: ஓம் நம சிவாய. ஞான தேசிக வடிவனராய் இருக்கும் இறைவரின் திருவுருவத்தைக் கண்டு திருவாத ஊரர் உள்ளும் புறமும் உருக செய்வதறியாது சிரசின் மேல் கைகூப்பி நிற்கிறார். இறைவர்தம் செந்தாமரை போன்ற சேவடியை திருவாத ஊரர் தலைமேல் வைத்து திருவடி தீக்கை அளிக்கிறார். பின்னர் அவருக்கு சூக்கும பஞ்சாக்கரமாம் பெருமந்திரத்தை உபதேசித்து பாசக்கட்டை அறுக்கிறார். திருவாத ஊரருக்கு போக்கும் வரவும் இல்லாத பூரண வடிவமும் மெய்மையான ஆனந்தமும் உண்டாயிற்று.
2: அன்பனே, செந்தமிழ்களாகிய மாணிக்கங்களை பதித்து அன்பெனும் கயிற்றில் மாலை காக்கும் கொண்டனாகிய நீ இன்று முதல் மாணிக்கவாசகன் என்றே அழைக்கப்படுவார்.
0: சிவசிவா சிவசிவா சிவசிவா, கருவுறும் ஆரியூர் உண்மை இது என்று காட்ட வல்ல குருபரனே, கோக்கழியாண்ட குருமணியே, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, என் செல்வமே, சிவபரம்பொருளே சிவபரம்பொருளே, குருபரனே, தேவரீர் உடைய தனி பெருங்கருணைக்கு யானிலன் ஓர் கைமாறு, யானிலன் ஓர் கைமாறு, தேவரீர், சிவசிவா சிவசிவா.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: கமலை ஞானப்பிரகாசர் சுவாமிகள் அருளி செய்த புட்ப விதி மாலை. விளக்க உரை வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான். முன்னை என் வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான். பின்னை பிறப்பறுக்கும் பேராளல் தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து. சித்திதருநாதன் தென்கமிழை வாழ்நாதன் பத்திதருநாதன் பரநாதன் முத்திப்பெருநாதன் ஞானப்பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன்.

பட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் வல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு நம்முடைய தர்மை ஆதீன குரு முதல்வருக்கு சிவஞான உபதேசம் செய்தருடைய கமலை ஞானப்பிரகாசருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு திரு கைலாய பரம்பரை தர்மயாதின குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு நம்முடைய சைவத்தினுடைய பெருமையும் சைவ சமய உண்மைகளையும் உள்ளதை உள்ளபடியாக உயிர்கள் அறிதல் வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டு கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்ற பெருந்தகைகளுக்கும் இங்கே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ பெரியவர்களே, திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் ஸ்ரீ கமலை ஞானப்பிரகாசர் அருளி செய்திருக்கின்ற புட்பவிதி மாலையினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பேர் கிடைத்தது. நம்முடைய சமயத்தின் கண்ணே மலர் என்று சொல்லக்கூடிய

திருவுருவத்தை வரைகின்ற பொழுது அந்த காலானது தொங்கிக் கொண்டிருத்தல் கூடாது என்பது ஒரு மரபு. அதற்காக காலிலே ஒன்றை பீடம் ஒன்றை போட்டு விடுவார்கள், அல்லது காலுக்கு கீழே ஒரு மலரை வரைந்து விடுவார்கள், அந்த மலர் மேல் எழுந்திருப்பதாக. சித்தத்தினுள்ளே சிவ மனம் பூத்தது அப்படின்னு தான் சொல்றோம். ஆகையினாலே இந்த மலர் என்று சொல்லக்கூடியது சைவத்திலேயே மிக மிக மிக ரொம்ப முக்கியமான ஒன்றாகும், இறைவனோடு ஒன்றித்தில் இருப்பது. அப்பர் சுவாமிகள் திருவையாறு அந்த பதிகத்திலே சொல்லுகின்ற பொழுது தான் எப்படி சென்றாராம், போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின்னே புகுவேன்கிறார். போதொடு நீர் சுமந்து ஏத்தி, அப்போ எம்பெருமான் திருமுன்னே அடியார்கள் போதும் அந்த மலர்களையும் நீரையும் சுமந்து கொண்டு சுதந்திரமாக முன்னே சென்று வழிபடுகிறார்கள். நம்முடைய சைவத்திலே பரார்த்த பூஜை ஆன்மார்த்த பூஜை என்று இருக்கிறது. இந்த பரார்த்த பூஜை என்பது கருவறியிலே வீற்றிருக்கின்ற சதாசிவ பெருமானுக்கு நிகழ்த்தக்கூடிய பூஜை. ஆன்மார்த்த பூஜையிலே வகைகள் இருக்கிறது, எந்தெந்த மூர்த்திகளை எடுத்துக்கொள்வது என்பதெல்லாம். அதில் மூர்த்தி இல்லாமல் சனிக லிங்கம் என்று ஒன்று எடுப்பார்கள், சனிக மூர்த்தி. அது சனி மீது சந்தனமாக இருக்கலாம், திருநீராக இருக்கலாம், அன்னமாக இருக்கலாம், இந்த ருத்ராட்சம் ஒரு மணியாகவும் இருக்கலாம். இப்படி எதையெல்லாம் சனிகலிங்கமாக வைக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது புஷ்பத்தால் ஆன மாலையையே சிவலிங்கமாக பாவித்து பூஜனை செய்யலாம். சனிகலிங்கத்திலே ஒன்றாக இந்த புஷ்பம் வருகிறது. அதை மாலை போல் கட்டி அதை வட்ட வடிவத்திலே வைத்து அதை சிவமாக வைத்து பூஜனை செய்வார்கள். மற்றொன்று என்னவென்றால், இறைவனுக்கு கொன்றையான் என்றே ஒரு பெயர் இருக்கிறது. ஏனெனில் சதாசிவ நேரமும் அவனை விட்டு கொன்றை மாலை நீங்குவது இல்லை. கொன்றை என்பது மஞ்சள் நிறம், சிவப்பும் பச்சையும் சேர்ந்தது. சிகப்பு என்பது சிவத்தை சார்ந்தது, அதிலே ஊதா கலர் என்று சொல்லக்கூடிய ஊதா நிறம் அம்மையை குறிக்கிறது. எனவே சிகப்பும் ஊதாவும் சேர்ந்து அந்த மஞ்சள் நிறம் சிவத்தை குறிக்கிறது, சிவசக்தி சுரூபம் என்று காட்டப்படுகிறது. அந்த சிவத்துக்கு அடையாளம் கொன்றை. ஆகையினாலே தான் ஆனாயநாயனார் அந்த கொன்றை பூத்து குலுங்குவதை கண்டவுடன் தன்னுடைய வேய்குழலிலே அப்படியே சிவத்தை கண்டு உருகி அந்த ஐந்தெழுத்தை அப்படியே அந்த வேயுடலிலே எடுத்தார். நம்முடைய வேயுரு தோழி மங்கன் அங்கே அவருக்கு அருள் பாலித்தான். எனவே கொன்றை என்பது சிவனது ஒரு அடையாள மாலை. அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் இந்த மலர்களுக்கு மனம் இருக்கிறது. இந்த மலர்களுக்கு மனம் எப்படி வந்தது என்றால், இதற்கு நம்முடைய குமரகுருவரார் சுவாமிகள் நம்முடைய முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழிலே இந்த செய்தியை சொல்றார். ஒரு சமயம் சுவாமி வந்து அம்பாளுக்கு போதனை ஞானோபதேசம் பண்றார். அப்பொழுது அதிகாரம் நந்தி அழைத்து யாரையும் உள்ளே விடாதே என்று அம்பிகைக்கு நம்முடைய சுவாமி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் தான் எப்படியும் உள்ளே செல்ல வேண்டும் என்று உள்ளே நுழைகிறார். அப்பொழுது அதிகார நந்தி பெருமானது ஆணை தயவு செய்து உள்ளே செல்லுதல் வேண்டாம் என்று கும்பிட்டு நின்றார். ஆக நந்திக்கு இடையில் வருதல் கூடாது, அதே நேரத்தில் ஞான உபதேசமும் கேட்கணும். அதற்காக முருகப்பெருமான் என்ன ஒரு யுத்தியை கையாண்டார், அப்படி பார்க்கின்ற போது நந்தவனத்திற்கு மல வண்டுகள், சுவாமி அம்பாள் இருக்கின்ற அந்த நந்தவனத்திற்குள்ளே வண்டுகள் சென்று சென்று வருகிறது. இந்த வண்டுகள் சென்று சென்று வருகிறது, ஏன் வருகிறது என்றால், அதுலதான் ஒரு விஷயம், அந்த வண்டுகளானது வெளியில் இருந்து சென்று அம்மையினுடைய கூந்தலிலே சென்று அமர்ந்து அந்த கூந்தலிலே இருக்கின்ற நறு மனத்தை எடுத்து அங்கே வெளியே வந்து மற்ற மலர்களுக்கு அந்த மனத்தை ஊட்டுகிறதாம். எனவே இந்த மலர்களுக்கு மனம் என்று சொல்லக்கூடியது அம்மையினுடைய கூந்தலில் இருந்து வந்தது என்று ஒரு குறிப்பு வருகிறது. இப்படி அந்த நந்தவனத்துக்குள்ளே வண்டுகள் சென்று சென்று வருவதை பார்க்கின்ற முருகப்பெருமான் தான் அந்த உபதேசத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான்

0: ஒரு வண்டின் வடிவத்தை எடுத்து சென்று அம்மையின் கூந்தலிலே சென்று அமர்ந்து உபதேசத்தை கேட்டார். இதை நம்முடைய குமரகுருபுரர் சுவாமிகள் செங்கீரை பருவத்திலே முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழை குறிப்பிட்டு காட்டுகிறார். முருகப்பெருமானை வண்டே என்று விளிக்கிறார். எப்படி? கொங்கலர் மைக்குழல் வாழ் பொறிவண்டே. பொறிவண்டு என்பது இங்கு முருகப்பெருமானை சுட்டுகிறார். கொங்குகலர் மை குழல் வாழ் பொறிவண்டே அம்மையின் கூந்தலிலே வண்டாக இருந்தவனே என்று சொல்லி காட்டுகிறார். ஆக மரண என்பது சைவத்திலே இந்த அளவிற்கு ஒட்டி இருக்கிறது. குருமூர்த்தியாக இருப்பவர் தன்னுடைய மாணாக்கருக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது சிகையிலே செங்கழி நீர் மாலை, கழுத்திலே செங்கழி நீர் மாலை அணிந்திருத்தல் வேண்டும் என்று விதியிருக்கிறது. செம்பட்டு ஆடையும் செங்கழு நீர் மாலையும் அணிந்திருத்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் உள்ள சேக்கலார் பிள்ளை தமிழிலே சேக்கலாருடைய கழுத்திலே அங்கே செங்கழு நீர் மாலை இருந்ததாக அங்கே சொல்லப்படுகிறது. மணிவாசக பிறந்தகைக்கு உபதேசம் செய்த அந்த திருச்சிற்றம்பலத்தானுடைய கழுத்திலே குரு வடிவத்திலே செங்கழு நீர் மாலை இருந்தது என்று திருவாரூரர் புராணத்திலே சொல்றார். செங்கழு நீர் மாலை என்பது ஒரு ஞான குருவினது அடையாளம். இதே போல ஒவ்வொரு வர்ணத்திற்கும் மாலை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தனர்களுக்கு தாமரை, சுந்தரர் அணிந்திருக்கிறார் தேவாரத்திலே வருகிறது. ஞானசம்பந்தர் தாமரை மாலை அணிந்திருக்கிறார், இது அந்தனர்களுக்கு உரியது தேவாரத்தில் வருகிறது. இதே போன்று வணிகர்களுக்கு அல்லி மலர், அல்லிமன் உள்ளையந்தார் அமர்நீதிக்கு அடியேன். எனவே இந்த மலர்களை வைத்து அங்கே வருணம் அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. இன்னும் சொன்னால் நம்மை ஆண்ட சேரசோழ மன்னர்கள் கூட அந்த மலர்களை வைத்து தன்னை அடையாளம் காட்டுவார். பனம்பூ சேரனுக்கு உரியது, ஆத்திமலர் ஆத்தி மாலை சோழருக்கு உரியது, வேம்பு வேப்ப மாலை நம்முடைய பாண்டிய மன்னர்களுக்கு உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் திருவடி சென்று சேர்வதற்காகவே பூக்கள் படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு அகமத்தில் பேசப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் பீமனானவன் வனத்திலே சொல்வான், எங்கேயாவது மரத்திலே நல்ல புஷ்பங்கள் கண்டால், அதனுடைய பொலிவை கண்டால், இந்த மலர்களெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிக்கீன்னு அப்படி ஆவல் கொள்வார். பின்னாளிலே திருக்கையிலே செல்லுகின்ற பொழுது சிவபெருமானுடைய திருவடிகளிலே எந்த மலர்களெல்லாம் சிவனது திருவடிக்கோ அந்த மலர்களெல்லாம் சிவனது திருவடியினை நிறைத்து நின்றதாக பாரத கதை சொல்லுகிறது. இதே போன்று அர்ஜுனனானவன் பூஜை செய்வதற்கு மூர்த்தி கிடைக்காத பொழுது அங்கிருந்த கண்ணன், நான் சிவோகம் பாவனையில் இருக்கிறேன், என்னை சிவமாக பாவித்து பூசனை செய் என சொல்ல, அப்பொழுது அர்ஜுனனானவன் சிவோகம் பாவனையில் இருக்கின்ற கண்ணன் திருவடிகளை மலர்களை வைத்து அர்ச்சனை செய்ய முடிவிலே கைலைக்கு செல்லுகின்ற பொழுது திருமாலும் அர்ச்சுனனும் அங்கே அர்ச்சிக்கப்பட்ட மலர்கள் எல்லாம் நம்முடைய பரம்பொருளாகிய சிவபெருமான் திருவடியிலே இருப்பதை அங்கே கண்டார்கள். ஆக இந்த மலர்களிலே வைத்து எத்தனை அற்புத செய்திகள். இதையெல்லாம் வைத்துத்தான் திருமணம் என்று உண்டு வருகிறது. திருமணம் என்றால் என்ன? மூணு சொல்லினானா இம்மண்ணா. மனம் என்பது மலரிலே மனம் பொருந்துவதை போல ஒருவனுக்கு ஒருத்தி வந்து பொருந்துவது. ஆக இப்படியெல்லாம் பல்லாற்றாலும் நம்முடைய சைவத்தின் எண்ணே இந்த மலர் இருக்கின்ற அந்த உண்மையை வைத்து அதற்கு என்னென்ன விதிகள் இருக்கிறது. பெரும்பாலும் ஒருவருக்கு நாம் விருந்து படைப்பதை காட்டிலும் வந்தவருக்கு எது பிடிக்கும் என்பதை நாம் அறிந்து செய்தால் அவருடைய அன்பை நாம் லகுவாக கவர்ந்து விடலாம். அதன்படி நம்முடைய புஷ்ப விதிகளிலே வாரத்திலே என்னென்ன நாட்களிலே என்னென்ன மலர்களை சாத்துவது இறைவனுக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 14வது திருப்பாடலிலிருந்து இன்றைய சிந்தனை. எந்தெந்த கிழமைகளில் எந்த மலர்களை சாத்துவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில் பரம்பொருளுக்கு தாமரைப்பூ சாத்துவது விசேடம். திங்கட்கிழமையில் வெள்ள ஆம்பல் பூவை சாத்துவது விசேடம். செவ்வாய்க்கிழமை அன்று செங்கிழி நீர் பூ சாத்துவது விசேடம். புதன்கிழமையில் தகரப்பூவை சாத்துவது விசேடம். வியாழனில் கூவளைப்பூ சாத்துவது விசேடம். வெள்ளிக்கிழமை அன்று வெண்தாமரை சாத்துவது விசேடம். சனிக்கிழமை நீலோற்ப மலர் சாத்துவது விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவை ஒரு வருந்தத்துக்க ஒரு செய்தி என்னவென்றால், சில பேர் பூவின் பெயர்களை சொல்கிறீர்களே அது எங்களுக்கு தெரியாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சொல்லக்கூடிய பூக்களெல்லாம் நம் தோட்டத்திலே கிடைக்கும், ஆனால் நமக்குத்தான் அடையாளம் தெரியவில்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய பூக்களை தான் புஷ்பவதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அரிய வகை பூக்களெல்லாம் சில வகை சில வகைகள் தான். ஆகையினால சில மலர்கள் பெயரை சொல்லுகின்ற பொழுது இவைகளெல்லாம் நான் பார்க்கவில்லையே தெரியாது என்று நினைக்க வேண்டாம், நமக்கு அடையாளம் தெரியவில்லை. அவ்வளவுதான். இந்த வார புஷ்ப மலர்லே பங்கயம் மலர்ந்த வெள்ளாமல் பல் பாசடை செங்கழி நீர்மலர் தகர செம்மலு தங்கிய கோலம் ததை வெண்தாமரை மங்கை கேள் நீளம் ஏழ்வார புஷ்பமே. இதை சொல்லக்கூடிய அந்த மலர்களை எல்லாம் அப்படியே நிறை நிறராக ஞாயிறிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எழுதி பொருத்திக் கொள்ளுதல் வேண்டும். இது மலர்கள். பத்திரம், பத்திரம் என்றால் இலைகள், பில்வம் வந்து பத்திரம்னு பேரு. இதே மாதிரி அந்த இதுவரைக்கும் மலர்களை சொல்லியாச்சு. ஒவ்வொரு வாரத்துக்கும் எந்த பத்திரம் விசேஷம் என்றால், ஞாயிற்றுக்கிழமையில் வில்வம் சாத்துவது விசேடம், திங்கட்கிழமை என்று துளசி சாத்துவது விசேடம், செவ்வாய்க்கிழமை என்று விழாவு சாத்துவது விசேடம், புதன்கிழமை மாதுளை சாத்துவது விசேடம், வியாழனில் நாய் உருவி சாத்துவது விசேடம், வெள்ளியில் நாவல் சாத்துவது விசேடம், சனிக்கிழமை விஷ்ணு கிரந்தி சாத்துவது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் வில்மமே துளசி திங்களே ஆறிலே விழாயிலை அறிவன் மாதுளை வேரி நாயுருவி பொன் வெள்ளி நாவலே காரியாம் சனியிலே விஷ்ணு கிரந்தியே. எனவே இந்த வார புஷ்பங்கள் இருக்கிறது, வார பத்திரங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் அந்தந்த நாட்களிலே சாத்தினால் இறைவன் மிகுதியாக பிரிந்து கொள்வான். அடுத்து வில்வம் சாத்துவது விசேடம். இந்த வில்வதளத்திற்கென்றே தனி சிறப்பு இருக்கிறது. பேரூர் புராணத்திலே சுவாமியான எனக்கு வில்வமும் துளசியும் மிகவும் பிடிக்கும், ஆனால் வில்வம் எனக்கு மிக மிக பிடிக்கும். நான் அதற்கு காரணம் பேரூர் புராணத்திலேயே கச்சியப்பு முனிவர் அழகாக காரணங்களை குறிப்பிட்டு சிறப்பை சொல்லுவார். அந்த வில்வத்திற்கு சமமாக மற்றைய நான்கு இருக்கிறது பத்திரங்கள். ஆகையினால அந்த நாலு வில்வத்தை சேர்த்து அங்கே இந்த ஐந்துக்கும் சேர்ந்து பஞ்ச வில்வம் என்று பெயர். இந்த பஞ்ச வில்வங்கள் எவை என்று சொன்னால், நொச்சி, விழா, வில்வம், கிழுவை, இலங்கை. எனவே மெச்சியே அடியவர் வியந்து சாத்திடும் நொச்சியே நறுவிடா நுவன்ற கோவிடம் வைச்சிடும் கிழுவையே மாவிளங்கையில் பச்சிலை என்று இவை பஞ்ச வில்வமே. இவைகளெல்லாம் பஞ்ச வில்வங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இறைவனது பூஜையிலே முக்கியமான ஒரு அங்கம் அட்ட புஷ்பம் சாத்துவது. இதை நம்முடைய நாவுக்கரச சுவாமிகள் இந்த அட்ட புஷ்பம் சாத்துவதற்கென்றே சிறப்பித்து ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். எட்டு நான்மலர் என்று தொடங்குகின்ற அந்த பதிகத்தில், பதிகத்தில் ஒவ்வொரு பாடலையும் எட்டு மலர், எண்மலர், எண்மலர்னு குறிப்பிடுவார். இந்த எட்டு மலர்கள் என சொல்லக்கூடியது நம்மிடம் இருக்க வேண்டிய சைவனுக்கு உரிய அடையாளங்கள், இலக்கணங்கள் அல்லது அவனிடம் தங்கி இருக்க வேண்டியவைகளை குறிக்கிறது. அந்த எட்டு எதுவை என சொன்னால், உயிர்கொலை செய்யாமல் இருத்தல், ஐம்பொறி அடக்கம், பொறை, தவம், வாய்மை, அன்பு, அறிவு. இந்த எட்டும் உள்ள இலக்கணத்தை உணர்த்துவதுதான் எட்டு மலர் சாத்துவது என்று மாதவ சிவஞான சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளுடைய தோத்திரத்திலே இந்த செய்தியை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இருதயனாப்பன் ஐந்தெழுத்து உருவில் இறைவனை உயிர்கொலை செய்யாமல் செய்யாமை அருள் பொறியடக்கம் பொறை தவம் வாய்மை அன்பு அறிவனும் என் மலர் கொண்டு ஒருமையோடு அரிச்சித்திடுக. அழகான செய்தி. எனவே இந்த எட்டு தன்மையும் சைவனிடத்தே அது பதிந்திருக்க வேண்டும், சைவனுக்கு உள்ள இலக்கணமாக இருத்தல் வேண்டும். இந்த அட்டபுஷ்பம் என்பது காலையில் ஒரு அட்டபுஷ்பம் வகை இருக்கிறது, உச்சிகாலத்தில் சாத்தக்கூடிய ஒரு எட்டு மலர்கள் அது ஒரு பட்டியல் இருக்கிறது, அர்த்தஜாமத்திலே சாத்துவதற்கு ஒரு பட்டியல் இருக்கிறது, அந்த அட்ட புஷ்பங்கள் எவை என்பதை பதினேழாம் பாடலிலே அலறி நாயுருவி மல்லிகை எருக்கு வில்வம் நந்தியாவர்த்தம் தாமரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வம்பவிழ்வில் அரி நாயுருவி மல்லிகை வெம்பிய எருக்குடன் வில்வம் வெண்மலர் நம்பிய அடுக்கலர் நந்தி நான்மலர் அம்புயம் காலையில் அட்ட புஷ்பமே. இது காலையிலே உச்சிகாரத்திற்கு எது உத்தமம்? பொன் ஊமத்தை புலிநகர் கொன்றை வெள்ளை பாதிரி வன்னி கத்திரி மந்தாரை வெண்காக்கணம் தும்பை இந்த எட்டும். ஆக இந்த எட்டுமே உச்சிகாலத்தில் சாத்துவது விசேடமானது. பதினெட்டாம் பாடல்ல இதை சுட்டிக்காட்டுகிறார் நம்முடைய மூர்த்திகள். போதவில் பொன் ஊமத்தை புலிநகர் கொன்றை வெள்ளை பாதிரி வன்னி செய்ய வழுதுனை படர் மந்த ஆரை பேதமாய் மலரும் வெள்ளை காக்கொன்றை பெரிய தும்பை ஓதிய இவையட்டும் உச்சியில் அட்ட புஷ்பம். நான் அத்தயாவத்திரை சாத்துவதற்கு எதெல்லாம் உயர்ந்தது என்றால் மல்லிகை காட்டு மல்லிகை மரமல்லிகை மகிழம்பு வெட்டிவேர் சண்பகம் சிறு சண்பகம் மறிக்கொழுந்து என சொல்லக்கூடிய எட்டும். இது பிற்பகலில் சாத்துவதற்கு விசேடம் என்று சொல்லப்படுகிறது. இவை எத்தனை பிற்பகலுக்கு அபரான நேரங்களில் சாத்துவது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்த மல்லிகை இரண்டு மகிழ்தரு மல்லிகை பூ கொந்துவேர் செண்பகப்பூ சிறிய செண்பகம் கொழுந்து சிந்தையூர் அட்ட புஷ்பம் சிவன்முடிக்கு ஏறும்போழில் அந்தியோடு அடர்த்த யாமம் அபரானந்தம் தனிலுமே. ஆகவே இவைகளெல்லாம் அர்த்தயாமத்திலும் பிற்பகலிலும் இதை சாத்தலாம் அந்திப்பொழுதிலும் சாத்தலாம். ஆக அந்திப்பொழுது அர்த்தயாமம் பிற்பகலிலும் இவை சாத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விட எட்டு மலர்களை எல்லா காலமும் பொதுவாக சாத்துறது அது ஒரு பட்டியல் இருக்கிறது. இந்த எட்டு மலர்களை எல்லா காலமும் சாத்தலாம். என்னென்ன காலங்களில் இட்ட மலர்களை சாத்துவது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மாறி சாத்தினால் அது குற்றம் என்று அந்த நேரங்களில் அதை சாத்தினால் விசேடம் அவ்வளவுதான். ஆக மற்ற பொதுவாக எந்த எட்டு மலர்களை எல்லா காலமும் சாத்தலாம் என்றால் புன்னை வெள்ளருக்கு செண்பகம் நந்தியாவர்த்தம் கரும்புவளை பாதிரி அலரி செந்தாமரை என சொல்லக்கூடிய மலர்களை எப்பொழுது வேண்டுமானாலும் சாத்தலாம். இழகிய புன்னை வெள்ளருக்கு செண்பக நிலவிய வலம்புரி நீளம் பாதிரி அலரி செந்தாமரை அட்டபுட்பமாம் புலரியம் போதோடு எப்பொழுதும் சாத்தலாம். அடுத்து ஒரு அருமையான ஒரு செய்தி கொடுக்கிறார். எந்தெந்த மாதங்களிலே எந்த மலர்களை சாத்தினால் இறைவனுக்கு விருப்பம்? இது பெரும்பாலும் அந்தந்த மாதங்களிலே கிடைக்கக்கூடிய விசேட புஷ்பமாகத்தான் இருக்கும். சித்திரையிலே முருக்கம்பு, வைகாசியில் புன்னை, ஆணியில் வெள்ளருக்கு, ஆடியில் அலரிப்பூ, ஆவணிக்கு செண்பகப்பூ, புரட்டாசியில் கொன்றை, ஐப்பசியில் தும்பை, கார்த்திகைக்கு கத்திரி, மார்கழிக்கு பட்டி அல்லது தைக்கு தாமரை, தைக்கு தை மாதத்திற்கு தாமரை, மாசி மாதம் கரும்பு வளை, பங்குனி மாதம் மல்லிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெத்திய பலாசு புன்னை வெள்ளருக்கு அலறி போது கொத்தலர் செண்பகப்பு கொன்றையே தும்பை செய்ய கத்திரி பட்டி கஞ்சம் காவி மல்லிகை ஈராறும் சித்திரை முதலாக கொள்க சிறந்திடு மாத புஷ்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே ஊசிகடா நியாயம் போல வார புஷ்பம் மாத புஷ்பங்களை கொடுத்து நமக்கு உபதேசம் செய்கின்ற கமலை ஞான பிரகாஷர் ஒரு கூடுதலான வேறொரு செய்தியை நமக்கு சொல்கிறார். பொதுவாக தமிழ் மாதத்திலே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்று இறைவனுக்கு அந்த அர்த்தஜாமத்திற்கு முன்பாக ஒரு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அந்த சிறப்பு அபிஷேகங்களில் எவை எவை குறிப்பாக இடம்பெறுதல் வேண்டும் என்று இருக்கிறது. இது புஷ்ப வகையில் சேராவிட்டாலும் தெரிஞ்சு கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக செய்தி சொல்றார். ஆக ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அங்கே அர்த்தஜாமத்திற்கு முன்பாக சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது எவைகள் அங்கே சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்றால் சித்திரை மாதத்திலே மறுக்கொழுது சாத்துவது விசேடம், வைகாசி மாதத்திலே சந்தன லேபனம் சாத்துவது விசேடம், ஆணி மாதத்திலே முப்பழங்களை எடுத்து சுவாமி திருமேனி சாத்துவது விசேஷம். ஆடி மாதத்திலே பால் விசேடம். ஆவணியில் சர்க்கரை சுவாமிக்கு அங்கே படைப்பது விசேடம். புரட்டாசியில் அதிரசம் போன்ற அப்ப வகைகள். ஐப்பசியில் அன்னம். கார்த்திகை மாதத்தில் சுட்டி விளக்குகள். மார்கழியில் நெய். தை மாதத்தில் தேன். இந்த அபிஷேகத்தில் இவை சிறப்பாக இடம்பெற வேண்டும். மாசிக்கு நெய் தோய்ந்த கப்பளம் கம்பளம். அப்படியே அந்த கம்பளத்தில் நெய்யை ஊற்றி தவதவோ என்று தொப்பு தொப்பன் இருக்கும் பொழுது சுவாமியுடைய திருவினை சுற்றி அப்படியே அப்பி விடுவார்கள். அதுக்கு நெய் தோய்ந்த கம்பளம் மாசி மாதம். பங்குனி மாதத்தில் தயிர் சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய கமலை ஞானப்பிரகாசன் நமக்கு காட்டிய வழி என்று அந்த புஷ்பத்தினுடைய வகையை கூறியவர்கள் இறைவன் கருணை பெறுவதற்கு இதுவும் ஒரு செய்தி என்பதை நமக்கு கொடுத்து பண்ணியிருக்கிறார். விநாயகருக்கு சொல்லுகின்ற பொழுது சில பத்திரங்கள் அவருக்கு விசேடமாக சொல்லப்படுகிறது. 24வது பாடலுக்கு வருகிறேன். விநாயகருக்கு 21 பத்திரங்கள் பிரியம். எதெல்லாம்? மாசிப்பச்சை, கையாந்தகரை, வில்வம், ஊமத்தை, நொச்சி, நாயுருவி, வன்னி ஆகிய பத்திரங்களும், கத்திரி, அலரி, ஆத்து, எருக்கு, மருது, விஷ்ணு கிரந்தி, மாதுளை, தேவதாறு, மறு நெல்லி, சிறு செண்பகம், கூதாளி, பாதிரி என்ற பூக்களும் அருகம்புள்ளும் அவருக்கும் மிகவும் விசேடமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இறைவனுக்கு இந்த பத்திரங்கள் விநாயகருக்கு இது மிகவும் பிரீதியானது என்று இங்கே சொல்லப்பட்டு விட்டது. இறைவனுக்கு அர்ச்சனை செய்கின்ற பொழுதோ, நாம் மற்ற வழிபாடு செய்கின்ற பொழுதோ இறைவனுக்கு பூ குறைதல் கூடாது. குறிப்பாக அர்ச்சனை செய்கின்ற பொழுது எந்த காரணத்தை கொண்டும் அந்த பூக்களை நாம் பீத்து விடக்கூடாது. இதழ்களை பிச்சு ரெண்டா அர்ச்சனை பண்ணக்கூடாது. முழு பூக்களாக தான் பண்ணணும். ஒருவேளை பூ குறைகிறது என்றால் இருப்பதாக பாவித்து போடணுமே தவிர, பூ குறைகிறது என்பதற்காக ஒவ்வொரு பூவை பிச்சு போடுதல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவைகளெல்லாம் நமக்கு எது எது எப்படி சாத்த வேண்டும் என்ற முறைமையை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து 27வது திருப்பாடலிலே என்னென்ன தேவர்களுக்கு யார் யாருக்கு எது எது பிரியமானது என்பதை அழகாக ஒரு பட்டியல் காட்டுகிறார். இதெல்லாம் சிவபூஜை செல்பவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்கு கொன்றை, சிவபெருமானுக்கு கொன்றை மிகவும் பிரியமானது. விநாயகருக்கு அருகம்புல் பிரியமானது. முருகப்பெருமானுக்கு கடம்பம்போவும் வெற்றியும் மிகவும் பிரியமானது. திருமாலுக்கு துளசி மிகவும் பிரியமானது. உமையவளுக்கு நீலோற்ப மலம் மிகவும் பிரியமானது. சூரியனுக்கு, சிவபூஜை செல்வர்களுக்கு தெரியணும், சூரியனுக்கு தாமரைப்பூ மிகவும் பிரியமானது. திருமகளுக்கு ஆம்பல் மலர் பிரியமானது. கலைவாணிக்கு வெண்தாமரை. இன்னும் உக்கிர தேவதைகள் போன்றவர்களுக்கு சிவப்பு மலர்களை சாத்துவதும் ஒரு மரபாக இருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாது இந்த அல்லி மலரையும் கருங்கோலையும் எல்லா கடவுளருக்கும் பொதுவாக சாத்தலாம் என்றும் அவர்கள் சொல்லப்படுகிறது. இதை இந்த என்னென்ன மலர்கள் யார் யாருக்கு பிரியம் என்பதை 27வது திருப்பாடலில் குறிப்பிட்டு காட்டுகிறார். வில்வமுடன் கொன்றை மலர் சங்கரருக்கு நேயம். வில்வமும் கொன்றையும் சங்கரருக்கு நேயம். வேடமுகர்க்கு அருகு வெற்றி கடம்பு விசாகனுக்காம். கொல்லை நெடுவால் வர்க்கா மலைமகற்கு நீளம். கோகனந்தம் சூரியர்க்கு திருமகற்கு நெய்தல். வல்ல கலைமடைந்தற்கு வெண்கமலம் நேயம். வரும் கொடிய கடவுளர்க்கு செம்மலர்களையா. உக்கிர கடவுளர்களுக்கு சிவனமலர். குறிப்பாக சொன்னால் அவர் உக்கிரமல்ல, எதிரிகளை அச்சுறுத்துவதற்கு. நம்முடைய பைரவ பெருமானுக்கு அதனால்தான் செவ்வரளி மாலை சாத்துகின்ற ஒரு மரபு உண்டு. ஆகினாலே அந்த சிவப்பு மலர்கள் சில மூர்த்திகளுக்கு சாத்துதல் உண்டு. அல்லி மலர் கருங்கோலை அனைவருக்கும் நேயம். அம்மலரே எம்மலர்க்கும் அதிகமென உரைப்ப.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: நமிநந்தி அடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

பாடிளங்கோதத்தினாலும்

கருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே என்று பெரிய புராணத்திலே நமினிந்திடிகள் நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். நமினந்தியடிகள் நாயனார் ஏமப்பேரூரிலே அவதாரம் பண்ணினவர். திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏமப்பேரூரிலே அவதாரம் பண்ணினவர். நாயன்மார்கள் இந்த லோகத்துக்கு அவதாரம் பண்ணினது இந்த லோகத்துக்கு பெருமை தேடி தருவதற்காக, அது மனித குலமாகிய நமக்கு பெருமை தேடி தருவதற்காக. அவர்கள் தன்பொருட்டாக பற்றி செய்யாமல் உலகம் வாழ்வதற்காக பற்றி செய்தவர்கள், உலகம் வாழ வேண்டி பற்றி செய்தார்கள். அந்த பத்தியினாலேதான் உலகம் இப்பொழுது பக்தியை கடைபிடித்து நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் செய்த அரிய பெரிய தொண்டின் காரணமாக. அப்படி தொண்டு செய்து அவர்கள் வாழ்ந்தார்கள், மற்றவர்களை வாழ வைத்தார்கள். வாழ்வது எதற்காக? மற்றவர்கள் மற்றவர்களை வாழ வைப்பதற்காக. அப்படித்தான் பெரியவர்கள். அவர்கள் எதற்காக வாழ்கிறார் என்றால் மற்றவர்களை வாழ வைப்பதற்காக அவர்கள் வாழ்வு. மற்றவர்களை வாழ வைக்கும் போது அவர்கள் எப்படி ஆகின்றார் என்றால் அவர்கள் பேரின்ப பெருவாழ்வில் அவர்கள் சென்று விடுவார்கள். இவர் மற்றவர்களுக்காக தொண்டு செய்தார் என்று சொல்லி சுவாமி அவர்களுக்கு உயர்ந்த வாழ்வு, அழிவில்லாத பெருவாழ்வை தந்து விடுகிறார். அதனாலே மனிதன் வாழ்கின்ற காலத்திலே பிறருக்கு உபகாரமாக வாழ்வது, நல்ல செயலை செய்து அதன் மூலமாக தனக்கும் பிறருக்கு நன்மையை தேடிக்கொள்வது, அந்த நிலையில வாழ்ந்தவர்கள் தான் நாயன்மார்கள். வையம்புறக்கும் தனிச்செங்கோல் வளவர் பொன்னி திருநாட்டு செய்ய கமர தடம்பனையும் செழுநீர் தடமும் புடையுடைத்தாய் பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல போலதனால் இதும் பெருமை எண்டு செய்யும் ஏரூர் எமப்பேரூரார். வளவனாகிய சோழன் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த சோழ நாட்டிலே பொன்னி திருநாட்டிலே, இந்த நாட்டை பொன்னி திருநாட்டுன்னு கூட இந்த பாடல்ல சொல்றாரு. கமலத்தடம்பனையும், கமலத்தடம்பனை என்கிறது தாமரை நிறைந்திருக்கின்ற குளங்களும் அதற்கு மேற்பட்ட மற்றைய நீர்வளங்களும் உடையதாயிருக்கின்ற இந்த பொன்னி நாட்டிலே வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல புகழதனால் வேதங்களை படித்து அதன் மூலமாக நாட்டுக்கு நன்மை செய்கின்ற மறைவூர்கள் வாழ்கின்ற புகழாலே பெருமை உடையது அந்த ஏமப்பேரூர்ங்கிற ஊர். திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிறது. மாலை பயிலும் தோரணங்கள், மருங்கு பயிலும் மணிமருகு, வேலை பயிலும் புனல் பருகு, மேகம் பயிலும் ஆடங்கள், சோலை பயிலும் குளிர்ந்த இருள், சுரும்பு பயிலும் அரும்பூகம், காலை பயிலும் வேத ஒலி, கழுநீர் பயிலும் செடுநீர் பொய் செடுநீர் செய். இதனாலே மாலைகள் நிறைந்த தோரணங்களை உடையதும் மாடங்களை உடையதும், மேகம் வந்து ஒரு ஆய்ந்து செல்லுகின்ற மாடங்களை உடையதும், சோலைகள் சூழ்ந்ததும், அதற்கு மேலே காலையிலே வேத ஒலி அங்கே முடங்குமா. காலையிலே வேத ஒலி, காலை பயிலும் வேத ஒலி, காலை வேலைதான் இந்த வழிபாட்டுக்கு சிறப்பானது. காலையிலே வேதம் முதலான நூல்களை பாராயணம் செய்வது, ஓதுவது என்பது மிக அவசியமானது. அது காலையிலே வந்து பரமேஸ்வரனுடைய புகழை பாடுவதினாலே ஓதுவதினாலே அந்த நாள் முழுவதும் அவனுடைய அருள் துணையாக இருக்கும். அதற்கு வந்து திருவருள் துணை செய்ய போனோம். எல்லாரும் காலையில ஓத முடிவதில்லை, காலையில ஓத முடிவதில்லை. அது ஓதாமல் ஒரு நாடு இருக்க வேண்டாம் என்று உலக நீதி, ஓதாமல் ஒரு நாடு இருக்க வேண்டாம் என்பது உலக நீதி. ஓதுவது ஒளியல் என்பது அவை வாக்கு காட்சி. ஓதுவது ஒளியல், ஒளியல்னா ஓதிக்கொண்டே இருக்க வேணும். அதனால இந்த ஓதுவது என்பது மிகச் சிறந்தது. ஓதுவார்தமை நன்னறி குறிப்பது. ஓதினாலும் உன்னை ஏற்று என்னை வினை அவளை பாதியாமே வந்து
சம்பந்த வாக்கு. மாதுபாகர் வாழ்வே ஏனான குருகாரும் சீதகல ஓதிப்பணியாரும் தீநரகம் மீதி செய்வார் என்பது அருணகிரிநாதர் பாட்டு. இப்படி ஓதுவதை பத்தி நிறைய அதனாலே அந்த ஊரிலே வாழ்கின்ற மறையவர்கள் காலையிலே வேதங்களை ஊறுவார்கள். அந்த ஒலி ஊர் பக்கம் பயில்வது. அதற்கு மேலே அந்த நீர் வளத்தினாலே விளைந்த நெல் வளத்தை சொல்லும் போது வயல்களிலே நெல் விளைந்திருக்கிறது, வெண்ணெல் வெண்மையான நெல் விளைந்திருக்கிறது, வெண்மையான நெல் விளைந்திருக்கிற வயல் நிறைய இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வயல் நெல் வயல். அது விளைந்திருக்கிறது அல்ல, வெண்மையாக இருக்கிறது. இந்த நெல் வெண்மையாக இருக்கிறது. இடையடைய தாமரை பூத்திருக்கிறான், இடையடைய தாமரை பூத்து சிவப்பாக இருக்கிறது நெல் வயலுக்கு இடையில. அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே வந்து அது எப்படி இருக்குதுன்னா, வேதியர்கள் மணல் பரப்பி அதிலே அக்னி குண்டத்தை வச்சு அக்னி வளர்ப்பது போல யாகம் வளர்ப்பது போல இருக்கு. யாகம் வளர்ப்பது போல இருக்கிறது. யாகம் வளர்க்கிறது இல்ல, சிவப்பா இருக்கும்ல நெருப்பு. மணல் வெண்மையா இருக்குமா, நெல் வெண்ணையா இருக்குதா, தாமரை சிவப்பா இருக்கு. அதை வச்சு அப்படிப்பட்ட வளமுடைய ஊர் அந்த பகுதி. எல்லாம் நம்ம பொன்னி வளர்ந்தான். எந்த பொன்னி? இந்த பொன்னி தான். பெருமை விளங்கு அப்பதியில் பேணும் நீற்று செய்வ நெறி உருமை நெறிவாள் அந்தனரும் ஓங்கு குலத்தின் உள்வந்தார். அப்படிப்பட்ட அந்த ஊரிலே திருநேற்றை செய்வ நெறியிலே வாழ்கின்ற அந்தனர் குலத்திலே வந்தவர். இருமை உலகம் ஈசர்களால் இறைஞ்சி ஏற்ற பெற்றதவத்து அருமை புரிவார் நமிநந்தி அடிகள் என்பார் ஆயினார். சிவபெருமானுடைய திருவடியே தினந்தோறும் இறைஞ்சி உவர். இறைஞ்சுதல் என்றால் வழிபாடுன்னு சொல்றது. போற்றுதல், கும்பிடுதல், போத்திரம் பண்ணுதல், இறைஞ்சுதல், வழிபாடு, வழிபாடு செய்தல். அவருடைய பெயர் நமிநந்தி அடிகள்னு பெயர். பராமண குலத்துல வந்தவர். தவஞ்சிவதற்கு யோக்கியமான குலத்துல வருவதற்கு அதற்கு முன்ன பிறவியில புண்ணியம் இருக்கணும். அதை வந்து சித்தியாரில் தரையி நீர் கீழே விட்டு தவஞ்சி சாதியினில் வந்து பரசமயங்கள் எல்லாம் பாக்கியம் பண்ணணும்னாலே. அதனால பிராமணர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து அதிகபட்சம் பக்தியுடையவர்களாகத்தான் இருப்பாங்க. சாமி இல்லைன்னு சொல்ற இருக்க மாட்டாங்க. இயல்பாகவே அவர்களுக்கு அந்த பரம்பரையான அந்த பழக்கம். அதனாலே இவர் வேதத்தை ஓதியவர், வேதத்திலே சொல்லப்பட்டபடி தவத்தை செய்வார். வாய்மை மறைநூல் சீலத்தால் வளர்க்கும் செந்தி என தங்குவார். தூய்மை திருநீற்று அடைவே மெய்ப்பொருள் என்றதையும் தூவினார். திருநீற்று நெறிதான் உண்மையான நெறி. திருநீற்று நெறி என்றால் செய்வ நெறி. செய்வத்துக்கு முதல் பொருளாக இருக்கிறது திருநீறு. செய்வ சமயத்துக்கு முக்கியமானதாக இருப்பது எது என்று கேட்டால் திருநீறு. அப்படிப்பட்ட திருநேற்று நெறியை நன்றாக நூல்கள் மூலமாக அறிந்து அதனுடைய பெருமையை உணர்ந்து தரிக்கின்றவர்கள் வேறு, அது உணராமல் ஆயாலே அவர்கள் பூசுகிறார்கள் என்று பூசுகின்றவர்கள் வேறு. அவர்கள் பூசியிருக்கிறாங்க, நாமும் பூசுவோம் பூசுகிறவங்க வேறு. நூல்கள் மூலமாக அதை உணர்ந்து பூசுகிறோம். திருநேற்றுக்கு பஸ்ம சாபால உபகரணத்தினே உபகரணத்தில் பஸ்ம சாபால உபகரணம். திருநேற்றை பற்றி சொல்லுகின்ற நூல்கள் நிறைய இருக்குது. வடமொழியிலே இருக்குது, தென்மொழியிலே இருக்கு. தென்மொழியில திருநேற்று பதிகம்னே ஒரு 11 பாட்டு ஒரு புண்ணியவாம் பாடியிருக்கிறான். அவர் அவதாரமே திருநேற்றை நிலைநிறுத்துவதற்காக. அவர் எதற்கு பிறந்தார்னா திருநேற்றை நிலைநிறுத்துவதற்காக. பாண்டி நாடு முழுவதும் ஆயாலே பூஜி பூசாம இருந்துதான். அரசன் உத்தரவு, யாரும் பூஜை பூசக்கூடாது. அப்படி உத்தரவு, யாரும் திருநீர் பூசக்கூடாது. அவனுக்கு திருநீர் கொடுத்தார். யாரு? தெரிஞ்சார். அவன் பூசணும் இருக்காங்க. அவன் பூசணும்னு சொல்லி எல்லாரும் வாங்கி பூஜித்தார். அவன் பூசணும்னு சொல்லி மன்னன் நீர் அணிந்தான். வைகக்கரையில திருநீர் கொடுத்தார். வைகக்கரையில திருநீர் கொடுத்தார். மன்னன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் முதலை வாழ்வார் துணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார் என்பது ஞானசம்பந்தர் புராணம். அதனாலே திருநீர் என்பது சிவபெருமானுடைய அடையாளமாக இருப்பது. இவர்
சிவபக்தர் என்பது எதை காட்டும், எதிரால தெரிந்து கொள்வது திருநீற்றினாலே. திருநீர் நெற்றியில பூசிட்டான்னா அவன் சிவனுக்கு அடியவன் ஆகி விடுகிறான். திருநீர் பூசிட்டான்னா அவன் வந்து பாவியா இருந்தாலும் அவன் வந்து புண்ணியத்தை பெற்று விடுகிறான். அதனால பாவம் அறுப்பது நீர்னு வாடினார். பாவம் அறுப்பது நீர், பாவத்தை சாம்பல் ஆக்குவதனாலே அது சாப்பிடு, பாவத்தை சாம்பல் ஆக்குவதனாலே அதுக்கு சாப்பிடு. அதனால திருநீர் மிக அவசியமானது. இன்னும் பல பேர் பூச தெரியாத நிறைய பேர் தான், பூச தெரியாதவர்கள் நிறைய பேர். மாணிக்கவாசகர் திருநீரை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, பல இடங்கள்ல திருநீரை பத்தி சொல்றாரு. திருவாசகத்துல பல இடங்கள்ல திருநீரை பத்தி சொல்றாரு. ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு வகையாக சொல்றாரு. உன்னுடைய அடியவர்கள் எல்லாம் பேசினா உப்பெருமையத்தான் பேசுவாங்க, பேசினால் உன்னுடைய பெருமையத்தான் பேசுவார்கள், பூசினால் திருநீரையே பூசுவார்கள். அப்படிப்பட்ட அடியவர்களை ஆண்டு கொண்டாய் என்று சொல்லுகிறார் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல உன்னாலே நான் திருநீர் பூசப்பட்டேன்கிறார், உன்னாலே திருநீர் பூசப்பட்டேன்கிறார். சொன்ன வெந்நீர் அணிவித்துன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் பிறப்பு இறப்பு வியாதி இதுகளுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், திருநீர் பூசாத நான் கண்டா பயப்படுவேன். தினியலாவரின் மஞ்சேன்

0: இல்லாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாரே என்பது அச்சப்பத்து. திருவாரத்துல அச்சப்பத்துன்னு படி அச்சப்பத்து இன்னொன்னது பயப்படுவது சொல்றா வேடிக்கை. சிவருமான தவிர வேற தெய்வங்களை கடவுள்னு சொல்றவனை கண்டா பயப்படுவேன். ஆனா அந்த திருவாரதகன் அது அவருடைய தனி சிறப்பாகும். அதனாலே இவர் வந்து வேதத்திலே சொல்லி இருக்கப்பட்டபடி திருநீரே மெய்ப்பொருள் என்று அறிகின்ற உறுதியுடையவர். சாம கண்டர் செய்யகளல் வழிபட்டுழுகும் தலைமை நிலை. சாம கண்டர்னு ஒரு சிவருமானுக்கு சாம அது என்னது சாமகண்டர்ன்னா சாம வேதத்தை கண்டத்துல வச்சிருக்கிறவரு. சாமம்னா இருக்கு நடிச்சாமம் நீலகண்டர் சாமகண்டர் காலகண்டர் நீலகண்டர் சாமகண்டர் கரைக்கண்டர் என்றெல்லாம் அந்த கண்டம்ங்கிறது கழுத்து. சாம கண்டர் செய்ய கடல் வழிபட்டுழுகும் தலைமை நிலை யாவ இரவும் பகலும் உணர்வுடியா என்றும் எழுதினார். அப்படி சிவபெருமானுடைய திருவடியே இரவும் பகலுமா வழிபடுகின்றவர் சிந்திக்கிறவர். அபூர் என்றும் திருவாரூரதனை அடைவார். அந்த நவீனந்தியடிகள் தன்னுடைய ஊரிலிருந்து திருவாரூருக்கு வந்தார் ஊர் நாள். அப்படி திருவாரூருக்கு வரும்போது எவ்வூரகற்றும் பெருமாண்டன் பிரசூல் மலர்த்தால் பணிவுறுதல் எவ்வூதியமும் எனக்குள்ளு என்னுடையார். அதாவது ஊதியம் என்றால் ஆதாயம், ஊதியம் என்றால் பொருள் ஆதாயம். அது அவருக்கு என்ன ஆதாயம்னா சுவாமியை வந்து வணங்குகிறதே ஆதாயம் என்று கொள்ளையுடையவரா. சாமியை வணங்குறதே ஆதாயம் என்று கொள்ளையும். வணங்கினால் என்ன ஆதாயம்னு தானே நம்ம நினைப்போம். வணங்கினால் என்ன ஆதாயம் கிடைக்கும் என்றுதான் நாம நினைப்போம். நினைக்கும் முடியாது இருக்கு. நாம என்ன ஒண்ணு வேண்டியதா இருக்கு இல்லவா? வணங்கினால் என்ன கிடைக்கும் என்பது நம்முடைய எண்ணம். அவர் வணங்குவதே ஆதாயம் என்று எண்ணம். சாமியே வணங்குவதே ஆதாயம் அதை சொல்றாரு. பணிவூர்தல் விரைசூல் பெருமாண்டன் விரைசூல் மனத்தால் பணிவூர்தல் எவ்வூதியமும் எனக்குள்ளு என்னுடையார். பல நாடும் திருவூரறித்த வரைச்சிடையார் திருப்பாதங்கள் வணங்கினார். பல நாள் இப்படி திருவாரூருக்கு சென்று சிவருமான வணங்குவார். திருவாரூரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அது பூலோக விலாயம், பிருத்திவி ஸ்தலம், அதற்கு மேலே மகாவிஷ்ணுவானவர் தேவர்களிடத்திலே ஒரு ஏமாற்றத்தை செய்ய அதற்கு மேலே அவர் இங்கு திருவாரூருக்கு வந்து வில்லை ஊன்றி நிற்க தேவர்கள் எறும்பு ஒடி கொடுத்து வில்லினுடைய நகனை அறுக்க அது தெரித்து தலை அத்து போச்சு மகாவிஷ்ணு. அப்படி அச்சு போன பிறகு மகாலட்சுமி விவகாரம் தவஞ்சியும் மறுபடி திருமாலை எழுப்பி சிவபெருமான் கொடுக்க பெற்ற தலம் அந்த திருவார். மகாலட்சுமி தவம் பண்ணியபடியினாலே அவள் பெயராலேயே அந்த ஊரு குளம் கோயில் எல்லாமே அமைந்தது. ஊருக்கு கவலைப்பதியின் திருவாரூருக்கு கமலை கமலம்னா தாமரை, தாமரையில இருப்பவளாகிய மகாலட்சுமி தவம் பண்ணபடினாலே கமலைப்பதின்னு வேறு, ஆலயத்துக்கு கமலாலயம்னு வேறு, தீர்த்தத்துக்கு கமலாலய தீர்த்தம்னு வேறு. சுவாமியே வந்து சோமாஸ்கந்தரை மார்பிலே வச்சு ஊஞ்சலாட்டிட்டு இருக்கிறாரு. ஆறு மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு பார்க்கடல்ல படுத்திருக்காரா? பார்க்கடல் எப்படி ஆடிக்கிட்டே தானே இருக்கார். அது மேல கொடுத்திருக்காரு, அது மேல பாம்பு, பார்க்கடல் மேல பாம்பு. பாம்பு வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்குதா புஷுன்னு சத்தம் கொடுக்குல, அதுல ஒரு அசைவு. அதுக்கு மேல மகாவிஷ்ணு கொடுத்திருக்காரா? அவரு மூச்சு விடுகிற அசைவு. இப்படி மூணு அசைவு. அதுக்கு மேல மார்பில வச்சிருக்கிறார் பார்வதி பரமசிவன் முருகன் முருகதி சோமாசுகந்தர். சோமாசுகந்தர மார்பில வச்சிருக்கிறார். யாரு? மகாவிஷ்ணு மார்பில வச்சிருக்காரு. அப்படி இந்த அசவு அந்த அசவு எல்லாம் இருந்து ஆடிக்கிட்டு இருக்காராம் சிவபெருமான். இருந்து இருந்தாடு அழகர்னு சிதம்பரத்தை நின்று ஆடு அழகர், திருவாரூர்ல இருந்தாடும் அழகர், இருந்து ஆடுகிறார். இருந்தாடும் பார்க்கடலாக அந்த பாம்பு அசைவு, மகாவிஷ்ணு அசைவு, அந்த அசைவில் அவர் ஆடிக்கிட்டு இருக்கார். ஆடியே வைகினார். மார்பில வச்சிருக்கிறாரா சிவருமானு? பண்டரிய மரத்துல தலையில வச்சிருக்கிறார் சிவருமான் சிவலிங்கத்தை. திருவனந்தபுரத்துல கையில வச்சிருக்கார் சிவருமான். இப்ப திருவனந்தபுரத்துல இந்த வலது கையில சிவலிங்கம், பண்டரிபுரத்துல தலையில சிவலிங்கம் மகாவிஷ்ணு. பக்தர்கள தலைமையான ஒரு வகை, சிவபக்தர்ல தலைமையான. எத்தனை கோயில்ல பூஜை பண்ணியிருக்காரு. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பொருந்திய ஊர் திருவாரூர். அது பெருமை நிறைய இருந்து இந்த சக்கரவர்த்தி இருந்து தேவரோகத்திலிருந்து இருந்து வந்த சோமாஸ்கந்தர் சிவலிங்க எல்லாம் பிரதிஷ்ட பண்ணிய ஊர் திருவாரூர். திருத்தொண்ட தொகை பிறந்த ஊர், நாயன்மார் நிறைய அவதாரம் பண்ணிய ஊர், பல வகையில சிறப்புடைய திருவாரூர். அதனால திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடி என்று பாடினார். திருவாரூர் பிறந்தா முக்தி, இன்னும் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஊருக்கு அடிக்கடி வருவாரு. புற்றில இருக்கிற மாணிக்கத்தை கும்பிடுவாரு, புற்றில இருக்கிற மாணிக்கத்தை கும்பிடுவார். புற்றுதானே சுவாமி அதை சொல்றாரு. செம்பற்புற்றின் மாணிக்க செடுஞ்சோதியை நேர்தொடும் சீலம் தம்பற்றாக நினைந்து அணைந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து போந்து. அப்பா, அந்த செம்பற்புற்றிலே மாணிக்க செடுஞ்சோதியே துழுகின்ற அந்த தவத்தை தம் பற்றாக, அதே தம்முடைய பற்றாக வைத்துக் கொண்டு நினைந்தாரு, அடைந்தாரு, தாழ்ந்தாரு, பணிந்தாரு, வாழ்ந்தாரு. அப்படி போ வாழ்ந்து அம்பர் புரிசை திருமுந்தில் அணைவார். அப்படி சுவாமியை கும்பிட்டுட்டு, புற்றில் இருக்கிற சுவாமியை கும்பிட்டு இந்த பக்கம் வந்தாரு. பாம்போர் அறநெறியின் நம்பர் கிடமான் கோயிலுக்கு வணங்க நினைந்தார். திருவாரூர் கோயில அறநெறின்னு ஒரு கோயில் இருக்குது. திருவாரூர் கோயில் பெரிய கோயிலுக்குள்ளேயே திருவாரூர்ல இருக்கிற சிவலிங்கம் நிறைய. கோயிலை சுத்தி நல்லா கும்பிடணும்னா 3 மணி நேரம் வேணும். கோயிலை சுத்தி நல்லா கும்பிடணும்னா 1-3 மணி நேரம் வேணும். அதனால அந்த அறநெறியில இருக்கிற அப்பனை கும்பிட போனார். அறநெறியில அப்பனை அப்படியே கும்பிட போனாரு. மாலை வேலை நன்னி இறஞ்சி அன்பினால் நயப்பூற்று எழுந்து காதலுடன் அன்னலாரை பணிந்து எழுவார். அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் துண்டின் பாங்கு பல பயின்று பரவி வரவுவார். அப்படி சாமியை கும்பிட்ட உடனே அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த இடத்துல என்ன எண்ணம் வந்துச்சுன்னா, எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கரத்தில் சென்றுவிடுவார். சாமி கோயில்ல விளக்கு நிறைய போட வேணும் என்று எண்ணினார். விளக்கு போட வேணும்னு எண்ணினார். இது ஏதாவது ஒரு வகையில சாமிக்கு பணி செய்து தொண்டு செய்து சாமி பிரியப்படுறாப்ல நடக்கிறது. கையில தொண்டு செய்து சாமிக்கு பிரியமுடையவனாக, சாமிக்கு பிரியமுடையவனாக. சும்மா கும்பிட்டு போறவனே விளக்கு எழுதுவாரு. இவன் இன்னது செய்தாலும் கணக்கு எழுதுவார்ல இல்லையா? இப்ப நம்ம இந்த புராணம் சொல்றோம்ல, அதுவும் கணக்கு எழுதுவார். புராணம்னு சொல்றான் புரிய. எனக்கோ ஒரு நாளைக்கு புராணம் கேட்க வந்த அதையும் கணக்கு எழுதுவாரு. தெனா வந்த அதையும் கணக்கு எழுதுவாரு. சிவருமானுக்கு கணக்கு எழுதுறதா வேலையா? தொழுது தூமரர் தூவி துரித்து நின்று அழுது காமுற்று அரற்று நின்றாரை பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதுங்கள் கணக்கு இன்னும் மனுஷன். எல்லாரையும் கணக்கு எழுதுறான், எல்லாரையும் கணக்கு. அதனாலே இவர் அந்த அறநெறியில் இருக்கிற சுவாமியை கும்பிட்டாரு. கும்பிட்ட உடனே அவருக்கு ஒரு எண்ணம் உண்டாச்சு, ஒரு நினைவு உண்டாச்சு. சுவாமி கோயில்ல நிறைய தீபம் எத்தனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதினார். தீபம்ங்கிறது இருளை ஓட்டுவது. தீபம் ஏத்தனை என்ன போகுது? ஒரே பொருளை உண்டு இல்லை என்று சொல்லுகின்ற அத்தி நாத்தின்னு பேரு வழக்கம். அத்தி அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை உடையவர்கள். அந்த நெறி பொறை நெறினார். பொறை நெறினா குற்றம் கூறுங்கள் நெறி. இது சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப மனசு செலவா போய் ஏண்டா இங்க வந்து நம்ம கேட்ட அப்படித்தானே இருக்கும். சாமிகாரிகம்னு நம்ம போய் கேட்கறேன், மதிப்பா யாரு அங்க பெரிய புராணம் பாடுறவருக்கு 10 பவுன் வச்சு கொடுக்கலாம் கேட்குறீங்களா? இந்த நம்மளுக்கு 1 பவுன் கொடுத்துட்டானா தேவலாம். 100 பவுன் பெரிய புராணம் சொல்ல 10 பவுன் கொடுக்க மாட்டாவா? கொடுத்தாரு. சரி, அவருக்கு 10 பவுன் வச்சு கொடுக்கணுங்க, நீங்க எவ்வளவு தாரியது கேட்டா பரவாயில்ல போய்யா, நமக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா எவ்வளவு இருக்கும், எப்படி இருக்கு நமக்கு? அதனாலே இவ என்ன சொன்னா நெய்யுங்க இல்லையா, வேற வீட்டுல பாருங்கன்னு இருந்தாலும் தொந்தரவு இல்லை. அதுல கூட அவ்வளவு வருத்தம் வரா. முதல்ல என்ன சொன்னா, நெருப்பு வச்சிருக்க சாமிக்கு விளக்கு இருக்குன்னு கேட்டா, கையில நெருப்பு வச்சிருக்காரு நம்ம சாமி இவ்வளவு புசுக்கிறது இருக்க விளக்கு இருக்குது கேட்டா, அதுக்கு மேல வந்து விளக்கு எரிக்கணும்னு சொன்னா நீங்க தண்ணியை முகர்ந்து ஊத்தி எரியணும். அதனாலே ஒரு ரொம்ப மனசு சஞ்சலமா போச்சு. ஏண்டா கேட்டாங்க, கருமை எரியாதவர்கிட்ட வந்து கேட்டுட்டேன், சமணன் விடும் தெரியாம போச்சு அப்படின்னு ரொம்ப வருந்தினான். அருகர் மதியாது உரைத்தவரை ஆற்றாராகி அதை பொறுக்க முடியல. அப்பொழுதே பெருக மனத்தில் வருத்தமுடன் பயர்ந்து போந்து பறையணிந்த முருகு விரியும் மலர்கொண்டை முடியார் உயில் முன்னை சாமி கோயிலுக்கு முன்னாலே ஊழி உருவ அன்பர் பணிந்து விட உருவாக்கெழுந்தது உயர் சிந்தி. இந்த வார்த்தையை கேட்டு வருத்தமடைந்து சாமிக்கு முன்னால ஊழி நின்று சுங்குட்டு அழுதாரு. இப்படியும் எனக்கு எண்ணத்தை கொடுக்கலாமா, என்னத்தை கொடுக்கறதுக்கு தகுந்தாற் போல ஒரு நல்ல இடத்தை காட்டப்படாத ஒரு எதிரி விட்ட காட்டி அவ இந்த மாதிரி பரியாசம் பண்ணி விட்டாளே இல்லேன்னு சொல்லிதோட விடாமே இப்படி ஜெயராமா சுவாமி அப்படின்னு சொல்லி உருகினார் அழுதார். அப்படி அவர் உருகிய போது அழுத போது சுவாமி அசதீரியா சொன்னார், அன்பனே கவலையை விட்டு விடுவார், கவலைய விட்டு விடுவார், நீ விளக்கு ஏற்ற வேண்டும் என்று எண்ணினாய் அல்லவா, அதனால நம்முடைய குளத்துல இருக்கிற நக நீரை முகந்து வந்து விளக்கு ஊற்றி உன் மனம் போல விளக்கு ஏற்றுவார், தகழியில விட்டு மகனம் போல விளக்கு ஏற்றுவார். சாமி உத்தரவு கொடுத்தார். அவ ஒரு சொன்னாளா பரியாசமா சொன்னாளா, அவ இவர் நெசமாவே சொல்லி விட்டார். சாமி வந்த கவலை மாற்றி இனி மாறா விளக்கு பணிமாற இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து கொடு வந்து ஏற்றும் என அந்தி மதியும் அணிந்தவரா, அந்தி மதிய அணிந்தவரான் அருளால் எழுந்த முடிகளா சிந்தை மகிழ்ந்து நமினியடிகள் செய்வது அறிந்திரா, சென்னி மிசை நீர் தரித்தவரான் அருளே சிந்தை செய்திருந்தார் நன்னீர் குய்க நடுப்புக்கும் ஆதரநாமன் அவிந்தேத்தி. சாமியை சொல்லிட்டாருல்ல, அப்புறம் அதை செய்யாம எப்படி இருக்க முடியும், தண்ணியை ஊத்தினா எரியுமா எரியாதான் அப்புறம் யோசனை பண்ணிட்டு இருக்க முடியுமா சாமி சொல்லி. அதனாலே குளத்துக்கு போனாரு, சுவாமியுடைய திருநாமத்தை சொன்னார், பஞ்சாட்சரத்தை சொன்னாரு, தண்ணீரை ஒரு குடத்துல முகந்தாரு, கொண்டு வந்து அதால அகல்ல ஊற்றினார். முன்னீர் உலக அதிசயிப்ப முறுக்கு திரிமேல் நீர் வார்த்தார், தெரிந்து கொண்டிருக்கிற விளக்குல தண்ணீரை விட்டார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ரிஷி விசர்பி நரகான்னார். சரி, இது இதுல கூட்டம் ஜாஸ்தியா போச்சு காப்பாத்துனார். இதுக்கு என்ன அர்த்தம்னு நாம நாம தான் யோசிக்கணும். இந்த நரக அபரசாந்திஷி அவிசர்பிய நரகா, நாங்கள் ஓட்டமே கிடையாதுண்ணா, அப்போ பேசாம உட்காந்து வைப்பேன்னா அடிக்கிற அடியில் ஓட முடியலையா அப்படின்னு வித்யாரண்யர் சொல்றார். இதை விட மோசமான நரகம் இப்போ அர்த்தம் உண்மை கிடையாது, எல்லாம் பண்ணிட்டான். இப்போ நிலமும் கிடையாது படியும் கிடையாது, நிலமும் கிடையாது படியும் கிடையாது, நிலமும் கிடையாது படியும் கிடையாது, நிலப்படியே எடுத்தாச்சு. நிலப்படியில் தான் மகாலட்சுமி இருக்கான்னு அதுக்கு ஸ்பெஷலாக கோலம் போட்டு இதெல்லாம் உண்டுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். அது மேலே கோலம் போட்டு அதில் வந்து அந்த செம்மண் இட்டு அது லக்ஷ்மி தேவின்னு சொல்லி அது மேலே கால் வைக்காதே நடக்காதேன்னு சொன்னால் இருந்தால் தானே கால் வைக்கணும், எடுத்துருவோம்ட்டான். இப்போ அது ஓட்டையில இது கைவிடும், கைவிட்டோன்னா பலிக்கும் பயில்னு கத்தும், உடனே எடுத்து விட்டானது மறுபடியும் நாம் போயிட்டு திரும்ப மறுபடியும் விடும். ஏன்னா அது விவரம் தெரியல, பாலகான்னு பேர் அதுதான். இது மாதிரி தப்பு பண்ணாக்க கெடுதல் வரும்னு தெரியும் இல்லையா, லஞ்சம் வாங்கினா 2G மாட்டி போகும் யாருக்காவது தெரியாதுன்னு மாட்டிக்கிறான், அப்புறம் ஏதோ பை பண்ணிட்டு இருக்கான். அதனால இதுக்கு என்ன பரிகாரம்னா, புத்தியானது தப்பு பண்ணினாக்க கெடுதல் வரும்னு தெரிஞ்சும் தப்பு பண்ண தோன்றது, அது புத்தியை சரியானபடி தூண்டக்கூடியதான ஒரு ஆள்டைய கண்ட்ரோல்ல இது வல்ல. அதுக்காகத்தான் காயத்ரியில தியோயோ ந பிரச்சோதயாது, நல்ல வழியிலேயே தூண்டணும்னா. அதனால நான் ஏதோ தப்பெல்லாம் பண்ணிவிட்டேன், இனிமே நல்ல வழியில் நீங்கள் தூண்டி அது மூலமாக நான் வந்து ஸ்பெஷலாக புண்ணியங்களை ஜாஸ்தி பண்ணி இந்த பாபங்கள்ங்கிறதான டெபிட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன்னு அர்த்தம், உண்மையான அர்த்தம். சம்திங் கொடுத்து சரி பண்ணுறதெல்லாம் இல்லை. இல்லையா? அப்படிங்கறதான அர்த்தத்துல தான் இங்க வந்திருக்கு தஸ்மான் நஃபரிபாஹி. இவ்வளவு தூரம் இதுல சயின்டிபிக் ஒண்ணு இல்லைன்னா வேற இடத்துக்கு போவோம். இப்ப வாட்டர் கைண்ட்ஸ் ஆஃப் வாட்டருங்கிறான். ஜலம் எவ்வளவு தினசுன்னா ரெண்டு தான் பிரிச்சிருக்கா எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ்ல, ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர்னா சோப்பு போட்டா அதுல நிறைய வராது, ரின்னா இருந்தாலும் சேர்த்தோம் சூப்பர் ரின்னா இருந்தாலும் சேர்த்தோம், அதுல ஒரு தினசம் உப்பு இருக்கும் அது போட போட நிறைய வராது. ஹார்டு வாட்டர் அதுல பருப்பு வேகாது பப்பு வேகாதுன்னு. அப்புறம் சாஃப்ட் வாட்டர்னா நான் சொல்றதை நீங்க கேட்டுங்கப்பா, சாஃப்ட் வாட்டர்னா அது ஒரு தினசா இருக்கு. இது ரெண்டு தான் பிரிச்சிருக்கு. ஆனா இந்த வேதத்துல ஆறு தினசா பிரிச்சிருக்கு. என்ன பிரிச்சிருக்கு? சதுஷ்டையா போ கிருண்ணாதி சத்வாரிவா அபாகும் ரூபா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆதபதி வர்ஷா கிருண்ணாதி வர்ஷாக கூப்பியாக பல்வல்யாக கடைசியில் மழை அகந்தீர் கிருண்ணாதி. இன்னொன்னு இருக்கு ஸ்தாவரா கிருண்ணாதி, அதுக்கப்புறம் பல்வல்யா கிருண்ணாதி கடைசியில். பல்வலின்னா பல்வலின்னு வச்சுக்கோங்க. அதுல நான் சொல்றேன் இந்த வாட்டர் எங்கெங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை பிரிக்கிறது சக்தி இருக்குங்கிற. மழை பெய்கிற ஜலத்துல பிடிச்சு அதுல வைக்கணும், பூர் கிழக்க வைக்கிறச்சு வர்ஷா கிருண்ணாதி தா புரஸ்த ஆருணகேதுக்கு சயனத்துல இவ்வளவு கிடைக்கிறதோ இல்லையோ இதுல வர்ஷாக நாம் தியானம் பண்ணிக்க வேண்டியதான், வேற விஷயம். அப்புறம் வர்ஷா கிருண்ணாதி தா வர்ஷாகனா விருஷ்டௌ பவாக வர்ஷாக, அதுக்கு பிரம்ம வர்ச்சச பலன் இருக்கான் அதில் நினைச்சு. அதனாலதான் வெயில் அடிக்கும் போது மழையும் சேர்ந்து தூத்த போட்டுதுன்னா ஸ்நானம் பண்ண கங்கா ஜல ஸ்நானம் பண்ண பலன் சொல்றான். அதுக்கு ஒரு தினசான சக்தி இருக்குன்னு முதல்ல. அப்புறம் கூப்பியா கிருண்ணாதி கிணத்துல உள்ள ஜலத்துக்கு அதுக்கு ஒரு பெருமை, அதுக்கு தேஜஸ் கொடுக்கறதான். ஏன்னா ராத்திரில சூரிய சந்திரகிரணம் பகல்ல சூரியகிரணம் ரெண்டும் படுறது கிணறு. இப்போ ஒரு சூரியனும் கிடையாது சந்திரனும் கிடையாது, அது ஒரு நிமிஷம் டேங்கில் கொட்டி பல வருஷம் ஐய நாத்தம் எடுத்து அப்படி வருது. இப்போ கூத்தா தட்சிணத உபரதாதி ஏதாவி தேஜஸ்வினி ராபா தேஜயவாசி அப்படி வச்சிருக்கார். மூணாவது என்னன்னார் ஸ்தாவரா கிருண்ணாதி. ஸ்டாக்னெட்டா நம்ம மாத்துல ஓரளவுக்கு அடுக்கில் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது ஸ்தாவரா கிருண்ணாதி தா பஷாத் உபரதாதி மேற்க வைக்கணும். பிரதிஷ்டிதாவி ஸ்தாவராக நீ நல்ல ஒரு நிலைமையை அடைவே, ஸ்திரத்தன்மை அடைவே. டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்காது, ஒரே கம்பெனியிலேருந்து நல்ல அப்படியே ரிட்டையர்ட் ஆகலான்னு அர்த்தம். பிரதிஷ்டி பஷாதேவ பிரதிஷ்டதி. நாலாவது ரொம்ப ஓசத்தி வகந்தி இருக்கிற ஓடி வருது பார்த்தீங்களா நதியில ஜலம், நதி வேகேன சுத்ததி, அதில் ஸ்நானம் பண்ணால் ரொம்ப பெருமையெல்லாம் இருக்குங்கிறா. தா உத்தரத உபரதாதி, இது நூறாவது பஞ்சாதி செஞ்சுரி வேற எங்க. குதிச்சுட்டு வரதான் பையங்களுக்கு எல்லாம் ரெண்டு நாளைக்கு லீவு, வாத்தியார் இல்லைன்னா குதிப்பம் பார்த்துருக்கலாம் இல்லையா, பஞ்சாயி இல்லைன்னு. எப்படி இருக்கு ஓஜசானா அதனுடைய பெருமையினால, அதுல உள்ளதான சக்தியினுடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னால வகந்தீரிவ வேகமா அடிச்சுன்னு வருது, உத்கதீரிவ குதிச்சுட்டு வருது, இவ தாவந்தீரிவ ஏதோ பெர்சானிபிகேஷன், இதெல்லாம் காவியமாக ரசிக்கணும். அது அப்படி ஓடி வருது, அது சல சல சல சல சல சல சல சல. அது பார்த்தா என்னன்னார் இதில் என்ன கிடைக்கும், ஓஜயேவாசோத்தரதோட சாதி எக்ஸ்ட்ரா எனர்ஜி நமக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம என்ன சம்பாரியா கிருண்ணாதி, சம்பாரியாகனா குடத்தில் பிடிச்சி வச்சிருக்கு நம்ம மாத்துல, சம்பரி சம்பிரியந்தே அஸ்மின் பாத்திரே இது சம்பாராக. சம்பாராகனா ஏற்பாடுகள்னு அர்த்தம். அக்ஞாதானத்தில் சம்பாரங்கள், பார்த்திவ சம்பாரம், வானஸ்பத்திய சம்பாரம். இந்த சம்பாரங்கிறது இவன் சாம்பார்னு வச்சுட்டு அதுக்கு வேறு பிரயோகம் பண்ணணும், நசம்பிரித்தா சம்பாராக. இது ரொம்ப ஏற்பாடு பண்ணி பண்ணணும் இல்லையா, சாம்பாருக்கு நிறைய ஏற்பாடுலாம் முன்னாடி பண்ணணும். வெத்த குழம்புனா வினை புளிக்காய்ச்சா போறோம். அதான் இந்த சம்பாரா சம்பிரியந்தாந்து துரகஷ விமுச்சதான் ராமாயணம். அஸ்வமேதி யாகத்துக்கு வேண்டிய சம்பாரங்கள்லாம் பண்ணுங்கன்னா சம்பாரம்னா சம்பாரம் கூடாது, எங்க போய் சம்பாரம் பண்ற சிலாத்துல என்ன பண்ணுவா அபிகாரம் பண்ணுன்னு சொல்லணும். அபிகாரம்னா என்ன அப்படின்னா அந்த அன்னத்துல ஏதாவது கெடுதல்கள் கொடுக்கக்கூடிய சக்திகள் இருந்தா இந்த நெய்ய ஒரு ஸ்பூன் அது மேல விட்டோமே ஆனால் வஜ்ரோவா ஆஜ்

அதிகாரத்துக்கு அதிகாரம்னா இது இதை போய் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இதுபோல சம்பாராகனா சம்பாரியா கிருண்ணாதி தேவார் பண்ணி வச்சிருக்காரு. அதில் இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான்னு தெரியுமோ, செப்பு குளத்தில் வச்சு குடிங்கோ சார், ரெண்டு நாளைக்கு அந்த ஜலத்தில் அப்படியே கிருமிகள்லாம் போயிடும், எனர்ஜியெல்லாம் வருங்கிறான். நமக்கு பிளாஸ்டிக் தவிர வரணும்னு தெரியாது. பிளாஸ்டிக் வாளி, பிளாஸ்டிக் மக், பிளாஸ்டிக் டம்ளர், இதை வந்து ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பிளாஸ்டிக் ஒன்றும், செல்ஃபோன் ஒன்றும், இந்த இது இதெல்லாம் என்னமா பூந்துருக்குன்னே நமக்கு சொல்ல தெரியல. ஆனால் பலவிதமான மெட்டல்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்குங்கிறது அப்புறம் பேசுவோம். அப்போ சம்பாரியாக கிருண்ணாதி, அது என்ன பண்ண, தாமத்ய உபடதாதி, நடுப்புற வைக்கணும். எம் அஸ்யாமே, இந்த ஊர்லேயே ஸ்திரமாக சௌக்கியமாக இருக்க முடியும். அஸ்யாமேவ பிரதிதிஷ்டதி. ஆறாவது என்ன, பல்வல்யாக கிருண்ணாதி. பல்வலம்னா பெரிய ஏரி, இந்த ஹியூஜ் லேக்குக்கு பல்வலம்னு பேர். அதில் இருக்கக்கூடிய ஜலத்தை கொண்டு வச்சா தா உபரிஷ்டாது உபாடதாதி அசௌவே அப்படின்னு சொல்லி, இதனால என்னென்ன சொர்க்கலோகம் வரைக்கும் போகலான்னு சொல்றீங்க. வாட்டருடைய கைன்ஸ் என்னன்னா, அதை பத்தி எல்லாம் அங்க பேசுறார். சூரியன் எவ்வளவு பேர்னா அதை பத்தி பேசுறார். தண்டர் போல்ட்டை கண்டுபிடிச்சார். சயின்டிபிக் விஷயங்கள் ரொம்ப நிறைய இருக்குங்கிறதோட இந்த சூரிய நமஸ்காரத்தை நிறுத்திண்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். சங்கட பரிகாரத்துல நிறைய சொல்ல வேண்டும். சங்கட பரிகாரத்தை பார்க்கும் பொழுதோ யாகத்துல இவாள்லாம் நிறைய போய் பண்ணியிருக்கா. ரிக்வேதக்காரா, யஜுர்வேதக்காரா, சமவேதக்காரா, மூணு பேர் சேர்ந்தா தான் யாகம் நடக்கும். திகாசனும் நின்னா இருக்கணும், பாலும் நின்னா இருக்கணும், சக்கரையும் அளவோடு இருந்தால் தான் காஃபி நின்னா இருக்கும். இதுமாரி இந்த மூணு பேர் சேர்ந்து முக்கூட்டாக நடக்கிறது. அது அதில் சப்ததிசாட்சரம்னு ஒன்று இருக்கு. ஆஸ்ரவோ ஸ்ரவயா அஸ்து ஸ்ரௌஷட் யஜா ஏ யஜாமஹே வௌஷட். ஒருத்தர் எழுந்திருந்து இங்கேருந்து ஆ ஓ ஸ்ராமையா தேவதைகளுக்கா உள்ள மந்திரங்களை சொல்லுங்கோ, அவள் காதில் விட முடியா. இவர் அஸ்து ஸ்ரௌஷடு அப்படியே சொல்றேன், நான் சொல்றேன். உடனே இவர் சொல்ல ஆரம்பிக்கணும். யஜா யாஜ்யாம் பட்டா, உடனே இவர் ஆரம்பிப்பார். நியாய வீதி இல்ல, ஏதோ ஒரு மந்திரம் ஆரம்பிக்கலாம் வச்சுக்கோங்களேன். மகாகமிந்திரோ வஜ்ரபாஹு ஷோடசி சர்மை இச்சது சொத்தினோ மகவா கரோத் ஹந்து பாப்மானையோ அஸ்மான் வேஷ்டி. இவர் சொல்லி புரோன் வாக்கிய யாஜ்ய சொல்லி முடிச்சோடனே இந்த அத்வரியம் என்ன பண்ணுவார் தெரியுமோ, ரெடியாக வச்சு நிற்பறது. அதாவது ரொம்ப பங்க்சுவாலிட்டி இது. அவர் வௌஷட்னா போட்டுணும். ஸ்வாகாங்கிறது ஸ்மார்த்த ஹோமங்களுக்கு, அதை பற்றி நேற்று கதை சொல்லியாச்சு. இந்த வௌஷட்டுங்கிறது வஷட்டு தான், வௌஷட். இதனால தான் தேவாகா துவ தேவாகா ஸ்தனத்வயம் உபஜீவந்தி ஸ்வாகாரஞ்ச வஷட்காரஞ்ச. இது பிரகதாரண்யமா சாந்தோக்கியமா ஞாபகம் இல்லை. தேவதைகளுக்கு ஆகாரத்தை வாங்கி உங்கள் சாந்தோக்கியத்தில் இல்லை, பிரகதாரண்யத்தில். தம் தேவா உபஜீவந்தி ஸ்வாகாரஞ்ச வஷட்காரஞ்ச. ஸ்மார்த்த கர்மாவில் ஸ்வாகா சொல்லி கொடுக்கணும். ஸ்ரௌத்த கர்மாவில் யாகத்தில் வௌஷட்டுன்னு சொல்லணும். வௌஷட்டுனாக்க கொடுக்குறேன் வாங்கிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதை பற்றி ஒரு சங்கடம். இந்த வௌஷட்டு வௌஷட்னு அடிக்கடி சொல்லியே இருக்காரு இல்லையோ. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த திருப்பி திருப்பி ஒன்று சொன்னால் எப்பயுமே போர் அடிக்கும், கொஞ்சம் மாற்றணும். தினம் வாழ்க்கை கறினா யாராவது சாப்பிடுவாளோ இங்கே மாற்றணும், புரியல. அதுபோல் கொஞ்சம் மாற்றணும். ட்ரெஸ்ஸை மாற்றினே அந்த தானே சேஞ்ச் இருக்கு. ஒரு இடத்துல கேட்குறார், ரிஷதே பட் அப் சுஷதே பட் பனசதே பட் பட் ஹிஷதே பட் சுவர்வி தே பட் அப்படின்னு மந்திரம். இந்த வட்டுங்கிறது எங்கேயுமே எந்த டிக்ஷனரிலையும் எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது. வௌஷட்டுன்னா பதம் இருக்கு, வட்டுன்னு எங்கேயா பதம் இருக்கோ? அது வியாக்கியானம் பண்றார், நிஷதே வடி திவ்யாகாரயதி பங்க்தியாஹுத்யாயஜ்ஞ முகமாரபதே தஸ்மா.

ಹಂಸಯಜ್ಞಗುಂ ಅನ್ಯೋ ಬಡಿತ್ಯಾಹ ಪರೋಕ್ಷಮೇವ ವಶತ್ಕರೋತಿ ನಾಸ್ಯ ಯಾತಯಾಮ ವಶತ್ಕಾರೋ ಭಬ್ಬತಿನ ಯಜ್ಞಗುಂ ರಕ್ಷಾಗುಂ ಸಿಘ್ನಂತಿ. ರೊಂಬ ನೇರು ಔಷಧ ಔಷಧನ ಸೊನ್ನ ಉಡನೆ ಯದ್ವಶತ್ ಕುರಿಯ ಮರುಳಿ ನೀವು ಔಷಧ ಔಷಧನ இந்த வசத்காரத்துக்கு சத்து போயிடும். ஒரே ஆசாமியை பத்து நாளைக்கு அஹோராத்திரம் மூணு ஷிஃப்ட்டும் வேலை செய்யினா அவன் உயிர் போயிடுது. யாத்தையாம திருப்பி திருப்பி சொல்லப்படாது. சரி ஓஷட்டு சொல்லாமல் வெறுன போட்டுடுறேன் என்ன ஐயோ என்ன வசட் குறியாது வசட்டுன்னு சொன்னாதான் ராட்சசெல்லாம் ஓடி போகலாம், இல்லைன்னா ராட்சசாலெல்லாம் பிடிச்சிட்டு வாது. யா ரக்ஷாகும் செய்யும் ஹன்யுகும் இப்போ ரெண்டு சங்கடம்போ.

ஓஷட்டு சொன்னா ஒரு ஆபத்து, சொல்லாட்டா ஒரு ஆபத்து. நீங்க ரெண்டுலேருந்து விலகணும். இதுதான் தர்ம சங்கடம்னு பேர். அதுக்காக என்ன பண்ணிட்டு தோஷம் போயிடுறது. வஷட்டுங்கிறது சொல்லலேங்கிறதும் இல்லை, வட்டு சொல்லியிருக்கோம். இல்லை ஷார்ட்டாக பேசுறதுண்டு இல்லையோ, கிட்டுங்கிறது கிருஷ்ணமூர்த்தி சாஷில், கிருஷ்ணமூர்த்தி சாஷி, கிருஷ்ணமூர்த்தி சாஷிலாம் திருப்பி திருப்பி கிட்டு கிட்டு அத்தியார் இருக்கிறதுனா அதான் இது மாதிரி கிட்டுனாருன்னா கிருஷ்ணமூர்த்தின்ட்டான். இது மாதிரி வேதமானது வஷட்காரம் பண்ணினாலும் கஷ்டம், வஷட்காரம் சொல்லாமல் இருந்தாலும் கஷ்டம்னா நடுப்புற கஷ்டம் இல்லாததான ஒரு பாதையை கண்டுபிடிக்கிறது. இது போல் நிறைய இடங்களில் நேற்றுக்கு ரெண்டு ஒன்று சொன்னேன். இது மாதிரி வேதமானது நமக்கு லைஃப்பில் எப்பப்போ என்னென்ன பிரச்சனைகள் வரதோ எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் என்னென்ன காமியமான பதார்த்தங்கள் வேணுமோ இதெல்லாம் ஜபத்தினாலேயே கொடுக்கக்கூடியதாக அந்த மிருத்யுஞ்சய ஹோமத்தில் பார்த்தா ரிக்வேத மந்திரம் ஒன்று சொல்கிறது.

ಸಂಪ್ರದಾಯ ಹೋಮ ಮಣ್ಣೆಣ್ಣ ಅದು ಕೊಂಚಂ ಕೂಡ ಸುಮ್ಮನೆ ಅರ್ಥವಾದನೇ. அவன் யமலோகத்தை போய் உட்காந்து வச்சிருந்தாலும் சரித்தான் கரகரன் இழுத்துன்னு வந்து நின்றார். இழுத்துன்னு வர்றது கிருஷ்ணரால் முடியும். குருபுத்திரன் எங்கேயோ இருந்தார், இழுத்துன்னு வந்தார், பல பேரை கொண்டு கொடுத்தார். அப்புறம் அந்த அர்ஜுனை யாரையோ ஏற்பாடு பண்ணுறேன்னா அது மட்டும் அவனால் முடியல, கிருஷ்ணரை கேட்காம பண்ணிட்டான். உடனே இவனை அழிச்சுட்டு வைகுண்டத்தில் போய் அங்கேருந்து ரெண்டு பசங்களை கொண்டு அந்த பிராமணனை கொடுத்தார். அதனால எங்கே போனாலும் பழக்க வைக்க முடியுங்கிறது பிரம்மத்துக்கும் முடியும், சத்தியோட பண்ணால் நமக்கும் முடியும். யமன் கூட்டின் போனதான சத்தியவான சாவித்திரிங்கிறவ பதிவிரதையினால உடனே திருப்பி கூட்டினாலா இல்லையா? அப்பேற்பட்ட நாடு நம்ம நாடு, மந்திரசக்தியும் தபசக்தியும் நிரம்பினது. தபோஹி சுவாத்தியாயா, அதனுடைய பெருமைகள் எல்லாம் நம்ம பல தினசா பார்த்துட்டு இருக்கோம். ஹர ஹர நம பார்வதி பதயே சத்குரு சுவாமின வாஜோ ந சப்த பிரதிஷ்சத்ரோ வாபராவத வாஜோ நோ விஸ்வைர்தேவைர்தனசாதாவிஹாவது விஸ்வே அத்ய மருதோ விஸ்வ ஊதி விஸ்வே பவந்த்வக்ஞயஸ்ஸமித்தாஹ.

ವೇದಸಮುದ್ರಾತ್ ಕಾನಿಚನ ರತ್ನಾನಿ ಉದ್ಧೃತ್ಯ ಅಸ್ಮಾಭಿಹಿ ಇದಾನೀಂ ಸ್ವೀಕ್ರಿಯಂತೆ. ಬಹೂನಿ ರತ್ನಾನಿ ವರ್ತಂತೆ ರತ್ನಾಕರ ತಸ್ಮಾದ್ ಯಥಾ ರಾಮಾಯಣಂ ರತ್ನಾಕರ ಇತ್ಯುಚ್ಯತೆ ಭಾರತಂ ಉಭಯಮಪಿ ಇತಿಹಾಸದ್ವಯಂ ವೇದವ್ಯಾಖ್ಯಾನೈವ ಆಗತಮಿತಿ ಅಸ್ತಿ ವಸ್ತುಸ್ಥಿತಿ. ಪುರಾಣಾನಿ ಚ ವೇದೋಕ್ತಮೇವ ವಿಷಯಂ ವಿಸ್ತರಶಃ ಕಥಾಭಿಃ ಪ್ರತಿಪಾದಯಂತಿ. ಸರ್ವಸ್ಯ ಮೂಲಂ ಅಯಂ ವೇದಃ ಋಗ್ಯಜಸ್ಸಾಮ ಅಥರ್ವ ರೂಪೇಣ ಚತುರ್ಧಾ ವರ್ತತೆ. ಏಕೇವ ವೇದಃ ಫೋರ್ ಫೋಲ್ಡಟ್, ಭಿನ್ನ ಭಿನ್ನಾಃ ವೇದಾಃ ನಭವಂತಿ, ತತ್ರ ಪರಸ್ಪರಂ ಕಲಹಃ ಇತ್ಯಾದಿಗಂ ಅನಾವಶ್ಯಕಂ ಇತಿ ತು ವಸ್ತುಸ್ಥಿತಿಃ ವರ್ತತೆ. ಯದ್ಯಪಿ ಸಾಯಂಕಾಲೇ ಮಯಾ ಉಕ್ತಂ ವೇದಾನಾಂ ಸಾಮವೇದೋಸ್ಮಿ ಇತಿ ಭಗವಾನ್ ವದತಿ, ತತ್ರ ಚ ಕಾರಣಂ ಗಾನಂ ವರ್ತತೆ ತತ್ರ ವಿಶೇಷತಃ. ತಸ್ಮಾತ್ ಸರ್ವೇಷಾಂ ಶ್ರವಣೇ ಅತ್ಯಂತಂ ಆನಂದಃ ಭವತಿ. ಅಥಾಪಿ ಸಯೇವ ಭಗವಾನ್ ಕೃಷ್ಣಃ ಭಗವದ್ಗೀತಾಯಾಂ ಋಕ್ಸಾಮ ಯಜುರೇವ ಚ ಸಪ್ತಮಾಧ್ಯಾಯೇ ಋಗ್ಯಜುಸ್ಸಾಮ ಸರ್ವಮಪಿ ಅಹಮೇವ ಇತಿ ಸಯೇವ ವದತಿ. ತಸ್ಮಾತ್ ರುಚ್ಯರ್ಥಂ ಕಶ್ಚನ ಭೇದಃ ಸುಲಭತೆಯ ಅವಗಾಹನಾಯ ಕಲ್ಪಿತಃ ಇತಿ ತು ವಸ್ತುಸ್ಥಿತಿಃ. ತಸ್ಮಾದ್ ಇದಾನೀಂ ಋಗ್ವೇದೇ ಯಜುರ್ವೇದೇ ಸಾಮವೇದೇ ಚ ಕೇಚನ ವಿಷಯಾಃ ಇದಾನೀಂ ಮಯಾ ಶುಕ್ಲಯಜುರ್ವೇದೇ ಚ ವಕ್ತವ್ಯಾ ಇತಿ ಚಿಂತ್ಯತೆ. ಕೊಂಚ ನೇರ ಮಿನ್ನಾಡಿ ನಮ್ಮ ಅನುಷ್ಠಾನಗಳಿದ ಪೆರುಮೆಗಳೆಲ್ಲ ಕೇಶವಾವಧಾನಿಗಳು ಸೊನ್ನಾರ್. இப்போ நாம் மொத்தமாக பல விஷயங்கள் பார்த்துன்னு வரும்பொழுது, முத முதல்ல பால் தயிர் இது ரெண்டுக்கும் எப்படி வந்தது அப்படிங்கிறது வேதம் சொல்றது. பால் தயிர் எப்படி வந்ததுனாக்க ஆமில்ல பெட்டனை பற்றினா பால் வருதுங்கிறான். இப்போ வேறு தினசா கொடுத்தா தயிரே வருதுங்கிறான். ஒத்தனும் தயிர் உறக்கத்துறது இல்லை. இருந்தாலும் ஏதோ போட்டால் தாயின் ஒரு தயிர் இருக்கு, பூனைன்னு ஒரு தயிர் இருக்கு, இதெல்லாம் அப்படி இல்லை. அதுக்கு என்ன பேருன்னா சாநாயம்னு பேர். சாநாயம்ங்கிற டெக்னிக்கல் டேர்முக்கு பாலும் தயிரும் அப்படின்னு அர்த்தம். இந்த பாலில் எல்லா உணவு சத்தும் இருக்குது, அதுலேயும் பசுபாலில் ரொம்ப நிறைய இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவா சொல்கிறா. இது எப்படிங்கிறது வேதம் ஆராய்ச்சி பண்ணி ஒன்று சொல்கிறது. இந்திரன் விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணும்போது முதல்ல சில நாளைக்கு போய் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ திரும்பி வரும்போது ரொம்ப டல் அடிச்சு இந்திரஸ்ய வ்ருத்ரஞ்ச இந்திரியம் வீர்யம் மனுவ்யா சத்தோஷதயோ வீர்.

அனந்தரம் அது. இந்திரன் மிருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணும்போது பல நாள் சண்டை நடக்கிறது, கடைசியில் தான் அவன் விஷ்ணுவை போய் கூட்டணியாக சேர்த்துக்கிறான்னு கதை வருது. அந்த இந்திரனை சண்டை ஓடும்போது எனர்ஜியெல்லாம் ரொம்ப வேஸ்டாக இருக்குது, வேலைக்கு சாப்பிடவும் இல்லை, இவனே எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, டென்ஷன் வேறு, ரொம்ப ப்ராப்ளத்தில். இந்திரஸ விருத்ரம் ஜக்னுஷா இந்திரியம் வீரியம், அவனிடத்துல இருந்ததான ஒரு பலம் எசன்ஸ் எல்லாம் ஒரு ஒரு நாளாக வெளியில் போயிடுச்சு. இல்லையா, எனர்ஜி வேஸ்டாக பேசிகிட்டே இருந்தாலும் ரொம்ப எனர்ஜி வேஸ்டாக, கொஞ்சம் மௌனமாக இருங்கோ, சும்மனாக இருன்னு சொல்கிற அளவு இல்லையா. எனர்ஜி வேஸ்டானா நமக்கெல்லாம் வேஸ்ட் ஆகிறதோட சரி, இங்கே வேஸ்ட் ஆகி அது என்னாச்சா, புல்லாகவும் சில செடி கொடியாகவும் மாறிவிட்டான். ததோஷதயோ வீருதோ புவன் புவன் இவன் பார்த்தான், உடனே அந்த எனர்ஜி எடுத்து துண்ணுண்டா புல் எடுத்து தூங்க முடியுமான்னு தூங்க முடியாது. இந்த ஃபேமிலி பிளானிங் வந்தபோது மக்கள் தொகை ஜாஸ்தி ஆச்சுங்கிறதுக்காக கொண்டுந்தாவா ஃபுட் ப்ராப்ளம் இருக்கு. அதில் கிண்டலாக ஒரு இது வந்தது, மினியே ஒரு மேகசின் எதுலையோ பார்த்தேன் நான் கார்ட்டூன். இப்போ என்ன பண்ணணும்னா, மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருந்தனால அன்னத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு பதிலாக மக்கள் தொகையை வராமல் கட் பண்ணுறான். இதுக்கு மகாபிரிவா ஒன்று சொன்னால் ரொம்ப தலைவலிக்கிறதுன்னு எக்ஸ்பர்ட்டாக உள்ள டாக்டர்ஸ்லாம் போனான், ஃபாரின்லேருந்தெல்லாம் வரவழிச்சான். அவன் சொன்னால் அவங்களுக்கு தலை இருக்கிறதுனால வலிக்கிறது, எடுத்துவிடுவோன்ட்டானா. அந்த மேகசினில் என்ன போட்டிருந்தான்னா, ஒருத்தன்ட்டு நாலஞ்சு பசுமாடு இருந்தது, ஒரு சமயத்தில் பணங்காசு ரொம்ப குறைஞ்சி போச்சு, பால்லாம் விலை போகல, புல் வாங்கிறதுக்கு காசு இல்லையேன்னு கேட்டாங்க. அவன் சொன்னால் நாலு பசுமாட்டையும் விற்று புல் வாங்கி போட்டிருக்கோன்னா திங்கிறது இவனான்ன. அதனால இவனுடைய எசன்ஸ் எல்லாம் செடிகொடியாக போயிடுது. இந்திரஸ விருத்ரம் ஜக்னுஷா ஹந்தும் இச்சதா, இது ரெண்டாவது காண்டம் அஞ்சாவது பிரச்சனத்தில் இருக்குது. நீங்கள் வச்சிருந்து சமீதேன்னு நினச்சின்னு நான் அதில் ஆரம்பித்தேன். இது ஒரு கதை. இந்த கதையில் அவன் என்ன பண்ணால், உடனே எதாக இருந்தாலும் அப்பாவை போய் வெய்ய வேண்டியது, நீ தானே என்ன பண்ண, அவன் என்ன பண்ணிருப்பான், பிரஜாபதி என்ன பண்ணுவார், அவர் எல்லாத்துக்கும் மாட்டிக்கிறார். எந்த தப்பு நடந்தாலும் ஹெட் மாஸ்டரை சேர்ந்ததும் பண்ண, ஏன்னா காலேஜில் ஒருத்தவன் பாஸ் பண்ணலன்னா மெமோ ஹெட் மாஸ்டருக்கு வரும். அதனால ஹெட்டாக இருக்கிறது எப்போவுமே தப்பு, ரொம்ப சிரமமான வேலை. அது மேனேஜர்லாம் பெங்களூர் ரொம்ப திண்டாடுறான், செகண்ட் நம்பராக இருந்திருக்கலாமே, ஏன் வந்தேன்னு ஏதோ பதவிக்காக வந்துட்டேன் திண்டாடுறேங்கிறான். அதுமாதிரி நாங்கள்லாம் பிரின்ஸ்பாலாக இருந்து பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ரெண்டரை வருஷம் தான் நல்ல வேலை, சனி ஒரு ட்ரெயினில் முடிஞ்சு போச்சுங்க, மூணு ரெண்டரை ஏழரைன்னு சொல்லுவாள் இல்லையா. பிரஜாபதிட்ட போன ச பிரஜாபதி உபாதாவது என்ன சொன்னான்னார், விருத்ரமே ஜக்னுஷா இந்திரியம் வீரியம் பிருத்திவி மனு வியாரத்து, எல்லாம் போடுத்துன்னா என்னாச்சுன்னார், இந்த புல்லு இல்லை அது மாதிரிலாம் முளைச்சிருக்கு, பல தினசான புல்லெல்லாம் முளைச்சிருக்குன்னார். ச பிரஜாபதி பசுனப்ரவீது, இந்த கோ பசுமாடுகள்லாம் கூப்பிட்டு கவுசெல்லாம் கூப்பிட்டு அவர் பேசினார். இந்த எசன்ஸ் எல்லாம் அதில் போய் இருக்கு, நீங்கள்லாம் அதை சாப்பிட்டு வேற விதமாக இவனுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு சொன்னார். ஏததஸ்மை சம்னயதா, சம்னயதான்னா பிரிங் ஃபோர்ஸபிளின்னு அர்த்தம், பிரிங்கிங் டேக்கிங் அப்படின்னு அர்த்தம். நீ தாத்து சம்னயதான்னா உடனே அப்படியே இலை இலையில எடுத்து பொடி பண்ணி ஜூஸ் குடிக்க முடியாது. அது என்ன பண்ணிட்டு தத் பசவா, பிரஜாபதி சொன்ன உடனே இந்த பசுமாடெல்லாம் என்ன பண்ணிட்டு போய் தின்னுது, புல்லெல்லாம் நின்னா மேய்ஞ்சது. மேய்ஞ்ச உடனே இது சாப்பிட்டு பசுமாடு சாப்பிட்டா தான் ஆகும், காளை மாடு சாப்பிட்டா ஆகாது. வேத பாஷ்யத்தை சொல்கிறார், ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொருத்தரால் தான் முடியும், எல்லாத்துலேயும் ரத்தம் ஒன்று தான், என்ன காளை மாடும் அதே புல் வைக்கல் தான் துங்கிறது, புண்ணாக்கு துங்கிறது, பசுமாடும் அதை தான் துங்கிறது, ஆணும் பண்ணும் ஒன்று தானேங்க கூடாது. பசுமாடு சாப்பிட்டாத்தான், ஸ்திரீ கோ வியக்தி சாப்பிட்டாத்தான் அது ரத்தமாக மாறி பாலாக மாறி வருது. பசுமாட்டுக்கு வரும் களை மாட்டுக்கு வரும், ரிஷபத்துக்கு வராது. இதுக்காக என்ன பண்ண சொல்கிறேன், பெண்கள் தான் உயர்ந்தவர் விடு. தத் பசவா ஓஷதீபியா அதி, இந்த புல்லுகள்லேருந்து தான் சாப்பிட்டு அதன் மூலமாக தயார் பண்ணித்தேன்.

0: உடனே என்னை வந்து பிரஜாபதி சொன்னா, நீங்க சாப்பிட்டது வேற விதமா மாத்தி உங்களுக்கு கெபாசிட்டி இருக்கு, புரஸ்தாதாக சொந்தோ நெய்வ மத்திய கந்தவியம் இது மன்னிய பௌத்தனம் சாந்தாய நிர்வச்சனே கோவிஷய. அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து கொண்டு வந்ததுனால சமயக்கு அனயன் நிதி சாந்தாயம். சாந்தாயம்ங்கிற டெக்னிக்கல் டேர்முக்கு பாலும் தயிரும் அர்த்தம். சாந்தாயம் கதி பயசி சாந்தாய யாகம் ஐந்திரம் கதி ஐந்திரம் பய தர்சபூர்ண மாசத்துல இது சாந்தாயம்ங்கிற பேர் வந்தது. வந்துடுத்துனா அதுலயே உள்ள மாதிரி பால் அதிக வச்சிருந்த எத் பிரத்யதுஹன்னு அப்புறம் கறந்து கொடுத்தது சாப்பிட்டான். தத் பிரதிதுஷ பிரதிதுக்தம் இந்த பாலுக்கு அந்த இவன் உடனே பால் எடுத்து சாப்பிட்டான். சமனைஷு பிரத்யதுக்ஷன்ன துமயிஸ்ரயத இத்யப்ரவீதே தஸ்மை ஸ்ருதம் குருதே இத்தஸ்மை ஸ்ருதம குர்வன் இந்த்ரிதஸ்ய சாவா வீர்யம் வீ பசும்பாலோ அதுவோ நேரம் வந்தா அதை காய்ச்சினாத்தான் அதுல உள்ளதான இது நமக்கு உள்ள போய் ஜீர்ணாக முடியும். அது கொண்டு வந்தது கறந்து கொடுத்தது ஆனா சாப்பிட்டா வயத்தால போறது ஏற்கனவே இருக்க சக்தியும் போடும். உங்க பேருக்கு டிசன்ட்ரி வந்ததுன்னு ஆள் 75 கிலோ இருந்தும் 35 ஆயிடும். சும்மா இருக்க கூடாது, சத்தனம் பேசாம இருக்கலாம். டிசன்ட்ரின்னா முதல்ல வேலை பார்த்தானாங்க. அதனால சமனேஷு பிரத்யதுக்ஷன்னு நது மயி ஸ்ரேயத்தே. சாப்பிட்ட வைட்டமின் டேப்லெட்லாம் மோஷன்லேயே போயிட்டு இருந்ததுன்னா இவன் என்ன பண்ணுவார்? அதனால அது என்கிட்ட ஒட்ட மாட்டேங்கிறதுன்னா இவன் என்ன பண்ணால் அதை காய்ச்சுங்கோன்னு அதில் ஏதோ கெடுதல் தான் போ காய்ச்சறது கூட கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்ருதமக்கரன்னு அப்போ அதில் ஸ்ருதமாச்சு, ஸ்ருதமாச்சுன்னா பக்குவமாச்சுன்னு அர்த்தம். பக்குவமானதுக்கு வரை சாப்பிட்டார். மூணாவது ப்ராப்ளத்தை என்னாச்சு?
1: ஷிதமக்ரன்னோதி
0: சவனை.

0: ரெண்டாவது அனுபவமா இது கறந்தது கொடுத்தது காய்ச்சினேன் சாப்பிட்டேன் உடம்புல ஒட்டித்து இருந்தாலும் திருப்தியா இல்லைன்னுட்டான். எந்த சாதம் சாப்பிட்டாலும் நீங்க பஃபேல நம்ம இந்தியன் சம்பிரதாயம் எப்படி கடைசியில் தயிர் போட்டு சாப்பிட்டா தான் திருப்தி. தினு பிரீணனேங்கிற ரூட்லேருந்து வருது. தீனா மேக் ஹிம் சாட்டிஸ்ஃபைன்னு அர்த்தம். மேக் டு சாட்டிஸ்ஃபைங்கிறதுக்கு தினுன்னு தாத்து. தினோதி தினுதா தின்வந்தி, என்னது தினோதி தினுதா தின்வந்தி, அப்போ திருப்தி பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம். என்ன பண்ணி எனக்கு அவ்வளோ திருப்தியா இல்லை அப்படின்னா உடனே தயிரை கண்டுபிடிங்கன்னாரு. ஏதத்து அஸ்மை ததி குருதா, இவனுக்கு இதை ததியா பண்ணுங்கோ அப்படின்னார். இந்த ததியா பண்றதுக்கு யாகத்தில் ஒரு பெரிய விசேஷம் விசாரம் இருக்கு. ததே ததியானோன்னு சாப்பிட்டான், நல்ல தயிர் போட்டு சாப்பிட்டான். ததிங்கிற வார்த்தையே தினோதி இதி ததி, ஒருவனுக்கு திருப்தியா இருக்கு, நல்ல தயிர் சாப்பிட்டான். கொள்வியா அந்த வஸ்து இவனை திருப்தி பண்ணி வச்சதுனால ததின்னு பேரு. இதோடு இங்கே நிறுத்திப்போம். இந்த ததியாக ஆக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ்ங்கிறது நம்ம ஆத்துல பழைய காலத்து மாமிக்கெல்லாம் தெரியும், இப்போ கொஞ்சம் தெரியும். என்ன இப்போ ரெடிமேடாக தயிர் வாங்குகிறோம், சமையலே இல்லைன்னு நான் தினம் ஒருத்தரும் சொல்லிட்டே இருப்பேன். அதை எல்லாம் சரவண பவாவாக இருக்கிறதுனால பாலை உரக்குத்துறதுன்னு பேர், ஆதஞ்சனம்னு பேர். ஆதஞ்சனம்ங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு உரக்குத்துறது, புறக்குத்தல்னு சொல்லுவோம், உரக்குத்துறதுன்னு சொல்லுவோம். இந்த உரக்குத்துறத அக்ஷதையை போட்டாலும் தயிராகும், தயிரை விட்டாலும் தயிராகும், மோரை விட்டாலும் தயிராகும். இது எப்படி பண்ணணும், யாகத்துக்கு அருகமா இருந்தாங்கிறதுனால அந்த காலத்தில் என்ன வச்சிருக்கு, பூதிகான்னு ஒரு இலை. பர்ணவல்கம்னா இந்த புரசமத்தினுடைய இலை. இது ரெண்டையும் அந்த பால் வர்க்கத்தினத்தில் கொஞ்சம் கிள்ளி போட்டால் கூட தயிராகுமா. நீங்கள் அதுக்காக நாளைக்கு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்கிட்ட, அங்கே இருக்கிறத நான் சொல்கிறேன். பூதி கயிர்வா பர்ணவல் கயிர்வா ஆதஞ்சாத்துன்னு அது என்னாகும், இங்கே இந்திரனுக்காக தயாராக வேண்டிய ததியை பற்றி பேசுகிற இடம். அது சோம தேவதைக்கு பிடிக்கும். தத் சௌமியம் எத் கொலை, கொலைன்னா கொலைங்கிறது ஒரு விதமான பழம், அதான் இழந்த பழம் மாதிரி. தத் பதிரி பலம்னா தான் அது கொலம்னா. எத் கொலை எத் பதரம், இது கொல சப்தா அந்யா பதர சப்தச்ச அந்யா சாகாய கொலங்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. இல்லையே எழுந்த படத்துலயே ரெண்டு மூணு தினத்து சொல்றான், ஒன்னு கொலம் இன்னொன்னு பதரம்னு வச்சுப்போம். எத் கொலைஹி, அந்த பழத்தை போட்டேன்னா அந்த புளிப்பு கொஞ்சம் இருக்கும், அது போட்டு பண்ணேன்னா அது ராட்சசாலுக்கு பிரீத்தின்னா. இப்ப எதை போட்டு உரக்குத்துறான்னே தெரியல, அங்க ரெடிமேடு வருது நமக்கு. அதனால நாமெல்லாம் எப்படி இருக்கோம்னு பாத்துக்கணும், ராட்சசாடா இருந்தா துவாரம். எத்கொலை ராட்சசம் தது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எத்தண்டுலை அக்ஷதையை போட்டா கூட இதாயிடுமா, அக்ஷதையை ரெண்டு போட்டாக்க கொஞ்சம் தயிரா. அது என்ன ஆகும்னா வைஸ்வதேவந்தது, விஸ்வே தேவாள்னு ஒத்தருக்கு மட்டும்தான் அது பிடிக்கும். இது கண்டுபிடிச்சு சொல்றது வேதம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சைவம் டாட் ஆகியின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு வேத சிவாகங்கள் போர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள் திருச்சிற்றம்பலம்.
3: அப்படியாக வேதம் ஓதின்னு இருக்கார் சுவாமி. மந்திர வேதங்கள் ஓதுனாவர் முதல் திருமுறையில் சொல்கிறார். ஓதினார் வேதம் வாயால் அப்புறம் சுவாமிகள் நாலாம் திருமுறை. ஓத்து அறவங்களோடும் ஒலி காவிரி ஆர்த்து அயலே சம்பந்தர் மூணாம் திருமுறை. அப்படியாக ஓத்துனா அந்த வேதம் ஓதுற அறவம்னா சத்தம், அறவம்னா நாகம்னு எடுத்துக்கிட்டாங்க, சப்தம்னு எடுத்துக்கணும். அறவம்னா அங்கே என்ன அறவம் கேட்கிறது அப்படின்னா அங்கே என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் ஓத்து அறவங்களோடு அப்படின்னா இந்த ஆம்நாயங்களாலே, ஓத்துங்கிறதுக்கு ஆம்நாயம்னு நம்ம பொருள் கொள்ளணும், வேதாம்நாயம்னு. அந்த ஆம்நாயம் அப்படிங்கிற அந்த தொடர்ந்து ஓதுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஓதுகின்ற அறவங்களோடு எப்பொழுதும் வேதம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். அதோடு இந்த காவிரியினுடைய ஒளியும் தொடர்ந்து கேட்குறது தான் ஆர்த்தயலே அப்படின்னு அதை சொல்லுகிறார் சரிஞான சம்பந்த மூர்த்திகள். அதே மாதிரி பலவிதமான விஷயங்களில் நம்ம இதில் முடி, இப்போ நான் சில விஷயங்கள் நம்மளுடைய இதுக்காக இப்போ பார்த்ததுலேயே இவ்வளோ விஷயங்கள் முடிக்கிறதுன்னா, நாம் தொடர்ந்து இதையே ஒரு ஆராய்ச்சியாக பண்ணோம்னு வச்சுங்க, எந்த இடங்கள்லாம் வேதத்தை பற்றி இருக்குது, வேத விஷயங்களையெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நிறைய வந்துட்டே இருக்கும். மறையாயின பல சொல்லி அப்படின்னு சொல்கிறார். வேதங்கள் வேறு வேறு தரித்தவன் அப்படிங்கிறார். அதே மாதிரி இந்த வேதாங்கங்கள் ஆறாக இருக்கின்றன, அவற்றையும் அருளி செய்கிறார். வேதமோடு ஆறங்கம் உரைத்தார் இல்லையா, அதனால் இருக்குது. அதே மாதிரி திருச்செங்கட்டாங்குடி பதிகத்தில் சொல்லும் பொழுது வந்தனர்களால் வேதமும் அதனுடைய அங்கங்களாலும் சொல்லுகின்ற அந்தனர்களால் துடிக்கப்படுபவர் அப்படிங்கிறது மாதிரி அதில் பாடல் வருகிறது. அதில் அழகாக பாடுறார். அதே மாதிரி அப்படி உள்ள அந்த வேதங்களுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய சிக்ஷை, வியாகரணம், தந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் ஆகியவை இப்போ பார்த்துட்டுருக்கோம். இதில் சிக்ஷைங்கிறது சொல்லி கொடுக்கின்ற முறை, பாணினியினுடைய இலக்கணம் பெற்ற வியாகரணம், பாணினால செய்யப்பட்டது வியாகரணம், அவர் தான் அதை இறைவனிடமிருந்து கேட்டு அதை வேதங்களை சொல்கிறார். அந்த இலக்கணம் தெரியாமல் நாம் அந்த வேதத்துக்கு பொருள் கொள்வதற்கு முயலக்கூடாது, முயல முடியாது, முடியாது, வேதத்தின் பொருளையும் தெரிந்து கொள்ள முடியாது. சந்தஸ் அப்படிங்கிறது யாப் இலக்கணம், அதை பிங்களருங்கிறவர் வேதத்தில் உள்ள சந்தஸ்லாம் எடுத்து ஒன்றா தொகுத்து கொடுக்குறார். வேற ஒன்றும் இல்லை, அவர் செஞ்சிருக்காருன்னா இப்போ சாமி பண்ணாருன்னு சொன்னேன், இப்போ இவர் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்களே, வியாசர் செஞ்சாருன்னு சொன்னீங்களே, ஏன்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக ஒரு விஷயம், இப்போ நான்கு முதங்கள்லேருந்து நான்கு வேதங்கள் வந்ததுன்னு சொன்னோம், அதே மாதிரி ஈசான முகத்திலிருந்து ஆகமங்கள்லாம் வந்ததுன்னு சொன்னோம். அதை ஒருத்தர் கேட்கும் பொழுது அவருக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, ஈசானத்திலிருந்து இந்த 28 ஆகமங்கள் இருக்கு இல்லையா, 28 ஆகமங்களில் ஈசான முகத்திலிருந்து தோன்றிய ஆகமங்கள், தத்புருஷத்திலிருந்து தோன்றிய ஆகமங்கள், அகோரத்திலிருந்து தோன்றிய ஆகமங்கள், வாமதேவத்திலேருந்து தோன்றிய ஆகம், சத்யோஜாதத்திலேருந்து தோன்றிய ஆகமங்கள்னு இருக்கே, அப்போ நீங்கள் இந்த நாலு இதுலேயும் வேதம் சொல்லிவிட்டு அந்த ஆகமத்தையும் சொன்னாருன்னு சொல்லணுமா, இல்லை ஈசானத்தில் மட்டும்தான் ஆகமம் சொன்னாருன்னு சொல்லணுமான்னு அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. அவருடைய சந்தேகம் நியாயமானது தான். இப்போ ஈசானம்ங்கிறதே இறைவனுடைய முகங்களில் ஊர்துவ முகம், தத்புருஷங்கிறது கிழக்கு முகம், இது நம்ம அறிந்தது தான். அகோரங்கிறது தெற்கு முகம், வாமதேவங்கிறது வடக்கு முகம், சத்யோஜாதங்கிறது மேற்கு முகம். இதில் ஒவ்வொன்றும் அஞ்சு அஞ்சு முகமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய மூர்த்திக்கு மகா சதாசிவ மூர்த்தின்னு பேர். இந்த வேதங்களை உத்பவம் பண்ணும் பொழுது, இந்த லோகத்தினுடைய சிருஷ்டி காரணமாக அவர் இருக்கும் பொழுது அவருடைய அந்த நாத பிரம்மத்திலிருந்து இந்த ஒளியை தோற்றுவித்து சப்த பிரபஞ்சத்திலிருந்து தான் இந்த பூதங்களை எல்லாம் படைக்கிறார். அப்படி படைக்கும் பொழுது அதன் வழியாகத்தான் தனு கரண புவன போகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படைப்பானது துவங்குகிறது. இந்த சிருஷ்டிங்கிறது இறைவன் உயிர்களை படைக்கவில்லை, அந்த இவைகளை தான் படைத்தார்னு சைவ சித்தாந்தம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அவர் படைக்க என்னன்னு கேட்டால் இந்த நாதத்தை படைக்கிறார், நாதத்திலிருந்து பூதங்களையும், அந்த பூதங்கள் வாயிலாக தனு கரண புவன போகங்களையும் படைக்கிறார். அப்படி அவர் தொடர்ந்து படைக்கும் பொழுது அவற்றிலே இந்த வேதங்களுடைய பகுதிகளை தனித்தனியாக அந்தந்த முகத்திலிருந்து தொற்று வைக்கிறார். இதில் தத்புருஷம் ஐந்து முகங்களோடும், அகோர ஐந்து முகங்களோடும், வாமதேவம் ஐந்து முகங்களோடும், சத்யோஜாத ஐந்து முகங்களும், ஈசான ஐந்து முகங்களோடும் இருக்குது. அப்போ மொத்தம் 25 முகங்களோடும் இருக்குது. இதுக்கு மகா சதாசிவ மூர்த்தின்னு பேர். இதில் பல திருக்கோயில்களில் பார்த்தீங்கன்னா கோபுரங்களில் இந்த சுவாமியினுடைய ரூபத்தை பார்க்கலாம். ஆனால் கோபுரங்களில் நாம் இதெல்லாம் பார்க்குறதில்ல, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கோவில் கோபுரங்கள்லாம் இப்படி தான் இருக்கும், அசிங்கமாக இருக்கும்னு யாராவது சொல்லிகிட்டு இருப்போம், அதை கேட்டுட்டு அதுக்கு பதில் போட்டுருப்போம். அதற்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது உலகங்கிறது இந்த அந்த பிரபஞ்சத்தினுடைய பிரதிபலிப்பாக அந்த கோபுரம் இருக்குது. இந்த பிரபஞ்சங்கிறதுல நல்லது கெட்டதையும் ரெண்டையும் பகவான் நமக்காக வச்சுருக்காரு. அதுலேருந்து நாம் நல்லதாக மட்டும் இந்த இதை எடுத்துக்கோங்கள, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த கூகுள் எடுத்துங்க, இதில் எவ்வளோ நல்ல விஷயங்களை, இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பார்க்கலாம், எவ்வளோ விஷயம் அதை விட்டுட்டு எதையாவது பார்த்துட்டு இருந்துட்டு இதுவே மோசம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மோசங்கிறது நம்முடைய செயலில் தான் இருக்கே தவிர அந்த பொருளில் இல்லை. அது மாதிரி இந்த கோபுரங்களில் அற்புதமாக அந்த மகாசதாசிவமூர்த்தியை பல திருத்தலங்களில் நான் தரிசித்திருக்கிறேன். கிழக்கு கோபுரத்தினுடைய முன்பக்கத்தில் திருவிடமுருகூர் திருத்தலத்தில் கூட அந்த மகாசதாசிவமூர்த்தியானவர் அருள் செய்கிறார். அங்கே அவருடைய சிற்பமானது அமைந்திருக்கிறது. அவர் வருகின்ற பக்தர்களுக்கு அங்கிருந்தே அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஈசான முகத்தில் இருக்கக்கூடிய ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதங்கிற முகங்களில் இருந்து தான் அந்த 28 ஆகமங்களை அவர் லரிசிக்கிறார். அதனால் இதுக்கும் அதுக்கும் எந்த குழப்பமும் இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பவும் உங்களுக்கு நான் சொன்னது குழப்பமாக இருந்ததுன்னா திருப்ப தெளிவாக ஒரு முறை சொல்கிறேன். 4 முகங்களிலிருந்து 4 வேதங்களையும் ஈசான முகத்திலிருந்து ஆகமங்களையும் தோற்றுவித்தார்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஈசானத்தில் தற்புருஷம் அகோரத்திலேருந்து இந்த ஆகமங்கள் தோணுது, வாமதேவத்தில் இந்த ஆகமங்கள் தோன்றுன்னு சொல்கிறாளே, அது எப்படி வரும் அப்படின்னா ஈசானத்தில் இருக்கக்கூடிய ஈசான முகம் தத்புருஷத்தில் இருக்கக்கூடிய ஈசானத்தில் இருக்கக்கூடிய தத்புருஷ முகம், ஈசான முகத்தினுடைய தெற்கிலே இருக்கக்கூடிய அகோர முகம், ஈசானத்தில் இருக்கக்கூடிய வாமதேவ முகம், ஈசானத்தில் இருக்கக்கூடிய சத்யோஜாத முகம் ஆகிய 5 முகங்கள் வாயிலாக 28 ஆகமங்களை தோற்றுவித்தார். எந்த குழப்பமும் இல்லை, ஈஸியான விஷயம். இது புரிந்து கொள்வது, நான் புரிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு புரிவாதம் பண்ணுறவால நாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் இதை ஒரு அன்பர் அழகாக எழுதியிருக்கார். ஜெயக்குமார்ங்கிறவர் எழுதா கிழவி அப்படின்னு இதில் பதிகிறார். அப்படி அந்த எழுதா கிழவி அப்படிங்கிறதுனால தான் இந்த வேதம் சிறப்பு உடுகிறது. இது எழுதி படிக்காமல் மனத்தின் மூலமாகவே படிக்க வேண்டது, மன மெமரியில் தான் பண்ணிக்கணும். இதை புஸ்தகத்தில் வச்சுட்டு இப்போ படிக்கிறதுங்கிறது நம்மளுடைய அறிவு குறைவையும் நம்மளுடைய உழைப்பு குறைவையும் சொல்கிறது. நாம் உழைக்க ரெடியாக இல்லை, வேதங்களை முழுசாக படித்து உழைச்சி உரு போட்டு அவற்றை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்படி இல்லைன்னா அதில் சில சந்தேகங்கள் சம்சயங்கள் வரப்படாதுங்கிறதுக்காக இப்போ புக்கை வச்சுன்னு சொல்கிறது. வேத பாராயணம் பண்ணுறவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகத்தை சிற்பலையில் வச்சுன்னு சொல்கிறா. அவருக்கு ஒரு இதுவே வேறு வேகத்தை தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை அவங்க வச்சு இப்போ அதை பழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களானால் அதை பார்க்க மாட்டாங்க, அவங்க அப்படியே சொல்லுவாங்க. அதை பார்த்து சொல்கிறது எதுக்காகனா எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு என்னுடைய சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டே சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த அச்சு இப்போ வருவதற்கு முன்பாகவே வேதங்கள் சுவடிகளில் எழுதப்பட்டு விட்டன. ஏன்னா படிக்கிறதுக்கு ஆற்றல் குறைந்து கொண்டே வருகிறது மனிதனுக்கு, உழைப்பதற்கு நாம் தயாராக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால மனிதனுடைய உழைப்பு குறைய குறைய அவனுடைய இது குறைகிறது. இப்போ பக்தி பூஜை இதில் எல்லாமே சுவாமி நம்மள்ட்ட இந்த பணம் காசுகள் இதெல்லாம் நம்மக்கிட்ட கேட்கல அதிகமாக. அவர் நம்மளுடைய உழைப்பை தான் கேட்குறார், நம்மளுடைய மெனக்கடை தான் கேட்குறார், நம்மளுடைய சிரத்தையை தான் கேட்குறார் அவர். அதனால் அத்தகைய சிரத்தை அப்படிங்கிறது இதன் மூலமாக குறைகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. புஸ்தகஸ்தாஜ யாவித்யா பரகஸ்தேஜ யத்தனம் கார்கிய காலே சம்பிராப்தே நஜாவித்யா நதத்தனம்னு ஒரு நீதி ஸ்லோகம் சுபாஷிதம். இதனுடைய என்ன அர்த்தம்னா நல்ல பழமொழிங்கிற மாதிரி இது. இதனுடைய இது என்ன இந்த நீதி சொல்கிறதுனா புஸ்தகஸ்தாஜியாக புத்தகத்தில் இருக்கக்கூடிய வித்தையும் கல்வியும் பரகஸ்தேஜன் அடுத்தவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கக்கூடிய பணமும் காரிய காலே சம்பிராப்தே நமக்கு சமயம் அது தேவைப்படும் காலம் வரும்பொழுது நஜா வித்யா நதத்தனம் அந்த வித்தையும் நம்மளது இல்லை, அந்த படிப்பும் நம்மளது இல்லை. ஒரு சந்தேகத்தை ஒருத்தர் கேட்டாருன்னா நான் புஸ்தகத்தை பார்த்து சொல்கிறேன்னு தான் இப்போ சொல்ல வேண்டியது. ஏன்னா எல்லாத்தையும் மனப்பாடமாக வச்சுக்க முடியல. ஏன்னா நம்ம அதுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. நம்ம கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொன்னது மாதிரி இறையோடு இறையும் தேடு, நாம் இறையை மட்டுமே தேடிட்டு இருக்கோம், இறையை தேடுவதில்லை. அதுதான் இப்போ இருக்கிற காலமாக இருக்குது. ஆகையினால் இந்த விஷயத்தில் இப்படியாக இந்த சிக்ஷை வியாகரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் ஆகிய 6 அங்கங்கள் இவற்றை செய்த முனிவர்கள் இவங்களெல்லாம் பார்த்தோம். இதில் வந்து ஜோதிஷத்தையும் கல்பையும் கற்பர் கர்கருங்கிற முனிவர் வந்து கர்க மகரிஷி வந்து அருளி செய்கிறார்னு பார்த்தோம். இதில் கல்பம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இந்த வேதங்களை பற்றின எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எந்த காலத்தில் செய்யணும்லாம் சொல்லியாச்சு இல்லையா. அப்போ அதற்கு பிறகு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செய்முறைகள் வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கிறோ அதை வந்து ஒரு ஃபார்முலாவாக சொல்லி நம்ம அந்த பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த கல்பங்கள் ஏற்படுகிறது. இப்போ ஆகமங்களுடைய உபாகமங்கள் நிறையா இருக்குது, நம்ம பார்க்குறோம். ஆகமங்கள் 28 உபாகங்கள் 207 இருக்குது. இவற்றையெல்லாம் அப்படியே நாம் உபயோகப்படுத்த முடியாது. அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா பத்ததிகள் மூலமாகத்தான் உபயோகப்படுத்த முடியும். பத்ததிங்கிறது வழின்னு அர்த்தம், மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த 18 பத்ததிக்காரர்கள் அதற்காக உக்ரஜோதி முதலாக அருளி செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய பத்ததிகள் தான் இப்போ அதில் அகோர சிவாச்சாரியாருங்கிறவர் இப்படியா அவங்களுடைய இது வருது. அதில் அதை பற்றி ஒரு தனி சாப்டராக பார்க்கணும். அப்படி அந்த பத்ததிகள் இருக்கிறது மாதிரி வேதத்தினுடைய வேத வேள்விகளை செய்வதற்கான பத்ததிகளாக இந்த கல்பங்கள்லாம் இருக்குது. கல்பசூத்திரங்கள் அப்படின்னு போடுவாங்க, இந்த கல்பசூத்திரங்களாக அவைகள்லாம் இருக்குது. அந்த சூத்திரங்களை சொல்லும் பொழுது அவைகள் என்னென்னா போதாயனம் ஆபஸ்தம்பம் சத்யாஷாடம் திராக்ஷாயனம், ஆகஸ்தியம், சாகல்யம், ஆஸ்வலாயனம், சாம்பவீயம், காத்தியாயனம், வைகானசம், சௌனகீயம், பாரத்வாஜம், ஆக்னிவேஷ்யம், ஜெய்மினியம், மாதுண்யம், மான்யதினம், கௌடின்யம், கௌஷீதகம் அப்படின்னு பேர். இது வந்து 18 விதமான சூத்திரங்கள். அதாவது அந்த இதனுடைய வேத செய்முறைகளை செய்வதற்காக அந்த கற்கரை தொடர்ந்து இந்த முனிவர்களாலே செய்யப்பட்ட கிரகிய சூத்திரங்கள். அதாவது ஒரு மனிதன் பிறந்தது முதலாக அவனுடைய வாழ்நாள் முழுவதும், வாழ்நாளுக்கு பிறகும் செய்ய வேண்டிய சடங்குகளையும், நம்ம வேதங்கள் நமக்கு உணர்த்துகின்ற நெறிகளையும் ஒழுங்குபடுத்தி எந்தெந்த சடங்குகளுக்கு எந்தெந்த மாதிரியான கிரியைகளை செய்ய வேண்டும், எந்தெந்த தெய்வங்களை ஆராதிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறார்கள். இப்பொழுது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், நமக்கு எல்லோருக்கும் என்ன ஒரு பெரிய சந்தேகம் வருகிறதுனா, நாம் வந்து ஒரு இறைவனை வணங்குவர்களா, வேதத்தில் பல இறைவனை வணங்குவர்களான்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி அந்த பல இறைவன்களை பற்றி வணங்குறதையே பற்றி பேசி அதையே ஒரு பிரச்சாரமாக செய்து பலர் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக சொல்ல போனோம்னா, நாம் ஏக இறைவனை தான் வணங்குகிறோம், இதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இறைவனும் அந்த ஒரே ஒரு இறைவனாக இருந்து கொண்டு சூரியனுடைய கிரணங்கள் போல, சூரியனுடைய கிரணம் எப்படி ஆயிரக்கணக்கானது இருக்கோ அது மாதிரி தன்னுடைய அருட்கருணையை நம்ம மேலே பொழிகிறார். அந்த கிரணங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சூரியனாக வழிபடுகிறோம். அது மாதிரி தான் இந்த நம்மளுடைய வழிபாடுன்னு வைத்துக்கொள்ளணுமே தவிர, நாம் வந்து பல்வேறு இறைவனை வழிபடுவதாக அர்த்தம் கொள்ளக்கூடாது. இப்போ பல்வேறு தெய்வங்களுக்குரிய மந்திரங்கள்னு பல இடங்களில் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த தெய்வங்கள் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால், இந்திரன், பிரம்மாதியர்கள், இவர்களையெல்லாம் நாம் சொல்கிறோம். அவர்கள்லாம் பதவி, அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பதவிகள். அவர்கள் தன்னுடைய ஆத்ம அனுபூதி பெற்ற அருட்கொடையினாலே பலன் வேண்டி பல்வேறு யாக கிருத்தியங்களையும் பூஜைகளையும் செய்து சிவனருளை வேண்டும் பொழுது, சிவனார் அவர்களுடைய பக்குவத்துக்கு தக்கவாறு அவர்களுக்கு அந்தந்த பதவிகளை அருள் செய்கிறார். உதாரணமாக சண்டிகேசனமாம் பதம் தந்தோங்கிறது, சண்டிகேஸ்வர நாயனார், விசார தர்மர் சண்டிகேஸ்வர நாயனாருடைய வரலாறை பற்றி நம்முடைய பெரிய புராணம் பன்னிரந்தான் திருமுறை அற்புதமாக பேசுகிறது. இப்படியாக இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நாம் தெரிந்து கொள்ளணும். இதில் வேதத்தில் உபநிஷதங்கள்லேருந்து ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பாட்டை சொல்கிறேன். அந்த பாட்டில் எப்படி நாம் பல தெய்வ வணக்கம் பண்ணுறோம் அப்படின்னு வருதுன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். சில இடங்களில் இப்போ நமதரு பேதங்களில் 9 பேதங்களாக இறைவன் இருக்கிறாருங்கிறத நேற்றுக்கு பார்த்தோம். அதில் சாஸ்திர தோத்திரங்கள்லேருந்து நிறையா உதாரணங்களை அதுக்கு சொல்ல முடியும். திருமந்திரத்திலிருந்தும் சாஸ்திரங்களில் தோத்திரங்களில் இருந்தும் நம்ம பல விஷயங்களை அதற்கு சொல்ல முடியாது. நவதரு பேதங்களில் அதாவது சிவன் சக்தி, நாதம் பிந்து என்கின்ற 4, இவற்றை தவிர சாதாக்கியம் என்கின்ற சதாசிவம், ஈஸ்வரம் அப்படிங்கிற ஈஸ்வரர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முத்தொழில் புரிகின்ற 3 வடிவமாக இருக்கக்கூடிய ருத்ர, விஷ்ணு, பிரம்மாதியர்கள், இவங்களெல்லாம் இவரெல்லாம் இறைவனுடைய ரூபமாக இருக்கார். சிருஷ்டிங்கிறது காரண சிருஷ்டி, காரிய சிருஷ்டின்னு 2 சைவ சித்தாந்தத்தில் பேசப்படுகிறது. நன்றாக சித்தாந்த புத்தகங்கள் படித்தவர்கள் இதில் நிறைய பேர் இருக்கலாம் நம்மள்ட்ட, அவங்கள்ட்ட தெரியாதவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அல்லது இதை படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய அறிய முடியாத ரகசியமான விஷயங்கள் இல்லை, எல்லாரும் நிறையா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். எதையுமே முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அதற்குரிய விவசங்களை வைப்பது என்பது இன்றைய நோக்கிலே வகை எளிதாக கையாளப்படுகிறது எல்லாராலும். ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பற்றின நம்முடைய கருத்துக்களை தைரியமாக சொல்கிறதுக்கு நாம் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்காக தெரியலையா அப்படிங்கிறது. இப்போ கூட நாம் என்ன சொல்கிறேன்னா, இந்த வேதங்களை மறுப்பவர்களை பற்றி நாம் படித்து பேச தகுந்தவர்கள் அல்ல, ஏன்னா நாமே முழுமையாக எல்லாத்தையும் அறிந்தவர்கள் அல்ல. நாம் ஏதோ இறைவனுடைய ஒரு பிச்சையாக கொஞ்சம் போட்டிருக்காரு நமக்கு, அதை வச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆக முழுமையாக தெரிந்து கொள்ள அவர்கள் இந்த நிலைக்கு கொஞ்சம் நாளில் வருவாங்க. அதுக்காக அது வரைக்கும் நாம் அவர்களோடு காத்திருக்க வேண்டும். அதை விடுத்து அவர்களோடு சம்பு சண்டைக்கு செல்லக்கூடாது. நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அதுதான் முறை, அதுதான் நம்மளுடைய சமயம் நமக்கு உணர்த்துகிற உண்மை. இந்த இவைகளை கொண்டு, இவைகளால் ஏற்பட்டு, இவைகள் மூலமாக நான் மனிதன் அடைகின்ற தரிசனங்களை 6, அந்த 6 தரிசனங்கள் இந்த வேதத்தினுடைய பயனை பல்வேறு ரூபமாக ஆராய்ச்சி செய்து பிரித்து ஆராய்ந்து அக்கு ஆணி வேறாக சூத்திரங்களாக தந்து விடுகின்றன. அந்த 6 சூத்திரங்களுக்கு மீமாம்சை, ஞானம், நியாயம், வைசேஷிகம், யோகம், வேதாந்தம் அப்படின்னு பேர். இந்த 6 விஷயங்களை செய்யும் பொழுது ஜெய்மினி மகரிஷி வந்து சூத்திரம் பண்ணுறார், மீமாம்ச சூத்திரம். நியாய சூத்திரத்தை கௌதம மகரிஷியும், வைசேஷிக சூத்திரத்தை கானாத சூத்திரம் அப்படின்னு பேர், கானாதருங்கிற முனிவர் வந்து அதை செய்கிறார். சாங்கியம் வந்து கபில முனிவரால் செய்யப்படுகிறது. யோகம் பதஞ்சலி முனிவராலே, அதாவது பதஞ்சலி வியாக்கிரபாதம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பதஞ்சலி முனிவராலே செய்யப்படுகின்ற வேதத்தினுடைய யோக சூத்திரம் மிகவும் பிரசித்தமானது. அதை வச்சுன்னு தான் இப்போ இந்த யோகாலாம் நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு இடங்களில் அது ஒரு பெரிய விஷயமாக பக்தர்களாலே மற்றவர்களாலும் போற்றப்பட்டு வருகிறது. அது வந்து வியாபார நோக்கிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா ஆண்டவனுடைய வழிபாடே வியாபாரமயமாகிவிட்ட பிறகு இதை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் அடுத்ததாக வேதாந்தம், அதாவது வியாச சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, வேதாந்த சூத்திரம். இப்படியாக இந்த ஆறு தரிசனங்கள், ஷட் தரிசனங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இது வேதத்தினுடைய பகுதிகளாக, அந்த வேதத்திலிருந்து அவர்கள் நோக்கிலே கண்ட விஷயங்களை எல்லாம் சொன்னார்கள். இதை எப்படி சொல்லணும்னா, இந்த குருடன் யானையை கண்டதில் ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. ஒரு யானையை போய் நான்கு குருடர்கள் பார்த்து, யானை எப்படி இருக்கும் என்றால் ஒரு தூணை போன்று இருக்கும்னு காலை பற்றியவன் சொன்னான், காதை பற்றியவன் முரம்போல் இருக்கும்னு சொன்னான், வாளை பற்றியவன் கயிறு போல் இருக்கும் என்று சொன்னான் என்று சொல்கிறோம் இல்லையா. வயிற்றை பற்றியவன் பானை போல் இருக்கும் யானைன்னு சொன்னான். அது மாதிரி இவாலாம் சூத்திரத்தை வந்து அவாவா சுவாமியை தரிசனம் பண்ண விஷயங்களை வச்சு அந்த சூத்திரங்களை பண்ணாங்க. அதனால தான் நாம் சொல்லும் பொழுது யாரையும் நாம் மறுதளிக்காமல் நம்ம சைவ சமயத்தில் எப்படி சொல்கிறோன்னா, அகச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், இப்படியெல்லாம் நாம் பல்வேறு பகுதிகளாக கொண்டு அவற்றையும் நம்மோடு சேர்த்து கொள்கிறோம். இவர்களாக இருக்கட்டும், பரவாயில்ல. ஏன்னா அவர் இதை ஏதோ ஒரு பக்கத்தை தான் சொல்கிறாங்க. நம்முடைய வேறு வேறு பக்கத்தை கண்டவர்கள், அந்த வைரத்தினுடைய பிரதிபலிப்பிலே வேறு வேறு பக்கங்களை கண்டு அந்த பகுதிகளிலே முழுமையாக நினைத்து மயங்கியவர்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. அதனால் அவர்கள் சொன்னதில் தவறு ஒன்றும் இல்லை, அதுவும் நமக்கு உபயோகப்படும். இப்போ உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா, நம்மளுடைய அளவியல்னு ஒன்று உண்டு சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில். அந்த அளவியல் வந்து சித்தாந்தத்துலேயும் உண்டு, வைதிக வேதாந்தத்துலேயும் உண்டு, எல்லா தரிசனங்கள்லேயும் உண்டு. அதே மாதிரி ஒருவர்களுடைய ஃபிலாசபி தத்துவ கோட்பாடுகள்லேயும் இந்த அளவியல் அப்படிங்கிறது இருக்குது. அதில் சைவ சித்தாந்தங்கிறது ரொம்ப சிறப்பான அளவியலை கொண்டதாக பெரிய அறிஞர்களாலும் போற்றப்பட்டு பாராட்டப்பட்டு கடைபிடிக்கப்படுகிறது. அந்த அளவியல்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரத்யக்ஷம்னா கண்ணால் காண்றதை வச்சு கண்டுபிடிக்கிறது. அடுத்தது அனுமானங்கிறது வந்து கருதுதல் அளவைன்னு பேர். காண்டல் அளவை, கருதல் அளவை, அதுக்கப்புறம் நூல் அளவை, நூல்களை கொண்டு. இதில் இந்த வேதம்ங்கிறது வந்து ஒரு அளவை ஆகும். அதாவது இறைவனை தரிசிப்பதற்குரிய பிரமாணங்களில் நம்மளால் பார்த்தும் அல்லது அனுமானித்தும் அறிய முடியாத இறைவனுடைய அருள் கருணையை, அவருடைய அருள் திறத்தை, அவருடைய அருள் நோக்கை உணர்ந்து கொள்வதற்கான சில ஆகம பிரமாணமாக, அதாவது நூல் பிரமாணமாக முதல்ல இருப்பது வேதம். இதை வந்து அற்புதமாக ஒரு விஷயம், இந்த அளவைகளில் முக்கியமானது முதலானது வேதம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கோட்பாடு. இதை பல இடங்களில் சிவாகமங்கள் நமக்கு அருள் செய்கிறது. அளவைகளில் முதல்ல வேதம் தான் இருக்குது அப்படிங்கிறத, வேதத்தை விட்ட அறமில்லை அப்படின்பார் நமது திருமூலதேவ நாயனர் பத்தாம் திருமுறை. வேதமோடு ஆகமம் மெய்யாமிரவின் நூல்னு சொல்லுவார். வேதத்தோடு ஆரங்கம் சொன்னார் போலும் அப்படின்னு சொல்லுவார். மிக்க வேத மெய்நூல் சொன்னவனை மெய்யான நூல் அப்படின்னு சொல்கிறார். இந்த வேதம் அப்படின்னு ஏன் அதை மட்டுமே நான் எடுத்து பார்த்துருக்கேன்னா, நிறைய இடங்களில் மறைங்கிறதும் ஸ்ருதிங்கிற பெயர்கள்லையும் பலையும் நாமகள் மூக்கும் சுடரவன் கரவும் முன் இயங்குன்னு சம்பந்தம் உணர்ந்தவர்களை சொல்லுவார். ஸ்ருதி ஆயிரம் போதி பெரிய புராணம், சொற்பால பொருட்பால சுருதி ஒரு நான்கும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லாமல் வேதம் வேதங்கிறதே ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மறைங்கிற பொருள்லாம் தமிழில் இருந்ததுங்கிறதால் தமிழ் மறை தமிழ் மறைன்னு சொல்லுவாங்க. வேதங்கிற இது ஒரு விஷயம், வார்த்தை வந்து தமிழில் இல்லை, அது வந்து வடமொழி தான். அதனால தான் அதை அறிவுறுத்தி அதையே மட்டுமே நிறையா இடங்களில் சொல்கிறான். வேதம் நான்கும் பதினெட்டோடு ஆறும் விரித்தார் அப்படின்னு சொல்கிறது. ஆகையினால அந்த ஆறுங்கிறது ஆறு அங்கங்கள், பதினெட்டுங்கிறது புராணங்கள், வேத நான்குங்கிறது ரிக்யஜு சாமாதரண வேதங்கள். இதுதான் இதனுடைய இது. அப்புறம் இதே போல் வேள்விகள், அது வந்து ஒரு 21 விதமான வேள்விகள், அது ரொம்ப சிறப்பாக வேதங்கள் சொல்லுகின்றன. அந்த வேத வேள்விகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வேள்விகளில் தான் நமக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. இந்த வேத வேள்விகளில் ஊன்பலி உயிர்பலிகள் இடப்படுகின்றன. அப்போ உயிர் பலி செய்பவர்களாக அந்தனர்கள் இருந்தார்களா, ஊன் கொண்டார்களா, இப்படிலாம் நமக்கு சந்தேகங்களை கேட்குறாங்க. அது மாதிரி அவிசுரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்று ஒன்றான் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அப்படிம்பார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி அந்த அவிசுரிந்து அப்படிங்கிற ஹவிஸ் ஹவிர யாகங்களை பற்றி சொல்கிறார் அவர். யாகங்கள் மூன்று யாகங்கள் அதே அவர் வந்து அந்த யாகங்களை சொல்லும் பொழுது, சோமயாகம், ஹவிர் யாகம், அதாவது சோம வேள்வி, அவிர் வேள்வி, பாக வேள்வி அப்படின்னு மூன்று வகையான வேள்விகள். இந்த மூன்று வகையிலும் ஏழு ஏழு வேள்விகள் இருக்குது. 3 7 21 வேள்விகள் வேத வேள்விகளாக செய்யப்படுகிறது. இந்த வேத வேள்விகள் இதெல்லாம் வந்து நம்ம சங்க காலத்தில் இருந்ததா, சங்க தமிழர்கள் செய்தார்களா அப்படின்னா, பல் யாகசாலை வேட்டம் முன்குடுமி பெருவழுதி இதெல்லாம் பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க, நிறையா பேசியிருப்பாங்க, நிறையா நூல்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், தெரிந்து கொண்டிருக்கலாம். வேதாகம நிரூபணம்னு இலங்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எழுந்த பொழுது அங்கே ஒரு சிவாச்சாரியர், அங்கே இருந்த குமாரசாமி சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர் அச்சுவேலி அப்படிங்கிற பகுதியில் இருந்து அந்த ஒரு அற்புதமான ஒரு அகோர பத்ததியை தழுவி ஒரு நூல் எழுதியிருக்கார், பிரதிஷ்டா விதி, அதாவது கும்பாபிஷேக நிகழ்வு முறைகளை எளிதாக்குவதற்காக, புரிந்து கொண்டு நடத்தி வைப்பதற்காக. அதுக்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டா விதி அப்படின்னு பேர். அவர் வந்து இந்த வேதாகம நிரூபணம் அப்படின்னு செய்கிறார். அதே மாதிரி நம்மவர்களும் இங்கே வந்து வேதாகம ஆராய்ச்சி இது மாதிரியான விஷயம் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை முதலானவர்கள்லாம் நிறையா செய்திருக்கிறார்கள். சம்ஸ்கிருத மந்திரங்களே வேண்டும் ஆலயங்களில் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படிங்கிற விஷயத்தை கூட அதான் சொல்லுவோம். அரணம பார்வதி பதியன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அது வடமொழி அப்படின்னு சொன்னவெல்லாம் நம்மள்கிட்ட இருக்காங்க. அதனால் அந்த விஷயங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நூல்கள் நம்மளிடம் வந்திருக்கின்றன. அதனால் அதுக்குள்ளே கண்டனங்கள் ஏற்கனவே வந்திருக்கின்றன, அதெல்லாம் அவங்க நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் புறநானூறு 166வது பாடலில் நன்று ஆய்ந்த நீல் நிமிரு சடை முது முதல்வன் வாய் போகாது, ஒன்று புரிந்த ஈர் இரண்டின் ஆறு உணர்ந்த ஒரு முது நூல், இகல் கொண்டோர் மிகல் சாய்மார் மெய் அன்ன பொய் உணர்ந்து பொய் ஓராது மெய் கொளியி மூயேழு துறையும் முட்டின்று போகிய உரைசார் சிறப்பின் உறவோர் மருக அப்படின்னு அந்த புறநானூற்று பாடலில் வருகிறது. இது வந்து ஆவூர் மூலங்கிழார் அப்படிங்கிற ஒரு பாடலாகும். இதை யாரை சொல்லி சொல்கிறாருன்னா, அவர் அங்கே இருந்த அந்த மூலங்கிழார் அப்படின்னு வரக்கூடியதை நம்ம ஞாயிறு கிழார்னு கேள்விப்பட்டிருப்போம். யார் ஞாபகம் இருக்கிறத, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறுல சங்கிலியாருடைய தகப்பனாராக வரக்கூடியவருக்கு பேர் ஞாயிறு கிழார்னு பேர். நம்ம 12வது திருமுறை அருளி செய்த தெய்வ புலவர், புய்யாமொழி புலவர் செக்கிழார் அவர் சொல்கிறார், அவருக்கு என்ன பேர், கிழார்னு பேர், செக்கிழார்னு பேர். கிழார் அப்படிங்கிறது பெரிய நிலங்களை உடைய பெரிய வேளாளர் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தவங்க தான் கிழார் அப்படிங்கிற பெயர்களில் சொல்லப்படுவார். பண்ணையார்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நிறைய நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு கிழார்னு பேர். அது மாதிரி ஆவூர் மூலங்கிழார் அப்படிங்கிறவர் சொல்கிறார். அவர் யாரை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, சோனாற்று பூஞ்சாட்டூர் பார்ப்பான் கவுனியன் விண்ணாய்ந்தான் அப்படிங்கிறவரை பற்றி சொல்கிறார். சோனாட்டுனா சோழ நாட்டு, பூஞ்சாற்றூர் பார்ப்பான், பூஞ்சாற்றூருங்கிறது அவருடைய ஊர், பார்ப்பான் அவருடைய, அவர் வந்து அந்தன குலத்தை சேர்ந்தவர், கவுனியன் கவுனியர் குலம், அதாவது நம்ம திருஞானசம்பந்தருடைய கவுனியர் குலம்னு சொல்கிறோம் இல்லையா, அவரை அந்த குலத்தில் தான் அவரும் அவர் இருந்திருக்கார். திருஞானசம்பந்தருக்கு முன்னாலே இது இலக்கிய காலத்திலேயே அவர் வந்து அந்த கவுனியர் குலத்திலே தோன்றியவர். அவர் சோனாட்டு பூஞ்சாற்றூர் பார்ப்பான் கவுனியன், அவர் பேர் விண்ணாய்ந்தான் அப்படிங்கிறது. இந்த விண்ணாய்ந்தான்ங்கிற பேரை வைக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும், என்ன அப்படின்னா, அவர் பெரிய ஜோதிடர். ஜோதிஷ சாஸ்திரத்தில் இந்த ஆறு விதமான அங்கங்கள் இருக்கு இல்லையா, வேத அங்கங்கள், இந்த ஆறு அங்கங்களில் ஜோதிஷ சாஸ்திரத்தில் மிக உயர்ந்த வானவியல் சாஸ்திர அறிஞராக, வானவியல் விஞ்ஞானியாக அவர் இருந்திருக்க வேண்டும். அதனால் அவரை விண்ணாய்ந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணை ஆராய்பவன், வானவெளியை ஆராய்ந்து நோக்குபவர் அப்படின்னு அர்த்தம். விண்ணாய்ந்தானை அவர் எப்படி கூப்பிடுறாருன்னா, ஆவூர் மூலக்கிழார் அப்படிங்கிறவர் வந்து இந்த நான் முன்னாடி சொன்ன பாட்டின் மூலமாக அவரை கூப்பிடுகிறார், அவரை பற்றி சொல்லுகிறார். அது என்னன்னு கேட்டால், நன்று ஆய்ந்த நீல் நிமிரு சடை, இது சிவபெருமானை பற்றி சொல்கிற ஓமை, சிவபெருமானை பற்றி புகழுரை. நன்று ஆய்ந்த நீல் நிமிரு சடை முது முதல்வன், அவர் வாய் போகாது சொன்ன இல்லையா, எஸ் நிஸ்வசிதம் வேதா அப்படின்னு, அவருடைய வாயிலேருந்து எப்பொழுதும் வேதம் ஓதிகிட்டே இருக்கார், வேதவாயர் அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா திருமுறைகள், அப்படி வாய் போகாது, இந்த வாயிலேருந்து இது போகவே இல்லையா, வாயிலேருந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கான். ஒன்று புரிந்த ஈர் இரண்டின், ஈர் இரண்டுன்னா 2 2 4 அப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி ஈர் இரண்டுன்னா இன்னொன்று உண்டு, இரண்டு அந்தம்னு சொல்கிறார் இல்லையா நம்ம திருமூலர், அந்த இரண்டு அந்தங்கள், ஒன்று வேதாந்தம் ஒன்று சித்தாந்தம். இந்த ஈர் இரண்டுங்கிறது வேதம் சொல்கிறார் இந்த இடத்துல. ஆறு உணர்ந்த, ஆறு வேதாங்கங்கள் ஆறையும் உணர்ந்த ஒரு முதுநூல், இகல் கொண்டோர் மிகல் சாய்மார் மெய்யெண்ண பொய் உணர்ந்து, அதில் எதெல்லாம் பொய் எதெல்லாம் மெய், அதாவது அது பொய் இல்லை, அது அது எப்பொழுதும் மெய் தான், ஏன்னா மெய் வேதம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஆயன்மார்கள்லாம் சொல்லியிருக்காங்க மெய் வேத நெறி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, அதனால் அது மெய் தான், உண்மை தான். ஆனால் நாம் புரிந்து கொள்றதுல சில விஷயங்களை தப்பாக புரிஞ்சுன்றோம். அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால அது வந்து பொய்யாயிடுறது. அதனால் அந்த நாமும் தப்பாக புரிஞ்சுக்கிறோம், பொய்யா புரிஞ்சு கொள்கிறோம், தவறான கல்கையை அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். ஒரு பாட்டை சொன்னால் அதை வந்து அவங்கவுங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கவுங்க புரிந்து கொள்ள முடியும். அதனால் அதில் மெய்யெண்ண பொய் உணர்ந்து அதை மெய்ங்கிறத தெரிந்து கொண்டு பொய்ங்கிறத உணர்ந்து அதை தவிர்த்து விட்டு பொய் ஓராது மெய் கொளியி அதில் பொய்களை எல்லாம் தவிர்த்து விட்டு மெய்யை மட்டும் எடுத்துக்கிறாரா அவர். அப்படி எடுத்துட்டவர் மூழ் ஏழு துறையும் இந்த 23 யாகங்களையும் சோம யாகங்கள் 7, அப்புறம் அதில் ஹவிர் யஜ்யங்கள் 7, அதாவது வேறு ஹவிர் யாகங்கள் அவி செய்யக்கூடிய 7 வேள்விகள், அப்புறம் பாக யஜ்யங்கள்னு சொல்லக்கூடிய பாகம் தரக்கூடிய 7 வேள்விகள், இது மூன்றையும் செய்து 23 மூழ் துறையும் முட்டின்று போகிய உரைசார் சிறப்பின் உறவோர் மருக அப்படின்னு சொல்கிறார். அந்த குளத்தில் இருந்த முன்னோர்களெல்லாம் இந்த 21 வேள்விகளையும் சிறப்பாக செய்தவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதில் வந்து நமக்கு என்னென்ன வேள்வி அப்படின்னு கேட்டால், சோமயாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம வேள்வியிலிருந்து என்னென்ன வருது அப்படின்னா, அக்னிஷ்டோமம், அத்யக்னிஷ்டோமம், உக்தியம், சோடசி, வாஜபேயம், அதிராப்தம், அப்தோர்யாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 வேள்விகள் இருக்குது. மற்ற வேத பகுதிகளையெல்லாம் மீண்டும் சொல்லுவோம், இப்போ வந்து இதோடு நிறுத்திக்கொள்வோம். இப்போ சோமயாகம் வரைக்கும் பார்த்துருக்கோம், நாளைக்கு ஹவிர் யாகத்தையும் பாக யஜ்யத்தையும் சொல்கிறோங்க. மேலும் இங்கே சில அன்பர்கள் பதிவிடும் பொழுது இந்த வேள்வியில் இந்த ஊன் வழியிடுதலை பற்றி சொல்லியிருக்காங்களே, அது நம்ம சிவாகமத்துக்கு சைவத்திற்கு எதிரானதாச்சே, இதை பற்றி என்ன விஷயம் அப்படின்னு. இதை வந்து அழகாக பல இடங்களில் பல பெரியவர்கள் நிறையா பேசியிருக்காங்க. அருணை வேல் முதலியார் கூட அழகாக அவரை பெரியவர் சொல்லியிருக்கார். அவருடைய நூல்களில் அதுக்கு விளக்க உரைகளில் நிறையா எழுதியிருக்கார். நம்முடைய திருப்பனந்தாள் காசிமட அதிபர் குமார முத்துக்குமார சுவாமி சுவாமிகள் அவர்கள், தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் கூட தன்னுடைய நூல்களில் வேத நெறி தழைத்தோங்க மிகு செலவு துறை விளங்கன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூலில் கூட அவர் அந்த விஷயங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கார். நண்பர்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். நாளைக்கு அதை பற்றின விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். இன்று அனைவருக்கும் வணக்கம். சிவஜான அனைவருக்கும் சித்திக்க பிரார்த்தனை செய்து தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நமஹ. திருச்சிற்றம்பலம், வணக்கம்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
6: சாஸ்திரத்தை படிப்பதற்கு முன்பாக இந்த சிவஞான போதத்துல சிறப்பு பாயிரம், இந்த நூல் என்ன சொல்கிறது என்பதை பற்றிய சிறப்பு பாயிரம் அமைந்துள்ளது, அதை நம்ம அவசியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிறப்பு பாயிரத்தை பார்த்துவிட்டு காப்புச்சியலை பார்த்துட்டு அந்த நூலுக்குள்ள நுழையலாம். மலர்தலை உலகின் மா இருள் துமிய தளர்வுகள் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளின் கண்டு கண் இருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி மயர் வர நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதனன் பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பவனணி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே. இது ஒரு சிறப்பு பாயிரம். இதை யார் எழுதியது என்பது தெரியவில்லை. இது அவரே எழுதினார் என்று சிலரும், அருணந்தி சிவாச்சாரியார் எழுதினார் என்று சிலரும் சொல்கிறார்கள். அது எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்லை. இந்த சிறப்பு பாயிரமானது, இந்த நூல் எதற்காக எழுந்திருக்கிறது, நூலினுடைய நோக்கம் இது என்ன செய்யும் என்பதை பற்றி மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. இதனுடைய விரிவான சிந்தனைகளை பார்க்கலாம். மலர்தலை உலகின், மலர்தலை உலகம்னா விரிந்த உலகம், இந்த உலகம் பூரா பரந்துள்ள மாயிருள் துமிய, மாயிருள் மான்னா பெரிய, இந்த உலகம் பூரா இரவு நேரத்தில் சந்திரன் வராத நேரம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இரவு நேரத்தில் உலகம் பூரா இருள் படர்ந்து இருக்கிறது. இந்த இருள் எப்படி விலகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலர்வுகள் ஞாயிறு படரின் அல்லது. இந்த இருள் எப்பொழுது விலகும் என்றால், சூரியன் வந்தால்தான் இங்கு படர்ந்திருக்கின்ற இருளானது விலகி இங்கு எங்கு பார்த்தாலும் வெளிச்சம் உண்டாகும். அப்ப சூரியனுடைய வருகை தான் இங்கு இருக்கின்ற இருளை போக்குகிறது. அப்படி இருள் போக்கப்பட்ட உடனே என்ன நிகழ்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காண்டல் செல்லா கண் போல், அப்படி சூரியன் வராவிட்டால் இந்த கண்ணினாலே இந்த உருவத்தை உலகத்தில் எந்த பொருளையும் பார்க்க முடியாது. அப்படி சூரியன் தோன்றினால்தான் பார்க்க முடியும். அப்படி சூரியன் தோன்றாவிட்டால் எந்த உருவத்தையும் நம்மாலே பார்க்க முடியாது. காண்டல் செல்லா கண் போல், அப்படி இந்த சூரியன் தோன்றினாலன்றி உருவத்தை காண மாட்டாத கண் போல அருந்துயர் குரம்பையில். இப்போ இந்த உதாரணத்தை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சூரியன் வருகிறது, சூரியன் வருவதனால ரெண்டு செயல்கள் நடைபெறுகின்றன. ஒன்று, கண்ணில் உள்ள இருட்டு மறைகிறது, அதோடு நாம் அந்த பொருள்களையும் தெளிவாக பார்க்கிறோம். ரெண்டு செயல்கள், கண்ணிலையும் இருட்டு போகிறது. கண்ணில் இருட்டு இருந்ததுன்னா பொருள்கள் தெரியாது. கண்ணு பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையது. முதலில் இதை பற்றி நம்ம விளக்கமா பேசிருக்கோம். கண்ணு பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையது, ஆனாலும் கண்ணுக்கு வேறொன்றின் வெளிச்சம் தேவை. அப்போ இந்த வெளிச்சம் கண்ணுக்கும் ஒளி கொடுத்து பொருளை பார்க்க மாற்றுகிறது. அந்த பொருளிலே படர்ந்து, வெளிச்சத்தை படர்ந்து இந்த கண்ணுக்கு அந்த பொருளை காட்டுகிறது. ஆகவே ரெண்டு செயல்களை இந்த சூரியனானது செய்கிறது. அதுபோல இந்த சிவஞான போதம் நமக்கு ரெண்டு செயல்களை காட்டுகிறது, செய்கிறது. என்னன்னு பாருங்க, அருந்துயர் குரம்பையின், குரம்பை குரம்பைனா வீடு, அருந்துயர் குரம்பைனா இந்த உடலாகிய வீட்டுக்குள் இருந்து கொண்டு நாம் பல்வேறு வகையில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். பெரிய துன்பத்தை செய்யும் குடில் போன்றதாகிய உடம்பு, இதை கொண்டு இந்த இப்படி துன்பத்தை தருகின்ற இந்த உடலிலே குடியிருந்து கொண்டுதான் நான் ஆன்ம விசாரம் செய்கிறோம், இறைவரை அருளை பற்றி பேசுகிறோம், இறைவனையும் நாடுகிறோம். அதற்கு இது ஒரு களமாக அமைகிறது, ஒரு கருவியாக இந்த உடல் அமைகிறது. ஆன்மா நாடி இந்த ஜீவான்மாகிய உயிர் கடவுள் என்னும் இரண்டையும் அனுமான அளவையால் ஆராய்ந்து, அனுமானத்தினால், அனுமானம்னா யூகித்தல், அதை பற்றி விரிவாக நம்ம பிறகு பார்க்கலாம், யூகித்து அறிந்து கொள்கிறது. எப்படி இந்த சூரியன் வந்த பிறகு கண்ணில் உள்ள இருள் மறைந்து, பொருளில் உள்ள இருளும் மறைந்து கண் இந்த பொருள்களை தெளிவாக பார்க்கிறதோ, அதுபோல இந்த சிவஞான போதமாகிய இந்த நூலானது இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஆணோமல அறியாமையை நீக்குகிறது. அதன் மூலமாக என்ன நமக்கு என்ன பயன் வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, உயிரை பற்றியும் கடவுளை பற்றியும் இது அனுமான அளவையால் அறிந்து கொள்கிறது. இப்போ நம்ம பண்ற ஆராய்ச்சி முழுதும் கருதல் அளவினால், அதாவது அனுமான அளவினால் கடவுள் எப்படி, உயிர் எப்படி என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ இறைவனுடைய திருவுருள் தான் இப்படி இறங்கி வந்து நம்மிடம் வந்திருக்கிறது. அப்படி வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு அனுமானத்தினால கடவுள் இருக்கிறார், உயிர் இருக்கிறது, பாசம் இருக்கிறது என்பதை நான் அனுமானத்தினால் தெரிந்து கொள்கின்ற அறிவு நமக்கு வருகிறது என்றாலே, இறைவன் வருகிறான், இறைவனுடைய திருவருள் வருகிறது, இறைவனுடைய திருவருள் இந்த சிவஞானபோதத்தின் மூலமாக இறங்கி வந்து நமக்கு அதை காட்டுகிறது என்று பொருள். அவ்வாறு இந்த உயிரினுடைய இயல்பையும் பொது இயல்பு, பொது இயல்பு வேற சிறப்பு இயல்பு வேற, பொது இயல்பையும் ரெண்டினுடைய, இறைவனுடைய பொது இயல்பு உயிருடைய பொது இயல்பு ரெண்டையும் உணர்ந்ததுனால கண் இருள் தீர்ந்து இந்த அக இருளாகிய ஆணோமலத்தில் இருந்து கண்ணுக்கு இருள் எப்படி போகிறதோ சூரியனுடையினால, அதுபோல இந்த ரெண்டையும் நாம் உணர்வதினாலே, அனுமான அளவினாலே உணர்கிறோம், உணர்வதினாலே நம்ம ஆணோமலத்தில் இருந்து நீங்கி விடுகிறோம். இப்ப முதல்ல ஆறு சூத்திரம் இந்த விஷயத்தை சொல்லுது. முதல் ஆறு சூத்திரத்துல நம்ம வந்து பதி, பசு, பாசம் இவற்றுடைய பொது இயல்புகளை உணர்கிறோம். அப்படி உணரும் பொழுது நமக்கு அனுமான அளவினால உணர்கிறோம். அப்படி உணர்ந்த உடனேயே நாம் எதிலிருந்து விலகுறோம், ஆணவமலத்தில் இருந்து விலகுகிறோம். நம்ம இப்ப இந்த உலகத்திலே வந்திருப்பது ஆணவமலத்தை போக்கிக் கொள்வதற்காக. அப்போ இந்த நூலை படிப்பதினாலேயே ஆணவமலமானது நமக்கு நம்மை விட்டு அகன்று போய் விடுகிறது. அதற்கு பிறகு என்ன நிகழ்கிறதுனா, ரெண்டாவது ஒன்று நடக்கிறது. ஈண்டிய பெரும்பெயர் கடவுளின் எல்லா நூற்பொருளையும் தம்மிடத்தை அடக்கி கொண்டுள்ள பெரும்பெயர் எனப்படும் மகா வாக்கியங்களால் உணர்த்தப்படும் கடவுளின் திருவருளால். கடவுளை உணர்வதற்கு மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. நம்ம இங்கே திருவைந்தெழுத்தே மகா வாக்கியமாக அமைந்திருக்கிறது. வேதங்கள்ல மகா வாக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படி அந்த மகா வாக்கியங்களால் உணர்த்தப்படுகின்ற கடவுள் இருக்கிறாரே கண்டு, அப்படிப்பட்ட மகா வாக்கியங்களால் உணர்த்தப்படுகின்ற திருவெருமானுடைய உயிரினுடைய சிறப்பு இயல்புகளையும் நாம் அறிகிறோம். முதல்ல என்ன அறிகிறோம், அந்த நூலை படித்த உடனே பொது இயல்பு நமக்கு தெரிகிறது. பொது இயல்பு எதனால நமக்கு தெரிகிறது, அனுமான அளவையினால். அனுமான அளவை பற்றி திருடி நான் விளக்கி சொல்றேன் உங்களுக்கு. அனுமான அளவையினால் அதை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அதற்கு என்ன அடுத்தபடியாக என்ன நிகழ்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய திருவருள் வந்து விடுகிறது. இந்த ஆணவமலம் நம்மை விட்டு நீங்கிய உடனேயே படித்த அளவிலே இதை ஆழ்ந்து படிக்கணும். ஆழ்ந்து படித்து இதனுடைய உண்மைகளை, அதனுடைய பொது இயல்புகளை நாம் சிறப்பாக உணர உணர உணர இறைவனுடைய திருவருள் இறங்கி வருகிறது. அப்ப அப்ப இந்த சிவஞான போதமாகிய நூலை படிக்கும் பொழுது அனுமான அளவியினால் பதி பசு பாசம் ஆகியவற்றுடைய பொது இயல்புகளை நன்றாக நாம் தெளிவாக உணர்ந்து கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு அதனால ஆணவ மனத்தினுடைய வலிமை மெல்ல மெல்ல நம்மை விட்டு குறைந்து போகிறது. அப்படி குறைந்து போன உடனே இறைவனுடைய திருவுருள் இறங்கி வருகிறது. இறைவனுடைய திருவுருள் இறங்கி வந்த உடனே அடுத்த நிகழ்ச்சியாக நிகழ்கிறது. அதாவது ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு தொடக்கம்தான் செய்தோம், அந்த தொடக்கத்தின் விளைவாக மேலும் மேலும் பல நன்மைகள் வருகின்றன. இந்த ஜீவான்மா நம்முடைய உயிர் இறைவன் ஆகியவற்றை சிறப்பு இயல்புகளை அனுபவமாக உணர ஆரம்பிக்கிறோம். இந்த நூல்ல வந்து ரெண்டு அதிகாரங்கள் இருக்கின்றன. முதல் 6 நூற்பாக்கள் பொது அதிகாரம், அது அனுமான அளவினால நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக அமைந்திருக்கின்ற அதிகாரங்கள் சிறப்பு அதிகாரம். அப்போ நம்ம வந்து பொது அதிகாரத்தை அனுமான அளவையால் நன்றாக தெளிவாக உணர்ந்த அந்த நிலையிலேயே இறைவனுடைய திருவுருள் தானாக இறங்கி வந்து நமக்கு சிறப்பு இயல்புகளையும் நமக்கு உணர்த்துகிறது. இறைவனுடைய திருவுருள் தான் உணர்த்துகிறது. அப்ப பொது இயல்பை படித்த உடனேயே நம்ம சிறப்பு இயல்புக்கு தகுதியாகி விடுகிறோம். ஆகவே அந்த சிறப்பு அதிகாரமாகிய சாதனையலும் பயணியலும் நமக்கு அனுபவமாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த சிவஞான போதமாகிய இந்த ஞாயிறு, 7 ஞாயிறு, எப்படி சூரியனுக்கு கண்ணிலே உள்ள இருட்டையும் அகற்றி, பொருள்களிலே உள்ள இருட்டையும் அகற்றி தெளிவாக ஐயம் திரு

சிவானந்த விளை. ஆக இவ்வளவையும் இந்த நூல் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இதை கண்டு மயர்வர ஆணவமலத்தின் வாசனை காரணமாக ஏற்படுகின்ற மயக்கம் அறவே நீங்கி நமக்கு சிவ அனுபவம் வருவதற்காகத்தான் இந்த நூல் சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாக நாம் அதை உணர வேண்டும். சிவத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம். இந்த நூலை படித்து முடித்தா நமக்கு சிவ அனுபவம் உள்ளங்கை நெல்லிக்கணியான நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு இந்த நூல் நம்மை கைபிடித்து வழிநடத்தி அழைத்து சென்று சிவபெருமானுடன் நம்மை ஒன்று கொண்டு சேர்க்கிறது. அந்த அதை இந்த நூலை யார் செய்திருக்கிறார், நூலுடைய ஆசிரியர், இப்படிப்பட்ட பெருமையுடைய நமக்கு ஞான அனுபவத்தை விளைவிக்கக்கூடிய இறைவனை பற்றிய உண்மையான உணர்வை, இறை உணர்வை, மெய் உணர்வை உண்டாக்கக்கூடிய இந்த நூலை நந்தி முனிவனத்து அளித்த திருநந்தி தேவர் சனத்குமாரர் முதலிய முனிவர் கூட்டத்திற்கு சிவஞான போது அவர் நூலை அளித்தருளினார். இப்போ இந்த நூலுடைய வரலாற்றை நாம் பார்க்கணும். முதலே நம்ம பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் சிவபெருமான் சதாசிவ மூர்த்தி தான் இந்த சிவஞான போதத்தை முதல் முதலில் அருளியவர். மாயிலே தோன்றக்கூடிய மூன்றாவது நிலையில சதாசிவன் என்ற பெயரோடு மாயை பார்த்து சதாசிவ மூர்த்தியாக அவர் விளங்குகிறார். இந்த உயிர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக இந்த உயிர்கள் இந்த உலகத்திலிருந்து உய்வடைதல் வேண்டும், தன்னை வந்து அடைய வேண்டும் என்ற ஞான நூலை சொல்ல வேண்டும் என்று சதாசிவ மூர்த்தி தான் முதலிலே சொன்னார். சதாசிவ மூர்த்தி இந்த வித்யா தத்துவத்தை இயக்குகின்ற அனந்த தேவருக்கு அதை உபதேசித்தார். அனந்த தேவர் அவருக்கு கீழே உள்ள பிரகிருதி மாயையுடைய தலைவராகிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரருக்கு உபதேசித்தார். இதெல்லாம் அங்க அவர்களுக்குள்ள, அதாவது சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அந்த நெருக்கமான நிலையிலே உள்ள பெரிய சிவமாம் தன்மை எழுதிய அந்த இடத்திலிருந்து அந்த சாத்திரமானது ஸ்ரீகண்டருந்திரத்தில் முதல்ல ஸ்ரீகண்டருந்திரரிடமிருந்து நந்தியம் பெருமானுக்கு இந்த சாத்திரம் வழங்கப்பட்டது. சிவஞான போதம் இப்ப நம்ம படிக்கக்கூடிய சிவஞான போதம் சதாசிவமூர்த்தியினால் முதல் முதலில் உபதேசிக்கப்பட்டது. அங்கிருந்து அனந்தேவருக்கு வந்தது, அனந்த தேவரிடமிருந்து ஸ்ரீகண்டருந்திரருக்கு வந்தது, ஸ்ரீகண்டருந்திரிடமிருந்து நந்தியம் பெருமானுக்கும், நந்தியம் பெருமான் சனத்குமாரருக்கு அதை உபதேசித்தார். சனத்குமாரர் சத்தியஞான தரிசனர்களுக்கு உபதேசித்தார். சத்தியஞான தரிசனர்கள் பரஞ்சோதி முனிவருக்கு அதை உபதேசித்தார். இதெல்லாம் கைலாயத்தில் நடைபெற்ற செயல்கள். நந்தியம் பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், அடுத்தது பரஞ்சோதி, இந்த நாலு பேரும் அகச்சந்தான குறவர்கள் என்று பெயர். இவர்களெல்லாம் சந்தான குறவர்கள், அதுக்கு மேலாம் தெய்வங்கள், அவங்க சிவபெருமானுடைய அம்சம் பொருந்தியவர்கள். அதனால இவங்க அகச்சந்தான குறவர்கள். அதற்கு பிறகு இந்த நூலானது அவர் ககன மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக பரஞ்சோதி முனிவர் வந்து கொண்டிருந்த பொழுது இந்த திருவெண்ணிலை நூல் வந்த பிறகு திருவெண்ணிலை நூலில் ஒரு தெருவுக்கு வரும் பொழுது அந்த தேரானது நின்று போய்விட்டது. அதை குறிப்பினால் அறிந்து கீழே பார்த்தார். கீழே ஒரு குழந்தை, ரெண்டு வயசு குழந்தை, ஈராண்டில் சிவஞானம் பெற்று இருந்த மெய்கண்டார் அடியை நம்ம பாட்டுகிறோம் இல்லையா. அப்போ அந்த அந்த குழந்தை அங்கு விளையாடி கொண்டிருந்தது. அது மிகுந்த தகுதி படைத்த குழந்தை, அது இறைவனுடைய திருவருளால் பிறந்த குழந்தை. திரு பெண்ணாகடம் என்ற இடத்துல அச்சுத கலப்பாளர் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவருக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லை. குழந்தை பேர் இல்லைன்ன உடனே குழந்தை பேர் வேண்டும் என்பதற்காக அவருடைய குருநாதரிடம் சென்றார். அந்த குருநாதர் தான் அருணந்தி சிவாச்சாரியார். சகல ஆகமங்களையும் படித்தவர், சகலாகம பண்டிதர் என்று சொல்லக்கூடிய அந்த அருணந்தி சிவாச்சாரியார். அவரிடம் சென்ற உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கால வழக்கப்படி அடங்கன் முறை தேவார புத்தகத்தை எடுத்து அதில ஒரு இடத்த கயிறு சாத்தி பார்த்தல், ஒரு கயிறு எடுத்து வைப்பாங்க. வைக்கும் பொழுது இந்த இடது பக்க மூலையில என்ன பாட்டு வருகிறதோ அந்த பாட்டை அவர்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்படி இடது பக்கத்துல கடைசி வரும்பொழுது திருவெண்காட்டு பதிகம் வந்தது. பேயடையா பிரிவெய்தும் என்று தொடங்கக்கூடிய பாடல் அங்கு கிடைத்தது. அதுல அந்த குழந்தை வேண்டும் என்றால் அந்த திருவெண்காட்டுக்கு சென்று வழிபட வேண்டும் என்ற குறிப்பு தெரிந்த உடனேயே அந்த அச்சுத கலப்பாளருக்கு அருணந்தி சிவாச்சாரியர் சொன்னார், நீங்க வந்து திருவெண்காட்டுக்கு சென்று 48 நாள் நோன்பு இருந்து அந்த திருக்கோயிலேயே நீங்கள் உண்டு உறங்கி இருந்து வந்தால் உங்களுக்கு குழந்தை பேர் வாய்க்கும் என்று அவர் சொன்னார். அந்த குருநாதர் சொன்னதை அப்படியே எடுத்துக்கொண்டார்கள். நேரா திருவெண்காட்டுக்கு சென்றார்கள். அங்கு முக்குள நீர், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், இந்த மூன்று தீர்த்தங்களிலேயும் தினம் முழுகி எழுந்தார்கள். இறைவனை வழிபட்டார்கள். இறை நினைவோடு இருந்து தனக்கு ஒரு நல்ல புத்திரன் வேண்டும் என்று தவம் இருந்தார்கள். அப்படி 48 நாள் தவம் இருந்தார்கள். அந்த தவத்தினுடைய நிறைவிலே இறைவன், நீ திருஞான சம்பந்தர் மேல் உரைப்பு கொண்டு அந்த பாடலையே உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறாய், அதனால உன்னுடைய செயல்பாடுகள் எனக்கு மிகுந்த சந்தோஷம். உனக்கு குழந்தை பேர் வாய்ப்பதற்கு இல்லை, இருந்தாலும் நீ கொண்ட அன்பின் காரணமாக உனக்கு குழந்தை பேரை நாம் தருகிறோம், அவன் திருஞான சம்பந்தனை போலவே விளங்குவான் என்று சொல்லி இறைவன் கனவில் தன்னுடைய காட்சியை மறைத்துக் கொண்டார். அதுக்கு பிறகு சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தார்கள். மணிவயிர் வாய்க்க பெற்று குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் சுவேதவன பெருமாள். அந்த திருவெண்காட்டு பெருமானுடைய பெயரே சுவேதவன பெருமாள் என்ற பெயரே அதுக்கு வைத்தார்கள். அந்த குழந்தை ரொம்பவும் சிறப்பாக இளமையிலிருந்து இருந்தது. 2 வயசுதான் ஆயிருந்தது. அவருடைய தாய்மாமன் திருவெண்ணையநல்லூரில் இருக்கின்றவர். அவர் வந்து இவரை குழந்தைய வீட்டுக்கு அழைத்து சென்றிருந்தார். அப்பொழுது திருவெண்

கல்லூரிலையும் இந்த குழந்தை தெருவிலே விளையாடி கொண்டிருக்கிறது. விளையாடி கொண்டிருந்த நேரத்துல தான் பரஞ்சோதி முனிவர் வருகிறார். வந்த உடனே தேர் நின்ற உடனே இறைவுடைய திருக்குறிப்பு இவருக்கு தெரிந்து விட்டது. சதாசிவமூர்த்தி அவருடைய சிவஞான போதத்தை இந்த மண்ணுலகத்திற்கு கொண்டு வந்து வர நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்த உடனே அவர் அங்கிருந்து இறங்கி அந்த சுவேதவன பெருமாளுக்கு அந்த சிவஞான போதத்தை உபதேசித்தார். அப்ப சிவஞான போதம் என்பது மனிதரால் செய்யப்பட்டதில்லைங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. இது சிவபெருமானே செய்த நூல். அந்த கருத்து, அந்த உண்மைகளை எல்லாம், சிவஞான போத உண்மைகளை எல்லாம் மெய்கண்டாருக்கு அவர் போதித்தார். போதித்த உடனே அதை அவர் வந்து இந்த மண்ணுலகத்திற்கு தர வேண்டும் என்று ஒரு நூலாக செய்தார். நூலாக செய்து சிவஞான போதம் என்ற நூலாக நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு 49 மாணவர்கள் இருந்தார்கள். அதுல முதன்மையான மாணவர் தான் அருணந்தி சிவாச்சாரியார். அவர் அவருடைய தகப்பனார் அச்சுத கலப்பாளருக்கு குருநாதராக இருந்தவர், மெய்கண்டாருக்கு சீடராக அமைந்தார். அவர் தான் எழுதிய நூல், ரெண்டு நூல் அவர் எழுதியிருக்கிறார். சிவஞான சித்தியார் பரபக்கம் சுபக்கம் அப்படின்னு ஒரு நூல், அதுக்கு அடுத்தது இருபா இருபகுது என்ற நூல். இன்னொரு மாணவர் திருவதியை மனவாசகம் கடந்தார், அவர் தான் உண்மை விளக்கம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம முதலில் பார்த்திருக்கிறோம். ஆகவே அவர் இந்த உலகத்தில் மண்ணுலகத்துக்கு இறங்கி தகுந்த அருளாளர்கள் மூலமாக இந்த உண்மைகளை இந்த மக்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டு உயிவடைய வேண்டும், குறிப்பாக தமிழகம் உயிவடைய வேண்டும். ஏனென்றால் நல்ல தவம் செய்தவர்கள் எல்லாம் வந்து பிறக்கக்கூடிய மண் நம்முடைய தமிழகம். அதனால இங்கதான் நிறைய இதற்கு தகுதி உள்ளவர்கள் பிறக்க முடியும் இந்த இடத்துலதான் அப்படிங்கறதுனால தமிழிலேயே இந்த நூலை அவர் செய்தார். அப்படி செய்ததுக்கு பிறகு அந்த நூல் சற்று கடினமாக இருந்ததுனாலே அவரே வார்த்திகம் என்ற ஒரு பொழிப்புரையும் செய்து நமக்கு தந்தருள் இருக்கிறார். அதான் சொல்கிறார், நந்தி முனிகணத்து அளித்த திருநந்தி தேவர் சனத்குமாரர் முதலிய முனிவர் கூட்டத்திற்கு சிவஞான போத நூலை அளித்து அருளினார் யார் சிவபெருமான். அங்கனும் அளித்தருடைய உயர் சிவஞான போதம் உரைத்தோன். அந்த ஏனைய நூல்களுக்கெல்லாம் மேம்பட்டு விளங்குகின்ற தலைமை நூல் இந்த நூல். இந்த நூலுக்கு இணையான நூல் உலகத்திலேயே நீங்க எதையும் எடுக்க முடியாது. இதனுடைய வழிநூலாகிய சித்தியாருக்கு பாதி பாட்டுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நூல்களுமே சமமாகாது என்று பெரியவர்கள் பாடி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நூல் மிக உயர்ந்த நூல், நூல்களுக்கெல்லாம் தலைமை நூல். அப்படிப்பட்ட சிவஞான போத நூலை வார்த்திகம் என்ற பொழிப்புரையோடு கூடி அருளி இருக்கின்றார். அவர் யாருன்னா, பெண்ணை புனல் தூள் வெண்ணை சுவேதனன். பெண்ணையாற்றின் நீரால் சூழப்பற்ற பெண்ணையாறு அந்த சூழ்ந்திருக்கின்ற திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருள் இருந்தவரும் சுவேதவன பெருமாள் என்னும் இயற்பெயரை உடையவரும். ஆக அவருக்கு ரெண்டு பெயர்கள், ஒன்று பெயர் இயற்பெயர், அது சுவேதவன பெருமாள். அவருடைய சுவேதவன ஈஸ்வரனுடைய திருவுருளால் பிறந்ததுனால சுவேதவன பெருமாள் என்ற பெயர் அவருக்கு வந்திருந்தது. அப்படிப்பட்டவர். அவருக்கு இன்னொரு தீட்சா நாமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பரஞ்சோதி முனிவர் கொடுத்த தீட்சா நாமம் மெய்கண்டார். பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன். அந்த பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய ஆசிரியராகிய சத்திய ஞான தரிசனிகள், சத்தியத்தை தரிசனம் பண்ணவர். சத்தியம் என்பது உண்மை, அதன் மெய் கண்டார். அவருடைய குருநாதருடைய பேரை அவர் வச்சார், மெய் கண்டார். பொய்ப்பொருளை எல்லாம் கண்டு கழித்து எதெல்லாம் பொய்யோ, அதான் மணிவாசக பெருமான் சொல்வது போல, மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான் அப்படின்னு. அப்படி இந்த பொய்ப்பொருளை எல்லாம் கண்டு கழித்து மெய்ப்பொருளை தெளிந்த காரணத்தினால் அவருக்கு வீட்டானம் எப்படி அமைந்தது, மெய்கண்ட தேவன் பெற்ற பெயர் மெய்கண்ட தேவன் என்னும் சிறப்பு பெயரை உடையவரும் பவம் நனி வன்பகை கடந்த தவர் பிறவியாகிய மிக வலிந்த பகையினை வென்ற அரிய தவத்தோர்களும். அவரை சாதாரணமானவர்கள் வாங்கறது பெருசு இல்ல, இந்த பிறவியாகிய பகையை கடந்த பெரிய தவத்தை உடைய சிவஞானிகள் ஜீவன் முக்தர்கள் எல்லாம் அவரை பணிகிறார்கள். அவர்களெல்லாம் அடிபுனைந்த தலைமையோர். ஞானிகளெல்லாம் தமக்கு தலைவராக அவர் நினைக்கக்கூடிய பெருமையான நிலைமையை உடையவர். தனது திருவடிகளை தங்கள் தலைமையில் புனைந்து கொள்ளும்படியான தலைமைத்தன்மை உடையவருமாகிய அருட்குறவர் நம்முடைய மெய்கண்டார். அவர் சிவஞான போத நூலை நமக்கு அருளி இருக்கிறார். இந்த சிவஞான போத நூலை அருளியதன் மூலமாக நம்முடைய ஆணவ மலமானது நம்மை விட்டு அகலுகிறது. எப்படி சூரியன் தோன்றியவுடனே கண்ணில் உள்ள இருள் விலகுகிறது, உலகத்து பொருள்களில் உள்ள இருளும் அகன்று போகிறது, அதுபோல நமது ஆணவ மலமானது அறியாமை நம்மிடமிருந்து அகல்கிறது. அகல்வதன் விளைவாக திருவுருள் நமக்கு வருகிறது. ஆணவ மலத்து நீங்கிய நிலையிலே நாம் அனுமான அறிவினாலே நாம் இந்த உயிர் இறைவன் ஆகியவற்றினுடைய பொது தன்மைகளை அறிகிறோம். திருவுருள் இருந்தினாலே நாம் இவைகளை பற்றிய சிறப்பு உண்மைகளை எல்லாம் அறிந்து கொண்டு இந்த உண்மைகளை அனுபவப்படுத்தி நாம் இறைவனுடைய நிறைந்த அருளை பெற்று அவருடைய சிவானந்த பெருவாழ்வையை நாம் பெறுகிறோம் என்பது இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. இந்த நூலை தொடங்குவதற்கு முன்பு வேறு சில தகவல்கள் இந்த நூலை பற்றி, ஏன்னா இது உயர்ந்த நூல், இந்த உயர்ந்த நூலை பற்றிய சகல விதமான செய்திகளையும் நாம் அறிந்திருந்தால்தான் அந்த நூலை உள்ள பூ அந்த
கோயிலுக்கு புகுவதற்கு முன்பு நம்ம இப்போ ஒரு ராஜகோபுரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நூலை பற்றி நல்ல தெளிவான உண்மைகள் தெரிந்தால்தான் நூலிலே ஈடுபாடு நமக்கு வரும் என்பதனால இதை பற்றி சிறப்பு செய்திகளை நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். இந்த நூலுக்கு ஆசிரியர் பெயர், இந்த சிறப்பு பெயர்களே ஆசிரியர் பெயர் சொல்லப்பட்டது. அவருடைய மாணவர்களும் இந்த சிறப்பு பெயரை தங்களுடைய நூல்களிலே சொல்லியிருக்கிறார்கள். சித்தியார் மூன்றாவது பாடல்ல ஆசிரியர் பெயர் சொல்றேன், என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து, தன்னுடைய தகப்பனாருக்கு குருநாதராக அமைந்தவர் இவருக்கு சீடராக இருந்தார். அந்த அருளந்தி சிவாச்சாரியார் சொல்லுகிறார், என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து. முதல்ல அவர் வந்து அருளந்தி சிவாச்சாரியார் சகலாக முனிதர்னு பேர். அவர் ரோட்ல போயிட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பின்னாடி பல வண்டிகள் வருமா, அந்த வண்டிகள் எல்லாம் நிறைய நூல்கள் அடிக்கிருக்குமா. யாராவது அவர்கிட்ட வாதம் பண்ண வந்தா இந்த நூல்ல இருக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து காமிச்சிருவாராம், அவற்றை யாருமே ஜெயிக்க முடியாது. அப்படி சகலாகம் கொண்டிவராக விளங்கியவர். ஆனால் அதுவரையிலும் ஞானம் வரவில்லை. இவரை இந்த ரெண்டு வயசு குழந்தை அடைந்த பிறகுதான் அவருக்கு ஞானம் வந்தது. அவர் சொல்லுகிறார், என்னை இப்பவத்தில் சேராக எடுத்து, இந்த பிறப்பிறப்பு சூழலில் இருந்து என்னை அவர்தான் விடுபடுத்தினார். இந்த சூழல் இருந்து என்னை காப்பாத்தினது இந்த மெய்கண்டார் தான். என் சித்தத்தே தன்னை வைத்து. குருநாதன் என்ன பண்றான், குருநாதன் மாணவருடைய சித்தத்தில் வந்து புகுந்து கொள்கிறான். அருளினாலே தாளினைகள் தலைமையில் சூட்டும் திருவடி விஷயத்தை தந்திருக்கான். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மின்னமர் பொழில் தூள் வெண்ணெய் மேவி வாழ் மெய்கண்டான். அவன் தான் மெய்கண்டார். அவனுடைய நூல் மெய்கண்டான் நூல். இந்த நூலுக்கு சிவஞான போதத்திற்கு அவரு சொல்ற பேர் என்ன, சிவஞான போதும் அவரு அந்த பேரை சொல்லல, மெய்கண்டான் நூல்னே பேர் சொல்றார். மெய்கண்டான் நூல் தென்னியில் கொண்டு, தென்னின்னா தலைமையில் கொண்டு, சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம், சைவ சித்தாந்த கொள்கைகளை, சைவ சித்தாந்த தெளிவுகளை, முடிந்த முடிவுகளை எல்லாம் நான் சொல்லுகிறேன்னு சொல்றார். அப்போ இந்த சிவஞான சித்தியாரில் உள்ள தெளிவான உண்மைகளை நான் மெய்கண்டாருடைய திருவருளினாலே பெற்றேன். சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம். அப்போ இந்த நூல் எவ்வளவு உயர்வான நூல் அப்படிங்கறது சொல்லப்படுகிறது. தன்னுடைய ஆசிரியன் யார் அப்படிங்கறத பெருமையோடு சொல்கிறார். இன்னொரு இருவாயிருபகுதிங்கிற ஒரு நூல் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். தன்னுடைய குருநாதன் சிவபெருமான் தான், சிவபெருமான் தான் குருநாதனாக இறங்கி வந்திருக்கிறான் அப்படிங்கிற சொல்றார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி. கண்ணுதல் நெற்றியிலே கண்ணுடையவன் சிவபெருமான். அந்த அந்த கண்ணை மறைத்துக் கொண்டாராம். அந்த கண்ணோட தோன்றி வரல, மெய்கண்டா வரும் பொழுது சிவபெருமான் நெற்றியிலே இருக்கிற கண்ணை மறைத்துக் கொண்டு விட்டார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி ரெண்டையும் மறைத்துக் கொண்டு மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விலங்கு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இவருடைய மலத்தை எல்லாம், ஆணவ மலத்தை எல்லாம் அகற்றக்கூடிய வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் பெயர், அவருடைய பெயர் ஆசிரியருடைய என்றொரு கால் மீவரில் ஒரு தர அவருடைய பெயரை சிந்தித்தால் போதும் வேரின்மை கை கண்டார். சிவபெருமான் நானும் கலப்பினால் ஒன்று என்பதை நான் உணர்ந்து கொள்வோமா. சிவாஜிதான் நமக்கு வந்துருவான். மெய்கண்டார் மெய்கண்டார்னு சொல்லிட்டே இருந்தாலும் போதும், சிவாபீத நிலையை நாம் அடைவோம். அப்படிப்பட்ட மெய்கண்டான் உரைத்த நூல் இந்த நூல். மெய்கண்டான் என்றொரு கால் மேவுவரால் வேரின்மை கைகண்டார் உள்ளத்து கண். உயிரிலே ஒரு உண்மை விளங்கிவிடும். மெய்கண்டார் மெய்கண்டார் சொல்லிட்டு இருந்தார், சிவாபீதம் வந்துடும், கலப்பினால் சிவபெருமான் நானும் ஒன்று என்று நாம் உணர்வோம் அப்படின்னு அவருடைய பெயரை இங்கு சொல்லுகின்றார். அதோடு கூட இந்த நூல் அடுத்தது இரண்டாவது, இந்த நூல் தமிழிலே செய்யப்பட்ட ஒரு முதல் நூல். இது தமிழர்களுக்காக, தமிழ் நாட்டிலே வாழக்கூடிய சான்றோர் பெருமக்கள் உய்வடை வேண்டுவதற்காக தமிழிலே செய்யப்பட்ட நூல் என்பதை அவரு இன்னொரு பாடல்ல, பரபக்கத்துல ஒரு பாடல், பரபக்கத்துல ஒரு பத்தாவது பாடல்ல இதை சொல்லுகிறார். போதம் மிகுத்தோர், இதை நான் விளக்கமா அடுத்தப்புல ஒரு இடம் வருகிறது அங்க நான் சொல்றேன். போதம் மிகுத்தோர் தொகுத்த பேதமைக்கே பொருந்தினோர் இவர்க்கு அன்றி கதிப்பால் செல்ல ஏது நெறி என்னும் அவர்களுக்கு அறிய முன்னாள் இறைவன் அருள் நந்தி தனக்கு இயம்ப நந்தி கோதில் அரு சனக்குமாரக்கு கூற குவலயத்தின் அவ்வழி எங்குருநாதன் கொண்டு தீது அகல எமக்களித்த ஞான நூலை தேர்ந்துரைப்பன் சிவஞான சித்தி என்றே. அப்போ என்னுடைய குருநாதன் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் யாருக்கும் சொல்லியிருக்காருன்னா, மிகுந்த ஞானிகள் இருக்காங்களா ரொம்ப பக்குவம் அடைந்தவர்கள் அவர்களுக்கு நூல் வேண்டிய இல்லை. இன்னொருவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து உலகத்தை தவிர வேற ஒண்ணும் தெரியாது, அவர்களுக்கு நூல் வேண்டியில்லை, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு உள்ள போகாது. ஆகவே இரண்டு நிலையில் இல்லாமல் ஞானத்தை தேடுகிறவர்களுக்காகவே அவர்களுக்காக இந்த நூலை என்னுடைய குருநாதன் சொல்லியிருக்கிறான் என்று இது முதல் நூல் என்ற கருத்தை அவர் சொல்லுகிறார். உமாபதி சிவமும் இந்த கருத்து, இந்த நூல் முதல் நூல். இது ஒரு கருத்து இருக்கு, இது வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு அதை மறுப்பதற்காக சொல்லக்கூடிய செய்தி இது, இது முதல் நூல் தான் அப்படின்னு. தேவர் பிரான் வளர்கையிலே காவல் பூண்ட திருநந்தி தேவர், இந்த நூல் எப்படி வருதுன்னு,
அவர்கணத்து ஓர் செல்வர் பாரில் பரவிய சத்திய ஞான தரிசனிகள். அவர்கணத்து ஓர் செல்வர்ங்கிறது சனத்குமார். அப்புறம் பாரில் பாவிய சத்திய ஞான தரிசனிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள் இதுவரை நாளும் அகச்சந்தானவர்கள். அதுக்கு கீழே பதியாம் வெண்ணெய் மேவிய சீர் மெய்கண்டான் சிறலார் மாறா விரவுகள் அருணந்தி விரலார் செல்வ தாவிலருள் மறைவான சம்பந்தர் இவரி சந்தானத்து எமையாளும் தன்மையோரே. ஆகவே வழி வழியாக இந்த நூல் இந்த சுயான போத நூல் வழி வழியாக வருகிறது. மெய்கண்டார் இந்த நூலை தமிழிலே சொல்லியிருக்கிறார். தாய்மானவர் சொல்லியிருக்க முதல்லயே பொய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்வைத மெய்கண்டநாதன் அருள் மேவு நாள் என்னாலோ. ஆகவே மெய்கண்டநாதன் இந்த நூலை செய்திருக்கிறார் என்று நம்முடைய அறியார்கள் தான் சொல்கிறார்கள். அப்புறம் உமாபதி சிவம் சொல்றார், தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார். உயர் சிவஞான போதம்னு அந்த பெயரே கொடுத்து சொல்லுகிறார் செப்பினார். ஆகவே இது தமிழ் நூல், தமிழிலே மெய்கண்டாரால் இயற்றப்பட்ட நூல். இப்ப முதல் நூல் என்பது ஆகிறது. அந்த நூலுக்குள்ள பெயர் இப்பயே நான் சொல்லியிருக்கிறேன். நூலுக்குள்ள பெயர் சிவஞான போதம்னு யார் வச்சாருன்னு, சிவஞான போதம் என்பதை சிவபிரகாசத்திலே அவர் சிவஞான போதம் என்று இதற்கு என்னுடைய மெய்கண்டாரருடைய நூலுக்கு சிவஞான போதம் என்று பெயர் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார். அப்போ இந்த நூலுக்கு என்ன பெயர், இதனுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கோம். அடுத்தது இது முதல் நூல், தமிழிலே செய்யப்பட்ட முதல் நூல். அடுத்தது இதனுடைய பெயர், தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார். பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். அவர் புதல்வர் யாரு, அருணந்தி சிவம், அதாவது மெய்கண்டாருடைய புதல்வர், அதாவது ஞான புதல்வர்கள். இது சந்தான மரபு, குரு சந்தான மரபு. நம்ம அப்பா பிள்ளைங்கிற மரபு இது ஒன்று, இது உடல் சம்பந்தப்பட்டது, இது ஞான மரபு. அதனால முதலிலே சிவஞான போதம் மெய்கண்டார் அவருடைய புதல்வர் சிவஞான சித்தி விரித்தார். மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவையிரண்டும் விரும்பி நோக்கி. அதுக்கு அடுத்ததாக மூன்றாவது வந்தாக வந்த மறைஞான சம்பந்த நூல் எதுவும் சைதுதான் நூல் எதுவும் செய்யவில்லை. செய்ததாக சொல்லுகிறார்கள், ஆனால் சைதுதான் சொல்லல. அதனால இந்த இரண்டு நூலையும் நான் பார்த்து ஆராய்ந்து அறிந்து இறைவனுடைய திருவுள் கொண்டு துணை கொண்டு குருநாதருடைய துணை கொண்டு இதெல்லாம் ஆராய்ந்திருக்கிறேன். நோக்கி கருத்திலுரை திருவருளும் அந்த நூல்களையும் நன்றாக ஆராய்ந்து எனது அனுபவத்தில் எனக்கு தெரிந்து கொண்ட இறைவன் உணர்த்திய உண்மைகளும் இறைவன் நூலும் ஆகமங்களையும் என்னென்ன பண்ணிருக்காரு பாருங்க. தன்னுடைய குருநாதர்கள் செய்த நூல்களையும் அவர் வந்து அனுபவித்து அந்த உண்மைகளை உணர்ந்திருக்கிறார். அதற்கும் அடுத்தபடியாக திருவருள் உணர்த்திய உண்மைகளையும் அறிந்து கொண்டிருக்கிறார். அதோடு கூட 28 ஆகமங்களில் உள்ள ஞானவாத செய்திகளையும் அறிந்திருக்கிறார். நூலும் கலந்து பொது உண்மை என கருதி யானும் அருத்திமிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் ஆசில் சோப்பிரகாசமாகும் என்றே என்று சோப்பிரகாசர் சொல்கிறார். இதுல என்ன குறிப்பு தெரிகிறார், நூலினுடைய பெயர் தெரிகிறது, தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதும் செப்பினார் என்ப செப்பினர் என்பது. ஆகவே இது சரி, இது என்ன செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அடுத்தது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நூல் சிவஞான போதும் இது என்ன சொல்லுகிறது. ஞானம் என்பது உணர்வு, அது ஐயம் திரிவு இல்லாமல் இதுவா அதுவாங்கிற ஐயம் வரக்கூடாது. திரிவுணர்ச்சி ஒன்றை மற்றொன்றாக உணரக்கூடாது, ரெண்டையும் தவிர்த்து உண்மையை நாம் உணர வேண்டும். அந்த ஞானம் என்பது மெய் உணர்வு. அந்த முதல்ல சொன்ன ஐயமும் திரிவும் நல்ல உணர்வு ஆகாது. அதனால எந்த உணர்வு வேணும் நமக்கு, மெய் உணர்வு வேண்டும். மெய் உணர்வு என்பதுதான் இங்கு சிவஞானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிவஞானம் சிவனை உணரும் ஞானம். இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா சிவனை உணர்கின்ற ஞானத்தை நமக்கு சொல்லுகிறது. போதம்னா போதித்தல், ஐயம் திரிவுகளை நீக்கி தெரிய பண்ணுகின்ற காரியத்தை இது செய்கிறது. சிவனை உணரும் ஞானத்தின் கண் நிகழும் ஐயம், ஒரு தொகுத்து சொல்றேன். சிவனை உணரும் ஞானம் பெறுவதற்கு அதற்கு இடையிலே வரக்கூடிய ஐயம் திரிவுகளை எல்லாம் நீக்கி அந்த ஞானத்தை நமக்கு நிலைபெறுமாறு செய்யக்கூடிய நூல் இந்த சிவஞான போதம். இந்த நூல் இறை உணர்வு விளக்கத்தை நமக்கு செய்கிறது. இறையொருள் விளக்கம் இந்த நூலினால் நமக்கு கிடைக்கிறது. சரி, இந்த இது என்ன சொல்லுதுன்னா இறையொருள் விளக்கத்தை நமக்கு தருகிறது. அந்த நூலினுடைய முக்கியமான கருத்து இறைவனை அடையக்கூடிய நெறியை இறைவனை பற்றிய செய்திகளை சொல்கிறது. அடுத்தது இதை யார் கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு கேட்பதற்குரியவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதலே சொன்னது போல மக்கள் மூன்று தரத்தில் இருக்கிறார்கள். அதை நான் முதலே சிவஞான சித்தியார் சொல்லும்பொழுது சொல்லியிருக்கிறேன். மூன்று வகைகள் இருக்கிறார்கள், சாமு சித்தர் வை நைகர் பிராகிருதர் என்று மூன்று பேரு. அதை சிவஞான சித்தியார் சொல்கிறார், பண்டைநல் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியினில் தொகுப்பன் மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிதினை புகழருற்றாம். இப்ப சாமு சித்தர் என்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நன்றாக தவம் செய்து முதிர்ந்த நிலையில் இருந்து அவர்கள் காலப்போக்கில் அவர்கள் மறைந்து மீண்டும் உலகத்திற்கு பிறக்கிறார்கள். பிறந்த உடனே அவர் எப்படி பிறக்கிறாங்கன்னா ஞானத்தோடையே தோன்றுகிறார்.
சூரியன் எப்படி ஒளியோடு தோன்றுகிறதோ அப்படி

0: பிறவிகளை செய்த தவத்தின் விளைவாக அவர் ஞானத்தோடு தோன்றுகிறார்கள். அப்படி ஞானத்தோடு தோன்றவர்கள் சிவனையே நினைத்து சிவமாம் தன்மை எழுதியிருப்பார்கள். அவர்களுக்கு எந்த நூலும் தேவையில்லை. அவர்கள் சாமுசித்தர் என்று பெயர். நன்றாக கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள் அர்த்தம். சம் சித்தர், சம்னா நன்றாக, நல்லதிலெல்லாம் மேலான நல்லது எது? சிவம். நன்றுடையானை தீயதில்லானே. அப்படி சிவபெருமானை யார் சிந்தித்திருக்கிறார்களோ அவர்கள் சாமுசித்தர்கள். இரண்டாவது இருக்கிறவங்க வைநைகர்னு பேரு. வினய பணிவான ஒழுக்கமுடையவர்கள், சீலமுடையவர்கள், வழிபாடு உடையவர்கள், இறைவனை பற்றிய தேடுதல் உள்ளவர்கள், ஞான தேடுதல் அவர்களுக்கு இருக்கிறது, இறைவனை பற்றி உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஞான சாத்திரத்தை கேட்டு சிந்தித்து முத்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள் இருப்பதனாலே இவர்கள் வைநேயர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்களுக்கு தான் இந்த நூல் சொல்லப்படுகிறது. நமக்கு தகுதி என்ன? தகுதின்னா தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவனை பற்றி உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுக்கு இருப்பவர்கள். அந்த ஆவல் தான் இங்கு தகுதி. இன்னொருத்தங்க இருக்காங்க பிராகிருதர். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பிரகிருதியில் உள்ள போகங்கள் தான் ரொம்ப, நாம் இந்த உலகத்தில் அடையக்கூடிய இன்பங்கள் தான் முக்தி, நாம் பாலியல் தொடர்பாக அடைகின்ற இன்பம் முக்தி, சாப்பாடுகள் சுயாக சாப்பாடுகள் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே அவர்களுக்கு இந்த நூல் பயன்படாது, சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது. ஆகவே இந்த நூல் இந்த வைணையர்களுக்கு உரியதாக அமைகிறது. ஞான தேட்டம், ஞானத்தை யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு உரியதாக இந்த நூல். சரி, இந்த நூல் தோன்ற காரணம் என்ன அப்படின்னா, இந்த நூல் ஞானம், இறைவனை பற்றிய ஞானத்தை நமக்கு உணர்த்துகிறது, இந்த ஞானத்தை நிலைப்படுத்துகிறது. ஜீவமுத்துடன் கூட இந்த நூலை படிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தாம் பெற்ற ஞானத்தை இழக்காமல் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த நூல் அந்த ஆசிரியரால் கருணையோடு நமக்கு அளிக்கப்படுகிறது. திரும்ப திரும்ப இந்த சிந்தனைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இந்த நூல் ஜீவமுத்துகளுக்காகவும் கூட செய்யப்பட்டிருக்கிறது, சாதகர்களுக்காகவும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்குதான் ஆரம்பத்துல இந்த ஞான சாத்திர பயிற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் இந்த நூல் பயன்படும், ஜீவன் முக்தர்களாக இருக்கின்றவர்களுக்கும் இந்த நூல் பயன்படும், ரெண்டு பேரும் பயன்படும். இதனுடைய பயன் அப்படின்னா, இந்த நூலை படித்ததுனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு அடுத்த செய்தியை பார்த்தோம்னா, இந்த நூலால் தெளிவடைந்தவர்கள் பெறுகின்ற பயன் வீடு பேரு. நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நூலை படித்தா என்ன கிடைக்கும்? வீடு. என்ன எதுல இருந்து வீடு? விடுதலை. வீடுன்னா விடுதலை, பேருன்னா நாம் அடையக்கூடிய பயன். நம்மிடமிருந்து பாசம் நீங்கும், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி ஓடி போயிடும். அந்த இடத்துல என்ன வரும்? இன்பம் வரும், சிவப்பேரு நமக்கு வரும். ஆகவே பாசங்களில் இருந்து விடுதலையும் பயன் இந்த நூலை படிக்கிறதுனால. நமக்கு சிவப்பேரும் உண்டாகும், ஆகவே வீடு பேரும் உண்டாகும் இந்த நூலால. ஆகவே இது வீட்டு நூல் அப்படின்னு இதை வழங்கலாம். இந்த நூல் என்ன யாப்பில் அமைந்திருக்கிறது அப்படின்னா, என்ன என்ன அந்த நூலினுடைய அமைப்பு எப்படி அமைந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது முதல் நூலுக்கு இந்த மாதிரி யாப்பு சொல்றது வழக்கம் இல்ல. இருந்தாலும் இதை பற்றி யாப்பு என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். சிவஞான போதம் தொகுத்தல் யாப்பினது. தொகுத்தல், ஏன் தொகுத்தல்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் பரந்துபட்ட விஷயங்கள். இந்த சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் மாபாரியத்தில் ஆயிரக்கணக்கான பக்கங்களில சிவஞான முனிவர் விரித்து சொல்லியிருக்கிறார். இது என்ன விஷயம் அடங்கியிருக்குன்னு, நமக்கு எவ்வளவு நமக்கு அறிவு மேம்படுதோ அந்த அளவுக்கு அதனுடைய விரிவுரை அமையும். ஆயிரக்கணக்கான பக்கங்களில் என்னுடைய விரிவுரை அமையும். அதையெல்லாம் தொகுத்து சொன்ன நூல் இந்த நூல். எல்லா சிந்தனைகளையும் தொகுத்து சொன்ன நூல். அதனால இது தொகுத்தல் யாப்பை உடையது அப்படின்னு சொல்றாங்க. தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் தப்பினார், பின்பு அவர் தம் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர்னு வந்திருக்கு. அப்ப சிவஞான சித்தியார் விரிவு நூல், அப்ப தொகுப்பு நூல் எது? சிவஞான போதம். அந்த எல்லா கருத்துக்களையும் எப்படி சொல்லியிருக்கிறார்? தொகுத்து சொல்லியிருக்கிறார். மிக 40 அடியில மிக சுருங்கிய அளவுல இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். இந்நூல் இந்த நூல் வந்து திட்பமும் நல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது, நுட்பமாகவும் உண்மையான கருத்துக்களையும் சொல்லுகிறது. அதனால இந்த நூலுக்கு உரை எழுதும் பொழுது யாராவது தவறாக உரை எழுதலாம். இதுல உள்ள இருக்கிற விஷயம் ரொம்ப தொகுத்து சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்ப தொகுத்து சொல்லிருக்கும் பொழுது நுட்பமாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூலை வந்து சொல்லும் பொழுது, அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கும் பொழுது அவருடைய கருத்தை ஏற்றி சொல்லிவிடலாம். அப்ப அந்த நூலுடைய நோக்கம் கட்டுப்படும் இல்லையா. அதற்காக என்ன செய்தார் இவரே? அந்த திருவண்ணாமலையில் பொல்லாப்பிள்ளையார் என்று இருக்கிற ஒரு சாமி இருக்கிறார், விநாயக பெருமான். அந்த பொல்லாப்பிள்ளையாருடைய அருளினாலே வார்த்திகள் என்ற உரையையும் எழுதியிருக்கிறார். அதனால உண்ணின் நகன்ற ஓர் உரை அப்படின்னு சொல்லுவாங்க அத, அந்த வார்த்திகம் என்று ஒரு உரை எழுதியிருக்கிறார். அதுதான் மேற்கோள், ஏது உதாரணம் என்பதாக அது அமைந்திருக்கிறது. இந்த நூல் எந்த எல்லை, இந்த நூலுக்கு எல்லை எதுன்னா இந்த நூலுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லையாக அமைகிறது. இந்த நூற்காலம் அப்படின்னா மெய்கண்டாருடைய காலம் சரியாக நம்முடைய தமிழர்களுக்கு வரலாற்று சிந்தனை ரொம்ப மிக குறைவு. அதனால அது அந்த வரலாறு என்பதை சரியாக நம்மாலே தெளிவாக உணர முடியாது இருக்கின்ற காலத்துல இந்த உமாவதி சிவாச்சாரியார் சங்கற்ப நிராகரணம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுல காலிவாகன சகாப்தத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அதை வைத்து பார்க்கும் பொழுது மெய்கண்டாரது காலம் 1632 என்று தெரிகிறது. ஆகவே உத்தேசமாக இந்த காலம் இந்த நூலுக்குரிய காலமாக நூல் எழுதப்பட்ட காலமாக நாம் கொள்ளலாம். ஆக இவ்வாறு இந்த நூல் சிறப்பு பொருந்தியதாக மிக உன்னதமான கொள்கைகளை எல்லாம் நமக்கு சொல்வதற்காக அமைந்த ஒரு அற்புதமான நூல்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு மெய்கண்டார் தோத்திரம் மற்றும் பரசிவ வணக்கம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: தளி தாழடையோல் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருவோட்டோடு வணங்கி ஓவாரே இரவு பகல் உணர்வோ சிந்தை திருவோட்டும் அயன் திருமார் செல்வமூன்றோ என்ன செய்யும் தேவே அன்னை சிவகாமியவள் கண்புளிர காண அன்னை சிவகாமியவள் கண்புளிர காண அருமுனிவர் இருமுனிவர் அதிசயித்து பார்க்க மன்னநேரன் மயத்தன் மனமகிழ்ந்து நிற்க மாலயனோடிந்திரன் வாத்தியங்கள் கொட்ட பன்வகையார்பானு கம்பன் வாணன் இசை முழக்க பக்தர்களும் பாக்கியமாய் நால்வர் தமிழ் பாட பொன்மயமாம் நடராஜம்மா நடனம் செய்ய புரிந்து வைத்தார் பதஞ்சலியும் புலி முனியும் தானே சிவஞான போதமரு திருவண்ணை மெய்கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தியரு திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நிறகடந்த மறைஞான சம்பந்தர் சரணம் போற்றி நவஞான நான் மரகன் அவில் தில்லை உமாபதியார் மற்றாள் போற்றி திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி சிதம்பரேசா அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே மெய்கண்டார் தோத்திரம் பரசிவ வணக்கம் ஆகியவை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் துணை செய்தது. கருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் ஆதிசைவ குலத்திலே வந்தவர், திருத்துறையூரிலே அவதாரம் பண்ணினவர், சகலாகம பண்டிதர். அவர் கல்வி அளவில்லாதது. முப்போதும் திருமேனியில் இருந்துகிற குலத்திலே அவதாரம் பண்ணினவர். அவருடைய அனுக்கிரகத்தினாலே அவரிடத்திலே புத்திர பலன் இல்லை என்று கேட்டு அச்சுத கலப்பாளர் அவர்களுக்கு அவங்க தான் குரு. அவரிடத்திலே கேட்க அவர் திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே நூல் சாத்தி கயிறு சாத்தி பார்த்து அது வந்து திருவெண்காட்டு பதிகம் வர அந்த திருவெண்காட்டு பதிகத்திலே இவர்கள் கேட்டதற்கான விடை இருந்தார் போல தேவாரம் வர பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளே நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோடு உமைவங்கள் நுண்காட்டு முக்குழநீர் தோய்வனையார் அவர்தம்மை தோயாவான் தீவனையே என்கின்ற தேவாரம் இருந்தது. அதனால அந்த தேவாரத்தை கொடுத்து இந்த பதிகம் முழுவதையும் அங்கே சென்று திருவெண்காட்டில் தவம் இருந்து இந்த தேவாரத்தை ஓதிக்கொண்டிருங்கள், உங்களுக்கு சுவாமி அருள் பண்ணுவார் என்று சொல்லி அந்த அச்சுத கலப்பாளர் என்கின்றவரை தன்னுடைய சிஷியரை திருவெண்காட்டுக்கு அனுப்பிவிட்டார். வேளாளர் புள்ளவர். அதே போல அங்கே சென்று கணவன் மனைவி இருவரும் அந்த மூன்று தீர்த்தத்திலையும் குளிக்கிற சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்கினி தீர்த்தம் மூன்று தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணுறது சுவேதாரண்யேஸ்வரர் தோத்திரம் பண்ணுறது பூஜை பண்ணுறது அப்படி சில நாள் இருந்தார்கள். ஒரு நாள் சுவாமி கனவிலே வந்தார். அச்சுத கலப்பாருடைய கனவிலே, அன்பனே நீ ஏன் இங்கே இருந்து கொண்டிருக்கிறாய், எதற்காக இங்கே தவம் பண்ணி கொண்டிருக்கிறாயின்னு சுவாமி கேட்டார். இதுக்கு புத்திர பலன் வேணும் சாமி, அதுக்காக இங்கே வந்து தவம் பண்ணுறேன், எங்கள் குருநாதர் போ சொன்னார் அதனாலே வந்து நான் இங்கே இருக்கிறேன்னாரு. உனக்கு இந்த பிறவியில் புத்திர பலன் இல்லைன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேனே, எப்படி உனக்கு புத்திர பலன் கொடுக்கறதுன்னாரு. அதுக்கு அச்சுத கலப்பாளர், நானா வல்லசாமி திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தோடு வந்திருக்கிறேன், அவர் தான் சொல்லியிருக்கிறாரு பேயடையா பிரிவைதும் பிள்ளைகளோடு உள்ளே நடுவு ஆகிறது வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்று வேயனதோடு உமவங்கன் வெண்காட்டு முக்குழனில் தோய்வனையார் அவர்தம்மை தோயாவான் தீவினையன்னு அந்த தேவாரத்தை நம்பி வந்திருக்கிறேன், எங்கள் குருநாதர் அருணதி சுபாஷன் சுவாமிகள் இங்கே அனுப்பி வைத்தார், அதனால் நான் வந்து ஏஷ்டத்துக்கு இல்லை அவங்க சொல்கிறத கேட்டு வந்திருக்கிறேன் சாமின்னாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம ஞான சம்பந்த மேலும் உனக்கு அவ்வளவு அன்பு இருப்பதனால அவனை போலேயே ஒரு பிள்ளையை கொடுக்குறேன், ஞான சம்பந்தனை போலேயே ஒரு பிள்ளையை தர்றேன்னாரு. அதே மாதிரி அந்த பிள்ளையை தந்தார், அந்த பிள்ளை தான் மெய் கண்டார்னு. ஞான சம்பந்தருக்கு மூணு விஷயம் ஞானம். ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் பிறந்த பிள்ளைக்கு ரெண்டு விஷயம் ஞானம். ரெண்டு வயசில் சரியாக பேச தெரியாது, ரெண்டு வயசில் அது குருவாயிடுச்சு. எண்பது வயசு எழுபத்தஞ்சு வயசெல்லாம் சிசியர்கள். அவர் பொல்லா பிள்ளையார்ட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. பொல்லா பிள்ளையார்ட்ட உபதேசம் ஆறு மெய்கண்டாருக்கு பொல்லா பிள்ளையார்ட்ட உபதேசம். அதுக்கு மேலே கைலாயத்திலிருந்து பரஞ்சோதி முனிவர் வந்தார். அவருடைய விமானம் அங்கே இறங்கிருச்சு, திருவண்ணநல்லூரே தானே இறங்கிருச்சு. விமானத்திலெல்லாம் கோளாறு இல்லை. திருவன்காட்டு திருவண்ணநல்லூர் சாமி இறக்கி விட்டுட்டார். அப்படி இறங்கின உடனே இங்கே ஏதோ ஒரு முக்கியமான அதிசயமான விஷயம் இருக்குது என்று எண்ணினார். மெய்கண்டாரை கண்டார், மெய்கண்டார் இவரை கண்டார், மெய்கண்டார் இவரை வணங்கினார், அவருக்கு உபதேசம் பண்ணி வச்சார். அது சிவாகமத்திலே ஞானபாத பொருளை, சிவாகமத்திலே ரௌரவ ஆகிரமத்திலே ஞானபாத பொருளை அந்த பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கு உபதேசம் பண்ணினார். மெய்கண்டாருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சுவேத வனப்பெருமாள், சுவேத வனப்பெருமாள். அதன் பிறகு யார் பரஞ்சோதி முனிவர் அவருக்கு உபதேசம் பண்ணி வச்சு ஞான தீட்சையை பண்ணி வச்சு அவருடைய தந்தையாகிய சத்திய ஞானதர்சியனுடைய பெயரை அவருக்கு சூட்டினார். அது தீட்சாநாம். அது வடமொழியில் சத்திய ஞானதர்சினிகள் என்பது தான் தமிழில் மெய்கண்டார் என்று வந்தது. அப்படியே பரஞ்சோதி முனிவருடைய அருள் பெற்றாரு, பொல்லா பிள்ளையோட அருள் பெற்றாரு, ஞானசம்பந்தருடைய அருள் பெற்றாரு, அருணந்தி சிவாச்சரியனுடைய அருள் பெற்றார். இத்தனை அருள் மூலமாக திருவன்காட்டு சுவாமியினுடைய அருள் மூலமாக இந்த புள்ள வந்தது. எந்த புள்ள? மெய்கண்டார். திருவன்காட்டு சாமி சுதகடப்பாருடைய தவம், அதற்கு மேலே அருணந்தி சிவாச்சரியனுடைய அனுக்கிரகம், பரஞ்சோதி முனிவருடைய அனுக்கிரகம், சத்திய ஞானசரியனுடைய அனுக்கிரகம், பொல்லா பிள்ளையாளனுக்கு இத்தனை அனுக்கிரகங்களும் அவருக்கு சேர்ந்தது. அத்தனையும் சேர்ந்தபடியினாலே அது ரெண்டு வயசுலே ஞான சாத்திரத்தை ஏற்றியது, சிவஞான போதை என்கின்ற ஞான சாத்திரத்தை ஏற்றியது. 70 வயசு 80 வயசு பெரிய வாழெல்லாம் அவருக்கு சிஷியர். யாருக்கு சிஷியர்? ரெண்டு வயசு. அது பல சிஷியர்கள் போய் அவரிடத்துல சேர்ந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அருணதி சிவா சுவாமி கேள்விப்பட்டார், இந்த மாதிரி நம்ம சிஷியனுடைய உள்ள நம்ம சொல்லி பிறந்த உள்ள நம்ம உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனார். ஆச்சரியப்பட்டு போகும்போது அங்கே பாடம் நடந்துக்கிட்டு சிஷியரெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க, பாடம் சொல்லிக்கிட்டு. ரெண்டு வயசுக்குள்ளே பாடம் சொல்லி தான் என்னமா இருக்குது. அது ஒரு போனவர் நம்ம சொல்லி பிறந்தவைய நம்ம சிஷியனுடைய பிள்ளை அப்படிதான் நினைப்பா இருக்கு அப்படின்னு அப்படி நின்று கொண்டிருந்தார். அந்த வேளையில் நடந்த பாடம் எதுவென்றால் பாச இலக்கணம், பதி இலக்கணம், பசி இலக்கணம், பாச இலக்கணம். அப்படி பாச இலக்கணம் நடக்கும்போது பாச இலக்கணங்கிறது, பாசம் என்பது மூன்று வகையாக இருக்குது. ஆணவம் கண்ணும் ஆகிய மூன்று வகையாக இருக்கும். இந்த மூன்றிலே மிக உயர்ந்ததாகவும் மூத்ததாகவும் இருப்பது ஆணவ மலம். அந்த ஆணவ மலமானது ஒன்றதாய் இச்சா ஞான கிரியையுடையதாய் ஆன்மாவினுடைய அறிவை மறைப்பதாய் அஞ்ஞானத்தை காட்டுவதாய் என்றும் உள்ளதாய் இருப்பது அந்த ஆணவ மலம். அப்படிப்பட்ட ஆணவ மலத்தினால்தான் வந்து ஆன்மாக்கள் தாழ்ந்த செயலை செய்து தாழ்ந்து போகிறார்கள். ஆன்மாக்கள் சேர்ந்து இருப்பது ஆணவ மலத்தோடு சேர்ந்து இருக்கிறார்கள். கடவுளோடு சேராமல், கடவுளோடு சேரவிடாமல் தடுத்து கொண்டிருப்பது ஆணவ மலம். கடவுளோடு சேரவிடாமல் தடுத்து கொண்டிருப்பது ஆணவ மலம். இந்த பக்கம் திரும்பினா கடவுள், இந்த பக்கம் திரும்பினா ஆணவ மலம், இந்த பக்கம் திரும்பினா ஆணவ மலம், இந்த பக்கம் திரும்பினா கடவுள், இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறான், இந்த பக்கம் தான் திரும்புகிறான், எந்த பக்கம் ஆணவ மலம் இருக்கிற பக்கம் தான் திரும்புகிறான், திரும்புகிறேன். இதான் ஆன்மா, சுற்றுவரல் தான் ஆன்மா. இப்போ ஆணவ மலத்தோடு தான் சேர்ந்துருக்கு, இந்த பக்கம் திரும்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அதனாலே உயிர்கள் தாழ்ந்த நிலையை அடைகிறது. எண்ணில்லாத பிறவிகளை எடுத்து ஒவ்வொரு பிறவியிலேயும் இன்ப துன்பத்தை அனுபவித்து மறுபடியும் சுழன்று சுழன்று சுழன்று சுழன்று பிறவி எடுத்து தாய் விபத்தில் புகுந்து தாய்க்கு துன்பத்தை தந்து தனக்கும் துன்பத்தை தேடி சேர்ந்தவர்களுக்கும் துன்பத்தை கொடுத்து அழுது கொண்டே பறக்கிறார், அழுது கொண்டே வாழ்கிறான், அழுது கொண்டே போகிறான். ஆகையினாலே இவ்வளவு துன்பத்தையும் தருவது அந்த ஆணவ மலம் அப்படின்னு சொல்லி பாடம் நடக்குது. யார் பாடம் நடத்துறா? இதை கேட்டுக்கிட்டு இருந்த அருணதி சிவாசிவராமி அந்த ஆணவ மலம்னா எப்படி இருக்கும்னார், ஆணவ மலம்னா அது எப்படி இருக்கும்னார், அது இப்படித்தான் நின்றுக்கிட்டு இருக்கும்னார். அவரே பார்த்து மலம்னா இப்படித்தான் நின்றுக்கிட்டு இருக்கார். அப்படியே சாச்சாங்க விழுந்து நமஸ்காரமாக பண்ணிட்டு சிஷியனுடைய புள்ள, தான் சொல்லி பிறந்த புள்ள, வெள்ளாளர் வீட்டு புள்ள. இவர் வந்து சிவாச்சாரியார், 75 வயசு, சகலாகம பண்டிதர். ஞானம் பெரிதே ஒழிய வயது பெரிதல்ல, குலம் பெரிதல்ல, ஞானம் பெரிதல்.
1: அப்படியே
0: நமஸ்காரத்தை பண்ணின ஒரு பாடு அவருக்கு உபதேசம் பண்ணி வச்சாரு. உபதேசம் பண்ண ஒரு பாடு தான் அவருக்கு பரஞ்ஞானம் வந்தது. யாருக்கு? அருணதி சிவாச்சாரியர். முதல்ல அவர ஞானம் இருந்தது, நூல்களை படித்த அந்த ஞானம் இருந்தது. அதுபோல பரஞ்ஞானம் என்கின்ற உயர்ந்த ஞானம் ஆச்சாரியன் மூலமாக வந்தது. ஆச்சாரியன் உணர்த்தவில்லையானால் ஆன்மாக்களும் ஞானம் வராது. மந்திரத்தால், மருந்துகளால், வாய்த்தறி யோகத்தால், மணியரக மாதிகளால், மற்றும் உள்ள தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேதம், சகலகல ஞானங்கள், திரிகால ஞானம், அந்த விழா அணிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும். ஆசானருளால் அடிசியர் ஞானம் வந்திடும், மற்ற ஒன்றாலும் வாராதாகும். மற்றவையும் அவனருளால் மருவமன்றே என்பது சித்தியாரில் தான் சொல்கிறார். யார் சொல்கிறார்? அருண சிவாசிரியர். அதனாலே ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்து பெருகுதவன் சித்தியெல்லாம் பெற்றாலும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்தசலனமாந்தனம் என்பது குருஞான சம்பந்தர் பாடல். ஆகையினாலே இப்படி ஞானம் என்பது பல வகை. அதில் வந்து அந்த பரஞ்ஞானம் என்பது ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தினாலே வருவது. அந்த ஆச்சாரியன் ஞானாச்சிரியர் சத்குருவாக இருந்து, சத்குருவாக இருந்து சிவஞானம் பிரகாசனுடைய ஆச்சாரியனாக இருந்து உபதேசம் பண்ணிட்டானா ஞானம் உண்டு. ஐயாலே சூரியன் இருளை ஓட்டுவது போல, சூரியன் இருளை ஓட்டுவது போல ஆச்சாரியன் அஞ்ஞானத்தை ஓட்டுகிறான். சூரியன் இருளை ஓட்டுவது போல ஆச்சாரியன் அஞ்ஞானத்தை ஓட்டுகிறான். ஐயாலே சூரியன் புறப்பட்டான்னா இருள் ஓடும், தாமரை மலரும். தாமரை மலரும், அந்த தாமரையிலிருந்து தேன் உழுகும், அதிலிருந்து மனம் வீசும். அதே போல ஞான சூரியனாகிய மெய்கண்டார் அவதாரம் பண்ணினாரு, வேதமாகிய வண்டுகள் ஒலித்தது. வேதமாகிய வண்டுகள் ஒலித்தது, தாமரை மலர்ந்தது, அன்பருடைய இதயமாகிய தாமரை மலர்ந்தது, அதிலிருந்து சிவஞானம் வழிந்தது. இதய தாமரை மலர்ந்தது, அதிலிருந்து சிவஞானமாகிய தேன், சிவஞானமாகிய தேன் வழிந்தது. அதன் மூலமாக பக்தி என்கின்ற, சிவபக்தி என்கின்ற வாசனை வீசியது. ஒரு சூரியன் புறப்பட்டான்னா வண்டு சத்தம் போடும், வண்டு சத்தம். சூரியன் புறப்பட்டானா வண்டு புறப்படும். எப்படி இருக்கு? தேரை குடிக்க, தேரை குடிக்க. அப்படி அது போய் ரிங்காரம் பண்ணுச்சுன்னு சொன்னால் தாமரை அந்த சத்தத்தை கேட்டு விரியும். இது வந்து சத்தமும் போடுது, சூரியனும் புறப்பட்டேன் அப்படின்னு தாமரை குவிந்திருந்தது விரியும். அது தாது விண்ட மது உண்டு மிண்டி வரும் வண்டினம் கீதம் பாட மடமந்தி கேட்டுக்கொடுங்க ஆரம்பி. அதனாலே அப்படி வம்பரா வரிவண்டு மனநார மலரும், மதுமல்லனர் கொன்றையான் அடியலார் பேனா எம்பிரான் செம்பந்தன் என்றார் போல. சூரியன் புறப்பட்டான்னா தாமரை மலர, தாமரை மலருவதற்கு பக்குவமாக இருக்கிற தாமரை பிரியும். பக்குவமான மட்டும் உரியாது, மலருவதற்கு பக்குவமாக இருக்கிற தாமரை மலரும்.

0: அப்படி மலர்ந்ததுனா அதுல தேன் இருக்கு, அந்த தேனை குடிக்க வண்டு வரும், வண்டு சத்தம் போடும். அந்த வண்டு எந்த வண்டுன்னா இந்த ஞானசூரியனாகிய மெய்கண்டார் அவதாரம் பண்ணினாரு, வேதமாகிய வண்டுகள் ஒலித்தது, வேதம் ஒலித்தது. அதற்கு மேலே அன்பருடைய இதய தாமரை மலர்ந்தது, அதிலிருந்து சிவஞானம் ஆகிய தேன் வழிந்தது, சிவபக்தி ஆகிய வாசனை வீசியது. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரந்துழுக சிவகந்தம் பரந்துனால கண்ட இருதய கமல முகங்களெல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரூ. ஞானசூரியன் அருட்கதிரூ என்று சொல்லுகிறார். யாரே அமைகின்றார்? பண்டை மறை எல்லா நூல்களுக்கும் முதல் நூலாக இருப்பது வேதம். அதே மாணிக்க வாசகரும் பண்டாய நான்மறையும் பண்டாய நான்மறையும் பாருங்கள். அதனாலே அந்த வேதங்கள் எல்லாம் ஞானசம்பந்தர அவதாரத்துக்கு முந்தி வேதம் ஊதுகொருள் இல்லாமல் இருக்கும். அதே போல மெய்கண்டார் அவதாரத்துக்கு முந்தி இந்த பதுவிசுவாச லட்சணங்கள் நன்றாக விளங்காமல் இருந்தது, இருந்தது நன்றாக விரிவாக விளங்காமல் இருந்தது. அதனாலே இப்படி ஞானசூரியனாகிய மெய்கண்டார் அவதாரம் பண்ணினாரு. அப்படி அந்த சூரியன் புறப்பட்ட உடனே வேதமாகிய வண்டுகள் ஒலித்தது. பண்டை மறை வண்ட அறற்ற பசுந்தேன் ஞானம் வரந்துடுக, அந்த வேதாகமங்களிலே சொல்லப்படுகிற ஞானம் அன்பருடைய இதயத்திலே உருந்தி அந்த இதய தாமரை மறந்தது, அதிலிருந்து அதில் ஞானம் ஆகிய தேன் வழிந்தது. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தியின் ஞானம் பறந்துழுக சிவகந்தம் பறந்துனார கண்ட இருதய கமல முகங்களெல்லாம், இருதய கமல முகங்களெல்லாம் இதயத்தில் தாமரை இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அதில் தான் சுவாமியை வச்சு பூஜை பண்ணுறது. இதய தாமரை இதய கமலத்தூரும் தேலவன்கான் என்பது அப்பர் தேவாரம். அதனால மலர்மிசை ஏகினான் என்பதும் அதுதான், மலர்மிசை ஏகினான்னு திருக்குறள் வருது அல்லவா, அதுவும் அந்த கருத்துடையதுதான். ஆகையினாரே பண்டை மறை வண்டரற்ற பசுந்திய ஞானம் பறந்துழுக சிவகந்தம் பறந்துனார கண்ட இருதய கமல முகங்களெல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த அருக்கறிவோன் விண்டமலர் பொழில் புடசூல் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு செய்வானாதன் புண்டரிக மலர்தாழ சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் என்பது மெய்கண்டாருக்கு தோத்திரம் என்றார். தன்னுடைய ஆச்சாரியனுக்கு தோத்திரம் இப்படி பண்ணுகிறாரு. யாரு? அருணஞ்சி சிவாச்சாரியார். அது இந்திரனக்கருளி இருபடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று என்றார் போல ஞானசூரியனாகிய மெய்கண்டார் மூலமாக எத்தனையோ ஆன்மாக்கள் ஞானம் பெற்றது, எத்தனையோ ஆன்மாக்கள் ஞானம் பெற்றது, பெற்று கொண்டிருக்கிறது, பெறப்போகிறது. அதனாலே இப்படி ஞானசூரியனாக பாவித்து அது தாமரையும் தாழ்ந்து போக இது உயர்ந்து இருக்கிற திருவடி என்று புண்டரிக மலர் தாழ சிரத்தையை வைத்து பொற்பாதம் எப்போதும் போற்ற சிவா என்று தன்னுடைய குருநாதருக்கு தோத்திரம் பண்ணுகிறாரு அருணஞ்சி சிவா சிவாமிகள். அதற்கு மேலே வந்து இப்போ சுபக்கத்தில் நுழைகிறேன். இந்த சுபக்கத்தில் பரசிவ வணக்கம் என்று இதில் ஒரு வணக்கம் சுவாமிஜி. சுபக்கத்துக்கு வந்துட்டேன். சுபக்கத்தில் வந்து அதில் தோத்திரம் மெய்கண்டார்லையும் தோத்திரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலே அவையடக்கம்னு சொல்கிறாரு, அது நம்ம வேண்டியதில்லை. ஆக வந்து இதில் சுபக்கத்தில் பரசிவ வணக்கம்னு ஆரம்பிக்கிறார். இந்த பரசிவ வணக்கம் எப்படி சொல்கிறாருன்னா, உயிர்கள் உயர்வதற்கு கடவுள் அருளை பெறுவதற்கு சமயம் அவசியமானது. உயிர்கள் உயர்வை பெறுவதற்கு கடவுளை அடைவதற்கு மிக முக்கியமானது சமயம். அப்படிங்கிற எல்லாருக்கும் சாதி தெரியும், சமயம் தெரியாது. சாதி பற்று இருக்கணும், சமயப்பற்று இருக்காது. சமயத்தை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. அசனமிடுவார்கள் அருசமய நீதி ஒன்று அறியாமல், அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் என்று அருசமய நீதி ஒன்று அறியாமல் என்று பழகித்துக்குவோம். சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும், உலகத்தில் வாழவும் சமயம் தெரியணும், உலகத்தில் வாழவும் சமயம் தெரியணும், கடவுளோடு வாழவும் சமயம் தெரியணும். உலகத்தில் வாழ சமயம்னா, இப்போ வீட்டுக்காரிக்கிட்ட அவள் வந்து கடவுடைய அவள் வேலை ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் எனக்கு காப்பி போடு அப்படின்னு சொன்னால் வீட்டுக்காரன் மேலே போகச்சுக்கோ, அவனுக்கு ஏதாவது நேரம் தெரியுது காலம் தெரியுது ஐயோ ஆம்பளையாட்டம் அப்படின்னா போச்சு, சமயம் தெரியாமல் பேசக்கூடாது. அவன் கொஞ்சம் அந்த காரியம் நம்ம காரியம் செய்கிற மாதிரி இருக்க சமயம் பார்த்து சொல்லணும். சமயம் தெரியவில்லையானால் வாழ முடியாது. உலகத்தில் வாழும் ஒருத்தட்ட பணம் கேட்க போகிறோம்னா அவன் வந்து காரியங்களெல்லாம் பார்த்து சாந்தமாக நம்ம முகத்தை பார்த்து ஒரு பிரியமாக பேசும்போது இருக்கும். நம்ம ஏதோ தடா விடாது வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி இப்படி இருக்கும்போது கேட்டோம்னா நம்ம கூட தடா விடாது இல்லைன்றவன்
1: அப்படித்தானே சொல்லுவான். அது மாதிரி சமயம் உலகத்திலே வாழ சமயம் தெரிய வேணும், கடவுளை அடையணும் சமயம் தெரிய வேணும். சமயம் அவசியம், சமயம் அவசியம். சமயம் என்றால் ஒன்றா இரண்டா, அது எண்ணில்லாத சமயம். ஆனால் நம்முடைய சித்தாந்தத்தில் அது ஆறு வகையாக பிரித்திருக்கிறார். சமயம் என்று சொன்னால் சமயங்கிற சொல்லுக்கு எப்படி பண்ணுறதுன்னா பக்குவப்படுத்துவது. சமையல் என்றால் என்ன? பக்குவப்படுத்து. சமையல் பக்குவப்படுத்துவது பொருள்களை பக்குவப்படுத்து, சமயம் உயிர்களை பக்குவப்படுத்து. நீங்கள் இதெல்லாம் புரிச்சுக்கணும். எல்லாம் படித்த உள்ளகத ஒரு நோட்டு நாகராஜன் வாங்கிக்க. என்ன இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு இந்த செய்திகள் கிடைக்காது. இப்போ சமையல் வந்து பதார்த்தங்களை பொருள்களை பக்குவப்படுத்துவது, பக்குவமானாத்தான் அந்த பொருள் உண்ண முடியும். அதே போல சமயம் உயிர்களை ஆன்மாக்களை பக்குவப்படுத்தும். ஒரு சமயத்தில் புகுந்தால் அந்த சமய கொள்கைகளை அனுட்டிக்க தொடங்கி விடுகிறாங்க. சமயத்தில் புகுந்த அந்த சமயத்தில் சொல்லியிருக்கப்பட்ட கொள்கைகளே, முறைகளே, நெறிகளே அவன் கட்டாயம் அனுட்டித்தே ஆகும். அதுபோல என்னாலே ஒரு சமயத்தில் சேர்ந்து விட்டா அந்த சமய கொள்கைகளை கட்டாயம் அனுட்டித்தே ஆகும். சமய கொள்கைகளை அனுட்டிக்கும் போது அந்த சமயத்துக்குரிய தெய்வத்தை வணங்கி ஆகும். கொள்கை அந்த சமய தெய்வத்துக்கு வழிபாடு. அப்படி பண்ணும்போது இவனுக்கு சில பக்குவம் கொண்டு வந்துடுது. அந்த மாதிரியாக இருக்கின்ற சமயங்கள் ஒவ்வொன்றிலையும் சில நன்மைகள் இருக்குது. நன்மை இல்லாத சமயங்களே கிடையாது. நல்ல ஞாபகம் கொடுக்கும், எல்லா சமயங்களிலும் நல்ல கொள்கைகளை சொல்லுது. ஆனா அது பூரணமாக சொல்ல தெரியல. சில நன்மைகளை சொல்லியும், சில வந்து அறிவுக்கு பொருத்தம் இல்லாத செய்திகளை சொல்லியும், உண்மையான மெய்ப்பொருளாகிய பதிப்பொருளுடைய இலக்கணம் சொல்ல தெரியாமலும், கடவுளுடைய இலக்கணம் சொல்ல தெரியாமலும், உயிர்களினுடைய இலக்கணம் சொல்ல தெரியாமலும், பாசத்தினுடைய இலக்கணம் சொல்ல தெரியாமலும் வந்து அதை சொல்லுகிறேன் வந்து அறகுறையா சொல்லிட்டு போகுது. அறகுறையா, அப்படி அறகுறையா சொல்றதுல சேர்ந்தா அந்த அறகுறையாவது கொஞ்சம் தெரியும் இல்லவா? ஒண்ணுலையும் சேராம இருந்தான்னு வச்சுக்கோ, அப்ப ஒண்ணுலையும் சேர மாட்டேன். எல்லா சமயங்களிலும் சில சில நன்மைகள் இருக்கும். சைவ சித்தாந்தம் எப்படிப்பட்டதுன்னா மற்ற சமயங்கள் சொல்லுகிற நன்மைகளை எல்லாம் சொல்லி அதற்கு மேலான அந்த சமயங்கள் சொல்லாத உயர்ந்த நன்மையை சொல்லுவது சைவ சித்தாந்தம். முப்பொருள் இலக்கணத்தை தெளிவாக சொல்லுவது சைவ சித்தாந்தம். பதி கடவுள், உயிர்கள், உயிர்களை பற்றி இருக்கிற அறியாமையாகிய பாஷம், இந்த மூன்று உருளை பற்றி தான் எல்லா சமயங்களும் ஆராய்ச்சி பண்ணுது. ஆனால் சரியா சொல்ல தெரியல, சரியா சொல்ல தெரியாம முன்பின்னா கடவுள் அல்லாதத கடவுள் என்று சொல்லியும், மற்ற உயிரினுடைய இலக்கணத்தை சொல்ல தெரியாமையும், ஐயா பார்த்தா அது ரொம்ப நமக்கு பார்த்தா அந்த அந்த சமயங்கள்லாம் ரொம்ப பாவமாக இருக்கும், ரொம்ப பாவமாக இருக்கும். நமக்கு பார்த்தா சைவ சித்தாந்த நிதியில் நின்று பார்த்தோமானா இப்படியும் இருப்பானா என்று தெரியும். ஆனா அங்க வந்து வந்து வந்து வந்து வந்து வந்துதான் அப்புறம் செய்ய தாத்து வரும். திடீர்னு செய்ய தாத்து வரவே முடியாது. இப்ப நம்ம எல்லாம் அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம். எங்க இருந்து? சமணத்திலிருந்து, புத்தத்திலிருந்து. புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம்புக்கும் புகன்மிருதி, நல்ல புரியுத பாட்டு, புறச்சமய நெறி நின்று அகச்சமயம்புக்கும் புகன்மிருதி வழி உழன்றும் புகழ் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்து அருந்தவங்கள் புரிந்தும் ஆரண நூல் பல தெரிந்து அருங்கலைகள் தெரிந்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவ தரத்தடையும். இதில் சரியகிரியா யோகம் ஞானம் செலுத்திய சரியகிரியா யோகம் செலுத்தியவன் ஞானத்தால் சிவனடியை சேர்வன் என்பது சித்தியாகும். அதனாலே சைவ சமயத்தை, சைவ சித்தாந்த சமயத்தை சேர்ந்த சாதாரணம் அல்ல. நல்லா விளங்குத? அதனாலே அந்தந்த சமயங்களே சொல்லப்பட்ட சில முறைகளை அனுப்பிப்பதினாலே சில சில நன்மைகள், சில சில பண்புகள் உண்டாகும். இப்போ புத்த சமயம் இருக்குதுன்னு வச்சுங்கோ, அது என்ன சொல்லுதுன்னா ஆசைய ஒளின்னு சொல்லுது. விளங்குதா? கோபப்படாதுன்னு சொல்லுது. சில முக்கிய நன்மைகளை சொல்லுது, சில நன்மைகளை சொல்லுது. விளங்குதா? அதிலிருந்து சில கொள்கைகள் அவனுக்கு உண்டாகும். சமய நெறியிலே சேராதவனுக்கு ஒரு கொள்கையும் தெரியாது. காட்டு மராண்டிய மிருகம் போல வாழ்ந்து விட்டு இறந்து போவான். அதனால இப்படி புறச்சமயத்திலிருந்து புறப்புறச்சமயத்திலிருந்து புறச்சமயத்துக்கு வந்து அப்புறம் அகப்புறச்சமயத்துக்கு வந்து அப்புறம் அகச்சமயத்துக்கு வந்து அதையும் கடந்து செய்யுத்தாங்கத்துக்கு வரும். ஆனால் இது ஒரு பிறவியிலே வராது. ஒரு பிறவியிலே இதெல்லாம் கிடையாது. எத்தனையோ பிறவிகளிலே, எத்தனையோ சமயங்களிலே புகுந்து புகுந்து வந்து அதன் பிறகு இந்த செய்யுத்தாந்தத்துக்கு வரணும். இப்போ நம்மெல்லாம் வந்துட்டோமா? அப்போ நம்ம கெட்டிக்காரங்க என்ன? எங்க வந்திருக்கிற சைவ சித்தாந்தத்து. சைவ சித்தாந்த 24 கடந்தது, 24 சமயங்களையும் கடந்தது சைவ சித்தாந்தம். நல்ல விளங்குதா? புறப்புற சமயத்தை கடந்தது, புறச்சமயத்தை கடந்து அகப்புற சமயம் கடந்து அகச்சமயத்தையும் கடந்து அதற்கு மேற்பட்டதாயிருக்கிற சைவ சித்தாந்தத்துக்கு. கடவுள், நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்னா 36 கடந்தவர், தத்துவம் கடந்தவர் கடவுள், சமயம் கடந்தது சமயம். நல்ல விளங்குதா? ஆகையினாலே மொய்தரு பூதம் மாதிரி மோகினி அந்தமாக பொய்தரு சமயம் எல்லாம் புக்கு நின்றுடும், புகன்று மெய்தரு வித்தையாதி இருமூன்று வித்தையாதி எய்து தத்துவங்களையும் ஒன்று நின்று நின்றைக்கு என்பது சித்தியார்த்தம். நம்முடைய கடவுள் தத்துவங்களுக்குள்ள கட்டுப்பட்டவர் அல்ல. மற்றைய கடவுள் தெய்வங்களை எல்லாம் சொல்லுவதெல்லாம் உயிர் வர்க்கங்கள் எல்லா தத்துவங்களுக்குள்ள கட்டுப்பட்டது. தத்துவங்கள்னா மண்ணிலிருந்து நாதமுடிவாக உள்ள 36 தத்துவம், மண் முதலாக நாதமுடிவாக உள்ள 36 தத்துவங்கள் எல்லா உயிர் வர்க்கங்களும் தத்துவங்களுக்குள்ள அடங்கி போகும். கடவுள் தத்துவங்களுக்குள்ள அடங்க மாட்டார். நல்லா புரியுதா? இந்த இலக்கணம் சொல்றது செய்வதுதான் தான். கடவுள் தத்துவங்களுக்குள்ளே அகப்பட மாட்டாரு, தத்துவங்களை இயக்குவாரு. வேலை விழுந்த உயிர்கள் தத்துவங்களுக்குள்ளதான் இருந்து வாழ்ந்தாலும் நமக்கு மண்ணை விட்டா கரியே கிடையாது, தண்ணீரை விட்டோம்னா புழைக்கவே மாட்டோம். இதே ஒரு தத்துவங்கள் நமக்கு துணையாக இருக்கும், உலக வாழ்வுக்கு துணையாக. அதே தத்துவங்கள் எல்லாம் அது தத்துவ விசாரம்னு பேர். அது அந்த தசகாரியம்னு வரும். தசகாரியத்திலே தத்துவ உண்மை, தத்துவ பிரகாசம், இந்த மாதிரி அந்த 10 இலக்கணம் சொல்லும். அது பின்னாடி எல்லாம் வரும். அதுகளெல்லாம் தெரிஞ்சு இது தத்துவங்கள் எல்லாம் நிலையில்லாதன என்று தெரிந்து, தத்துவங்களை கடந்தது கடவுள் என்று தெரிந்து, தத்துவங்களுக்குள்ளேயே கட்டுப்பட்டு இருக்கிற உயிர்களுக்கு பரப்பு உண்டு என்று தெரிந்து, தத்துவங்களை நீங்கி கடவுளை அடைவோம். அதனாலே இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு சமயத்தில் புகுந்து, சமயத்தில் நழுவாமே, சமயத்தில் நழுவாமே சமயத்தை பயன்படுத்தி கொள்ள வேணும். சமயத்தை இப்போ எல்லாத்துக்கும் இங்கே வடை பாத்திரம் சாப்பாடு போடுறாங்கன்னா ஆளோட ஆளாக உட்காந்துக்கணும், சமயத்தை பயன்படுத்திக்கணும். நம்ம பாட்டில் அங்கிட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் சாப்பாடு தீர்ந்து போனாலும் போச்சு, அதன் பிறகு இன்னும் பல தொந்தரவு இருக்கும். ஆளோட ஆளாக உட்காந்துக்கணும், சமயத்தை பயன்படுத்திக்கணும், சமயத்தை பயன்படுத்தணும். ஆனால் சமயத்துக்கு செய்வத்தாந்தவரும் சாமானியம் அல்ல. அது வாழ்வனும் மையல் விட்டு வறுமையான் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயஞ்சாறு ஊழல் அறிவு சாமானியம் இல்லைங்கிறார் சித்தியார். இல்லையே, சைவ சமயத்தை சாருவது சாமானியம், ஊழல் அறிவு. சால உயர் சிவன் ஞானத்தாரே போலில மதியனாரே போற்றுவார் என்று பெற்றாரே என்பது சித்தியார். அதனாலே நீங்கள் இந்த மாதிரி நுட்பமான சாஸ்திர ஞானத்தோடு பார்த்தா தான் நம்ம சமயம் உயர்வு தெரியும், மற்ற சமயங்களுடைய தாழ்வு தெரியும். நம்ம ஆண்டவன் இப்படி உயர்த்திருக்கிறானேங்கிற ஆண்டவன் கருணை தெரியும். புத்தன் முதலாய புல்லறிவில் பல்சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுக்கப்பட்டு நிற்க, புத்தன் முதலாய புல்லறிவில் பல்சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்புப்பட்டு நிற்க, சித்தன் சிவமாக்கி செய்தனவே தமவாக்கு அத்தங்கருடையினால் ஆடாமோ தோணும். உவலை சமயமா ஒவ்வாத சாத்திரமா, உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரங்கள் சவலை கடல் உடனாய் கிடந்து தடுமாறு கவலை கெடுத்து என்ன தெரியும்? யாரு சொல்றா? தெளிவுன்னா திருவாசகம் தான். ஒவ்வாத சாத்திரமா சவலை கடல் உடலாய் கிடந்து தடுமாறு கவலை கெடுத்து கடலில் தந்தவர்களும் செயலை பரவி நாம் தெளிவாக கூட்டாம். அதை இப்ப நான் சொல்லுவேன். இந்த செய்யுத்தாந்து வந்து ஞான சாத்திரம் என்கின்ற கண்ணோடு பார்த்தாத்தான் சமயத்தின், நம்ம சமயத்தினுடைய உயர்வு தெரியும். இந்த சமயத்தில் நம்மளை கொண்டாந்து சேர்த்திருக்கிறானே பரமேஸ்வரன் சம்புகேஸ்வரர் அப்படிங்கிற சம்புகேஸ்வருடைய அந்த கருணை தெரியும். நல்ல விளங்குதா? எல்லா சமயத்துக்கும் உயிர்கள் தலைவர்கள், நம்ம சமயத்திற்கு கடவுளே தலைவர், மற்ற சமயங்கள்லாம் உயிர்கள் தான் தலைவர். நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு சிவபெருமானே தலைவர். சைவன் பேர், சிவபெருமானுக்கு பேர் என்ன? சைவன். ஐயாரதனில் சைவன், சைவ தாட்சைய தாமரை சைவனுக்கு என் புன்தலையால் ஆட்சை குலாத்தில் ஆண்டானை கொண்டது. சைவாகுவற்றி தலைவாகுவற்றி அனாதி சைவன். அவருக்கு தீட்சை பண்ணி வைக்க ஆள் இல்லை, யாருக்கு சிவபெருமானுக்கு தீட்சை பண்ணி வைக்க ஆள் இல்லை. ஆனால் இந்த உயர்வு, இந்த இலக்கணம் வேற எந்த கடவுளுக்கும் இல்லை, எந்த சமயத்துக்கும் இல்லை. மிக உயர்ந்தது, மிக இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், மிக உயர்ந்து இருக்கிறோம். யாவருக்கும் மேலானும் சித்தியார், சித்தியாரும் திருவாசகமும் கந்தபுராணம் மூணும் தனிச்சிறப்புடைய புராணங்களிலே மிகச்சிறப்புடையது கந்தபுராணம், சாத்திரங்களிலே மிகச்சிறப்புடையது தெளிவாக சொல்வதிலே
0: சிவஞான சித்தியாரு எல்லா விஷயங்களையும் நன்றாக இதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாது, இதுதான் முடிவு அப்படின்னு சொல்றது திருவாசகம்.
2: ஓம் நம சிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மெய்ப்பொருள் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வந்து அந்த நாட்டின் கண்ணும் எனவே தன் கண்ணும் நிகழாமல் காத்து, தன் நாட்டின் கண்ணும் நிகழாமல் காத்து. இப்படி போனா மனுஷன் திருக்குறள்னா மன்னிக்கணும், கையாட்டு பரிமேல் உரையோட கருத்து வெளிப்படுத்தினா வெளிப்படுத்து, இல்லையானால் நம் கருத்துக்கள் சொத்தை முழுமையாகாது. சத்தியம் நாம் என்ன பண்றோம்? அரசியல் நெறியில் வந்த அறநெறி வளாமல் காத்து, சரி பாறை நெடும் தோளால் வென்று. ஒரு அரசன்னா நல்ல ஆண்மை இருக்கும், ஆண்மை இருக்கும். அதனால அந்த ஆண்மை எப்படின்னு கேட்டது, வரை நெடும் தோளால், அருமையான தோல், அந்த தோல் வலிமையினாலே அவருக்கு பயவர் என்பது யாரும் இறார். அந்த மாதிரி இருந்தாலும் இவருடைய அந்த ஆண்மை கண்டு தானே அஞ்சு விடுவாராம். அப்படி வென்று மாற்றலர் முனைகள் பாற்றி உரை திறம்பாத நீதி, உரை திறம்பாத நீதி. உரை திறம்பாதன்னு சொன்ன சொல் மாற்றுவதில்லை, சொன்ன சொன்னதுதான். அப்படி சொல்லுவது சரியான சொல்லாகவும் இருக்கும். சொல்லுக சொல்லை அச்சோர் அச்சொல்லை பிரிதோர் சொல் வெள்ளிஞ்சொல்லின் மேறிந்து திருவள்ளுவர். அறாரா பேச ஆரம்பிச்சாலே திருவள்ளுவர் ஒருவர் சொல்லுக சொல்லை எப்படி சாமி என்னாரு, அச்சொல்லை பிரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக. கொட்டி விடாத, ஏமாந்துடாதப்பா. திறன் அறிந்து சொல்லுக சொல்லை, அறனும் பொருளும் அதனினும் இல். ஆடார் இப்படி ஊரை திறம்பாத நீதி ஓங்கு நீர்மையினில் மிக்கார். அப்படி அருமையான ஆட்சி நடத்தி வந்தாராம். திரைசை நீர் தடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். இன்னொரு பெரிய அவருக்கு மன மகிழ்ச்சி, இந்த அடியவருடைய வேடம் அப்படி பார்த்துட்டார்னா அவ்வளவுதான் அவர் உயிர் விட்டார். அப்படிப்பட்டவர் அவ்வளவு அன்பு. அடியவர் வேடமாவது யாது, அடியவர் வேடமாவது யாது, நம்ம சொல்லால சொல்ல வேணாம். நம்ம சொல்லால என்ன சொல்றது, எனக்கு என்ன தெரியும், ஒன்னும் தெரியாதுங்கிற முடிஞ்சு போச்சு. என்ன ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலதுந்திலார் ஈர நெஞ்சினர் யாதும் குறைவீலர். அந்த வேடம் அவரே சொன்னது, செய்கிறார் சொன்னார். அதனால ஆரம் கண்டிகை அருமையான நேபாளத்திலிருந்து தூய்மையான உருதராக்கிலிருந்து தரிச்சிருப்பாங்க. காலையும் நண்பகலும் மாலையும் எல்லாம் எடுத்து வைத்து யாரும் இல்லாத இடத்துல தனித்திருந்து அருமையான திருவேந்தெழுத்தி ஓதுவார். திருநீர் எஞ்ஞான்றும் மாறாமல் இருக்கும். அவர்கள் இறைவனிடத்தும் மற்ற தன் போன்ற மற்ற அறிவனிடத்தும் வணக்கமுடையவர்களாக இருப்பார், மிகுந்த எளிமையாக இருப்பார். அந்த வேடமே அன்பர் வேடமே சிந்தை செய்வார். இங்கேயும் யாருன்னு சொல்லல, யாருன்னு சொல்லல. மங்கையை பாகமாக உடையவர் மண்ணும் கோயில் எங்கனும் பூசை நீடி. அதுதான் அந்த காலத்துல மாத்திட்டாங்க. இங்கே அரசன் அரசன்னு சொன்னா மக்களையும் நாட்டையும் காப்பது எவ்வளவு இன்றிமையாகுதோ அதே போல திருக்கோவிலையும் காப்பாற்ற வேண்டும் என்று கிடைப்பாங்க. மறந்தே பிடிக்கலே சுவாமி. இப்படியாக நல்ல திருக்கோவில் வழிபாடு செய்வாராம். ஏ

சார்புண்டில்லார். அவருக்கு என்ன சார்புன்னாரு, இறைவனுடைய அடியவர் தான் தம்முடைய உயிர்க்கு சார்பு. சார்பு இந்த சார்புன்னு சொல்லும் போது திருக்குறள் ஞாபகத்துக்கு வரணும். என்ன பண்றது நீங்க, நீங்க பெரிய எங்க சுத்திய ரெங்கர சேவின்னு பயணம் சொல்ற மாதிரி எங்க போனாலும் திருக்குறளை விழுந்து விழுந்து தந்திருக்கணும். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழிகும் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். திருக்குறளை பாழாப்பணும். இதை படிச்சா போதும் இளைஞர் உள்ளோம். இதையாவது தமிழம்மையை படிக்கிறவனுக்கு 1330 படிச்சவன் தான் தமிழம்மையை பாஸ் பண்ணவனாக இருக்கணும்னு சொல்லப்படாதா? மேன்மேனு வந்து என்ன பிறகு மேனு ஆடு கத்துறதால நான் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன். மன்னிக்கணும் என்ன அல்லவா, நான் எம்மேன்னு சொல்றதில்லை.

பைனல் சொல் பாராட்டிக்கிட்டு ஊற ஊரும் போலத்துக்கிட்டு இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு தெரியுது, தெரிஞ்சிருக்குது, படிச்சிருக்கீங்க. ஒழுங்கணும், அதை நடைமுறை கொண்டு வரணும். சார்புணர்ந்து சார்புகட படிப்பின் பிரயோஜனம் இல்ல. ஒழியின் சார்தரம் போய் சார்தரா, இதெல்லாம் பக்கா சமயம். பக்கா சமயம் எந்த சார்புணர்ந்து சார்புகடை ஒழுகிறது, இப்ப எந்த அரசியல் நல்லா ஆட்சிக்கு வருதோ அந்த சார்புணர்ந்து சார்புகடை போன ஆட்சி கடை இப்படி ஒரே நாள் எழுதுமா மக்கு ஒழியின் அந்த வந்த ஆட்சிக்கே நீங்க தளம் போட்டீங்கன்னா சார்தரம் போய் சார்தரா, உனக்கு மண்ணெண்ண போக்குவரத்து இத்தியாதிகள் எல்லாம் கிடைக்கும் எழுதுனா. அதுக்கு முதல்ல எந்த அதிகாரத்தில் இருக்கு அந்த குரல், அதை தெரியணும் உனக்கு. மெய்யுணதல் என்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கு. என்ன தலைப்பில் இருக்குது? மெய்யுணதல். இந்த உலகியலின் அப்பாற்பட்ட சார்பு என்பது முதல்ல விளங்கணும். ஆமா, சார்பு ஒன்றில்லார். அதனால அடியவருடைய சார்பு தான் சார்பு, அது அல்லாத சார்பு அல்ல. திருக்குறள் அப்படியே வச்சு இழைக்கலாமா இருக்குது, இழைக்கலாமா இருக்குது, அப்படி இருக்குது. இங்கேயும் பெயர் சொல்லல. மூணாவது பாட்டு முடிஞ்சு போச்சு. நாலாவது பாட்டு, தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும் என்று. நாட்டுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னவோ அவற்றை எல்லாம் கொடுத்தணும். மக்களுக்கு வேண்டிய பொருட்கள், அரசு இயல் அரசு நடப்பதற்குரிய பொருள் எல்லாம் கொடுத்து விட்டு தானாக ஈட்டிய பெரும்பொருள் எல்லாம் என்ன செய்வார்னாரு, இந்த மாதிரி அடியவர்களுக்கு கொடுப்பார். தேடிய மாடு நீடு செல்வம், தேடிய நம்மால் தேடப்பட்ட. இன்னைக்குமே இப்ப கூட சொல்றேன், முன்னோரால் ஈட்டப்பட்ட பொருளை அறம் அறம் செஞ்சால் நமக்கு பயன் இல்லை. ஆனா தன்னார் திருவள்ளுவர் ஆடாடா அங்க போனான், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மைக்கு ஏற்பட்டு தாளாற்றி தன் முயற்சியால் வந்தார். தன்மைத்து வந்து அப்படி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மைக்கு ஏற்பட்டு ஏ சார் என்னமோ எங்க பெரியவா பாட்டம் ஒரு இன்னும் நாலஞ்சு தலைமுறை சாப்பிடலாங்க எங்களுக்கு இருக்குது, அதுல நான் வந்து ஒவ்வொரு மாதமும் அறக்கட்டில வச்சிருக்கிறேன்னா ஒரு விதத்துல அவங்களுக்கு நன்றி செலுத்துறேன். என்னன்னு கேட்டா முன்னோர் கருத்தை மாற்றாம செஞ்சுட்டு இருக்கிறான புண்ணியமா வாழ்க, அந்த அளவுதான் அது வேணும். ஆனால் முழு பயன் அல்ல, முழு பயன் அல்ல. நீ ரத்த வேறு உழைக்கணும், அந்த பொருளை கொடுக்கணும், அப்பதான் அந்த ஆன்மா கரையேறும். தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்கா இருக்கு வேலை ஆரம்பிச்சு. நீ தக்கா இருக்குன்னு தக்கா இருக்கு என்னது, மக்களுக்கு செய்வது மகேசனுக்கு செஞ்சது குப்பையில கொண்டு போனது அந்த தத்துவமே குப்பை தத்துவம். எவன் சொன்ன, எந்த மலையும் சொன்ன, ஒரு வயலும் சொல்லல. தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்கா இருக்கு, தக்கா இருக்கு. பகல்ல கொள்ளடிச்சுக்கிட்டு அதுல வந்து ஐயான்னு கேட்டவன கொடுத்துட்டீங்கன்னா மகேசன் பூஜைய மக்களுக்கு செய்தது மகேசன் பூஜைய பாவம். அவ்வளவும் பாவம், அவ்வளவும் பாவம். தகுதி உடைய உள்ள கொடுக்கணும். விருந்து கூட நல்விருந்து ஓம்புவானியில் அடாராடா, நல்விருந்து ஓம்புவானியில் அதுதான் சொல்ல சொன்னாரு. ஆமா, இந்த மக்கள் செய்யற பணியே மகேசன் செய்யற பணிங்கிறது ரொம்ப தவறான கருத்து, முற்றிலும் மறுக்க வேணும். நாமதான் சொல்லணும், திருக்குறள் படிச்ச திருக்குறள் எடுத்து எங்கேயே சொல்லியா எவையா சொன்ன, தக்கா இருக்குன்னு ஏன் போட்டேன், நல்விருந்துன்னு ஏன் போட்டேன், அதனால தெரியும். எனவே அதனால தேடிய மாடு நீடு செல்வமும் தம் முன்னோரால் ஈட்டப்பட்ட பொருள் அல்ல, தம் கால எல்லையிலே தம்மால் ஈட்டப்பட்ட பொருளை அடியவர்கள் செய்வார். அப்படி செய்வாராம். பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணிந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். இப்படி எல்லாம் வரும்போது வீட்டுல வந்தாங்கன்னா அவர்களுக்கு கொண்டு வந்து மணி புகுந்து குலாபாதம் விலைக்கு எல்லாம் செய்து பொருளும் கொடுத்து அனுப்புவார். இங்கு இன்னும் பெயர் வரவில்லை, இன்னும் பெயர் வரவில்லை. சரி, என்னவார் ஒழுகும் நாளில் இகழ் தீரம் புரிந்து ஓர் மன்னன் அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால் அமர் மேற்கொண்டு பொன்னணி ஓட யானை பொறு பரி காலால் மற்றும் பன்முறை இடந்து தோற்று பரிபவப்பட்டு போனான். ஒரு ஆள் இவருக்கு எதிரி, அவன் என்ன பண்ணாரு, அடிக்கடி படையெடுப்பான், வழக்கமாக படையெடுப்பான், வழக்கமாக தோற்று போடுவான். கஜினி முகமது எத்தனை முறை எடுத்ததுன்னு சொன்னது, 17 முறையா என்ன சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு முறையும் எல்லாம் எடுத்துக்கிட்டு பிரமாதம் வருவான், போரிடுவான், கடைசியில தோற்றுவான், ஓடி போடுவான். இப்படி ஒரு அரசர், அவன் பேரும் சொல்லல, அவன் பேரும் சொல்லல, எல்லாம் சஸ்பென்ஸ் இல்லையா, இவர் யார், இவருக்கு மாற்றான் யார், அதெல்லாம் சொல்லல, எல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். இப்ப போடுறானே இது ஒரு பெரிய உத்தியாக இலக்கியத்துல சேர்க்கலார் தண்ணிப்பட்ட பாட சொல்லி வச்சிருக்காரு. ஆனா அதை போய் தனியாக மதிப்பு கொடுத்து இதெல்லாம் பொறுத்திருந்து பாரு என்ற

0: சாட்சியின் பார்ப்பட்டது என்று எழுதல விளம்பரப்படுத்திக்கிறது. ஆனால் விளம்பரப்படுத்தாவிட்டாலும் அது பொறுத்திருந்து பார்த்தது. சரி,
1: இப்படி இழந்த மாற்றான் இகலினால் வெல்ல மாட்டான்.
0: இப்பதான் சொல்றார்,
1: மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து
0: போற போக்குல. எத்தனாவது பாட்டு தெரியுங்களா? ஆறாவது பாட்டு.
1: மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து
0: இவற்றை என்ன பண்பாடு இருக்குங்க, என்ன பண்பாடு இருக்குங்க? முன்ன சொன்னதெல்லாம் இறைவன்னா அறாரார் அப்படியே உயிர் விடுவார், இறைவனுடைய அடியார்னா அறாரார் அப்படின்னு உயிர் விடுவார். ஆகவே திருநீர்னா அவருக்கு அப்படி ஆட்பட்டுவார், உருதிராக அணிந்தவர் ஆட்பட்டுவார். ஆகவே திருநீர் உருதிராக்கம் இது பெருமாண்டத்தில் அன்பு, அடியவரிடத்தில் அன்பு. இதை புரிந்து கொண்டான், இதான் சீலம் இல்ல. இதை அணிந்து கொண்டு
1: வெந்நீர் சாத்தும் அப்பரு வேடம் கொண்டே அத்தத்தில் வெல்வானாக செப்பரும் நிலைமை எண்ணி திருக்கோவலூரில் சார்வான்.
0: பார்த்தான், எதிர்த்து நின்று செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு அடுத்து நின்று செய்யலாம். அடுத்து நின்று அடுத்து நின்று என்ன செய்யணும்? இவர் என்ன எதில் விருப்பமோ அந்த விருப்பத்தின் வழி நாம் போக வேண்டும் என்று கருதினான். அதனால அந்த விருப்பின் வழி போவதனால அருமையா திருநீர் அணிந்தான். வெந்நீர் சாத்தும் அப்பெரு வேடம் கொண்டேனர். வெந்நீர் சா இப்ப இது வரைக்கும் தொட்டதில்லை, பஞ்சத்துக்கா பரம்பரைக்கான்னு சொல்லுவாங்க. நாங்க அதுக்கு மேல சொல்றது இல்ல, அதுக்கு மேல சொல்ல மாட்டோம். மடத்துல இருக்குமா நாங்க சொல்ல மாட்டோம். பஞ்சத்துக்கா பரம்பரைக்கா டேஷ் விட்டுருவோம், அதுக்கு மேல வர்ற சொல்லு துறவியாத இருக்கும். நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி பஞ்சத்துக்கு பரம்பரையான பரம்பரை இல்ல, பஞ்சத்துக்கு இப்ப இவரை வெல்வதற்காக நல்ல அருமையா வாரியார் சுவாமி மாதிரி இந்த காதல பிடிச்சு இந்த காதல. அவர் மேல இங்கெல்லாம் வந்து சகாரா பாலைவனம், அதனால இங்கெல்லாம் வேற போகும், இப்படி எல்லாம் போகும். நம்ம தான் இங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால இங்கே ஒன்று நினைச்சுக்கிறோம். அப்படி நல்லா இங்க வரைக்கும் அது பாட்டுக்கு போகும் கவலை இல்லாம, அதனால இங்க இருந்து அப்படி எடுத்து அப்படி உடல் அமைப்பு அது மாதிரி விட்டுக்கிட்டான். நீர் சாத்தி திருக்கோவலூருக்கு வந்தாலும் இப்பொழுது ஒலியும் ஒலியும், இப்பொழுதுதான் ஒலியும். இதோ இப்பொழுது இந்த பகையரசன், இங்கேயும் பாருங்க பகையரசன் பேரை சொல்லல, பகையரசன் வருகிறான். எப்படி வருகிறான்? இதுவரை பன்முறையும் தோற்று நம்முடைய முறையில சொல்லணும்னா யானை தேர் குதிரை காலாட்படை எல்லாம் வைத்தும் வெல்ல முடியாமல் தோற்று போய் அவனுக்கு ஒரு அவமானம் வந்தது. இந்த முறை கண்டிப்பா தோற்க முடியாமல் நாம வெல்லணும் என்று கருதினான். அதற்காக என்ன செய்தான்? இவர் எதில் ரொம்ப விருப்பமோ அந்த விருப்பத்தை அவங்க கொண்டான். அந்த விருப்பம் இருந்து அருமையா தெரியுது இட்டு போயிட்டு வரான். இப்பொழுது எங்கே இதோ திருக்கோவில் முன்ன வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நால் வகை படையோடு வருவான், முதல்ல வந்து போர் முனை அறிவிச்சுட்டு வருவான். இப்ப அதெல்லாம் தன்னன் தனியார், அதனால ரொம்ப அருமையா. இப்ப வெந்நீர் சாத்தி என்று மட்டுமே சொன்னார், எஞ்சியது வாளா விடுத்தார். என்ன செஞ்சிருப்பான்? கீழே காவி உடை மற்றதெல்லாம் உடுத்தி அப்படி வந்திருக்கலாம், அதெல்லாம் சொல்லல. சொல்லியது வெந்நீர் சாத்தி எனவே அதற்கேற்ற கோலம் கொண்டு வந்து என்றதெல்லாம் நாம் பார்த்துக்கோம் அல்லவா. அப்படியாக புறப்பட்டு வந்து
1: மெய்யலாம் நீர் பூசி,
0: இப்ப அவனுடைய இதுதான் ஒளி வளவழி.
1: மெய்யலாம் நீர் பூசி,
0: உடம்பெல்லாம் நீர் பூசக்கூடாது. அது ரொம்ப ஞானியர்கள் வந்து இப்ப நம்முடைய பெருமான் வந்து மெய்யலாம் வெந்நீர் சன்னித்தமேனியான் என்று அப்பர் சுவாமி சொல்றாரு. அது பெருமான் வந்து சித்தநீரை அப்படி அணிஞ்சிருப்பாரு. நாம் வந்து நெறியா அணியணும்னு சொன்னா அதற்கு விதியெல்லாம் இருக்கு, முறைகள்லாம் இருக்கு. அதுதான் தீட்சையில ரொம்ப அருமையா கற்றுக் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி எப்படி முதல்ல உச்சியில இப்படி வைக்கணும், அது இப்ப முதல்ல திருநீர் அந்த தூளா இதாக இட்டு விட்டு இப்படி விட்டு இட்டு விட்டு பிறகுதான் வந்து குழைத்து மந்திரம் சொல்லி முதல்ல இங்கே இப்படி வைத்து இல்ல இரண்டு முறை அப்படி வைத்துட்டு அப்புறம் இப்படி அண்ணாந்து இடுவாங்க மூன்று இதான். அப்புறம் இங்கே அப்புறம் அப்புறம் முழங்கால் 16 இடங்கள், பிறகு காதில் இப்படி அணிந்து பிறகு இஞ்சியதை அப்படியே கழுத்தில் இப்படி அணிஞ்சிடும். அதுதான் திருநீர் அணிகிற அமைப்பு. சரி, நம்ம ஆறுமுக நாவலர் ரொம்ப அழகாக சைவ வினாவிடை என்ற நூலில் சின்ன சின்ன நூலில் அருமையான கருத்துக்களை தான் எழுதி போனார். பெரிய நூல் வேணான்னு இப்ப சொல்றான், ஞானம் வருது நமக்கு. அவர் அந்த பெரிய நூல் வேண்டாம் என்று நினைத்தார். பெருசா நீங்க போட்டு போல யார் படிக்கிறா? ரொம்ப மாத்திரையா கொடுத்தாதான் சாப்பிடறான். நீங்க நான் 41 மண்டலம் சாப்பிடணும்னா எவன் சாப்பிடுறேங்கிறான் சார். இதை ஒரு 3 வேளை சாப்பிடுங்க சரியா போடுங்கன்னா தான் அப்படிங்களாங்கிறான்.
1: மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி, வேணிகள் முடித்து கட்டி.
0: இந்த வேணிகள்னு சொன்னார், அது அந்த காலத்துல கேட்டா சொல்லும் போது நம்ம தாவியோ கொடுத்தது. இதுக்கெல்லாம் எல்லாம் இயல்பாக அது மாதிரி அந்த சடை அமைந்து விடுகிறது. அது தவத்தினுடைய வலிமையினால். இப்ப இவன் ஒண்ணும் தவமே கிடையாது ஆளு, அவமே செய்யற ஆளு. அதனால என்ன, வேணிகள் முடித்து கட்டின்னு, முடித்து கட்டின்னா இயல்பான கூந்தல், அதுல வந்து அஞ்சாறு மயிர் சேர்த்து ஆலம்பால் இருக்குது, ஆலம்பாலோட சேர்த்து சேர்த்து அப்படி தேய்ச்சா அது ரெண்டு பீச்சு பீச்சுன்னு ஒட்டிக்கலாம். அது மாதிரி ஒரு அஞ்சாறு போட்டு அதை எடுத்து கட்டணும். மேக்கப் தானே இப்ப இயல்பாக இருக்கிறது வேற. இது அதான் வேணிகள் முடித்து கட்டி ஒவ்வொன்று தனித்தனியா ஜடையா வச்சு அப்புறம் அதெல்லாம் சேர்த்து போட்டு முடிச்சாங்க. வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகறந்த புத்தக கவலி ஏந்தி பார்த்தான். கையில ஒரு அருமையா பாண்டிச்சேரியிலயோ அல்லது நம்ம தஞ்சை சரபோஜிலயோ அல்லது கன்னிமாறன் நிலையத்துக்கோ போய் பழமையான சுவடி எதுன்னு இருக்கான்னு பார்த்தான். இருந்தது. அதை குடுங்களேன் கொஞ்சம் அடியனுக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டான். ஏன்னா பார்த்தா அது ஏறத்தால வந்து கிபி கிக்கு எல்லாமே கிமுல இருக்கிற நூலா இருக்கும். இந்த ஏடுக்கு எங்குமே கிடைக்கிறீங்களே, அப்படி ஒரு அருமையான ஏடாயிற்று என்று உயிரோடும்படியா இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு அருமையான சுவடி எடுத்து வைத்துக் கொண்டு அதை வீட்டிலேயே சரி பார்த்து அந்த சுவடியில தனக்கு வேண்டிய ஒரு ஆயுதம் கருவியும் உள்ள வச்சு அதை மேல எல்லாம் கட்டிட்டான். உள்ளே அது இருக்கிறது, மேலே என்ன இருக்கிறது, உள்ளே அது இருக்கிறது எதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா எல்லாரும் விளங்கிக்கணும். பரிமையில் மடித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்துடையா. எதை மடித்தல்னு சொன்னார, எதை நீட்டல்னு சொன்னார, சொன்னாரா சாமி திருக்குறள் இல்ல மடித்தல் நீட்டல் வேண்டும். அதுதான் பரிமையில உள்ள கருதிச்சு அந்த புத்தக கவலி ஏந்தி. அப்போ என்ன பண்ணு கேட்டா வீட்டுல இதெல்லாம் செஞ்சுக்கிட்டான். என்ன செய்துக்கிட்டான்னா மெய்யலாம் நீர் பூசி அந்த சடையினை ஒவ்வொன்றாக திரித்து கிரித்து கட்டி அதை நல்லா முடிச்சு கட்டி மேல வைத்துக் கொண்டு கையில ஒரு பழைய சுவடி அதற்குள்ளே அதனை வைத்து அதற்குள்ளே அதனை வைத்து நல்லா இறுக்கி கட்டி இப்பொழுது இதோ தெருவழியாக வருகிறார், இதோ அரண்மனை அந்த வாயிலுக்கு வருகிறார். அப்படியே ஒலியும் ஒலியுமா எடுக்கிறார் ஜெயிக்கிறார். மை போதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து ஆழமான மை போதி விளக்கே என்ன. இந்த ஓமை அவர் தான் முடியுது. அப்பெல்லாம் இந்த மாதிரி விளக்கம் எல்லாம் கிடையாது. அப்பதான் கேட்டீங்கன்னா இந்த எண்ணெயை போட்டு தெரிவிட்டு பாட்டு எரியும். அப்படி எரிகின்ற பொழுது அந்த விளக்கு மேலே வந்து சுடர் விடும். மேலே நல்ல சுடர் இருந்தாலும் கூட அந்த சுடர் நல்ல சிவப்பா இருக்கும். அந்த சுடருடைய கீழ் பகுதி அந்த திரிக்கு பக்கத்துல என்ன இருக்கும், ஒரு கருப்பு இருக்கும், கருப்பு இருக்கும். அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் விளக்கம் தருகின்ற விளக்கிற்கு அந்த சுடருக்கு சுடரின் கீழே என்ன இருக்கும், ஒரு கருப்பு இருக்கும். மை போதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து. அப்ப இங்க அந்த ஓமையை பொறுத்துங்க, பொறுத்துன என்ன தெரியுதுன்னு கேட்டா இது ஒரு விளக்கு. இந்த விளக்கு எது இப்ப சுடர் விடுது, தடை திருநீர் மெய்யலாம் அணிந்த திருநீர் கையில் இருக்கிற புத்தகம் இது ஒளி. எது கருப்பு, இங்கதான் டன் டன்னா இருக்குது செண்பகலாரியில் மை போதி. அப்ப விளக்கு எது, இங்கே திருச்சடையும் திருநீரும் அந்த கையில் இருக்கிற கவரியும் அந்த நடை உடை வருகின்ற அந்த பாவனைவையெல்லாம் ஆடாடா சார் யாரோ ஒரு தவச்சு போறாரு பாருங்க, இங்கேயே உழுந்து வணங்கிக்கீங்க அப்படி பல பேர் உழுந்து வணங்கணும் அப்படி வருது. அப்படி இருக்கிறவர் மை போதி விளக்கே என்ன மனத்தினில் கருப்பு வைத்து பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன். இது வரைக்கும் பேர் சொல்லல, மகாபாவி யாரு சார், யாரு சார், பேரை சொல்லுங்க சார் அப்படின்னா முத்தநாதன். இது ஒரு உத்தி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இப்படிதான் பாருங்களேன் இலக்கியங்கள்ல அது மனதை தூண்டி விட்டு என்ன மெய்யலோம் வெந்நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி அப்புறம் கையில அருமையா காவாளி ஏந்தி இப்படிதான் போனேன். பேருதான் சொல்லுங்களேன், அந்த புண்ணியவான் பேரதான் சொல்லுங்களேன், மகாபாவி இப்படி போறானே எங்க அதே மெய்ப்பொருளா அவருடைய அரண்மனைக்கு போறானே பேர் சொல்லுங்களேன். இரு இருன்னு கடைசியில முத்தநாதன் என்று சொன்ன. இதெல்லாம் பிற மொழியில் இந்த இலக்கியம் இருக்கும் என்றால் ஆயிரம் ஆயிரம் பேர் மனுஷன் நம்ம எழுதியிருப்பான். நம்ம தமிழில் அதுவும் சமய நூலாக திருமுறைகளில் ஒன்றாக போனதுனால தன் பெருமை தான் அறியா தன்மையன்கான் சாடலோ. பெருமானே தன் பெருமை தெரியாது, நாம அப்படித்தான். அது ஒரு சமாதானம் வச்சுக்கணும். தன் பெருமை தானறியா தம்பியன்கான் தாளர். அதாவது இப்ப கூட சாமி எல்லாம் இப்படி வந்து இந்த மாதிரி படிக்கணும்னு சொன்னதுனால இதெல்லாம் படிக்கிறோம். நீங்க மெய்ப்பொருளார்னு கூட இதெல்லாம் போடுவோமா? மெய்ப்பொருளார் கதையில பாதிக்கு மேல போயிருப்ப. ஆமா, மணியை பார்த்துக்கிட்டே தானே பேசுவோம். வணக்கம் நன்றி உடனே தருவாங்க, கையில சொல்லிட்டு போடுவோம். அதுதானே முக்கியம் இப்போ. எனவே பொய்தாவ வேடம் கொண்டு புகுந்தனன் யார்? முத்தநாதன். நிறைவாக அது மாதிரி இப்படி ஒரு தலை போட்டு எழுதணும். ஜெய்கிரார்த்தம் வரலாற்றில் அந்த வரலாற்று உரிய தலைவரின் பெயர் கூறுதலில் தனித்தருமை உடையவர், தனித்தருமை உடையவர். இப்பாரு எங்கெங்கெல்லாம் சொல்லப்படும். இதோ இப்பொழுது நீ எங்க வந்தா வேடம் கொண்டு இந்த நான் இதுக்குள்ள வர்றான் தெருவில். மாதவ வேடம் கொண்டவன்கானா.

0: பாடும் சுடர் நெடுமறியில் போகி சேதியர் பெருமான் கோயில் திருமணி வாயில் சேர்ந்தான். இதோ இப்பொழுது தெருவில் போகிறார். தெருவில் போகும்போது ஒரு நிழற்படம் எடுக்கப்படுகிறது. இப்படியே பார்த்துட்டு போறாராம், இல்ல பார்த்துட்டு போறாராம், இருமருங்கு அப்படி பார்த்துக்கிட்டே போறாராம். அப்படி போகின்ற பொழுது இருமருங்கு நல்ல மாடிகள், நல்ல மூன்றடுக்கு ஐந்தடுக்கு மாடிகள், அந்த ஐந்தடுக்கு மாடிகள் அப்படி இருமருங்கும் இருக்க அது பார்த்து கொண்டே போகிறார். அந்த மாடிகளில் என்ன நிகழ்ச்சி அப்படின்னு, மாதவ வேடம் கொண்டவன் கணான் மாடம் தோறும் கோதை சூழ் அழக பார குழை கொடி ஆட. ஒரு அருமையான நிகழ்ச்சி. அந்த மாடங்கள்ல ஒரு என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு கேட்டா, இதோ இரண்டாவது மாடி. அந்த இரண்டாவது மாடியில நல்ல கூந்தலை உடைய பெண்கள் எல்லாம் ரொம்ப அருமையா ஆடியும் பாடியும் எழுந்து கொண்டிருக்கிறான் இரண்டாவது மாடியில். மூன்றாவது மாடி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்ல அருமையா ஒன்பான் மணிகள், நவரத்தனங்கள் சொல்றமே அந்த ஒன்பான் மணிகளாலும் இடைத்து செய்யப்பட்ட அப்படியே அந்த ஒளிமிகுதான், ஒளிமிகுதான் இப்படியே பார்க்கிறார். பார்க்கும்போது இரண்டாவது மாடியில் என்ன நிகழ்கின்றன, நல்ல கூந்தலை உடைய பெண்கள் அருமையாக ஆடியும் பாடியும் வருகிறார்கள். இதோ மூன்றாவது அடுக்கு மாடியில் அந்த ஒன்பான் மணிகளும் இழைக்கப்பட்ட அப்படியே வேலைப்பாடு அப்படியே ஒளிவிட்டு வீசுகின்றது. சி கே எஸ் சிவகேமணியார் ஒரு கோவையில் இருந்து வாழ்ந்தவர். அவர் உரை அதுக்கு முன்ன நாலஞ்சு பேர் உரை எழுதியிருக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் ஆழமாக எண்ணி எழுதினவர் அவர். தம்பி இதிலிருந்து என்ன விளங்கு தெரியுமா, இப்போ தெரு வர்ணிக்கணுமா, இப்போ இங்கே முக்கியமா இப்போ இந்த இடத்துல தெரு வர்ணனை வேணுமா, பெரிய அடாத படி செய்ய போறாமே, அடாத படி செய்யறவன் நேரம் அரண்மனையில் விட்டு என்ன செய்யறாங்கிறத பார்க்கறத விட்டு இதில் ஒரு ஒளியும் ஒளியும் சேர்க்கிறார் சொல்லுகிறார். மீண்டும் நினைத்துப்பார், ரெண்டாவது மாடியில் என்ன நடக்கிறது, நல்ல கூந்தல் கட்டுக்குடைய பெண்கள் அப்படி ஆடுகிறார். மூன்றாவது மாடி நல்ல நவரத்தனங்களால் இழைத்து அருமையாக ஒளிவிட்டு கிடக்கிறார். அப்ப மேலே ஒளி மூணாவது மாடியில், அது கீழே இந்த கூந்தல் கருப்பு. இப்பொழுது நேயர்களை இந்த இவனுடைய கோலத்துக்கு வரோம், யாரு இவன் போறவன், முத்தநாதன். மேலே தடையும் திருநீரும் உள்ளே கருப்பு, எனவே இவனுடைய பிரதிபிம்பம் தான் சொன்ன. அப்ப மாடி ரெண்டாவது மாடியது இவன் நெஞ்சு, மூணாவது மாடியது இவன் தடையும் திருநீரும். தொல் ஆபியத்துல நோக்குவையெல்லாம் அவையே போறது, நோக்குவையெல்லாம் அவையே போற. இந்த பாழாப்பன தொல்லாப்பியம் வரமாட்டேங்குது புதுக்குன்னு. ரொம்ப காதல் மிகுதி உடையவர்களுக்கு என்ன தெரியுமா, தெரியுமா தான் பார்க்கிற தலைவியே எல்லாமாக தோணும். இவன் பாடலாம் பாடுவான, மரத்தை பார்த்தா லைலா, மனம் மண்ணை பார்த்தா லைலான்னு பாடு, அதுல நோக்குவையெல்லாம் அவையே போறோம், நோக்குவையெல்லாம் அவையே போறோம் பார்க்கிறது. இது சிற்றின்பத்துல இங்கே, எனவே அந்த இரண்டாவது முனிவன் எப்படி இருக்குன்னு கேட்டா, இவன் இப்ப அப்படியானால் தெருவில் போகின்றவன் முத்தநாதன் மட்டுமா இங்கே வந்து நீங்கள் காணுகிறீர்கள், இல்லை இந்த ஒரு கொடியவன் போகிறதுனால தெருவே கொடியவராக இருக்கிறது, தெருவே கொடியவராக சொன்னமல்ல, எவ்வளி நல்லை அவ்வளி வாடிய நல்லதே என்கிறோம். அப்ப எந்த இடத்துல யார் நல்லவர் இருக்கிறாங்க அது நல்லதா இருக்குது, இது இந்த இடத்துல இவன் தெருவில் இவன் போறான், எனவே இருக்கிற மாடம் அப்படி அப்படி கட்டஞ்சதா இருக்கு. எப்படி இருக்குது, மேலெல்லாம் ஒளிவுடையதாக அதன் அடியெல்லாம் ஒரே கருப்பாக இருக்குது. பொல்லாத பய போனதுனால தெருவும் அப்படி காட்சி, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழ் என்பது இங்கும் வாய்மை ஆயிற்று, இங்கும் வாய்மை. இதெல்லாம் அவருடைய உயர்ந்த கற்பனையுடைய சிகரம். அடியவர் வரலாறு மட்டுமா பாடினா, எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை ஒத்துக்கொள்றோம், ஆனால் மண்ணில் நல்ல வண்ணம் சுவைக்கலாம். இஞ்சி இஞ்சி இலக்கியங்கள் எல்லாம் வைத்து எப்படி சுவைக்கிறோம், சுவைக்கலாம் மண்ணில் நல்ல வண்ணம் சுவைக்கலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அதனால
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே திருவருள் பயனிலே ஐந்தெழுத்து அருள்நிலை என்ற ஒன்பதாம் அதிகாரத்தினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டியுள்ளது. ஒன்பதாம் அதிகாரமாகிய ஐந்தெழுத்து அருள்நிலையினை சென்ற வகுப்பிலே தொடங்கிக் கொண்டு அதிலே மூன்று குறட்பாக்களை சிந்தித்த அளவிலே இருக்கின்றோம். இதற்கு முந்தைய அதிகாரமாகிய இன்புற நிலையினை பார்க்கும் பொழுது அந்த இன்புறு நிலையிலே முடிந்த பேராகிய சிவப்பேறு வீடு வேறு, அந்த வீடு வேற்று இன்பமானது மிக அருமையாக விளக்கி அருளப்பட்டது. ஆகவே வீடு வேறு நிலையினை பற்றி சைவ சித்தாந்தம் கூறுகின்ற வீடு வீடு வேறு எப்படிப்பட்டது? பிற பிற சமயங்கள் வீடு வேறு கூறுகின்றன. எல்லா சமயங்களும் கூறுவது போல் சைவ சித்தாந்தமும் கூறுகின்றதா என்றால், ஒவ்வொரு சமயமே கூறுகின்ற வீடு வேறு ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படுகின்றது. ஆகவே சைவ சித்தாந்தம் எதனை வீடு வேறு என்று வரையறுக்கின்றது என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளும் பொருட்டு அந்த இன்புறு நிலையிலே அருமையாக அதனை விளக்கி கூறினார்கள். சிவமும் உயிரும் பொருளால் ஒன்றாகாமலும் அதே சமயத்தில் பிரிந்து விளங்காமலும், இரண்டு பொருள்களாக பிரிந்து விளங்காமலும், சிவத்துக்குள்ளே உயிர் அடங்கி உயிர் சிவமேயாய் ஒன்றுபட்டு விளங்குகின்ற நிலையிலே, அந்த இரண்டற்ற அத்துவித நிலையிலே சிவ பேரின்பமாகிய முத்திய ஆனந்தம் அனுபவிக்கப்படுகின்றது என்பதை பல்வேறு முறைகளிலே விளக்கி கூறினார்கள். அந்த இன்பு ஏனென்றால் அந்த இன்புறு நிலையாகிய முத்தி பேரின்பத்திற்கு அடுத்தாற் போல ஐந்தெழுத்தருணி வைத்துள்ளார்கள். சிவஞான போதம், சிவஞான சித்தியார் போன்ற நூல்களை நாம் பார்த்தோம் என்றால் முத்திப்பேரை சொல்லக்கூடிய சூத்திரம் 11 சூத்திரம். அதற்கு முன்பாக 9 சூத்திரத்திலே ஐந்தெழுத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு முறைமையினை 9 சூத்திரத்திலே வீடு வேற்றுக்கு முந்தைய நிலையிலே சொல்லியிருப்பார்கள். இங்கு வீடு வேற்றை சொல்லி அதன் பின்பு சொல்லியுள்ளார்கள் இந்த திருவருள் பயணிலே. ஆகையினாலே நாம் இதிலே சிந்தித்து பெற வேண்டியது என்னவென்றால், வீடு வேறு அடைந்த பிறகும் பிராரத்த கர்மமானது அது உடல் ஊழாய் கழியும். ஆகையினாலே அது உடல் ஊழாய் கழியும் காலம் வரையறுக்கப்பட்ட நாள் வரையிலே இந்த உடம்பானது இந்த நில உலகத்திலே இருக்கும். ஆகையினாலே முத்தி அடைந்த பிறகும் இந்த நில உலகத்திலே இருப்போர் அவர்கள் அந்த ஆன்மா உண்மையில் சிவத்துக்குள் தான் இருக்கின்றது, ஆனால் அந்த உடம்பானது நீங்காமல் இன்னும் இருப்பதனாலே அவர்கள் உலகில் இருப்போர் என்று சொல்லப்படுகின்றனர். அவர்களை சீவன் முத்தர்கள் என்று அழைக்கின்றோம். அந்த சீவன் முத்தர்கள் அவர்களிடம் ஆணவமனமானது தன்னுடைய ஆற்றலை செலுத்தி அவர்களை பிணிக்க ஒட்டாது அடங்கி இருக்கும். ஆனாலும் விஞ்ஞான நூல்களிலே சொல்லும் பொழுது அந்த ஆணவமனமானது அவுடதத்தால் தடுப்புண்ட விடம் போல, அதாவது மருந்துகளாலே தன்னுடைய ஆற்றல் குன்றி இருக்கின்ற விடம் போலத்தான் அந்த ஆணவமனம் இருக்கின்றது என்று சொல்வார்கள். அதனாலே பழைய பயிற்சி காரணமாக சீவன் முத்தர்கள் பிரபஞ்சத்தை சார நேர்ந்தால் மலவாசனை மேலோங்கி அது பிரபஞ்ச சார்பிலே தள்ளிவிடும். ஆகையினாலே சீவன் முத்தர்களுக்கு அந்த முத்து இன்பம் நிலை பெறும் பொருட்டும் அஞ்செழுத்து சிந்தனை அவசியம் வேண்டப்படும். ஆக எல்லா நிலையில் உள்ளவர்களுக்கும் அஞ்செழுத்து. சைவத்திற்குள்ளே புகுகின்றவர்கள் நுழைவு தீக்கை சமயதீக்கை வாங்குவார்கள், அந்த நிலையிலும் அஞ்செழுத்துதான். மேன்மேலும் சிவநெறியிலே வளர்ந்து வரும் பொழுது விசேடதீக்கை பெற்றாலும் நிர்வாண தீக்கை பெற்றாலும் அஞ்செழுத்துதான். அது கிரியாவதியாக வாங்கினாலும் சரி, ஞானவதியாக வாங்கும் போது சரி, ஞான நெறியிலே பயந்து வரும்பொழுது கேட்டல் சிந்தித்தல் என்ற நிலையிலே வரும்பொழுது அங்கும் அஞ்செழுத்தை ஓதித்தான் சிந்திக்கின்றோம். தெளிந்து நிட்டை கூடி சீவன்முத்தர்களாக ஆன பிறகும் அந்த முத்தி நிலை நிலை பெறும் பொருட்டு அஞ்செழுத்து சிந்தனை வேண்டப்படுகின்றது. ஆகவே அந்த முறைமையிலே முத்தி நிலையை விளக்கி சொன்ன இன்புறு நிலைக்கு அடுத்தாற் போல இந்த ஐந்தெழுத்து அருணிலை வைத்துள்ளார்கள் என்பதை நாம் ஒரு செய்தியாக இங்கே தெரிந்து கொள்வது நலம் பயக்கும். ஆகவே ஏற்கனவே பார்த்த குரட்பாக்களை பார்த்தோம் என்றால் அஞ்செழுத்தினுடைய பொருளைத்தான் விரித்து சொல்கின்றன எல்லா நூல்களும் என்று கூறினார். எல்லா நூல்களும் என்று சொல்லும் பொழுது வேதத்திற்கும் ஆகமத்திற்கும் தனிச்சிறப்பு உள்ளது. சிவஞான சித்தியாரிலே அடுத்தடுத்து சில பாடல்களிலே வேத ஆகமங்களுடைய முதன்மையினை எடுத்துரைப்பார். வேத நூல், சைவ நூல் என்றிரண்டே நூல்கள், வேறுரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள் என்று கூறுவார். அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் என்று சொல்வார், இப்படி சொல்வார்கள். ஆகவே எல்லா நூல்களுக்கும் முதல் நூலாக இறைவன் அருளி செய்த நூல்களாக கருதப்படுவன வேதமும் சிவாகமும். ஆகையினாலே அந்த வேத சிவாகமங்கள் கூட அஞ்செழுத்தின் பொருளைத்தான் விரித்து சொல்கின்றன என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்வது தகும். அருநூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகின் என்றார். சரி, ஐந்தெழுத்தின் கருத்தைத்தான் எல்லா நூல்களும் விரித்து சொல்கின்றன என்றால் ஐந்தெழுத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? அஞ்செழுத்தின் கருத்தைத்தான் எல்லா நூல்களும் விரித்து சொல்கின்றன. அப்படியானால் அஞ்செழுத்து சொல்கின்ற அந்த கருத்து தான் என்ன என்று கேட்டால், அஞ்செழுத்தானது என்னென்ன பொருள்களை பற்றி சொல்கின்றது என்றால், இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி உரநிற்கும் ஓங்காரத்துள், அது பிரணவமானது. அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்ற ஐந்து சூக்கும் அக்கரங்களால் ஆனது பிரணவமாகும். அந்த சூக்கும் ஐந்து எழுத்துக்களிலிருந்துதான் நகரம் முதலிய ஐந்து எழுத்துக்கள் தோன்றின என்று பிராசாத தீபம் என்ற நூலும் பத்ததிகளும் தெரிவிப்பதாக நம்முடைய ஆதி வித்வான் வஜ்ரவீர முதலிய அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆகவே ஓங்காரத்திற்கும் ஐந்து எழுத்திற்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு உள்ளது. அஞ்செழுத்தை சொல்கின்ற திருமுறைகள் உஜயன் உள்ளத்துள் ஓங்காரமா நின்ற மெய்யா என்றும் குறிப்பிடுவதை நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். திருவருட்பேன் ஆசிரியரோ அஞ்செழுத்து என்று சொல்ல வேண்டிய இடத்தில் ஓங்காரம் என்றே சொல்லிவிட்டார்கள். மற்ற மெய்கண்ட சாத்திரங்களை நாம் பார்த்தோம் என்றால் இந்த இறை சக்தி பாசம் எழில்மாய ஆவி என்ற இந்த ஐந்து பொருள்களும் அஞ்செழுத்திலே அஞ்செழுத்து மந்திரத்திலே ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சொல்லாக விளங்கி இந்த பொருள்களை தருவதாக குறிப்பிடுவர். திருவெழுத்து அஞ்சில் ஆன்மா திரோதம் மாசு அருள் சிவம் சூழ் அருள் சிவம் திருவெழுத்து அஞ்சில் என்று தொடங்கி சிவபிரகாசத்திலே இந்த ஐந்து பொருள்களும் திருவெழுத்து அஞ்சாலே குறிப்பிடப்படுகின்றன என்று இந்த நூலாசிரியராலே சொல்லப்பட்டுள்ளன. அங்கே அஞ்செழுத்தாலே குறிப்பிடப்படுகின்றன என்று சொன்ன ஆசிரியர் இந்த திருவருட்பயன் நூலிலே ஓங்காரத்திலே இந்த ஐந்து பொருள்களும் இருக்கின்றன என்று சொல்கின்றார்கள் என்றால் ஓங்காரம் வேறு அஞ்செழுத்து வேறு என்று அவர்கள் நமக்கு கூறவில்லை. ஓங்காரமே அஞ்செழுத்து இரண்டும் ஒன்றுதான் என்ற ஒரு உண்மையினை இங்கே நமக்கு உணர்த்துகின்றார்கள். திருவெழுத்து அஞ்சில் ஆன்மா அருள் சிவம் திருவெழுத்து அஞ்சில் என்று தொடங்கி அதை சொல்வார்கள். ஆகவே இறை என்று சொல்லும்பொழுது சிவமும் சக்தி என்று சொல்லும்பொழுது அருட்சக்தியும் பாசம் என்று சொல்லும்பொழுது ஆணவமலமும் எழில்மாய என்று சொல்லும்பொழுது திரோதான சக்தியும் குறிப்பிடப்படுகின்றன. ஆகவே அஞ்செழுத்தின் பொருள்களாக இருப்பவை சிவம் அருட்சக்தி ஆன்மா ஆணவமலம் திரோதான சக்தி என்ற ஐந்து. அப்ப நமக்கு சந்தேகம் வரலாம், கண்மம் இல்லையே மாய இல்லையே என்று சந்தேகம் வரலாம். திரோதான சக்தியை சொல்லும் பொழுது திரோதான சக்தியால் இயக்கப்படுகின்ற கண்ம மாயைகள் அடங்கிவிடும். சிவஞான போதத்து ஐந்தாம் சூத்திரத்தை நாம் பார்த்தோம் என்றால் பாச இலக்கணம் கூறுவது என்றுதான் சொல்வார்கள். மாயை கண்மங்களின் இலக்கணம் கூறுவது என்று நம்முடைய சிவஞான சுவாமிகள் விளக்கம் கூறி திரோதான சக்தியினுடைய இயல்பு அதிலே சொல்லப்பட்டுள்ளது. அஞ்சாம் சூத்திரத்திலே திரோதான சக்தியினுடைய இயல்பை விளக்கியதனாலே மாயை கண்மங்களின் இயல்பு பெறப்படும் என்று சொல்வார்கள். ஆகவே மாயை கண்மங்கள் திரோதான சக்தியிலே அடங்கும். இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோமே சகலாவத்தை என்று சொல்கின்றோமே, இந்த நிலையிலே வாழும்பொழுது மாயா போகங்களை அனுபவிக்கின்றோம், கண்மங்களை அந்த வினைகளை இருவினைகளை ஈட்டுகின்றோம். இவையெல்லாம் அந்த திருவருளுடைய திருவருள் நம்மை செலுத்தித்தானே நாம் எந்த அனுபவத்தையும் பெறுகின்றோம், எந்த வினையையும் நாம் ஈட்டுகின்றோம் திருவருள் செலுத்துவது. ஆனால் தோன்றா துணையாக இருந்து செலுத்துகின்றது, அதைத்தான் மறைத்தல் தொழில் செய்கிறதாக நாம் சொல்கின்றோம். தன்னை வெளிப்பட உணரும்படி செய்யாமல் தோன்றா துணையாக இருந்து கொண்டு நம்மை பல போகங்களிலே வினைக்கீடான போகங்களிலே செலுத்துகின்றது, நம்மை வினைகளை ஈட்டவும் செய்கின்றது. ஆகையினாலே இந்த வினைகளை ஈட்டச் செய்வதும் சரி மாயையை மாயாபோகங்களோடு நம்மை புணர்ப்பதும் சரி அந்த திருவருள் சக்தி தான். அது தோன்றா துணையாக இருந்து செய்வதனாலே அந்த திருவருள் சக்தி மறைப்பாற்றல் என்ற பொருளிலே திரோதான சக்தி என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே திரோதான சக்தியின் திரோதான சக்தி செலுத்தும் முறையில்தான் மாயையும் இயங்குகின்றது கண்மமும் இயங்குகின்றது. ஆகையினாலே மாயா கண்மங்கள் இரண்டும் திரோதன சக்திக்குள் அடக்கம். ஆகையினால் நாம் என்றுமே அஞ்செழுத்திலே மாய கண்மங்கள் குறிப்பிடப்படவில்லையே என்று ஐயுற வேண்டியதில்லை. திரோதன சக்தியில் அவை அடங்கும். திரோதன சக்தி நகரம் என்ற அந்த எழுத்தினாலே குறிப்பிடப்படுகின்றது என்பது நாம் இங்கே உணரத்தக்கது. ஆக இவ்வாறு இந்த ஐந்து பொருள்களும் அஞ்செழுத்தில் இருக்கும் என்பதைத்தான் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள். அஞ்சு பதம் என்று சொன்னார்கள். பதம் என்று சொல்லும்பொழுது சொல் என்று பொருள்படும். சொல் என்பது பொருளை தரும். ஓரெழுத்தோ ஓரெழுத்துக்கு மேற்பட்ட இரண்டு முதல் பல எழுத்துக்களாலோ ஆகி பொருளை உணர்த்துமாயின் அது சொல். பொருளை உணர்த்தாமல் எழுத்து என்ற அளவிலே இருந்தால் அது எழுத்து என்பது இங்கே நாம் உணரத்தக்கது. ஆக அஞ்சு எழுத்துக்கள் என்று பொதுவாக சொல்கின்றோம், அஞ்சு எழுத்து என்று சொல்கின்றோம். ஆனால் அந்த அஞ்சு எழுத்து ஒவ்வொரு எழுத்தும் ஓரெழுத்து ஒரு மொழி, அதாவது ஓரெழுத்தாகவே இருந்து கொண்டு பொருளை தரக்கூடிய சொல்லாகும். ஆகவே அஞ்சு பதம் சொல்லி என்றும் குறிப்பிட்டார்கள். இனி அடுத்த குரட்பாவிதை பார்த்தோம், ஊன நடனம் ஒருபால் ஒருபாலா ஞான நடம் தான் நடுவே நாடு என்று குறிப்பிடுகின்றார்கள். அஞ்செழுத்திலே தாண்டவத்தினை விளக்குகின்றார்கள். இந்த சிந்தனை தான் தொடங்கியிருக்கின்றோம். அஞ்செழுத்திலே சிவபெருமானுடைய தாண்டவம் விளக்கப்படுகின்றது. உண்மை விளக்கம் நூலிலே ஒரு பாடலை நாம் பார்க்கும் பொழுது அஞ்செழுத்தின் சிறப்பை சொல்லும் பொழுது அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவம் என்று சொல்கின்றார்கள். ஆக இந்த நூல் சொல்வது போலவே அஞ்செழுத்து தான் சகல சாஸ்திரங்களும் புராணங்களும் என்று சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்ப நூல்கள் எல்லாம் அஞ்செழுத்தின் கருத்தையே விரித்துரைக்கின்றன என்று சொன்னால் அது சரி. ஆனால் தாண்டவம் எப்படி அஞ்செழுத்திலே அடங்கியுள்ளது என்று நாம் பார்த்தோம் என்றால், உண்மை விளக்கத்திலே எம்பெருமான் தாண்டவம் செய்து அருளும் பொழுது அஞ்செழுத்து அடியவனாக இருக்கின்றான் என்ற செய்தியும் அங்கே பெறப்படுகின்றது. அஞ்செழுத்துக்களும் எம்பெருமானுடைய அவயவங்களாக விளங்குகின்ற பாங்கினை உண்மை விளக்கம் நமக்கு அருமையாக எடுத்துரைக்கின்றது. ஆடும்படிகள் நல் அம்பலத்தான் ஐயனே, நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோல் சிகரம் பகரும் முடி வா பகரும் முகம் வா முடி ய பார் என்று சொன்னார். ஆக திருவடியிலே நகரம் என்ற அக்கரம் உள்ளது, திருவயிற்றிலே மகரம் உள்ளது, தோளானது சிகரமாக உள்ளது, முகமானது வகரமாகவும் முடியானது யகரமாகவும் இவ்வாறு ந தொடங்கி வருகின்ற அந்த நகர எழுத்து தொடங்கி வருகின்ற தூள பஞ்சாக்கர வடிவினாக எம்பெருமான் ஒரு நடனம் இயற்றி அருள்கின்றார் என்று உண்மை விளக்கம் சொன்னதல்லவா. அதே போலவே சிகாரம் தொடங்கி வருகின்ற சூக்ம பஞ்சாக்கர திருமேனி கொண்டும் நடனம் இயற்றி அருள்கின்றார் என்ற செய்தி உண்மை விளக்கத்திலே பார்த்தோம். சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பாக்கில் அங்கி நகரம் அடிக்கீர் முயலகனார் தங்கு மகரம் என்று இந்த சிகாரம் தொடங்கி வருகின்ற அஞ்செழுத்துக்கள் எவ்வாறு எம்பெருமானுடைய அந்த நடராஜ திருமேனியிலே அமைந்துள்ளன என்பதை உண்மை விளக்கம் குறிப்பிடுகின்றது. துடி என்ற அந்த உடுக்கையிலே சிகரம் விளங்குகின்றது என்று சொன்னார்கள். வீசுகரம் இருக்கின்றதே, அந்த வீசுகரத்திலே வகரம் குறிப்பிடப்படுகின்றது, வகரம் விளங்குகின்றது. அபயகரத்திலே யகரம் விளங்குகின்றது. ஒரு கரத்திலே அங்கி அக்னி ஏந்துகின்றார், அதிலே நகரம் விளங்குகின்றது. ஊன்றிய திருவடியின் கீழ் முயலகனார், அதிலே மகரம் விளங்குகின்றது என்று உண்மை விளக்கம் குறிப்பிடுகின்றதே, அது சூக்கும பஞ்சாக்கர ரூபமாக விளங்கக்கூடிய நடராஜ திருமேனி. ஆக எம்பெருமானுக்கு தூள பஞ்சாக்கரமும் திருமேனியாகும், சூக்கும பஞ்சாக்கரமும் திருமேனியாகும் என்று அந்த அவயவங்கள் அங்கே குறிப்பிடப்படுகின்றன அல்லவா. அதிலே தான் சொல்வார்கள் அறிஞர்கள் உரையாசிரியர்கள் சொல்லும் பொழுது, அந்த நகாரம் தொடங்கி வரக்கூடிய தூள பஞ்சாக்கர திருமேனியாக எம்பெருமான் நடனம் செய்து அருளும் பொழுது அந்த நடனத்தை ஊன நடனம் என்பார். சிகாரம் தொடங்கி வரக்கூடிய சூக்ம பஞ்சாக்கர திருமேனி கொண்டு எம்பெருமான் நடனம் இயற்றி அருளும் பொழுது அந்த நடனத்தை ஞான நடனம் என்பார். ஆகவே எம்பெருமானுடைய நடனமானது ஊன நடனம் என்றும் ஞான நடனம் என்றும் இரண்டு வகைப்படும். அந்த இரண்டு தாண்டவங்களையுமே அஞ்செழுத்து தன்பால் கொண்டுள்ளது என்ற செய்தியினை இங்கே குறிப்பிடுகின்றார். இங்கே ஒரு முறையிலே குறிப்பிடுகின்றார். அங்கே திருமேனி அவயவங்களை சொல்லி கூறினார். இங்கு அந்த அஞ்செழுத்து மந்திரத்திலே வைத்துக் கூறுகின்றார் திருவருள்பயன் ஆசிரியர். அஞ்செழுத்து மந்திரத்திலே வைத்துக் கூறுகின்றார். அஞ்செழுத்து மந்திரத்திலே இரண்டு அக்கரங்கள் ஊன நடனத்தை குறிக்கின்றன, இரண்டு அக்கரங்கள் ஞான நடனத்தை குறிக்கின்றன. ஆக இரண்டு இரண்டு நான்கு அக்கரங்கள், எஞ்சியுள்ள ஒரு அக்கரமானது இந்த இரண்டு நடனங்களுக்கும் உட்படக்கூடிய ஆன்மாவை குறிக்கின்றது. ஊன நடனம் ஒருபால் ஒருபாலா ஞான நடனம், ஒருபுறம் ஊன நடனம் இன்னொரு புறம் ஞான நடனம் தான் நடுவே நாடு, ஆன்மாவானது இதற்கு நடுவில் உள்ளது, அதாவது இரண்டு நடனங்களுக்குமே ஆட்படக்கூடியது என்ற பொருளிலே கூறியுள்ளார்கள். எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிகாரம் தொடங்கி சொல்லக்கூடிய பஞ்சாக்கரத்தை நாம் சிந்திக்க வேண்டும். சிகாரம் தொடங்கி வரக்கூடிய சூக்ம பஞ்சாக்கரத்திலே முதலில் உள்ள அந்த சி என்ற அக்கரமும் வா என்ற அக்கரமும் முறையே சிவத்தையும் அருட்சக்தியையும் குறிக்கும். ஆகவே அந்த சிகர வகரங்கள் ஞான நடனத்தை குறிக்கின்றன. இறுதியிலே இருக்கக்கூடிய இரண்டு அக்கரங்கள் ஆகிய நகர மகரங்கள், அந்த ந என்பதும் மா என்பதும் அந்த இரண்டும் ஊன நடனத்தை குறிக்கின்றன. ஆக நடுவில் தான் யா உள்ளது, யகரம் உள்ளது. ஆக அந்த யகரத்தால் குறிப்பிடப்படுவது ஆன்மா அல்லவா, அது நடுவிலே உள்ளது. ஆகையினாலே ஊநடனம் ஞான நடனம் என்ற இரண்டு நடனங்களையும் பஞ்சாக்கரமானது தன்பால் கொண்டு விளக்குகின்றது என்ற அரிய செய்தியினை நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். ஊன நடனம் எதற்காக, ஞான நடனம் எதற்காக, இரண்டு வகையான நடனங்களை எம்பெருமான் எதற்காக ஏற்று வருகின்றான் என்றால், ஒரு நடன கலைஞர் எடுத்துக்கொண்டால் ஒரு சமயத்திலே ஒரு நடனத்தை தான் அவரால் ஏற்ற முடியும். ஆனால் எம்பெருமான் இருவகை நடனங்களையும் ஒருங்கே ஏற்றி வருகின்றான். அதான் அவனுடைய அளவில் ஆற்றல், வரம்பில் ஆற்றலுடைமை என்பது அதான். என்னவென்றால், பக்குவப்படாமல் இருக்கின்றார்களே எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கின்றார்கள். இன்னும் ஞான நெறியை தலைப்படாமல் சரீரக்ரியோகங்களிலே முன்னேறி செல்லாமல் உலகப்பற்று கொண்டு விடயபோகத்திலேயே நம்மை நாம் ஆழ்த்திக் கொண்டிருந்தோம் என்றால், அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் பொருட்டு எம்பெருமான் ஆடி எழுகின்ற நடனம்தான் ஊன நடனம். அதாவது நம்முடைய ஊனத்தை நீக்கும் பொருட்டு அவன் ஆடி எழுகின்ற நடனம் என்றுதான் நாம் அங்கே கொள்ள வேண்டும். நடனத்தில் எந்தவித ஊனமும் அன்று, எந்தவித ஊனமும் கிடையாது. நடனத்தில் எந்தவித ஊனமும் கிடையாது. நம்மை உய்விக்கும் பொருட்டு எம்பெருமான் கருணையோடு நம்முடைய ஊனத்தை நீக்கும் பொருட்டுத்தான் இதனை உய்வினை நாடாதிருத்தல் உந்தமக்கு ஊனம் அன்றே என்று ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிட்டார்களே. ஆகையினாலே சிவநெறிக்கு சிவநெறியினை தலைப்படாமல் விடயபோகங்களிலேயே இச்சை கொண்டு பொழுதை போக்கி வருகின்ற ஆன்மாக்களுக்கு அவர்கள் குணவழிவிட்டு அவர்களை திருத்த வேண்டுவது முறைமையாகலின், அவர்களை அந்தந்த வினைக்கீடான போகங்களிலே அழுந்த செய்து அந்த வினைப்படங்களிலே அவர்களுக்கு பற்றறச் செய்து சிவநெறியினை அவர்களும் தலைப்பட வேண்டும் என்ற நிலைக்கு அவர்களை உயர்த்தும் பொருட்டு எம்பெருமான் ஊனநடனத்தை ஏற்றி வருகின்றார். அதே சமயம் பக்குவப்பட்டு ஞான நெறியிலே நிற்கின்ற ஆன்மாக்களுக்கு சிவானந்தத்தை வழங்கும் பொருட்டு ஞான நடனத்தையும் ஏற்றி வருகின்றார். ஒரே சமயத்திலேயே அந்தந்த ஆன்மாவை அந்தந்த ஆன்மாவுக்கு ஏற்ற வழியிலே வளர்த்து, ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு நிலையிலே இருக்கின்றது. எல்லா ஆன்மாக்களையும் அந்தந்த நிலையில் வைத்து வளர்த்து வருகின்ற பாங்கு இருக்கின்றதே, அது அவனுடைய எல்லையில்லாத ஒரு பேராற்றலாகும். அது நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக மிகவும் பிரம்மாண்டமானதாக விளங்குகிறது. எப்படி எல்லா ஆன்மாக்களையும் ஒவ்வொரு ஆன்மாவும் என்னென்ன கருதுகின்றது, என்னென்ன ஒவ்வொரு ஆன்மாவுடைய நிலையும் ஒவ்வொரு மாதிரி, இச்சையும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ஆன்மா கருதுகின்ற போகமும் ஒவ்வொரு மாதிரி உள்ளது. எல்லாவற்றுக்கும் ஏற்றபடி எத்தனை பிறவிகள், ஏழு வகை பிறவிகளிலே உள்ள எல்லா ஆன்மாக்களையும் அவரவர் இணைக்கீடாக வளர்த்து வருகின்றான். வளர்ந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களை பிறவிக்கடல் என்றும் எடுத்து அவர்களுக்கு சிவபோகமும் ஊட்டிக் கொண்டிருக்கின்றான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பக்குவப்படாத ஆன்மாக்களை அவர்கள் உய்வதற்கான வழிமுறைகளையும் செய்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இவ்வாறு ஊன நடனம் ஞான நடனம் என்ற இரண்டையும் எம்பெருமான் ஏற்றி வருகின்றான். அந்த இருவகை நடனங்களும் பஞ்சாக்கரத்திலே குறிப்பிடப்படுகின்றன. அடுத்த குரட்பாவிலே அருமையான ஒரு செய்தி சொல்லப்பட்டுள்ளது. விரிய மன மேவி எவ்வை மீளவிடா சித்தம் பெரியவினை தீரிப்பெறும். இந்த குரட்பாக்களில் எல்லாம் அந்த அஞ்செழுத்தினுடைய ஒவ்வொரு அக்கரத்தை எடுத்துக்கொண்டே அதன் மூலமாகவே விளக்கிச் செல்வார்கள். நாம் என்ன ஒரு தெளிவிலே இருக்க வேண்டும் என்றால், அஞ்செழுத்திலே ஏதாவது ஒரு அஞ்செழுத்து மந்திரத்திலே ஏதாவது ஒரு அக்கரத்தை சொன்னால் இந்த அக்கரம் என்ன பொருளை தரும் என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அக்கரங்கள் மூலமாகவே சொல்லி வருகின்றார்கள். விரிய ம ந மேவி எவ்வை மீளவிடா சித்தம் பெரிய வினை தீரி பெறும். சித்தம் என்றே வாசிப்போம், சித்தம்னு வாசி பழகினால சித்தம்னே வாசிப்போம். ஆனா எப்படி வாசிக்கணும்னா, சி தம் பெரிய வினை தீரில் பெறும். சி அதாவது அஞ்சலத்திலே உள்ள சி என்ற அக்கரம், அது சிவத்தை குறிக்கும் அல்லவா. ஆன்மாவானது தன் பெரிய வினை தீரில் தொன்று தொட்டு தான் ஈட்டி வந்த அந்த வினை தொடர்ச்சியானது, அந்த வினை பந்தமானது தீர்ந்தது என்றால் சி பெறும். அந்த சி என்ற அக்கரத்தால் குறிப்பிடப்படுகின்ற சிவத்தை ஆன்மா பெறும். பொருள் ஏன் வினை ஈட்டுகின்றது என்றால், விரிய ம ந மேவி எவ்வை மீளவிடா. விரிய ம ந மேவி, ம என்ற எழுத்தினால் குறிப்பிடப்படுவது ஆணவ வளம், ந என்ற எழுத்தினால் குறிப்பிடப்படுவது திரோதான சக்தி. ஆணவ மலமும் அந்த ஆணவ மலத்தை பரிவாகப்படுத்தும் பொருட்டு திரோதான சக்தியும் இரண்டும் ஆன்மாவை மேவி, ஆன்மாவை பொருந்தி, விரிய மேவி மிகவும் இருக பொருந்தி, எவ்வை ய என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகின்ற ஆன்மா, எவ்வைனா ஆன்மாவை, ஏன் எவ்வை சொன்னார், யா என்ற எழுத்து ஆன்மாவை குறிக்கின்றது. ஆகவே ஆன்மாவைன்னு சொல்ற இடத்துல எவ்வைனர். இந்த எவ்வை மீளவிடா, அவ்வளவு எளிதில் இந்த உயிரை வந்து என்ன செய்யாது, மீள விடாது. ஆணவ மனமானது அவ்வளவு எளிதில் ஆணவ மனத்திலிருந்து நாம் மீள முடியாது அல்லவா? ஆனாலும் அந்த மனசக்தியை எப்படி போக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு அந்த ஆன்மாவினுடைய நிலையினை நன்கு அறிந்து எம்பெருமானுடைய அருட்சக்தியானது மறைத்தல் தொழிலை செய்வதன் மூலம் திரோதான சக்தியாக விளங்கி அந்த ஆணவ மனம் தேய்வதற்குண்டான வழிமுறைகள் எல்லாவற்றையும் செய்யும். அதுதான் இது வந்து நாம விரிய ம என்பதை ம விரிய என்று கொள்ளலாம், ம விரிய ந மேவி என்றும் கொள்ளலாம். ம என்பது ஆணவ மலம், ஆணவ மலம் விரிய. ஆணவ மலம் விரிய என்றால் என்ன என்று பார்ப்போம். ஆணவ மலம் விரிய அதாவது ஆணவ மலம் விரியும் பொருட்டு ந மேவி, ந என்ற அந்த திரோதன சக்தி மேவி ஆன்மாவை பொருந்தி எவ்வை அந்த ஆன்மாவை மீள விடா. ம விரிய என்றால் மா என்பது ஆணவ மலம், அது விரிதல் என்பது என்ன என்று சிந்தித்தால் இந்த ஆணவ மலமானது கேவலாவத்தை பட்டு ஆன்மா கிடக்கும் பொழுது எப்படி விளங்கியது? அறிவு முழுவதையும் மறைக்கும், சிவபிரகாசம் சொன்ன மாதிரி அறிவு முழுதையும் மறைத்து கிடந்தது. இந்த ஆன்மாவால் யாதொன்றையும் அறிய முடியாது. அந்த நிலையில இருந்து ஆன்மா வினையை ஈட்டுமா? ஈட்டாது. அதன் அறிவு இச்சை செயல்கள் யாவும் முற்றிலும் தடைப்பட்டு கிடக்கின்றன மலம் அறைப்பினாலே. அப்படி முழுமையாக ஆணவ மலமானது ஆன்மாவை மறைத்து கிடக்கின்ற அந்த கேவலாவத்தையிலிருந்து இந்த ஆன்மா எவ்வாறு சகடாவத்தையாகிய இந்த பிறவி பிறவிக்கு வந்தது சொன்னால் எம்பெருமான் திருவுருளாலே வந்தது. ஆகவே எம்பெருமான் திருவுருளானது ஆன்மாவே அறியாத வண்ணம் அறியக்கூடிய வன்மை ஆன்மாவுக்கு வரல. ஆகவே ஆன்மா அறியாதபடிக்கு இந்த திருவருளானது தோன்றா துணையாக விளங்கி கலாதி தத்துவங்கள் அவற்றை எல்லாம் அடித்து கலாதி தத்துவங்கள் அவற்றின் வழியே வரக்கூடிய ஆன்ம தத்துவங்கள் இவற்றை அடித்து தனுகரணாதிகளை எல்லாம் தந்து அதனுடைய மலச்சக்தியை கலாதி தத்துவங்களாலே சிறிதளவு எவ்வளவு கெடுக்க முடியுமோ அந்த ஆன்மா எவ்வளவு கெடுத்தால் அந்த ஆன்மாவுக்கு அது ஏற்றதாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஆன்மாவுக்குரிய மலமறைப்பு மலச்சார்பின் தன்மைக்கு ஏற்ப அந்த ஆணவ மலத்தை அதனுடைய ஆற்றலை ஓரளவு கெடுத்து இந்த உயிருக்கு சிற்றறிவை விளங்க செய்கின்றது. இது திருவருட்சக்தியாக இந்த திருவதாசம். அப்படி சிற்றறிவு விளங்கிதான் ஆன்மாவுடைய அந்த அறிவித்த செயல்கள் ஏகதேசமாக விளக்கமுற்று ஆன்மாவானது வினையை செய்கின்றது. அப்போ என்ன பண்ணுகின்றது? ஆன்மா வந்து பல கீழான நெறிகளிலே செல்கின்றது. அந்த ஆணவ மடம் விளைவிக்கின்ற ஏழு கீழான வழிமுறைகள் எவை என்றால் அதை மாவாளியத்திலே நம்முடைய சிவஞான சுவாமிகள் அருமையாக சொல்லியுள்ளார். மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் என்ற ஏழு என்றார். அதிலே மோகம் என்பது என்னவென்றால் கொள்ளத்தக்கவை இவை, தள்ளத்தக்கவை இவை என்று நூல்களிலே நன்கு கற்று உணர்ந்திருந்தும் கொள்ளத்தக்கவற்றை கொள்ளாமல் தள்ளத்தக்கவற்றையே கொண்டு வாழ்கின்ற முறை இருக்கின்றதே, விதிகளை பின்பற்றாமலும் விட வேண்டியவற்றை வந்து செல்லத்தகாத நெறியிலே செல்லுதல் இருக்கின்றதே, அப்படி ஒரு நெறிபிறழ்ந்து வாழ்கின்ற அந்த அப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் இருக்கின்றதே அதுதான் மோகம். மதம் அந்த நெறியிலே வாழ்ந்து ஏதாவது ஒரு விடயத்தை ஈட்டிக்கொண்டால் ஒரு பொருளை ஈட்டிக்கொண்டால் அதனால் செருக்குற்றிருத்தல் என்னிடம் இருக்கின்றது இப்படிப்பட்ட பொருள் என்று செருக்குற்றிருத்தல். அராகம் அந்த பொருளின் மீது மேலும் மேலும் ஆசையை வளர்த்தல், அது இருப்பதனாலே ஒரு பெருமை, அதே சமயத்திலே அது இன்னும் ஆசையை வளர்த்தல். அப்புறம் கவலை, ஊழ்வயத்தால் அந்த பொருளை இழக்க நேர்ந்தால் கவலைப்படுதல். தாபம் அதை இழந்து நினைத்து தவித்தல். வாட்டம் அந்த தவிப்பினாலே உடலும் உள்ளமும் வாடுதல். இது விசித்திரம், இப்படியெல்லாம் நடக்கவில்லை, எல்லாம் உன்னை நல்வினை பெயினாலே எம்பெருமான் அருளாலே நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் எம்பெருமான் வினைக்கீடாக ஊட்டுகின்றார் நினைக்காமல் எனக்கு என்ன இருக்கின்றது, நான் எல்லாமே சாதித்து விட்டேன், நான் இனி பெறுவதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி நிலையில்லாத இந்த வாழ்க்கையையும் மிக நிறைவான ஒன்றாக நினைத்து நிலைவேற்றுக்கு ஏதுவான ஞான நிலையை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் வாழ்கின்ற அந்த நிலை இருக்கின்றதே அதைத்தான் விசித்திரம் என்று சொல்கின்றார்கள். வாழ்வுகள்னா விசித்திரமானவர்கள் என்று நம்முடைய சாத்திரங்கள் சொல்கின்றன. ஆகையினாலே இந்த ஏழு நிலைகள் தான் மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் இந்த இந்த ஏழு இந்த கீழான நிலைகள் இருக்கின்றன. இந்த ஏழு நிலைகளிலே ஆன்மாவை கீழ்நோக்கி தள்ளுவது ஆணவ மனம். எப்ப தள்ளுகின்றது? திரோதான சக்தி கலாதி தத்துவங்களாலே ஆணவ மல சக்தியை சிறிதே கெடுத்து ஆன்மாவுக்கு சிற்றறிவு சிறுதுளிகளை விளக்கும் பொழுதுதான் ஆன்மா இந்த மாதிரி ஏழு வகையான நிலைகள்ல செல்கின்றது இல்லையா. அது முதல்ல மறைச்ச மாதிரி முழுமையா அறிவை மறைச்சிருந்தா இதுக்கு மதமோ அராகமோ ஆசையோ செருக்கோ எதுவும் விளைய போறது இல்லை. ஏன்னா அறிவை முற்றிலும் தடைப்பட்டு இருக்கும். அப்போ இந்த ஆணவ மலம் எப்படி விரியுது, இப்படி ஏழாக விரிகின்றது, அதன் செயல்பாடுகள், மலத்தினுடைய செயல்பாடுகள் இப்படி ஏழாக விரிகின்றன. அந்த மலத்தின் செயல்பாடுகள் ஏழாக விரிவதற்கு காரணம் திருவருட்சக்தி திரோதான சக்தியாக ஆன்மாவை பொருந்தி அதன் மலச்சக்தியை ஏகதேசமாக கெடுத்ததுனாலதான். ஆகவே அங்கே சொல்லும்படி பார்த்தால் ம விரிய ந மேவி என்று அதான் குறிப்பிட்டேன். விரிய ம ம விரியன்னு மாற்றிக்கொள்ள வேண்டும். மாவாகிய ஆணவ மலம் விரியும் பொருட்டு மோகம் மதம் அராகம் என்று இப்படி இப்படிப்பட்ட ஏழு வகையான காரியப்பாடுகளாக மூலமலம் விரியும் பொருட்டு ந மேவி திரோதான சக்தி அதை பொருந்தி எவ்வை மீள விடா பொருந்தி அந்த ஆன்மாவை வினைகளை ஈட்டச் செய்து பிறவியிலிருந்து மீள விடாமல் தள்ளி கொண்டிருக்கும். சரி, இப்ப இது இருக்கு எப்பதான் முடிவு அப்படின்னா, தம் பெரிய வினை தீரில் இந்த ஆன்மாக்கள் தாம் தொட்டு தொட்டு ஈட்டி வந்த அந்த வினை பந்தமானது தீரப்பெற்றால் சி பெறும், சி சிகாரமாகிய அந்த சிவத்தை பெறும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அடுத்த பாடலிலே மாலார் திரோத மல முதலா மாறுமோ மேலாசி மீளாவிடி சொன்னார். இந்த திரோதான சக்தி இவ்வாறு மீளவிடாமல் இருக்கின்றதே, இதனிலிருந்து மீண்டு சிவத்தை பெறுவதுதான் எப்படி என்று சொன்னால், நகாரம் மகாரம் ஆகிய இரண்டையும் முதலாக கொண்டு அஞ்செழுத்து மந்திரத்தை சிந்தித்தால் அந்த நகாரமே மேலோங்கும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 14.
1: பொழிப்புரை. பிரமன் படைத்தலாகிய தொழிலை செய்வான், மாயோனாகிய திருமால் காத்தலாகிய தொழிலை செய்வான், ருத்ரன் அழித்தலாகிய தொழிலை செய்வான். உயிர்கள் பக்குவம் பெறுதற் பொருட்டு என்றும் மறைத்தலாகிய தொழிலை செய்பவர் மகேஸ்வரர். அதன் பயனாக பக்குவம் எய்திய உயிர்களுக்கு அப்பொழுதே அருள் புரியும் தொழிலை செய்பவர் சதாசிவர்.
2: இதுல எல்லாம் கூட நான் சும்மா அந்த இதில் ஒன்றும் பிரமாணம் இல்லை, கற்பனையாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. பிரம்மன் படைத்தல் செய்வான். எங்களுடைய சமயத்திலே பிரம்மனுக்கு கோயில் இல்லை, வழிபாடு இல்லை. ஏனென்றால் அவர் வினையின் வினை என்ன சொல்கிறதோ அப்படி படைக்க வேண்டியதான் அவருடைய வினை. வினை அவருக்கு ஃபைல் வரும், அந்த ஃபைல்ல இந்த ஆன்மாவினுடைய வினை பிரார்த்த வினை இது, அதுக்கு இப்படித்தான் உடம்பு இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் அவ்வளவுதான். அவருக்கு அதை மீறுகிற சக்தியோ மீறுகிற உரிமையோ கிடையாது. ஆகவே அவருக்கு கோயில் வைத்து கும்பிட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் படைக்கிற மாதிரி தான் படைப்பார். ஆகவே அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டாம் என்று நியமித்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறது உண்டு. அது மாதிரி காத்தல் கடவுளுக்கு மாயோன் என்று பெயரிடுகிறார்கள். அதாவது நிர்வாகம் பண்ணுவதென்றால் மாயம் பண்ணித்தான் பண்ண வேண்டும் அன்றைக்கே முடிவு செய்திருக்கிறார்கள். அதனாலே அவதாரம் திருமாலுக்கு மட்டும்தான் 10 அவதாரம் எடுக்கிறார். ஏனென்றால் நிர்வாகம் பண்றவன் ஒவ்வொரு நாளும் பல பல அவதாரங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். திடீரென்று புத்தனாக நிற்பான், திடீரென்று ஹிட்லராக நிற்பான். இதெல்லாம் அப்பவே நினைத்து செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அளிக்கிறவர் ருத்ரன். இதெல்லாம் முக்குணத்தின் வடிவான கடவுள் என்பதை நாங்கள் திருக்குறளிலே படித்தோம். சும்மா இது ஒரு சிந்தனைக்கான ஒரு கீறு காட்டுகிறேன், இதுல இருந்து நீங்கள் மேலே போகலாம் என்பதற்காக சொன்னேன். இனி படிக்கிறேன்.
1: விளக்கம். ஐந்தொழில்களாவன படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பனவாம். படைத்தல். படைத்தலாவது இல்லாததை தோற்றுவித்தல் அன்று, இல்லாதது என்றும் இல்லாததேயாம். அதனை ஒரு காலத்தில் தோன்ற செய்ய முடியாது. முயலின் தலையில் கொம்பு என்பது இல்லாதது, அதனை எக்காலத்திலேனும் தோற்றுவிக்க முடியுமா? ஆதலால் படைத்தல் என்பதற்கு உள்ளதை தோற்றுவித்தல் என்பதே கருத்தாகும்.
2: இது சித்தாந்தத்திலே ஒரு ஒரு கொள்கை வைத்திருக்கிறார்கள், சத்காரியவாதம் என்று அந்த வாதத்துக்கு பெயர். அதாவது இல்லது புறவாது, உள்ளது மறையாது. ஒரு பொருள் சூனியத்திலே இருந்து தோன்ற முடியாது, எங்கோ அது சார்ந்த ஒரு விஷயத்தில இருந்துதான் தோன்ற முடியும். அதுபோல ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது முற்றாக இல்லாமல் போகாது. இது ஒரு கொள்கையை அவர்கள் பொதுவான தத்துவக்காரர்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு அடிப்படையாக கொள்வார்கள். அதை வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது இந்த செய்தியை சொல்லுகிறார். படைத்தலாவது என்னவென்று கேட்டால், இப்போ ஒரு தரம் படியுங்கள்.
1: படைத்தலாவது இல்லாததை தோற்றுவித்தல் அன்று, இல்லாதது என்றும் இல்லாததேயாம். அதனை ஒரு காலத்தில் தோன்ற செய்ய முடியாது. முயலின் தலையில் கொம்பு என்பது இல்லாதது, அதனை எக்காலத்திலேனும் தோற்றுவிக்க முடியுமா? ஆதலால் படைத்தல் என்பதற்கு உள்ளதை தோற்றுவித்தல் என்பதே கருத்தாகும்.
2: ரெண்டு சொற்கள் கொஞ்சம் நீங்க இன்னும் ஆழமா போகலாம்ன்றதுக்காக சொல்லுகிறேன். பூரண தெளிவோடு சொல்லவில்லை என்று சொல்லுகிறேன். குறித்த ஒரு இடத்தில் ஒரு பொருள் இல்லை என்பது ஒன்று. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஒரு ஒரு இப்போ ஒரு இடத்திலே சொல்றது, ஒரு இந்த இடத்தை காட்டி இந்த இடத்திலே தமிழர் இல்லை. இப்ப என்ன ஆகிறது? குறித்த ஒரு பொருள் இடத்திலே ஒரு பொருளை, ஒரு பொருள் இல்லை அந்த இட குறித்த இடத்தில் இல்லை, அது ஒன்று. இன்னொன்று அப்படி ஒன்றே இல்லை. நான் சொல்றது அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் புரிகிறதா? சுந்தரகாண்டத்திலே ராமாயணத்திலே கடவுள் வாழ்த்து பாடுகிற பொழுது கம்பன் சொல்லுகிறார், ஒன்றையின் ஒன்றேயாம், தலையன்றுரைக்கும் தலைவையாம். எல்லாரும் இந்த தத்துவ கடல்களிலே எப்படி நீராடி வந்திருக்கிறார்கள் என்றது நமக்கு வியப்பு தருகிறது. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பல என்று பலையாம், பலவேயாம். கடவுளை ஒன்று சொல்ல போறாயா? ஒன்றுதான் சொல்லுகிறவனுக்கு அதுதான் முடிவென்றால் அதுதான். இல்லை பல என்று சொல்ல போறாயா? பலவும் தான். இது ஒரு என்ன என்ன சொல்லுவோம், இந்த இவர் சமாளிக்கிறார் என்றது அது அல்ல. இதுதான் நிஜம். ஒன்றென்று நினைத்தால் ஒன்று, பலவென்று நினைத்தால் பல. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, இன்றைய எண்ணின் இன்றையாம் உள்ளதென்று உரைக்கும் உள்ளதையாம். அப்ப அன்றுக்கும் இன்றுக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அன்றைய எண்ணின் அன்றேயாம், இன்றைய எண்ணின் இன்றையாம். அன்று என்பது இன்றைக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால், குறித்த ஒரு பொருள் ஒரு இடத்திலே இல்லை என்பது ஒன்று, ஒரு பொருளே இல்லை என்பது ஒன்று. ஒரு குறித்த இடத்திலே ஒரு பொருள் இல்லாத பொருள் அந்த இடத்திலே தோன்ற முடியும். இல்லையே இல்லை என்ற பொருள் என்றும் தோன்ற முடியாது. இது ரொம்ப நுட்பமா அதுதான் இவர் இந்த முயல் கொம்பை வைத்து காட்டுகிறார். முயல் கொம்பு என்றது என்றும் இல்லாத பொருள், ஆகவே அது தோன்ற வாய்ப்பே இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு கற்பனை பண்ணுகிறோம், முயல் தெரியும், கொம்பு தெரியும், இது ரெண்டையும் சேர்த்து இல்லாத ஒரு பொருளை கற்பனை பண்ணி சொல்லுகிறோமே தவிர அப்படி ஒன்று இல்லை. இல்லை என்றால் என்றும் இல்லை. ஆகவே என்றும் இல்லைக்கும் குறித்த ஒரு இடத்திலே இல்லைக்குமான வித்தியாசம் இருக்கிறது. என்றும் இல்லாத பொருள் தோன்றவே முடியாது, குறித்த இடத்தில் இல்லாத பொருள் தோன்றக்கூடும். அது ரெண்டையும் தான் கம்பன் அங்கே அன்றே எண்ணின் அன்றேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம் என்று ரெண்டாக பிரித்து சொல்லுகிறான். படியுங்க.
1: படைத்தலாவது இல்லாததை தோற்றுவித்தல் அன்று, இல்லாதது என்றும் இல்லாததேயாம், அதனை ஒரு காலத்தில் தோன்ற செய்ய முடியாது. முயலின் தலையில் கொம்பு என்பது இல்லாதது, அதனை எக்காலத்திலேனும் தோற்றுவிக்க முடியுமா? ஆதலால் படைத்தல் என்பதற்கு உள்ளதை தோற்றுவித்தல் என்பதே கருத்தாகும். உள்ளதை ஏன் தோற்றுவிக்க வேண்டும்? அதுதான் உள்ளதாயிற்று என வினவலாம். உள்ளது
2: உள்ளது என்றால் அது உள்ளதுதானே தோற்றுவிக்க வேண்டும்.
1: உள்ளது என்பதன் பொருளை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று காரண நிலை, மற்றொன்று காரிய நிலை. காரண நிலையாவது ஒரு பொருள் தனது காரணத்தில் நுட்பமாய் ஒடுங்கி புறப்படாதிருக்கும் நிலையாகும். காரிய நிலையாவது அப்பொருள் தனது காரண நிலையிலிருந்து நீங்கி வெளியே புலப்பட்டு நிற்கும் நிலையாகும்.
2: ஆழவித்துக்குள்ளே ஆலமரம் காரண ரூபமாக நிற்கிறது. அந்த பெரிய ஆலமரம் கடவுளுடைய படைப்பு அற்புதங்களிலே இதெல்லாம் ஒன்று. சில சின்ன காய்களுக்கு பெரிய விதை வைத்திருக்கிறான், சில சின்ன காய்களுக்கு பெரிய விதை வைத்திருக்கிறான். இந்த பெரிய மரத்துக்கு ஒரு ஒரு புள்ளியளவான விதையை வைத்து அதற்குள்ளே காரண நிலையிலே ஆலமரத்தை வைத்திருக்கிறான். ஆகவே ஒரு பொருளுக்கு காரண நிலை என்ற ஒன்று உண்டு, காரிய நிலை என்ற நிலை உண்டு. அதை இவர் என்ன சொல்ல போகிறார் என்றால், காரண நிலையிலே இருந்து காரிய நிலைக்கு கொண்டு வருவதுதான் படைத்தல் என்கிறார். காரணம் சூக்மமாக இருக்கும், காரியம் தூளமாக இருக்கும்.
1: காரிய நிலையாவது அப்பொருள் தனது காரண நிலை நிலையிலிருந்து நீங்கி வெளியே புலப்பட்டு நிற்கும் நிலையே ஆகும். களிமண்ணால் ஆகிய குடத்தை எடுத்துக்கொள்வோம். குடமானது தோன்றுவதற்கு முன்னே தனது காரணமாகிய களிமண்ணில் நுட்பமாய் ஒடுங்கி இருந்தது, அதுவே குடத்தின் காரண நிலை. பின் வனைபவனின் முயற்சியால் அது வெளிப்பட்டு புலப்படும் நிலையை எய்தியது. இந்நிலையே காரிய நிலை. இவ்விரு நிலைகளும் எல்லா பொருள்களுக்கும் உண்டு. காரண நிலையில் புலப்படாமல் உள்ள பொருளை புலப்படும் காரிய நிலைக்கு கொண்டு வருதலே படைத்தல் அல்லது தோற்றுவித்தல் எனப்படும். உள்ளதை தோற்றுவித்தல் என்பதன் பொருள் இதுவே ஆகும். உலகை படைத்தல் என்பதனை இந்த வகையில் நாம் நோக்க வேண்டும். படைப்பதற்கு முன்னும் உலகம் தனது காரணத்தில் நுட்பமாய் ஒடுங்கி இருந்தது என்று கொள்ள வேண்டும். குடத்திற்கு மூல காரணமாய் நிற்பது களிமண். அதுபோல உலகிற்கு மூலமாய் நிற்பது எது? அதுவே மாயை. மாயை என்னும் மூலப்பொருளை பற்றி நாம் முன்பே விரிவாக அறிந்துள்ளோம். அந்த மாயையிலே தான் இந்த உலகம் ஒடுங்கி இருந்தது. அதிலிருந்து உலகை வெளிப்படுமாறு செய்தலே படைத்தல் தொழில் என்பதாகும். இவ்வுலகமானது உடல், கருவி, நிலம், நுகர்ச்சி பொருள் என நான்காக பாகுபட்டு நிற்கும். இவை தனு, கரணம், புவனம், போகம் எனப்படும். இவற்றை தோற்றுவித்து உயிர்களோடு பொருத்துதலே படைத்தல் தொழிலாகிறது.
2: அதாவது படைத்தலை விளங்கப்படுத்தி விட்டார். காத்தலை சொல்ல போகிற எப்பொழுதும் அந்த ஒரு உண்மை புரிந்து கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல படியேறி கொண்டு போகிற மாதிரி மாயைதான் உலகத்தினுடைய முதல் காரணப்பொருள். அதிலே இருந்து காரியமாக உலகத்தை தோற்றுவிப்பது படைத்தல் தொழிலினுடைய வேலை. இப்போ அந்த அழித்தல் என்று வருகிற பொழுதும் இதே செய்தியை சொல்லுவார்கள். எப்படி என்று சொல்வார்கள் என்றால்

0: உள்ளே ஒடுக்கி வைத்துவிட்டு அவர் ஓய்வெடுப்பார் என்பதுதான் ஓலிக்காலம் செய்தி வருகிற பொழுது சொல்ல அதை தெளிவாக சொல்வார்கள். அதுதான் நிலை. ஆகவே காரண ரூபத்திலே இருந்து காரிய ரூபமுக்கு மாற்றுதல் படைத்து அதை பிரம்மன் செய்வார். இனி அடுத்தது
1: காத்தல். உடம்பை பெற்ற உயிர்கள் உலகிடை போக்குவரவு புரிகின்றன. அரிகருவிகள் தொழிற்கருவிகள் ஆகியவற்றை கொண்டு உலகப் பொருள்களை அறிந்து பயன் கொள்ளுகின்றன, வினைகளை செய்கின்றன, வினை பயன்களாகிய இன்ப துன்பங்களை நுகர்கின்றன. இவ்வாறு வினை நுகர்ச்சியின் பொருட்டு உயிர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு முதலியவற்றை குறித்த காலம் வரை நிற்கும்படி செய்தலே காத்தல் தொழிலாகும்.
0: நாங்கள் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று வித்யா தத்துவங்கள் படித்திருக்கிறோம். அது இனி இனி இந்த நூலில் இனித்தான் அது வரப்போகிறது. ஒரு ஒரு உயிருக்கான வினையினுடைய பக்குவப்பட்ட வினையினுடைய ஒரு பகுதியை எடுத்து அது அந்த இடத்திலே தெளிவாக விளங்குவோம். குறிப்பிட்ட காலம் அனுபவிக்கிறதுக்கு காலம் நியமித்து இறைவன் அனுப்புகிறான். அப்போ ஒரு உயிர் உடம்போடு கூடி உலகத்திற்கு வருகிற பொழுது அதற்கான காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. நீங்கள் என்ன எக்ஸசைஸ் செய்தாலும் அந்த காலம் முடிய போக வேண்டியதுதான். நம்முடைய மனித உணர்வாலே இந்த ஒருவர் இன்னொரு வேலை செய்து கொண்டிருக்கிறாரே, மறைத்தல் செய்து கொண்டிருக்கிறதாலே ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு பேஸ்புக்ல ஒரு செய்தி பெறவும் அதை அதை செய்து இன்னும் கொஞ்ச காலம் வாழலாம் என்ற ஆர்வத்தோடு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அந்த நாளிலே ஏதோ விதத்திலே அந்த உடம்பை விட்டு உயிர் கடரும், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி வந்த உயிர் போவதற்கான தேதியோடு வந்திருக்கிறது. அந்த குறிப்பிட்ட காலம் அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே உயிர் தன்னை பொருத்தி வாழ்கின்ற அந்த அந்த வாழ பண்ணுவதற்கு பெயர் தான் காத்தல். காத்தல் என்றால் நெடுக சாகாமல் இருக்க பண்ணுவதல்ல, அதற்காக வகுக்கப்பட்ட காலத்திலே அது தன்னுடைய அனுபவத்தை பெறும் வண்ணம் அதை பாதுகாத்தல். இதிலேதான் இதிலே பதில் சொல்ல முடியாத கேள்வியில் நான் இப்பவும் சொல்லுவேன், எந்த தத்துவத்தை படித்தாலும் எந்த தத்துவமும் முழு கேள்விக்கும் பதில் சொல்லாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இறை நோக்கிய தேடலிலே அறிவாலே ஓரளவு கிட்டே போகலாமே தவிர முழுக்க விளங்க முடியாது. அது சித்தாந்தம் என்று இல்லை, வேதாந்தம் என்று இல்லை. பதில் சொல்ல முடியாத கேள்விகள் எந்த தத்துவத்திலேயும் இருக்கும். அப்படி இருந்தால்தான் அது சரியான தத்துவம் என்று பெயர். ஏனென்றால் நம்முடைய அறிவாலே முழுவதும் தத்துவங்கத்தாலே முழுவதும் இறைவனை விளங்கி விட்டோமானால் நம்முடைய சித்தறிவுக்குள்ளே அடங்கியதாகிய குற்றம் பேரறிவுடைய இறைவனுக்கு வந்துவிடும். ஒரு பெரிய அண்டாவுக்குள்ளே ஒரு டம்ளர் வைக்கலாம், ஒரு டம்ளருக்குள்ளே ஒரு அண்டா வைக்க முடியாது. நம்முடைய அறிவு சித்தறிவு, இறைவன் பேரறிவு. ஆகவே பேரறிவுடைய இறைவனை சித்தறிவாலே முழுமையாக விளங்க முடியாது. அது எந்த பெரிய ஞானி விளங்கப்படுத்தினாலும் முழுமையாக விளங்கப்படுத்த முடியாது. அதனாலே எல்லா தத்துவங்களுக்குள்ளேயும் குறைபாடுகள் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன சொல்ல நினைச்சு மறந்து போனேன், என்ன படித்தோம்? அதை படித்தெடுத்து வாசியுங்கள்.
1: காத்தல். உடம்பை பெற்ற உயிர்கள் உலகிடை போக்குவரவு புரிகின்றன. அரிகருவிகள் தொழிற்கருவிகள் ஆகியவற்றை கொண்டு
0: ஞாபகம் வந்துவிட்டது. என்ன சொல்ல வந்தேன் என்றால், காத்தல் என்பது ஒரு ஒரு கடவுள் இருந்து இந்த உயிருக்கு இது வினை இவ்வளவு காலம் என்பதை பாதுகாக்கிறார். கொலை போன்ற குற்றங்கள் எங்கே கடும் குற்றமாக கருதப்படுகிறது என்றால், நாங்கள் இறை செயலிலே போய் தலையிடுகிறோம். ஒரு உயிரை இறைவன், ஒரு திருமால் என்கிற இறைவன் காத்து கொண்டிருக்கிற பொழுது அந்த இறையை, அந்த உயிரை நம்முடைய வன்மை கொண்டு அளிக்கிறோம் என்றால் நாம் அந்த உயிரை கொள்ளவில்லை, இறையோடு மோதுகிறோம் என்பது அர்த்தம். இதை சொன்ன உடனே நீங்கள் உடனே ஒரு பத்து கேள்விக்கு தயார் பண்ணிவிடுகிறீர்கள். அப்படியானால் திருமால் தோற்று போய்விட்டாரா என்ற கேள்வி வரும். இதுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியாது. இப்படி ஒரு செயலும் உலகிலே நடக்கிறது. ஆகவே ஒரு கொலை நிகழ்ந்தால் அது அவனுடைய விதியா விதியின்மையா என்பது பற்றியெல்லாம் போக போகத்தான் ஆராய முடியுமே தவிர இந்த இடத்திலே வைத்து ஆராய முடியாது. ஆகவே வகுக்கப்பட்ட காலத்துக்கு அந்த உயிர் தன் அனுபவத்தை பெறப்பண்ணுவதுதான் காத்தல். இவ்வளவும் புரிந்து கொள்ளுங்கள்.
1: அழித்தல். இனி உடம்பு முதலியவற்றை உயிர்களிடமிருந்து பிரித்து அவற்றின் காரணத்தில் ஒடுக்குதலே அழித்தல் தொழில் எனப்படுகிறது. எந்த உயிரும் தனக்கு கொடுக்கப்பட்ட உடம்பையும்

0: உலகையும் விட்டு பிரிவதை விரும்புவதில்லை. சாவு என்பது உயிருக்கு சொல்ல முடியாத துன்பமாகும். சற்று முன்வரை நன்றாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தவர் நெடுமென மாண்டு விடுவதை காணும் போது அவரை சார்ந்தவர் மனம் என்ன பாடுபடுகிறது? இறைவனே, இது என்ன அநியாயம்? உனக்கு கண் இல்லையா என்று கதறுகிறார்கள். இப்படிப்பட்ட அழித்தலை இறைவன் செய்தல் நன்றோ என ஐயுறலாம். ஓர் எடுத்துக்காட்டினால் இதற்கு விடை கூறலாம். மகன் நோய்வாய்ப்பட்டு இழைத்திருந்தான். தந்தை மிகவும் கவலைப்பட்டார். மருத்துவர் வந்து பார்த்தார். பையனுக்கு இப்பொழுது முழு ஓய்வு தேவை, படிப்பது கூட அவனது நிலையை பாதிக்கலாம் என்று கூறி சென்றார். அவர் சொன்ன அறிவுரையை பையன் சரியாக பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவன் வெளியே சென்று விளையாட விரும்பினான். ஆனால் தந்தையார் அனுமதிக்கவில்லை. இரவு நேரத்தில் கண் விழித்து படிக்க விரும்பினான். அதற்கும் தந்தையார் விடவில்லை. புத்தகத்தை எடுத்து பூட்டி வைத்தார். விளக்கை அணைத்து விட்டார். இதையெல்லாம் கண்டு மகனுக்கு ஆத்திரம் வந்தது. ஆனாலும் என்ன செய்ய முடியும்? அப்பாவாயிற்றே. மகனுடைய பார்வையில் தந்தையின் செயல் கொடுமையானதாக தெரிகிறது. ஆனால் மகன் மீது கொண்ட அன்பினால் அல்லவா தந்தை இப்படியெல்லாம் செய்கிறார்? விளையாட்டு பொருளை அவனிடமிருந்து விலக்கி வைக்கிறார், விளக்கை அணைத்து வைக்கிறார், புத்தகத்தை அவனிடமிருந்து பிரித்து வைக்கிறார். இத்தந்தையின் செயல் போன்றது இறைவன் செயல். வினை பயன்களாகிய இன்ப துன்பங்களை மாறி மாறி நுகர்ந்த உயிர்கள் அதனால் இழைப்பு எய்தி நிற்கும். அவ்விழப்பினை நீக்க கருதுகிறான் இறைவன். அதன் பொருட்டே உடம்பு முதலியவற்றை உயிர்களிடமிருந்து பிரித்து வைக்கிறான். உயிர்களின் பார்வையில் இச்செயல் கொடுமையானதாக தோன்றலாம். ஆனால் ஆழ்ந்து நோக்கினால் உயிர்களின் மீது கொண்ட கருணையினால் அல்லவா இறைவன் இப்படி செய்கிறான் என்பது புலனாகும். இறைவன் அழித்தலை செய்வது உயிர்களின் நன்மைக்காகவே என்பது விளங்கும்.
1: அது ரொம்ப முக்கியமான விஷயம் போல இதுல சொல்லி இருக்கிறார். இறைவன் பெருங்கருணையாளன். இறைவனுடைய எண்கணத்திலே ஒன்று பேரருள் உடைமை என்று நாங்கள் சைவத்திலே அதை தெளிவுபடுத்துகிறோம். சைவாகமங்கள் கூறும் என்று பரிமளர்கள் எழுதுகிறார். எண்குணங்கள் அதிலே ஒன்று பேரருள் உடைமை. பேரருள் உள்ள இறைவன் ஒரு உயிரை அழித்து வருத்தலாமா என்பது கேள்வி. இறைவனுக்கு பேரருள் என்று சொல்கிறீர்கள். ஒரு உயிர் துடிக்க துடிக்க அது இறக்கிறதே, அதை இறைவன் செய்யலாமா என்று கேள்வி எடுப்ப அங்கேதான் இப்போ நூலாசிரியர் விளக்கம் செய்கிறார். என்னவென்றால், உறப்பற்றினாலே ஏற்படுகிற சில விஷயங்கள் மயக்கம் காரணமாக ஏற்படுகிற விஷயங்களே தவிர உண்மை விஷயங்கள் அல்ல. இப்போ ஒரு மரணம் கண்டு நாங்கள் அஞ்சுகிறோம் என்றால், நமக்கு ஒருவர் நம்மை மறைத்தல் தொழில் செய்து இந்த உலகம் உண்மை என்பது போல காட்டி, உற்றார் உறவினர்கள் சொத்துக்கள் எல்லாம் உண்மை என்பது போல காட்டி, இவற்றையெல்லாம் விட்டு பிரிய போகிறோமே என்று உணர்த்தி அதனாலே துன்பப்படுகிறோமே தவிர, உண்மை சிந்தித்தால் மரணம் என்பது நமக்கு தரப்படுகிற ஓய்வு என்பது தெரியும். உயிர்கள் ஆணவ பயப்பட்டு அதனாலே வினைகள் தேடி, அந்த வினைகள் மூன்று வகையாக வந்து சேர்ந்து, ஏற்கனவே நிறைய இருக்கிற வினைகள், பிறகு அனுபவிக்க கொண்டு வந்த வினைகள், கொண்டு வந்த இடத்திலே சேர்க்கிற வினைகள் என்று வினைகள் மலை போல குவிந்து கொண்டே இருக்கும். இந்த வினைகளிலே பக்குவப்பட்ட வினைகளைத்தான் ஆண்டவன் ஒரு உயிருக்கு இணைத்து ஒரு பிறவியை கொடுக்கிறான். இப்படி ஒரு பிறவியிலே கொண்டு வருகிற வினைக்கு பிராரத்துவம் என்று பெயர் என்று முந்தி படித்திருக்கிறோம். ஆனால் நாம் அனுபவிக்க வேண்டிய வினைகள் மலை போல குவிந்து கிடக்கிறது. இப்போ இறைவன் என்ன செய்கிறான்? எப்படியும் இவர் இதை அனுபவித்து முடிக்கத்தான் வேணும். ஆகவே அந்த அனுபவித்து முடிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு உயிரை வருத்தி வேலை செய்வதில்லை. அது ஒரு ஒரு கருணை உள்ள ஒரு எஜமானனுடைய இயல்பு. வீட்டிலே வேலை செய்ய ஒரு வேலைக்காரனை கூப்பிடுகிறோம். எவ்வளவோ வேலை கிடக்கிறது. ஒரே நாளிலே அந்த வேலையை செய்வித்தான் என்றால் அந்த எஜமான் கருணையுள்ளவன் இல்லை. அவன் இடையிடையே ஓய்வு கொடுக்க வேண்டும். அந்த வேலையை செய்பவனுக்கு இடையிடையே ஓய்வு, அது பலவிதமான ஓய்வு கொடுக்கலாம். ஒரு 10 மணிக்கு ஒரு தேநீர் கொடுத்து அவனை கொஞ்ச நேரம் ஓய விடுவது, பிறகு மத்தியானம் சாப்பாட்டில் நீண்ட நேரம் ஓய விடுவது, மாலை வந்து விட்டால் இன்றைக்கு போய் நாளைக்கு வா என்று ஓய விடுவது என்று ஓய்வுகள் கொடுத்து வேலை வாங்குகிறவன் தான் உண்மையான எஜமான், கருணையுள்ள எஜமான். நமக்கு வாய்த்த இறைவனும் கருணை உள்ள எஜமான். இணைகளை அனுபவிக்க நாங்கள் இருக்கிறோம் என்கிற பொழுது எங்களுக்கு இந்த வெளிப்பற்றாலே மரணம் துன்பமாக தெரிகிறதே தவிர மரணம் துன்பம் இல்லை, மரணம் ஓய்வு என்று திருவள்ளுவர் சொன்னதை நான் முன்னமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உறங்குவது போலும் சாக்காடு, தூங்குவது போலத்தான் மரணம் இருக்கப் போகிறது என்று பொய்யாமொழி புலவர் சொல்லுகிறார். தூங்குவது எவருக்காவது வேதனையாக இருக்குமா? தூங்குவது என்பது இப்ப நான் இதெல்லாம் என்னத்தை திருப்பி திருப்பி சொல்றதுன்ற நான் எனக்கு முன்னே சொல்லிக் கொள்றது, மரண பயத்தில இருந்து நாங்கள் விடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல ஆதாரம், நம்பிக்கையான ஒருவரிடம் இருந்து கிடைத்திருக்கிறது. ஆகவே தூக்கம் நிச்சயமாக எங்களுக்கு துன்பம் தரப்போவதில்லை, அது போல மரணமும் துன்பம் தரப்போவதில்லை என்று ஒரு பெரிய மனுஷன் அதை உறுதிப்படுத்தி விட்டார். அப்ப இந்த இதை ஏன் தருகிறார்? வினையைத்தானே அனுபவிக்க வேண்டும். மொத்தமா ஒரு நீண்ட ஒரு 2000 ஆண்டு புறவியை தந்து, வயதை தந்து, அனுபவிக்கக்கூடிய வினையெல்லாம் அனுபவித்து முடித்து விட்டுவா என்று சொன்னால் சுகமாயிட்டே, 100 பிறவி என்று கேட்டால் அந்த ஆன்மா துடிதுடித்து போய்விடும். பெரிய வேலைகள் முழுவதையும் இன்றைக்கே செய்து விட்டு போ என்று சொல்வது போன்ற வேலை அது. அதனாலே இறைவன் என்ன செய்கிறான் என்றால் ஓய்வு தருகிறான். அந்த ஓய்வை பலவிதமாக தருகிறான். அது நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். எப்படி தருகிறான் என்றால், ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு சிலபஸ் படித்து முடிக்க வேண்டும். நான் விளக்கமாக சொல்லுறவுமே இதுதான், இந்த இந்த ஆண்டுக்கு இது இந்த சிலபஸ் இவ்வளவும் படிக்க வேண்டும் என்றால் 3 மாதத்துக்கு ஒரு பாடத்திட்டம் போட்டிருப்பார். ஒரு 10 நாள் பள்ளிக்கூடத்திலேயே மாணவர்களை இருக்க வைத்து தூங்க விடாமல் காலையிலிருந்து இரவு, அடுத்த நாள் காலை, அடுத்த நாள் காலை, அடுத்த நாள் காலை என்று பாடத்தை படிப்பால் 10 நாள்லேயே அந்த சிலபஸ் முடிக்கலாம். முடிக்கலாமா? முடிக்க முடியாதா? முடிக்கலாம். என்ன 3 மாதத்தை அப்படித்தான் படிப்பிக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்பிக்கிறதே, ஒட்டேதான் படிப்பால் 10 நாள்லேயே படிப்பது முடிக்கலாம். அப்ப பிள்ளைகளுக்கு மிச்ச நாட்கள் எல்லாம் ஓய்வு நாளாக வருமே என்று நினைத்தால் அது மூடத்தனம். இன்றைக்கே அது செய்ய முடியவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு விட்டு செய்விக்க வேணும். அதுக்குத்தான் இப்ப பாடத்திட்டம் போட்டு முறைகள் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கே அது நிலை. அப்படி அமைக்கிற பொழுது 3 விதமான விடுமுறை விடுகிறார்கள். 1, பாடசாலைக்கு வந்தால் படித்துவிட்டு அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு பாடசாலை முடிந்து போவது, இது ஒரு விடுதலை, ஓய்வுக்கான ஒரு இடம். இன்னொன்று, வார இறுதியிலே சனி ஞாயிறு என்று கொஞ்சம் பெரிய விடுதலை, அது இன்னொன்று. அதற்கு பிறகு டேர்ம் லீவு என்று சொல்லி ஒரு டேர்ம் ஹாலிடேன்னு சொல்லுவார்களே, அப்படி ஒரு பெரிய, அது இன்னும் ஒரு மாச லீவு. படிக்கிறதுக்கே இப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம். இதைத்தான் இறைவனும் செய்கிறான். ஆன்மாவினை அனுபவிக்கிற பொழுது ஓய்வெடுப்பதற்காக இந்த 4 ஆண்டம் விடுகிற லீவு மாதிரி நமக்கும் ஒரு லீவு விடுகிறான். அதற்கு தூக்கம் என்று பெயர். உறக்கம் என்ற ஒன்றை வைத்து ஆன்மாவை ஓய விட்டு அடுத்த நாள் இன்னும் உற்சாகமாக அந்த வினை அனுபவிக்கிறதுக்கு தயார் பண்ணுகிறான். உங்களுக்கே தெரியும், எவ்வளவு களைப்பு வேதனை இருந்தாலும் தூங்கி எழும்புகிற பொழுது அடுத்த நாள் மனதிலே உற்சாகம் வந்து விடுகிறது. இனி அதை செய்வோம் என்று உற்சாகம் வருகிறது அல்லவா? அது தூக்கத்தின் தூக்கம் தந்த உற்சாகம். அப்ப அந்த ஓய்வுக்கு முதல் ஓய்வு 4 ஆண்டும் கிடைக்கிற ஓய்வு. அதுக்கு பிறகு 2வது ஓய்வு என்ன ஓய்வு என்றால், இந்த நான் சொன்னேனே வார இறுதியிலே ஒரு ஓய்வு, 2 நாள் ஓய்வு என்பதற்கு மரணம் என்று பெயர். மரணத்திலே கடவுள் கொஞ்சம் நீண்ட ஓய்வு தருகிறான். ஒரு புறவியை முடித்து கொஞ்சம் நல்லா ஓய விட்டு இன்னொரு புறவி தந்து அதை புதுப்பித்து விடுகிறான். இது 2வது ஓய்வு. 3வது ஓய்வு ஊழிக்கால ஓய்வு என்று ஒரு ஓய்வு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எல்லா உயிரையும் அழைத்து மாயையிலே ஒடுக்குவான் என்று சொன்னேனே, அது ஊழிக்கால ஓய்வு. இந்த ஓய்வுகள் எல்லாம் ஆன்மாவினுடைய களைப்பு நீங்க தரப்படுபவை. இறைவன் ஒன்றும் ஆன்மாக்களிலே கோபப்பட்டு இதை செய்வதாக நினைக்க கூடாது. ஒரு நூலுக்கு பெயரே வைத்திருக்கிறார்கள், கோப பிரசாதம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 3 ஓய்வும் ஒரு உயிருக்கு வழங்கப்படுகிறது. அழித்தல் என்பது இதுதான். ஒரு ஆன்மா வினையை தொடர்ந்து அனுபவிப்பதற்கு தயார்படுத்தும் முகமாக அதை பழையபடி ஒடுக்கி கொஞ்ச காலம் ஓய்வெடுத்து விட்டு திருப்பி அதை இயங்க விடுவது என்பதைத்தான் நூலாசிரியர் விளக்கப்படுத்துகிறார். ஆகவே படைத்தல் படித்து விட்டோம், காத்தல் படித்து விட்டோம், அழித்தல் படித்து விட்டோம். இனி அருளல்
0: மறைத்தல் அருளல்
1: இனியா
0: மறைத்தல்
1: மறைத்தல் அருளல் படிக்க வேண்டும். சிவபெருமானே ஓய்விட்டு ஓய்விட்டு படிப்பிக்கிற பொழுது நாங்கள் ஒரு இதாக இன்றைக்கு நாங்கள் இந்த அளவிலே ஓய்வெடுத்து நாளை அனுமதிப்படுத்துகிறோம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: Samudaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: அடுத்து நான்காவது நூற்பா இதன் தொடர்ச்சியாக வருகிறது. இந்த நூற்பாவில அந்த அந்தரக்கரணமாய் ஆன்மவாதியை தனியாக வைத்து கொண்டு மறுக்கிறார் ஒருத்தனை மற்றும் அங்கே. அந்த நான்காவது நூற்பா இலக்கணம், அது என்னது? இலக்கணையல். அந்த இலக்கணையல்ல வச்சு இந்த அந்தக்கரணமா ஆன்மவாதி மறுக்கப்படுகிறான். அதனால் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான்காவது நூற்பாவில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த நூற்பாவுக்கு அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றன்று, அந்தக்கரணம் அவற்றின், அதுக்கு எழுவாயது ஆன்மா. இதில் ஆன்மான்னு முடிஞ்சது இல்லையா, அந்த ஆன்மா, ஆன்மா அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றுமன்று. ஒன்றன்றுங்க என்ன சொல்லணும், ஒன்றும்னு உண்மை வருவிச்சுக்கணும். அந்த ஆன்மா, அந்த எழுவாயை வச்சுக்கணும், ஆன்மா அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றுமன்று. ஆயினும் அது சகசமலத்து சகசமலத்தான் உணராது. சகசமலத்துன்னு இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஆண் போட்டுக்கணும். சகசமலத்தான் உணராது அமைச்சு அரசியைப்ப அவை சந்தித்தது நின்று ஐந்த வைத்தது என்று வைக்க வேண்டும். விளங்குதா? எனவே இங்க இந்த நூற்பாவுக்கு அதுக்கு கருத்துரை என்ன சொல்றாரு, அந்த நூற்பாவின் கருத்துரை என்ன சொல்றாரு? எல்லாரும் புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? இதுவும் அது, இதுவும் எதுவும் எது, இதுவும் அது நான் எதுவும் அது என்றாவது என்றதாவது என்ன அப்படின்னா, இந்த மூன்றாம் நூற்பாவில் சொன்ன ஆன்ம பிரகாசமே இதுவும், இதுவும் ஆன்ம பிரகாசமே. இந்த நூற்பாக்கு தலைப்பு என்னது? ஆன்ம பிரகாசமே என்பது பற்றி என்ன சொன்னாரு? இதுவும் அது. எனவே இந்த இரண்டும் ஆன்மாவை பற்றிய விளக்கமாய் அமைதல் பற்றி இதுவும் அது என கருத்துரை செய்தார். விளங்குதா? அப்புறம் இந்த மூன்றாம் நூற்பாவில் முதல் ஐந்து அதிகரணங்களிலே, முதல் ஐந்து அதிகரணங்களிலே ஆன்மாவினுடைய உண்மை கூறு முகத்தான் அங்கே என்ன செய்கிறாரு, முதல்ல நனவை சொல்கிறாரு. அஞ்சு அதிகரணத்தில் நனவு, கனவு, உறக்கம் போன்ற அவத்தைகளை, அதாவது 1, 2, 3 அதிகரணம் நனவு, 4வது கனவு, 5, 6லாம் 5 என்னது? உறக்கம். விளங்குதா? என்று இப்படி அந்த 5 அதிகரணத்தில் எதெல்லாம் சொல்றாரு? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கத்தை சொல்கிறார். எனவே அங்க பொதுமையில் சொன்ன அவத்தையை, பொதுமையில் சொன்ன அவத்தையை இந்த நான்காம் நூற்பாவிலே விரித்து சொல்வது பற்றி இதுவும் அது என வைத்து கொண்டார். விளங்குதா? முதல்ல தலைப்பை சொன்னோம், இப்போ அவத்தை அங்க பொதுவா சொல்லி சிறப்பா சொல்றாரு. விளங்குதா? அதனால இதுவும் அது என்றார் இல்லையா. எனவே இந்த மூன்றாம் நூற்பாவின் பொருளோடு, மூன்றாம் நூற்பாவில் சொன்ன பொருளோடு மாட்டெறிந்து, மாட்டெறிதல்ங்கிறது ஒரு யுக்தி, இந்த வார்த்தைகள் பொழிப்பு சொல்லப்பட்டது. அப்புறம் இந்த அந்தக்கரணம் ஆன்மவாதிகள் இருக்காங்கல்ல, அந்தக்கரண ஆன்மவாதிகளை அங்க இலக்கணம் கூறும் இந்த சூத்திரத்தில், இது இலக்கணம் சூத்திரம் சொல்றதுல நாலாவது நூற்பா என்னது? இலக்கண இயல். எனவே இந்த இலக்கண இயல், இலக்கணம் கூறுகிற இந்த இயல்ல, இந்த சூத்திரத்தில் அங்க ஒருங்கு வைத்து மறுப்பதால். அங்க மூணா நூற்பாவில் பிரமாண இயல், அதில் என்ன செஞ்சாரு, ஆன்மா இது இல்லை இல்லைன்னு மறுத்தாரு. இங்க நாலாவது அது இலக்கண இயல், அதிலேயும் மறுக்கிறாரு, அந்த கரணம் இல்லைன்னு மறுக்கிறாரு. எனவே மறுத்தல் ஒப்புமை பற்றி, அங்கேயும் மறுத்தல் இங்கேயும் மறுத்தல் என்ற மறுத்தல் ஒப்புமை பற்றி இதுவும் அது என்றார். விளங்குதா? எனவே இங்க அது மட்டுமல்ல இந்த மூன்றாம் நூற்பாவில் முதல் அதிகரணம் முதல் வெண்பா என்னது, வெண்பா அன்று அன்று என நின்று அனைத்தும் விட்டு அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உளது அது நீ. அனைத்தும் நின்று தர்ப்பணம் போல் காட்டலால் சார் மாயை நீயல்லை தர்ப்பரவும் அல்லை தனி என்றார் இல்லையா. அதானே சொல்றாரு, அதானே மூணாம் நூற்பாவில் அன்று அன்று என அனைத்து விட்டு அது முதல் வெண்பா தானே, பார்த்தீங்களா? எனவே நாம் இப்போ திருப்புதல் தான். எனவே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முதல் நூற்பா முதல் பாட்டில் என்ன சொல்றாரு, அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உள்ளது அது நீ என்று எதை குறித்தார், ஆன்மாவை சொன்னார். ஆன்மா அஞ்செழுத்தா, இறைவன் அஞ்செழுத்தா, இறைவன் தான் அஞ்செழுத்து. அப்போ இங்கே ஆன்மாவை அஞ்செழுத்து என்றது எது, எதனால? அஞ்செழுத்தால் அறிவு விளங்குதல் பற்றி. இந்த ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் எப்படி ஏற்படுது, அஞ்செழுத்தால் அறிவு விளக்கம் ஏற்படுவது பற்றி. அஞ்செழுத்தால் அறிவு விளங்குகின்ற ஆன்மாவை ஐந்தெழுத்து என்று ஆகுபெயராய் கூறினார். விளங்குதா, விளங்குதா விளங்கலையா? எனவே அங்க அஞ்செழுத்தால் அறிவு விளங்குதுன்னு பொதுமையில சொன்னதை இங்க விரித்து சொல்கிறார். எங்க நான்காவது நூற்பாவில் அது பற்றி இதுவும் அது என்றார். விளங்குதா? அங்க பொதுவா சொன்னதை இங்க ஒரே செய்தியை அங்க பொதுவா சொல்லியிருக்காரு, இங்க விரித்து சொல்றாரு. அதனால இங்க அது எதுவும் அது என்றார். அப்புறம் இந்த ஆன்மா ஆன்மாவையும் பொறியையும் அங்க மூணாவது அதிகரணத்துல பொறியை அஞ்செழுத்துன்னு சொல்றாரு, பொறிகளை அஞ்செழுத்துன்னு சொல்றாரு என முறையே அங்க உபசரித்து சொன்னார். அவ்வாறு சொல்றத இங்க விரித்து சொல்வது பற்றி எதுவும் அது என்று அமைத்து கொண்டார் என்று இங்க அந்த ரெண்டுக்கும் உள்ள இயைபை சொல்கிறார், இந்த இயைபை சொல்கிறார். எனவே இந்த நூற்பாவில் இந்த நான்காவது நூற்பாவில் அந்த கரணம் ஆன்மா அன்று, அந்த கரணம் ஆன்மா அன்று, ஆன்மா இவற்றின் வேறு என மூன்றாம் நூற்பாவில் உத்தேசமாய் சொல்லி அதற்கு இலக்கணம் கூறுதல் முறையாலே இங்க அதிகரண இயைபு பெறப்படுகிறது. ஆன்மா வேறு வேறுன்னு பொதுவாக சொல்லியிருக்காரு இல்லையா, இங்கே இலக்கணம் ஓத்தால நிறுவுறாரு, அதனால ஓத்தி இயைபு பெறப்படுகிறது, அதிகரண இயைபு பெறப்படுகிறது. அப்புறம் ஆன்மா ஒரு தன்மையாய் நிலாது, மூணாம் நூற்பாவில் ஆன்மா ஒரு மாதிரி இருக்கலை எப்படி செய்து, எனவே ஐம்புலனை அறிந்தும் ஒடுக்கம் அறிந்தும் இல்லையா, உண்டி வினையின்மை இன்றி கிடந்தும் இல்லையா, உணர்த்த உணர்ந்தும் இவ்வாறு வேறுபடுதல் பொருந்தாது. இந்த இப்படி ஆன்மானா அறிவு வேறு வேற ஒரு நிலையில் வெவ்வேறெல்லாம் இருக்கு, இவ்வாறு வேறுபடுதல் பொருந்தாது என்றும் ஆசங்கையை நீக்கும் முகத்தான் பாதை இயைபு பெறப்படுகிறது. இங்க ஏன் அப்படி அறிவு வேறுபட்டதுங்கிறத எங்க சொல்றாரு, அவத்தை எப்படின்னு காட்டி விளக்க போறாரு, எதுல நாள்ல விளங்குதா? எனவே அங்க என்ன சொன்னாரு, பொதுவா சொல்லியிருக்கிறாரு. எனவே அதை இங்க அந்த அறிவு வேறுபடுவதற்கு காரணத்தை விளக்கி சொல்வது பற்றி பாதை ஏவு, பாதை ஏவுனா சூத்திர ஏவு பெறப்படுகிறது. அப்புறம் இந்த மூன்றாவது நூற்பாவில் பதி பாசம் பசு, பதி பாசம் பசு என்று பிரமாணம் கூறிய இடத்து மூணுக்கும் வரிசையாக பிரமாணம் சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னும் பிரமாணத்தால் பெறப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும், இலக்கணம் சொல்லணும். இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லணும், இலக்கணம் சொல்லணும். அந்த அவாநிலை பற்றி இதுக்கு அப்ப இலக்கணம் தான் என்ன அப்படின்னு அந்த அவாநிலையை நீக்கும் முகத்தான் இங்க ஓத்தியைவு பெறப்படுகிறது. விளங்குதா? எனவே இங்க அதிகரண இயைவு, சூத்திர இயைவு, ஓத்தியைவு நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். விளங்குதா என்று சொல்லி இந்த நான்காம் நூற்பாவில அந்த கரணம் ஆன்மா அல்ல, அந்த கரணம் ஆன்மா அல்ல. அப்போ இங்க இந்த நூற்பாவில அந்த கரணம் ஆன்மா என்று சொல்றவன மறுக்கிறாரு, அந்த கரன் ஆன்மான்னு சொல்றவன மறுக்கிறாரு. அது ஏன் தனியா வச்சுக்கிட்டார்னா, இங்க மூணாவது நூற்பாவில கடைசி அதிகரணத்துல அவைதான் வெவ்வேறு பெயர் பெற்று நிற்றலான் அப்படின்னு ஒரு ஏது வந்தது இல்லையா, அந்த ஏதுக்கு பதில் கூறும் முகமாக இதை அமைத்திருக்கிறார். இந்த நான்காவது நூற்பாவில சொல்லக்கூடிய இந்த உயிர் என்பது அந்த கரணங்கள் என்பவை ஆன்மானே நம்முடைய பிரமாண நூல்களிலே பெயர் பெற்று நிற்கின்றன இல்லையா. சிந்தையை சீவன் என்றுலாம் சொல்றாரா இல்லையா, எனவே சித்தத்தை போய் சீவன் சொல்றோம் இல்லையா. மனமத புத்தியை இப்படி மாத்தி மாத்தி சொல்றோம், எல்லாமே என்ன சொல்றோம், ஆன்மானு அந்த கரணங்களை நிறைய இடத்துல குறிப்பிடுகிறோம். அதனால ஆன்மானு பெயர் பெற்ற அந்த கருவிகளை தனியா எடுத்து மறுக்கிறார். விளங்குதா. அப்புறம் இந்த அவத்தைய பற்றி இந்த நான்காம் நூற்பாவில் சொல்லும் போது அந்த கரணத்தை சொல்லாம அவத்தைய சொல்ல முடியாது. அதனால அவத்தைய சொல்லும் போது அங்கே மூணாம் நூற்பாவிலே அந்த கரணத்தை மறுத்திருந்தா பழையபடி நூறு தடவை இங்கேயும் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால ஒரே இடத்துல சொல்லலாம்னு இந்த நூற்பாவுக்கு கொண்டு வந்தார். விளங்குதா. இங்க அப்படி கொண்டு வரும்போது முதல் அதிகரணத்தில் என்ன சொல்றாரு, அந்த கரணம் ஆன்மா இல்லைன்னு சொல்லும் போது மனோ புத்தி அகங்கார சித்தங்களின் ஒன்றன்று என்றதுங்கிறாரு. ஏன் அந்த பேரை சொல்றாரு, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவதானே அந்த கரணம், இதையே பேரை சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த கரணம் ரெண்டு இருக்கு, அக அந்த கரணம் புத அந்த கரணம் இருக்கு. எனவே அக அந்த கரணம் இங்கு மேல செல்லாமை பொருட்டு இங்க எதுன்னு குறிப்பிட்டு அந்த மயக்க நீக்கு முகத்தான் இங்க பேரையும் சொல்லி கொண்டார். அப்புறம் மறுப்பு ஒன்றும் விசேஷம் கிடையாது. மறுப்பு எப்படி நாம அந்த மூணாவது அதிகரணத்துல இந்த ஐம்பொறிகள் ஆன்மா இல்லைன்னு மறுத்தமோ அதே மறுப்பு தான் இல்லையா. இங்க இந்த அந்த கரணங்கள் எப்படி வேலை செய்கின்றன, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொன்றைத்தான் அறிகிறது. இப்ப மனம்னா என்ன செய்யுது, பற்ற மட்டும்தான் செய்யுது, அது நிச்சயிக்காது இல்லையா. இந்த அகங்காரம் என்பது ஊக்கத்தை மட்டும்தான் தெரியும், அது பற்றாது இல்லையா. புத்தி என்பது நிச்சயிக்க மட்டும்தான் செய்யும், அது என்ன செய்யாது, பற்றாது, ஊக்கம் தராது. சித்தம் என்பது சிந்திக்க மட்டும்தான் செய்யும், மற்ற வேலையை செய்யாது. எனவே இவையெல்லாம் பார்க்கறதுக்கு பற்றுது அப்படின்னா என்ன அப்படி இருக்கு. இப்போ ஆன்மா மனம் பற்றுகிறதுங்கிறோம், மனம் பற்றுகிறதுனா எதை பற்றுகிறது, எப்படி பற்றுகிறது, மனம் பற்றுகிறதுனா எதை பற்றுகிறது, எப்படி பற்றுகிறது. ஆன்மா இச்சை வடிவானது, ஆன்மா என்னது, இச்சை வடிவானது. எதனால, அதான் அராகத்தால் செலுத்தப்படுவதால். மனம் எதனால் செலுத்தப்படுவது, அராகத்தால் செலுத்தப்படுவதால் அது இச்சை வடிவானது. எனவே அது எப்படி வாயில்களின் மூலம் புலன்களை பற்றுகிறது, வாயில்களின் மூலம் புலன்களை பற்றுகிறது. விளங்குதா. அப்போ ஒரு பற்றுதுன்னு சொன்னா அறிவில்லாதது பற்றுமா, அறிவு இல்லாம பற்றுமா. சரி, ஒன்னு ஊக்கம் தருதுன்னா அறிவு இல்லாம ஊக்கம் கொடுக்குமா, சடம் ஊக்கம் கொடுக்குமா. சரி, நிச்சயிக்கின்னு சொன்னா அது அறிவு இல்லாம நிச்சயிக்குமா. சித்தம் மீள மீள சிந்திக்கினா அறிவில்லாத சிந்திக்குமா என்று இந்த கருவிகளை நோக்கும் பொழுது அறிவுடையன போல தோன்றுகிறது. அதான் அவைதான் பிரகாசமாய் நின்றே, அறிவுடையவனோட தோன்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். நல்லா யோசிச்சு பார்த்தா அது அறிவில்லை அப்படின்னு தெரியும். விளங்குதா. இப்போ நீங்க பெரிய இரும்பு ஆலைகள் பார்த்துருக்கீங்களா, இரும்பு ஓரெல்லாம் உருக்குவாங்க, இரும்பெல்லாம் உருக்குவாங்க, கழிவெல்லாம் போட்டு உருக்கி ஃபர்னஸில் உருக்கி குழம்பு மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் அது வார்ப்பட மற்ற இதுக்கு போகும். அந்த இடத்துல கடுமையான ஹீட் இருக்கும். அந்த இடத்துலலாம் இப்போ எல்லாம் என்ன வச்சுருக்காங்க, ரோபோட். அது வந்து எந்தெந்த இரும்புகளை எந்த ப்ரொபோஷனில் சேர்க்கணுமோ அந்த அளவில் கொண்டு அதில் ஃபர்னஸில் கொட்டும். நம்ம வேலையை ரொம்ப லேசாக்கிறது. அதை பார்த்தா அப்பா என்னம்மா வேலை செய்யுது, கரெக்டாக பார்த்து பார்த்து கொண்டு போகிறது பாருங்க, ஏ அப்பா எவ்வளவு அறிவு இருக்கு இதுக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கிட்ட போயிருந்தா உங்களை தூக்கி உள்ளே போட்டுரும். விளங்குதா. அதுக்கு அந்த இரும்பு ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான். ஏன் அப்படி செய்யுது, அதுக்கு பெருமான் இப்போ நாம் என்ன செட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோமோ அதை மட்டும்தான் செய்யும், அதுக்கு அறிவே அது மாதிரி மனம் இதெல்லாம் கருவிதான். பெருமான் நீ பற்ற மட்டும்தான் செய்யணும், அதை செட் பண்ணி வச்சிருக்காரு. அது அந்த ஒரு வேலையை தான் செய்யும். சித்தம்னா நீ சிந்திச்சுக்கிட்டே இருன்னு வச்சிருக்காரு, அதை மட்டும்தான் செய்யும். மற்ற வேலைய அது இந்த உயிர்ன்ற ஒரு பொருள் இருந்தாதான் மற்ற வேலையை செய்யும். விளங்குதா? எனவே அவையெல்லாம் வெறும் சடமான கருவிகளே என்று அந்த நான்காம் நூற்பாவில் சொல்றாரு. விளங்குதா? அப்படி சொன்னவர் அப்போ அந்த உரிவு இந்த உயிர் என்பது இந்த கருவிகளை ஆளுகின்ற அறிவுடைய பொருள் என்றால் அறிவுடைய பொருளுக்கு சடத்தின் துணை எதற்கு? கேள்வி வருமா இல்லையா? அந்த கேள்வி எழுப்புறான். இவன் அறிவுடையவனா? இவனுக்கு அறிவுடையன்தான். காலெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, ஆனா கால் நொண்டி, காலில் ஒரு அடிபட்டுருக்கு. அதனால என்ன செய்யறான்? கம்பு ஊனிட்டு தற்காலிகமா நடக்கான் இல்லையா? அந்த காலில் ஊனம் போயிடுதுன்னா உலகம் நடராஜா மாதிரி நடப்பான். பேர் நடராஜா தான், ஆனா இப்ப எப்படி நடக்காரு? நொண்டி நொண்டி நட. ஏன்னா அதுல காலில் ஒரு ஊனம் இருக்கு. விளங்குதா? அது மாதிரி இவன் அறிவுடையம்தான், ஆனா இவன் அறிவுல ஒரு ஊனம் இருக்கு. ஆணவம் என்ற ஒரு ஊனம் அங்க இருக்கு. அதுதான் இவனை என்ன செய்ய முடியாது, சுதந்திரமா செய்ய விடல. எனவே அதை நீக்குதற் பொருட்டு நடக்க முடியாதவன் கம்பு உணரான் இல்லையா தற்காலிகமா? அதுபோல இந்த கருவிகளின் துணையை நாடுகிறது. விளங்குதா? எது போலன்னா அரசனுக்கு அமைச்சருடைய உதவி தேவைப்படுவது போல என்று சொல்கிறார். விளங்குதா? அப்போ இந்த கருவிகளினுடைய துணையை சார்ந்து ஒரு ராஜா இருக்காரு. அவர் மந்திரிகள் வச்சுதான் ராஜா நடக்கு இல்லையா? இப்போ நம்ம ராஜா இங்க ஒரு ராஜா இருக்காரு, இங்க ஒரு நம்ம வகுப்புலயே ஒரு ராஜா இருக்காரா இல்லையா? தெரியுமா? அடே அப்பா, அவரை தெரியாதவர் யாரு? இப்போ இவர் ராஜா இருக்காரு. இவர் வந்து இப்ப நாங்க தினம் சாயந்தரம் சாயந்தரம் போறப்போ எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு போறோம் வைங்க. அன்றைக்கு கொஸ்டின் சப்ளை பண்ணிட்டு போயாச்சுன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ஏசுவோம் கேளோ. உட்காந்து எழுதுவீங்களா இல்லையா? இவர் வகுப்புல பூரா பேசிக்கிட்டு அங்க பாத்துக்கிட்டு இங்க பாத்துக்கிட்டு நிக்காரு ராஜா. ராஜா என்ன செய்யறாரு? கவனம் இங்க இல்லாம அங்க இங்க பாத்துட்டு அப்புறம் மறுநாள் எழுதி கொண்டாடணுமா இல்லையா? அப்ப என்ன செய்வாரு? பக்கத்துல இருக்க அண்ணாச்சி, உங்க பேர் என்னன்னாச்சி? யாரு? துரைசாமி ஐயா. அங்க பின்னால இருக்கவங்க இவங்க கிட்ட எல்லாம் கேட்டுத்தானே எழுத முடியும். அப்ப இவர் இந்த ராஜான்னு பேர் இருந்தாலும் அவங்க உதவியை நாடித்தான் பரிச்சை எழுத முடியுது. அப்போ அவர் பிகு பண்ணிக்கிட்டே தானே செய்வாரு, திடீர்னு காலை வாரிடுவாரு. பண்ணுவாரா மாட்டாரா? ஒரு நாளைக்கு கொடுப்பாரு, ரெண்டு நாளைக்கு கொடுப்பாரு, மூணா நாள் போயாண்டுருவாரு. விளங்குதா? அதனால இந்த ஆன்மா பிறருடைய உதவியை நாடி இருக்கும் பொழுது, கருவிகளுடைய உதவியை நாடி இருக்கும் போது அந்த கருவிகள் என்ன செய்யறது? வினைக்கு தகுந்தாற் போல செயல்பாடு குறைகிறது. அப்போ அவனுக்கு என்ன ஆகுது? அறிவில் குறைவு ஏற்படுகிறது. எல்லாம் நல்ல வேலை செஞ்சான், நல்ல கொடுத்தாமனு வைங்க, நஞ்சம் என்ன செய்வான்? நல்ல ஒத்துழைப்பு தருவான், இல்லனா காலம். எனவே இந்த கருவிகள் வினைக்கு தகுந்த அதான் அவன் சேலரி, வினை தான். அவன் நல்லது செஞ்சிருக்கானா, கருவிகள் நல்ல பெயர செயல்படும். அவன் தீவினை நேரம்னா அது ரொம்ப ஸ்லக்கிஷா இருக்கும் விளைய, அதனுடைய செயல்பாடு ரொம்ப மந்தமாக நிகழும். விளங்குதா? அதைத்தான் என்ன சொல்றோம், அவத்தை கருவிகள் இருக்கும், ஆனா செயல்பாடு எப்படி இருக்கும்? செயல்திறன் குறைஞ்சு குறைஞ்சு வரும். விளங்குதா? அந்த இதை எதுக்கு வச்சிருக்கான் இறைவன்னா, அதுவும் கருணை தான். இந்த ஆன்மாவுக்கு வினை அனுபவிக்கும் போது இழைப்பு ஏற்படும், அந்த இழைப்பை தற்காலிகமா நீக்கிறதுக்கு தான் என்ன செய்யறான், அறிவை நல்லா விளங்க வைக்க, பிறகு கொஞ்சம் குறைக்கான், இப்படி கூட்டுதான். விளங்குதா? இப்போ டூ வீலர்ல போறீங்கன்னா அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி நிறைய வேணும், நினைச்சணும். ஆக்சிலேட்டரை ஒரே மாதிரி பிடிக்க கூடாது, விடணும் பிறகு கூட்டணும், விடணும் கூட்டணும். அப்படி இருந்தால் தான் என்ன செய்யும், ஃபியூல் எஃபிஷியன்சி நிறைய இருக்கும். விளங்குதா? அதே மாதிரி தான் இவர் செய்கிறாரு. இந்த ஆன்மாவுக்கு அறிவு நல்லா செயல்படணும்னு நினைச்சணும், அறிவுடைய செயல்பாடை அப்படியே கருவிகள் எல்லாம் வேலை செய்ய வைக்கணும், அப்புறம் கொஞ்ச நேரம் படியாக குறைக்கணும், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த அப்புறம் பழையபடி. எனவே அது நமக்கு சிவப்பிரகாசத்தில் சொல்கிறாரு, அதுவும் கருணை தான்னு. விளங்குதா? எனவே இந்த அவத்தைகளை நமக்கு ஏற்படுத்துகிறார். அப்போ இந்த அவத்தை உள்படுவதுதான் ஆன்மாவினுடைய இலக்கணம். ஆன்மாவின் இலக்கணம் என்னது? கருவிகளுடன் கூடி அறிவில் பெருக்கமும் சுருக்கமும் அடைவதே ஆன்மாவினுடைய பொது இயல்பாம். இது ஆன்மாவினுடைய பொது இயல்பு. விளங்குதா ராஜா? விளங்கிச்சா? எல்லாம் இப்போ சரிதான். கருவிகளுடன் கூடி அறிவிலே பெருக்கமும் சுருக்கமும். விளக்குச்சா? எனவே இந்த அவத்தையே இங்க ரெண்டு அவத்தையும் சொல்றாரு. சகல கேவலம், சகலத்தில் சகலம் என்ற இரண்டு அவத்தையே அங்க சொல்கிறார். சுத்தத்தை பின்னால ஆறுல சொல்கிறார். அவ்வாறு சொல்லி இப்போ இந்த நான்காம் நூற்பாவில் இந்த ஆன்மா அறிவுடைய அந்தக்கரணங்கள் அல்ல, அவற்றின் வேறான அறிவுடைய பொருள். ஆனாலும் இதில் ஆணவ மலம் என்று ஒன்று இருக்கிறதுனால இதுக்கு துணை தேவைப்படுகிறது. அந்த கருவிகளுடைய துணையை நாடி இருப்பதனால அதுக்கு என்ன செய்கிறது, அவத்தை ஏற்படுகிறது என்று சொன்னார் இல்லையா. அதான் ஆன்மாவினுடைய இலக்கணம் என்றார். எனவே இங்கே ஆன்மாவின் இலக்கணம் சொல்லும் பொழுது கூடவே ஆணவமலத்து இலக்கணமும் உடன் கூறுகிறார். ஆணவமலத்து இலக்கணமும் ஏன் அதை அப்படி சொல்றாரு? இந்த ஆணவமலமானது உயிரோடு கலந்து நின்று அந்த வேலையை செய்கிறது. மற்ற ரெண்டு மலமும் அதற்கு வேறாய் நின்று தொழிலை செய்கின்றன. எனவே இங்க ஆன்ம இலக்கணம் சொல்லும் போது உடன் வைத்து ஆணவமலத்தையும் இலக்கணத்தை சொல்கிறார். விளங்குதா? எனவே இவ்வாறு இங்க சொல்லி இப்போ இந்த ஆன்மா அறிவுடைய பொருள்னு சொல்லியாச்சு. அதனுடைய உதவிக்கு இறைவன் கருவியை கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டோம், இதான சொல்லியிருக்கோம். எனவே இந்த ஆன்மாவும் இந்த அமைச்சரான கருவிகளும் கூடி இந்த உலக அனுபவம் என்ற ராஜ்ய பரிபாலனத்தை செய்யுமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை ஆண்டுருவாங்களா? ஆடமாட்டானா? ஏன்? அதான் மந்திரி கொடுத்தாச்சே, அதானே அந்த கரணம்னு சொல்லியாச்சு. ஆமா, அரசன் இருக்கான், அவனுக்கு எல்லாத்தையும் அறிய முடியாது, அந்த குறை இருக்கிறதுனால துணையாகி அமைச்சர்களை கொடுத்தாச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை ஆளமாட்டானா? ஏன் சொல்லுங்க. அது யாரும் மாத்தி சொன்னா? மந்திரி மந்திரி தான். இதை சொல்லதுக்கு ஒரு ஆளா? ஓ, மந்திரி மந்திரி எல்லாம் ராஜா வாயிருவாங்க அப்படியா சொன்னோம்? அப்படி நாங்க சொல்லல சாமி. எதுக்காக இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை ஆள முடியுமானா? முடியாது, முடியாது. அப்ப என்ன வேணும்? இப்ப ராஜா இருந்தாலும் ராஜாவுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ராஜகுரு என்பது ஒருவர் வேண்டும். அவர் சொன்ன பிறகுதான் என்ன செய்வான், நாட்டை இவர்களை செலுத்தி ஆளுவான். அப்ப அவனுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு ஒருத்தர் வேணுமா இருக்கா இல்லையா? அது போல இந்த உயிர்களுக்கு கருவிகளை கொடுத்தா மட்டும் போதாது, அந்த இவற்றை செலுத்துகின்ற திரோதான சக்தியும் வேண்டும் என்பது என்பதை சொல்வதுதான் ஐந்தாவது நூற்பா. விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? எனவே இந்த ஐந்தாம் நூற்பாவில் அமைச்சு அரசியைப்ப, அமைச்சு அரசியைப்ப அது செய்யுது அப்படின்னா, அரசு யாரு, அமைச்சர் யாரு? அரசர் ஆன்மா, அமைச்சர் அந்த கரணம், அந்த கரணம் தானே. அப்படின்னு சொன்னா அது முற்றுமை ஆகாது, முற்றுமை ஆகாது. எனவே இங்கே இவை அஞ்சவத்தை பட்டு வினைப்பயனை நுகர்வதற்கு முதல்வனுடைய சக்தியும் உபகாரம் வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இறைவனுடைய முதல்வனுடைய சக்தியினுடைய துணை வேண்டுமா வேண்டாமா? அந்த ஐயத்தை நீக்குவதனால அதிகரண ஏய்வு பெறப்படுகிறது. ஏன்னா இவன் அரசன்னு சொல்றதெல்லாம் உபசாரம், கருவிகள்லாம் இவனுக்கு அடங்கி இருக்கணும், ஆனால் இல்லை. அதனால இந்த அப்போ அதை நடத்துவதற்கு என்ன வேண்டியிருக்கு? இறைவனுடைய முதல்வன் துணை. அதனால இங்கே ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு இறைவனது முதல் உபகாரம் உணர்த்துதல் நுதலிற்று என்பார். இறைவனுடைய முதல் உபகாரம், எனவே அந்த முதல் உபகாரம் திரோதான சக்தியினுடைய உபகாரம். அவன் செய்கிற முதல் உபகாரம், முதல் உபகாரம் எது? பாசத்தின் வழி செலுத்துவதுதான் முதல் செய்கிற உதல்வாரம். அது முதல்வனது உபகாரம், முதன்மையான உபகாரம் அது. ஏன்னா ஆன்மாவுக்கு அறிவு விளங்காமல் இருக்கும்போது செய்ததுதான் ஒரு பெரிய உபகாரம். விளங்கினதுக்கு அப்புறம் செய்த உபகாரத்தை விட ஒருத்தன் கிடையில கிடக்கும் போது செய்கிற உபகாரம் தான் பெருசு இல்லையா? அது மாதிரி இது ரொம்ப தலையான உபகாரம். இந்த நான்காம் நூப்பாவில் சகசமலத்து உணராது என்று, சகசமலத்து உணராதுன்னு ரெண்டாவது அதிகரணத்தை சொல்றாரா இல்லையா? சகசமலத்து உணராது அந்த கிடத்தலுக்கு பேர் என்ன? கேவல நிலை இல்லையா? கேவலம் தானே. எனவே அங்க கேவலாபத்தையை சொன்னவர் இங்கே கருவிகளுடன் கூடிய சகலாபத்தை சொல்வது பற்றி சூத்திர ஈவு பெறப்படுகிறது. விளங்குதா? அங்க நாலாம் நூற்பாவில் என்ன சொல்லியிருக்கிறாரு? கேவலாபத்தை சொன்னார். இங்க அதை அடுத்து நிகழ்கின்ற சகலாபத்தை சொல்வதனால அந்த முறைமை பற்றி சூத்திர ஈவு பெறப்படுகிறது. அடுத்து அந்த நாலாம் நூற்பாவில் ஆன்மாவினுடைய இலக்கணம் சொன்ன வழி அதற்கு அடுத்தாப்புல சொல்ல வேண்டியது என்னது? துணை காரணம் முதல் காரணத்தினுடைய இலக்கணம் சொல்லணும். துணை காரணம் முதல் காரணத்தினுடைய இலக்கணத்தை சொல்லணும். அதான் பாச இலக்கணம். அது அந்த அது என்னதுன்னு அங்கே கேள்வி வரும். அங்கே முதல் காரணம் துணை காரணம் ரெண்டாம் நூற்பாவில் சொன்னோம்ல, அதுக்கு இலக்கணம் எது என்ற அந்த அவாய் நிலையை நீக்கும் முகத்தான் ஓத்தியைவு பெறப்படுகிறது. விளங்குதா? எனவே இந்த ஐந்தாம் நூற்பாவில் இந்த ஆன்மாவுக்கு அமைச்சு அரசன்னு சொன்னதுனால அவனுக்கு துணை வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியை பதில் கூறும் முகமாக அதிகரணியைவும் இல்லையா? அங்கே நாலாம் நூற்பாவில் கேவல அவத்தை சொன்னதுனால அதற்கு அடுத்து சொல்ல வேண்டிய சகல நிலையை சொல்வ அந்த முறைமை பற்றி சூத்திர ஈவும் இல்லையா? அங்கே நான்காம் நூற்பாவில் இந்த பசி இலக்கணம் சொன்னதுனால அதுக்கு அடுத்தால சொல்ல வேண்டிய துணை காரணம் முதல் காரணங்களுடைய இலக்கணம் சொல்ல வேண்டிய அந்த எது இந்த அவாய் நிலையை நீக்கும் முகத்தான் ஓத்தியைவும் பெறப்படுகிறது. விளங்குதா? எனவே இந்த அஞ்சாம் நூற்பாவில் என்ன சொல்றாரு? அதுக்கு எழுவாயது விளம்பிய உள்ளத்துன்னு வருதா இல்லையா? அதுக்கு எழுவாயது எங்க? விளம்பிய உள்ளத்து விளம்பியன சொன்ன எங்க சொன்ன? நாலாம் நூற்பாவில் சொன்னேன். நாலாம் நூற்பாவில் உரைத்த அங்கே விளம்பிய, இதற்கு முந்திய நூற்பாவில் விளம்பிய உள்ளம். உள்ளம் என்னது? ஆன்மா. விளம்பிய உள்ளத்து இல்லையா? உள்ளம் என்பது அங்க உள்ளத்தால் ஆன்மா எப்படி அறிகிறது? அளந்து அளந்து அறிந்து அறிந்தும் அறியா. எதை அறியாது? விளம்பிய உள்ளத்தால் அளந்து அறிந்தும் அறியா. எவை அறியா? கருவிகள். இந்த அமைச்சர்கள் இருக்காங்களே, இந்த உயிர் இருப்பினாலதான் அது அறிகிறது. எனவே இந்த கருவிகள் உயிரால் அறிந்தாலும் அவை என்ன செய்ய மாட்டா? அறிவுடையன போல இருந்தாலும் அவை அறியா. அவை என்னது? சடம் இல்லையா? அதனால நாம் அறிகிறோம் என்பதை அறியா. நமக்கு தலைவனாய் இன்று செலுத்துவது உயிர் என்பதையும் அறியா இல்லையா? நாம அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம்.
6: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
7: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் 4, தொடர்ச்சி. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
8: இந்த ஓம் என்ற பிரணவத்திலேயே நித்திய பொருள்கள் அனைத்தும் அங்கே வந்து விட்டது. இதிலே நாதமும் விந்துவும் மிக மிக மிக மிக முக்கியமானது. நான் சுருக்கமான முறையில் சொல்றேன். இந்த நாதம் என சொல்லக்கூடியது, அது அந்த நாதம் என சொல்லக்கூடியது அந்த எழுத்தானது கோடு வடிவத்திலே இருக்கும். விந்து என சொல்லக்கூடியது வட்ட வடிவத்திலே இருக்கும். இந்த இரண்டும் சேருகின்ற பொழுது வட்டமும் அந்த வரி வரி கோடும் அந்த இது சேருகின்ற பொழுது வட்டத்தை போட்டு கீழே கோடு போடுங்க, மூணா வரும். எனவே எல்லாவற்றிற்கும் மூலம் இந்த ஓங்காரம் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த நாதம் விந்து இரண்டையும் காட்டுவதற்கு வட்டமும் கீழே கோடு போட்டு இந்த பிள்ளையாசுரி என்பதை வைத்திருக்கிறோம். இந்த பிள்ளையாசுரியை நாராக பிரிப்பார்கள். பதையெல்லாம் சொன்னா கொஞ்சம் குழப்பம் ஆயிடக்கூடாது, உங்களுக்கு எனக்கு குழப்பம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சுருக்கமா சொல்றேன். எனவே இந்த நாரணமிந்து என்பது அங்கே வட்ட வடிவையும் வரிவடிவாகிய அந்த கோடையும் குறிக்கின்றது. ஆகையினாலே தான் எல்லாவற்றிற்கும் மூல ஓங்காரம் என்பதை நம்மையே அறியாமல் பிள்ளையார் சொல்லியே போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இதில் இந்த ஐந்தெழுத்திலே இருந்து வந்தது, இந்த ஓங்காரத்திலிருந்து வந்ததுதான் ஐந்தெழுத்து. எப்படி ஓங்காரத்தில் இருந்து வந்தது ஐந்தெழுத்து என சொன்னா, ஷி வ ய ந ம. எல்லாரும் இன்னைக்கு ஒரு தடவை கேட்டிருக்குங்க, கேட்டுட்டு திரும்ப திரும்ப நீங்க போட்டு கேட்கும் போது உங்களுக்கு இந்த செய்தி எளிமையாக புரியும். இந்த ஷி வ ய ந ம என்பது எப்படி ஐந்தெழுத்திலே அடங்கும் என சொன்னால், இந்த ஷி என்பது சிவம், வா என்பது அருள், எப்பவுமே சிவத்துக்குள்ளே சக்தி அடைப்போம். நான் என சொல்லக்கூடியது இந்த சக்தி தான் திருவதான மனம். எனவே நான் என்று சொல்லக்கூடிய திருவதானமும் சொல்லக்கூடிய அருளும் உண்டு. எனவே ஷிவ ந, சிவத்தினதே சக்தி அடைக்கும், சக்தி தான் ஷிவ ந. இந்த மூன்று எழுத்தும் ஓங்காரத்தில் இருக்கிற ஆவில் அடங்கும். அந்த ஓங்காரத்தில் வருகின்ற ஊவில் யாவாகிய உயிர் அடங்கும். அந்த ஓங்காரத்தில் வருகின்ற மா, கடைசியிலே வருகின்ற அந்த மா, அதிலே மா என சொல்லக்கூடிய மனம் அடங்குகிறது. எனவே இப்படி ஷிவ ந என்பது ஆயிலும், யா என்பது ஊவிலும், மா என்பது மாயிலும் அடங்கும். எனவே தொடங்குகின்ற பொழுது ஆ ஊ என்பது ஓ என்ற ஓசையிலும், முடிவாக இருக்கின்ற மா என்பதை வாய் அங்கே மூடுகின்ற பொழுது இம்மன்ற ஓசை வருகின்ற காரணத்தினால் தொடக்கத்தை முடிவையும் சேர்த்து ஆவும் அந்த ஓம் என்ற ஓலி அதிலிருந்துதான் பிறக்கின்றது என்று இங்கே அழகாக சொல்லப்பட்டு விட்டது. இதிலே இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நான் கூறியது போல இந்த திரோதான சக்தி என சொல்லக்கூடிய நான் இறைவனுடைய அருசக்தி தான் திரோதான சக்தியாக இருக்கிறது. அந்த திரோதான சக்தி என சொல்லக்கூடியது உயிர்களை கண்மத்தையும் மாயையையும் புசிக்க செய்கின்ற பொழுது அது திரோதான சக்தி என பெயர் பெறுகிறது. ஆகையினாலே ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஐநகத்திலே வரக்கூடிய நகாரம் இருக்கிறதே திரோதான சக்தி, அது மரம் அல்ல. அது மர நீக்கத்திற்காக உயிரோடு சேர்ந்து அது தொழிற்படுகின்ற காரணத்தினால உபச்சாரத்திற்காக அதை மரம் என்று சொல்லுகிறோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. திரோதான சக்தி என சொல்லக்கூடியது அது மரம் அல்ல, ஆனா உபச்சாரத்திற்காக மலம் என்று சொல்லுகிறோம். எந்த ஒரு தொழிலுக்கு பயன்படுகிறதோ அதை அதற்கு பெயராக வைப்பது உண்டு. அதை ஏன் மலம் என்று சொல்லினோம்? தீயணைப்பு வாகனம் வருகிறது, இந்த வாகனத்தின் மேலே தீ என்று எழுதியிருப்பார்கள். அந்த வாகனத்திலே தீயா வருகிறது, தீயை கட்டுப்படுத்தி செல்கிறது, அந்த பணிக்கு செல்கிறது. சினிமா தியேட்டர்களிலும் முக்கியமான அரங்கங்களிலும் அங்கே பார்த்தீர்களானால் ஒரு ஸ்டாண்டில் ஒரு 10-15 வாளியிலே வைத்து அதிலே மணலையும் தண்ணீரையும் வைத்து அந்த வாளியிலே தீ என்று எழுதியிருப்பார்கள். தீ என்று எழுதியிருப்பதால் அந்த வாளிக்குள்ளே தீ இருக்கிறது என்று பொருள் இல்ல, தீயை கட்டுப்படுத்த உதவுவது. இதே போல எதற்காக அது வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து அதற்கு பெயர் சொல்வது உண்டு. இதே போலதான் மரணீக்கத்திற்கு துணை செய்கின்ற காரணத்தினாலே பரிக்கிரக சக்தியை, பரிக்கிரக சக்தியாக இருந்த மாயை அது தொழிற்படுகின்ற காரணத்தினாலே மரம் என்று அங்கே ஒரு உபச்சாரத்திற்காக சொல்கிறோம். எனவே நகாரமாகிய அந்த துரோதான சக்தி மலம் அன்று. இன்னும் சொன்னா இன்னும் ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த துரோதான சக்தி மாயின் துரோதான சக்தி என சொல்லக்கூடியது மாயையோடு சேர்ந்து தொழிற்படுகிறது. இந்த மாயை என சொல்லக்கூடியது இறைவனது சக்தி தான், அதையும் மறந்துடப்படாது. பரிக்கிரக சக்தின்னு பேரு. பரிக்கிரக சக்தின்னா வேண்டுங்கால் தொழிற்பட்டு நோக்கம் முடிந்த பின்பு அது நீக்கி வைக்கப்படும், நீங்கி விடும். இதே மாதிரி திரோதான அந்த மாய என சொல்லப்படுவது ஆன்மா பக்குவப்படும் வரை இருந்து தொழிற்படும்படியாக செய்து பின்பு மாயை விலகிவிடும். ஆகையினாலே இந்த மாயை என சொல்லக்கூடியதும் சிவனுக்கு ஒரு சக்தியே, பரிக்கிரக சக்தியே. இது நம்முடைய பிரம்மோத்தர காண்டம் என்கின்ற ஒரு நூல்ல சொல்லக்கூடிய ஒரு பத்ராயு என சொல்லக்கூடிய மன்னனான அவன் வேட்டைக்கு செல்கிறான். தன் மனைவியோடு குதிரையை வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுது எதிரிலே ஒரு அந்தரனானவன் தலைவிரி ஓரமாக தன்னுடைய மனைவியாகிய அந்த பிராமண பெண்ணை அழைத்துக் கொண்டு தலைதெறிக்க ஓடி வருகிறான். மன்னன் என்ன என்று கேட்கிறான். அதற்கு அந்த பிராமணனானவன், நான் வருகின்ற பொழுது, என் மனைவி நான் வருகின்ற பொழுது புலி என்பதை துரத்துகிறது. உடனே நம்முடைய இந்த மன்னன் பத்ராயுவானவர், உங்களை நான் காப்பாற்றுகிறேன் என சொல்லி குதிரையில் இருந்து இறங்கி தன்னுடைய வில்லிலே அம்பினை பூட்டி எய்வதற்குள் அந்த புலியானது அந்த பிராமண பெண்ணை இழுத்துக்கொண்டு புதருக்குள் ஓடிவிட்டது. உடனே அந்த அரசனானவன், நான் என் மனைவியை அந்த அரசனானவனை நோக்கி, அந்த பிராமணன் என்னை எங்களை காப்பாற்று என கேட்டும் கூட நீ காக்க தவறிவிட்டால் என்னுடைய மனைவியினை புலி கவ்விக்கொண்டு போய்விட்டதே என்று அவன் பதறினான். உடனே அந்த அரசனானவன், நான் காப்பாற்ற வேண்டும் என நினைத்தேன், புலி முந்திவிட்டது, ஒன்றுமில்லை, நான் உனக்கு வேறொரு பெண்ணை மனம் முடித்து தருகிறேன் என்கின்றான். வேறொரு பெண்ணை மனம் முடித்து தருகிறேன் என சொல்லுகின்ற பொழுது, உடனே நீ இன்னும் நகரத்திற்குள் சென்று வேறொரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்வதற்கு காலதாமதம் ஏற்படும், நான் அக்கிரிகாரியத்தை உடனே செய்ய வேண்டும், எனக்கு உடனே இப்பொழுதே திருமணம் செய்யினார். உடனே அந்த செய்யன் சென்றவுடன் அரசன், நான் எப்படி இந்த இடத்தில் திருமணம் செய்ய முடியும் என சொல்ல, உடனே அந்த பிராமணன், உன் அருகிலே இருக்கின்ற அரசமாதேவியை எனக்கு திருமணம் செய்து கொடு என்று கேட்கிறான். இயற்பகை நாயனார் புராணம் கூட. உடனே அரசன் தன் மனைவியை அந்த பிராமணனுக்கு திருமணம் செய்ய அங்கே முற்படுகிறான். அப்படி திருமணம் செய்து முடித்த பின்பு அரசன் நினைக்கிறான், நம்முடைய இயற்பகை நாயனார் புராணத்தைப் போலவே இதை இந்த அரசனானவர் நாம் செய்தது, அரசனாக இருக்கின்ற நாம் செய்தது இது சமுதாய ஒழுக்கத்திற்கு பொருத்தமற்றது, ஆகையினாலே நான் நாடு திரும்புவதை காட்டிலும் இங்கே உயிரை வாய்ப்பேன் என சொல்லி அரசனானவன் தான் உடனே தன்னுடைய மனைவியை வேறு ஒருவனுக்கு அங்கே தாரைவாற்றுவதற்கு மனம் பூசி உடனே அங்கே காட்டிலேயே அக்னியை எழுப்பி அங்கே அக்னிக்குள் பிரவேசம் செய்கிறார். ஆனால் அக்னிக்குள் பிரவேசம் செய்கின்ற பொழுது அக்னி அவரை ஒன்றுமே செய்யவில்லை, நன்றாக குளிர்ந்திருந்தது. இது என்ன அதிசயம் என பார்க்கின்ற பொழுது சிவபெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்துதான் சொல்லுகிறார், பிராமணனாக வந்தது நான், என்னுடன் பிராமணனாக வந்தது நான், என்னுடைய மனைவியாக பிராமணத்தியாக வந்தது உமையவள், புலியாக அங்கே வந்தது என்னுடைய பரிக்கிரக சக்தியாகிய மாயை அப்படிங்கிற. ஆக அந்த பரிக்கிரக சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த மாயை சிவபெருமானுக்கு ஓர் சக்தி. ஆகையினாலே தான் நாம் அந்த ஐந்தெழுத்துல எது எது சரியாக எதிலே பொருந்துகிறது என்பது இந்த உண்மையெல்லாம் தெரிந்தால்தான் நமக்கு முடியும். இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தியை முதல்ல கேட்கின்ற பொழுது கொஞ்சம் மறவாக இருக்கும், ஆனால் இதை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கின்ற பொழுது இது தெளிவாகும். இந்த ஐந்தெழுத்து சிவய நம என்று இருக்கின்ற பொழுது யாவாகிய உயிர் மாவாகிய மலத்தோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது ஆன்மா கேவல நிலையை அடைகிறது. இது இந்த ஆன்மாப்போ மலமாகவே கிடக்கிறது. இந்த யாவாகிய உயிர் நான் மாவாகிய மலத்தோடு சேர்ந்து நீக்கத்திற்காக திரோதானமாகிய நான் சேருகின்ற பொழுது சகல நிலை. அப்ப சகல நிலைன்னு என்னது? ஆன்மா இருக்கிறது, மலம் இருக்கிறது, மலநீக்கத்திற்கு அங்கே திரோதான சக்தி கண்ம மாயைகளை புசிப்பிக்கப்படுகிறது. ஒரு உண்மையை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், நகாரமாகிய திரோதான சக்திக்கு கண்மம் மாயை என்றுதான் பொருள். நகாரத்துக்கு என்ன பொருள்? கண்மம் மாயை. இப்போ இந்த நகாரத்திற்கு கண்மம் மாயை கடைசியில் இருக்க நாம மலம் அணமலத்தை குறிக்கிறது. என உம்மலத்தை குறிப்பதுதான் நாமா என சொல்லக்கூடியது. இந்த கண்மமலத்தையும் மாயையிலையும் அவிழ்த்தி புசிக்க செய்வதால் அதற்கு நான் என்கிற திரோதான சக்தி சொல்லப்படுகிறது. எனவே யாவாகிய உயிர் மலத்தோடு இருக்கின்ற பொழுது அங்கே திரோதான சக்தியாகிய கண்மமும் மாயும் துடிப்படுகின்ற பொழுது சகல நிலை. அதற்கு பின்பு யாவாகிய இந்த ஆன்மா மலநீக்கம் பெற்று, மலநீக்கம் பெற்று அதாவது கேவல நிலை, ஏ சகல நிலை இப்போ இந்த ஆன்மாவானது மலநீக்கம் பெற்ற பின்பு இந்த நகாரம் இருக்கிறது அல்லவா, இந்த நகாரம் என்று சொல்லக்கூடிய திருவதான சக்தி அருள்சக்தியாக மாறிடும். அப்ப அருள்சக்தியாக மாறுகின்ற பொழுது அது சிவத்தோடு சேர்ந்து நிற்கின்ற பொழுது சுத்த நிலைக்கு வந்தோம். வருகின்ற பொழுது இன்னும் பக்குவம் அடைகின்ற பொழுது சிவத்தோடு கூட்டி வைத்த பின்பு இந்த வகாரமாக சக்தி தன்னை காட்டாது ஒழித்து விடும். அப்போ யாவும் ஷீயும் இருக்கும், அது அருள் நிலை. அதற்கு மேல முக்தி நிலை வருகின்ற பொழுது இந்த யாஷா என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே யாவாகிய ஆன்மா யான் எனது என்பதை அற்று ஆன்மபோதம் கெட்டு தான் என்பதை அறியாது சிவமாகவே நிற்கும். ஆக கடைசியில முக்தி நிலை ஷீ மட்டும்தான் என்று ஆகை நானேதான் இன்று வரக்கூடிய ஐந்தெழுத்து இந்த கொடிப்பாட்டு நாலாவது பாட்டுல கடைசியில ஷீயோட முடியும். அது வரும்போது உங்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சுவிடும். ஆக இந்த ஐந்தெழுத்தின் நிலையிலே இது இப்படி இருக்கிறது. இந்த ஐந்தெழுத்தை வைத்து சைவ சித்தாந்தம் முழுவதையும் என்ன செய்து விடலாம், நாம் அப்படியே தெளிவாக அங்கே கண்டுகொள்ளலாம். இன்னும் இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது ரொம்ப அவசியம் என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய பரம்பொருளானவர் தன்னுடைய வாக்கிலே வந்திருக்கின்ற அந்த வேதத்தில் மத்தியிலே ஐந்தெழுத்தை வைத்திருக்கின்றார். ஐந்தெழுத்து ஒரு இடத்துல வருகிறது, எந்த இடத்திலே ஐந்தெழுத்து வருகிறது என்பதை நன்றாக நாம் உற்று நோக்கினால் வேதம் ரிக்கியு சாம அதர்வன, இதிலே அதர்வன வேதம் அது ரிக்கியு சாமத்தில் சொல்லப்பட்டபடி ஆன்மாக்களுடைய காமிகத்திற்காக அது இயற்றப்பட்டது. எனவே வேதம் திரையி ரிக்கியு சாம, இந்த ரிக்கியு சாம இந்த மூன்றிலே மத்தி யஜுர்வேதம். யஜுர்வேதம் 13 காண்டம், 13 காண்டத்திலே மத்தியாக வருவது 7வது காண்டத்திலே ஸ்ரீருத்ரம் இருக்கிறது. இந்த ஸ்ரீருத்ரம் 7 சாகைகளை உடையது. 7 சாகைகளுக்கு மத்தியிலே வரக்கூடியது அந்த இடத்திலே ஐந்தெழுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிவதரஷ என்ற வார்த்தை அந்த ஒரு இடத்தில் தான் வருகிறது. இது ஸ்ரீருத்ரத்திலே மத்தியிலே இருக்கிறது. அதனாலதான் இருதய நாப்பன் ஐந்தெழுத்து என்று நம்முடைய ஐந்தெழுத்தை சொல்லி காட்டுவார்கள். வேதத்தினுடைய இருதய ஸ்தானமாக இருப்பொழுது ஐந்தெழுத்தாக அங்கே அமைகிறது. இது ஐந்தெழுத்து வேதத்தின் மத்தியிலே இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் தேவாரம் மூவர் பாடியது. ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர், மத்தியிலே வருபவர் அப்பர். அப்பர் பாடியது 4, 5, 6 திருமுறை, 4, 5, 6 மத்தி 5வது திருமுறை, 5வது திருமுறை 100 பதிகம், 100 பதிகத்துக்கு மத்தி 51வது பதிகம், 51வது பதிகத்துல திருப்பாலைத்துறையில் 11 பாடல்கள், 11 பாடல்களுக்கு மத்தியில் 6வது பாட்டு, 6வது பாடல்ல மத்தியில சிவய நம என்று அப்பர் பெருமான் வாக்கு அமர்ந்திருக்கிறது. விண்ணினார் பணிந்தேத்த வியப்பொரும் மண்ணினார் மறவாது சிவாய என்று தேவாரத்தின் மத்தியிலும் ஐந்தெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எண்ணினார்க்கு இடமாம் எழில் எழில்வாகன் பண்ணினார் அவர் பாறை துறையரை, எழில் வானகம் பண்ணினார் அவர் பாறை துறையரை. என வேதத்தின் மத்தியிலே சிவய என்று இருப்பது தேவாரத்திலும் இருக்கிறது. பெரிய புராணத்தின் மத்தியிலே நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் அங்கே திருவரத்திலே அங்கே ஐந்தெழுத்து ஓதி அங்கே முத்துப்பள்ளத்தில் அமர்ந்துகின்ற பொழுது ஐந்தெழுத்து ஓதி அமர்ந்தார் என்று சொன்னார். எனவே எல்லா இடத்திலும் எது வருகிறது, மத்தியிலே ஐந்தெழுத்து வைத்து நமக்கு உணர்த்தப்படுகின்றது. இந்த ஸ்ரீருத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நின்ற திரு தாண்டகத்திலே நமக்கு அப்பர் சுவாமிகள் அப்படியே இந்த ஸ்ரீருத்திரத்தை தமிழிலே தந்திருக்கிறார். இந்த நின்ற திருத்தாண்டகத்துக்கு பழைய நூல்களில் எடுத்தால் ருத்ர திருத்தாண்டகம் தான் ஒன்றும். ஆக அவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஐந்தெழுத்தை பொறுத்த மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி இதை நாம் கண்டிப்பாக, அதாவது அடியார்களுக்கு உள்ள மன இலக்கணம் மூன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக இலக்கணம் 10, பிற இலக்கணம் 10, மன இலக்கணம் 3. இந்த மன இலக்கணம் மூன்றிலே ஐந்தெழுத்து ஜெபித்தல் என்பது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் ஞானசம்பந்தர் தேவாரத்திலே கொங்கலர் வன்மதம் வாழி ஐந்தகத்து

சக்தியாகிய வகாரமும் சேர்ந்திருக்கு. எனவே சீவ என்று சொல்லக்கூடிய இரண்டும் சேர்ந்ததால் பெரிதாக இருக்கிறது. ஆட்காட்டி விரல் யா, நடுவிரல் மா, சுண்டு விரலும் மோதிர விரலும் நகாரமாகிய கண்மமும் ஆயையும் கூடிய ஐந்தெழுத்து இருக்கிறது. நம்முடைய கையிலே விரிக்கின்ற பொழுது இந்த ஐந்தெழுத்து நமக்கு தருது. இந்த ஐந்தெழுத்துக்கெல்லாம் நிறைய வகைகள் இருக்கிறது. இது நம்முடைய நூல்களிலே நிறைய விதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஐந்தெழுத்தினுடைய வகைகளை பற்றி நமக்கு சொல்வதற்கு உண்மை விளக்கம் இருக்கிறது. அதைவிட மேலாக நம்முடைய திருவுருட்பயனிலே ஐந்தெழுத்து அருள்நிலை வருகிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆசிரியர் பெயர் தெரியவராத புண்ணியர் ஆற்றுப்படை என்று இருக்கிறது. அது ஐந்தெழுத்தினுடைய வேதங்கள் அனைத்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு முக்கியமாக இருக்கின்ற இந்த ஐந்தெழுத்து எப்படியெல்லாம் ஒரு ஆன்மாவுக்கு அது உபகாரம் செய்கிறது, படிமுறையிலே அந்த ஆன்மாவானது எப்படி அது உயர்ந்து இந்த ஐந்தெழுத்திலே வைத்து அது பேசப்படுகிறது என்பதை காட்டுவதுதான் நம்முடைய குற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற கொடிக்கவியிலே இருக்கின்ற நான்காவது திருப்பாட்டு. இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடிய முக்கியம் என்ற காரணத்தினாலே தான் தேவாரத்திலே நான்கு பதிகங்கள் கிடைத்திருக்கிறது. ஞானசம்பந்தருடைய ரெண்டு பதிகம், அப்பர் பெருமான் ஒரு பதிகம், சுந்தர ஒரு பதிகம். ஞானசம்பந்தருடைய பதிகத்திலே ஒன்றும் அதிலே காலராகி கஷித் என்ற பாடலையும் அப்பர் பெருமான் மற்றும் சுந்தர பாடல்களை சொல்லுகின்ற பொழுது அதை நமச்சிவாய பதிகம் என்று சொல்லுதல் வேண்டும். காலராகி கஷித் என சொல்லுகின்ற அந்த இதுக்கு மட்டும் அதை எப்படி சொல்லுதல் வேண்டும் என சொன்னால் அது பஞ்சாக்கர பதிகம் என்று சொல்லுகின்ற மரபுதான் உண்டு. அப்ப இதுக்கு மட்டும் நாதன்னாம நமச்சிவாய் என்று வந்தது. இன்னொரு இடத்திலே ஐந்தெழுத்துமே ஐந்தெழுத்துமே என முடிகிறது. இந்த ஐந்தெழுத்துமே ஐந்தெழுத்துமே என வரக்கூடியது சூக்ம பஞ்சாக்கரம், மற்றதெல்லாம் தூத பஞ்சாக்கரம். இந்த தூத பஞ்சாக்கரம் சூக்ம பஞ்சாக்கரம் என்பது பஞ்சாக்கரத்தினுடைய தன்மை என்று பஞ்சாக்கரம் கொடுக்கின்ற பலனை வைத்துக் கொடுப்பது. தூத பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது அங்கே நமச்சிவாய. இது நமக்கு உலக போக போக்கியங்களை நமக்கு அமிழ்த்தும். ஆகையினாலே தான் இது தூர அனுபவத்தை கருவிக்கரணங்களாக வைத்து தூர அனுபவத்தை கொடுப்பதற்கு காரணத்தினாலே இதுக்கு தூர பஞ்சாக்கரம். ஆனால் அந்த சிவயனமை என சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபித்தால் மேலாகிய வீட்டு இன்பத்தை கொடுத்து அங்கே பரமோகத்தை தூய்ப்பிக்க செய்கின்ற சூக்ம இன்பத்தை கிடைக்கும். அந்த கருவிகரணங்கள் தொலைப்படாது, அந்த ஆன்மா இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். எனவே அந்த பலனை வைத்துத்தான் தூர பஞ்சாக்கரம் சூக்ம பஞ்சாக்கரம் என்று அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த நான்காவது திருப்பாடலுக்கு சொல்லுகின்ற பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த பாடலுக்கு உள்ள ஒரு பொருளை தெரிவதற்கு முன்பாக பஞ்சாக்கர பகரடை என்று சொல்லக்கூடிய அந்த நம்முடைய பண்டார சாஸ்திரத்திலே உள்ள நூலை பயின்றால் இது நன்றாக நமக்கு புலப்படும். அதிலே பஞ்சாக்கர வேதங்கள் அங்கே பேசப்படுகிறது. அந்த நூலுக்கு எழுதிய உரையாசிரியன்மார்கள் குறிப்பாக வையாபுரி ஐயா போன்றவர்கள் எல்லாம் இதையெல்லாம் விரித்து சொல்ல இயலாது, இதை குருவும் மூலமாக தெரிந்து கொள்க என்றே சொல்லி காட்டினார்கள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த நான்காவது திருப்பாடலை என்ன கூறுகிறார் என்பதை மட்டும் நான் அந்த பதங்களுக்கு விளக்கத்தை நான் சொல்ல முடியுமே தவிர வியாக்கியானம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இந்த நான்காவது திருப்பாட்டு அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்து பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமல் காட்டக்குடி. இதுக்கு பதவுரை அஞ்செழுத்தும் அஞ்செழுத்து என சொல்லக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்தினையும் சூக்மபஞ்சாரம் சிவய நம. இந்த சிவய நம என சொல்லக்கூடிய ஓரத் தொடங்கினால் தான் சூக்ம இன்பத்தை விரும்புகின்றோம் என்று வீட்டு இன்பம் கிடைக்கும். தூர பஞ்சாக்கரம் ஆகிய நமச்சிவாயை சொன்னா ந என்பது திருவண சக்தியை பிடித்து விட்டது, அது போக போக்கியங்களை கொடுத்து மீளவும் பிறப்புக்கு ஆழ்த்தும். ஆகையினாலே தூர பஞ்சாக்கரம் வீட்டு இன்பத்திற்கு அது இப்போது வருவார் அவ்வளவுதான். ஆகையினாலே தான் முக்தி பேற்றை விரும்புவர்கள் அந்த சூக்ம பஞ்சாக்கரமாகி சிவய நமதை ஜபித்தல் வேண்டும் என்பதை உண்மை விளக்கத்தில் ஐந்தெழுத்தை பற்றி விளக்கமாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. எனவே ஐந்தெழுத்தும் சிவய நம என ஐந்தெழுத்தும்

0: எழுத்தும் எட்டு எழுத்து என சொல்லக்கூடியது மேலே சொன்ன ஷி வ ய ந ம என்பதற்கு முன்பாக ஓம் ஹாம் ஹம். ஆக ஓம் ஹாம் ஹம் ஷி வ ய ந ம எட்டு எழுத்தும் ஆறு எழுத்தும் ஆறு எழுத்து என்பது ஓம் ந ம ஷி வ ய ஓம் ந ம ஷி வ ய. எப்பொழுதுமே எழுத்து எண்ணிக்கின்ற பொழுது ஒற்று எழுத்து எண்ணிக்கையில சேராது, அது ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும். ஆக ஆறு எழுத்தும் நாலு எழுத்தும் இந்த நாலு எழுத்து என சொல்லக்கூடியது ஓம் ஷி வ ய. இதை படித்து விட்டு உங்களுக்கு லேசா விளக்கம் சொல்றேன். பிஞ்செழுத்தும் வா என்னும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் மேலாகிய ஷி என்னும் பெருவெழுத்தும் நெஞ்சு அழுத்தி மனதிலேயே தியானித்து பயிற்சி செய்த முயற்சியினால் பேசும் எழுத்துடனே, பேசும் எழுத்து என்பது வகாரம், பேசும் எழுத்து என்பது வகாரம், அந்த எழுத்தினையும் பேசா எழுத்தினையும் பேசா எழுத்து சிகாரம் ஷி ஷி என்ற அந்த பேசா எழுத்தினையும் கூசாமல் மிகவும் லகுவாக காட்டக்கொடி அதனுடைய உண்மை பொருளை எல்லாம் காட்டும்படியாக பதியும்படியாக இந்த தோஷத்தை கட்டுகின்றேன் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இப்ப இந்த இடத்துல இதற்கு நாம வந்து ஒரு சிறு விளக்கத்தை நாம பார்த்து கொண்டு மேலே சொல்லுவோம். இதிலே சொல்லக்கூடியது ஒவ்வொரு படிமுறையிலும் இந்த ஆன்மாவானது நிற்க வேண்டிய ஒரு முறைமை, ஐந்தெழுத்து ஓதி நிற்க வேண்டியது ஐந்தெழுத்தும் அப்பொழுது நிற்க வேண்டிய முறைமையும் இங்கே உணர்த்தப்படுகிறது. ஓங்காரத்தினுடைய உள்ளெழுத்து ஐந்தெழுத்து அது பிரணவத்தில் அடங்கியிருக்க நமக்கு நன்றாக தெரியும். இந்த பஞ்சாக்கரத்திலே ஓதி நிற்கும் முறையில் நின்று ஓதும் முறையில் ஓதுதல் வேண்டும். ஓதுதலும் நிற்கும் முறையும் அங்கே இருக்கிறது. இந்த ஓதும் முறையும் நிற்கும் முறையும் வேறுபட்டால் பயன் கிடையாது. ஆகியனாலேத்த ஓதும் முறையையும் நிற்கும் முறையையும் மேலோட்டமாக எதுவுமே சொல்லாமல் உமாபதி சிவாச்சாரியார் தன் நூலிலே விட்டுவிட்டார். லேசாக குருமுறையிலே கேட்டு தெளியும்படியாக பண்டார சாஸ்திரத்திலே அங்கே பஞ்சாக்கர பவருடை என்று சொல்லக்கூடிய பேரூர் வேரப்பதீசிகர் சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற அந்த பஞ்சாக்கர பவருடையிலே அழகாக இது பற்றி சிறிது விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குருமூலமாக தெரிதல் வேண்டும் என்று உரையாசிரியர் சொல்லிவிட்டார்கள். எனவே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது நிற்கும் முறையும் ஓதும் முறையும் அங்கே உணர்த்தப்பட்டது. இந்த ஐந்தெழுத்து தியானம் என சொல்லக்கூடியது உரை மாந்தம் மானதம் என்று மூன்றும் சொல்லப்படுகிறது. உரை என்பது அந்த மந்திரத்தை அருகிலுள்ளோருக்கு கேட்கும்படி சொல்வது. மாந்தம் என்பது தன்னுடைய செவிக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்வது. மானதம் என சொல்லக்கூடியது நான் உனி தீண்டாது மனம் ஒருமைப்பட்டு உள்ளுக்குள் செய்கின்ற அந்த தியானத்தை குறிக்கும். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த நான்காவது திருப்பாடலை சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் உரையும் அல்லாது மாந்தம் அல்லாது மானதமும் அல்லாது சுத்தமானதம் என்று இங்கே கொள்ளுதல் வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இங்கே சுத்தமானதமாக வைத்து இந்த மந்திரங்கள் ஓதுதல் வேண்டும். இதில் ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது ஷி வ ய ந ம. எட்டெழுத்து என சொல்லக்கூடியது இந்த சிவய நமையோடு பிரணவத்தையும் பீஜாக்கிரமையும் சேர்த்து பிரணவம் பீஜாக்கிரம் இது ஓம் ஹாம் ஹம் சிவய நம. ஆறு எழுத்து என சொல்லக்கூடியது பிரணவத்தையும் பஞ்சாக்கரத்தையும் குறித்தது ஓம் நம சிவ ய. நான் எழுத்து என சொல்லக்கூடியது இங்கே ஓம் சிவ ய. இதிலே நம என்ற எழுத்து நீக்கப்பட்டது. ஏனெனில் இந்த ம என்பது இந்த நம என்பது மா என்பது மரத்தையும் என்பது திரோதானத்தையும் குறித்து அது விலகி விடணும். அதுக்காகத்தான் இந்த மலை எழுத்துக்கள் நாம இரண்டையும் நீக்கி ஓம் ஷி வ ய என்று நாலு எழுத்திலே அங்கே குறிக்கப்பட்டது. பிஞ்செழுத்து வா, இந்த பிஞ்செழுத்து வா என்று சொல்லக்கூடியது நம்முடைய அம்பிகையை குறிக்கிறது. நிர்மலா வைத்தையே ஆன்மா நிர்மலா சுழித்தியை கடந்து நிர்மல துரியத்தில் நிற்கின்ற பொழுது அருளால் அந்த வாகிய அந்த அருளால் அந்த ஆன்மாவிடத்தில் ஒரு சிறு இன்ப வளையம் தோன்றும். ஆனால் அந்த ஆனந்த வளையம் முடிவானது அல்ல. எனவே கா என்று வருவதற்கு முந்தின பருவம் பிஞ்சு. அப்ப பிஞ்சு என்ற பிஞ்சுக்கு அப்புறம் கா என்ற ஒரு பருவம், கனி என்கின்ற ஒரு பருவம் இருக்கிறது. எனவே பிஞ்செழுத்து வா இதற்கு அப்புறம் கனியன் சொல்லக்கூடிய மேலான பெருவெழுத்து ஸ்ரீ பின்னே வருகிறது. எனவே இந்த பிஞ்செழுத்து என சொல்லக்கூடியது முதிர்ந்த முதிர்ந்த மேலான பரபோகத்திற்கு முந்திய இன்பத்தை கூட்டுவது. இது எதை போல் என்றால் இந்த விவகாரம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக பிஞ்சலத்தை உணர்த்துவதற்கு விநாயகர் சதுர்த்தி என்று குளக்கட்டை செய்கிறோம். குளக்கட்டை செய்கின்ற போது மேலே பச்சரிசி மாவு, பச்சரிசி மாவே மேலே இருப்பது எது? அது லேசான சுவைதான். ஆனா அதை விட சுவையானது மேலே உள்ளே இருக்கிறது. எதெல்லாம் உள்ளே சேர்ந்திருக்கிறது? அதுக்குள்ளே வெல்லம், பருப்பு, தேங்காய் துருவல் இன்னும் என்னென்னவோ உள்ளே வைத்து ஏலக்காய் சேர்த்து சுவை உள்ளே இருக்கிறது. எனவே மேலே இருக்கிற பச்சரிசி மாவு போல முதலில் கிட்டுகின்ற இன்பம் போல் உள்ளது இந்த பிஞ்செழுத்தாகிய விவகாரம். அதற்கு பின்பு இந்த ஆன்மாவானது எல்லாவற்று யான் எனது என்பதை விட்டு சக்தியையும் காணாது சிகாரத்தில் தான் அதுவாகவே சென்று நின்று ஆனந்த வெள்ளத்து அந்த ஆருயிர் அழுந்தும். எனவே அந்த ஆனந்த வளையத்திற்கு அடுத்த நிலை, மேல்நிலை, முதிர்ந்த நிலை என்பதை காட்டுவதற்காகத்தான் மேலே பெருவெழுத்து. இந்த பெருவெழுத்து என்பது பேரின்பத்தை குறிக்கும். இந்த பேரின்பத்தை உடையவன் தான் சிவன் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த மேலே பெருவெழுத்தை குறிப்பிட்டு அப்பர் பெருமான் திரு எறும்பியூர் பதிகத்திலே கார்முகிலாய் பொழிவானே என்கின்ற அந்த திருப்பாடலிலே பேரெழுத்து ஒன்று உடையானை என்று சொல்லி காட்டுகின்றார். ஆகையினாலே இந்த மேலே பெருவெழுத்து என சொல்லக்கூடியது மேலாகிய அந்த அந்த சிகாரத்தை குறிக்கிறது. பேசும் எழுத்து, பேசும் எழுத்து என்றால் வகாரத்தை குறிக்கிறது. இந்த வகாரத்தை ஏன் பேசும் எழுத்து என சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என சொன்னால் மலவயப்பட்ட ஆன்மா முத்தி பேறு செல்லும் வரை தொழிற்பட்டு கொண்டே இருப்பது. ஒருவன் வந்து எதாவது செய்து கொண்டிருந்தால் பேசாம இரு, அப்ப என்ன இருக்கும்? செயலற்று இரு. அப்ப பேசும் எழுத்து என்றால் தொழிற்பட்டு கொண்டே இருப்பது. இந்த ஆன்மா சிவத்திடம் சென்று சேரும் வரை இந்த அருளாகிய சக்தி தொழிற்பட்டு கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அருளுக்கு வா வகாரம். எனவே வகாரத்திற்கு பேசும் எழுத்து. அந்த பேசும் எழுத்து அதாவது அருளானது சிவத்திடம் கொண்டு போய் உயிரை சேர்த்த பின்பு இந்த உயிரானது தேனி மலரிலே இருக்கின்ற தேனை வண்டு உண்டு அப்படியே மயங்கி அசைவற்று வண்டுக்குள்ளே கிடைப்பதை போல அசைவற்று கிடைப்பதை போல இந்த ஆன்மா தானே சிவமாக மாறி சிவமாம் தன்மையாக மாறி தானே சிவமாம் தன்மையாக மாறி அந்த பேரின்பத்திலேயே அழிந்து சிவமாகவே கிடக்கும். எனவே அங்கே அந்த இடத்திலே யா என்ற ஆன்மாவும் சென்று வகாரமாகி அதையும் காணாது. இந்த ஆன்மாவானது சிவமயமாகவே நிற்கின்றது. அதனால் தான் சிவமயமாக அசைவற்று இருக்கின்ற காரணத்தினால் அதை பேசா எழுத்து. மேலான மோன நிலை, மேலான பரவச நிலை, மேலான ஆனந்த நிலையிலே இருக்கின்ற அந்த பேசா எழுத்தும் கூசாமல் இவைகளெல்லாம் எழுதிலே விளங்கும்படியாக காட்ட கொடி உயிரிடம் பதிவிக்கும் செய்யும்படியாக கொடி கட்டினேன் என்று சொல்லி காட்டுகிறார். இவ்வளவு அருமையான ஒரு செய்தி இருக்கிறது. எனவே முதல் திருப்பாட்டு கொடிக்கவியிலே ஆன்மாவிலே ஞானமும் சிவஞானமும் உதிக்கிறது, ஆணவ மதமும் இருக்கிறது. அந்த ஆணவ மதம் உயிரை பந்திக்கும், சிவத்தை பந்திக்காது. ஆனா சிவஞானம் பந்தித்த ஆன்மாவை ஆணவ மதம் தாக்கும். அதற்கு குருவினது தீஷை பெற்று முக்தி பெற வேண்டும் என்று உணர்த்தினார். இரண்டாவது திருப்பாடலே சைவர்களாகிய நாம் சிவம் சக்தி உயிர் கேவல நிலை சகலநிலை இவைகளை எல்லாம் இல்லை என்று சொல்பவர்களை நாம் அணுகி சொல்லுகின்ற கருத்தை ஏற்று மெய்மை எது என்பதை உணர்தல் வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டினார். அதற்கு பின்பு நம்முடைய மூன்றாவது திருப்பாடலே இறைவனானவன் மாற்றம் மனம் கடந்த மறையவன். நன்கு ஆராய்ந்தால் அந்த பெருமானானவன் ஆன்மாவோடு உடனே அந்த அறிவிலே அறிவாகாரமாக இருக்கிறான் என்று உணர்த்தப்பட்டது. நான்காவது திருப்பாடலே சைவத்தின் மூலம் ஓம், அதன் உள்ளொளி ஐந்தெழுத்து. உயிர்கள் எந்தெந்த நிலையில் அந்த ஐந்தெழுத்தை எப்படி ஓதுதல் வேண்டும், எந்த நிலையிலே நிற்றல் வேண்டும் என்பதையெல்லாம் குரு மூலமாக பெற்றுக்கொள்க, இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்க என்று உணர்த்துவதை போல அங்கே நான்காவது திருப்பாடல் இருக்கிறது. இன்று நாம் பேசிய இந்த கொடிக்கவியிலே இருக்கின்ற சில செய்திகளுக்கெல்லாம் நன்றாக நமக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் என சொன்னார். உமாவன் சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்திருக்கின்ற சிவபிரகாசத்தை கசடல கற்றாலே நமக்கு எல்லாம் துலங்கும் என தெரிவித்துக் கொண்டு, இடியனுடைய சித்தறிவிலே பட்டதன்படி நான் இந்த கொடிக்கவிக்கு என்னால் என்ற அளவு பொருளினை கூறியிருக்கிறேன். அதற்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி தெரிவித்து, இதற்கு துணை செய்கின்ற சைவம்.org அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, என்னையும் பொருளாக கொண்டு செல்முடிக்கின்ற உங்களுக்கும் நன்றியினை தெரிவித்து, மீளவும் சந்திக்கின்ற பேச்சினை பரம்பொருள் கொடுத்தருள்வான் என்ற நம்பிக்கையோடு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி சிதம்பரம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

இன்றைய பண்டாரசாத்திர சிந்தனையிலே நம்முடைய மூன்றாவது பட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்த ரசகாரியம் என்ற சிந்தனையை, ரசகாரிய சாத்திர சிந்தனையை தொடர்ந்து செய்வதற்கு ஒருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பண்டார சாத்திரங்களிலே 10 சாத்திரங்களை அருள் செய்த பேரருளாளர் ஆவார். அவற்றுள் அவர்கள் அருள் செய்துள்ள இந்த ரசகாரியம், ரசகாரியங்களாகிய தத்துவ ரூபத்திலிருந்து சிவபோகம் வரை உள்ள அந்த 10 கருத்துக்களையும் மிக அருமையாக விளக்குவதோடு மட்டுமன்றி அவற்றோடு தொடர்புடைய கருத்துக்களை ரசகாரியங்களுக்கு முன்னும் பின்னும் வைத்து மிக அருமையாக விளக்கிச் செல்லக்கூடிய மிகப்பெரிய பருவூலமாக திகழக்கூடிய ஒரு அரிய நூலாகும். அந்த நூலிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து 25 பாடல்கள் வரை சிந்தனையை நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த தசகாரிய நூலினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது, தத்துவரூபம் வரை, தத்துவரூபம் முதல் சிவபோகம் வரை உள்ள அந்த 10 காரியங்களுக்கும் அவற்றை விளங்கிக் கொள்வதற்கு தேவைப்படுகின்ற பிற செய்திகள், அதாவது பாச ஞானம், பசு ஞானம், சிவஞானம், இவை மூன்றை பற்றிய ஒரு தெளிவு கற்போருக்கு இருக்க வேண்டும். அப்புறம் இருவினை ஒப்பு, சத்தினிபாதம், இந்த செய்திகளை பற்றியும் ரசகாரியங்களை படிக்க புகுவோர் அறிந்திருக்க வேண்டும். இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம், இவற்றை பற்றிய தெளிவான வரையறை, மேலும் பாசஞானம், பசுஞானம், பதிஞானம், இவற்றை பற்றியும் தெளிவான வரையறை. ஆகவே அவற்றை மிகச்சிறப்பாக அருள் திரு அம்பலவான தேசிக சுவாமிகள் நமக்கு வழங்கியுள்ளார்கள். அவற்றையெல்லாம் நாம் சிந்தித்திருக்கின்றோம். அடுத்தாற்போல் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், தசகாரிய வரையறையை தொடங்குகின்றார்கள். அதிலிருந்து பார்க்க வேண்டும். 14 பாடலில் இருந்து இந்த உடல் தத்துவங்கள் இவற்றினுடைய சிறுமையினை உணர்த்துகின்றார்கள். என்ன, தசகாரிய செய்திகளை பார்க்கும்பொழுது உடல் தத்துவங்களையெல்லாம் இந்த உயிரானது கடந்து திருவருளோடு கூடி சிவபோகத்திலே திளைத்தல், அதுதான் தசகாரியத்திலே சொல்லப்படுகின்ற செய்தி. ஆகையினாலே இந்த உடல் தத்துவங்கள் எல்லாம் விட வேண்டியவைதானா என்பது பற்றி ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இவற்றில் பற்று விடுவது அத்துணை எளிதென்று, துறக்கப்படாத உடலை துறந்து என்று அப்பருவமான சொன்னார்கள். அவ்வளவு எளிதில் நம்மால் இந்த உடல் பற்றி விட முடியாது என்பதனால்தான் துறக்கப்படாத உடல் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆகவே இந்த உடல் தத்துவங்களுடைய சிறுமையை உணர்த்துவதன் மூலமாகத்தான் இவற்றை நாம் நீத்துவிட வேண்டும், இவற்றை நீத்தால்தான் நமக்கு திருவருள் கிட்டும் என்ற உறுதி நமக்கு உண்டாகும். ஆகவே 12 பாடல்கள் வரை தசகாரிய செய்திகளுக்கு இன்றியமையாது தெரிந்து கொள்ள வேண்டிய, அதாவது தசகாரியங்களை புரிந்து கொள்வதற்கு இன்றியமையாது வேண்டப்படுகின்ற இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம், அந்த பாசஞானம், பசுஞானம், பதஞானம் இவற்றையெல்லாம் கூறிவிட்டு 13 பாடல் வரை இவற்றையெல்லாம் கூறிவிட்டு 14 பாடலிலிருந்தே உடல் தத்துவங்கள் இந்த மாயாகாரியங்களுடைய சிறுமையினை 14 பாடலிலிருந்தே கூறி வருகின்றார்கள். 14 பாடல் தொடங்கி கூறி வருகின்றார்கள், மிக அருமையாக கூறினார்கள். ஆகவே அந்த பாடல்கள் என்னென்ன செய்திகளை சொல்லி வருகின்றன என்று அந்த தொடர்ச்சி மிகவும் முக்கியம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு செய்தியை சொல்கின்றது என்ற நோக்கிலே பார்த்தோம் என்றால் நூல் கற்பதற்கு ஊக்கமே வராது. போன பாடல் என்ன சொல்லியது, இந்த பாடல் அதை தொடர்ந்து என்ன கருத்து சொல்கின்றது, வரும் பாடல் இதற்கு தொடர்ச்சியாக எப்படி அமைந்துள்ளது என்ற நோக்கிலே பார்த்தால்தான் இந்த நூலானது பல பாடல்களை கொண்டு எப்படிப்பட்ட ஒரு உண்மையினை நமக்கு உணர்த்துகின்றது என்று அப்போதுதான் உணர முடியும். அந்த வகையிலே பார்த்தோம் என்றால் இந்த 14 பாடலிலே நாம் பார்த்தோம் என்றால் திருவருள் உணர்த்தினால்தான் உயிர் உணரும் என்ற செய்தி அங்கே உணர்த்தப்பட்டது 14 பாடலிலே. அதை தொடர்ந்து வரக்கூடிய 15 பாடலை நாம் பார்த்தோம் என்றால் கண்ணானது படலத்தாலே மறைப்புண்டு கிடக்கின்ற குருடன் அவனுக்கு காட்டினாலும் அவன் ஒன்றையும் காணமாட்டான். அதுபோல மலமறைப்பிலே முழுமையாக அழிந்து கிடக்கின்ற உயிர் இறைவன் அறிவித்தாலும் அறியாது என்ற செய்தியை 15 பாடல் உணர்த்துகின்றன. 14 பாடல் பார்த்தீங்கன்னா இறைவன் அறிவித்தால்தான் உயிர் அறியும் என்று சொல்லியது. அது என்ன செய்தி சொல்லியது என்று சொன்னால்,
அந்த குருடனானவன் விழிப்படலம் நீங்க பெற்றாலும் அவன் கண்ணை கொண்டு தானாக காண மாட்டான், கதிரவன் ஓடியும் துணை வேண்டும். அதுபோல ஆணவ மலம் நீங்கினாலும் முதல்வன் அறிவித்தால்தான் உயிர் உணரும் என்றான். 15வது பாடல்ல அப்படி ஆணவத்திலிருந்து நீங்காமல் அவன் அதிலே அழிந்து கிடந்தான் என்றால் அந்த நிலையிலே இறைவன் அறிவித்தாலும் உயிர் அறியாது என்று சொல்லி அந்த உண்மையினை விளக்குகின்றார். இறைவன் அறிவித்தால்தான் உயிர் அறியும். எப்போது மலம் எந்த அளவுக்கு நீங்கி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் அறியும். முழுமையாக மலமரிப்பு இருந்தால் இறைவன் அறிவித்தாலும் உயிர் அறியாது. மலமரிப்பு நீங்க நீங்க அந்த பக்குவத்திற்கு ஏற்ற அளவிலே இறைவன் அறிவிக்க உயிர் அறிந்து வரும் என்பது அங்கே சொல்லப்படுகின்ற உண்மை. ஆக அடுத்த பாடலிலே ஒரு கேள்வியை எடுத்துக் கொள்கின்றார். 15வது பாடலிலே மலமரைப்பில் இருந்தால் இறைவன் அறிவித்தாலும் உயிர் அறியாதுன்னு சொன்னார்களே, ஆனால் சித்தாந்தத்தில் என்ன சொல்றார், எந்த உயிர்னாலும் சரி இறைவன் அறிவித்தாலன்றி அறியாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்களே, அதற்கு காரணம் என்ன என்றால், முழுமையாக மலமரைப்பில் உள்ள நிலை கேவலாவத்தைன்னு சொல்லப்படும். தத்துவங்களை எல்லாம் கொடுத்து சிறிதே மலமரைப்பு நீங்கிய நிலையிலே உயிர் இருக்கின்றதல்லவா, அந்த நிலை வந்து சகலாவத்தை, அதான் கருவி உடல் கருவிகள் இவற்றையெல்லாம் பெற்று உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்கின்ற நிலை சகலாவத்தை. இந்த நிலையிலே இப்போதும் மலமரைப்பு இருக்கின்றது, ஆனால் ஏதோ சிறிதளவு அந்த மறைப்பு நீங்கி சிற்றறிவு விளங்குகின்றது. சிற்றறிவு தான் விளங்குது, பேரறிவு விளங்குவது. மலமரைப்பு இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது, கொஞ்சம்தான் மலமரைப்பு நீங்கி இருக்கின்றது. ஆகவே இதுவும் வந்து குருடனுக்கு ஒரு கோல் கிடைத்த மாதிரி தான் என்று ஆசிரியர் அருமையாக சொல்கின்றார்கள். அதாவது கேவலாவத்தில் இருக்கும்போது எப்படின்னா அந்த வெளிப்படலத்தால் முழுமையாக மறைப்புண்டிருக்கின்றது. சகலாவத்திக்கு வந்துட்டான், தத்துவங்கள்லாம் கிடைச்சிட்டுது, உடல் உலகங்கள் எல்லாம் பெற்றுட்டான், பிறவிக்கு வந்துட்டான். அப்படின்னா ஏதோ அறிவு அப்படியே முழுமையா விளங்கிவிட்டது என்று அர்த்தம் இல்லை. அந்த குருடனா கிடந்தவனுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைத்தது போல இந்த மலமரைப்பில் இருந்த உயிருக்கு வந்து இந்த தத்துவங்கள் உலகங்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆகவே அப்போதும் அந்த கோலை கொடுத்தும் ஒருவர் வந்து அந்த குருடனை வழிநடத்தி சென்றால்தான் அவன் வந்து தடையில்லாமல் செல்ல முடியும். அதுபோல இங்கும் வந்து தத்துவங்களை எல்லாம் கொடுத்த பிறகும் இந்த ஆன்மாவுக்கு அறிவுக்கறிவா இருந்து சிவபெருமான் உணர்த்த வேண்டும் என்றார். அப்போ நமக்கு வந்து நாமெல்லாம் தத்துவங்களை பெற்று அதனால் சிறிதே மலமரைப்பு நீங்க பெற்று சிற்றறிவு விளங்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து வருகின்றோம். நமக்கும் திருவருள் உணர்த்துகின்றது, மலமரைப்பு நீங்கிய ஞானிகளுக்கும் திருவருள் உணர்த்துகின்றது. ரெண்டு உணர்த்துதலுக்கும் வேற்றுமை உண்டு. என்னவென்றால் நமக்கு உணர்த்துதல் நம்முடைய வினைக்கு ஈடாக எந்த உலக போகத்தை உணர்த்த வேண்டுமோ அதை தான் உணர்த்து. ஆனா ஞானிகளுக்கு திருவருள் எதை உணர்த்துகின்றது, சிவத்தையே உணர்த்துகின்றது. ஆகவே சிவபெருமான் நமக்கெல்லாம் வினைக்கு ஈடான விடயங்களை உணர்த்தி வருகின்றார், ஆனால் ஞானிகளுக்கு தன்னையே உணர்த்தி வருகின்றார். அதுதான், ஏனென்றால் இதுக்கு அருமையான உதாரணம் அதில் வச்சே காட்டிட்டார், குருடன் வச்சே காட்டிட்டார். குருடனுக்கு காட்டுவது அவனுடைய ஊன்றுகோல் வழியாக தான் காட்ட முடியும். குருடனை ஒருவர் வழி நடத்தி செல்கின்றார் என்றால் அந்த ஊன்றுகோலை அங்கவை இங்கவை அப்படியே வா, அந்த ஊன்றுகோல் வழியாகவே வா அப்படின்னு அந்த ஊன்றுகோல் வழியாகத்தான் குருடனை வழி நடத்த முடியும். ஒழிய சூரிய ஒளியை அங்க இருக்குப்பார், அந்த சூரிய ஒளியை வாத்து போ அப்படின்னு சொல்லி சூரிய ஒளியின் வழியாக அவனை குருடனை வழி நடத்த முடியாது. ஊன்றுகோல் வழியாகத்தான் அவனை வழி நடத்த முடியும். அதுபோல மலமரைப்பு இன்னும் நீங்காமல் இருக்கின்ற பெத்தான்மாக்களை வந்து வினை வழியாக அந்த விதி வழியாகத்தான் சுவாமி நடத்துவார். அப்படிதான் நம்ம நடத்த முடியும். மலமரைப்பு நீங்கிய ஆன்மாக்களை தான் அருள் வழியாக பதினெறி காட்டி அந்த வீடு வேற்று நெறியிலே நடத்த முடியும் என்று அருமையாக சொன்னார்கள். அப்போ நம்முடைய முந்தைய ஆசிரியர்கள்லாம் உடலை விளக்குன்னு சொல்லியிருக்கின்றார்களே, நீங்க என்னன்னா குருடனுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைத்தது போல இந்த உடல்லாம் வந்து ஊன்றுகோல் தான் சொல்லியிருக்கிறீர்களே என்று சொன்னால், ஒரு பக்குவத்தை வருவிப்பதற்காகத்தான் இந்த உடல் மீது பற்று விட வேண்டும் நமக்கு அப்படிங்கிற ஒரு கருணையை முன்னிட்டு தான் அப்படி சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் விளக்கு வந்து கதிரவன் செய்வதைத்தான் விளக்கும் செய்கின்றது, கதிரவனும் ஒளி தந்து விளக்குகின்றான். சாதாரண சிறிய விளக்கும் ஒளி தந்து பொருள்களை விளக்குகின்றது. உடலுக்கு போய் அந்த விளக்க வந்து ஓமையா சொல்லுவானே, இது செய்தெல்லாம் ஒரு விளக்கம் ஆகுமா? ஆகவே அதை விளக்குன்னு நான் சொல்லவில்லை என்று அருமையாக சொன்னார்கள். ஏனென்றால் இந்த உடலானது மயக்கத்தையே மிகுதியாக செய்கின்றது, ஆகையினாலே அதை விளக்கு என்று சொல்வது மறுக்க முடியாது. ஏனென்றால் சந்தானக்குறவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இங்க ஏன் விளக்குன்னு சொல்லலை, நான் ஒரு நயம் பற்றி தான் வேறொன்று அதை மறுத்து சொல்லவில்லை, ஒரு நயம் பற்றி தான். உடலுக்கு கோலே இந்த நூலிலே ஓமையாக சொல்லப்பட்டுள்ளது. ஏனென்றால் கோல் கிடைத்ததை வந்து ஒருவன் பெரிய சிறப்பா நினைச்சிட முடியாது, அது மாதிரி இந்த உடல் கிடைத்ததை ரொம்ப சிறப்பா நினைச்சிடாத.
அந்த குருட்டுத்தன்மை நீங்குவதுதான் சிறப்பு. கோலை வைத்துக் கொண்டால் உடனே பெரிய எல்லாம் முடிந்து விட்டது, துன்பம் தீர்ந்து விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. அது மாதிரி உடல் கிடைத்து விட்டது, பிறவி கிடைத்து விட்டது அப்படின்னாலே நமக்கு வந்து அவ்வளவுதான், இனி அடைவதற்கு ஒன்றும் இல்லை என்று நாம் கருதிவிடக் கூடாது அல்லவா. இந்த பிறவியை கடந்து வீடு பேர் அடைய வேண்டும் அல்லவா. அந்த ஊக்கத்தை திருமுகமாக அவ்வாறு கூறினார் என்று பார்த்தோம். ஆனாலும் இந்த மாயையினை சிவபெருமானுக்கு சக்தி என்று ஆகமங்கள் சொல்கின்றனவே என்றால், அதனை பரிக்கிரக சக்தி, வைப்பு சக்தி என்று சொல்வார்கள். ஏனென்றால் சிவபெருமானுடைய கருணையின் விளைவாக இந்த மாயைதான் தத்துவங்களை எல்லாம் பண்பால் இருந்து தருகின்றது, சிவசங்கல்பத்தின் விளைவாக தருகின்றது. அந்த தத்துவங்களும் பிறவியும் உயிர்களுக்கு ரொம்பவும் தேவைப்படுகின்றன. வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுவேன் என்றார். ஏனென்றால் முதல்ல இந்த தத்துவங்களை பெற்று வெற்றவுடனே இதை நீத்திரணும் அப்படின்னா முடியுமா? சுவாமி குருவா வந்து எனக்கு தத்துவத்தை நிகழ்த்திடணும் அப்படின்னா நடக்கு நடந்துருமா? இந்த தத்துவங்களை கொண்டு சிவபுண்ணியங்களை முறையாக செய்து, சிவபுண்ணியங்களை செய்வதற்கெல்லாம் அந்த உடல் தத்துவங்கள் வேண்டப்படும் அல்லவா. அந்த சிவபுண்ணியங்களை முற்றுவித்த நிலையில் சுவாமியே குருவா வந்த பிறகு இன்னும் என்னை இந்த தத்துவ கூட்டங்களோடு வைத்துக் கொண்டு பிறவியிலே அழுத்திக் கொண்டு இருக்க வேண்டாம் சுவாமி, என்னை எப்படியாவது உய்யக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நிலையில் தான் அந்த தத்துவங்களை பற்றை விடக்கூடிய தத்துவங்களே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய. ஏனென்றால் நான் அகவழிபாடு புற வழிபாடு பண்ணிட்டேன், அகவழிபாடு பண்ணிவிட்டேன், ரெண்டு வழிபாட்டிலும் எனக்கு இன்னும் நிறைவு வரவில்லை, உள்ளத்தில் முழுமையான நிறைவு தரவில்லை. ஞான வழிபாடுதான் முழுமையான நிறைவு தரும். ஆனால் அது முதலிலேயே அந்த ஞான வழிபாடை செய்ய முடியாது, படிமுறையில் தான் வளர்ந்து வர முடியும் உயிரின் இயல்பு அப்படி. ஆகவே படிமுறையில் புற வழிபாடு, அகப்புற வழிபாடு, அக வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த சரியை கிரிய யோகம் மூன்றையும் முடித்து இப்போது ஞான வழிபாடாக இந்த ஞான நெறிக்கு வந்து நிற்கின்றேன். ஆகவே அந்த ஞான வழிபாடை ஏற்றுவதற்கு ஏதுவாக அந்த சிவஞான சார்பினை அடியனுக்கு தந்துவிட வேண்டும். அந்த சிவஞானத்தை பற்ற வேண்டும் என்றால் இந்த தத்துவங்களை எல்லாம் விட்டால்தான் முடியும். எனவே இந்த 36 தத்துவங்களில் இருந்தும் அடியேனை விடுவித்து சிவஞான சார்பினை அடியனுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த ஆன்மா கேட்கின்றது. ஆக இந்த உடல் மயக்குகின்றது என்று ஏன் ஞானிகள் சொல்கின்றார்கள், அதனுடைய காரணங்களை எல்லாம் சொன்னார்கள். நாம பார்த்தோம் அந்த கோல் இருக்கின்றதே, அந்த கோல் வந்து தன்னுடைய வழியிலே அந்த குருடனை வந்து இழுத்துச் செல்வது போல, அதுபோல இந்த உடலானது அந்த குருடன் கோளில் சேர்ந்து தான் கோல் என்றே கருதும் அளவிற்கு அந்த கோளின் வழி அவன் நடக்கின்றான். அது மாதிரி இந்த உடலை சார்ந்த உயிரும் தன்னை உடலாகவே கருதி அந்த ஐம்புரிகள் இழுத்த போக்கிகள் எல்லாம் போகின்றன. ஆகவே உடலை மயக்குவது என்று மிக்கோர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் கூறினார்கள். எப்போது இந்த உடல் வேறு தான் வேறு என்று தெரியும் என்றால், உடலின் துணை இல்லாமலே இந்த உயிர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு உயர வேண்டும். ஆமா, கண்ணின் துணை இல்லாமலே காணுவது, செவியின் துணை இல்லாமலே கேட்பது, அப்படின்னா இந்த தத்துவங்களின் துணை இல்லாமலேயே எல்லாவற்றையும் அறிய வேண்டும் அப்படின்னா, அப்போ இன்னொரு துணை அதற்கு வேண்டும். திருவருளாகிய துணை கிடைத்து அந்த திருவருளாலே உயிரின் அறிவு விளங்கியது என்றால், அப்போ அந்த திருவருளின் துணை கொண்டு என்ன செய்யும்? உடலே தனி அது வேறாக காணும், தத்துவங்களை எல்லாம் தன்னின் வேறாக காணும் என்று இந்த தத்துவ ரூபம் தரிசனம் இவற்றுக்கு சரியான முறையிலே ஆயத்தம் செய்தருளினார்கள். அதாவது விளக்கொழியை கொண்டே கண்டுவருகின்ற ஒருவன் அந்த விளக்கொழியை விளக்க வந்து காண மாட்டான், அந்த விளக்கம் எது கொள்வான், பிறவர்களை காண்பதற்கு அந்த விளக்கை துணையாக கொள்வான். விளக்க வச்சுக்கிட்டு விளக்கையே பார்த்துட்டு இருக்க மாட்டான், பிறவர்களை பார்ப்பதற்கு அந்த விளக்கை துணையாக கொள்வான். எப்போ அந்த விளக்கையும் வந்து வேறொரு பொருளாக அவன் பார்ப்பான் என்றால், சூரிய ஒளி வந்துவிட்டது என்றால் மற்ற பொருள்களோடு ஒரு பொருளாக அந்த விளக்கும் பிரித்து காணப்படும். இருட்டில் இருக்க வரைக்கும் அந்த கண்ணொளி விளக்கொழியே சார்ந்து அதன் மூலமாகவே எல்லாத்தையும் பார்த்து வரும். சூரிய ஒளி அங்கே உதயமாகிவிட்டது என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து மற்ற பொருள்களைப் போல் இந்த விளக்கும் பிரித்தறியப்படும். அதுபோல வந்து ஆணவ இருள் நீங்காத வரை உடல் வந்து பிரித்து அறியப்படாது. உடல் வேறு, உயிர் வேறு என்று அந்த உயிரானது தன்னின் வேறாக உடலை அறிந்து வராது. ஆணவ இருள் அகன்று திருவருள் ஒளி உதயமாகிவிட்டால் அப்பொழுது பிற உலகப் பொருள்களைப் போலவே தன்னுடைய உடலையும் அவன் வேறு பொருளாக அந்த ஆன்மா அறிந்து கொள்ளும் என்று சொல்லி அருமையாக குறிப்பிட்டார்கள். ஆக இப்படி பிற பொருளாகிய உடலை சார்ந்து அந்த உடல்மயமாகவே வாழ்தல் உயிருக்கு பொது இயல்பு என்றும், அப்ப உண்மை இயல்பினா என்ன? அந்த உடல் வேறு தான் வேறு என்று உணர்ந்து தன்னிறையில் நிற்றல் உண்மை இயல்பு என்றும், இப்படியே பதிக்கும் பொது இயல்பு உண்மை இயல்பு உள்ளது, பாசத்துக்கும் உள்ளது என்று குறிப்பிட்டான். பதிக்கு பொது இயல்பு என்ன? அவன் உடலை சார்ந்தது இல்லை, அவன் அந்த அவனுடைய அவன் திருமேனி கொள்வதுதான் அவனுக்கும் பொது இயல்பு. ஆனா அது நம்ம உடல் மாதிரி மாயாகாரிய உடல் எனவே அது திருவருள்மயமான உடல்.
அந்த திருவருள்மயமான திருமேனிகளை கொண்டு இந்த உருவ திருமேனி, அருவுருவ திருமேனி, அருவ திருமேனி என்றெல்லாம் திருமேனி கொண்டு ஐந்து ஒளி செய்தல் பதிக்கு பொது இயல்பு, அவற்றை கடந்து தன்னிலையில் விளங்குதல் உண்மை இயல்பு. அவன் எந்த இயல்பில் இருக்கின்றான்? ரெண்டு இயல்பிலுமே இருக்கின்றான். ஐந்து ஒளி செய்து கொண்டும் இருக்கின்றான், அதே சமயத்தில் அந்த ஐந்து ஒளிக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் இருக்கின்றான். அதான் அவனுடைய சிறப்பு. அப்படின்னா என்ன, அதை எப்படி நாம விளங்கிக் கொள்வது? ஐந்து ஒளியிலும் செய்கின்றான், அதை கடந்தும் இருக்கின்றான். அப்படின்னா அதாவது ஒருவேளை ஐந்து ஒளியிலே செய்யாவிட்டால் அவன் எப்படி இருப்பானோ அதே நிலையில் தான் ஐந்து ஒளியில் செய்தும் இருக்கின்றான். இது நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறோம், அந்த காரியத்தில் ஈடுபடாட்டா எப்படி நாம இருப்போமோ அதே மாதிரி அந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் இருக்க முடியாது. காரியத்தில் எந்த காரியத்திலையும் ஈடுபடாம ஓய்வு நிலையில் இருந்தோம்னா நாம ரொம்ப வந்து இப்ப சொல்றோம் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் இல்லையா? ரொம்ப ஓய்வு நிலையில் யாரும் ஏதாவது கேட்டால் பொறுமையாக பதில் சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு சாவாசமான ஒரு நிலையிலே இருப்போம். அதே சமயத்தில் நம்ம மும்முரமா ஒரு வேலையில் ஈடுபட்டோம் என்றால் அப்பொழுது நம்முடைய கவனத்தை நம்ம வேற எதிலையும் காட்ட முடியாது, அந்த வேலையை மட்டும்தான் காட்ட முடியும். ஆனா சுவாமி அப்படி இல்லை. சுவாமி வந்து அந்த தொழிலை செய்தாலும் ஒருவேளை இந்த தொழிலையே செய்யாவிட்டால் எப்படி எந்த புரட்சியுமின்றி இருப்பாரோ அது மாதிரியே எந்த புரட்சியுமின்றி சற்றும் எந்த ஒரு மாறுதல்களும் சடனமும் தன்னுடைய உள்ளத்திலே இல்லாமல் அவர் அந்த ஐந்து தொழில்களையும் செய்து வருகின்றார் என்று மிக அருமையாக அவருடைய இயல்பு சொல்லப்படுகின்றது. பாசத்திற்கு பொது இயல்பு என்னவென்றால் உயிர்களை தடை செய்து நிற்றல் பொது இயல்பு. நம்முடைய சக்தி மடங்கி அவை நிற்றல் அவற்றின் உண்மை இயல்பு. இப்படி முப்பொருள்களுக்கும் ஈர் இயல்புகள் உள்ளன என்று சொல்லிவிட்டுதான் தசகாரிய செய்திகளை தொடங்குகின்றார்கள். அதிலே தசகாரியத்திலே முதலாக விளங்குவது தத்துவ ரூபம். ரூபம், தரிசனம், சுத்தி என்ற இந்த மூன்றும் தசகாரியங்களிலே முக்கியமானவை. அதை தத்துவத்தில் வைத்து மூன்றையும் சொல்லுவார்கள். அப்ப தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அப்புறம் ஆன்மாவில் வைத்து சொல்வார்கள் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அப்புறம் சிவத்தில் வைத்து சொல்வார்கள் சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம் என்று சொல்வார்கள். அங்க மட்டும் சுத்தி வரல. ஏனென்றால் சுத்தி என்பதனாலே உணர்த்தப்படுவது என்ன? நீக்கம், தாழ்ந்த ஒரு சார்பினை விட்டு நீங்குதல், அதுதான் சுத்தி என்பதனாலே உணர்த்தப்படுகின்றது. தாழ்ந்த சார்பை நீத்து விடுதல், விட்டு விடுதல், ஒவ்வாத சார்பு, ஆமா அதை விட்டு விடுதல் தான் சுத்தி. அப்போ சிவத்திட போய் சுத்திங்கிற அந்த சொல்லாட்சி வைக்கலாமா? சிவத்தை விட்டால் கதி என்ன நமக்கு? சிவம் கொள்ள வேண்டிய மேலான சார்பு. இந்த சிவத்தை கொள்வதற்காகத்தான் தாழ்ந்த சார்புகளை தான் முதல்ல தள்ளிவிடுகின்றோம். ஆகவே சிவம் கொள்ள வேண்டிய பொருள், அது பெற வேண்டிய பொருள், எனவே அதனோடு சேர வேண்டும். அதை தள்ளக்கூடாது, அதோடு சேர வேண்டும். அதனாலதான் சிவ யோகம், சிவத்தோடு ஒன்றித்தல், ஒற்றித்து நிற்றல். சிவத்தோடு ஒற்றித்து நிற்றல் என்ற பொருளிலே சிவ யோகம் என்று சொன்னார்கள். சிவ ரூபம் சொன்னார்கள், சிவ தரிசனம் சொன்னார்கள், ஆனால் சிவ சுத்தி சொல்லவில்லை. அதற்கு பதிலாக சிவத்தை நீ சார்ந்து இருக்க வேண்டும், சிவத்தோடு ஒன்ற வேண்டும், எனவே சிவ யோகம். தத்துவங்களில் பார்த்தா தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், அப்புறம் என்ன சொன்னார்கள்? தத்துவ சுத்தி. ஏன்னா தத்துவங்களை நீத்துவிட வேண்டும், தத்துவ சுத்தி. அது மாதிரி ஆன்மா தான் பிரம்மம் என்ற அந்த அகப்பற்றை அது விட்டுவிட வேண்டும். தான் ஒரு முதல், தான் ஒரு கர்த்தா என்ற ஒரு உணர்வை அது விட்டுவிட வேண்டும். ஆகவே அந்த ஆன்மா ஆன்ம முனைப்பு, தன் முனைப்பு ஆன்மாவுக்கு நீங்கிவிட வேண்டும் என்பதனாலே அங்கே ஆன்ம சுத்தி என்று வைத்தார்கள். ஆனால் சிவமானது அது சார வேண்டிய பொருள், ஆகவே சிவ யோகம்னு வைத்தார்கள். அப்படி சார்ந்து விட்டால் அப்புறம் முத்தி இன்பம் தான், அது சிவ போகம்னு பத்தாவதா வைத்தார்கள். ஆக தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, மூன்று மூன்றும் ஆறு. இதே மாதிரி சிவத்தில் வரும்போது நான்கு வருகின்றன. சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவ போகம். இந்த சிவ போகம் தான் முடிவான முத்தி பேரின்ப நிலை. அதுக்கப்புறம் இன்னொரு நிலை என்பதில்லை, அதான் முடிவான நிலை. நிம்மள ஐந்தவத்தைகளை வைத்து சொல்லும்போது அதுதான் நிம்மள துரியாதீதம் என்பது. நிம்மள துரியாதீதம் என்பதும் சிவபோகம் என்பதும் ஒரே நிலைதான். இது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்ற அந்த முதல் மூன்று காரியங்களையும் வரையறுத்து சொன்னார்கள் 25வது பாடலிலே. அவற்றில் தத்துவ ரூபம் என்பது என்ன? 36 தத்துவங்களையும் தனித்தனியே கண்டு அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்று அறிந்து கொள்ளுதல் தத்துவ ரூபம். தெளிவாக
திட்டவட்டமாக நம்மால் சொல்ல முடிகின்றது என்றால் அதற்கு இந்த நூல் மிக இன்றியமையாது. உண்மை நெறி விளக்கமும் தசகாரியத்தை மட்டுமே சொல்லக்கூடிய நூல்தான். 14 சாத்திரங்களுள் உண்மை நெறி விளக்கம் என்று ஒரு சாத்திரம் உள்ளது. உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய நூல் அது. அதிலே தசகாரியங்கள் மட்டும்தான் செய்தி, ஆனால் 6 பாடல்களில் மிகச் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். நம்முடைய அம்பலவான தேசிக சுவாமிகள் தான் மிகுந்த கருணையோடு அதனை விரித்து சொல்லியிருக்கின்றார்கள். தத்துவ ரூபத்தை எவ்வளவு அருமையாக வரையிருக்கின்றார்கள் பாருங்கள். தத்துவம் அனைத்தும் நோக்கி, அனைத்தும்னு சொல்லிட்டதுனால 36 தத்துவங்களும், அவ்வளவுதான் தத்துவங்கள், 36 தான். இவையெல்லாம் ஆன்ம தத்துவங்கள் 24, அனுஷ்டானத்தில் சொல்றோம் இல்லையா, ஆசிரமத்தில் சொல்றோம். ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவதத்துவங்கள் 5, இவை 36. 36 தத்துவங்களையும் ஆன்மா அறிகின்றான். எப்போ அறிகின்றான்? சிவபெருமான் குருவாக வந்து உணர்த்துகின்ற அந்த ஞான நிலையில, சரியை கிரியை யோகம்னு ஒவ்வொன்றாக அந்த சிவபுண்ணியங்களை நிறைவு செய்து அதன் பயனாக சிவபெருமானே குருவாக எழுந்தருளி வந்து அந்த சிவபெருமானுடைய குரு அருளினாலே 36 தத்துவங்களையும் அறிகின்றான். அதான் சொல்றேன், இந்த கதிரவன் ஒளி உதித்த பிறகுதானே விளக்க வந்து அவன் வந்து மற்ற பொருள் மாதிரி பிரித்து அறிகின்றான். அது மாதிரி திருவருள் உதயமானால் உடலையும் இந்த 36 தத்துவங்களையும் தன்னின் வேறாக அறிவான் இல்லையா. இப்போ அந்த திருவருளானது குருவருளாக அவனுக்கு கிட்டிவிட்டது. சுவாமி குருவாக எழுந்துள்ள வந்து விட்டார். அந்த குருவருளை அவனுக்கு பரிபூர்ணமாக வழங்குகின்றார். அந்த குருவருளாலே, அந்த சிவஞானத்தாலே, அந்த சிவஞானத்தை அவனுக்கு இப்போ கிடைச்சிட்டதுனால அது வந்து அவனுக்கு தத்துவங்களை விடவும் சிறந்த அறிவை தரக்கூடியது. விளக்கொழியை விடவும் பேரொழியை தரக்கூடியது கதிரவன் தானே. விளக்கொழியிருக்க இதை தவிர எனக்கு வேற என்ன காட்ட முடியும் அப்படின்னா, அவன் கதிரவனுடைய பற்றியே அறிந்திருக்கவில்லைன்னு அர்த்தம். எனக்கு காட்டுறதுக்கு விளக்கொழி இருக்கியா, இதை விட என்ன கதிரவன் காட்டிடுவான்னா, அவன் கதிரவனை பற்றிய எந்த அறிவும் உனக்கு இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரிதான் நமக்கு சிவஞானத்தை பற்றிய எந்த அறிவும் இல்லை. அதனால நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த உடல் இல்லாட்ட எனக்கு என்ன அறிவு விளங்கும், இந்த ஐம்பொறிகள் இல்லாட்ட என்னால காண முடியுமா, கேட்க முடியுமா, சுவைக்க முடியுமா, இதுதான் எனக்கு அறிவை தரக்கூடியவை அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். ஏன்னா விளக்கொழியை மட்டுமே அறிந்தவன், சூரிய ஒளியை அறியாதவன் சூரிய ஒளியின் மகிமையை உணரமாட்டான் இல்லையா. அந்த மாதிரி திருவள்ளி மகிமை உணராமல் நான் இருக்கின்றேன். உணரணும்னா சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்து சரியை கிரிய யோகம்னால பல பிறவிகள் செய்தால்தான் அந்த சரிய கிரியோகங்களை எல்லாம் பூர்த்தி பண்ண முடியும், அந்த சிவபக்தி பெருக வேண்டும். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை, அந்த மூன்றையும் முற்றுவித்த பிறகு யோகத்துக்கு அடுத்தபடியாக அந்த ஞான நிலையில் வரும்போதுதான் அந்த கதிரவன் உதயமானது மாதிரி அங்கே திருவருள் குருவருளாக அங்கே வாய்க்கின்றது. அப்படி வாய்த்த அந்த திருவருளின் துணை கொண்டு அந்த திருவருள் எல்லாவற்றையும் காட்டுகிறது. அவன் கண்ணின் துணை கொண்டு காணவில்லை, வாயின் துணை கொண்டு அவன் வந்து சுவைக்கவில்லை, எல்லாம் திருவருள் துணை கொண்டு தான் செய்கின்றான். அப்ப அந்த திருவருளையே காட்டாக அவனுக்கு அவன் நீ வேறு தத்துவம் வேறுன்னு காட்டுது. அப்ப தன்னின் வேறாக அவன் 36 தத்துவங்களையும் காண்கின்றான். ஒவ்வொரு தத்துவமும் என்னென்ன துளியை செய்கின்றதுன்னு காண்கின்றான். இப்படி காண்பதுதான் தத்துவ ரூபம். இந்த நிலைக்கு தான் தத்துவ ரூபம் என்று பெயர். தத்துவம் அனைத்தும் நோக்கி, 36 தத்துவங்களையும் நோக்கி, தனித்தனி செயல்கள் காண்டல். ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுது. கண் வந்து காண்பதற்கு உதவுகின்றது, செவி கேட்பதற்கு உதவுகின்றது.

0: முகர்வதற்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தொழில் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஐம்பொறிகள், இந்த ஐம்பொறிகள் மாதிரி கண்மேந்திரியங்கள் இருக்கின்றன. வாக்கு அது பேசுவதற்கு வருகிறது, பாதம் நடப்பதற்கு, கை ஏற்பதற்கும் இடுவதற்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு தொழில். அதுக்கப்புறம் அந்த கரணங்கள் பார்த்தோம்னா, மனம் வந்து சிந்திக்கின்றது, ஐயம் கொள்கின்றது, அகங்காரம் ஒருப்பட்டு எழுகின்றது, புத்தி இந்த விடயம் இதுதான் நிச்சயிக்கின்றது. அப்புறம் கலை வந்து ஆன்மாவின் கிரியாசக்தியை ஊக்குவிக்கின்றது, வித்தை ஆன்மாவின் ஞான சக்தியை ஊக்குவிக்கின்றது. இப்படி ஒவ்வொரு தத்துவத்திற்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கின்றது அல்லவா. அந்த சிவதத்துவங்கள் வரைக்கும், நாத தத்துவம் வரைக்கும் ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கின்றது. ஆகவே அந்த தனித்தனி தத்துவங்களின் அந்த செயல்களை அறிதல், ஒவ்வொரு தத்துவத்துக்கும் உரிய தனித்தனி செயல்களை அறிதல், அதுதான் தத்துவம் அனைத்தும் நோக்கி தனித்தனி செயல்கள் காண்டல் ஒத்த தன் உருவமாகும். அதுதான் வந்து ஒத்த தன் உருவம்னா அந்த தத்துவ உருவமாகும். உருவம் என்பது ரூபம் என்ற வடமொழி சொல்லினுடைய தமிழ் வழக்கு. அதுதான் தத்துவ உருவம், தத்துவ ரூபம் என்று சொன்னார்கள். அப்புறம் தத்துவ தரிசனம் என்பது என்ன? ஒன்றை ஒன்று உணராது இது சத்தியம் சடமே என்னத்தான் அறிந்திடுதல் காட்சி. ஒன்றை ஒன்று உணராது, அதாவது 36 தத்துவங்களும் ஒரு தத்துவம் இன்னொரு தத்துவத்தை அறியாது, தன்னையும் அறியாது அடுத்த தத்துவத்தையும் அறியாது. ஏன் அப்படின்னா, இந்த 36 தத்துவங்களும் சடம் தான். அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிலை செய்து, சடமா இருந்தா செய்யுமா? சடமா இருந்துமே செய்கின்றன. ஏனென்றால் அவை திருவருளால் தான் தொழிற்படுகின்றனவே ஒழிய அவை தாமாக தொழிற்படவில்லை. வாகனங்களை எல்லாம் அப்படி தொலைவில் இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வாகனமும் என்ன வேகமா போகுது, வருது, திரும்புது, பின்னோக்கி வருது, அவையெல்லாம் தாமாக செயல்படுகின்றனவா? அவையெல்லாம் சடம் தான். அறிவுடைய பொருள் உள்ளே இருந்து இயக்குவதனால் இயங்குகின்றது. அது மாதிரி 36 தத்துவங்களும் சடம் தான், அந்த 36 தத்துவங்களும் திருவருளால் தான் தொழிற்படுகின்றன என்று இப்படி தெளிவாக உணர்வது தத்துவ தரிசனம் என்றார். தத்துவ ரூபம் என்பது 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டை அறிதல், தத்துவ தரிசனம் என்பது அந்த 36 தத்துவங்களும் தொழிற்பட்டாலும் அவை அறிவுடைய பொருள்கள் அல்ல, அவை திருவருளால் தான் தொழிற்படுகின்றனவே ஒழிய அந்த 36 தத்துவங்களும் சடம் தான், ஒன்றை ஒன்று அவை அறிய மாட்டா, அவை சடம் தான் என்று சொல்லி அறிதல் தத்துவ தரிசனம். இப்ப நமக்கு ஒரு உண்மை தெளிவா தெரியும், தத்துவ ரூபத்திலையும் தத்துவங்களை பற்றி தான் ஆன்மா அறிகின்றது, தத்துவ தரிசனம் என்பதிலும் தத்துவங்களை பற்றித்தான் அறிகின்றது. ஆனா ரெண்டுக்கும் என்ன ஒரு வேற்றுமை இருக்கு, என்னன்னா தத்துவ ரூபத்தில் தத்துவங்களை பற்றி அறிந்ததை விட தத்துவ தரிசனம் என்ற நிலையில் தத்துவங்களை பற்றி இன்னும் நன்றாகவே அறிந்து கொள்கின்றது இல்லையா. முதல்ல ஒருவனை பற்றி அறிகின்றோம், அவன் ரொம்ப திறமசாலின்னு அறிகின்றோம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அறிகின்றோம் இவன் இவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் இவன் திறமைக்கெல்லாம் காரணமா இன்னொருத்தன் இருக்கான்னு அறிகிறோம். இப்ப எந்த அறிவு வந்து தெளிவான அறிவு? முதல்ல அறிந்தது மேலிருந்த வாரியான அறிவு தானே, அவனோட திறமைக்கு பூரா அவன் தான் காரணம்னு நம்ம அறிந்திருந்தோம். அதுக்கப்புறம் அறிந்தோமே இவன் திறமைக்கெல்லாம் வந்து இன்னொருத்தன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, அதுதானே முழுமையான அறிவு. அது மாதிரி இந்த தத்துவங்கள் எல்லாம் தொழிற்படுவதாக அறிகின்றோம் தத்துவ ரூபம், ஆனா இது மேலிருந்த வாரியான அறிவு தான். அதுக்கப்புறம் அறிகின்றோமே இந்த தத்துவங்கள் எல்லாம் தொழிற்பட்டாலும் தாமாக தொழிற்படவில்லை, திருவருள் தான் இவற்றை தொழிற்படுத்துகின்றது, திருவருள் இயக்க இயங்குவனதான் இந்த தத்துவங்கள், இவை தமக்கன அறிவில்லா சடங்கள் என்று அறிகின்றோமே, இதுதான் தெளிவான அறிவு. எனவே ஒவ்வொரு நிலையிலும் இங்கே வரும்போதும் இந்த ரூபத்தை விட தரிசனம் என்பது ரூபத்தை விட தரிசனம் மேலான நிலை என்பதை நாம் உணரலாம். சுத்தி இன்னும் மேலான நிலை, அதை விட மேலான நிலை என்னன்னா, இந்த தத்துவங்கள் இருக்கின்றனவே இவை ஒருபோதும் நமக்கு சிவபரம்பொருளை உணர்த்த மாட்டான். அதாவது இந்த தத்துவங்களை வாயிலாக கொண்டு நாம் சிவபெருமானை அறிய முடியாது. எதுக்காக இந்த தத்துவங்களை கொடுத்தார் அப்படின்னா, வினைப்போகங்களின் உரத்தான் கொடுத்தார். அதே சமயத்தில் நம் மீது கருணை கொண்டு இந்த தத்துவங்கள் உலகத்தை தான் காட்டும், சிவத்தை காட்டாது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: இப்படி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு தாய் ஒரு பெண்ணினுடைய பதவியை கண்டு மகிழ மாட்டாள், பெண்ணுக்கு தக்க மணவாளன் வர வேண்டும் என்பதுதான்.

தாயுடைய அவர் அவன் நினைக்கிற அம்மா உனக்கு திருமணம் தக்க வயதாகி விட்டதே என்று சொல்கிற போது அம்மா அது ஆம் பொழுது ஆம் உலகத்தில் எது நடக்கணுமோ எப்ப நடக்கணுமோ அது அப்ப நடக்கும். நீ கவலைப்படாது. இப்போ என்னுடைய சிறந்த செங்கோலை நிலைநாட்டுவதற்காக நான் சுற்று விஜயம் செய்ய போகிறேன். பல திசைகளிலே சென்று என்னுடைய வெற்றி கொடியை நாட்டப் போகிறேன் என்று புறப்பட்டு மண் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை அரசர்களையும் வெற்றி அவன் போன உடனே வந்து காலில் விட்டுட்டாங்க. இனி எந்த திசைக்காவலராக இருக்கக்கூடியவரிடத்திலே புறப்படுறார். இந்த நம்மளாகிய அவர்கள் எல்லாரும் வந்து வணங்குகிறார்கள். கடைசியில் ஈதான திசை போகிற போது அங்க கைலாயம் இருக்கிறது. அங்க கணநாதர்கள் உள்ளே விடாமல் அம்மையோடு போரிடுகிறார்கள். கூடவே சுமதி அந்த மந்திரியும் போகிறான். இவள் அக்னியிலே தோன்றிய காலத்திலிருந்து அசரீர் கேட்ட காலத்திலிருந்து இருக்கிற மதி அமைச்சனாலே அவனும் சுமதியும் போகிறான் பக்கத்திலேயே. அந்த கைலாய எல்லை எண்ணிய உடனே அங்க இருக்கக்கூடிய சிவகணன் நாதர்கள் இவர்களோடு தண்டை போடுகிறார்கள். அடி வாங்கி கொண்டு போய் நந்தியப்படுவர் சொன்னாங்க, யாரு இதுவரைக்கும் அடிச்சதுங்க? எந்த நாட்டு அரசனோ எந்த தேவர்களோ எங்களை கண்டு அஞ்சுவார்களை தவிர அடங்கி நிற்பார்களை தவிர, ஏனென்றால் நாங்கள் சிவனுடைய அடிமைகள் என்று தெரிந்தவுடனே எம்பெருமானுடைய ஏவர் என்று தெரிந்தவுடனே எல்லாரும் பணிவாக இருப்பார்கள் தவிர ஒருவரும் எங்களோடு போருக்கு வந்தது கிடையாது. இப்போ தென்னாட்டிலிருந்து ஒரு பெண் பிள்ளை வந்து நாங்கள் முதுகிட்டு ஓடும்படியாக செய்து விட்டாள் என்று சொன்னபோது நந்தி பெருமானிடத்தில் போய் தெரிவித்தது. பெருமான் உடனே போர்க்கோளம் கொண்டு மணமகனமாக ஆகுவதற்கு முன்னாடி போர்க்கோளம், சில பேர் மணமகன ஆகிய அப்புறமே போர்க்கோளம் கொள்வான், போர்க்கோளம் கொண்டு மணமகன் ஆகுது. மிகச்சிறந்த முறையிலே போர்க்கோளம் கொண்டு பெருமான் வந்து எழுந்து நிற்கிறான். அந்த பெருமானை பார்க்கிறார். இதுவரைக்கும் எல்லாரும் வழிபடத்தக்க பெரு வீரம் நிகழ்த்திய பெண்ணாக கண்ட நிலையில இங்க அம்மாவை அப்பா பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? இந்த காவிய நயங்கள் எல்லாம் நன்றாக படித்ததுனால இந்த பார்வையை பற்றி சொல்கிற போது தேவியா திரு உருவமும் தேவக செய்கையும் எதிர்கண்டான். கடவுள் தான் முதல்ல பார்க்கிறார், திருவுருவம் பார்க்கிறார். தேவியாருடைய திருவுருவம் அது எத்தனை வர்ணனை பண்ணாலும் அடங்காத வர்ணனை, அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கிற உயிரோவியம் அதனாலே தேவியா திருவுருவம். அந்த திருவுருவத்தில் நிகழக்கூடிய சேவக செய்கை வீரம் பொருந்திய அந்த பெருமிதம் அந்த ரெண்டையும் பார்த்தாராம். எதிர்கண்டான் அப்படி கண்ட உடனே இவள் பார்க்கிறாள் ஒற்றை வார் திருவடியிலிருந்து திருமொழி வரைக்கும் பார்க்கிறா அம்மா. ஏன்னா ரொம்ப நாள் புரிந்து வந்திருக்கா பாருங்க. ஒற்றை வார் கடல் சரணமும் பாம்பதைத்து உடுத்த வெம்பூலித்தோரும் கொத்த வாழ் மழுவும் கரமும் வெண்ணீரணி கோலமும் நூல் மார்பும் கச்சை வேணியும் தன்னையே நோக்கிய கருணை. அம்மாவே பார்த்துட்டு இருக்கிறாரா ஐயா, தன்னையே நோக்கிய கருணை செய்து நோக்கும் பெற்றதன் வளப்பாதியை தன்னுடைய வளப்பாகமாக இருக்கக்கூடிய கடவுளை இடப்பாகவும் வளப்பாகவும் பிரிஞ்சு நின்று எரிந்து எரிந்து பார்ப்பது போலே வளப்பாதியை தடாதையை பிராட்டியாத எதிர்கண்டாள் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினான். இதுக்கு ஒரு பாட்டு அண்ணலும் நோக்கினான் என்பதுக்கு ஒரு பாட்டு அவளும் நோக்கினார் என்பது ஒரு பாட்டு. பரஞ்சோதி முனிவரது ராமாயணத்திலிருந்து ஒரு ரெண்டு தொடர்களை எடுத்துக்கொண்டு ரெண்டு பாடல்களை சொல்கிறார். தன்னையே நோக்கினார், என்ன எப்ப பார்த்தாலும் அம்மாவே பார்த்துட்டு போற. யாருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அம்மா தான் ஜாட காட்டுவாராம். கடைக்கண்ணால் மங்கை மீனை நோக்கி அவ பார்த்தான்னா உடனே அவன் அருள் செய்வான். ஆனால்தான் நடராஜாவை நடராஜாவுடைய பார்வை இடது பக்கமாக இருக்கக்கூடிய அம்பிகையை நோக்கியே இருக்கும். பார்த்தீங்க சிவகாமி அம்மையை நோக்கி இருக்கும். அதுபோல இங்கே வானமதி எல்லாம் உடையான் தன்னை வரியறவ கச்சானை வன்பே சூழ காணமதில் நடமாட வல்லான் தன்னை கடைக்கண்ணால் உமை நங்கை நோக்க என்மேல் ஊனமதி எல்லாம் ஒழித்தானே. அம்மா பார்த்த பார்வையினால அம்மாவை இவர் பார்த்தபோது அந்த சங்கு தெரிஞ்சிச்சு இந்த ஆளுக்கு குற்றத்தை நீக்கி ஞானத்தை கொடுந்தாராம். அப்ப சாமி கொடுத்தார் ஊனமதி எல்லாம் ஒழித்தான். அப்படி அம்மை தன்னையே நோக்கிய அந்த கருணை செய் திருநோக்கை பார்த்தாள். உடனே தலை கவிழ்ந்தாள். அப்படியே நிலம் கீழ கச்சை வரலனால கோலம் போட ஆரம்பித்தார். உடனே அம்மா நீ என்னைக்கு நம்முடைய நம்முடைய மதுரைங்கிற சாமியுடைய வாக்கு மூலத்துல பரஞ்சோதி முன்ன வைக்கிறார், நம்முடைய மதுரை விட்டு எங்கு நீ புறப்பட்டாயோ அன்று நான் உன் பிற பின்னையே புறப்பட்டேன். நீ என்னைக்கு திக்கு விஜயத்துக்கு மதுரையை விட்டு நம்முடைய மதுரையை விட்டு புறப்பட்டாயோ அன்னைக்கு நான் உன்னை விட்டு புறப்பட்டுட்டேன்.

உன் பின்னே வந்த, அதனால வருகிற சோமவாரத்துல வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த இயற்கைக்கு மாறாக இருக்கிற ஒரு தனம் மறைந்ததை கண்ட சுமதி அம்மா ராஜா ராணி இல்லையா ராணி சொன்னாமா இவர்தான் தொகுத்துக்காரு சொல்லணுமா ஏற்கனவே பார்த்தாச்சு. பெருமான் அங்கே சொல்லுகிறார், நான் அடுத்த சோமவாரத்துல மறை தொட்ட மந்தலுக்கு நான் வருவேன், எல்லாம் போய் ஏற்பாடு. அப்போ அம்மா பிரியரா ஈசான முறையிலே திசையிலிருந்து கைலாயத்திலிருந்து மதுரையை நோக்கி புறப்படுகிறார். அன்பையும் உயிரையும் அங்கே வைத்துகிறார். நாரன் இருக்கிற இடத்திலே தன்னுடைய அன்பையும், அன்பு காட்டுவதற்கு உரியதாக இருக்கிற உயிரையும், அன்பு வேற உயிர் வேற, உயிருடைய பண்பு அன்பு, முதல்ல அன்பை வச்சா அன்புக்கு உரியதாக இருக்கிற உயிரையும் அங்கே வைத்தா இங்கே சாதாரணமான வந்த எல்லாருக்கும் மதிப்பு. மதுரைக்கு மருமகன் வர போகிறான் என்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை வருதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய, ஒரு நாட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை, வீட்டு மாப்பிள்ளை இல்ல சோமசுந்தர பெருமான். ஆனா தன்னை தடை மறைத்து கதிர்மகுடம் தாங்கி நறுங்குந்த என்றா தனந்து வேப்பம் தொடை முடித்து விடனாக கலநகர்த்தி மாணிக்க சுடற்பூங்கேந்தி விடை நிறுத்தி கயல் எடுத்து வழுதி மருமகனாகி நீன நோக்கும் மடவர்களை மணந்து உலக முள்ளாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வான். இந்த தடைக்கட்டையெல்லாம் வெடிக்க சொல்ற தடைக்கட்டையெல்லாம் உடனடியா ஒழுங்கு பண்ண முடியாது. இங்க வந்து மதுரையில கல்யாண வேலைகள்லாம் ரொம்ப சிறப்பா நடக்குது, அதை வர்ணிக்கிறாரு சாமி. இப்படி நினைச்சாரா மதுரைக்கு மாப்பிள்ளையா போக வேணுமே? இதுவரைக்கும் தட்சனுடைய ஊருக்கு போகிறது, தட்சாபுரிக்கு போகிற போது கவலைப்படல, இமவான் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இமயமலைக்கு போகிற போது கவலைப்படல, அதே கோலத்துல தான் போனாரு. பாம்பு தோலு புலித்தோலை அரைக்கடித்து மண்டவோடுகளை அணிந்து கொண்டு சுடுகாட்டி தாம்பலை பூசி அடர்ந்த காடு போல இருக்கக்கூடிய தடாபகுடத்தோடு தான் போனாரு. இப்ப மதுரைக்கு போகிற போது என்ன நினைப்பு வந்துட்டான் இது? நம்முடைய பரஞ்சோதி மனிதருடைய புராணத்துல இல்ல, இந்த திருவிளையாடப்பான நாடக கீர்த்தனைகள் பல இருக்காங்க. எத்தனை நூல்கள், மூன்று திருவிளையாடப்பான கீர்த்தனை வந்திருக்கு. அதெல்லாம் வெட்டு போட்டு பாடுறதுக்கு ஆள் இல்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. மழை சும்மா கிளம்புற பாடின்னு ஒருத்தர் பாடியிருக்காரு திருவிளையாடப்பான கீர்த்தனை. எத்தனை மீனாட்சி கல்யாணத்தை பற்றி எத்தனை போராட்டம் கொண்டு, எவ்வளவு பெரு வழக்கிலே, தமிழ் வழக்கிலே, இயல்பான வழக்கிலே நம்முடைய திருக்கதைகள் வெளிவந்திருக்கின்றன எண்ணி பார்க்கிறவங்க. இப்படி ஒரு தளத்துக்கு இவ்வளவு நூல்கள் வந்ததால நான் அறிந்த அளவிலே எனக்கு இந்த சிந்தனைக்கு படவில்லை. அங்க அவர் சொல்ற அந்த கீர்த்தனை ஆசிரியர், சாமி மதுரையில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப நாகரிகமானவங்க தான், மதுரைக்கு மாப்பிள்ளை அவர் ஒரு ஜோக்கான ஆளா வரணுமா, அதுக்காக தலையை சிகை அலங்காரம் பண்ணணும் நினைக்கிற நேரம் இல்ல. குபேரன் நினைச்சாரா? இதுவரைக்கும் குபேரன் நினைக்கவே இல்லை. அறிவுக்கு ஒரு தோழன் சுந்தரன், செல்வத்துக்கு ஒரு தோழன் குபேரன். இவனுக்கு வேலை இல்ல, ரெண்டு கல்யாணத்துல வேலை இல்ல. கல்யாணத்துல வேலை இல்லைன்னா செல்வ பயில பழம்பை கட்டி வச்சுக்கிட்டு குபேரனுக்கு வேலை இல்லைன்னா? இங்க மதுரையில கல்யாணம் சொன்ன உடனே குபேரன் நினைச்சாரா அப்படி வந்து என்றாங்க, மதுரைக்கு கல்யாணத்துக்கு போடுங்க. அந்த கை பெற்ற பலன் சொல்லி திருமணி அலங்காரம் பண்ற, அதுல தடைய மறைக்கிறதுக்கு இவரு மாணிக்க மகனுக்கு விட்டாரு, பரஞ்சோதி மணி சொல்லிட்டாரு. இந்த கந்தரத்துல கழுத்துல ஒரு கருப்பு இருப்பாரு, வந்த மேனி கழுத்துல இவ்வளவு அகலத்துக்கு கருப்பா இருந்துச்சுன்னா பாக்குறாங்க மாப்பிள்ளைக்கு என்ன கழுத்துல, எங்கேயும் நல்ல வெள்ள தூய்மையான ஆடை அணிந்திருந்தா பார்க்க மாட்டாங்க, அதுல ஒரு புள்ளி இங்கு பட்டுச்சுன்னா என்ன அங்கதான் பார்ப்பாங்க. எல்லாரும் குணம் முழுமையாக பெருநிலையில இருக்கக்கூடிய விரைந்து பறந்து இருக்கக்கூடிய நன்மைகளை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இங்கேயும் ஒரு இடத்துல சிறு புள்ளியாக குற்றம் இருந்தா அதுதான் கண்ணுக்குப்படுது. சாமி உடம்பு புற செந்தழல் புரை திருமேனி, அது அந்த திருமேனியில கருத்த கண்டமாக இருக்கிறத பார்த்து மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது தவறா நினைக்க கூடாதுன்னு ஒரு பெரிய நீல பதக்கத்தை எடுத்து கழுத்துல அணிந்து விட்டான். எவ்வளவு டெக்னிக் தெரிஞ்சுதான் பாருங்க. தடை மறைக்கிறதுக்காக அந்த நேரத்துல ஒண்ணும் செய்ய முடியாது, தடை ஒண்ணும் செய்ய முடியாது. அது அவிர் தடை, விதி தடை. அந்த தடைக்கே அந்த தடை தான் அவர் விருதம் காட்டக்கூடிய தடை. அது இந்த தடையை பத்தி சொல்லிக்கிற தடையாயும்மாள் தரணியும்மாள். இந்த தடையையும் விடையையும் விட்டுட்டு வந்தாரு முதலிக்கு. தடைய வந்து கிரீடத்துக்குள்ள மறுத்துட்டாரு, விடைய நிறுத்திட்டு கையில எடுத்தாராம். தடையும் விடையும் உடைய பெருமான முடியும் கயலும் உடையவனாக மாத்தி காட்டிய மாண்பு இந்த மதுரைக்கு இருக்கு. அவ்வளவு பெரிய பெரிய நிலையை மதுரை பெற்றிருக்கு. சாதாரணமா அந்த பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வர்றார். ரெண்டு பக்கமும் திருமாலும் பெருமனும் கைலாக கொடுக்கிறார்கள். வந்தான் வந்தான் மதுரை பெருமான் வந்தான் புறப்பட்டு வர்றார். குபேரன் வந்து மிக மகிழ்ச்சி, அவனுக்கு கொய்சகம் எல்லாம் வச்சு கட்டி வச்சு இதெல்லாம் பிறருக்கு அலங்காரம் பண்ணி பார்த்தாத்தான் நம்ம

அலங்காரம் பண்ணிக்கிறத விட நம்முடைய மக்கள் நம்முடைய உறவினர்கள் போய் கல்யாண வீடுகளில் போய் நம்ம அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி விடணும். அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி. நல்ல மன சடங்குகள் நிகழ்கிற போது, சுப சடங்குகள் நடக்கிற போது அங்க பங்கு பெற்று என்னென்ன அலங்காரம் செய்ய முடியுமோ, இடத்தை அலங்காரம் பண்றது, ஆளா சிங்காரம் பண்றது, சமையல் கட்டில எல்லாம் சரியா போய் பார்க்கறது, இதெல்லாம் ஒரு காலத்துல மிகச்சிறந்த உறவுக்கு உணர்வுக்கு ஒரு சிறந்த நிலைக்கலனாக இருந்தது. சாமியிலிருந்து பிறந்து வந்த இங்க எல்லாரும் வந்தார்கள். வந்த உடனே எல்லாரும் வரவேற்கிறார்கள். பெண்கள் எல்லாம் பேசிக்கிறத பற்றி நிறைய சொல்றாரு, இதெல்லாம் விட முடியாது, புத்துட்டு போடுவோம். வந்தாரு, உள்ளே வந்தாரு, மணிமகுடத்துல கும்பநீர் எல்லாம் முடிச்சு பாடத்தை கழுவி உள்ளே போய் அப்படி வர்றார். எழுந்தருளி வருகிறார். மலையத்தீவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய காஞ்சனமால ஒரு பக்கமா ஒதுங்கி நிற்கிறார். திருவடியில நீராட்டி நிற்கிற போது மலர் தூவி வணங்கி கீழே விழுந்து, சுவாமி என்னுடைய பெண்ணாகிய கடாதியை மனம் செய்து கொண்டு இந்த நாட்டையும் ஆள வேண்டும். ரெண்டையும் தத்தம் செய்து கொடுக்கிற, தத்தம் செய்து உரிய நிலை இல்லை, அதை நீங்க இழைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னா சாமி புன்முழுவதோடு உள்ளே போய் அமர்ந்தார். அம்மாவுக்கு எங்க அலங்காரம் நடக்குது. கமலினி அணிந்து ஏற்கனவே வந்திருக்கிறாங்க. காளாஞ்சியும் சிறந்ததாக இருக்கக்கூடிய அடப்பையும் தாங்கக்கூடிய நிலையில கமலினி வந்து கைலாயத்தில் இருந்தவங்க. மதுரைக்கு அவ வந்து பிறந்த உடனே வந்துட்டாங்க. லட்சுமியும் சரஸ்வதியும் தாமரை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ரெண்டு பேரும் அலங்காரம் பண்ணுகிறார்கள். இந்த அலங்காரங்களை மிக அருமையா வர்ணிக்கிறார். ரெண்டு பக்கமும் கைலாக கொடுக்கிறார். அந்த கைலாக கொடுக்கறதுன்னா என்னன்னு தெரியல. நடைபாவாடை விரித்திருக்கு. அந்த நடைபாவாடையில அம்மா வர்றா, இந்த உலகத்துல உங்களுக்கு கல்வி வேணும், செல்வம் வேணும், ஆக்கம் வேணும் நினைக்கிறவங்கன்னா இப்ப வாங்க வாங்க வாங்க என்று அம்மா போட்டிருக்கிற நூபுரம் ஒதுக்கிறான். காலில் போட்டிருக்க நூபுரம் கூப்பிடுற, உங்களுக்கு கல்வியோடு செல்வம் ஆக்கம் எல்லாம் வேணும்னு சொல்லுங்க, இப்ப வந்து இந்த அம்மாவை நீங்க விசனம் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சத்தமிடுவது போல நூபுரங்கள் திரும்ப அம்மா வர்றா. வந்து ஒதுங்கி ஒதுங்கி வந்த உடனே அந்த திருமண சடங்கை அகத்தியர் வந்து செய்கிறார். நான்முகன் நிற்கிறான். திருமால் கரக நீர் எடுத்து அந்த கையிலே வாத்து அங்கே அந்த திருமணத்தை நிகழ்த்தி இருக்கிறார். அப்போ மங்களனான இருக்கிற சடங்கை சொல்கிறார். கைத்தலம் பற்றினர் பக்கத்தார்க்கே வீடு அருள் பரமயோகி, எவர்களெல்லாம் பற்றில்லாதவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கே மோட்சம் தருகிற பெருமான். இன்னைக்கு போக வாழ்க்கையை காட்டுகிறார். யோகியாக இருக்கிற பெருமான் பரம போகமான வாழ்க்கையை நீங்கள் எல்லாம் பெற்று அதன் வழியாக ஒரு நெறிய மனம் பெறலாம் என்று காட்டுமான் போல கைத்தளம் பிடித்து நின்று செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து பால் பழம் எல்லாம் சாப்பிடறாங்க. திருமணத்துல என்னென்ன சடங்குகள் எல்லாம் இருக்கு. உடனே மகிழ்ந்து அடுத்தபடியா என்ன கல்யாணம் முடிஞ்சு உடனே வேக வேகமா எங்க போவோம், டைனிங் ஹாலுக்கு போறோம், எல்லாம் சாப்பிட போட்டாங்க. சாமி தெரியும், எல்லாரும் சாப்பிட போறவங்களை பத்தி தெரியும். சாப்பிட போறவங்களுக்காக சாப்பிட்டீங்களான்னு கேட்கறத விட யார் சாப்பிடாதவங்க சாப்பிட்டவங்களை போய் விசாரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுங்க, இன்னொரு சாப்பிடுங்க. சாப்பிடாம ரெண்டு பேர் இருப்பான், அவனை போய் விசாரிக்கிறது. சாப்பிடாம ரெண்டு பேர் பொட்டாம இருக்காரு. சாமி நினைச்சார் ஓடிங்க, பதஞ்சலியும் சேர்க்கிற பாரு, ஏப்பா நீ சாப்பிட வேண்டாம, இந்த நியமம் சாமி தெரியாது, ஏதாவது உண்டா, அம்பலத்துல ஆடுகிற அருட்காட்சியை கண்டால அல்லாமல் நாங்கள் உணவு உண்ணுவது இல்லை சாமி, என்பது நியமம் நாரு, நியமம் நியதி வாழ்க்கை முறை. நீங்க கல்யாணத்துக்கு சாப்பிடாம எப்படி போறது, மாப்பிள்ளை விசாரிக்காரு. அப்ப உங்களுக்கு அம்பலத்துல ஆடுகிற காட்சியை இங்கே ஆடி காட்டுன்னு எவ்வளவு எளிவந்த கருணை பாருங்க. மாப்பிள்ளை ஆடுறதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மகோதரமா இருக்காரு பாருங்க. அந்த நேரத்துல ஆடுகிற மாப்பிள்ளையா இருந்தா கூட, அரங்கத்துல ஏறி ஆடுகிற மாப்பிள்ளை கூட ஆடாம இருப்பார், ஏன்னா போட்டோல சரியா விழுதாம இருக்க கூடாது. ஆகவே இவரு ஆடுகிறேன்னு இவரு எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கிற பெருமான், குத்தாட்டுவிப்பானாய் நிந்தாய என்று சொல்லி வாழ்த்து, எல்லாரையும் ஆட்டுவிக்கிறவன், தானும் ஆடி ஆட்டுவிக்கிறவன், ஐந்தொழில் ஆனந்த செய்தவன். அது பிள்ளைகள்தான் நடக்கும்னு நினைச்சிருக்காங்க யாரு, எல்லையில்லாத ஆனந்த மாறிலாத மலர்ச்சியை தருகிற ஆனந்த நடனம், ஞான நாடகம், அவனை பருக வைக்கிறதுக்கு இடம் பொருள் ஏவல் என்றும் இல்லை, எல்லா இடங்களிலும் அவனுடைய நடனம் நிகழும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பொன்னம்பலத்தில் ஆடின நடனத்தை நாம் இங்கே காட்டுவோம் என்று அவரை அழைத்துக் கொண்டு போகிற போது, சாமி அம்பலத்தை போல சிறந்த இடம் இல்லையா, மதுரை விராட புருஷனுக்கு மேலான 12 அங்குல மேலான ஸ்தலம் இது, அந்த பிரம்மரந்திரம் கைலாயம் அதுக்கு மேலே இருக்கும் மதுரை மூலாதாரம் சாதித்த

தனிப்பிடத்திலே ஆடி காட்டினார், பரமானந்த ஆண்டவரை ஆடி காட்டினார். அதை கண்டு மகிழ்ந்தவர்கள், பெருமானே பெருமானே உங்களுடைய அருள் இப்படி எழுவந்திருக்கிறது என்று சொன்னபோது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். உடனே என்ன வேணும்னார், இவன் ஆனந்த தாண்டவம் காட்டி உன்னுடைய திருமணச்சோறு சாப்பிடுகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இது போராதா இல்ல கேளுனர். சாமி இந்த ஆட்டத்தை எல்லாரும் காண முடியாது, நீ ஆடிக்கிட்டே இருந்த இதுதான் தண்டனை. சாமி ஒரு செயலை செய்து கொடுத்துட்டா எல்லாரும் நான் அதை திருப்பி செய்ய, யாராவது ஒரு நன்கொடை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, ஒரு 10 ரூபா நன்கொடை கொடுத்துட்டாங்க. இவங்க நான் போய் சொன்ன நன்கொடை கொடுத்தாருன்னு சொன்னா போறோம், 100 பேர் அங்க போயிடுவான். இதுதான் வம்பு. ஒரு நல்ல செயலை ஒருவர் செய்து விட்டால் அதை சொல்லாம இருக்க முடியாது, அவர் நல்ல செயல் செய்தார். இது வெளியில தெரிந்து விடுமானா, எல்லாரும் போய் அவர்களை நிற்பார்கள், தொந்தரவு செய்வார்கள். அதுவரை சாமி இங்க என்ன வரோம்னு கேட்டாரு, நீ ஆடிக்கிட்டே இருந்தார். மிக மகிழ்ச்சியாக பதஞ்சலியும் வியாக்கரபாலரும் வேண்டினால் ரெண்டு தவம் உடையவருடைய நியமம் நமக்கு ஆனந்த தாண்டவத்தை வெள்ளியம்பல கூத்தே நமக்கு தந்திருக்கிறது. நல்ல ஞாபகம், இந்த உலகம் ஏன் நல்ல வகையில் இருக்கிறது சொன்னா, நல்லவர்கள் சிறந்தவர்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையிலே அவர்கள் பிறருக்கு என்று முயல்கிற முயற்சியினாலே நமக்கு நன்மை கிடைக்கிறது என்ற நினைப்பு இருந்தால் போதும். அவர்கள் ஒன்றும் பாராட்ட வேண்டாம், அவர்களுக்கு ஒன்றும் சிறப்பு செய்ய வேண்டாம், அவர்களை விளம்பரப்படுத்த வேண்டாம். யாரோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்லார் ஒருவர் உடலில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்கிற மழை என்ற நினைப்பு இருந்தால் போதும், நாம் வாழ்வோம். நல்லவர்கள் ஒருவருமே இல்லை என்று நினைக்க வேண்டாம், எங்கோ இருக்கிறார்கள், எப்படியோ இருக்கிறார்கள், அதனால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இருவர் கண்ட காண ஆசைப்பட்ட ஆனந்தத்தை நாம் இன்று கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த வெள்ளியம்பல திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி வெள்ளியம்பல திருக்குத்தாடின பிறகு அம்மா வந்தா நிறைய சாப்பாடு மிஞ்சி போச்சுன்னா, பார்த்தா நம்ம பக்கத்துல யாரும் சாப்பிடுற மாதிரி பசியோட இருக்க மாதிரி இல்லைங்க, மலமலையா கொஞ்சிருக்கேன். இந்த பெருமை தோன்ற உன்னுடைய பெருமையை காட்டுறதுக்காக சொன்னார். உன்னுடைய வளமை நீ நினைச்சா எது நடக்காது அப்படின்னு இந்த கொடை எடுக்கிற குட்டி பூதம் ஒண்ணு இருந்தது, பார்த்தாரு. பார்த்த உடனே வட வெட்டி பூந்ததான் கொஞ்சம் பச்சி பச்சி பச்சி பிடிக்காதுதான். ஏன் ஆச்சுங்க, மணி 8 ஆக போதுங்க, கொண்டு விடுனா எல்லாத்தையும் எடுத்து வாயில அப்ப குடிக்கலாம். அம்மா சொன்னா இந்த ஒரு பூதத்தை அனுப்பி இன்னும் சில பேர் அனுப்புவான்னு கேட்டாரப்ப பிண்டல. ஒரு பூதத்துக்கே ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் தூக்கி வைத்து விடும், உருத்தர பேர் உனக்கே தகுந்த நிலை ஆக்கி விடுங்க. அவன் வந்து சாமி எனக்கு பசிக்குது, எப்படி பசிக்கு தெரியுமா, இட்டுநாதவர் வயிறு போல் காந்துவது. எதை விடுறது எதை சொல்றது, பிறருக்கு கொடுத்து சாப்பிடாத வயிறு எப்படி பசினாலே காந்துமோ அப்படி என் வயிறு. அப்ப சாமி கைத்தாரம் பாருங்க, கைத்தாரம்னா பசிய அடக்கக்கூடியது. மற்ற சாதங்கள் எல்லாம் வழிக்கு போறோம்னா தைத்தாரம் கட்டிக்கிட்டு போறோம். முத நாளை பாலை பூச்சி கொஞ்சம் போட்டா மறுநாள் வந்து அருமையான பொதிச்சோரா இருக்கும். அப்பசாமிகளுக்கு பையில பொதிச்சோறு கொடுத்தாரு. அந்த அன்னக்கூலிய தைத்தார கூலிய குடிச்சு சாப்பிடலாம், குடிச்சுட்டா போறமா இந்த மனுஷனுக்கு எது கொடுத்தாலும் நிறைவு போறாரு. அடுத்தடுத்து தேவைகளை பெருக்கிக் கொண்டிருப்பானே தவிர போதும் என்ற நினைப்பு வராது. தண்ணி தண்ணி தண்ணி தாகம் தாகம் தான். அப்பதான் சாமி கடையில இருக்கக்கூடிய வானதி அழைத்து நீ வைகையாக வாழ்னார். அவர் கண்டிஷன் போட்டு சும்மா சொன்ன இடத்துக்கு பகீரனுக்கு போ சொன்ன வந்தேன், எல்லாரும் வந்து ரொம்ப பாடாப்படுத்துறாங்க. கையில இந்த மாதிரி வைகை ஆச்சுனா இந்த பாடா அங்கேயாவது தண்ணி ஓடுனு குளிக்கிறாங்க, இங்க ஒண்ணு ரொம்ப பாடாப்படுத்துறாங்க. அந்த வைகையாக நீ வான்னு சொன்ன உடனே சாமியுடைய கிருபினால என்ன பார்த்தா என்ன நினைத்தா என்னிலே தோய்ந்தாள். அப்பவே ஜாக்கிரதையா பரஞ்சோதி பாடித்தார், தண்ணி வராது குளிக்க முடியாது, பரிசுக்கிய தண்ணி இல்ல, மூழ்க தண்ணி இல்ல, அந்த வையாறு இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறவங்க வருங்க, அப்பவே அவங்களுக்கு நன்மை கொடுக்கணும்னு அது வேண்டிக்கிட்டான். உடனே கொடுத்துட்டா வந்தது, வேகமா வந்ததுனால வேகாவதி சிவஞான தீர்த்தம், கடையில இருந்து வந்ததுனால சிவஞான தீர்த்தம், பரம தீர்த்தம் என்றெல்லாம் அதுக்கு பேர் கொடுத்து வைகையையும் அன்னக்குளியும் அளித்தார். இப்படி அருமையாக அவருடைய அரசாட்சி, ஒரு அரசன் ஆட்சி செய்கிற போது சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக, திருக்கோயில் திருப்பணி செய்ய வேண்டும் என்பதற்காக இம்மையே நன்மை நல்கும் இறையனை பூசி நடுவூர் நாயகி 62 100 நாள் திருவிழா எடுப்பான்னு சொன்னேங்க. 62 100 நாள், 1 நாள் அல்ல 2 நாள் அல்ல, 100 நாள் திருவிழா எடுப்பான்னு சொன்னேன். அப்ப சொன்னதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல, இதுவும் படிச்சதுதான் அப்படி உபசிப்பேன்னு நினைக்கிறேன். 62 எங்க, இப்ப 2002 முடிஞ்சு 2003 இங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. அங்க அந்த இம்மைய நன்மை தருவாருல, நான் போய் இந்த திருவிழா எடுப்பானதான் சொன்னதுனாலதான் என்ன தமிழ் பிடிக்க பிடிச்சு அழுத்தி வெளியே தள்ளினாங்க. இல்லைன்னா வேற வேற துறைக்கு போயிருப்பேன், நாடக துறைக்கு போயிருப்பேன், பத்திரிகை துறைக்கு போயிருப்பேன், சினிமா துறைக்கெல்லாம் போயிருப்பேன். அங்க கேட்டவர்களும் அங்க ஈடுபாடு காட்டியவர்களும் என்ன போய் தமிழ் படின்னு சொல்லி

0: என்ன படிக்க வைத்தார். இன்றைக்கும் அந்த இம்மைய நன்மை சொல்வாரை நினைக்கிறேன், நடுவு நாயை நினைக்கிறேன். அந்த பெருமானை பூஜை பண்ணி இன்றைக்கும் கூட பட்டம் இருக்கிறதுக்கு வளையல் விட்டு அங்க போய் சாமி வந்து பூஜை பண்ணிட்டு வந்துதான் சாயந்தரம் பட்டாபிஷேகம் நடக்கும். சாமி சாவணி மாற்ற இப்படி அருமையான வரலாறுகள் நாம் சிந்திக்கிற வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். நன்றி கூறி அமைந்தேன். வணக்கம். மயமழிவளம் சுரக்க மன்னன் போர் முறை அருவீக குறைவிலான அருவியில் வாழ்க நான் மறையரங்கள் வாங்க நத்தவம் வேண்டுமல்க மேன்மைகள் செய்வதில் இழந்திய உலகம். நம பார்வதீபதே தென்னாடுடைய சிவனே போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இறங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: நாம் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய தாரகாசுர வதைப்படலத்தையும் மற்ற அசுரர்களினுடைய வதப்படலத்தையும் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு முறை பின்னுக்கு சொல்கிறோம். இதுக்கு முன்னால என்ன பார்த்தோம்? முருகப்பெருமானுடைய திருநாமங்களினுடைய மகிமைகளை பார்த்தோம். எதற்காக புராணங்களில இதையெல்லாம் வைத்திருக்கிறார்கள்? கந்த புராணத்தில் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. எத்தனையோ நாமங்கள் முருகப்பெருமானை பற்றி மட்டுமல்ல, நான் முதலிலேயே சொல்லியிருக்கிறேன், விநாயகப் பெருமானை பற்றி ஷோடச நாமாக்கள் இதிலே தான் இருக்கின்றன. இதுல ஒரு அழகு காஞ்சி பரமாச்சாரியாரனுடைய அந்த விநாயகனுடைய ஷோடச நாமங்களினுடைய விளக்கம் தெய்வத்தின் குரல் அவ்வளவு பெருசு, அவ்வளவு அருமையா இருக்கும். இப்போ அவரை பற்றி இருக்கிறது, சிவபெருமானை பற்றி இருக்கிறது, வெங்கடாஜலபதியை பற்றி இருக்கிறது, எவ்வளவோ நாமங்கள் இருக்கின்றன. முருகப்பெருமானை பற்றி பல இடங்களிலே கந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஸ்காந்தத்துல இந்த ஸ்காந்தத்தில் இந்த திருநாம மகிமை சொல்லப்பட்டிருப்பதை நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்த்தோம். முருகப்பெருமானுடைய நாம மகிமை, முருகான்கிற நாம மகிமையும் பார்த்தோம்.

முருகப்பெருமான் ஒரு முறை முருகா என்று சொன்னாலும் போதுமா? இதை ரொம்ப அழகா, ஒரு முறை ஒரு தரம் சரவணபவா என்று நினைப்பவர் உளத்தினில் நினைத்தவெல்லாம் உடனே கைகூடும் என்று சொல்வார்கள் இல்லையா, என்று வேதங்கள் மொழியிலே உண்மை அறிவான பொருளே பரிவாகவே அனந்தம் தரம். அவனுடைய முருகநாமத்தை சொன்னாலும் ஏன் எனக்கு நடக்கலேன்னு கேட்பர். இப்போ ஒரு முறை முருகான்னு சொன்னாலும் போது என்ன கொடுக்கிறான், தன்னுடைய திருவடிகளை கொடுக்கிறானா, முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று சொல்லுவார். இரண்டு திருவடிகளையும் கொண்டு வந்து கொடுக்கிறானா, ஒரு திருவடி இல்லை இரண்டு திருவடிகளையும் கொண்டு வந்து கொடுக்கிறானா. இந்த முருகநாமத்தினுடைய மகிமையை பத்தி பார்த்தோம். உடனே கேட்கலாம், என்ன சார் இது புராணம் தானே, இதனால என்ன நடக்க போகிறது, இதுல வாழ்க்கைக்கு என்ன நடக்கிறது, என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று சொன்னால், திருநாமங்களினுடைய மகிமைதான் அடிப்படை. நமக்குள்ளே சொன்னேன், முன்னே அவனுடைய நாமம் கேட்டாள் முத்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னே அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் என்று முதன் முதல்ல நாமம் வரும். முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து முருகன் அவனுடைய நாமா, குமரன் அவன் எப்படி இருப்பான், என்றும் இளையாள் அழகியா எரூர்ந்தான் ஏரே என்று ரொம்ப அழகாக இருப்பான், எங்கிருக்கிறான் என்ன செய்கிறான், குகனாக உள்ளே உறைந்து கொண்டிருக்கிறான், உருவாய் எருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் என்று உள்ளே அந்த குகனாக அமர்ந்திருக்கின்றான். அதான் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய்னர். எந்த ஓங்காரமானது சன்னியாசிகளுக்கு மிக உயர்ந்தது என்று அவர்களுக்கு ஓதுவிக்கப்படுகிறதோ, எந்த ஒரு திருமந்திரமானது இந்த உலகத்துக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதோ, வேதம் பிரபஞ்ச காரணம் என்று சொல்வார்கள். அந்த வேதத்தினுடைய அடிப்படை ஓங்காரம், அப்ப அந்த ஓங்காரமானது உலகத்துக்கே காரணமாக இருக்கிறது. இந்த ஓங்காரத்தினுடைய வடிவமாக இறைவன் இருக்கிறான். ஓங்காரத்தின் உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என்று பாடுவார், அதற்கு உள்ளேதான் முருகன் இருக்கிறான். அவன் உரையக்கூடிய இடம் முருகா, அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய ஓங்காரம், அந்த ஓங்காரமானது தமிழிலே முருகா என்று ஆனது. அதைத்தான் இதற்கு முன்னாலே பார்த்தோம். ஒரு விஷயம் முருகன், அந்த முருகப்பெருமான் தான் அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருள் சக்தி முருகன் என்று ஆனதே, கருணை கூர் முகங்கள் அருகே கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று நமக்காக அந்த பரம்பொருள் முருகன் சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய உருவத்திலே வந்தது. அந்த உருவத்தினுடைய நாமா, அந்த உருவம் இருக்கக்கூடிய ஓங்காரம் முருகா என்கின்ற நாமா. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம், நம்முடைய வாழ்க்கையிலே எது தேவை, எப்படி அடைய வேண்டும் என்கின்ற விவேகம், இதைத்தான் சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது விவேகம் என்று சொல்வார்கள். அந்த புத்தி ஞானம் நம்ம இடத்துல இருப்பதில்லை. நமக்கு என்ன தேவை, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், இந்த பிறப்பினுடைய பயன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரியாத பொழுது அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அடைய வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான விஷயம் இந்த நாமாதான். அடிப்படையான விஷயம் இந்த நாமா. நாமா என்பதை தெரிந்து கொண்டுதான் அடுத்த படிக்கே நம்ம சொல்ல முடியும். முதல் படி இறைவனுடைய திருநாமம். இறைவனுடைய திருநாமங்களை, இறைவனுடைய பெயர்களை கேட்பது, சொல்லுவது, உச்சரிப்பது, அதனை மனனம் செய்வது, இது அடிப்படையான விஷயம். என்ன நடக்கும், உடனே கேட்கலாம் என்ன நடக்கும், இதை ஏன் சொல்ல வேண்டும். முதல் விஷயம், இறைவனுடைய நாமாக்களை சொல்ல சொல்ல நம்முடைய பாபங்கள் கழிந்து புண்ணியமானது அதிகரித்து நமக்கு நல்லது செய்கின்றது. இது முக்கியமான விஷயம். நாமங்களை சொல்ல சொல்ல நமக்கு என்னன்னே தெரியாது. அவப்பொழுதுல தவப்பொழுது என்று சொல்வார்களே, அதே போல வெறுமையாக ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் அவமாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொழுதிலே அதனை தவப்பொழுதாக மாற்ற வேண்டும் என்றால் இறைவனுடைய நாமங்களை உச்சரிக்க வேண்டும். அவனுடைய நாமங்களை உச்சரித்தால் முதல் முதல்ல நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய பாபங்கள் நிறுத்தப்படுகின்றன. பாபங்கள் நிறுத்தப்படுகின்றன, பாபங்கள் நிறுத்தப்பட்டு புண்ணியமானது ஏற்படுகிறது, நமக்கு நல்லது நடைபெறுகிறது வாழ்வில். இதுதான் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னாகும், பாபங்கள் தடுக்கப்பெற்ற காரணத்தினாலே, வாழ்விலே நல்ல விஷயங்கள் நடக்கின்ற காரணத்தினாலே இறைவனை நோக்கிய எண்ணமானது ஏற்படும்.
இறைவனை பற்றிய எண்ணமானது ஏற்படுமாக, நல்லதே நடக்கிறது, இதை கொடுத்தவன் யார், ஏன் கொடுத்தான் என்று சொல்லும்படியாக இந்த நாமத்தின் காரணத்தினாலே, இந்த நாம பிரபாவத்தின் பிரபாவத்தாலே அவனை பற்றி எண்ண வேண்டும் என்கின்ற எண்ணம். அவனை பற்றி எண்ணம் நான் சொல்லல, அவனை பற்றி எண்ண வேண்டும், அவன் யார், நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமானது ஏற்படும். அது இரண்டாவது விஷயம். அதாவது ஆர்வம், ஆசை. அந்த ஆசை என்று சொல்லக்கூடியது இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை இருக்கின்றது, அது இரண்டாவது உண்டாகும். இப்படி ஆசைப்படும் பொழுது அவனை எப்படி அடைவது, அவனை எப்படி தோத்தரிப்பது, அவனை எப்படி புகழுவது, அவனை போற்றுவது என்று சொல்லக்கூடிய ஆசை வரும் பொழுது இதே நாமாதான் பயன்படும். நாம முன்பே பார்த்தோம், தேனானது பாலானது உணவாகவும் மருந்தாகவும் இருப்பதை போலவே முதல்ல குழந்தைக்கு வந்து வயிறு சரியா இல்ல, பால் கொடுத்து வேற ஒண்ணுமே வேண்டாம், வயிற்றை சரிப்படுத்துகின்றார்கள். பிறகு வயிறு சரியான பிறகு அதே பாலை உணவாக கொடுப்பதை போலவே இந்த நாமங்களை உச்சரிக்கின்ற காரணத்தினாலே வயிறு சரியில்லைன்னு சொல்லும்படியாக நம்மை இந்த வாழ்வு சரியில்லாமல் இருக்கும் பொழுது இந்த வாழ்வு திருத்தப்படுகிறது, மீண்டும் அதுவே உணவாக வருகிறது. மருந்தாக இருந்த நாமா இப்பொழுது உணவாக வருகிறது. என்ன உணவாக வருகிறது? இறைவனை தோத்தரிப்பதற்கு, இறைவனை அடைவதற்கு இந்த நாமா தான் பயன்படுகிறது. அடுத்ததாக முதலிலே நம்முடைய வாழ்வை திருத்திக் கொள்வதற்கு நாமா பயன்பட்டது, இரண்டாவது அவனை அடைவதற்காக, அவனை தோத்தரிப்பதற்காக, அவனை வணங்குவதற்காக பயன்படக்கூடியது இந்த நாமாதான். அப்ப இரண்டாவது உணவாக பயன்படுவதைப் போலவே இந்த நாமங்களும் பயன்படுகின்றன. சரி, இறைவனை தோத்தரிக்கிறோம், அடுத்தது என்ன வரும்? அடுத்தது விவேக புத்தி என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் பின்னாலே வருகிறது. தட்சகாண்டம் அல்லது அசுரகாண்டம் வரும் பொழுது காசியவர் உபதேசம் செய்வதாக வரும். அந்த சில காண்டங்களிலே வரும் பொழுதுல அந்த உபதேசத்தோடு நாமும் பார்க்கிறோம். இப்ப அடுத்ததே பார்க்க போகிறோம், சில வேதத்தினுடைய கருத்து என்ன என்பதெல்லாம் இங்க வரும். முருகப்பெருமான் ரொம்ப அழகா சொல்லுகிறார் அந்த இடத்துல வேதத்தினுடைய கருத்து என்ன, என்ன செய்ய வேண்டும் என்று. இப்ப அடுத்தது என்ன வரும்? இந்த நெறி நாமத்தினுடைய நெறியிலே நிற்கும் பொழுது இறைவனை வணங்குகிறோம். இறைவனை வணங்கும் பொழுது விவேகம், இது அடையத்தக்கது என்று சொல்லக்கூடிய விவேகம் வரும், அந்த புத்தி வரும். அந்த அறிவு வரும் பொழுது, புத்தி விவேகம் வரும் பொழுது, அந்த விவேகத்தின் காரணத்தினாலே இறைவனை அடைவதற்காக பிரயத்தனம் செய்து இறைவனுடைய திருவடிகளை நாம் அடைகிறோம், அவனை சரண் அடைகிறோம். உன்னாலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லும்படியாக அவனிடத்திலே சரணடைந்து என்னை காக்க வேண்டும் என்று உயிர் கா என ஓத அருள்தாரா என்று ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர் கா என ஓத அருள்தாரா என்று இந்த வார்த்தையில வரும். இது ரொம்ப விரிவாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை, சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். ஒரு கால் ஒரு முறை, அந்த ஒரு கால் ரெண்டு இடத்துல வரும். ஒரு கால் முருகா, முருகான்னு ஒரு முறை சொன்னால் நம்முடைய பாவங்கள் நீங்கும். அடுத்தது எவன் பரம்பொருள்னு தெரியும். பரமா குமரா, அடுத்தது அவன் எப்படி இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டோம். இவரே முருகப்பெருமானாக இருக்கிறான், அவனே மந்திரப்பொருளாக அந்த ஷடாட்சரமாக நமக்குமாராயா என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஷடாட்சரத்தை கொண்டு வந்து வைத்தார். ஒரு கால் முருகா, அவனே பரம்பொருள். பரமா குமரா, அவன் ஷடாட்சர பொருளாக இருக்கிறான். குமரா, அவனிடத்திலே என்னுடைய ஆன்மாவை காக்க வேண்டும் என்று உயிர் கா என ஓத. ஒருமுறை முருகா என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழிய ஆரம்பித்து நமக்கு ஆசை வருகின்றது, நான் சொன்ன படித்தரம். இரண்டாவது முறை என்னாகிறது? அந்த மருந்தாக இருந்த நாமா இப்பொழுது விருந்தாக மாறும் பொழுது உயிர் கா என ஓத அருள்தாராய். உயிர் கா என ஓத அருள் தரும் பொழுது அதே பாடல், இந்த திருவேலி மடலை பாடல்ல இரண்டு முறை முருகா என்று வைத்தார். ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்தாராய். முருகா என ஓர் தரம் ஓது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று சொல்லுவார். இப்ப இரண்டு விஷயங்கள், இரண்டு முறை முருகான்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன? இங்க அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல் என்ன? ஒன்று நம்முடைய பாபம் கழிந்து, இதைத்தான் சைவ சித்தாந்தத்துல சொல்லும் பொழுது இருவினை ஒப்பு மலபரிபாகம் என்று சொல்வார்களே, நல்வினை தீவினை இரண்டும் ஒப்புற்று கழிந்து ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடியது பக்குவமாகி அது கனிந்து மாறுபட்டு சத்தினிபாவம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இறைவனை அடையக்கூடிய தன்மைக்கு வருகிறோம். அப்பொழுது இறைவன் அவன் அருளாலே நம்மை அவனிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறான். நான் ரொம்ப சுருக்கமா இதை பற்றி சொல்லியிருக்கிறேன், விரிவாக சொல்ல அஞ்சி
விரிவாக நேரம் கிடைக்கும் பொழுது நாம பார்க்கிறோம். ஏன்னா கந்த புராணமே ரொம்ப பெரியது, அதுல எத்தனையோ கருத்துக்கள். இந்த ஒரு கருத்து மீண்டும் அதை நினைவுறுத்துவதற்காக இங்கே சொல்லுகிறேன். இந்த நாமாக்கள் இறைவனை அடைய பயன்படுகின்றன, அதுதான் சொல்ல வருகிறேன். ஒன்று. இரண்டாவது விஷயம் முக்கியமானது என்னன்னா, நீங்க இறைவனை அடைவது அதாவது மோட்ச சாதனம், மோட்சத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசை என்று சொல்லக்கூடியது கூட பின்னாடி வரலாம். முதல்ல என்ன வரும், எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பம் கழிய வேண்டும், எனக்கு இங்கே இருக்கக்கூடிய துன்பம் கழிய வேண்டும், நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாப இந்திரிய தாப சபல மர வந்து நின்கடல் தருவாயே என்று பாடுவார் அருணகிரிநாதர். இந்திரிய தாபத்தினாலே நான் ஆட்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய துன்பங்கள் எல்லாம் போக வேண்டும் என்றால் எனக்கு இந்த நாமா மருந்தாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு துன்பம் என்று இருக்கும் பொழுது முருகா என்கின்ற நாமங்கள் தான் மொழிக்கு துணை. முருகா எனும் நாமங்கள், மேன்மை மேன்மை குன்றா மொழிக்கு துணை, முருகா எனும் நாமங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முருகா என உனை ஓதும் தவத்தினர், அப்படி ஓதக்கூடியவர்களுக்கு வியாதி வராது, என்றைக்குமே குறைவராத செல்வம் அடைவார்கள், பரகதியும் உற்றிடுவார் என்று திருப்போரூர் சந்நிதி முறையிலே சொல்வதைப் போலவே முருகா என்கின்ற நாமம் இருக்கிறதே அது ஓங்காரத்தினுடைய வடிவம். அந்த முருகா என்பதுதான் இறைவனுடைய தமிழ் வடிவம். அது மட்டும் கிடையாது, அந்த முருகா என்கின்ற நாமம் நமக்கெல்லாம் இந்த ஈக உலகத்திலே ஈகபர சௌபாகியம் என்று ஈக சௌக்கியத்தை இங்கே கொடுக்கிறது. முதல் விஷயம் அது நமக்கு தேவைதானே, அது இல்லாமல் இருக்க முடியுமா? எனக்கு வீடு வேணும், நல்ல செல்வம் வேண்டும், நல்ல மனைவியோ நல்ல கணவனோ வேண்டும், நல்ல புத்திர பேர் வேண்டும் என்று சொல்லும்படியாக வால்மீகி ராமாயணத்துல முதல்ல பார்த்தமே கந்தனுடைய கதையை எவர் படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுஷ்மான் புத்திர பௌத்ரோஷ ஸ்கந்த சாலோக்கியமா புனியாத்து என்று சொல்லும்படியாக ஆயுள் ஆரோக்கியம் புத்திர பௌத்தர்கள் நல்ல செல்வம் பின்னாலே கந்தனுடைய உலகம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. இப்போ நமக்கு அடுத்தது பெரிய அறிவு இல்லாமல் இருக்கலாம், இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் முருகா என்கின்ற நாமங்கள் தான் அதற்கு தோணியாக இருக்கின்றன. முருகா என்கின்ற நாமத்தை பிடித்துக் கொண்டால் நாம் நிச்சயமாக நம்முடைய துன்பங்களிலே இருந்து விடுபடலாம் என்கின்ற ஒரு அடிப்படையான கருத்தை இங்கே மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். நாமங்களினுடைய பிரபாவத்தை மீண்டும் சந்தர்ப்பம் வரும் பொழுது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எல்லாரும் ஸ்தோத்திரம் செய்ய போகிறார்கள், இப்ப பல இடத்துல ஸ்தோத்திரம் செய்ய போகிறார்கள், முருகப்பெருமானை அசுரர்கள் உட்பட பல பேரும் ஸ்தோத்திரம் செய்ய போகிறார்கள், அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது முருகப்பெருமானை சிவபெருமான் அழைத்தார். அடைத்து தன்னுடைய மடிமீது அமர்த்தி, முருகா தேவர்கள் எல்லாம் ரொம்ப துன்புற்று விட்டார்கள், அந்த துன்புற்ற தேவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். எப்படி அருள் செய்வாய்? பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் பருவரல் செய்து, அதை துன்பமே செய்து, பருவரல்னா துன்பம், விண்ணவர்த்தம் ஊரினை முறுக்கி தீமையை இயற்றி உலப்புறா வன்மை கொண்டுற்ற சூரனை அவுணர் குழுவடும் தடிந்து சுருதியின் நெறி நிதீகி மகவான் பேரரசழித்து சுரர் துயர் அகற்றி பெயர்தி என்றான் எந்தை பெருமான் என்று சூரனை அவனுடைய சுற்றத்தோடு உற்றம் சுற்றத்தோடு அழித்து தேவர்களுக்கு அவருடைய நகர்களை கொடுத்து இந்த சுருதியின் நெறி நிதீகி, அதுதான் முக்கியமான வார்த்தை இங்க. ஏன் இவனுடைய முருகப்பெருமானுடைய அவதாரம் நடந்ததுன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்று சொல்வாரே கீதையில, அதே விஷயம்தான், தர்மத்தை ரட்சிப்பதற்காக, வேத தர்மத்தை ரட்சிப்பதற்காக இந்த முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நிகழ்ந்தது. நம்முடைய க்ஷண்மிதமான மதங்களுமே வேதத்தை அடிப்படையாக கொண்டவை, வேதம் என்கின்ற ஆதாரம் அடிப்படை அஸ்திவாரத்தின் மீதுதான் எல்லாமே அமர்ந்திருக்கின்றன. இந்த புராணங்கள் எல்லாம் வேதத்தினுடைய விளக்கங்கள், அது இல்லாம இல்ல வேத பாக்கியமான விஷயங்கள் கிடையாது. இப்ப பல பேருக்கு என்ன தோன்றுகிறதுன்னா, இந்த கதை புராணம் படிக்கும் பொழுது எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், வேதத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் யாருக்குமே கவலை கிடையாது, நான் செய்வது நான் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இப்படி சொன்னால் போதும் என்று சொல்லும்படியாக அவர்களுக்கு என்று தனி வழி வைத்துக் கொள்ளுகிறார்களே, அது தவறானதுங்கிறதுக்கு தான் சொல்ல வருகிறேன். முருகப்பெருமானுடைய அவதாரமானது சுருதியின் நெறி நிதீயி என்று சொல்லும்படியாக வேத மார்க்கத்திலே இந்த பிரபஞ்சத்தை மீண்டும் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக ஏற்பட்ட அவதாரம். உடனே வணங்கி நின்றாராம் முருகப்பெருமான், எனக்கு இப்பணியை செய்வதற்கு ஆணையிட வேண்டும் என்று சொன்ன உடனேயே அனைத்து உச்சி முர்ந்து முருகப்பெருமானிடத்திலே சென்றுவா என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானை போருக்கு அனுப்புகிறார்.
அனுப்பும் பொழுது அப்படியே குழந்தை அனுப்ப முடியுமா? தந்தையானவர் தன்னுடைய மனத்தாலே நினைத்தாராம். நினைத்த உடனேயே உலகங்களையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய 11 விதமான படைக்கலங்கள் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும். சூரியனை பல கோடி சூரிய பிரகாசத்திற்கு நிகரான ஒன்றை அந்த 11 ஆயுதங்களை கொடுத்தாராம். எங்கிருந்து வந்ததுனா 11 ருத்ரர்களையே படைக்கலங்களாக கொடுத்தாராம். பொன்றிகள் செடிலத்து அண்ணல் தன் பெயரும் புருவிலா உருவமும் தொன்னாள் நன்று பெற்று உடைய உருத்திரக்கணத்தோர் நவில் அந்த உருத்திரக்கணர்கள் தன்னை போலவே பெயரையும் தன்னை போலவே உருவத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஏகாதச ருத்ரர்கள் 33 கோடி தேவர்கள்னு சொல்லுகிறோமே, அந்த 33 கோடியில 11 கோடி பேர் ருத்ரகணங்கள். அதுல ஏகாதச ருத்ரர்கள் என்று சொல்லுவார்கள். அதுல தலைவர்களாக இருக்கப்பட்ட அந்த 11 தலைவர்கள் இவரை போலவே சிவபெருமானைப் போலவே உருவத்தை உடையவர்கள், சிவபெருமானைப் போலவே நாமத்தை ருத்ரன் என்கின்ற நாமத்தை உடையவர்கள். அவர்களை படைக்கலங்களாக மாற்றி கொடுத்தாராம். நவிலரம் தோமரம் கொடி வாழ் மந்திரல் குலிசம் பகழி அங்குசமும் மணி மலர்பங்கையும் தண்டம் வென்றிவில் மழுவுமாகி விற்றிருந்தார் விரல் மிகும் அருமுகன் கரத்தில் என்று அவர்கள் அத்தனை பேரும் இறைவனுடைய 12 கரங்களிலே 11 படைக்கலன்களாக, இன்னும் ஒரு கை மிச்சம் இருக்கு, அதான் முக்கியமான விஷயம், 11 படைக்கலன்களாக அவர்களுக்கு கொடுத்தாராம். தோமரம் கொடி வாழ் குலிசம் அம்பு அங்குஷம் மணி தாமரை தண்டு வில் மழு என்று சொல்லக்கூடிய 11 படைக்கலன்களாக. இதுல நல்லா கவனிக்கலாம், கொடியும் படைக்கலன், தாமரை பூவும் படைக்கலன், மணியும் படைக்கலனாக இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம இன்னும் பலவிதமான கருத்துக்களை தனியாக எடுத்துக்கொண்டு நான் செல்கிறேன், அப்பொழுது எல்லாம் பார்க்க வேண்டும். இப்போ ஒவ்வொன்றையும், இப்போ வாழ் இருக்கிறது சொல்லலாம், தோமரம் இருக்கிறது, தண்டு இருக்கிறது, தண்டுனா கதாயுதம்னு சொல்லுவோம், வில் இருக்கிறது, அம்பு இருக்கிறது, இதெல்லாம் ஆயுதங்கள், முழு இருக்கிறது ஆயுதம் என்று சொல்லலாம். ஆனால் தாமரையும் ஆயுதமாக, கொடியும் ஆயுதமாக, இவருக்கு மணியும் ஆயுதமாக, எல்லாமே இறைவனிடத்திலே ஆயுதமாக வந்து அமர்ந்திருக்கிறது. அந்த ஆயுதங்களின் மூலமாக அசுரர்கள் குழுவை அழிக்க வேண்டும் என்று அவருக்கு கொடுத்தாராம். கொடுத்தது மட்டும் கிடையாது, இதைவிட மிகச் சிறந்ததாக தன்னுடைய மனத்திலே இருந்து தன்னிடத்திலே இருந்து ஒரு ஆயுதத்தை தோற்றுவித்தாராம். 11 ருத்ரர்கள் இங்கே 11 படைக்கலன்களாக மாறினார்கள். இப்போ தன்னிடத்திலேயே இருந்து பகைவர் அத்தனை பேரையும் முறியடிக்கக்கூடிய வல்லமையாக இருக்கப்பட்ட ஒரு சக்தி ஆயுதத்தை, அந்த சக்தி ஆயுதத்தை தன்னிடத்திலே இருந்து எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் எவரையும் வெற்றி கொள்ளக்கூடியதான ஒரு ஆயுதத்தை கொடுத்தாராம். இது கந்தபுராணத்துல ரொம்ப அழகாக கச்சியப்பர் பாடுவார். ஆயதர் பின்னர் ஏவில் மூதண்டத்து ஐம்பெரும் பூதமும், இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் அதை என்ன செய்யுமா, பூதமும் அடுவது, எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியது, பஞ்சபூதங்களையும் அழிக்கக்கூடியது, பல் உயிரும் ஒரு தலை முடிப்பது, எல்லா உயிர்களையும் ஒரு சேர முடிக்கக்கூடியது, ஏவர் மேல் விடுகினும் அவர் தம் மாயிரும் திறனும் வரங்களும் சிந்தி, யார் மேல விடுத்தாலும் சரி, இவர்தான் இவர்கிட்ட தான் போகும், இவர்கிட்ட போகாதுங்கிறதே கிடையாது. ஏன்னா மற்ற படைக்கலங்களை எல்லாம் பார்க்க போறோம், பாசுபதாஸ்திரம் கூட முருகப்பெருமானிடத்திலே ஒன்றும் செய்ய முடியவில்லை, நாராயணாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் எல்லாம் வணங்கி நின்றன என்று பார்க்க போகிறோம். ஆனால் இங்கேயோ இந்த அஸ்திரத்துக்கு இந்த ஆயுதத்துக்கு நிகராக எதுவும் கிடையாது. இந்த ஆயுதம் யார் மீது விடுத்தாலும் ஏவர் மேல் விடுகினும் அவர் தம் மா இரும் திரளும் வரங்களும் சிந்தி, அவர்களுடைய வரங்களையும் அவர்களுடைய உயிரையும் சிந்த வைத்து மண் உயிர் உண்பது, அவருடைய உயிர்களை உண்ணக்கூடியது, எப்படைக்கும் நாயகம் ஆவது, எல்லா படைக்கும் எல்லா படைக்கலன்களுக்கும் ஒரு நாயகமாக இருக்கக்கூடிய ஒன்றை நாயகமாவது, ஒரு தனி சுடர் வேல் நல்கியே, ரொம்ப அழகா கொண்டு வர, சுடர் வேல் நல்கியே, பிரகாசிக்கக்கூடிய ஒரு வேலை எடுத்து முருகப்பெருமானிடத்திலே கொடுத்தாராம். நல்கியே மதலை கை கொடுத்தான். இந்த வேலை பற்றி பல இடத்துல கச்சியப்பர் மிக அழகாக சொல்லுவார். இது படைக்கலம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம், அது முதலே சொல்லிடுறேன், இது படைக்கலம் அல்ல. சிவபெருமானே முருகன், சிவபெருமானே தன்னிடத்திலே இருந்து தோற்றுவித்த ஒரு ஆயுதம் வேல். வேல் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆயுதம்,
இதை இன்னொரு விதமாக சொல்லலாம், அம்பிகை தான் இந்த வேலாகவே வருகிறாள். தன்னிடத்தில இருந்து சக்தி என்கின்ற ஆயுதத்தை கொடுத்தான் என்று ஸ்காந்தத்திலையும் வரும், இங்கேயும் அவர்கள் சொல்லுகின்றார். எப்படைக்கும் நாயகம்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் அழித்து காக்கக்கூடிய ஒரு தன்னை உடையது, இந்த பிரபஞ்ச காரணமாக இருக்கக்கூடியதாக ஒரு படைக்கலன் வருகிறது. அது அம்பிகை தவிர வேற கிடையாது. இப்போ அம்பிகையோ பரமேஸ்வரனோ முருகனோ எல்லாம் ஒன்றுதான். மற்ற எல்லாவற்றையும் விட இந்த வேலுக்கு என்ன பெருமை? இப்ப சக்கராயுதம் சொன்னா தனியாக சக்கரைப்படை என்று சொல்லியாக சொல்லலாம். அவருக்கு சக்கரம் உண்டு, சங்குண்டு. சக்கரத்தான் விஷ்ணு என்று சொல்றது கிடையாது. சக்கரத்தாழ்வார்னு அவர் தனி, அவரே சக்கரத்தாழ்வார் தான், விஷ்ணுன்னு சொல்றது இல்லை. அதே மாதிரி திரிசூலம் என்று சொல்லக்கூடிய சூலாயுதம் சிவபெருமானுக்கு சொல்லலாம். ஆனா திரிசூலம் தான் சிவபெருமான் என்று யாரும் சொல்வது கிடையாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. வேலை இட்டால் வேல்தான் முருகப்பெருமான் என்று வணங்கப்படும். வேற எந்த விதமான பாசம், அங்குஷம், திரிசூலம், தண்டாயுதம் அல்லது மலர், சக்கரம், எத்தனையோ ஆயுதங்கள், ஒவ்வொரு தேவதைகளுக்கும் வஜ்ராயுதம், எத்தனையோ ஆயுதங்கள் உண்டு. இந்த ஆயுதங்கள் தான் இறைவன் என்று வணங்குவதில்லை. ஆயுதங்கள் அவனுடைய தேவதைகள், பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்லுவார்களே தவிர இவன் தான் அவன் அந்த தெய்வம் என்று சொல்லுவது கிடையாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நாம் எதை வணங்குகிறோம்? வேலை வச்சு பூஜை செய்தாலும் போதும். நீங்க பார்த்திருக்கலாம், பஞ்சாயதன பூஜை செய்யும் பொழுது ஐந்து மூர்த்தங்கள் இருக்கும். முருகப்பெருமானுக்கு அங்கே மூர்த்தம் கிடையாது, வேலும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பஞ்சமூர்த்திகளுக்கு உள்ளேயும் முருகப்பெருமான் இருக்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். பஞ்சமூர்த்திகளுக்கு உள்ளேயும் இறைவனாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானை எந்த மூர்த்தியை நீங்கள் வணங்கினாலும் அந்த மூர்த்திக்குள்ளே முருகப்பெருமான் இருக்கிறார். ஆனா சில பேருக்கு அதை வணங்க வேண்டும் இருந்தார், வேல் வைத்து பூஜித்தால் போதும் என்று சொல்வார்கள். அந்த வேலை வைத்து பூஜித்தாலும் போதும். அந்த வேல் என்பதே முருகப்பெருமானுடைய உருவமாக இருக்கிறது. பல இடங்களில் வேலு தான் இருக்கும், அந்த இடத்துல அப்படியே வேல் வைத்தால் போதும், அதான் முருகப்பெருமான். நீங்க திருப்பரங்குன்றத்துல போனா முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கொஞ்சம் தான், ஆனா அவருடைய வேலுக்கு தாமர வேலாக அங்க இருக்கும். அதுக்கு தான் பால் ஊற்றி அபிஷேகம் செய்து கொண்டே இருப்பார்கள். கொடுக்க கொடுக்க அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும். இதே போல வேல் என்பது அவனுடைய உருவமாக, சிவனுடைய உருவமாகவே இங்க இருக்கும். சக்தி என்று சொல்லக்கூடிய ஆயுதமாக மதலை தன்னுடைய குழந்தையினுடைய கையிலே கொடுத்தானான். இங்கே ஸ்காந்தமும் சரி கந்தபுராணமும் சரி இந்த சக்தி என்று சொல்லக்கூடிய வேலை சிவபெருமான் தான் படைத்துக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் திருவிழாக்களிலே சக்தியினிடத்திலே இருந்து முருகன் வேல் பெறுவதாக ஒரு சம்பிரதாயம் நீங்க பார்க்கலாம். இந்த கந்தசஷ்டி வரும்பொழுது கந்தசஷ்டியிலே முருகப்பெருமான் அம்பிகையினுடைய சந்நிதிக்கு போய் அங்கிருந்து வேல் வாங்கி வருவார். இது சிக்கல் எல்லாம் மிகச்சிறப்பாக நடக்கும் அந்த திருத்தலத்தில எல்லாம் என்று சொல்லுவார்கள். இப்போ இதுக்கு என்ன காரணம்னா, புராணங்கள், தர புராணங்கள், சில விஷயங்கள் இந்த புராணத்தை விட விளக்கமாக மற்ற புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கும் பல புராணங்கள் காரணம். அதே மாதிரி அருணகிரிநாதர் பாடுவார், எம்புதல் வாழி வாழி என்னும்படி வீரான வேல் தர என்றுமுழானே மனோகரா வயலூரா என்று பண்டு சுராபான சூரனோடு எதிர் போர் கண்டு, யாரு? அம்பிகை. பங்கமிலா நீலி மோடி பயங்கரி மாகாளி யோகினி பண்டு சுராபான சூரனோடு எதிர் போர் கண்டு எம்

0: அவள் கொடுத்தாள் என்று வரும். இன்று முழானே, இன்று முழானே என்று சொல்லும்படியாக அந்த மனோகரன் வயலூரனுக்கு, முருகப்பெருமானுக்கு, அவ என் புதல்வா வாழி வாழி என்னும்படி வீரான வேல் தர என்று இந்த வேலை அம்பிகை கொடுத்தாள். புராணங்களின் காரணத்தினாலே, மற்ற தலபுராணங்களின் காரணத்தினாலே இந்த வேலை அம்பிகை நடத்திய இருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது. ஒன்று. இரண்டாவது, தன்னிடத்திலே இருந்து கொடுத்தான், தன்னிடத்திலே இருந்து அந்த சக்தி ஆயுதத்தை படைத்துக் கொடுத்தான் என்று சொல்லும்படியாக சிவனிடத்திலே இருந்து வந்த காரணத்தினாலே, சிவனிடத்திலே இருந்து வருவது சக்தி பரசியமாக இருக்கப்பட்டது, அதுதான் அந்த சக்தி தான் இங்கே கொடுத்தாய் என்பதாக மறைமுகமாக சூச்சகமாக சொல்லக்கூடியதாகவும் அம்பிகையினிடத்திலே இருந்து வேல் வாங்கினான் என்று நடைபெறுகிறது. அப்படியே அம்பிகையினிடத்திலே வணங்கி வழிபடுகின்றானா, உச்சி முகந்து
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 16. பிரம்மதேவர் கூறுகிறார், ஸ்ரீமன் நாராயணன் முதலிய தேவர்கள் அனைவரும் துதித்ததை திருச்செவி சாற்றிய ஸ்ரீ சங்கரன் மகிழ்ச்சி பொங்க சிரிக்கலானார். பிரம்மதேவனான நானும் ஸ்ரீமன் நாராயணனும் தங்கள் மனைவிமார்களோடு வந்திருப்பது கண்ட சிவபெருமான் உரியபடி எங்களோடு உரையாடியபின் வந்த காரணத்தை வினவினார். ஸ்ரீ ருத்ரன் கேட்கிறார், ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீ வதிர்ணதேவா, தேவர்களே, மகர்ஷிகளே, எவ்வித அச்சமும் இன்றி நீங்கள் அனைவரும் இங்கு வந்ததன் உண்மை காரணம் என்ன? உங்களுக்கு நேர்ந்ததுதான் என்ன? ஏன் வந்திருக்கிறீர்கள்? விளக்கமாக கேட்க விரும்புகிறேன். ஏனெனில் நீங்கள் செய்த துதியால் நான் மிகவும் மகிழ்ந்திருக்கிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரத முனிவரே, சிவபெருமான் இவ்வாறு கேட்கவே ஸ்ரீமன் நாராயணனின் கட்டளையை ஏற்ற நான் கூறலானேன். தேவதேவனே, மகாதேவனே, கருணைக்கடலே, இறைவா, நாங்கள் அனைவரும் இங்கு வந்துள்ள காரணத்தை கூறுவேன், கேளுங்கள். எருது கொடியோனே, தங்களுக்காகவே நாங்கள் அனைவரும் இங்கு வந்துள்ளோம். ஏனெனில் நாம் மூவரும் ஒரே குறிக்கோள் உடையவர்கள். படைப்பு தொழிலான சுழற்சியை ஒழுங்குபட நடத்துவதற்கு நாம் மூவரும் ஒருவருக்கொருவர் துணை நிற்பவர்கள். ஒரே குறிக்கோள் உடையவர்கள் ஒருவருக்கொருவர் துணை நிற்க வேண்டும். இல்லையே இவ்வுலகம் ஒழுங்குபட நடவாது, அதன் இருப்பே தொலைந்துவிடும். மகேசனே, என்னால் கொல்லப்பட போகிறவர்களாக சில அசுரர்கள் தோன்றப்போகிறார்கள். தங்களால் சிலரும், ஸ்ரீ விஷ்ணுவார் சிலரும் மடியப் போகிறவர்களாக சில பல அசுரர்கள் தோன்றப்போகிறார்கள். இறைவா, தங்களது சக்தியால் தோன்றப்போகும் தங்கள் திருக்குமாரனால் பதிக்கப்படுபவர்களாக சில அசுரர்கள் உதிக்கப் போகிறார்கள். இன்னும் சிலர் மாயையின் திருக்கரங்களால் மடியப் போகிறார்கள். நலமே செய்யும் சங்கரனான தங்களது கருணையினாலேயே தேவர்களுக்கு என்றென்றும் நன்மை ஏற்படுகிறது. கொடும் தொழிலர்களான அசுரர்களை வதித்து உலகத்திற்கு பலமின்மையை அளிப்பவர் தாங்களன்றோ? ஏன் இப்படியும் நடக்கலாமே. எந்த ஓர் அசுரனும் தங்களால் வதைக்கப்படாமலும் இருக்கலாம். ஏனெனில் தாங்கள் என்றென்றும் யோக நிலையிலேயே இருக்கிறீர்கள். விருப்பு வெறுப்பற்றவர் வேறு, மேலும் கருணை பொழிவதிலேயே ஒன்று நிற்கிறீர்கள். ஈசனே, ஒருவேளை அவர்களும் தங்களை பூஜித்து தங்கள் கருணையால் காத்தருளப்பட்டிருப்பின் அப்பொழுது படைப்புத் தொழிலும் காப்புத் தொழிலும் இவ்வாறு நடக்கும். ஆகவே எருது கொடியோனே, தாங்கள் நித்தமும் படைப்பு முதலியவற்றிற்கு உகந்த செயல்களை செய்வதிலேயே தாங்கள் ஊக்கம் கொள்ள வேண்டும். படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் தொழில்களும் செய்ய வேண்டியதில்லை என்றிருப்பின் மாயையின் தொடர்பால் நாம் மூவரும் ஏற்றுள்ள இத்திருமேனிகள் பயனுடையதாக ஆகா, ஏற்புடையதாகவும் ஆகா. நாம் மூவரும் உண்மையில் ஒன்றாயினும் செயல் வேறுபாட்டால் தனித்தனியே திருமேனி தாங்கி நிற்கிறோம். காரியத்தில் வேறுபாடில்லை எனில் நாம் எடுத்த திருமேனி வேறுபாடுகளும் பயன் அற்றதாகும். தேவதேவனே, ஒரே பரமனான மகேஸ்வரன் மூன்று திருமேனிகளுடன் விளங்குகிறார். இம்மூன்று திருமேனிகளின் வேறுபாட்டிற்கும் அவரது மாயையே காரணம். உண்மையில் அவர் சுதந்திரர், மாயைக்கு ஆட்பட்டவர் அல்ல. திருவிளையாடல்கள் புரிவதற்காகவே படைப்பு முதலிய செயல்களை செய்கிறார். ஸ்ரீஹரியோ அவரது இடதுபாகத்திலிருந்து தோன்றியவர். பிரம்மதேவனான நானோ அவரது வலதுபுறத்திலிருந்து தோன்றியவன். இந்த ருத்ரனோ அச்சிவப்பரம்பொருளின் இதயத்திலிருந்து தோன்றியவர். ஆகவே தாங்கள்தான் சிவனது பரிபூர்ண சுரூபர். இம்மாதிரி நாம் மூவரும் வேறுபாடற்ற சுரூபர்களாக இருப்பினும் தனித்தனியான மூன்று திருமேனிகளைக் கொண்டு விளங்குகிறோம். முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே, நாம் மூவரும் அந்த சதாசிவன் மற்றும் அம்பிகையின் புதல்வர்கள். இவ்வுண்மையை தாங்கள் இதயபூர்வமாக உணர வேண்டும். இறைவனை, நானும் ஸ்ரீஹரியும் தங்கள் கட்டளை கிடங்க படைத்தலையும் காத்தலையும் செய்து வருகிறோம். செயலுக்கேற்ப நாங்கள் இருவரும் மனைவிகளோடு இருக்கிறோம். ஆகவே தாங்களும் உலக நலனுக்காகவும் தேவர்களின் நலன் கரியும் தேவர்களின் நலன் கருதியும் ஓர் அழகிய பெண்ணை மனைவியாக கைப்பிடிக்க வேண்டும். மகேசனே, மேலும் இன்னும் ஒன்று உள்ளது, அதை கேளுங்கள். முன்பு நடந்தது இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. முன்பொரு சமயம் சிவபரம்பொருளாக நின்ற தாங்கள் எங்களிடம் கூறியதேதான் இப்பொழுதும் கூறுகிறேன். நீங்கள் கூறியது என்னவெனில், பிரம்மதேவரே, என்னுடைய இவ்வுயர்ந்த திருமேனியே உனது நெற்றியில் இருந்து உலகில் ருத்தன் என்ற பெயருடன் தோன்றப்போகிறது. பிரம்மதேவரான தாங்கள் படைக்கும் கடவுளாகவும் ஸ்ரீஹரி காக்கும் கடவுளாகவும் நான் சகுண ரூபனான ருத்ரனாக அழிக்கும் கடவுளாகவும் ஆவோமாக. ஒரு பெண்ணை மணந்து உலகிற்கு உயர்ந்த நலன்களை செய்வேனாக. ஆகவே தாங்கள் முன்பு கூறியதையே நினைவிற்கொண்டு இப்பொழுது அப்பிரதிஜையை நிறைவுரை செய்ய வேண்டும். எம்பெருமானே, பிரம்மாவான நான் படைக்க வேண்டும், ஸ்ரீஹரி காத்திரட்சிக்க வேண்டும், தாங்கள் அடிப்பதற்காகவே தோன்ற வேண்டும் என்பதுதானே தங்கள் கட்டளை? அதன்படிதான் இப்பொழுது தாங்கள் அழிக்கும் கடவுளாக தோன்றியிருக்கிறீர்கள். தாங்களின்றி நாங்கள் இருவரும் எங்கள் காரியங்களை செய்ய திறன் அற்றவர்களே. ஆகவே தாங்கள் உலகின் நலனையே விளையும் ஒரு பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும். சம்போ மகாதேவா, ஸ்ரீமன் நாராயணன் திருமகளையும் பிரம்மாவான நான் சாவித்திரியான சரஸ்வதியையும் மனைவிகளாக ஏற்றுள்ளது போல் தாங்களும் இப்பொழுது அன்புள்ள ஒரு மனைவியை ஏற்க வேண்டும். இவ்வாறு நான் கூற கேட்ட உலக நாயகரான மகாதேவர் முகமகல் மலர்ச்சியோடு ஸ்ரீமன் நாராயணனது எதிரில் என்னிடம் கூறலுற்றார். சிவபெருமான் கூறுகிறார், பிரம்மதேவனே, ஸ்ரீமன் நாராயணனே, நீங்கள் இருவரும் எனக்கு எப்பொழுதும் மிக்க அன்பர்கள். உங்கள் இருவரையும் கண்டு எனக்கு மகிழ்ச்சி மேலிடுகிறது. நீங்கள் இருவரும் அனைத்து தேவர்களிலும் உயர்ந்தவர்கள், மூவுலகங்களுக்கும் தலைவர்கள். உலகின் நன்மைகளையே விளையும் உங்களது சொல் என்னை பொறுத்த மட்டில் மிக மிக உயர்ந்ததே. ஆனால் தேவசிரேஷ்டர்களே, எனக்கு திருமணம் செய்து கொள்வது என்பது சரியாக தோன்றவில்லை. ஏனெனில் நானும் உலகத்தை வெறுத்து தவத்திலேயே ஈடுபட்டிருக்கிறேன். மேலும் என்னை சிறந்த யோகி என்றே கூறுகிறார்கள். நான் பிரவிற்த்தி வழியான புறவழியை விடுத்து நிவர்த்தி வழியான அகவழியில் நிற்பவன். தனக்குள்ளேயே ஆன்மாவிலேயே ஆனந்தத்தை காண்பவன். மாயையை உதறித்தள்ளி நிரஞ்சனாக பற்றின்றி உள்ளவன். திகம்பரனாக அவதூத நிலையில் நிற்பவன். ஆன்மையானம் பெற்றவன். அனைத்திலும் ஆன்மாவை காண்பவன். பற்றை துறந்தவன். மனதிலே எந்த ஒரு விகாரங்களும் காணாதவன். உலகியல் இன்பங்களைக் கண்டு விலகி நிற்பவன். தூய்மையற்ற அமங்கல வேடம் கொண்டவன். இவ்வாறு இருப்பவனுக்கு இவ்வுலகில் பெண்களால் ஆக வேண்டியதுதான் என்ன உள்ளது? இருந்தால் கூறுங்கள். நானோ யோக நிலையில் நிலைத்து இருப்பதிலேயே ஆனந்தம் காண்பவன். அறியாமையில் உழல்வோரோ யோகத்தை விடுத்து போகத்திற்கு அதிக மதிப்பு தருவர். உலகில் திருமணம் செய்து கொள்வது தலைக்கு மேல் மற்றொரு தலையினால் தகைக்கப்படுவது போன்றதே. ஆகவே உண்மையாக கூறுகிறேன், என் மனதில் திருமணம் பற்றிய எவ்வித பற்றுதலும் இல்லை. ஆன்மாவே எனது உயர்ந்த செல்வமும் தன்னலமும். அதையே நன்கு சிந்தித்து ஆராய்ந்ததால் எனக்கு இந்த உலகியல் தன்னலத்தில் சிறிதும் ஈடுபாடு தோன்றவில்லை. இருந்தும் உலக நலன் கருதி நீங்கள் கூறுவதை ஏற்று அதை செய்கிறேன். உங்களது சொல்லையே உயர்ந்ததாக ஏற்று, அல்லது நான் முன்பு வாக்களித்தபடி அதையே நிறைவேற்றுவதன் பொருட்டு திருமணம் செய்து கொள்கிறேன். ஏனெனில் நான் பக்தர்களுக்கு ஆட்பட்டவனாயிற்றேன். ஆனால் நான் எம்மாதிரியான பெண்ணை மணப்பேன், எந்த ஒரு நியமத்தை ஏற்று மணப்பேன் என்பதை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். ஹரியே, பிரம்மனே, நான் சொல்வது இப்பொழுதும் சரியாகத்தான் இருக்கும். எந்த பெண் எனது தேஜஸை பிரித்து ஏற்கத்தக்கவளோ, எவள் யோகினியோ, தன் விருப்பப்படி ரூபம் எடுத்துக் கொள்ளும் திறன் பெற்றவளோ, அவ்வாறான பெண்ணை நான் மணக்க கூறுங்கள். நான் யோகத்தில் லயித்திருக்கும் போது அவளும் யோகத்தில் இருக்க வேண்டும். காமத்திற்கு நான் ஆட்படுவேனே யாகில் அவளும் அவ்வாறே ஆக வேண்டும். வேதமறிந்த சான்றோர்கள் எந்த எம்பெருமானை அழிவற்றவர் என்று கூறுகிறார்களோ, ஒளிவடிவான தொன்மையானவரான அந்த சிவபெருமானையே நான் எப்பொழுதும் சிந்தித்த வண்ணம் இருக்கிறேன். அவ்வாறுதான் இருக்கவும் இருப்பேன். பிரம்மனே, அச்சிவபரம்பருடைய நினைக்காதிருக்கும் நேரத்தில்தான் நான் அவளோடு கூடி மகிழ இயலும். என் சிவ சிந்தனைக்கு இடையூறு விளைவிப்பாளே யாகில் அவள் உயிரோடு இருக்க முடியாது. அவள் தன் வாழ்க்கையே கைகழுவிவிட வேண்டியதுதான். பிரம்மனே, நீ, ஸ்ரீ விஷ்ணு, நான், ஆக நாம் மூவரும் பிரம்மஸ்வரூபரான சிவனின் அம்சபூதர்களே. ஆகவே பெரியோர்களே, நாம் அவரது சிந்தனையில்தான் இருக்க வேண்டும். தாமரையில் விற்றிருப்பவரே பிரம்மனே, அவரது சிந்தனைக்காக நான் திருமணத்தையே கைகழுவலாம். என்னால் அவரது நினைப்பை விடுத்து திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஆகவே எனது செயலருக்கு உதவுபவளாக ஒரு பெண்ணை தயார் செய்க. இதிலும் எனக்கு ஒரு நியமம் உள்ளது, அதை கேள். என்னிடமோ என் சொல்லிடமோ அவளுக்கு அவநம்பிக்கை ஏற்படுமேயானால் உடனே நான் அவளை துறந்து விடுவேன். இறைவன் கூறியதை கேட்டு நானும் ஸ்ரீமன் நாராயணனும் சற்றே புன்னகைத்த வண்ணம் மனதளவில் மகிழ்ந்தோம். பின் நான் வணக்கமாக கூறலானேன். எம் இறைவனே, மகேசா, பிரபுவே, நீங்கள் எவ்விதமான பெண்ணை தேடுகிறீர்களோ அவ்விதமான பெண்ணை பற்றி மகிழ்ச்சியோடு கூறுவேனாக. சாட்சாத் சதாசிவனின் தர்மபத்னியான உமையம்மையே உலகில் காரியங்களை நிறைவு செய்ய வேண்டி பல பல ரூபங்களில் தோன்றியுள்ளாள். இறைவா, சரஸ்வதி லக்ஷ்மி என்னும் திருமேனி தாங்கி முன்பே இங்கு வந்துவிட்டாள். இதில் லக்ஷ்மி தேவி திருமாலின் காதலியானாள் சரஸ்வதி என்னை அடைந்தாள். இப்பொழுது நமக்காக மூன்றாவது திருமேனி தாங்கி தோன்றியுள்ளாள். பிரபுவே, உலகின் நலனை கருதி அந்த தேவியான சிவை தட்சனின் மகளாக அவதரித்துள்ளாள். அவளது திருப்பெயரே சதீதேவி. அந்த சதீதேவிதான் தங்களது திருவிளையாடல்களுக்கு உறுதுணையான மனைவியாக இருப்பாள். தேவதேவனே, ஒளிபடைத்த அந்த சதீதேவி தங்களையே வணக்க விரும்பி உறுதி பூண்டு கடினமான விரதங்களை ஏற்று கடுந்தவம் ஏற்றி வருகிறாள். ஆகவே மகேசா, அவளுக்கு வரமருள தயவு செய்து விரைவில் செல்லுங்கள். அவளது தவத்திற்கேற்ற வரத்தை மகிழ்ச்சியோடு அளித்து அவளையே மணந்து கொள்ளுங்கள். நலமே செய்யும் சங்கரனே, ஸ்ரீ விஷ்ணு பகவானுக்கும் எனக்கும் மற்றும் அனைத்து தேவர்களுக்கும் இதுவே விருப்பம். தாங்கள் தங்கள் கருணை ஒளியும் கடாட்சத்தால் எங்களது விருப்பத்தை பூர்த்தி செய்துள்ள வேண்டும். நாங்கள் அந்த பெருவிழாவை கண்குளிரக் கண்டு மகிழ வேண்டும். இதனால் மூவுலகங்களுக்கும் அனைத்து நலன்களும் கிட்டும், அனைவரின் கவலையும் ஒழியும். இதுவே நிச்சயம். இவ்வாறு நான் கூறியதை கேட்ட ஸ்ரீமன் நாராயணனும் ஆமோதித்து ஏழை பங்காளனும் திருவிளையாடல்களுக்கு ஏற்ப திருமேனி கொள்பவருமான சிவபெருமானிடம் இதையே விண்ணப்பித்தார். அப்பொழுது அடியார்க்கேறியவரான சிவபெருமான் நீ கூறியபடியே நடக்கட்டும் என்று அருளினார். இறைவன் இவ்வாறு கூறியதை கேட்டு நாங்கள் இருவரும் அவரிடம் விடைபெற்று எங்கள் மனைவிகளுடன் தேவர்கள் மற்றும் முனிவர்களுடனும் மகிழ்ச்சியோடு எங்கள் இருப்பிடம் வந்து சேர்ந்தோம். அத்தியாயம் 17. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, சதீதேவி ஆஸ்வின அவ ஐப்பசி மாத வளர்பிறை அஷ்டமி திதியில் உபவாசம் இருந்து பக்தியோடு சிவபெருமானை ஆராதித்து வணங்கினாள். இவ்வாறு நந்தாவிரதத்தை பூர்த்தி செய்து நவமி திதி என்று தியானத்தில் மூழ்கியிருந்த சதீதேவியின் முன் சிவபெருமான் காட்சியளித்தார். அவரது வெளுத்த திருமேனியின் ஒவ்வொரு உறுப்பும் அழகின் எல்லையாக இருந்தது. ஐந்து திருமுகங்கள், ஒவ்வொன்றிலும் முக்கண்கள், தலைமுடியில் இளம்பிறை அழகுற விளங்குகிறது, தெளிந்த மனம், திருக்கழுத்தில் நீலிமை, நான்கு திருக்கரங்களிலும் முத்தலை சூலம், பிரம்ம கபாலம், பரதமுத்திரை, அபயமுத்திரை ஆகியவை, திருமேனி முழுவதும் திருநீற்று பூச்சு, தலையிலே கங்கை, திருமேனி அழகோ அழகுக்கு அழகு, லாவண்யத்தின் கொள்கலனே இவர், கோடி சந்திர ஒளியின் மனத்திற்கு இதம் தரும் திருமுகம், திருமேனி அழகோ ஆயிரம் கோடி காமனையும் காமம் கொள்ள வைப்பது, வடிவமோ பெண்கள் விரும்பும் பெரும் பேறு. இவ்வாறு அழகும் இனிமையும் மெளிரும் திருமேனியோடு காட்சியளித்த சிவபெருமானை நேரில் காணப்பட்ட சதீதேவி நாணம் மிக தலைதாழ்த்தி திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினாள். இறைவனோ தவத்தின் நிறை பயனை அளிப்பவர். இறைவியோ அவரை பெற கடுந்தவம் இயற்றியவள். அவ்வாறான சதீதேவியை மனைவியாக பெற விரும்பியே இறைவன் வந்திருந்தும் இவ்வாறு கூறலானார். மகாதேவர் கூறுகிறார், உயர்ந்த விரதத்தை ஏற்று அதன் வழி நிற்கும் தட்சணது திருமகளே, உன் கடுந்தவ விரதத்தைக் கண்டு மகிழ்ந்தோம். ஆகவே ஏதாவது வரம் கேள், நீ விரும்பிய வரத்தையே தருவேன். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, இறைவனான சிவபெருமானுக்கு சதீதேவியின் உள்ளம் தெரியாதா என்ன? இருந்தும் அவளது திருவாய்மொழியை கேட்க விரும்பியே ஏதாவது வரம் கேள் என்கிறார். ஆனால் சதீதேவி வெட்கத்திற்கு ஆட்பட்டமையால் அவள் தன் உள்ளத்தில் உள்ளதை விளக்கமாக கூற முடியவில்லை. அவளது விருப்பத்தை வெட்கம் மறைத்தது. உயிர் காவலனான சிவனது அன்பு வார்த்தைகளை கேட்ட சதீதேவி காதலன்பில் மூழ்கினாள். இதை அறிந்து மகிழ்ந்த இறைவன் வரங்கள் வரங்கள் என்று திரும்ப திரும்ப கூறலானார். சான்றோர்களுக்கு புகலிடம் ஆனவரும் அனைத்து உள்ளங்களிலும் விற்றிருப்பவருமான சாம்ப சதாசிவன் சதீதேவியின் பக்திக்கு அடிமையானார். சதீதேவி தன் வெட்கத்தை அடக்கிக் கொண்டு இறைவனிடம் குரலானாள், வரமளிக்கும் வரதனே, எனது விருப்பப்படி எவராலும் அசைக்க ஒண்ணாததான வரத்தை அருளுங்கள். சதீதேவி தன் வார்த்தையை முடிப்பதற்குள்ளாகவே அடியார்க்கேழியனான சிவபெருமான் அவளிடம், தேவி நீ என் மனைவி ஆவாகாய், மனைவி ஆவாயாக, தேவி நீ என் மனைவி ஆவாயாக என்று கூறியருளினார். தன் விருப்பத்தை வெளிப்படுத்தும் இறைவனது சொற்களை கேட்ட சதீதேவி மகிழ்ச்சி கடலில் மூழ்கி மௌனம் சாதித்தாள். ஏனெனில் அவள்தான் தன் விருப்பத்தை பெற்றுவிட்டானே. தட்சனின் மகள் மகிழ்ச்சியில் இருகை குப்பி தலை வணங்கி பக்த வச்சலனான சிவருமானிடம் கூறலானாள். சதீதேவி வேண்டுகிறாள், தேவதேவரே, மகாதேவரே, இறைவரே, உலக நாயகரே, தாங்கள் என் தந்தையிடம் ஒரு கூறி முறைப்படி என் கையை பிடிப்பீராக. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சதீதேவி கூறியதை செவிமெடுத்த அடியவருக்கு எளியவரான மகேஸ்வரன் அன்போடு அவளை பார்த்து, அன்பே, நீ விரும்பியபடி நடக்கும் என்று கூறினார். தட்சன் மகளான சதீதேவி சிவபெருமானை வணங்கி விடைபெற்று மகிழ்ச்சியோடு மோகத்திற்கு ஆட்பட்டிருக்கும் தன் தாயிடம் சென்றாள். சிவபெருமானும் தன் ஆசிரமம் சென்று சதீதேவியின் பிரிவாற்றமையாமையால் சற்றே வருந்தி அவளையே நினைந்த வண்ணம் இருந்தார். தேவரிஷியே, பின்பு மனதை ஒருநிலைக்கு கொண்டு வந்து உலக இயலுக்கு திரும்பிய சிவபெருமான் என்னை நினைத்தார். இவ்வாறு முத்தலை சூலம் தாங்கிய சிவபெருமான் நினைக்கவே அவரது சிச்சக்தியால் தூண்டப்பட்ட நான் உடனே அவர் எதிரில் போய் நின்றேன். இமயமலையின் முகட்டில் சிவபெருமான் சதீதேவியின் பிரிவால் வாடி வணங்கி நிற்கும் அதே இடத்திற்கு நான் சரஸ்வதி தேவியோடு சென்றேன். தேவரிஷியே, சரஸ்வதி தேவியோடு நான் வந்திருப்பதைக் கண்டதும் சதீதேவியின் அன்பு தலையில் சிக்குண்ட சிவபெருமான் அவளோடு கூறினார். சிவபெருமான் கூறுகிறார், பிரம்மதேவரே, நான் எது முதல் என் திருமணம் பற்றியதில் எனக்கு என்கிற தன்னலத்தை நினைத்தேனோ அது முதல் இத்தன்னலமே எனது பெரிய சொத்து என்பதாக காண்கிறது. தட்சன் மகளான சதி என்னை மிகுந்த பக்தியோடு பூஜித்தாள். அவள் மேற்கொண்ட நந்தாவிரதத்தின் மகிமையால் அவள் விரும்பும் வரம் அருளுவதாக வாக்களித்து விட்டேன். அவளோ என்னையே மணாளனாக பெற வேண்டும் என வரம் கேட்டு பெற்றாள். இதைக் கேட்டு மகிழ்ந்த நானும், நீயே எனது மனைவியாக ஆவாய் என்று வரம் அருளினேன். அவளும், இறைவனே, என் தகப்பனாரிடம் கேட்டு முறைப்படி என்னை மணந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டாள். பிரம்மனே, அவளது பக்திக்கு மகிழ்ந்ததால் அவளது வேண்டுதலையும் ஏற்றேன். அவளும் தன் தாயிடம் சென்றாள். நானும் இங்கு வந்துவிட்டேன். ஆகையால் நீ என் கட்டளையை ஏற்று இப்பொழுதே தட்ச பிரஜாபதியிடம் சென்று விரைவில் அவன் தன் பெண்ணை எனக்கு கன்னிகாதானம் செய்து தருவதற்கான ஏற்பாடுகளை செய். இவ்வாறு அவர் இட்ட கட்டளையை கேட்டு மகிழ்ந்த நான் என் கடமையை முடித்து விட்டதாக எண்ணி பக்தர்களுக்கு உகந்தவரான ஸ்ரீ பரமசிவனிடம் கூறலானேன். எம்பெருமானே, சம்போ, நீங்கள் இப்பொழுது கூறியதைப் பற்றி நாங்கள் முதலிலேயே நன்கு சிந்தித்து முடிவெடுத்துள்ளோம். இறுதி கொடியோனே, இதில் தேவர்கள் அனைவருக்கும் எனக்குமான தன்னலம் உள்ளது. தட்சன் தானாகவே தன் மகளை தங்களுக்கு திருமணம் செய்து தருவான். இப்பொழுது தாங்கள் கட்டளையிட்டதால் நானும் அவரிடம் தங்களது செய்தியை கூறுகிறேன். சர்வேசனான சிவபெருமானிடம் இவ்வாறு கூறிய நான் வெகு விரைவில் செல்லும் ரதத்தில் ஏறி தட்சனிடம் சென்றேன். நாரதர் கேட்கிறார், சொல்லாற்றலில் சிறந்த பிரம்மதேவரே, சதீதேவி தன் வீடு திரும்பியதும் தட்சன் அவளுக்காக என்ன செய்தான்? பிரம்மதேவர் கூறுகிறார், தவம் செய்து அதன் பலனாய் சிறந்ததொரு வரம் பெற்று வீடு திரும்பிய சதீதேவி தன் பெற்றோர்களை வணங்கித்தான் தவம் செய்ய சென்றது முதலான அனைத்து விவரங்களையும் தன் தோழிகள் மூலம் அவர்களுக்கு தெரிவித்தாள். சிவபெருமான் சதீதேவியின் தவத்திற்கு மகிழ்ந்து அவளுக்கு வரமளித்ததையும் தோழிகள் கூறினர். இதை கேட்ட சதியின் பெற்றோர்கள் மகிழ்ச்சியில் திளைத்து அதற்கு ஒரு விழாவும் எடுத்தனர். கொடையுள்ளம் படைத்த தட்சனும் பெருமனம் கொண்ட வீரினி தேவியும் அந்தணர்களுக்கு அவர்கள் விரும்பியபடி செல்வங்களை தானம் அளித்தனர். ஏழ்மையில் வாடும் குருடர் முதலிய எல்லோருக்கும் செல்வங்களை அளித்தனர். பெருமகிழ்ச்சியை தந்த தன் மகளை வீரினி தேவி ஆரத்தெழுவி உச்சி முகர்ந்து வாயார புகழ்ந்தாள். காலம் சற்றே நகரவே அறநெறிகளை உள்ளவாறு அறிந்த தட்சன் தன் மகளை சிவபெருமானுக்கு எவ்வாறு மனம் செய்விப்பது என்கின்ற கவலையில் ஆழ்ந்தான். தவத்திற்கு மகிழ்ந்து சிவனோ வந்தார். ஆனால் உடனே சென்று விட்டாரே, இப்பொழுது என் மகளுக்காக அவர் எப்படி திரும்பவும் இங்கு வருவார்? சரி, யாரையாவது அவரிடம் விரைவில் அனுப்பி கேட்கலாமோ எனில் அதுவும் சரியாக தோன்றவில்லை. ஏனெனில் இவ்வாறு நான் கேட்பதால் ஒருவேளை அவர் என் மகளை திருமணம் சொல்லி செய்து கொள்ளவில்லை எனில் என் வேண்டுகோள் பயனற்றதாகிவிடுமே. இவ்வாறு கவலையில் ஆழ்ந்திருந்த தட்சனிடம் நான் சரஸ்வதி தேவியோடு சென்றேன். தந்தையான என்னை கண்டதும் மரியாதையோடு வணங்கி நின்றான். எனக்கு அமர்வதற்காக ஆசனம் அளித்த தட்சன் நான் வந்த காரணத்தை கேட்கவே அவனிடம் எல்லா விவரங்களையும் முழுவதுமாக கூறி, தட்ச பிரஜாபதியே, சங்கரனான பகவான் உன் மகளை மணந்து கொள்ள விரும்பியே என்னை உன்னிடம் அனுப்பினார். இதில் சிறந்த செயல் எது என்பதை நிச்சயம் செய். உள்ளம் நிறைந்த பக்தியோடும் சாத்விகமான விரதத்தோடும் சதீதேவி சிவனை ஆராதித்தது போலவே சிவபெருமானும் அவளை நினைத்து அமைதியின்றி இருக்கிறார். ஆகவே தட்சணே, சிவபெருமானது திருவுள்ளப்படியே தோன்றிய உன் மகளை காலம் தாவிட்டாது அவரது சேவையில் ஒப்படைத்துவிடு. அப்பொழுதுதான் நீ பெற வேண்டிய பயனை பெற்றவனாவாய். நான் நாரதருடன் சென்று அவரை இங்கு அழைத்து வருகிறேன். நீ அவருக்காகவே திரு அவதாரம் செய்துள்ள உன் மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடு. நாரதா, நான் கூறியதை கேட்ட என் மகன் தட்சன் மிக மிக்க மகிழ்ச்சி கொண்டு, தந்தையே, தாங்கள் சொன்னது போலவே நடக்கட்டும் என்று கூறினான். முனிவரே, மனம் மகிழ்ந்த நான் உலக நலனையே சிந்தித்திருக்கும் சிவபெருமானிடம் சென்றேன். அவரும் ஆவலோடு என் வரவை எதிர்நோக்கியிருந்தார். நான் திரும்பிச் சென்றவன் தட்சன் தன் மனைவி மற்றும் மகளுடன் அமுதக்கடலில் மூழ்கி அமுதம் பருகியது போல் பெரிதும் மகிழ்ச்சி கொண்டான்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: வல்லாள மகாராஜன் சருக்கம். வல்லாளனுக்கு ஈசனே மகவாக வந்தது சொல்வோம். பாசமுற்ற வஜ்ரங்கத பண்டியன் சீரை வாசமாய் நவின் ரோமினி மன்னன் வல்லாளனுக்கு ஈசனே மகவாக வந்தை திப்பின் உறுதி ஓசையாய் அருள் செய்ததை உமக்குறை செய்வாம். அருணையம்பதி வளம். மணி கொழித்திடும் மாடம் மாளிகை தவழ் சோலை திணிகொளம்பரத்தினையுறு சிறப்பினை ஆர்ந்த கணிகையாமவர் கற்பினை அருந்ததி தனக்கே இணையெனச் சொல இசைக்குமா அருணயம் பதியாம். வல்லாளன் திருப்பணி செய்ய வந்தவன். இத்தகைச் சிறப்பை பகித்திடும் நகருக்கிறைவனாம் வல்லாள பூபன். சத்திய மொழியான் நற்குணம் உடையான் தன்னுயிர் மண்ணுயிராக பத்தியாய் நாளும் பாதுகாத்திடுவோன் பகரரும் சேரனல் குலத்தோன். அத்தனாரடியை நித்தமும் துதித்தே அவர் திருப்பணி செய்ய வந்தோன். வல்லாளன் குணநலன். பிறர் பொருளாசை அற்றவன் தனது பெண்டிரை அன்றி மற்றோரை முறையுடன் தமக்கை தங்கையர் எனவும் மொழிந்திடும் நன்னடை உடையோன். நெறிவுடன் ஆறில் ஒரு பங்கு குடிகள் நிலையுடன் தரப்பெறும் புனிதன் கரைமிடற்றண்ணல் ஆலயப் பணியை கருத்துகந்து எற்று நல் அன்பன். அருணை வளமும் மக்கள் செயலும் நீதியாய் புலியும் பசுவுமோர் துறையில் நெருங்கியே புனலுண்டு வசிக்கும் போதனை அருளும் வேதியர் மறையைப் புகண்டிட யாவரும் கேட்பார். ஆதியாம் கடவுள் அருள் பெற நகரை அலங்கரித்தற்புதம் செய்வார். வீதியில் புனலை தெளித்து மின்னார்கள் நெம்படு கோலமும் இடுவார். மாதம் மும்மாறி சொரிந்து வேளாண்மை மாறிலா செழிப்புற விளையும் சாதம் என்போரை அக்கணமழைத்தே தழைக்க சச்சுவய முதளிப்பார். மாதவர் கேவல் புரிந்தவர் கேட்கும் வகையெல்லாம் தந்தருள் பெறுவார். நீதன் ஆலயத்தில் நெய்விளக்கமைத்து நிரந்தரம் பூஜித்து வருவார். வல்லாளனுக்கு சந்ததி இல்லை என்ற கவலை. இந்த வண்ணம் இறைவன் விதிப்படி அந்தமா நகரானதிலங்கு நாள் எந்த சீரும் இருக்க மண்பே சொல்ல சந்ததி இல்லை என்று தளர்ந்தனன். என் பணிகளில் குறையோ ஐயன் பூஜை அதில் குறைவோ இந்த பையம் நீதியில் மாறுளதோ அன்றி கொய்யு மலர்களில் கோதுரச் செய்தனோ செய்யும் வண்ணம் என் செப்பும் அமைச்சரே. அறஞ்செய்தால் மகவுண்டாம் அண்ணலே நமையாதறி தாண்டிடும் கண்கள் மூன்றுடையல் கருணையால் நண்ணும் ஆதுலர் யார்க்கும் நல்லன்புடன் தென்னமாயறம் செய்யில் சுதன் உண்டாம். எது கேட்டாலும் வழங்குவோம். சுந்தர அருணைநாதர் துலங்கும் இந்நகரின் உள்ளே வந்தவர் எது கேட்டாலும் வழங்குதும் என இப்போது அந்தரமளாவ நீங்கள் அழகிய துவஜம் நாட்டி எந்த நல் பெயர் விளங்க எழ்முரசு அறையச் செய்மீன். அமைச்சர்கள் கூற்று. தாத்திரி முற்றும் நற்சீர் தழைக்குமெம் கோனே கேண்மோ சாத்திரம் புகழும் ஈசர் தாழ் தொழும் தொண்டர் மூப்பர் தொத்திர இரவலோர்கள் தோன்றிய வண்ணம் ஈய பாத்திரரோனாம் என்று பகர்ந்தனர் அமைச்சரானோர். உலகில் இலா பொருளைக் கேளார் பூவிலா பொருளைக் கேட்க போகுமோ கேட்கில் அவ்வாறு யாவராயினும் தான் நல்கார் ஆதலால் புகன்ற வண்ணம் தீவிரமாகச் செய்வீர் என துவஜத்தை நாட்டி தேவநாடளவும் ஓங்கச் செயமுரசு அறிவித்தாரால். அருணையின் அறக்கோடி நாடி வந்தோர் நாதன் வாழருணை நகரினில் வேந்தன் நாட்டிய துவஜத்தை ஓர்ந்து பூதலத்துள்ள விருத்தர் காவடிகொள் பூரியர் உடன் மிகச் சிறந்த மாதவர் மறையோர் ஜோகி ஜங்கமர்கள் வாணர்கள் யாசகர் யாவரும் நீதமாய் திரளாய் எய்தி என்னோர்கள் நிலைபெறப் பரிசினை அடைவார். யாவர்க்கும் பொன் பதுவை செய்ய பொன் வேண்டி வந்தோருக்காயிரம் பொன் வழங்கி பின்னும் கொதுவை மனை நிலம் பணிதி கொற்றவனே அதை மீட்டுக் கொடுமென்றோர் கத்ததியிலீராயிரம் பொன் தந்தவரை மகிழச் செய்ததன் பின்னாங்கு முதுமறையோர் உபநயனம் முடிக்க என்றால் அவர்க்கு நிதி முன்னூறிவான். ஆலயம் மண்டபம் மடம் கட்ட பொன் வழங்கியது. ஆலயத்தில் உற்றமணி மண்டபமும் சூழ்மதிலும் அவமாம் தம்மை கோலமுற அமைப்பதனுக்கிறையவனே திரவியங்கள் கொடுப்பா என்ன சீலமுடன் இருபதினாயிரம் பொன்னும் தந்து சீறு செய்யன்றான் பின் ஞாலமதில் மடந்தருமம் செய்ய ஐம்பதாயிரம் பொன் நல்கினானால். நாரதர் வந்தது. அந்தகர்க்கும் ஜங்கமர்க்கும் உடவருக்கும் யோகிகற்கும் ஆபத்தென்று வந்தவர்க்கும் ஆதுலர்க்கும் மாறாத சஞ்சலத்தால் வறுமை நோயால் நொந்தவர்க்கும் சொல்லுமின்னமற்றவர்க்கும் தினம் தினமும் நுவன்றவாறு சந்தமொடு பரிசளித்தல் நாரதரும் நோர்ந்தங்கண் சார்ந்திட்டாரால். நாரதரை வரவேற்றது. மாதப முனிபராங்கு வந்ததை மன்னன் நோர்ந்து காதல் கொண்ட அமைச்சர் சூழக் கடிதினில் தபிசை விட்டு பூதலன் எதிர் சென்றேத்தி புனிதனை அழைத்து வந்து ஏதமில் பீடம் நல்கி எழுந்த பின் இயம்புவானால். வல்லாளன் வேண்டுதல். அயந்தவத்தினில் ஊதித்தே அழகிய கரத்தில் வீணை வியமுறக் கொண்டு பாடும் மேன்முனி வரனே தாங்கள் நயமுடன் நாயன் மீது நாட்டம் முற்றேந்த செய்தி தயவுடன் அருள்க என்ன தாபதர் இசைப்பதானார். உன் தர்மம் கேட்டு வந்தோம். தலத்தின்

தங்கவும் என் பேர் சற்றபும் மகவிலன் அதனால் பனிமலர் குழலாள் பாகனார் தொழும்பர் பறிவுடன் கேட்டவை மண்மேல் கனிவுடன் அளிக்க துவஜமது உயர்த்தேன் கடவுளின் செயலறியேனே. உனக்கு மகப்பேர் உண்டு. திருவுயர் தருமம் நடத்துவர் மண்மேல் சேயரைப் பெறுவர் என்றே நல் தரும நூல்களிலும் செப்புவதன்றி தக்கவரும் புகழ்வதனால் பெருகுமானதியும் மதியமும் ஜடையில் பெற்புடன் உற்றலாங்காக்கும் குருபரன் அருளால் குழபியும் உண்டாம் கொற்றவா செலவிடை தருவாய். நாரதர் கைலை சென்றது. மன்னவன் தன் நீதிதனைக் கைலை வளர் பரமனுக்கு வழங்க வேண்டி துண்ணுமுனி காதலுற்றுச் செல்லுகையில் சிவகணங்கள் துதித்து நிற்க முன்னிலங்கும் சங்கரனை நாரதனும் பணிந்து பின்னர் முனிவர் சூழ சென்னிமதி அணிந்த பிரான் திருக்கோலம் கண்டிரஞ்சிச் செப்புவானால். பரமசிவனிடம் நாரதர் கூறியது. தேஜின் மிகு கைலையில் வாழ் தேவாதி தேவே நின் திருத்தாள் போற்றி மாசின்றி விளங்கருணை அம்பதியின் வல்லாள மன்னன் என்போன் ஓசை பெறச் சுதன் வேண்டிக் கொடி நாட்டி உலகில் உள்ளோரு வந்து கேட்கும் பாசமுடன் எதையேனும் தருவனென்று பறைசாற்றும் பண்பைக் கேண்மோ. வல்லாளன் மெய்த்தொழும்பன் நீதியை வளர்ப்போன் உண்மையைக் காப்போன் நெறிமுறை தனில் பிறழாதோன் கோதினைக் களைந்த அறமெனும் உருவாய்க் குவலையத் துதித்தனல் பூபன் பூதலத் துயிர்கள் யாவும் தன் உயிர் போல் முந்தியுள் கருதியே காப்போன் ஆதியே நினது பதமலர் துணையின் அனுதினம் தொழுதுவாழ் அன்பன். அந்த வல்லாளனை யாமும் காண்போம். வந்தமா முனிபன் கூறும்

தேவர்க்கும் நிருடிகட்கும் தம் தமாச்சிரமம் நெய்த சாட்சி நான் தன்னேரில்லான். பரமசிவன் குபேரனை அழைத்தது. அக்கணம் கையிலை நாதன் அழகை கோண்டனை அழைக்க திக்கெலாம் மதிக்க அன்னோன் திரண்ட பொன் குவியல் தாங்கி அக்கரவணிந்த ஈசன் அருள்பதம் வந்து போற்ற செக்கர்மேனியனும் அங்கு சிலமொழி அருளல் உற்றான். வல்லாளனை சோதிக்கச் சென்றது. அழகையாள் அரசே கேள் நாம் அருணை எம்பதி வாழ்வேந்தன் உளமுருதியைச் சோதிக்க உன்னிய வடியால் நீயும் வளமுறும் சீடனாகி மாநிதியுடன் எம்மோடு புலகமாய் வருக என்று புகன்றனன் கையிலைநாதன். பரமசிவன் ஜங்கமர் வடிவாய் நின்றது. மாலையன் இருவர் கண்டு மனத்தினில் என்றும் இல்லா மால்கொள உம்பராறும் மலர் மழை சொரிய வேத நூல்களும் துதிக்கையாரும் நுவலுதற்கரிய மாதோர் பாலொளிர் பரமன் யாரும் பரவும் ஜங்கமராய் நின்றார். சிவகணங்கள் ஆண்டிகளாய் உடன் வந்தது. தேபுரை கையிலை வாழும் திருவுயர் சிவகணங்கள் யாவுமெம் ஐயன் நற்சீர் அருளினால் ஆண்டியானார். பூவுலகினில் வல்லாளன் பொருந்து நல் பதியை நாடி கோமுறை ஓர் கொண்டாட கூட்டமாய் வருவதானார். சிவனடியார்கள் உணவு இடுமாறு வேண்டிச் சென்றது. கற்பினில் உயர்ந்தும் கணவனை இறைபோல் கருது தாய் ஒருவரும் இலையோ பொற்புறும் மைந்தர் இல்லையோ பசிக்குப் போனகம் அளிப்பவர் இலையோ விற்பனம் உடைய அரசர்கள் இலையோ வியப்புடன் எங்களை கூப்பி கற்பனையோடும் நபுதினைப் படைக்கும் கண்ணியர் இல்லையோ என்பார். பொன்னளித்தாலும் வேண்டுவதிலை நல்பூடனம் தரினும் யாம் வேண்டோம் துண்ணுமா மணிகள் நல்கினும் விரும்போம் தொங்குமுத்தாரமும் கருதோம் மன்னர்கள் செங்கோல் அரசினை எமக்கு வழங்கினும் மனமதில் இல்லை அன்னமீந்தெம்மை ஆதரிப்பாரேல் அன்புடன் உண்ணுவோம் என்பார். ஜங்கமர் கணிகையர் வீதியில் வந்தது. நவ்வியங்கரத்தில் இருந்ததை நீத்த நாதர் ஜங்கமருமே நற்சீர் ஒவ்விய அருணை மாநகர் தெருவில் ஒளியழக் குமுதவாய் மலர்ந்து வெவ்விய பசியால் மெலிந்தவர் ஏற்க மேபுவர் போலவும் கூவி செவ்விய கொவ்வை வாயராம் கணிகை தெருவினைச் சார்ந்தவரானார். ஜங்கமரின் கூற்று. கெண்டே போல் விழி

0: செய்யும் கிளிநிகர் மொழியும் கிளர்மதி வதனமும் மென்பூத் செண்டையார் குழலும் கந்தமதுலவும் தெங்கதிர் குறும்பை நேர் முலையார் அண்டையில் இருந்தே அல்விடிவு அளவும் ஐங்கனை மாறனால் புரியும் சண்டையை அகற்றத் தருபொனை மின்கால் சாற்றுவீர் என அவர் மொழிவார். கணிகையர் கூற்று. பையரவணிந்த பரமனை போன்ற பகரரும் ஐய கேள் யாங்கள் பொய்யதும் உறையோம் வஞ்சகம் உணரோம் புணர்தலுக்கோர் இருள் முற்றும் தையலர் ஒருத்திக் காயிரங்கனகம் தருவதவ்வாரளித்திடில் யாம் மெய்யுடன் மெய்யும் பொருந்திடக் கலவி விளைத்துவன் மதன் வினை தவிர்ப்போம். பரத்தையர்கள் உரைத்த வனம் தந்துடன் ஒவ்வொருத்திக்கோர் பண்டாரத்தை கரத்தமைத்துப் பிரியாதீர் என்னவும் கண்காட்டி மிகக் கட்டுப்பாடாய் உரைத்து விலை மாதர்களின் வீதியெல்லாம் ஜங்கமராய் ஒளிரச் செய்து வரத்தை மிகத் தருமருணை நகரினில் என் காதம் மட்டும் அருவச் செய்தார். வீதியில் வந்த ஜங்கமரை வல்லாளன் வரவேற்றது. விலை மாதர் தனித்தொருவர் இல்லாமல் அரிதாக்கி வெய்ய காமன் கலைமார்க்கப் படிமருவச் செய்த ஜங்கமரும் நீங்கிக் கமழும் மானன் நிலைமார்க்கம் ஆய்ந்திட்ட சீடனுடன் மேவ அந்த நிலத்தை ஆளும் சிலை மார்க்கம் அறிந்த மன்னன் கண்டெதிர் சென்றிரஞ்சழைத்து இருத்திச் சொல்வான். வல்லாளன் புகழுரை. பண்ணிய தவமோ அன்றி பாரினில் யானியற்றும் நன்னிய கருமம் யாதோ நயக்கின் நம்பாறு நல்க புண்ணிய வசமோ தேவர் பொன்னடி வருந்த இங்கு கண்ணியம் உருவேன் தங்கள் கடைக்கணும் பெறுவேன் என்றான். கண்ணியை நல்குவாய் மன்ன கேள் அரசு நீதி மார்க்கமும் நீடு வாழி உன்னையான் கருதி வந்தது ஓதுவம் உருவில் மாறன் பன்னுமைங்கணையால் இன்று படுத்திடும் துயரை மாற்ற கண்ணியை நல்கில் கீர்த்தி கடலேழும் பயங்கும் என்றார். கணிகையரே வேண்டும் இதைவிட தேவரீருக்கு எழிமணம் முடிப்பிப்பேன் என்ற அதை உணர்ந்த ஐயரானோர் அரசகேள் அதுமா தொல்லை வதை செய்யும் காம நோயை மாற்றுதல் விலை மாதற்கே புதையல் போல் தெரியும் என்று புகன்றனர் பெரியோர் ஆங்கு. விரும்பியவாறே வேசையை அழைப்பேன் என்றது. நிட்டை செய்வோர்க்கும் போதம் நிகழ்த்து ஜங்கமரே தங்கள் இட்டத்தின்படியான் செய்வேன் என்றிரை காவலோரை விட்டனன் விரைவில் சீரார் வேசையாமுருமின் நாளை இட்டமாய் அழைமின் என்ன ஏகினர் வாய்வின் மிக்கோர். கணிகையர் எவரும் இலர் சென்று வேசையர்கள் வாழும் தெருமனை தோறும் புக்கு நின்றங்கு நோக்குங் காலை நேயமாய் நடன கீதம் கொன்றை சூடிய எம்மான் தன் குழுமுணராடல் கண்டு இன்றுதவாதென்றெண்ணி இறைக்கு வந்துரைப்பதானார். எது கேட்டாலும் வழங்குதும் என்றதற்குச் சோதனை. அம்மொழி ஒர்ந்த மன்னவன் வெகுண்டே அமைச்சரை நோக்கியே புகழ்வான் நம்மொழி பிறழ்வது அறந்திருச்செயலோ நாம் செய்த பூஜையின் குறையோ செம்மொழி ஆர்ந்த ஜங்கமர் கேட்ட திரிவயர் கிடைப்பதும் அரிதென்று இம்மொழி அவர் முன் இசைப்பதும் முறையோ என்னவும் அமைச்சர்கள் இசைப்பார். அமைச்சர்களே கணிகையை அழைத்து வரப்போது சிந்தையில் கவலை உற்றிட வேண்டாம் செல்வனே பேதையேம் சென்று விந்தைகொள் வேசை மாதினைக் கொணர்வோம் வியாகுலம் விடுமென அவர் வாழ் சந்தைகொள் வீதி அடைந்தவர் மனையில் தங்கிய கோலமும் நோக்கி பந்து நேர் முலைமேல் கந்தமும் அணிந்த வரத்தையர்க்கெடுத்துரைப்பாரால். கருத்து முடிக்கும் கணிகையருக்கு நிரந்தரம் பொருள் தருவோம். மையுலாம் விழிநேர் மாதர்கள் நெருங்கி வாழும் இவ்வீதியில் ஒருத்தி மெய்யுலாம் அரசை நாடிய பெரியோ விரகத்தை தனித்திடுவாரேல் கையுலாம் கடகப் பணிமணி வடமும் கலித்திடும் சதங்கையும் அணிந்து நெய்யுலாம் தயிர் பால் அறுசுவை அன்னம் நிரந்தரம் உண்டு வாழ்குவரே. கணிகையர் மறுத்துரைத்தல். இன்னவார் அமைச்சர் உரைக்க அம்மின்னார் இறைஞ்சியே யாங்கள் எல்லோரும் முன்னம் இவ்வடியார் இடம் பொருள் இரவு முழுமையும் இருந்திடப் பெற்றோம் துன்னும் இவ்விரவு கழிந்த பின் நீவீர் சொற்றது போலவாம் அமைச்சர் தன்னகம் சலித்து மன்னனுக்கு அதனைச் சாற்றவும் அங்கவன் மொழிவான். வல்லாளனை தேடிச் சென்றது. அற்பமிது நமக்கரிதாயிருப்பதென்கொலந்தோ என்றயர்வுற்றாங்கு பற்பலவாய் சிந்ததனில் ஏக்கமுற்றி திரையருளும் பன்மை இதானோ தற்பரனைப் போல் எழுந்த ஜங்கமருக் குறைத்த வண்ணம் தருவேன் என்று விற்பொருதும் வேந்தன் அதி விரைவாகக் கணிகையர்வால் மேவியினானால் என் அரசினைத் தருவேன். வந்தவர் எது கேட்டாலும் வழங்குதும் எனப்பதாக அந்தரம் அளாவ நாட்டி அழுத்திடும் நாளில் இன்று சுந்தர ஜங்கமர்க்கு சொல்மொழி பிறழாதென்னை பந்தமாய்க் காப்பவட்கிப் பதியினைத் தருவேன் என்றான். விரகம் தீர்ப்போர் என்னுடைய தாயார் கரிபறி உடனும் வேண்டும் கனகமும் தருவேன் முத்துச் சொருகிய சிவிகை ஈவன் தொல்லுல ஆழ்வதற்கிங்கு அரிய செங்கோலும் நல்கி அவர்க்கியான் பணியும் செய்வேன் பெரியவர் விரகம் தீர்த்தால் பெற்றதாய் எனக்காம் என்றான். விரகம் தீர்த்தால் என் உயிரும் தருவேன் உலகினில் வரும் சுகத்துள் உயர் சுகம் மிகுதே என்று கலை உணர் முனிவராறும் கழறுவராதலால் நம் தலமதில் உற்ற செய்ய ஜங்கமர் விரகம் தீர்த்தால் இலகுமின் உயிர் கேட்டாலும் ஈகுவேன் வருவீர் மின்காள். கணிகையர் காரணம் சொல்ல கவலையுடன் திரும்பியது. ஆதரவாகத் தங்கள் ஆணையின் படியேயாங்கள் ஏதமில் அடியர்தம்மோடின் புறப் பொருளும் பெற்றோம் நாதையின் செய்வோம் என்று நங்கையர் வணிந்தூரைக்க பூதல மன்னன் வெட்கிப் புகழ் மனை வந்து சார்ந்தான். வதனம் மாறிய வல்லாளனை மனைவியர் கேட்டது. இல்லமுற்ற மன்னன் மதிவதனம் மாறி இருப்பதனை மங்கையர்கள் இசைந்து நோக்கி மல்லமாதேவியரும் இளையாளாகும் வண்மைமிகு சல்லமாதேவியாரும் தொல்லுலகைப் புறக்க வல்ல எங்கள் கோவே துன்பமுற்ற காரணம் என் அவற்றை நீவீர் சொல்லுமென அடிபணிந்து வினவ ஆங்கு தூய நெறியோன் அவர்க்கு இது சொல்வானால். வல்லாளன் நடந்ததைச் சொன்னது. இன்றொரு முதியோர் மானார் இன்பத்தில் இச்சை கொண்டு வென்றி சேர் நம்மை நாடி வினவிய வடிக்கு சைந்தேன் மன்றதில் விலை மின்னார்கள் வாய்ப்பதும் அறிதால் நொந்தேன் என்றவர் வாய்மை கேட்ட எழில் மனை யாரும் சொல்வார். இளைய மனைவி வல்லாளன் வாக்கைக் காப்பேன் என்றது. விரகமுற்ற அழியவர்க்கு வாக்களித்த வேந்தேனின் மனம் யாதோ அருகிலோம் யாம் இருவர்களில் சிறியவளாம் என்னை அன்னோர்க்கு இசைத்திடவும் கருத்துளதேல் இசைவேனென்றாள். திருவளரும் மன்னனகு மகிழ்ந்து நோக்கி சேயிழையே அடியவரோடு அறையில் சேர்ந்தவ் உருவிலியால் படும் துயரம் ஒழிப்பாயென்றே உத்தமனும் பெரியவருக்கு உரைத்திட்டானால். சல்லமாதேவி அறையுள் புகுதல். அக்கணம் நன்னீராடி அழகுற அறையுள் சேர்ந்து மிக்கனல் யாழை மீட்டி வினோதமாய் கீதம் பாடி பக்கலில் நெருங்கி அந்த பரமனை பார்க்கும் காலை அக்கணி மெய்யன் அங்கே அரிய யோகத்தில் உற்றான். ஜங்கமர் உள்ளங்குளிர உதவ முனைந்தாள். பின்னும் அம்மங்கை அந்த பெரியவர் மகிழ எண்ணி துண்ணுமங்கவர் மீதுற்ற சுகந்த நீர் எடுத்துத் தூவி நல்நயத்துடனே நிற்க நயனமும் திரவாதன்னோர் தன்னையும் நோக்காதாலும் தயங்கியங்குரைப்பதானாள். அண்ணாமலையார் குழந்தையானது. வேந்தனால் உரைத்த வாய்மை வீண்படல் முறையோ அந்தோ எந்தலே என்றீரஞ்சி எழிலுறும் அடந்தை ஆங்கு சந்தமாய் மேல் வீழ்ந்து தழுவ அப்பரமரானோர் எந்தவும் குழந்தையாகி இன்புற அழுவதானார். குழந்தையானவர் மறைந்தது. அறநூறு குழவியாகி அலறியே அழும்போதங்கே பரமனார் செயலென்றெண்ணிப் பார்த்திபன் விரைவில் வந்து கரமதில் எடுத்த அணைத்து களிப்புடன் உச்சி மோந்து விறகுடன் இருக்கும் போதவ் விமலனும் மறைந்திட்டானால். வல்லாளன் மனம் வருந்தியது. ஐயனே நினது திருவுளச் செயலை அறிவமோ அறிவிலோம் யாங்கள் மெய்யனே கண்கள் மூன்றுடையானே வேதனே வேதநாயகனே துய்ய நேயம்மை சோதனை ஜயவோ சுதனென தோன்றியே மறைந்தீர். செய்யனே எங்கட்கென் விதி என்று தேவியோட அரசனும் மெலிந்தான். ரிஷபவாகன காட்சி. கொற்றவன் இவ்வாருளம் மெலிந்தாங்கு கோயனக் கதருமக்காலை நற்றவத் தோர்கள் துதி செய்யும் மீசன் நாயகியுடன் விடை ஏறி சுற்றிலங்கணங்கள் சூழ்ந்திட விதி மால் தொடரவும் அருணயம் பதிவாள் வெற்றி கொள் இறைக்கு தரிசனம் உதவ விறகுடன் பணிந்தவன் துதிப்பான். ஒரு சே அருள்வாயே, ஆதியே சரணம் மண்மேல் அடியறை காக்க வல்ல ஜோதியே சரணம் கங்கை தூய செஞ்சடையில் துண்ண பாதிமாமதிய அணிந்த பரமனே தமியேற்குற்ற நீதியை தாங்க ஓர் செய் நிர்மலா அருளுவாயே. மகனாக இருந்து அந்திம கிரியை செய்வோம். சுந்தர மன்னா கேண்மோ சுதனுனக்கியாமே ஆனோம் அந்தத்தில் நாமூனக்கே அரை விதி முடிப்போம் என்று சந்திரசேகரனார் வாழ்த்தி சார்ந்தனர் கையிலை பின்னர் பந்தமாய் உலகை வேந்தன் பண்புடன் ஆண்டு வாழ்ந்தான்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
1: சிவஸ்தான படலம் வலம்புரி விநாயகர் படலத்துல என்ன நடந்தது? ஆனா பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகள் எல்லாரும் தேவர்கள் எல்லாம் போய் சுப்பிரமணியத்தை போய் ஒரு பிரார்த்தனை பண்ணார். அசுருடைய காரியெல்லாம் விக்னம் இல்லாமல் கரெக்டாக நடக்கிறது இருக்க பலமுறை விநாயகர் படலம் திருநறி காரட்டு படலுக்கு அழுத்தாகல வரும், புண்ணிய கோடீச படலுக்கு அழுத்தாகல வரும். திருநறி காரை காட்டு படிகான் அதுக்கடுத்து புண்ணிய கோடீச படிகான் அதுக்கு அழுத்தால வரும். எல்லாம் தேவர்கள்லாம் போய் முறையிட்டாரும் அசுரர்களுடைய காரியெல்லாம் ஒழுங்காக நடக்கிறது, ஒரு விக்னமும் அவருக்கு ஏற்பட மாட்டேங்குது. ஆனால் எங்களுடைய காரியங்கள்லாம் தொடங்குறதெல்லாம் ஏதாவது விக்னம் நின்றே இருக்கு. இதெல்லாம் நீக்கி அரிசியில் ஒரு ஆள் எங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் சொல்லமாட்டேன் பிரார்த்தனை. அப்போ அவர் சரிங்க போங்க எல்லாம் கொடுக்குறேன் ஆன்சரான்னு சொல்லிட்டு திருக்கைலாயத்தில் சித்திரகுலத்தில் அம்பிகை குட்டி கொண்டு காட்ட வரார். அது மயனுடைய சிருஷ்டினால அது அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான சித்திரங்கள் அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பல சித்திரங்கள் இருக்கிறதுல ஒரு பிரணவம், இது என்னதுன்னு நம்ம கேட்கிறோம். இது வந்து பிரணவம் சொல்லுது, வாசக பிரபம் வாட்சிய பிரபம்னு ரெண்டு இருக்குது. பிரணவத்தில் ஐந்து எழுத்து இருக்கு, ஆ ஓ இ நாதம் வெந்து ஐந்து இருக்குது. இது வெஷ்டி பிரணவன் பேர், இது பேர் ஆயு நாதம் என்று. இது வெஷ்டி பிரணவம் வெஷ்டியாக இருக்குது. இது இந்த ஐநெழுத்தும் சேர்ந்ததுதான் ஓம் என்றதானது, அது சமஷ்டி பிரணவம். அது யானையடி உருவமாக இருக்கின்றது. அது அம்மை என்ன கேட்கிறார், விளக்கம் சொல்கிறார். அப்போ இந்த யானையினுடைய மாதிரி நாமளும் இருந்து ஒரு குழந்தை சிருஷ்டி உணவமாக என்று நினைக்கிறார். அந்த முறையில் கயிறு பிடி இரண்டுமாக இறந்து அவள் குழந்தையை சிருஷ்டி பண்ணுறார்கள். அதுதான் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் பிறந்து தன் குழந்தைக்கு உண்டான சேஷ்டைகளை தான் பண்ணுகின்றார். தன் கூட இருக்க நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்னா தும்பிக்கான சூன்னு ஊதுவார், நல்லா தெரிக்கும். திரும்பி பார்த்தா நாயில் நேரத்தில் மழை பெய்துருக்கு என்பார். அப்புறம் என்ன பண்ணார், பூமியை தன் தும்பிக்கினால் ஊறும்போது அண்டமே கரண்டு போச்சான், நாகலோகங்களும் போயிடுச்சான். தும்பந்து இந்த நாகாபுரம்லாம் பழசாக போச்சு, கழட்டி போட்டு புதுசாவோட நாகாபுரத்தான் எடுத்து போட்டுக்கின்றார். அப்புறம் பார்க்கடவுக்கு போனார், தன் தும்பிக்கனால அந்த பார்க்கடவு உடனே உறிஞ்சிட்டார், ஊறாம போயிடுச்சு. அந்த பார்க்கடல் போனதும் மாத்தால விஷ்ணு பிரம்மா லட்சுமி ஆதிசேஷன் எல்லாருமே உள்ளே போயிட்டார். உடனே சுருடன விட்டார், எல்லாம் டப்படியும் எல்லாம் கிட்ட வந்து விழுந்தது. அப்போ விஷ்ணு பிரம்மா பார்த்து நல்லவேளை நாம் புழைச்சோம், ஏன் இந்த மட்டும் நாம் விட்டார, நாம் செய்த புண்ணியந்தான் சொல்லி இப்படி சில சேஷ்டைகளை தான் பண்ணி. அடுத்து கைதட்டு சப்பானி பருவம், அந்த குழந்தை கைதட்டினா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா, பார்த்து ரசிப்போம் நாம். அதை சிவஞான சுவாமிகள் அதை ரசித்து ஒரு பாடியிருக்கார். மும்மலமாத முற்று போத முழு தெரியரபீசி முகித்தவர் வந்தின் தங்கிலியுதரி முதிர்ந்தவருக்கூட திம்மன நீங்கி வெள்ளி கொடு புவனமன் கழிவனமோடி எப்பாகற்கும் மயங்கரவாகி இயங்குமுயற்கரிக தம்மை விடாது தொடர்ந்து பிணைப்ப தகுமங்குசபாசம் தாங்குதல் கண்டும் தம்போலி சார்வைதமயனையா கொம்மை மலர்கைகள் கொட்டுக செய்வ கட்டுக தேய்ப்ப கொட்டுகசப்பாணி கொலைகள் தடனிலை கலசை நகர்த்திரை கொட்டுக சப்பாணி சப்பாணி புரத்தில் வரும் இந்த மாதிரி அழகான பாடல்களை அந்த எதுகமான சந்தம் அப்படி அமைஞ்சிருக்கு. அந்த முறையில் விநாயக பெருமான் அப்படி திருவிளையாடலாம் செய்து கொண்டிருக்க நேரத்தில் இந்த விஷ்ணுவை உறிஞ்சி டமாரும் கீழே போட்டார. விழுந்ததுக்கு அப்புறம் தேடி பார்க்கத்தான் சங்க காணலை, தன்னுடைய சங்க காணலை. எங்கப்பா சங்க காணலையே, நாங்கள் எங்கன்னு சொல்லாம் ஒன்றும் கிடைக்கல. ஏ யார்த்தை யார் எடுத்தா என்ன பாருங்கட்டான். கடைசியில் அங்கே எங்கே ஒரு சங்கு உதிர சத்தம் கேட்குது. ஆஹா, யாரோ அங்கே எடுத்திருக்கா, அங்கே போய் பார்த்துவான். ஒரு கணத்தை அனுப்புகிறார். போய் பார்த்தா அங்கே கணபதி இருக்குண்டான ஒரு கணம் தான் வந்து வச்சிட்ருக்கு, அதை போய் வாங்க முடியாது. அப்போ நீங்கள் சூரியமான எடுத்துட்டு வரான். வந்து முறையிட்டு என்னுடைய சங்கம் எப்படியாவது வாங்கித்தாங்க ஆன்னு சொன்னான். என்னால் முடியாது, என் பையன்ட்ட எல்லாம் பேச முடியாது. நாம் சொல்லுவாங்க சில பேர் வந்து பே இந்த பாருங்க, நீங்கள் நேரில் பேசுங்க, என் பையன்ட்ட பேச முடியாது என்னால். ஏன்னா அவ்வளோ பயம், பேசினா நான் புதுசாக ஏதாவது பிரச்சனை உருவாகும். உனக்கு தெரியாதவே ஆண்டா அரைஞ்சிடுவான். ஏன்னா எல்லாம் அவன்கிட்ட பேசிக்கிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது, கை விரிச்சிடுறோம் இல்லையா. அதே மாதிரி அவர் விரிச்சிட்டார், எனக்கு தெரியாது, அவற்றே போய் கேளு. அப்போ அவர் காஞ்சிபுரத்தில் போய் மலம்புரி விநாயகர் ஸ்தாபனம் பண்ணி பூஜை வழிபாடுகளை பண்ணுறார். அப்படி வழிபாடு பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அன்னவன் திருவருளினால் பெருகையனும் அருள சென்னிமே கொண்டு விடைகொண்டு மீண்டு காஞ்சியினில் கொன்னும் மேத்திசை வாயினார் குகையுடை அட்டிக்கண்ணகந்தனில் வலம்புரி கணேசனை இருத்தி. அந்த புண்ணிகோடீச பக்கத்தில் இந்த விநாயக பெருமான ஸ்தாபனம் பண்றார். வலம்புரி விநாயகர் ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்றார். தருக்கு நீங்கி ஆவாகனம் பாத்யம் ஆஜமனம் அர்க்யம் புனல் ஆற்றுடை பூணுநூல் தந்த வர்க்கம் தூபதீபம் பல பண்ய வர்க்கம் குறுக்கொள் சுண்ணமாத் பாகடை கொள்குணல் பிறவும். பூஜை பண்ணுறதா விட வேண்டி என்ன ஆவாகனம் என்றார். ஆவாகனம் என்ற சொல்லுக்கு அழைத்தல் என்பதை பொருள். சுவாமியை அழைக்கிறது, அழைத்து அவருக்கு அழைத்து அவர் நிறுத்திண்டு ஆபாகிதோ பவ ஸ்தாபிதோ பவ சன்னிதோ பவ சன்னிருடோ பவான்னு சொல்லி அந்த முத்திரைகளை தான் காட்டி அவர் எடுத்து வைக்கிறது. பாத்ய ஆகமனார்கியம் சிவபூஜையில் மூன்று அர்க்கியம் ஸ்தாபனம் பண்ணணும்னு சொல்லி பாத்யம் ஆசனம் அர்க்கியம் மூணு அர்க்கியம் ஸ்தாபனம் பண்ணி முதல் பாத்தியத்தை பூஜை பண்ணி அர்க்கியத்தை பூஜை பண்ண ஆஜமனத்தை பூஜை பண்ண இதெல்லாம் சம்ஹிதா கிரமத்தினால பண்ணணும் ஆன்சு. ஆசனம் மூர்த்தி மூலத்தினால பாத்தியத்தை பூஜை பண்ணணும். சம்ஹிதா மந்திரத்தினால பஞ்சபிரம்ம மந்திரத்தினால அர்க்கியத்தை பூஜை பண்ணணும். சடங்க மந்திரத்தினால அர்க்கியம் ஆசமனம் அர்க்கியத்தை பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி கையை முடிக்கணும். இதே மந்திரங்கள்னாலே ஜபம் பண்ணி சோடிகாமத்திரை திக்பந்தனம் ஜெயனமுத்திரையெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அர்க்கியத்தை உபயோகிக்கணும். பாத்யம் என்கிற வந்து திருவடி கழுவுவதற்காக கொடுக்கப்படுவது. ஒரு பெரியவர் வந்து அவரை கூப்பிட்டு திருவடி கழுவுவது கொடுக்க அது நமஹா என்ற சப்தத்தினாலே கொடுக்கணும். ரெண்டு தரம் திருவடி, ரெண்டு திருவடி அல்லவா அது ரெண்டு. அடுத்து ஆசமனம் தத்துவாசமனம். அந்த தத்துவாசமனம் வரும்போது நமக்கு தான் ஆன்ம வித்யாரத்து அவருக்கு கிடையாது. ஆகையினாலே சிவாயஸ்வதா என்ற சொல்லினாலே தான் அவருக்கு ஆசமனையும் கொடுக்கணும். நமஹா என்று முடியும் பொழுது பாத்யம், ஸ்வதா என்ற முடிவில் ஆசமனையும். சிவாயஸ்வதா சிவாயஸ்வதா சிவாயஸ்வதா ஆசமனியம் சமத்வயாமே. அடுத்து ஸ்வாஹா என்று முடியும் போது சுரசலை கொடுக்கணும். சிவாயஸ்வாஹா என்று சுரசல். இப்படி பாத்யாஜமனார்கியனம் கொடுத்தாராம். புனல் ஆட்டுடை நீர்னால அபிஷேகம் பண்ணினார். சூஜை பண்ணுறவங்க இருக்கலாம். ஸ்திரலிங்கமாக இருந்தால் பஞ்சபிரம்ம சடங்க மந்திரங்களினாலும் யோமா வியாபினி பரமண்டலத்தினால அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லு. பரம அபிஷேகத்து மந்திரம் என்ன சொல்லி அபிஷேகம் பண்ணுறது அதுன்னு கேட்குறாங்க. அப்போது பஞ்சபிரம மந்திர சடங்க மந்திரம் யோமா வியாபினி பரமந்திரம் அதை சொல்லிக்கொண்டு அதை அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் அப்படி முடிஞ்சு உடை பூநூல் கந்த வர்க்கம் தூப தீபம் அப்புறம் வஸ்திரம் உத்தரீயம் யஜ்ஞோபவீதம் கந்தம் புஷ்பங்களை தான் கொடுக்கும். குங்குமம் நமக்கு சொல்லப்படவில்லை. நமது ஆரம்பங்களில் சாஸ்திரங்கள குங்குமத்துக்கு பேச்சே இல்லை. அது இது பிற்காலத்தில் இடையில வந்தது. அதாவது குங்கும பூவால் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிது நடக்குமா? நடக்காது. அதுக்குனால ஆல்டர்னேட்டிவ்ட்டை கண்டுபிடிச்சான் குங்குமத்தை. அதுதான் விஷயம். ஆனால் குங்குமம் நாங்கள் சொல்லப்படலை. அந்த முறையில் தூப தீபம் நைவேத்தியம் நைவேத்தியத்துக்கு முன்னால் தூபதீபம் கொடுக்குறோம். தூபதீபம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நைவேத்தியம். நைவேத்தியானதுக்கப்புறம் கற்பூரமும் சொல்லப்படவில்லை நம்முடைய சாஸ்திரங்களில். எங்கேமே கற்பூரத்தை பற்றி பேச்சே கிடையாது. கற்பூர நீராஞ்சனம் சந்தர்சியாமனு இவ உண்டாக்கியிருக்கா வாழ்க்கையத்தை அப்படிங்கிறமே கிடையாது. இது ஒரு காலத்தை சீனாவிலிருந்து நமக்கு வந்துட்டு நம்ம நாட்டு பொருள் இல்லாது சீனாவிலேருந்து வந்துட்டு இருக்கும் போது சீன அக்ரஷன் வந்தது, வார் வந்ததில் அப்போ நேரம் நிப்பாட்டி விட்டார். அங்கேருந்து ஒரு சாமான் அங்கே வரக்கூடாது. அநேகமாக சூடம் அதிகமாக உபயோகப்படுத்துறது தமிழ்நாட்டில்லாம். இவாடெல்லாம் போய் அப்படி இல்லை இப்படி இல்லை நீங்களுக்கு சூடம் இல்லாமல் முடியாது போடா நான் சென்ஸ் போங்கலேன்னு வரட்டுட்டார். சூடனாலாம் முடியாது. அவன் நாசிக்கவாது அவன்கிட்ட. அப்போ வியாபாரிகள்லாம் சேர்ந்து இது என்ன செய்யலான்னு சொல்லி ஒரு கண்டுபிடிச்சாங்க. அதா பெட்ரோல் எடுக்கிறாங்கல்ல, முதல்ல பெட்ரோல் அப்புறம் டீசல் ஆயில் எல்லாம் எடுத்து எடுத்து எடுத்து கடைசியில் ஒரு பொருள் மிஞ்சுது, அது வெள்ளையாக இருக்கும். அந்த பொருளை வாங்கிட்டு வந்து இவங்க சேர்மாலாம் சேர்த்து சூடம் தயார் பண்ணுறாங்க. இதுதான் அது. அது ஒன்று கெமிக்கல், பூரா கெமிக்கல் தான். அதை கொளுத்துனா பின்னா கிடையாது துளி மிஞ்சல மாதிரி மிஞ்சிருது திரவம், பழைய சூழலில் மிஞ்சாது. ஆமாம் அப்படியா. ஒரு அர்ச்சகருக்கு திடீர்னு பேச முடியல, தொண்டை பேசவே முடியல. கிடையாது டாக்டர்கிட்ட போய் காட்ட அவர்களான்ட்டு நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் கோயில் அர்ச்சனை இருந்தேன், சூடம் நிறைய கொளுத்தி காட்டு விடுவாங்க. ஆமாம் காட்டினா தானே வசூல். அந்த சூடம் புகை பூரா போய் போய் இந்த தொண்டையில் பாமாயி காண்டிருக்கும். பேச முடியல, முழுங்க முடியல. கடைசி ஒரு மாதிரியாக அதை குணமாக்கி இனிமேல் சூழன்லாம் காட்டாதீங்களே அவர் நினச்சார். ஆனால் சூழனுக்கு அவ்வளோ பவர் இருக்கு, அது சூழன் நமக்கு சொல்லலை. என்ன மாதிரி அப்புறம் நைவேத்தியெல்லாம் கொடுத்து முடிஞ்சது. குருக்கள் சுண்ணமார் பாகடை குளிர் புனல் பீராவும் வெச்சிலை பாக்கு. இப்போ நம்ம பூஜை பிள்ளை எல்லாமே கலப்படம்தான். சந்தனமும் கலப்படம்தான், குங்குமம் கலப்படம்தான், எல்லாமே கலப்படம்தான். இதில் இந்த பாக்கு வந்து மாட்டின்னு இருக்கு. இப்போ இருக்கிற பாக்க பூரா மரத்தூள் தான். நமக்கு தர பாக்க பூராம கடையில் கொடுக்குற பூரா வெறும் மரத்தூளை தான் பல பக்குவம் பண்ணி கொடுக்குறேன். உண்மையான பாக்கு வேணும்னா கன்னியாகுமரி ஜில்லையிலும் கேரளா போகணும். பச்சை பாக்கு வாங்கிட்டு வந்து அதை நறுக்கி அதைத்தான் வச்சு நிவர்த்தி பண்ணணும். ஆக அப்படி இப்படி வெத்தலை பாக்கு சுண்ணம்லாம் கொடுத்து ஓங்கு தந்தி காயத்திரி மனுவினால் தந்தி காயத்ரினா கணபதி காயத்ரினால உதவி வீங்கு காதலால் வலம் செய்து காயத்ரின்னு சொல்லி இத்து பரிசம் வந்தார். இந்த காயத்ரிங்கிறது பலரிடம் காயத்ரின் காயத்ரி தலையாக எவன் நினைக்கிறானோ அவனை காப்பாற்றும் காயத்ரிங்கிற மந்திரத்துக்கு பிறகு. பிராமணர்களுக்கெல்லாம் உபநயனத்தின் போது உபதேசம் பண்ணக்கூடிய காயத்ரி பிரம்ம காயத்ரியின் பெயர். அடுத்து ஒவ்வொரு சுவாமிக்கும் காயத்ரி வச்சுதான். அதில் கணபதிக்கு பல காயத்ரி இருக்குது. ரெண்டு காயத்ரி முக்கியமான மற்றெல்லாம் உண்டாக்குனாளா நான் தெரியல. இப்போ எல்லாம் காயத்ரி அவாளே உண்டாக்கிடுவா. ஆமாம் டம்ப டம்பாயுமே பரம டம்பாயுதமே தன்னோ டம்ப பிரச்சோதான் காயத்ரி தான். நம்பாடு அடித்து விட்டாருண்ட எவன் கேட்குறான். தற்புருஷாய வித்மகே வக்ரசுண்டாய தீமகி தன்னோடந்து பிரச்சோதையார் இது வேதத்துள்ள காயத்ரி. ஆகமத்தில் ஏகதந்தாய வித்மக பக்ரசுண்டாய சீமை தன்னோதந்தி பிரச்சோதையாது. ரெண்டு காயத்ரி முக்கியமானது. அதில் கணபதி உபனிஷத் ஒன்று இருக்குது, அதில் இந்த காயத்ரி வருது. இப்படி அந்த காயத்ரினால அவர் புதர்சனங்கள்லாம் பண்ணி நமஸ்காரம் செய்தான். புவியிடை வீழ்ந்தான், ஆங்கு நின்று கைகொட்டினன் ஆடினன் அழுதான், தீங்கியின் மறைமொழிகளால் துதிபல செய்தான். நேற்று எங்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார், இந்த அங்க புருஷம்னால இது எத்தனை புருஷம் பண்ணணும்னு கேட்டார். இது ஒரு கடையிலும் சேர்ந்து கிடையாது, சாஸ்திரத்திலாம் கிடையாது. பக்தி மேலிட்டினாலும் செய்யக்கூடாது, ஆடுவது பாடினான் உருண்டான் பரண்டான் அங்கெல்லாம் அந்த பக்தியின் காரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள். இதுக்கு ஒரு நியமம் கிடையாது, எத்தனை வேணாலும் சுத்து ஜவரி முறை சுத்து, இதுக்கெல்லாம் அவனுக்கு கணக்கு கிடையாது. அங்க பிரவேசம்லாம் பக்தியினால வரக்கூடிய விஷயம், இதுக்கும் சாஸ்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமாம், அதே விட பால்குளம் எடுக்கிறது திருநெல்வேலி ஜில்லாவில் தான் இருக்குது, மற்ற ஜில்லாவில் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு பண்ணுற ஆர்ப்பாட்டம் அது கேட்டடா, அதெல்லாம் ஒரு திருநெல்வேலி ஜில்லா சம்பிரதாயம். ஆமாம், ஆங்கு நீன் கை கொட்டினன் ஆடினன் பாடினன் அழுதான், தீங்குறின் மறைமொழிகளால் துதிவத செய்தான். வேதங்களினாலே சொல்லி ஸ்தோத்திரம் செய்தாரான். அப்போ விநாயகர் திருமாலுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த சங்க கொடுத்து இனிமேலாவது ஒழுங்காக இருப்போம் செய்த கொடுத்தார். அந்த சங்கை பெற்று கொண்டதுக்கப்புறம் கணபதி கேட்குறார், உனக்கு வேற என்ன ஏதாவது வேணும் கேடுப்பா சொல்கிறேன், இல்லை எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணா தேவையில்லைன்னு சொன்னார். அப்போது கணேச கீதைன்னு ஒரு கீதை உபதேசம் பண்ணார். கீதைங்கிறது நாம் இப்போ பகவத்கீதை தான் உலகம் பூரா தெரிஞ்சிருக்கு, ஆனால் புராணங்களில் நிறைய கீதை இருக்குது. கணேச கீதை, சிவகீதை, பிரம்மகீதை, இப்படி நிறைய கீதைகள் இருக்குது. அதில் அந்த பார்கவ புராணம் சொல்லி விநாயக புராணத்தில் அந்த கீதை வருகிறது. கணேச விஷ்ணு கேட்குறார், விநாயகர் சொல்லி விஷ்ணு கேட்குறார். அதே நம்ம தமிழ் விநாயகர் புராணத்திலும் அது நிறைய ஒரு விஷயங்கள் நிறைய அதில் இருக்கு. அந்த மாதிரி கீதை உபதேசம் பண்ணுகிறார். அப்படி பண்ணி அவர் இருக்கிறதான் வலம்புரி விநாயகர் சதுக்கம் என்று போன இரண்டாவது வாரத்தில் அதை சிந்தனை செய்தோம். அது சிவஸ்தான படனம், திருமால் பிரம்மா ரெண்டு பேரும் திருமாலை வந்து சிவருமானுடைய வலது சொல்லியிருக்காராம், பிரம்மா இடது சொல்லியிருக்காராம். திருமாலை என்ன பண்ணாரோ ஒருத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணார், சம்ஹாரம் அவரே சம்ஹாரம் பண்ணுறார். அப்போ பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுறார், பிரம்மாவையும் சேர்த்து சம்ஹாரம் பண்ணிடுறார். இவருக்கு பிரம்மாவை பிடிக்கல, இவர் என்ன பெரிய மனுஷன், இவர் என்ன சிருஷ்டி பண்ணுறது, நான் பண்ணக்கூடாதா, அதை இவர் என்ன வெளியே சிருஷ்டி பண்ணுறது சம்ஹாரம் பண்ணுறது சொல்லி அவருக்கு ஒரு பொறாமை வந்தது. உடனே சிவருமான போயிட்டு உமக்கு அவரும் ஒன்று தான், நானும் ஒன்று தான், அவளுக்கு மட்டும் என்ன அவ்வளவு சக்தி எனக்கு என்ன அவ்வளவு இல்லை, என்னையும் சேர்த்து கொடுக்குறாமே எனக்கு அந்த பவர் வேணும் கேட்குறான். அப்போ சார் நீ காஞ்சிபுரத்தில் போய், காஞ்சியில் போய் சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணால் உனக்கு அந்த சக்தி கிடைக்கும். அந்த மாதிரி அவர் காஞ்சிபுரத்துக்கு போகிறார், போய் சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். பக்கத்தில் பிரம்மபுரம்ங்கிற தீர்த்தத்தை ஒரு பொய்கி ஏற்படுத்துகிறார். போகிறேன் ஜனாபிஷேகம்லாம் பண்ணி அவர் கடைசி அவருக்கு யாகம் செய்யணுங்கிறாரும் ஒரு எண்ணம் வந்தது. பிரம்மாவுக்கு யாகம் செய்யணும், அவரும் யாகம் செய்யணும்னா எல்லாரும் வாழ்க்கை வேணுங்கிற உதவிகளெல்லாம் எல்லா தேவரெல்லாம் வந்து எல்லாரும் செய்யணும். தீயவர் குடங்கையான் திருவுளங் கழிவர காயடர் சோமயாகம் செய்ய கருதினான், சோமயாகம் செய்யணும்னு ஆய கருத்துணர்ந்து அண்டரும் அனிவரம் ஏயினார் ஆயிழை விண்ணவரன் கோனோடும். பத்தாவது பாடல், சிவஸ்தான படத்தில் பத்தாவது பாடல். மங்கரம் திரள்மொழி கிழத்தி வானாட்டவர் தங்களின் நீங்கினே தன்னகத்துற்றனள் பங்கையன் வேள்வியை பத்துமக்காலையின் துங்கமா தருக்களில் தொக்கனன் என்பவே. யாகம் செய்கிறாங்களா, யாக பத்னி, பத்னி இல்லாமல் யாகம் செய்யக்கூடாது, தனி பத்னி இருக்கணும். பத்னி உள்ளவன் தான் யாகம் செய்யணும், பத்னி இல்லாதவன் அவன் சாஸ்திரம் அவனை ஒத்துக்கொள்வதே கிடக்கிறது. அபத்னிகன் பிராத்தியன் சொல்றது, பத்னி இல்லைன்னா அவனை சாஸ்திரம் ஏற்றுக்கிறது இல்லை. பொதுவான நடைமுறையிலே அப்படித்தான் நானே சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ்காரன் கூட பிரிட்டிஷ்காரன் கூட அதை சம்பிரதாயத்தை வச்சுருக்கான். ஒரு வீட்டுக்கு விருந்து போகிறான் தான் மனைவி இருந்தால் தான் போவான், மனைவி இல்லைன்னா நான் வரலன்றான். அது ஒரு சம்பிரதாயத்துக்கான். எங்கள் அப்பா நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அவர் ஹைகோர்ட் ஜட்ஜு வந்தோடனே எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு கேட்டார். வரமாட்டேங்க வீட்டில், அவர் பத்தினி கிட்டார் அவருக்கு, வரமாட்டேன் கிங்கிஷ்காரன், வரமாட்டேன்ட்டான். அப்போ அவர் சொன்னார், அவங்க கூட அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கான். அந்த மாதிரி பத்தினி இல்லைன்னா அப்போ அவர் என்ன செய்யலாம், சரஸ்வதி அவளை கூப்பிடலை, கூப்பிடாமல் இவர் யாக ஆரம்பித்தார். அப்போ சரஸ்வதி கோவந்துடுச்சு, இந்த யாகத்தை அழிக்கிறேனா இல்லையா பாரு ஆன்னு சொல்லி, அதுக்கு காயத்ரி சாவித்ரி என்ற பத்தினி வச்சுருந்தார் பக்கத்தில். இருந்தாலும் சரஸ்வதி கோவந்துடு நதியாக புறப்பட்டா, நதியாக புறப்பட்டு இந்த யாகத்தை அழிக்கிறதுங்கிற மண்டமாக நான் புறப்பட்டுறேன். இதன் நாரதை தான் கவனிக்க இந்த மாதிரி வரா ஆகத்தை அழிக்க போகிறா ஆன்னு சொன்னோன்னே, அவர் இந்த மாதிரி இப்போ சரஸ்வதி வெள்ளத்தோடு வந்ததுக்காக ஆகம் அழிக்க போகிறான்னு உடனே பிரம்மா உடனே சூரமான நினைக்க எல்லாருக்கும் அவர் தான் எங்கே நினச்சாலும். அப்போ அவர் விஷ்ணு கூப்பிட்டு இந்த யாகத்தை அழிக்காமல் பார்த்துக்கொள்ளுடைய பொறுப்பு ஆனால் விஷ்ணுட பொறுப்பு உடைக்கிறான். அப்போது நதி வரம்பு இவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய ஆதிசேஷன் நம்ம அஞ்சு மைல் நீளத்துக்கு நீட்டிட்டார், மட்டும் போதாக காசு நீட்டி படிச்சிட்டார். நடி வந்தால் முட்டன் உடனே தென் பாகத்து திரும்பி பரப்பு போனான், அங்கே நீட்டிட்டார். உடனே வலதாகத்தில் இருந்தால் அங்கேயும் நீட்டிட்டார். இப்படி எங்கேயும் போக விடாமல் இவர் தடுத்து நிறுத்தினார். அவளுக்கு எங்கும் போக முடியல. அவருக்கு நாணம் வந்ததான். ஏன் நாணம் வந்து, சரஸ்வதிக்கு போய் நாணம் வருவானே, சரஸ்வதிக்கு விஷ்ணு என்ன உறவு, சரஸ்வதிக்கு விஷ்ணு என்ன உறவு, மாமனார் உறவு இல்லையா. விஷ்ணுவுடைய தான் பிரம்மன் பிறந்தார், பிரம்மனுடைய மனைவி சரஸ்வதி. அப்போ விஷ்ணு என்ன ஆகணும், மாமனார் உறவணும். இப்போ மாமனார் வந்து இப்படி குறுக்க நெடுக்க பிறக்கணும், அவளுக்கு வெட்க வந்துருச்சான், அவள் தாழ்ந்து குறைஞ்சிட்டாளாம் அவன். அத உடனே கண்டு செய்ய சடை கட்டபிழ கோடி முனிவன் குண்டரிகனை வணங்கி எது நின்று முகழ்வான், அண்ட நாயக என் வேள்வியை அழிக்க முனிவு கொண்டு வாணி நதியாய் குறுகுண்டனாரோ. இந்த யாரோ சொன்னவன் கடி தடுத்து விட்டார். உடனே சூரியமான் நான் சொன்னபடி எல்லாம் கரெக்டாக செய்திட்ட ஆன்னு சொல்லி சொன்ன வண்ணம் செய்த நீ, 34 பாடல், சொன்ன வண்ணம் செய்த நீ, சொன்ன வண்ணம் செய்தவன் என்ன என்றும் ஒங்குதி இத்திருப்பெரு. அவருக்கு ஒரு பெயர் சொன்ன, சொன்ன வண்ணம் நீ செய்தனால சொன்ன வண்ணத்தை செய்தவன் சொன்ன வண்ண பெருமாள், யதோக்தகாரி பெருமாள்னு தமிழ் அதுக்கு அவருக்கு பேரு. அது தமிழே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு அவருக்கு பெயர் சொன்னாராம். வீரவிழாய் விளக்கொளி விண்டு வண்ணமே வெகுங்களி எந்த இம்முறை வேள்விகாத்தளித்தபின். அதுக்கு விளக்கொழி உண்டுன்னு ஒரு பெயர் கொடுத்தாங்க, விளக்கொழி கொடுத்தாராம். ஆனால் இப்படி அவரை விஷ்ணு காப்பாற்றி விட்டார். நன்னர் ஆற்று நீரன நன்னினாய் தருக்களில் மண்ணை நிற்ப நீ நோக்கி வன் தாருவி செய்தண்டினோடு இன்ன வாணிதன்மை ஏற்றைந்த தீக்கையுற்றனன் துண்ணு சீர் கைலையினால் சோமம் ஏற்ற பின்னரோ. இப்போ அதாவது மரங்கள் எல்லாம் அவர் போய் சரஸ்வதி சேர்ந்து, இந்த அதனால்தான் மரங்கள்லாம் செய்யப்பட்ட வாத்தியத்துக்கெல்லாம் ஒரு இசை ஏற்பட்டது, அதனால அந்த ஓசை ஏற்பட்டது, மற்றளம் பிடில் எல்லாத்துக்கும் வந்தது சொன்னார். இந்த அட்பகுத்தி நீ இருட்டு இருட்டுவிக்கெனப்படம் அன்னவர்க்கென கிழன் தம்பு அத்தன்னக்கதை நன்மயிற்றிராவரணன் கரத்தளிக்க அம்மின்னை வாங்கி மீட்டவர் வேதன் மாட்டிருந்தனர். மீண்டு திசைமுகன் தன்பால் மேவிய வாணி மகிழ்ந்து அங்கு ஈண்டிய தன் உருக்கொண்டு எச்சன் துணைவியுமாகி. அப்புறம் சரஸ்வதி பிரம்மாட்ட வந்து சேர்ந்தார், சேர்ந்து மகிழ்ந்து தன் தன் ஒரு எஜமான் தன்னுடைய எஜமான உருவை எடுத்துக்கொண்டு எச்சன் துணையாக யாகபத்தனியாக அவன் இறந்த யாகத்தை குடையரும் செய்தானாம். காண்டரு பாங்கர் இருப்ப காடலன் வேள்வி முடித்தான் ஆண்ட விதிமுறை தெண்ணீர் ஆடினன் மல்வினை வென்றான். இப்ப அவள் உரை இருந்து யாகவத்தினியாக இருந்து கோழியிருந்த எல்லாம் சகாயம் பண்ணினால வேள்வியெல்லாம் முடிச்சான். முடிச்சவன்னா ஆண்டை விதிமுறை தண்ணீர் ஆடினான். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணினான். அதாவது யாகத்துல புருஷன் யாகம் சொல்லிட்டு இருப்பான், பட்டினி இன்னொரு பண்ணசாலை விட்டு அங்கதான் உட்கார்ந்துருப்பாள். யாகம் ஆரம்பம் சேர்ந்து முடிஞ்சோன்னு அவளை குளிக்கக்கூடாது, அவளுக்கு ஸ்நானம் கிடையாது, அப்படியே உட்கார்ந்தே இருக்கணும். அப்புறம் இவர் யாகத்தெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் எப்படி சுவாமி உற்சவம் முடி தீர்த்தவாரி போறாரோ அவர் மாதிரி இவர் ஸ்நானத்துக்கு இவர் போறப்ப அப்போதான் அந்த பத்னியும் ஸ்நானத்தை கூட போகணும். அதுக்கு அவபிருத்த ஸ்நானம் பேர். அதைத்தான் இங்கே ஆண்டகை விதிமுறை தெண்ணீராடினன் வல்வினை வென்றான். அவபிருத்த ஸ்நானம் பண்ணி தன்னுடைய வல்வினையெல்லாம் வென்றான் என்ற முறையில் அங்கன் நிங்கத்தின் முன்னர் அணைந்து மனவியரன் மூவர் துங்க வசிட்டன் மதலோர் சுராசுர சூண்டு துதிப்ப தங்கம் அவைக்கண் இருந்து சம்புவை உள்ள திருத்தி பொங்கிய அன்பில் யானம் புரிந்து வழிபடும் போது. யானங்கள்லாம் முடிஞ்சவனே அந்த சிவருமான லிங்கத்தை ஸ்தாபனம் இருந்தாரே அந்த லிங்கத்துக்கு மூவரும் சேர்ந்து வசிஷ்டர் முதலோடு எல்லாருமா சேர்ந்து அவர் அந்த சம்பை உள்ளத்தில் இருத்தி வழிபாடெல்லாம் பண்ணினார். அன்பு தியானம் புரிந்து தியானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்படி புரிந்துக்கும் பொழுது வானையங்கள் கழிப்ப மலர்மலை அண்டர் சொரிய ஊனமில் சாமரை ஏந்தி உருத்திரமாதர் இரட்ட பான்மையினார் கந்தர்வர் பாடி விருத்தெழுத்த ஞான சனந்தர் முதலோர் நன்னிருபுடை ஏத்த. வானங்களெல்லாம் மழை பெய்யும் தூவானம் அப்படி பெய்தது. மலர் மழை பொழிந்தார்கள் தேவர்கள் எல்லாம். ருத்ர மாதர்கள் சாமரம் வீசினார்கள். தம்பி கேட்டால் சாமரம் எதுக்காக வீசினு தெரியாதுப்பான்ட்டு. உண்மையிலே சாமரம் உஜாரத்தில் ஒன்று சொல்லியிருக்கு, வீசுறாங்க, அது எதுக்கு வீசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. சத்திரம் சாமரையோரியுகம் வெஜனம் அப்யாதர்ஷகம் வீணாவேண மிருதங்க காகல கலா கீதஞ்ச நிறம் தடார். இவன் உபச்சாரம் சத்திரம் கொடை சாமரம் வீசுறோம், வெஜனம் விசிறி எடுத்து வீசுறோம், அப்யாதர்ஷகம் கண்ணாடியை காட்டுறோம், அதுக்கப்புறம் வீணை கானங்கள் வீணாவேன கான மிருதங்க காகல கலாகி நெச்சு நடனங்கள் தான். அந்த ருத்ர கணிகைகள் அந்த காலத்தில் இருந்தார். அவர் தான் வந்து அங்கு அந்த நடன நிகழ்ச்சியை நடத்துவார்கள். ருத்ர கணிகையர் என்ன சொல்ல முறது அவர் பின்னால் ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க. அது ருத்ர கணிகர்னா யாரு? ஏன்னா உயர்ந்த குலத்திலே பிறந்த பெண். நான் வாய்மிருதம் திருமணம் செய்து கொள்ளாமல் எம்பெருமானுக்கு திருப்பணியை செய்து கொண்டிருப்பேன் என்றைக்கு சங்கல்பம் செய்து திருக்கோயிலில் வந்திருந்து அந்த எம்பெருமானுக்கு திருப்பணி செய்கிறவர் தான் ருத்ர கணிகையர் அந்த காலத்தில் பெயர். அது எப்படி இல்லாமோ மாறி கஜா புஜா ஆகி கஜாத ஒன்றும் இல்லாம ஆயாச்சுப்போம். ஆமாம், அவளுக்கு அந்த நடனங்கிற உபச்சாரம் அவள் செய்வான். அந்த நடனம் உபசாரம் மட்டும் இல்லை, நடனம் ஆடி கடைசியில் அந்த முதிரைகள்லாம் வைக்கும் போது இன்னும் சுவாமியை குறிக்கிறோடு இன்னும் முதிரையை காட்டணும்னு இருக்கு. சிவருமானுடைய நாமாவளி வரும்போது சிறசு மற்ற ஜாமிகளும் சார் கை வைக்கக்கூடாது. நடன அந்த நாட்டிய சாஸ்திரத்திலே அப்படி இருக்கு. கிடையாது, அவர் கையில் புஷ்பத்தை அர்ச்சகர் கொடுப்பார். அவர் புஷ்பத்தின ஆடின்னு ஒன்று கொடுப்பார், அதை வாங்கி சுவாமியை பார்த்து சேர்ப்பார். இது ஒரு உபச்சார நிகழ்ச்சி. அது எப்படி இல்லாமல் ஒரு மாதிரி நாசமாக போச்சது. இதுதான் ஆகமத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அந்த முறையில் அந்த உபச்சாரங்களெல்லாம் பான்மையினால் கந்தர்வர் பாடி கந்தர்வர்கள் தான் பாடினார்கள். ஞான சனந்தன முதலோர் நன்னீர் உழையேற்ற சனந்தர சனாதன குமார் நால்வருக்காக அவள்லாம் இந்த பக்கம் இரண்டு ஸ்தோத்திரம் பண்ணாளாம். என் திசையாளரன் முடிகள் என எழி தாங்கி நடப்ப என் திசையாளர் அஷ்டதிக் பாலகள் சுவாமியை திருவடி தாங்கிக் கொண்டு நடக்கிறாளாம். வண்டுடர் கோதை உமையை மடித்தலம் நீ சுரக்கொண்டு பண்டை மழவிடை ஏறி பன்னவர் தம்பெருமானம் விண்டலம் ஏர்கொழு எய்தி விழைதகு காட்சி அளித்தான். உமையை தன்னுடைய மடித்தரத்தில் வச்சு கொண்டு பண்டை மழவிடை பழைய ரிஷபம் புதுசு ரிஷபம் இல்லை முன்னைப்பழம் ஒழுக்கு முன்னைப்பழங்க வந்த பழைய ரிஷபானத்தில் ஏறி அவர் புரட்டு பாருங்க எல்லாருக்கும் காட்சி கொடுத்து போனார். கண்டு விரிஞ்சன் எழுந்து கரையறு காதல் கை நிக்கு கொண்ட புலகங்கள் மல்க குவித்த கை சென்னையில் ஏற விண்ட மொழிகள் குழற இந்த வள்ளத்திரை ஆடி மண்டனில் விழுந்து வணங்கி மறைமொழி கொண்டு துதிப்பான். அங்க புருஷன் கேட்டது கண்டு விரிஞ்சன்னா பிரம்மா விரிஞ்சங்கள் பிரம்மான். அவர் எழுந்தான் காதுகை மிக்க புலகங்கள் கொண்டு கை குவித்து சென்னையில் ஏற மொழிகள் குளர எந்த வெள்ளத்தில் ஆழ்ந்து மண்ணிலே விழுந்து புரண்டானும் அங்கப்புரசன் கேட்டாலும் விழுந்து வணங்கி மறைமொழி கொண்டு துதிப்பார் வேதங்களையெல்லாம் சொல்லி சோத்திரம் செய்தானான். அடியவரன் இழைத்த கூற்றம் ஆனந்தமும் பொறுப்பாய் போற்றி கொடியவர்கள் தம்மை செய்யும் குற்றம் கண்டு பொறுப்பாய் போற்றி. நான் செய்த குற்றங்கள் எதா இருந்தா பொறுப்பாய் ஆனு சொல்லுவாள். நம்முடைய பூஜையிலே அப்படித்தான் கடைசி பூஜையெல்லாம் முடிஞ்சவனு அபராத க்ஷமாபணம்னு சொல்லுவோம். யானி காணிச்ச பாப்பானி ஜன்மாந்திர கசானிச்ச தான் தானி வினஸ்தந்தி புரட்சண பதே பதே அந்யதா சரணம் நாஸ்தி துமேவ சரணம் மம அந்யதா சரணம் நாஸ்தி. யாரையும் நான் சரண அடையலை அந்யதா சரணம் துவமேவ உன்னத்தான் இப்போ சரண அடைஞ்சேன். காருண்ய பகவான் ரட்ச ரட்ச காருண்யத்தினால் என்னை காப்பாற்றுவா ஆன்னு சொல்லிட்டு அந்த வாக்கிய ஆரம்பிவர் அபராத சகசிரந்தே கிருஜனே தாயோசம் தாசோஜம் இதிமாமத்வா க்ஷமஸ்வ வரணன் அந்யதா சரணன் அந்த எத்தனையோ கோடிக்கணக்கான குற்றங்கள் செய்திருக்க அதெல்லாம் பொறுத்து என்னை காப்பாற்றுவாய் ஆன்னு வரும். அப்படியா சொல்லும் ஓடிவர் வணக்கமுற்றும் கை கொள்ளும் உழையாய் ஊற்றி முடிவிலா மொழிகற்கெல்லாம் வாச்ச முதலே போற்றி. முடிவில்லா மொழிகற்கெல்லாம் அவனுக்கு எது மொழி? அவன் வடமொழியில் சொன்னாலவனுதான் தமிழில் சொன்னாலவனுதான் இங்கிலீஷில் சொன்னாலவனான் அவனுக்கு மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். நாம் நமக்கு தெரிஞ்ச மொழியில சொல்கிறோம் அவ்வளோதான். இதுக்கு சண்டை அதை சொல்லக்கூடாது இதை சொல்லக்கூடாது. அதனால் அந்த முடிவிலா மொழிகளுக்கெல்லாம் மொழிக்கு முடிவு இல்லை அந்த மொழிகளுக்கெல்லாம் வாட்சியம் முதலே எல்லா மொழிகளுக்கும் வாட்சியமானவன் அவன்தான் அவனுக்கு போற்றி. சீதநீர் உலகம் போற்றும் தேவர்க்கும் தேவே போற்றி கோதர உண்மை காட்டும் குறவர்க்கும் குருவே போற்றி. இதான் முதல்ல சொன்னேன் கோதர உண்மை காட்டும் குறவர்க்கும் குருவே போற்றி. குற்றமற்ற உண்மை பொருளை அனுபவ பொருளாக உணர்த்துகின்றான் ஆச்சாரியன். அவன் ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியனே போற்றி. ஆச்சாரியருக்கும் ஆச்சாரியர் பரமேஸ்வரன் தான். சகஸ்ரநாமத்தில் ஜெகத்குருவே நமஹா என்பது அவனுக்கு தான் பேர். வேற எந்த சாமியும் கிடையாது. எந்த சாமியும் ஜெகத்குருவே நமஹா ஜெகத்துக்கெல்லாம் குரு அவன்தான். ஊத நாயகனே போற்றி புரீசர்க்கும் ஈசா போற்றி. புரீசர்க்கும் ஈசா போற்றினா செல்வத்துக்கெல்லாம் அதிபதி யார்? இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் குபேரன் சொல்கிறோம், அதுக்கப்புறம் லட்சுமி சொல்கிறோம். இத்தனை பேருக்கு அபா வந்து அவர் ட்ரெஷரர் அதான். செக்கு கொடுத்தா பாஸ் பண்ணால் அவர் கொடுத்தா செக்கு பாஸ் ஆகலைன்னா அவர் கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட ட்ராய் நிறைய பணம் தான் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். செக்கு அது யார் செய்வது? பரமேஸ்வரன் தான். அதனால் இவர் ரெண்டு பேருக்கும் அந்த பவரை கொடுத்ததே அவர் தான். இவர் தவஸ் பண்ணி அதை வாங்கியிருக்கார். அதனால் அவர்களுக்கும் ஈசனே போற்றி. பாதியில் உமையை வைத்த பசுபதி போற்றி போற்றி. தன் இடப்பாக்க அம்மையை வைத்தவனே உனக்கு போற்றி. ஒரு முறை பத்து நூறாயிரம் முறை உனதாய் போற்றி. ஒரு தரம் இல்லை, பத்து தரம் இல்லை, நூறு தரம் விழுந்து விழுந்து நஸ்காம் உனது தாழ் போற்றி. மறுபரும் பொருளே போற்றி. மறுபரும் பொருள் எப்பொருளிலும் உடந்திருப்பவனாய் இருப்பவன் ஆன எல்லா பொருளத்திலும் பறந்து இருப்பவன் சர்வ வியாபகன். மறுபலும் போற்றி போற்றி, அதான் மறுபடியும் மறுபடியும் போற்றி போற்றி. இருள் நிறம் இடற்றாய் போற்றி என்று நாட்டழும்பு ஏற்றி திருமலர் கடவுள் போற்ற சிவபெருமான் அருளை செய்யும். ஆக்சுவலி நாட்டழும்பு வேறு அளவுக்கு சொல்லியிருக்கார். அப்படி சொல்லி திருமலர் கடவுள் யார்? பிரம்மா. அவர் சிவருமான, அப்ப சிவருமான அருளை செய்கிறாராம். என்ன செய்கிறார்? உவந்தனம் அரைகோய் உன்னுடன் பக்தியின் உறுதி நோக்கி சிவன் தரும் எம்பா நீமன் வேட்டபாது. உவந்தனம் மகிழ்ந்தோம் உன்னுடைய பக்தி பாட்டு. மறையோய் பிரம்மாவே, உந்தன் பக்தியின் உறுதி நோக்கி சிவந்தரும் எம்பால் நீமன் கேட்டவாறு. இதுக்கு பின்னாலே வரம் கேட்டியே, அதை போனக்கு தரேன். திருமாரோடும் பவந்தரும் உலகமெல்லாம் வழித்தியால் என்று நல்க தபந்திகள் வேறன் மற்றும் இது ஒன்று தாண்டு வேண்டும். நீ கேட்ட வரத்தை கொடுத்த, இப்ப நீ உங்க அரித்த ஆரம்பி அவனுக்கு போட்டியா நீயும் சொல்லி உரத்தை சிருஷ்டி பண்றது சம்ஹாரம் பண்றது. திருமாலே சம்ஹாரம் பண்றதுங்கிற முறையெல்லாம் கொடுத்தார். எந்த ஆத்தானமாக யான் முறை இருக்கை தன்னை. இன்னொரு சின்ன ஒரு வரவேணும் கேட்டேன் நான். எந்த ஆஸ்தானமாக யான் முறை இருக்கை தன்னை உந்தன் ஆத்தானமாக கூடலான் உம்பரேரே. என்னுடைய ஆஸ்தானம் என்னுடைய இருக்க சீட்ல உங்களை வைக்கிறேன், ஸ்தாபனம் பண்றேன். நீங்க இருந்து எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணலாம். நன்றும் இத்தானம் என்றும் நவில் சிவாத்தானம் வேறால் நின்றிட எங்கு நாளும் நீ இனி துரிதல் வேண்டும். அதனால சிவஸ்தானம் இதுக்கு பெயரை சுட்டி இந்த இடத்த நீ எப்போதும் இருந்து கொண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றும் வரத்தை கேட்கிறார். நின்னருக்குரியேனாகி நின் பணி தலை நின்றானாய் உன் அடியினை கீழ் பக்தி உலாக்குறது அடியேன் என்றும் நன்னறி ஒழுகச் செய்யாய் நவில் சிவத்தான செய்தி என்னரே எனினும் நின்னை ஏற்றினோர் உய்யக்கோடி. உன்னுடைய பணியில தலை நின்று நான் செய்கின்றேன் செய்தேன். அதனால நீ மகிழ்ச்சி அடைஞ்சு இந்த சிவஸ்தானத்தில் நின்று கொண்டு என்னரேனை என்னை ஏற்றினோர் உய்யக்கோடு. இன்று உன்னை யாரெல்லாம் வந்து வணங்குறாளோ அவருக்கெல்லாம் உயிரை கொடுப்பாயாக என்று சொன்னார். உபா முதல் சிறந்த நாளின் உலகிரை பிரம்மதீர்த்தத்து அவாவுடன் ஆடி செய்யும் கடன் முடித்து அடிகேள் உன்னை தபாதசி சிவாத்தானத்து வழிவிழந்தகையோர். உபா முதல்னா உபானா பௌர்ணமி அமாவாசை. பௌர்ணமி அமாவாசையில் இந்த பிரம்மதீர்த்தத்தில் மூழ்கி ஆசையோடு என்னுடைய தன்னுடைய கலன்களை எல்லாம் முடித்து கொண்டு உன்னை சிவாஸ்தானத்திலே வழிபடுகின்ற யார் பயிறாரோ அவர்கள் வழிபடும் தகையோர் செல்வ குபாலுடன் எனிது வாழ்ந்து முத்தியில் கூட செய்வார். எல்லா செல்வமும் பெற்று முடிமையில் முத்தி அவர் கிடைக்கும்படி செய்வாயாக என்று என்று இறந்து ஏற்ற எல்லாம் அறிபுரிந்து லிங்கத்து எங்கோன் ஒன்றினம். அவர் சொல்லபடி கேட்ட அனுகரித்து அவனா அந்த சிவனலிங்கத்தில் அவர் ஒன்றியாய் சாயுஜ்யம் அடைந்தார். அயனும் மாலை உலகொழும் விழுங்கி மீள தொண்டு போல் முறையான் நல்கி மாலை உலகொழும் விழுங்கி சம்ஹாரம் திருமாலையும் சேர்த்து சம்ஹாரம் பண்ணிட்டாராம். பெருமாள் பிரம்மா எல்லாத்தையும் நீர் பண்ணிடலாவே இப்போ நாமடன் சொல்லி அவளதிலையும் சம்ஹாரம் பண்ணிட்டார். மூட தொன்று போல் முறையானல்கி அதான் நீல தொன்றுபோது மறையாமல், அதாவது அந்த எப்படி சன்ஹாரமாச்சோ அப்படிதான் உற்பத்தி ஆகும். அதனால அந்த முறையில் எப்படி ஒழுங்கியதோ அப்படி நீட தோற்றினான். துகளொரு சிவாத்தானத்தின் மந்திரமன் அருளான் முன்னர் வைகினன் உபகை கூர்ந்து. அதனால அப்பிரம்மாவன் இடத்தை மகிழ்ந்திருந்தார் என்று இந்த முறை இருக்கிறேன். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றான், பிரம்மன் முதலியோர் இறைவன் திருவள் பெற்று ஒருவரையொருள் படுத்தும் உலகங்களை படுத்தும் அவாந்திரக்காரர்களே. இப்ப நீங்க இப்ப பிரம்மா பிழைச்சா சமாதம் பண்றாங்கயே, விஷ்ணு பிழை சமாதம் பண்றாங்க, அப்ப எங்க எங்க பெருமானுக்கு என்ன வேலை? சர்வசம்ஹாரணே மதா உடைச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பண்றீங்க. இவெல்லாம் அவாந்திரக்காரர்கள், முழுமையான காரணர்கள் இல்லை. அதனால் ஐந்தொழிற்கும் இறைவனே உண்மை காரணன், அவன் தான் உண்மை காரணன். அவனுடைய ஆளுகையில அவனுடைய அனுகிரகத்தின் ஆசை, அதனால இது நடைபெறுகிறது என்று சொல்லி அதைத்தான் சொன்னாங்க. இவன் என்ன பண்ணினாலும் வானவத்தவரும் மண்மேல் வந்து அரண்மனை அச்சிப்பர் என்னும் உண்மை இன்னுடைய வரலாறுகள் பின்னால் வரலாறு அதை சொல்லுகிறது. நான் சொன்னேன் இப்படி சிவ சித்தியார்லேயும் ஒரு பாடம் அப்படி வருது இல்லையா, அந்த மாதிரி மாநிலத்து அரண்மையில் வந்து அர்ச்சனை செய்வார். அந்த மாதிரி எல்லாரும் தன்னுடைய சிவ தன்னுடைய சிவ பூஜையினாலுடைய மகிமையினாலே பிரம்ம சிருஷ்டி சம்ஹார சோகங்களையெல்லாம் பெற்று இந்தவாறு அவர்கள் பணி செய்தார்கள் என்று இந்த சிவஸ்தான படலம் முடிக்கின்றது. வரும் வாரத்தில் அடுத்த பாடங்கள் சந்திப்போமாக சொல்லி இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.

வற்பை ஊருசை தனி பேர் வாழ்க குக்குபம் வாழ்க யானைகள் வாழ்க மாவிளாமல்லி வாழ்க வாழ்க சீரடியாரா வான்முகி வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை

0: ஓம் சிவாய நம.
1: நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவ சிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிக்கே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி, பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியினைகள் ஒற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, திருப்பெருந்துறையிலே எம்பெருமான் நம்முடைய குருநாதரை ஆட்கொண்ட திறம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொறுமையாக இன்பமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமான் எல்லா விதமான தீட்சைகளையும் நம்முடைய குருநாதருக்கு அளித்து அவருக்கு ஓங்காரத்தை உபதேசித்து சாத்திர நுணுக்கங்களை எல்லாம் சொல்கின்றார். அதுல பெருமான் தனக்குரிய வடிவங்களாகின்ற ரூபம், ரூபா ரூபம், அரூபம் ஆகிய மூன்றையும் சொல்லி, அதுல அருவுருவத் திருமேனியாகின்ற லிங்க திருமேனி வழிபடுவார்க்கு எவ்வாறு பிறப்பினை அறுக்கின்றது, மூவகை திருமேனிகளிலும் அந்த லிங்க திருமேனியினுடைய ஏற்றம் என்ன என்பதை சொன்னார். அதை விளக்கிக் கொண்டே போகலாம். காலங்கிறது நம்ம ஓரளவு சுருக்கமாக பார்த்தோம். தொடர்ந்து பெருமான் அந்த திருப்பெருந்துறையிலே எழுந்தருளிருக்கின்ற அடியார்களிலே சிலர் சரியா மார்க்கத்திலே நிட்டைக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சிலர் கிரியா மார்க்கத்திலே நிட்டைக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சிலர் யோக மார்க்கத்திலே உரைப்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள், சிலர் ஞானிகளாக இருக்கிறார்கள், ஞானிகளாக இருந்தும் பெருமானை வழிபட்டவண்ணும் இருக்கிறார்கள், ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்று வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம், அவருடைய மார்க்கங்களை எல்லாம் பெருமான் சுருக்கமாக நம்முடைய குருநாதருக்கு எடுத்து உரைக்கின்றான். பாடசாலையிலே படிக்க வேண்டியதெல்லாம் இப்ப தாய் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லித் தருவதை போல கணப்பொழுதிலே பெருமான் நம்முடைய குருநாதருக்கு உணர்த்துகின்றான் என்று பார்க்கின்றோம். அதுல ஆகமங்கள் எல்லாம் நான்கு பாதங்கள் கொண்டவை. சரியா பாதம், கிரியா பாதம், யோக பாதம், ஞான பாதம் அல்லது வித்யா பாதம். நம்முடைய சைவ சமயம் நான்கு மார்க்கங்களை முக்கியமாக நமக்கு உபதேசிக்கின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை என்பது உடம்பினாலே பெருமானுக்கு தொண்டு செய்வது. உடம்பினால் பெருமானுக்கு தொண்டு செய்வது என்பதனாலேயும், அது முதற்படி என்பதனாலேயும் அது என்னமோ மட்டம் அப்படின்னு நினைக்கப்படாது. கடைசி வரையும் அது இருக்கும். உடம்பு நம்ம கூட இருக்கிற வரையிலும் உடம்பினால் செய்கின்ற தொண்டு இருக்கும். உடம்ப நம்ம விட்டு எப்ப கழிந்து போவதோ அப்பதான் அது நிற்கும். அதனால ஒருவன் கிரியையிலும் யோகத்திலும் ஞானத்திலும் மேலான பலன்களை எய்தினாலும் அவன் உடம்போடு கூடியிருக்கின்ற நிலையிலே சரியை அவனை விட்டு அகலாது. இது ஒரு சூட்சுமம். உடம்பினால் பெருமானுக்கு செய்கின்ற தொண்டு சரியை. பெருமானுக்கு உடம்பினால் செய்கின்ற தொண்டு அன்போடு செய்ய வேண்டுமா, அன்பின்றி செய்ய வேண்டுமா? அன்போடு செய்ய வேண்டும். அன்பு என்பது உடம்பின் செயலா, உள்ளத்தின் செயலா? உள்ளத்தின் செயல். ஆகவே உடம்பினால் பெருமானுக்கு தொண்டுபடுபவர்கள் உள்ளத்தினால் ஈடுபடாது, உடம்பினால் தொண்டுபட முடியாது. ஆகவே சரியையில கிரியை அடங்கியிருக்கு. கிரியை என்பது என்ன என்று கேட்டால், உடம்பினாலும் உள்ளத்தினாலும் பெருமானுக்கு தொண்டு செய்வது கிரியை. அப்ப சரியை என்பது உள்ளத்தினால் ஈடுபடுவது என்பது அடிப்படை. பெரும்பான்மை உடம்பினால் தொண்டு செய்வதல் செய்தல் சரியை. உள்ளம் ஈடுபடாமல் இது செய்தாலும் வேஸ்ட். உள்ளம் ஈடுபடாமல் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது பலனில்லாத செயல். உள்ளம் பெருமானிடத்தில் ஈடுபடுவது என்பது அடிப்படை. அந்த அடிப்படை, அடிப்படைங்கிறது ஒரு கட்டிடத்துக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லாம கட்டிடம் கட்டினா அது ஒரு மாடியா இருந்தாலும், ரெண்டு மாடியா இருந்தாலும், பத்து மாடியா இருந்தாலும் விழும். அப்ப உள்ளத்தினால் ஈடுபடுவது என்பது அடிப்படை. பெரும்பான்மையும் உடம்பினால் தொண்டு செய்வது என்பது சரியை. பெரும்பான்மையும் உள்ளத்தினால் தொண்டு செய்வது என்பது கிரியை. ஏன் அப்படின்னு கேட்டா, இறைவனை பூசிப்பது கிரியை. இறைவனை பூசிக்கின்ற கிரியா மார்க்கத்தில் பாவனைக்கு தான் சிறப்பு. ரொம்ப நேரம் சாமிக்கு அந்த அமுதத்தை இப்படி இப்படி கை காமிச்சுட்டே இருக்கணுங்கிறது கிடையாது. கணப்பொழுது பெருமானுக்கு ஊட்டுவதாக பாவித்தால் ஊட்டப்பட்டு விடும். அப்ப நமக்கு வெளியிலேருந்து பாக்குறவங்க இந்த ஐயர் என்ன தண்ணி சுத்த மாட்டேங்கிறாரு, மந்திரம் சொல்ல மாட்டேங்கிறாரு, உள்ள போயிட்டு வெளில வந்துடுறாரு அப்படின்னு நினைப்பான். பாவனா விசேஷம் இருக்கு. பாவனா விசேஷத்தினால பெருமானுக்கு பூஜை நிறைவேறும். அது இறைவனை அந்த பாவனையோடு பூசித்து பார்த்தால் தான் தெரியும். ஆகவே கிரியையிலே சரியை அ

0: அடங்கி மறைந்து போகும். பாவனை அதிகமாகும் போது அடங்கி போகும். திருமணம் ஆகி குடுத்தனம் பண்ண பண்ண கணவனிடத்திலே அன்பு அதிகரிக்கின்றது. அன்பு அதிகரிக்க வெளிப்படையாக அவனை வழிபடுவது குறையும். திருமணமான புதுசுல கணவனை வெளிப்படையாக வழிபடுவார்கள், ஆனா காலம் கடந்து போயிடுச்சுன்னா வெளிப்படையாக வழிபடுவது ஃபார்மாலிட்டிஸ் குறையும். அப்ப கிரியைக்கு என்ன சிறப்புனா, கிரியையில சரியா இல்லை என்பது பொருள் இல்ல, சரியை கிரியைக்குள்ள அடங்கி கிடக்கும். பாவனை தான் முக்கியம் என்பதனால அடங்கி கிடக்கும். அடுத்தது யோகம். யோகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, உடம்பினாலும் உள்ளத்தினாலும் பெருமானுக்கு ஈடுபடுவதற்கு ஈடுபட வேண்டும் என்ற விருப்பத்தினாலேயே ஈடுபட்டு விட முடியுமா? அதற்கு பல தடைகள் உண்டு. பெருமான் சன்னிதியில ஒரு விளக்கேத்தி வைக்கிறோம், அதை காத்து வீசி அணைச்சிடாம இருக்கணும். பெருமான் முன்பாக ஒரு கோலம் போட்டு வைக்கிறோம், அதை மழை பெய்து கரைத்திடாம இருக்கணும். நாம் செய்யற தொண்டிற்கு உல்லங்கனம், அதற்கு தடை ஏற்படக்கூடாது, அதற்கு அழிவு ஏற்படக்கூடாது, அதற்கு ஆபத்து ஏற்படக்கூடாது. ஆபத்துல அதிகமா புறத்திலிருந்து வருகின்ற ஆபத்து குறைவு, நம்மிடமே இருக்கின்ற ஆபத்து தான் அதிகம். நாம் செய்கின்ற தொண்டிற்கு நம்மிடம் இருக்கின்ற பகைதான் அதிகம். அந்த பகை என்னன்னு கேட்டா, நம்முடவே கூடவே பிறந்திருக்கின்ற நம்மோட வாழ்கின்றார்கள். உடம்பாகின்ற வீட்டிலே நாம் வாழ்கின்றோம், நம்ம கூடவே அஞ்சு திருட்டு பசங்களும் வாழ்கிறார்களாம். ஐவர் கல்வர், அந்த ஐவர் கல்வர் தான் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. அவங்களுடைய பலம் எனக்கு இல்லை அப்படின்னு அப்பர் பெருமான் வருந்துகின்றார். ஐவரே வலியர் சால, பெருமானே அவர்களுக்கு தான் அதிகமாக பலம் இருக்கு, நான் பலகீனனா இருக்கிறேன். கண்ணு ஒரு பொருளை பார்த்தா மன அது வழியாக போயிடுது வெளியில, காது ஒரு பாட்டை கேட்டால் மனசு அது வழியாக வெளியில் போயிடுது. சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதே வெங்காய பக்கோடா பக்கத்தில் பொறிக்கிறாங்கன்னா மூக்கு அந்த மனசை அங்கே கொண்டு போயிடுது. பூஜையில் மனசு இல்லை, வெங்காய பக்கோடா மசால் வடையோட வாசனை. இந்த ட்ரெயினில் பசங்க மசாலா வடை வித்துட்டு போகும், அஞ்சு ரூபா தான் வடை வாங்கிங்கன்னு சொல்லுவாங்க. நாலு தடவை இந்த பக்கம் இந்த போயிட்டு வந்தான், ஒரு ரூபா வச்சுக்கன்னு அவன்கிட்ட கொடுத்தேன். ஏன் சாமி, நான் தான் உங்களுக்கு வடை விற்கவே இல்லையே, நீ வடை விற்கலைனாலும் நாலு தடவை போயிட்டு வந்த வாசனை மூக்குக்கு வந்துருச்சு, அதுக்கு ஒரு ரூபா வச்சு காசு கொடுக்காம அதை நுகரலாமா? அதுபோல நம்மளை இந்திரியங்கள் நம்மை வந்து இழுத்து கொண்டு செல்லும். கண்ணு காது மூக்கு நாக்கு தொடுகின்ற இந்த தோலாகின்ற இந்திரியம் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது வெறுத்து கொட்டுது. ஃபேனை போடுன்னு சொல்றோம், சொல்லக்கூடாது யார்ட்டையும். பூஜை முடிகிற வரையிலும் வேர்க்கிறதே நமக்கு தெரியக்கூடாது. இப்போ தோலுக்கு அந்த ஃபேன் போடுற சுகம் வேண்டிருக்கு, பூஜை ரூமை ஏசி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஏன் சாமிக்காவா, சாமியை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். பூஜை ரூமை ஏசி பண்ணணும் அப்படின்னு நமக்கு தேவைப்படுறது. மனமானது பெருமானிடத்திலே அவருடைய தொண்டிலே ஈடுபட விடாமல் நம்மை அலைக்கழிக்கின்ற ஐவர் பஞ்ச இந்திரியங்கள், அந்த இந்திரிய சேட்டைகளை அடக்கி பழகுவதற்கு நமக்கு ஒரு மார்க்கத்தை பதஞ்சலி முனிவர் கொடுத்திருக்கிறார். அந்த மார்க்கத்திற்கு யோகம்னு பேர், அஷ்டாங்க யோகம். இந்திரிய சேட்டையினாலதான் மனசு ஒரு பொருளை பற்றி நிற்காமல் அலைகின்றது. மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு யோகம்னு பேர். யோகத்திற்கு என்ன பொருள்னா, யோகா சித்த விருத்தி நிரோதா, முதல் சூத்திரம். யோகம் என்பது மனதினுடைய விருத்தி டிரான்சாக்ஷனை கட்டுப்படுத்துவது. மனசு நம்ம கிட்ட இருக்கணும், நம்ம விட்டு வெளியில போகாம மனசை நமக்கு அடக்கி வைப்பதற்கு யோகம்னு பேர். நாயை அழிச்சுட்டு வெளியில டாட்டா போறோம், முதல் ரெண்டு நிமிஷத்துக்கு நாம நாயை அழிச்சிட்டு போவோம், மீதி நேரமெல்லாம் நாய் நம்மளை அழிச்சிட்டு போவோம். அப்படி இல்லாமல் எப்பொழுதும் நம்ம பின்னாடி நாய் வரா மாதிரி பண்ணணும், மனசு நமக்கு அடங்கி இருக்கணும், அதற்கு யோகம் என்று பெயர். மனசு நமக்கு அடங்கி இருக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம், பஞ்ச இந்திரியங்கள் காரணம். அந்த பஞ்ச இந்திரியங்களை எவ்வாறு அடக்குவது, அடிப்படையில் பெருமானிடத்தில் இருக்கின்ற பேர் அன்பினால் தான் அதை அடக்க முடியும். பெருமானிடத்தில் இருக்கின்ற பேர் அன்பினாலே பஞ்சேந்திரியங்கள் தாமாக அடங்கும். ஆனால் அந்த பேரன்பை நாம் பெற்றுவிட்டோமா, சந்தேகமா இருக்கே. பெருமானிடத்திலே நான் உண்மையான அன்பினை பெற்றுவிட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. காரைக்கால் அம்மையார் நமக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, நம்மை நாமே பெருமானிடத்திலே அன்பு செய்கின்றோம் என்று கருதி நின்றுவிடக்கூடாது. நாம் செய்கின்ற அன்பு போதாது என்று நினைத்து பழக வேண்டும். அம்மையார் சொல்றாங்க, பேரன்பே இன்னும் பெருக்கு. நேத்திக்கு செஞ்ச அன்பு பத்தாதுன்னு இன்னைக்கு அதிகமா அன்பு செய்யணும், இன்றைக்கு செய்த அன்பு பத்தாதுன்னு நாளைக்கு அதிகமா அன்பு செய்யணும். அன்பை எப்படி அதிகமா செய்யறது, அன்பு அதிகமா செய்யணும்னு சொல்றேன், செய்யணுங்கிறதுலயே கிரியை வந்துருது. தொண்டுல தான் அன்பு வெளிப்படும். பெருமானுக்கு நேற்று செய்த தொண்டை விட இன்று அதிகமா தொண்டு செய்கிறோம், அதிக நேரம் பெருமானுக்காக செலவிடுகின்றோம் என்று சொன்னால் அது அன்பின் ஆற்றலால் செய்யப்படுவது. போதும் என்று கருதாமல் அதிக நேரம் பெருமானுக்காக செலவழிக்க வேண்டும். நேற்றுக்கு அரை மணி நேரம் கடவுள் சிந்தனையா இருந்தோம்னா, இன்றைக்கு 40 நிமிஷம் 10 நிமிஷம் கூட்டி கடவுள் சிந்தனையா இருக்கணும். 10 நிமிஷம் கூட திருமுறை பாராயணம் பண்ணணும், 10 நிமிஷம் கூட பூஜை பண்ணணும், 5 நிமிஷம் கூட ஜபம் பண்ணணும் அப்படின்னு நாமே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். பேரன்பினை மேலும் மேலும் பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்குவதனால இந்திரியங்கள் அடங்கும். ஆனால் அந்த அன்பினை கடவுள் கொடுத்து நாம் பெற வேண்டும். அன்பு என்பது அன்புடையார் தந்து பெறுவது. வீட்டுக்காரர்கிட்ட அன்பு நமக்கு இயல்பா வந்துருதா? அன்பினை பெற்ற மனைவிக்கு தான் அன்பு வரும். வீட்டுக்காரர்கிட்ட அன்பாரு அன்பாருன்னா, அவர் அன்பா இருந்தா தானே நமக்கு அன்பு வரும். டப்பால சக்கரை இருந்தாதான் கரண்டியில சக்கரை வரும். கடவுள் நம்மிடம் அன்பு செய்தால்தான் நாம் அவரிடம் அன்பு செய்ய முடியும். கடவுள் பதி, கணவனை போன்றவன் கடவுள். சாமி முதல்ல மனசு வைக்கணும், இவன் நம்மிடம் அன்பு செய்யட்டவனு. அப்ப நம்முடைய அன்பினை நாம் செய்கின்றோம் என்று நம்பிவிட முடியாது. அப்ப மனதினை அடக்குவதற்கு அன்பு என்ற முக்கியமான வழி இருந்தாலும், அதோடு கூட இந்த அஷ்டாங்க யோகம் என்ற வழியையும் பின்பற்ற வேண்டும். பெருமானிடத்திலே அன்பினையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும், அட்டாங்க யோகத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அட்டாங்க யோகம்னா என்ன? யமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் போன்ற 8 உறுப்புகள் கொண்டது. தாரணை, தியானம், சமாதி என்று சொல்கிறார்கள். உடலிலே தூய்மை போன்ற ஒழுக்கங்கள், அதற்கு நியமம்னு பேர். உள்ள தலைவிலே மனதை அடக்கி வாழ்கின்ற பிரம்மச்சரியம் போன்ற ஒழுக்கங்கள், அதற்கு யமம் என்று பெயர். அப்புறம் அன்றாடம் கொஞ்ச நேரமாவது நம்முடைய மூச்சுக்காற்று பயிற்சி செய்வது பிராணாயாமம். மூச்சு காற்றுக்கும் மனதிற்கும் ஒரு தொடர்பு உண்டு என்று நம்முடைய பெரியவர்கள் கண்டறிந்தார்கள். அது எப்படிப்பட்ட தொடர்பு என்பதை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் சொல்றேன். பொம்மலாட்டம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? பொம்மலாட்டம் பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? பொம்மலாட்டம்னு ஒரு வித்தை, அது மாயவரம் தஞ்சாவூர் சைடு அதிகமாக இருக்கு. அங்கிருந்து நம்ம ஊரில் திருவிழாம் போது வந்து பொம்மலாட்டம் செஞ்சு காமிப்பாங்க. அதில் ஒரு திரை இருக்கும். அந்த திரைக்கு முன்பு ஸ்டேஜில் பொம்மைகளே எல்லா கதைகளையும் நடித்து காண்பிக்கும். ஒரு பொம்மை இன்னொரு பொம்மை கன்னத்தில் ஓங்கி ஒரு குத்து விடும், உடனே இந்த பொம்மை கீழே விழுந்துடும். அப்புறம் எழுந்து காலால் அது உதைக்கும். இந்த பொம்மை எப்படி எல்லாம் செய்யுது அப்படின்னு பார்க்குறோம். திரைக்கு பின்னாடி ஒரு ஆள் இருப்பான், மெல்லிசான கயிறுகள், நூல். இந்த பொம்மையெல்லாம் பிளாஸ்டிக் பொம்மை. அந்த பொம்மையினுடைய கை கால் எல்லாமே ஸ்பாஞ்சியாக இருக்கும். அது என்ன பண்ணுவான், அது மணிக்கட்டில் ஒரு கயிறை கொத்துருப்பான், முழங்கையில் ஒரு கயிறை கொத்துருப்பான், இடுப்பில் ஒரு கயிறை கொத்துருப்பான், முழங்காலில் ஒரு கயிறை கொத்துருப்பான், அது தலையில் ஒரு கயிறை, கழுத்தில் ஒரு கயிறை கொத்துருப்பான். கழுத்து ஆட்டுறதுக்கு அவன் திரைமறைவில் இருந்துட்டு அதை அப்படி அசைப்பான். அசைக்கும் போது பொம்மை என்ன பண்ணும், டான்ஸ் ஆடும், காலால் உதைக்கும், கையால் அடிக்கும், அழும், தலையை ஆட்டும், சிரிக்கும், எல்லாம் பண்ணும். அந்த கயிறு போலவும், அந்த கயிறு போல பிராணன் இருக்கு, அந்த கயிற்றை கொண்டு ஆட்டப்படுகின்ற பொம்மை போல மனம் இருக்கு என்பதை கண்டுபிடித்தார்கள் நம்முடைய பெரியவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவங்க அப்படியே கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய சைவாகமத்தில் இதெல்லாம் பெருமான் சொல்லியிருக்கிறார், இந்த உண்மைகளை சொல்லியிருக்கிறார். மூச்சுக்காற்றினை ஒருவன் கட்டுப்படுத்தி பழகினால் மனம் என்பது இயல்பாக கட்டுப்படும், வெளியில் போகாம கட்டுப்படும். அதனால அந்த பிராணாயமம் செய்ய வேண்டும். பிராணாயமம் செய்தால் மட்டும் போதுமா? பிராணாயமத்தை கருத்து ஒற்றுமையோடு செய்யாமல் ரொட்டீனா செய்யக்கூடாது. அதற்கு மனம் வெளியில் போகும் பொழுதெல்லாம், நாய் எப்பெல்லாம் நமக்கு முன்னாடி நடக்குதோ அப்ப, நாயே நீ என்னை அழைத்துக் கொண்டு போவதை எல்லோரும் பார்த்தால் என்னை பரிகாசம் செய்வார்கள், நான் அல்லவா உன்னை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி, அது நம்ம முன்னாடி போகும்போதெல்லாம் என் பின்னாடி வான்னு நாம முன்னாடி போய்க்கணும். அதே போல நம் மனம் வெளியிலே செல்லும் பொழுதெல்லாம் அதை இழுத்து இழுத்து உள்ளே இழுத்து இழுத்து பழக வேண்டும். அதற்கு பிரத்யாகாரம் என்று பெயர். அப்புறம் நம்முடைய குருநாதன் நம்மளை சிந்திக்க சொன்னதை சிந்தித்து பழக வேண்டும், அதற்கு தாரணை என்று பெயர். அதனுடைய உரைப்பு, அதற்கு தியானம் என்று பெயர். அந்த உரைப்பை கடந்த நிலை, அதற்கு சமாதி என்று பெயர். அப்ப தியானிக்கின்றவன் மறைந்து போய் தியானிக்கப்படுகின்ற பொருள் மட்டும் காட்சி தருகின்ற நிலைக்கு சமாதின்னு பெயர். அந்த சமாதியில காட்சி கிட்டினால் அதற்கு சவிகல்ப சமாதி என்று பெயர், காட்சி மறைந்தால் அதற்கு நிர்விகல்ப சமாதி என்று பெயர். இந்த 8 வகை பயிற்சிகளினாலே ஒருவன் மனம் ஒருவனுக்கு வசமாக ஆகும். இது யோகம். இந்த யோகம் எதற்கு தேவை என்று சொன்னால், யோகம் யோகத்திற்காக தேவைப்படவில்லை, யோகம் பெருமானுக்கு தொண்டு செய்வதற்காக தேவைப்படுகின்றது. மனசை எதுக்காக கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, மனசை எதுக்காக கட்டுப்படுத்தணும்னா, பெருமானுக்கு ஒரு ஐயர் தீபாரதனை காட்டும் பொழுது அவர் மனம் பெருமான் ஈடுபட வேண்டும். தீபாரதனை பார்க்கிற பக்தர்கள் மனமெல்லாம் ஈடுபடுது, அதே போல தீபாரதனை காட்டுற சிவாச்சாரியர் மனம் ஈடுபடணுமே. ஏதோ ஒரு செயல் கடமை அப்படின்னு அவர் நினைச்சிடக்கூடாது. அவர் மனம் ஈடுபடணுமா இல்லையா? சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது சண்டேச நாயனாரை போல அன்போடு அபிஷேகம் பண்ணணும். சுவாமிக்கு ஓதுவார் திருமுறை சொல்லும்போது வரட்டுத்தனமாக சொல்லக்கூடாது. சம்பந்த பெருமானே வந்து ஓதினால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த உணர்ச்சி வரணும். அந்த நிலை வர வேண்டும் என்பதற்காக மனம் அடங்க வேண்டும். தான் அனுபவிப்பதற்காக தன்னுடைய தொண்டு சிறக்க வேண்டும் என்பதற்காக யோகம் தேவைப்படுகின்றது. அப்போ யோகம் என்பது சரியையும் கிரியையும் சிறப்பதற்காக தேவைப்படுகின்றது. ஞானம் என்பது என்னென்ன? ஞானம் என்பது கல்வியின் பயன். கல்வி என்பது சரியை கிரியை யோகம். இதிலே ஒருவன் நீண்ட நாள் பெருமானுக்கு தொண்டு செய்து ஈடுபட்டான் என்று சொன்னால் அந்த காய் கனிவதைப் போல காயா இருக்கு மாங்காய், மாங்காயா இருக்கும்போது கசப்பாவோ புளிப்பாவோ இருக்கிற அந்த காய் கனிந்து இனிக்கவில்லையா? அப்ப காய் கனிவதைப் போல தானாகவே நிகழ்வது கல்வியின் பயன் என்பது ஞானம். அந்த ஞானம் என்ன என்று சொன்னால், கடவுள் பதியான கடவுள், நமக்கு நிரந்தரமான தலைவன், நாம் அவனுக்கு மீளா அடிமை என்ற அந்த சத்பாவம், உள்ள தெளிவு, சத் தரிசனம், சத்திய ஞானம், மெய் உணர்ச்சி, சிவன் ஞானம், சிவனடி ஞானம், அந்த ஞானம் தான் ஞானம். அதாவது பெருமான் நமக்கு எப்பொழுதும் உயிரிலே கலந்திருக்கின்ற தலைவன், நாம் அவனுக்கு மீளா அடிமை, அவனை விட்டு நாம் எங்கேயும் ஓடி போக முடியாது. எப்ப பார்த்தாலும் நம்ம கூட நிழல் போல அவன் இருக்கிறான். நிழல் கூட விழாத நேரத்திலும் நம்ம கூட அவன் இருக்கிறான். சூரியன் உச்சிக்கு வரும்போது நம்முடைய நிழல் கூட நம்மிடம் விழாது. ஆனா கடவுள் நம்மை விட்டு நீங்குவதில்லை. நிழல் நீங்கினாலும் தான் நீங்காத ஒரு கடவுள் நம் உயிரிலே கலந்திருக்கின்றான் என்ற மெய்யுணர்ச்சி ஞானம், இது சரியைக்கிரிய யோகத்தினாலே விளைவது அப்படின்னு நூல்களிலே பறக்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த சரியையை விளக்கி சொல்கின்றார். சரியை என்பது உடம்பால் ஈடுபடுவது. அது என்னெல்லாம் செய்யலாம் சுவாமிக்கு? சுவாமிக்கு எவ்வளவோ செய்யலாம் உடம்புனால. இஃப் யூ டோன்ட் பிகின் அட் தி பிகினிங், யூ மே ஹாவ் டு எண்ட் வித் தி பிகினிங் என்று ஒரு ஞானி சொல்றார். சூஃபி ஞானி ஹஸ்ரத் இனாயத் கான் என்று ஒரு அறிஞர் இருந்தார் நம்முடைய காஷ்மீர்ல, சூஃபிகள் என்று அந்த சமயத்தார்கள். அவர்களுக்கு சமய போதகராக ஒருத்தர் இருந்தார் நம்ம இந்தியால, ஹஸ்ரத் இனாயத் கான் என்று. அவருடைய நூல்கள்லாம் வெளிவந்திருக்கின்றன. அதுல சொல்றார், நீ ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல ஆரம்பிக்கலன்னா நீ லேட்டாக ஆரம்பிப்ப, அவ்வளவுதான். ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல தான் எதையும் ஆரம்பிக்கணும். அப்ப சரியை செய்யாமல் ஞானம் கிட்டாது. உடம்பினால் பெருமானுக்கு தொண்டு செய்யாமல் ஒருவன் இந்த சிவனடி ஞானத்தினை பெற முடியாது. உடம்போடு பிறந்த எந்த உயிரும், கைகால்களோடு பிறந்த எந்த உயிரும், அந்த கைகால்களினாலே பெருமானுக்கு தொண்டு செய்தே ஆக வேண்டும். வணங்க தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்து வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டம் வைத்தான் பெருமான் என்பதனால பார்க்கின்றோம். அப்ப திரு அங்கமாலை சொல்றார் இல்லையா, கண் இருக்குன்னா பெருமானை காண்பது ஒரு தொண்டு, தரிசனமே ஒரு தொண்டு. உடம்பினால் செய்யப்படுவதனால தரிசனம் வந்து சரியை தான். தரிசனம் என்பது சரியை ஏன் உடம்பினால் செய்யப்படுகின்றது? கண்ணால் தானே சாமியை பார்க்கிறோம். திருமுறை பாட போதுவார் பாடுறாரு கேட்கிறோம், வேத பாராயண அந்தர்கள் பண்றாங்க கேட்கிறோம், அதுவும் சரியை தான். ஏன் காதால தானே கேட்கப்படுது? காது எங்க இருக்கு? உடம்புக்குள்ள தானே இருக்கு. அப்ப சரியைக்கு ஒரு அளவு கிடையாது. எண்ணில்லாமல் சரியை செய்யலாம். எப்படிப்பட்ட சரியையில ஈடுபடலாம் என்பதை திரு அங்கமாலை கொண்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். பெருமானை பிரதட்சிணம் பண்றது சரியை, காலால தானே சுத்தி வரும். கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன்கின், கழுத்துக்கு மேல தலை இருக்கு, தலை இருந்து என்ன பிரயோஜனம்? பெருமானையும் அடியார்களையும் வணங்கி வணங்கி பழக வேண்டும் தலைக்கு, இல்லைன்னா தலை வேஸ்ட். பொம்மைக்கு இருக்கிற தலை தான் நமக்கு இருக்கிற தலை. இறைவனையும் அடியார்களையும் வணங்கியே இந்த தலை பழகி இருக்க வேண்டும். தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கடிந்து, தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அதுக்கு தான் சாமி தலை கொடுத்திருக்கார், வணங்க தலை வைத்திருக்கிறார் என்று. உடம்பிலே ஒரு பகுதி கூட பெருமானுக்கு தொண்டு செய்வதில் ஈடுபடாமல் இருக்கக்கூடாது. அந்த உடம்பின் பயன் அது. பெருமானை பாடுகின்றோம், அதுவும் சரியை தான். சம்பந்த பெருமான் சொல்றார் திருப்பழன தேவாரத்தில், வேதமோதி வெண்ணூல் பூண்டுன்னு ஒரு தேவாரம் உங்களுக்கு தெரியும், தக்கேசிப்பன் தேவாரம். அதில் சொல்றார், நாகுய்த்தனைய திரளான்மிக்க ஞான சம்பந்தன், என் நாக்க நான் மோட்சத்துக்கு அனுப்பிச்சுட்டேன். எப்படி திருப்பழனத்து பெருமானை பாடினே, என் நாக்க மோட்சத்துக்கு அனுப்பிச்சிடுறேன். இன்றைக்கு நம்ம தூத்துக்குடியில் சங்கரதாமலிங்கேஸ்வருடைய சாரட்சியை ஆனந்தமாக கண்களால் பார்த்தேன், என் கண்ணை தனியாக நான் மோட்சத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். நீ உருப்பிட்டுக்க, அதே பெருமானை சுற்றி வந்தா காலே நீ உருப்பிட்டுக்க, தனித்தனியா அனுப்பிச்சிருவோம். அப்புறம் மீதி இருக்கிற நாம சுவாமி பாப்பார், நீ பாக்கி நீ தானே இருக்க, நீனும் வந்துருன்னு ஜீவனையே அழிச்சுடு என்ற பாவனை. சம்பந்த பெருமானுக்கே அந்த பாவனை இருக்கு. ஞானமே வடிவானவர். அவர் சொல்றார், பெருமானை பாடுகின்ற காரணத்தினாலே அந்த நாக்கிற்கு நல்ல கதி கிடைக்கின்றது. இது சரியை பெருமானை பாடாட்ட வெஸ்ட். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள், வாழாத நாள் என்று கொள்ள வேண்டும். அப்படி சரியை சரியையில் எண்ணில்லாமல் இருக்கு. இருந்தாலும் கிரியைக்கு அனுகுணமாக என்ன இருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. கிரியைக்கு அனுகுணம்னு சொன்னால், ஒரு சாமியை பூஜை பண்ணுறவன் சாமியை பூஜை பண்ணுறான்னா அவன் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீருண்டு. அதம பட்சம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஜலம் வேணும், சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு புஷ்பம் வேணும். அப்போ ஒருத்தன் பூஜை பண்ணுறதுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கிற சரியை தான் இதில் சொல்லியிருக்கு. ஆனால் சரியைக்கு அளவு கிடையாது, சரியைக்கு அளவு கிடையாது. நூல்களில் சொல்லப்பட்ட சரியை குறைச்சல் அவர் எடுத்துக்காட்டு தான். ஆனால் அதை போல பல மடங்கு இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியும். நூல்களில் எதை சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொருத்தர் பூஜைக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கிற சரியை தான் சொல்லியிருக்காரு. அப்போ சேக்கடார் பெருமான் சொல்றார் கணநாத நாயனுடைய புராணத்தில் சொல்லும்பொழுது சரியை எடுத்து சொல்றார், நல்ல நந்தன வனப்பணி செய்பவர். சுவாமிக்கு மாலை வரணும்னா பூ வேணும், பூ வேணும்னா பூச்செடி வேணும், பூச்செடி வேணும்னா தோட்டம் வேணும். முதல்ல ஒரு தோட்டக்காரனா இருக்கணும். நல்ல நந்தன வனப்பணி செய்பவர், நந்தன வனத்தில் உழைக்கிறதுக்கு தெரியணும். அந்த செடிக்கு நேரத்தில் அன்றாடம் நீரூற்றி அதற்கு தேவையான பசுமை உரங்களை சேர்த்து அந்த செடி நன்றாக புஷ்பிக்கிற மாதிரி பண்றது, பராமரிக்கிறது. நல்ல நந்தன வனப்பணி செய்பவர், அதிலேயே ஒருத்தனுடைய நேரம் போயிடும். அப்புறம் பூ கொய்வதற்கு ஒருவன் வேண்டும். நறும் துணர் மலர் கொய்வோர், பெருமானுக்கு சாத்தக்கூடிய இன்றைக்கு பெருமான் மீது அரும்பாக சாத்துகின்ற நேரத்திலே மலர்ந்து பெருமான் மீது தேன் சிந்துகின்ற நிலையிலே இருக்கின்ற நான் மலர், இன்றைய மலர் தான் சாமிக்கு சாத்தணும். நாளைக்கு தான் மலருங்கிற மொட்டையும் சாத்தக்கூடாது, அது சாமியை குத்தும். எத்தனையோ அரளி செடியில் அரளி அப்படியே பறிப்பார் இல்லாமல் இருக்கு. அப்படி அது நேற்றுக்கு முந்தைய நாள் மொட்டு மலர்ந்தே இருக்கும், அதையும் பறித்து சாத்தக்கூடாது. ஆபத்துக்கு பூ இல்லைன்னா எடுத்துக்கலாம், ஆனால் பூ நிறையா இருக்கும்போது பெருமானுக்கு சாத்தக்கூடிய பூன்னு இருக்கு நான் மலர். அப்போ அதை அறிந்து பறிக்க வேண்டும். நறும் துணர் மலர் கொய்வோர், மலரை கொய்தால் போதுமா? மலரை மாலையாக கட்டணுமே. பல் பணி தொடை புனைபவர், பலவிதமாக சுவாமிக்கு மாலை கட்டணும். எப்படி கட்டணும்னா, பணி என்று ஒன்று உண்டு, ஒரு கலர்ல ஒரு மாலை அப்படின்னு பல கலர்ல மாலை சாத்துறது, பல கலர்ல ஒரு மாலை என்று கடைசியா ஒரு மாலை சாத்துறது, அதான் அழகு. பச்சை, மஞ்சள், ரோஸு, வெளுப்பு அப்படிலாம் சாத்தின்றே வரணும். கடைசியா ஒரு பெரிய மாலை, அது எல்லா கலர்லயும் இருக்கும், பச்சை, சேப்பு, மஞ்சள், வெளுப்பு எல்லாம் கலந்து இருக்கும். அதே மாதிரி பணி என்றால் சிங்கிள் கலர் இருக்கிற மாலைக்கு பணின்னு பேர். பல் பணி தொடை புனைபவர், அப்புறம் திரு மஞ்சன பணிக்குள்ளோர், பெருமானுடைய அபிஷேகத்துக்கு ஜலம் கட்டுறது அந்த பணிக்கு உள்ளோர்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் எல்லாரும் பெருமானுடைய திருமஞ்சனத்துக்கு ஜலம் கொண்டு வர முடியாது. இந்த காலத்தில் கொண்டு வர முடியுது, அந்த காலத்தில் முடியாது. ஒரு சிலர் தான் பெருமானுடைய திருமஞ்சனத்திற்கு ஜலம் கட்டலாம், பெருமானுடைய பாகசாலையிலே பெருமானுக்கான அமுதத்தை உண்டாக்கலாம், அதை எடுத்து வரலாம், அதற்கென்று ஒரு சிலர் தான் என்று வைத்திருக்கிறார்கள். அதனால திருமஞ்சன பணிக்கு உள்ளோர் என்று சொன்னார். அப்புறம் அல்லு நண்பகலும் அழகிட்டு திருமெழுக்கு அமைப்போர்கள், இரவிலும் நண்பகலிலும் பெருமானுடைய கோயிலை இரண்டு முறை தூய்மை செய்பவர்கள், அதை பெருக்கி தொடச்சு மெழுகி கோலம் போடுறவங்க. அல்லும் நண்பகலும்னு சொன்னார் சேக்கடார் பெருமான். என்னன்னா, அடியார்கள் தரிசனம் பண்ணுகின்ற அந்த தரிசனம் பண்ணும்போது சிரமப்படுத்தாம இந்த உச்சிக்கால் ஆன உடனே இந்த காரியத்தை செய்யறது, திருப்புழிச்சிக்கு முன்னாடி செய்யறது, அதான் அல்லும் நண்பகலும் என்று சொன்னார். இப்படி ரெண்டு வேளை. எல்லையில் விளக்கரிப்பவர், எல்லையில் விளக்குனா அகண்ட தீபம். என்ன அகண்ட தீபம்னா, விளக்கு போட்டுட்டு வந்தா ஒரு கித்தாப்பு கிடையாது. பெருமானுடைய சந்நிதி நட திறந்திருக்கிற வரையிலும் நாம போட்ட விளக்கெறியணுங்கிறதுக்காக அப்பப்ப வந்து பார்த்து அது திரி கல்லிச்சு போனா அந்த தீபம் அணைஞ்சிருமே, அந்த திரியை நிரடி விடணும். எண்ணெய் குறைஞ்சாலும் தீபம் நின்றுடும், காத்து அடிச்சிருந்தாலும் தீபம் நின்றுடும். ஆகவே தீபம் நிக்காம பாத்துக்கணும் சந்நிதி திறந்திருக்கிற வரையிலும். ஒரு விளக்கு போட்டா ஒரு காலம் முழுக்க எரியற மாதிரி போடணும், அது பேருக்கு போடக்கூடாது. அதை சொல்றார், எல்லையில் விளக்கெரிப்பவர், விளக்கினை எரிக்கும் பொழுது அகண்டமா எரிகிற மாதிரி, நின்று எரிகின்ற வகையில, தொடர்ந்து எரிகின்ற முறையில அதை போட வேண்டும். திருமுறை எழுதுவோர் வாசிப்போர், தேவார பதிகங்களை எழுதுறவங்க அதை படி பாராயணம் செய்பவர்கள் என்று இந்த சரியா மார்க்கத்திலே பலரையும் கணநாத நாயனார் தயார் செய்தார் என்று அவருடைய புராணத்தில் வருது. இதுவும் என்ன, சரியிலே சிலதுதான். இதுக்கு வெளியில போகும்போது அங்கமாலையில வருவதுதான் சரியை, அதற்கும் வெளியில பல விதத்திலும் பெருமானுக்கும் தொண்டு செய்யலாம் என்று பார்க்கின்றோம். இப்ப எப்படி ஒரு மாலைன்னு வருது, சுவாமிக்கு அபிஷேகம், சுவாமிக்கு அபிஷேகத்துல முக்கியமான உறுப்பு எது? பால் தானே. சுவாமி அபிஷேகத்துல முக்கியமான திரவியம் பால். எப்படி முக்கியமான திரவியம் பால்னு தெரியுதுன்னா, சுவாமி அபிஷேகத்துக்கு பாலை தேடல விசார சர்மர், பாலை பார்த்தோம்னா அபிஷேகம் பண்ணணும்னு சுவாமியை தேடினார். பால் இருக்கு, சுவாமி எங்க அப்படின்னு பார்த்தார். இந்த பால் வேஸ்டா போகக்கூடாது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அந்த மாடு தானா புழிஞ்சது பாலை. அடடா, இது சுவாமிக்கு தான் இந்த அபிஷேகம் பண்ணணும் இந்த பாலன்னு சொல்லிட்டு உடனே பண்ணார். மாடு தானா பாலை கறக்க ஆரம்பிச்சோடனே அந்த மண்ணியாத்தருடைய மணல்னால ஒரு லிங்கத்தை பிடிச்சிட்டார், பாலை வச்சுட்டு சுவாமியை தேடினார். ஆகவே பால் முக்கியமான உறுப்பு. அந்த பாலை ஒருத்தன் கறக்கிறான், அப்ப இடையன் செய்வதும் ஒரு சிவத்துண்டு தான். அந்த பாலை கறக்கிற இடையனுக்கு ஒருத்தன் சம்பளம் தரான், அதுவும் ஒரு சிவத்துண்டு தான். சம்பளத்துக்கு வேலை செய்யறதுனால அது தொண்டு இல்லாமல் ஆகிவிடாது. அதை நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா காசு இல்லாம வாழ்க்கை இல்லை. உண்மையா நம்ம மனப்பூர்வமா நம்ம தொண்டு செய்யும் போது நாம செய்யற தொண்டுக்கு இன்னொருத்தர் சம்பளம் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் சம்பளம் வாங்கி கொண்டு தொண்டு செய்தாலும் அது தொண்டு இல்லாமல் ஆகிவிடாது, தொண்டுதான். எப்படின்னா, கோயில் வாசல்லயே பூக்கடை இருக்கு. அந்த பூக்கடையில பூ வாங்குறவங்க அநேகமா கோயில் இருக்கிற பெருமானுக்கு தான் கொடுக்க போறாங்க. அநேகமா 100%-க்கு 90% கோயில் வாசல்ல இருக்கிற பூக்கடையில பூ வாங்கினா 100%-க்கு 90% சுவாமிக்கு தான் போகும் என்று பார்க்க. அதை தெரிந்து வைத்திருக்கிற அவன் விலைக்கு அந்த பூவினை கொடுத்தா கூட இது பெருமானுக்கல்லவா போகும் என்று சொல்லி தான் சுச்சியாக சுத்தமாக இருந்து கொண்டு இந்த இடத்துக்கினால எச்சட்டியை சாப்பிடாம அந்த மார்க்கெட்டில் பூ கட்டுறவன் அந்த கால் கட்டவரல்ல அந்த மாலையை மாற்றிட்டு தான் கட்டுவான். பார்த்துருக்கீங்களா, பூவை மிதிச்சுட்டு தான் போவான், பூவை கொட்டிடுவான் பூ கடையில், பூவை மிதிச்சுட்டு தான் அண்டருக்கிற பூ எடுத்துன்னு வருவான், பூ மேலேயே உட்கார்ந்து கட்டுவான். ஆனால் ஒருவன் பணத்திற்கு அந்த மாலை கட்டினா கூட இது பெருமான கல்லவா போறதுன்னு சொல்லிட்டு ஆச்சாரமா கட்டினான்னா துண்டு இல்லையா? பெருமானுக்கு போறதுங்கிற எண்ணத்தினாலேயே துண்டு. சம்பளத்துக்கு ஓதுவாரா இருந்தாலும் கூட உள்ளம் உருகி பாடினால் துண்டு. நான் பணம் இல்லாம வாழ முடியாதே, ஓதுவாரே குறைச்சுடுறாரு பாட்டை. பல கோயில்கள்ல ஐயர் பாட விட்டாலும் இவர் என்ன பண்றாரு, இந்த சாமிக்கு ஒரு பாட்டு போறோம். அவரே மேடையில கச்சேரி பண்ணும் போது கௌரவம் பண்றாங்க, காசு கொடுக்கறாங்க, சால்வ பத்துறாங்கிறதுக்காக உயிரை விட்டு கத்துறாரு. அங்க உயிரை விட்டு கத்துறதுனால ஒரு பெருமை கிடைக்கலாம், ஆனா பெருமான் முன்பாக உள்ளன்போடு பாடுவதனால திருவடி கிடைக்கும். ஞானம் வேணும் தொண்டு செய்வதற்கு. அடிப்படையில ஞானம் ஈசன்பால் அன்பு, ஈடுபட்டு செய்ய வேண்டும். சம்பளம் வாங்கிக்க கூடாதுன்னு நான் சொல்லல, ஈடுபட்டு செய்ய வேண்டும். அப்படி ஒரு இடையன் கோயில் இருக்கிற கோசாலையில பால் கறக்கும் போது இது சுவாமிக்கு போறதுங்கிறத நினைச்சுட்டான்னா அவன் செய்வது தொண்டாயிடும். நாம கறக்கிற இந்த பால் பெருமானுக்கு போறதுன்னு நினைக்கிறான், அப்ப அது சரியே ஆயிடுறது. சம்பளம் பத்தலன்னு அந்த இடையன் வந்து வேலையில இருந்து நிக்காம ஒருத்த என்ன பண்றான், கோயில்ல கொடுக்கற சம்பளம் பத்தாது. பல தொண்டுகளுக்கு கோயில்ல கொடுக்கற சம்பளத்துல குடுத்தரம் பண்ண முடியாதேங்கிறதுனால நீங்களோ நானோ அந்த இடையனுக்கு நாம மாசம் ஒரு 100 ரூபாய் கொடுக்கறோம். ஏன், நான் உனக்கு 100 ரூபாய் கூட தரேன், நீ வந்து விடாம சாமிக்கு இந்த தொண்டை செய்யணும்னு சொன்னோம்னா அது ஒரு தொண்டு. சரியாய் அளவில்லாம தொண்டு பெருகி கொண்டே இருக்கும் என்று தொண்டிற்கு ஓர் அளவில்லை. அதை சரியே என்பது உடம்பினால் பெருமானுக்கு செய்கின்ற தொண்டு. அதை புராணத்தில் சொல்றார் ஆத்மநாத சுவாமி, நம்முடைய குருநாதர் சொல்றார். 117வது பாடல் தொடர் எண், திருப்பெருந்துறை சருகத்தில் 69வது பாடல். ஆவலால் எமக்காம் மலர் மரங்கள் ஆக்கல், புஷ்ப செடிகளையும் மரங்களையும் ஒருவன் பயிரிடுதல் ஒரு அறம், நந்தவனம் பராமரித்தல் ஒரு அறம், அம்மலர் பறித்தல் அந்த மலர்களை பறித்து கொடுக்கிறோம். நமக்கு அவ்வளவுதான் நேரம் இருக்கு. நம்ம வீட்டு வேலைக்கு வீட்டு வேலையா இருக்கும், இல்ல ஆபீஸ்க்கு போறோம். ஆடவரும் பெண்களும் இந்த காலத்துல ஆபீஸ்க்கு போறாங்க. ஆடவர் பெண்கள் இருவருமே வீட்டிலயும் வேலை செய்யறாங்க, ரெண்டு பேருமே வீட்டு வேலையை செய்யறாங்க, ரெண்டு பேரும் ஆபீஸ் வேலையும் செய்யறாங்க. அப்படி நீராடி திருநீர் அணிந்து ஐந்தெழுத்து ஓதி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அரளி செடி, ஒரு நந்தியாவட்ட மரம், இதுல இருந்து எவ்வளவு வேகமா பூக்களுக்கு நோவு இல்லாமல் பூக்களை பறிக்கிற மெத்தட்ல பூ சிரமப்படுற மாதிரி பறிக்க கூடாது. பெருமானுக்கா பூ பறிக்கும் போது அந்த பூச்செடியையும் மரத்தையும் வணங்கணும். பெருமானுக்கு தொண்டு செய்யும் போது நான் உங்களுக்கு உங்க திருமேனிக்கு நோவு ஏற்படுத்துவேன், அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று மனதினால் நினைக்கணும். அரளியிலிருந்து அரளியுடைய பூவை கிள்ளும் போது அதுக்கு வலிக்குமா வலிக்காதா? அதுவும் 100 பூவை கிள்றோம், நம்ம உடம்ப 100 தடவை கிள்னா, 2 தடவை கிள்னாலே வலிக்குது, 100 தடவை கிள்னா நம்ம என்ன பொறுத்துப்போமா, சலிப்பு ஏற்படாது? அந்த பாவனை வேணும். அப்ப அந்த அரளியிலிருந்து பூ பறிக்கும் போது பெருமானுக்கு உனக்கும் புண்ணியம் எனக்கும் புண்ணியம், இந்த நோவினை நீ பொறுத்துக்கொள், என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்ல வேண்டாம், நினைக்கணும், நினைச்சு அந்த பூவை பறிக்கணும். அப்ப பூவை பறிக்கிறதுக்கு தான் நம்ம நேரம் இருக்கு, ஏன்னா ஆபீஸுக்கு போகணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். பூவை பறிச்சு சிலர் என்ன பண்ணுவாங்க, கோயிலில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க பெண்கள், பறிச்சு பூவை கொடுத்தா போறோம், அவங்க கட்டி கொடுத்துருவாங்க. அப்ப நந்தனவனம் பராமரிக்கிறது ஒரு தொண்டு, அந்த மலர்களை பறிப்பது ஒரு தொண்டு. பறிக்காமல் விடுவதனால அந்த மலர்கள் வந்து வேஸ்ட் ஆயிடும், அந்த செடிகொடிகளும் தொடர்ந்து புஷ்பிக்க மாட்டா. தொடர்ந்து மொட்டுகளை பறிக்கல, இன்றைய மலர் மலர்களை பறிக்கலன்னா அது நாளைக்கு மொட்டு விடுவது குறையும் என்று சொல்றாங்க.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிவனை இணைத்து இறைவனை இணைத்து சண்டைகிரியில் யோகம், அதான் சிவயோகம், சிவஞானம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? யோகம் ஞானம் ஒன்று இருக்க, அதுல சிவயோகம் சிவஞானம் என்று சொல்றது இருக்கு இல்லையா? அதான் அந்த சிறப்பானது. அந்த சண்டைகிரிய யோகம் ஞானத்திலே நின்றோர் ஊனமிலா முத்தி பதம் பெற்று, அவர்களுக்கு கூட இன்டர்மீடியட் லிபரேஷன் தான் கிடைக்கும். பதமுத்திகள் சாலோகமுத்தி, இறைவனுடன் ஒரே உலகத்தில் வாசிக்கும் முத்தி. சாமீப முத்தி, இறைவனுடன் அணுக்கத்தில் இருக்கும் அடையும் இருக்கும் முத்தி. சாரிப முத்தி, அதே உருவத்தை எடுக்கும் முத்தி. மற்றும் அந்த பதமுத்திகள் எல்லாம் எடுத்து உலகமெல்லாம் ஒடுங்கும் போது, இந்த உலக மூலி காலத்தில் எல்லா உலகங்களும் இறைவனால் ஒடுங்கும் போது, அரண்மன் நிலாறு ஒளியில், அதாவது உறவனுக்கு முன்னால போக அந்த நேரத்தில் அவர்களுக்கு நேரடியாக அல்டிமேட் லிபரேஷன் கிடைக்கலாம். அப்படி கிடைக்காவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? மீண்டும் பிறப்பார்கள், உட்பவித்து மீண்டும் பிறந்து. ஆனா இங்க பிறக்கக்குள்ளவர்கள் ஞானத்துக்கு ரெடியா பிறப்பார்கள். என்றால் முற்பிறப்பிலேயே தங்களுடைய தானம் தவம் எல்லாம் முடிச்சு சரியகிரிய யோகம் முடிச்சு பிறப்பார்கள். இவர்களுக்கு எழுதாக சாமுசித்தர்கள். இதுதான் சம்பந்தர் 3 ஆரம்பானது.
3: உண்மையிலே அவருடைய முற்புறவியிலே செய்த இதுகள் தான்.
2: மெய்கண்டார் 2 ஞானம் அடைந்ததும் இல்லை, குமரகுருவர் 5 ஞானம் இல்ல, இதெல்லாம் முற்புறத்தில் முடிச்சுட்டு.
3: அதை விளங்காமல் தான் சிலர் பல மாதிரி பேசிக்கொள்கிறார்.
2: அந்த உகமயிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். அவருக்கு திருமணத்தால் அம்மையார் கொடுத்த உடனே உடனே அவருக்கு ஞானம் எல்லாம் வந்துட்டது. என்ன வந்துட்டது? இந்த படிப்பு வருகின்ற ஞானம், அது சொல்லுவார்கள் அபர ஞானம். அதாவது நாங்கள் எல்லாம் புத்தகத்தில் ஒரு படிப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இது இருக்கு, படிப்பாளர் வருகின்ற ஞானம் எல்லாம் அபர ஞானம். அதான் சொல்றார் உவமயிலா கலைஞானம் உணர்வு. அதற்கு போகிறார் உணர்வு அரிய மெஞ்ஞானம், உணர்வதற்கு அரிய மெஞ்ஞானம். அதான் சொல்றார் மாணிக்கவாசன நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு, நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு. கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டிருந்தார் தங்கரத்தின் நோக்கரிய நோக்கு. கூர்த்த மெஞ்ஞானத்தால் ஷாப்பின் விஷ்டம் கொண்டு உணர்வார் தங்கருத்தின், அதை ரியலைஸ் பண்ற ஆக்களுக்கு கூட நோக்கரிய நோக்கே, அதை அறிவ நோக்குறதுக்கு அறிவு நுணுக்கரிய நுண்ணுணர்வு என்று சொன்னார். அப்படிப்பட்ட இந்த நுணுக்கரிய நோக்கில் சொல்றார் உணர்வறிய மெஞ்ஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம் மெஞ்ஞானம் என்று சொல்லுகின்ற இந்த மெஞ்ஞானம் ரெண்டும் அவருக்கு கிடைத்தது. அம்பாவுடைய 2 மார்பகங்களையும் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் ஒன்று பரஞானம் மற்றது அபரஞானம். அதான் அம்பாவுடைய 2 மார்பகங்களின் உருவம். அதே மாதிரி பாதங்களையும் அப்படி சொல்லுவார்கள், இதனுடைய பாதங்களை சொல்லுகின்ற பொழுது ஒன்று பரஞானம் ஒன்று அபரஞானம். அப்ப இந்த நிலையிலே அந்த அவருக்கு அந்த ஞானம் கிடைத்தது. அந்த ஞானம் அவை அடைந்து அடைவர் சிவனை அங்கு, அந்த ஞானத்தினாலதான் சிவனை அடைவார்கள். நாதனே முன்னிற்கின் அணுகுவர நட்பாலே என்று சொல்லுகின்றார். இதுதான் சரியான பாதை ஞானத்துக்கு போறதுக்கு. அப்ப இது விளங்க வேண்டும் எங்களுக்கு. இது சும்மா போய் இடத்துல காசு கொடுத்து தீட்சை எடுத்து மந்திரம் கேட்டு டிவியில டிஸ்கோஸ் பார்த்து வர ஞானம் என்ன? அதுதான் இந்த ஞானம். ஆனால் இந்த பாத்துல வந்து ஒரு பைபாஸ் இருக்குது. இது ஸ்வீட் பாத், இதுல பைபாஸ் இருக்குது. பைபாஸ் என்ன சொல்றாருண்டா, இந்த ஞான செயலுடையோர் சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவே செய்திடனும். திலம் என்றால் எள்ளு. எள்ளளவு தானம் நல்காரியவர்கள் செய்தாலும் நிலம் மலை போல் திகழ்ந்து நிலத்தில் பெரிய மலை மாறி அவர்கள் செய்ததானும் பெருசா வரும். பெருசா வரும். பப மாய கடலின் அழுந்தா வகை எடுத்து, இந்த மாய புறப்பில அழுந்தாமல் எடுத்து பரபோகம் தெய்ப்பித்து மேல சுவர்க்க இன்பங்களை எல்லாம் தெய்ப்பித்து பாசத்தை அறுக்க, இந்த பாசம் அறுப்பதற்கு தவமாறும் புறப்பொன்றின் சார பண்ணி ஒரு நல்ல தவஞ்சீழ புண்ணிய புறப்பில புறப்பினம். இதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றார், அநேக ஜென்ம சம்சிஸ்தா சபேஜாதி பராங்கதி. அநேக ஜென்மங்களிலே செய்த நேச்சர்களின் பிறவாக ஒருவன் அந்த புண்ணிய கதையை அடைகிறான். அர்ஜுனன் கேட்கிறார், இப்படி எல்லாம் நாங்க முயற்சி செய்கின்றோம், தியானம் செய்கின்றோம், யோகம் செய்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் ஈடுபடவில்லை, எங்களுடைய ஆயுள் முடிந்து விட்டது, உறந்து விட்டோம், என்ன நடக்கும்? மீண்டும் விட்ட இடத்திலிருந்து தொடங்க வேண்டுமா என்ற கேட்க அவன் சொல்றான், முன்செய்த தியானம் யோகம் தானத்தின் பயனாக அவன் நல்ல புடிப்பிறப்பில தோன்றுவான். அந்த புடியில முந்தி பெரிய ஞானிகள் எல்லாம் பிறந்திருப்பார்கள். அங்கே வேத அத்தியானம் நடக்கும், ஆத்மீக விஷயங்கள் கலந்துரையாடப்படும். அந்த சூழல அவன் பிறந்து வளர்வான். அதான் இந்த கொண்டீது வெண்மையான்மெண்ட கொடுப்பார் அடுத்த பிறப்பில. அப்படி சார பண்ணி சரியை கிரியா யோகம் தன்னிலும் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி பைபாஸ் பண்ணுவார். சரிய கிரிய யோகத்தில் முறைப்படி போகணும் இல்ல, இந்த கொஞ்சம் சாணம் செய்தால் அதுல பைபாஸ் பண்ணி அப்படியே நேர ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நனவிக்கும் தானே. இதுதான் ஞானம். இந்த ஞானத்துல தோஷம் இல்லை என்றது என்று கேட்டால், அந்த ஞானத்துல இருந்து அந்த நிஷ்டை வரும். ஞானத்தின் உச்ச நிலை நிஷ்டை. நிஷ்டை என்பது எங்களுக்கு அறிவதற்காக தந்த கருவி கரணங்கள், 36 தத்துவங்கள், கண்காது மூக்கு வாயிலிருந்து மனம் புத்தி சித்தத்திலிருந்து 36 தத்துவங்கள், இதெல்லாம் இறைவன் தந்தது அறிவதற்கும் அனுபவிப்பதற்கும். அதை வச்சுத்தான் நாங்கள் அறிகின்றோம், வானொலியிலே கதைக்கின்றோம், நீங்கள் கேட்கின்றீர்கள், கேள்வி கேட்கின்றீர்கள், அலசுகின்றோம், ஆராய்கின்றோம், வாசிக்கின்றோம், பார்க்கின்றோம், கோயிலுக்கு போகின்றோம், ஆன்மீக விஷயங்களை ஆராய்கின்றோம். அனுபவிக்கிறதும் அதை வச்சுத்தான், இந்த உலக இன்பங்களை பூவங்களை தீர்ப்பத்தை அனுபவிப்பதும் அதைத்தான். இந்த அறிவதற்காக அனுபவிப்பதற்கான கருவிகரணங்கள் இறைவனை அறிவதற்கும் இறைவனை அனுபவிப்பதற்கும் அந்த நிலையிலே பிகம் இன்எஃபிஷியன்ட் அண்ட் இன்சபிஷியன்ட். அந்த நிலையிலே டிஸ்கனெக்டிங் ஃப்ரம் தீஸ் 36 தத்துவாஸ் தான் நிஷ்டை. அபிராமி பட்டர் இந்த நிலையிலேதான் இருந்தார். சரபோஜி மகாராஜா வந்து இன்றைக்கு தகலோ இரவோ என்று கேட்கின்ற பொழுது ஜோஸ்வாமிகளும் இந்த நிலையில இருந்தார். சொல்லுவார் என்ன, பட்டப்பகல் சூழலுடன் நாடென்ற நாடு என்று ஜோஸ்வாமிகள் பாடுவார். அந்த நிலையில இந்த நிஷ்டையில இருக்கிற ஆக்களுக்கு மட்டும்தான் அந்த தோஷம் இல்லை. நிஷ்டையிலிருந்து வெளியில வந்தா தோஷம் இருக்குது.
4: இருக்கும் பொழுதுதான்
2: இருக்கும் பொழுது அதான் ஞானமய ஞான நிஷ்டை உடையவருக்கு. சில பேர் இருந்துட்டு வெளியில வந்து உலக வாழ்க்கையில் இருப்பார்கள், திரும்பி போவார்கள், திரும்பி வருவார்கள். ஆனா அதுலேயே ஆழ்ந்து அப்படி அமர்ந்திருப்பவர்களுக்கு நன்மையோடு தீமை இல்லை, அவருடைய நன்மை தீமை கிடையாது. நாடுவது ஒன்று இல்லை, இதை வரணும், படமெடுக்க ஓடணும், எனக்கு மாலை ஓடணும், அதெல்லாம் கிடையாது. சீலம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கத்தை படியெல்லாம் நடப்படுவதில்லை. அங்கேயும் போவார்கள், இங்கேயும் போவார்கள். தவம் இல்லை, விரதமுடைய ஆச்சிரம செயல் இல்லை. ரமணாசிரமத்தில் ரமணா அப்படி இருந்தார். விரதமுடைய ஆச்சிரம செயல் இல்லை, தியானம் இல்லை, சித்த மலம் இல்லை, கோலம் இல்லை, புலன் இல்லை.
4: இதைத்தான் அவர்கள்
2: கோலன் கூடி கிடையாது, எல்லாமே திருநெல்வேலி போட்டுக் கொண்டு இல்லை. புலன் இல்லை, கரணம் இல்லை, கருவிகரணங்கள் கூடி கிடையாது, குணம் இல்லை, குறி இல்லை, குலமும் இல்லை. பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணம் மருவி, அவர்கள் சின்ன பிள்ளை மாதிரி இருப்பார்கள். உண்மத்தர் என்ற பித்து பறித்தவர்கள், அதாவது உண்மத்தர் என்பது பைத்தியம் பிடித்தவர்கள் மாதிரி இருப்பார்கள். பிசாசர் என்பது பேய் பிடித்தவர் மாதிரி இருப்பார்கள். குழந்தை பிள்ளை மாதிரி இருப்பார்கள், பேய் பிடித்தவர் மாதிரி இருப்பார்கள், பைத்தியம் பிடித்தவர் மாதிரி இருப்பார்கள். அதான் சில்லப்பா சுவாமிகளை பைத்தியக்காரன் சொல்வார்கள், விஷர் சில்லப்பா என்று ஜாப்பாளத்தமிழ சொல்லுவார்கள். விஷர் என்றால் பைத்தியம். பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணம் மருவி பாடலினோடு ஆடல் இதை பயின்றிடனும் பயில்வர், அவர்கள் பாட்டு பாடி ஆடி முடியெல்லாம் இருப்பார் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இப்படி அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தோஷம் இல்லை. அதில் சொல்லுகிறார்கள் என்றால், சாக்கிரத்து அதீதத்தை புரிந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் உலகில் சர்வ சங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள், எந்த விதமான தோஷமும் அவர்களுக்கு கிடையாது. இவர்கள் பாக்கியத்தை பகர்வது ஏன், பகர்வது எண் எப்படி சொல்வது, இவர்களுக்கு பெருமையை இன்மையிலேயே உயிரின் பற்றறுத்து இந்த பிறப்பிலேயே உயிரினர்கள் பற்றி அரைத்து பரத்தை அடை பராபு சிவரன்றோ, பரத்தை அடைந்து சிவனாகவே இருக்கின்ற சிவன் தானே இவர்கள். ஆக்கு முடிகவித்து அரசு ஆண்டு அவர்கள் அறிவியரோடு அனுபவித்து அங்கு இருந்திடினும், அவர்கள் சில போல இங்க முடிவோடி அரசர் போல பல பெண்களை கூடியும் இருப்பார்கள். ஆக்கு முடிகவித்து அரசு ஆண்டு அவர்கள் அறிவியரோடு அனுபவித்து அங்கு இருந்திடினும் அகப்பற்று அற்று இருப்பர் உள்ளுக்கு பற்றிடாது. நோக்கி இது புரியாதோர், இதை பார்த்து இது புரியாதவர்கள் புறப்பற்று அற்றாலும், வெளியில புறப்பட்டு இல்லாம இருந்தாலும் முளைவர் புறப்பில் திருப்பி திருப்பி புறப்பார்கள், வினைகள் நுங்குடாது, அவருடைய வினையும் அடங்காது. ஆகவே இது வந்து எக்ஸெப்ஷன், ஞானிகளுக்கு தோஷம் இல்லை என்பதற்கு ஞானத்தினுடைய சரியான முறைவழி என்ன, ஞானத்துக்கு பைபாஸ் எப்படி வருகிறது, ஞானிகளுடைய இயல்பு என்ன நிஷ்டையில இருக்கின்ற பொழுது அவருடைய செயல்கள் இப்படி இருந்தாலும் தோஷம் இல்லை என்பது இது நாளும் சிவஞான சித்தியால சொல்லி இருக்கு. இதை வைத்துத்தான் நாங்கள் ஞானிகளையும் ஞானிகளுடைய நடையையும் நாங்கள் அணுக வேண்டும்.
4: டாக்டர், இங்கே ஒரு நெடுநேரமாக ஒரு நேயர் இங்க இணைப்பில் வந்திருக்கிறார், அவரை பார்ப்போம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம்.
5: வணக்கம் டாக்டர் ஐயாக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
5: நான் திருமதி கோவிந்தன் பேசுறேன்.
4: சொல்லுங்க.
5: எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது, என்னென்று சொன்னால், இந்த சிவனுடைய சோமஸ்கந்த மூர்த்தி என்ற உருவம் இருக்குதல்லோ, அத வந்து சிவன் அம்மன் பிள்ளையார் முருகன் என்றதோ, அல்லாட்டி தனியா முருகனோட இருக்கிறதான் சோமஸ்கந்த மூர்த்தி என்று
4: சொல்லுவோம்.
2: சோமஸ்கந்த மூர்த்தி என்பது உண்மையிலே சிவன் கோவிலிலே திருவிழாவிலே உலங்கா மூர்த்தியாக இருந்தவர்கள் வலம் பெறும் பொழுது சோமஸ்கந்த மூர்த்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆகம விதி சொல்லுது. சிவன் பார்வதி அவர்களுடன் நடுவிலே உமை, இடையில கந்தர்
5: முருகன்.
2: ஓ, அப்ப சோமஸ்கந்தன் மூர்த்தி என்பது அதைத்தான் சொல்லுவார்கள். அப்ப அப்ப சிவன் உமை கந்தன் அந்த மூன்றும் சேர்ந்த மூர்த்தம். இந்த மூர்த்தம் வந்து அவருடைய முழுமையான அறிவு பாலிக்கும் திருவிழாவில் விளம்பரம் பொழுது அந்த மூர்த்தியை தான் விளம்பரம் கொண்டு ஆகம விதிகள் சுகருகின்றன. விக்னேஸ்வரரை மத்தியிலே கொண்ட ஒரு மூர்த்த மரபும் இருக்கின்றது, ஆனால் அது சோமாஸ்கந்த மூர்த்தம் அல்ல.
5: என்னுடைய சாமி அறையில ஒரு படம் இருக்கிறது என்ன மாதிரி என்று சொன்னா, சிவனும் அம்மனும் நடுவ, சிவனுக்கு பக்கத்துல பிள்ளையார், அம்மனுக்கு பக்கத்துல முருகன்.
2: இதை குடும்ப படம் என்று சொல்லுவார்கள். இந்த படம் வந்து இது மிகவும் சமீப காலத்தில் உருவாக்கப்பட்ட படம். ரவிவர்மா என்ற பிரசித்தி பெற்ற ஓவியர் இந்த படத்தை வரைந்தார். அவருடைய ஆரம்ப கால படத்திலே சிவனுக்கு மீசை இருக்கும், சிவனுக்கு மீசை இருக்கும். இப்போ படம் இப்போ செய்கின்ற படங்கள்ல இது கிடையாது. பொதுவாக இப்ப வீடு குடிபோவர்கள் இந்த குடும்ப படம் வைக்க வேண்டும் என்ற மரபை பின்பற்றி இந்த படத்தை வேண்டி வைப்பார்கள். அதுல தவறு இல்லை, அதெல்லாம் தவறு கிடையாது. நான் சொல்றது விக்கிரக அமைப்பிலே சோமாஸ்கந்த மூர்த்தம் என்பது சிவன் பார்வதி அவர்கள் மத்தியில் சிறிய குழந்தை பிள்ளை உருவமாக கந்தன் இருப்பார், பெரிய மூர்த்தமாக தெரியாது. அலங்காரங்களுக்குள்ளேயே அது மறைந்துவிடும்.
4: நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். இப்பொழுது நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம் நினைக்கிறேன் டாக்டர். இப்ப இங்க பல கேள்விகள் வந்திருக்கின்றன. இதுல இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த தைப்பூசத்தோடு தொடர்புபட்ட ஒரு கேள்வியை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அது ஏற்கனவே நீங்கள் பார்த்த ஒரு விடயமாகத்தான் எனக்கு தென்படுகிறது. நாங்கள் சென்ற வாரம் இதை பார்த்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். முருகன் அகத்தியருக்கு தமிழை போதித்தார் என்பது உண்மையா? அப்படியானால் தமிழ் கடவுளால் உருவாக்கப்பட்ட மொழியா? நாங்கள் சென்ற முறை பார்த்தோம், நீங்கள் 18 மொழிகள்
2: மூலமாக கொடுக்கப்பட்டது. பண்டிதராவார் 18 பாடையும் அந்த முதல்வான் அறம் சொன்ன வாரே என்ற விடயத்தை பார்த்தோம். இந்த 18 பாடைகள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதே மாதிரியாக இந்த 18 பாடுகள்ல பாஷைகள்ல பல பாஷைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை திவாகர நிகண்டு எங்களுக்கு கிடைக்கிற நிகண்டுகளிலேயே மிகவும் பழமையான நிகண்டு அந்த காலத்து டிக்ஷனரி. அதுல இந்த 18 பாடுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சீன பாஷை, சோனக பாஷை, அராபிய பாஷை, சோனக பாஷை, அதே மாதிரியாக ஜவன பாஷை, கிரீக்,
4: அதுவும் இருக்கு.
2: அதுவும் இருக்கு. கிரீக், ஜவன பாஷை, சீன பாஷை, அந்த பாஷை சிங்களம், திராவிடம், மற்றது மகதம், எப்படி சமஸ்கிருதம் ஒரு பல 18 பாடல்கள் குறிப்பிட்டவர் ஆறுமாவுடைய நான்காவது சைவ வினாவிலையும் அவர் இந்த 18 பாடல்கள் பாஷைகள் என்ன என்பதை சொல்லியிருக்கின்றார். இந்த 18 பாடல்களுக்கும் கொடுத்தது இறைவன் என்று காணப்படுகின்றது. அவை எல்லா நூல்களிலும் இருக்கிற அறநூல்களுக்கும் தந்தை இறைவன் தான். அதுகொண்டு அடுத்ததாக இறைவன் அகத்தியருக்கு தமிழ் மொழியை கற்பித்தார். திருக்கல்யாணத்தின் போது இறைவனுடைய திருக்கல்யாணத்திலே இறைவன் அகத்தியரை பணிக்கின்றோம், நீ தெற்குக்கு போகண்டு. அக்க தெற்கிலே ஏற்கனவே வளர்ந்து வருகின்ற மொழிதான் தமிழ். இறைவன் முதலே உருவாக்கி வளர்ந்து வருகின்ற மொழி அந்த போவதற்காக இவருக்கு அந்த பாஷு அந்த வந்து இப்ப கனடாவர்களுக்காக இலங்கையில எங்கே படிக்கவில்லையா,
3: படிச்சுட்டு வர்றது.
2: பிரிட்டிஷ் கவுன்சில் அவை படிக்கிறோம், அமெரிக்கன் சென்டர்ல அவை படிக்கிறோம், பாஃபல் எக்ஸாம் எடுக்கிறோம், இஎல்டிஎஸ் எக்ஸாம் எடுக்கிறோம். அதே மாதிரியாக முருகனுக்கு முருகன் அகத்தியருக்கு சிவன் தமிழ் சொல்லிக் கொடுத்தார். அது ஒரு செகண்ட் ஒரு உண்டு. அதே மாதிரியாக உமையம்மையாருக்கு தமிழையும் சமஸ்கிருதத்தையும் சொல்லிக் கொடுத்தார். ஆரியமும் தமிழும் கேரிகையாருக்கு கருணை செய்தானே என்று வருகிறது. அடுத்ததாக இங்கே வந்த முருக அகத்தியருக்கு மொழி தெரியும், மொழியுடைய இலக்கண நுட்பங்களை சொல்லிக் கொடுத்தது முருகன். முருகனுக்கு மொழியில இலக்கண நுட்பங்களை சொல்லிக் கொடுத்தது முருகன். அதே மாதிரியாக நக்கீரனுக்கும் சிவன் தமிழ் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். இது திருவிழா புராணத்தில்
3: வருகின்றது.
2: நக்கீரன் அந்த தருமிக்கு பெற்கொலி எடுத்த பலனும் இருக்கின்ற திருவிழா படம் பார்த்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். தருமிக்கு இந்த அகலை பிராமணனுக்கு பாண்டியமன்னுடைய பரிசை பெறுவதற்காக ஒரு பாடலை எழுதி கொடுக்கின்றார் சோமசுந்தர கடவுள். இவர் பாடலை கொடுத்து பரிசு வர போகின்ற பொழுது அங்கிருந்த தலைமை பெறுவர் நக்கீரன் நிறுத்தம் இந்த பாடலே குற்றம் இருக்கின்ற என்று சொல்லிவிட்டார். அது நிறுத்த உடனே தனியை வந்த முறையிட சோமசுந்தர கடவுளே அங்க போகின்றார். மாரகோஷத்தில் புலவர் மாதிரி நக்கீரன் அங்கே இருக்கின்றார். அப்ப அவருடன் வாடிட்டு இறைவனையே குற்றம் என்று சொன்னவர் தான் வணங்கின் தெய்வமே செய்த பொழுது குற்றம். அப்ப இறைவனுக்கு குற்றமோ என்று கேட்க நெற்றிக்கண்ணை திறந்து காக்க நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லி ஓடிப்ப அந்த பொம்மை தாங்காமல் மதுரை சோமசுந்தர கடவுள் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற பெத்தாமரை குளத்திலேயே விழுந்தாராம். அவரை பிறகு இறைவன் கடை தேட்டி அவருக்கு வந்து அவருக்கு பிறகு அவர் அந்த குற்றம் என்று சொல்லதை புரிந்து கொள்வதற்காக அவர் தமிழிலே தலைமை தமிழ்ச்சங்க புலவர். அவர் மூன்றாம் தமிழ்ச்சங்க காலத்தில் இருந்தவர். இறைவனே எழுதிய இறையனார் அகப்போல் என்ற காதல் நூலுக்கு அடுத்த முறை பார்ப்போம். காதல் தினம் வருகின்றது இல்லையா, அதற்கு மேல் கட்டாயமாக பார்க்க
3: சொல்லியிருக்கிறீர்கள்.
2: இறையனார் அகப்பொருளுக்கு உரை செய்தவர் இந்த நக்கீரர். திருமுருகாற்றுப்படை என்ற முருகப்பெருமானுடைய பாட்டை பாடினவர். தெப்பூசத்திலே பாட வேண்டிய பாடல்கள் கந்த புராணம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, மற்றது கந்தர் அலங்காரம், மற்றது இந்த திருமுருகாற்றுப்படை, இதெல்லாம் தெப்பூசத்திலே பாடக்கூடிய முருகன் பாடல்கள். அந்த திருமுருகாற்றுப்படையை பாடினவர். இது இந்த ஆற்றுப்படை 10 பாட்டுகள்ல உண்டு. இந்த 10 பாட்டுகள்ல உண்டு. அதே நேரம் சங்க இலக்கியத்திலேயும் சமய இலக்கியத்திலேயும் இடம்பெற்றிருக்கிற ஒரே பாடல் இதுதான். இது 11 திருமுறையிலும் இருக்குது. அது வாரம் 10 பாட்டு சங்க இலக்கியத்திலும் இருக்குது. இட்ஸ் ஒன்லி லிட்ரேச்சர்.
3: உண்மையிலேயே
2: அந்த பாடலை பாடியவரும் இந்த நக்கீரர் தான். இந்த நக்கீரருக்கு பிறகு அந்த தமிழ் நுட்பங்களை இறைவன் சிவன் சொல்லிக் கொடுப்பார் என்று திருவிழா பாடத்தில் வருகிறது. அது தமிழ் மறைய மாதம் நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். எங்களுக்கு தமிழ் பெருமை ஏன் என்று கேட்டால் இந்த விடயங்கள். அத்தோடு குண்டறிந்த குமரவர்களும் திருபுரமிருத்த விருஷனை கடவுளும் சந்தமிருந்து தமிழாய்ந்தார்கள் என்ப. இது முதற்சங்க காலத்திலே முருகப்பெருமானும் சிவபெருமானும் தமிழ்ச்சங்கத்தில் இருந்து தமிழாராய்ந்தார்கள். அப்ப அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாஷை, அவர்கள் இலக்கணம் கொடுத்த பாஷை, அவர்கள் கற்பித்த பாஷை, அவர்கள் அறமுறைத்த பாஷை, அவர்கள் சங்கம் அமர்ந்து வளர்த்த பாஷை தமிழ். ஆனபடியினாலே தமிழ் எங்களுக்கு மிகவும் பிரியமானது. இதுதான் எங்களுக்கு ரீசன் தமிழிலே பற்று.
3: உண்மையில இந்த நிலைமையை அறியாமல் தான் நாங்கள் எங்களுடைய மொழியை பற்றி பிறர் ஆராய்ந்து கூறப்பின்றால் எங்களுக்கு அது
2: பல தவறான தவறு கூட வருகின்றன. சிலர்கள் வந்து ஒரு பயரோட்டிக்க ஒரு கோஷம் போடுற மாதிரி தமிழ் சிறப்பான மொழி, தமிழ் பண்பாடு சிறப்பானது, பழமையானது, கல்லோன்று மண்டோன்று காலத்து முந்தோன்று மூத்த தமிழ், தமிழை போல மொழி இல்லை, இப்படி எல்லாம் சும்மா சொன்னால் ஒன்று
3: விடுபடாது.
2: ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும், இளம் தரமான வைத்துக் கொள்ள விதத்தில் சொல்ல வேண்டும். இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்லோகன். தமிழ் இஸ் எ கிரேட்டஸ்ட் லாங்குவேஜ், பட் வை இட் இஸ் கிரேட்டஸ்ட் என்பதை தெரிந்து சொல்ல வேண்டும். அதுதான் அங்கே இம்பார்ட்டன்ட்.
3: உண்மையில டாக்டர் இன்னொரு நேர் இங்க காத்திருக்கிறார். வணக்கம்.
6: வணக்கம் சிவகுமார்.
2: சொல்லுங்க.
6: இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், இப்ப சாதாரண ஆக்கள் காலை விசேஷ செல்ல பாக்கிட்டு சொன்னீங்க, மக்கள் சொல்றது அவரை விசேரன் தான் சொல்ற, விசேஷ செல்லப்பா, விசேஷ செல்லப்பா சொல்றது மட்டையே நீங்கள் தான் விசேரன் சொல்லி ஆன்மீக பாதையில பயணிச்சபடியா? அத இந்த கேள்வி என்னன்னா, சாதாரண ஆக்கள் கதை கேட்க நான் கடவுளை பார்த்தேன், கடவுளோட கதைச்சேன் என்று சொல்லிக்க இல்ல, உண்மையிலே அதை கடவுளை பார்த்தவே அல்ல ஒரு மென்டல் சிக்கலா நாங்க அதை கதைக்கணும்.
7: நன்றி வணக்கம். கடவுளை பார்க்கின்றோம், கடவுளை கதைக்கின்றோம் சொல்லுகிறார்கள். சில பேர் வந்து உறவினங்களுடன் வருகின்றார் சொல்லுகிறார்கள். சில பேர் சொல்லுகிறார்கள், நான் சமாதியிலே போகின்றேன், இஷ்டையிலே போகின்றேன் சொல்லி இருக்கின்றார்கள். எப்படி எது சரியான எது பிழையானது என்றால், இந்த லட்சணங்களை பார்க்க வேண்டும். அபிராமி பட்டர்கள் வந்து இந்த நிஷ்டையில இருந்த பொழுது ரெண்டு வாதம் இருந்தது. ஒருவர் சொன்னார் இவர் பைத்தியக்காரன் என்று, இன்னொரு சொன்னார் இவர் ஞானி, இவர் நிஷ்டையில இருக்கின்றார். அதுக்குதான் சரபோஜி மன்னன் போயிட்டார். அதுக்கு அவர் டெஸ்ட் வச்சாரு. அம்பாள் வந்து அமாவாசையை பௌர்ணமியாக்கி காட்டினாரு. அந்த தன்மை இருந்தால் அமாவாசை பௌர்ணமியாக்கி தான் காணுகின்ற தன்மை வேறு, அதை மற்றவர்களுக்கு காட்டுகின்ற தன்மையும் இருந்தால் அது வந்து அந்த எடுத்துக்கொள்ள. இறைய பற்றிய பாதையிலே பலவிதமான வெளிப்பாடுகள் வரும், காட்சிகள் கூட வரும். காட்சிகள் மூட்டங்கள் தோன்றுவது, காட்சி கம்யூனிகேஷன், கனவில் நினைவிலே கூட தோன்றுகின்ற காட்சிகள் எல்லாம் வரும். அதையெல்லாம் அல்டிமேட்டம் அல்ல, அதெல்லாம் இந்த பாதையிலே வந்து போவது. நாங்கள் யோகத்தை பயந்து கொண்டு போக, தியானத்தை பயந்து கொண்டு போக, ஓங்கார மந்திர பிரணவ உச்சரத்தை சொல்லிக் கொண்டு போக போக போக அந்தந்த தவி தெய்வங்கள் வருவார்கள், முடிவொள்வார்கள், காட்சி தருவார்கள், காட்டுவார்கள், இந்த நாதங்கள் புறக்கும். ஆனா அதையெல்லாம் அல்டிமேட்டம் எடுத்துட்டு நாங்கள் இந்த பாதையிலே வருகின்ற சில சில அனுபவங்கள், சில சில காட்சிகள், அதை வந்து நாங்கள் அல்டிமேட் ஞானம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. சில காலத்துக்கு முன்னர் ஒரு மின்னஞ்சல் போர் நடந்தது. ஒரு அமைப்பை பற்றி இன்னொரு சமய அறிஞர் ஏதோ சற்று விமர்சனமாக எழுதிவிட்டார். அதில் ஒன்றும் தப்பாக எழுதவில்லை, சில விமர்சனமாக அந்த அமைப்பினர் இங்கே வந்திருந்த பொழுது வினை வைத்த துண்டு பிரசுரத்திலே உயிர்களை கடவுள் படைத்தார் என்ற கருத்து காணப்பட்டது. சைவ சமய கொள்கையின்படி உயிர்களை கடவுள் படைக்கவில்லை, உயிர்களை போல் இறைவனை போல் உயிர்களும் அனாதி, இந்த மலங்களும் அனாதி, பதியினை போல் பசி பாசம் அனாதி. அவர் இந்த விளக்கத்தை சொல்லி இது தவறு என்று சொன்னவுடன் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களிடமிருந்து ஒரு மின்னஞ்சல் போர் அடங்கியது. நாங்கள் நாலு ஒருவனை கண்டு அவனை தரிசனம் செய்து அவனுடன் பேசி டெய்லி கம்யூனிகேஷன் வித் ஹிம், ஹவு திஸ் பர்சன் டேர் டு டெல் திஸ் என்று அது துணியிலேயே விளங்குது. அங்க ஞானம் இல்ல. ஞானம் என்றால் என்ன? நோக்கு இருக்காது அவர்களுக்கு. எல்லாம் கடந்த நிலையிலே ஞானம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மற்ற என்ன சொல்லினோம் என்பதை பற்றி அக்கறை இல்லை,
8: அக்கறை இருக்க தேவையும் இல்லை.
7: நன்மையோடு தீமை இல்லை, நாடுவது ஒன்று இல்லை. அவர்கள் they are not here to prove anything or disprove anything.
8: அது சரி.
7: They are not here to prove anything or disprove anything. அவரவர் அனுபவத்தின்படி, அவரவர் அறிவு முதிர்ச்சியின்படி, அவரவர் சூழ்நிலைக்கேற்ப அந்த உண்மை தோன்றும். ஒரு அளவுதான் தெரியும், உண்மையை முழுக்க அறிய முடியாது. இந்த நீடித்த பயணத்திலே இது ஒரு எத்தனையோ பிறந்தகளுக்கு கூட வருகின்ற பயணம். அது இடையில வருகிற அனுபவத்தை இதுதான் அல்டிமேட்டம், இதுதான் இது என்று சொல்லி சொல்ல முடியாது. உபனிஷத்தில் வரும், அவர் தவம் செய்து அண்ணன் தான் பிரம்மம் என்று அறிந்தார். பிற கொஞ்ச காலத்தில் அண்ணன் பிரம்மமாக மாட்டாது என்று அறிந்து மீண்டும் தவம் செய்து மனம்தான் பிரம்மமாகும் என்று அறிந்தார். பிறகு மீண்டும் தவம் செய்து புத்தி தான் பிரம்மமாகும் என்று அறிந்தார். மீண்டும் தவம் செய்து சித்தம் தான் பிரம்மமாக, இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் அது வந்து போகும். இதுதான் உபநிஷதம் சொல்லும் நீதி. நீதி ஒவ்வொரு நிலையையும் அடைஞ்சி இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் பொருள், இதுதான் கடவுள் நிலை என்று வரும். அதுக்கு பிறகு நீதி இதுவல்ல, நேத்தி நேத்தி இதுவல்ல என்று அடுத்த நிலை தொடரும். இப்படி தொடர்ந்தேச்சியான பயணம். இது ஏனி படி நெறி இட்டு கொடுத்து ஏனி தொடுமலர் புறங்குல பொன்னுலகால புறந்தருளால் ஏனிப்படி நெறி இட்டு கொடுத்து. இது அப்பர் சுவாமி பாடுறார். இந்த ஏனிப்படிங்கிறது சோபான மார்க்கம். அப்ப இந்த ஏனியில ஒவ்வொரு படியும் தேவை. ஒரு சமயத்தை ஒரு கொள்கையை நாங்கள் இடிக்கவோ பழிக்கவோ கூடாது. அந்தந்த சமயத்தில் அந்தந்த நிலையில இருக்கிறதுக்கு அதுதான் படி. அதுல கால் வச்சுதான் அங்கால வர வேணும். அதுதான் இதுக்கு விளக்கம்.
8: இதுல உண்மையில ஒரு துறப்பான விளக்கம் கொடுத்தீர்கள். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் இருக்கின்றன. இதுல இன்னொரு கேள்வியை பார்ப்போமா டாக்டர்?
7: நிச்சயமாக.
8: இப்ப இதுல நீங்கள் ஏற்கனவே சில விஷயங்கள் கேட்டுத்தான் அவர் கேட்கிறார்கள் என்றாலும், இதுல நான் இங்க முக்கியமா நான் குறிப்பில எழுதி வைக்கிறேன் என்றால், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. தயவு செய்து விளக்கம்.
7: அதுதான் நான் சொன்னேன், ரகசியத்தை போல. அதாவது எல்லாவற்றையும் அதாவது கொஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் வந்து வித் இன் அஸ். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும், பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்திலும் உண்டு. இதுதான் இந்த சித்தம்பலம் பேரம்பலம் தரிசனத்தை பற்றி சொல்லி இருந்தேன். இதுதான் இந்த உண்மையான விளக்கம். இங்கே இருப்பதெல்லாம் அங்கேயே
9: மினி ஃபார்ம் சொல்லல.
7: அதாவது வந்து சொல்லுவார்கள், கொஸ்மோஸ்ல வந்து மெக்ரோ மேனாக பார்க்கிறார்கள். கொஸ்மோஸ் இஸ் மெக்ரோ மேன், ஒரு பெரிய மகா புருஷனாக இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். இது புருஷ சூக்தம் என்று உலகத்தில் சொல்லுவார்கள். சொல்லுவார்கள் சகஸ்ட சீஷ்ட சகஷ்டாட்ச சகஷ்டபாத். சகஷ்டம் என்றால் ஆயிரம், ஆயிரம் தலைகள், ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான பாதங்கள் என்று இந்த உலகம் முழுமையுமே ஒரு பெரிய மகா புருஷ வடிவிலே பார்க்கின்றது. அது முதலாவது, அதான் பெரிய காஸ்மிக் மேனிபெஸ்டேஷன். இதைத்தான் ஸ்ரீருத்ரன் சொல்லும், கொள்ளக்காரன் இறைவன், கொள்ளக்காரன் நீயே, கொள்ளக்காரர்களின் தலைவனும் நீயே, கொலகாரன் நீயே, கொலகாரர்களின் தலைவனும் நீயே, தானியங்களை திருடுவன் நீயே, வழிப்பறி செய்வன் நீயே, அவர்களின் தலைவனும் நீயே, சகலமும் பார்ப்பது. இது வந்து காஸ்மோஸ் அஸ் எ மெக்ரோ மேன், புருஷன் என்று சொல்லுகிறது. அதே மாதிரியாக மேன் இஸ் எ மைக்ரோ காஸ்மோஸ், மனுஷனுக்குள்ள இந்த மைக்ரோ காஸ்மோஸ். அதை சொல்றது தகர வித்யை. முதலாவது புருஷ சூக்தம், ரெண்டாவது தகர வித்யை. தகர வித்யை என்றா இந்த மனுஷனுக்குள்ளே எல்லாம் இருக்கு. அந்த தகர வித்யை தான் நான் சொன்ன சிட்டம்பல ரகசியம். எங்களுக்குள்ளே ஆத்மா இருக்குது, இருதயம் இருக்குது. அந்த இருதயம் இந்த ஹார்ட் அட்டாக் வர இடது பக்கம் இருக்கிற இருதயம் அல்ல, அது வலப்பக்கத்தில் இருக்கின்ற இருதயம். நாங்கள் நான் என்று சொல்லுகின்ற பொழுது வலப்பக்கம் தான் கைதட்டுகின்றோம். அந்த வலப்பக்கத்திலே நாங்கள் கைதட்டுகின்ற அதே இடத்திலே இருக்கின்ற இதயம் நான் என்று மார்தட்டும் பெருமாளே என்று திருப்புவள்ளே வருகின்றது. இது வலப்பக்கத்திலே இருக்குது, மிச்சஸ்ல இருக்குது, ரெண்டு விடற்கள வலப்புறமாக இருக்குது, தாமரை மொட்டு போல இருக்குது, மீட்புறம் கீழ்ப்புறமாக கவிழ்ந்திருக்குது. இது அந்த நிலையிலே இருக்கின்ற தாமரை மொட்டு ஞானம் வரும்பொழுது இந்த மலர் நிமிரம் இதழ் விரியும். அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் தான் சித்தம்பலம், அறிவுமயமானது. ஆன்மா அறிவில்லை, ஆன்மா அங்கே சிவலிங்கம், அங்கே நடராஜர், அங்கே இந்த கொஸ்மிக் மேனிபெஸ்டேஷன் அங்கே இருக்குதா. அண்டத்தில் உள்ளது புண்டத்தில், இதுதான் அதனுடைய விளக்கம். அப்ப அண்டத்தின் உள்ளே புண்டத்தில் என்னது, அப்ப இது தகர வித்யை. இது மகாநாராயண உபனிஷத்துல இருக்குது, உபனிஷத்துல இருக்குது. அதாவது நான்கு வேதங்களுக்கும் புருஷயுக்தம் உண்டு, ரிக்வேதத்தில் இருந்து புருஷயுக்தத்தில் இருக்குது. அது கொஸ்மிக் மேனிபெஸ்டேஷன். இதுதான் கட, எல்லாவற்றையும் கடந்து அடுத்தது உள், கடவுள் எல்லாவற்றுக்கும் உள்ளே இருப்பது. தமிழ் வேர்ட் கடவுளுக்கு இணையான வேர்ட் வேறு எந்த லாங்குவேஜிலும் இல்லை என்று சொல்லி, எந்த மொழிகளிலும் இல்லை என்று சொல்லி தன்மொழி அறிந்த தனிநாயகம் அடிகள் சொல்லி இருக்கின்றார். நான் சொல்லவில்லை, இதுவும் தமிழ் மொழிக்கு பெருமை, பெருமை தமிழுக்கு. கடவுள் என்ற சொல்லுக்கு அந்த ரெண்டு கோயின் வேர்டுக்கு சரியான தமிழ் வேறு மொழி மொழியா இருப்பு இல்லை.
9: தென்னையாமடிகளால் 14 மொழி தெரிந்தவர்,
7: 30க்கு மேலே என்று சொல்லுகிறார்.
9: 14 மொழியில பாண்டித்யம் பெற்றவர்,
7: பாண்டித்யம் பெற்றவர், 30 மொழியுமே தெரிந்தவர். நம்முடைய தமிழராட்சி மாநாட்டை மலேசியாவில் நடத்தி காண்பித்தவர், ஈழத்து தமிழறிஞர், கத்தோலிக்க துறவி. கடவுள் என்ற சொல்லுக்கு அவர் சொல்லியிருக்கின்றார். அதுதான் எங்களுடைய பெருமை. இதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தின் உள்ளே என்ற
9: உண்மையிலே. டாக்டர், இந்த மாதிரியான இந்த பெருமைகளை பற்றி நாங்கள் பேசும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆதாரங்களோடு விளக்கும் பொழுது அதனுடைய அந்த விளக்கமும் ஒரு செறிவாக அமையும். அதே நேரத்தில் அது மனதில் அவங்க வந்து நிலைத்து நிற்கும்.
7: அதை பிராக்டிஸ் பண்ண வேணும். அதாவது தானமும் தபமும் தான் செய்வராயும் வானவர் நாடு வலிவிறந்திடுமே. நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் சரி, எவ்வளவு சச்சங்களுக்கு போனாலும் சரி, நீங்கள் உங்கள் கையால ஒரு பூவெடுத்து உங்கள் வாயால ஒரு நாமம் சொல்லி உங்கள் மனதிலே மந்திரத்தை ஜபித்து கும்பிட்டால்தான் இந்த ஞானம் கிட்டும். இது தனியா வானொலியிலே கேட்டு அல்லது சங்கங்கள் சதகளுக்கு போயிருந்து திருப்பணிகள் செய்து வருகின்ற ஞானம் அல்ல.
9: அது சரி,
7: இப்படி செய்தால்தான் வரும். இதை கேட்டுக்கொண்டு ஒரு பழம் வைக்கிறது, ஒரு பூ வைக்கிறது, ஒரு தண்ணி வைக்கிறது, இயலுமானவர்கள் சாம்பிராணி தீப தீபம் காட்டுறது, மற்றும் அதோட ஒரு சிவனுடைய நாமத்தை அல்லது உங்களுடைய உருவமாப்பட்ட மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி உருவேற்றுவது. இது புதினமான நாள், தைப்பூசி தினத்திலே அந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்ல மந்திர சித்தி வரும்.
9: உண்மையிலே
7: இப்படி ஆயிரக்கணக்கான வரங்கள் இப்படி சொல்லி சொல்லி வரத்தான் இது வரும். சாரதாதேவியா சொல்லியிருக்கிறார், ராமகிருஷ்ணனுடைய புனைமையார் சாரதாதேவியார், தினமும் இந்த சந்தி பொழுது, காலை இரவு, காலை பொழுதும் மாலை பொழுதும் ரெண்டு நேரமும் யூ ஜபா அண்ட் மெடிடேஷன். எப்ப இந்த டிவைன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போகுது என்று உறுதிக்குமே தெரியாது. தேர் இஸ் நோ ப்ரீமோனிஷன், அதெல்லாம் முன்னறிவித்தல் உடுத்துட்டு வராது. அது திடீரென்று ஒரு நாளைக்கு வரும். எவ்வளவு டிஸ்டர்ப் உனக்கு இருந்தாலும், எவ்வளவு துன்பதம்பங்கள் இடையவர்கள் இருந்தாலும், இதை இடையறாது செய்து வர வேண்டும் என்று சாரதாதேவியர் சொல்லியிருக்கின்றார். அதைத்தான் நாங்களும் அன்பர்களை, என்னுடைய அடியவர்களை, மற்றவர்களை கேட்டுக்கொண்டோம். நீங்கள் இந்த சமயத்தராக இருந்தாலும்
9: நீங்கள் சொன்ன விஷயம் இந்த யூடியூப்ல நான் ஒரு பார்த்தேன். அண்ணன் நேற்று பார்த்தேன். அதாவது வந்து இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி ஜபித்தலினுடைய பலாபலன் என்ன என்று அமெரிக்காவில ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஒரு ஒரு குரூப் வந்து ஜபித்தவர்கள், ஒரு குரூப் ஜபிக்காமல் சும்மா உட்கார்ந்து இருந்தவர். அது அவர்கள் ஆராய்ச்சி செய்து ஜபித்தலினால் எத்தனையோ சுகதேகங்கள், எங்களுடைய உடம்புக்கு எத்தனையோ நோய்கள் நொடிகள் எல்லாம் அட்டு போகின்றன என்று அவர்கள்
7: நிரூபித்திருக்கிறார்கள்.
9: எங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு வழிமுறை, அதை செயல்முறையை நாங்கள் மறந்து போக மற்றவர்கள் இதை ஒரு விஞ்ஞான முறையிலே அணுகி அதை விளக்கும் பொழுது நாங்கள் பார்த்து வியப்படைகிறோம்.
7: தேவையாக இருக்கின்றது, தேவையாகவும் இருக்கின்றது. ஆகவே அந்த எங்களுடைய பயணத்திலே அந்த அந்த முயற்சி எடுக்க வேண்டும்.
9: கட்டாயம், கட்டாயம். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு நேரம் அறிவித்து விட்டது டாக்டர். நீங்கள் இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்புகிறேன்?
7: இல்லை, அதை பற்றி அறிவித்தல்களை
9: சொல்லியிருக்கிறார்
7: நிலைய அதிபர்.

మునిస్వాంతాంబుజాతాశ్రయం స్వచ్ఛం సద్విజసేవిదం కరుణహృత్ సద్వాసనావిష్కృతం సంబుద్ధ్యాన సరోవరం వ్రజమనోహంసావతం సస్థిరం కిం క్షుద్రాశ్రయ పల్వల భ్రమణ సంజాతశ్రమం ప్రాప్స్యసి ఆనందామృత పూరిత హరపదాంబోజాలవాలోద్యత స్థైర్యోపగ్నముపేత్య భక్తిలతికా శాఖోపశాఖాన్విత ఉచ్చైర్మానసకాయమాన పటలీమాక్రమ్య నిష్కల్మష నిత్యాభీష్టఫలప్రదా భవతు మే సత్కర్మ సంవర్ధిత. శివానంద హరి ప్రకరణం, భక్తిపూరితమాన ప్రకరణం. మనసురిహి భగవానుடைய பரமேஸ்வருடைய பாதபத்தங்களில் அதை தியானம் பண்ணக்கூடியதான அழகான பிரகரணம். அதில் 48வது ஸ்லோகம் பரமேஸ்வரனை அவரை ஒரு பெரிய ஒரு ஏரியாக சொல்லி அந்த ஏரியில் இருக்கக்கூடியதான தீர்த்தமோ அந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான மனுஷியாலோ அங்கே இருக்கக்கூடியதான ஜலத்தினுடைய மகிமையோ குருவிகள் முதலிய பிராணிகள்லாம் வந்து சேரக்கூடியதான ஒரு ஸ்வரூபமோ கலுஷகிருத் எல்லா விதமான பாபங்களையும் அழுக்குகளையும் போக்கி நல்ல வாசனையை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அப்படி இருக்கக்கூடியதான சம்புத்தியான சரோவரம் பகவானுடைய தியானம் எனக்கூடியதான சரோவரத்தை போய் அடையுமே ஓ மன அன்னம் போன்றதான மனமே அனாவசியமான இந்த குட்டை இல்லை ஏன் போய் சேர்றேன் அப்படின்னு அந்த மனசுக்கு அற்புதமாக ஒரு உபதேசத்தை கொடுத்தார். அது நேற்றுக்கு பார்த்தோம். அந்த சம்புத்தியான சரோவரம் எப்படி இருக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடியதான தீர்த்தமானது எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுப்பதாக இருக்கு, ஆனந்த வடிவமாக இருக்கு, ஆனந்தத்தை அளிப்பதாக இருக்கு. நித்யானந்த சரோவரம் சுரமுனி ஸ்வாந்த அம்புஜாதாஸ்ரயம். ஒரு ஏரின்னு அதில் தாமரைகள்லாம் இருக்க வேண்டாமா? அந்த தாமரைகள் அது சுரமுனி ஸ்வாந்த அந்த தேவதைகளைனா மகர்ஷிகளுடைய அவளுடைய இதயம் எனக்கூடியதான அழகான தாமரைகள் பல வளர்ந்துருக்குங்க. ஸ்வச்சம் தீர்த்தம் ரொம்ப ஸ்வச்சமாக சுத்தமாக தெளிவாக இருக்கு. அது அப்பொழுது அப்படியே பருகலாம். ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம். நிறைய பட்சிகள்லாம் வந்து அதை சேவிக்கிறது. ஆனால் இந்த சம்புத்தியான சரோவரத்தில் பட்சிகள் யார் நல்ல பிராமணர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவா அவ வந்து சேவிக்கிறார். கலுஷகிறது எல்லா பாபங்களையும் நீக்கிறது. கலுஷம்னா பாபம். அந்த சிவத்தியானத்தோடு சேர்ந்து இருந்தாலே அங்கே கிட்ட போனாலே நம்ம பாபங்கள் போகிறது. பாபங்கள் போகிறது மட்டுமல்ல மறுபடியும் பாபம் வராம அது முக்கியம்னு. வஸ்திரத்தை நன்னா தேய்ச்சி சுத்தமாக நீட்டாக வச்சுருந்தாலும் மறுபடியும் அதில் அழுக்கு சேராமல் இருக்கணும். அதே போலயே நம்ம மனசை சுத்தமாக்கிற போதிலும் அது என்ன பண்ணுறது மறுபடியும் நல்ல வாசனை ஏற்றி கொடுக்கறது மறுபடியும் பாபத்துக்கிட்ட வராமல். சத்விஜ சேவிதம் சத்வாசனாவஷ்கிருதம் சம்புத்தியான சரோவரம் ரஜா. ஹே மனசே, இந்த மனசு அன்னபட்சி மாதிரி இருக்கு. இந்த அன்னபட்சியான இந்த மனசு எங்கே போகணும்? நல்ல சரோவரத்துக்கு போங்கோ, நல்ல ஏரிக்கு போங்கோ. அங்கே இருக்குமே ஆனால் மனச சரோவரம்னு சொல்கிறோம் அல்லவா, அப்படிப்பட்டதான அழகான அந்த ஏரி இடத்துல போங்கோ. இந்த குட்டைகள்லாம் போய் நானா தானா அவஸ்தப்பட்டு நீங்களும் கவலைப்பட்டு ஏன் துன்பத்தை அடைகிறீர்கள், வேண்டியதில்லையே அப்படின்னு அழகா ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். கிம் க்ஷுத்ராஸ்ரய பல்வல பிரமண சஞ்சார சிரமம் பிராப்ஸ்யசி. இதுவரைக்கும் அந்த பரமேஸ்வரனுடைய தியானம்ங்கிறது ஒரு ஏரியா வச்சு நமக்கு சொன்னார். இந்த மனச அன்னபட்சியாக சொன்னார். அதற்கு பிறகு அடுத்ததாக ஒரு பக்தியினக்கூடியதான ஒரு கொடி, அந்த கொடியை பற்றி விசேஷமாக இங்கே சொல்கிறார். உலகத்தில் கொடின்னா அது எப்படி இருக்கும்? அந்த கொடியானது ஒரு பாத்தியிலிருந்து தான் வெளியில் வரும். அதுக்கு சுற்றும் பாத்தியை கட்டியிருப்பான். பாத்தியை கட்டிய பிறகு அதுக்குள்ளே ஜலத்தை விட்டுருப்பான். அந்த ஜலமானது தேங்கி இருக்கும். அந்த பாத்தியில் ஜலம் தேங்கி இருக்கும். அதுலேருந்து அந்த கொடி வெளியில் வந்திருக்கு, வளர்ந்துருக்கு. வளர்ந்தா மட்டும் போகாது, அந்த கொடியை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல கம்பு இருக்கணும். அந்த கம்பை சுற்றிண்டு மேலே வரும். கொடிக்கு தானாக நிற்கக்கூடியதான சாமர்த்தியம் கிடையாது. அது ஏதாவது அண்டித்தான் நிற்கும்.

0: பதார்த்தம் எப்படி இருக்கணும், அந்த கம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆசையாமல் இருக்கணும். அதே போல் ஒரு கொடின்னு சொன்னால் ஒரு பாத்தியிலேருந்து முளைச்சிருக்கணும், அந்த பாத்தி நிறைய தீர்த்தம் இருக்கணும், அங்கே ஒரு பெரிய நல்லதாக இருக்கக்கூடியதான நல்ல வலுவாக இருந்தான ஒரு கட்டை இருக்கணும், அந்த ஸ்தம்பத்தை பூச்சுண்டு மேலே போயிருக்கணும். அந்த கொடியிலே நல்ல கிளைகள்லாம் இருக்கணும். அவைகள் என்ன ஆகணும்னர், அந்த கொடியானது நல்லா வளர்ந்த பிறகு அதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு நாலஞ்சு கொம்பை கட்டின்னு ஒரு பந்தல் மாதிரி போட்டிருப்பான். அந்த பந்தலை பரவி இருக்கும். அந்த கொடியானது கீழேருந்து வரப்போ ஒரே ஒரு அம்சம்தான் இருக்கும், ஆனால் நிறைய கிளைகளோடு எந்த சேர்ந்துருக்க அத்தனையும் அந்த பந்தலை படர்ந்து இருக்கு. பந்தலை படர்ந்த பிறகு அந்த கொடி இருக்குமே, ஆனால் அந்த கொடியில் நிறைய புஷ்பங்கள், மொட்டுகள், அங்குரங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த வாசனைக்கு எறும்புகள், வண்டுகள் இவைகள்லாம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த புஷ்பம் இருக்கு பார்த்தீங்களா, அழகான அந்த புஷ்பங்கள் இத்தனையும் அந்த கொடியில் பார்க்கலாம். சாதாரண ஒரு கொடின்னு சொன்னாலே இத்தனை இருந்தால் தான் அந்த கொடி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், இல்லைன்னா ஏதோ அங்கே அவஸ்தப்பட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கொடின்னா எப்படி இருக்கு, கொடியை வளர்க்கணும். பழைய நாளில் செடிகளையும் மரங்களையும் கொடிகளையும் வளர்ப்பா கிராமத்தில். இந்த நாடகங்கள்லாம் போய் பார்த்தலையானால் சகுந்தலா இப்படிப்பட்டவாள் அந்த மரங்களோடு சேர்ந்து அதுக்கு ஃப்ரெண்டு மாதிரி, நம்ம மாதிரி, நம்ம சரீரம் மாதிரி அதை காப்பாற்றுவா. அந்த கொடிகளை நல்லா வளர்த்து அதை பார்த்து ஒவ்வொரு புட்பமும் வர்றப்ப அதை பார்த்து ஆசையோடு ஆனந்தமாக அதை அனுபவிப்பா. இப்பெல்லாம் போயாச்சு, மனுஷாளுக்கு இந்த பரிசரங்களோட எப்படி இருக்கிறதுங்கிறது வாழ்க்கை இல்லை. சிமெண்ட் பில்டிங்கில் இருக்கோம், பக்கத்தில் பரிசரங்கள்லாம் எப்படி இருக்கு, என்விரான்மெண்ட் ஒன்றுமே தெரியாது. இவனுக்கு ஒரு பட்டாம்பூச்சி உள்ளே வந்துருச்சுன்னா நடுங்கிறான், அது வெளியில் போ வெளியில் போங்கிறான். அது என்ன பண்ண போகிறது, கிராமாந்திரத்தில் இவர்களாம் ஆனந்தமாக பார்த்துட்டு இருக்கலாம். அந்த ஒரு ஆனந்தம், ஒரு சந்தர்ப்பம், மனோவிகாசமெல்லாம் இப்போ போயாச்சு மனுஷாளுக்கு. அந்த பரிசரங்களோட என்விரான்மெண்ட்டுன்னு ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு வந்தாச்சு இன்னைக்கு. என்ன அப்படின்னு அதோட என்ன இருக்க வேண்டாமாயுமன், அதோட வளரணும், அதோட பழகணும், அவைகளுக்கு காப்பாற்றணும். பஞ்சமகா பூத யஜ்யங்களில் பூத யஜ்யம்னு ஒன்று, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மனுஷன் பஞ்ச யஜ்யங்களை பண்ணும். பிரம்ம யஜ்யம், பிரம்ம யஜ்யம்னா வேதங்களை படிக்கிறது. அதே போலயே மனுஷ யஜ்யம், எல்லோருக்கும் ஆகாரம் பண்ணும். நம்ம சாப்பிட்ற காலத்தில் வெளியில் வந்து நிற்பா, யாராவது வந்து அவளுக்கும் சேர்ந்து அன்னமிட்டுத்தான் நம்ம சாப்பிடணும்னு ஒரு சம்பிரதாயம் இருந்தது. அதே போலயே பூத யஜ்யம், காக்காவுக்கு சாதம் போடுறது, நாய்க்கு சாதம் போடுறது, அவள்லாம் வேணும்னு நமக்கு அப்படி இந்த பூத யஜ்யங்கள். அதே போல ரிஷி யஜ்யம், தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறது, பித்ரு யஜ்யம், பித்ரு தேவதைகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, அமாவாசையா வாசப்பிறப்பு இப்படி தினங்களில், தட்சிணாயணம் உத்தராயணம் இந்த தினங்களில் பித்ருக்களை நினைக்கணும், இப்படி பஞ்ச யஜ்யங்கள் பண்ணணும். இந்த பஞ்ச யஜ்யங்கள் பண்ணுறதுங்கிறது மனுஷனுக்கு அந்த பரிசரத்தில் இருக்கிறவாளை காப்பாற்றுறதுங்கிறதே ஒரு யஜ்யமாக, அது ஒரு விசேஷமாக எல்லாரும் பண்ண வேண்டியதான கடமையாக நினைத்தது நம்ம தேசம். அப்படி இருக்கிற காலத்தில் அந்த மரங்களையும் கொடிகளையும் வளர்க்கறது, நம்ம ஆற்றுல பூஜைன்னா பூஜைக்கே வெளியில் போய் மார்க்கெட்டில் புஷ்பம் வாங்கிறது இல்லை. நீங்கள் மட்டும் இல்லை, கோவிலில் கூட நந்தவனம்னு இருக்கும். அந்த நாள் கோவிலுக்கு சுவாமிக்கு வேண்டியதான புட்பங்கள்லாம் காலம்புற போய் சில பேர் பறித்து கொடுப்பா, அதை கட்டி மாலையாக கட்டி தொடுத்து கொடுப்பா பகவானுக்கு. இதெல்லாம் ஒரு சேவையாக நினச்சது, கோவிலை பெருக்கிறது, நந்தவனத்துலேருந்து புஷ்பாபிஷேகம் பண்ணுறது, அதை தொடுத்து பகவானுக்கு கொடுக்கறது, இப்படியெல்லாம் பண்ணுறதுன்னு கிராமத்தில் ஒரு வழக்கம். அதே போலேயே நைவேத்தியமும் ஒவ்வொரு ஆற்றுலேருந்து வரும் சுவாமிக்கு. நைவேத்தியம் வந்த பிறகு அதை எல்லோருக்கும் விநியோகம் பண்ணிவிடுவா. அப்படியெல்லாம் இருந்தது. அப்போ என்ன ஒரு விசேஷம்னு சொன்னால், நம்ம பிரகிருதியோடு சேர்ந்து பழகிறோம். அதனால் அவளுக்கு இந்த கொடிகளை வளர்க்கறது, கொடி எப்படி இருக்கணும் அவைகள்லாம் தெரிஞ்சிருந்தது. இப்போ கொடின்னா நம்ம என்ன, ஏதோ ஒன்று ஒரு பூங்கொடின்னு பொண்ணுக்கு பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். அது ஏகோ விஷ்ணு மகத்பூதம் அப்படி இருக்கு. அது என்ன பண்ணுறது, பேர் ஒன்று அது ஒன்று, ஆனால் இருக்கட்டும். ஆனால் கொடின்னா எப்படி இருக்கணும், அதுக்கு இத்தனை சொல்கிறார். ஒரு கொடின்னா அது ஒரு பாத்தியிலேருந்து முளைச்சி இருக்கணும், அந்த பாத்தி நிறைய தீர்த்தம் இருக்கணும், அதுக்கு ஒரு நிறைய ஒரு கம்பு இருக்கணும், நன்னா ஸ்ட்ராங்கா இருக்க கொடிக்கிறார் ஒரு கம்பு இருக்கணும். அந்த கம்பை சுத்தி சுத்தி வளரும். அந்த கொடிக்கானது சாக்கைகள் கிளைகள் அதோட உப கிளைகள் இவைகள்லாம் வந்திருக்கணும். அதுக்கு ஒரு பந்தல் போட்டு வைப்ப, அந்த பந்தல் முழுக்க வளர்ந்து இருக்கணும், படதி இருக்கணும். அந்த கொடியில நிறைய புஷ்பங்கள் வந்திருக்கும். அந்த புஷ்பங்களுக்கு அந்த வாசனையை பருகிறதுக்காக நிறைய பிரமரங்கள் வண்டுகள் இவைகள்லாம் வந்திருக்கும். சில சமயத்துல ஏதாவது ஒன்று ரெண்டு காயும் வந்திருக்கும். இப்படிப்பட்டதான அழகான கொடியை பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு மல்லி புஷ்பம் வந்துருது ஏன்னா ஆற்றுக்கு முன்னால் அந்த வாசனை ஜம்முன்னு இருக்கும் அங்கே இருக்கிறது. அப்படி ஆங்கல்ல இருந்தது. அப்படி அந்த கொடி மாதிரி நமக்கு ஒரு கற்பனையாக சொல்லி அந்த கொடியில் இருக்கக்கூடியதான விசேஷங்கள்லாம் எப்படி நமக்கு இந்த மனசு எனக்கூடியதான பந்தல் பார்த்தல பந்தலை பரவி இருக்க படவி இருக்குன்னு சொன்னேனே, அதே போல் என் மனசு எனக்கூடியதான அந்த மனசு அந்த பந்தல்ல பக்தி எனக்கூடியதான கொடி படரட்டும் அப்படிங்கிறார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார், முதல்ல கொடின்னு சொன்னேன், அந்த கொடி என்னது பக்திங்கிற கொடி, அந்த பக்திங்கிற கொடியானது மனப்பந்தல்ல படவி இருக்கணும். மனப்பந்தல்னு சொன்னா மனசு நெடுக எங்கேயும் எந்த கோடியிலையும் எப்பொழுதும் அந்த பக்திங்கிறது இருந்துட்டு இருக்கணும். நம்ம சாதாரணமா பக்தி என்ன பண்றோம்னு யோஜனை பண்ணி பாருங்க, தினந்தோறும் காலமே ஒரு 5-6 மணிக்கு எழுந்துட்டாலும் ராத்திரி 10 மணிக்கு படுத்துட்டாலும் ஒரு 16 மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கோம். சாதாரணமாக மத்தியானம் தூங்குறவளை விட்டுருங்க, தூங்காத வாளுக்கு உத்தியோகத்துக்கு போற வாளுக்கு ஆஃபீஸ்லயும் போய் தூங்கினான்னு அது கணக்கு இல்லை. ஒரு 16 மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கோம். இந்த 16 மணி நேரத்துல பகவானுக்காக எவ்வளவு நேரம் யோஜனை பண்ணினோம் யோஜனை பண்ணி பாருங்க. பகவானை நினைச்ச சமயம் எவ்வளவு நமக்கு, பகவானை நினைச்ச சமயம் ஒரு மணி நேரம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம்னு கருதுறோம். ஆனா மீதி 15 மணி நேரம் என்ன நினைக்கிறேன், உலகத்தை பத்தி நினைக்கிறேன். எந்த சம்ஸ்காரம் ஜாஸ்தியாச்சு, லௌகிகமான சம்ஸ்காரம் ஜாஸ்தியாச்சா பகவத் சம்பந்தமான சம்ஸ்காரம் ஜாஸ்தியாச்சா, இதுதானே ஜாஸ்தியா இருக்குது. அப்ப பாபம் ஜாஸ்தி பண்றலா புண்ணியம் ஜாஸ்தி பண்றலா யோஜனை பண்ணிப்பார். அதனால்தான் என்ன சொல்றார், எப்பொழுதுமே பகவான நினைச்சுட்டு இருக்கோ. மீதி காரியங்கள் பண்ணாமல் உங்களால இருக்க முடியாது. நகி கஷ்டிட் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத்து, ஒரு செயலும் செய்யாமல் உங்களால் இருக்க முடியாது. ஆகையால் எல்லா செயலும் பண்ணும் பொழுதே பகவானுக்காக நினைச்சு பண்ணுங்களேன். பழைய நாளில் சமைக்கும் பொழுது பகவானுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லுண்டே சமைப்பேன், பரிமாறும் பொழுது பகவான் நாமாவை சொல்லுண்டே பரிமாறுவேன், உட்கொள்ளும் பொழுதே பகவான் நாமாவை சொல்லுண்டே உட்கொள்வான், அன்னசுத்தம் சொல்லித்தானே சாப்பிடுவேன், பரிசேதனம் பண்ணித்தானே சாப்பிடுவேன், காயத்ரி மந்திரத்தை சொல்லினா சாப்பிட்றா. சாப்பிடும் பொழுது மௌனேன பௌக்தவியம், மௌனமாக சாப்பிடணும். மௌனமாக இருக்குன்னா மௌனமாக இருக்கிற தட்சிணாமூர்த்தியை நினைச்சுன்னு சாப்பிடணும், அன்னபூர்ணா தேவியை நினைச்சுண்டு சாப்பிடணும். மம அபிலஷித மன்னம் தேகி ஸ்வாக, எனக்கு கடை எனக்கு பிடித்ததான அன்னம் கடைசி நாள் கூட நான் சாப்பிடணும். எப்படி போருமோ, என்னைக்கு பிராணம் போறதோ அன்னைக்கும் நம்ம கையால பசைஞ்சு வாயால விட்டுண்டு விழுங்கணும்னு டியூப் வழியே போகப்படாது. கடைசி வரைக்கும் நம்ம சாப்பிடணும், சாப்பிட்டது ஜீர்ணம் இருக்கணும், ஜீர்ணமாகணும். அன்னவான் பவதி அன்னவான் அன்னாதோ பவதி, வேதம்னா சொல்றத அன்னாதி, அன்னத்தை சாப்பிட்டு ஜீர்ணம் பண்ணக்கூடியதான் ஒரு நிலை இருக்கணும். ஏதோ கடைச்சி போட்டா சார், என்னமோ ஏதோன்னு இல்லை, அது நமக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கக்கூடியவளை இருக்கணும். ஆத்துக்காரியா இருக்கட்டும், மாட்டு பொண்ணா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், பேத்தியா இருக்கட்டும், நமக்கு எப்ப என்னைக்கு எது பிடிக்குமோ எது சாப்பிடணும் நினைக்கிறீங்களோ அதை பண்ணி கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அது பண்ணினாலும் அதை அமையணும்னு நன்னா பிரேமையோட தான் பண்ற, ஆனா உப்பு ஜாஸ்தியா விழுந்துருது அப்படி சாப்பிட முடியல இருக்கப்படாது, அது வேணும். எப்படி சுவந்ததாக மம அபிலட்சித மன்னம், நான் எதை விரும்புகிறேனோ அப்படிப்பட்டதான அன்னத்தை நான் உட்கொள்ளப்படவனாக இருக்கணும். இப்படி சொல்றது பத்தேல, அது மாதிரி அந்த விசேஷமாக இருக்கக்கூடியதான் அந்த மனுஷியனுடைய ஒரு ஸ்வரூபம் அந்த பக்தியானது இவனுக்கு படரணும். இந்த மனசுங்கிற அபிப்பிராயத்தில் அது இருக்கணும். எப்பொழுதுமே 24 மணி நேரமும் நீங்கள் எதை பண்ணினாலும் பகவானுடைய மனசில் உங்கள் பகவானுடைய எண்ணம் இருக்கணும்னு சொல்கிறது. சமைக்கும் பொழுதோ சாப்பிடும் பொழுதோ எத்கரோஷு எத் ஓஷு எத் ததாசி எது தத்குருஷ்வம் அதர்ப்பணம் அப்படின்னு பகவானுக்கான செய்யக்கூடியதான நாடு இது நமக்கு. நான் எனக்காக பண்றேன்னு யாரும் சொல்றதில்லை புதுசாக. புடவை வாங்கினாலோ வேஷ்டி வாங்கினாலோ பகவானுக்கு கொடுத்து விட்டு பகவானுக்கு காட்டிட்டு அப்புறம் நீங்கள் போட்டுக்கிறது. எதுவாக இருந்தாலும் நைவேத்தியம் பண்ணான்னா என்ன பண்ணுறதுன்னு பகவானுக்கு சாப்பிட்ட பிறகு சமைச்ச பிறகு பகவானுக்கு காட்டித்தான் நீங்கள் சாப்பிடணும். பகவான் சாப்பிட மாட்டார். நகவை தேவா அஸ்னந்தி நபிபந்தி, தேவதைகள் சாப்பிட்றது இல்லை, மென்று சாப்பிட்றது இல்லை, குடிக்கிறது இல்லை. திருஷ்டா திருப்தி, அப்படி ஒரு விவகாரம் அவளுக்கு. கண்ணால் பார்த்தாலே அவளுக்கு வயிறு ரொம்ப போயிடும். நமக்கு சாப்பிட்டாலே சரியா வர மாட்டேங்கிறதுங்கிறடா விவகாரம் என்னன்னா, தேவதைகளுக்கு திருஷ்டா திருப்தி பார்த்தா போகணும். அதனால்தான் பகவானுக்கு முன்னால் படைக்கிறதுன்னு வச்சுட்டுருக்கான். நம்ம காயத்ரி மந்திரத்தை சொல்லி அவளுக்கு நிவேதனம் பண்ணுறான். முன்னால் வச்சா போடுவோம் பகவானுக்கு, அதோடு இல்லை. அவளுக்கு இந்த ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது, இதெல்லாம் வேண்டியதில்லை. இந்த மனுஷன் சாப்பிட்றப்ப எப்படி பரிமாறணும், அது பரிமாறுறதுல இருக்குது. அவள் பரிமாறும் பொழுது ரொம்ப உஷ்ணமாகவும் பரிமாறப்படாது, ரொம்ப சீத்தலமாகவும் பசைஞ்சிக்கிற மாதிரி பரிமாறணுமா, அந்த அளவு கொண்டு வந்து பரிமாறணும். அவள் சில பேர் பரிமாறுறப்ப கரெக்டாக இருக்கணும் அந்த ஆகாரமானது, அது ரொம்ப சில்லுன்னு ஆகப்படாது. அண்ணா ரொம்ப கொதிக்கிற போலையும் இருக்காது, ரொம்ப குழஞ்சும் இருக்கும், கொதிக்கிற போல இருக்கும், விரலை வச்சு விடுவார், அது விரலெல்லாம் ஒட்டிக்கும், அவர் உதறுவார், விரலை வாயில் வச்சுன்னு இது பண்ணுவார், இப்படிலாம் ஆகப்படாது. அதனால் எப்படி இருக்கணுமோ அப்படி சமைச்சிக்கணும், எல்லாமே தெரியணும். இதெல்லாம் பழைய நாளில் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தது எதுக்காக, பகவான் எனக்கூடியதான நினப்பு இருந்தது எல்லா காரியங்களையும். அப்படி அந்த பகவத் தியானமானது என் மனசானது அந்த பக்த மனசுக்குள்ள எப்பொழுதும் காலம்பரை முழிச்சுன்றதுலேருந்து ராத்திரி தூங்குற பரியந்தம் என் மனசு அந்த பக்தியோடையே இருக்கணும். அதனால்தான் மனது எனக்கூடியதான பந்தலில் இந்த மனசுங்கிறது, மனசுங்கிற கொடியானது அப்படியே பறந்து இருக்கணும், படறி இருக்கணும். அப்படின்னு பகவான் நமக்காக தியானம் பண்ணுறார். ஏன்னா இப்படி நாம் எல்லாம் கற்பனை பண்ணி சொல்ல முடியாது, ஆச்சாரியால் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்க. நாமெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நமக்கு எடுத்து சொல்கிறார். இப்போ பாருங்க, ஆனந்தாமிருத பூரிதா ஹரிபத அம்போஜ ஆலவாலம் அலோத்யதா ஸ்தைரியோபக்னமுபேத்திய பக்திலதிகா சாகா உபசாகான்விதா உச்சயிர்மானசகாயமான படலீம் ஆக்ரம்ய நிஷ்கல்மஷா நித்யாபீஷ்ட ஃபலப்ரதா பவது மே சத்கர்ம சம்வர்தித்தா. ஒரு அழகான கொடி இருக்கா, அந்த கொடி எப்படி இருக்குன்னு, ஆனந்தாமிருத பூரிதா ஹர பத அம்போஜ ஆலவால உத்யதா. பரமேஸ்வரனுடைய மனது பரமேஸ்வரனுடைய ஒரு பாதங்கள் எனக்கூடியதான தாமரை, அந்த தாமரை தான் ஒரு பாத்தி, அதுலேருந்து வந்திருக்கு. பாத்தின்னா தெரியுமா, இந்த கொடி எங்கே வளர்றதோ அந்த இடத்த சுற்றி ரவுண்டாக கட்டி வச்சுருப்பான். அந்த இடத்துல தீர்த்தம் அப்படியே தேங்கி நிற்கிறா போல பட்டி வச்சுருப்பான், அதுக்கு பாத்தின்னு பேர். அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய பாத பத்மங்கள் எனக்கூடியதான பாத்தியிலிருந்து வந்தது இந்த பக்தி. பக்தி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, பகவான் தியானம் பண்ணுறதுனால அவருடைய பாதங்களுக்கு வணங்குவதனால் வந்திருக்க. ஹரபத அம்போஜ அலவாலோத்யதா. அது மட்டும் இல்லை, அந்த பாத்தி நிறைய ஜலம் இருக்கு சார். ஆனந்தாமிருத பூரிதா, ஆனந்தம் எனக்கூடியதான ஜலம். அந்த பரமேஸ்வருடைய பாத பத்மங்களை நினைச்சல்னா உங்களுக்கு வாழ்க்கையில் க்ஷேமம் ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். ஆனந்தாமிருத பூரிதா ஹரபதாம்போஜ அலவாலோத்யதா. சரி, ஒரு பாத்தி இருக்கு, அந்த பாத்தி நிறைய ஜலம் இருக்கு, அதில் வந்து கொடி வளர்ந்துருக்கு. அந்த கொடியானது எதை பிடிச்சுட்டு இருக்கு சார், ஸ்தைரியோபக்னமுபேத்திய பக்தி லதிகா. ஸ்தைரியோபக்னம், தைரியம், மனசில் தைரியம் இருக்கணும். வாழ்க்கையில் கஷ்டம் வரத்தான் வரும், யாருக்கு கஷ்டம் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கா, சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் நம்மகிட்ட சொல்ல ஆரம்பிச்சாலும்னா அப்போயே தெரியும், அடியப்பா இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்காளா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கு, அவ்வளவு கஷ்டங்களோடு இருந்துட்டு இருக்கா வாழ்க்கையில். நான் பார்க்கறதுக்கு மட்டும் தன் காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கா. அப்படி மனுஷியாளுக்கு எல்லோருக்கும் கட்டம் இருக்கு, கட்டம் இல்லைன்னா மனுஷியன் இல்லை. உபாபியாமேவ மனுஷிய லோகம், புண்ணியமும் பாப்பமும் சேர்ந்தல்லவா மானிட பிறவி கிடைச்சிருக்கு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு, அந்த கஷ்டம் கொஞ்சமாக இருந்தாலும் ரொம்ப பெருசாக ஆக்கிட்டு ஆளறது சில பேர், ஒர்க்கிங் அவுட் அப்படி ஆகிடும். இன்னும் சில பேர் எவ்வளோ கட்டமாக இருந்தால் கேர் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கான். ரெண்டும் தப்பு தான், கட்டம் வந்தால் அந்த கட்டத்தை பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணணும். ஊர்ல இருக்கிறவளுக்கு உங்க கட்டத்தை சொல்லிட்டே இருந்தேளையானால் என்ன ஆகும் தெரியுமா? நான் ஒரு சந்தர்ப்பம் வந்தா அவளே உங்களை எடுத்து சொல்ல ஆரம்பிப்பா. வீட்டில் இருக்கக்கூடியதான கட்டங்களை உங்களுக்கு தவிர வேற யாருக்கும் தெரியப்படாது. அது ஒரு சந்தர்ப்பம் தெரியணும், எல்லோருக்கும் சொல்லப்படாது. பக்கத்தில் இருக்கிறவளுக்கும் ஃப்ரெண்டுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடியதான ரகசியத்தை சொல்லப்படாது. எங்க ஆத்துக்காரர் வச்சார், எங்க வந்து மாமி அடிச்சா, இதெல்லாம் சொல்லணுமா? வேண்டியது இல்லையே. அனாவசியமாக உங்களை பற்றி எழுதிக்க வேண்டாம். ஆனால் இன்னைக்கு என்னாச்சுன்னர், இதுதான் ஃபேஸ்புக் முழுக்க. எது வேண்டாமோ, யாருக்கு தெரிய வேண்டாமோன்னு நம்ம சொன்னோமோ வாழ்க்கையில், வீட்டு ரகசியங்கள் யாருக்கும் தெரியப்படாதுன்னு சொல்லியிருந்தால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னர், அம்பலப்படுத்திவிட்டோம். இது என்னடாச்சுன்னர், இவன் போட்ட ஃபேஸ்புக்கு போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சு அவன் வந்து அரெஸ்ட் பண்ணுறான். அப்போ வேற யாருக்கு சார் தெரியணும்? எதற்காக இப்படி பண்றோம்னு தெரியலையே. எது ரகசியம், எதை பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்ல தெரியாதக்க, அதை கூட கவனிச்சுக்க தெரியாத வியக்திகள் அவ எப்படி வளர்ந்தான்னு தெரியல. அது வேற என்னன்னா, கர்வமா சொல்லிக்கிறான், ஃபேஸ்புக்ல போட்டேன், எல்லாரும் பார்த்தா. அவ அதுக்கு ரிப்ளை பண்ணினா, பிராரப்தம் உன்னுடைய விஷயம், ஏண்டாப்பா சொன்னேன் மற்றவாளுக்கு? ஏன் தெரிஞ்சுக்கலாம்? உங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது ஒத்தரே ஒத்தர் தான் பரமேஸ்வரன். அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. மனதுருக அவருக்கும் வாயால சொல்ல வேண்டாம், மனதுருக சொல்லுங்க. அவருக்கு அந்த பாஷை தெரியும், பரமேஸ்வரனுக்கு அந்த பாஷை தெரியும். நீங்க எந்த பாஷையில சொன்னாலும் போற தெரியும். இல்ல உங்க குருவுக்கு சொல்லுங்க, வேற யாருக்கும் சொல்லப்படாது. அப்படி அந்த பக்தி லத்திக்க அதை எதை பிடிச்சிட்டு இருக்க, எவ்வளவு கட்டம் வந்தாலும் என்னையும் காப்பாத்துறதுக்கு ஒரு பகவான் இருக்கார் எனக்கூடியதான வில் பவர் மனுஷனுக்கு விடும். அதுதான் ஸ்தைரியோபக்னம். அந்த கொடியானது இங்கேயும் அங்கேயும் விழாமல் அதை புடிச்சுண்டு படர்ந்து மேலே போறது பார்த்தல, அதை ஒரு மரத்தை சுத்திண்டு இருக்கான், ஒரு யூபத்தை ஒரு கட்டையை சுத்திண்டு இருக்கு, அது கீழே விழாது. அப்படி ஒரு தைரியம் இருக்கணும். காமாட்சி காடம் அவலம்பிய கட்டாட்ச எட்டியம், அம்மா காமாட்சி உன்னுடைய கடக்கன் பார்வை எனக்கூடியதான ஊன்கோலை வச்சுண்டு நான் மூலகத்தையும் ஜெயிச்சுட்டு வருவேன். அந்த தைரியம் இருக்க வேண்டாமா? ஏதாவது ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் இழிஞ்சு விடுதுறானே, எங்க பாருங்க, அவன் பிராண விட்டான், இவன் பிராண விட்டான். இதான் 30 வயசு 40 வயசு வளர்ந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கரடிக்காக என்னடான்னர், 3வது மாடியில் இந்த குதிச்சு பிராண விட்டான், இது பேப்பர்ல நியூஸ். அதான் பிராண விட்டானா, அது வேற எழுதணும் அதுக்கு? அதான் சொல்லு, ஏன்டா நியூஸ் கிடைக்கலையே அவனுக்கு? அவன் ஏதோ அவன் அவஸ்தான் அவன் படுறான். பாத்தீங்கள இப்படி வரலாமா? காரணம் என்ன? மனசுல ஸ்தைரியம் இல்லை. இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடியதான ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியதான மனுஷாளுக்கு மனோதைரியம் போறாரு. பழைய நாள்ல எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஒரு பாட்டியம்மா சொல்லுவா, இதே மாதிரி தாண்டா வந்ததுரா, 4 வருஷத்துல சரியா போயிடுது, இது என்ன பெரிய விவகாரமா என்ன, சும்மா இரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடியதான பாட்டி சொல்லுவா. நாம இப்ப பெரியவாளுடைய வார்த்தையை எடுத்துக்கிறதே இல்லை. கல்யாணம் ஆறுதுக்கு முன்னாலேயே தனி கொடுத்தம் வச்ச பிறகுதான் கல்யாணம். அப்படி ஒரு கண்டிஷன்லயே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணங்கள்லாம் பெரியவா பார்த்தோம், 4 பேர் விசாரிக்கிறதோ பண்றதோ இல்ல. இன்டர்நெட்ல மேரேஜ் அலையன்ஸ், தொஷ்டா தேவமஜி ஜனது அப்படின்னு வேதம் சொல்றது. தொஷ்டான்னு ஒருத்தர் இருக்காரான் தேவலோகத்துல, அவர் தான் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு, இந்த பெண்ணுக்கு இந்த பையன்னு தீர்மானம் பண்றவாளா. மேரேஜஸ் மேட் இன் ஹெவன்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஷயே ஹீஷ்ட சித்தயே. அப்போ நாம பார்த்துட்டு இருந்தோம் அனுபந்தக நாம. அனுபந்தம்னா என்ன? அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனானி அப்படின்னுட்டு இந்த நாளுமே அனுபந்தம் அப்படிங்கறத சொன்னோம். இந்த அனுபந்தத்துக்கு முக்கியத்துவத்தையும் நம்ம சொல்லியாச்சு. அதிகாரி சம்பந்தம் விஷயம் சம்பந்தம் பிரயோஜனம் அப்படிங்கிற அந்த நாளுமே என்ன அப்படின்னு கேட்டா அதிகாரி தூ. அதிகாரி யாரு? அதிகாரி தூ, அதிகாரி என்றால் விதித்த விதிபத்து அதீத வேத வேதாங் வேதாங்கத்துவேன அப ஆபாத்தோ அதிகத அகில வேதார்த்தோ அஸ்மின் ஜென்மணி ஜென்மாந்திரேவா காமிய நிஷித்த வர்ஜன புரஸ்சரம் நித்திய நைமித்திக்க பிராயச்சித்த உபாசன அனுஷ்டானேன நிர்கத நிகில கல்மஷதயா நிதாந்த நிர்மல சுவாந்த சாதன சதுஷ்டய சம்பன்ன பிரமாதா. அது வரைக்கும் ஒரு வாக்கியம், இது வரைக்கும் தான் நம்ம படிக்கணும். ஆக்சுவலி இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து கிச்சடி ஆகிட்டாரு, பெரிய பெரிய வாக்கியம் ஆகிவிட்டாரு. இப்போ இது வரைக்கும் ஒரு வாக்கியம் என்ன சொல்றது அப்படின்னா, அதிகாரி அப்படின்னா யாரு? இந்த நாலுத்திலையும் சாதன சதுர்த்தயத்துல சொல்லப்பட்ட இந்த அதிகாரி அப்படிங்கிறவர் யாரு? அதிகாரினா அதிகாரி தூ விதிவத்து அதீத வேத வேதாந்தாங்கத்துவேன. அதிகாரி அப்படின்னா விதிவத்து, விதிவத்து அப்படின்னா முறைப்படி, விதி பிரகாரம், விதி பிரகாரம் அப்படின்னா முறைப்படி. முறைப்படி என்ன பண்ணினாரு அவரு அப்படின்னா அதீத படித்தவர், முறைப்படி கற்றவர். என்னத்தை கற்றவர் அப்படின்னு கேட்டா வேத வேதாங்கத்துவேன, வேதத்தையும் வேதாங்கத்தையும் கற்றதன் மூலமாக ஆபாததோ முழுமையாக அதிகத அகில வேதார்த்த வேதார்த்தோ அஸ்மின் வேதார்த்த அதிகத அகில வேதார்த்த கடைசி கடைசியாக ஆபாதத முடிவில், அதாவது வேத வேதாங்கத்தை முறைப்படி கற்றதின் முடிவில் அதிகத அகில வேதார்த்த எவர் ஒருவர் வேதத்தின் பொருளை அறிந்தவரா இருக்காரோ. எப்போ அப்படின்னு கேட்டா நான் அதெல்லாம் ஒண்ணுமே படிக்கலையே, அதிகாரி இல்லையா நானு அப்படின்னு கேட்டா, ஏன்னா அப்பதான் சந்தேகம் நமக்கு வருமே. அதிகாரின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதிகாரி யாருன்ற விசாரத்தை தொடங்கிட்டு யாரு வேதத்தையும் வேத அங்கத்தையும் வெறும் வேதத்தை படிச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லி சொல்லாம வேதத்தை வேத அங்கத்தோட படிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த வேத அங்கத்தோட படிச்சது மாத்திரம் இல்லாம வேதத்தினுடைய பொருளையும் தெரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கறது, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் அப்படின்ற மாதிரி இந்த வேதத்தை பொருள் உணர்ந்து கற்கணும் அப்படிங்கிறது. வேதத்தை பொருள் பொருள் உணராம கற்கிறது அப்படிங்கறது ஒரு முறை, வேதத்தை பொருளோட சேர்த்துதான் படிக்கணும் அப்படிங்கறது ஒரு முறை, ஹாமதி அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு, விவரணம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. வேதாந்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது வேதாந்தத்துல ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட், ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் எப்படின்னாலும் அர்த்தம், அதாவது வேதாந்தம் பிரம்மம் சத்து இதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அசத்தான ஜெகத்துல, ஜெகத்து குறிச்ச விஷயத்துல, இந்த சாஸ்திரத்துல ஜெகத்து நிலைப்பட்டதான விஷயத்துல, ஜெகத்துல பிரம்மத்துக்கு நிலைப்பட்ட விஷயத்துல ஒரு பிரச்சனை இல்ல, ஜெகத்து நிலைப்பட்ட விஷயத்துல அவங்க வேற வேற எண்ணங்களை வச்சிருக்காங்க, நிலைகளை வச்சிருக்காங்க. அதனால இவர் தப்பா அவர் தப்பா அப்படிங்கறதுக்கு இங்க கேள்வி இல்ல. ஜெகத்தை பத்தி வச்சிருக்கிற விஷயத்துல இவர் சரியா அவர் சரியா, இவர் தப்பா அவர் தப்பா அப்படிங்கிற கேள்விக்கே இடம் இல்ல. இவர் சரி அதுக்குன்னு அவர் தப்பு இல்ல, அவரும் சரி அவரும் சரி இவரும் சரின்னு எப்படி இருக்க முடியும்? இவரை யார் கடைபிடிக்கிறாங்களோ இந்த முறையில பல, அதாவது இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கல இந்த வேதாந்த சிரவணத்தை, இன்னைக்கு ஆரம்பிக்கல, பல ஜென்மங்களா செஞ்சுட்டு இருக்கோம். அதனுடைய சம்ஸ்காரத்தினாலதான் இந்த வயசுல நம்ம ஓடி வர வேண்டிய ஒரு நிலையும் இருக்கு. வேதாந்தத்தை, வேதத்தை தேடி, சாஸ்திரத்தை தேடி, உண்மையை தேடி அலையணும் அப்படிங்கிற ஒரு நிலையானது, உண்மையை தேடணுங்கிற எண்ணமே வர்றது வீட்டை விட்டு ஓடி வந்தோமா இல்லையாங்கிறது வேற விஷயம், உண்மையை தேடணும் அப்படிங்கறது அந்த எண்ணமே வர்றதுக்கு பல ஜென்மங்களா செஞ்ச புண்ணியம் தான் காரணம். அதுக்கு இந்த சாஸ்திரத்தை பொருளோட கற்கணும் அப்படிங்கறது ஒரு முறை. பாமதி அப்படிங்கிறவர், அவரை ஒத்துக்கிறது என்னது, வாசஸ்பதி மிஸ்ரர் அப்படிங்கிறவரனால் எழுதப்பட்ட கிரந்தம் பாமதி. பாமதி அப்படிங்கிறது பிரம்மசூத்திரம், சாரீரக மீமாம்சான்னு சொல்லி, சாரீரக சூத்திரானு சொல்லி சொன்னோமே, அந்த சாரீரக சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு மேல எழுதப்பட்ட ஒரு விளக்கம், பாஷ்யத்துக்கு மேல எழுதப்பட்ட ஒரு விளக்கம். பிரம்மசூத்திரத்துக்கு மேல பாஷ்யம் இருக்கு, பகவான் பாஷ்யக்காரர் சங்கராச்சாரியருடைய பாஷ்யம் இருக்கு, அந்த பாஷ்யத்துக்கு மேல எழுதப்பட்டதான விளக்கத்துக்கு பேரு பாமதி, டீக்கா அப்படிம்பாங்க ஹிந்தில சமஸ்கிருதத்துல, அந்த டீக்காக்கு பேரு பாமதி. இதே மாதிரி விவரணம் பத்தி ஒண்ணு இருக்கு, பஞ்சபாதிகா அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு, நாலு சதுசூத்திரின்னு சொல்லப்பட அந்த நாலு சூத்திரங்களுக்கு மாத்திரம் வியாக்கியா செஞ்சிருக்காங்க. நாலு சூத்திரம் இல்ல, அது முழுசா இருந்தது, முழுசா இருந்தது தொலைஞ்சு போச்சு, இந்த நாளுக்கு மாத்திரம்தான் இருக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு கதையும் இருக்கு, அந்த கதைக்கு பின்னாடி வருவோம். அப்படி அந்த மாதிரியான அந்த நாலு சூத்திரத்துக்கு மாத்திரம் வியாக்கியா இருக்கு. ஆனா அந்த நாலு சூத்திரத்துக்கு மாத்திரமே இருக்கிறதாகவே பஞ்சபாதிக்காவை ஏத்துண்டா போதும். பஞ்சபாதிக்கா அப்படின்னா ஐந்து விஷயங்களை, பஞ்ச அப்படின்னா ஐந்து, பாதிக்கானா உபபாதிக்கா பிரதிபாதிக்கா அப்படின்னு அர்த்தம். பாதிக்கானா நிரூபித்தல், நிரூபித்தல் நிரூபிக்கிறது. அப்படி அஞ்சு விஷயத்தை நிரூபிக்கிறதா இருக்கிற கிரந்தம் எடுத்துக்கணும். என்னது அத்தியாசம் அப்படிங்கறது முதல், முதல்ல நிரூபிக்கிறது அத்தியாசம். பகவான் பாஷ்யக்காரர் அத்தியாசத்துலதான் தொடங்குறார். அத்தியாசம்னா இங்கேயும் பார்ப்போம், அதஸ்மின் தத் புத்தி அப்படின்னு பாரு. கடைசி கடைசியா அதஸ்மின் தத் புத்தி அப்படின்பாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பாஷ்யத்துல பரத்ர பூர்வ திருஷ்ட அவபாசக அப்படின்பாரு. கடைசியில அதஸ்மின் தத் புத்தி இது நபிஜரதி அப்படின்பாரு. அதஸ்மின் தத் புத்தி அது வல்லாததில் அது என்கிற எண்ணம் அறிவு, அதுக்குதான் அத்தியாசம் அப்படின்னு பேரு. ஏற்றி பார்த்தல் தமிழ்ல, இந்த ஏற்றி பார்த்தல் தான் நமக்கு பிரச்சனை அப்படிங்கறத ஆரம்பிச்சு நிரூபிக்கிறார். அத்தியாசம்ங்கிறது இருக்கு அப்படிங்கறத, அதனால முதல் அது. அடுத்தது ஜிக்யாசாதிகரணம் சொல்லப்படுற அசாதோ பிரம்ம ஜிக்யாசா, அந்த சூத்திரத்தினால சொல்லப்படுற அந்த ஜிக்யாசா ரெண்டாவது நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயத்துல ரெண்டாவது. அடுத்தது ஜென்மாத்யஸ்யதஹ அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது சூத்திரத்தை சொல்லாரு. ஜென்மாதி விஷயங்களை விசாரம் பண்றது. சோ அது அது லட்சணம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். லட்சணத்தை நிரூபிக்கிறது, பிரம்மத்துக்கு லட்சணம் இருக்கா இல்லையாங்கிறத நிரூபிக்கிறது. மூணாவது மூணாவது சாஸ்திர யோனித்வாத் அப்படிங்கிறாரு. நாலாவது சாஸ்திர யோனித்வாத் அப்படிங்கிறாரு. இது மூணாவது சூத்திரம். பிரமாணம் அப்படிங்கிற விஷயத்த நிரூபிக்கிறது. அடுத்தது தத்துவ சமன்வயாத் அப்படிங்கிறாரு. சமன்வயம் அப்படிங்கிற விஷயத்த நிரூபிக்கிறது. இந்த அஞ்சு விஷயத்த நிரூபிக்கிறது. அத்தியாசம் சூத்திரத்துக்கு முன்னாடி, அப்புறம் ஜிக்யாசா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாஸ்திரத்தோட சிருஷ்டி ஸ்திதி லயம் அது, அதுக்கப்புறம் பிரமாணம், அதுக்கப்புறம் சமன்வயம். இந்த அஞ்சு விஷயத்தையும் நிரூபிக்கிறதா இருக்கிற அஞ்சு பாதத்தை, அஞ்சு பாதத்தை அஞ்சு பாகத்தை நிரூபிக்கிறது. பாதம்னா ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். அஞ்சு பகுதியை நிரூபிப்பது. மூணாவது ஜென்மாத்யஸ்யதஹ அப்படிங்கறதுனால ஜென்மஸ்திதிக்கு காரணமானது. ஜென்மாத்யஸ்யதஹ அப்படிங்கறது என்னது? லட்சணம். அந்த லட்சணத்தை நிரூபிக்கிறதா இருக்கிறதுனால லட்சணம் அப்படின்னு. முதல் அத்தியாசம், ரெண்டாவது ஜிக்யாசா, மூணாவது லட்சணை, நாலாவது சூத்திரத்தை சொல்லியிருக்கிற அந்த கிரமத்துல எடுத்து பார்க்கணும், நாலாவது பிரமாணம், அஞ்சாவது சமன்வயம். இந்த அஞ்சு விஷயத்தையும் பாதத்தையும் பிரதிபாதனை பண்றது நிரூபிக்கிறது. அஞ்சு பாதம்னு எடுத்துக்கலாம், அஞ்சு பிரதிபாதனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அஞ்சு பாதம்னா அஞ்சு பகுதியை அப்படின்னுட்டு, பாதத்துக்கு பிரதி அப்படிங்கிற உபசர்க்கத்தை சேர்த்து நீங்க பண்ணினீங்கன்னா பிரதிபாதனம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஐந்தை நிரூபித்தல் அப்படிங்கிறது. அதனால பஞ்சபாதிகா, அந்த பஞ்சபாதிகாக்கு மேல எழுதப்பட்ட ஒரு விவரணம் அப்படின்ட்டு, பிரகடார்த்த விவரணம். அந்த விவரணம் அப்படிங்கிற அந்த டீக்காவை ஆதரிச்சு சார்ந்து இருக்கிற இன்னொரு கூட்டம். இது ரெண்டுத்துக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். ஏன்னா பின்னாடி நாம இந்த இந்த கிரந்தத்தை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இதுல பல விஷயங்கள், பல விஷயங்கள் பாமதிகாரருடைய சித்தாந்த பிரகாரம் தான் இருக்கும். வேதாந்த பரிபாஷை முதலிய கிரந்தங்களை எடுத்து பாத்தீங்கன்னா விவரணக்காரரை சார்ந்ததா இருக்கும். பாமதிக்காரர் சரியா விவரணக்காரர் சரியாங்கிற விசாரம் வேண்டாம் நமக்கு. பாமதிக்காரர் அனுபவத்துக்கு ஏத்த மாதிரியான, அனுபவத்துக்கு ஒத்த மாதிரியான தர்க்கத்தை கொடுப்பார். விவரணக்காரர் விசாரம் பண்ணி தர்க்கத்துக்கு ஒத்ததான தர்க்கத்தை கொடுப்பார். வித்தியாசம் இந்த ரெண்டு பேருக்கு இதுதான். அப்படி தர்க்கத்தினால இது இப்படித்தான் அப்படின்னு நிரூபிப்பாங்க. அவங்க சொன்னது தப்பு இப்படித்தான் அப்படின்னு நிரூபிப்பாங்க. இங்க அப்படி இல்ல, அனுபவத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால தர்க்கமும் இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு அப்படி வச்சு நிரூபிப்பார். அதனால இங்க என்ன சொல்றாரு, அதிகத அகில வேதார்த்தஹ. சாஸ்திரத்தை படிக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டா அதிகத அகில வேதார்த்த. இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சேன் பாமத்தியோடையும் விவரத்தோடையும் விசாரத்தை. ஏன்னா பாமத்திக்காரர் ஒத்துக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா வேதத்தை படிக்கிறது பொருளை அறிந்து படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. சரி, இப்போ அப்படிப்பட்டவர் தான் அதிகாரி. அதிகாரினா யார் அப்படின்னா இதுதான். அதிகாரிக்கு லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இதுதான். ஆனா அந்த அதிகாரி லட்சணத்துல நாம் பொருந்தல. அதிகாரி அப்படின்னா தகுதி உடையவர் அப்படின்னு அர்த்தம். அந்த தகுதி உடையவர் அப்படிங்கிற அவருக்கு இருக்க வேண்டிய தகுதியானது என்னிட இல்ல. இப்ப நான் சாஸ்திரம் படிக்கிறது தவறா அப்படின்னு கேட்டா அந்த ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அஸ்பின் ஜென்மனி ஜென்மாந்தரேவா அப்படின்னு எடுக்கிறாரு. இந்த வேதத்தையும் வேத அங்கத்தையும் சில்பம் கல்பம் சிக்ஷா வியாக்கரணம் சந்தசு ஜோதிஷம் இதெல்லாம் வந்து அங்கங்களா இருக்கு. இதெல்லாம் வந்து அங்கங்கள். வியாக்கரணம் சிக்ஷா கல்பம் சந்தஸ், ஜோதிஷம், இது எல்லாம் அங்கங்கள். அப்படி இந்த அங்கங்களோடு வேதத்தை படிக்கணுமா வேதத்தை படிக்க கூடாதா அப்படின்ட்டு, அங்கங்களோடு சேர்ந்து படிக்கிறது தான் வேதத்தினுடைய மரியாதை அப்படின்னுட்டு கூட்டு. அந்த அங்கத்தோட படிச்சாதான் அங்கங்கள் அப்படிங்கிறது பாகங்கள், எப்படி வேத புருஷனுக்கு அது ஒன்னு ஒன்னு ஒரு பாகமா இருக்கு, சிக்ஷா ஒரு பாகமா இருக்கு, ஜோதிஷம் கண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பாகத்துக்கும் அதுக்கு விசாரம் சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த வேத புருஷனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அங்கத்தோட தான் படிக்கணும். நாலு வேதம், ஆறு அங்கம், இது பத்தாச்சு. மீதி நாலு இதிகாசம், புராணம், தர்க்கம், பூர்மியவாமசம், இதெல்லாம் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, பதினாலு. இந்த பதினாலு சாஸ்திரம் அப்படிம்பாங்க, பதினாலு சாஸ்திரம். அதனாலதான் பதினாலும் பெற்று பெருவாழ்வு வாழ்க, தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இதிகாசம், புராணம், தர்மசாஸ்திரம், தர்க்கம், இந்த நாலுத்தையும் அதுக்கப்புறம் படிக்கிறது. இந்த நாலுத்தையும் இந்த பதினாலையும் பெற்றுத்தான் பெருவாழ்வு வாழணும் அப்படின்ட்டு. ஆனா அதுல தப்பான அர்த்தம் புரிஞ்சுட்டு, பதினாலு குழந்தை, இருபது குழந்தை அப்படின்னு அந்த காலத்துல எத்தனை, நான் பதினெட்டாவது பையன், நான் இருபதாவது பையன் அப்படிம்பாங்க. வீடு பெரிய குடும்பம், இத்தனாவது பையன் அப்படிம்பாங்க. வேற ஒண்ணுமே இல்லாம வேலையே இல்லாத அந்த மாதிரி, அது மாத்திரம்தான் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு அப்படிங்கறது மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, பதினாலு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பதினாலு விஷயங்களும், நாலு வேதம், ஆறு அங்கம், இந்த நாலு உபசாஸ்திரம், இது நாலுத்தையும் சேர்த்து பதினாலு ஆச்சு. இந்த பதினாலையும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படி இந்த சாஸ்திரத்தை அஸ்மின் ஜென்மனி ஜென்மாந்திரைவா, இந்த ஜென்மத்துல நீ படிக்கலனாலும் இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல படிச்சிருக்க அப்படிங்கறதுனாலதான் இந்த ஜிக்யாசாவானது, இந்த ஆசையானது, அறிதலுக்கு ஆசையானது உண்டாகும். ஏன்னா வேதத்தினுடைய பொருளோட படிக்கிறோம் அப்படிங்கும் போது அங்க வேதத்தினுடைய பொருளோட படிச்சிருந்தாலே நமக்கு ஞானமானது உண்டாயிருக்கணுமே. வேதத்துல இருக்கிற பாகம்தான் வேத அந்தம் அப்படின்னு நேத்திதான் நம்ம விசாரம் பண்ணினோம். வேதாந்த ஞானமானது இந்த மாதிரி சாஸ்திரத்தை படிச்சவனுக்கு அங்கேயே முடிஞ்சு போயிருக்கணுமே விசாரமானது, எதுக்கு அவன் திருப்பியும் இந்த சாஸ்திரத்தை படிக்க வரணும் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, படிக்கிறது ரெண்டு வகையா படிக்கிறது, ஒன்னு சாமான்யமான பொருளை உணர்ந்து படிக்கிறது, இன்னொன்னு விசேஷமான பொருளை உணர்ந்து படிக்கிறது அப்படின்ட்டு. சாமானிய ஞானம், விசேஷ ஞானம், ஞானமானது சரியான ஞானம், தவறான ஞானம், ரெண்டு வகையா பிரியும், யதார்த்த ஞானம், அயதார்த்த ஞானம் அப்படின்ட்டு. அதனாலதான் பிரமாணம்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது, பிரமாணம்னா என்ன சொன்ன, சரியான ஞானத்தை அடையும் கருவி, சரியான ஞானத்தை அடையும் கருவி பிரமாணம்னா, மீன்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொன்ன. ஏன், ஞானமானது யதார்த்தமா இருக்கலாம், அயதார்த்தமா இருக்கலாம், சரியான ஞானமா இருக்கலாம், தவறான ஞானமா இருக்கலாம். அந்த தவறான ஞானத்துல பிரமாண லட்சணம் போயிடக்கூடாது, அது பிரமை அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுக்கு அதுக்கு பேரு பிரமா, இது பிரமா, அது பிரமா, பா. அப்படி அந்த பிரமையில போயிடக்கூடாது அப்படிங்கறதுனால சரியான ஞானம், ரைட் நாலேஜ் அப்படின்னு கொடுக்கறோம். இதுக்கப்புறம் அந்த ஞானமும் கூட, சரியான ஞானமும் கூட ரெண்டு வகையா பிரிக்கிறது, சாமானிய ஞானம், விசேஷ ஞானம் அப்படின்ட்டு விசாரம் பண்ணி அதை பிரிச்சு பிரிச்சு காமிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. சாமானிய ஞானம், விசேஷ ஞானம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை குறிச்சு சாதாரண ஞானமானது, சாதாரண அறிவானது அவருக்கு உண்டாருது. அதோ யாரோ ஒரு மனுஷன் வரார் அப்படின்னுட்டு பக்கத்துல வந்த உடனே தெரியறது, இவர் இப்படிப்பட்டவர், இந்த மாதிரி ஆள், இவர் இந்த மாதிரி, இவர் இவர் இவர் அப்படின்ட்டு அவருடைய கலர், நிறம், இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சொல்றது இல்ல. அவருடைய அவருடைய உண்மையான யதார்த்த அனுபவமே, இவர் வந்திருக்கார், அந்த ஆள் வந்திருக்கார், இந்த ஆள் வந்திருக்கார் அப்படின்ட்டு யாரோ வராருன்னு சொல்லி சொல்றது சாமானிய ஞானம், இவர் தான் வந்திருக்கார் அப்படிங்கிறது விசேஷ ஞானம். அந்த மாதிரி ஏதோ பிரம்மம் அப்படிங்கறத பத்தி சாமானிய ஞானமானது உண்டாருது, அந்த சாமானிய ஞானத்தை வச்சுட்டுதான் விசேஷ ஞானத்தை அடையறதுக்கு வருவான் பின்னாடி. அதனாலதான் ஒரு ஒரு இடத்துலயும் சொல்றது, பகவத் ரிஷேப்யா, உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி ஒரு பரம்பிரமமானது இருக்கு அப்படின்ட்டு அப்படின்னு எல்லாம் வந்து பகவத் ரிஷேப்யா அப்படின்றதெல்லாம் வந்து சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அப்படி எப்படி கேட்கறது, சாஸ்திரத்தை குரு மூலியமா படிக்கும் போது அவனுக்கு அந்த ஞானமானது, சாமானிய ஞானமானது உண்டாருது. அதுக்கப்புறம் சரியான காலத்துல அது விசேஷ ஞானத்தினுடைய ஜிக்யாசாவை தூண்டுறது, ஆசைய தூண்டுறது. ஏன்னா சாமானிய ஞானமானது இல்லாம விசேஷ ஞானமானதுக்கான ஆசையானது உண்டாகவே முடியாது. ஆசைங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம், மூணு கிரமத்தை, அந்த பிரவருத்தி அப்படிங்கிறது மூணு கிரமத்துலதான் வரும். ஃபர்ஸ்ட் ஞானம் இருக்கணும், அதுக்கப்புறம் இச்சா, அதுக்கப்புறம் பிரவருத்தி. ஞானம், இச்சா, பிரவருத்தி, இதுதான் முறை. ஒருத்தனுக்கு ஞானமானது இருக்கணும், அந்த ஞானத்தை சார்ந்துதான் ஆசையானது உண்டாக முடியும். ஞானம் இருந்தாதான் ஆசையானது உண்டாக முடியும், இல்லாட்டி உண்டாகவே முடியாது. அதுக்கப்புறம் தான் முயற்சியானது இருக்க முடியும் அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை அடையறதுக்கானது. அதனால அப்போ ஞானமானது ஏற்கனவே இருந்திருத்தனா அவனுக்கு ஆசையானது அடையறதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்த சொல்றது, அவனுக்கு சாமான்யமான ஞானமானது இருக்கு, விசேஷ ஞானம் இல்ல. சாமானிய ஞானம் விசேஷ ஞானம் பிரதி உன்னேயா அப்படிங்கிற நியாய பிரகாரம் சாமானிய ஞானமானது விசேஷ ஞானத்தை நோக்கி அவனை பிரவர்த்தி செய்விக்கிறது, செயல்பட வைக்கிறது. எப்படி அது? ஆசையை தூண்டி. அதுதான் ஜிக்யாசா அப்படின்னு ஜிக்யாசா சிக்கனத்தை ரெண்டாவது பாகமா சொன்னது. நம்ம அந்த ஆசையானது ஏன் தூண்டப்படுறது அப்படின்னு கேட்டா, சாஸ்திரத்தினுடைய சம்ஸ்காரம் இருக்கிறதுனால மத்த எல்லா விஷயமுமே, மத்த எல்லா பூஜை புனஸ்காரம் எல்லாமே எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவனுக்கு ஞானத்தை அடையறதுக்கான ஆசைய தூண்டுறதுக்கு. அப்ப ஞானத்தை அடையறதுக்கான ஆசையானது தூண்டப்பட்டது எனக்கு, நான் அதனாலதான் சாஸ்திரத்தை படிக்கிறேன். சாஸ்திரம் ஞானத்தை அடையறதுக்கான ஆசைனா சாஸ்திர பிரவர்த்தி, அந்த ஜிக்யாசாவானதை அடைஞ்சிட்டேன், இனிமேல அதனுடைய அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்டா, இங்க பின்னாடி பார்ப்போம். விக்ஷேபம் முதலிய தடைகள், இந்த தடைகள் ஆவரணம் விக்ஷேபம் முதலிய தடைகளை பார்ப்போம். இந்த தடைகளானது நீங்கிறதுக்கு ஈஸ்வராராதனை முதலியது உதவிகரமா இருக்கும் அப்படின்ட்டு. ஒருமுகப்பாட்டுக்கு, மனசு ஒருமுகப்படுறதுக்கும், நம்மளுடைய புத்தி வேறு பக்கம் திரும்பாததுக்கும் ஈஸ்வர ஆராதனை முதலிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதனாலதான் யோக சூத்திரத்துல ஈஸ்வர பிரணிதானாத் வா கடைசி கடைசியா பல வகையான விஷயங்களை சொல்றாரு. மனசை ஒருமுகப்படுத்துறது, சித்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கடைசியில சொல்லிடுறாரு, ஈஸ்வர பிரணிதானாத் வா, நீ ஈஸ்வரனை பிரணிதானாத் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரகர்ஷேன நிதானாத், அதாவது நல்ல அழகான முறையில வழிபடுறதுனாலையும் கூட, முறையாக வழிபடுறதுனாலையும் கூட உனக்கு இந்த நிலையானது உண்டாகும் அப்படின்ட்டு. சித்த சுத்தியானது அவர் என்ன சொல்ற, சித்த விருத்தி நிரோதக, சித்த விருத்தி நிரோதகத்தான் நம்ம சித்த சுத்தி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சித்த சுத்தி அப்படிங்கிறது எதுக்கு? சாஸ்திரத்துல பிரவேசிக்கிறதுக்கு. சில என்ன சொல்லுவாங்க, சித்த சுத்தினால அவனுக்கு அந்த மோட்சத்தன மூலமா மோட்சத்துல ஆகர்ஷணமானது ஈடுபாடானது அதிகரிக்கிறது, அதனால அதுல பிரவர்த்தியானது உண்டாருது அப்படின்ட்டு. சரி, அப்படி ஜென்மணி இஹ அஸ்மின் ஜென்மாந்திரேவா, இந்த ஜென்மத்திலேயோ இல்ல இதுக்கு முன்னாடி படி ஜென்மத்திலேயோ படிச்சதுனாலதான், இந்த வேத வேதாங்கத்தோட படிச்சதுனாலதான் அந்த ஆசையானது அங்க தூண்டப்பட்டது தொடர்ந்து இங்கேயும் இருக்கு. ஏன்னா காரியமானது இது எப்படி, அது எப்படி அப்படி சொல்ல முடியும்? நீங்க போன ஜென்மத்துல நான் படிச்சேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நம்ம புத்தி அப்படித்தானே போனோம். என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, காரியமானது ஒண்ணு இருக்கு அப்படின்னா காரணம் நிச்சயமா இருக்கு. காரியம் காரணம் இல்லாம உண்டாக முடியாது அப்படிங்கறதுனால இந்த ஆசையை தூண்டுறதுக்கான காரணமானது இருந்திருக்கணும். இந்த ஜென்மத்துல அந்த மாதிரி காரணமானது இருக்கிறதுக்கு ஒண்ணுமே நான் பார்க்கல, அதனால இதுக்கான காரணமானது இந்த மாதிரியா இது முன்னாடி ஜென்மத்துல அடையப்பட்டிருக்கணும் அப்படிங்கறதுதான் தர்க்கம். ஜென்மாந்திரே வா, சரி இது மாத்திரம் போதுமா, இது மாத்திரம் அவங்களுக்கு இருந்தா போதுமா அப்படின்னு சொல்லி சொன்னா, இது மாத்திரம் இருந்தா ஒருத்தனுக்கு அதிகாரித்துவம் கிடைக்காது. சாஸ்திரத்தை படிச்சிருக்கான், வேதத்தை படிச்சிருக்கான், இந்த ஜென்மத்திலயோ இல்ல முன்னாடி ஜென்மத்திலயோ. அவ எல்லாருமே யாராவது ஒரு ஜென்மத்துல படிச்சிருப்பாங்க அப்படிங்கிற அனுமானத்தை வச்சுருலாமே அப்படின்னா ரொம்ப வெரி குட், அதுக்கு ஒரு தடையும் இல்ல. இஷ்டாபத்தி அப்படிம்பாங்க சாஸ்திரத்துல, இஷ்டாபத்தினா எனக்கும் இந்த இது விருப்பம் தான், ஆனா பிரவிற்த்தியானது பார்க்க முடியறது இல்ல. யாருடைய ஈடுபாடு எதுல இருக்கோ, எதுல முக்கியத்துவம் அவங்க வாழ்க்கையில காட்டுறாங்களோ அதை வச்சுதான் அவங்க, அதுதான் காரியம்னு நம்ம பாக்குறோம். நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம், தெளிவா வந்துட்டோம் அப்படிங்கறதுனால இது காரியமா இருக்கு, இந்த காரியத்துக்கு ஒரு காரணத்தை நம்ம பிடிக்கிறோம். மத்தவங்களையும் அது இருக்கலாமே அப்படின்னா அதனுடைய காரிய வெளிப்பாடு இன்னும் நடக்கல, அதனால அவங்கள அந்த அனுமானமானது செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுறது. அதனால இந்த ஜென்மத்திலயோ இல்ல மத்த ஜென்மத்திலயோ படிச்சவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல படிச்சவங்களாவே இருக்காங்க, அவங்கள இந்த மாதிரி அதிகாரித்தம் வந்துருத்தா, இந்த படிச்சதுனாலேயே அதிகாரித்தம் வந்துருத்தா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. நான் என்ன பார்ப்போம்.
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: இன்னைக்குதான் சித்தியால சொல்றேன், அரணடி கே. இந்த கான்செப்ட புரிஞ்சிக்காம பெரிய புராணத்தை படிச்சா அரணடிக்கு அன்பு செய்யும் பாவமும் மரமதாகும், பரநடிக்கு அம்பிலாதார் புண்ணியம் பாவமாகும், வரமுடை தட்டம் செய்த மாவேவிழி நரரில் பாலம் செய்த பாதகம் நன்மையாய்த்தே. சித்தியால சொன்ன அந்த சாமி எழுதினாரு, இது தேவி காலோத்திர ஆகமத்தில் சொல்லப்பட்டதுன்னு
1: எழுதுற.
0: அதாவது அந்த சிவஞான போதம் என்பது, அதாவது சிவஞான சித்தியார் என்பது என்னன்னு கேட்டா, அந்த ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட பல வகையான நீதிகளை ஒரு கம்பைல் பண்ணி ஒரு கேப்சூல் ஃபார்ம்ல நம்ம கொடுத்துக்கலாம்.

0: சிவஞான சித்தியால ஒரு விஷயம் சொல்லியிருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயம் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சிவாகமங்களின் உரையாணி, இது பேரு சிவாகமங்களின் உரையாணின்னு பேர் சிவஞான சித்தியா. நாம போய் ஆகமங்களை படிக்க முடியாது. திருக்குறளை படிக்கத்தான் செய்யறோம், எல்லாரும் தான் படிக்கிறாங்க. ஆனா திருவள்ளுவருடைய உள்ள கிடக்க எல்லாரும் போய் படிக்க முடியுமா? அது பரிமளர் உடைய படிக்காதானே தெரியுது. ஓ, இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, இப்படி ஒன்று இருக்கா, எவ்வளவு கேள்வி எழுப்புறான். நாமும் 100 தடவை திருக்குறளை படிக்க நமக்கு அந்த பாயிண்ட் சைக்காக மாட்டேங்குதேன். ஒரு கேள்வி கேட்பாரு, அந்த இல்லறத்தான் செய்யக்கூடிய கடமைகள் 5 பேரை 9 வேண்டும். துறவிக்கிறது கடன் இல்லை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க. 5 புலத்தார் ஓம்பல் தலை என்று தொகுத்து கூறினார். விரிக்கும் போது என்ன பண்ணாரு, நியாயமா எப்படி பண்ணிருக்கணும், தொகுத்து கூறினதோட விட்டு போயிருக்கணும், விரிக்க கூடாது. ஆனா விரிக்கும் போது என்ன பண்ணாரு, தென்புலத்தார் ஓம்பல்னு ஒரு அதிகாரம் பாடல, தெய்வம் ஓம்பல்னு ஒரு அதிகாரம் பாடல, விருந்து ஓம்பல்னு ஒரு அதிகாரம் பாடினார், ஒக்கல் ஓம்பல்னு பாடல, தான் ஓம்பல்னு பாடல. ஆக 5 வகையான பேரை அவர் ஓம்ப வேண்டும் என்ற திருவள்ளுவர் விரித்து கூறும் பொழுது விருந்தோம்பலை மட்டுமே விரித்தார், ஏனைய நான்கை விரிக்கவில்லை. ஏன் கேட்கிறார், நம்ம என்னைக்காவது சிந்திச்சோமா? அப்படி ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்றார் பரிமேலகர். கேட்ட பிறகுதான் நம்மளும் தான் 1000 தடவை படிச்சோம், இதுக்கு வாழ் நமக்கு சைக்காச்சா. அதுதான் அந்த ஷார்ப் இன்டலெக்ட் இருக்கு பாருங்க, அவங்க சிந்திக்கிறதுக்கும் சும்மா மேலிருந்த வாரியா சிந்திக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். அதனால அந்த ஆகமங்களை வந்து அப்படியே படிக்கிறது மட்டும் இல்லை, அதை படித்து அதை உள்வாங்கி அதை கரெக்டா மிஸ் இன்டர்பிரட் பண்ணக்கூடாது இல்லையா, அந்த செய்தியை அப்படியே கொடுக்கணும் இல்லையா. ஆகினால என்ன சொன்னாரு, இந்த இடத்துல வச்சு காமிக்கிறார். சில இடத்துல என்ன பண்றாரு, சேர்க்கலார் உலக நீதியும் சைவ நீதியும் வச்சு காட்டுறார். இப்ப இயற்பகை நாயனாருடைய வரலாற்றுல என்னாச்சு, அவருடைய சுற்றத்தார்கள் எல்லாம் இது உலக தர்மத்திற்கு முரணானது. யாராவது மனைவியை போய் கொடுப்பாங்களா? எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், காசிக்கு போனா உங்களுக்கு பிடிச்ச என்னால் ஒன்னு விட்டு வந்துடணும் ஒரு மரபு. நான் எண்ணி பிரியமா சாப்பிட்டா காசி யாத்திரை போகும்போது நான் இனிமேல் எண்ணி சாப்பிட மாட்டேன், சிகரெட் பிடிச்சிருந்தா நான் சிகரெட்டை விட்டுருவேன் அப்படின்னு. ஏதாவது காசியில போய் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒன்று இருக்கு பாருங்க, அதை விட்டு வந்து விட்டுறணும்னு ஒரு மரபு உண்டு. ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, மனைவியை விட்டு வந்துட்டார். எனக்கு பிடித்தமாவே மனைவி தான், அது வேடிக்கை அப்படி கதை சொல்லுவாங்க. அது போல அங்க ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க, அந்த நீதி நூல்களிலே சொல்லப்பட்ட அறம் இருக்கு இல்லையா, இறைவனை வணங்காமல் நீதி நூல்களிலே சொல்லப்பட்ட அறங்களை செய்து வந்தால் மற்ற சமயங்கள் சொல்லுவது போல நரகத்துக்கு அனுப்புவார் எங்க கடவுள்னு சொல்லல. மற்ற சமயம்லாம் என்ன சொல்லிச்சு, எங்க கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு ஒரு இடம் நரகலோகத்துல ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க ஒரு சீட்டு அப்படிதானே சொல்லுது மற்ற சமயங்கள்லாம், எஸ்பெஷலி இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. நம்ம சமயம் என்ன சொல்லுது, கடவுளை வணங்கவில்லை என்றாலும் நீ உலக அறத்தின்படி நடந்திருந்தால் உனக்கு நீ தேவலோகத்தையே நம்பலனாலும் பரவாயில்லை, தேவலோகத்துல உன்னை பிறக்க வைப்ப, தேவலோகம் ஒண்ணு இருக்கு நான் நம்பல பரவாயில்லை நம்ப வேண்டாம், இன் தேவலோகம். யாரு சொன்ன, திருவள்ளுவர் சொன்ன, அவனுக்கு என்ன பேர் கொடுத்தாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சாரம் சைவ சமயத்துடைய சாரத்தை அப்படியே சுட்டி வச்சிருக்க,
1: அது அடுத்த பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடாதா, அல்லது
0: இல்ல தெய்வம், அதாவது அடுத்த பிறவின்னு இல்ல, அது எப்ப அந்த டைமிங்கிறது இருக்கே, அது வந்து அந்த தேவலோக பிறப்பை கொடுத்து நிறைய நீங்க நல்லது செஞ்சிட்டீங்க, அப்ப நிறைய எப்ப கொடுக்கறாரு, நிறைய நல்லது அதை ஒரு பிறவியை கொடுத்து அனுபவிக்க முடியாதுங்க போது தேவலோகம். நிறைய தவறு செஞ்சிட்டீங்க அவ்வளோத்தையும் ஒரு பிறவியை கொடுக்க முடியாதுங்க போது அங்க ஹோல்சேலுக்கு அங்க அனுப்புறான்னு சொன்னேன் இல்லையா, ஹோல்சேல். இப்ப ஒரு கேள்வி, இயற்பகை நாயனார் சொல்ல வந்தேன், இயற்பகை நாயனார் அப்படி செய்யும் போது என்ன பண்ணாங்க, அந்த உறவினர்கள் எல்லாம் இது மாதிரி செய்யறது உனக்கு மட்டும் அவமானம் இல்ல, எங்களுக்கும் அவமானம், இந்த ஊருக்கும் அவமானம், அதையும் செய்யாதன்னு சொன்னாங்க. ஆனவர் என்ன பண்றாரு, இது யாருமே உங்களுக்கு தெரியாது விலகி போங்கிறார். ஆனா பெரிய வீரர், அதனால என்ன பண்றாரு, தடுத்தவர்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்துகிறார், பெரிய வீரன் அவர். இப்ப சேக்கலாருக்கு ஜட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் வருது. அந்த உறவினர்கள் செய்தது தவறா சரியா என்றால், உறவினர்கள் செய்தது உலக தர்மத்தை காத்தார்கள், தவறுன்னு சொல்லல சேக்கலார். அதனால என்ன பண்ணாரு, அவர்கள் தேவலோகத்துல போய் பறக்க வைக்கிறார், நரகத்துக்கு அனுப்பல. ஆனா இவர் என்ன பண்ணாரு, சிவபுண்ணியத்தை காத்தார். ஆகவே இவருக்கு அந்த பரமூர்த்தியை கொடுக்கிறார். அப்ப என்ன தெரியுது, உலக அறங்கள், அதாவது இறைவனை வணங்காமல் உலக அறங்களை நீதிநூலே சொல்லப்பட்ட அறங்களை செய்து வந்தால் அது என்ன பண்ணும், பள்ளிக்கூடம் கட்டுறேன், ஆஸ்பத்திரி கட்டுறேன், நான் அனாத பிள்ளைகளை காக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் பலன் இல்லைன்னு சொல்லல, அதுக்கு பலன் உண்டு. ஆனால் அதற்காக ஞானம் கிடையாது. அதான் உள்ள பாயிண்ட். சைவம் என்ன சொல்லுது, அதற்காக ஞானம் கிடையாது. எங்க இருக்கு அது, ஆகமங்கள் சொன்ன செய்தியை குறிச்சுக்கிடுங்க, சிவஞான சித்தியார் 277. உலக நன்மையை செய்வதற்கு ஞானம் உண்டானது இல்லை. எங்க சொல்லியிருக்க, சிவஞான சித்தியார் 277 சொல்றார், தானம் யாகம் தீர்த்தம் ஆசிரமம் தவங்கள் சாந்தி விரதம் கர்மயோகங்கள் சரித்தோ ஈனமிலா சொர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீள்வர். தேவலோகம் போய் பிறக்கிறது மட்டும் இல்ல, அந்த காலம் முடிந்தவுடன் மறுபடியும் அடுத்த வினைக்கு தந்தாங்க, அவர்களும் பிறந்தாகணும். மிக தெளிவா இதுல ஒண்ணு, ஏதாவது சில இடங்களையாவது சித்தியாக புரிஞ்சது கஷ்டம், இது உங்களுக்கு புரியறதுக்கும் கஷ்டமே இல்லை. எவ்வளவு தெளிவா சொல்ற, சரித்தோர் ஈனமிலா சொர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீளுவர். அப்ப என்ன தெரியுது என்றால், அந்த உலக புண்ணியங்கள் நல்ல ஒரு அந்த வினைக்கு தகுந்த அந்த லோகங்களிலே போய் தேவலோகத்தை பிறக்க வைத்து மறுபடியும் அதை அடுத்த வினையை அனுபவிப்பதற்காக மறுபடியும் பிறக்க வேண்டும். இதத்தான் என்ன பண்ணாங்க, அந்த இலக்கியங்கள் புராணங்கள் என்ன பண்ணுது, இல்லஸ்ட்ரேஷன்ஸ். சட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சட்டத்தை சொல்லிட்டு அதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் கொடுப்பான், அந்த இல்லஸ்ட்ரேஷன் தான் புராணங்கள். அதுக்காக புராணங்களை நம்ம டிஸ்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த கற்பு இருக்கே, கற்பு என்பது ஒரு பெரிய உலக அறம். ஒரு பெண் கற்புடையவளாக இருக்கிறாள் என்பதற்காக ஞானம் கிடையாது அவளுக்கு, ஞாபகம் அது உலக அறம் தான், பாராட்டக்கூடியதுதான். ஆனா அதற்காக உண்டா இல்லை, அதனாலதான் அது புராணங்கள்ல வரும், எவ்வளவு அருமையாக வரும் அதை பற்றி. அது பெரிய செய்திகள் புராணங்கள்ல அதை பற்றி ரொம்ப அவளுக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒன்னே ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, இப்ப கற்புக்கு நம்ம வந்து புராணகாலம் இலக்கிய காலம் ரெண்டு வகையா இருக்கு. புராணகாலங்கள் எல்லை வகுக்க முடியாது, ஆனா இலக்கிய காலங்களுக்கு ஒரு எல்லை வகுக்கலாம். இந்த புராண காலங்களிலே மிகவும் கற்புக்கு சிறப்பாக சொல்லப்படுபவள் நலாயினி. நலாயினி தான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மௌத்கல்ய முனிவருடைய மனைவி. அவருடைய கணவர் பேர் மௌத்கல்ய முனிவர். அந்த மௌத்கல்ய முனிவருடைய மனைவியாகிய நலாயினி கற்பில் சிறந்தவள். ஆனால் அப்படிப்பட்டவளுக்கு அடுத்த பிறவி என்ன வருது என்றால், பாஞ்சாலி. அவதான் பாஞ்சாலியா பிறக்கிறான், நலாயினி தானே பாஞ்சாலியா வர்றான். அந்த மௌத்கல்ய முனிவருடைய மனைவியாகிய நலாயினி தான் பாஞ்சாலி என்று மகாபாரதத்தில் வரக்கூடிய கேரக்டர். அப்ப என்ன செய்யுது, மறுபடியும் ஒரு பிறவை கொடுத்துட்டாரு பாத்தீங்களா. அதே போல கண்ணகி, இலக்கிய காலத்துல கண்ணகி அதே போலதான் கற்பில் சிறந்த கண்ணகி, அவளுக்கு என்ன கொடுத்தது இளங்கோடி என்ன சொல்றாரு, அவள் போய் அங்கே வேங்கை மரம் நிழலில் நிற்கிறாள், அப்பொழுது புஷ்ப விமானம் இறங்கி வருகிறது, அந்த புஷ்ப விமானத்திலே கோவலன் தேவலோக உடம்பை பெற்று வருகிறான், இவளும் தேர்ல ஏறுறா, விமானத்தில் ஏறுகிறார், ரெண்டு பேரும் தேவலோகத்துல போய் அந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்றாங்க. முடிக்கிறார் கண்ணகி சிவலோகத்துக்கு போனான்னு சொல்றாரு அவரு, சொல்லலையே. சோமகுண்டம் சூரியகுண்டம் துறை மூழ்கி காமவேல் கோட்டம் தொழுதார் தம் கணவருடைய ஆண்மின் ஒருவர் இவ் உலகத்து தையலார் போகஞ்சை பூமியினும் போய் பிறப்பர். அப்ப இதெல்லாம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. அதனால உலக புண்ணியம் என்பது அது மறுபடியும் அதுக்கு தகுந்தால அது ஒரு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. அதுவும் பிரக்ரான் பை லார்ட் சிவா, அதுக்காக உலக தர்மத்துக்கு சிவபெருமானும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஆனா இங்கே சிவ புண்ணியத்தை செய்யும் பொழுது இங்கே அவர்கள் வந்து அவற்றை ஒரு விஷயத்தை நான் சொல்ல, ஒன்று வந்து இந்த உலக அறங்கள் தான் நீதி நூல்களில் விதிக்கப்பட்டிருக்கு. இப்ப அடுத்த என்ன கேள்வி கேப்பீங்க நீங்க, சிவ புண்ணியங்கள் எங்க விதிக்கப்பட்டிருக்குன்னு கேப்பீங்க இல்லையா, அதுக்கு லா எங்க இருக்குன்னு தெரியணும் இல்லையா. அதுதான் நீங்க குறிச்சு கொள்ளுங்கள். அந்த சிவ புண்ணியங்கள் எவை என்பதை ஆகமங்கள் அவரே விளக்கிறார். ஒன்று வந்து ரொம்ப டாப் கிளாஸ் வந்து சிவ தர்மோத்திரம், சிவ தர்மோத்திரம் அந்த நூல் வெளியில இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். சிவ தர்மோத்திரம் என்பது மகா முனிவராகிய அகத்திய அகத்திய முனிவர் சிவ புண்ணியங்களை எனக்கு தொகுத்து தர வேண்டும் என்று முருகப்பெருமானத்தை கேட்கிற அகத்தியருக்கு, அகத்தியர் என்ன கேள்வி கேட்கிற அகத்தியருக்கு தான் தமிழ் இலக்கணத்தை அறிவுறுத்தினார். பெரிய சிறப்பு. அந்த தமிழ் இலக்கணத்தை அறிந்த அகத்தியன் அடுத்தால என்ன கேட்கிறாரு, எனக்கு என்ன உபதேசம் வேணும்னு கேட்கிறார். இப்பொழுது தமிழ் இலக்கணத்தை அறிவுறுத்தினேன், இனிமேல் நான் எனக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால் எது சிவ புண்ணியங்கள் என்பதை எனக்கு வகுத்து சொல்லணும்னு கேட்கிறார். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்கேயும் வருது அந்த அகத்தியரை பற்றி சொல்லும் பொழுது, தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அகத்தியமாக முனிவர் இருக்காரு, அவர் ஆரியனா திராவிடனா? எனக்கு ஆரியன் திராவிடன் போட்டு குழப்பறாங்க. தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அகத்தியர் ஆரியனா
1: திராவிடனா?
0: அதாவது மகாகவி பாரதியார் என்ன சொல்லிட்டாரு, ஆரியன் தான் சொல்ற. அதாவது ஆரியன் என்றால் அந்த பொருள் இல்ல, அதான் நீங்க ஆரியன் திராவிடனுக்கு நீங்க ஒரு பொருளை கத்திக்கிறீங்க, அப்படி அர்த்தம் இல்ல. ஆரியன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அன்னைக்கே விளக்கிட்டேன், நீங்க இல்லையோ அப்படின்னு சொன்னேன். ஆரியன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் 100% பெர்ஃபெக்ட் சோ, அப்படிதான் அர்த்தம். அது ரேஸ் இல்ல, அதாவது எந்த விதமான குற்றமும் அது அருமையா சொன்னார் மாணிக்கவாசகர் சொன்னார், குறைவிலா நிறைவே. யாரு குறைவிலா நிறைவே உடையவனாக இருக்கிறானோ அவன் தான் ஆரியன். இதுதான் சைவ ஞானிகள் கொடுத்த டெபினிஷன். அதனால என்ன, ஒரு உயிர் அப்படி இருக்க முடியுமா? எந்த உயிரும் குறைவுடையதானே. அப்ப உண்மையான ஆரியன் யாரு?
1: சிவன்.
0: சிவன் தான் உண்மையான ஆரியன். அதனால சொன்னாரு, பாசமா பட்டறுத்து பாரிக்கும் ஆரியனே. அதை பார்க்கணும். நீங்க ஆராய்ச்சியாளர் சொல்றதையே பார்க்காதீங்க, ஞானி என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். ஒரு சைவனுக்கு முதல் வேலை என்ன, அதான் நீங்க பண்றாங்க. யார் சொல்லியிருக்காருன்னா, மேக்ஸ்மலர் சொல்லியிருக்கிறாரு, பாதர் ஹீரா சொல்லியிருக்கிறாரு, நெடுஞ்சலியன் சொல்லியிருக்கிறாரு, இப்படிதான் ஆராய்ச்சி பண்றாங்க. 12 திருமுறையிலையும் 14 சித்தாந்த சாஸ்திரங்களையும் யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க? ரெண்டு பேரும் தான் சொல்லுவாங்க, ஒன்னு சிவபெருமான், இன்னொன்னு ஞான குரு. ஞானத்தை உணர்த்த வருகின்ற குரு ஆரியன். ஆரியன் குலாலனாய் நின்று ஆக்கும் சிவஞான சித்தியார். அதே போல திருமந்திரத்தில் சொல்ல, சூரிய காந்தமும் சூழ்வஞ்சும் போலவே, சூரியகாந்தம் சூழ்வஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதிக்கு சுடுமாறு போல ஆரியன் தோற்ற முன் அற்ற மலங்களே. நம்முடைய சைவ இலக்கியங்கள்ல ஆரியன் என்றால் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவன் எங்கேயாவது இருக்கா? திருமுறையில கிடையாது, சாத்திரங்கள கிடையாது, புராணங்களில் கிடையாது. வரலாற்று ஆசிரியர்கள் எஸ்பெஷலி ரெண்டு பேர், பாதர் ஹீராஸ் அண்ட் த ஃப்ராக்லெஸ் பிரீஸ்ட் மேக்ஸ்முல்லர், பாவாட கட்டாத சாமியார் அவர், ஃப்ராக்லெஸ். அவங்க ரெண்டு பேர் தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. எப்படி நிறைய ஆராய்ச்சி வந்து பெரியவர்கள் எல்லாம் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஏன்னா அதை பற்றியும் பல கோணங்களில் தெளிவுபடுத்த வேண்டும். இன்னைக்கு என்ன, அது நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் தான். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, சைவர்களை திசை திருப்புறாங்க. அதனாலதான் நாங்கள் அந்த சப்ஜெக்ட் நாங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இன்னைக்கு ஏன் அதான் சொல்றேன்னு கேட்டா, சைவர்கள் தே ஆர் ஆல் மிஸ்டைரக்டட். அப்படி இதை வந்து யாருமே, இந்தியாவில் தோன்றிய சைவ ஞானிகள் மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் விவேகானந்தர், விவேகானந்தரும் ஏற்றுக்கொள்ளலை, யாருமே ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாத ஒரு தேதியை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள். அதனாலதான் பாரதி மகாகவி பாரதியார் சொன்னாரா இல்லையா? அவர் என்ன சொன்னாரு, அந்த அகத்திய முனிவர் ஆரியன்னார். அதுதான் பெரிய விஷயம். அகத்தியன் ஆரியனா அவர் என்ன சொன்னாரு? கிடையாது.

0: எங்கேயெல்லாம் இந்த பகுத்தறிவுக்கு செக் வருதோ அங்க சொல்ல மாட்டாங்க, மற்ற சொல்லுவான். தந்தையர் உள் வலியாரும் சான்ற புலவர் தவ வலியாலும் இந்த கணம் மட்டும் காலன் என்னை ஏறிட்டு பார்க்கவும் அஞ்சி நான் தோழி சங்கர சங்கர சம்போ. தமிழ் தாய் சொல்ற, இது ஆட்டோ பயோகிராபியா தமிழ் தாய். ஆகினால இங்க ஒரு செய்தியும் மட்டும் சொல்லி, அதே போல இங்கே அகத்திய மகாமுனிவர் என்ன கேட்கிறார் என்றால், முருகப்பெருமானிடத்திலே சிவபுண்ணியங்கள் என்ன என்பதை எனக்கு தொகுத்து கூற வேண்டும் கேட்கிறார். அப்பொழுது முருகப்பெருமான் உணர்த்துகிறார், அதுதான் சிவ தர்மோத்தரம், அது உருவாகணும். இரண்டாவது அசிந்திய விஸ்வசாதாக்கியம் ஒரு ஆகணும், அசிந்திய விஸ்வசாதாக்கியம். மூன்றாவது சிவகீதை. சிவகீதைங்கிறது என்ன, பகவத்கீதை தான் எல்லாருக்கும் தெரியும். மூணு கீதை இருக்கு, நாலு கீதை இருக்கு, பிரம்ம கீதை இருக்கு, சிவகீதை இருக்கு, பகவத்கீதை இருக்கு, ரிபு கீதை இருக்கு, ரிபு கீதை, நான்கு கீதை இருக்கு. அதுல இந்த பகவத்கீதை என்பது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசம் பண்ணது. சிவகீதைங்கிறது என்ன என்றால், அகத்திய மகாமுனிவர் ராமனுக்கு உபதேசம் பண்ணது. இதை பற்றி யாரா பேசுறாங்களா, அகத்திய மகாமுனிவர் ராமனுக்கு உபதேசம் பண்ணினதான் சிவகீதை. அது இதே ராமன் கேட்கிறான், சிவபுண்ணியங்கள் என்ன என்பதை எனக்கு தொகுத்து சொல்ல வேண்டும் கேட்கிற, அவர்தானே தீட்சை பண்ணி வைக்கிறேன். இது நம்ம செயல வருது, சொல்றாரு ராவணனை உன்னால் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்ல ஒரே அடி.
1: அதுதான் ஆதித்ய கிருதியம்
0: போகும்பொழுது ராவணனை உன்னால் வெல்ல முடியாதுன்னு சொல்லிடுறேன். அப்பதான் கேட்கிறேன், கேட்கும்போது ராவணனை வெல்ல செய்ய வேண்டும் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். அவன் செய்தது தவறுதான், உன்னால் வெல்ல முடியாது சொல்றாரு. அப்ப என்ன செய்யணும் சாமி கேட்கிறேன். நீ சிவ தீட்சை பெற்று, நீ சிவ தீட்சை பெற்றுக் கொண்டால்தான் ராவணனை வெல்ல முடியும். அப்போ சுவாமி நீங்களே பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு. அந்த ராமனுக்கு அகத்திய சிவதீட்சை பண்ணி வைக்கிறார், சிவதீட்சை பயிர் செய்து வைத்து அதற்கு அந்த சிவபுண்ணியங்கள் என்ன என்பதை தொகுத்து சொல்வதுதான் சிவகீதை. அந்த சிவகீதையிலே சிவபுண்ணியங்கள் பற்றி வருகிறது. அதுக்கப்புறம் அதே போல கிருஷ்ணன் ஒரு ஆஸ்பெக்ட நம்ம பிரபலப்படுத்த ஒன்னு விட்டுலாம், அர்ஜுனனுக்கு கிருஷ்ண உபதேசம் பண்ணினார் கீதையை. ஆனால் அந்த கிருஷ்ணனுக்கு சிவதீட்சை பண்ணி வச்சது யாரு, உபமன்ய மகாமுனிவர். அந்த உபமன்ய மகாமுனிவர் அந்த கிருஷ்ணனுக்கு உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு நூலை உபதேசம் பண்றாரு, அதான் வாயு சங்கீதை. வாயு சங்கீதை, அந்த வாயு சங்கீதையில சிவபுண்ணியங்கள் என்ன என்பதை தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் தமிழ்லயும் இருக்கு, இதையெல்லாம் பெரிய பெரிய நம்முடைய தமிழ் அறிஞர்கள் அதை வந்து அருமையாக தமிழிலையும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல சொல்வர் அந்த உபமன்ய மகாமுனிவர் வந்து அவர்தான் கைலாசவாசிகளுக்கு 63 நாயன்மார்களை சொன்னவர், நமக்கு சொன்னவர் தான் சுந்தரர். கைலாசத்துல யாரு சொல்றாங்க, உபமன்ய மகாமுனிவர் தான். அதனால அது பெரிய புராணத்தை அருமையா சொல்றேன். யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன், பூதநாதன் பொறுவரும் தொண்டினுக்கு ஆதி அந்தம் இலாமை அடைந்தவன், அத்தகந்த அருட்பார்க்கடல் உண்டு சித்தமானது விட்டி வளர்ந்தவன். சேர்க்கலார் சொல்ல, உபமன்ய மகாமுனியுடைய பெருமை என்ன தெரியுமாங்க, பெருமை எப்படி சொல்ற. யாதவன் யதுகுலத்திலே அவதாரம் செய்தவன் யாதவன், அவருக்கு ஏன் யாதவன் பேரு, யதுகுலத்துல அவதாரம் பண்ணா யாதவன், ரகு வம்சத்துல அவதாரம் பண்ணார் ராகவன். அவன் யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன், துவாரகைக்கு அரசனாக இருந்தவன், துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன், திருவடி தீட்சை பண்ணி வச்சா முடிமேல் அடி வைத்தவன், பூதநாதன் ஒருவரும் தொண்டினுக்கு ஆதிவந்தன் இராமை அடைந்தவன், அத்தர்ந்த அருட்பார்க்கடல் உண்டு சித்தமானது தெவிட்டி வளர்ந்தவன். உபமணி மகாவுடைய பெருமையை சொல்ல சேர்க்கல. ஆகவே அந்த கிருஷ்ணனுக்கு சிவதீட்சை செய்து அந்த கிருஷ்ணனுக்கு உபதேசம் பண்ணதான் வாயு.

0: சங்கீதை. அப்ப நான்கு நூல்களை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, அந்த எங்க லா இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஒரு கேள்வி என்னன்னா, மணிநீதி சோழன் எந்த சட்டத்தின்படி தன்னுடைய மகனுக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுத்தான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்குதான் சூசனம் படிக்கணும். அந்த இடத்துல நாவலர் என்ன அருமையா நாக பெரிய புராண சூசனத்துடைய உபோர்காலம் படிச்சா போதுமே, வேற ஒண்ணுமே வேண்டாம். நம்ம படிக்கிறோமா பெரிய புராண சூசனம்? அதுக்குதான் எழுதினார். அந்த சேக்கலார் சொல்லாத விஷயங்கள்லாம் சொல்ற இந்த கேள்வி எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சா? தண்டனை கொடுத்தார், மகனை தேராளி ஊர்ந்தான், ஆனால் எந்த சட்டத்தின்படி அந்த தண்டனையை கொடுத்தான்? ஒரு சட்டம் இருக்கணும்ல, நம்ம என்னைக்காவது சிந்திச்சோமா அப்படி? அதுக்கு ஒரு சட்டம் இருக்கணும் இல்லையா? அதுதான் என்ன சட்டம்? சிவ தர்மோத்திரத்திலேயே விதிக்கப்பட்ட சட்டம். அதன்படிதான் கொடுக்கிறார். அந்த செயலை வந்து என்ன அப்படி சேர்க்கலாரு அழுகிறாரு அப்படி. ஒருமைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் ஓரான், தருமன் தருமந்தன் வழி செல்கை கடனென்று தன் மைந்தன் மருமந்தன் தேராளி உறவுந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அறிதோ மற்ற எளிதோதான். கண்ணீர் வடிக்கிறார் சேக்கலார். இப்படி ஒரு மன்னன் இருக்க முடியுமா? மருமந்தன் தேராளி உறவுந்தான் மனுவேந்தன் என்ன ஆர்டர் கொடுத்தார்? எப்படி அந்த கண்ணினுடைய நெஞ்சிலே அந்த சக்கரம் ஏறியதோ அதே போல என் மகனை கிடத்தி அதே நெஞ்சிலே சக்கரம் ஏற வேண்டும். மருமந்தன் தேராளி உறவுந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோ. இது மாதிரி மன்னத்தில் இருந்தா நமக்கு ஜனநாயகம் வேணுமா? நான் கேட்டேன். மணிச்சோழன மாதிரியும் சிவி சக்கரவர்த்திய மாதிரியும் பொக்கை பாண்டியன் மாதிரி மன்னர்கள் இருந்தா டு யூ வாண்ட் டெமோக்ரஸி? இன்னைக்கு வந்து சிவபுண்ணியங்கள் என்பது ஒரு அருமையான டாபிக். அந்த சிவபுண்ணியம் என்பது அத நாயன்மார்கள் எதை உலக தர்மத்தை காக்கவில்லை, அவர்கள் சிவபுண்ணியத்தை காத்தார்கள். அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் அதான சொன்னது. இந்த இயல்பு சொல்வார் நாயன்மாருடைய இயல்பு தான் திருக்கூட்ட சிறப்பு. அந்த திருக்கூட்ட சிறப்புல தான் என்ன பண்றாரு, நாயன்மாருடைய தன்மை எப்படி இருக்கும் ஒரு பத்து. அந்த வகையிலே பெரிய புராணத்தை நாம வந்து பார்க்கணும். நிறைய நான் சொல்லணும்னு நினைச்ச செய்தி எல்லாம் சொல்லல. எல்லாருமே நாயன்மார்கள் அத்தனை பேருமே உலக புண்ணியத்தை மீறினவங்க தான். ஞாபகம் எல்லாருமே சிறுத்தொண்டர் மட்டும் இல்லை எல்லாருமே. உதாரணமாக ஒண்ணு சொல்லுகிறேன், காரைக்கால் அம்மையார். அதாவது பொதுவாக ஒரு பெண்ணுக்கு உலக தர்மம் என்ன சொல்லுது? கணவன் இல்லாமல் விருந்தோம்பல் செய்யக்கூடாது, அதான் உலக தர்மம். கணவன் இல்லாம ஒரு புதியவரை கொண்டு வந்து விருந்தினாலும் என்ன அர்த்தம்? விருந்தினா இதுவரை முன்ன புண்ண தெரியாதவங்களுக்கு தான் விருந்துன்னு பேர். The known persons are not guests according to Tamil tradition. Only unknown persons are விருந்து. எழுதுவார் பரிமேலகர், விருந்து என்பது புதுமை, ஈண்டு புதியராய் வந்தார் மேல் நின்றதுன்னு எழுதுவார் பரிமேல விளக்கம். அல்ல கண்ணகி கணவனை இழந்தவொடனே என்ன பண்றா? எனக்கு சோசியல் செக்யூரிட்டி இல்லைன்னு புலம்பல. கண்ணகியினுடைய கணவன் கொலை உண்டான், நான் வயசு கொஞ்ச வயசு, எனக்கு சோசியல் செக்யூரிட்டி இல்லைன்னு புலம்பினாளா? புலம்பல. எப்படி புலம்பினா? அறவோர்க்கு அழித்தலும் அந்த துறவோர்க்கு இதழும் விருந்ததில் கோடலும் இழந்த என்னை. ஐயோ கணவன் இல்லாம நான் அறவோர்களுக்கு தானம் பண்ண முடியாதே, விருந்தினர்களை ஓம்ப முடியாதே, அப்படிதான் வரும்ப வருந்துடா. சோசியல் செக்யூரிட்டி இல்லைன்னு புலம்பல. அப்ப என்ன தெரியுது? கணவன் இல்லாமல் விருந்தோம்பல் செய்யக்கூடாது என்பது உலக தர்மம். ஆனால் காரைக்காலமையா செஞ்சாங்களே, அது என்னது? அது சிவபுண்ணியம். சிவபுண்ணியத்தை செய்யும் பொழுது அந்த ரூல் அப்ளை ஆகாது. உதாரணத்துக்காக சொல்றேன். அதனால அந்த பெரிய புராணத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தாதான் அதனுடைய சிவபுண்ணியத்துடைய சிறப்பு என்ன என்பது தெரியும். அவ என்ன சொன்னாங்க, இந்த சிந்தனை என்பது ஒன்றே உனக்கு வராதுன்றாங்க. சிவபுண்ணியம் என்பது எப்ப வரும்னா, ஏற்கனவே இந்த சரீகிரியா யோகங்கள் செய்திருந்தாதான் அந்த சிந்தனை வருமே ஒழிய, இல்லாம அந்த சிந்தனையும் வராது. அதனாலதான் அவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு சிந்தனை வந்ததுக்கு காரணம். அதனாலதான் சேக்கலார் என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல கூட நாயன்மார்கள் செய்த மாதிரி நீ செய்யு சொல்லவே மாட்டார். நம்ம செய்யறதுக்காக சொன்ன கேரக்டர் இல்லை அவங்கெல்லாம். அது வல்வினை. நாமன்றது எதிர்பார்க்கிறது நெல்வினை. அதுதான் திருக்கணிப்படியார் சொல்றார். மிக அற்புதமாக அதில் உங்களுடைய ஏழாளை கந்தையா அருமையாளர்கள் எல்லாம் கந்தையா அவர்களுடைய இது வந்து ஆறுமநாதர் மாதிரியே எழுதுறார். விட்டு சென்ற பணியை தானே தொடர அருமையா அந்த மெல்வினை வல்வினை அற்புதமா விளக்குற அது நமக்கு புரிந்து கொள்வதற்காக விளக்குறேன். ஆகவே அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டால் நம்ம இந்த இவற்றையெல்லாம் தெரிய முடியும் என்று சொல்லிக்கொண்டு அரகர் நம்ம பார்வதி
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திரு கருவூர் ஆணிலை கோயில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம் தொண்டெலா மலர் தூவி ஏத்த பண் இந்தளம் இரண்டாம் திருமுறை. இப்பதிகத்தை நாள்தோறும் ஓதினால் சிந்தையில் துயர் தீர்க்குமே என்று ஞானசம்பந்த பெருமான் அருளிச் செய்தது. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: திரு கச்சிமேத்தளி இறைவர், திரு மேத்தளிநாதர் இறைவி, காமாட்சி அம்மை, திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது. மறையதுபாடி பிச்சைக்கு என்றும் அகம் திரிந்து வாழ்வார். திருநேரிசை 4

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
2: திருக்கோவலூர் வீரட்டானம் அஷ்ட வீரட்டானங்களுள் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது தென்னார்காடு மாவட்டத்தில் தென்பண்ணையாற்றின் கரையில் அமைந்து விளங்குவதான திருக்கோவலூர் என்ற தலத்தில் அமைந்துள்ள வீரட்டானீஸ்வரர் ஆலயம். பண்டைய காலத்தில் தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் இடைப்பட்ட நாட்டை நடுநாடு என்று வழங்கினார்கள். விழுப்புரத்திலிருந்து காட்பாடி செல்லும் இருப்பு பாதையில் திருக்கோயிலூர் ரயில் நிலையம் உள்ளது. தற்காலம் கீழூர் என்று இப்பகுதியை வழங்குகிறார்கள். விழுப்புரம், திருவண்ணாமலை, விருத்தாச்சலம், உருந்தூர்பேட்டை, பன்ருட்டி, சிதம்பரம் ஆகிய ஊர்களிலிருந்தும் திருக்கோயிலூர் சென்று அடைவதற்கு நிறைய பேருந்து வசதிகள் உள்ளன. பண்டை காலத்தில் தமிழ்நாடு 12 பிரிவுகளாக மன்னர்களால் அரசாளப்பெற்றது. அவற்றுள் ஒன்று மலாடு நாடு எனப்பெறும் மலையமான் நாடு என்பதாகும். மலையமான் நாட்டை ஆண்ட மன்னர்கள் மலாடர் எனப்பட்டார்கள். அவர்களில் மலையமான் திருமுடிக்காரி என்பவன் சங்கநூல்களால் போற்றப்பெற்றவன். இவன் கடையெழுவாளர்களுள் ஒருவன். அகநானூற்றில் வரும் ஒரு பாடலில் துஞ்சா முழுவில் கோவர் கோமான் நெடுந்தேர்காரி என்று குறிப்பிடுவது நினைவுகூரத்தக்கது. இந்த லலாடர் மரபில்தான் மெய்ப்பொருள் நாயனார் என்ற சிவனடியவர் இவ்வூரை தயனராக கொண்டு அரசு புரிந்தார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. தெய்வீகன் என்ற அரசனுக்கு பாரியினது மகளிர் இருவரை ஔவையார் திருமணம் முடித்து வைத்தார் என்றும் வரலாறு உண்டு. இறைவனுடைய வீரச்செயல்களில் விளங்கும் 8 வீரட்டான தலங்களுள்

சிங்காசுரனை சிவபெருமான் மரக்கருணையினால் அழித்த தலம் இத்திருக்கோவலூர் ஆகும். இந்த தலத்தில் உள்ள சிவாலயம் சரித்திர பிரசித்தி பெற்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த மரக்கருணையும் ஒரு விதத்தில் அறக்கருணையாக கொள்ள வேண்டியது. விநாயகர், முருகன், காளி, ஏகாதசி ருத்ரர், ராமர், பரசுராமர், கிருஷ்ணன், தேவேந்திரன், யமதர்மன், காமதேனு, சூரியன், குரு, ரோமச்ச முனிவர், கண்வர், கபிலர், மிருகண்டு முனிவர், பதஞ்சலி, வியாகிரபாதர், காமன், குபேரன், வனாசுரன், சப்தரிஷிகள், ஆதிசேஷன் ஆகிய பலர் இந்த தலத்து பெருமானை வழிபட்டு அருள் பெற்றுள்ளார்கள். திருக்கையிலையில் உமையம்மை விளையாட்டாக சிவபெருமானுடைய திருக்கண்களை பொத்திய பொழுது பெருமானுடைய மூன்று கண்கள் சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய மூன்று மாதலால் உலகம் இரண்டு விட்டது. உமையம்பிகை அஞ்சி தன்னுடைய கைகளை எடுத்தார். அப்படி கண் பொத்தியது ஒரு கணம் என்றாலும் உலகுக்கு ஒரு ஊழிவு காலம் போல தோன்றியது. எல்லா உயிர்களும் இருளில் அஞ்சி நடுங்கின. இறைவி தன்னுடைய கைகளை அகற்றியவுடன் மீண்டும் உலகில் ஒளி பிறந்தது. அந்த கண் பொத்திய நேரத்தில் தோன்றிய இருளில் ஒரு அசுரன் உதயமானான். அப்படி இருளில் பிறந்ததாலும் கரிய நிறம் உடையவனாக இருந்ததாலும் அவனை அந்தகன் என பெயரிட்டார்கள். இந்த அந்தகன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தான். பெருமான் வெளிப்பட்ட பொழுது எந்த ஆயுதத்தாலும் அழிவில்லை என்ற வரத்தையும் பெற்றான். அதனால் செருக்கு அடைந்த அந்தகாசுரன் உலகத்தை அடக்கி ஆளத் துவங்கினான். தேவர்களை கொடுமைப்படுத்தினான். அப்பொழுது தேவர்கள் திருமால், பிரம்மன் ஆகியோரிடம் சென்று முறையிட்டார்கள். பிறகு எல்லோருமாக சேர்ந்து திருக்கையிலை அடைந்து சிவபெருமானுடன் முறையிட்டார்கள். சிவபெருமான் தேவர்களுக்கு மனமிறங்கி சிவகணங்களை அனுப்பி அந்தகாசுரனை போரிட்டு அழிக்குமாறு ஆணையிட்டார். ஆனால் சிவகங்களால் அவ்வாறு செய்ய இயலவில்லை. அதனை அறிந்த பெருமான் தானே சென்று திரிசூலத்தால் அந்தகனை குத்தி அழித்தருளினார். பிறகு அதுவே அருளாக மாறி அந்த அந்தகன் பலவாறு துதிக்கலாயினான், பிழை பொறுக்க வேண்டினான். இறைவனும் அவனை சூலத்திலிருந்து விடுவித்து அவன் வேண்டிய வண்ணம் சிவஞானத்தை அளித்து சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். இச்செயலை கண்ட திருமால், பிரம்மன், இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் சிவபெருமானுடைய வீர செயலை போற்றி அந்தகாசுரன் அழிந்ததை கொண்டாடினார்கள். இத்தகைய வீர செயல் நிகழ்ந்ததால் இவ்வூர் வீரட்டானம் என பெயர் பெற்றது. இறைவனுக்கும் வீரட்டேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. இந்த தலத்தில் எழுந்துள்ளிருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு பெரியானை கணபதி என்ற பெயர் உண்டு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேர்மாள் நாயனாரும் திருக்கையிலைக்கு செல்கிறார்கள். இதனை முன்கூட்டியே அறிந்த அவிப்பிராட்டி தானும் அவ்வண்ணமே கைலை அடைய வேண்டும் என்று எண்ணினார். சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளையானையில் ஏறி ஆகாய வீதியில் சென்றார். அவரை தொடர்ந்து குதிரை மீது ஏறி சேர்மான் பெருமாள் நாயனாரும் திருக்கையிலைக்கு அவரை பின்பற்றலாயினார். அப்பொழுது ஔவையார் விநாயகப் பெருமானை வணங்கிய நிலையில் இருக்கும்பொழுது அப்பெருமானிடமே தானும் அவ்வண்ணம் கைலை அடைய வேண்டும் என்று விண்ணப்பித்தார். அப்பொழுது விநாயகப் பெருமான், நீ பதட்டப்படாதே,
அவர்களுக்கு முன் உன்னை அங்கு கொண்டு சேர்க்கிறேன் என்று சொன்னார். அது கேட்டு மகிழ்ந்த ஔவையார் சீதக்கலவை என்று தொடங்கக்கூடிய விநாயகர் அகவலை ஏற்றினார். பூஜையும் இதாக நிறைவேறியது. அதனால் மகிழ்வெழுதிய வேழமுக பெருமான் தன்னுடைய துதுக்கையினால் ஔவை பிராட்டியை எடுத்து திருக்கைலாயத்தில் விட்டுவிட்டார். அப்படி தனக்கு முன்னால் ஔவையார் வந்து சேர்ந்ததை யாவரும் வியந்து நோக்கும் பொழுது ஔவையார் அந்த பெருமானுடைய புகழை பாடினார். மதுர மொழி நல் உமையாள் புதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கு அரிதோ, முகில்கோல் முழங்கி அதிர நடந்திடும் யானையும் தேரும் அதன் பின் வரும் குதிரையும் காதம் கிழவியும் காதம் குலமன்னரே என்றாராம். இதனால் கணபதி பூஜை கைமேல் பலன் என்ற உண்மை வெளிப்பட்டது. அப்பொழுது விஸ்வரூபம் எடுத்த பெருமானானதால் விநாயகப் பெருமான் பெரியானை கணபதி என்று அன்போடு எல்லாராலும் வழங்கப்படுவாராயினார். இதேபோல அசுர குலத்தை அழித்த பாவம் நீங்கும் வகையில் முருகப்பெருமானும் திருக்குவலூரை அடைந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜித்தார். தனது பெயரில் ஒரு சிவலிங்கத்தையும் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்தார். கண்ணபிரானும் இந்த வீரட்டானத்தில் வந்து வஜ்ரநாபன் என்ற அசுரனை கொல்லும் வலிமையை பெற்றார். அதற்காக சிவபூஜை செய்தார். துவஷ்டா என்பவன் செய்த யாகத்தில் தோன்றிய விருத்ராசுரனை வெல்ல முடியாமல் தேவேந்திரன் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த போது ததீச்சி முனிவருடைய முதுகெலும்பை வஜ்ராயுதமாக கொண்டு போயத் தொடங்கினான். அதைக் கண்டு அவன் கடலுள் மறைந்து விட்டான். இந்திரன் அகத்தியரை வேண்ட அவர் கடல் நீரை பருகிவிட்டார். அதனால் விருதராசனுடைய இருப்பிடம் தெரிந்துவிட்டது. அப்பொழுது தேவேந்திரன் தன்னுடைய வஜ்ராயத்தால் அவனுடைய சிரசை கொய்துவிட்டான். அதனால் அவனுக்கு பிரம்மோத்து தோஷம் பற்றி கொண்டது. அந்த தோஷத்தை நீக்கிக் கொள்வதற்காக இந்திரன் திருக்கோவலூர் வந்து இந்திராணியுடன் சிவபெருமானை பூஜை செய்து ருத்ராசுரனை கொன்ற பாவம் நீங்க பெற்றான். ரோமச மகாமுனிவரும் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு மேலான வரம் பெற்றார். கற்பக விருட்சமும் காமதேவனும் கூட இங்கு வந்து வேண்டும் வரங்களை பெற்றன. யமன் இந்த திருக்கோவிலூரை அடைந்து இறைவனை பூஜித்து அவருடைய திருவருளினால் தென்திசைக்கு அதிபதியாக கூடிய ஒரு உப்பற்ற வரத்தை பெற்றான். குபேரனும் இந்த சிவலிங்க பெருமானை அர்ச்சனை செய்து என்றும் குறையாத நவநிதியும் எல்லோரையும் ஏவல் புரியக்கூடிய அதிபனாகவும் விளங்க வல்லமையும் திருவருளால் பெற்றான். மிக்க பலம் பொருந்திய வானாசுரன் என்பவன் திருக்கோவிலூரில் எழுந்தருளியிருக்கும் சந்திர ஜடாதர மூர்த்தியை பூஜித்து 1000 கரங்களையும் மிகுந்த ஆற்றலையும் பெற்றான். பதஞ்சலி வியாகரபாதர் ஆகிய இருவரும் திருக்கோவிலூரை சார்ந்து இதன் வடபால் தங்கள் பெயரால் 2 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து இறைவனுடைய திரு நடனத்தை கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை பெற்றார்கள். ஆதிசேஷனும் திருக்கோவலூரை அடைந்து இறைவனை வணங்க அவருடைய திருவருளாலே படத்தோடு கூடிய 1000 சிரங்களையும் பூவுலகத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையையும் பெற்றான். மிருக்கண்டு முனிவரும் இங்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து உள்ளன்போடு அபிஷேக ஆராதனைகளை செய்து அர்ச்சித்தபடியால் ஓனங்களெல்லாம் புகழக்கூடிய மார்க்கண்டேயனை ஒப்பற்ற புத்திரனாக பெற்று ஆனந்த சாகரத்தில் அமிழ்ந்தார். பர்வதராஜ புத்திரியாகிய பார்வதி
தனது சக்தியாகிய காளியை ஏவி மகிஷாசுரனை சம்ஹரித்த காரணத்தால் காளிக்கு கரிய நிறம் வந்தது. அந்தகாசுர சம்ஹார மூர்த்தியை திருக்கோவிலூரில் வழிபட்டதனால் பழைய நிறம் மாறி பொன்னிறம் அடைந்தாள். அம்பிகைக்கு அதனால் கௌரி என்ற நாமமும் வழங்குவதாயிற்று. சூரியன் இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளக்கூடிய சிவபெருமானை அன்போடு ஆராதித்தபடியால் நவகிரகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமையை அடைந்தான். அதேபோல் கயமுகன், வியாழ பகவான் ஆகியோரும் அருள் பெற்றார்கள். அயோத்திய அரசனாகிய சகரன் என்ற மன்னன் அஸ்வமேதையாகும் புரிய நினைத்தான். அதற்காக வேண்டி தன்னுடைய குதிரையை அலங்கரித்து எல்லா நாட்டிற்கும் செல்லும்படியாக அனுப்பினான். 100 அஸ்வமேதையாகம் செய்தால் தேவேந்திர பதவி அடைந்து விடுவார்களாகையால் அதற்கு இந்திரன் இடையூறு செய்ய நினைத்தான். யாரும் அறியாத வண்ணம் அதனை கவர்ந்து கொண்டு போய் பாதாள உலகத்தில் அதை கபில மகரிஷியருடைய ஆசிரமத்தில் கட்டி வைத்து விட்டான். சகரருடைய புத்திரர்களாகிய 60,000 பேர்களும் யார் குதிரையை உலகெங்கும் தேடி காணமாட்டாமல் பாதாள உலகம் சென்று கபிலருடைய ஆசிரமத்தில் அதனை கைப்பற்றினார்கள். இதனை திருடி வந்தவர் கபிலர்தான் என்று நினைத்து அவரை ஏசத் தொடங்கினார்கள். அதை பார்த்து சினந்த முனிவர் அவர்கள் அனைவரையும் சாம்பலாக ஆக்கிவிட்டார். அந்த பழி நீங்குவதற்காக திருக்கோவலூரை அடைந்து சிவபூஜை செய்து தென்பண்டை நதியில் நீராடி மலர் கொண்டு அர்ச்சித்தார். இதனால் அவருடைய பாவம் நீங்க பெற்றது. ராமபிரானும் ராவணனை அழித்த கொலைப்பழி நீங்குவதற்காக இங்கு வந்து சிவலிங்க ஸ்தாபனம் செய்து ராமேசன் என்ற சிவலிங்கத்தை அங்கு ஸ்தாபித்தார். ஜமதக்னி மகர்ஷியருடைய குமாரனாகிய பரசுராமரும் தாயை கொன்ற பாவத்திற்காக வருந்தி இங்கு வந்து அப்பழி இங்க பெற்றார். இதேபோல் கண்வ மகர்ஷியும் தன்னுடைய இடர்கள் நீங்கி பல வரங்கள் அருளப் பெற்றார். இங்கு தெய்வீகன் என்ற ஒரு மன்னனுடைய சரித்திரமும் இந்த தலபுராணத்தில் சொல்லப்படுகிறது. தெய்வீகன் என்பவன் அழகும் வலிமையும் மிக்கவனாக விளங்கினான். எல்லா மன்னர்களும் அவனுடைய அழகுக்கும் வலிமைக்கும் ஈர்க்கப்பெற்று தங்களது குமாரிகளை மனம் செய்வித்தார்கள். இவ்வாறு அவன் பல தேயங்களுக்கு சென்று எல்லாராலும் போற்றப்பெற்றான். இறுதியில் பாரியினுடைய குமாரிகளையும் மனம் புரிந்தான் என்று வரலாறு சொல்கிறது. இவ்வாறு தெய்வீகனால் ஆளப்பெற்றது இந்த திருக்கோவிலூர். பெரிய புராணத்தில் வரும் 63 நாயன்மார்களுள் ஒருவரான மெய்ப்பொருள் நாயனார் இதனை தலைநகராக கொண்டு ஆண்டார். இறைவனுடைய திருவேடங்களை அணிந்த அடியவர்களை மெய்ப்பொருளாக கருதி வந்தபடியால் அவருக்கு மெய்ப்பொருள் நாயனார் என்று பெயர் வந்தது. அவ்வாறு எல்லோரையும் போற்றும் காலத்தில் அவருடைய பகை அரசனாகிய முத்தநாதன் என்பவன் தான் ஒரு சிவாகமத்தை கொண்டு வந்திருப்பதாக தனது மடியில் வைத்து அவருடைய அந்தப்புறத்தில் நுழைந்து அதை காட்டுபவன் போல இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியால்
தான் நினைத்த காரியத்தை முடித்தான். இருந்தாலும் அவருக்கு எந்த தீங்கும் நேர்ந்துவிடக்கூடாது. அந்த முத்தநாதனை நாட்டு எல்லையில் கொண்டு விட்டு வந்து தனக்கு சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய காவலாளர்களுக்கு கட்டளையிட்டு, அவ்வாறு நிகழ்ந்த பிறகு அந்த செய்தியை கேட்ட வண்ணம் சிவபதம் அடைந்தார் என்று அந்த வரலாறு சேக்கிழாபுரமானால் விவரிக்கப்படுகிறது. இந்த அட்டவிரட்டான தலங்களுள் ஒன்றானதும் சிவபுரம் போல அடியார்கள் போற்றப்பெறுவதுமாகி இந்த திருக்கோவலூர் என்ற தலத்தில் தென்பண்ணை நதி முக்கியமான ஒரு தீர்த்தம். இப்பெண்ணை நதியை பினாகினி என்றும் தட்சிண கங்கை என்றும் கூறுவார்கள். இதில் தை மாதம் முதல் 5 நாட்களில் நீராடினால் கங்கையில் நீராடிய பலன் உண்டு என்று சொல்வார்கள். இதை தவிரவும் ருத்ர தீர்த்தம், கபில தீர்த்தம், கண்வ தீர்த்தம், ராம தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், சீதா தீர்த்தம், பரசுராம தீர்த்தம், யம தீர்த்தம், பிதுர் தீர்த்தம், சப்தரிஷி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என பல பல தீர்த்தங்கள் இத்தலத்தில் உள்ளன. இந்த ஆலயம் பெண்ணையாற்றின் கரையில் மேற்கு பார்த்த வண்ணம் அமைந்துள்ளது. வடக்குப்புறம் விரட்டேஸ்வரருடைய ராஜகோபுரமும் தெற்கில் அம்பாள் சன்னதியின் ராஜகோபுரமும் உள்ளது. இந்த ஆலயத்திற்கு 2 பிரகாரங்கள் உண்டு. 2வது திருச்சுற்றில் 4 சிறு கோபுரங்களும் நந்தி மண்டபமும் கொடிமரமும் உண்டு. முதல் பிரகாரத்தில்தான் பெரியானை கணபதியும் சுமாஸ்கந்தமூர்த்தியும் காட்சியளிக்கின்றார்கள். ராஜகோபுரத்தின் இடப்புறத்தில் சண்முகர் மயிலி மீது அமர்ந்திருக்கிறார். இந்த அருணகிரிநாத பெருமான் இந்த ஆறுமுகனை திருப்புகழால் துதித்துள்ளார். இந்த ஸ்தலத்துக்கு சிறப்பு மூர்த்தியாக விளங்கக்கூடியது அந்தகாசுர சம்ஹார மூர்த்தி. இவர் அந்தகனாகி இருளை மட்டும் அழிக்காமல் அஞ்ஞானமாகி இருள் தன்னை அழிக்கும் நல்லறிவாக ஞான ஒளியாக விளங்கியதை இந்த திருவுருவில் காணலாம். 4 கரங்களுடனும் சூலத்தை ஏந்திய நிலையில் பெருமான் பின்கரங்களில் மான்முழு அமையப்பெற்று அருமையாக காட்சியளிக்கிறார். தலையில் ஜடாமுக மகுடம் அணி செய்கிறது. இறைவன் திரிபந்த நிலையில் உள்ளான். நடராஜ பெருமானுடைய காலடியில் முயலகன் இருப்பதைப் போல இறைவனுடைய காலடியில் அந்தகாசுரமூர்த்தியாகிய இப்பெருமானுடைய காலடியில் அந்தகாசுரன் இருக்கிறான். அப்பெருமானுடைய வலது கால் அந்தகாசுரனுடைய இடுப்பு பகுதியிலும் இடது கால் தலைப்பகுதியிலும் அமைந்துள்ளது. இத்திருவுருவனை சுற்றி அழகாக திருவாசி அமைக்கப்பட்டிருக்கிறது. கர்ப்பகிரகத்தில் மூலவரான விரட்டேஸ்வரர் காட்சியளிக்கிறார். கர்ப்பகிரகம் வட்டவடிமாக அமைந்திருக்கிறது. அம்பிகை பிரகன் நாயகி என்றும் சிவானந்தவல்லி என்றும் 4 திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறாள். இங்கு வடக்கு புற சுவற்றில் அமைந்துள்ள துர்க்கை 8 திருக்கரங்களுடன் அற்புதமாக காட்சியளிக்கிறாள். கர்ப்பகிரக சுவற்றில் லிங்கோத்பவமூர்த்தி அருமையான கோலத்துடன் தரிசனம் தருகிறார். அதேபோல தென்புறம் தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையோடு காட்சியளிக்கிறார்.
இந்த ஆலயத்தின் தலவிருட்சமாக கொன்றையை சொல்வார்கள். இந்த தலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகமும் திருநாவுக்கர் சுவாமிகள் ஒரு பதிகமும் அருளியுள்ளார்கள். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருப்பதிகம் கிடைக்கும் பேற்றினை நாம் பெறவில்லை. திருஞானசம்பந்தருடைய திருப்பதிகத்தில் யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை ஆகியவை விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வயது முதிர்ந்த பொழுது வார்த்தை தடுமாறுகிறது, பாடுபவர்களுக்கு பாட்டு பாட இயலவில்லை, அப்படி உரையும் தளர்ந்து நாக்கால் எந்த விதமான வார்த்தையையும் எழுப்ப முடியாத நிலையிலும் பாட முடியாத நிலையிலும் உடம்பு தளர்வு எய்து விடுகிறது. அப்பொழுது நரையும் திரையும் கூட வருகிறது. இதனை கண்டு சுற்றத்தார்கள் சிரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்பொழுது அவர்களுக்கு யார்தான் கதி என்று கேட்டால், இந்த பெண்ணையாற்றின் கரையில் இருக்கக்கூடிய வயல் சூழ்ந்த திருக்கோவலூர் வீரட்டானத்தில் அமைந்துள்ள பெருமானே, பெருமான் ஒருவனையே கதி என்ற ஒரு கருத்தை ஞானசம்பந்த பெருமான் நமக்கு உபதேசித்து அருள்கிறார். அந்த பதிகம் முழுவதும் இங்கனம் உலகத்தவருக்கு உபதேசமாக அமைந்துள்ளது. உரையும் பாட்டும் தளர்வு எய்தியே

திரையும் கண்டு எழுகி நகுவர் நமர்கள் அதலாக.

திருநாவுக்கரசரும் இந்த பெருமானை துதிக்கும் பொழுது, நான் வைகுலும் உன்னை பரவாமல் இருந்துவிட்டேனே, பிறவி தன்னை மாற்றும் உபாயத்தையே அறிந்திராமல் காலத்தை தள்ளிவிட்டேனே, ஐம்புலன்களுக்கு வசப்பட்டு விட்டேனே, அந்த வினைகளெல்லாம் படைகள் போலல்லவா என்னை வந்து பற்றிக்கொள்கிறது, அவற்றிலிருந்து விடுபடும் வழியையும் நான் அறியமாட்டேனே, இந்த புழுக்கள் உடை புன்குரம்பையே போற்றி நாளும் புகலிடத்தையே அறியமாட்டேனே, நான் இனி எதைதான் பற்றிக்கொள்வேன், நான் செய்வதுதான் என்ன, செய்யும் உபாயத்தை அருளி செய்வீராக கோவல் விரட்டினீரே என்று பாடல்தோறும் கதறுகிறார் பெருமான்.

என் பக்கல் நின்றும் விடகிலா வினைகள் வந்து பற்றி என் பக்க

ஆகலாலே விகிர்தனை விரும்பி ஏத்தும் இடையிலேன் என் செய்கேன் இறப்பவர் தங்கட்கு என்றும் கொடையிலேன் கொள்வதே நான் கோவல் வியட்ட நீரேயே.

0: சிவானந்தவல்லி உடனுரை வீரட்டு பெருமானை அனைவரும் தரிசித்து எல்லா நலன்களும் பெறுவார்களாக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பெருமான் இளையான்குடி மாறனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிச்சம்பலம், இது ஆச்சி கதை நேரம். நீங்க என்ன கதை தெரியுமா? நேற்று என்ன பார்த்தோம்? நேற்று தெய்வ சேர்க்கிறார் வருமா பெரிய புராணங்கிற நூல் அருளியது எப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பெரிய புராணங்கிற நூல் நாயன்மார்களுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது யாரு நாயன்மார்கள்? நாயன்மார்கள் யாருன்னா, சிவன் மேல ரொம்ப அன்போட, சிவனுடைய அடியார்கள் மேல ரொம்ப அன்போட, பக்தியோட தனக்குன்னு ஒரு ஒரு சிவத்தொண்டை எடுத்துக்கிட்டு, அந்த தொண்டை ரொம்ப இடையூர் வந்த காலத்துல கூட விடாம செய்த சிறப்புடையவங்க நம்ம நாயன்மார்கள் சரிங்களா? அதனால நாயன்மார்கள் வணக்கத்திற்குரியவர்கள், ரொம்ப உயர்ந்தவர்கள் சரியா? இன்னைக்கு ஒரு நாயன்மாரை பத்தி நம்ம பார்ப்போம். அவங்க யாருன்னா, இளையான்குடி மார நாயனார். சரியா, அது என்ன இளையான்குடி மார நாயனார்? இளையான்குடி அப்படிங்கிறது அவங்க ஊர் பேர், மாறனார் அப்படிங்கிறது அவங்க பேர் சரியா? அதனால அவங்க இளையான்குடி மார நாயனார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்களும் இவங்க துணைவியாரும் சேர்ந்து, துணைவியார்னா யாரு? மனைவி சரிங்களா? இவங்களும் இவங்க துணைவியாரும் எப்பவுமே வர்ற சிவனடியார்களுக்கெல்லாம் அமுது செய்வாங்க சரியா? அமுது செய்யறதுன்னா என்ன? அன்னம்பாலிப்பு செய்யறது. அவங்க வர அடியார்களுக்கெல்லாம் நல்லா விருந்து போடுறது சரிங்களா? அவங்கள வரவேற்று உபசரித்து விருந்து போடுறது இவங்க எடுத்துக்கிட்ட சிவத்தொண்டு சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வர்ற அடியாரெல்லாம் அப்படியே எதிர்கொண்டு அழைச்சு வணங்கி அவங்களை வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு அறுசுவை உணவு கொடுத்து அனுப்புவாங்க சரியா? அது என்ன அறுசுவை உணவு உங்களுக்கு தெரியல? இனிப்பு, கசப்பு, காப்பு, உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, இந்த ஆறு சுவை தான் நம்ம உணவுல இருக்கிற சுவைகள் சரியா? இந்த ஆறு சுவையும் வர மாதிரி சமைச்சு அடியார்களுக்கு அன்னம்பாரிப்பு செஞ்சு ரொம்ப அவங்கள சிறப்பா வணங்கி கவனிச்சு அனுப்புவாங்க சரிங்களா? இதுதான் அவங்க செஞ்சுட்டு இருந்த தொண்டு. இவங்கள்ட்ட நிறைய பணம் இருந்தது, நிறைய செல்வம் இருந்தது. இந்த செல்வத்தை வச்சு ரொம்ப சிறப்பா இந்த பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ சாமி என்ன பண்ணுவாரு, இவங்க வந்து நிறைய பணம் இருக்கும்போது, நிறைய செல்வம் இருக்கும்போது இந்த தொண்டு செய்யறது மட்டும் இல்ல, செல்வமே இல்லாத போது கூட இந்த தொண்டை செய்யற அளவுக்கு அன்புடையவங்க அப்படின்னு உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் காட்டணும்னு நம்ம சாமி நினைச்சாரு. அதனால என்ன பண்ணாரு, அவங்கள்ட்ட இருந்த செல்வம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரையும்படியா செஞ்சாரு. கையில இருந்த செல்வம் எல்லாம் கரைஞ்சிட்டே போச்சு. ஆனா அதை பத்தி அவங்க கவலையே படல. அவங்களுக்கு எல்லாம் இந்த செல்வம் ஒரு விஷயமே இல்லை, ஒரு அதை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க அவங்க இல்லையா? அவங்க மனசெல்லாம் எப்பவுமே சிவத்துண்டுலயே இருக்கிறதுனால இந்த காசை பத்தி கவலையப்பட மாட்டாங்க சரியா? இந்த காசு என்ன, இந்த உலகத்திலே விட்டுட்டு போற ஒண்ணு இல்லையா, அதை பத்தி அவங்க கவலையே படலை சரியா? செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா சாமி குறைச்சிட்டே வந்தார. ஒரு நாள் என்னாச்சு, ரொம்ப வறுமை, சாப்பிட கூட இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. அப்ப கூட அவங்க கவலையே படலை, செய்த சிவத்துண்டு செஞ்சுட்டே இருந்தாங்க இல்லையா? அடுத்து என்ன ஆயிடுச்சு, அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்யறதுக்கு கையில செல்வம் இல்லை. கடன் வாங்கி அந்த தொண்டு செஞ்சாங்க. அப்ப என்னாச்சு, கடன் வாங்குறது கூட முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அப்போ அவங்க கணவன் மனைவியும் சாப்பிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு, ரொம்ப வறுமையோட பசி பசியோட இருந்தாங்க சரியா. ஆனா இந்த நேரத்துல அவங்க தான் செய்த சிவத்தொண்டை எப்படி செய்யறாங்கன்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு சாமி என்ன பண்ணாரு, இந்த மாதிரி அவங்க அவங்களே சாப்பிடாம கிடக்குற இந்த நாட்கள்ல நல்ல சாமி வருவார். வருவது ஒரு சிவனடியார் போல வந்து எப்ப வருவார் தெரியுமா, நல்ல கொற்ற மழை சரியா, ஒரே கும்பு இருட்டு. அப்படி ஒரு நேரத்துல ராத்திரியில கொற்ற மழையில சாமி வந்து வாசல்ல நிப்பார், நின்று பசிக்குது அப்படின்பார். இவங்க சிவனடியர்களை பார்த்தா அவங்களுக்கு அறுத்துவை உணவு கொடுத்து ஆதரிக்கிறவங்க இல்லையா, ஓடி போய் வணங்கி அவங்க சிவனடியார் வந்தவங்க எப்படி மழையில நினைஞ்சு வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் துடைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்த்தனம் கொடுத்து, சாமி கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க சாமி, நாங்க இப்ப சமைச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, மரணாயினார் ஓடி போய் சமையல் அறையில மனைவி கிட்ட, இந்த சிவனடியாருக்கு எப்படின்னா இப்ப உணவு கொடுக்கணுமே, என்ன செய்யறது, எதுனா ஒரு வழி பண்ணணுமே, என்ன உனக்கு என்ன தோணுது அப்படின்னு மனைவி கிட்ட போய் கேட்பார். இப்போ மனைவி என்ன சொல்லுவாங்க, வீட்டில் ஒன்றும் இல்லை இல்லையா, சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை ஒன்றுமே இல்லை, சரி சிவனடியாருக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்க, இப்போ ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, ராத்திரியும் போய் கடன் கேட்கவும் முடியாது, நமக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கடன் கொடுத்துட்டாங்க, இந்த தூரத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் கடன் கேட்க நமக்கு இப்போ வேலை இல்லை, ரொம்ப ராத்திரியாக இருக்குது, அதனால என்ன செய்யலான்னு யோசித்த போது அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், அன்றைக்கி தான் அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, நெல் கொண்டு போய் வயலில் விதைச்சிட்டு வந்திருப்பாங்க சரியா, வயலில் விதைப்போம் இல்லையா, அடுத்த போக விளையிறதுக்காக நெல்லை விதைப்போம் இல்லையா, விதைச்சுதானே அது நெல் அறுவடை எல்லாம் பண்ணுவாங்க வளர்த்து, அந்த நெல்லை வந்து அன்னைக்கு தான் போய் விதைச்சிட்டு வந்திருப்பாங்க சரியா. அப்போ விதைச்சிட்டு வந்திருக்காங்க, பகலில் தான் விதைச்சிருக்காங்க, இப்போ ராத்திரி இவ்வளோ பெரிய மழை வந்துருச்சு இல்லையா, அப்போ அந்த நெல்லெல்லாம் இன்னும் முளைச்சிருக்காது இல்லையா, அப்போ தானே விதைச்சிருக்கு. அப்போ அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அந்த விதைச்ச நெல்லை வாரிட்டு வாங்க, இப்போ எப்படி அது மழையில் அது மிதந்திருக்கும், அந்த நெல்லெல்லாம் வாரிட்டு வாங்க, நான் அதை வந்து குத்தி அரிசியாக்கி நான் சாதம் சமைச்சிட்றேன், சோறு சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்லுவாங்க. அப்போ மாரணாயினாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, ஒருவர் ஒரு கூடை எடுத்துட்டு வருவார், ஆனால் ஒரே இருட்டு, வழி கூட தெரியாது, கும்பு இருட்டு, ஆனால் காலை வச்சு தடவி அப்படியே மெதுவாக போய் அங்கே அப்படியே நெல்லெல்லாம் மிதந்து கிடக்கும் இல்லையா, அதை பூரா வாரி எடுப்பார். அந்த நெல்லை ஏற்கனவே சேர்த்துல விழுந்துருச்சு இல்லையா, உடம்பு சேராக இருக்கும், ஆனால் கூட சேரோடு அப்படியே அந்த நெல்லை வாரி எடுத்து கூடையில் போட்டு தலையில் வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் வேகமாக வருவார். அவருக்கு சிவனடியார் காத்துட்ருக்காரே அப்படின்னு கவலையாக இருக்கும், சீக்கிரமாக வருவார் சரியா. வந்தவர் மனைவிக்கு கொடுப்பார், மனைவி நல்லா அந்த சேரெல்லாம் கழுவிட்டு அதை ஈர நெல் இல்லையாது, அந்த நெல்லேருந்து எப்படி அரிசி எடுக்கிறது, அப்போ அந்த நெல்லை வறுத்து அப்புறம் குத்தி அப்புறம் அரிசி எடுக்கணும். இப்போ வறுக்கிறதுக்கு அடுப்பு மூட்டணும் இல்லையா, அடுப்பு மூட்டை வீட்டில் வேறே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அப்போ என்னாயும் சமையல் அறையில் அந்த சட்டம் கட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பழைய காலத்து வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க, கிராமங்களில் இருக்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டையில் கட்ட கட்டையாக கொடுத்துருப்பாங்க, அது மேலே தான் ஓடு வெய்வாங்க அல்லது ஓலை வெஞ்சிருப்பாங்க. அந்த கட்டை வந்து ஒரு ஆதார கட்டை போல் இருக்கும், அந்த கூரைக்கு அதுதான் ஆதாரம், அந்த ஆதார கட்டையை உருகிடுவாங்க சரியா, உருகி அதை ஒழிச்சு விறக வச்சு அடுப்பில் வச்சு அவங்க மனைவி வந்து அந்த நெல்லை நல்லா வறுத்து குத்தி அரிசியாக்கி சோறு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ காய் வேணும் இல்லையா, எதனா ஒரு கூட்டு வைக்கணும் இல்லையா, என்ன பண்ணுன்னு திரும்ப யோசிப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பின்னாடி கீரை இருக்கும் அவங்க வீட்டில், பின்னாடி தோட்டத்தில் கீரை போட்டிருப்பாங்க சரியா, அந்த கீரை போய் பறிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம மாரணாயனார் என்ன பண்ணுவாரு, அந்த இருட்டோடு அந்த தோட்டத்துக்கு போய் அந்த கீரையோட இலையை தடவி பார்த்து பார்த்து பூச்சி அடிக்காத நல்ல இலையா, ஓட்டை இல்லாத நல்ல கழுது இல்லாத இலையா பார்த்து அப்படியே குறைக்கி எடுத்துட்டு வருவார். எடுத்துட்டுருந்தா அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா கூட்டு சமைப்பாங்க, குழம்பாக்குவாங்க, அப்படியே அதை வச்சு வெரைட்டியாக கூட்டு கறியெல்லாம் பண்ணிடுவாங்க, கீரையை வச்சு எல்லாம் வெரைட்டியாக பண்ணிடுவாங்க சரியா. பண்ணிட்டு இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அப்போ சிவனடியாரும் எழுப்புவாங்க, சாமி நீங்கள் வந்து அமுது செய்யணும் சாமி அப்படின்னு இலையில எல்லாம் அழகாக பரிமாறி வச்சுக்கிட்டு சிவனடியாரும் எழுப்புவாங்க. வந்திருக்க சிவனடியார் யாரு, நம்ம சிவபெருமான் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, எழுந்திருச்ச உடனே அப்படியே அவர் தூங்கினாதான் எழுந்திருக்கிறதுக்கு தூங்குற மாதிரி இருந்திருப்பாரா இருக்கும் இல்லையா, அவர் எழுந்திருச்சாருமே இவ்வளவு அருமையா உங்கள்கிட்ட சாப்பிட கூட இல்லாத நிலைமையில நீங்க இவ்வளவு அழகா சிவனடியார்களை கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்ணுவாரு, அப்படியே ஒரு இதுல அப்படியே ஜோதியா எழுந்துருவார். அந்த ஜோதியில அப்படியே அம்மையப்பரா அப்படி விடையிலேயே அம்மையப்பரா காட்சி தருவார். அதுல விடையிலேயே அம்மையப்பர் சாமி எப்போதும் ரிஷப வாகனத்துல தான் வருவாரு, காளை வாகனத்துல வருவாரு இல்லையா, அதுதான் விடை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அந்த விடை மேல சாமி அம்மை அப்படியே கணவன் மனைவியுமா காட்சி தருவாங்க. ஏன்னா இங்க மாறனாயினா கணவன் மனைவியுமா சேர்ந்து அந்த சிவத்தொண்டை செஞ்சாங்க இல்லையா, அதனால சாமியும் காட்சி தரும்போது கணவன் மனைவியும் காட்சி தருவார், அம்மை எப்பதான் காட்சி தருவார் சரியா. அப்படியே வந்து வணங்கி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே விதித்து போய் நின்றுருவாங்க சரியா. அப்ப சாமி என்ன சொல்லுவார் தெரியுமா, நீங்க சிவலோகத்துக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா செல்வங்களுக்கும் நீங்க தான் இனி பொறுப்பு, உங்ககிட்ட மற்றவங்க எல்லாம் வேலை என்ன வேலை என்னன்னு ஏவல் கேட்டு வேலை செய்வாங்க, நீங்க அப்படி சிவலோகத்துல ஒரு உயர்ந்த பதவிக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவார் சரியா. இதுதான் இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாறு. இப்ப கூட அந்த இளையான்குடிங்கிற ஊர் இருக்குது, நீங்க போய் பார்க்கலாம், தமிழ்நாட்டுல தான் இருக்குது சரியா. நீங்க எப்பயாவது போனீங்கன்னா அந்த ஊருக்கு போகும்போது நம்ம மாறநாயனாரை வணங்கிக்கோங்க, அங்க இருக்கிற கோயில வணங்கிட்டு வாங்க சரிங்களா. சரி, இப்ப இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாறு குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுது, எந்த இடையூர் வந்தாலும் சிவத்தொண்டு விடக்கூடாது, சிவத்தொண்டு செய்யறதுதான் முக்கியம். இந்த காசு இந்த உலகத்துல இருக்க காசு இதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போறது, அதையெல்லாம் சிவத்தொண்டா மாத்திரம்தான், சிவ புண்ணியமா மாத்திரம்தான் நம்ம கூட வரும் சரிங்களா. அதனால குழந்தைகள் எல்லாம் இங்கே சிவத்தொண்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறோம், உங்களால முடிஞ்சு ஒரு சின்ன சிவத்தொண்டு செய்யலாம் சரிங்களா. நான் பார்த்துருக்கேன் சின்ன சின்ன குழந்தைகள் உழவாரப்படிக்கு உண்டியில் காசு சேர்த்ததை கொண்டு வந்து கோயில் கட்டுறதுக்கு கொடுக்கறது இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் அப்படி இருக்காங்க, நீங்களும் அதே போல இருக்காங்க சரிங்களா. சரி, நாளை பார்க்கலாமா, திருச்சி கம்பளம்.
4: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: இடம் திருப்பெருந்துறை. குதிரைகள் வாங்கச் சென்ற பாண்டிய நாட்டின் முதலமைச்சர் தென்னவர் பிரமராயர் திருப்பெருந்துறையில் வருகின்றார். அவ்வாறு வழும் வழியில் இறைவர் குருவடிவினராய் ஒரு குருந்த மரத்தின் நீழலில் எழுந்தருளியிருக்க அவரை சுற்றி சிவகணநாதர்கள் சீடர்களாக விளங்கினர். அவ்வழி சென்று கொண்டிருக்கும் திருவாத ஊரர் திரு ஐந்தெழுத்தின் இனிய ஓசையை கேட்டு ஈர்க்கப்படுகின்றார்.

0: கூர்ந்த மரத்தடியில் அந்தன கோலத்தினராய் கையில் சின்முத்துரையுடன் விளங்கும் இக்குருவரனை காணும்போது அம்பலத்தில் ஆடிய ஆனந்த வடிவமும் கல்லால் மரத்தின் கீழ் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்த வடிவமும் எனக்கு எளிதாக தோன்றுகிறதே, எனக்கு எளிதாக தோன்றுகிறதே. சிவசிவ சிவசிவா பரம்பொருளே.
1: ஓம் நம சிவாய. ஞான தேசிக வடிவனராய் இருக்கும் இறைவரின் திருவுருவத்தைக் கண்டு திருவாத ஊரர் உள்ளும் புறமும் முருக செய்வதறியாது சிரசின் மேல் கையூப்பி நிற்கிறார். இறைவர்தம் செந்தாமரை போன்ற சேவடியை திருவாத ஊரர் தலைமேல் வைத்து திருவடி தீக்கை அளிக்கிறார். பின்னர் அவருக்கு சூக்கும பஞ்சாக்கரமாம் பெருமந்திரத்தை உபதேசித்து பாசக்கட்டை அறுக்கிறார். திருவாத ஊரருக்கு போக்கும் வரவும் இல்லாத பூரண வடிவமும் மெய்மையான ஆனந்தமும் உண்டாயிற்று.
2: அன்பனே, செந்தமிழ் மக்களாகிய மாணிக்கங்களை பதித்து அன்பனும் கயிற்றில் மாலை காக்கும் கொண்டனாகிய நீ இன்று முதல் மாணிக்கவாசகன் மாணிக்கவாசகன் மாணிக்கவாசகன் மாணிக்கவாசகன் என்றே அழைக்கப்படுவாய்.
0: சிவசிவா சிவசிவா சிவசிவா, கருவுறும் ஆரியூர் உண்மை இது என்று காட்டவல்ல குருபரனே, கோக்கழியாண்ட குருமணியே, ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, என் செல்வமே,
3: சிவபரம்பொருளே
0: சிவபரம்பொருளே, குருபரனே, தேவரீர் உடைய தனி பெருங்கருணைக்கு யானிலன் ஓர் கைமாறு, யானிலன் ஓர் கைமாறு, தேவரீர், சிவசிவா சிவசிவா.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களை, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: கமலை ஞான பிரகாசர் சுவாமிகள் அருளி செய்த புட்ப விதி மாலை. விளக்க உரை வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள்.

முன்னின்றான். முன்னை என் வினை இரண்டும் வேறெறுத்து முன்னின்றான். பின்னை பிறப்பறுக்கும் பேராடல் தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன்.

நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் முத்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு நம்முடைய தர்மை ஆதீன குரு முதல்வருக்கு சிவஞான உபதேசம் செய்தருடைய கமலை ஞானப்பிரகாசருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு திரு கைலாய பரம்பரை தர்மையாதீன குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ கைலை மாசலாமணி தேசிக ஞானசம் வந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு நம்முடைய சைவத்தினுடைய பெருமையும் சைவ சமய உண்மைகளையும் உள்ளதை உள்ளபடியாக உயிர்கள் அறிதல் வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டு கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்ற பெருந்தகைகளுக்கும் இங்கே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ பெரியவர்களே, திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் ஸ்ரீ கமலை ஞானப்பிரகாசர் அருளி செய்திருக்கின்ற புட்பவிதி மாலையினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பேரு கிடைத்தது. நம்முடைய சமயத்தின் கண்ணே மலர் என்று சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒன்றாக அங்கம் வகிக்கின்றது. பிறவாயாக்கை பெரியோன் நம்முடைய பரம்பொருள், அம்மையும் சிவமும் ஒன்றே. எனவே அம்மை என்பதும் எந்த இடத்திலும் பிறத்தல் என்பது இல்லை. சில இடங்களிலே மகளாக வருகின்ற பொழுது எப்படி வருகிறாள், தட்சனுக்கு எப்படி வந்தாள், 1008 இதழ்களை உடைய தாமரை மலரிலே குழந்தை வடிவாக அங்கே வீற்றிருந்தாள், இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கும். இதே போன்ற முருகப்பெருமானும் இந்த தாமரை இதழிலே சரவண பகுதியிலே இருந்தான் என்று சொல்லப்படும். ஞானாசிரியன்மார்களுடைய திருவுருவத்தை வரைகின்ற பொழுது அந்த காலானது தொங்கிக் கொண்டிருத்தல் கூடாது என்பது ஒரு மரபு. அதற்காக காலிலே ஒன்றை பீடம் ஒன்றை போட்டு விடுவார்கள், அல்லது காலுக்கு கீழே ஒரு மலரை வரைந்து விடுவார்கள், அந்த மலர் மேல் எழுந்தெழுதியிருப்பதாக. சித்தத்தின் உள்ளே சிவ மனம் பூத்தது அப்படின்னு தான் சொல்றோம். ஆகையினாலே இந்த மலர் என்று சொல்லக்கூடியது சைவத்திலே மிக மிக மிக ரொம்ப முக்கியமான ஒன்றாகும். இறைவனோடு ஒன்றித்தில் இருப்பது. அப்பர் சுவாமிகள் திருவையாறு அந்த பதிகத்திலே சொல்லுகின்ற பொழுது தான் எப்படி சென்றாராம், போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின்னே புகுவேன்கிறார். போதொடு நீர் சுமந்து ஏத்தி, அப்போ எம்பெருமான் திருமுன்னே அடியார்கள் போதும் அந்த மலர்களையும் நீரையும் சுமந்து கொண்டு சுதந்திரமாக முன்னே சென்று வழிபடுகிறார்கள். நம்முடைய சைவத்திலே பரார்த்த பூஜை ஆன்மார்த்த பூஜை என்று இருக்கிறது. இந்த பரார்த்த பூஜை என்பது கருவறியிலே வீற்றிருக்கின்ற சதாசிவ பெருமானுக்கு நிகழ்த்தக்கூடிய பூஜை. ஆன்மார்த்த பூஜையிலே வகைகள் இருக்கிறது, எந்தெந்த மூர்த்திகளை எடுத்துக்கொள்வது என்பதெல்லாம். அதில் மூர்த்தி இல்லாமல் சனிகலிங்கம் என்று ஒன்று எடுப்பார்கள், சனிக மூர்த்தி. அது சனியும் இது சந்தனமாக இருக்கலாம், திருநீராக இருக்கலாம், அன்னமாக இருக்கலாம், இந்த ருத்ராட்சி ஒரு மணியாகவும் இருக்கலாம். இப்படி எதையெல்லாம் சனிகலிங்கமாக வைக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது
புஷ்பத்தாலான மாலையையே சிவலிங்கமாக பாவித்து பூஜனை செய்யலாம். சனிலிங்கத்திலே ஒன்றாக இந்த புஷ்பம் வருகிறது. அதை மாலை போல் கட்டி அதை வட்ட வடிவத்திலே வைத்து அதை சிவமாக வைத்து பூஜனை செய்வார்கள். மற்றொன்று என்னவென்றால், இறைவனுக்கு கொன்றையான் என்றே ஒரு பெயர் இருக்கிறது. ஏனெனில் சதாசிவ நேரமும் அவனை விட்டு கொன்றை மாலை நீங்குவது இல்லை. கொன்றை என்பது மஞ்சள் நிறம், சிவப்பும் பச்சையும் சேர்ந்தது. சிகப்பு என்பது சிவத்தை சார்ந்தது. அதிலே ஊதா கலர் என்று சொல்லக்கூடிய ஊதா நிறம் அம்மையை குறிக்கிறது. எனவே சிகப்பும் ஊதாவும் சேர்ந்து அந்த மஞ்சள் நிறம் சிவத்தை குறிக்கிறது. சிவசக்தி சுரூபம் என்று காட்டப்படுகிறது. அந்த சிவத்துக்கு அடையாளம் கொன்றை. ஆகையினாலே தான் ஆனாய நாயனார் அந்த கொன்றை பூத்து குலுங்குவதை கண்டவுடன் தன்னுடைய வேய்குழலிலே அப்படியே சிவத்தை கண்டு உருகி அந்த ஐந்தெழுத்தை அப்படியே அந்த வேயுடலிலே எடுத்தார். நம்முடைய வேயூர் தோழி மங்கன் அங்கே அவருக்கு அருள்வாரித்தார். எனவே கொன்றை என்பது சிவனது ஒரு அடையாள மாலை. அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால், இந்த மலர்களுக்கு மனம் இருக்கிறது. இந்த மலர்களுக்கு மனம் எப்படி வந்தது என்றால், இதற்கு நம்முடைய குமரகுருவரார் சுவாமிகள், நம்முடைய முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழிலே இந்த செய்தியை சொல்றார். ஒரு சமயம் சுவாமி வந்து அம்பாளுக்கு போதனை ஞானோபதேசம் பண்றார். அப்பொழுது அதிகாரம் நந்தி அழைத்து யாரையும் உள்ளே விடாதே என்று அம்பிகைக்கு நம்முடைய சுவாமி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் தான் எப்படியும் உள்ளே செல்ல வேண்டும் என்று உள்ளே நுழைகிறார். அப்பொழுது அதிகார நந்தி பெருமானது ஆணை, தயவு செய்து உள்ளே செல்லுதல் வேண்டாம் என்று கும்பிட்டு நின்றார். ஆக நந்திக்கும் இடையூறு வருதல் கூடாது. அதே நேரத்தில் ஞான உபதேசமும் கேட்கணும். அதற்காக முருகப்பெருமான் என்ன ஒரு யுத்தியை கையாண்டார், அப்படி பார்க்கின்ற போது நந்தவனத்திற்கு மல வண்டுகள், சுவாமி அம்பாள் இருக்கின்ற அந்த நந்தவனத்திற்குள்ளே வண்டுகள் சென்று சென்று வருகிறது. இந்த வண்டுகள் சென்று சென்று வருகிறது. ஏன் வருகிறது என்றால், அதுலதான் ஒரு விஷயம். அந்த வண்டுகளானது வெளியில் இருந்து சென்று அம்மையினுடைய கூந்தலிலே சென்று அமர்ந்து அந்த கூந்தலிலே இருக்கின்ற நறு மனத்தை எடுத்து அங்கே வெளியே வந்து மற்ற மலர்களுக்கு அந்த மனத்தை ஊட்டுகிறதாம். எனவே இந்த மலர்களுக்கு மனம் என்று சொல்லக்கூடியது அம்மையினுடைய கூந்தலில் இருந்து வந்தது என்று ஒரு குறிப்பு வருகிறது. இப்படி அந்த நந்தவனத்துக்குள்ளே வண்டுகள் சென்று சென்று வருவதை பார்க்கின்ற முருகப்பெருமான் தான் அந்த உபதேசத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் ஒரு வண்டின் வடிவத்தை எடுத்து சென்று அம்மையின் கூந்தலிலே சென்று அமர்ந்து உபதேசத்தை கேட்டார். இதை நம்முடைய குமரகுருபுர சுவாமிகள் செங்கீரை பருவத்திலே முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். முருகப்பெருமானை வண்டே என்று விளிக்கிறார். எப்படி? கொங்கலர் மைக்குழல் வாழ் பொறிவண்டே. பொறிவண்டு என்பது இங்கு முருகப்பெருமானை சுட்டுகிறார். கொங்கலர் மைக்குழல் வாழ் பொறிவண்டே, அம்மையின் கூந்தலிலே வண்டாக இருந்தவனே என்று சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த மரண என்பது சைவத்திலே இந்த அளவிற்கு ஒட்டி இருக்கிறது. குருமூர்த்தியாக இருப்பவர் தன்னுடைய மாணாக்கருக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது சிகையிலே செங்கழி நீர் மாலை, கழுத்திலே செங்கழி நீர் மாலை அணிந்திருத்தல் வேண்டும் என்று விதியிருக்கிறது. செம்பட்டு ஆடையும் செங்கழி நீர் மாலையும் அணிந்திருத்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் இல்ல சேக்கலார் பிள்ளை தமிழிலே சேக்கலாருடைய கழுத்திலே அங்கே செங்கழி நீர் மாலை இருந்ததாக அங்கே சொல்லப்படுகிறது. மணிவாசக பிறந்தகைக்கு உபதேசம் செய்த அந்த திருச்சிற்றம்பலத்தானுடைய கழுத்திலே குரு வடிவத்திலே செங்கலை நீர்மாலை இருந்தது என்று திருவாரூரர் புராணத்திலே சொல்றார். செங்கலை நீர்மாலை என்பது ஒரு ஞான குருவினது அடையாளம். இதே போல ஒவ்வொரு வர்ணத்திற்கும் மாலை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தனர்களுக்கு தாமரை, சுந்தரர் அணிந்திருக்கிறார், தேவாரத்திலே வருகிறது. ஞானசம்பந்தர் தாமரை மாலை அணிந்திருக்கிறார், இது அந்தனர்களுக்கு உரியது, தேவாரத்தில் வருகிறது. இதே போன்று வணிகர்களுக்கு அல்லி மலர், அல்லிமன் உள்ளையந்தார் அமர்நீதிக்கு அடியேன். எனவே இந்த மலர்களை வைத்து
அங்கே வருணம் அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது.

வனத்திலே சொல்வான், எங்கேயாவது மரத்திலே நல்ல புஷ்பங்கள் கண்டார், அதனுடைய பொலிவை கண்டார், இந்த மலர்களெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிக்கீன்னு அப்படி ஆவல் கொள்வார். பின்னாளிலே திருக்கையிலே செல்லுகின்ற பொழுது சிவபெருமானுடைய திருவடிகளிலே எந்த மலர்களெல்லாம் சிவனது திருவடிக்கோ அந்த மலர்களெல்லாம் சிவனது திருவடியினை நிறைத்து நின்றதாக பாரத கதை சொல்லுகிறது. இதே போன்று அர்ச்சுனரான் அவன் பூஜை செய்வதற்கு மூர்த்தி கிடைக்காத பொழுது அங்கிருந்த கண்ணன், நான் சிவோகம் பாவனையில் இருக்கிறேன், என்னை சிவமாக பாவித்து பூஜனை செய் என சொல்ல, அப்பொழுது அர்ச்சுனனானவன் சிவோகம் பாவனையில் இருக்கின்ற கண்ணன் திருவடிகளை மலர்களை வைத்து அர்ச்சனை செய்ய முடிவிலே கைலைக்கு செல்லுகின்ற பொழுது திருமாலும் அர்ச்சுனனும் அங்கே அர்ச்சிக்கப்பட்ட மலர்கள் எல்லாம் நம்முடைய பரம்பொருளாக சிவபெருமான் திருவடியிலே இருப்பதை அங்கே கண்டார்கள். ஆக இந்த மலர்களிலே வைத்து எத்தனை அற்புத செய்திகள், இதையெல்லாம் வைத்துத்தான் திருமணம் என்று ஒன்று வருகிறார். திருமணம் என்றால் என்ன? மூன்றுனானா இம்மண்ணா. மனம் என்பது மலரிலே மனம் பொருந்துவதை போல ஒருவனுக்கு ஒருத்தி வந்து பொருந்துவது. ஆக இப்படியெல்லாம் பல்லாற்றாலும் நம்முடைய சைவத்தின் எண்ணே இந்த மலர் இருக்கின்ற அந்த உண்மையை வைத்து அதற்கு என்னென்ன விதிகள் இருக்கிறது. பெரும்பாலும் ஒருவருக்கு நாம் விருந்து படைப்பதை காட்டிலும் வந்தவருக்கு எது பிடிக்கும் என்பதை நாம் அறிந்து செய்தால் அவருடைய அன்பை நாம் லகுவாக கவர்ந்து விடலாம். அதன்படி நம்முடைய புஷ்ப விதிகளிலே வாரத்திலே என்னென்ன நாட்களிலே என்னென்ன மலர்களை சாத்துவது இறைவனுக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 14வது திருப்பாடலிலிருந்து இன்றைய சிந்தனை. எந்தெந்த கிழமைகளில் எந்த மலர்களை சாத்துவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில் பரம்பொருளுக்கு தாமரை பூ சாத்துவது விசேடம். திங்கட்கிழமையில் வெள்ள ஆம்பல் பூவை சாத்துவது விசேடம். செவ்வாய்க்கிழமை அன்று செங்கிழி நீர் பூ சாத்துவது விசேடம். புதன்கிழமையில் தகரப்பூவை சாத்துவது விசேடம். வியாழனில் கூவளைப்பூ சாத்துவது விசேடம். வெள்ளிக்கிழமை அன்று வெண்தாமரை சாத்துவது விசேடம். சனிக்கிழமை நீலோற்ப மலர் சாத்துவது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவை ஒரு வருந்தத்துக்க ஒரு செய்தி என்னவென்றால், சில பேர் பூவின் பெயர்களை சொல்கிறீர்களே அது எங்களுக்கு தெரியாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சொல்லக்கூடிய பூக்கள் எல்லாம் நம் தோட்டத்திலே கிடைக்கும், ஆனால் நமக்குத்தான் அடையாளம் தெரியவில்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய பூக்களை தான் புஷ்பவதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அரிய வகை பூக்கள் எல்லாம் சிலவகன் சிலவகன் தான். ஆகையினால சில மலர்கள் பெயரை சொல்லுகின்ற பொழுது இவைகளெல்லாம் நான் பார்க்கவில்லையே தெரியாது என்று நினைக்க வேண்டாம், நமக்கு அடையாளம் தெரியவில்லை. அவ்வளவுதான். இது இந்த வார புஷ்ப மலர்லே பங்கயம் மலர்ந்த வெள்ளாமல் பல் பாசடை செங்கழி நீர் மலர் தகர செம்மலு தங்கிய கோலம் ததை வெண்தாமரை மங்கை கேள் நீளம் ஏழ்வார புஷ்பமே. இதை சொல்லக்கூடிய அந்த மலர்களை எல்லாம் அப்படியே நிறை நிறராக ஞாயிறிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எழுதி பொருத்திக் கொள்ளுதல் வேண்டும். இது மலர்கள். பத்திரம், பத்திரம் என்றால் இலைகள், பில்வம் வந்து பத்திரம்னு பேரு. இதே மாதிரி இந்த இதுவரைக்கும் மலர்களை சொன்னியாச்சு. ஒவ்வொரு வாரத்துக்கும் எந்த பத்திரம் விசேஷம் என்றால், ஞாயிற்றுக்கிழமையில் வில்வம் சாத்துவது விசேடம். திங்கட்கிழமை என்று துளசி சாத்துவது விசேடம். செவ்வாய்க்கிழமை என்று விழாவு சாத்துவது விசேடம். புதன்கிழமை மாதுளை சாத்துவது விசேடம். வியாழனில் நாய் ஊருவி சாத்துவது விசேடம். வெள்ளியில் நாவல் சாத்துவது விசேடம். சனிக்கிழமை விஷ்ணு கிரந்தி சாத்துவது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் வில்வமே துளசி திங்களே ஆறிலே விழாயிலை அறிவன் மாதுளை வேரி நாயுருவி பொன்வெள்ளி நாவலே காரியாம் சனியிலே விஷ்ணு கந்தியே. எனவே இந்த வார புஷ்பங்கள் இருக்கிறது, வார பத்திரங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் அந்தந்த நாட்களிலே சாத்தினால் இறைவன் மிகுதியாக பிரிந்து கொள்வான். அடுத்து வில்வம் சாத்துவது விசேடம். இந்த வில்வதளத்திற்கென்றே தனி சிறப்பு இருக்கிறது. வேறொரு புராணத்திலே சுவாமியான எனக்கு வில்வமும் துளசியும் மிகவும் பிடிக்கும், ஆனால் வில்வம் எனக்கு மிக மிக பிடிக்கும்னார். அதற்கு காரணம் வேறொரு புராணத்தில்

0: கச்சியப்ப முனிவர் அழகாக காரணங்களை குறிப்பிட்டு சிறப்பிச் சொல்லுவார். அந்த வில்வத்திற்கு சமமாக மற்றைய நான்கு இருக்கிறது பத்திரங்கள். ஆகையினால அந்த நாலு வில்வத்தை சேர்த்து அஞ்சு, இந்த ஐந்துக்கும் சேர்ந்து பஞ்ச வில்வம் என்று பெயர். இந்த பஞ்ச வில்வங்கள் எவை என்று சொன்னால், நொச்சி, விழா, வில்வம், கிடுவை, இலங்கை. எனவே மெச்சியே அடியவர் வியந்து சாத்திடும் நொச்சியே நறுவிடா நுவன்ற கோவிடம் வைச்சிடும் கிடுவையே மாவிலங்கையில் பச்சிலை என்று இவை பஞ்ச வில்வமே. இவைகளெல்லாம் பஞ்ச வில்வங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இறைவனது பூஜையிலே முக்கியமான ஒரு அங்கம் அட்ட புஷ்பம் சாத்துவது. இதை நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகள் இந்த அட்ட புஷ்பம் சாத்துவதற்கென்றே சிறப்பித்து ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். எட்டு நான்மலர் என்று தொடங்குகின்ற அந்த பதிகத்தில், பதிகத்தில் ஒவ்வொரு பாடலையும் எட்டு மலர், எண்மலர், எண்மலர்னே குறிப்பிடுவார். இந்த எட்டு மலர்கள் என சொல்லக்கூடியது நம்மிடம் இருக்க வேண்டிய சைவனுக்கு உரிய அடையாளங்கள், இலக்கணங்கள் அல்லது அவனிடம் தங்கி இருக்க வேண்டியவைகளை குறிக்கிறது. அந்த எட்டு எதுவை என சொன்னால், உயிர்கொலை செய்யாமல் இருத்தல், ஐம்பொறி அடக்கம், பொறை, தவம், வாய்மை, அன்பு, அறிவு. இந்த எட்டும் உள்ள இலக்கணத்தை உணர்த்துவதுதான் எட்டு மலர் சாத்துவது என்று மாதவ சிவஞான சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளுடைய தோத்திரத்திலே இந்த செய்தியை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இருதயனாப்பன் ஐந்தெழுத்து உருவில் இறைவனை உயிர்கொலை செய்யாமல் செய்யாமை அருள் பொறியடக்கம் பொறை தவம் வாய்மை அன்பு அறிவனும் என் மலர் கொண்டு ஒருமையோடு அரிச்சித்திடுக. அழகான செய்தி. எனவே இந்த எட்டு தன்மையும் சைவனிடத்தே அது பதிந்திருக்க வேண்டும், சைவனுக்கு உள்ள இலக்கணமாக இருத்தல் வேண்டும். இந்த அட்டப்புஷ்பம் என்பது காலையில் ஒரு அட்டப்புஷ்பம் வகை இருக்கிறது, உச்சிகாலத்தில் சாத்தக்கூடிய ஒரு எட்டு மலர்கள் அது ஒரு பட்டியல் இருக்கிறது, அர்த்தஜாமத்திலே சாத்துவதற்கு ஒரு பட்டியல் இருக்கிறது. அந்த அட்டப்புஷ்பங்கள் எவை என்பதை பதினேழாம் பாடலிலே அலறிவி, நாயுருவி, மல்லிகை, எருக்கு, வில்வம், நந்தியாவர்த்தம், தாமரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வம்பவிழ்வில் அரி, நாயுருவி, மல்லிகை, வெம்பிய எருக்குடன் வில்வம், வெண்மலர், நம்பிய அடுக்கலர், நந்தி நான்மலர், அம்புயம் காலையில் அட்ட புஷ்பமே. இது காலையிலே. உச்சிகாலத்திற்கு எது உத்தமம்? பொன் ஊமத்தை, புலிநகக்கொன்றை, வெள்ளை பாதிரி, வன்னி, கத்திரி, மந்தாரை, வெண்காக்கணம், தும்பை, இந்த எட்டும். ஆக இந்த எட்டுமே உச்சிகாலத்தில் சாத்துவது விசேடமானது. பதினெட்டாம் பாடல்ல இதை சொல்லி காட்டுகிறார் நம்முடைய மூர்த்திகள். போதவில் பொன் ஊமத்தை, பொலிநகக்கொன்றை, வெள்ளை பாதிரி, வன்னி செய்ய வழுதுனை, படர் மந்த ஆரை, பேதமாய் மலரும் வெள்ளை காக்கொன்றை, பெரிய தும்பை ஓதிய இவையட்டும் உச்சியில் அட்ட புஷ்பம். நான் அத்தயாவத்திரை சாத்துவதற்கு எதெல்லாம் உயர்ந்தது என்றால், மல்லிகை, காட்டு மல்லிகை, மரமல்லிகை, மகிழம்பு, வெட்டிவேர், செண்பகம், சிறு செண்பகம், மறிக்கொழுந்து என சொல்லக்கூடிய எட்டும். இது பிற்பகலில் சாத்துவதற்கு விசேடம் என்று சொல்லப்படும். இவை எத்தனை பிற்பகலுக்கு அபரான நேரங்களில் சாத்துவது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்த மல்லிகை இரண்டு, மகிழ்தரும் மல்லிகை பூ, கொந்துவேர், செண்பகப்பூ, சிறிய செண்பகம், கொழுந்து, சிந்தையூர் அட்ட புஷ்பம், சிவன் முடிக்கு ஏறும் போழியில் அந்தியோடு அடர்த்த யாமம் அபரானந்தம் தனிலுமே. ஆகவே இவைகளெல்லாம் அர்த்தஜாமத்திலும் பிற்பகலிலும் இதை சாத்தலாம், அந்திப்பொழுதிலும் சாத்தலாம். ஆக அந்திப்பொழுது அர்த்தஜாமம், பிற்பகலிலும் இவை சாத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைவிட எட்டு மலர்களை எல்லா காலமும் பொதுவாக சாத்துறது அது ஒரு பட்டியல் இருக்கிறது. இந்த எட்டு மலர்களை எல்லா காலமும் சாத்தலாம். என்னென்ன காலங்களில் இட்ட மலர்களை சாத்துவது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆறி சாத்தினால் அது குற்றம் என்று, அந்த நேரங்களில் அதை சாத்தினால் விசேடம், அவ்வளவுதான். ஆக மற்ற பொதுவாக எந்த எட்டு மலர்களை எல்லா காலமும் சாத்தலாம் என்றால், புன்னை, வெள்ளருக்கு, செண்பகம், நந்தியாவர்த்தம், கரும்புவளை, பாதிரி, அலரி, செந்தாமரை என சொல்லக்கூடிய மலர்களை எப்பொழுது வேண்டுமானாலும் சாத்தலாம். இழகிய புன்னை, வெள்ளருக்கு, செண்பக நிலவிய, வலம்புரி, நீளம், பாதிரி, அலரி, செந்தாமரை, அட்ட புட்பமாம், புலரியம், போதோடு எப்பொழுதும் சாத்தலாம். அடுத்து ஒரு அருமையான ஒரு செய்தி கொடுக்கிறார். எந்தெந்த மாதங்களிலே எந்த மலர்களை சாத்தினால் இறைவனுக்கு விருப்பம். இது பெரும்பாலும் அந்தந்த மாதங்களிலே கிடைக்கக்கூடிய விசேட புஷ்பமாகத்தான் இருக்கும். சித்திரையிலே முருக்கம்பு, வைகாசியில் புன்னை, ஆணியில் வெள்ளருக்கு, ஆடியில் அலரிப்பூ, ஆவணிக்கு செண்பகப்பூ, புரட்டாசியில் கொன்றை, ஐப்பசியில் தும்பை, கார்த்திகைக்கு கத்திரி, மார்கழிக்கு பட்டி அல்லது தைக்கு தாமரை, தைக்கு தை மாதத்திற்கு தாமரை, மாசி மாதம் கரும்புவளை, பங்குனி மாதம் மல்லிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெத்திய பலாசு, புன்னை, வெள்ளருக்கு, அலரிபோது, கொத்தலர், செண்பகப்பு, கொன்றையே, தும்பை செய்ய, கத்திரி, பட்டி, கஞ்சம், காவி, மல்லிகை, ஈராறும் சித்திரை முதலாக கொள்க சிறந்திடு மாத புஷ்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே ஊசிகடா நியாயம் போல வார புஷ்பம், மாத புஷ்பங்களை கொடுத்து நமக்கு உபதேசம் செய்கின்ற கமலை ஞான பிரகாஷர் ஒரு கூடுதலான வேறொரு செய்தியை நமக்கு சொல்கிறார். பொதுவாக தமிழ் மாதத்திலே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்று இறைவனுக்கு அந்த அர்த்தஜாமத்திற்கு முன்பாக ஒரு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அந்த சிறப்பு அபிஷேகங்களில் எவை எவை குறிப்பாக இடம்பெறுதல் வேண்டும் என்று இருக்கிறது. இது புஷ்ப வகையில் சேராவிட்டாலும் தெரிஞ்சு கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக செய்தி சொல்றார். ஆக ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அங்கே அர்த்தஜாமத்திற்கு முன்பாக சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது எவைகள் அங்கே சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்றால், சித்திரை மாதத்திலே மறுக்கொழுது சாத்துவது விசேடம், வைகாசி மாதத்திலே சந்தன லேபனம் சாத்துவது விசேடம், ஆணி மாதத்திலே முப்பழங்களை எடுத்து சுவாமி திருமேனியில் சாத்துவது விசேஷம், ஆடி மாதத்திலே பால் விசேடம், ஆவணியில் சர்க்கரை சுவாமிக்கு அங்கே படைப்பது விசேடம், புரட்டாசியில் அதிரசம் போன்ற அப்ப வகைகள், ஐப்பசியில் அன்னம், கார்த்திகை மாதத்தில் சுட்டி விளக்குகள், மார்கழியில் நெய், தை மாதத்தில் தேன். இந்த அபிஷேகத்தில் இவை சிறப்பாக இடம்பெற வேண்டும். மாசிக்கு நெய் தோய்ந்த கப்பளம், கம்பளம், அப்படியே அந்த கம்பளத்தில் நெய்யை ஊற்றி தவதவோ என்று தொப்பு தொப்பென்று இருக்கும் பொழுது சுவாமியினுடைய திருவியினை சுற்றி அப்படியே அப்பி விடுவார்கள். அதுக்கு நெய் தோய்ந்த கம்பளம் மாசி மாதம். பங்குனி மாதத்தில் தயிர் சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய கமலை ஞானப்பிரகாசன் நமக்கு காட்டிய வழி என்று அந்த புஷ்பத்தினுடைய வகையை கூறியவர்கள் இறைவன் கருணை பெறுவதற்கு இதுவும் ஒரு செய்தி என்பதை நமக்கு கொடுத்து பண்ணியிருக்கிறார். விநாயகருக்கு சொல்லுகின்ற பொழுது சில பத்திரங்கள் அவருக்கு விசேடமாக சொல்லப்படுகிறது. 24வது பாடலுக்கு வருகிறேன். விநாயகருக்கு 21 பத்திரங்கள் பிரியம். எதெல்லாம்? மாசிப்பச்சை, கையாந்தகரை, வில்வம், ஊமத்தை, நொச்சி, நாயுருவி, வன்னி ஆகிய பத்திரங்களும், கத்திரி, அலரி, ஆத்தி, எருக்கு, மருது, விஷ்ணு கிரந்தி, மாதுளை, தேவதாறு, மறு நெல்லி, சிறு செண்பகம், கூதாளி, பாதிரி என்ற பூக்களும் அருகம்புள்ளும் அவருக்கும் மிகவும் விசேடமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இறைவனுக்கு இந்த பத்திரங்கள் விநாயகருக்கு இது மிகவும் பிரீதியானது என்று இங்கே சொல்லப்பட்டு விட்டது. இறைவனுக்கு அர்ச்சனை செய்கின்ற பொழுதோ, நாம் மற்ற வழிபாடு செய்கின்ற பொழுதோ இறைவனுக்கு பூ குறைதல் கூடாது. குறிப்பாக அர்ச்சனை செய்கின்ற பொழுது எந்த காரணத்தை கொண்டும் அந்த பூக்களை நாம் பீத்து விடக்கூடாது. இதழ்களை பிச்சு ரெண்டா அர்ச்சனை பண்ணக்கூடாது. முழு பூக்களாக தான் பண்ணணும். ஒருவேளை பூ குறைகிறது என்றால் இருப்பதாக பாவித்து போடணுமே தவிர, பூ குறைகிறது என்பதற்காக ஒவ்வொரு பூவை பிச்சு போடுதல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவைகளெல்லாம் நமக்கு எது எது எப்படி சாத்த வேண்டும் என்ற முறைமையை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து 27வது திருப்பாடலிலே என்னென்ன தேவர்களுக்கு யார் யாருக்கு எது எது பிரியமானது என்பதை அழகாக ஒரு பட்டியல் காட்டுகிறார். இதெல்லாம் சிவபூஜை செய்பவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்கு கொன்றை, சிவபெருமானுக்கு கொன்றை மிகவும் பிரியமானது. விநாயகருக்கு அருகம்புல் பிரியமானது. முருகப்பெருமானுக்கு கடம்பம் போவும் வெற்றியும் மிகவும் பிரியமானது. திருமாலுக்கு துளசி மிகவும் பிரியமானது. உமையவளுக்கு நீலோற்ப மலம் மிகவும் பிரியமானது. சூரியனுக்கு, சிவபூஜை செய்தவர்களுக்கு தெரியணும், சூரியனுக்கு தாமரைப்பூ மிகவும் பிரியமானது. திருமகளுக்கு ஆம்பல் மலர் பிரியமானது. கலைவாணிக்கு வெண்தாமரை. இன்னும் உக்கிர தேவதைகள் போன்றவர்களுக்கு சிவப்பு மலர்களை சாத்துவதும் ஒரு மரபாக இருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாது இந்த அல்லி மலரையும் கரும்புகளையும் எல்லா கடவுளருக்கும் பொதுவாக சாத்தலாம் என்றும் அவர்கள் சொல்லப்படுகிறது. இதை இந்த என்னென்ன மலர்கள் யார் யாருக்கு பிரியம் என்பதை 27வது திருப்பாடலில் குறிப்பிட்டு காட்டுகிறார். வில்வமுடன் கொன்றை மலர் சங்கரர்க்கு நேயம். வில்வமும் கொன்றையும் சங்கரர்க்கு நேயம். வேடமுகர்க்கு அருகு வெற்றி கடம்பு விசாகனுக்காம். கொல்லை நெடுமால் வர்க்கா மலைமகற்கு நீளம். கோகநந்தம் சூரியர்க்கு திருமகற்கு நெய்தல். வல்ல கலைமடைந்தற்கு வெந்தமலம் நேயம். வரும் கொடிய கடவுளர்க்கு செம்மலர்களையா. உக்கிர கடவுளர்களுக்கு சிவனமலர். குறிப்பாக சொன்னால் அவர் உக்கிரம் அல்ல, எதிரிகளை அச்சுறுத்துவதாக இருப்பார்கள். நம்முடைய பைரவ பெருமானுக்கு அதனால்தான் செவ்வரளி மாலை சாத்துகின்ற ஒரு மரபு உண்டு. ஆகினாலே அந்த சிவப்பு மலர்கள் சில மூர்த்திகளுக்கு சாத்துதல் உண்டு. அல்லி மலர் கரும்போலை அனைவருக்கும் நேயம். அம்மலரே எம்மலர்க்கும் அதிகமென உரைப்ப.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: நமினந்தி அடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

திருச்சிற்றம்பலம் பாடிளம் கோதத்தினார்.

அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணத்திலே நமினிந்திடியல் நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். நமினந்தியடிகள் நாயனார் ஏமப்பேரூரிலே அவதாரம் பண்ணினவர். திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏமப்பேரூரிலே அவதாரம் பண்ணினவர். நாயன்மார்கள் இந்த லோகத்துக்கு அவதாரம் பண்ணினது இந்த லோகத்துக்கு பெருமை தேடி தருவதற்காக, அது மனித குலமாகிய நமக்கு பெருமை தேடி தருவதற்காக. அவர்கள் தன் பொருட்டாக பற்றி செய்யாமல் உலகம் வாழ்வதற்காக பற்றி செய்தவர்கள், உலகம் வாழ வேண்டி பற்றி செய்தார்கள். அந்த பத்தியினாலேதான் உலகம் இப்பொழுது பக்தியை கடைபிடித்து நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் செய்த அரிய பெரிய தொண்டின் காரணமாக. அப்படி தொண்டு செய்து அவர்கள் வாழ்ந்தார்கள், மற்றவர்களை வாழ வைத்தார்கள். வாழ்வது எதற்காக? மற்றவர்கள் வாழ வைப்பதற்காக. அப்படித்தான் பெரியவர்கள். அவர்கள் எதற்காக வாழ்கிறார் என்றால் மற்றவர்களை வாழ வைப்பதற்காக அவர்கள் வாழ்வு. மற்றவர்களை வாழ வைக்கும் போது அவர்கள் எப்படி ஆகின்றனர் என்றால் அவர்கள் பேரின்ப பெருவாழ்வில் அவர்கள் சென்று விடுவார்கள். இவர் மற்றவர்களுக்காக தொண்டு செய்தார் என்று சொல்லி சுவாமி அவர்களுக்கு உயர்ந்த வாழ்வு, அழிவில்லாத பெருவாழ்வை தந்து விடுகிறார். அதனாலே மனிதன் வாழ்கின்ற காலத்திலே பிறருக்கு உபகாரமாக வாழ்வது, நல்ல செயலை செய்து அதன் மூலமாக தனக்கும் பிறருக்கு நன்மையை தேடிக்கொள்வது, அந்த நிலையில வாழ்ந்தவர்கள் தான் நாயன்மார்கள். வையம்புறக்கும் தனிச்செங்கோல் வளவர் பொன்னி திருநாட்டு செய்ய கமல தடம்பனையும் செழுநீர் தடமும் புடையுடைத்தாய் பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல போலதனால் இதும் பெருமை எண்டிசையும் ஏரூர் எம பேரூரார். வளவனாகிய சோழன் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த சோழ நாட்டிலே பொன்னி திருநாட்டிலே, இந்த நாட்டை பொன்னி திருநாட்டுன்னு கூட இந்த பாடல்ல சொல்றாரு. கமலத்தடம்பனையும், கமலத்தடம்பனைங்கிறது தாமரை நிறைந்திருக்கின்ற குளங்களும் அதற்கு மேற்பட்ட மற்றைய நீர்வளங்களும் உடையதாய் இருக்கின்ற இந்த புன்னி நாட்டிலே வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல புகழதனால் வேதங்களை படித்து அதன் மூலமாக நாட்டுக்கு நன்மை செய்கின்ற மறைவூர்கள் வாழ்கின்ற புகழாலே பெருமை உடையது அந்த ஏமப்பேரூர். திருவாரூருக்கு பக்கத்துல இருக்கிற மாலை பயிலும் தோரணங்கள், மருங்கு பயிலும் மணிமருகு, வேலை பயிலும் புனல் வருகு, மேகம் பயிலும் ஆடங்கள், சோலை பயிலும் குளிர்ந்த இருள், சுரும்பு பயிலும் அரும்பூகம், காலை பயிலும் வேத ஒளி, கழுநீர் பயிலும் செடுநீர் பொய் செடுநீர் செய். இதனாலே மாலைகள் நிறைந்த தோரணங்களை உடையதும் மாடங்களை உடையதும், மேகம் வந்து ஒரு ஆய்ந்து செல்லுகின்ற மாடங்களை உடையதும், சோலைகள் சூழ்ந்ததும், அதற்கு மேல காலையிலே வேத ஒலி அங்கே முடங்குமா, காலையிலே வேத ஒலி, காலை பயிலும் வேத ஒலி. காலை வேலை தான் இந்த வழிபாட்டுக்கு சிறப்பானது. காலையிலே வேதம் முதலான நூல்களை பாராயணம் செய்வது, ஓதுவது என்பது மிக அவசியமானது. அது காலையிலே வந்து பரமேஸ்வரனுடைய புகழை பாடுவதினாலே ஓதுவதினாலே அந்த நாள் முழுவதும் அவனுடைய அருள் துணையாக இருக்கும். அதற்கு வந்து திருவருள் துணை செய்ய போனோம். எல்லாரும் காலையில ஓத முடிவதில்லை, காலையில ஓத முடிவதில்லை. அது ஓதாமல் ஒரு நாடும் இருக்க வேண்டாம் என்று உலக நீதி, ஓதாமல் ஒரு நாடும் இருக்க வேண்டாம் என்பது உலக நீதி. ஓதுவது ஒளியல் என்பது அவைவாக்கு காட்டி, ஓதுவது ஒளியல், ஒளியல்னா ஓதிக்கொண்டே இருக்க வேணும். அதனால இந்த ஓதுவது என்பது மிகச்சிறந்தது. ஓதுவார்தமை நன்னறி குறிப்பது. ஓதினாலும் உன்னை ஏற்று என்னை வினை அவளை பாதியாமே வந்து
சீதகல ஓதிப்பணியாரும் சீநரகம் மீறி செய்வார் என்பது அருணகிரிநாதன் பாட்டு. இப்படி ஓதுவதை பத்தி நிறைய அதனாலே அந்த ஊரிலே வாழ்கின்ற மறையவர்கள் காலையிலே வேதங்களை ஊதுவார்கள். அந்த ஒலி ஊர்வக்கம் பயில்வது. அதற்கு மேலே அந்த நீர் வளத்தினாலே விளைந்த நெல் வளத்தை சொல்லும் போது வயல்களிலே நெல் விளைந்திருக்கிறது, வெண்ணெல் வெண்மையான நெல் விளைந்திருக்கிறது, வெண்மையான நெல் விளைந்திருக்கிற வயல் நிறைய இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வயல் நெல் வயல், அது விளைந்திருக்கிறது அல்ல வெண்மையாக இருக்கிறது, இந்த நெல் வெண்மையாக இருக்கிறது. இடையடைய தாமரை பூத்திருக்கிறார், இடையடைய தாமரை பூத்து சிவப்பாக இருக்கிறது நெல் வயலுக்கு இடையில. அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே வந்து அது எப்படி இருக்குதுன்னா, வேதியர்கள் மணல் பரப்பி அதிலே அக்னி குண்டத்தை வச்சு அக்னி வளர்ப்பது போல யாகம் வளர்ப்பது போல இருக்கிறது, யாகம் வளர்ப்பது போல இருக்கிறது. யாகம் வளர்க்கிறது இல்ல சிவப்பா இருக்குமல்ல, நெருப்பு மணல் வெண்மையா இருக்குமா, நெல் வெண்மையா இருக்குதா, தாமரை சிவப்பா இருக்கு, அதை வச்சு சொல்லுவோம். அப்படிப்பட்ட வளமுடைய ஊர் அந்த பகுதி. எல்லாம் நம்ம பொன்னி வளர்ந்தான், எந்த பொன்னி, இந்த பொன்னி தான் பெருமை விளங்கு அப்பதியில் பேணும் நேற்று செய்வ நெறி உருமை நெறிவாள் அந்தனரும் ஓங்கு குலத்தின் உள்வந்தார். அப்படிப்பட்ட அந்த ஊரிலே திருநேற்று செய்வ நெறியிலே வாழ்கின்ற அந்தனர் குலத்திலே வந்தவர். இருமை உலகம் ஈசர்களால் இறங்கி ஏத்த பெற்றதவத்து அருமை புரிவார் நமிநந்தி அடிகள் என்பார் ஆயினார். சிவபெருமானுடைய திருவடியே தினந்தோறும் இறைஞ்சுவர். இறைஞ்சுதல் என்றால் வழிபாடுன்னு சொல்றது, போற்றுதல் கும்பிடுதல் போத்திரம் பண்ணுதல், இறைஞ்சுதல் வழிபாடு, வழிபாடு செய்தல். அவருடைய பெயர் நமிநந்தி அடிகள்னு பெயர். பராமண குலத்துல வந்தவர் தவஞ்சி, இதற்கு யோக்கியமான குலத்துல வருவதற்கு அதற்கு முன்ன பிறவியில புண்ணியம் இருக்கணும். அதை வந்து சித்தியாரில் தரையின் நீர் கீழே விட்டு தவஞ்சி சாதியினில் இருந்து பரசமயங்கள் எல்லாம் பாக்கியம் பண்ணணும். அதனால பிராமணர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து அதிகபட்சம் பக்தியுடையவர்களாகத்தான் இருப்பாங்க, சாமி இல்லைன்னு சொல்ற இருக்க மாட்டாங்க. இயல்பாகவே அவர்களுக்கு அந்த பரம்பரையான அந்த பழக்கம். அதனாலே இவர் வேதத்தை ஓதியவர், வேதத்திலே சொல்லப்பட்டபடி தவத்தை செய்வார். வாய்மை மறைநூல் சீலத்தால் வளர்க்கும் செந்தி என தருவார். தூய்மை திருநீற்று அடைவே மெய்ப்பொருள் என்றறியும் துணிவினார். திருநீற்று நெறிதான் உண்மையான நெறி. திருநீற்று நெறி என்றால் செய்வ நெறி, செய்வத்துக்கு முதல் பொருளாக இருக்கிறது திருநீற்று. செய்வ சமயத்துக்கு முக்கியமானதாக இருப்பது எது என்று கேட்டால் திருநீற்று. அப்படிப்பட்ட திருநீற்று நெறியை நன்றாக நூல்கள் மூலமாக அறிந்து அதனுடைய பெருமையை உணர்ந்து தரிக்கின்றவர்கள் வேறு, அது உணராமல் அவர்கள் பூசுகிறார்கள் என்று பூசுகின்றவர்கள் வேறு. அவர்கள் பூசியிருக்கிறார்கள், நாமும் பூசுவோம் பூசுகிறவங்க வேறு. நூல்கள் மூலமாக அதை உணர்ந்து பூசுகிறோம். திருநீற்றுக்கு பஸ்ம சாபால உபகரணமே உபகரணத்திற்கு பஸ்ம சாபால உபகரணம். திருநீற்றை பற்றி சொல்லுகின்ற நூல்கள் நிறைய இருக்கு, வடமொழியிலே இருக்குது தென்மொழியிலே இருக்கு. தென்மொழியில திருநீற்று பதிகம்னே ஒரு 11 பாட்டு ஒரு புண்ணிய வாம்பாடி இருக்கிறான். அவர் அவதாரமே திருநீற்றை நிலநிறுத்துவதற்கா. அவர் எதற்கு பிறந்தார்னா திருநீற்றை நிலநிறுத்துவதற்கா. பாண்டிநாடு முழுவதும் ஆயாலே பூஜி பூசாம இருந்துதான், அரசன் உத்தரவு, யாரும் பூஜி பூசக்கூடாது அப்படி உத்தரவு, யாரும் திருநீர் பூசக்கூடாது. அவனுக்கு திருநீர் கொடுத்தார் யாரு, தெரிஞ்சார். அவன் பூசணும் இருக்காங்க, அவன் பூசினான்னு சொல்லி எல்லாரும் வாங்கி பூஜித்தார். அவன் பூசினான்னு சொல்லி மன்னன் நீர் அணிந்தான் வைகரையில திருநீர் கொடுத்தார், வைகரையில திருநீர் கொடுத்தார். மன்னன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் முதலை வாழ்வார் துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார் என்பது ஞானதம்பர் புராணம். அதனாலே திருநீர் என்பது சிவபெருமானுடைய அடையாளமாக இருப்பது. இவர் சிவபக்தர் என்பது எதை காட்டும், எதிரால தெரிந்து கொள்வது திருநீற்றினாலே. திருநீர் நெற்றியில பூசிட்டான்னா அவன்
சிவன் சிவனுக்கு அடியவன் ஆகி விடுகிறான். சிறுநீர் பூசித்தான்னா அவன் வந்து பாவியா இருந்தாலும் அவன் வந்து புண்ணியத்தை பெற்று விடுகிறான். அதனால பாவம் அறுப்பது நீர்னு வாடினார். பாவம் அறுப்பது நீர், பாவத்தை சாம்பலாக்குவதனால அது சாப்பிடும், பாவத்தை சாம்பலாக்குவதனால அதுக்கு சாப்பிடும். அதனால திருநீர் மிக அவசியமானது. இன்னும் பல பேர் பூச தெரியாத நிறைய பேர் தான், பூச தெரியாதவர்கள் நிறைய பேர். மாணிக்கவாசகர் திருநீரை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, பல இடங்கள்ல திருநீரை பத்தி சொல்றாரு. திருவாசகத்துல பல இடங்கள்ல திருநீரை பத்தி சொல்றாரு. ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு வகையாக சொல்றாரு. உன்னுடைய அடியவர்கள் எல்லாம் பேசினா உன் பெருமையைத்தான் பேசுவாங்க, பேசினால் உன்னுடைய பெருமையைத்தான் பேசுவார்கள், பூசினால் திருநீரையே பூசுவார்கள். அப்படிப்பட்ட அடியவர்களை ஆண்டு கொண்டாய் என்று சொல்லுகிறார் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல உன்னாலே நான் திருநீர் பூசப்பட்டேன்கிறார். உன்னாலே திருநீர் பூசப்பட்டேன்கிறார். சொன்ன வெந்நீர் அணிவித்துன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் பிறப்பு இறப்பு வியாதி இதுகளுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், திருநீர் பூசாத நான் கண்டா பயப்படுவேன். தீனிய

0: அம்மனா மஞ்சுமாரே என்பது அச்சபத்து. திருவாரத்துல அச்சபத்துன்னு படி அச்சபத்து இன்னொன்னது பயப்படுவது சொல்றா வேடிக்கை. சிவருமான தவிர வேற தெய்வங்களை கடவுள்னு சொல்றவனை கண்டா பயப்படுவேன். ஆனா அந்த திருவாரத்துல அது அவருடைய தனி சிறப்பாகும். அதனாலே இவர் வந்து வேதத்திலே சொல்லி இருக்கப்பட்டபடி திருநீரே மெய்ப்பொருள் என்று அறிகின்ற உறுதியுடையவர். சாம கண்டர் செய்யகளல் வழிபட்டுழுகும் தலைமை நிலை. சாம கண்டர்னு ஒரு சிவருமானுக்கு சாம அது என்னது சாம கண்டர்ன சாம வேதத்தை கண்டத்துல வச்சிருக்கிறாரு. சாமம்னா இருக்கு நடிச்சாமம் நீலகண்டர் சாமகண்டர் காலகண்டர் நீலகண்டர் சாமகண்டர் கரைக்கண்டர் என்றெல்லாம் அந்த கண்டம்ங்கிறது கழுத்து. சாம கண்டர் செய்ய கடல் வழிபட்டுழுகும் தலைமை நிலை யாவ இரவும் பகலும் உணர்வுடியா என்றும் எழுதினார். அப்படி சிவபெருமானுடைய திருவடியே இரவும் பகலுமா வழிபடுகின்றவர் சிந்திக்கிறவர். அபூர் என்றும் திருவாரூரதனை அடைவார். அந்த நவீனந்தியடிகள் தன்னுடைய ஊரிலிருந்து திருவாரூருக்கு வந்தார் ஊர் நாள். அப்படி திருவாரூருக்கு வரும்போது எவ்வூரகற்றும் பெருமாண்டன் பிரசூல் மலர்த்தால் பணிவுறுதல் எவ்வூதியமும் எனக்குள்ளு என்னுடையார். அதாவது ஊதியம் என்றால் ஆதாயம், ஊதியம் என்றால் பொருள் ஆதாயம். அது அவருக்கு என்ன ஆதாயம்னா சுவாமியை வந்து வணங்குகிறதே ஆதாயம் என்று கொள்ளையுடையவரா. சாமியை வணங்குறதே ஆதாயம் என்று கொள்ளையும். வணங்கினால் என்ன ஆதாயம்னு தானே நம்ம நினைப்போம். வணங்கினால் என்ன ஆதாயம் கிடைக்கும் என்றுதான் நாம நினைப்போம். இப்படிதான் நினைக்க முடியா இருக்கு. நாம என்ன ஒண்ணு வேண்டியதா இருக்கு இல்லவா? வணங்கினால் என்ன கிடைக்கும் என்பது நம்முடைய எண்ணம். அவர் வணங்குவதே ஆதாயம் என்று என்ன சாமியே வணங்குவதே ஆதாயம் அதை சொல்றாரு. பணிவூர்தல் விரைசூல் பெருமாண்டன் விரைசூல் மனத்தால் பணிவூர்தல் எவ்வூதியமும் எனக்குள்ளு என்னுடையார். பல நாடும் திருவூரறித்த வரைச்சிடையார் திருப்பாதங்கள் வணங்கினார். பல நாள் இப்படி திருவாரூருக்கு சென்று சிவருமான வணங்குவார். திருவாரூரை பத்தி உங்களுக்கு நல்ல தெரியும். அது பூலோக விலாயம், பிருத்திவிஸ்தலம், அதற்கு மேலே மகாவிஷ்ணுவானவர் தேவர்களிடத்திலே ஒரு ஏமாற்றத்தை செய்ய அதற்கு மேலே அவர் இங்கு திருவாரூருக்கு வந்து வில்லை ஊன்றி நிற்க தேவர்கள் எறும்பு ஒடி கொடுத்து வில்லினுடைய நகனை அறுக்க அது தெரித்து தலை அத்து போச்சு மகாவிஷ்ணு. அப்படி அச்சு போன பிறகு மகாலட்சுமி விவகாரம் தவஞ்சியும் மறுபடி திருமாலை எழுப்பி சிவபெருமான் கொடுக்க பெற்ற தலம் அந்த திருவார். மகாலட்சுமி தவம் பண்ணியபடியினாலே அவள் பெயராலேயே அந்த ஊரு குளம் கோயில் எல்லாமே அமைந்தது. ஊருக்கு கமலைப்பதியின் திருவாரூருக்கு கமலை கமலம்னா தாமரை, தாமரையில இருப்பவளாகிய மகாலட்சுமி தவம் பண்ணபடியினாலே கமலைப்பதியின் வேறு, ஆலயத்துக்கு கமலாலயம்னு பேரு, தீர்த்தத்துக்கு கமலாலய தீர்த்தம்னு பேரு. சுவாமியே வந்து சோமாஸ்கந்தரை மார்பிலே வச்சு ஊஞ்சலாட்டிட்டு இருக்கிறாரு. ஆறு மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு பார்க்கடல்ல படுத்திருக்காரா? பார்க்கடல் எப்படி ஆடிக்கிட்டே தானே இருக்கார். அது மேல கொடுத்திருக்காரு, அது மேல பாம்பு, பார்க்கடல் மேல பாம்பு, பாம்பு வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறா. சத்தம் அதுல ஒரு அசைவு, அதுக்கு மேல மகாவிஷ்ணு கொடுத்திருக்காரா? அவரு மூச்சு விடுகிற அசைவு. இப்படி மூணு அசைவு. அதுக்கு மேல மார்பில வச்சிருக்கிறார் பார்வதி பரமசிவன் முருகன் மூணு பேர்த்தி. சோமாசுகந்தர் சோமாசுகந்தர மார்பில வச்சிருக்கிறார். யாரு? மகாவிஷ்ணு மார்பில வச்சிருக்கார். அப்படி இந்த அசவு அந்த அசவு எல்லாம் இருந்து ஆடிக்கிட்டு இருக்காராம் சிவருமான். இருந்து இருந்தாடு அழகன்னு சிதம்பரத்தை நின்று ஆடும் அழகர், திருவாரூர்ல இருந்தாடும் அழகர், இருந்து ஆடுகிறார். இருந்தாடும் பார்க்கடல் அசைவு, அந்த பாம்பு அசைவு, மகாவிஷ்ணு அசைவு, அந்த சிவர் அவர் ஆடி வச்சிருந்தார். ஆடியே வைகினார் மார்பில வச்சிருக்கிறாரா சிவருமானு, பண்டரிய மனத்துல தலையில வச்சிருக்கிறார் சிவருமான் சிவலிங்கத்தை, திருவனந்தபுரத்துல கையில வச்சிருக்கார் சிவருமான். இப்ப திருவனந்தபுரத்துல இந்த வலது கையில சிவலிங்கம், பண்டரிபுரத்துல தலையில சிவலிங்கம் மகாவிஷ்ணு. பக்தர்கள தலைமையான ஒரு வகை, சிவபக்தர்ல தலைமையான எத்தனை கோயில்ல பூஜை பண்ணியிருக்காரு. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பொருந்திய ஊர் திருவாரூர். அது பெருமை நிறைய இருந்து இந்த சக்கரவர்த்தி இருந்து தேவரோகத்திலிருந்து இருந்து வந்த சோமாஸ்கந்தர் சிவலிங்க எல்லாம் பிரதிஷ்ட பண்ணிய ஊர் திருவாரூர். திருத்தொண்ட தொகை பிறந்த ஊர், நாயன்மார் நிறைய அவதாரம் பண்ணிய ஊர், பல வகையில சிறப்புடைய திருவாரூர். அதனால திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடி என்று பாடினார்கள். திருவாரூர் பிறந்தா முக்தி, இன்னும் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஊருக்கு அடிக்கடி வருவாரு, புற்றில இருக்கிற மாணிக்கத்தை கும்பிடுவாரு. புற்றில இருக்கிற மாணிக்கத்தை கும்பிடுவார், புற்றுதானே சுவாமி. அதை சொல்றாரு, செம்பர்புற்றின் மாணிக்க செடுஞ்சோதியை நேர்தொடும் சீலம் சம்பற்றாக நினைந்து அணைந்து தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து போந்து. அப்பா அந்த செம்பூற்றிலே மாணிக்க செடுஞ்சூரியே புழுகின்ற அந்த தவத்தை தம் பற்றாக, அதே தம்முடைய பற்றாக வைத்துக் கொண்டு நினைந்தாரு அணைந்தாரு தாழ்ந்தாரு பணிந்தாரு வாழ்ந்தாரு. அப்படி போ வாழ்ந்து அம்பர் புரிசை திருமுந்தில் அணைவார். அப்படி சுவாமியை கும்பிட்டுட்டு புற்றில் இருக்கிற சுவாமியை கும்பிட்டு இந்த பக்கம் வந்தாரு. பாங்கோர் அறநெறியின் நம்பர் கிடமான் கோயிலுக்கு வணங்க நினைந்தார். திருவாரூர் கோயில அறநெறின்னு ஒரு கோயில் இருக்குது. திருவாரூர் கோயில் பெரிய கோயிலுக்குள்ளேயே திருவாரூர்ல இருக்கிற சிவலிங்கம் நிறைய. கோயிலை சுத்தி நல்லா கும்பணும்னா 3 மணி நேரம் வேணும். கோயிலை சுத்தி நல்லா கும்பணும்னா 1-3 மணி நேரம் வேணும். அதனால அந்த அறநெறியில இருக்கிற அப்பனை கும்பிட போனார். அறநெறியில அப்பனை அப்படி கும்பிட போனாரு. மாலை வேலை நன்னி இறஞ்சி அன்பினால் நயப்பூற்று எழுந்து காதலுடன் அன்னலாரை பணிந்து எழுவார். அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் துண்டின் பாங்கு பல பயின்று பரவி வரவுவார். அப்படி சாமியை கும்பிட்ட உடனே அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த இடத்துல என்ன என்ன வந்துச்சுன்னா, எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கரத்தில் சென்றுவிடுவார். சாமி கோயில்ல விளக்கு நிறைய போட வேணும் என்று எண்ணினார். விளக்கு போட வேணும்னு எண்ணினார். இது ஏதாவது ஒரு வகையில சாமிக்கு பணி செய்து தொண்டு செய்து சாமி பிரியப்படுறாப்புல நடக்கிறது. கையில தொண்டு செய்து சாமிக்கு பிரியமுடையவனாக ஆகிறார். சாமிக்கு பிரியமுடையவனாக சும்மா கும்பிட்டு போறவனே விளக்கு எழுதுவாரு. இவன் இன்னது செய்தாலும் கணக்கு எழுதுவார்ல
1: அப்படின்னா எவ்வளவு இருக்கும் எப்படி இருக்கு நமக்கு
0: அதனாலே இவன் என்ன சொன்னாருன்னா, நீங்க இல்ல ஐயா வேற வீட்டுல பாருங்கன்னு இருந்தாலும் தொந்தரவு இல்லை, அதுல கூட அவ்வளவு வருத்தம் வரா. முதல்ல என்ன சொன்னா, நெருப்பு வச்சிருக்க சாமிக்கு விளக்கு இருக்குன்னு கேட்டா, கையில நெருப்பு வச்சிருக்காரு நம்ம சாமி இவ்வளவு புசுக்கிறது விளக்கு இருக்குது கேட்ட, அதுக்கு மேல வந்து விளக்கு எரிக்கணும்னு சொன்னா நீங்க தண்ணியை முகர்ந்து ஊத்தி எரியணும். அதனாலே ஒரு ரொம்ப மனசு சஞ்சலமா போச்சு. ஏண்டா கேட்டாங்க, கருமை எரியாதவர்கிட்ட வந்து கேட்டுட்டேன், சமணன் விடும் தெரியாம போச்சு அப்படின்னு ரொம்ப வருந்தினான். அருகர் மரியாதை உரைத்தவரை ஆற்றாராகி அதை பொறுக்க முடியல. அப்பொழுதே பெருகமனத்தில் வருத்தமுடன் பயர்ந்து போந்து தரையணிந்த முருகு விரியும் மலர்கொண்டை முடியார் உயில் முன்னை சாமி கோயிலுக்கு முன்னாலே ஊழி உருவ அன்பர் பணிந்து விட உருவாக்கிழந்தது உயர் சிந்தி. இந்த வார்த்தையை கேட்டு வருத்தமடைந்து சாமிக்கு முன்னால ஊழி நின்று துன்பட்டு அழுதாரு. இப்படியும் எனக்கு எண்ணத்தை கொடுக்கலாமா, என்னத்தை கொடுக்கறதுக்கு தகுந்தாற் போல ஒரு நல்ல இடத்தை காட்டப்படாத ஒரு எதிரி விட்ட காட்டி அவன் இந்த மாதிரி பரியாசம் பண்ணி விட்டாளே, இல்லேன்னு சொல்லியதோட விடாமே இப்படி செய்யலாமா சுவாமி அப்படின்னு சொல்லி உருகினார் அழுதார். அப்படி அவர் உருகிய போது அழுத போது சுவாமி அசதீரியா சொன்னார், அன்பனே கவலையை விட்டு விடுனார், கவலைய விட்டு விடுனார், நீ விளக்கு ஏற்ற வேண்டும் என்று எண்ணினாய் அல்லவா, அதனால நம்முடைய குளத்துல இருக்கிற நக நீரை முகந்து வந்து விளக்கு ஊற்றி உன் மனம் போல விளக்கு ஏற்றுனார், தகழியில விட்டு மகனம் போல விளக்கு ஏற்றுனார். சாமி உத்தரவு கொடுத்தார். அவ ஒரு சொன்னாளா பரியாசமா சொன்னாளா, அவ இவர் நெசமாவே சொல்லி விட்டார். சாமி வந்த கவலை மாற்றி இனி மாறா விளக்கு பணிமாற இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து கொடு வந்து ஏற்றும் என அந்தி மதியும் அணிந்தவரா, அந்தி மதிய அணிந்தவரான் அருளால் எழுந்த முடிகளா சிந்தை மகிழ்ந்து நமினியடிகள் செய்வது அறிந்திரா, சென்னி மிசை நீர் தரித்தவரான் அருளே சிந்தை செய்திருந்தார் நன்னீர் குய்கள் நடுப்புக்கும் ஆதரநாமன் அவிந்தேத்தி. சாமியை சொல்லிட்டாருல்ல, அப்புறம் அதை செய்யாம எப்படி இருக்க முடியும், தண்ணியை ஊத்தினா எரியுமா எரியாதான் அப்புறம் யோசனை பண்ணிட்டு இருக்க முடியுமா சாமி சொல்லி. அதனாலே குளத்துக்கு போனாரு, சுவாமியுடைய திருநாமத்தை சொன்னார், பஞ்சாட்சரத்தை சொன்னாரு, தண்ணீரை ஒரு குடத்துல முகந்தாரு, கொண்டு வந்து அதால அகல்ல ஊற்றினார். முன்னீர் உலக அதிசயிப்ப முறுக்கு திரிமேல் நீர் வார்த்தார், தெரிந்து கொண்டிருக்கிற விளக்குல தண்ணீரை விட்டார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ரிஷி விசர்பீனரகான்னார். சரி, இது இதுல கூட்டம் ஜாஸ்தியா போச்சு காப்பாத்துனார். இதுக்கு என்ன அர்த்தம்னு நாம நாம தான் யோசிக்கணும். இந்த நரக அபரசாந்திசி அவிசர்பியன் இருக்கா, அங்க ஓட்டமே கிடையாதுன்னா அப்ப பேசாம உட்காந்து வைப்பேன்னா அடிக்கிற அடியில் ஓட முடியலையா அப்படின்னு வித்யாரண்யர் சொல்றார். இதை விட மோசமான நரகம் இப்ப அர்த்தம் உண்மை கிடையாது, பண்ணிட்டான். இப்ப நிலமும் கிடையாது படியும் கிடையாது, நிலமும் கிடையாது படியும் கிடையாது, நிலமும் கிடையாது படியும் கிடையாது, நிலப்படியே எடுத்தாச்சு. நிலப்படியில தான் மகாலட்சுமி இருக்கான்னு அதுக்கு ஸ்பெஷலாக கோலம் போட்டு இதெல்லாம் உண்டுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக சொல்றேன். அது மேலே கோலம் போட்டு அதில் வந்து அந்த செம்மண் இட்டு அது லக்ஷ்மி தேவின்னு சொல்லி அது மேலே கால் வைக்காதே நடக்காதேன்னு சொன்னால் இருந்தால் தானே கால் வைக்கணும், எடுத்துருவோம். இப்போ அது ஓட்டையில் இது கைவிடும், கைவிட்டோன்னா பலிக்கும் பயில்னு கத்தும், உடனே எடுத்து விட்டானது மறுபடியும் நாம் போயிட்டு திரும்ப மறுபடியும் விடும். ஏன்னா அது விவரம் தெரியல, பாலகான்னு பேர் அதுதான். இது மாதிரி தப்பு பண்ணாக்க கெடுதல் வரும்னு தெரியும் இல்லையா, லஞ்சம் வாங்கினா 2G மாட்டி போகும் யாருக்காவது தெரியாதுன்னு மாட்டிக்கிறான், அப்புறம் ஏதோ பை பண்ணிட்டு இருக்கான். அதனால இதுக்கு என்ன பரிகாரம்னா, புத்தியானது தப்பு பண்ணினாக்க கெடுதல் வரும்னு தெரிஞ்சும் தப்பு பண்ண தோன்றது, அது புத்தியை சரியானபடி தூண்டக்கூடியதான ஒரு ஆள்டைய கண்ட்ரோல்ல இது வல்ல. அதுக்காகத்தான் காயத்ரியில தியோயோ நப்ரச்சோதயாது, நல்ல வழியிலேயே தூண்டணும்னா. அதனால நான் ஏதோ தப்பெல்லாம் பண்ணிவிட்டேன், இனிமே நல்ல வழியில நீங்க தூண்டி அது மூலமாக நான் வந்து ஸ்பெஷலாக புண்ணியங்களை ஜாஸ்தி பண்ணி இந்த பாபங்கள்ங்கிறதான டெபிட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றேன்னு அர்த்தம், உண்மையான அர்த்தம். சம்திங் கொடுத்து சரி பண்றதெல்லாம் இல்லை இல்லையா, அப்படிங்கறதான அர்த்தத்துல தான் இங்க வந்திருக்கு. தஸ்மான் நஃபரிபாஹி இவ்வளவு தூரம். இதுல சயின்டிபிக் ஒண்ணு இல்லைன்னா வேற இடத்துக்கு போவோம். இப்ப வாட்டர் கைண்ட்ஸ் ஆஃப் வாட்டருங்கிறான். ஜலம் எவ்வளவு தினசுன்னா ரெண்டு தான் பிரிச்சிருக்கா எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ்ல, ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர்னா சோப்பு போட்டா அதுல நிறைய வராது, ரின்னா இருந்தாலும் சேர்த்தோம் சூப்பர் ரின்னா இருந்தாலும் சேர்த்தோம், அதுல ஒரு தினசம் உப்பு இருக்கும் அது போட போட நிறைய வராது. ஹார்டு வாட்டர் அதுல பருப்பு வேகாது பப்பு வேகாதுன்னு. அப்புறம் சாஃப்ட் வாட்டர்னா நான் சொல்றதை நீங்க கேட்டுங்கப்பா, சாஃப்ட் வாட்டர்னா அது ஒரு தினசா இருக்கு. இது ரெண்டு தான் பிரிச்சிருக்கு. ஆனா இந்த வேதத்துல ஆறு தினசா பிரிச்சிருக்கு. என்ன பிரிச்சிருக்கு? சதுஷ்டையா போ கிருண்ணாதி சத்வாரிவா அபாகும் ரூபா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆதபதி வர்ஷா கிருண்ணாதி வர்ஷாக கூப்பியாக பல்வல்யாக கடைசியில் மழை அகந்தீர் கிருண்ணாதி. இன்னொன்னு இருக்கு ஸ்தாவரா கிருண்ணாதி, அதுக்கப்புறம் பல்வல்யா கிருண்ணாதி கடைசியில். பல்வலின்னா பல்வலின்னு வச்சுக்கோங்க. அதில் நான் சொல்றேன் இந்த வாட்டர் எங்கெங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை பிரிக்கிறது சக்தி இருக்குங்கிறார். மழை பெய்கிற ஜலத்தில் பிடிச்சி அதில் வைக்கணும், பூர் கிழக்க வைக்கிறச்சு வர்ஷா கிருண்ணாதி தா புரஸ்த ஆர்ணகேதுக்கு சைனத்தில் இவ்வளவும் கிடைக்கிறதோ இல்லையோ இதில் வர்ஷாகன்னு நாம் தியானம் பண்ணிக்க வேண்டியதான், வேற விஷயம். அப்புறம் வர்ஷா கிருண்ணாதி தா வர்ஷாகன்னா விருஷ்டௌ பவாக வர்ஷாக, அதுக்கு பிரம்ம வர்ச்சச பலன் இருக்கான் அதில் நினைச்சான. அதனால தான் வெயில் அடிக்கும் போது மழையும் சேர்ந்து தூத்த போட்டுதுன்னா ஸ்நானம் பண்ண கங்கா ஜல ஸ்நானம் பண்ண பலன்னு சொல்றான். அதுக்கு ஒரு தினசான சக்தி இருக்குன்னு முதல்ல. அப்புறம் கூப்பியா கிருண்ணாதி கிணத்துல உள்ள ஜலத்துக்கு அதுக்கு ஒரு பெருமை, அதுக்கு தேஜஸ் கொடுக்கறதான். ஏன்னா ராத்திரில சூரிய சந்திரகிரணம் பகல்ல சூரிய கிரணம் ரெண்டும் படுறது கிணறு. இப்போ ஒரு சூரியனும் கிடையாது சந்திரனும் கிடையாது, அது ஒரு நிமிஷம் டேங்கில் கொட்டி பல வருஷம் ஐய நாற்று அடித்து அப்படி வருது. இப்போ கூத்தா தட்சிணத உபரதாதி ஏதாவி தேஜஸ்வினி ராபா தேஜயேவாசதக்ஷ அப்படி வச்சிருக்கார். மூணாவது என்னன்னார் ஸ்தாவரா கிருண்ணாதி. ஸ்டாக்னெட்டா நம்ம மாத்துல ஓரளவுக்கு அடுக்கல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது ஸ்தாவரா கிருண்ணாதி தா பஷாத் உபரதாதி மேற்க வைக்கணும். பிரதிஷ்டிதாவி ஸ்தாவராக நீ நல்ல ஒரு நிலைமையை அடைவே, ஸ்திரத்தன்மை அடைவே. டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்காது, ஒரே கம்பெனியிலேருந்து நல்ல அப்படியே ரிட்டையர்ட் ஆகலான்னு அர்த்தம். பிரதிஷ்டி பஷாதேவ பிரதிஷ்டதி. நாலாவது ரொம்ப ஓசத்தி வகந்தி இருக்கிற ஓடி வருது பார்த்தீங்களா நதியில் ஜலம், நதி வேகேன சுத்ததி, அதில் ஸ்நானம் பண்ணால் ரொம்ப பெருமையெல்லாம் இருக்குங்கிறா. தா உத்தரத உபரதாதி, இது நூறாவது பஞ்சாதி செஞ்சுரி வேற எங்கே. குதிச்சுட்டு வரதான் பையங்களுக்கு எல்லாம் ரெண்டு நாளைக்கு லீவு, வாத்தியார் இல்லைன்னா குதிப்பம் பார்த்துருக்கலாம் இல்லையா, பஞ்சாயத்து இல்லைன்னு. ஓ எப்படி இருக்கு ஓஜசானா அதனுடைய பெருமையினால அதுல உள்ளதான சக்தியினுடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னால வகந்தீரிவ வேகமா அடிச்சுன்னு வருது, உத்கதீரிவ குதிச்சுட்டு வருது, இவ தாவந்தீரிவ ஏதோ பெர்சானிபிகேஷன், இதெல்லாம் காவியமாக ரசிக்கணும். அது அப்படி ஓடி வருது, அது சல சல சல சல சல சல சல சல. அது பார்த்தா என்னன்னார் இதில் என்ன கிடைக்கும், ஓஜயேவாசோத்தரதோட சாதி எக்ஸ்ட்ரா எனர்ஜி நமக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம என்ன சம்பாரியா கிருண்ணாதி, சம்பாரியாகனா குடத்தில் பிடிச்சி வச்சிருக்கு நம்ம மாத்துல, சம்பரி சம்பிரியந்தே அஸ்மின் பாத்திரே இது சம்பாராக. சம்பாராகனா ஏற்பாடுகள்னு அர்த்தம். அக்ஞாதானத்தில் சம்பாரங்கள், பார்த்திவ சம்பாரம், வானஸ்பத்திய சம்பாரம். இந்த சம்பாரங்கத்தை இவன் சாம்பார்னு வச்சுட்டு அதுக்கு வேறு பிரயோகம் பண்ணணும், சம்பிரித்தா சம்பாராக. இது ரொம்ப ஏற்பாடு பண்ணி பண்ணணும் இல்லையா, சாம்பாருக்கு நிறைய ஏற்பாடுலாம் முன்னாடி பண்ணணும். வெத்த குழம்புனா வெறும் புளிக்காய்ச்சா போறோம். அதான் இந்த சம்பாரா சம்பிரியந்தாந்து துரகஷ விமுச்சதான் ராமாயணம். அஸ்வமேத யாகத்துக்கு வேண்டிய சம்பாரங்கள்லாம் பண்ணுங்கன்னா சம்பாரம்னா சம்பாரம் கூடாது எங்க போய் சம்பாரம் பண்ற சிலாத்துல என்ன பண்ணுவா அபிகாரம் பண்ணுன்னு சொல்லணும். அபிகாரம்னா என்ன அப்படின்னா அந்த அன்னத்துல ஏதாவது கெடுதல்கள் கொடுக்கக்கூடிய சக்திகள் இருந்தா இந்த நெய்யை ஒரு ஸ்பூன் அது மேல விட்டோமேயானால் வஜ்ரோவா ஆஜ்யம் வஜ்ரமே பிராதிர்வே பிரஹரதி ஸ்திருணுதயேனம் அப்படி இங்கே இருக்கு. ராஜ்யத்துக்கு வந்து வஜ்ராயுதம் போல ஒரு தன்மை இருக்கு, அதனால அபிகாரம் பண்றோம் மேல, அதனால தோஷங்கள் நிவர்த்தியா இருக்கு. ஒரு ஆத்துல இவர் வார்த்தை தட்டுக்கிட்டதுக்காக சொன்னது, மாமி நீங்க அபிகாரம் பண்ணுங்கிறதுக்கு பதிலாக அதிகாரம் பண்ணுங்கன்னு, அதான் நடந்துட்டே இருக்கேன். அபிகாரத்துக்கு அதிகாரம்னா இது, இது போய் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இதுபோல சம்பாராகனா சம்பாரியா கிருண்ணாதி தேவர் பண்ணி வச்சிருக்காரு. அதில் இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான் தெரியுமோ, செப்பு குளத்தில் வச்சு குடிங்க சார், ரெண்டு நாளைக்கு அந்த ஜலத்தில் அப்படியே கிருமிகள்லாம் போயிடும், எனர்ஜியெல்லாம் வருங்கிறான். நமக்கு பிளாஸ்டிக் தவிர வரணும்னு தெரியாது. பிளாஸ்டிக் வாளி, பிளாஸ்டிக் மக்கு, பிளாஸ்டிக் டம்ளர், இதை வந்து ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கான். ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பிளாஸ்டிக் ஒன்றும், செல்ஃபோன் ஒன்றும், இந்த இது இதெல்லாம் என்னமா பூந்துருக்குன்னு நமக்கு சொல்ல தெரியல. ஆனால் பலவிதமான மெட்டல்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்குங்கிறது அப்புறம் பேசுவோம். அப்போ சம்பாரியா கிருண்ணாதி, அது என்ன பண்ண, தா மத்திய உபடதாதி நடுப்புற வைக்கணும். எம் அஸ்யாமே, இந்த இந்த ஊர்லேயே ஸ்திரமாக சௌக்கியமாக இருக்க முடியும். அஸ்யாமே வப்ரதி திஷ்டதி. ஆறாவது என்ன, பல்வல்யா கிருண்ணாதி. பல்வலம்னா பெரிய ஏரி, இந்த ஹியூஜ் லேக்குக்கு பல்வலம்னு பேர். அதில் இருக்கக்கூடிய ஜலத்தை கொண்டு வச்சா தா உபரிஷ்டாத் உபாடதாதி அசௌவே அப்படின்னு சொல்லி, இதனால என்னென்ன சொர்க்கலோகம் வரைக்கும் போகலான்னு சொல்றீங்க. வாட்டருடைய கைன்ஸ் என்னன்னா, அதை பற்றியெல்லாம் அங்கே பேசுகிறார். சூரியன் எவ்வளோ பேர்னா அதை பற்றி பேசுகிறார். தண்டர் போல்ட்டை கண்டுபிடிச்சார். சயின்டிஃபிக் விஷயங்கள் ரொம்ப நிறைய இருக்குங்கிறதோட இந்த சூரிய நமஸ்காரத்தை இப்போ நிறுத்திண்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். சங்கட பரிகாரத்தில் நிறைய சொல்ல வேண்டும். சங்கட பரிகாரத்தை பார்க்கும்பொழுதோ யாகத்தில் இவாள்லாம் நிறைய போய் பண்ணியிருக்கா. ரிக்வேதக்காரா, யஜுர்வேதக்காரா, சமவேதக்காரா, மூணு பேர் சேர்ந்தா தான் யாகம் நடக்கும். திகாசனும் நின்னா இருக்கணும், பாலும் நின்னா இருக்கணும், சர்க்கரையும் அளவோடு இருந்தால் தான் காஃபி நின்னா இருக்கும். இதுமாரி இந்த மூணு பேர் சேர்ந்து முக்கூட்டாக நடக்கிறது. அது அதில் சப்ததிசாட்சரம்னு ஒன்று இருக்கு. ஆஸ்ரவோஸ்ரவயா அஸ்து ஸ்ரௌஷட் யஜா ஏ யஜாமஹே வௌஷத். ஒருத்தர் எழுந்திருந்து இங்கேருந்து ஆ ஓ ஸ்ராவயா, தேவதைகளுக்கு உள்ள மந்திரங்களை சொல்லுங்கோ, அவ காதில் விட முடியா. இவர் அஸ்து ஸ்ரௌஷட் அப்படியே சொல்றேன், நான் சொல்றேன். உடனே இவர் சொல்ல ஆரம்பிக்கணும், யஜா யாஜ்யாம் பட்டா. உடனே இவர் ஆரம்பிப்பா, நியாய வீதி இல்ல, ஏதோ ஒரு மந்திரம் ஆரம்பிக்கலாம் வச்சுக்கோங்களேன். மகாகமிந்திரோ வஜ்ரபாஹு ஷோடசி சர்ம இச்சது சொத்தினோ மகமா கரோ ஹந்து பாப்மானையோ அஸ்மான் வேஷ்டி. இவர் சொல்லி புரோன் வாக்கிய யாஜ்ய சொல்லி முடிச்சோடனே இந்த அத்வரியம் என்ன பண்ணுவார் தெரியுமா இல்லையா, இது ரெடியாக வச்சு நிற்பறது. அதாவது ரொம்ப பங்க்சுவாலிட்டி இது. அவர் வௌஷட்னா போட்டுணும். சுவாகாங்கிறது ஸ்மார்த்த ஹோமங்களுக்கு, அதை பற்றி நேற்று கதை சொல்லியாச்சு. இந்த வௌஷட்டுங்கிறது வஷட்டு தான், வௌஷட். இதனால்தான் தேவாகா துவ தேவாகா ஸ்தனத்வயம் உபஜீவந்தி ஸ்வாகாரஞ்ச வஷட்காரஞ்ச. இது பிரகதாரண்யமா சாந்தோக்கியமா ஞாபகம் இல்லை. தேவதைகளுக்கு ஆகாரத்தை வாங்கி உங்கள் சாந்தோக்கியத்தில் இல்லை, பிரகதாரண்யத்தில் இருக்கு. தம் தேவா உபஜீவந்தி ஸ்வாகாரஞ்ச வஷட்காரஞ்ச. ஸ்மார்த்த கர்மாவில் ஸ்வாகா சொல்லி கொடுக்கணும், ஸ்ரௌத்த கர்மாவில் யாகத்தில் வௌஷட்டுன்னு சொல்லணும். வௌஷட்டுனாக்க கொடுக்குறேன் வாங்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ இப்போ இதை பற்றி ஒரு சங்கடம். இந்த ஓஷட்டு ஓஷட்னு அடிக்கடி சொல்லி இருக்காரு இல்லையோ, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த திருப்பி திருப்பி ஒன்று சொன்னால் எப்பயுமே போர் அடிக்கும், கொஞ்சம் மாற்றணும். தினம் வாழ்க்கை கறினா யாராவது சாப்பிடுவாங்க, மாற்றணும். புரியல, அதுபோல் கொஞ்சம் மாற்றணும். ட்ரெஸ்ஸை மாற்றினே அந்த இடத்தானே சேஞ்ச் இருக்கு. ஒரு இடத்துல கேட்கலா, ரிஷதே பட் அப் சுஷதே பட் மனசதே பட் பட் ஹிஷதே பட் சுவர்வி தே பட் அப்படின்னு மந்திரம். இந்த வட்டுங்கிறது எங்கேயுமே எந்த டிக்ஷனரிலையும் எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாது. ஓஷட்டுன்னா பதம் இருக்கு, வட்டுன்னு எங்கேயா பதம் இருக்கோ. அது வியாக்கியானம் பண்றா, நிஷதே வடி திவ்யாகாரயதி பங்க்தியாஹுத்யா யஜ்ஞ முகமாரபதே.

యజ్ఞం అన్యో బడిత్యాహ పరోక్షమేవ వషట్కరోతి నాస్య యాతయామా వషట్కారో భవతిన యజ్ఞం రక్షాగం సిఘ్నంతి. ரொம்ப நேரம் ஔஷத் ஔஷத்னு சொன்ன உடனே எத்வஷத் குறியா மறுபடியும் நீங்க ஔஷத் ஔஷத்னா இந்த வஷத்காரத்துக்கு சத்து போயிடும். ஒரே ஆசாமியை 10 நாளைக்கு அகோராத்திரம் 3 ஷிஃப்டும் வேலை செய்யணும், அவன் உயிர் போயிடுது. யாத்தையாம திருப்பி திருப்பி சொல்லப்படாது. சரி ஔஷத்து சொல்லாம வெறுன போட்டுடுறேன் என்ன ஐயோ என்ன வஷட் குறியாது. வஷட்டுன்னு சொன்னா தான் ராட்சசெல்லாம் ஓடி போகலாம், இல்லைன்னா ராட்சசாலெல்லாம் பிடிச்சிடுவாது. யா ரக்ஷாகும் செய்யும் ஹன்யுகும், இப்போ ரெண்டு சங்கடம். ஔஷத்து சொன்னால் ஒரு ஆபத்து, சொல்லாட்டா ஒரு ஆபத்து, நீங்கள் ரெண்டுலேருந்து விலகணும். இதுதான் தர்ம சங்கடம்னு பேர். அதுக்காக என்ன பண்ணிருந்தார், படித்யாஹா நிஷதே வட் வனஸ்பதையே பரிஹிஷதே வட்டுன்னு வட்காரம் இருக்க. இப்போ என்னன்னார், வட்டுன்னு சொல்லி ஹோம் பண்ணுங்க இந்த குறிப்பிட்ட இடத்துல. என்னார், வட்டுவில் ஷா மட்டும்தான் மைனஸ், பரோட்சமே எவ வஷட் கரோதி. ஔஷட்னு சொல்லலையோ இல்லையோ, வஷட்டுன்னு சொல்ல வேண்டியதுல வட்டுன்னு தானே சொன்னிப்பா. அது என்ன ஆச்சுன்னார், அந்த ஒரு கதசாரத்துவம் திருப்பி திருப்பி சொன்னாங்கிற தோஷம் போயிடுறது. வஷட்டுங்கிறது சொல்லலேங்கிறதும் இல்லை, வட்டு சொல்லியிருக்கும். ஷார்ட்டாக பேசுறது உண்டு இல்லையோ, கிட்டுங்கிறது கிருஷ்ணமூர்த்தி சாஷில், கிருஷ்ணமூர்த்தி சாஷி கிருஷ்ணமூர்த்தி சாஷிலாம் திருப்பி திருப்பி கிட்டு கிட்டு வாத்தியா இருக்கிறதுனா தான் இது மாதிரி கிட்டுன்னா கிருஷ்ணமூர்த்தின்ட்டான். இது மாதிரி வேதமானது வஷட்காரம் பண்ணினாலும் கஷ்டம், வஷட்காரம் சொல்லாமல் இருந்தாலும் கஷ்டம்னா நடுப்புற கஷ்டம் இல்லாததான ஒரு பாதையை கண்டுபிடிக்கிறது. இது போல நிறைய இடங்கள்ல நேத்திக்கு ரெண்டு ஒன்று சொன்னேன். இது மாதிரி வேதமானது நமக்கு லைஃப்ல எப்பப்ப என்னென்ன பிரச்சனைகள் வரதோ எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதோடு மட்டும் இல்லாம என்னென்ன காமியமான பதார்த்தங்கள் வேணுமோ இதெல்லாம் ஜபத்தினாலேயே கொடுக்கக்கூடியதாக. அந்த மிருத்யுஞ்சய ஹோமத்தில் பார்த்தா ரிக்வேத மந்திரம் ஒன்று சொல்றது,

ಶಾರದಾಯ ಹೋಮ ಮಣ್ಣೆಣ್ಣ ಅದು ಕೊಂಚಂ ಕೂಡ ಸುಮ್ಮನೆ ಅರ್ಥವಾದನೇ. அவன் எமலோகத்தபோய் உட்காந்து வச்சிருந்தாலும் சரித்தம் கரகரன் இழுத்துன்னு வந்து ஒரு ரெண்டார் இழுத்துன்னு வர்றது கிருஷ்ணரால் முடியும். குருபுத்திரன் எங்கேயோ இருந்தார் இழுத்துன்னு வந்தார், பல பேரை கொண்டு கொடுத்தார். அப்புறம் அந்த அர்ஜுனை யாரையோ ஏற்பாடு பண்ணுறேன்னா அது மட்டும் அவனால் முடியல, கிருஷ்ணரை கேட்காம பண்ணிட்டான். உடனே இவனை ஐஷன் வைகுண்டத்தில் போய் அங்கேருந்து ரெண்டு பசங்களை கொண்டு அந்த பிராமணனை கொடுத்தார். அதனால எங்கே போனாலும் பழக்க வைக்க முடியுங்கிறது பிரம்மத்துக்கும் முடியும், சத்தையோடு பண்ணால் நமக்கும் முடியும். யமன்

वेदसमुद्रात् कानिचन रत्नानि उद्धृत्य अस्माभिः इदानीं स्वीक्रियन्ते. बहूनि रत्नानि वर्तन्ते रत्नाकरः. तस्माद् यथा रामायणं रत्नाकरः इत्युच्यते, भारतम् उभयमपि इतिहासद्वयं वेदव्याख्यानायैव आगतमिति अस्ति वस्तुस्थितिः. पुराणानि च वेदोक्तमेव विषयं विस्तरशः कथाभिः प्रतिपादयन्ति. सर्वस्य मूलम् अयं वेदः. ऋग्यजुस्साम अथर्वरूपेण चतुर्धा वर्तते. एक एव वेदः फोर् फोल्डट्, भिन्नभिन्नाः वेदाः न भवन्ति. तत्र परस्परं कलहः इत्यादिकम् अनावश्यकम् इति तु वस्तुस्थितिः वर्तते. यद्यपि सायङ्काले मया उक्तं वेदानां सामवेदोऽस्मि इति भगवान् वदति, तत्र च कारणं गानं वर्तते तत्र विशेषतः. तस्मात् सर्वेषां श्रवणे अत्यन्तम् आनन्दः भवति. अथापि स एव भगवान् कृष्णः भगवद्गीतायां ऋक्सामयजुरेव च सप्तमाध्याये ऋग्यजुस्साम सर्वमपि अहमेव इति स एव वदति. तस्मात् रुच्यर्थं कश्चन भेदः सुलभतया अवगाहनाय कल्पितः इति तु वस्तुस्थितिः. तस्मात् इदानीं ऋग्वेदे, यजुर्वेदे, सामवेदे च केचन विषयाः इदानीं मया शुक्लयजुर्वेदे च वक्तव्या इति चिन्त्यते. கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம அனுஷ்டானங்கள், இதனுடைய பெருமைகளெல்லாம் கேசவாவதானிகள் சொன்னார். இப்போ நாம் மொத்தமாக பல விஷயங்கள் பார்த்துன்னு வரும்பொழுது, முத முதல்ல பால் தயிர், இது ரெண்டுக்கும் எப்படி வந்தது அப்படிங்கிறது வேதம் சொல்லுது. பால் தயிர் எப்படி வந்ததுன்னாக்க ஆமில் பெட்டன் அமைத்தினா பால் வருதுங்கிறான். இப்போ வேறு தினசா கொடுத்தா தயிரே வருதுங்கிறான். ஒத்தனும் தயிர் உறக்கத்துறது இல்லை. இருந்தாலும் ஏதோ போட்டால் தாயின்னு ஒரு தயிர் இருக்குது, பூனைன்னு ஒரு தயிர் இருக்குது, இதெல்லாம் அப்படி இல்லை. அதுக்கு என்ன பேருன்னா சாண்ணாயம்னு பேர். சாண்ணாயம்ங்கிற டெக்னிக்கல் டேர்முக்கு பாலும் தயிரும் அப்படின்னு அர்த்தம். இந்த பாலில் எல்லா உணவு சத்தும் இருக்குது, அதுலேயும் பசுபாலில் ரொம்ப நிறைய இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்கிறா. இது எப்படிங்கிறது வேதம் ஆராய்ச்சி பண்ணி ஒன்று சொல்கிறது. இந்திரன் விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணும்போது முதல்ல சில நாளைக்கு போய் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ திரும்பி வரும்போது ரொம்ப டல் அடிச்சு இந்திரஸ்ய விருத்ரஞ்சக்ஷ இந்திரியம் வீர்யம் பாதி மனுவ்யாச்சத்ததோஷ

அனந்தரம் அது. இந்திரன் மிருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணும்போது பல நாள் சண்டை நடக்கிறது, கடைசியில் தான் அவன் விஷ்ணுவை போய் கூட்டணியாக சேர்த்துக்கிறான்னு கதை வருது. அந்த இந்திரனை சண்டை ஓடும்போது எனர்ஜியெல்லாம் ரொம்ப வேஸ்டாக இருக்குது, வேலைக்கு சாப்பிடவும் இல்லை, இவனே எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, டென்ஷன் வேறு, ரொம்ப ப்ராப்ளத்தில். இந்திரஸ விருத்ரம் ஜக்னுஷா இந்திரியம் வீரியம், அவனிடத்துல இருந்ததான ஒரு பலம் எசன்ஸ் எல்லாம் ஒரு ஒரு நாளாக வெளியில் போயிடுச்சு. இல்லையா, எனர்ஜி வேஸ்டாக பேசிகிட்டே இருந்தாலும் ரொம்ப எனர்ஜி வேஸ்டாக கொஞ்சம்

வருங்கோ, சும்மனா இருந்து சொல்றாலும் இல்லையா. எனர்ஜி வேஸ்ட் ஆனால் நமக்கெல்லாம் வேஸ்ட் ஆகிறதோட சரி, இங்கே வேஸ்ட் ஆகி அது என்னாச்சா, புல்லாகவும் சில செடி கொடியாகவும் மாறிவிட்டான். ததோஷதையோ வீருதோ புவன் புவன். இவன் பார்த்தான் உடனே அந்த எனர்ஜி எடுத்து துண்ணுண்டா புல் எடுத்து தூங்க முடியுமான்னு தூங்க முடியாது. இந்த ஃபேமிலி பிளானிங் வந்தபோது மக்கள் தொகை ஜாஸ்தி ஆச்சுங்கிறதுக்காக கொண்டுந்தாவா ஃபுட் ப்ராப்ளம் இருக்கு. அதில் கிண்டலாக ஒரு இது வந்தது, மினியே ஒரு மேகசின் எதுலையோ பார்த்தேன் நான் கார்ட்டூன். இப்போ என்ன பண்ணணும்னா, மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருந்தனால அன்னத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு பதிலாக மக்கள் தொகையை வராமல் கட் பண்ணுறான். இதுக்கு மகாபிரிவா ஒன்று சொன்னால் ரொம்ப தலைவலிக்கிறதுன்னு எக்ஸ்பர்ட்டாக உள்ள டாக்டர்ஸ்லாம் போனான், ஃபாரின்லேருந்தெல்லாம் வரவழைச்சான். அவன் சொன்னால் அவங்களுக்கு தலை இருக்கிறதுனால வலிக்கிறது எடுத்து விடுவோன்ட்டானா. அந்த மேகசினில் என்ன போட்டிருந்தான்னா, ஒருத்தன்ட்டு நாலஞ்சு பசுமாடு இருந்தது. ஒரு சமயத்தில் பணங்காசு ரொம்ப குறைஞ்சி போச்சு, பால்லாம் விலை போகல, புல் வாங்கிறதுக்கு காசு இல்லையேன்னு கேட்டாங்க. அவன் சொன்னால் நாலு பசுமாட்டையும் விற்று புல் வாங்கி போட்டிருக்கோன்னா திங்கிறது இவனான்ன. அதனால இவனுடைய எசன்ஸ் எல்லாம் செடிகொடியாக போயிடுது. இந்திரஸ விருத்திரம் ஜக்னுஷா ஹந்துமிச்சதா, இது ரெண்டாவது காண்டம் அஞ்சாவது பிரச்சனத்தில் இருக்குது. நீங்கள் வச்சிருந்து சமீதேன்னு நினச்சின்னு நான் அதில் ஆரம்பித்தேன். இது ஒரு கதை. இந்த கதையில் அவன் என்ன பண்ணால், உடனே எதாக இருந்தாலும் அப்பாவை போய் வெய்ய வேண்டியது. நீ தானே என்ன பண்ண, அவன் என்ன பண்ணிருப்பான், பிரஜாபதி என்ன பண்ணுவார், அவர் எல்லாத்துக்கும் மாட்டிக்கிறார். எந்த தப்பு நடந்தாலும் ஹெட் மாஸ்டரை சேர்ந்ததும் பண்ண, ஏன்னா காலேஜில் ஒருத்தவன் பாஸ் பண்ணலன்னா மெமோ ஹெட் மாஸ்டருக்கு வரும். அதனால ஹெட்டாக இருக்கிறது எப்போவுமே தப்பு, ரொம்ப சிரமமான வேலை. மேனேஜர்லாம் பெங்களூர் ரொம்ப திண்டாடுறான், செகண்ட் நம்பராக இருந்திருக்கலாமேனு ஏன் வந்தேன்னு, ஏதோ பதவிக்காக வந்துட்டேன் திண்டாடுறேங்கிறான். அதுமாதிரி நாங்கள்லாம் பிரின்ஸ்பாலாக இருந்து பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ரெண்டரை வருஷம் தான் நல்ல வேலை, சனி ஒரு ட்ரெயினில் முடிஞ்சு போச்சுங்க. மூணு ரெண்டரை ஏழரைன்னு சொல்லுவாள் இல்லையா. பிரஜாபதிட்டு போன சப் பிரஜாபதி முபாதாவது என்ன சொன்னான்னார், விருத்ரமே ஜக்னுஷா இந்திரியம் வீரியம் பிருத்திவி மனு வியாரத்து எல்லாம் போடுத்துன்னா என்னாச்சுன்னார், இந்த புல்லு இல்லை அது மாதிரிலாம் முளைச்சிருக்கு, பல தினசான புல்லெல்லாம் முளைச்சிருக்குன்னார். சப்ரஜாபதி பசுனப்ரவீது, இந்த கோ பசுமாடுகள்லாம் கூப்பிட்டு கவுசெல்லாம் கூப்பிட்டு அவர் பேசினார். இந்த எசன்ஸ் எல்லாம் அதில் போய் இருக்கு, நீங்கள்லாம் அதை சாப்பிட்டு வேற விதமாக இவனுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு சொன்னார். ஏததஸ்மை சம்னயதா, சம்னயதான்னா பிரிங் ஃபோர்சபிளின்னு அர்த்தம், பிரிங்கிங் டேக்கிங் அப்படின்னு அர்த்தம். நீ தாத்து சம்னயதான்னா உடனே அப்படியே இலை இலையில எடுத்து பொடி பண்ணி ஜூஸ் குடிக்க முடியாது. அது என்ன பண்ணிட்டு தத் பசவா, பிரஜாபதி சொன்ன உடனே இந்த பசுமாடெல்லாம் என்ன பண்ணிட்டு போய் தின்னுது, புல்லெல்லாம் நின்னா மேய்ஞ்சது. மேய்ஞ்ச உடனே இது சாப்பிட்டு பசுமாடு சாப்பிட்டா தான் ஆகும், காளைமாடு சாப்பிட்டா ஆகாது. வேத பாஷ்யத்தை சொல்கிறார், ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொருத்தரால் தான் முடியும், எல்லாத்துலேயும் ரத்தம் ஒன்று தான். என்ன காளைமாடும் அதே புல் வைக்கல் தான் துங்கிறது, புண்ணாக்கு துங்கிறது, பசுமாடும் அதை தான் துங்கிறது, ஆணும் பண்ணும் ஒன்று தானேங்க கூடாது. பசுமாடு சாப்பிட்டாத்தான், ஸ்திரீ கோ வியக்தி சாப்பிட்டாத்தான் அது ரத்தமாக மாறி பாலாக மாறி வருது. பசுமாட்டுக்கு வரும், களைமாட்டுக்கு வரும், ரிஷபத்துக்கு வராது. இதுக்காக என்ன பண்ண சொல்கிறேன், பெண்கள் தான் உயர்ந்தவர் விடு. தத் பசவா ஓஷதீபியா அதி, இந்த புல்லுகள்லேருந்து தான் சாப்பிட்டு அதன் மூலமாக தயார் பண்ணித்து

0: உடனே என்ன வந்து பிரதாபதி சொன்னா, நீங்க சாப்பிட்டது வேற விதமா மாத்தி உங்களுக்கு கெபாசிட்டி இருக்கு, புரஸ்தாதாக சொந்தோ நெய்வ மத்திய கந்தவியம் இது மன்னிய பௌத்தனம் சாந்தாய நிர்வச்சனே கோவிஷய. அதெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்ததுனால சமயக்கு அனயன் நிதி சாந்தாயம். சாந்தாயம் டெக்னிக்கல் டேர்முக்கு பாலும் தயிரும் அர்த்தம். சாந்தாயம் ததி பயசி சாந்தாய யாகம் ஐந்திரம் ததி ஐந்திரம் பய தர்சபூர்ண மாசத்துல இது சாந்தாயம் பேர் வந்தது. வந்துடுத்துனா அதுலயே உள்ள மாதிரி பால் அதிகபட்சம் அப்புறம் கறந்து கொடுத்தது சாப்பிட்டான். இவன் உடனே பால் எடுத்து
1: சாப்பிட்டான். சமனை
0: பசும்பாலோ அதுவோ நேரம் வந்தா அதை காய்ச்சினாத்தான் அதுல உள்ளதான இது நமக்கு உள்ள போய் ஜீர்ணாக முடியும். அது கொண்டு வந்தது கறந்து கொடுத்தது ஆனா சாப்பிட்டா வயத்தால போறது ஏற்கனவே இருக்க சக்தியும் போடும். உங்க பேருக்கு டிசென்ட்ரி வந்ததுன்னு ஆள் 75 கிலோ இருந்தோம் 35 ஆயிடும். சும்மா இருக்க முடியாது, சத்தனம் பேசாம இருக்கலாம். டிசென்ட்ரின்னா முதல்ல வேலை பார்த்தானாங்க. அதனால சமனேஷு பிரத்யதுக்ஷன்னு நது மயி ஸ்ரேயத்தே. சாப்பிட்ட வைட்டமின் டேப்லெட்லாம் மோஷன்லேயே போயிட்டு இருந்ததுன்னா இவன் என்ன பண்ணுவார்? அதனால அது என்கிட்ட ஒட்ட மாட்டேங்கிறதுன்னா இவன் என்ன பண்ணால் அதை காய்ச்சுங்கோன்னு அதில் ஏதோ கெடுதல் தான் போ காய்ச்சறது கூட கண்டுபிடிச்சிருக்கிறார். ஸ்ருதமக்கரன்னு அப்போ அதில் ஸ்ருதமாச்சு, ஸ்ருதமாச்சுன்னா பக்குவமாச்சுன்னு அர்த்தம். பக்குவமானதுக்கு ஒரு சாப்பிட்டார். மூணாவது ப்ராப்ளத்தை என்னாச்சு?
1: சிதமக்ரன்னோதி சமனை.

0: ரெண்டாவது ஒன்று பார்க்குமா, இது கறந்தது கொடுத்தது காய்ச்சினேன் சாப்பிட்டேன் உடம்புல ஒட்டித்து இருந்தாலும் திருப்தியாக இல்லைன்னுட்டான். எந்த சாதம் சாப்பிட்டாலும் நீங்கள் பஃபேல நம்ம இந்தியன் சம்பிரதாயம் எப்படி கடைசியில் தயிர் போட்டு சாப்பிட்டா தான் திருப்தி. தினு பிரீணனேங்கிற ரூட்லேருந்து வருது. தீனா மேக் ஹிம் சாட்டிஸ்ஃபைன்னு அர்த்தம் அது. மேக் டு சாட்டிஸ்ஃபைங்கிறதுக்கு தினுன்னு தாத்து. தினோதி தினுதா தின்வந்தி, என்னது தினோதி தினுதா தின்வந்தி, அப்ப திருப்தி பண்ணி வைக்கிறது அர்த்தம். என்ன பண்ணி எனக்கு அவ்வளவு திருப்தியா இல்லை அப்படின்னா உடனே தயிரை கண்டுபிடிங்கன்னாரு. ஏதது அஸ்மை ததி குருதா, இவனுக்கு இதை ததியா பண்ணுங்கோ அப்படின்னார். இந்த ததியா பண்றதுக்கு யாகத்தில் ஒரு பெரிய விசேஷம் விசாரம் இருக்கு. ததே ததியானு சாப்பிட்டான், நல்ல தயிர் போட்டு சாப்பிட்டான். ததிங்கிற வார்த்தையே தினோதி இதி ததி, ஒருவனுக்கு திருப்தியா நல்ல தயிர் சாப்பிட்டான் இருக்கும். ததே நம தினோத, அந்த வஸ்து இவனை திருப்தி பண்ணி வச்சதுனால ததின்னு பேரு. இதோடு இங்க நிறுத்திப்போம். இந்த ததியாக ஆக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ்ங்கிறது நம்ம ஆத்துல பழைய காலத்து மாமிக்கெல்லாம் தெரியும், இப்பவும் கொஞ்சம் தெரியும். என்ன இப்போ ரெடிமேடாக தயிர் வாங்குறோம், சமையலே இல்லைன்னு நான் தினம் ஒருத்தன் சொல்லிட்டே இருப்பேன். அதை எல்லாம் சரவண பாபாவாக இருக்கிறதுனால பாலை உரக்குத்துறதுன்னு பேர், ஆதஞ்சனம்னு பேர். ஆதஞ்சனம்ங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு உரக்குத்துறது, புறக்குத்தல்னு சொல்லுவோம், உரக்குத்துறதுன்னு சொல்லுவோம். இந்த உரக்குத்துறத அக்ஷதையை போட்டாலும் தயிராகும், தயிரை விட்டாலும் தயிராகும், மோரை விட்டாலும் தயிராகும். இது எப்படி பண்ணணும், யாகத்துக்கு அருகமா இருந்தாங்கிறதுனால அந்த காலத்தில் என்ன வச்சிருக்கு, பூதீகான்னு ஒரு இலை, பர்ணவல்கம்னா இந்த புரசமத்தினுடைய இலை. இது ரெண்டையும் அந்த பால் வறுக்கு தினத்தில் கொஞ்சம் கிள்ளி போட்டா கூட தயிராகுமா. நீங்க அதுக்காக நாளைக்கு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கிட்ட, அங்க இருக்கிறத நான் சொல்றேன். பூதீகயிர்வா பர்ணவல்கயிர்வா ஆதஞ்சாத்துன்னு அது என்ன, இங்க இந்திரனுக்காக தயாராக வேண்டிய ததியை பத்தி பேசுற இடம் அது. சோம தேவதைக்கு பிடிக்கும். தத் சௌமியம் கொலைங்கிறது ஒரு விதமான பழம், அதான் இழந்த பழம் மாதிரி. பதரி பலம்னா தான் அது கொலம்னா, எத் கொலை எத் பதரம், இது கொல சப்தா அந்யா பதர சப்தச்சு அந்யா சாகாய கொலங்கிறது இது மாதிரி வச்சுக்கோங்க. இல்லையே இழந்த பழத்துலேயே ரெண்டு மூணு தினத்து சொல்கிறோம், ஒன்று கொலம் இன்னொன்று பதரம்னு வச்சுப்போம். எத் கொலைஹி, அந்த பழத்தை போட்டேன்னா அந்த புளிப்பு கொஞ்சம் இருக்கும், அது போட்டு பண்ணேன்னா அது ராட்சசாலுக்கு பிரீத்தின்னா. இப்போ எதை போட்டு உரக்குத்துறான்னே தெரியல, அங்கே ரெடிமேடு வருது நமக்கு, அதனால நாமெல்லாம் எப்படி இருக்கோம்னு பார்த்துக்கணும். ராட்சசாலாக இருந்தால் துவாரம் எத் கொலை ராட்சசம் தது, எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்க. எத்தண்டுலை அக்ஷதையை போட்டால் கூட இதாயிடுமா, அக்ஷதையை ரெண்டு போட்டாக்க கொஞ்சம் தயிரா. அது என்ன ஆகும்னா வைஸ்வதேவன் தது, விஸ்வே தேவாள்னு ஒத்தருக்கு மட்டும்தான் அது பிடிக்கும். இது கண்டுபிடிச்சது வேதம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார்கள் திருச்சிற்றம்பலம்.
3: அப்படியாக வேதம் ஓதிட்டு இருக்கார் சுவாமி. மந்திர வேதங்கள் ஓதுனாவர் முதல் திருமுறையில் சொல்கிறார். ஓதினார் வேதம் வாயால் அப்பர் சுவாமியில் நாலாம் திருமுறை. ஒத்து அறவங்களோடும் ஒலிகாவிரி ஆர்த்து அயலே சம்பந்தர் மூணாம் திருமுறை. அப்படியாக ஓத்துனா அந்த வேதம் ஓதுற அறவம்னா சத்தம், அறவம்னா நாகம்னு எடுத்துக்கிட்டாங்க, சப்தம்னு எடுத்துக்கணும். அறவம்னா அங்கே என்ன அறவம் கேட்கிறது அப்படின்னா அங்கே என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு அர்த்தம். அதனால ஓத்து அறவங்களோடு அப்படின்னா இந்த ஆம்நாயங்களாலே ஓத்துங்கிறதுக்கு ஆம்நாயம்னு நம்ம பொருள் கொள்ளணும், வேதாம்நாயம்னு. அந்த ஆம்நாயம் அப்படிங்கிற அந்த தொடர்ந்து ஓதுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஓதுகின்ற அறவங்களோடு எப்பொழுதும் வேதம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். அதோடு இந்த காவிரியினுடைய ஒளியும் தொடர்ந்து கேட்குறது தான் ஆர்த்தயலே அப்படின்னு அதை சொல்லுகிறார் திருஞான சம்பந்த மூர்த்திகள். அதே மாதிரி பலவிதமான விஷயங்களில் நம்ம இதில் முடி, இப்போ நான் சில விஷயங்கள் நம்மளுடைய இதுக்காக இப்போ பார்த்ததுலேயே இவ்வளோ விஷயங்கள் முடிஞ்சிருக்குதுன்னா நாம் தொடர்ந்து இதையே ஒரு ஆராய்ச்சியாக பண்ணோம்னு வச்சுங்க. எந்த இடங்கள்லாம் வேதத்தை பற்றி இருக்குது, வேத விஷயங்களையெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நிறைய வந்துட்டே இருக்கும். மறையாயின பல சொல்லி அப்படின்னு சொல்கிறார். வேதங்கள் வேறு வேறு தரித்தவன் அப்படிங்கிறார். அதே மாதிரி இந்த வேதாங்கங்கள் ஆறாக இருக்கின்றன, அவற்றையும் அருளி செய்கிறார். வேதமோடு ஆறங்கம் உரைத்தார் இல்லையா, அதனால் இருக்கு. அதே மாதிரி திருச்செங்கட்டாங்குடி பதிகத்தில் சொல்லும் பொழுது வந்தனர்களால் வேதமும் அதனுடைய அங்கங்களாலும் சொல்லுகின்ற அந்தனர்களால் துடிக்கப்படுபவர் அப்படிங்கிறது மாதிரி அதில் பாடல் வருகிறது. அதில் அழகாக பாடுறார். அதே மாதிரி அப்படி உள்ள அந்த வேதங்களுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய சிக்ஷை, வியாகரணம், தந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் ஆகியவை இப்போ பார்த்துட்டுருக்கோம். இதில் சிக்ஷைங்கிறது சொல்லி கொடுக்கின்ற முறை, பாணினியினுடைய இலக்கணம் பெற்ற வியாகரணம், பாணினியால் செய்யப்பட்டது வியாகரணம், அவர் தான் அதை இறைவனிடமிருந்து கேட்டு அதை வேதங்களை சொல்கிறார். அந்த இலக்கணம் தெரியாமல் நாம் அந்த வேதத்துக்கு பொருள் கொள்வதற்கு முயலக்கூடாது, முயல முடியாது, முடியாது. வேதத்தின் பொருளையும் தெரிந்து கொள்ள முடியாது. சந்தஸ் அப்படிங்கிறது யாப் இலக்கணம், அதை பிங்களருங்கிறவர் வேதத்தில் உள்ள சந்தஸ்லாம் எடுத்து ஒன்றா தொகுத்து கொடுக்குறார். வேற ஒன்றும் இல்லை, அவர் செஞ்சிருக்காருன்னா இப்போ சாமி பண்ணாருன்னு சொன்னேன், இப்போ இவர் பண்ணுறாருன்னு சொல்கிறே, வியாசர் செஞ்சாருன்னு சொன்னேன். ஏன்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக ஒரு விஷயம், இப்போ நான்கு முதங்கள்லேருந்து நான்கு வேதங்கள் வந்ததுன்னு சொன்னோம், அதே மாதிரி ஈசான முகத்திலிருந்து ஆகமங்கள்லாம் வந்ததுன்னு சொன்னோம். அதை ஒருத்தர் கேட்கும் பொழுது அவருக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, ஈசானத்திலிருந்து இந்த 28 ஆகமங்கள் இருக்கு இல்லையா, 28 ஆகமங்களில் ஈசான முகத்திலிருந்து தோன்றிய ஆகமங்கள், தத்புருகத்திலிருந்து தோன்றிய ஆகமங்கள், அகோரத்திலிருந்து தோன்றிய ஆகமங்கள், வாமதேவத்திலேருந்து தோன்றிய ஆகம், சத்யோஜாதத்திலேருந்து தோன்றிய ஆகமங்கள்னு இருக்கே, அப்போ நீங்கள் இந்த நாலுதுலேயும் வேதம் சொல்லிவிட்டு அந்த ஆகமத்தையும் சொன்னாருன்னு சொல்லணுமா, இல்லை ஈசானத்தில் மட்டும்தான் ஆகமம் சொன்னார்னு சொல்லணுமான்னு அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. அவருடைய சந்தேகம் நியாயமானது தான். இப்போ ஈசானம்ங்கிறதே இறைவனுடைய முகங்களில் ஊர்துவ முகம், தத்புருஷங்கிறது கிழக்கு முகம், இது நம்ம அறிந்தது தான். அகோரங்கிறது தெற்கு முகம், வாமதேவங்கிறது வடக்கு முகம், சத்யோஜாதங்கிறது மேற்கு முகம். இதில் ஒவ்வொன்றும் அஞ்சு அஞ்சு முகமாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய மூர்த்திக்கு மகா சதாசிவ மூர்த்தின்னு பேர். இந்த வேதங்களை உத்பவம் பண்ணும் பொழுது, இந்த லோகத்தினுடைய சிருஷ்டி காரணமாக அவர் இருக்கும் பொழுது அவருடைய அந்த நாதபிரம்மத்திலிருந்து இந்த ஒளியை தோற்றுவித்து சப்த பிரபஞ்சத்திலிருந்து தான் இந்த பூதங்களை எல்லாம் படைக்கிறார். அப்படி படைக்கும் பொழுது அதன் வழியாகத்தான் தனு கரண புவன போகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படைப்பானது துவங்குகிறது. இந்த சிருஷ்டிங்கிறது இறைவன் உயிர்களை படைக்கவில்லை, அந்த இவைகளை தான் படைத்தார்னு சைவ சித்தாந்தம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அவர் படைக்க என்னன்னு கேட்டால் இந்த நாதத்தை படைக்கிறார். நாதத்திலிருந்து பூதங்களையும், அந்த பூதங்கள் வாயிலாக தனு கரண புவன போகங்களையும் படைக்கிறார். அப்படி அவர் தொடர்ந்து படைக்கும் பொழுது அவற்றிலே இந்த வேதங்களுடைய பகுதிகளை தனித்தனியாக அந்தந்த முகத்திலிருந்து தொற்றுவிக்கிறார். இதில் தத்புருஷம் ஐந்து முகங்களோடும், அகோரா ஐந்து முகங்களோடும், வாமதேவம் ஐந்து முகங்களோடும், சத்யோஜாத ஐந்து முகங்களும், ஈசான ஐந்து முகங்களோடும் இருக்குது. அப்போ மொத்தம் 25 முகங்களோடும் இருக்குது. இதுக்கு மகா சதாசிவ மூர்த்தின்னு பேர். இதில் பல திருக்கோயில்களில் பார்த்தீங்கன்னா கோபுரங்களில் இந்த சுவாமியினுடைய ரூபத்தை பார்க்கலாம். ஆனால் கோபுரங்களில் நாம் இதெல்லாம் பார்க்குறது இல்லை. வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வேணும், கோவில் கோபுரங்கள்லாம் இப்படி தான் இருக்கும், அசிங்கமாக இருக்கணும் யாராவது சொல்லிகிட்டு இருப்போம், அதை கேட்டுட்டு அதுக்கு பதில் போட்டுருப்போம். அதற்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது உலகங்கிறது இந்த அந்த பிரபஞ்சத்தினுடைய பிரதிபலிப்பாக அந்த கோபுரம் இருக்குது. இந்த பிரபஞ்சங்கிறதுல நல்லது கெட்டதையும் ரெண்டையும் பகவான் நமக்காக வச்சுருக்காரு. அதுலேருந்து நாம் நல்லதாக மட்டும் இந்த இதை எடுத்துக்கோங்கள, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த கூகுள் எடுத்துங்க, இதில் எவ்வளோ நல்ல விஷயங்களை, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம், எவ்வளோ விஷயங்கள் அதை விட்டுட்டு எதையாவது பார்த்துன்னு இருந்துட்டு இதுவே மோசம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மோசங்கிறது நம்முடைய செயலில் தான் இருக்கே தவிர அந்த பொருளில் இல்லை. அது மாதிரி இந்த கோபுரங்களில் அற்புதமாக அந்த மகா சதாசிவமூர்த்தியை பல திருத்தலங்களில் நான் தரிசித்திருக்கிறேன். கிழக்கு கோபுரத்தினுடைய முன்பக்கத்தில் திருவிடமுருகூர் திருத்தலத்தில் கூட அந்த மகா சதாசிவமூர்த்தியானவர் அருள் செய்கிறார். அங்கே அவருடைய சிற்பமானது அமைந்திருக்கிறது. அவர் வருகின்ற பக்தர்களுக்கு அங்கிருந்தே அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஈசான முகத்தில் இருக்கக்கூடிய ஈசானம் தத்புருஷ ஆகோர வாமதேவ சத்யோஜாதங்கிற முகங்கள்ல இருந்து தான் அந்த 28 ஆகமங்களை அவர் லலிச்சுக்கிறார். அதனால இதுக்கும் அதுக்கும் எந்த குழப்பமும் இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்றது குழப்பமாக இருந்ததுன்னா திருப்ப தெளிவாக ஒரு முறை சொல்கிறேன். 4 முகங்களிலிருந்து 4 வேதங்களையும் ஈசான முகத்திலிருந்து ஆகமங்களையும் தோற்றுவித்தார்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஈசானத்தில் தற்பொருஷ ஆகோரத்திலேருந்து இந்த ஆகமங்கள் தோணுது, வாமதேவத்தில் இந்த ஆகமங்கள் தோன்றுன்னு சொல்கிறாளே அது எப்படி வரும் அப்படின்னா, ஈசானத்தில் இருக்கக்கூடிய ஈசான முகம் தற்புருஷத்தில் இருக்கக்கூடிய தற்புருஷ முகம், ஈசானத்தில் இருக்கக்கூடிய தற்புருஷ முகம் ஈசான முகத்தினுடைய தெற்கிலே இருக்கக்கூடிய அகோர முகம், ஈசானத்தில் இருக்கக்கூடிய வாமதேவ முகம் ஈசானத்தில் இருக்கக்கூடிய சத்யோஜாத முகம் ஆகிய 5 முகங்கள் வாயிலாக 28 ஆகமங்களை தோற்றுவித்தார். எந்த குழப்பமும் இல்லை, ஈஸியான விஷயம். இது புரிந்து கொள்வது, நாம் புரிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு புரிவாதம் பண்ணுறவாள் நாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் இதை ஒரு அன்பர் அழகாக எழுதியிருக்கார். ஜெயக்குமார்ங்கிறவர் எழுதா கிழவி அப்படின்னு இதில் பதிகிறார். அப்படி அந்த எழுதா கிழவி அப்படிங்கிறதுனால தான் இந்த வேதம் சிறப்போடுகிறது. இது எழுதி படிக்காமல் மனதின் மூலமாகவே படிக்க வேண்டது, மன மெமரியில் தான் பண்ணிக்கணும். இதை புஸ்தகத்தில் வச்சுட்டு இப்போ படிக்கிறதுங்கிறது நம்மளுடைய அறிவு குறைவையும் நம்மளுடைய உழைப்பு குறைவையும் சொல்கிறது. நாம் உழைக்க ரெடியாக இல்லை, வேதங்களை முழுசாக படித்து உழைச்சி உரு போட்டு அவற்றை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்படி இல்லைன்னா அதில் சில சந்தேகங்கள் சம்சயங்கள் வரப்படாதுங்கிறதுக்காக இப்போ புக்கை வச்சுன்னு சொல்கிறது. வேத பாராயணம் பண்ணுறவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகத்தை சிற்பலையில் வச்சுன்னு சொல்கிறார். அவருக்கு ஒரு இதுவே வேறு வேகத்தை தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை அவங்க வச்சு அதை பழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களானால் அதை பார்க்க மாட்டாங்க, அவங்க அப்படியே சொல்லுவாங்க. அதை பார்த்து சொல்கிறது எதுக்காகனா எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு என்னுடைய சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டே சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த அச்சு இப்போ வருவதற்கு முன்பாகவே வேதங்கள் சுவடிகளில் எழுதப்பட்டு விட்டன. ஏன்னா படிக்கிறதுக்கு ஆற்றல் குறைந்து கொண்டே வருகிறது மனிதனுக்கு, உழைப்பதற்கு நாம் தயாராக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால மனிதனுடைய உழைப்பு குறைய குறைய அவனுடைய இது குறைகிறது. இப்போ பக்தி பூஜை இதில் எல்லாமே சுவாமி நம்மள்கிட்ட இந்த பணம் காசுகள் இதெல்லாம் நம்மகிட்ட கேட்கல அதிகமாக. அவர் நம்மளுடைய உழைப்பை தான் கேட்குறார், நம்மளுடைய மெனக்கடை தான் கேட்குறார், நம்மளுடைய சிரத்தையை தான் கேட்குறார் அவர். அதனால் அத்தகைய சிரத்தை அப்படிங்கிறது இதன் மூலமாக குறைகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. புஸ்தகஸ்தாஜ யாவித்யா பரகஸ்தேஜ யத்தனம் கார்கிய காலே சம்பிராப்தே நஜா வித்யா நதத்தனம்னு ஒரு நீதி ஸ்லோகம் சுபாஷிதம். இதனுடைய என்ன அர்த்தம்னா நல்ல பழமொழிங்கிற மாதிரி இது. இதனுடைய இது என்ன இந்த நீதி சொல்கிறதுனா, புஸ்தகஸ்தாஜியாக புத்தகத்தில் இருக்கக்கூடிய வித்தையும் கல்வியும் பரகஸ்தேஜன் அடுத்தவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கக்கூடிய பணமும் கார்ய காலே சம்பிராப்தே நமக்கு சமயம் அது தேவைப்படும் காலம் வரும்பொழுது நஷா வித்யா நதத்தனம் அந்த வித்தையும் நம்மளது இல்லை, அந்த படிப்பும் நம்மளது இல்லை. ஒரு சந்தேகத்தை ஒருத்தர் கேட்டார்னா நான் புஸ்தகத்தை பார்த்து சொல்கிறேன்னு தான் இப்போ சொல்ல வேண்டியது. ஏன்னா எல்லாத்தையும் மனப்பாடமாக வச்சுக்க முடியல, ஏன்னா நம்ம அதுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. நம்ம கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொன்னது மாதிரி இறையோடு இறையும் தேடு, நாம் இறையை மட்டுமே தேடிட்டு இருக்கோம், இறையை தேடுவதில்லை. அதுதான் இப்போ இருக்கிற காலமாக இருக்குது. ஆகையினால் இந்த விஷயத்தில் இப்படியாக இந்த சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் ஆகிய 6 அங்கங்கள், இவற்றை செய்த முனிவர்கள் இவங்களெல்லாம் பார்த்தோம். இதில் வந்து ஜோதிஷத்தையும் கல்பையும் கர்கருங்கிற முனிவர் வந்து கர்க மகரிஷி வந்து அருள் செய்கிறார்னு பார்த்தோம். இதில் கல்பம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், இந்த வேதங்களை பற்றின எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எந்த காலத்தில் செய்யணும்லாம் சொல்லியாச்சு இல்லையா. அப்போ அதற்கு பிறகு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செய்முறைகள் வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கிறோ அதை வந்து ஒரு ஃபார்முலாவாக சொல்லி நம்ம அந்த பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த கல்பங்கள் ஏற்படுகிறது. இப்போ ஆகமங்களுடைய உபாகமங்கள் நிறையா இருக்குது, நம்ம பார்க்குறோம். ஆகமங்கள் 28, உபாகங்கள் 207 இருக்குது. இவற்றையெல்லாம் அப்படியே நாம் உபயோகப்படுத்த முடியாது. அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, பத்ததிகள் மூலமாகத்தான் உபயோகப்படுத்த முடியும். பத்ததிங்கிறது வழின்னு அர்த்தம், மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த 18 பத்ததிக்காரர்கள் அதற்காக உக்ரஜோதி முதலாக அருளி செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய பத்ததிகள் தான் இப்போ அதில் அகோர சிவாச்சாரியாருங்கிறவர் இப்படியா அவங்களுடைய இது வருது. அதில் அதை பற்றி ஒரு தனி சாப்டராக பார்க்கணும் நம்ம. அப்படி அந்த பத்ததிகள் இருக்கிறது மாதிரி வேதத்தினுடைய வேத வேள்விகளை செய்வதற்கான பத்ததிகளாக இந்த கல்பங்கள்லாம் இருக்குது. கல்பசூத்திரங்கள் அப்படின்னு போடுவாங்க, இந்த கல்பசூத்திரங்களாக அவைகள்லாம் இருக்குது. அந்த சூத்திரங்களை சொல்லும் பொழுது அவைகள் என்னென்னா, போதாயனம், ஆபஸ்தம்பம், சத்யாஷாடம், திராக்ஷாயனம், ஆகஸ்தியம், சாகல்யம், ஆஸ்வலாயனம், சாம்பவீயம், காத்தியாயனம், வைகானசம், சௌனகீயம், பாரத்வாஜம், ஆக்னிவேஷ்யம், ஜெய்மினியம், மாதுண்யம், மான்யதினம், கௌடின்யம், கௌஷீதகம் அப்படின்னு பேர். இது வந்து 18 விதமான சூத்திரங்கள். அதாவது அந்த இதனுடைய வேத செய்முறைகளை செய்வதற்காக அந்த கற்கரை தொடர்ந்து இந்த முனிவர்களாலே செய்யப்பட்ட கிரகிய சூத்திரங்கள். அதாவது ஒரு மனிதன் பிறந்தது முதலாக அவனுடைய வாழ்நாள் முழுவதும், வாழ்நாளுக்கு பிறகும் செய்ய வேண்டிய சடங்குகளையும், நம்ம வேதங்கள் நமக்கு உணர்த்துகின்ற நெறிகளையும் ஒழுங்குபடுத்தி எந்தெந்த சடங்குகளுக்கு எந்தெந்த மாதிரியான கிரியைகளை செய்ய வேண்டும், எந்தெந்த தெய்வங்களை ஆராதிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறார்கள். இப்பொழுது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நமக்கு எல்லோருக்கும் என்ன ஒரு பெரிய சந்தேகம் வருகிறதுனா, நாம் வந்து ஒரு இறைவனை வணங்குவோர்களா, வேதத்தில் பல இறைவனை வணங்குவோர்களான்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி அந்த பல இறைவனை பற்றி வணங்குறதையே பற்றி பேசி அதையே ஒரு பிரச்சாரமாக செய்து பலர் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக சொல்லப்போனோம்னா, நாம் ஏக இறைவனை தான் வணங்குகிறோம், இதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இறைவனும் அந்த ஒரே ஒரு இறைவனாக இருந்து கொண்டு சூரியனுடைய கிரணங்கள் போல், சூரியனுடைய கிரணம் எப்படி ஆயிரக்கணக்கானது இருக்கோ அது மாதிரி தன்னுடைய அருட்கருணையை நம்ம மேலே பொழிகிறார். அந்த கிரணங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சூரியனாக வழிபடுகிறோம். அது மாதிரி தான் இந்த நம்முடைய வழிபாடுன்னு வைத்துக்கொள்ளணுமே தவிர, நாம் வந்து பல்வேறு இறைவனை வழிபடுவதாக அர்த்தம் கொள்ளக்கூடாது. இப்போ பல்வேறு தெய்வங்களுக்குரிய மந்திரங்கள்னு பல இடங்களில் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த தெய்வங்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், இந்திரன், பிரம்மாதியர்கள், இவர்களையெல்லாம் நாம் சொல்கிறோம். அவர்கள்லாம் பதவி, அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பதவிகள். அவர்கள் தன்னுடைய ஆத்ம அனுபூதி பெற்ற அருட்கொடையினாலே பலன் வேண்டி பல்வேறு யாக கிருத்தியங்களையும் பூஜைகளையும் செய்து சிவனருளை வேண்டும் பொழுது, சிவனார் அவர்களுடைய பக்குவத்துக்கு தக்கவாறு அவர்களுக்கு அந்தந்த பதவிகளை அருள் செய்கிறார். உதாரணமாக சண்டேசனமாம் பதம் தந்தோங்கிறது, சண்டிகேஸ்வர நாயனார் விசார தர்மர் சண்டிகேஸ்வர நாயனாருடைய வரலாறை பற்றி நம்முடைய பெரிய புராணம் பன்னிரந்தான் திருமுறை அற்புதமாக பேசுகிறது. இப்படியாக இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நாம் தெரிந்து கொள்ளணும். இதில் வேதத்தில் உபநிஷதங்கள்லேருந்து ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பாட்டை சொல்கிறேன். அந்த பாட்டில் எப்படி நாம் பல தெய்வ வணக்கம் பண்ணுறோம் அப்படின்னு வருதுன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். சில இடங்களில் இப்போ நமதரு பேதங்களில் 9 பேதங்களாக இறைவன் இருக்கிறாருங்கிறத நேற்றுக்கு பார்த்தோம். அதில் சாஸ்திர தோத்திரங்கள்லேருந்து நிறையா உதாரணங்களை அதுக்கு சொல்ல முடியும். திருமந்திரத்திலிருந்தும் சாஸ்திரங்களில் தோத்திரங்களில் இருந்தும் நம்ம பல விஷயங்களை அதற்கு சொல்ல முடியாது. நவதரு பேதங்களில் அதாவது சிவன் சக்தி, நாதம் பிந்து என்கின்ற 4, இவற்றை தவிர சாதாக்கியம் என்கின்ற சதாசிவம், ஈஸ்வரம் அப்படின்ற ஈஸ்வரர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முத்தொழில் புரிகின்ற 3 வடிவமாக இருக்கக்கூடிய ருத்ர, விஷ்ணு, பிரம்மாதியர்கள், இவங்களெல்லாம் இவரெல்லாம் இறைவனுடைய ரூபமாக இருக்கார். சிருஷ்டிங்கிறது காரண சிருஷ்டி, காரிய சிருஷ்டின்னு 2 சைவ சித்தாந்தத்தில் பேசப்படுகிறது. நன்றாக சித்தாந்த புத்தகங்கள் படித்தவர்கள் இதில் நிறைய பேர் இருக்கலாம் நம்மள்கிட்ட, அவங்கள்ட்ட தெரியாதவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அல்லது இதை படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய அறிய முடியாத ரகசியமான விஷயங்கள் இல்லை, எல்லாரும் நிறையா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். எதையுமே முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அதற்குரிய விவசங்களை வைப்பது என்பது இன்றைய நோக்கிலே வகை எளிதாக கையாளப்படுகிறது எல்லாராலும். ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பற்றின நம்முடைய கருத்துக்களை தைரியமாக சொல்கிறதுக்கு நாம் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்காக தெரியலையா அப்படிங்கிறது. இப்போ கூட நாம் என்ன சொல்கிறேன்னா, இந்த வேதங்களை மறுப்பவர்களை பற்றி நாம் படித்து பேச தகுந்தவர்கள் அல்ல. ஏன்னா நாமே முழுமையாக எல்லாத்தையும் அறிந்தவர்கள் அல்ல. நாம் ஏதோ இறைவனுடைய ஒரு பிச்சையாக கொஞ்சம் போட்டிருக்காரு நமக்கு, அதை வச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆக முழுமையாக தெரிந்து கொள்ள அவர்கள் இந்த நிலைக்கு கொஞ்சம் நாளில் வருவாங்க. அதுக்காக அது வரைக்கும் நாம் அவர்களோடு காத்திருக்க வேண்டும். அதை விடுத்து அவர்களோடு செம்பு சண்டைக்கு செல்லக்கூடாது. நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அதுதான் முறை, அதுதான் நம்மளுடைய சமயம் நமக்கு உணர்த்துகிற உண்மை. இந்த இவைகளை கொண்டு, இவைகளால் ஏற்பட்டு, இவைகள் மூலமாக நான் மனிதன் அடைகின்ற தரிசனங்களை 6, அந்த 6 தரிசனங்கள் இந்த வேதத்தினுடைய பயனை பல்வேறு ரூபமாக ஆராய்ச்சி செய்து பிரித்து ஆராய்ந்து அக்கு ஆணி வேறாக சூத்திரங்களாக தந்து விடுகின்றன. அந்த 6 சூத்திரங்களுக்கு மீமாம்சை, ஞானம், நியாயம், ஞானம்ங்கிற மீமாம்சை, நியாயம், வைசேஷிகம், யோகம், வேதாந்தம் அப்படின்னு பேர். இந்த 6 விஷயங்களை செய்யும் பொழுது ஜெய்மினி மகரிஷி வந்து சூத்திரம் பண்ணுறார். மீமாம்ச சூத்திரம், நியாய சூத்திரத்தை கௌதம மகரிஷியும், வைசேஷிக சூத்திரத்தை கானாத சூத்திரம் அப்படின்னு பேர். கானாதர்ங்கிற முனிவர் வந்து அதை செய்கிறார். சாங்கியம் வந்து கபில முனிவரால் செய்யப்படுகிறது. யோகம் பதஞ்சலி முனிவராலே, அதாவது பதஞ்சலி வியாக்கிரபாதர்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பதஞ்சலி முனிவராலே செய்யப்படுகின்ற வேதத்தினுடைய யோக சூத்திரம் மிகவும் பிரசித்தமானது. அதை வச்சுட்டு தான் இப்போ இந்த யோகாலாம் நடந்துட்டு இருக்கு. பல்வேறு இடங்களில் அது ஒரு பெரிய விஷயமாக பக்தர்களாலே மற்றவர்களாலும் போற்றப்பட்டு வருகிறது. அது வந்து வியாபார நோக்கிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா ஆண்டவனுடைய வழிபாடே வியாபாரமயமாகிவிட்ட பிறகு இதை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் அடுத்ததாக வேதாந்தம், அதாவது வியாச சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, வேதாந்த சூத்திரம். இப்படியாக இந்த ஆறு தரிசனங்கள், ஷட் தரிசனங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இது வேதத்தினுடைய பகுதிகளாக, அந்த வேதத்திலிருந்து அவர்கள் நோக்கிலே கண்ட விஷயங்களை எல்லாம் சொன்னார்கள். இதை எப்படி சொல்லணும்னா, இந்த குருடன் யானையை கண்டதில் ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு யானையை போய் நான்கு குருடர்கள் பார்த்து, யானை எப்படி இருக்குமென்றால் ஒன்று தூணை போன்று இருக்கும்னு காலை பற்றியவன் சொன்னான், காதை பற்றியவன் முரம் போல் இருக்கும்னு சொன்னான், வாளை பற்றியவன் கயிறு போல் இருக்கும் என்று சொன்னான் என்று சொல்கிறோம் இல்லையா, வயிற்றை பற்றியவன் பானை போல் இருக்கும் யானைன்னு சொன்னான். அது மாதிரி இவாலாம் சூத்திரத்தை வந்து அவாவா சுவாமியை தரிசனம் பண்ண விஷயங்களை வச்சு அந்த சூத்திரங்களை பண்ணாங்க. அதனால தான் நாம் சொல்லும் பொழுது யாரையும் நாம் மறுதளிக்காமல் நம்ம சைவ சமயத்தில் எப்படி சொல்கிறோன்னா, அகச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், இப்படியெல்லாம் நாம் பல்வேறு பகுதிகளாக கொண்டு அவற்றை நம்மோடு சேர்த்துக்கொள்கிறோம். இவர்களாக இருக்கட்டும், பரவாயில்ல. ஏன்னா அவர் இதை ஏதோ ஒரு பக்கத்தை தான் சொல்கிறாங்க. நம்முடைய வேறு வேறு பக்கத்தை கண்டவர்கள் அந்த வைரத்தினுடைய பிரதிபலிப்பிலே வேறு வேறு பக்கங்களை கண்டு அந்த பகுதிகளிலே முழுமையாக நினைத்து மயங்கியவர்கள் அப்படிங்கிறது அதனுடைய கருத்து. அதனால் அவர்கள் சொன்னதில் தவறு ஒன்றும் இல்லை, அதுவும் நமக்கு உபயோகப்படும். இப்போ உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா, நம்மளுடைய அளவியல்னு ஒன்று உண்டு சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில். அந்த அளவியல் வந்து சித்தாந்தத்துலேயும் உண்டு, வைதிக அந்த வேதாந்தத்துலேயும் உண்டு, எல்லா தரிசனங்கள்லேயும் உண்டு. அதே மாதிரி ஒருவர்களுடைய ஃபிலாசபி தத்துவ கோட்பாடுகள்லேயும் இந்த அளவியல் அப்படிங்கிறது இருக்குது. அதில் சைவ சித்தாந்தங்கிறது ரொம்ப சிறப்பான அளவியலை கொண்டதாக பெரிய அறிஞர்களாலும் போற்றப்பட்டு பாராட்டப்பட்டு கடைபிடிக்கப்படுகிறது. அந்த அளவியல்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரத்யக்ஷம்னா கண்ணால் காண்றதை வச்சு கண்டுபிடிக்கிறது. அடுத்தது அனுமானங்கிறது வந்து கருதுதல் அளவைன்னு பேர், காண்டல் அளவை, கருதல் அளவை, அதுக்கப்புறம் நூல் அளவை, நூல்களை கொண்டு. இதில் இந்த வேதம்ங்கிறது வந்து ஒரு அளவை ஆகும், அதாவது இறைவனை தரிசிப்பதற்குரிய பிரமாணங்களில் நம்மளால் பார்த்தும் அல்லது அனுமானித்தும் அறிய முடியாத இறைவனுடைய அருள் கருணையை, அவருடைய அருள் திறத்தை, அவருடைய அருள் நோக்கை உணர்ந்து கொள்வதற்கான சில ஆகம பிரமாணமாக, அதாவது நூல் பிரமாணமாக முதல்ல இருப்பது வேதம். இதை வந்து அற்புதமாக ஒரு விஷயம், இந்த அளவைகளில் முக்கியமானது முதலானது வேதம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கோட்பாடு. இதை பல இடங்களில் சிவாகமங்கள் நமக்கு அருளி செய்கிறது. அளவைகளில் முதல்ல வேதம் தான் இருக்குது அப்படிங்கிறத. வேதத்தை விட்டு அறமில்லை அப்படின்பார் நமது திருமூல தேவநாயனர் பத்தாம் திருமுறை. வேதமோடு ஆகமம் மெய்யாமறைவின் நூல்னு சொல்லுவார். வேதத்தோடு ஆரங்கம் சொன்னார் போலும் அப்படின்னு சொல்லுவார். மிக்க வேத மெய்நூல் சொன்னவனை மெய்யான நூல் அப்படின்னு சொல்கிறார். இந்த வேதம் அப்படின்னு ஏன் அதை மட்டுமே நான் எடுத்து பார்த்துருக்கேன்னா, நிறைய இடங்களில் மறைங்கிறதும் ஸ்ருதிங்கிற பெயர்கள்லையும் பல இடங்களையும் நாமகள் மூக்கும் சுடரவன் கரவும் முன்னியங்குன்னு சம்பந்தர் முனந்தவர்கள் சொல்லுவார். ஸ்ருதி ஆயிரம் போதி பெரிய புராணம், சொற்பால பொருட்பால சுருதி ஒரு நான்கும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லாமல் வேதம் வேதங்கிறதையும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மறைங்கிற பொருள்லாம் தமிழில் இருந்ததுங்கிறதால் தமிழ் மறை தமிழ் மறைன்னு சொல்லிடுவாங்க. வேதங்கிற இது ஒரு விஷயம், வார்த்தை வந்து தமிழில் இல்லை, அது வந்து வடமொழி தான். அதனால தான் அதை அறிவுறுத்தி அதையே மட்டுமே நிறையா இடங்களில் சொல்கிறான். வேதம் நான்கும் பதினெட்டோடு ஆறும் விரித்தார் அப்படின்னு சொல்கிறது. ஆகையினால அந்த ஆறுங்கிறது ஆறு அங்கங்கள், பதினெட்டுங்கிறது புராணங்கள், வேதம் நான்குங்கிறது ரிக்யஜு சாமாதரண வேதங்கள். இதுதான் இதனுடைய இது. அப்புறம் இதே போல் வேள்விகள், அது வந்து ஒரு 21 விதமான வேள்விகள், அதை ரொம்ப சிறப்பாக வேதங்கள் சொல்லுகின்றன. அந்த வேத வேள்விகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வேள்விகளில் தான் நமக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. இந்த வேத வேள்விகளில் ஊன்பலி உயிர்ப்பலிகள் இடப்படுகின்றன. அப்போ உயிர்ப்பலி செய்பவர்களாக அந்தணர்கள் இருந்தார்களா, ஊன் கொண்டார்களா, இப்படிலாம் நமக்கு சந்தேகங்களை கேட்குறாங்க. அது மாதிரி அவிசுரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்று ஒன்றான் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அப்படிம்பார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி அந்த அவிசுரிந்து அப்படிங்கிற ஹவிஸ் ஹவிரர் யாகங்களை பற்றி சொல்கிறார். அவர் யாகங்கள் மூன்று யாகங்கள், அதே அவர் வந்து அந்த யாகங்களை சொல்லும் பொழுது சோமயாகம், ஹவிர் யாகம், அதாவது சோமவேள்வி, அவிர்வேள்வி, பாகவேள்வி அப்படின்னு மூன்று வகையான வேள்விகள். இந்த மூன்று வகையிலும் ஏழு ஏழு வேள்விகள் இருக்குது. 3721 வேள்விகள் வேத வேள்விகளாக செய்யப்படுகிறது. இந்த வேத வேள்விகள் இதெல்லாம் வந்து நம்ம சங்க காலத்தில் இருந்ததா, சங்க தமிழர்கள் செய்தார்களா அப்படின்னா, பல் யாகசாலை வேட்டை முன்குடுமி பெருவெழுதி இதெல்லாம் பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க, நிறையா பேசியிருப்பாங்க, நிறையா நூல்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், தெரிந்து கொண்டிருக்கலாம். வேதாகம நிரூபணம்னு இலங்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எழுந்த பொழுது அங்கே ஒரு சிவாச்சாரியர், அங்கே இருந்த குமாரசாமி சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர் அச்சுவேலி அப்படிங்கிற பகுதியில் இருந்து அந்த ஒரு அற்புதமான ஒரு அகோர பத்ததியை தழுவி ஒரு நூல் எழுதியிருக்கார், பிரதிஷ்டா விதி, அதாவது கும்பாபிஷேக நிகழ்வு முறைகளை எளிதாக்குவதற்காக, புரிந்து கொண்டு நடத்தி வைப்பதற்காக. அதுக்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டா விதி அப்படின்னு பேர். அவர் வந்து இந்த வேதாகம நிரூபணம் அப்படின்னு செய்கிறார். அதே மாதிரி நம்மவர்களும் இங்கே வந்து வேதாகம ஆராய்ச்சி இது மாதிரியான விஷயம் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை முதலானவர்கள்லாம் நிறையா செய்திருக்கிறார்கள். சம்ஸ்கிருத மந்திரங்களே வேண்டும் ஆலயங்களில் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படிங்கிற விஷயத்தை கூட அதான் சொல்லுவோம். அரணம பார்வதி பதியன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அது வடமொழி அப்படின்னு சொன்னவெல்லாம் நம்மள்கிட்ட இருக்காங்க. அதனால் அந்த விஷயங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நூல்கள் நம்மளிடம் வந்திருக்கின்றன. அதனால் அதுக்குள்ளே கண்டனங்கள் ஏற்கனவே வந்திருக்கின்றன, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் புறநானூறு 166வது பாடலில் நன்று ஆய்ந்த நீல் நிமிரு சடை முது முதல்வன் வாய் போகாது, ஒன்று புரிந்த ஈர் இரண்டின் ஆறு உணர்ந்த ஒரு முது நூல், இகல் கொண்டோர் மிகல் சாய்மார் மெய் அன்ன பொய் உணர்ந்து பொய் ஓராது மெய் கொளியி மூயேழு துறையும் முட்டின்று போகிய உரைசார் சிறப்பின் உறவோர் மருக அப்படின்னு அந்த புறநானூற்று பாடலில் வருகிறது. இது வந்து ஆவூர் மூலங்கிழார் அப்படிங்கிற ஒரு பாடலாகும். இதை யாரை சொல்லி சொல்கிறாருன்னா, அவர் அங்கே இருந்த அந்த மூலங்கிழார் அப்படின்னு வரக்கூடியதை நம்ம ஞாயிறு கிழார்னு கேள்விப்பட்டிருக்கோம். யார் நம்ம இருக்கிறத சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறில் சங்கிலியாருடைய தகப்பனாராக வரக்கூடியவருக்கு பேர் ஞாயிறு கிழார்னு பேர். நம்ம 12வது திருமண அருளி செய்த தெய்வப்புலவர் பொய்யாமொழி புலவர் செக்கிழார் அவர் சொல்கிறார், அவருக்கு என்ன பேர், கிழார்னு பேர், செக்கிழார்னு பேர். கிழார் அப்படிங்கிறது பெரிய நிலங்களை உடைய பெரிய வேளாளர் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தவங்க தான் கிழார் அப்படிங்கிற பெயர்களில் சொல்லப்படுவார். பண்ணையார்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நிறைய நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு கிழார்னு பேர். அது மாதிரி ஆவூர் மூலங்கிழார் அப்படிங்கிறவர் சொல்கிறார். அவர் யாரை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, சோனாற்று பூஞ்சாட்டூர் பார்ப்பான் கவுனியன் விண்ணாய்ந்தான் அப்படிங்கிறவரை பற்றி சொல்கிறார். சோனாட்டுனா சோழ நாட்டு, பூஞ்சாற்றூர் பார்ப்பான், பூஞ்சாற்றூருங்கிறது அவருடைய ஊர், பார்ப்பான் அவருடைய, அவர் வந்து அந்தன குலத்தை சேர்ந்தவர், கவுனியன் கவுனியர் குலம், அதாவது நம்ம திருஞானசம்பந்தருடைய கவுனியர் குலம்னு சொல்கிறோம் இல்லையா, அவரை அந்த குலத்தில் தான் அவரும் அவர் இருந்திருக்கார். திருஞானசம்பந்தருக்கு முன்னாலே இது இலக்கிய காலத்திலேயே அவர் வந்து அந்த கவுனியர் குலத்திலே தோன்றியவர். அவர் சோனாட்டு பூஞ்சாற்றூர் பார்ப்பான் கவுனியன், அவர் பேர் விண்ணாய்ந்தான் அப்படின்றது. இந்த விண்ணாய்ந்தான்கிற பேரை வைக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும், என்ன அப்படின்னா, அவர் பெரிய ஜோதிடர். ஜோதிஷ சாஸ்திரத்தில் இந்த ஆறு விதமான அங்கங்கள் இருக்கு இல்லையா, வேத அங்கங்கள், இந்த ஆறு அங்கங்களில் ஜோதிஷ சாஸ்திரத்தில் மிக உயர்ந்த வானவியல் சாஸ்திர அறிஞராக, வானவியல் விஞ்ஞானியாக அவர் இருந்திருக்க வேண்டும். அதனால் அவரை விண்ணாய்ந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணை ஆராய்பவன், வானவெளியை ஆராய்ந்து நோக்குபவர் அப்படின்னு அர்த்தம். விண்ணாய்ந்தானை அவர் எப்படி கூப்பிடுறாருன்னா, ஆவூர் மூலக்கிழார் அப்படிங்கிறவர் வந்து இந்த நான் முன்னாடி சொன்ன பாட்டின் மூலமாக அவரை கூப்பிடுகிறார், அவரை பற்றி சொல்லுகிறார். அது என்னன்னு கேட்டால், நன்று ஆய்ந்த நீல் நிமிரு சடை, இது சிவபெருமானை பற்றி சொல்கிற ஓமை, சிவபெருமானை பற்றி புகழுரை. நன்று ஆய்ந்த நீல் நிமிரு சடை முது முதல்வன், அவர் வாய் போகாது சொன்ன இல்லையா, எஸ் நிஸ்வசிதம் வேதா அப்படின்னு, அவருடைய வாயிலேருந்து எப்பொழுதும் வேதம் ஓதிட்டே இருக்கார், வேதவாயர் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா திருமுறைகள், அப்படி வாய் போகாது, இந்த வாயிலேருந்து அது போகவே இல்லையா, வாயிலேருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். ஒன்று புரிந்த ஈர் இரண்டின், ஈர் இரண்டுன்னா ரெண்டு ரெண்டு நாலு அப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி ஈர் இரண்டுன்னா இன்னொன்று உண்டு, இரண்டு அந்தம்னு சொல்கிறார் இல்லையா நம்ம திருமூலர், அந்த இரண்டு அந்தங்கள், ஒன்று வேதாந்தம் ஒன்று சித்தாந்தம். இந்த ஈர் இரண்டுங்கிறது வேதம் சொல்கிறார் இந்த இடத்துல. ஆறு உணர்ந்த, ஆறு வேதாங்கங்கள் ஆறையும் உணர்ந்த ஒரு முதுநூல், இகல் கொண்டோர் மிகல் சாய்மார் மெய்யெண்ண பொய் உணர்ந்து, அதில் எதெல்லாம் பொய் எதெல்லாம் மெய், அதாவது அது பொய் இல்லை, அது அது எப்பொழுதும் மெய் தான், ஏன்னா மெய் வேதம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஆயன்மார்கள்லாம் சொல்லியிருக்காங்க மெய் வேத நெறி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, அதனால் அது மெய் தான், உண்மை தான். ஆனால் நாம் புரிந்து கொள்றதுல சில விஷயங்களை தப்பாக புரிஞ்சுன்றோம். அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால அது வந்து பொய்யாயிடுறது. அதனால் அந்த நாமும் தப்பாக புரிஞ்சுக்கிறோம், பொய்யாக புரிந்து கொள்கிறோம், தவறான கல்கையை அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். ஒரு பாட்டை சொன்னால் அதை வந்து அவங்கவுங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்கவுங்க புரிந்து கொள்ள முடியும். அதனால் அதில் மெய்யென்ன பொய் உணர்ந்து அதை மெய்ங்கிறத தெரிந்து கொண்டு பொய்ங்கிறத உணர்ந்து அதை தவிர்த்து விட்டு பொய் ஓராது மெய் கொளியி அதில் பொய்களை எல்லாம் தவிர்த்து விட்டு மெய்யை மட்டும் எடுத்துக்கிறாரா அவர். அப்படி எடுத்துட்டவர் மூழ் ஏழு துறையும் இந்த 23 யாகங்களையும் சோம யாகங்கள் 7 அப்புறம் அதில் ஹவிர் யஜ்யங்கள் 7 அதாவது வேறு ஹவிர் யாகங்கள் அவி செய்யக்கூடிய 7 வேள்விகள் அப்புறம் பாக யஜ்யங்கள் சொல்லக்கூடிய பாகம் தரக்கூடிய 7 வேள்விகள் இது மூன்றையும் செய்து 23 மூழ் துறையும் முட்டின்று போகிய உரைசார் சிறப்பின் உறவோர் மருக அப்படின்னு சொல்கிறார். அந்த குளத்தில் இருந்த முன்னோர்களெல்லாம் இந்த 21 வேள்விகளையும் சிறப்பாக செய்தவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதில் வந்து நமக்கு என்னென்ன வேள்வி அப்படின்னு கேட்டால் சோமயாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம வேள்வியிலிருந்து என்னென்ன வருது அப்படின்னா அக்னிஷ்டோமம் அத்யக்னிஷ்டோமம் உக்தியம் சோடசி வாஜபேயம் அதிராப்தம் அப்தோர்யாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 வேள்விகள் இருக்குது. மற்ற வேத பகுதிகளையெல்லாம் மீண்டும் சொல்லுவோம், இப்போ வந்து இதோடு நிறுத்திக்கொள்வோம். இப்போ சோம யாகம் வரைக்கும் பார்த்துருக்கோம், நாளைக்கு ஹவிர் யாகத்தையும் பாக யஜ்யத்தையும் சொல்கிறோங்க. மேலும் இங்கே சில அன்பர்கள் பதிவிடும் பொழுது இந்த வேள்வியில் இந்த ஊன் வழியிடுதலை பற்றி சொல்லியிருக்காங்களே, அது நம்ம சிவாகமத்துக்கு சைவத்திற்கு எதிரானதாச்சே, இதை பற்றி என்ன விஷயம் அப்படின்னு இதை வந்து அழகாக பல இடங்களில் பல பெரியவர்கள் நிறையா பேசியிருக்காங்க. அருணைவேல் முதலியார் கூட அழகாக அவரை பெரியவர் சொல்லியிருக்கார், அவருடைய நூல்களில் அதுக்கு விளக்க உரைகள்லாம் நிறையா எழுதியிருக்கார். நம்முடைய திருப்பனந்தாள் காசிமட அதிபர் குமார முத்துக்குமார சுவாமி சுவாமிகள் அவர்கள் தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் கூட தன்னுடைய நூல்களில் வேத நதி தழைத்துவங்க மிகு செலவு துறை விளங்கன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூலில் கூட அவர் அந்த விஷயங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கார். நண்பர்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். நாளைக்கு அதை பற்றின விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். இன்று அனைவருக்கும் வணக்கம். சிவஜாடம் அனைவருக்கும் சித்திக்க பிரார்த்தனை செய்து தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாயிரமா திருச்சிற்றம்பலம். வணக்கம்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: திருச்சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
6: பாத்திரத்தை படிப்பதற்கு முன்பாக இந்த சிவஞான போதத்துல சிறப்பு பாயிரம் இந்த நூல் என்ன சொல்கிறது என்பதை பற்றிய சிறப்பு பாயிரம் அமைந்துள்ளது, அதை நம்ம அவசியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிறப்பு பாயிரத்தை பார்த்துவிட்டு காப்புச்சீலை பார்த்துட்டு நூலுக்குள்ள நுழையலாம். மலர்தலை உலகின் மா இருள் துமிய தளர்வுகள் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளின் கண்டு கண் இருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி மயர் வர நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன். பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதனன் பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பவனணி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே. இது ஒரு சிறப்பு பாயிரம். இதை யார் எழுதியது என்பது தெரியவில்லை. இது அவரே எழுதினார் என்று சிலரும், அருணந்தி சிவாச்சாரியார் எழுதினார் என்று சிலரும் சொல்கிறார்கள். அது எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்லை. இந்த சிறப்பு பாயிரமானது இந்த நூல் எதற்காக எழுந்திருக்கிறது, நூலினுடைய நோக்கம் இது என்ன செய்யும் என்பதை பற்றி மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. இதனுடைய விரிவான சிந்தனைகளை பார்க்கலாம். மலர்தலை உலகின், மலர்தலை உலகம்னா விரிந்த உலகம், இந்த உலகம் பூரா பரந்துள்ள மா இருள் துமிய, மா இருள் மான்னா பெரிய, இந்த உலகம் பூரா இரவு நேரத்தில் சந்திரன் வராத நேரம்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இரவு நேரத்தில் உலகம் பூரா இருள் படர்ந்து இருக்கிறது. இந்த இருள் எப்படி விலகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலர்புகள் ஞாயிறு படரின் அல்லது. இந்த இருள் எப்பொழுது விலகும் என்றால் சூரியன் வந்தால்தான் இங்கு படர்ந்திருக்கின்ற இருளானது விலகி இங்கு எங்கு பார்த்தாலும் வெளிச்சம் உண்டாகும். அப்ப சூரியனுடைய வருகை தான் இங்கு இருக்கின்ற இருளை போக்குகிறது. அப்படி இருள் போக்கப்பட்ட உடனே என்ன நிகழ்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காண்டல் செல்லா கண்போல், அப்படி சூரியன் வராவிட்டால் இந்த கண்ணினாலே இந்த உருவத்தை உலகத்தில் எந்த பொருளையும் பார்க்க முடியாது. அப்படி சூரியன் தோன்றினால் தான் பார்க்க முடியும். அப்படி சூரியன் தோன்றாவிட்டால் எந்த உருவத்தையும் நம்மாலே பார்க்க முடியாது. காண்டல் செல்லா கண்போல், அப்படி இந்த சூரியன் தோன்றினால் அன்றி உருவத்தை காண மாட்டாத கண்போல அருந்துயர் குரம்பையின். இப்போ இந்த உதாரணத்தை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சூரியன் வருகிறது, சூரியன் வருவதனால ரெண்டு செயல்கள் நடைபெறுகின்றன. ஒன்று, கண்ணில் உள்ள இருட்டு மறைகிறது, அதோடு நாம் அந்த பொருள்களையும் தெளிவாக பார்க்கிறோம். ரெண்டு செயல்கள், கண்ணிலையும் இருட்டு போகிறது. கண்ணில் இருட்டு இருந்ததுன்னா பொருள்கள் தெரியாது. கண்ணு பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையது. முதல் இதை பற்றி நம்ம விளக்கமா பேசிருக்கோம். கண்ணு பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையது, ஆனாலும் கண்ணுக்கு வேறொன்றின் வெளிச்சம் தேவை. அப்போ இந்த வெளிச்சம் கண்ணுக்கும் ஒளி கொடுத்து பொருளை பார்க்க மாற்றுகிறது. அந்த பொருளிலே படர்ந்து, வெளிச்சத்தை படர்ந்து இந்த கண்ணுக்கு அந்த பொருளை காட்டுகிறது. ஆகவே ரெண்டு செயல்களை இந்த சூரியனானது செய்கிறது. அதுபோல இந்த சிவஞான போதம் நமக்கு ரெண்டு செயல்களை காட்டுகிறது, செய்கிறது. என்னன்னு பாருங்க, அருந்துயர் குரம்பையின், குரம்பை குரம்பைனா வீடு, அருந்துயர் குரம்பைனா இந்த வீடு, இந்த உடலாகிய வீட்டுக்குள் இருந்து கொண்டு நாம் பல்வேறு வகையில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். பெரிய துன்பத்தை செய்யும் குடில் போன்றதாகிய உடம்பு, இதை கொண்டு இந்த இப்படி துன்பத்தை தருகின்ற இந்த உடலிலே குடியிருந்து கொண்டுதான் நான் ஆன்ம விசாரம் செய்கிறோம், இறைவரி அருளை பற்றி பேசுகிறோம், இறைவனையும் நாடுகிறோம். அதற்கு இது ஒரு களமாக அமைகிறது, ஒரு கருவியாக இந்த உடல் அமைகிறது. ஆன்மா நாடி இந்த ஜீவான்மாய உயிர் கடவுளைய கடவுள் என்னும் இரண்டையும் அனுமான அளவையால் ஆராய்ந்து, அனுமானத்தினால், அனுமானம்னா யூகித்தல், அதை பற்றி விரிவா நம்ம பின்னாடி பார்க்கலாம், யூகித்து அறிந்து கொள்கிறது. எப்படி இந்த சூரியன் வந்த பிறகு கண்ணில் உள்ள இருள் மறைந்து பொருளில் உள்ள இருளும் மறைந்து கண் இந்த பொருள்களை தெளிவாக பார்க்கிறதோ, அதுபோல இந்த சிவஞான போதமாகிய இந்த நூலானது இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஆணவமல அறியாமையை நீக்குகிறது. அதன் மூலமாக என்ன நமக்கு என்ன பயன் வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, உயிரை பற்றியும் கடவுளை பற்றியும் இது அனுமான அளவையால் அறிந்து கொள்கிறது. இப்போ நம்ம பண்ற ஆராய்ச்சி முழுதும் கருதல் அளவினால், அதாவது அனுமான அளவினால் கடவுள் எப்படி, உயிர் எப்படி என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ இறைவனுடைய திருவுருள் தான் இப்படி இறங்கி வந்து நம்மிடம் வந்திருக்கிறது. அப்படி வந்திருக்கின்ற காரணத்தினால் தான் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு அனுமானத்தினால கடவுள் இருக்கிறார், உயிர் இருக்கிறது, பாசம் இருக்கிறது என்பதை நாம் அனுமானத்தினால் தெரிந்து கொள்கின்ற அறிவு நமக்கு வருகிறது என்றாலே, இறைவன் வருகிறான், இறைவனுடைய திருவுருள் வருகிறது, இறைவனுடைய திருவுருள் இந்த சிவஞானுபவத்தின் மூலமாக இறங்கி வந்து நமக்கு அதை காட்டுகிறது என்று பொருள். அவ்வாறு இந்த உயிரினுடைய இயல்பையும் பொது இயல்பு, பொது இயல்பு வேற சிறப்பு இயல்பு வேற, பொது இயல்பையும் ரெண்டினுடைய, இறைவனுடைய பொது இயல்பு உயிருடைய பொது இயல்பு ரெண்டையும் உணர்ந்ததுனால கண் இருள் தீர்ந்து இந்த அக இருளாகிய ஆணவமலத்தில் இருந்து கண்ணுக்கு இருள் எப்படி போகிறதோ சூரியனுடையினால, அதுபோல இந்த ரெண்டையும் நாம் உணர்வதனாலே, அனுமான அளவினாலே உணர்கிறோம், உணர்வதனாலே நம்ம ஆணவமலத்தில் இருந்து நீங்கி விடுகிறோம். இப்ப முதல்ல ஆறு சூத்திரம் இந்த விஷயத்தை சொல்லுது. முதல் ஆறு சூத்திரத்துல நம்ம வந்து பதி, பசு, பாசம் இவற்றுடைய பொது இயல்புகளை உணர்கிறோம். அப்படி உணரும் பொழுது நமக்கு அனுமான அளவினால உணர்கிறோம். அப்படி உணர்ந்த உடனேயே நாம் எதிலிருந்து விலகுகிறோம், ஆணவமலத்திலிருந்து விலகுகிறோம். நம்ம இப்ப இந்த உலகத்திலே வந்திருப்பது ஆணவமலத்தை போக்கிக் கொள்வதற்காக. அப்போ இந்த நூலை படிப்பதனாலேயே ஆணவமலமானது நமக்கு நம்மை விட்டு அகன்று போய் விடுகிறது. அதற்கு பிறகு என்ன நிகழ்கிறதுனா, ரெண்டாவது ஒன்று நடக்கிறது. ஈண்டிய பெரும்பெயர் கடவுளின் எல்லா நூற்பொருளையும் தம்மிடத்து அடக்கி கொண்டுள்ள பெரும்பெயர் எனப்படும் மகா வாக்கியங்களால் உணர்த்தப்படும் கடவுளின் திருவருளால். கடவுளை உணர்வதற்கு மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. நம்ம இங்கே திருவைந்தெழுத்தே மகா வாக்கியமாக அமைந்திருக்கிறது. வேதங்கள்ல மகா வாக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படி அந்த மகா வாக்கியங்களால் உணர்த்தப்படுகின்ற கடவுள் இருக்கிறாரே கண்டு, அப்படிப்பட்ட மகா வாக்கியங்களால் உணர்த்தப்படுகின்ற திருவெருமானுடைய உயிரினுடைய சிறப்பு இயல்புகளையும் நாம் அறிகிறோம். முதல்ல என்ன அறிகிறோம், அந்த நூலை படித்த உடனே பொது இயல்பு நமக்கு தெரிகிறது. பொது இயல்பு எதனால நமக்கு தெரிகிறது, அனுமான அளவையினால். அனுமான அளவை பற்றி பின்னாடி நான் விளக்கி சொல்றவங்களுக்கு, அனுமான அளவையினால் அதை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அதற்கு என்ன அடுத்தபடியாக என்ன நிகழ்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய திருவருள் வந்து விடுகிறது. இந்த ஆணவமலம் நம்மை விட்டு நீங்கிய உடனேயே படித்த அளவிலே இதை ஆழ்ந்து படிக்கணும். ஆழ்ந்து படித்து இதனுடைய உண்மைகளை, அதனுடைய பொது இயல்புகளை நாம் சிறப்பாக உணர இறைவனுடைய திருவுருள் இறங்கி வருகிறது. அப்ப இந்த சிவஞான போதமாகிய நூலை படிக்கும் பொழுது அனுமான அளவையினால் பதி பசு பாசம் ஆகியவற்றுடைய பொது இயல்புகளை நன்றாக நாம் தெளிவாக உணர்ந்து கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு அதனால ஆணவ மலத்தினுடைய வலிமை மெல்ல மெல்ல நம்மை விட்டு குறைந்து போகிறது. அப்படி குறைந்து போன உடனே இறைவனுடைய திருவுருள் இறங்கி வருகிறது. இறைவனுடைய திருவுருள் இறங்கி வந்த உடனே அடுத்த நிகழ்ச்சியாக நிகழ்கிறது. அதாவது ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு தொடக்கம் தான் செய்தோம், அந்த தொடக்கத்தின் விளைவாக மேலும் மேலும் பல நன்மைகள் வருகின்றன. இந்த ஜீவான்மா நம்முடைய உயிர் இறைவன் ஆகியவற்றின் சிறப்பு இயல்புகளை அனுபவமாக உணர ஆரம்பிக்கிறோம். இந்த நூல்ல வந்து ரெண்டு அதிகாரங்கள் இருக்கின்றன. முதல்ல 6 நூற்பாக்கள் பொது அதிகாரம், அதை அனுமான அளவினால நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக அமைந்திருக்கின்ற அதிகாரங்கள் சிறப்பு அதிகாரம். அப்போ நம்ம வந்து பொது அதிகாரத்தை அனுமான அளவையால் நன்றாக தெளிவாக உணர்ந்த அந்த நிலையிலேயே இறைவனுடைய திருவுருள் தானாக இறங்கி வந்து நமக்கு சிறப்பு இயல்புகளையும் நமக்கு உணர்த்துகிறது. இறைவனுடைய திருவுருள் தான் உணர்த்துகிறது. அப்ப பொது இயல்பை படித்த உடனேயே நம்ம சிறப்பு இயல்புக்கு தகுதியாகி விடுகிறோம். ஆகவே அந்த சிறப்பு அதிகாரமாகிய சாதன இயலும் பயணியலும் நமக்கு அனுபவமாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த சிவஞான போதமாகிய இந்த ஞாயிறு, 7 ஞாயிறு எப்படி சூரியனுக்கு கண்ணிலே உள்ள இருட்டையும் அகற்றி, பொருள்களிலே உள்ள இருட்டையும் அகற்றி தெளிவாக ஐயம் திரிவு இல்லாமல் இந்த பொருள்களை தெளிவாக நாம் பார்க்குமாறு செய்கிறதோ, அதுபோல இந்த சிவஞான போதமானது உயிர்களை பற்றியும் இறைவனை பற்றியும் ஆகிய உண்மைகளை அனுமான அளவினால் ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றலை நமக்கு தருகிறது. முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, சிறப்பதிகாரத்தின் மூலமாக திருவருள் நமக்கு வாய்க்கப்பெறுகிறது. திருவருளின் விளைவாக நாம் சிறப்பு நிலைகளை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால் சாதனத்தில் ஈடுபட்டு நாம் இறைவனை அணைந்து இருக்கின்ற உயர்ந்த தன்மையில் உயர்ந்த நிலையில் அனுபவத்தை அடைகிறோம். முதல்ல அறிவு, அந்த அறிவு பெற்ற பிறகு நமக்கு கிடைக்கிறது எது? அனுபவம். இந்த அனுபவத்தினால் நாம் அடையக்கூடியது சிவானந்த விளை. ஆக இவ்வளவையும் இந்த நூல் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இதை கண்டு மயர்வர ஆணவமலத்தின் வாசனை காரணமாக ஏற்படுகின்ற மயக்கம் அறவே நீங்கி நமக்கு சிவ அனுபவம் வருவதற்காகத்தான் இந்த நூல் சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாக நாம் அதை உணர வேண்டும். சிவத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம். இந்த நூலை படித்து முடித்தா நமக்கு சிவ அனுபவம் உள்ளங்கை நெல்லிக்கணியான நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு இந்த நூல் நம்மை கைபிடித்து வழிநடத்தி அழைத்து சென்று சிவபெருமானுடன் நம்மை ஒன்று கொண்டு சேர்க்கிறது. அந்த அதை இந்த நூலை யார் செய்திருக்கிறார்? நூலினுடைய ஆசிரியராக இருக்கிறார். இப்படிப்பட்ட பெருமையுடைய நமக்கு ஞான அனுபவத்தை விளைவிக்கக்கூடிய இறைவனை பற்றிய உண்மையான உணர்வை, இறை உணர்வை, மெய் உணர்வை உண்டாக்கக்கூடிய இந்த நூலை நந்தி முனிவனத்து அளித்த திருநந்தி தேவர் சனத்குமாரர் முதலிய முனிவர் கூட்டத்திற்கு சிவஞான போது அவர் நூலை அளித்தருளினார். இப்போ இந்த நூலினுடைய வரலாற்றை நாம் பார்க்கணும். முதலே நம்ம பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் சிவபெருமான் சதாசிவ மூர்த்தி தான் இந்த சிவஞான போதத்தை முதல் முதலில் அருளியவர். மாயிலே தோன்றக்கூடிய மூன்றாவது நிலையில சதாசிவன் என்ற பெயரோடு மாயை பார்த்து சதாசிவ மூர்த்தியாக அவர் விளங்குகிறார். இந்த உயிர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக இந்த உயிர்கள் இந்த உலகத்திலிருந்து உய்வடைதல் வேண்டும், தன்னை வந்து அடைய வேண்டும் என்ற ஞான நூலை சொல்ல வேண்டும் என்று சதாசிவ மூர்த்தி தான் முதலிலே சொன்னார். சதாசிவ மூர்த்தி இந்த வித்யா தத்துவத்தை இயக்குகின்ற அனந்த தேவருக்கு அதை உபதேசித்தார். அனந்த தேவர் அவருக்கு கீழே உள்ள பிரகிருதி மாயினுடைய தலைவராகிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரருக்கு உபதேசித்தார். இதெல்லாம் அங்க அவர்களுக்குள்ள, அதாவது சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அந்த நெருக்கமான நிலையிலே உள்ள பெரிய சிவமாம் தன்மை எழுதிய அந்த இடத்திலிருந்து அந்த சாத்திரமானது ஸ்ரீகண்டருந்திரத்தில் முதல்ல ஸ்ரீகண்டருந்திரரிடமிருந்து நந்தியம் பெருமானுக்கு இந்த சாத்திரம் வழங்கப்பட்டது. சிவஞான போதம் இப்ப நம்ம படிக்கக்கூடிய சிவஞான போதம் சதாசிவமூர்த்தியினால் முதல் முதலில் உபதேசிக்கப்பட்டது. அங்கிருந்து அனந்தேவருக்கு வந்தது, அனந்த தேவரிடமிருந்து ஸ்ரீகண்டருந்திரருக்கு வந்தது, ஸ்ரீகண்டருந்திரிடமிருந்து நந்தியம் பெருமானுக்கும், நந்தியம் பெருமான் சனத்குமாரருக்கு அதை உபதேசித்தார். சனத்குமாரர் சத்தியஞான தரிசனர்களுக்கு உபதேசித்தார். சத்தியஞான தரிசனர்கள் பரஞ்சோதி முனிவருக்கு அதை உபதேசித்தார். இதெல்லாம் கைலாயத்தில் நடந்த செயல்கள். நந்தியம் பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், அடுத்தது பரஞ்சோதி, இந்த 4 பேரும் அகச்சந்தான குறவர்கள் என்று பெயர். இவர்களெல்லாம் சந்தான குறவர்கள். அதுக்கு மேலாம் தெய்வங்கள், அவங்க சிவபெருமானுடைய அம்சம் பொருந்தியவர்கள். அதனால இவங்க அகச்சந்தான குறவர்கள். அதற்கு பிறகு இந்த நூலானது அவர் ககன மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக பரஞ்சோதி முனிவர் வந்து கொண்டிருந்த பொழுது இந்த திருவெண்ணிலை நூல் வந்த பிறகு திருவெண்ணிலை நூலில் ஒரு தெருவுக்கு வரும்பொழுது அந்த தேரானது நின்று போய்விட்டது. அதை குறிப்பினால் அறிந்து கீழே பார்த்தார். கீழே ஒரு குழந்தை, 2 குழந்தை, ஈராண்டில் சிவஞானம் பெற்று இருந்த மெய்கண்டார் அடியை நம்ம பாட்டுகிறோம் இல்லையா. அப்போ அந்த அந்த குழந்தை அங்கு விளையாடி கொண்டிருந்தது. அது மிகுந்த தகுதி படைத்த குழந்தை. அது இறைவனுடைய திருவருளால் பிறந்த குழந்தை. திரு பெண்ணாகடம் என்ற இடத்துல அச்சுத கலப்பாளர் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவருக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லை. குழந்தை பேர் இல்லைன்ன உடனே குழந்தை பேர் வேண்டும் என்பதற்காக அவருடைய குருநாதரிடம் சென்றார். அந்த குருநாதர் தான் அருணந்தி சிவாச்சாரியார். சகல ஆகமங்களையும் படித்தவர், சகலாகம பண்டிதர் என்று சொல்லக்கூடிய அந்த அருணந்தி சிவாச்சாரியார். அவரிடம் சென்ற உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கால வழக்கப்படி அடங்கன் முறை தேவார புத்தகத்தை எடுத்து அதில ஒரு இடத்த கயிறு சாத்தி பார்த்தல், ஒரு கயிறு எடுத்து வைப்பாங்க. வைக்கும் பொழுது இந்த இடது பக்க மூலையில என்ன பாட்டு வருகிறதோ அந்த பாட்டை அவர்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்படி இடது பக்கத்துல கடைசி வரும்பொழுது திருவெண்காட்டு பதிகம் வந்தது. பேயடையா பிரிவெய்தும் என்று தொடங்கக்கூடிய பாடல் அங்கு கிடைத்தது. அதுல அந்த குழந்தை வேண்டும் என்றால் அந்த திருவெண்காட்டுக்கு சென்று வழிபட வேண்டும் என்ற குறிப்பு தெரிந்த உடனேயே அந்த அச்சுத கலப்பாளருக்கு அருணந்தி சிவாச்சாரியர் சொன்னார், நீங்க வந்து திருவெண்காட்டுக்கு சென்று 48 நாள் நோன்பு இருந்து அந்த திருக்கோயிலேயே நீங்கள் உண்டு உறங்கி இருந்து வந்தால் உங்களுக்கு குழந்தை பேர் வாய்க்கும் என்று அவர் சொன்னார். அந்த குருநாதர் சொன்னதை அப்படியே எடுத்துக்கொண்டார்கள். நேரா திருவெண்காட்டுக்கு சென்றார்கள். அங்கு முக்குள நீர், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், இந்த 3 தீர்த்தங்களிலேயும் தினம் முழுகி எழுந்தார்கள். இறைவனை வழிபட்டார்கள். இறை நினைவோடு இருந்து தனக்கு ஒரு நல்ல புத்திரன் வேண்டும் என்று தவம் இருந்தார்கள். அப்படி 48 நாள் தவம் இருந்தார்கள். அந்த தவத்தினுடைய நிறைவிலே இறைவன், நீ திருஞான சம்பந்தர் மேல் உரைப்பு கொண்டு அந்த பாடலையே உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறாய், அதனால உன்னுடைய செயல்பாடுகள் எனக்கு மிகுந்த சந்தோஷம், உனக்கு குழந்தை பேர் வாய்ப்பதற்கு இல்லை, இருந்தாலும் நீ கொண்ட அன்பின் காரணமாக உனக்கு குழந்தை பேரை நாம் தருகிறோம், அவன் திருஞான சம்பந்தனை போலே விளங்குவான் என்று சொல்லி இறைவன் கனவில் தன்னுடைய காட்சியை மறைத்துக் கொண்டார். அதுக்கு பிறகு சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தார்கள். மணிவேர் வாய்க்க பெற்று குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் சுவேதவன பெருமாள். அந்த திருவெண்காட்டு பெருமானுடைய பெயரே சுவேதவன பெருமாள் என்ற பெயரே அதுக்கு வைத்தார்கள். அந்த குழந்தை ரொம்பவும் சிறப்பாக இளமையிலிருந்து இருந்தது. 2 வயசு தான் ஆயிருந்தது. அவருடைய தாய்மாமன் திருவண்ணையநல்லூரில் இருக்கின்றவர். அவர் வந்து இவரை குழந்தைய வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு அழைத்து சென்றிருந்தார். அப்பொழுது திருவண்ணையநல்லூரில் இந்த குழந்தை தெருவிலே விளையாடி கொண்டிருக்கிறார். விளையாடி கொண்டிருந்த நேரத்துலதான் பரஞ்சோதி முனிவர் வருகிறார். வந்த உடனே தேர் நின்ற உடனே இறைவனுடைய திருக்குறிப்பு இவருக்கு தெரிந்து விட்டது. சதாசிவமூர்த்தி அவருடைய சிவஞான போதத்தை இந்த மண்ணுலகத்திற்கு கொண்டு வந்து வர நேரம் வந்து விட்டது என்று தெரிந்த உடனே அவர் அங்கிருந்து இறங்கி அந்த சுவேதவன பெருமாளுக்கு அந்த சிவஞான போதத்தை உபதேசித்தார். அப்ப சிவஞான போதம் என்பது மனிதரால் செய்யப்பட்டதில்லைங்கிறதுதான் ஒரு முக்கியமான கருத்து. இது சிவபெருமானே செய்த நூல். அந்த கருத்து, அந்த உண்மைகளை எல்லாம், சிவஞான போத உண்மைகளை எல்லாம் மேகண்டாருக்கு அவர் போதித்தார். போதித்த உடனே அதை அவர் வந்து இந்த மண்ணுலகத்திற்கு தர வேண்டும் என்று ஒரு நூலாக செய்தார். நூலாக செய்து சிவஞான போதம் என்ற நூலாக நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு 49 மாணவர்கள் இருந்தார்கள். அதுல முதன்மையான மாணவர் தான் அருணந்தி சிவாச்சாரியார். அவர் அவருடைய தகப்பனார் அச்சுத கலப்பாளருக்கு குருநாதராக இருந்தவர், மெய்கண்டாருக்கு சீடராக அமைந்தார். அவர் தான் எழுதிய நூல், 2 நூல் அவர் எழுதியிருக்கிறார். சிவஞான சித்தியார் பரபக்கம் சுபக்கம் அப்படின்னு ஒரு நூல், அதுக்கு அடுத்தது இருபகுது என்ற நூல். இன்னொரு மாணவர் திருவதியை மனவாசகம் கடந்தார், அவர் தான் உண்மை விளக்கம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம முதல்ல பார்த்திருக்கிறோம். ஆகவே அவர் இந்த உலகத்தில் மண்ணுலகத்துக்கு இறங்கி தகுந்த அருளாளர்கள் மூலமாக இந்த உண்மைகளை இந்த மக்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டு உயிவடைய வேண்டும், குறிப்பாக தமிழகம் உயிவடைய வேண்டும். ஏனென்றால் நல்ல தவம் செய்தவர்கள் எல்லாம் வந்து பிறக்கக்கூடிய மண் நம்முடைய தமிழகம். அதனால இங்கதான் நிறைய இதற்கு தகுதி உள்ளவர்கள் பிறக்க முடியும் இந்த இடத்துலதான் அப்படிங்கறதுனால தமிழிலேயே இந்த நூலை அவர் செய்தார். அப்படி செய்ததுக்கு பிறகு அந்த நூல் சற்று கடினமாக இருந்ததுனாலே அவரே வார்த்திகம் என்ற ஒரு பொழிப்புரையும் செய்து நமக்கு தந்தருள் இருக்கிறார். அதான் சொல்கிறார், நந்தி முனிகணத்து அளித்த திருநந்தி தேவர் சனத்குமாரர் முதலிய முனிவர் கூட்டத்திற்கு சிவஞான போத நூலை அளித்த அருளினார் யார் சிவபெருமான், அங்கனும் அளித்தருடைய உயர் சிவஞான போதம் உரைத்தோன். அந்த ஏனைய நூல்களுக்கெல்லாம் மேம்பட்டு விளங்குகின்ற தலைமை நூல் இந்த நூல். இந்த நூலுக்கு இணையான நூல் உலகத்திலேயே நீங்க எதையும் எடுக்க முடியாது. இதனுடைய வழிநூலாகிய

பெற்ற கண்ணையாறு அந்த சூழ்ந்திருக்கின்ற திருவெண்ணெய்நல்லூரில் எழுந்திருந்தவரும் சுவேதவன பெருமாள் என்னும் இயற்பெயரை உடையவரும். ஆக அவருக்கு ரெண்டு பெயர்கள், ஒன்று பெயர் இயற்பெயர், அது சுவேதவன பெருமாள். அவருடைய சுவேதவன ஈஸ்வரனுடைய திருவுருளால் பிறந்ததுனால சுவேதவன பெருமாள் என்ற பெயர் அவருக்கு வந்திருந்தது. அப்படிப்பட்டவர். அவருக்கு இன்னொரு தீட்சா நாமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பரஞ்சோதி முனிவர் கொடுத்த தீட்சா நாமம் மெய்கண்டார். பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன். அந்த பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய ஆசிரியராகிய சத்திய ஞான தரிசனங்கள், சத்தியத்தை தரிசனம் பண்ணவர், சத்தியம் என்பது உண்மை, அதன் மெய் கண்டார். அவருடைய குருநாதருடைய பேரை அவர் பெற்றார், மெய் கண்டார். பொய்ப்பொருளை எல்லாம் கண்டு கழித்து எதெல்லாம் பொய்யோ, அதான் மணிவாசக பெருமான் சொல்வது போல, மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான். அப்படி இந்த பொய்ப்பொருளை எல்லாம் கண்டு கழித்து மெய்ப்பொருளை தெளிந்த காரணத்தினால் அவருக்கு தீட்சானம் எப்படி அமைந்தது, மெய்கண்ட தேவன் பெற்ற பெயர் மெய்கண்ட தேவன் என்னும் சிறப்பு பெயரை உடையவரும். பவம் நனி வன்பகை கடந்த தவர், திறவியாகிய மிக வலிந்த பகையினை வென்ற அரிய தவத்தோர்களும். அவரை சாதாரணமானவர்கள் வாங்கிறது பெருசு இல்ல, இந்த பிறவியாகிய பகையை கடந்த பெரிய தவத்தை உடைய சிவஞானிகள் ஜீவன் முக்தர்கள் எல்லாம் அவரை பணிகிறார்கள். அவர்களெல்லாம் அடிபுனைந்த தலைமையோர், ஞானிகளெல்லாம் தமக்கு தலைவராக அவர் நினைக்கக்கூடிய பெருமையான நிலைமையை உடையவர். தனது திருவடிகளை தங்கள் தலைமையில் புனைந்து கொள்ளும்படியான தலைமைத்தன்மை உடையவருமாகிய அருட்குறவர் நம்முடைய மெய்கண்டார். அவர் சிவஞான போத நூலை நமக்கு அருளி இருக்கிறார். இந்த சிவஞான போத நூலை அருளியதன் மூலமாக நம்முடைய ஆணவ மலமானது நம்மை விட்டு அகலுகிறது. எப்படி சூரியன் தோன்றியவுடனே கண்ணில் உள்ள இருள் விலகுகிறது, உலகத்து பொருள்களில் உள்ள இருளும் அகன்று போகிறது, அதுபோல நமது ஆணவ மலமானது அறியாமை நம்மிடமிருந்து அகல்கிறது. அகல்வதன் விளைவாக திருவுருள் நமக்கு வருகிறது. ஆணவ மலத்து நீங்கிய நிலையிலே நாம் அனுமான அறிவினாலே நாம் இந்த உயிர் இறைவன் ஆகியவற்றினுடைய பொது தன்மைகளை அறிகிறோம். திருவுருளினாலே நாம் இவைகளை பற்றிய சிறப்பு உண்மைகளை எல்லாம் அறிந்து கொண்டு இந்த உண்மைகளை அனுபவப்படுத்தி நாம் இறைவனுடைய நிறைந்த அருளை பெற்று அவருடைய சிவானந்த பெருவாழ்வையை நாம் பெறுகிறோம் என்பது இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. இந்த நூலை தொடங்குவதற்கு முன்பு வேறு சில தகவல்கள் இந்த நூலை பற்றி, ஏன்னா இது உயர்ந்த நூல், இந்த உயர்ந்த நூலை பற்றிய சகல விதமான செய்திகளையும் நாம் அறிந்திருந்தால்தான் அந்த நூலை உள்ள புகு அந்த கோயிலுக்கு புகுவதற்கு முன்பு, நம்ம இப்போ ஒரு ராஜகோபுரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், அந்த நூலை பற்றி நல்ல தெளிவான உண்மைகள் தெரிந்தால்தான் நூலிலே ஈடுபாடு நமக்கு வரும் என்பதனால இதை பற்றி சிறப்பு செய்திகளை நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். இந்த நூலுக்கு ஆசிரியர் பெயர், அந்த சிறப்பு பெயர்களே ஆசிரியர் பெயர் சொல்லப்பட்டது. அவருடைய மாணவர்களும் இந்த சிறப்பு பெயரை தங்களுடைய நூல்களிலே சொல்லியிருக்கிறார்கள். சித்தியார் மூன்றாவது பாடல்ல ஆசிரியர் பெயர் சொல்றேன், என்னை இப்பவத்தில் சேராவகை எடுத்து, தன்னுடைய தகப்பனாருக்கு குருநாதராக அமைந்தவர் இவருக்கு சீடராக இருந்தார். அந்த அருணநிதி சிவாச்சாரியார் சொல்கிறார், என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து. முதல்ல அவர் வந்து அருணந்தி சிவாச்சாரியர் சகலாகம புண்ணியர்னு பேர். அவர் ரோட்ல போயிட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பின்னாடி பல வண்டிகள் வருமா, அந்த வண்டிகள் எல்லாம் நிறைய நூல்கள் இருக்குமா, யாராவது அவர்கிட்ட வாதம் பண்ண வந்தா இந்த நூல்ல இருக்க ரெஃபரன்ஸ் எடுத்து காமிச்சிருவாராம், அவற்றை யாருமே ஜெயிக்க முடியாது. அப்படி சகலாகம் புண்ணியராக விளங்கியவர். ஆனால் அதுவரையிலும் ஞானம் வரவில்லை. இவரை இந்த ரெண்டு வயசு குழந்தை அடைந்த பிறகுதான் அவருக்கு ஞானம் வந்தது. அவர் சொல்லுகிறார், என்னை இப்பவத்தில் சேராக எடுத்து, இந்த பிறப்பிறப்பு சூழலில் இருந்து என்னை அவர்தான் விடுபடுத்தினார். இந்த சூழல் இருந்து என்னை காப்பாற்றினது இந்த மெய்கண்டார் தான். என் சித்தத்தையே தன்னை வைத்து, குருநாதன் என்ன பண்றான், குருநாதன் மாணவருடைய சித்தத்தில் வந்து புகுந்து கொள்கிறான். அருளினாலே தாளினைகள் தலைமையில் சூட்டும் திருவடி விஷயம் தந்திருக்கான். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மின்னமர் பொழில் தூள் வெண்ணெய் மேவி வாழ் மெய்கண்டான், அவன்தான் மெய்கண்டார். அவனுடைய நூல் மெய்கண்டான் நூல், இந்த நூலுக்கு சிவஞான போதத்திற்கு அவரு சொல்ற பேர் என்ன, சிவஞான போதும் அவர் அந்த பேரை சொல்லல, மெய்கண்டான் நூல்னே பேர் சொல்றார். மெய்கண்டான் நூல் தென்னியில் கொண்டு, சென்னினா தலைமையில் கொண்டு, சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம், சைவ சித்தாந்த கொள்கைகளை, சைவ சித்தாந்த தெளிவுகளை, முடிந்த முடிவுகளை எல்லாம் நான் சொல்லுகிறேன்னு சொல்றார். அப்போ இந்த சிவஞான சித்தியாரில் உள்ள தெளிவான உண்மைகளை நான் மெய்கண்டாருடைய திருவருளினாலேயே பெற்றேன், சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம். அப்போ இந்த நூல் எவ்வளவு உயர்வான நூல் அப்படிங்கறது சொல்லப்படுகிறது. தன்னுடைய ஆசிரியன் யார் அப்படிங்கறத பெருமையோடு சொல்கிறார். இன்னொரு இருவாயிருபகுதிங்கிற ஒரு நூல், ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். தன்னுடைய குருநாதன் சிவபெருமான் தான், சிவபெருமான் தான் குருநாதனாக இறங்கி வந்திருக்கிறான் அப்படிங்கிற சொல்றார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி,

0: கண் முதல் நெற்றியிலே கண்ணுடையவன் சிவபெருமான். அந்த அந்த கண்ணை மறைத்துக் கொண்டாராம். அந்த கண்ணோட தோன்றி வரல, மேகண்டா வரும் பொழுது சிவபெருமான் நெற்றியிலே இருக்கிற கண்ணை மறைத்துக் கொண்டு விட்டார். கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி இரண்டையும் மறைத்துக் கொண்டு மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விலங்கு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இவருடைய மலத்தை எல்லாம் ஆணவ மலத்தை எல்லாம் அகற்றக்கூடிய வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் பெயர் அவருடைய பெயர் ஆசிரியர் என்றொரு கால் மீவரில் ஒரு தர அவருடைய பெயரை சிந்தித்தால் போதும் வேரின்மை கை கண்டார். சிவபெருமான் நானும் கலப்பினால் ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமா? சிவாபீதன் நமக்கு வந்துடுவோம். மெய்கண்டார் மெய்கண்டார்னு சொல்லிட்டே இருந்தாலும் போதும், சிவாபீதன் நிலையை நாம் அடைவோம். அப்படிப்பட்ட மெய்கண்டான் உரைத்த நூல் இந்த நூல். மெய்கண்டான் என்றொரு கால் மீவரால் வேரின்மை கைகண்டார் உள்ளத்துக்கண், உயிரிலே ஒரு உண்மை விளங்கிவிடும் மெய்கண்டார் மெய்கண்டார் சொல்லிட்டு இருந்தார். சிவாதீதம் வந்துடும், கலப்பினால் சிவபெருமான் நானும் ஒன்று என்று நாம் உணர்வோம் அப்படின்னு அவருடைய பெயரை இங்கு சொல்லுகின்றார். அதோடு கூட இந்த நூல் அடுத்தது இரண்டாவது, இந்த நூல் தமிழிலே செய்யப்பட்ட ஒரு முதல் நூல். இது தமிழர்களுக்காக, தமிழ் நாட்டிலே வாழக்கூடிய சான்றோர் பெருமக்கள் உய்வட வேண்டும் என்பதற்காக தமிழிலே செய்யப்பட்ட நூல் என்பதை அவர் இன்னொரு பாடல்ல பரபக்கத்துல ஒரு பாடல் பரபக்கத்துல ஒரு பத்தாவது பாடல்ல இதை சொல்லுகிறார். போதம் மிகுத்தோர், இதை நான் விளக்கமா அடுத்தப்புல ஒரு இடம் வருகிறது அங்க நான் சொல்றேன். போதம் மிகுத்தோர் தொகுத்த பேதமைக்கே பொருந்தினோர் இவர்க்கு அன்றி கதிப்பால் செல்ல ஏது நெறி என்னும் அவர்களுக்கு அறிய முன்னாள் இறைவன் அருள் நந்தி தனக்கு இயம்ப நந்தி கோதில் அரு சனத்குமாரக்கு கூற குவலயத்தின் அவ்வழி எங்குருநாதன் கொண்டு தீது அகல எமக்களித்த ஞான நூலை தேர்ந்துரைப்பன் சிவஞான சித்தி என்றே. அப்போ என்னுடைய குருநாதன் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் யாருக்கும் சொல்லியிருக்காருன்னா, மிகுந்த ஞானிகள் இருக்காங்களா ரொம்ப பக்குவம் அடைந்தவர்கள் அவர்களுக்கு நூல் வேண்டிய இல்லை. இன்னொருவர்கள் இருக்காங்க அவங்க வந்து உலகத்தை தவிர வேற ஒண்ணும் தெரியாது அவர்களுக்கு நூல் வேண்டிய இல்லை, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு உள்ள போகாது. ஆகவே இரண்டு நிலையில் இல்லாமல் ஞானத்தை தேடுகிறவர்களுக்காகவே அவர்களுக்காக இந்த நூலை என்னுடைய குருநாதன் சொல்லி இருக்கிறான் என்று இது முதல் நூல் என்ற கருத்தை அவர் சொல்லுகிறார். உமாபதி சிவவும் இந்த கருத்து இந்த நூல் முதல் நூல். இது ஒரு கருத்து இருக்கு, இது வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு அதை மறுப்பதற்காக சொல்லக்கூடிய செய்தி இது, இது முதல் நூல் தான் அப்படின்னு. தேவர் பிரான் வளர்கையிலே காவல் பூண்ட திருநந்தி தேவர், இந்த நூல் எப்படி வருதுன்னு. அவர்கணத்து ஓர் செல்வர் பாரில் பரவிய சத்திய ஞான தரிசனிகள், அவர்கணத்து ஓர் செல்வர்ங்கிறது சனத்குமார். அப்புறம் பாரில் பாவிய சத்திய ஞான தரிசனிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள், இதுவரை நாளும் அகச்சந்தானவர்கள் அதுக்கு கீழே. பதியாம் வெண்ணெய் மேவிய சீர் மெய்கண்டான் சிறலார் மாறா விரவுகள் அருணந்தி விரலார் செல்வ தாவிலருள் மறையான சம்பந்தர் இவர் இச்சந்தானத்து எமையாளும் தன்மையோரே. ஆகவே வழி வழியாக இந்த நூல், இந்த சுயான போத நூல் வழி வழியாக வருகிறது. மெய்கண்டார் இந்த நூலை தமிழிலே சொல்லி இருக்கிறார். தாய்மானவர் சொல்லியிருக்க முதல்லயே, பொய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்வைத மெய்கண்டநாதன் அருள் மேவு நாள் என்னாலோ. ஆகவே மெய்கண்டநாதன் இந்த நூலை செய்திருக்கிறார் என்று நம்முடைய அறியார்கள் சொல்கிறார்கள். அப்புறம் உமாபதி சிவம் சொல்றார், தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார். உயர் சிவஞான போதம்னு அந்த பெயரே கொடுத்து சொல்லுகிறார், செப்பினார். ஆகவே இது தமிழ் நூல், தமிழிலே மெய்கண்டாரால் இயற்றப்பட்ட நூல். இப்ப முதல் நூல் என்பது ஆகிறது. அந்த நூலுக்குள்ள பெயர் இப்பயே நான் சொல்லியிருக்கிறேன், நூலுக்குள்ள பெயர் சிவஞான போதம்னு யார் வச்சாருன்னு, சிவஞான போதம் என்பதை சிவபிரகாசத்திலே அவர் சிவஞான போதம் என்று இதற்கு என்னுடைய மெய்கண்டாரருடைய நூலுக்கு சிவஞான போதம் என்று பெயர் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் தெப்பினார். அப்போ இந்த நூலுக்கு என்ன பெயர், இதனுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கோம். அடுத்தது இது முதல் நூல், தமிழிலே செய்யப்பட்ட முதல் நூல். அடுத்தது இதனுடைய பெயர், தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் தெப்பினார். பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். அவர் புதல்வர் யாரு, அருணந்தி சிவம், அதாவது மெய்கண்டாருடைய புதல்வர், அதாவது ஞான புதல்வர்கள். இது சந்தான மரபு, குரு சந்தான மரபு, நம்ம அப்பா புள்ளங்கிற மரபு இது ஒன்று. இது உடல் சம்பந்தப்பட்டது, இது ஞான மரபு. அதனால முதலிலே சிவஞான போதம் மெய்கண்டாருடையனார், அவருடைய புதல்வர் சிவஞான சித்தி விரித்தார். மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவையிரண்டும் விரும்பி நோக்கி, அதுக்கு அடுத்ததாக மூன்றாவது ஆண்டாக வந்த அந்த மறையான சம்பந்த நூல் எதுவும் சைதுதான் நூல் எதுவும் செய்யவில்லை. வேறு சொல்லி செய்ததாக சொல்லுகிறார்கள், ஆனால் சைதுதான் நூல் சொல்லல. அதனால இந்த இரண்டு நூலையும் நான் பார்த்து ஆராய்ந்து அறிந்து இறைவனுடைய திருவுள் கொண்டு துணை கொண்டு வேற குருநாதருடைய துணை கொண்டு இதெல்லாம் ஆராய்ந்திருக்கிறேன். நோக்கி கருத்திலுரை திருவருளும் அந்த நூல்களையும் நன்றாக ஆராய்ந்து எனது அனுபவத்தில் எனக்கு எனக்கு தெரிந்து கொண்ட இறைவன் உணர்த்திய உண்மைகளும் இறைவன் நூலும் ஆகமங்களையும் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, தன்னுடைய குருநாதர்கள் செய்த நூல்களையும் அவர் வந்து அனுபவித்து அந்த உண்மைகளை உணர்ந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக திருவருள் உணர்ச்சி உண்மைகளையும் அறிந்து கொண்டிருக்கிறார். அதோடு கூட 28 ஆவங்களில் உள்ள ஞானவாத செய்திகளையும் அறிந்திருக்கிறார். நூலும் கலந்து பொது உண்மை எனக் கருதி யானும் அருத்திமிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் ஆசில் தோப்பிரகாசமாகும் என்றே என்று தோப்பிரகாசம் சொல்கிறார். இதுல என்ன குறிப்பு தெரிகிறார், நூலினுடைய பெயர் தெரிகிறது, தெரித்த குரு முதல்வர் உயர் திவையான போதும் செப்பினார் என்ப செப்பினர் என்பது. ஆகவே இது சரி, இது என்ன செய்தியை நமக்கு சொல்லுகிறது? அடுத்தது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நூல் திவையான போதும் இது என்ன சொல்லுகிறது? ஞானம் என்பது உணர்வு, அது ஐயம் திரிபு இல்லாமல், இதுவா அதுவாங்கிற ஐயம் வரக்கூடாது. திரிபுணர்ச்சி ஒன்றை மற்றொன்றாக உணரக்கூடாது, ரெண்டையும் தவிர்த்து உண்மையை நாம் உணர வேண்டும். அந்த ஞானம் என்பது மெய் உணர்வு. அந்த முதல்ல சொன்ன ஐயமும் திரிபும் நல்ல உணர்வு ஆகாது. அதனால எந்த உணர்வு வேணும் நமக்கு? மெய் உணர்வு வேண்டும். மெய் உணர்வு என்பதுதான் இங்கு சிவஞானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிவஞானம் சிவனை உணரும் ஞானம். இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, சிவனை உணர்கின்ற ஞானத்தை நமக்கு சொல்லுகிறது. போதம்னா போதித்தல், ஐயம் திரிவுகளை நீக்கி தெரிய பண்ணுகின்ற காரியத்தை இது செய்கிறது. சிவனை உணரும் ஞானத்தின் கண் நிகழும் ஐயம், ஒரு தொகுத்து சொல்றேன், சிவனை உணரும் ஞானம் பெறுவதற்கு அதற்கு இடையிலே வரக்கூடிய ஐயம் திரிவுகளை எல்லாம் நீக்கி அந்த ஞானத்தை நமக்கு நிலைபெறுமாறு செய்யக்கூடிய நூல் இந்த சிவஞான போதம். இந்த நூல் இறை உணர்வு விளக்கத்தை நமக்கு செய்கிறது. இறையொருள் விளக்கம் இந்த நூலினால் நமக்கு கிடைக்கிறது. சரி, இந்த இது என்ன சொல்லுதுன்னா, இறையொருள் விளக்கத்தை நமக்கு தருகிறது. அந்த நூலினுடைய முக்கியமான கருத்து இறைவனை அடையக்கூடிய நெறியை, இறைவனை பற்றிய செய்திகளை சொல்கிறது. அடுத்தது இதை யார் கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு கேட்பதற்குரியவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதலே சொன்னது போல மக்கள் மூன்று தரத்தில் இருக்கிறார்கள். அதை நான் முதலே சிவஞான சித்தியார் சொல்லும்பொழுது சொல்லியிருக்கிறேன், மூன்று வகைகள் இருக்கிறார்கள். சாமு சித்தர், வை நைகர், பிராகிருதர் என்று மூன்று பேரு. அதை சிவஞான சித்தியார்னு சொல்கிறார், பண்டைநல் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியினில் தொகுப்பன், மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் குண்டரிகத்தால் சேரும் பரிதினை புகழலுற்றாம். இப்ப சாமு சித்தர் என்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நன்றாக தவம் செய்து முதிர்ந்த நிலையில் இருந்து அவர்கள் காலப்போக்கில் அவர்கள் மறைந்து மீண்டும் உலகத்திற்கு பிறக்கிறார்கள். பிறந்த உடனே அவர் எப்ப எப்படி பிறக்கிறாங்கன்னா, ஞானத்தோடையே தோன்றுகிறார். சூரியன் எப்படி ஒளியோடு தோன்றுகிறதோ அப்படி பல பிறவிகளை செய்த தவத்தின் விளைவாக அவர் ஞானத்தோடு தோன்றுகிறார்கள். அப்படி ஞானத்தோடு தோன்றவர்கள் சிவனையே நினைத்து சிவமாம் தன்மை எழுதியிருப்பார்கள். அவர்களுக்கு எந்த நூலும் தேவையில்லை. அவர்கள் சாமு சித்தர் என்று பெயர். நன்றாக கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள் அர்த்தம். சம் சித்தர், சம்னா நன்றாக, நல்லதிலெல்லாம் மேலான நல்லது எது? சிவம். நன்றுடையானே தீயதில்லானே, அப்படி சிவபெருமானை யார் சிந்தித்து இருக்கிறார்களோ அவர்கள் சாமு சித்தர்கள். இரண்டாவது இருக்கிறவங்க வைநைகர்னு பேர், வினய பணிவான ஒழுக்கமுடையவர்கள், சீலமுடையவர்கள், வழிபாடு உடையவர்கள், இறைவனை பற்றிய தேடுதல் உள்ளவர்கள், ஞான தேடுதல் அவர்களுக்கு இருக்கிறது, இறைவனை பற்றி உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஞான சாத்திரத்தை கேட்டு சிந்தித்து முத்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள் இருப்பதனாலே இவர்கள் வைநேயர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்களுக்கு தான் இந்த நூல் சொல்லப்படுகிறது. நமக்கு தகுதி என்ன? தகுதின்னா தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவனை பற்றி உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுக்கு இருப்பவர்கள், அந்த ஆவல் தான் இங்கு தகுதி. இன்னொருத்தங்க இருக்காங்க பிராகிருதர், அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பிரகிருதியில் உள்ள போகங்கள் தான் ரொம்ப, நாம் இந்த உலகத்தில் அடையக்கூடிய இன்பங்கள் தான் முக்தி, நாம் பாலியல் தொடர்பாக அடைகின்ற இன்பம் முக்தி, சாப்பாடு சுயாக சாப்பாடுகள் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே அவர்களுக்கு இந்த நூல் பயன்படாது, சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது. ஆகவே இந்த நூல் இந்த வைநேயர்களுக்கு உரியதாக அமைகிறது. ஞான தேட்டம், ஞானத்தை யார் தேடுகிறார்களோ அவர்களுக்குரியதாக இந்த நூல். சரி, இந்த நூல் தோன்ற காரணம் என்ன அப்படின்னா, இந்த நூல் ஞான இறைவனை பற்றிய ஞானத்தை நமக்கு உணர்த்துகிறது, இந்த ஞானத்தை நிலைப்படுத்துகிறது. ஜீவனுத்துடன் கூட இந்த நூலை படிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தாம் பெற்ற ஞானத்தை இழக்காமல் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த நூல் அந்த ஆசிரியரால் கருணையோடு நமக்கு அளிக்கப்படுகிறது. திரும்ப திரும்ப இந்த சிந்தனைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இந்த நூல் ஜீவனுத்துகளுக்காகவும் கூட செய்யப்பட்டிருக்கிறது, சாதகர்களுக்காகவும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்குதான் ஆரம்பத்துல இந்த ஞான சாத்திர பயிற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் இந்த நூல் பயன்படும், ஜீவன் முக்தராக இருக்கின்றவர்களுக்கும் இந்த நூல் பயன்படும், ரெண்டு பேரும் பயன்படும். இதனுடைய பயன் அப்படின்னா, இந்த நூலை படிச்சதுனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு அடுத்த செய்தியை பார்த்தோம்னா, இந்த நூலால் தெளிவடைந்தவர்கள் பெறுகின்ற பயன் வீடு பேரு. நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நூலை படித்தா என்ன கிடைக்கும்? வீடு. என்ன எதிலிருந்து வீடு? விடுதலை. வீடுன்னா விடுதலை, பேருனா நாம் அடையக்கூடிய பயன். நம்மிடமிருந்து பாகம் நீங்கும், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி ஓடி போயிடும். அந்த இடத்துல என்ன வரும்? இன்பம் வரும், சிவப்பேரு நமக்கு வரும். ஆகவே பாசங்களிலிருந்து விடுதலையும் பயன் இந்த நூலை படிக்கிறதுனால நமக்கு சிவப்பேரும் உண்டாகும். ஆகவே வீடு பேரும் உண்டாகும் இந்த நூலால. ஆகவே இது வீட்டு நூல் அப்படின்னு இதை வழங்கலாம். இந்த நூல் என்ன யாப்பில் அமைந்திருக்கிறது அப்படின்னா, என்ன என்ன அந்த நூலினுடைய அமைப்பு எப்படி அமைந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது முதல் நூலுக்கு இந்த மாதிரி யாப்பு சொல்றது வழக்கம் இல்லை. இருந்தாலும் இதை பற்றி யாப்பு என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். திருஞான போதம் தொகுத்தல் யாப்பினது. தொகுத்தல் ஏன் தொகுத்தல்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் பரந்துபட்ட விஷயங்கள். இந்த திருஞான போதத்திற்கக்கூடிய செய்திகளை எல்லாம் மாபாரியத்தில் ஆயிரக்கணக்கான பக்கங்களில சிவஞான முனிவர் விரித்து சொல்லியிருக்கிறார். இது என்ன விஷயம் அடங்கியிருக்குன்னு நமக்கு எவ்வளவு நமக்கு அறிவு மேம்படுதோ அந்த அளவுக்கு அதனுடைய விரிவுரை அமையும். ஆயிரக்கணக்கான பக்கங்களில் அதனுடைய விரிவுரை அமையும். அதையெல்லாம் தொகுத்து சொன்ன நூல் இந்த நூல். எல்லா சிந்தனைகளையும் தொகுத்து சொன்ன நூல். அதனால இது தொகுத்தல் யாப்பை உடையது அப்படின்னு சொல்றாங்க. தெரித்த குரு முதல்வர் உயர் திருஞான போதம் தப்பினார், பின்பு அவர்தம் புதல்வர் திருஞான சித்தி விரித்தனர்னு வந்திருக்கு. அப்ப திருஞான சித்தியார் விரிவு நூல், அப்ப தொகுப்பு நூல் எது? சிவஞான போதம். அந்த எல்லா கருத்துக்களையும் எப்படி சொல்லியிருக்கிறார்? தொகுத்து சொல்லியிருக்கிறார். மிக 40 அடியில மிக சுருங்கிய அளவுல இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். இந்நூல் இந்த நூல் வந்து திட்பமும் நல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது, நுட்பமாகவும் உண்மையான கருத்துக்களையும் சொல்லுகிறது. அதனால இந்த நூலுக்கு உரை எழுதும் பொழுது யாராவது தவறாக உரை எழுதலாம். இதுல உள்ள இருக்கிற விஷயம் ரொம்ப தொகுத்து சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்ப தொகுத்து சொல்லியிருக்கும் பொழுது நுட்பமாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூலை வந்து சொல்லும் பொழுது அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கும் பொழுது அவருடைய கருத்தை ஏற்றி சொல்லிவிடலாம். அப்ப அந்த நூலுடைய நோக்கம் கட்டி போயிடும் இல்லையா. அதற்காக என்ன செய்தார் இவரே? அந்த திருவண்ணாமலையில் பொல்லாப்பிள்ளையார் என்று இருக்கிற ஒரு சாமி இருக்கிறார், விநாயக பெருமான். அந்த பொல்லாப்பிள்ளையாருடைய அருளினாலே வார்த்திகள் என்ற உரையையும் எழுதியிருக்கிறார். அதனால உண்ணின் நகன்ற ஓர் உரை அப்படின்னு சொல்லுவாங்க அத, அந்த வார்த்திகம் என்று ஒரு உரை எழுதியிருக்கிறார். அதுதான் மேற்கோள், ஏது உதாரணம் என்பதாக அது அமைந்திருக்கிறது. இந்த நூல் எந்த எல்லை, இந்த நூலுக்கு எல்லை எதுன்னா, இந்த நூலுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லையாக அமைகிறது. இந்த நூல் காலம் அப்படின்னா மெய்கண்டாருடைய காலம் சரியாக நம்முடைய தமிழர்களுக்கு வரலாற்று சிந்தனை ரொம்ப மிக குறைவு. அதனால அது அந்த வரலாறு என்பதை சரியாக நம்மாலே தெளிவாக உணர முடியாது இருக்கின்ற காலத்துல இந்த உமாவதி சிவாச்சாரியார் சங்கற்ப நிராகரணம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுல காலிவாகன சகாப்தத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அதை வைத்து பார்க்கும் பொழுது மீகண்டாரது காலம் 1632 என்று தெரிகிறது. ஆகவே உத்தேசமாக இந்த காலம் இந்த நூலுக்குரிய காலமாக, இந்த நூல் எழுதப்பட்ட காலமாக நாம் கொள்ளலாம். ஆக இவ்வாறு இந்த நூல் சிறப்பு பொருந்தியதாக மிக உன்னதமான கொள்கைகளை எல்லாம் நமக்கு சொல்வதற்காக அமைந்த ஒரு அற்புதமான நூல்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு மெய்கண்டார் தோத்திரம் மற்றும் பரசிவ வணக்கம். வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தருவோட்டம் பெற இதழி தாழடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருவோட்டம் கொடும் வணங்கி ஓவாரே இரவு பகல் உணர்வோ சிந்தை திருவோட்டும் அயன் திருமார் செல்வமூன்றோ என்ன செய்யந்தேவே. சுவாமியவள் கண்புளிர காண அன்ன சிவகாமியவள் கண்புளிர காண அருமுனிவர் இரு முனிவர் அதிசயத்து பார்க்க மன்னநேரன் மயத்தன் மனமகிழ்ந்து நிற்க மாலயனோடிந்திரம் வாத்தியங்கள் கொட்ட பன்வகையார் பானுகம்பன் வாணன் இசை முழக்க பக்தர்களும் பாக்கியமாய் நால்வர் தமிழ் பாட புன்மய

0: சிவஞான போதமருள் திருவள்ளைமெய் கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தியருள் திருத்துறையூர் அருணந்தி சிவன்றாள் போற்றி தவஞான நரகடந்த மறைஞான சம்பந்தர் சரணம் போற்றி நவஞான நான் மறைகள் அவில் தில்லை உமாபதியார் மற்றாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதே சிற்சவேச சிதம்பரேச அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே மெய்கண்டார் தோத்திரம் பரசிவ வணக்கம் ஆகியவை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் துணை செய்தது. கருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் ஆதிசைவ குலத்திலே வந்தவர், திருத்துறையூரிலே அவதாரம் பண்ணினவர், சகலாகம பண்டிதர். அவர் கல்வி அளவில்லாதது. முப்போதும் திருமேனி திருண்டுகிற குலத்திலே அவதாரம் பண்ணினவர். அவருடைய அனுக்கிரகத்தினாலே அவரிடத்திலே புத்திர பலன் இல்லை என்று கேட்டு அச்சுத களப்பாளர் அவர்களுக்கு அவங்க தான் குரு. அவரிடத்திலே கேட்க அவர் திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே நூல் சாத்தி கயிறு சாத்தி பார்த்து அது வந்து திருவெண்காட்டு பதிகம் வர அந்த திருவெண்காட்டு பதிகத்திலே இவர்கள் கேட்டதற்கான விடை இருந்தார் போல தேவாரம் வர பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளே நினைவு ஆயினவே வரம்புறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோடு உமைவங்கள் வெண்காட்டு முக்குழநீர் தோய்வனையார் அவர்தம்மை தோயாவான் தீவனையே என்கின்ற தேவாரம் இருந்தது. அதனாலே அந்த தேவாரத்தை கொடுத்து இந்த பதிகம் முழுவதையும் அங்கே சென்று திருவெண்காட்டில் தவம் இருந்து இந்த தேவாரத்தை ஓதிக்கொண்டிருங்கள், உங்களுக்கு சுவாமி அருள் பண்ணுவார் என்று சொல்லி அந்த அச்சுத களப்பாளர் என்கின்றவரை தன்னுடைய சிஷியரை திருவெண்காட்டுக்கு அனுப்பி வைத்தார். வேளாளர் புள்ளவர். அதே போல அங்கே சென்று கணவன் மனைவி இருவரும் அந்த மூன்று தீர்த்தத்திலையும் குளிக்கிற சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் மூன்று தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணுறது சுவேதாரண்யேஸ்வரர் தோத்திரம் பண்ணுறது பூஜை பண்ணுறது அப்படி சில நாள் இருந்தார்கள். ஒரு நாள் சுவாமி கனவிலே வந்தார். அச்சுத களப்பாருடைய கனவிலே, அன்பனே நீ ஏன் இங்கே இருந்து கொண்டிருக்கிறாய், எதற்காக இங்கே தவம் பண்ணி கொண்டிருக்கிறாயின்னு சுவாமி கேட்டார். இதுக்கு புத்திர பலன் வேணும் சாமி, அதுக்காக இங்கே வந்து தவம் பண்ணுறேன், எங்கள் குருநாதர் போச் சொன்னார், அதனாலே வந்து நான் இங்கே இருக்கிறேன்னாரு. உனக்கு இந்த பிறவியில் புத்திர பலன் இல்லைன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேனே, எப்படி உனக்கு புத்திர பலன் கொடுக்கறதுன்னாரு. அதுக்கு அச்சுத களப்பாளர், நானா வல்லசாமி திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தோடு வந்திருக்கிறேன், அவர் தான் சொல்லியிருக்கிறாரு பேயடையா பிரிவை பிள்ளையோடு உள்ளே நடு ஆகிறது வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்று வேயனதோடு உமவங்கன் வெண்காட்டு முக்குழநீர் தோய்வனையார் அவர்தம்மை தோயாவான் தீவினையன்னு அந்த தேவாரத்தை நம்பி வந்திருக்கிறேன், எங்கள் குருநாதர் அருணந்தி சுபாஷர் சுவாமிகள் இங்கே அனுப்பி வைத்தார், அதனால் நான் வந்து ஏஷ்டத்துக்கு இல்லை அவங்க சொல்கிறத கேட்டு வந்திருக்கிறேன் சாமின்னார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நம்ம ஞான சம்பந்தம் மேலே உனக்கு அவ்வளவு அன்பு இருப்பதனால அவனை போலேயே ஒரு பிள்ளையை கொடுக்குறேன், ஞான சம்பந்தனை போலேயே ஒரு பிள்ளையை தர்றேன்னார். அதே மாதிரி அந்த பிள்ளையை தந்தார், அந்த பிள்ளை தான் மெய் கண்டார். ஞான சம்பந்தருக்கு மூணு விஷயம் ஞானம், ஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் பிறந்த பிள்ளைக்கு ரெண்டு விஷயம் ஞானம், ரெண்டு விஷயம் சரியாக பேச தெரியாது, ரெண்டு விஷயம் அது குருவாயிருச்சு. 80 வயசு 75 வயசு எல்லாம் சிசியல். அவர் பொல்லா பிள்ளையார்ட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. பொல்லா பிள்ளையார்ட்ட உபதேசம் ஆறு மெய் கண்டாருக்கு, பொல்லா பிள்ளையார்ட்ட உபதேசம். அதுக்கு மேலே கைலாயத்திலிருந்து பரஞ்சோதி முனிவர் வந்தார். அவருடைய விமானம் அங்கே இறங்கிருச்சு, திருவண்ணநல்லூர் தானே இறங்கிருச்சு. விமானத்திலெல்லாம் கோளாறு இல்லை. திருவன்காட்டு திருவண்ணநல்லூர் சாமி இறக்கி விட்டுட்டார். அப்படி இறங்கின உடனே இங்கே ஏதோ ஒரு முக்கியமான அதிசயமான விஷயம் இருக்குது என்று எண்ணினார். மெய்கண்டாரை கண்டார், மெய்கண்டார் இவரை கண்டார், மெய்கண்டார் இவரை வணங்கினார், அவருக்கு உபதேசம் பண்ணி வச்சார். அது சிவாகமத்திலே ஞானபாத பொருளை, சிவாகமத்திலே ரௌரவ ஆகிரமத்திலே ஞானபாத பொருளை அந்த பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கு உபதேசம் பண்ணினார். மெய்கண்டாருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சுவேத வனப்பெருமாள், சுவேத வனப்பெருமாள். அதன் பிறகு யாரு பரஞ்சோதி முனிவர் அவருக்கு உபதேசம் பண்ணி வச்சு ஞான தீட்சையை பண்ணி வச்சு அவருடைய தந்தையாகிய சத்திய ஞானதர்சியினுடைய பெயரை அவருக்கு சூட்டினார். அது தீட்சா நாம் அது வடமொழியில் சத்திய ஞானதர்சினிகள் என்பதுதான் தமிழில் மெய்கண்டார் என்று வந்தது. அப்படியே பரஞ்சோதி முனிவருடைய அருள் பெற்றாரு, பொல்லாப்பிள்ளையோட அருள் பெற்றாரு, ஞானசம்பந்தருடைய அருள் பெற்றாரு, அருணந்தி சிவாச்சரியனுடைய அருள் பெற்றார். இத்தனை அருள் மூலமாக திருவன்காட்டு சுவாமியினுடைய அருள் மூலமாக இந்த புள்ள வந்தது. எந்த புள்ள? மெய்கண்டாய். திருவன்காட்டு சுவாமி சுதகலப்பாருடைய தவம், அதற்கு மேலே அருணந்தி சிவாச்சரியனுடைய அனுக்கிரகம், பரஞ்சோதி முனிவருடைய அனுக்கிரகம், சத்திய ஞானசரியனுடைய அனுக்கிரகம், பொல்லாப்பிள்ளையாடனுக்கு இத்தனை அனுக்கிரகங்களும் அவருக்கு சேர்ந்தது. அத்தனையும் சேர்ந்தபடியினாலே அது ரெண்டு வயசுலே ஞான சாத்திரத்தை ஏற்றியது. சிவஞான போதை என்கின்ற ஞான சாத்திரத்தை ஏற்றியது. 70 வயசு 80 வயசு பெரிய வாழெல்லாம் அவருக்கு சிஷியர். யாரு சிஷியர்? 2 வயசு சிஷியர். அது பல சிஷியர்கள் போய் அவரிடத்துல சேர்ந்து பாடம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்படி பாடம் கேட்டுட்டு இருக்கும்போது தான் அருணதி சிவா சுவாமி கேள்விப்பட்டார், இந்த மாதிரி நம்ம சிஷியனுடைய உள்ள நம்ம சொல்லி பிறந்த உள்ள நம்ம உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனார். ஆச்சரியப்பட்டு போகும்போது அங்கே பாடம் நடந்துக்கிட்டு இருந்த சிஷியரெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க பாடம் சொல்லிக்கிட்டு. 2 வயசுக்குள்ளே பாடம் சொல்லி தான் என்னமா இருக்குது. அது இவர் போனவர் நம்ம சொல்லி பிறந்தவைய சிஷிய நம்ம சிஷியனுடைய உள்ள அப்படிதானே நினைப்பா இருக்கு அப்படின்னு அப்படி நின்று கொண்டிருந்தார். அந்த வேளையில் நடந்த பாடம் எதுவென்றால் பாச இலக்கணம், பதி இலக்கணம், பசி இலக்கணம், பாச இலக்கணம். அப்படி பாச இலக்கணம் நடக்கும்போது பாச இலக்கணங்கிறது பாசம் என்பது 3 வகையாக இருக்குது. ஆணவம் கண்ணம் ஆகிய 3 வகையாக இருக்கும். இந்த 3 மிக உயர்ந்ததாகவும் மூத்ததாகவும் இருப்பது ஆணவ மலம். அந்த ஆணவ மலமானது 1 இச்சா ஞான கிரியையுடையதாய், ஆன்மாவினுடைய அறிவை மறைப்பதாய், அஞ்ஞானத்தை காட்டுவதாய், என்றும் உள்ளதாய் இருப்பது அந்த ஆணவ மலம். அப்படிப்பட்ட ஆணவ மலத்தினால தான் வந்து ஆன்மாக்கள் தாழ்ந்த செயலை செய்து தாழ்ந்து போகிறார்கள். ஆன்மாக்கள் சேர்ந்து இருப்பது ஆணவ மலத்தோடு சேர்ந்து இருக்கிறார்கள். கடவுளோடு சேராமல், கடவுளோடு சேரவிடாமல் தடுத்து கொண்டிருப்பது ஆணவ மலம். கடவுளோடு சேரவிடாமல் தடுத்து கொண்டிருப்பது ஆணவ மலம். இந்த பக்கம் திரும்பினா கடவுள், இந்த பக்கம் திரும்பினா ஆணவ மலம், இந்த பக்கம் திரும்பினா ஆணவ மலம், இந்த பக்கம் திரும்பினா கடவுள், இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறான், இந்த பக்கம் தான் திரும்புகிறான், எந்த பக்கம் ஆணவ மலம் இருக்கிற பக்கம் தான் திரும்புகிறேன். இதான் ஆன்மா, சுற்றுவரத்தான் ஆன்மா. இப்போ ஆணவ மலத்தோட தான் சேர்ந்துருக்கு, இந்த பக்கம் திரும்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அதனாலே உயிர்கள் தாழ்ந்த நிலையை அடைகிறது. எண்ணில்லாத பிறவிகளை எடுத்து ஒவ்வொரு பிறவியிலையும் இன்ப துன்பத்தை அனுபவித்து மறுபடியும் சுழன்று சுழன்று சுழன்று சுழன்று பிறவி எடுத்து தாய் விபத்தில் புகுந்து தாய்க்கு துன்பத்தை தந்து தனக்கும் துன்பத்தை தேடி சேர்ந்தவர்களுக்கும் துன்பத்தை கொடுத்து அழுது கொண்டே பறக்கிறான், அழுது கொண்டே வாழ்கிறான், அழுது கொண்டே போகிறான். ஆகையினாலே இவ்வளவு துன்பத்தையும் தருவது அந்த ஆணவ மலம் அப்படின்னு சொல்லி பாடம் நடக்குது. யாரு பாடம் நடத்துறா? இதை கேட்டுக்கிட்டு இருந்த அருணதி சிவா சிவராமி அந்த ஆணவ மலம்னா எப்படி இருக்கும்னார். ஆணவ மலம்னா அது எப்படி இருக்கும்னார். அது இப்படித்தான் நின்றுக்கிட்டு இருக்கும்னார். அவரே பார்த்து உபதேசம் பண்ணி வச்சாரு. உபதேசம் பண்ண ஒருபாடுதான் அவருக்கு பரஞ்ஞானம் வந்தது. யாருக்கு? அருணதி சிவாச்சாரியர். முதல்ல பரஞ்ஞானம் இருந்தது, நூல்களை படிச்ச அந்த ஞானம் இருந்தது. அதுபோல பரஞ்ஞானம் என்கின்ற உயர்ந்த ஞானம் ஆச்சாரியன் மூலமாக வந்தது. ஆச்சாரியன் உணர்த்தவில்லையானால் ஆன்மாக்களும் ஞானம் வராது. மந்திரத்தால், மருந்துகளால், வாய்த்தறி யோகத்தால், மணியிரக மாதிகளால், மற்றும் உள்ள தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேதம், சகலகல ஞானங்கள், திரிகால ஞானம், அந்த விழா அணிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும். ஆசானருளால் அடிசியர் ஞானம் வந்திடும். மற்றொன்றாலும் வாராதாகும். மற்றவையும் அவனருளால் மருவமன்றே என்பது சித்தியர்ல தான் சொல்றாரு. யார் சொல்ற? அருண சிவா சொல்லிருந்தார். அதனாலே 1 ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்து பெருகுதவன் சித்தியெல்லாம் பெற்றாலும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சலன மாந்தனம் என்பது குருஞான சம்பந்தர் பாடல். ஆகையினாலே இப்படி ஞானம் என்பது பல வகை. அதிலே வந்து அந்த பரஞ்ஞானம் என்பது ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தினாலே வருவது. அந்த ஆச்சாரியன் ஞானாச்சிரியன் சற்குருவாக இருந்து சத்குருவாக இருந்து சிவஞானம் பிரகாசமுடைய ஆச்சாரியனாக இருந்து உபதேசம் பண்ணிட்டானா ஞானம் வந்து. ஏழை சூரியன் இருளை ஓட்டுவது போல, சூரியன் இருளை ஓட்டுவது போல ஆச்சாரியன் அஞ்ஞானத்தை ஓட்டுகிறான். சூரியன் இருளை ஓட்டுவது போல ஆச்சாரியன் அஞ்ஞானத்தை ஓட்டுகிறான். ஐயால சூரியன் புறப்பட்டான்னா இருள் ஓடும், தாமரை மலரும், தாமரை மலரும், அந்த தாமரை இருந்து தேன் ஒழுகும், அதிலிருந்து மனம் வீசும். அதே போல ஞான சூரியனாகிய மெய்கண்டார் அவதாரம் பண்ணினாரு, வேதமாகிய வண்டுகள் ஒலித்தது, வேதமாகிய வண்டுகள் ஒலித்தது, தாமரை மலர்ந்தது, அன்பருடைய இதயமாகிய தாமரை மலர்ந்தது, அதிலிருந்து சிவஞானம் வழிந்தது, இதய தாமரை மலர்ந்தது, அதிலிருந்து சிவஞானமாகிய தேன், சிவஞானமாகிய தேன் வழிந்தது. அதன் மூலமாக பக்தி என்கின்ற, சிவபக்தி என்கின்ற வாசனை வீசியது. ஒரு சூரியன் புறப்பட்டான்னா வண்டு சத்தம் போடும், வண்டு சத்தம், சூரியன் புறப்பட்டான்னா வண்டு புறப்படும், எப்படி இருக்கு, தேனை குடிக்க, தேனை குடிக்க, அப்படி அது போய் ரிங்காரம் பண்ணுச்சுன்னு சொன்னால் தாமரை அந்த சத்தத்தை கேட்டு விரியும். இது வந்து சத்தமும் போடுது, சூரியனும் புறப்பட்டேன் அப்படின்னு தாமரை குவிந்திருந்தது விரியும். அது தாது விண்ட மது உண்டு மிண்டி வரும் வண்டினம் கீதம் பாட மடமந்தி கேட்டுவடுங்க ஆரம்பி. அதனாலே அப்படி வம்பரா வரிவண்டு மனநார மலரும் மதுமல்லனர் கொன்றையான் அடியலார் பேனா எம்பிரான் செம்பந்தன் என்றார் போல சூரியன் புறப்பட்டான்னா தாமரை மலர, தாமரை மலருவதற்கு பக்குவமாக இருக்கிற தாமரை விரியும், பக்குவமான மட்டும் விரியாது, மலருவதற்கு பக்குவமாக இருக்கிற தாமரை மலரும். அப்படி மலர்ந்ததுன்னா அதில் தேன் இருக்கு, அந்த தேனை குடிக்க வண்டு வரும், வண்டு சத்தம் போடும். அந்த வண்டு எந்த வண்டுன்னா இந்த ஞானசூரியனாகிய மெய்கண்டார் அவதாரம் பண்ணினாரு, வேதமாகிய வண்டுகள் ஒலித்தது, வேதம் ஒலித்தது, அதற்கு மேலே அன்பருடைய இதய தாமரை மலர்ந்தது, அதிலிருந்து சிவஞானம் ஆகிய தேன் வழிந்தது, சிவபக்தி ஆகிய வாசனை வீசியது. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரந்துழுக சிவகந்தம் பரந்துனார கண்ட இருதய கமல முகங்களெல்லாம் கண்திறப்ப காசினி மீது வந்த அருட்கதிரூ. ஞானசூரியன் அருட்கதிரூ என்று சொல்லுகிறார் யாரே, மெய்கண்டார். பண்டை மறை எல்லா நூல்களுக்கும் முதல் நூலாக இருப்பது வேதம், அதே மாணிக்க வாசகரும் பண்டாய நான்மறையும், பண்டாய நான்மறையும் பாருங்கள். அதனாலே அந்த வேதங்கள் எல்லாம் ஞானசம்பந்தர அவதாரத்துக்கு முந்தி வேதம் ஊதுகொருள் இல்லாமல் இருக்கு. அதே போல மெய்கண்டார் அவதாரத்துக்கு முந்தி இந்த பதுவிசுவாச லட்சணங்கள் நன்றாக விளங்காமல் இருந்தது, இருந்தது நன்றாக விரிவாக விளங்காமல் இருந்தது. அதனாலே இப்படி ஞானசூரியனாகிய மெய்கண்டார் அவதாரம் பண்ணினாரு, அப்படி அந்த சூரியன் புறப்பட்ட உடனே வேதமாகிய வண்டுகள் ஒலித்தது. பண்டை மறை வண்ட அறற்ற பசுந்தேன் ஞானம் வரந்துடுக அந்த வேதாகமங்களிலே சொல்லப்படுகிற ஞானம் அன்பருடைய இதயத்திலே புருந்தி அந்த இதய தாமரை மறந்தது, அதிலிருந்து அதில் ஞானம் ஆகிய தேன் வழிந்தது. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தியன் ஞானம் பறந்துழுக சிவகந்தம் பறந்துனார கண்ட இருதய கமல முகங்களெல்லாம், இருதய கமல முகங்களெல்லாம், இதயத்தில் தாமரை இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அதில் தான் சுவாமியை வச்சு பூஜை பண்ணுறது. இதய தாமரை இதய கமலத்தூரும் தேரவன்கான் என்பது அப்பர் தேவாரம். அதனால மலர்மிசை ஏகினான் என்பதும் அதுதான், மலர்மிசை ஏகினான்னு திருக்குறள் வருது அல்லவா, அதுவும் அந்த கருத்துடையதுதான். ஆகையினாரே பண்டை மறை வண்டரற்ற பசுந்திய ஞானம் பறந்துழுக சிவகந்தம் பறந்துனார கண்ட இருதய கமல முகங்களெல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த அருக்கரிரோன் விண்டமலர் பொழில் புடசூல் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு செய்வானாதர் புண்டரிக மலர்தாழ சிரத்தேவாளும் பொற்பாதம் எப்போதும் ஓற்றல் செய்வாம் என்பது மெய்கண்டாருக்கு தோத்திரம் என்றார். தன்னுடைய ஆச்சாரியனுக்கு தோத்திரம் இப்படி பண்ணுகிறாரு யாரு, அருணஞ்சி சிவாச்சாரியார். அது இந்திரனக்கருளி இருபடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று என்றார் போல ஞானசூரியனாகிய மெய்கண்டார் மூலமாக எத்தனையோ ஆன்மாக்கள் ஞானம் பெற்றது, எத்தனையோ ஆன்மாக்கள் ஞானம் பெற்றது, பெற்று கொண்டிருக்கிறது, பெறப்போகிறது. அதனாலே இப்படி ஞானசூரியனாக பாவித்து அது தாமரையும் தாழ்ந்து போக இது உயர்ந்து இருக்கிற திருவடி என்று புண்டரிக மலர் தாழ சிரத்தையை வைத்து பொற்பாதம் எப்போதும் போற்ற சிவா என்று தன்னுடைய குருநாதருக்கு தோத்திரம் பண்ணுகிறார் அருணஞ்சி சிவாசிவாமி. அதற்கு மேலே வந்து இப்ப சுபக்கத்துல நுழைகிறேன். இந்த சுபக்கத்துல பரசிவ வணக்கம் என்று இதுல ஒரு வணக்கம் சுவாமிக்கு. சுபக்கத்துக்கு வந்துட்டேன். சுபக்கத்துல வந்து அது தோத்திரம் மெய்கண்டார்லயும் தோத்திரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல அவையடக்கம்னு சொல்றாரு, அது நம்ம வேண்டியதில்லை. ஆக வந்து இதுல சுபக்கத்துல பரசிவ வணக்கம்னு ஆரம்பிக்கிறார். இந்த பரசிவ வணக்கம் எப்படி சொல்றாருன்னா, உயிர்கள் உயர்வதற்கு கடவுள் அருளை பெறுவதற்கு சமயம் அவசியமானது. உயிர்கள் உயர்வை பெறுவதற்கு கடவுளை அடைவதற்கு மிக முக்கியமானது சமயம். அப்படிங்கிற எல்லாருக்கும் சாதி தெரியும், சமயம் தெரியாது. சாதி பற்று இருக்கும், சமய பற்று இருக்காது. சமயத்தை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. அசனமிடுவார்கள் அருசமய நீதி ஒன்று அறியாது. அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசனம் அருசமய நீதி ஒன்று அறியாமல் என்று பழகித்துக்கு. சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும். உலகத்தில் வாழவும் சமயம் தெரியணும். உலகத்தில் வாழவும் சமயம் தெரியணும். கடவுளோட வாழவும் சமயம் தெரியணும். உலகத்தில் வாழும் சமயம்னா, இப்போ வீட்டுக்காரிக்கிட்ட அவ வந்து கடவுளுடைய அவ வேலை ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் எனக்கு காப்பி போடு அப்படின்னு சொன்னால் வீட்டுக்காரன் மேலே போகிச்சுக்கோ, அவனுக்கு ஏதாவது நேரம் தெரியுது காலம் தெரியுது இவரை ஆம்பளையாட்டம் அப்படின்னா போச்சு. சமயம் தெரியாமல் பேசக்கூடாது. அவன் கொஞ்சம் காரியம் நம்ம காரியம் செய்கிற மாதிரி இருக்க சமயம் பார்த்து சொல்லணும். சமயம் தெரியவில்லையானால் வாழ முடியாது. உலகத்தில் வாழும் ஒருத்தட்ட பணம் கேட்க போகிறோம்னா அவன் வந்து காரியங்களெல்லாம் பார்த்து சாந்தமாக நம்ம முகத்தை பார்த்து ஒரு பிரியமாக பேசும்போது இருக்கும். நம்ம ஏதோ தடா விடான்னு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி இப்படி இருக்கும்போது கேட்டோம்னா நம்ம கூட தடா விடான்னு இல்லைன்றவன் அப்படித்தானே சொல்லுவான். அது மாதிரி சமயம் உலகத்திலே வாழ சமயம் தெரிய வேணும், கடவுளை அடையணும் சமயம் தெரிய வேணும். சமயம் அவசியம், சமயம் அவசியம். சமயம் என்றால் ஒன்றா இரண்டா, அது எண்ணில்லாத சமயம். ஆனால் நம்முடைய சித்தாந்தத்தில் அது ஆறு வகையாக பிரித்திருக்கிறார். சமயம் என்று சொன்னால் சமயங்கிற சொல்லுக்கு எப்படிப்பட்டதுன்னா பக்குவப்படுத்துவது. சமையல் என்றால் என்ன? பக்குவம். சமையல் பக்குவப்படுத்துவது, பொருள்களை பக்குவப்படுத்து. சமயம் உயிர்களை பக்குவப்படுத்துவது. நீங்கள் இதெல்லாம் புரிச்சுக்கணும். எல்லாம் படித்த உள்ளகிற ஒரு நோட்டு நாகராஜன் வாங்கிக்க. ஏன்னா இது மாதிரி எல்லாம் அவங்களுக்கு இந்த செய்திகள் கிடைக்காது. இப்போ சமையல் வந்து பதார்த்தங்களை பொருள்களை பக்குவப்படுத்துவது. பக்குவமானார்த்தான் அந்த பொருளை உண்ண முடியும். அதே போல சமயம் உயிர்களை ஆன்மாக்களை பக்குவப்படுத்தும். ஒரு சமயத்தில் புகுந்தால் அந்த சமய கொள்கைகளை அனுட்டிக்க தொடங்கி விடுகிறாங்க. சமயத்தில் புகுந்த அந்த சமயத்தில் சொல்லியிருக்கப்பட்ட கொள்கைகளே, முறைகளே, நெறிகளே அவன் கட்டாயம் அனுட்டித்தே ஆகும். அதுபோல என்னாலே ஒரு சமயத்தில் சேர்ந்து விட்டா அந்த சமய கொள்கைகளை கட்டாயம் அனுட்டித்தே ஆகும். சமய கொள்கைகளை அனுட்டிக்கும் போது அந்த சமயத்துக்குரிய தெய்வத்தை வணங்கி ஆகும். கொள்கை அந்த சமய தெய்வத்துக்கு வழிபாடு. அப்படி பண்ணும்போது இவனுக்கு சில பக்குவம் கொண்டு வந்துடும். அந்த மாதிரியாக இருக்கின்ற சமயங்கள் ஒவ்வொன்றிலையும் சில நன்மைகள் இருக்குது. நன்மை இல்லாத சமயங்களே கிடையாது. நல்ல ஞாபகம் கொடுக்கும். எல்லா சமயங்களிலும் நல்ல கொள்கைகளை சொல்லுது. ஆனா அது பூரணமாக சொல்ல தெரியல. சில நன்மைகளை சொல்லியும், சில வந்து அறிவுக்கு பொருத்தம் இல்லாத செய்திகளை சொல்லியும், உண்மையான மெய்ப்பொருளாகிய பதிப்பொருளுடைய இலக்கணம் சொல்ல தெரியாமலும், கடவுளுடைய இலக்கணம் சொல்ல தெரியாமலும், உயிர்களினுடைய இலக்கணம் சொல்ல தெரியாமலும், பாசத்தினுடைய இலக்கணம் சொல்ல தெரியாமலும் வந்து அதை சொல்லுகிறேன் வந்து அறகுறையா சொல்லிட்டு போகுது. அறகுறையா, அப்படி அறகுறையா சொல்றதுல சேர்ந்தா அந்த அறகுறையாவது கொஞ்சம் தெரியும் இல்லவா? ஒண்ணுலையும் சேராம இருந்தான்னு வச்சுக்கோ, அப்ப ஒண்ணுலையும் சேர மாட்டேன். எல்லா சமயங்களிலும் சில சில நன்மைகள் இருக்கும். சைவ சித்தாந்தம் எப்படிப்பட்டதுன்னா மற்ற சமயங்கள் சொல்லுகிற நன்மைகளை எல்லாம் சொல்லி அதற்கு மேலான அந்த சமயங்கள் சொல்லாத உயர்ந்த நன்மையை சொல்லுவது சைவ சித்தாந்தம். முப்பது இலக்கணத்தை தெளிவாக சொல்லுவது சைவ சித்தாந்தம். பதி கடவுள், உயிர்கள், உயிர்களை பற்றி இருக்கிற அறியாமையாகிய பாஷம், இந்த மூன்று உருளை பற்றி தான் எல்லா சமயங்களும் ஆராய்ச்சி பண்ணுது. ஆனால் சரியா சொல்ல தெரியல. சரியா சொல்ல தெரியாம முன்பின்னா கடவுள் அல்லாதத கடவுள் என்று சொல்லியும், மற்ற உயிரினுடைய இலக்கணத்தை சொல்ல தெரியாமையும், ஐயா பார்த்தா அது ரொம்ப நமக்கு பார்த்தா அது அந்த அந்த சமயங்கள்லாம் ரொம்ப பாவமாக இருக்கும், ரொம்ப பாவமாக இருக்கும். நமக்கு பார்த்தா சைவ சித்தாந்த நிதியில் நின்று பார்த்தோமானா இப்படியும் இருப்பானா என்று தெரியும். ஆனா அங்க வந்து வந்து வந்து வந்து வந்து வந்துதான் அப்புறம் செய்து தாத்து வரணும். திடீர்னு செய்து தாத்து வரவே முடியாது. இப்ப நம்ம எல்லாம் அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம். எங்க இருந்து? சமணத்திலிருந்து, புத்தத்திலிருந்து. புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம்புக்கும் புகன்மிருதி. நல்லா புரியுத பாட்டு. புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம்புக்கும் புகன்மிருதி வழி உழன்றும் புகழ் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்து அருந்தவங்கள் புரிந்தும் ஆரண நூல் பல தெரிந்து அருங்கலைகள் தெரிந்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவ தரத்தடை. இதில் சரியகிரியா யோகம் ஞானம் செலுத்திய சரியகிரியா யோகம் செலுத்தியவன் ஞானத்தால் சிவனடியை சேர்வன் என்பது சித்தியாகும். அதனாலே சைவ சமயத்தை சைவ சித்தாந்த சமயத்தை சேர்ந்த சாதாரணம் அல்ல. நல்லா விளங்குத. அதனாலே அந்தந்த சமயங்களே சொல்லப்பட்ட சில முறைகளை அனுப்பிப்பதினாலே சில சில நன்மைகள் சில சில பண்புகள் உண்டாகும். இப்போ புத்த சமயம் இருக்குதுன்னு வச்சுங்க, அது என்ன சொல்லுதுன்னா ஆசைய ஒளின்னு சொல்லுது. விளங்குதா? கோபப்படாதேன்னு சொல்லுது. சில முக்கிய நன்மைகளை சொல்லுது, சில நன்மைகளை சொல்லுது. விளங்குதா? அதிலிருந்து சில கொள்கைகள் அவனுக்கு உண்டாகும். சமய நெறியிலே சேராதவனுக்கு ஒரு கொள்கையும் தெரியாது. காட்டு மராண்டிய மிருகம் போல வாழ்ந்து விட்டு இறந்து போவான். அதனாலே இப்படி புறச்சமயத்திலிருந்து புறப்புறச்சமயத்திலிருந்து புறச்சமயத்துக்கு வந்து அப்புறம் அகப்புறச்சமயத்துக்கு வந்து அப்புறம் அகச்சமயத்துக்கு வந்து அதையும் கடந்து செய்யுஸ்தானத்துக்கு வரும். ஆனால் இது ஒரு பிறவியில் வராது. ஒரு பிறவியிலே இதெல்லாம் கிடையாது. எத்தனையோ பிறவிகளிலே எத்தனையோ சமயங்களிலே புகுந்து புகுந்து வந்து அதன் பிறகு இந்த செய்யுஸ்தானத்துக்கு வரணும். இப்போ நம்மெல்லாம் வந்துட்டோமா? அப்போ நம்ம கெட்டிக்காரங்க எங்க வந்துருக்கிற? சைவ சித்தாந்தத்துக்கு. சைவ சித்தாந்தம் 24 கடந்தது, 24 சமயங்களையும் கடந்தது சைவ சித்தாந்தம். இதில் விளங்குதா? புறப்புறச்சமயத்தை கடந்தது, புறச்சமயத்தை கடந்து அகப்புறச்சமயம் கடந்து அகச்சமயத்தையும் கடந்து அதற்கு மேற்பட்டதாக இருக்கிற சைவ சித்தாந்தத்துக்கு. கடவுள், நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்னா 36 கடந்தவர். தத்துவம் கடந்தவர் கடவுள், சமயம் கடந்தது சமயம். இதில் விளங்குதா? ஆகையினாலே மொய்தரு பூதம் மாறி மோகினி அந்தமாக பொய்தரு சமயம் எல்லாம் புக்கு நின்றுடும் புகண்டு மெய்தரு வித்தையாதி இருமூன்று வித்தையாதி எய்து தத்துவங்களையும் ஒன்று நின்று நின்றைக்கு என்பது சித்தியார்த்தம். நம்முடைய கடவுள் தத்துவங்களுக்குள்ள கட்டுப்பட்டவர் அல்ல. மற்றைய கடவுள் தெய்வங்களை எல்லாம் சொல்லுவதெல்லாம் உயிர் வர்க்கங்கள் எல்லாம் தத்துவங்களுக்குள்ள கட்டுப்பட்டது. தத்துவங்கள்னா மண்ணிலிருந்து நாத முடிவாக உள்ள 36 தத்துவம், மண் முதலாக நாத முடிவாக உள்ள 36 தத்துவங்கள், எல்லா உயிர் வர்க்கங்களும் தத்துவங்களுக்குள்ள அடங்கி போகும். கடவுள் தத்துவங்களுக்குள்ள அடங்க மாட்டார். நல்லா புரியுதா? இந்த இலக்கணம் சொல்றது செய்வதுதான் தான். கடவுள் தத்துவங்களுக்குள்ளே அகப்பட மாட்டாரு, தத்துவங்களை இயக்குவாரு. நல்ல விழுந்த உயிர்கள் தத்துவங்களுக்குள்ளதான் இருந்து வாழ்ந்தாலும் நமக்கு மண்ணை விட்டா கதியே கிடையாது, தண்ணீரை விட்டோம்னா புழைக்கவே மாட்டோம். இதே ஒரு தத்துவங்கள் நமக்கு துணையாக இருக்கு, உலக வாழ்வுக்கு துணையா. அதே தத்துவங்கள் அது தத்துவ விசாரம்னு பேர். அது அந்த தசகாரியம்னு வரும். தசகாரியத்தில் தத்துவ உண்மை, தத்துவ பிரகாசம், இந்த மாதிரி அந்த 10 இலக்கணம் சொல்லும். அது பின்னாடி எல்லாம் வரும். அதுகளெல்லாம் தெரிஞ்சு இது தத்துவங்கள் எல்லாம் நிலையில்லாதன என்று தெரிந்து தத்துவங்களை கடந்தது கடவுள் என்று தெரிந்து தத்துவங்களுக்குள்ளேயே கட்டுப்பட்டு இருக்கிற உயிர்களுக்கு பரப்பு உண்டு என்று தெரிந்து தத்துவங்களை நீங்கி கடவுளை அடைவார். அதனாலே இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு சமயத்தில் புகுந்து சமயத்தில் நழுவாமே சமயத்தில் நழுவாமே சமயத்தை பயன்படுத்தி கொள்ள வேணும். சமயத்தை இப்போ எல்லாத்துக்கும் இங்கே வடை பாத்திரம் சாப்பாடு போடுறாங்கன்னா ஆளோடாங்கன்னா உட்காந்துக்கணும். சமயத்தை பயன்படுத்திக்கணும். நம்ம பாட்டில் அங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் சாப்பாடு தீர்ந்து போனாலும் போச்சு. அதன் பிறகு இன்னும் பல தொந்தரவு இருக்கும். ஆளோட ஆளாக உட்காந்துருக்கும். சமயத்தை பயன்படுத்திக்கணும். சமயத்தை ஆனால் சமயத்துக்கு செய்வித்தாந்தவரும் சாமானியம் அல்ல. அது வாழ்வனும் மையல் விட்டு வறுமையான் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயஞ்சாறு ஊழல் அருள் சாமானியம் இல்லைங்கிறார் சித்தியாரிலேயே. செய்ய சமயத்தை சாருவது சாமானியம் ஊழல் அரிது. சால உயர் சிவன் ஞானத்தாரே போலில மதியனாரே போற்றுவார் என்று பெற்றாரே என்பது சித்தியார். அதனாலே இங்கே இந்த மாதிரி நுட்பமான சாஸ்திர ஞானத்தோடு பார்த்தா தான் நம்ம சமயம் உயர்வு தெரியும், மற்ற சமயங்களுடைய தாழ்வு தெரியும். நம்ம ஆண்டவன் இப்படி உயர்த்திருக்கிறானேங்கிற ஆண்டவன் கருணை தெரியும். புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுக்கப்பட்டு நிற்க. புத்தன் முதலாய புல்லறிவில் அப்பன் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்புப்பட்டிருந்த சித்தன் சிவமாக்கி செய்தனவே தவ வாக்கு அத்தங்கருடையினால் ஆடாமோ தோணும். உவலை சமயமா ஒவ்வாத சாத்திரமா உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரங்கள் சவலை கடல் உடனாய் கிடந்து தடுமாறு கவலை கெடுத்து என்ன தெளிவு யாரு சொல்றா? தெளிவுன்னா திருவாசம் வந்தேன். உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமா சவலை கடல் உடலாய் கிடந்து தடுமாறு கவலை கெடுத்து கடலிலே தந்தவர்களின் செயலை பரவி நாம் தெளிவாக கூட்டாம். அதை இப்ப நான் சொல்லுவேன். இந்த செய்யுத்தாந்து வந்து ஞான சாத்திரம் என்கின்ற கண்ணூடு பார்த்தாத்தான் சமயத்தின் நம்ம சமயத்தினுடைய உயர்வு தெரியும். இந்த சமயத்தில் நம்மளை கொண்டாந்துன்னு சேர்த்திருக்கிறானே பரமேஸ்வரன் சம்புகேஸ்வரர் அப்படிங்கிற சம்புகேஸ்வருடைய அந்த கருணை தெரியும். நல்ல விளங்குதா? எல்லா சமயத்துக்கும் உயிர்கள் தலைவர்கள், நம்ம சமயத்திற்கு கடவுளே தலைவர், மற்ற சமயங்கள்லாம் உயிர்கள் தான் தலைவர், நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு சிவபெருமானே தலைவர். சைவன் பேர், சிவபெருமானுக்கு பேர் என்ன? சைவன். ஐயாரதனில் சைவன் சைவ தாட்சைய தாமரை சைவனுக்கு என் புந்தலையால் ஆட்சை குலாத்தில் ஆண்டானை செய்வாகுவற்றி தலைவாகுவற்றி அனாதி செய்வம். அவருக்கு தீட்சை பண்ணி வைக்க ஆள் இல்லை, அவருக்கு சிவபெருமானுக்கு தீட்சை பண்ணி வைக்க ஆள் இல்லை, அனாதி செய்வம். இந்த உயர்வு இந்த இலக்கணம் வேற எந்த கடவுளுக்கும் இல்லை, எந்த சமயத்துக்கும் இல்லை. மிக உயர்ந்தது மிக, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? மிக உயர்ந்து இருக்கிறோம். யாவருக்கும் மேலானும் சித்தியார், சித்தியாரும் திருவாசகமும் கந்தபுராணம் மூணும் தனிச்சிறப்பு. புராணங்களிலே மிகச்சிறப்புடையது கந்தபுராணம், சாத்திரங்களிலே மிகச்சிறப்புடையது தெளிவாக சொல்லுவதிலே சிவஞான சித்தியாரு. எல்லா விஷயங்களையும் நன்றாக இதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாது, இதுதான் முடிவு அப்படின்னு சொல்றது திருவாசகம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமஸ்சிவா.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மெய்ப்பொருள் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வளர்த்தால் வந்து அந்த நாட்டின் கண்ணும், எனவே தன் கண்ணும் நிகழாமல் காத்து, தன் நாட்டின் கண்ணும் நிகழாமல் காத்து. இப்படி போனா மனுஷன் திருக்குறள்னா மன்னிக்கணும், பரிமேல் உரையோட கருத்து வெளிப்படுத்தினா வெளிப்படுது, இல்லையானால் நம் கருத்துக்கள் சொத்தை முழுமையாகாது. சத்தியம் நாம் என்ன பண்றோம்? அரசியல் நெறியில் வந்த அறநெறி வளாமல் காத்து, சரி பாறை நெடும் தோளால் வென்று. ஒரு அரசன்னா நல்ல ஆண்மை இருக்கும், ஆண்மை இருக்கும். அதனால அந்த ஆண்மை எப்படி கேட்டது, வரை நெடும் தோளால், அருமையான தோல், அந்த தோல் வலிமையினாலே அவருக்கு பயவர் என்பது யாரும் இறார். அந்த மாதிரி இருந்தாலும் இவருடைய அந்த ஆண்மை கண்டு தானே அஞ்சு விடுவாராம். அப்படி வென்று மாற்றலர் முனைகள் பாற்றி உரை திறம்பாத நீதி, உரை திறம்பாத நீதி. உரை திறம்பாதன்னு சொன்ன சொல் மாற்றுவதில்லை, சொன்ன சொன்னதுதான். அப்படி சொல்லுவது சரியான சொல்லாகவும் இருக்கும். சொல்லுக சொல்லை அச்சோ அச்சொல்லை பிரிதோர் சொல் வெள்ளிஞ்சொல்லின் மேறிந்து திருவள்ளுவர். பேச ஆரம்பிச்சாலே திருவள்ளுவர் ஒருவர் சொல்லுக சொல்லை எப்படி சாமி என்னாரு, அச்சொல்லை பிரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக. கொட்டிவிடாத, ஏமாந்துடாதப்பா. திறம் அறிந்து சொல்லுக சொல்லை, அறனும் பொருளும் அதனினும் இல். ஆடார் இப்படி ஊரை தீரம்பாத நீதி ஓங்கு நீர்மகியில் மிக்கார். அப்படி அருமையான ஆட்சி நடத்தி வந்தாராம். தீரை செய் நீர் தடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். இன்னொரு பெரிய அவருக்கு மன மகிழ்ச்சி, இந்த அடியவருடைய வேடம் அப்படி பார்த்துட்டார்னா அவ்வளவுதான் அவர் உயிரிழப்பார். அப்படிப்பட்டவர் அவ்வளவு அன்பு. அடியவர் வேடமாவது யாது, அடியவர் வேடமாவது யாது, நம்ம சொல்லால சொல்ல வேணாம். நம்ம சொல்லால என்ன சொல்றது, எனக்கு என்ன தெரியும், ஒன்னும் தெரியாதுங்கிறத முடிஞ்சு போச்சு. என்ன ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே, பாரம் ஈசன் பணியலதுண்டிலார், ஈர நெஞ்சினர் யாதும் குறைவீலர். அந்த வேடம் அவரே சொன்னது, செய்கிறார் சொன்னார். அதனால ஆரம் கண்டிகை அருமையான நேபாளத்திலிருந்து தூய்மையான உருதுராக்கிலிருந்து தரிச்சிருப்பாங்க. காலையும் நண்பகலும் மாலையும் எல்லாம் எடுத்து வைத்து யாரும் இல்லாத இடத்துல தனித்திருந்து அருமையா திருவேந்திரத்தை ஓதுவார். திருநீர் எஞ்ஞான்றும் மாறாமல் இருக்கும். அவர்கள் இறைவனிடத்தும் மற்ற தன் போன்ற மற்ற அடிகளிடத்தும் வணக்கமுடையவர்களாக இருப்பார், மிகுந்த எளிமையாக இருப்பார். அந்த வேடமே அன்பர் வேடமே சிந்தை செய்வார். இங்கேயும் யாருன்னு சொல்லல, யாருன்னு சொல்லல. மங்கையை பாகமாக உடையவர் மண்ணும் கோயில் எங்கனும் பூசை நீடி. அதுதான் அந்த காலத்துல மாத்திட்டாங்க. இங்க அரசன் அரசன் சொன்னா மக்களையும் நாட்டையும் காப்பது எவ்வளவு இன்றிமையாகுதோ அதே போல திருக்கோவிலையும் காப்பாற்ற வேண்டும் என்று கடைப்பாடு மறந்தே புட்டிங்களே சுவாமி. இப்படியாக நல்ல திருக்கோவில் வழிபாடு செய்வாராம். ஏ

சார்புண்டில்லார். அவருக்கு என்ன சார்புன்னாரு, இறைவனுடைய அடியவர் தான் தம்முடைய உயிர்க்கு சார்பு. சார்பு இந்த சார்புன்னு சொல்லும் போது திருக்குறள் ஞாபகத்துக்கு வரணும். என்ன பண்றது நீங்க, நீங்க பெரிய எங்க சுத்திய ரெங்கர சேவின்னு பயணம் சொல்ற மாதிரி எங்க போனாலும் திருக்குறள் விழுந்து விழுந்து தந்திருக்கணும். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழிகும் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். திருக்குறளை பாழாப்பணும். இதை படிச்சா போதும் இளைஞர் உள்ளோம். இதையாவது தமிழம்மையை படிக்கிறவனுக்கு 1330 படிச்சவன் தான் தமிழம்மையை பாஸ் பண்ணவனாக இருக்கணும்னு சொல்லப்படாதா? மேன்மேனு வந்து என்ன பிறகு மேனு ஆடு கத்துறதால நான் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன். மன்னிக்கணும் என்ன அல்லவா, நான் எம்மேனு சொல்றதில்லை. மே என்ன என்ன தமிழம்மேனு வருகின்ற பொழுது அந்த 1330 தெரிஞ்சாதான் பாஸ் பண்ணாதான் வந்து வந்தாதான் சிலபஸ் அப்படி வைக்கணும். சிலபஸ் அப்படி என்னைக்கு வரப்போகுதோ. எனவே சார்பு ஒன்றில்லார். சார்பு என்ன சார்புன்னா அடியவருடைய சார்பு தான் இந்த உயிருக்கு சார்பு. சார்பு உணர்ந்து சார்பு கெட படிப்பின் பிரயோஜனம் இல்லை ஒழுகின். ஆமா நம்ம தெரியுது தேவாந்திர வாசனம் படிக்கிறேன். நம்ம எதை வந்து கடைபிடிக்கணும், நல்ல ஆண்டவனை கடைபிடிக்கணும், நீதியை கடைபிடிக்கணும் எல்லாம் தெரியுது. எதை கடைபிடிக்கப்படாது, பைனல் சொல் பாராட்டிக்கிட்டு ஊற ஊரும் போலத்துக்கிட்டு இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு தெரியுது, தெரிஞ்சிருக்குது, படிச்சிருக்கீங்க. ஒழுகணும், அதை நடைமுறை கொண்டு வரணும். சார்புணர்ந்து சார்பு கட படிப்பின் பிரயோஜனம் இல்லை ஒழுகின். சார்தரும் நோய் சார்தரா, இதெல்லாம் பக்கா சமயம். பக்கா சமயம் எந்த சார்புணர்ந்து சார்பு கட ஒழுகிறது, இப்ப எந்த அரசியல் நல்லா ஆட்சிக்கு வருதோ அந்த சார்புணர்ந்து சார்பு கட போன ஆட்சி கட இப்படி ஒரே நாள் எழுதுமா மக்கு ஒழுகின். அந்த வந்த ஆட்சிக்கே நீங்க தளம் போட்டீங்கன்னா சார்தரும் நோய் சார்தரா, உனக்கு மண்ணெண்ண போக்குவரத்து இத்தியாதிகள் எல்லாம் கிடைக்கும் எழுதுனா. அது முதல்ல எந்த அதிகாரத்தில் இருக்கு அந்த குரல், அதை தெரியணும் உனக்கு. மெய்யுணதல் என்ற ஒரு அதிகாரத்தில் இருக்கு. என்ன தலைப்பில் இருக்குது, மெய்யுணதல். இந்த உலகியலின் அப்பாற்பட்ட சார்பு என்பது முதல்ல விளங்கணும். ஆமா சார்பு ஒன்றில்லார். அதனால அடியவருடைய சார்பு தான் சார்பு, அது அல்லாத சார்பு அல்ல என்று திருக்குறள் அப்படியே வச்சு இழைக்கலாமா இருக்குது, இழைக்கலாமா இருக்குது அப்படி இருக்குது. இங்கேயும் பெயர் சொல்லல. மூணாவது பாட்டு முடிஞ்சு போச்சு. நாலாவது பாட்டு, தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும் என்று. நாட்டுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னவோ அவற்றை எல்லாம் கொடுத்தணும். மக்களுக்கு வேண்டிய பொருட்கள், அரசு இயல் அரசு நடப்பதற்குரிய பொருள் எல்லாம் கொடுத்து விட்டு தானாக ஈட்டிய பெரும்பொருள் எல்லாம் என்ன செய்வார்னா இந்த மாதிரி அடியவர்களுக்கு கொடுப்பார். தேடிய மாடு நீடு செல்வம், தேடிய அம்மாள் தேடப்பட்ட. இன்னைக்குமே இப்ப கூட சொல்றேன், முன்னோரால் ஈட்டப்பட்ட பொருளை அறம் அறம் செஞ்சால் நமக்கு பயன் இல்லை. ஆனா தன்னார் திருவள்ளுவர் ஆடாடா அங்க போனான், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மைக்கு ஏற்பட்டு தாளாற்றி தன் முயற்சியால் வந்தார். தன் முயற்சி வந்து அப்படி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மைக்கு ஏற்பட்டு ஏ சார் என்னமோ எங்க பெரிய பாட்டம் ஒரு இன்னும் 4-5 தலைமுறை சாப்பிடலாங்க எங்களுக்கு இருக்குது, அதுல நான் வந்து ஒவ்வொரு மாதமும் அறக்கட்டில வச்சிருக்கிறேன்னா ஒரு விதத்துல அவங்களுக்கு நன்றி செலுத்துறேன். என்னன்னு கேட்டா முன்னோர் கருத்தை மாற்றாம செஞ்சுட்டு இருக்கிறான புண்ணியமா வாழ்க, அந்த அளவுதான் அது வேணும். ஆனால் முழு பயன் அல்ல, முழு பயன் அல்ல. நீ ரத்த வேறு உழைக்கணும், அந்த பொருளை கொடுக்கணும், அப்பதான் அந்த ஆன்மா கரையேறும். தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்கா இருக்கு வேலை ஆரம்பிச்சு. நீ தக்கா இருக்குன்னு தக்கா இருக்கு என்னது, மக்களுக்கு செய்வது மகேசனுக்கு செஞ்சது குப்பையில கொண்டு போனது அந்த தத்துவமே குப்பை தத்துவம். எவன் சொன்ன, எந்த மனையும் சொன்ன, ஒரு வயலும் சொல்லல. தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்கா இருக்கு, தக்கா இருக்கு. பகல்ல கொள்ளடிச்சுக்கிட்டு அதுல வந்து ஐயான்னு கேட்டவன கொடுத்துட்டீங்கன்னா மகேசன் பூஜைய மக்களுக்கு செய்தது மகேசன் பூஜைய பாவம். அவ்வளவும் பாவம், அவ்வளவும் பாவம். தகுதியோட உள்ள கொடுக்கணும். விருந்து கூட நல்விருந்து ஓம்புவானியில் அடாராடா, நல்விருந்து ஓம்புவானியில் அதுதான் சொல்ல சொன்னாரு. ஆமா இந்த மக்கள் செய்யற பணியே மகேசன் செய்யற பணிங்கிறது ரொம்ப தவறான கருத்து, முற்றிலும் மறுக்க வேணும். நாமதான் சொல்லணும், திருக்குறள் படிச்ச திருக்குறள் எடுத்துறது எங்கேயா சொல்லியா, எவையா சொன்ன, தக்கா இருக்குன்னு ஏன் போட்டேன், நல்விருந்துன்னு ஏன் போட்டேன். அதனாலதான் தெரியும். எனவே அதனால தேடிய மாடு நீடு செல்வமும் தம் முன்னோரால் ஈட்டப்பட்ட பொருள் அல்ல, தம் கால எல்லையிலே தம்மால் ஈட்டப்பட்ட பொருளை அடியவர்கள் செய்வார். அப்படி செய்வாராம்.
பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணிந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். இப்படி எல்லாம் வரும்போது வீட்டுல வந்தாங்கன்னா அவர்களுக்கு கொண்டு வந்து மணி புகுந்து குலாபாதம் விலைக்கு எல்லாம் செய்து பொருளும் கொடுத்து அனுப்புவார். இங்கு இன்னும் பெயர் வரவில்லை, இன்னும் பெயர் வரவில்லை. சரி, என்னவார் ஒழுகும் நாளில் இகழ் தீரம் புரிந்து ஓர் மன்னன் அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால் அமர் மேற்கொண்டு பொன்னணி ஓட யானை பொறு பரிகாலால் மற்றும் பன்முறை இழந்து தோற்று பரிபவப்பட்டு போனான். ஒரு ஆள் இவருக்கு எதிரி, அவன் என்ன பண்ணாரு, அடிக்கடி படையெடுப்பான், வழக்கமாக படையெடுப்பான், வழக்கமாக தோற்று போடுவான். கஜினி முகமது எத்தனை முறை எடுத்ததுன்னு சொன்னது, 17 முறையா என்ன சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு முறையும் எல்லாம் எடுத்துக்கிட்டு பிரமாதம் வருவான், போரிடுவான், கடைசியில தோற்றுவான், ஓடி போடுவான். இப்படி ஒரு அரசர், அவன் பேரும் சொல்லல, அவன் பேரும் சொல்லல, எல்லாம் சஸ்பென்ஸ் இல்லையா, இவர் யார், இவருக்கு மாற்றான் யார், அதெல்லாம் சொல்லல, எல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். இப்ப போடுறானே, இது ஒரு பெரிய உத்தியாக இலக்கியத்துல சேர்க்கலர் தண்ணிப்பட்ட பாட சொல்லி வச்சிருக்கு. ஆனா அதை போய் தனியதுக்கு மதிப்பு கொடுத்து இதெல்லாம் பொறுத்திருந்து பார் என்ற உத்தியின் பார்ப்பட்டது என்று எழுதல, விளம்பரப்படுத்திக்கல. ஆனால் விளம்பரப்படுத்தாவிட்டாலும் அது பொறுத்திருந்து பார்ப்பது. சரி, இப்படி இழந்த மாற்றான் இகலினால் வெல்ல மாட்டான். இப்பதான் சொல்றார், மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து போற போக்குல. எத்தனாவது பாட்டு தெரியுங்களா, ஆறாவது பாட்டு. மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து, இவற்றை என்ன பண்பாடு இருக்குங்க, என்ன பண்பாடு இருக்குங்க, முன்ன சொன்னதெல்லாம் இறைவன்னா அறாரா அப்படியே உயிர் விடுவார், இறைவனுடைய அடியார்னா அறாரா அப்படின்னு உயிர் விடுவார். ஆகவே திருநீர்னா அவருக்கு அப்படி ஆட்பட்டுவார், உருதிராக்கம் அணிந்தவர்கள் ஆட்பட்டுவார். ஆகவே திருநீர் உருதிராக்கம், இது பெருமாண்டத்துல அன்பு, அடியவரிடத்துல அன்பு, இதை புரிந்து கொண்டான். இதான் சீலம் இல்ல, இதை அணிந்து கொண்டு வெந்நீர் சாத்தும் அப்பரு வேடம் கொண்டே அத்தத்தில் வெல்வானாக செப்பரும் நிலைமை எண்ணி திருக்கோவலூரில் சார்வான். பார்த்தான், எதிர்த்து நின்று செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு அடுத்து நின்று செய்யலாம், அடுத்து நின்று, அடுத்து நின்று என்ன செய்யணும், இவர் இவர் என்ன எதில் விருப்பமோ அந்த விருப்பத்தின் படி நாம் போக வேண்டும் என்று கருதினான். அதனால அந்த விருப்பின் படி போவதனால அருமையா திருநீர் அணிந்தான். வெந்நீர் சாத்தும் அப்பெரு வேடம் கொண்டேனர், வெந்நீர் சா இப்ப இது வரைக்கும் தொட்டதில்லை, பஞ்சத்துக்கா பரம்பரைக்கான்னு சொல்லுவாங்க, நாங்க அதுக்கு மேல சொல்றதில்லை, அதுக்கு மேல சொல்ல மாட்டோம், மடத்துல இருக்குமா அதை சொல்ல மாட்டோம், பஞ்சத்துக்கா பரம்பரைக்கா டேஷ் விட்டுருவோம், அதுக்கு மேல வர்ற சொல்லு துறவியா தான் இருக்கும், நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி பஞ்சத்துக்கு பரம்பரையான பரம்பரை இல்ல, பஞ்சத்துக்கு இப்ப இவரை வெல்வதற்காக நல்ல அருமையா வாரியார் சுவாமி மாதிரி இந்த காதலை பிடிச்சு இந்த காதலை

ஆனை தேர் குதிரை காலாட்படை எல்லாம் வைத்து வைத்தும் வெல்ல முடியாமல் தோற்று போய் அவனுக்கு அவனுக்கு ஒரு அவமானம் வந்து இந்த முறை கண்டிப்பா தோற்க முடியாமல் நாம வெல்லணும் என்று கருதினான். அதற்காக என்ன செய்தான், இவர் எதில் ரொம்ப விருப்பமோ அந்த விருப்பத்தை அவன் கொண்டான். அந்த விருப்பம் இருந்து அருமையா தெரியுது இட்டு போயிடுவாரான். இப்பொழுது எங்கே இதோ திருக்கோவில் முன்ன வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நால் வகை படையோடு வருவான், முதல்ல வந்து போர் முனை அறிவிச்சுட்டு வருவான். இப்ப அதெல்லாம் தன்னன் தனியார். அதனால ரொம்ப அருமையா இப்ப வெந்நீர் சாத்தி என்று மட்டுமே சொன்னார், எஞ்சியது வாழா விடுத்தார். என்ன செஞ்சிருப்பான், கீழே காவி உடை மற்றதெல்லாம் உடுத்தி அப்படி வந்திருக்கலாம். அதெல்லாம் சொல்லல, சொல்லியது வெந்நீர் சாத்தி எனவே அதற்கேற்ற கோலம் கொண்டு வந்து என்றதெல்லாம் நாம் பார்த்துக்கோம் அல்லவா. அப்படியாக பொறுப்பு வந்து மெய்யலாம் நீர் பூசி இப்ப அவனுடைய இதுதான் ஒளி வளவழி மெய்யலாம் நீர் பூசி உடம்பெல்லாம் நீர் பூசக்கூடாது. அது ரொம்ப ஞானியர்கள் வந்து இப்ப நம்முடைய பெருமான் வந்து மெய்யலாம் வெந்நீர் சன்னித்தமேனியான் என்று அப்பர் சுவாமி சொல்றாரு. அது பெருமான் வந்து சித்தனையில் அப்படி அணிஞ்சிருப்பார். நாம் வந்து நெறியா அணியணும்னு சொன்னால் அதற்கு விதியெல்லாம் இருக்கு, முறைகள்லாம் இருக்கு. அதுதான் தீட்சையில் ரொம்ப அருமையாக கற்றுக் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி எப்படி முதல்ல முதல்ல அந்த உச்சியில் இப்படி வைக்கணும். அது இப்போ முதல்ல திருநீர் அந்த தூளாக இதாக இட்டு விட்டு இப்படி விட்டு இட்டு விட்டு பிறகுதான் வந்து குழைத்து மந்திரம் சொல்லி முதல்ல இங்கே இப்படி வைத்து நல்ல இரண்டு முறை அப்படி வைத்துட்டு அப்புறம் அழகாக சைவ வினாவிடை என்ற நூல்ல சின்ன சின்ன நூல்ல அருமையான கருத்துக்களை தான் எழுதி போனார். பெரிய நூல் வேணான்னு இப்ப சொல்றான், ஞானம் வருது நமக்கு. அவர் அந்த பெரிய நூல் வேண்டாம் என்று நினைத்தார். பெருசா நீங்க போட்டு போல யார் படிக்கிறார், ரொம்ப மாத்திரையா கொடுத்தா தானே சாப்பிடறேன். நீங்க நான் 40 ஒரு மண்டலம் சாப்பிடணும்னு எவன் சாப்பிடுறேங்கிறான் சார், இதை ஒரு 3 வேளை சாப்பிடுங்க சரியா போடுங்கன்னா தான் அப்படிங்களாங்கிறான். மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி, வேணிகள் முடித்து கட்டி. இந்த வேணிகள்னு சொன்னார், அது அந்த காலத்து அப்படி கேட்டா சொல்லும் போது நம்ம தாவியோடு இதுக்கெல்லாம் எல்லாம் இயல்பாக அது மாதிரி அந்த சடை அமைந்து விடுகிறது. அது தவத்தினுடைய வலிமையினால் இப்ப இவன் தவமே கிடையாது, ஆளு அவமே செய்யறாள். அதனால என்ன வேணிகள் முடித்து கட்டின, முடித்து கட்டினா இயல்பான கூந்தல் அதுல வந்து 5-6 மைல் சேர்த்து ஆலம்பால் இருக்குது, ஆலம்பாலோட சேர்த்து சேர்த்து அப்படி தேய்ச்சா அது ரெண்டு பீஸ் பீஸ் ஒட்டிக்கோ எல்லாம் அது மாதிரி ஒரு 5-6 போட்டு அதை எடுத்து கட்டணும். மேக்கப் தானே இப்ப இயல்பாக இருக்கிறது வேற, இது அதான் வேணிகள் முடித்து கட்டி ஒவ்வொன்று தனித்தனியா ஜடையா வச்சு அப்புறம் இதெல்லாம் சேர்த்து போட்டு முடிச்சான். வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகறந்த புத்தக கவலி ஏந்தி பார்த்தான். கையில ஒரு அருமையா பாண்டிச்சேரியிலயோ அல்லது நம்ம தஞ்சை சரபோஜிலயோ அல்லது கன்னிமாறன் நிலையத்துக்கோ போய் பழமையான சுவடி எதுன்னு இருக்கான்னு பார்த்தான். இருந்தது, அதை கொடுங்களேன் கொஞ்சம் அடியனுக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன். ஏன்னா பார்த்தா அது ஏறத்தால வந்து கிபிக்கு எல்லாமே கிமுல இருக்கிற நூலா இருக்கும். இந்த ஏடுக்கு எங்கேயுமே கிடைக்கிறீங்களே, அப்படி ஒரு அருமையான ஏடு ஆயிற்று என்று உயிரோடும் படியா இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு அருமையான சுவடி எடுத்து வைத்துக் கொண்டு அதை வீட்டிலேயே சரி பார்த்து அந்த சுவடியில தனக்கு வேண்டிய ஒரு ஆயுதம் கருவியும் உள்ள வச்சு அதை மேல எல்லாம் கட்டிட்டு உள்ளே அது இருக்கிறது, மேலே என்ன இருக்கிறது, உள்ளே அது இருக்கிறது எதுன்னு சொல்லப்படாது. ஆனா எல்லாரும் விளைவிக்கணும் பரிமையில்லை. மடித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்துடையா, எதை மடித்தல்னு சொன்னார, எதை நீட்டல்னு சொன்னார, சொன்னாரா சாமி திருக்குறள் இல்லை மடித்தல் நீட்டல் வேண்டும். அதுதான் பரிமையில உள்ள கருதிச்சு அந்த புத்தக கவலி ஏந்தி. அப்போ இவன் என்ன பண்ணு கேட்டா வீட்டுல இதெல்லாம் செஞ்சுக்கிட்டான். என்ன செய்துக்கிட்டான்னா மெய்யலாம் நீர் பூசி அந்த சடையினை ஒவ்வொன்றாக திரித்து கிரித்த கட்டி அதை நல்லா முடிச்சு கட்டி மேல வைத்துக் கொண்டு கையில ஒரு பழைய சுவடி அதற்குள்ளே அதனை வைத்து நல்லா இறுக்கி கட்டி இப்பொழுது இதோ தெருவழியாக வருகிறார், இதோ அரண்மனை அந்த வாயிலுக்கு வருகிறார். அப்படியே ஒலியும் ஒலியுமா எடுக்கிறார் ஜெயிக்கிறார்.
மை போதி விளக்கே என்ன மனத்தில்.

இதுதான் ஆழமான எண்ணம். மை போதி விளக்கே என்ன, இந்த ஓமை அவர் தான் முடியுது. அப்பெல்லாம் இந்த மாதிரி விளக்கம் எல்லாம் கிடையாது. அப்பதான் கேட்டீங்கன்னா இந்த எண்ணெயை போட்டு தெளிவுட்டு பாட்டு எரியும். அப்படி எரிகின்ற பொழுது இந்த விளக்கு மேலே வந்து சுடர் விடும். மேலே நல்ல சுடர் இருந்தாலும் கூட அந்த சுடர் நல்ல சிவப்பா இருக்கும். அந்த சுடரனுடைய கீழ் பகுதி அந்த திரிக்கு பக்கத்துல என்ன இருக்கும், ஒரு கருப்பு இருக்கும், கருப்பு இருக்கும். அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் விளக்கம் தருகின்ற விளக்கிற்கு அந்த சுடருக்கு சுடரின் கீழே என்ன இருக்கும், ஒரு கருப்பு இருக்கும். மை போதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து. அப்ப இங்க அந்த ஓமையை பொறுத்துங்க, பொறுத்துன என்ன தெரியுதுன்னு கேட்டா, இது ஒரு விளக்கு. இந்த விளக்கு எது இப்ப சுடர் விடுது, தடை திருநீர் மெய்யலாம் அணிந்த திருநீர், கையில் இருக்கிற புத்தகம், இது ஒளி. எது கருப்பு, இங்கதான் டன் டன்னா இருக்குது செண்பகலாரியில். மை போதி, அப்ப விளக்கு எது இங்கே, திருச்சடையும் திருநீரும் அந்த கையில் இருக்கிற கவரியும் அந்த நடை உடை வருகின்ற அந்த பாவனைவையெல்லாம். ஆடாடா சார், யாரோ ஒரு தவச்சு போறாரு பாருங்க, இங்கேயே உளுந்து வணங்கிக்கீங்க, அப்படி பல பேர் உளுந்து வணங்கணும், அப்படி வருது. அப்படி இருக்கிறவர் மை போதி விளக்கே என்ன மனத்தினில் கருப்பு வைத்து பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன். இது வரைக்கும் பேர் சொல்லல, மகாபாவி யாரு சார், யாரு சார், பேரை சொல்லுங்க சார் அப்படின்னா, முத்தநாதன். இது ஒரு உத்தி, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இப்படிதான் பாருங்களேன் இலக்கியங்கள்ல, அது மனதை தூண்டி விட்டு என்ன, மெய்யலோம் வெந்நீர் பூதி வேணிகள் முடித்து கட்டி அப்புறம் கையில அருமையா காவாளி ஏந்தி இப்படிதான் போனோன்னு பேருதான் சொல்லுங்களேன், அந்த புண்ணியவான் பேரைதான் சொல்லுங்களேன், மகாபாவி இப்படி போறானே, எங்க அதே மெய்ப்பொருளா அவருடைய அரண்மனைக்கு போறானே, பேர் சொல்லுங்களேன், இரு இருன்னு கடைசியில முத்தநாதன். இதெல்லாம் பிற மொழியில் இந்த இலக்கியம் இருக்கும் என்றால் ஆயிரம் ஆயிரம் பேர் முனர்த்தனம் பண்ணி எழுதியிருப்பான். நம்ம தமிழில் அதுவும் சமய நூலாக திருமுறைகளில் ஒன்றாக போனதுனால தன் பெருமை தான் அறியா தன்மையன்கான் பாடலோ. பெருமானே தன் பெருமை தெரியாது, நாம அப்படித்தான், அது ஒரு சமாதானம் வச்சுக்கணும். தன் பெருமை தானறியா தன்மை என்கான் சாளரம். அதாவது இப்ப கூட சாமி எல்லாம் இப்படி வந்து இந்த மாதிரி படிக்கணும்னு சொன்னதுனால இதெல்லாம் படிக்கிறோம். நீங்க மெய்ப்பொருளார்னு கூட்ட இதெல்லாம் போடுவோமா, மெய்ப்பொரு நேரம் மெய்ப்பொருளார் கதையில பாதிக்கு மேல போயிருப்பேன். ஆமா, மணியை பார்த்துக்கிட்டே தானே பேசுவோம், வணக்கம் நன்றி உடனே தருவாங்க, கையில சொல்லிட்டு போடுவோம், அதுதானே முக்கியம் இப்போ. எனவே பொய்தாவ வேடம் கொண்டு புகுந்தனன் யார், முத்தநாதன். நிறைவாக சரி, அது மாதிரி இப்படி தலை போட்டு எழுதணும். ஜெய்கிரார்த்தம் வரலாற்றில் அந்த வரலாற்று உரிய தலைவரின் பெயர் கூறுதலில் தனித்திறமை உடையவர், தனித்தகுதி உடையவர். இப்பாடு எங்கெங்கெல்லாம் சொல்லப்படும், இதோ இப்பொழுது நீ எங்க வந்தா வேடம் கொண்டு இந்த நான் இதுக்குள்ள வர்றான் தெருவில், மாதவ வேடம் கொண்ட அவன்கானான்.

0: நாடும் சுடர் நெடுமறியில் போயி சேதியர் பெருமான் கோயில் திருமணி வாயில் சேர்ந்தான். இதோ இப்பொழுது தெருவில் போகிறார். தெருவில் போகும்போது ஒரு நிழற்படம் எடுக்கப்படுகிறது. இப்படியே பார்த்துட்டு போறாராம், பார்த்துட்டு போறாராம், இருமருங்கு அப்படி பார்த்துக்கிட்டே போறாராம். அப்படி போகின்ற பொழுது இருமருங்கு நல்ல மாடிகள், நல்ல மூன்றடுக்கு ஐந்தடுக்கு மாடிகள், அந்த ஐந்தடுக்கு மாடிகள் அப்படி இருமருங்கும் இருக்க அது பார்த்து கொண்டே போகிறார். அந்த மாடிகளில் என்ன நிகழ்ச்சி அப்படின்னு, மாதவ வேடம் கொண்டவன் கணான் மாடம் தோறும் கோதை சூழ் அழக பார குழை கொடி ஆட. ஒரு அருமையான நிகழ்ச்சி. அந்த மாடங்கள்ல ஒரு என்ன நிகழ்ச்சி இருக்குன்னு கேட்டா, இதோ இரண்டாவது மாடி. அந்த இரண்டாவது மாடியில நல்ல கூந்தலை உடைய பெண்கள் எல்லாம் ரொம்ப அருமையா ஆடியும் பாடியும் எழுந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது மாடியில். மூன்றாவது மாடி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்ல அருமையா ஒன்பான் மணிகள், நவரத்தனங்கள் சொல்றமே, அந்த ஒன்பான் மணிகளாலும் இடைத்து செய்யப்பட்ட அப்படியே அந்த ஒளிமிகுதான், ஒளிமிகுதான் இப்படியே பார்க்கிறார். பார்க்கும் போது இரண்டாவது மாடியில் என்ன நிகழ்கின்றன, நல்ல கூந்தலை உடைய பெண்கள் அருமையாக ஆடியும் பாடியும் வருகிறார்கள். இதோ மூன்றாவது அடுக்கு மாடியில் அந்த ஒன்பான் மணிகளும் இழைக்கப்பட்ட அப்படியே வேலைப்பாடு அப்படியே ஒளிவிட்டு வீசுகின்றது. சிகேஎஸ் சிவகேமணியார் ஒரு கோவையில் இருந்து வாழ்ந்தவர். அவர் உரை, அதுக்கு முன்ன நாலஞ்சு பேர் உரை எழுதியிருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் ஆழமாக எண்ணி எழுதினவர் அவர். தம்பி, இதுல இருந்து என்ன விளங்கு தெரியுமா, இப்ப தெரு வர்ணிக்கணுமா, இப்ப இங்க முக்கியமா, இப்ப இந்த இடத்துல தெரு வர்ணனை வேணுமா, பெரிய அடாத படி செய்ய போறாமே, அடாத படி செய்யறவன் நேரம் அரண்மனையில விட்டு என்ன செய்யறாங்கிறத பாக்குறத விட்டு இதுல ஒரு ஒளியும் ஒளியும் சேர்க்கிறார் சொல்லுகிறார். மீண்டும் நினைத்துப்பார், இரண்டாவது மாடியில் என்ன நடக்கிறது, நல்ல கூந்தல் கட்டுக்குடைய பெண்கள் அப்படி ஆடுகிறார்கள். மூன்றாவது மாடி நல்ல நவரத்தனங்களால் இணைத்து அருமையாக ஒளிவிட்டு கிடக்கிறது. அப்ப மேலே ஒளி மூணாவது மாடியில, அது கீழே இந்த கூந்தல் கருப்பு. இப்பொழுது நேயர்களை இந்த இவனுடைய கோலத்துக்கு வரோம். யாரு இவன் போறவன், முத்தநாதன். மேலே தடையும் திருநீரும், உள்ளே கருப்பு. எனவே இவனுடைய பிரதிபிம்பம் தான் சொல்லணும். அப்ப மாடி இரண்டாவது மாடி எது இவன் நெஞ்சு, மூணாவது மாடி எது இவன் தடையும் திருநீரும். தொல்காப்பியத்துல நோக்குவையெல்லாம் அவையே போறது, நோக்குவையெல்லாம் அவையே போற. இந்த பாழாப்பன தொல்காப்பியம் வரமாட்டேங்குது புதுக்குன்னு. ரொம்ப காதல் மிகுதி உடையவர்களுக்கு என்ன தெரியுமா, தெரியுமா, தான் பார்க்கிற தலைவியே எல்லாமாக தோணும். இப்ப பாடலாம் பாடுவேன், மரத்தை பார்த்தால இலா, மன மண்ணை பார்த்தால இலான்னு பாடுவோம். அதுல நோக்குவையெல்லாம் அவையே போறோம், நோக்குவையெல்லாம் அவையே போறோம் பார்க்கலாம். இது இச்சித்தின்பத்துல இங்கே. எனவே அந்த இரண்டாவது முனிவர்கள் எப்படி இருக்கு கேட்டா, இவன் இப்ப அப்படியானால் தெருவில் போகின்றவன் முத்தநாதன் மட்டுமா இங்கே வந்து நீங்கள் காணுகிறீர்கள், இல்லை, இந்த ஒரு கொடியவன் போகிறதுனால தெருவே கொடியவராக இருக்கிறது, தெருவே கொடியவராக சொன்னமல்ல, எப்படி நல்லை அவ்படி வாடிய நல்லது என்கிறோம். அப்ப எந்த இடத்துல யார் நல்லவர் இருக்கிறாங்க அது நல்லதா இருக்குது, இது இந்த இடத்துல இவன் தெருவில் இவன் போறான், எனவே இருக்கிற மாடம் அப்படி அப்படி கட்டுதா இருக்கு. எப்படி இருக்குது, மேலெல்லாம் முடிவுடையதாக அதன் அடியெல்லாம் ஒரே கருப்பாக இருக்கு. பொல்லாத பய போனதுனால தெருவும் அப்படி காட்சியளிக்கு, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழ் என்பது இங்கும் வாய்மை ஆயிற்று, இங்கும் வாய்மை. இதெல்லாம் அவருடைய உயர்ந்த கற்பனையினுடைய சிகரம். அடியவர் வரலாறு மட்டுமா பாடினா, எண்ணில் நல்ல கதிக்கு ஆறு மோர் குறைவில்லை ஒத்துக்கொள்றோம், ஆனால் மண்ணில் நல்ல வண்ணம் சுவைக்கலாம். இஞ்சி இஞ்சி இலக்கியங்கள் எல்லாம் வைத்து எப்படி சுவைக்கிறோம், சுவைக்கலாம், மண்ணில் நல்ல வண்ணம் சுவைக்கலாம், எண்ணில் நல்ல கதிக்கு ஆறு மோர் குறைவில்லை. அதனால
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்ட் ரேடியோ, the 24/7 spiritual channel from shivam.org.
2: சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே திருவருள் பயனிலே ஐந்தெழுத்து அருள்நிலை என்ற ஒன்பதாம் அதிகாரத்தினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டியுள்ளது. ஒன்பதாம் அதிகாரமாகிய ஐந்தெழுத்து அருள்நிலையினை சென்ற வகுப்பிலே தொடங்கிக் கொண்டு அதிலே மூன்று குறட்பாக்களை சிந்தித்த அளவிலே இருக்கின்றோம். இதற்கு முந்தைய அதிகாரமாகிய இன்புற நிலையினை பார்க்கும் பொழுது அந்த இன்புற நிலையிலே முடிந்த பேராகிய சிவப்பேறு வீடு பேறு, அந்த வீடு வேற்று இன்பமானது மிக அருமையாக விளக்கி அருளப்பட்டது. ஆகவே வீடு பேறு நிலையினை பற்றி சைவ சித்தாந்தம் கூறுகின்ற வீடு பேறு எப்படிப்பட்டது? பிற பிற சமயங்கள் வீடு பேறு கூறுகின்றன. எல்லா சமயங்களும் கூறுவது போல் சைவ சித்தாந்தமும் கூறுகின்றதா என்றால், ஒவ்வொரு சமயமே கூறுகின்ற வீடு பேறு ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படுகின்றது. ஆகவே சைவ சித்தாந்தம் எதனை வீடு வேறு என்று வரையறுக்கின்றது என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளும் பொருட்டு அந்த இன்புறு நிலையிலே அருமையாக அதனை விளக்கி கூறினார்கள். சிவமும் உயிரும் பொருளால் ஒன்றாகாமலும் அதே சமயத்தில் பிரிந்து விளங்காமலும், இரண்டு பொருள்களாக பிரிந்து விளங்காமலும், சிவத்துக்குள்ளே உயிர் அடங்கி உயிர் சிவமேயாய் ஒன்றுபட்டு விளங்குகின்ற நிலையிலே, அந்த இரண்டற்ற அத்துவித நிலையிலே சிவ பேரின்பமாகிய முத்தி ஆனந்தம் அனுபவிக்கப்படுகின்றது என்பதை பல்வேறு முறைகளிலே விளக்கி கூறினார்கள். அந்த இன்பு ஏனென்றால் அந்த இன்புறு நிலையாகிய முத்தி பேரின்பத்திற்கு அடுத்தாற் போல ஐந்தெழுத்தருணை வைத்துள்ளார்கள். சிவஞான போதம், சிவஞான சித்தியார் போன்ற நூல்களை நாம் பார்த்தோம் என்றால் முத்தி பேரை சொல்லக்கூடிய சூத்திரம் 11 சூத்திரம். அதற்கு முன்பாக 9 சூத்திரத்திலே ஐந்தெழுத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு முறைமையினை 9 சூத்திரத்திலே வீடு வேற்றுக்கு முந்தைய நிலையிலே சொல்லியிருப்பார்கள். இங்கு வீடு வேற்றை சொல்லி அதன் பின்பு சொல்லியுள்ளார்கள் இந்த திருவருள் பயணிலே. ஆகையினாலே நாம் இதிலே சிந்தித்து பெற வேண்டியது என்னவென்றால், வீடு வேறு அடைந்த பிறகும் பிராரத்த கர்மமானது அது உடல் ஊழாய் கழியும். ஆகையினாலே அது உடல் ஊழாய் கழியும் காலம் வரையறுக்கப்பட்ட நாள் வரையிலே இந்த உடம்பானது இந்த நில உலகத்திலே இருக்கும். ஆகையினாலே முத்தி அடைந்த பிறகும் இந்த நில உலகத்திலே இருப்போர் அவர்கள் அந்த ஆன்மா உண்மையில் சிவத்துக்குள் தான் இருக்கின்றது, ஆனால் அந்த உடம்பானது நீங்காமல் இன்னும் இருப்பதனாலே அவர்கள் உலகில் இருப்போர் என்று சொல்லப்படுகின்றனர். அவர்களை சீவன் முத்தர்கள் என்று அழைக்கின்றோம். அந்த சீவன் முத்தர்கள் அவர்களிடம் ஆணவ மனமானது தன்னுடைய ஆற்றலை செலுத்தி அவர்களை பிணிக்க ஒட்டாது அடங்கியிருக்கும். ஆனாலும் விஞ்ஞான நூல்களிலே சொல்லும் பொழுது அந்த ஆணவ மனமானது அவுடதத்தால் தடுப்புன்ற விடம் போல, அதாவது மருந்துகளாலே தன்னுடைய ஆற்றல் குன்றியிருக்கின்ற விடம் போலத்தான் அந்த ஆணவ மனம் இருக்கின்றது என்று சொல்வார்கள். அதனாலே பழைய பயிற்சி காரணமாக சீவன் முத்தர்கள் பிரபஞ்சத்தை சார நேர்ந்தால் மலவாசனை மேலோங்கி அது பிரபஞ்ச சார்பிலே தள்ளிவிடும். ஆகையினாலே சீவன் முத்தர்களுக்கு அந்த முத்தி இன்பம் நிலை பெறும் பொருட்டும் அஞ்செழுத்து சிந்தனை அவசியம் வேண்டப்படும். ஆக எல்லா நிலையில் உள்ளவர்களுக்கும் அஞ்செழுத்து. சைவத்திற்குள்ளே புகுகின்றவர்கள் நுழைவு தீக்கை சமயதீக்கை வாங்குவார்கள், அந்த நிலையிலும் அஞ்செழுத்துதான். மேன்மேலும் சிவநெறியிலே வளர்ந்து வரும்பொழுது விசேட தீக்கை பெற்றாலும் நிர்வாண தீக்கை பெற்றாலும் அஞ்செழுத்துதான். அது கிரியாவதியாக வாங்கினாலும் சரி, ஞானவதியாக வாங்கும் போது சரி, ஞான நெறியிலே பயந்து வரும்பொழுது கேட்டல் சிந்தித்தல் என்ற நிலையிலே வரும்பொழுது அங்கும் அஞ்செழுத்தை ஓதித்தான் சிந்திக்கின்றோம். தெளிந்து நிட்டை கூடி சீவன் முத்தர்களாக ஆன பிறகும் அந்த முத்தி நிலை நிலை பெறும் பொருட்டு அஞ்செழுத்து சிந்தனை வேண்டப்படுகின்றது. ஆகவே அந்த முறைமையிலே முத்தி நிலையை விளக்கி சொன்ன இன்புறு நிலைக்கு அடுத்தாற் போல இந்த ஐந்தெழுத்தருணிலே வைத்துள்ளார்கள் என்பதை நாம் ஒரு செய்தியாக இங்கே தெரிந்து கொள்வது நலம் பயக்கும். ஆகவே ஏற்கனவே பார்த்த குரட்பாக்களை பார்த்தோம் என்றால் அஞ்செழுத்தினுடைய பொருளைத்தான் விரித்து சொல்கின்றன எல்லா நூல்களும் என்று கூறினார். எல்லா நூல்களும் என்று சொல்லும் பொழுது வேதத்திற்கும் ஆகமத்திற்கும் தனிச்சிறப்பு உள்ளது. சிவஞான சித்தியாரிலே அடுத்தடுத்து சில பாடல்களிலே வேத ஆகமங்களுடைய முதன்மையினை எடுத்துரைப்பார். வேத நூல், சைவ நூல் என்றிரண்டே நூல்கள், வேறுரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள் என்று கூறுவார். அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் என்று சொல்வார். இப்படி சொல்வார்கள். ஆகவே எல்லா நூல்களுக்கும் முதல் நூலாக இறைவன் அருளி செய்த நூல்களாக கருதப்படுவன வேதமும் சிவாகமும் ஆகினாலே அந்த வேத சிவாகமங்கள் கூட அஞ்செழுத்தின் பொருளைத்தான் விரித்து சொல்கின்றன என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்வது தவறு. அருநூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகின் என்றார். சரி, ஐந்தெழுத்தின் கருத்தைத்தான் எல்லா நூல்களும் விரித்து சொல்கின்றன என்றால் ஐந்தெழுத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? அஞ்செழுத்தின் கருத்தை தான் எல்லா நூலும் விரித்து சொல்கின்றன. அப்படியானால் அஞ்செழுத்து சொல்கின்ற அந்த கருத்து தான் என்ன என்று கேட்டால், அஞ்செழுத்தானது என்னென்ன பொருள்களை பற்றி சொல்கின்றது என்றால், இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி உரநிற்கும் ஓங்காரத்து அது பிரணவமானது. அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்ற ஐந்து சூக்கும அக்கரங்களால் ஆனது பிரணவமாகும். அந்த சூக்கும ஐந்து எழுத்துக்களிலிருந்துதான் நகரம் முதலிய ஐந்து எழுத்துக்கள் தோன்றின என்று பிராசாத தீபம் என்ற நூலும் பத்ததிகளும் தெரிவிப்பதாக நம்முடைய ஆதி வித்வான் வஜ்ரவீரமுதி அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆகவே ஓங்காரத்திற்கும் அஞ்செழுத்திற்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு உள்ளது. அஞ்செழுத்தை சொல்கின்ற திருமுறைகள் உஜயன் உள்ளத்துள் ஓங்காரமா நின்ற மெய்யா என்றும் குறிப்பிடுவதை நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். திருவருப்பேன் ஆசிரியரோ அஞ்செழுத்து என்று சொல்ல வேண்டிய இடத்தில் ஓங்காரம் என்று சொல்லிவிட்டார்கள். மற்ற மெய்கண்ட சாத்திரங்களை நாம் பார்த்தோம் என்றால் இந்த இறை சக்தி பாசம் எழில்மாயை ஆதி என்ற இந்த ஐந்து பொருள்களும் அஞ்செழுத்திலே அஞ்செழுத்து மந்திரத்திலே ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சொல்லாக விளங்கி இந்த பொருள்களை தருவதாக குறிப்பிடுவர். திருவெழுத்து அஞ்சில் ஆன்மா திரோதம் மாசு அருள் சிவம் சூழ் அருள் சிவம் திருவெழுத்து அஞ்சில் என்று தொடங்கி சிவபிரகாசத்திலே இந்த ஐந்து பொருள்களும் திருவெழுத்து அஞ்சாலே குறிப்பிடப்படுகின்றன என்று இந்த நூலாசிரியராலே சொல்லப்பட்டுள்ளன. அங்கே அஞ்செழுத்தாலே குறிப்பிடப்படுகின்றன என்று சொன்ன ஆசிரியர் இந்த திருவருட்பயன் நூலிலே ஓங்காரத்துள்ளே இந்த ஐந்து பொருள்களும் இருக்கின்றன என்று சொல்கின்றார்கள் என்றால் ஓங்காரம் வேறு அஞ்செழுத்து வேறு என்று அவர்கள் நமக்கு கூறவில்லை. ஓங்காரமே அஞ்செழுத்து இரண்டும் ஒன்றுதான் என்ற ஒரு உண்மையினை இங்கே நமக்கு உணர்த்துகின்றார்கள். திருவெழுத்து அஞ்சில் ஆன்மா அருள் சிவம் திருவெழுத்து அஞ்சில் என்று தொடங்கி அதை சொல்வார்கள். ஆகவே இறை என்று சொல்லும்பொழுது சிவமும் சக்தி என்று சொல்லும்பொழுது அருட்சக்தியும் பாசம் என்று சொல்லும்பொழுது ஆணவ மலமும் எழில்மாய என்று சொல்லும்பொழுது திரோதான சக்தியும் குறிப்பிடப்படுகின்றன. ஆகவே அஞ்செழுத்தின் பொருள்களாக இருப்பவை சிவம் அருட்சக்தி ஆன்மா ஆணவ மலம் திரோதான சக்தி என்ற ஐந்து. அப்ப நமக்கு சந்தேகம் வரலாம், கண்மம் இல்லையே மாயை இல்லையே என்று சந்தேகம் வரலாம். திரோதான சக்தியை சொல்லும் பொழுது திரோதான சக்தியால் இயக்கப்படுகின்ற கண்ம மாயைகள் அடங்கிவிடும். சிவஞான போதத்து ஐந்தாம் சூத்திரத்தை நாம் பார்த்தோம் என்றால் பாச இலக்கணம் கூறுவது என்றுதான் சொல்வார்கள். மாயை கண்மங்களின் இலக்கணம் கூறுவது என்று நம்முடைய சிவஞான சுவாமிகள் விளக்கம் கூறி திரோதான சக்தியினுடைய இயல்பு அதிலே சொல்லப்பட்டுள்ளது. ஐந்தாம் சூத்திரத்திலே திரோதான சக்தியினுடைய இயல்பை விளக்கியதனாலே மாயை கண்மங்களின் இயல்பு பெறப்படும் என்று சொல்வார்கள். ஆகவே மாயை கண்மங்கள் திரோதான சக்தியிலே அடங்கும். இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோமே சகலாவத்தை என்று சொல்கின்றோமே இந்த நிலையிலே வாழும் பொழுது மாயா போகங்களை அனுபவிக்கின்றோம், கண்மங்களை அந்த வினைகளை இருவினைகளை ஈட்டுகின்றோம். இவையெல்லாம் அந்த திருவருள் நம்மை செலுத்தித்தானே நாம் எந்த அனுபவத்தையும் பெறுகின்றோம், எந்த வினையையும் நாம் ஈட்டுகின்றோம் திருவருள் செலுத்துவது. ஆனால் தோன்றா துணையாக இருந்து செலுத்துகின்றது, அதைத்தான் மறைத்தல் தொழில் செய்கிறதாக நாம் சொல்கின்றோம். தன்னை வெளிப்பட உணரும்படி செய்யாமல் தோன்றா துணையாக இருந்து கொண்டு நம்மை பல போகங்களிலே வினைக்கீடான போகங்களிலே செலுத்துகின்றது, நம்மை வினைகளை ஈட்டவும் செய்கின்றது. ஆகையினாலே இந்த வினைகளை ஈட்டச் செய்வதும் சரி மாயையை மாயா போகங்களோடு நம்மை புணர்ப்பதும் சரி அந்த திருவருள் சக்தி தான். அது தோன்றா துணையாக இருந்து செய்வதனாலே அந்த திருவருள் சக்தி மறைப்பாற்றல் என்ற பொருளிலே திரோதான சக்தி என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே திரோதான சக்தியின் திரோதான சக்தி செலுத்தும் முறையில்தான் மாயையும் இயங்குகின்றது கண்மமும் இயங்குகின்றது. ஆகையினாலே மாயா கண்மங்கள் இரண்டும் திரோதான சக்திக்குள் அடக்கம். ஆகையினால் நாம் என்றுமே அஞ்செழுத்திலே மாயை கண்மங்கள் குறிப்பிடப்படவில்லையே என்று அஞ்சுற வேண்டியதில்லை. திரோதான சக்தியில் அவை அடங்கும். திரோதான சக்தி நகரம் என்ற அந்த எழுத்தினாலே குறிப்பிடப்படுகின்றது என்பது நாம் இங்கே உணரத்தக்கது. ஆக இவ்வாறு இந்த ஐந்து பொருள்களும் அஞ்செழுத்தில் இருக்கும் என்பதைத்தான் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகின்றார்கள். அஞ்சு பதம் என்று சொன்னார்கள். பதம் என்று சொல்லும்பொழுது சொல் என்று பொருள்படும். சொல் என்பது பொருளை தரும். ஓரெழுத்தோ ஓரெழுத்துக்கு மேற்பட்ட இரண்டு முதல் பல எழுத்துக்களாலோ ஆகி பொருளை உணர்த்துமாயின் அது சொல். பொருளை உணர்த்தாமல் எழுத்து என்ற அளவிலே இருந்தால் அது எழுத்து என்பது இங்கே நாம் உணரத்தக்கது. ஆக அஞ்சு எழுத்துக்கள் என்று பொதுவாக சொல்கின்றோம், அஞ்சு எழுத்து என்று சொல்கின்றோம். ஆனால் அந்த அஞ்சு எழுத்து ஒவ்வொரு எழுத்தும் ஓரெழுத்து ஒரு மொழி, அதாவது ஓரெழுத்தாகவே இருந்து கொண்டு பொருளை தரக்கூடிய சொல்லாகும். ஆகவே அஞ்சு பதம் சொல்லி என்றும் குறிப்பிட்டார்கள். இனி அடுத்த குரட்பாவிதை பார்த்தோம், ஊன நடனம் ஒருபால் ஒரு பாலா ஞான நடம் தான் நடுவே நாடு என்று குறிப்பிடுகின்றார்கள். அஞ்செழுத்திலே தாண்டவத்தினை விளக்குகின்றார்கள். இந்த சிந்தனை தான் தொடங்கி இருக்கின்றோம். அஞ்செழுத்திலே சிவபெருமானுடைய தாண்டவம் விளக்கப்படுகின்றது. உண்மை விளக்கம் நூலிலே ஒரு பாடலை நாம் பார்க்கும் பொழுது அஞ்செழுத்தின் சிறப்பை சொல்லும் பொழுது அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் என்று சொல்கின்றார்கள். ஆக இந்த நூல் சொல்வது போலவே அஞ்செழுத்து தான் சகல சாஸ்திரங்களும் புராணங்களும் என்று சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்ப நூல்கள் எல்லாம் அஞ்செழுத்தின் கருத்தையே விரித்துரைக்கின்றன என்று சொன்னால் அது சரி. ஆனால் தாண்டவம் எப்படி அஞ்செழுத்திலே அடங்கியுள்ளது என்று நாம் பார்த்தோம் என்றால், உண்மை விளக்கத்திலே எம்பெருமான் தாண்டவம் செய்து அருளும் பொழுது அஞ்செழுத்து வடிவனாக இருக்கின்றான் என்ற செய்தியும் அங்கே பெறப்படுகின்றது. அஞ்செழுத்துக்களும் எம்பெருமானுடைய அவயவங்களாக விளங்குகின்ற பாங்கினை உண்மை விளக்கம் நமக்கு அருமையாக எடுத்துரைக்கின்றது. ஆடும்படிகள் நல்ல அம்பலத்தான் ஐயனே, நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோல் சிகரம் பகரும் முடி வா பகரும் முகம் வா முடி ய பார் என்று சொன்னார். ஆக திருவடியிலே நகரம் என்ற அக்கரம் உள்ளது, திருவயிற்றிலே மகரம் உள்ளது, தோளானது சிகரமாக உள்ளது, முகமானது வகரமாகவும் முடியானது யகரமாகவும் இவ்வாறு ந தொடங்கி வருகின்ற அந்த நகர எழுத்து தொடங்கி வருகின்ற தூள பஞ்சாக்கர வடிவினாக எம்பெருமான் ஒரு நடனம் இயற்றி அருள்கின்றார் என்று உண்மை விளக்கம் சொன்னதல்லவா. அதே போலவே சிகாரம் தொடங்கி வருகின்ற சூக்ம பஞ்சாக்கர திருமேனி கொண்டும் நடனம் இயற்றி அருள்கின்றார் என்ற செய்தி உண்மை விளக்கத்திலே பார்த்தோம். சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பாக்கில் அங்கி நகரம் அடிக்கையில் முயலகனார் தங்கு மகரம் என்று இந்த சிகாரம் தொடங்கி வருகின்ற அஞ்செழுத்துக்கள் எவ்வாறு எம்பெருமானுடைய அந்த நடராஜ திருமேனியிலே அமைந்துள்ளன என்பதை உண்மை விளக்கம் குறிப்பிடுகின்றது. துடி என்ற அந்த உடுக்கையிலே சிகரம் விளங்குகின்றது என்று சொன்னார். வீசுகரம் இருக்கின்றதே அந்த வீசுகரத்திலே வகரம் குறிப்பிடப்படுகின்றது, வகரம் விளங்குகின்றது. அபயகரத்திலே யகரம் விளங்குகின்றது. ஒரு கரத்திலே அங்கி அக்னி ஏந்துகின்றார், அதிலே நகரம் விளங்குகின்றது. ஊன்றிய திருவடியின் கீழ் முயலகனார், அதிலே மகரம் விளங்குகின்றது என்று உண்மை விளக்கம் குறிப்பிடுகின்றதே அது சூக்கும பஞ்சாக்கர ரூபமாக விளங்கக்கூடிய நடராஜ திருமேனி. ஆக எம்பெருமானுக்கு தூள பஞ்சாக்கரமும் திருமேனியாகும் சூக்கும பஞ்சாக்கரமும் திருமேனியாகும் என்று அந்த அவயவங்கள் அங்கே குறிப்பிடப்படுகின்றன அல்லவா. அதிலேதான் சொல்வார்கள் அறிஞர்கள் உரையாசிரியர்கள் சொல்லும் பொழுது அந்த நகாரம் தொடங்கி வரக்கூடிய தூள பஞ்சாக்கர திருமேனியாக எம்பெருமான் நடனம் செய்து அருளும் பொழுது அந்த நடனத்தை ஊன நடனம் என்பார். சிகாரம் தொடங்கி வரக்கூடிய சூக்ம பஞ்சாக்கர திருமேனி கொண்டு எம்பெருமான் நடனம் இயற்றி அருளும் பொழுது அந்த நடனத்தை ஞான நடனம் என்பார். ஆகவே எம்பெருமானுடைய நடனமானது ஊன நடனம் என்றும் ஞான நடனம் என்றும் இரண்டு வகைப்படும். அந்த இரண்டு தாண்டவங்களையுமே அஞ்செழுத்து தன்பால் கொண்டுள்ளது என்ற செய்தியினை இங்கே குறிப்பிடுகின்றார். இங்கே ஒரு முறையிலே குறிப்பிடுகின்றார். அங்கே திருமேனி அவயவங்களை சொல்லி கூறினார். இங்கு அந்த அஞ்செழுத்து மந்திரத்திலே வைத்துக் கூறுகின்றார் திருவருட்பயன் ஆசிரியர். அஞ்செழுத்து மந்திரத்திலே வைத்துக் கூறுகின்றார். அஞ்செழுத்து மந்திரத்திலே இரண்டு அக்கரங்கள் ஊன நடனத்தை குறிக்கின்றன, இரண்டு அக்கரங்கள் ஞான நடனத்தை குறிக்கின்றன. ஆக இரண்டு இரண்டு நான்கு அக்கரங்கள், எஞ்சியுள்ள ஒரு அக்கரமானது இந்த இரண்டு நடனங்களுக்கும் உட்படக்கூடிய ஆன்மாவை குறிக்கின்றது. ஊன நடனம் ஒருபால் ஒருபாலா ஞான நடனம், ஒருபுறம் ஊன நடனம் இன்னொரு புறம் ஞான நடனம் தான் நடுவே நாடு, ஆன்மாவானது இதற்கு நடுவில் உள்ளது, அதாவது இரண்டு நடனங்களுக்குமே ஆட்படக்கூடியது என்ற பொருளிலே கூறியுள்ளார்கள். எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிகாரம் தொடங்கி சொல்லக்கூடிய பஞ்சாக்கரத்தை நாம் சிந்திக்க வேண்டும். சிகாரம் தொடங்கி வரக்கூடிய சூக்ம பஞ்சாக்கரத்திலே முதலில் உள்ள அந்த சி என்ற அக்கரமும் வா என்ற அக்கரமும் முறையே சிவத்தையும் அருட்சக்தியையும் குறிக்கும். ஆகவே அந்த சிகர வகரங்கள் ஞான நடனத்தை குறிக்கின்றன. இறுதியிலே இருக்கக்கூடிய இரண்டு அக்கரங்கள் ஆகிய நகர மகரங்கள் அந்த ந என்பதும் மா என்பதும் அந்த இரண்டும் ஊன நடனத்தை குறிக்கின்றன. ஆக நடுவில் தான் யா உள்ளது, யகரம் உள்ளது. ஆக அந்த யகரத்தால் குறிப்பிடப்படுவது ஆன்மா அல்லவா, அது நடுவிலே உள்ளது. ஆகையினாலே ஊநடனம் ஞான நடனம் என்ற இரண்டு நடனங்களையும் பஞ்சாக்கரமானது தன்பால் கொண்டு விளக்குகின்றது என்ற அரிய செய்தியினை நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். ஊன நடனம் எதற்காக, ஞான நடனம் எதற்காக, இரண்டு வகையான நடனங்களை எம்பெருமான் இதற்காக ஏற்று வருகின்றான் என்றால், ஒரு நடன கலைஞர் எடுத்துக்கொண்டால் ஒரு சமயத்திலே ஒரு நடனத்தைத்தான் அவரால் ஏற்ற முடியும். ஆனால் எம்பெருமான் இருவகை நடனங்களையும் ஒருங்கே ஏற்றி வருகின்றான். அதான் அவனுடைய அளவில் ஆற்றல், வரம்பில் ஆற்றலுடைமை என்பது அதான். என்னவென்றால், பக்குவப்படாமல் இருக்கின்றார்களே எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கின்றார்கள். இன்னும் ஞான நெறியை தலைப்படாமல் சரீர யோகங்களிலே முன்னேறி செல்லாமல் உலகப்பற்று கொண்டு விடயபோகத்திலேயே நம்மை நாம் ஆழ்த்திக் கொண்டிருந்தோம் என்றால், அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் பொருட்டு எம்பெருமான் ஆடி வருகின்ற நடனம்தான் ஊன நடனம். அதாவது நம்முடைய ஊனத்தை நீக்கும் பொருட்டு அவன் ஆடி வருகின்ற நடனம் என்றுதான் நாம் அங்கே கொள்ள வேண்டும். நடனத்தில் எந்தவித ஊனமும் அன்று, எந்தவித ஊனமும் கிடையாது. நடனத்தில் எந்தவித ஊனமும் கிடையாது. நம்மை உய்விக்கும் பொருட்டு எம்பெருமான் கருணையோடு நம்முடைய ஊனத்தை நீக்கும் பொருட்டுத்தான் இதனை உய்வினை நாடாதிருத்தல் உந்தமக்கு ஊனமன்றே என்று ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிட்டார்களே. ஆகையினாலே சிவநெறிக்கு சிவநெறியினை தலைப்படாமல் விடயபோகங்களிலேயே இச்சை கொண்டு பொழுதை போக்கி வருகின்ற ஆன்மாக்களுக்கு அவர்கள் குணவழிவிட்டு அவர்களை திருத்த வேண்டுவது முறைமை ஆகலின், அவர்களை அந்தந்த வினைக்கீடான போகங்களிலே அழுந்த செய்து அந்த வினைப்படங்களிலே அவர்களுக்கு பற்றறச் செய்து சிவநெறியினை அவர்களும் தலைப்பட வேண்டும் என்ற நிலைக்கு அவர்களை உயர்த்தும் பொருட்டு எம்பெருமான் ஊனநடனத்தை ஏற்றி வருகின்றார். அதே சமயம் பக்குவப்பட்டு ஞான நெறியிலே நிற்கின்ற ஆன்மாக்களுக்கு சிவானந்தத்தை வழங்கும் பொருட்டு ஞான நடனத்தையும் ஏற்றி வருகின்றார். ஒரே சமயத்திலே அந்தந்த ஆன்மாவை அந்தந்த ஆன்மாவுக்கு ஏற்ற வழியிலே வளர்த்து, ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு நிலையில இருக்கின்றது. எல்லா ஆன்மாக்களையும் அந்தந்த நிலையில் வைத்து வளர்த்து வருகின்ற பாங்கு இருக்கின்றதே, அது அவனுடைய எல்லையில்லாத ஒரு பேராற்றலாகும். அது நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக மிகவும் பிரம்மாண்டமானதாக விளங்குகின்றது. எப்படி எல்லா ஆன்மாக்களையும் ஒவ்வொரு ஆன்மாவும் என்னென்ன கருதுகின்றது, என்னென்ன ஒவ்வொரு ஆன்மாவுடைய நிலையும் ஒவ்வொரு மாதிரி, இச்சையும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ஆன்மா கருதுகின்ற போகமும் ஒவ்வொரு மாதிரி உள்ளது. எல்லாவற்றுக்கும் ஏற்றபடி எத்தனை பிறவிகள், ஏழு வகை பிறவிகளிலே உள்ள எல்லா ஆன்மாக்களையும் அவரவர் வினைக்கீடாக வளர்த்து வருகின்றான். வளர்ந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களை பிறவிக்கடல் என்றும் எடுத்து அவர்களுக்கு சிவபோகமும் ஊட்டிக் கொண்டிருக்கின்றான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பக்குவப்படாத ஆன்மாக்களை அவர்கள் உய்வதற்கான வழிமுறைகளையும் செய்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இவ்வாறு ஊன நடனம் ஞான நடனம் என்ற இரண்டையும் எம்பெருமான் ஏற்றி வருகின்றான். அந்த இருவகை நடனங்களும் பஞ்சாக்கரத்திலே குறிப்பிடப்படுகின்றன. அடுத்த குரட்பாவிலே அருமையான ஒரு செய்தி சொல்லப்பட்டுள்ளது. விரியமான மேவி எவ்வை மீளவிடா சித்தம் பெரியவினை தீரி பெறும். இந்த குரட்பாக்களில் எல்லாம் அந்த அஞ்செழுத்தினுடைய ஒவ்வொரு அக்கரத்தை எடுத்துக்கொண்டே அதன் மூலமாகவே விளக்கிச் செல்வார்கள். நாம் என்ன ஒரு தெளிவிலே இருக்க வேண்டும் என்றால், அஞ்செழுத்திலே ஏதாவது ஒரு அஞ்செழுத்து மந்திரத்திலே ஏதாவது ஒரு அக்கரத்தை சொன்னால் இந்த அக்கரம் என்ன பொருளை தரும் என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அக்கரங்கள் மூலமாகவே சொல்லி வருகின்றார்கள். விரிய ம ந மேவி எவ்வை மீளவிடா சித்தம் பெரிய வினை தீரி பெறும். சித்தம் என்றே வாசிப்போம், சித்தம்னு வாசித்து பழகினால சித்தம்னே வாசிப்போம். ஆனா எப்படி வாசிக்கணும்னா, சி தம் பெரிய வினை தீரி பெறும். சி அதாவது அஞ்சலத்திலே உள்ள சி என்ற அக்கரம், அது சிவத்தை குறிக்கும் அல்லவா. ஆன்மாவானது தன் பெரிய வினை தீரில் தொன்று தொட்டு தான் ஈட்டி வந்த அந்த வினை தொடர்ச்சியானது, அந்த வினை பந்தமானது தீர்ந்ததென்றால் சி பெறும். அந்த சி என்ற அக்கரத்தால் குறிப்பிடப்படுகின்ற சிவத்தை ஆன்மா பெறும் பொருள். ஏன் வினை ஈட்டுகின்றது என்றால், விரிய ம ந மேவி எவ்வை மீளவிடா. விரிய ம ந மேவி, ம என்ற எழுத்தினால் குறிப்பிடப்படுவது ஆணவ வளம், ந என்ற எழுத்தினால் குறிப்பிடப்படுவது திரோதான சக்தி. ஆணவ மலமும் அந்த ஆணவ மலத்தை பரிவாகப்படுத்தும் பொருட்டு திரோதான சக்தியும் இரண்டும் ஆன்மாவை மேவி, ஆன்மாவை பொருந்தி, விரிய மேவி மிகவும் இருக பொருந்தி, எவ்வை ய என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகின்ற ஆன்மா, எவ்வைனா ஆன்மாவை, ஏன் எவ்வை சொன்னார், யா என்ற எழுத்து ஆன்மாவை குறிக்கின்றது. ஆகவே ஆன்மாவைன்னு சொல்ற இடத்துல எவ்வைனர். இந்த எவ்வை மீள விடா, அவ்வளவு எளிதில் இந்த உயிரை வந்து என்ன செய்யாது, மீள விடாது. ஆணவ மனமானது அவ்வளவு எளிதில் ஆணவ மனத்திலிருந்து நாம் மீள முடியாது அல்லவா? ஆனாலும் அந்த மனசக்தியை எப்படி போக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு அந்த ஆன்மாவினுடைய நிலையினை நன்கு அறிந்து எம்பெருமானுடைய அருட்சக்தியானது மறைத்தல் தொழிலை செய்வதன் மூலம் திரோதான சக்தியாக விளங்கி அந்த ஆணவ மனம் தேய்வதற்குண்டான வழிமுறைகள் எல்லாவற்றையும் செய்யும். அதுதான் இதை வந்து நாம விரிய ம என்பதை ம விரிய என்று கொள்ளலாம், ம விரிய ந மேவி என்றும் கொள்ளலாம். ம என்பது ஆணவ மனம், ஆணவ மனம் விரிய. ஆணவ மனம் விரிய என்றால் என்ன என்று பார்ப்போம். ஆணவ மனம் விரிய, அதாவது ஆணவ மனம் விரியும் பொருட்டு ந மேவி, ந என்ற அந்த திரோதன சக்தி மேவி ஆன்மாவை பொருந்தி எவ்வை அந்த ஆன்மாவை மீள விடா. ம விரிய என்றால் மா என்பது ஆணவ மலம், அது விரிதல் என்பது என்ன என்று சிந்தித்தால் இந்த ஆணவ மலமானது கேவலாவத்தை பட்டு ஆன்மா கிடக்கும் பொழுது எப்படி விளங்கியது? அறிவு முழுவதையும் மறைக்கும், சிவபிரகாசன் சொன்ன மாதிரி அறிவு முழுதையும் மறைத்து கிடந்தது. ஆன்மாவால் யாதொன்றையும் அறிய முடியாது. அந்த நிலையில இருந்து ஆன்மா வினையை ஈட்டுமா? ஈட்டாது. அதன் அறிவு இச்சை செயல்கள் யாவும் முற்றிலும் தடைப்பட்டு கிடக்கின்றன மலம் அறைப்பினாலே. அப்படி முழுமையாக ஆணவ மலமானது ஆன்மாவை மறைத்து கிடக்கின்றேன் அந்த கேவலாவத்தை இருந்து இந்த ஆன்மா எவ்வாறு சகலாவத்தை ஆகிய இந்த பிறவி பிறவிக்கு வந்தது சொன்னால் எம்பெருமான் திருவுருளாலே வந்தது. ஆகவே எம்பெருமான் திருவுருளானது ஆன்மாவே அறியாத வண்ணம் அறியக்கூடிய வன்மை ஆன்மாவுக்கு வரல. ஆகவே ஆன்மா அறியாதபடிக்கு இந்த திருவுருளானது தோன்றா துணையாக விளங்கி கலாதி தத்துவங்கள் அவற்றை எல்லாம் அடித்து கலாதி தத்துவங்கள் அவற்றின் வழியே வரக்கூடிய ஆன்ம தத்துவங்கள் இவற்றை அடித்து தனுகரணாதிகளை எல்லாம் தந்து அதனுடைய மலச்சக்தியை கலாதி தத்துவங்களாலே சிறிதளவு எவ்வளவு கெடுக்க முடியுமோ அந்த ஆன்மாவை எவ்வளவு கெடுத்தால் அந்த ஆன்மாவுக்கு அது ஏற்றதாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஆன்மாவுக்குரிய மல மறைப்பு மலச்சார்பின் தன்மைக்கு ஏற்ப அந்த ஆணவ மலத்தை அதனுடைய ஆற்றலை ஓரளவு கெடுத்து இந்த உயிருக்கு சிற்றறிவை விளங்க செய்கின்றது. இதே திருவருட்சக்தியாக இந்த திருவதாசம் அப்படி சிற்றறிவு விளங்கிதான் ஆன்மாவுடைய அந்த அறிவித்த செயல்கள் ஏகதேசமாக விளக்கமுற்று ஆன்மாவானது வினையை செய்கின்றது. அப்போ என்ன பண்ணுகின்றது? ஆன்மா வந்து பல கீழான நெறிகளிலே செல்கின்றது. அந்த ஆணவ மடம் விளைவிக்கின்ற ஏழு கீழான வழிமுறைகள் எவை என்றால் அதை மாவாளியத்திலே நம்முடைய சிவஞான சுவாமிகள் அருமையாக சொல்லியுள்ளார். மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் என்ற ஏழு என்பார். அதிலே மோகம் என்பது என்னவென்றால் கொள்ளத்தக்கவை இவை, தள்ளத்தக்கவை இவை என்று நூல்களிலே நன்கு கற்று உணர்ந்திருந்தும் கொள்ளத்தக்கவற்றை கொள்ளாமல் தள்ளத்தக்கவற்றையே கொண்டு வாழ்கின்ற முறை இருக்கின்றதே, விதிகளை பின்பற்றாமலும் விட வேண்டியவற்றை வந்து செல்லத்தகாத நெறியிலே செல்லுதல் இருக்கின்றதே, அப்படி ஒரு நெறி பிறழ்ந்து வாழ்கின்ற அந்த அப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் இருக்கின்றதே, அதுதான் மோகம். மதம், அந்த நெறியிலே வாழ்ந்து ஏதாவது ஒரு விடயத்தை ஈட்டிக் கொண்டால், ஒரு பொருளை ஈட்டிக் கொண்டால் அதனால் செருக்குற்றிருத்தல், என்னிடம் இருக்கின்றது இப்படிப்பட்ட பொருள் என்று செருக்குற்றிருத்தல். அராகம், அந்த பொருளின் மீது மேலும் மேலும் ஆசையை வளர்த்தல், அது இருப்பதனாலே ஒரு பெருமை, அதே சமயத்திலே அது இன்னும் ஆசையை வளர்த்தல். அப்புறம் கவலை, ஊழ்வயத்தால் அந்த பொருளை இழக்க நேர்ந்தால் கவலைப்படுதல். தாபம், அதை இழந்து நினைத்து தவித்தல். வாட்டம், அந்த தவிப்பினாலே உடலும் உள்ளமும் வாடுதல். இது விசித்திரம், இப்படியெல்லாம் நடக்கவில்லை, எல்லாம் உன்னை நல்வினை பெயினாலே எம்பெருமான் அருளாலே நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் எம்பெருமான் வினைக்கீடாக ஊட்டுகின்றார் நினைக்காமல் எனக்கு என்ன இருக்கின்றது, நான் எல்லாமே சாதித்து விட்டேன், நான் இனி பெறுவதற்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி நிலையில்லாத இந்த வாழ்க்கையையும் மிக நிறைவான ஒன்றாக நினைத்து நிலைவேற்றுக்கு ஏதுவான ஞான நிலையை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் வாழ்கின்ற அந்த நிலை இருக்கின்றதே, அதைத்தான் விசித்திரம் என்று சொல்கின்றார்கள். இது வாழ்வுகள்னா விசித்திரமானவர்கள் என்று நம்முடைய சாத்திரங்கள் சொல்கின்றன. ஆகையினாலே இந்த ஏழு நிலைகள் தான் மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம், இந்த ஏழு இந்த கீழான நெறிகள் இருக்கின்றன. இந்த ஏழு நிலைகளிலே ஆன்மாவை கீழ் நோக்கி தள்ளுவது ஆணவ மனம். எப்ப தள்ளுகின்றது? திரோதான சக்தி கலாதி தத்துவங்களாலே ஆணவமல சக்தியை சிறிதே கெடுத்து ஆன்மாவுக்கு சிற்றறிவு சிறுதுளிகளை விளக்கும் பொழுதுதான் ஆன்மா இந்த மாதிரி ஏழு வகையான நிலைகள்ல செல்கின்றது. அது முதல்ல மறைச்ச மாதிரி முழுமையா அறிவை மறைச்சிருந்தா இதுக்கு மதமோ அராகமோ ஆசையோ செருக்கோ எதுவும் விளைய போறது இல்லை. ஏன்னா அறிவை முற்றிலும் தடைப்பட்டு இருக்கும். அப்போ இந்த ஆணவ மலம் எப்படி விரியுது, இப்படி ஏழாக விரிகின்றது, அதன் செயல்பாடுகள், மலத்தினுடைய செயல்பாடுகள் இப்படி ஏழாக விரிகின்றன. அந்த மலத்தின் செயல்பாடுகள் ஏழாக விரிவதற்கு காரணம் திருவருட்சக்தி திரோதான சக்தியாக ஆன்மாவை பொருந்தி அதன் மலச்சக்தியை ஏகதேசமாக கெடுத்ததுனாலதான். ஆகவே அங்கே சொல்லும்படி பார்த்தால் ம விரிய ந மேவி என்று அதான் குறிப்பிட்டேன். விரிய ம ம விரியன்னு மாற்றிக்கொள்ள வேண்டும். மாவாகிய ஆணவ மலம் விரியும் பொருட்டு மோகம் மதம் அராகம் என்று இப்படி இப்படிப்பட்ட ஏழு வகையான காரியப்பாடுகளாக மூலமலம் விரியும் பொருட்டு ந மேவி திரோதான சக்தி அதை பொருந்தி எவ்வை மீள விடா பொருந்தி அந்த ஆன்மாவை வினைகளை ஈட்டச் செய்து பிறவியிலிருந்து மீள விடாமல் தலை கொண்டிருக்கும். சரி, இப்ப இது இருக்கு எப்பதான் முடிவு அப்படின்னா, தம் பெரிய வினை தீரில் இந்த ஆன்மாக்கள் தாம் தொண்டு தொட்டு ஈட்டி வந்த அந்த வினை பந்தமானது தீரப்பெற்றால் சீ பெறும், சீ சிகாரமாகிய அந்த சிவத்தை பெறும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அடுத்த பாடலிலே மாலார் திரோத மல முதலா மாறுமோ மேலாசி மீளாவிடி சொன்னார். இந்த திரோதான சக்தி இவ்வாறு மீளவிடாமல் இருக்கின்றதே, இதனிலிருந்து மீண்டு சிவத்தை பெறுவதுதான் எப்படி என்று சொன்னால், நகாரம் மகாரம் ஆகிய இரண்டையும் முதலாக கொண்டு அஞ்செழுத்து மந்திரத்தை சிந்தித்தால் அந்த நகாரமே மேலோங்கும்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 14.
1: தொழிற்புரை. பிரமன் படைத்தலாகிய தொழிலை செய்வான், மாயோனாகிய திருமால் காத்தலாகிய தொழிலை செய்வான், ருத்ரன் அழித்தலாகிய தொழிலை செய்வான். உயிர்கள் பக்குவம் பெறுதற் பொருட்டு என்றும் மறைத்தலாகிய தொழிலை செய்பவர் மகேஸ்வரர். அதன் பயனாக பக்குவம் எய்திய உயிர்களுக்கு அப்பொழுதே அருள் புரியும் தொழிலை செய்பவர் சதாசிவர்.
2: இதிலெல்லாம் கூட நான் சும்மா அந்த இதுகள் ஒன்றும் பிரமாணம் இல்லை, கற்பனையாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. பிரம்மன் படைத்தல் செய்வான். எங்களுடைய சமயத்திலே பிரம்மனுக்கு கோயில் இல்லை, வழிபாடு இல்லை. ஏனென்றால் அவர் வினையின் வினை என்ன சொல்கிறதோ அப்படி படைக்க வேண்டியதுதான் அவருடைய வினை. வினை அவருக்கு ஃபைல் வரும், அந்த ஃபைல்ல இந்த ஆன்மாவினுடைய வினை பிரார்த்த வினை இது, அதுக்கு இப்படித்தான் உடம்பு இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் அவ்வளவுதான். அவருக்கு அதை மீறுகிற சக்தியோ மீறுகிற உரிமையோ கிடையாது. ஆகவே அவருக்கு கோயில் வைத்து கும்பிட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் படைக்கிற மாதிரிதான் படைப்பார். ஆகவே அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டாம் என்று நியமித்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறதுண்டு. அது மாதிரி காத்தல் கடவுளுக்கு மாயோன் என்று பெயரிடுகிறார்கள். அதாவது நிர்வாகம் பண்ணுவதென்றால் மாயம் பண்ணித்தான் பண்ண வேண்டும் அன்றைக்கே முடிவு செய்திருக்கிறார்கள். அதனாலே அவதாரம் திருமாலுக்கு மட்டும்தான் 10 அவதாரம் எடுக்கிறார். ஏனென்றால் நிர்வாகம் பண்றவன் ஒவ்வொரு நாளும் பல பல அவதாரங்கள் எடுக்க வேண்டி இருக்கும். திடீரென்று புத்தனாக நிற்பான், திடீரென்று ஹிட்லராக நிற்பான். இதெல்லாம் அப்பவே நினைத்து செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அளிக்கிறவர் ருத்ரன். இதெல்லாம் முக்குணத்தின் வடிவான கடவுள் என்பதை நாங்கள் திருக்குறளிலே படித்தோம். சும்மா இது ஒரு சிந்தனைக்கான ஒரு கீறு காட்டுகிறேன், இதுல இருந்து நீங்கள் மேலே போகலாம் என்பதற்காக சொன்னேன். இனி படிக்கிறேன்.
1: விளக்கம். ஐந்தொழில்களாவன படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பனவாம். படைத்தல். படைத்தலாவது இல்லாததை தோற்றுவித்தல் அன்று, இல்லாதது என்றும் இல்லாததேயாம். அதனை ஒரு காலத்தில் தோன்ற செய்ய முடியாது. முயலின் தலையில் கொம்பு என்பது இல்லாதது, அதனை எக்காலத்திலேனும் தோற்றுவிக்க முடியுமா? ஆதலால் படைத்தல் என்பதற்கு உள்ளதை தோற்றுவித்தல் என்பதே கருத்தாகும்.
2: இது சித்தாந்தத்திலே ஒரு ஒரு கொள்கை வைத்திருக்கிறார்கள், சத்காரியவாதம் என்று அந்த வாதத்துக்கு பெயர். அதாவது இல்லது புறவாது, உள்ளது மறையாது. இவ்வளவுதான். ஒரு பொருள் சூனியத்திலே இருந்து தோன்ற முடியாது, எங்கோ அது சார்ந்த ஒரு விஷயத்தில இருந்துதான் தோன்ற முடியும். அதுபோல ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது முற்றாக இல்லாமல் போகாது. இது ஒரு கொள்கையை அவர்கள் பொதுவான தத்துவக்காரர்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு அடிப்படையாக கொள்வார்கள். அதை வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது இந்த செய்தியை சொல்லுகிறார். படைத்தலாவது என்னவென்று கேட்டால், இது ஒரு தரம் படியுங்கள்.
1: படைத்தலாவது இல்லாததை தோற்றுவித்தல் அன்று, இல்லாதது என்றும் இல்லாததேயாம். அதனை ஒரு காலத்தில் தோன்ற செய்ய முடியாது. முயலின் தலையில் கொம்பு என்பது இல்லாதது, அதனை எக்காலத்திலேனும் தோற்றுவிக்க முடியுமா? ஆதலால் படைத்தல் என்பதற்கு உள்ளதை தோற்றுவித்தல் என்பதே கருத்தாகும்.
2: ரெண்டு சொற்கள் கொஞ்சம் நீங்க இன்னும் ஆழமா போகலாம்ன்றதுக்காக சொல்லுகிறேன். பூரண தெளிவோட சொல்லவில்லை என்று சொல்லுகிறேன். குறித்த ஒரு இடத்தில் ஒரு பொருள் இல்லை என்பது ஒன்று. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஒரு ஒரு இடத்திலே சொல்றது, ஒரு இந்த இடத்தை காட்டி இந்த இடத்திலே தமிழர் இல்லை. இப்ப என்னாகிறது? குறித்த ஒரு பொருள் இடத்திலே ஒரு பொருளை, ஒரு பொருள் இல்லை அந்த இட குறித்த இடத்தில் இல்லை, அது ஒன்று. இன்னொன்று அப்படி ஒன்றே இல்லை. நான் சொல்றது அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் புரிகிறதா? சுந்தரகாண்டத்திலே ராமாயணத்திலே கடவுள் வாழ்த்து பாடுகிற பொழுது கம்பன் சொல்லுகிறார், ஒன்றையின் ஒன்றேயாம், தலையன்றுரைக்கும் தலைவையாம். எல்லாரும் தத்துவ கடல்களிலே எப்படி நீராடி வந்திருக்கிறார்கள் என்றது நமக்கு வியப்பு தருகிறது. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பல என்றுரைக்கின் பலையா பலவேயாம். கடவுளை ஒன்று சொல்ல போறாயா? ஒன்றுதான் சொல்லுகிறவனுக்கு அதுதான் முடிவென்றால் அதுதான். இல்லை பல என்று சொல்ல போறாயா? பலவும் தான். இது ஒரு என்ன என்ன சொல்லுவோம், இவர் சமாளிக்கிறார் என்றது அதுவல்ல, இதுதான் நிஜம். ஒன்றென்று நினைத்தால் ஒன்று, பலவென்று நினைத்தால் பல. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, இன்றைய எண்ணின் இன்றையாம் உள்ளதன் துறைக்கும் உள்ளதையாம். அப்ப அன்றுக்கும் இன்றுக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அன்றைய எண்ணின் அன்றேயாம், இன்றைய எண்ணின் இன்றையாம். அன்று என்பது இன்றைக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால், குறித்த ஒரு பொருள் ஒரு இடத்திலே இல்லை என்பது ஒன்று, ஒரு பொருளே இல்லை என்பது ஒன்று. ஒரு குறித்த இடத்திலே ஒரு பொருள் இல்லாத பொருள் அந்த இடத்திலே தோன்ற முடியும். இல்லையே இல்லை என்ற பொருள் என்றும் தோன்ற முடியாது. இது ரொம்ப நுட்பமா அதுதான் இவர் இந்த முயல் கொம்பை வைத்து காட்டுகிறார். முயல் கொம்பு என்றது என்றும் இல்லாத பொருள், ஆகவே அது தோன்ற வாய்ப்பே இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு கற்பனை பண்ணுகிறோம், முயல் தெரியும், கொம்பு தெரியும், இது ரெண்டையும் சேர்த்து இல்லாத ஒரு பொருளை கற்பனை பண்ணி சொல்லுகிறோமே தவிர அப்படி ஒன்று இல்லை. இல்லை என்றால் என்றும் இல்லை. ஆகவே என்றும் இல்லைக்கும் குறித்த ஒரு இடத்திலே இல்லைக்குமான வித்தியாசம் இருக்கிறது. என்றும் இல்லாத பொருள் தோன்றவே முடியாது, குறித்த இடத்தில் இல்லாத பொருள் தோன்றக்கூடும். அது ரெண்டையும் தான் கம்பன் அங்கே அன்றே எண்ணின் அன்றேயா, இன்றே எண்ணின் இன்றேயா என்று ரெண்டாக பிரித்து சொல்லுகிறான். படியுங்க.
1: படைத்தலாவது இல்லாததை தோற்றுவித்தல் அன்று, இல்லாதது என்றும் இல்லாததேயாம், அதனை ஒரு காலத்தில் தோன்ற செய்ய முடியாது. முயலின் தலையில் கொம்பு என்பது இல்லாதது, அதனை எக்காலத்திலேனும் தோற்றுவிக்க முடியுமா? ஆதலால் படைத்தல் என்பதற்கு உள்ளதை தோற்றுவித்தல் என்பதே கருத்தாகும். உள்ளதை ஏன் தோற்றுவிக்க வேண்டும்? அதுதான் உள்ளதாயிற்று என வினவலாம். உள்ளது என்பது
2: உள்ளது என்றால் அது உள்ளதுதானே, பிறகு தோற்றுவிக்க வேண்டும்.
1: உள்ளது என்பதன் பொருளை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று காரண நிலை, மற்றொன்று காரிய நிலை. காரண நிலையாவது ஒரு பொருள் தனது காரணத்தில் நுட்பமாய் ஒடுங்கி புறப்படாதிருக்கும் நிலையாகும். காரிய நிலையாவது அப்பொருள் தனது காரண நிலையிலிருந்து நீங்கி வெளியே புலப்பட்டு நிற்கும் நிலையாகும்.
2: ஆழவித்துக்குள்ளே ஆலமரம் காரண ரூபமாக நிற்கிறது. அந்த பெரிய ஆலமரம் கடவுளுடைய படைப்பு அற்புதங்களிலே இதெல்லாம் ஒன்று. சில சின்ன காய்களுக்கு பெரிய விதை வைத்திருக்கிறான், சில சின்ன காய்களுக்கு பெரிய விதை வைத்திருக்கிறான். இந்த பெரிய மரத்துக்கு ஒரு ஒரு புள்ளியளவான விதையை வைத்து அதற்குள்ளே காரண நிலையிலே ஆலமரத்தை வைத்திருக்கிறான். ஆகவே ஒரு பொருளுக்கு காரண நிலை என்ற ஒன்று உண்டு, காரிய நிலை என்ற நிலை உண்டு. அதை இவர் என்ன சொல்ல போகிறார் என்றால், காரண நிலையிலிருந்து காரிய நிலைக்கு கொண்டு வருவதுதான் படைத்தல் என்கிறார். காரணம் சூக்மமாக இருக்கும், காரியம் தூளமாக இருக்கும்.
1: காரிய நிலையாவது அப்பொருள் தனது காரண நிலை நிலையிலிருந்து நீங்கி வெளியே புலப்பட்டு நிற்கும் நிலையே ஆகும். களிமண்ணால் ஆகிய குடத்தை எடுத்துக்கொள்வோம். குடமானது தோன்றுவதற்கு முன்னே தனது காரணமாகிய களிமண்ணில் நுட்பமாய் ஒடுங்கி இருந்தது. அதுவே குடத்தின் காரண நிலை. பின் வனைபவனின் முயற்சியால் அது வெளிப்பட்டு புலப்படும் நிலையை எய்தியது. இந்நிலையே காரிய நிலை. இவ்விரு நிலைகளும் எல்லா பொருள்களுக்கும் உண்டு. காரண நிலையில் புலப்படாமல் உள்ள பொருளை புலப்படும் காரிய நிலைக்கு கொண்டு வருதலே படைத்தல் அல்லது தோற்றுவித்தல் எனப்படும். உள்ளதை தோற்றுவித்தல் என்பதன் பொருள் இதுவே ஆகும். உலகை படைத்தல் என்பதனை இந்த வகையில் நாம் நோக்க வேண்டும். படைப்பதற்கு முன்னும் உலகம் தனது காரணத்தில் நுட்பமாய் ஒடுங்கி இருந்தது என்று கொள்ள வேண்டும். குடத்திற்கு மூல காரணமாய் நிற்பது களிமண். அதுபோல உலகிற்கு மூலமாய் நிற்பது எது? அதுவே மாயை. மாயை என்னும் மூலப்பொருளை பற்றி நாம் முன்பே விரிவாக அறிந்துள்ளோம். அந்த மாயையிலே தான் இந்த உலகம் ஒடுங்கி இருந்தது. அதிலிருந்து உலகை வெளிப்படுமாறு செய்தலே படைத்தல் தொழில் என்பதாகும். இவ்வுலகமானது உடல், கருவி, நிலம், நுகர்ச்சி பொருள் என நான்காக பாகுபட்டு நிற்கும். இவை தனு, கரணம், புவனம், போகம் எனப்படும். இவற்றை தோற்றுவித்து உயிர்களோடு பொருத்துதலே படைத்தல் தொழிலாகிறது.
2: அதாவது படைத்தலை விளங்கப்படுத்தி விட்டார். காத்தலை சொல்ல போகிறேன். எப்பொழுதும் அந்த ஒரு உண்மை புரிந்து கொள்ளுங்கள். மெல்ல மெல்ல படியேறி கொண்டு போகிற மாதிரி மாயைதான் உலகத்தினுடைய முதல் காரணப்பொருள். அதிலே இருந்து காரியமாக உலகத்தை தோற்றுவிப்பது படைத்தல் தொழிலினுடைய வேலை. இப்போ அந்த அழித்தல் என்று வருகிற பொழுதும் இதே செய்தியை சொல்லுவார்கள். எப்படி என்று சொல்வார்கள் என்றால், ஊழிக்காலம் என்று ஒரு காலம் இருக்கிறது. ஊழிக்காலம், இறைவன் எல்லா உயிர்களையும் உடல்களையும் ஒடுக்கி வைத்து விட்டு இறைவன் ஓய்வெடுப்பான். இறைவனுக்கும் ஒரு ஓய்வு தேவை என்று கருதி சொல்வார்கள். இறைவன் ஓய்வெடுப்பான். அந்த ஓய்வு காலத்திலே போர் அடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திருவாசகத்தை கையிலே வைத்திருப்பார் சிவன் என்று சொல்லி திருவாசகத்தினுடைய பெருமையை நமக்கு பெரியவர்கள் உணர்த்துவார்கள். அந்த ஊழிக்காலத்திலே என்ன செய்வார் சிவன் என்றால், பழையபடி இந்த உலகத்தை தன்னுடைய காரணரூபமான மாயைக்குள்ளே ஒடுக்கி வைத்துவிட்டு அவர் ஓய்வெடுப்பார் என்பதுதான் இந்த ஊழிக்காலம் செய்தி வருகிற பொழுது அதை தெளிவாக சொல்வார்கள். அதுதான் நிலை. ஆகவே காரண ரூபத்திலே இருந்து காரிய ரூபமுக்கு மாற்றுதல் படைத்து அதை பிரம்மன் செய்வார். இனி அடுத்தது
1: காத்தல். உடம்பை பெற்ற உயிர்கள் உலகிடை போக்குவரவு புரிகின்றன. அரிகருவிகள், தொழிற்கருவிகள் ஆகியவற்றை கொண்டு உலகப் பொருள்களை அறிந்து பயன் கொள்ளுகின்றன. வினைகளை செய்கின்றன. வினை பயன்களாகிய இன்ப துன்பங்களை நுகர்கின்றன. இவ்வாறு வினை நுகர்ச்சியின் பொருட்டு உயிர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு முதலியவற்றை குறித்த காலம் வரை நிற்கும்படி செய்தலே காத்தல் தொழிலாகும்.
2: நாங்கள் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று வித்யா தத்துவங்கள் படித்திருக்கிறோம். அது இனி இந்த நூலில் இனித்தான் அது வரப்போகிறது. ஒரு ஒரு உயிருக்கான வினையினுடைய பக்குவப்பட்ட வினையினுடைய ஒரு பகுதியை எடுத்து அது அந்த இடத்திலே தெளிவாக விளங்குவோம். குறிப்பிட்ட காலம் அனுபவிக்கிறதுக்கு காலம் நியமித்து இறைவன் அனுப்புகிறான். அப்போ ஒரு உயிர் உடம்போடு கூடி உலகத்திற்கு வருகிற பொழுது அதற்கான காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. நீங்கள் என்ன எக்ஸசைஸ் செய்தாலும் அந்த காலம் முடிய போக வேண்டியதுதான். நம்முடைய மனித உணர்வாலே இந்த ஒருவர் இன்னொரு வேலை செய்து கொண்டிருக்கிறாரே, மறைத்தல் செய்து கொண்டிருக்கிறதாலே ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு ஃபேஸ்புக்ல ஒரு செய்தி பெறவும் அதை அதை செய்து இன்னும் கொஞ்ச காலம் வாழலாம் என்ற ஆர்வத்தோடு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஏதோ விதத்திலே அந்த உடம்பை விட்டு உயிர் கலரும். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி வந்த உயிர் போவதற்கான தேதியோடு வந்திருக்கிறது. அந்த குறிப்பிட்ட காலம் அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே உயிர் தன்னை பொருத்தி வாழ்கின்ற அந்த அந்த வாழ பண்ணுவதற்கு பெயர் தான் காத்தல். காத்தல் என்றால் நெடுக சாகாமல் இருக்க பண்ணுவதல்ல. அதற்காக வகுக்கப்பட்ட காலத்திலே அது தன்னுடைய அனுபவத்தை பெறும் வண்ணம் அதை பாதுகாத்தல். இதிலேதான் இதிலே பதில் சொல்ல முடியாத கேள்வியில் நான் இப்பவும் சொல்லுவேன், எந்த தத்துவத்தை படித்தாலும் எந்த தத்துவமும் முழு கேள்விக்கும் பதில் சொல்லாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இறை நோக்கிய தேடலிலே அறிவாலே ஓரளவு கிட்டே போகலாமே தவிர முழுக்க விளங்க முடியாது. அது சித்தாந்தம் என்று இல்லை, வேதாந்தம் என்று இல்லை. பதில் சொல்ல முடியாத கேள்விகள் எந்த தத்துவத்திலேயும் இருக்கும். அப்படி இருந்தால்தான் அது சரியான தத்துவம் என்று பெயர். ஏனென்றால் நம்முடைய அறிவாலே முழுவதும் தத்துவங்கத்தாலே முழுவதும் இறைவனை விளங்கி விட்டோமானால் நம்முடைய சித்தறிவுக்குள்ளே அடங்கியதாகிய குற்றம் பேரறிவுடைய இறைவனுக்கு வந்துவிடும். ஒரு பெரிய அண்டாவுக்குள்ளே ஒரு டம்ளர் வைக்கலாம், ஒரு டம்ளருக்குள்ளே ஒரு அண்டா வைக்க முடியாது. நம்முடைய அறிவு சித்தறிவு, இறைவன் பேரறிவு. ஆகவே பேரறிவுடைய இறைவனை சித்தறிவாலே முழுமையாக விளங்க முடியாது. அது எந்த பெரிய ஞானி விளங்கப்படுத்தினாலும் முழுமையாக விளங்கப்படுத்த முடியாது. அதனாலே எல்லா தத்துவங்களுக்குள்ளேயும் குறைபாடுகள் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன சொல்ல நினைச்சு மறந்து போனேன். என்ன படிப்போம், அதை படித்து எடுத்து வாசியுங்கள்.
1: காத்தல். உடம்பை பெற்ற உயிர்கள் உலகிடை போக்குவரவு புரிகின்றன. அரிகருவிகள் தொழிற்கருவிகள் ஆகியவற்றை கொண்டு
2: வந்துவிட்டது. என்ன சொல்ல வந்தேன் என்றால், காத்தல் என்பது ஒரு ஒரு கடவுள் இருந்து இந்த உயிருக்கு இது வினை இவ்வளவு காலம் என்பதை பாதுகாக்கிறார். கொலை போன்ற குற்றங்கள் எங்கே கடும் குற்றமாக கருதப்படுகிறது என்றால், நாங்கள் இறைச்செயலிலே போய் தலையிடுகிறோம். ஒரு உயிரை இறைவன், ஒரு திருமால் என்கிற இறைவன் காத்து கொண்டிருக்கிற பொழுது அந்த இறையை, அந்த உயிரை நம்முடைய வன்மை கொண்டு அளிக்கிறோம் என்றால், நாம் அந்த உயிரை கொள்ளவில்லை, இறையோடு மோதுகிறோம் என்பது அர்த்தம். இதை சொன்ன உடனே நீங்கள் உடனே ஒரு கேள்விக்கு தயார் பண்ணிவிடுகிறீர்கள், அப்படியானால் திருமால் தோற்று போய்விட்டாரா என்று கேள்வி வரும். இதுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியாது. இப்படி ஒரு செயலும் உலகிலே நடக்கிறது. ஆகவே ஒரு கொலை நிகழ்ந்தால் அது அவனுடைய விதியா விதியின்மையா என்பது பற்றி எல்லாம் போக போகத்தான் ஆராய முடியுமே தவிர இந்த இடத்திலே வைத்து ஆராய முடியாது. ஆகவே வகுக்கப்பட்ட காலத்துக்கு அந்த உயிர் தன் அனுபவத்தை பெறப்பண்ணுவதுதான் காத்தல். இவ்வளவும் புரிந்து கொள்ளுங்க.
1: அழித்தல். இனி உடம்பு முதலியவற்றை உயிர்களிடமிருந்து பிரித்து அவற்றின் காரணத்தில் ஒடுக்குதலே அழித்தல் தொழில் எனப்படுகிறது. எந்த உயிரும் தனக்கு கொடுக்கப்பட்ட உடம்பையும் உலகையும் விட்டு பிரிவதை விரும்புவதில்லை. சாவு என்பது உயிருக்கு சொல்ல முடியாத துன்பமாகும். சற்று முன்வரை நன்றாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தவர் திடுமென மாண்டு விடுவதை காணும் போது அவரை சார்ந்தவர் மனம் என்ன பாடுபடுகிறது? இறைவனே, இது என்ன அநியாயம், உனக்கு கண் இல்லையா என்று கதறுகிறார்கள். இப்படிப்பட்ட அழித்தலை இறைவன் செய்தல் நன்றோ என ஐயுறலாம். ஓர் எடுத்துக்காட்டினால் இதற்கு விடை கூறலாம். மகன் நோய்வாய்ப்பட்டு இழைத்திருந்தான். தந்தை மிகவும் கவலைப்பட்டார். மருத்துவர் வந்து பார்த்தார். பையனுக்கு இப்பொழுது முழு ஓய்வு தேவை, படிப்பது கூட அவனது நிலையை பாதிக்கலாம் என்று கூறி சென்றார். அவர் சொன்ன அறிவுரையை பையன் சரியாக பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் வெளியே சென்று விளையாட விரும்பினான். ஆனால் தந்தையார் அனுமதிக்கவில்லை. இரவு நேரத்தில் கண்விழித்து படிக்க விரும்பினான். அதற்கும் தந்தையார் விடவில்லை. புத்தகத்தை எடுத்து பூட்டி வைத்தார். விளக்கை அணைத்து விட்டார். இதையெல்லாம் கண்டு மகனுக்கு ஆத்திரம் வந்தது. ஆனாலும் என்ன செய்ய முடியும், அப்பாவாயிற்றே. மகனுடைய பார்வையில் தந்தையின் செயல் கொடுமையானதாக தெரிகிறது. ஆனால் மகன் மீது கொண்ட அன்பினால் அல்லவா தந்தை இப்படியெல்லாம் செய்கிறார்? விளையாட்டுப் பொருளை அவரிடமிருந்து விலக்கி வைக்கிறார், விளக்கை அணைத்து வைக்கிறார், புத்தகத்தை அவரிடமிருந்து பிரித்து வைக்கிறார். இத்தந்தையின் செயல் போன்றது இறைவன் செயல். வினை பயன்களாகிய இன்ப துன்பங்களை மாறி மாறி நுகர்ந்த உயிர்கள் அதனால் இழைப்பு எய்தி நிற்கும். அவ்விழப்பினை நீக்க கருதுகிறான் இறைவன். அதன் பொருட்டே உடம்பு முதலியவற்றை உயிர்களிடமிருந்து பிரித்து வைக்கிறான். உயிர்களின் பார்வையில் இச்செயல் கொடுமையானதாக தோன்றலாம். ஆனால் ஆழ்ந்து நோக்கினால் உயிர்களின் மீது கொண்ட கருணையினால் அல்லவா இறைவன் இப்படி செய்கிறான் என்பது புலனாகும். இறைவன் அழித்தலை செய்வது உயிர்களின் நன்மைக்காகவே என்பது விளங்கும்.
2: புரிஞ்சுதா?

பேரறிவில் என்று சொல்கிறீர்களே, ஒரு உயிர் துடிக்க துடிக்க அது இறக்கிறதே, அதை இறைவன் செய்யலாமா என்று கேள்வி எடுப்ப அங்கேதான் இப்போ நூலாசிரியர் விளக்கம் செய்கிறார். என்னவென்றால், உறப்பற்றினாலே ஏற்படுகிற சில விஷயங்கள் மயக்கம் காரணமாக ஏற்படுகிற விஷயங்களே தவிர உண்மை விஷயங்கள் அல்ல. இப்போ ஒரு மரணம் கண்டு நாங்கள் அஞ்சுகிறோம் என்றால், நமக்கு ஒருவர் நம்மை மறைத்தல் தொழில் செய்து இந்த உலகம் உண்மை என்பது போல காட்டி, உற்றார் உறவினர்கள் சொத்துக்கள் எல்லாம் உண்மை என்பது போல காட்டி, இவற்றையெல்லாம் விட்டு பிரிய போகிறோமே என்று உணர்த்தி அதனாலே துன்பப்படுகிறோமே தவிர, உண்மை சிந்தித்தால் மரணம் என்பது நமக்கு தரப்படுகிற ஓய்வு என்பது தெரியும். உயிர்கள் ஆணவ பயப்பட்டு அதனாலே வினைகள் தேடி, அந்த வினைகள் மூன்று வகையாக வந்து சேர்ந்து, ஏற்கனவே நிறைய இருக்கிற வினைகள், பிறகு அனுபவிக்க கொண்டு வந்த வினைகள், கொண்டு வந்த இடத்திலே சேர்க்கிற வினைகள் என்று வினைகள் மலை போல குவிந்து கொண்டே இருக்கும். இந்த வினைகளிலே பக்குவப்பட்ட வினைகளைத்தான் ஆண்டவன் ஒரு உயிருக்கு இணைத்து ஒரு பிறவியை கொடுக்கிறான். இப்படி ஒரு பிறவியிலே கொண்டு வருகிற வினைக்கு பிராரத்துவம் என்று பெயர் என்று முந்தி பிடித்திருக்கிறோம். ஆனால் நாம் அனுபவிக்க வேண்டிய வினைகள் மலை போல குவிந்து கிடக்கிறது. இப்போ இறைவன் என்ன செய்கிறான், எப்படியும் இவர் இதை அனுபவித்து முடிக்கத்தான் வேணும். ஆகவே அந்த அனுபவித்து முடிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு உயிரை வருத்தி வேலை செய்வதில்லை. அது ஒரு ஒரு கருணை உள்ள ஒரு எஜமானனுடைய இயல்பு. வீட்டிலே வேலை செய்ய ஒரு வேலைக்காரனை கூப்பிடுகிறோம். எவ்வளவோ வேலை கிடக்கிறது, ஒரே நாளிலே அந்த வேலையை செய்வித்தான் என்றால் அந்த எஜமான் கருணையுள்ளவன் இல்லை. அவன் இடையிடையே ஓய்வு கொடுக்க வேண்டும். அந்த வேலையை செய்பவனுக்கு இடையிடையே ஓய்வு, அது பலவிதமான ஓய்வு கொடுக்கலாம். ஒரு 10 மணிக்கு ஒரு தேநீர் கொடுத்து அவனை கொஞ்ச நேரம் ஓய விடுவது, பிறகு மத்தியானம் சாப்பாட்டில் நீண்ட நேரம் ஓய விடுவது, மாலை வந்து விட்டால் இன்றைக்கு போய் நாளைக்கு வா என்று ஓய விடுவது என்று ஓய்வுகள் கொடுத்து வேலை வாங்குகிறவன் தான் உண்மையான எஜமான், கருணையுள்ள எஜமான். நமக்கு வாய்த்த இறைவனும் கருணை உள்ள எஜமான். இணைகளை அனுபவிக்க நாங்கள் இருக்கிறோம் என்கிற பொழுது எங்களுக்கு இந்த வெளிப்பற்றாலே மரணம் துன்பமாக தெரிகிறதே தவிர மரணம் துன்பம் இல்லை. மரணம் ஓய்வு என்று திருவள்ளுவர் சொன்னதை நான் முன்னமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உறங்குவது போலும் சாக்காடு, தூங்குவது போலத்தான் மரணம் இருக்க போகிறது என்று பொய்யாமொழி புலவர் சொல்லுகிறார். தூங்குவது எவருக்காவது வேதனையாக இருக்குமா? தூங்குவது என்பது, இப்ப நான் இதெல்லாம் என்னத்தை திருப்பி திருப்பி சொல்றதுன்ற நான் எனக்கு முன்னே சொல்லிக் கொள்றது, மரண பயத்தில இருந்து நாங்கள் விடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல ஆதாரம், நம்பிக்கையான ஒருவரிடம் இருந்து கிடைத்திருக்கிறது. ஆகவே தூக்கம் நிச்சயமாக எங்களுக்கு துன்பம் தரப்போவதில்லை, அது போல மரணமும் துன்பம் தரப்போவதில்லை என்று ஒரு பெரிய மனுஷன் அதை உறுதிப்படுத்தி விட்டார். அப்ப இந்த இதை ஏன் தருகிறார்? வினையைத்தானே அனுபவிக்க வேண்டும். மொத்தமா ஒரு நீண்ட ஒரு 2000 ஆண்டு புறவியை தந்து, வயதை தந்து, அனுபவிக்கக்கூடிய வினையெல்லாம் அனுபவித்து முடித்து விட்டுவா என்று சொன்னால் சுகமாயிட்டே, 100 புறவி என்று கேட்டால் அந்த ஆன்மா துடிதுடித்து போய்விடும். பெரிய வேலைகள் முழுவதையும் இன்றைக்கே செய்து விட்டு போ என்று சொல்வது போன்ற வேலை அது. அதனாலே இறைவன் என்ன செய்கிறான் என்றால் ஓய்வு தருகிறான். அந்த ஓய்வை பலவிதமாக தருகிறான். அது நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். எப்படி தருகிறான் என்றால், ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு சிலபஸ் படித்து முடிக்க வேண்டும். நான் விளக்கமாக சொல்லுறவுமே இதுதான், இந்த இந்த ஆண்டுக்கு இது இந்த சிலபஸ் இவ்வளவும் படிக்க வேண்டும் என்றால் 3 மாதத்துக்கு ஒரு பாடத்திட்டம் போட்டிருப்பார்கள். ஒரு 10 நாள் பள்ளிக்கூடத்திலேயே மாணவர்களை இருக்க வைத்து தூங்க விடாமல் காலையிலிருந்து இரவு, அடுத்த நாள் காலை, அடுத்த நாள் காலை, அடுத்த நாள் காலை என்று பாடத்தை படிப்பால் 10 நாள்லேயே அந்த சிலபஸ் முடிக்கலாம். முடிக்கலாமா? முடிக்க முடியாதா? முடிக்கலாம். என்ன 3 மாதத்தை அப்படித்தான் படிப்பிக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்பிக்கிறதே, ஒட்டேதான் படிப்பித்தால் 10 நாள்லேயே படிப்பது முடிக்கலாம். அப்ப பிள்ளைகளுக்கு மிச்ச நாட்கள் எல்லாம் ஓய்வு நாளாக வருமே என்று நினைத்தால் அது மூடத்தனம். இன்றைக்கே அது செய்ய முடியவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு விட்டு செய்விக்க வேணும். அதுக்குத்தான் இப்ப பாடத்திட்டம் போட்டு முறைகள் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கே அது நிலை. அப்படி அமைக்கிற பொழுது 3 விதமான விடுமுறை விடுகிறார்கள். ஒன்று, பாடசாலைக்கு வந்தால் படித்துவிட்டு அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு பாடசாலை முடிந்து போவது, இது ஒரு விடுதலை, ஓய்வுக்கான ஒரு இடம். இன்னொன்று, வார இறுதியிலே சனி ஞாயிறு என்று ஒரு கொஞ்சம் பெரிய விடுதலை, அது இன்னொன்று. அதற்கு பிறகு டேர்ம் லீவு என்று சொல்லி
ஒரு டேர்ம் ஹாலிடேன்னு சொல்லுவார்கள்.

0: அப்படி ஒரு பெரிய, அது இன்னும் ஒரு ஒரு மாச லீவு படிக்கிறதுக்கே இப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம். இதைத்தான் இறைவனும் செய்கிறான். ஆன்மாவினை அனுபவிக்கிற பொழுது ஓய்வெடுப்பதற்காக இந்த நாளாந்தம் விடுகிற லீவு மாதிரி நமக்கும் ஒரு லீவு விடுகிறான். அதுக்கு தூக்கம் என்று பெயர். உறக்கம் என்ற ஒன்றை வைத்து ஆன்மாவை ஓய விட்டு அடுத்த நாள் இன்னும் உற்சாகமாக அந்த வினை அனுபவிக்கிறதுக்கு தயார் பண்ணுகிறான். உங்களுக்கே தெரியும், எவ்வளவு களைப்பு வேதனை இருந்தாலும் தூங்கி எழும்புகிற பொழுது அடுத்த நாள் மனதிலே உற்சாகம் வந்து விடுகிறது. இனி அதை செய்வோம் என்று உற்சாகம் வருகிறது அல்லவா? அது தூக்கத்தின் தூக்கம் தந்த உற்சாகம். அப்ப அந்த ஓய்வுக்கு முதல் ஓய்வு நாளாந்தம் கிடைக்கிற ஓய்வு. அதுக்கு பிறகு இரண்டாவது ஓய்வு என்ன ஓய்வு என்றால், இந்த நான் சொன்னேனே வாரா இறுதியிலே ஒரு ஓய்வு, ரெண்டு நாள் ஓய்வு என்பதற்கு மரணம் என்று பெயர். மரணத்திலே கடவுள் கொஞ்சம் நீண்ட ஓய்வு தருகிறான். ஒரு பிறவியை முடித்து கொஞ்சம் நல்லா ஓய விட்டு இன்னொரு பிறவி தந்து அதை புதுப்பித்து விடுகிறான். இது மூன்றாவது இரண்டாவது ஓய்வு. மூன்றாவது ஓய்வு ஊழிக்கால ஓய்வு என்று ஒரு ஓய்வு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எல்லா உயிரையும் அழித்து மாயையிலே ஒடுக்குவான் என்று சொன்னேனே, அது ஊழிக்கால ஓய்வு. இந்த ஓய்வுகள் எல்லாம் ஆன்மாவினுடைய களைப்பு நீங்க தரப்படுபவை. இறைவன் ஒன்றும் ஆன்மாக்களிலே கோபப்பட்டு இதை செய்வதாக நினைக்க கூடாது. ஒரு நூல் நூலுக்கு பெயரே வைத்திருக்கிறார்கள், கோப பிரசாதம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மூன்று ஓய்வும் ஒரு உயிருக்கு வழங்கப்படுகிறது. அழித்தல் என்பது இதுதான். ஒரு ஆன்மா வினையை தொடர்ந்து அனுபவிப்பதற்கு தயார்படுத்தும் முகமாக அதை பழையபடி ஒடுக்கி கொஞ்ச காலம் ஓய்வெடுத்து விட்டு திருப்பி அதை இயங்க விடுவது என்பதைத்தான் நூலாசிரியர் விளக்கப்படுத்துகிறார். ஆகவே படைத்தல் படித்து விட்டோம், காத்தல் படித்து விட்டோம், அழித்தல் படித்து விட்டோம். இனி அருளல்
1: மறைத்தல் அருளல்
0: இனியா
1: மறைத்தல்
0: மறைத்தல் அருளல் படிக்க வேண்டும். சிவபெருமானே ஓய்விட்டு ஓய்விட்டு படிப்பிக்கிற பொழுது நாங்கள் ஒரு இதாக இன்றைக்கு நாங்கள் இந்த அளவிலே ஓய்வெடுத்து நாளை அனுமதிப்படுத்துகிறோம்.
2: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: அடுத்து நான்காவது நூற்பா இதன் தொடர்ச்சியாக வருகிறது. இந்த நூற்பாவில் அந்த அந்தரக்கரணமாய் ஆன்மாவாதியை தனியாக வைத்து கொண்டு மறுக்கிறார் ஒருத்தனை மற்றும் அங்கே. அந்த நான்காவது நூற்பா இலக்கணம், அது என்னது? இலக்கணியல். அந்த இலக்கணியல்ல வச்சு இந்த அந்தக்கரணமா ஆன்மாவாதி மறுக்கப்படுகிறான். அதனால் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான்காவது நூற்பாவில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த நூற்பாவுக்கு அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றன்று, அந்தக்கரணம் அவற்றின், அதுக்கு எழுவாயது ஆன்மா. இதில் ஆன்மான்னு முடிஞ்சது இல்லையா? அந்த ஆன்மா ஆன்மா அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றுமன்று. ஒன்றன்றுங்க என்ன சொல்லணும்? ஒன்றும்னு உண்மை வருவிச்சுக்கணும். அந்த ஆன்மா அந்த எழுவாயை வச்சுக்கணும். ஆன்மா அந்தக்கரணம் அவற்றின் ஒன்றுமன்று. ஆயினும் அது சகசமலத்து சகசமலத்தான் உணராது. சகசமலத்துன்னு இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஆண் போட்டுக்கணும். சகசமலத்தான் உணராது அமைச்சு அரசியைப்ப அவை சந்தித்தது நின்று ஐந்த வைத்தது என்று வைக்க வேண்டும். விளங்குதா? எனவே இங்க இந்த நூற்பாவுக்கு அதுக்கு கருத்துரை என்ன சொல்றாரு? அந்த நூற்பாவின் கருத்துரை என்ன சொல்றாரு? எல்லாரும் புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? இதுவும் அது, இதுவும் எதுவும் எது, இதுவும் அதுன்னு என்ன? எதுவும் அது என்றாவது என்றதாவது என்ன அப்படின்னா, இந்த மூன்றாம் நூற்பாவில் சொன்ன ஆன்ம பிரகாசமே எதுவும், இதுவும் ஆன்ம பிரகாசமே. இந்த நூற்பாக்கு தலைப்பு என்னது? ஆன்ம பிரகாசமே என்பது பற்றி என்ன சொன்னாரு? இதுவும் அது. எனவே இந்த இரண்டும் ஆன்மாவை பற்றிய விளக்கமாய் அமைதல் பற்றி இதுவும் அது என கருத்துரை செய்தார். விளங்குதா? அப்புறம் இந்த மூன்றாம் நூற்பாவில் முதல் ஐந்து அதிகரணங்களிலே, ஆன்மாவினுடைய உண்மை கூறு முகத்தான் அங்க என்ன செய்யறாரு? முதல்ல நனவை சொல்றாரு. அஞ்சு அதிகரணத்துல நனவு, கனவு, உறக்கம் போன்ற அவத்தைகளை, அதாவது 1, 2, 3 அதிகரணம் நனவு, நாலாவது கனவு, 5, 6 அஞ்சு என்னது? உறக்கம். விளங்குதா? என்று இப்படி அந்த 5 அதிகரணத்துல எதெல்லாம் சொல்றாரு? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கத்தை சொல்கிறார். எனவே அங்க பொதுமையில் சொன்ன அவத்தையை, இந்த நான்காம் நூற்பாவிலே விரித்து சொல்வது பற்றி இதுவும் அது என வைத்துக் கொண்டார். விளங்குதா? முதல்ல தலைப்பை சொன்னோம், இப்போ அவத்தை அங்க பொதுவா சொல்லி சிறப்பா சொல்றாரு. விளங்குதா? அதனால இதுவும் அது என்றார் இல்லையா. எனவே இந்த மூன்றாம் நூற்பாவின் பொருளோடு, மூன்றாம் நூற்பாவில் சொன்ன பொருளோடு மாட்டெறிந்து, மாட்டெறிதல்ங்கிறது ஒரு யுக்தி, இந்த வார்த்தைகை பொழிப்பு சொல்லப்பட்டது. அப்புறம் இந்த அந்தக்கரணம் ஆன்மவாதிகள் இருக்காங்கல்ல, அந்தக்கரண ஆன்மவாதிகளை அங்க இலக்கணம் கூறும் இந்த சூத்திரத்தில், இது இலக்கணம் சூத்திரம் சொல்றதுல நாலாவது நூற்பா என்னது? இலக்கண இயல். எனவே இந்த இலக்கண இயல், இலக்கணம் கூறுகிற இந்த இயல்ல, இந்த சூத்திரத்தில் அங்க ஒருங்கு வைத்து மறுப்பதால், அங்க மூணாம் நூற்பாவில் பிரமாண இயல், அதில் என்ன செஞ்சாரு? ஆன்மா இது இல்லை இல்லைன்னு மறுத்தாரு. இங்க நாலாவது அது இலக்கண இயல், அதிலேயும் மறுக்கிறாரு. அந்த கரணம் இல்லைன்னு மறுக்கிறாரு. எனவே மறுத்தல் ஒப்புமை பற்றி, அங்கேயும் மறுத்தல் இங்கேயும் மறுத்தல் என்ற மறுத்தல் ஒப்புமை பற்றி இதுவும் அது என்றார். விளங்குதா? எனவே இங்க அது மட்டுமல்ல இந்த மூன்றாம் நூற்பாவில் முதல் அதிகரணம், முதல் வெண்பா என்னது? வெண்பா அன்று, அன்று என நின்று அனைத்தும் விட்டு அஞ்சலுத்தாய் நின்ற ஒன்று உள்ளது அது நீ. அனைத்தும் நின்று தர்ப்பணம் போல் காட்டலால் சார் மாயை நீயல்ல, தர்ப்பரவும் அல்ல, தனி என்றார் இல்லையா. அதானே சொல்றாரு? அதானே மூணாம் நூற்பாவில் அன்று, அன்று என அனைத்தும் விட்டு அது முதல் வெண்பா தானே, பார்த்தீங்களா? எனவே நாம் இப்போ திருப்புதல் தான். எனவே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முதல் நூற்பா முதல் பாட்டில் என்ன சொல்றாரு? அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உள்ளது அது நீ என்று எதை குறித்தார்? ஆன்மாவை சொன்னார். ஆன்மா அஞ்செழுத்தா? இறைவன் அஞ்செழுத்தா? இறைவன் தான் அஞ்செழுத்து. அப்போ இங்கே ஆன்மாவை அஞ்செழுத்து என்றது எது, எதனால? அஞ்செழுத்தால் அறிவு விளங்குதல் பற்றி. இந்த ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் எப்படி ஏற்படுது? அஞ்செழுத்தால் அறிவு விளக்கம் ஏற்படுவது பற்றி. அஞ்செழுத்தால் அறிவு விளங்குகின்ற ஆன்மாவை அஞ்செழுத்து என்று ஆகுபெயராய் கூறினார். விளங்குதா விளங்கலையா? எனவே அங்க அஞ்செழுத்தால் அறிவு விளங்குதுன்னு பொதுமையில சொன்னதை இங்க விரித்து சொல்கிறார். இங்க நான்காவது நூற்பாவில் அது பற்றி இதுவும் அது என்றார். விளங்குதா? அங்க பொதுவா சொன்னதை இங்க ஒரே செய்தியை அங்க பொதுவா சொல்லியிருக்காரு, இங்க விரிச்சு சொல்றாரு. அதனால இங்க அது எதுவும் அது என்றார். அப்புறம் இந்த ஆன்மாவையும் பொறியையும் அங்க மூணாவது அதிகரணத்துல பொறியை அஞ்செழுத்துன்னு சொல்றாரு. பொறிகளை அஞ்செழுத்துன்னு சொல்றாரு என முறையே அங்க உபசரித்து சொன்னார். அவ்வாறு சொல்றத இங்க விரித்து சொல்வது பற்றி இதுவும் அது என்று அமைத்து கொண்டார் என்று இங்கே அந்த ரெண்டுக்கும் உள்ள இயைபை சொல்கிறார். இந்த இயைபை சொல்கிறார். எனவே இந்த நூற்பாவில், இந்த நான்காவது நூற்பாவில் அந்தக்கரணம் ஆன்மா அன்று, அந்தக்கரணம் ஆன்மா அன்று, ஆன்மா இவற்றின் வேறு என மூன்றாம் நூற்பாவில உத்தேசமாய் சொல்லி அதற்கு இலக்கணம் கூறுதல் முறையாலே இங்க அதிகரண இயைவு பெறப்படுகிறது. ஆன்மா வேறு வேறுனு பொதுவாக சொல்லியிருக்காரு இல்லையா, இங்க இலக்கணம் ஓத்தால நிறுவுறாரு, அதனால ஓத்தி இயைவு பெறப்படுகிறது, அதிகரண இயைவு பெறப்படுகிறது. அப்புறம் ஆன்மா ஒரு தன்மையாய் நிலாது, மூணாம் நூற்பாவில் ஆன்மா ஒரு மாதிரி இருக்கலை, எப்படி செய்து? எனவே ஐம்புலனை அறிந்தும் ஒடுக்கம் அறிந்தும் இல்லையா, உண்டி வினையின்மை இன்றி கிடந்தும் இல்லையா, உணர்த்த உணர்ந்தும் இவ்வாறு வேறுபடுதல் பொருந்தாது. இந்த இப்படி ஆன்மானா அறிவு வேறு வேற ஒரு நிலையில் வெவ்வேறெல்லாம் இருக்கு, இவ்வாறு வேறுபடுதல் பொருந்தாது என்றும் ஆசங்கையை நீக்குமுகத்தான் பாதை இயைவு பெறப்படுகிறது. இங்க ஏன் அப்படி அறிவு வேறுபட்டதுங்கிறத எங்க சொல்றாரு, அவத்தை எப்படின்னு காட்டி விளக்க போறாரு, எதுல நாள்ல விளங்குதா? எனவே அங்க என்ன சொன்னாரு, பொதுவா சொல்லியிருக்கிறாரு, எனவே அதை இங்க அந்த அறிவு வேறுபடுவதற்கு காரணத்தை விளக்கி சொல்வது பற்றி பாதை இயைவு, பாதை இயைவுனா சூத்திர இயைவு பெறப்படுகிறது. அப்புறம் இந்த மூன்றாவது நூற்பாவில் பதி பாசம் பசு, பதி பாசம் பசு என்று பிரமாணம் கூறிய இடத்து, மூணுக்கும் வரிசையாக பிரமாணம் சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னும் பிரமாணத்தால் பெறப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும், இலக்கணம் சொல்லணும். இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லணும், இலக்கணம் சொல்லணும். அந்த அவாநிலை பற்றி, இதுக்கு அப்போ இலக்கணம் தான் என்ன அப்படின்னு அந்த அவாநிலையை நீக்கும் முகத்தான் இங்கே ஓத்தியைவு பெறப்படுகிறது. விளங்குதா? எனவே இங்கே அதிகரண இயைவு, சூத்திர இயைவு, ஓத்தி இயைவு நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், விளங்குதா என்று சொல்லி இந்த நான்காம் நூற்பாவில் அந்தக்கரணம் ஆன்மா அல்ல, அந்தக்கரணம் ஆன்மா அல்ல. அப்போ இங்கே இந்த நூற்பாவில் அந்தக்கரணம் ஆன்மான்னு சொல்கிறவனை மறுக்கிறாரு, அந்தக்கரணம் ஆன்மான்னு சொல்கிறவனை மறுக்கிறாரு. அது ஏன் தனியாக வச்சுக்கிட்டான்னா, இங்கே மூணாவது நூற்பாவில் கடைசி அதிகரணத்தில் அவைதான் வெவ்வேறு பெயர் பெற்று நிற்றலான் அப்படின்னு ஒரு ஏது வந்தது இல்லையா, அந்த ஏதுக்கு பதில் கூறும் முகமாக இதை அமைத்திருக்கிறார். இந்த நான்காவது நூற்பாவில் சொல்லக்கூடிய இந்த உயிர் என்பது, அந்தக்கரணங்கள் என்பவை ஆன்மானே நம்முடைய பிரமாண நூல்களிலே பெயர் பெற்று நிற்கின்றன இல்லையா, சிந்தையை சீவன் என்றுலாம் சொல்றாரா இல்லையா. எனவே சித்தத்தை போய் சீவன் சொல்றோம் இல்லையா, மனமத புத்தியை இப்படி மாத்தி மாத்தி சொல்றோம், எல்லாமே என்ன சொல்றோம், ஆன்மானு அந்த கரணங்களை நிறைய இடத்துல குறிப்பிடுகிறோம். அதனால ஆன்மானு பேர் பெற்ற அந்த கருவிகளை தனியா எடுத்து மறுக்கிறார், விளங்குதா. அப்புறம் இந்த அவத்தைய பற்றி இந்த நான்காம் நூற்பாவில் சொல்லும் போது அந்த கரணத்தை சொல்லாம அவத்தைய சொல்ல முடியாது, அதனால அவத்தைய சொல்லும் போது அங்கே மூணாம் நூற்பாவிலே அந்த கரணத்தை மறுத்திருந்தா பழையபடி இன்னொரு தடவை இங்கேயும் சொல்ல வேண்டியிருக்கும், அதனால ஒரே இடத்துல சொல்லலாம்னு இந்த நூற்பாவுக்கு கொண்டு வந்தார், விளங்குதா. இங்க அப்படி கொண்டு வரும்போது முதல் அதிகரணத்தில் என்ன சொல்றாரு, அந்த கரணம் ஆன்மா இல்லைன்னு சொல்லும் போது மனோ புத்தி அகங்கார சித்தங்களின் ஒன்றன்று என்றதுங்கிறாரு. ஏன் அந்த பேரை சொல்றாரு, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவதானே அந்த கரணம், இதையே பேரை சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த கரணம் ரெண்டு இருக்கு, அக அந்த கரணம் புத அந்த கரணம் இருக்கு. எனவே அக அந்த கரணம் மேல செல்லாமை பொருட்டு இங்க எதுன்னு குறிப்பிட்டு அந்த மயக்கம் நீக்கு முகத்தான் இங்க பேரையும் சொல்லி கொண்டார். அப்புறம் மறுப்பு ஒன்றும் விசேஷம் கிடையாது. மறுப்பு எப்படி நாம அந்த மூணாவது அதிகரணத்துல இந்த ஐம்பொறிகள் ஆன்மா இல்லைன்னு மறுத்தமோ அதே மறுப்பு தான் இல்லையா. இங்க இந்த அந்த கரணங்கள் எப்படி வேலை செய்கின்றன, ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொன்றைத்தான் அறிகிறது. இப்ப மனம்னா என்ன செய்யுது, பற்ற மட்டும்தான் செய்யுது, அது நிச்சயிக்காது இல்லையா. இந்த அகங்காரம் என்பது ஊக்கத்தை மட்டும்தான் தெரியும், அது பற்றாது இல்லையா. புத்தி என்பது நிச்சயிக்க மட்டும்தான் செய்யும், அது என்ன செய்யாது, பற்றாது, ஊக்கம் தராது. சித்தம் என்பது சிந்திக்க மட்டும்தான் செய்யும், மற்ற வேலையை செய்யாது. எனவே இவையெல்லாம் பார்க்கறதுக்கு பற்றுது அப்படின்னா என்ன அப்படி இருக்கு? இப்போ ஆன்மா மனம் பற்றுகிறதுங்கிறோம். மனம் பற்றுகிறதுனா எதை பற்றுகிறது, எப்படி பற்றுகிறது? மனம் பற்றுகிறதுனா எதை பற்றுகிறது, எப்படி பற்றுகிறது? ஆன்மா இச்சை வடிவானது. ஆன்மா என்னது? இச்சை வடிவானது. எதனால? அத அராகத்தால் செலுத்தப்படுவதால். மனம் எதனால செலுத்தப்படுவது? அராகத்தால் செலுத்தப்படுவதால் அது இச்சை வடிவானது. எனவே அது எப்படி வாயில்களின் மூலம் புலன்களை பற்றுகிறது? வாயில்களின் மூலம் புலன்களை பற்றுகிறது. விளங்குதா? அப்போ ஒரு பற்றுதுன்னு சொன்னா அறிவில்லாதது பற்றுமா? அறிவில்லாம பற்றுமா? சரி, ஒன்னு ஊக்கம் தருதுன்னா அறிவில்லாம ஊக்கம் கொடுக்குமா? சடம் ஊக்கம் கொடுக்குமா? சரி, நிச்சயிக்கின்னு சொன்னா அது அறிவில்லாம நிச்சயிக்குமா? சித்தம் மீள மீள சிந்திக்கினா அறிவில்லாத சிந்திக்குமா என்று இந்த கருவிகளை நோக்கும் பொழுது அறிவுடையன போல தோன்றுகிறது. அதான் அவைதான் பிரகாசமாய் நின்றே. அறிவுடையவனோட தோன்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். நல்லா யோசிச்சு பார்த்தா அது அறிவில்லை அப்படின்னு தெரியும். விளங்குதா? இப்போ நீங்க பெரிய இரும்பு ஆலைகள் பார்த்துருக்கீங்களா? இரும்பு ஓரெல்லாம் உருக்குவாங்க, இரும்பெல்லாம் உருக்குவாங்க, கழிவெல்லாம் போட்டு உருக்கி ஃபர்னஸில் உருக்கி குழம்பு மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் அது வார்ப்பட மற்ற இதுக்கு போகும். அந்த இடத்துல கடுமையான ஹீட் இருக்கும். அந்த இடத்துலலாம் இப்போ எல்லாம் என்ன வச்சுருக்காங்க? ரோபோட். அது வந்து எந்தெந்த இரும்புகளை எந்த ப்ரொபோஷனில் சேர்க்கணுமோ அந்த அளவில் கொண்டு அதில் ஃபர்னஸில் கொட்டும். நம்ம வேலையை ரொம்ப லேசாக்கிறது. அதை பார்த்தா அப்பா என்னம்மா வேலை செய்யுது, கரெக்டாக பார்த்து பார்த்து கொண்டு போகிறது பாருங்க, ஏ அப்பா எவ்வளவு அறிவு இருக்கு இதுக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கிட்ட போயிருந்தா உங்களை தூக்கி உள்ளே போட்டுரும். விளங்குதா? அதுக்கு அந்த இரும்பு ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான். ஏன் அப்படி செய்யுது? அதுக்கு பெருமான் இப்போ நாம் என்ன செட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோமோ அதை மட்டும்தான் செய்யும். அதுக்கு அறிவே அது மாதிரி மனம் இதெல்லாம் கருவி தான். பெருமான் நீ பற்ற மட்டும்தான் செய்யணும், அதை செட் பண்ணி வச்சிருக்காரு. அது அந்த ஒரு வேலையை தான் செய்யும். சித்தம்னா நீ சிந்திச்சுக்கிட்டே இருன்னு வச்சிருக்காரு, அதை மட்டும்தான் செய்யும். மற்ற வேலைய அது இந்த உயிர்ங்கிற ஒரு பொருள் இருந்தால் தான் மற்ற வேலையை செய்யும். விளங்குதா? எனவே அவையெல்லாம் வெறும் சடமான கருவிகளே என்று அந்த நான்காம் நூற்பாவில் சொல்றாரு. விளங்குதா? அப்படி சொன்னவர் அப்போ அந்த உரிவு இந்த உயிர் என்பது இந்த கருவிகளை ஆளுகின்ற அறிவுடைய பொருள் என்றால் அறிவுடைய பொருளுக்கு சடத்தின் துணை எதற்கு? கேள்வி வருமா இல்லையா? அந்த கேள்வி எழுப்புறான். இவன் அறிவுடையவனா? இவனுக்கு அறிவுடையன்தான். காலெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் கால் நொண்டி, காலில் ஒரு அடிபட்டுருக்கு. அதனால என்ன செய்யறான்? கம்பு ஊனிட்டு தற்காலிகமாக நடக்கான் இல்லையா? அந்த காலில் ஊனம் போயிடுதுன்னா உலக நடராஜா மாதிரி நடப்பான். பேர் நடராஜா தான், ஆனால் இப்போ எப்படி நடக்காரு? நொண்டி நொண்டி நட. ஏன்னா அதில் காலில் ஒரு ஊனம் இருக்கு. விளங்குதா? அது மாதிரி இவன் அறிவுடையவன் தான், ஆனா இவன் அறிவுல ஒரு ஊனம் இருக்கு. ஆணவம் என்ற ஒரு ஊனம் அங்க இருக்கு. அதுதான் இவன் என்ன செய்ய முடியாது, சுதந்திரமா செய்ய விடல. எனவே அதை நீக்குதற் பொருட்டு நடக்க முடியாதவன் கம்பு உணரான இல்லையா தற்காலிகமா? அதுபோல இந்த கருவிகளின் துணையை நாடுகிறது. விளங்குதா? எது போலன்னா அரசனுக்கு அமைச்சருடைய உதவி தேவைப்படுவது போல என்று சொல்கிறார். விளங்குதா? அப்போ இந்த கருவிகளினுடைய துணையை சார்ந்து ஒரு ராஜா இருக்காரு. அவர் மந்திரிகள் வச்சுதான் ராஜா நடக்கு இல்லையா? இப்போ நம்ம ராஜா இங்க ஒரு ராஜா இருக்காரு, இங்க ஒரு நம்ம வகுப்புலயே ஒரு ராஜா இருக்காரா இல்லையா? தெரியுமா? அடே அப்பா அவரை தெரியாத ஒரு யாரு? இப்போ இவர் ராஜா இருக்காரு. இவர் வந்து இப்ப நாங்க தினம் சாயந்தரம் சாயந்தரம் போறப்போ எல்லாத்துக்கும் ஒரு க்வெஸ்சன் பேப்பரை கொடுத்துட்டு போறோம் வைங்க. அன்றைக்கு கொஸ்டின் சப்ளை பண்ணிட்டு போயாச்சுன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ஏசுவோம் கேளோ. உட்காந்து எழுதுவீங்களா இல்லையா? இவர் வகுப்புல போனா பேசிக்கிட்டு அங்க பாத்துக்கிட்டு இங்க பாத்துக்கிட்டு நிக்காரு ராஜா. ராஜா என்ன செய்யறாரு? கவனம் இங்க இல்லாம அங்க இங்க பாத்துட்டு அப்புறம் மறுநாள் எழுதி கொண்டாடணுமா இல்லையா? அப்ப என்ன செய்வாரு? பக்கத்துல இருக்க அண்ணாச்சி, உங்க பேர் என்னாச்சி? யாரு? துரைசாமி ஐயா, அங்க பின்னால இருக்கவங்க இவங்க கிட்டலாம் கேட்டுத்தானே எழுத முடியும். அப்போ இவர் இந்த ராஜான்னு பேர் இருந்தாலும் அவங்க உதவியை நாடித்தான் பரிச்சை எழுத முடியுது. அப்போ அவர் பிகு பண்ணிக்கிட்டே தானே செய்வாரு, திடீர்னு காலை வாரிடுவாரு, பண்ணுவாரா மாட்டாரா? ஒரு நாளைக்கு கொடுப்பாரு, ரெண்டு நாளைக்கு கொடுப்பாரு, மூணா நாள் போயாண்டுருவார், விளங்குதான். அதனால இந்த ஆன்மா பிறருடைய உதவியை நாடி இருக்கும் பொழுது, கருவிகளுடைய உதவியை நாடி இருக்கும் போது அந்த கருவிகள் என்ன செய்யறது, வினைக்கு தகுந்தாற் போல செயல்பாடு குறைகிறது. அப்போ அவனுக்கு என்ன ஆகுது, அறிவில் குறைவு ஏற்படுகிறது. எல்லாம் நல்ல வேலை செஞ்சான், நல்ல கொடுத்தாம்னு வைங்க, நஞ்சம் என்ன செய்வான், நல்ல ஒத்துழைப்பு தருவான், இல்லைனா காலம். எனவே இந்த கருவிகள் வினைக்கு தகுந்த, அதான் அவன் சேலரி, வினை தான். அவன் நல்லது செஞ்சிருக்கானா, கருவிகள் நல்ல பயில செயல்படும். அவன் தீவினை நேரம்னா அது ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கும் விளைய, அதனுடைய செயல்பாடு ரொம்ப மந்தமாக நிகழும், விளங்குதா? அதைத்தான் என்ன சொல்றோம், அவத்தை கருவிகள் இருக்கும், ஆனால் செயல்பாடு எப்படி இருக்கும், செயல்திறன் குறைஞ்சு குறைஞ்சு வரும், விளங்குதா? அந்த இதை எதுக்கு வச்சிருக்கான் இறைவன்னா, அதுவும் கருணை தான். இந்த ஆன்மாவுக்கு வினை அனுபவிக்கும் போது இழைப்பு ஏற்படும், அந்த இழைப்பை தற்காலிகமாக நீக்கிறதுக்கு தான் என்ன செய்யறான், அறிவை நல்லா விளங்க வைக்காம பிறகு கொஞ்சம் குறைக்காம பல இப்படி கூட்டுதான், விளங்குதா? இப்போ டூ வீலரில் போறீங்கன்னா அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி நிறைய வேணும், நினைச்சணும், ஆக்சிலேட்டரை ஒரே மாதிரி பிடிக்கக்கூடாது, விடணும் பிறகு கூட்டணும், விடணும் கூட்டணும், அப்படி இருந்தால் தான் என்ன செய்யும், ஃபியூல் எஃபிஷியன்சி நிறைய இருக்கும், விளங்குதா? அதே மாதிரி தான் இவர் செய்கிறாரு. இந்த ஆன்மாவுக்கு அறிவு நல்லா செயல்படணும்னு நினைச்சணும், அறிவுடைய செயல்பாடை அப்படியே கருவிகள் எல்லாம் வேலை செய்ய வைக்கணும், அப்புறம் கொஞ்ச நேரம் படியாக குறைக்கணும், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த அப்புறம் பழையபடி. எனவே அது நமக்கு சிவப்பிரகாசத்தில் சொல்கிறாரு, அதுவும் கருணை தான்னு, விளங்குதா? எனவே இந்த அவத்தைகளை நமக்கு ஏற்படுத்துகிறார். அப்போ இந்த அவத்தையை உள்படுவது தான் ஆன்மாவினுடைய இலக்கணம். ஆன்மாவின் இலக்கணம் என்னது, கருவிகளுடன் கூடி அறிவில் பெருக்கமும் சுருக்கமும் அடைவதே ஆன்மாவினுடைய பொது இயல்பாம். இது ஆன்மாவினுடைய பொது இயல்பு, விளங்குதா ராஜா? விளங்கிச்சா? எல்லாம் இப்போ சரிதான். கருவிகளுடன் கூடி அறிவிலே பெருக்கமும் சுருக்கமும், விளங்குச்சா? எனவே இந்த அவத்தையே இங்க ரெண்டு அவத்தையும் சொல்றாரு, சகல கேவலம் சகலத்தில் சகலம் என்ற இரண்டு அவத்தையே அங்கே சொல்கிறார். சுத்தத்தை பின்னால ஆறுல சொல்கிறார். அவ்வாறு சொல்லி இப்போ இந்த நான்காம் நூற்பாவில் இந்த ஆன்மா அறிவுடைய அந்தக்கரணங்கள் அல்ல, அவற்றின் வேறான அறிவுடைய பொருள். ஆனாலும் இதில் ஆணவ மலம் என்று ஒன்று இருக்கிறதுனால இதுக்கு துணை தேவைப்படுகிறது. அந்த கருவிகளுடைய துணையை நாடி இருப்பதனால அதுக்கு என்ன செய்யறது, அவத்தை ஏற்படுகிறது என்று சொன்னார் இல்லையா, அதான் ஆன்மாவினுடைய இலக்கணம் என்றார். எனவே இங்க ஆன்மாவின் இலக்கணம் சொல்லும் பொழுது கூடவே ஆணவமலத்து இலக்கணமும் உடன் கூறுகிறார். ஆணவமலத்து இலக்கணமும் ஏன் அதை அப்படி சொல்றாரு, இந்த ஆணவமலமானது உயிரோடு கலந்து நின்று அந்த வேலையை செய்கிறது, மற்ற ரெண்டு மலமும் அதற்கு வேறாய் நின்று தொழிலை செய்கின்றன. எனவே இங்க ஆன்ம இலக்கணம் சொல்லும் போது உடன் வைத்து ஆணவ மலத்தையும் இலக்கணத்தை சொல்கிறார், விளங்குதா? எனவே இவ்வாறு இங்க சொல்லி இப்போ இந்த ஆன்மா அறிவுடைய பொருள்னு சொல்லியாச்சு, அதனுடைய உதவிக்கு இறைவன் கருவியை கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டோம், இதான சொல்லியிருக்கோம். எனவே இந்த ஆன்மாவும் இந்த அமைச்சரான கருவிகளும் கூடி இந்த உலக அனுபவம் என்ற ராஜ்ய பரிபாலனத்தை செய்யுமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா, உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை ஆண்டுருவாங்களா? ஆடமாட்டானா? ஏன், அதான் மந்திரி கொடுத்தாச்சே, அதானே அந்த கரணம்னு சொல்லியாச்சு. ஆமா, அரசன் இருக்கான், அவனுக்கு எல்லாத்தையும் அறிய முடியாது, அந்த குறை இருக்கிறதுனால துணையாகி அமைச்சர்களை கொடுத்தாச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை ஆளமாட்டானா? ஏன் சொல்லுங்க, அது யாரும் மாத்தி சொன்னா, மந்திரி தான், இதை சொல்லதுக்கு ஒரு ஆளா? ஓ, மந்திரி எல்லாம் ராஜா வாயிருவாங்க அப்படியா சொன்னோம்? அப்படி நாங்க சொல்லல சாமி. எதுக்காக அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை ஆள முடியுமானா? முடியாது. அப்ப என்ன வேணும், இப்ப ராஜா இருந்தாலும் ராஜாவுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ராஜகுரு என்பது ஒருவர் வேண்டும், அவர் சொன்ன பிறகுதான் என்ன செய்வாய்வன், நாட்டை இவர்களை செலுத்தி ஆளுவான். அப்ப அவனுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு ஒருத்தர் வேணுமா இருக்காரியா? அது போல இந்த உயிர்களுக்கு கருவிகளை கொடுத்தா மட்டும் போதாது, அந்த இவற்றை செலுத்துகின்ற திருவதான சக்தியும் வேண்டும் என்பது என்பதை சொல்வதுதான் ஐந்தாவது நூற்பா. விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? எனவே இந்த ஐந்தாம் நூற்பாவில் அமைச்சு அரசியைப்ப, அமைச்சு அரசியைப்ப அது செய்யுது அப்படின்னா அரசு யாரு, அமைச்சர் யாரு? அரசர் ஆன்மா, அமைச்சர் அந்த கரணம், அந்த கரணம் தானே. அப்படின்னு சொன்னா அது முற்றுமை ஆகாது, முற்றுமை ஆகாது. எனவே இங்கே இவை அஞ்சவத்தைப்பட்டு வினைப்பயனை நுகர்வதற்கு முதல்வனுடைய சக்தியும் உபகாரம் வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இறைவனுடைய முதல்வனுடைய சக்தியினுடைய துணை வேண்டுமா வேண்டாமா? அந்த ஐயத்தை நீக்குவதனால அதிகரண இயைவு பெறப்படுகிறது. ஏன்னா இவன் அரசன்னு சொல்றதெல்லாம் உபசாரம், கருவிகள்லாம் இவனுக்கு அடங்கி இருக்கணும், ஆனா இல்லை. அதனால இந்த அப்போ அதை நடத்துவதற்கு என்ன வேண்டியிருக்கு? இறைவனுடைய முதல்வன் துணை. அதனால இங்க ஈண்டு வான்மாக்களுக்கு இறைவனது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலிற்று என்பார். இறைவனுடைய முதல் உபகாரம், எனவே அந்த முதல் உபகாரம் திரோதான சக்தியினுடைய உபகாரம். அவன் செய்கிற முதல் உபகாரம், முதல் உபகாரம் எது? பாசத்தின் வழி செலுத்துவதுதான் முதல் செய்கிற உதல்வாரம். அது முதல்வனது உபகாரம், முதன்மையான உபகாரம் அது. ஏன்னா ஆன்மாவுக்கு அறிவு விளங்காம இருக்கும் போது செய்ததுதான் ஒரு பெரிய உபகாரம். விளங்கினதுக்கு அப்புறம் செய்த உபகாரத்தை விட ஒருத்தன் கிடையில கிடக்கும் போது செய்கிற உபகாரம் தான் பெருசு இல்லையா? அது மாதிரி இது ரொம்ப தலையான உபகாரம். இந்த நான்காம் நூப்பாவில் சகசமலத்து உணராது என்று, சகசமலத்து உணராதுன்னு ரெண்டாவது அதிகரணத்தில் சொல்றாரா இல்லையா? சகசமலத்து உணராது அந்த கிடத்தலுக்கு பேர் என்ன? கேவல நிலை இல்லையா? கேவலம் தானே. எனவே அங்க கேவலாபத்தை சொன்னவர் இங்க கருவிகளுடன் கூடிய சகலாபத்தை சொல்வது பற்றி சூத்திர ஈவு பெறப்படுகிறது. விளங்குதா? அங்க மூணாம் நாலாம் நூற்பாவில் என்ன சொல்லியிருக்கிறாரு? கேவலாபத்தை சொன்னார். இங்க அதை அடுத்து நிகழ்கின்ற சகலாபத்தை சொல்வதனால அந்த முறைமை பற்றி சூத்திர ஈவு பெறப்படுகிறது. அடுத்து அந்த நாலாம் நூற்பாவில் ஆன்மாவினுடைய இலக்கணம் சொன்ன வழி, அதற்கு அடுத்தாப்புல சொல்ல வேண்டியது என்னது? துணை காரணம் முதல் காரணத்தினுடைய இலக்கணம் சொல்லணும். துணை காரணம் முதல் காரணத்தினுடைய இலக்கணத்தை சொல்லணும், அதான் பாச இலக்கணம். அது அந்த அது என்னதுன்னு அங்கே கேள்வி வரும். அங்கே முதல் காரணம் துணை காரணம் ரெண்டாம் நூற்பாவில் சொன்னோம்ல, அதுக்கு இலக்கணம் எது என்ற அந்த அவாய் நிலையை நீக்கும் முகத்தான் ஓத்தியைவு பெறப்படுகிறது. விளங்குதா? எனவே இந்த ஐந்தாம் நூற்பாவில் இந்த ஆன்மாவுக்கு அமைச்சு அரசன்னு சொன்னதுனால அவனுக்கு துணை வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியை பதில் கூறும் முகமாக அதிகரண இயைவும் இல்லையா? அங்கே நாலாம் நூற்பாவில் கேவல அவத்தை சொன்னதுனால அதற்கு அடுத்து சொல்ல வேண்டிய சகல நிலையை சொல்வ அந்த முறைமை பற்றி சூத்திர இயைவும் இல்லையா? அங்க நான்காம் நூற்பாவில் இந்த பசி இலக்கணம் சொன்னதுனால அதுக்கு அடுத்தால சொல்ல வேண்டிய துணை காரணம் முதல் காரணங்களுடைய இலக்கணம் சொல்ல வேண்டிய அந்த எது இந்த அவாய் நிலையை நீக்கும் முகத்தான் ஓத்தியைவும் பெறப்படுகிறது. விளங்குதா? எனவே இந்த அஞ்சாம் நூற்பாவில் என்ன சொல்றாரு? அதுக்கு எழுவாயது விளம்பிய உள்ளத்துன்னு வருதா இல்லையா? அதுக்கு எழுவாயது எங்க? விளம்பிய உள்ளத்து விளம்பியன சொன்ன எங்க சொன்ன? நாலாம் நூற்பாவில் சொன்னேன். நாலாம் நூற்பாவில் உரைத்த அங்கே விளம்பிய, இதற்கு முந்திய நூற்பாவில் விளம்பிய உள்ளம். உள்ளம் என்னது? ஆன்மா. விளம்பிய உள்ளத்து இல்லையா? உள்ளம் என்பது அங்க உள்ளத்தால் ஆன்மா எப்படி அறிகிறது? ஆழந்து அளந்து அறிந்து அறிந்தும் அறியா. எதை அறியாது? விளம்பிய உள்ளத்தால் அளந்து அறிந்தும் அறியா. எவை அறியா? கருவிகள். இந்த அமைச்சர்கள் இருக்காங்களே, இந்த உயிரின் இருப்பினாலதான் அது அறிகிறது. எனவே இந்த கருவிகள் உயிரால் அறிந்தாலும் அவை என்ன செய்ய மாட்டா? அறிவுடையன போல இருந்தாலும் அவை அறியா. அவை என்னது? சடம் இல்லையா? அதனால நாம் அறிகிறோம் என்பதை அறியா. நமக்கு தலைவனாய் இன்று செலுத்துவது உயிர் என்பதையும் அறியா இல்லையா? நாம அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம்.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: Om Shivaya Namah. Shaivam.org in Anbandha Neergale. நீங்கள் கேட்க விருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் 4, தொடர்ச்சி. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
7: இந்த ஓம் என்ற பிரணவத்திலேயே நித்திய பொருள்கள் அனைத்தும் அங்கே வந்து விட்டது. இதிலே நாதமும் விந்துவும் மிக மிக மிக மிக முக்கியமானது. நான் சுருக்கமான முறையில் சொல்றேன், இந்த நாதம் என சொல்லக்கூடியது, அது அந்த நாதம் என சொல்லக்கூடியது அந்த எழுத்தானது கோடு வடிவத்திலே இருக்கும். விந்து என சொல்லக்கூடியது வட்ட வடிவத்திலே இருக்கும். இந்த இரண்டும் சேருகின்ற பொழுது வட்டமும் அந்த வரி வரி கோடும் அந்த இதும் சேருகின்ற பொழுது வட்டத்தை போட்டு கீழே கோடு போடுங்க, மூணா வரும். எனவே எல்லாவற்றிற்கும் மூலம் இந்த ஓங்காரம் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த நாதம் விந்து இரண்டையும் காட்டுவதற்கு வட்டமும் கீழே கோடு போட்டு இந்த பிள்ளையாசுரி என்பதை வைத்திருக்கிறோம். இந்த பிள்ளையாசுரியை நாராக பிரிப்பார்கள். அதையெல்லாம் சொன்னா கொஞ்சம் குழப்பம் ஆயிடக்கூடாது, உங்களுக்கு எனக்கு குழப்பம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சுருக்கமாக சொல்றேன். எனவே இந்த நாதம் விந்து என்பது அங்கே வட்ட வடிவையும் வரிவடிவாகிய அந்த கோடையும் குறிக்கின்றது. ஆகையினாலே தான் எல்லாவற்றிற்கும் மூல ஓங்காரம் என்பதை நம்மையே அறியாமல் பிள்ளையார் சுழியை போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இதில் இந்த ஐந்தெழுத்திலே இருந்து வந்தது, இந்த ஓங்காரத்திலிருந்து வந்ததுதான் ஐந்தெழுத்து. எப்படி ஓங்காரத்தில் இருந்து வந்தது ஐந்தெழுத்து என சொன்னா, ஷி வ ய ந ம. எல்லாரும் இன்னைக்கு ஒரு தடவை கேட்டுருங்க, கேட்டுட்டு இந்த திரும்ப திரும்ப நீங்க போட்டு கேட்கும் போது உங்களுக்கு இந்த செய்தி எளிமையாக புரியும். இந்த ஷி வ ய ந ம என்பது எப்படி ஐந்தெழுத்திலே அடங்கும் என சொன்னால், இந்த ஷி என்பது சிவம், வா என்பது அருள். எப்பவுமே சிவத்துக்குள்ளே சக்தி அடைக்கும். நான் என சொல்லக்கூடியது இந்த சக்தி தான் திருவதான மனம். எனவே நான் என்று சொல்லக்கூடிய திருநாமமும் சொல்லக்கூடிய அருளும் உண்டு. எனவே ஷிவ ந, சிவத்திலே சக்தி அடைக்கும், சக்தி தான் ஷிவ ந. இந்த மூன்றெழுத்தும் ஓங்காரத்தில் இருக்கிற ஆவில் அடங்கும். அந்த ஓங்காரத்தில் வருகின்ற ஊவில் யாவாகிய உயிர் அடங்கும். அந்த ஓங்காரத்தில் வருகின்ற மா, கடைசியிலே வருகின்ற அந்த மா, அதிலே மா என சொல்லக்கூடிய மனம் அடங்குகிறது. எனவே இப்படி ஷீவ ந என்பது ஆயிலும், யா என்பது ஊவிலும், மா என்பது மாயிலும் அடங்கும். எனவே தொடங்குகின்ற பொழுது ஆ ஊ என்பது ஓ என்ற ஓசையிலும், முடிவாக இருக்கின்ற மா என்பதை வாய் அங்கே மூடுகின்ற பொழுது இம்மென்ற ஓசை வருகின்ற காரணத்தினால் தொடக்கத்தை முடிவையும் சேர்த்து ஆவும் அந்த ஓம் என்ற ஓலி அதிலிருந்துதான் பிறக்கின்றது என்று இங்கே அழகாக சொல்லப்பட்டு விட்டது. இதிலே இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நான் கூறியது போல இந்த திரோதான சக்தி என சொல்லக்கூடிய நான் இறைவனுடைய அருசக்தி தான் திரோதான சக்தியாக இருக்கிறது. அந்த திரோதான சக்தி என சொல்லக்கூடியது உயிர்களை கண்மத்தையும் மாயையையும் புசிக்க செய்கின்ற பொழுது அது திரோதான சக்தி என பெயர் பெறுகிறது. ஆகையினாலே ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஐநகத்திலே வரக்கூடிய நகாரம் இருக்கிறதே திரோதான சக்தி, அது மலம் அல்ல. அது மல நீக்கத்திற்காக உயிரோடு சேர்ந்து அது தொழிற்படுகின்ற காரணத்தினால உபச்சாரத்திற்காக அதை மரம் என்று சொல்லுகிறோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. துரோதான சக்தின்னு சொல்லக்கூடியது அது மரம் அல்ல, ஆனா உபச்சாரத்திற்காக மலம் என்று சொல்லுகிறோம். எந்த ஒரு தொழிலுக்கு பயன்படுகிறதோ அதை அதற்கு பெயராக வைப்பது உண்டு. அதை ஏன் மலம் என்று சொல்லினோம்? தீயணைப்பு வாகனம் வருகிறது, இந்த வாகனத்தின் மேலே தீ என்று எழுதியிருப்பார்கள். அந்த வாகனத்திலே தீயா வருகிறது, தீயை கட்டுப்படுத்தி செல்கிறது, அந்த பணிக்கு செல்கிறது. சினிமா தியேட்டர்களிலும் முக்கியமான அரங்கங்களிலும் அங்கே பார்த்தீர்களானால் ஒரு ஸ்டாண்டில் ஒரு 10-15 வாளியிலே வைத்து அதிலே மணலையும் தண்ணீரையும் வைத்து அந்த வாளியிலே தீ என்று எழுதியிருப்பார்கள். தீ என்று எழுதியிருப்பதால் அந்த வாளிக்குள்ளே தீ இருக்கிறது என்று பொருள் இல்ல, தீயை கட்டுப்படுத்த உதவுவது. இதே போல எதற்காக அது வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து அதற்கு பெயர் சொல்வது உண்டு. இதே போலதான் மனநீக்கத்திற்கு துணை செய்கின்ற காரணத்தினாலே பரிக்கிரக சக்தியே, பரிக்கிரக சக்தியாக இருந்த மாயை அது தொழிற்படுகின்ற காரணத்தினால மலம் என்று அங்கே ஒரு உபச்சாரத்திற்காக சொல்கிறோம். எனவே நகாரமாகிய அந்த துரோதான சக்தி மலம் அன்று. இன்னும் சொன்னா இன்னும் ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த துரோதான சக்தி மாயை, துரோதான சக்தி என சொல்லக்கூடியது மாயையோடு சேர்ந்து தொழிற்படுகிறது. இந்த மாயை என சொல்லக்கூடியது இறைவனது சக்தி தான், அதையும் மறந்துடக்கூடாது. பரிக்கிரக சக்தின்னு பேரு. பரிக்கிரக சக்தின்னா வேண்டுங்கால் தொழிற்பட்டு நோக்கம் முடிந்த பின்பு அது நீக்கி வைக்கப்படும், நீங்கிவிடும். இதே மாதிரி திரோதான இந்த மாயை என சொல்லப்படுவது ஆன்மா பக்குவப்படும் வரை இருந்து தொழிற்படும்படியாக செய்து பின்பு மாயை விலகிவிடும். ஆகையினாலே இந்த மாயை என சொல்லக்கூடியதும் சிவனுக்கு ஒரு சக்தியே, பரிக்கிரக சக்தியே. இது நம்முடைய பிரம்மோத்தர காண்டம் என்கின்ற ஒரு நூல்ல சொல்லக்கூடிய ஒரு பத்ராயு என சொல்லக்கூடிய மன்னனான அவன் வேட்டைக்கு செல்லுகிறான். தன் மனைவியோடு குதிரையை வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுது எதிரிலே ஒரு அந்தரனான அவன் தலைவிரி ஓரமாக தன்னுடைய மனைவியாகிய அந்த பிராமண பெண்ணை அழைத்துக் கொண்டு தலைதெறிக்க ஓடி வருகிறான். மன்னன் என்ன என்று கேட்கிறான். அதற்கு அந்த பிராமணனானவன், நான் வருகின்ற பொழுது, என் மனைவி நான் வருகின்ற பொழுது புலி என்பதை துரத்துகிறது. உடனே நம்முடைய இந்த மன்னன் பத்ராயுவானவர், உங்களை நான் காப்பாற்றுகிறேன் என சொல்லி குதிரையில் இருந்து இறங்கி தன்னுடைய வில்லிலே அம்பினை பூட்டி எய்வதற்குள் அந்த புலியானது அந்த பிராமண பெண்ணை இழுத்துக்கொண்டு புதருக்குள் ஓடிவிட்டது. உடனே அந்த அரசனானவன், நான் என் மனைவியை அந்த அரசனானவனை நோக்கி அந்த பிராமணன் என்னை எங்களை காப்பாற்று என கேட்டும் கூட நீ காக்க தவறிவிட்டால் என்னுடைய மனைவியினை புலி கப்பிக்கொண்டு போய்விட்டதே என்று அவன் பதறினான். உடனே இந்த அரசனானவன், நான் காப்பாற்ற வேண்டும் என நினைத்தேன், புலி முந்தி விட்டது, ஒன்றுமில்லை, நான் உனக்கு வேறொரு பெண்ணை மனமுடித்து தருகிறேன் என்கின்றான். வேறொரு பெண்ணை மனமுடித்து தருகிறேன் என சொல்லுகின்ற பொழுது உடனே நீ இன்னும் நகரத்திற்கு சென்று வேறு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்வதற்கு காலதாமதம் ஏற்படும், நான் அக்கிரிகாரியத்தை உடனே செய்ய வேண்டும், எனக்கு உடனே இப்பொழுதே திருமணம் செய்யினார். உடனே அந்த செய்யும் சொன்னவுடன் அரசன், நான் எப்படி இந்த இடத்தில் திருமணம் செய்ய முடியும் என சொல்ல, உடனே அந்த பிராமணன், உன் அருகிலே இருக்கின்ற அரசமாதேவியை எனக்கு திருமணம் செய்து கொடு என்று கேட்கிறான். இயற்பகை நாயனார் புராணம் கூட. உடனே அரசன் தன் மனைவியை அந்த பிராமணனுக்கு திருமணம் செய்ய அங்கே முற்படுகிறான். அப்படி திருமணம் செய்து முடித்த பின்பு அரசன் நினைக்கிறான், நம்முடைய இயற்பகை நாயனார் புராணத்தைப் போலவே இதை இந்த அரசனானவர் நாம் செய்தது, அரசனாக இருக்கின்ற நாம் செய்தது இது சமுதாய ஒழுக்கத்திற்கு பொருத்தமற்றது, ஆகையினாலே நான் நாடு திரும்புவதை காட்டிலும் இங்கே உயிரை வாய்ப்பேன் என சொல்லி அரசனானவன் தான் உடனே தன்னுடைய மனைவியை வேறு ஒருவனுக்கு அங்கே தாரைவாற்றுவதற்கு மனம் கூசி உடனே அங்கே காட்டிலேயே அக்னியை எழுப்பி அங்கே அக்னிக்குள் பிரவேசம் செய்கிறார். ஆனால் அக்னிக்குள் பிரவேசம் செய்கின்ற பொழுது அக்னி அவரை ஒன்றுமே செய்யவில்லை, நன்றாக குளிர்ந்திருந்தது. இது என்ன அதிசயம் என பார்க்கின்ற பொழுது சிவபெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்துதான் சொல்லுகிறார், பிராமணனாக வந்தது நான், என்னுடன் பிராமணனாக வந்தது நான், என்னுடைய மனைவியாக பிராமணத்தியாக வந்தது உமையவள், புலியலாக அவங்க வந்தது என்னுடைய பரிக்கிரக சக்தியாகிய மாயை அப்படிங்கிற. ஆக இந்த பரிக்கிரக சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த மாயை சிவபெருமானுக்கு ஓர் சக்தி. ஆகையினாலே தான் நம் அந்த ஐந்தெழுத்துல எது எது சரியாக எதிலேயே பொருந்துகிறது என்பது இந்த உண்மையெல்லாம் தெரிந்தால்தான் நமக்கு முடியும். இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தியை முதல்ல கேட்கின்ற பொழுது கொஞ்சம் மறவாக இருக்கும், ஆனால் இதை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கின்ற பொழுது இது தெளிவாகும். இந்த ஐந்தெழுத்து சிவய நம என்று இருக்கின்ற பொழுது யாவாகிய உயிர் மாவாகிய மலத்தோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது ஆன்மா கேவல நிலையை அடைகிறது. இது இந்த ஆன்மா அப்போ மரமாகவே கிடக்கிறது. இந்த யாவாகிய உயிர் மாவாகிய மலத்தோடு சேர்ந்து நீக்கத்திற்காக திருவதானமாகிய நா சேருகின்ற பொழுது சகல நிலை. அப்ப சகல நிலைன்னு என்னது? ஆன்மா இருக்கிறது, மலம் இருக்கிறது, மலநீக்கத்திற்கு அங்கே திருவதான சக்தி தன்ம மாயைகளை புசிப்பிக்கப்படுகிறது. ஒரு உண்மையை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், நகாரமாகிய திரோதான சக்திக்கு கண்மம் மாயை என்றுதான் பொருள். நகாரத்துக்கு என்ன பொருள்? கண்மம் மாயை. இப்போ இந்த நகாரத்திற்கு கண்மம் மாயை கடைசியில் இருக்க நாம மலம் அனுமலத்தை குறிக்கிறது. என உம்மலத்தை குறிப்பதுதான் நாம என்று சொல்லக்கூடியது. இந்த கண்ம மலத்தையும் மாயையிலையும் அமிழ்த்தி புசிக்க செய்வதால் அதற்கு நா என்கிற திரோதான சக்தி சொல்லப்படுகிறது. எனவே யாவாகிய உயிர் மலத்தோடு இருக்கின்ற பொழுது அங்கே திரோதான சக்தியாகிய கண்மமும் மாயும் துணிப்படுகின்ற பொழுது சகல நிலை. அதற்கு பின்பு யாவாகிய இந்த ஆன்மா மலநீக்கம் பெற்று, மலநீக்கம் பெற்று அதாவது கேவல நிலை சகல நிலை இப்போ இந்த ஆன்மாவானது மலநீக்கம் பெற்ற பின்பு இந்த நகாரம் இருக்கிறது அல்லவா, இந்த நகாரம் என்று சொல்லக்கூடிய திருவதான சக்தி அருள்சக்தியாக மாறிடும். அப்ப அருள்சக்தியாக மாறுகின்ற பொழுது அது சிவத்தோடு சேர்ந்து நிற்கின்ற பொழுது சுத்த நிலைக்கு வந்துடும். இப்போ வருகின்ற பொழுது இன்னும் பக்குவம் அடைகின்ற பொழுது சிவத்தோடு கூட்டி வைத்த பின்பு இந்த வகாரமாக சக்தி தன்னை காட்டாது ஒழித்து விடும். அப்போ யாவும் ஷீயும் இருக்கும், அது அருள் நிலை. அதற்கு மேல முக்தி நிலை வருகின்ற பொழுது இந்த யாஷா என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே யாவாகிய ஆன்மா யான் எனது என்பதை அற்று ஆன்மபோதம் கெட்டு தான் என்பதை அறியாது சிவமாகவே நிற்கும். ஆக கடைசியில முக்தி நிலை ஷீ மட்டும்தான் எஞ்சும். ஆகவே நானே தான் இன்று வரக்கூடிய ஐந்தெழுத்து இந்த கொடிப்பாட்டின் நாலாவது பாட்டில் கடைசியில ஷீயோட முடியும். அது வரும்போது உங்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சுவிடும். ஆக இந்த ஐந்தெழுத்தின் நிலையிலே இது இப்படி இருக்கிறது. இந்த ஐந்தெழுத்தை வைத்து சைவ சித்தாந்தம் முழுவதையும் என்ன செய்து விடலாம்? நாம் அப்படியே தெளிவாக அங்கே கண்டுகொள்ளலாம். இன்னும் இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது ரொம்ப அவசியம் என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய பரம்பொருளானவர் தன்னுடைய வாக்கிலே வந்திருக்கின்ற அந்த வேதத்தில் மத்தியிலே ஐந்தெழுத்தை வைத்திருக்கின்றார். ஐந்தெழுத்து ஒரு இடத்துல வருகிறது. எந்த இடத்திலே ஐந்தெழுத்து வருகிறது என்பதை நன்றாக நாம் உற்று நோக்கினால் வேதம் ரிக்கியு சாம அதர்வன, இதிலே அதர்வன வேதம் அது ரிக்கியு சாமத்தில் சொல்லப்பட்டபடி ஆன்மாக்களுடைய காமிகத்திற்காக அது இயற்றப்பட்டது. எனவே வேதம் திரைவி ரிக்கியு சாம. இந்த ரிக்கியு சாம இந்த மூன்றிலே மத்தி யஜுர்வேதம். யஜுர்வேதம் 13 காண்டம். 13 காண்டத்திலே மத்தியாக வருவது 7வது காண்டத்திலே ஸ்ரீருத்ரம் இருக்கிறது. இந்த ஸ்ரீருத்ரம் 7 சாகைகளை உடையது. 7 சாகைகளுக்கு மத்தியிலே வரக்கூடியது அந்த இடத்திலே ஐந்தெழுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிவதரஷ என்ற வார்த்தை அந்த ஒரு இடத்தில் தான் வருகிறது. இது ஸ்ரீருத்ரத்திலே மத்தியிலே இருக்கிறது. அதனாலதான் இருதய நாப்பன் ஐஞ்செழுத்து என்று நம்முடைய ஐந்தெழுத்தை சொல்லி காட்டுவார்கள். வேதத்தினுடைய இருதய ஸ்தானமாக இருப்பொழுது ஐந்தெழுத்தாக அங்கே அமைகிறது. இது ஐந்தெழுத்து வேதத்தின் மத்தியிலே இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் தேவாரம் மூவர் பாடியது. ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர், மத்தியிலே வருபவர் அப்பர். அப்பர் பாடியது 4-5 திருமுறை, 4-5-6 மத்தி, 5 திருமுறை. 5 திருமுறை 100 பதிகம், 100 பதிகத்துக்கு மத்தி 51 பதிகம். 51 பதிகத்துல திருப்பாலைத்துறை 11 பாடல்கள், 11 பாடல்களுக்கு மத்தியில 6 பாட்டு, 6 பாடல்ல மத்தியில சிவயநம என்று அப்பர் பெருமான் வாக்கு அமர்ந்திருக்கிறது. விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று தேவாரத்தின் மத்தியிலும் ஐந்தெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எண்ணினார்க்கு இடமாம் எழில் எழில்வாகன் பண்ணினார் அவர் பாறை துறையரை. எழில் வானகம் பண்ணினார் அவர் பாறை துறையரை. என வேதத்தின் மத்தியிலே சிவய என்று இருப்பது தேவாரத்திலும் இருக்கிறது. பெரிய புராணத்தின் மத்தியிலே நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமான் அங்கே திருவரத்திலே அங்கே ஐந்தெழுத்து ஓதி அங்கே முத்துப்பள்ளத்தில் அமர்ந்துகின்ற பொழுது ஐந்தெழுத்து ஓதி அமர்ந்தார் என்று சென்றார் சொன்னார். எனவே எல்லா இடத்திலும் எது வருகிறது? மத்தியிலே ஐந்தெழுத்து வைத்து நமக்கு உணர்த்தப்படுகின்றது. இந்த ஸ்ரீருத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நின்ற திரு தாண்டகத்திலே நமக்கு அப்பர் சுவாமிகள் அப்படியே இந்த ஸ்ரீருத்திரத்தை தமிழிலே தந்திருக்கிறார். நின்ற திருத்தாண்டகத்துக்கு பழைய நூல்களில் எடுத்தால் ருத்ர திருத்தாண்டகம் தான் ஒன்றும். ஆக அவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஐந்தெழுத்தை பொறுத்த மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இதை நாம் கண்டிப்பாக, அதாவது அடியார்களுக்கு உள்ள மன இலக்கணம் மூன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக இலக்கணம் 10, பிற இலக்கணம் 10, மன இலக்கணம் 3. இந்த மன இலக்கணம் 3 ஐந்தெழுத்து ஜெபித்தல் என்பது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் ஞானசம்பந்தர் தேவாரத்திலே கொங்கலர் வன்மதனும் வாழி ஐந்தகத்து அங்குள பூதமும் அஞ்சு அன்பொழில் தங்க அறவின் படம் அஞ்சும் தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே. இந்த 5 விரல்களை இப்படி விரிக்கின்ற பொழுது ஓங்காரம் அந்த விரல்கள் எல்லாம் எதை காட்டுகிறது? 5 விரல்களும் ஐந்தெழுத்தை காட்டுகிறது. இந்த ஓங்காரத்தில் அஞ்செழுத்து வந்ததை அழகாக அங்கையில் 5 அஞ்செழுத்துமே தான். இதில் பெருவிரல் சிகாரத்தை குறிக்கும். பெருவிரல் சிகாரம். ஏன் இதுக்கு பெருவிரல்? மற்ற விரல்களை காட்டில் பெரிதாக இருக்கிறது. ஏன் பெரிதாக இருக்கிறது? எல்லாவற்றிலும் ஒரு பொருள், இந்த ஒரு இடத்தில் மட்டும் சிகாரமும் சக்தியாகிய மகாரமும் சேர்ந்திருக்கு. எனவே சீவ என்று சொல்லக்கூடிய இரண்டும் சேர்ந்ததால் பெரிதாக இருக்கிறது. ஆட்காட்டி விரல் யா, நடுவிரல் மா, சுண்டு விரலும் மோதிர விரலும் நகாரமாகிய கண்மமும் ஆயையும் கூடிய ஐந்தெழுத்து இருக்கிறது. நம்முடைய கையிலே விரிக்கின்ற பொழுது இந்த ஐந்தெழுத்து நமக்கு வருது. இந்த ஐந்தெழுத்துக்கெல்லாம் நிறைய வகைகள் இருக்கிறது. இது நம்முடைய நூல்களிலே நிறைய இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஐந்தெழுத்தினுடைய வகைகளை பற்றி நமக்கு சொல்வதற்கு உண்மை விளக்கம் இருக்கிறது. அதைவிட மேலாக நம் திருவுருட்பயனிலே ஐந்தெழுத்து அருள்நிலை வருகிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆசிரியர் பெயர் தெயர் வரா தெரிய வராத புண்ணியர் ஆற்றுப்படை என்று ஒன்று இருக்கிறது. அதில் ஐந்தெழுத்தினுடைய வேதங்கள் அனைத்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு முக்கியமாக இருக்கின்ற இந்த ஐந்தெழுத்து எப்படியெல்லாம் ஒரு ஆன்மாவுக்கு அது உபகாரம் செய்கிறது, படிமுறையிலே அந்த ஆன்மாவானது எப்படி அது உயர்ந்து இந்த ஐந்தெழுத்திலே வைத்து அது பேசப்படுகிறது என்பதை காட்டுவதுதான் நம்முடைய கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற கொடிக்கவியிலே இருக்கின்ற 4 திருப்பாட்டு. இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடிய முக்கியம் என்ற காரணத்தினாலே தான் தேவாரத்திலே 4 பதிகங்கள் கிடைத்திருக்கிறது. ஞானசம்பந்தருடைய 2 பதிகம், அப்பர் பெருமான் 1 பதிகம், சுந்தரர் 1 பதிகம். ஞானசம்பந்தருடைய பதிகத்திலே ஒன்றும் அதிலே காலராகி கஷிந்து என்ற பாடலையும் அப்பர் பெருமான் மற்றும் சுந்தரர் பாடலையும் சொல்லுகின்ற பொழுது அதை நமச்சிவாய பதிகம் என்று சொல்லுதல் வேண்டும். காலராகி கஷிந்து என சொல்லுகின்ற அந்த இதுக்கு மட்டும் அதை எப்படி சொல்லுதல் வேண்டும் என சொன்னால் அது பஞ்சாக்கரபதிகம் என்று சொல்லுகின்ற மரபு தான் உண்டு. அப்ப இதுக்கு மட்டும் நாதன் நமச்சிவாய் என்று வந்தது. இன்னொரு இடத்திலே ஐந்தெழுத்துமே ஐந்தெழுத்துமே என முடிகிறது. இந்த ஐந்தெழுத்துமே ஐந்தெழுத்துமே என வரக்கூடியது சூக்ம பஞ்சாக்கரம், மற்றதெல்லாம் தூத பஞ்சாக்கரம். இந்த தூத பஞ்சாக்கரம் தூக்கும பஞ்சாக்கரம் என்பது பஞ்சாக்கரத்தினுடைய தன்மை என்று பஞ்சாக்கரம் கொடுக்கின்ற பலனை வைத்துக் கொடுப்பது. தூத பஞ்சாக்கரம் என சொல்லக்கூடியது அங்கே நமச்சிவாய, இது நமக்கு உலக போக போக்கியங்களை நமக்கு அமிழ்த்தும். ஆகையினாலே தான் இது தூர அனுபவத்தை கருவிக்கரணங்களாக வைத்து தூர அனுபவத்தை கொடுப்பதற்கு காரணத்தினாலே இதுக்கு தூத பஞ்சாக்கரம். ஆனால் அந்த சிவயனமை என சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபித்தால் மேலாக வீட்டு இன்பத்தை கொடுத்து அங்கே பரமோகத்தை தூய்ப்பிக்க செய்கின்ற சூக்ம இன்பத்தை கிடைக்கும். அந்த கருவிகரணங்கள் தொலைப்படாது, அந்த ஆன்மா இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். எனவே அந்த பலனை வைத்து தான் தூர பஞ்சாக்கரம் சூக்ம பஞ்சாக்கரம் என்று அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த நான்காவது திருப்பாடலுக்கு சொல்லுகின்ற பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த பாடலுக்கு உள்ள ஒரு பொருளினை தெரிவதற்கு முன்பாக பஞ்சாக்கர பகரடை என்று சொல்லக்கூடிய அந்த நம்முடைய பண்டார சாஸ்திரத்திலே உள்ள நூலை பயின்றால் இது நன்றாக நமக்கு புலப்படும். அதிலே பஞ்சாக்கர வேதங்கள் அங்கே பேசப்படுகிறது. அந்த நூலுக்கு எழுதிய உடையாசிரியன்மார்கள் குறிப்பாக வையாபுரி ஐயா போன்றவர்கள் எல்லாம் இதையெல்லாம் விரித்து சொல்ல இயலாது, இதை நாம் குரு மூலமாக தெரிந்து கொள்க என்று சொல்லி காட்டினார்கள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த நான்காவது திருப்பாடலை என்ன கூறுகிறார் என்பதை மட்டும் நான் அந்த பதங்களுக்கு விளக்கத்தை தான் சொல்ல முடியுமே தவிர வியாக்கியானம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இந்த நான்காவது திருப்பாட்டு அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமல் காட்டக்குடி. இதுக்கு பதவுரை அஞ்செழுத்தும் அஞ்செழுத்து என சொல்லக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்தினையும் இந்த சூக்ம பஞ்சாரம் சிவய நம, இந்த சிவய நம என சொல்லக்கூடிய ஓரத் தொடங்கினால்தான் சூக்ம இன்பத்தை விரும்பு கொண்டோம் என்று வீட்டு இன்பம் கிடைக்கும். தூர பஞ்சாக்கரம் ஆகிய நமச்சிவாயை சொன்னா ந என்பது திருவண சக்தியை புரிந்து விட்டது, அது போக போக்கியங்களை கொடுத்து மீளவும் பிறப்புக்கு ஆழ்த்தும். ஆகையினாலே தூர பஞ்சாக்கரம் வீட்டின்பத்திற்கு அது இப்போது வருவார் அவ்வளவுதான். ஆகையினாலே தான் முக்தி பேற்றை விரும்புபவர்கள் அந்த சூக்ம பஞ்சாக்கரம் ஆகி சிவய நமதை ஜபிக்க வேண்டும் என்பதை உண்மை வழக்கத்தில் ஐந்தெழுத்தை பற்றி விளக்கமாக அங்கே பேசப்பட்டிருக்கிறது. எனவே அஞ்செழுத்தும் சிவய நம என ஐந்தெழுத்தும் எட்டு எழுத்தும் எட்டெழுத்து என சொல்லக்கூடியது மேலே சொன்ன சிவய நம என்பதற்கு முன்பாக ஓம் ஹாம் ஹம் ஆக ஓம் ஹாம் ஹம் சிவய நம எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் ஆறெழுத்து என்பது ஓம் நம சிவ ய ஓம் நம சிவ ய. எப்பொழுதும் எழுத்து எண்ணிக்கின்ற பொழுது ஒட்டெழுத்து எண்ணிக்கையிலே சேராது, அது ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும். ஆக ஆறெழுத்தும் நாலெழுத்தும் இந்த நாலெழுத்து என சொல்லக்கூடியது ஓம் சிவ ய. இதை படித்து விட்டு உங்களுக்கு லேசா விளக்கம் சொல்றேன். பிஞ்செழுத்தும் வா என்னும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் மேலாகிய ஷி என்னும் பெருவெழுத்தும் நெஞ்சு அழுத்தி மனதிலேயே தியானித்து பயிற்சி செய்த முயற்சியினால் பேசும் எழுத்துடனே பேசும் எழுத்து என்பது வகாரம், பேசும் எழுத்து என்பது வகாரம், அந்த எழுத்தினையும் பேசா எழுத்தினையும் பேசா எழுத்து சிகாரம் ஷி ஷி என்ற அந்த பேசா எழுத்தினையும் கூசாமல் மிகவும் லகுவாக காட்டக்கொடி அதனுடைய உண்மை பொருளையெல்லாம் காட்டும்படியாக பதியும்படியாக இந்த தோஷத்தை கட்டுகின்றேன் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இப்ப இந்த இடத்துல இதுக்கு நாம வந்து ஒரு சிறு விளக்கத்தை நாம பார்த்து கொண்டு மேலே சொல்லுவோம். இதிலே சொல்லக்கூடியது ஒவ்வொரு படிமுறையிலும் இந்த ஆன்மா

சொல்லாமல் உமாவ விஸ்வாச்சாரியார் தன்னூலிலே விட்டு விட்டார். லேசாக குருமுறையிலே கேட்டு தெளியும்படியாக பண்டார சாஸ்திரத்திலே அங்கே பஞ்சாக்கர பவருணை என்று சொல்லக்கூடிய பேரூர் வேரப்பதேசியர் சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற அந்த பஞ்சாக்கர பவருடையிலே அழகாக இது பற்றி சிறிது விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குருமூலமாக தெரிதல் வேண்டும் என்று உரையாசிரியர் சொல்லிவிட்டார்கள். எனவே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது நிற்கும் முறையும் ஓதும் முறையும் அங்கே உணர்த்தப்பட்டது. இந்த ஐந்திடத்தை தியானம் என சொல்லக்கூடியது உரை, மாந்தம், மானதம் என்று மூன்றும் சொல்லப்படுகிறது. உரை என்பது அந்த மந்திரத்தை அருகிலுள்ளோருக்கு கேட்கும்படி சொல்வது. மாந்தம் என்பது தன்னுடைய செவிக்கு மட்டும் கேட்கும்படியாக சொல்வது. மானதம் என சொல்லக்கூடியது நான் உனி தீண்டாலும் மனம் ஒருமைப்பட்டு உள்ளுக்குள் செய்கின்ற அந்த தியானத்தை குறிக்கும். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த நான்காவது திருப்பாடலை சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் உரையும் அல்லாது, மாந்தம் அல்லாது, மானதமும் அல்லாது, சுத்தமானதம் என்று இங்கே கொள்ளுதல் வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இங்கே சுத்தமானதமாக வைத்து இந்த மந்திரங்கள் ஓதுதல் வேண்டும். இதிலே ஐந்து எழுத்து என சொல்லக்கூடியது எட்டெழுத்து என சொல்லக்கூடியது இந்த சிவயன் அமையோடு பிரணவத்தையும் பீஜாக்கிரமையும் சேர்த்து, பிரணவம் பீஜாக்கிரம் இது ஓம் ஹாம் ஹம் சிவய நம. ஆறெழுத்து என சொல்லக்கூடியது பிரணவத்தையும் பஞ்சாக்கரத்தையும் குறித்தது ஓம் நம சிவய. நானெழுத்து என சொல்லக்கூடியது இங்கே ஓம் சி வ ய. இதிலே நம என்ற எழுது நீக்கப்பட்டது. ஏனெனில் இந்த ம என்பது இந்த நம என்பது மா என்பது மரத்தையும் நா என்பது திரோதானத்தையும் குறித்தது. அது விலகி விடணும். அதற்காகத்தான் இந்த மலை எழுத்துக்கள் நம இரண்டையும் நீக்கி ஓம் சி வ ய என்று நாலு எழுத்திலே அங்கே குறிக்கப்பட்டது. பிஞ்செழுத்து வா. இந்த பிஞ்செழுத்து வா என்று சொல்லக்கூடியது நம்முடைய அம்பிகையை குறிக்கிறது. நிர்மலா வைத்தையே ஆன்மா நிர்மலா சுழித்தியை கடந்து நிர்மல துரியத்தில் நிற்கின்ற பொழுது அருளால் அந்த வாகிய அந்த அருளால் அந்த ஆன்மாவிடத்தே ஒரு சிறு இன்ப வளையம் தோன்றும். ஆனால் அந்த ஆனந்த வளையம் முடிவானது அல்ல. எனவே கா என்று வருவதற்கு முந்தின பருவம் பிஞ்சு. அப்ப பிஞ்சு என்றால் பிஞ்சுக்கு அப்புறம் கா என்ற ஒரு பருவம், கனி என்கின்ற ஒரு பருவம் இருக்கிறது. எனவே பிஞ்செழுத்து வா, இதற்கு அப்புறம் கனியனு சொல்லக்கூடிய மேலான பெருவெழுத்து ஷி பின்னே வருகிறது. எனவே இந்த பிஞ்செழுத்து என சொல்லக்கூடியது முதிர்ந்த முதிர்ந்த மேலான பரபோகத்திற்கும் முந்திய இன்பத்தை கூட்டுவது. இது எதை போல் என்றால் இந்த வகாரம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக பிஞ்சலத்தை உணர்த்துவதற்கு விநாயகர் சதுர்த்தி என்று குளக்கட்டை செய்கிறோம். குளக்கட்டை செய்கின்ற போது மேலே பச்சரிசி மாவு, பச்சரிசி மாவே மேலே இருப்பது எது? அது லேசான சுவைதான். ஆனா அதை விட சுவையானது மேலே உள்ளே இருக்கிறது. எதெல்லாம் உள்ளே சேர்ந்திருக்கிறது? அதுக்குள்ளே வெல்லம், பருப்பு, தேங்காய் துருவல் இன்னும் என்னென்னவோ உள்ளே வைத்து ஏலக்காய் சேர்த்து சுவை உள்ளே இருக்கிறது. எனவே மேலே இருக்கிற பச்சரிசி மாவு போல முதலில் கிட்டுகின்ற இன்பம் போல் உள்ளது இந்த பிஞ்செழுத்தாகிய விவகாரம். அதற்கு பின்பு இந்த ஆன்மாவானது எல்லாவற்று யான் எனது என்பதை விட்டு சக்தியையும் காணாது சிகாரத்தில் தான் அதுவாகவே சென்று நின்று ஆனந்த வெள்ளத்து அந்த ஆருயிர் அழுந்தும். எனவே அந்த ஆனந்த வளையத்திற்கு அடுத்த நிலை, மேல்நிலை, முதிர்ந்த நிலை என்பதை காட்டுவதற்காகத்தான் மேலே பெருவெழுத்து. இந்த பெருவெழுத்து என்பது பேரின்பத்தை குறிக்கும். இந்த பேரின்பத்தை உடையவன் தான் சிவன் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த மேலே பெருவெழுத்தை குறிப்பிட்டு அப்பர் பெருமான் திரு எருமியூர் பதிகத்திலே கார்முகிலாய் பொழிவானே என்கின்ற அந்த திருப்பாடலிலே பேரெழுத்து ஒன்று உடையானை என்று சொல்லி காட்டுகின்றார். ஆகையினாலே இந்த மேலை பெருவெழுத்து என சொல்லக்கூடியது மேலாகிய அந்த அந்த சிகாரத்தை குறிக்கிறது. பேசும் எழுத்து, பேசும் எழுத்து என்றால் வகாரத்தை குறிக்கிறது.
இந்த விவகாரத்தை

0: என் பேச்சில் எழுத்து என சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என சொன்னால், மலவயப்பட்ட ஆன்மா முத்திப்பேறு செல்லும் வரை தொழிற்பட்டு கொண்டே இருப்பது. ஒருவன் வந்து ஏதாவது செய்து கொண்டிருந்தாலும் சேட்டைக்குதான் பேசாம இரு, அப்ப என்ன இருக்கும் செயலற்று இரு. அப்ப பேசும் எழுத்து என்றால் தொழிற்பட்டு கொண்டே இருப்பது. இந்த ஆன்மா சிவத்திடம் சென்று சேரும் வரை இந்த அருளாகிய சக்தி தொழிற்பட்டு கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அருளுக்கு மகாரம். எனவே மகாரத்திற்கு பேசும் எழுத்து. அந்த பேசும் எழுத்து அதாவது அருளானது சிவத்திடம் கொண்டு போய் உயிரை சேர்த்த பின்பு இந்த உயிரானது தேனி மலரிலே இருக்கின்ற தேனை வண்டு உண்டு அப்படியே மயங்கி அசைவற்று வண்டுக்குள்ளே கிடைப்பதை போல, அசைவற்று கிடைப்பதை போல இந்த ஆன்மா தானே சிவமாக மாறி, சிவமாம் தன்மையாக மாறி, தானே சிவமாம் தன்மையாக மாறி அந்த பேரின்பத்திலேயே அழிந்து சிவமாகவே கிடக்கும். எனவே அங்க அந்த இடத்திலே யா என்ற ஆன்மாவும் சென்று வகாரமாகி அதையும் காணாது. இந்த ஆன்மாவானது சிவமயமாகவே நிற்கின்றது. அதனால்தான் சிவமயமாக அசைவற்று இருக்கின்ற காரணத்தினால் அதை பேசா எழுத்து. மேலான மோன நிலை, மேலான பரவச நிலை, மேலான ஆனந்த நிலையிலே இருக்கின்ற அந்த பேசா எழுத்தும் கூசாமல் இவைகளெல்லாம் எழுதிலே விளங்கும்படியாக காட்ட கொடி உயிரிடம் பதிவிக்கும் செய்யும்படியாக கொடி கட்டினேன் என்று சொல்லி காட்டுகிறார். இவ்வளவு அருமையான ஒரு செய்தி இருக்கிறது. எனவே முதல் திருப்பாட்டு கொடிக்கவியிலே ஆன்மாவிலே ஞானமும் சிவஞானமும் உதிக்கிறது, ஆணவமலமும் இருக்கிறது. அந்த ஆணவமலம் உயிரை பந்திக்கும், சிவத்தை பந்திக்காது. ஆனா சிவஞானம் பந்தித்த ஆன்மாவை ஆணவமலம் தாக்கும். அதற்கு குருவினர் தீஷை பெற்று முக்தி பெற வேண்டும் என்று உணர்த்தினார். இரண்டாவது திருப்பாடலே சைவர்களாகிய நாம் சிவம் சக்தி உயிர் கேவல நிலை சகலநிலை இவைகளை எல்லாம் இல்லை என்று சொல்பவர்களை நாம் அணுகி சொல்லுகின்ற கருத்தை ஏற்று மெய்மை எது என்பதை உணர்தல் வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டினார். அதற்கு பின்பு நம்முடைய மூன்றாவது திருப்பாடலே இறைவனானவன் மாற்றம் மனம் கடந்த மறையவன் நன்கு ஆராய்ந்தால் அந்த பெருமானானவன் ஆன்மாவோடு உடனே அந்த அறிவிலே அறிவாகாரமாக இருக்கிறான் என்று உணர்த்தப்பட்டது. நான்காவது திருப்பாடலே சைவத்தின் மூலம் ஓம் அதன் உள்ளொளி ஐந்தெழுத்து. உயிர்கள் எந்தெந்த நிலையில் அந்த ஐந்தெழுத்தை எப்படி ஓதுதல் வேண்டும், எந்த நிலையிலே நிற்றல் வேண்டும் என்பதையெல்லாம் குரு மூலமாக பெற்றுக்கொள்க, இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்க என்று உணர்த்துவதை போல அங்கே நான்காவது திருப்பாடல் இருக்கிறது. இந்த நாம் பேசிய இந்த கொடிக்கவியிலே இருக்கின்ற சில செய்திகளுக்கெல்லாம் நன்றாக நமக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் என சொன்னால் உமாவன் சிவாச்சாரிய சுவாமியின் அருள் செய்திருக்கின்ற சிவபிரகாசத்தை கசடல கற்றாலே நமக்கு எல்லாம் துலங்கும் என தெரிவித்துக் கொண்டு எளியனுடைய சித்தறிவிலே பட்டதன்படி நான் இந்த கொடிக்கவிக்கு என்னால் என்ற அளவு பொருளினை கூறியிருக்கிறேன். அதற்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி தெரிவித்து இதற்கு துணை செய்கின்ற சைவம்.org அவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னையும் பொருளாக கொண்டு செல்லும்படுகின்ற உங்களுக்கும் நன்றியினை தெரிவித்து மீளவும் சந்திக்கின்ற பேச்சினை பரம்பொருள் கொடுத்தருள்வான் என்ற நம்பிக்கையோடு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி சிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: இன்றைய பண்டார சாஸ்திர சிந்தனையிலே நம்முடைய மூன்றாவது பட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்த ரசகாரியம் என்ற சிந்தனையை, ரசகாரிய சாஸ்திர சிந்தனையை தொடர்ந்து செய்வதற்கு ஒருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. அருள் திரு அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பண்டார சாஸ்திரங்களிலே 10 சாஸ்திரங்களை அருள் செய்த பேரருளாளர் ஆவார். அவற்றுள் அவர்கள் அருள் செய்துள்ள இந்த ரசகாரியம், ரசகாரியங்களாகிய தத்துவ ரூபத்திலிருந்து சிவபோகம் வரை உள்ள அந்த 10 கருத்துக்களையும் மிக அருமையாக விளக்குவதோடு மட்டுமின்றி அவற்றோடு தொடர்புடைய கருத்துக்களை ரசகாரியங்களுக்கு முன்னும் பின்னும் வைத்து மிக அருமையாக விளக்கிச் செல்லக்கூடிய மிகப்பெரிய பருவூலமாக திகழக்கூடிய ஒரு அரிய நூலாம். அந்த நூலிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து 25 பாடல்கள் வரை சிந்தனையை நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த தசகாரிய நூலினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது, தத்துவரூபம் வரை, தத்துவரூபம் முதல் சிவபோகம் வரை உள்ள அந்த 10 காரியங்களுக்கும் அவற்றை விளங்கிக் கொள்வதற்கு தேவைப்படுகின்ற பிற செய்திகள், அதாவது பாசஞானம், பசுஞானம், சிவஞானம், இவை மூன்றை பற்றிய ஒரு தெளிவு கற்போருக்கு இருக்க வேண்டும். அப்புறம் இருவினை ஒப்பு, சத்தினிபாதம், இந்த செய்திகளை பற்றியும் ரசகாரியங்களை படிக்க புகுவோர் அறிந்திருக்க வேண்டும். இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம், இவற்றை பற்றிய தெளிவான வரையறை, மேலும் பாசஞானம், பசுஞானம், பதிஞானம், இவற்றை பற்றியும் தெளிவான வரையறை, ஆகவே அவற்றை மிகச்சிறப்பாக அருள் திரு அம்பலவான தேசிக சுவாமிகள் நமக்கு வழங்கியுள்ளார்கள். அவற்றையெல்லாம் நாம் சிந்தித்திருக்கின்றோம். அடுத்தாற்போல் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், தசகாரிய வரையறையை தொடங்குகின்றார்கள், அதிலிருந்து பார்க்க வேண்டும். 14 பாடலில் இருந்து இந்த உடல் தத்துவங்கள் இவற்றினுடைய சிறுமையினை உணர்த்துகின்றார்கள். என்ன, தசகாரிய செய்திகளை பார்க்கும்பொழுது உடல் தத்துவங்களையெல்லாம் இந்த உயிரானது கடந்து திருவருளோடு கூடி சிவபோகத்திலே திளைத்தல், அதுதான் தசகாரியத்திலே சொல்லப்படுகின்ற செய்தி. ஆகையினாலே இந்த உடல் தத்துவங்கள் எல்லாம் விட வேண்டியவைதானா என்பது பற்றி ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இவற்றில் பற்று விடுவது அத்துணை எளிதென்று, துறக்கப்படாத உடலை துறந்து என்று அப்பரிவர்மானம் சொன்னார்கள். அவ்வளவு எளிதில் நம்மால் இந்த உடல் பற்றை விட முடியாது என்பதனால்தான் துறக்கப்படாத உடல் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆகவே இந்த உடல் தத்துவங்களுடைய சிறுமையை உணர்த்துவதன் மூலமாகத்தான் இவற்றை நாம் நீத்துவிட வேண்டும், இவற்றை நீத்தால்தான் நமக்கு திருவருள் கிட்டும் என்ற உறுதி நமக்கு உண்டாகும். ஆகவே 12 பாடல்கள் வரை தசகாரிய செய்திகளுக்கு இன்றியமையாது தெரிந்து கொள்ள வேண்டிய, அதாவது தசகாரியங்களை புரிந்து கொள்வதற்கு இன்றியமையாது வேண்டப்படுகின்ற இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம், அந்த பாசஞானம், பசுஞானம், பதஞானம் இவற்றையெல்லாம் கூறிவிட்டு 13 பாடல் வரை இவற்றையெல்லாம் கூறிவிட்டு 14 பாடலிலிருந்தே உடல் தத்துவங்கள் இந்த மாயாகாரியங்களுடைய சிறுமையினை 14 பாடலிலிருந்தே கூறி வருகின்றார்கள். 14 பாடல் தொடங்கி கூறி வருகின்றார்கள், மிக அருமையாக கூறினார்கள். ஆகவே அந்த பாடல்கள் என்னென்ன செய்திகளை சொல்லி வருகின்றன என்று அந்த தொடர்ச்சி மிகவும் முக்கியம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு செய்தியை சொல்கின்றது என்ற நோக்கிலே பார்த்தோம் என்றால் நூல் கற்பதற்கு ஊக்கமே வராது. போன பாடல் என்ன சொல்லியது, இந்த பாடல் அதை தொடர்ந்து என்ன கருத்து சொல்கின்றது, வரும் பாடல் இதற்கு தொடர்ச்சியாக எப்படி அமைந்துள்ளது என்ற நோக்கிலே பார்த்தால்தான் இந்த நூலானது பல பாடல்களை கொண்டு எப்படிப்பட்ட ஒரு உண்மையினை நமக்கு உணர்த்துகின்றது என்று அப்போதுதான் உணர முடியும். அந்த வகையிலே பார்த்தோம் என்றால் இந்த 14 பாடலிலே நாம் பார்த்தோம் என்றால் திருவருள் உணர்த்தினால்தான் உயிர் உணரும் என்ற செய்தி அங்கே உணர்த்தப்பட்டது 14 பாடலிலே. அதை தொடர்ந்து வரக்கூடிய 15 பாடலை நாம் பார்த்தோம் என்றால் கண்ணானது படலத்தாலே மறைப்புண்டு கிடக்கின்ற குருடன் அவனுக்கு காட்டினாலும் அவன் ஒன்றையும் காணமாட்டான், அதுபோல மலமறைப்பிலே முழுமையாக அழிந்து கிடக்கின்ற உயிர் இறைவன் அறிவித்தாலும் அறியாது என்ற செய்தியை 15 பாடல் உணர்த்துகிறது. 14 பாடல் பார்த்தீங்கன்னா இறைவன் அறிவித்தால்தான் உயிர் அறியும் என்று சொல்லியது. அது என்ன செய்தி சொல்லியது என்று சொன்னால், அந்த குருடனானவன் விழிப்படலம் நீங்க பெற்றாலும் அவன் கண்ணை கொண்டு தானாக காண மாட்டான், கதிரவன் ஒடியின் துணை வேண்டும். அதுபோல ஆணவ மலம் நீங்கினாலும் முதல்வன் அறிவித்தால்தான் உயிர் உணரும் என்றான். 15வது பாடல்ல அப்படி ஆணவத்திலிருந்து நீங்காமல் அவன் அதிலே அழிந்து கிடந்தான் என்றால் அந்த நிலையிலே இறைவன் அறிவித்தாலும் உயிர் அறியாது என்று சொல்லி அந்த உண்மையினை விளக்குகின்றார். இறைவன் அறிவித்தால்தான் உயிர் அறியும். எப்போது மலம் எந்த அளவுக்கு நீங்கி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் அறியும். முழுமையாக மலமறிப்பு இருந்தால் இறைவன் அறிவித்தாலும் உயிர் அறியாது. மலமறிப்பு நீங்க நீங்க அந்த பக்குவத்திற்கு ஏற்ற அளவிலே இறைவன் அறிவிக்க உயிர் அறிந்து வரும் என்பது அங்கே சொல்லப்படுகின்ற உண்மை. ஆக அடுத்த பாடலிலே ஒரு கேள்வி எடுத்துக் கொள்கின்றார். 15வது பாடலிலே மலமறைப்பில் இருந்தால் இறைவன் அறிவித்தாலும் உயிர் அறியாதுன்னு சொன்னார்களே, ஆனால் சித்தாந்தர் என்ன சொல்றார், எந்த உயிர்னாலும் சரி இறைவன் அறிவித்தாலன்றி அறியாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்களே, அதற்கு காரணம் என்ன என்றால், முழுமையாக மலமறைப்பில் உள்ள நிலை கேவலாவத்தேன்னு சொல்லப்படும். தத்துவங்களை எல்லாம் கொடுத்து சிறிதே மலமறைப்பு நீங்கிய நிலையிலே உயிர் இருக்கின்றதல்லவா, அந்த நிலை வந்து சகலாவத்தை, அதான் கருவி உடல் கருவிகள் இவற்றையெல்லாம் பெற்று உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்கின்ற நிலை சகலாவத்தை. இந்த நிலையிலே இப்போதும் மலமறைப்பு இருக்கின்றது, ஆனால் ஏதோ சிறிதளவு அந்த மறைப்பு நீங்கி சிற்றறிவு விளங்குகின்றது. சிற்றறிவு தான் விளங்குகிறது, பேரறிவு விளங்குகிறது. மலமறைப்பு இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது, கொஞ்சம்தான் மலமறைப்பு நீங்கி இருக்கின்றது. ஆகவே இதுவும் வந்து குருடனுக்கு ஒரு கோல் கிடைத்த மாதிரி தான் என்று ஆசிரியர் அருமையாக சொல்கின்றார்கள். அதாவது கேவலாவத்தியில் இருக்கும்போது எப்படின்னா அந்த வெளிப்படலத்தால் முழுமையாக மறைப்புன்றிருக்கின்றது. சகலாவத்திக்கு வந்துட்டான், தத்துவங்கள் எல்லாம் கிடைச்சிட்டு, உடல் உலகங்கள் எல்லாம் பெற்றுட்டான், பிறவிக்கு வந்துட்டான் அப்படின்னா ஏதோ அறிவு அப்படியே முழுமையா விளங்கிவிட்டது என்று அர்த்தம் இல்லை. அந்த குருடனாக கிடந்தவனுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைத்தது போல இந்த மலமறைப்பில் இருந்த உயிருக்கு வந்து இந்த தத்துவங்கள் உலகங்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆகவே அப்போதும் அந்த கோலை கொடுத்தும் ஒருவர் வந்து அந்த குருடனை வழிநடத்தி சென்றால்தான் அவன் வந்து தடையில்லாமல் செல்ல முடியும். அதுபோல இங்கும் வந்து தத்துவங்களை எல்லாம் கொடுத்த பிறகும் இந்த ஆன்மாவுக்கு அறிவுக்கறிவா இருந்து சிவபெருமான் உணர்த்த வேண்டும் என்றார். அப்போ நமக்கு வந்து நாமெல்லாம் தத்துவங்களை பெற்று அதனால் சிறிதே மலமறைப்பு நீங்க பெற்று சிற்றறிவு விளங்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து வருகின்றோம். நமக்கும் திருவருள் உணர்த்துகின்றது, மலமறைப்பு நீங்கிய ஞானிகளுக்கும் திருவருள் உணர்த்துகின்றது. ரெண்டு உணர்த்துதலுக்கும் வேற்றுமை உண்டு. என்னவென்றால் நமக்கு உணர்த்துதல் நம்முடைய வினைக்கு ஈடாக எந்த உலக போகத்தை உணர்த்த வேண்டுமோ அதைத்தான் உணர்த்துது. ஆனா ஞானிகளுக்கு திருவருள் எதை உணர்த்துகின்றது, சிவத்தையே உணர்த்துகின்றது. ஆகவே சிவபெருமான் நமக்கெல்லாம் வினைக்கு ஈடான விடயங்களை உணர்த்தி வருகின்றார், ஆனால் ஞானிகளுக்கு தன்னையே உணர்த்தி வருகின்றார். அதுதான் ஏனென்றால் இதுக்கு அருமையான உதாரணம் அதில் வச்சே காட்டிட்டார், குருடன் வச்சே காட்டிட்டார். குருடனுக்கு காட்டுவது அவனுடைய ஊன்றுகோல் வழியாக தான் காட்ட முடியும். குருடனை ஒருவர் வழி நடத்தி செல்கின்றார் என்றால் அந்த ஊன்றுகோலை அங்கவை இங்கவை அப்படி வா, அந்த ஊன்றுகோல் வழியாவே வா அப்படின்னு அந்த ஊன்றுகோல் வழியாகத்தான் குருடனை வழி நடத்த முடியும். ஒழிய சூரிய ஒளி அங்க இருக்குப்பார், அந்த சூரிய ஒளியை வாத்து போ அப்படின்னு சொல்லி சூரிய ஒளியின் வழியாக அவனை குருடனை வழி நடத்த முடியாது. ஊன்றுகோல் வழியாகத்தான் அவனை வழி நடத்த முடியும். அதுபோல மலமறைப்பு இன்னும் நீங்காமல் இருக்கின்ற பெத்தான்மாக்களை வந்து வினை வழியாக அந்த விதி வழியாகத்தான் சுவாமி நடத்துவார். அப்படிதான் நம்ம நடத்த முடியும். மலமறைப்பு நீங்கிய ஆன்மாக்களை தான் அருள் வழியாக பதிநெறி காட்டி அந்த வீடு வேற்று நெறியிலே நடத்த முடியும் என்று அருமையாக சொன்னார்கள். அப்போ நம்முடைய முந்தைய ஆசிரியர்கள்லாம் உடலை விளக்குன்னு சொல்லியிருக்கின்றார்களே, நீங்க என்னன்னா குருடனுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைத்தது போல இந்த உடல்லாம் வந்து ஊன்றுகோல் தான் சொல்லியிருக்கீர்களே என்று சொன்னால், ஒரு பக்குவத்தை வருவிப்பதற்காகத்தான் இந்த உடல் மீது பற்று விட வேண்டும் நமக்கு அப்படிங்கிற ஒரு கருணையை முன்னிட்டு தான் அப்படி சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் விளக்கு வந்து கதிரவன் செய்வதைத்தான் விளக்கும் செய்கின்றது. கதிரவனும் ஒளி தந்து விளக்குகின்றான். சாதாரண சிறிய விளக்கும் ஒளி தந்து பொருள்களை விளக்குகின்றது. உடலுக்கு போய் அந்த விளக்க வந்து ஓமையா சொல்லுவானே, இது செய்தனா ஒரு விளக்கம் ஆகுமா? ஆகவே அதை விளக்குன்னு நான் சொல்லவில்லை என்று அருமையாக சொன்னார்கள். ஏனென்றால் இந்த உடலானது மயக்கத்தையே மிகுதியாக செய்கின்றது. ஆகையினாலே அதை விளக்கு என்று சொல்வது மறுக்க முடியாது. ஏனென்றால் சந்தான குரவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இங்க ஏன் விளக்குன்னு சொல்லலைனா ஒரு நயம் பற்றி தான், வேறொன்று அதை மறுத்து சொல்லவில்லை, ஒரு நயம் பற்றி தான். உடலுக்கு கோலே இந்த நூலிலே ஓமையாக சொல்லப்பட்டுள்ளது. ஏனென்றால் கோல் கிடைத்ததை வந்து ஒரு பெரிய சிறப்பா நினைச்சிட முடியாது. அது மாதிரி இந்த உடல் கிடைத்ததை ரொம்ப சிறப்பா நினைச்சிடாத, அந்த குருட்டுத்தன்மை நீங்குவதுதான் சிறப்பு. கோழை வைத்துக் கொண்டால் உடனே பெரிய எல்லாம் முடிந்து விட்டது, துன்பம் தீர்ந்து விட்டதுன்னு அர்த்தம் இல்லை. அது மாதிரி உடல் கிடைத்து விட்டது, பிறவி கிடைத்து விட்டது அப்படின்னாலே நமக்கு வந்து அவ்வளவுதான், இனி அடைவதற்கு ஒன்றும் இல்லை என்று நாம் கருதிவிடக் கூடாது அல்லவா. இந்த பிறவியை கடந்து வீடு பேர் அடைய வேண்டும் அல்லவா. அந்த ஊக்கத்தை திருமுகமாக அவ்வாறு கூறினார் என்று பார்த்தோம். ஆனாலும் இந்த மாயையினை சிவபெருமானுக்கு சக்தி என்று ஆகமங்கள் சொல்கின்றனவே என்றால் அதனை பரிக்கிரக சக்தி, வைப்பு சக்தி என்று சொல்வார்கள். ஏனென்றால் சிவபெருமானுடைய கருணையின் விளைவாக இந்த மாயைதான் தத்துவங்களை எல்லாம் பண்பால் இருந்து தருகின்றது, சிவசங்கல்பத்தின் விளைவாக தருகின்றது. அந்த தத்துவங்களும் பிறவியும் உயிர்களுக்கு ரொம்பவும் தேவைப்படுகின்றன. வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவியும் அதித்திடுவேன் என்றார். ஏனென்றால் முதல்ல இந்த தத்துவங்களை பெற்று வெற்றவுடனே இதை நீத்திடணும் அப்படின்னா முடியுமா? சுவாமி குருவா வந்து எனக்கு தத்துவத்தை நிகழ்த்திடணும் அப்படின்னா நடக்கு நடந்துருமா? இந்த தத்துவங்களை கொண்டு சிவபுண்ணியங்களை முறையாக செய்து, சிவபுண்ணியங்களை செய்வதற்கெல்லாம் இந்த உடல் தத்துவங்கள் வேண்டப்படும் அல்லவா. அந்த சிவபுண்ணியங்களை முற்றுவித்த நிலையில் சுவாமியே குருவா வந்த பிறகு இன்னும் என்னை இந்த தத்துவ கூட்டங்களோடு வைத்துக் கொண்டு பிறவியை அழைத்திக் கொண்டு இருக்க வேண்டாம் சுவாமி, என்னை எப்படியாவது உய்யக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நிலையில் தான் அந்த தத்துவங்களை பற்றை விடக்கூடிய தத்துவங்களே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய. ஏனென்றால் நான் அகவழிபாடு புற வழிபாடு பண்ணிட்டேன், அகவழிபாடு பண்ணிவிட்டேன், ரெண்டு வழிபாட்டிலும் எனக்கு இன்னும் நிறைவு வரவில்லை, உள்ளத்தில் முழுமையான நிறைவு தரவில்லை. ஞான வழிபாடுதான் முழுமையான நிறைவு தரும். ஆனால் அது முதலிலே அந்த ஞான வழிபாடை செய்ய முடியாது, படிமுறையில் தான் வளர்ந்து வர முடியும் உயிரின் இயல்பு அப்படி. ஆகவே படிமுறையில் புற வழிபாடு, அகப்புற வழிபாடு, அக வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த சரியை கிரிய யோகம் மூன்றையும் முடித்து இப்போது ஞான வழிபாடாகி இந்த ஞான நெறிக்கு வந்து நிற்கின்றேன். ஆகவே அந்த ஞான வழிபாடை ஏற்றுவதற்கு ஏதுவாக அந்த சிவஞான சார்பினை அடியனுக்கு தந்துவிட வேண்டும். அந்த சிவஞானத்தை பற்ற வேண்டும் என்றால் இந்த தத்துவங்களை எல்லாம் விட்டால்தான் முடியும். எனவே இந்த 36 தத்துவங்களில் இருந்தும் அடியனை விடுவித்து சிவஞான சார்பினை அடியனுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த ஆன்மா கேட்கின்றது. ஆக இந்த உடல் மயக்குகின்றது என்று ஏன் ஞானிகள் சொல்கின்றார்கள், அதனுடைய காரணங்களை எல்லாம் சொன்னார்கள். நாம பார்த்தோம் அந்த கோல் இருக்கின்றதே, அந்த கோல் வந்து தன்னுடைய வழியிலே அந்த குருடனை வந்து இழுத்துச் செல்வது போல, அதுபோல இந்த உடலானது அந்த குருடன் கோலில் சேர்ந்து தான் கோல் என்றே கருதும் அளவிற்கு அந்த கோலின் வழி அவன் நடக்கின்றான். அது மாதிரி இந்த உடலை சார்ந்த உயிரும் தன்னை உடலாகவே கருதி அந்த ஐம்பொறிகள் இழுத்த போக்குகள்லாம் போகின்றன. ஆகவே உடலை மயக்குவது என்று மிக்கோர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் கூறினார்கள். எப்போது இந்த உடல் வேறு தான் வேறு என்று தெரியும் என்றால், உடலின் துணை இல்லாமலே இந்த உயிர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு உயர வேண்டும். ஆமா, கண்ணின் துணை இல்லாமலே காணுவது, செவியின் துணை இல்லாமலே கேட்பது, அப்படின்னா இந்த தத்துவங்களின் துணை இல்லாமலேயே எல்லாவற்றையும் அறிய வேண்டும் அப்படின்னா, அப்போ இன்னொரு துணை அதற்கு வேண்டும். திருவருளாகிய துணை கிடைத்து அந்த திருவருளாலே உயிரின் அறிவு விளங்கியது என்றால், அப்போ அந்த திருவருளின் துணை கொண்டு என்ன செய்யும்? உடலே தனி அது வேறாக காணும், தத்துவங்களை எல்லாம் தன்னின் வேறாக காணும் என்று இந்த தத்துவ ரூபம் தரிசனம் இவற்றுக்கு சரியான முறையிலே ஆயத்தம் செய்தருளினார்கள். அதாவது விளக்கொழியை கொண்டே கண்டுவருகின்ற ஒருவன் அந்த விளக்கொழியை விளக்க வந்து காண மாட்டான், அந்த விளக்கவன் எது கொள்வான், பிறவர்களை காண்பதற்கு அந்த விளக்கை துணையாக கொள்வான். விளக்க வச்சுக்கிட்டு விளக்கையே பார்த்துட்டு இருக்க மாட்டான், பிறவர்களை பார்ப்பதற்கு அந்த விளக்கை துணையாக கொள்வான். எப்போ அந்த விளக்கையும் வந்து வேறொரு பொருளாக அவன் பார்ப்பான் என்றால், சூரிய ஒளி வந்துவிட்டது என்றால் மற்ற பொருள்களோடு ஒரு பொருளாக அந்த விளக்கும் பிரித்து காணப்படும். இருட்டில் இருக்க வரைக்கும் அந்த கண்ணொளி விளக்கொழியே சார்ந்து அதன் மூலமாகவே எல்லாற்றையும் பார்த்து வரும். சூரிய ஒளி அங்கே உதயமாகிவிட்டது என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து மற்ற பொருள்களைப் போல் இந்த விளக்கும் பிரித்தறியப்படும். அதுபோல வந்து ஆணவ இருள் நீங்காத வரை உடல் வந்து பிரித்து அறியப்படாது. உடல் வேறு உயிர் வேறு என்று அந்த உயிரானது தன்னின் வேறாக உடலை அறிந்து வராது. ஆணவயிருள் அகன்று திருவருள் ஒளி உதயமாகிவிட்டால் அப்பொழுது பிற உலகப் பொருள்களைப் போலவே தன்னுடைய உடலையும் அவன் வேறு பொருளாக அந்த ஆன்மா அறிந்து கொள்ளும் என்று சொல்லி அருமையாக குறிப்பிட்டார்கள். ஆக இப்படி பிற பொருளாகிய உடலை சார்ந்து அந்த உடல்மயமாகவே வாழ்தல் உயிருக்கு பொது இயல்பு என்றும், அப்ப உண்மை இயல்பினா என்ன? அந்த உடல் வேறு தான் வேறு என்று உணர்ந்து தன்னிறையில் நிற்றல் உண்மை இயல்பு என்றும், இப்படியே பதிக்கும் பொது இயல்பு உண்மை இயல்பு உள்ளது, பாசத்துக்கும் உள்ளது என்று குறிப்பிட்டான். பதிக்கு பொது இயல்பு என்ன? அவன் உடலை சார்ந்தது இல்லை, அவன் திருமேனி கொள்வதுதான் அவனுக்கும் பொது இயல்பு. ஆனா அது நம்ம உடல் மாதிரி மாயாகாரிய உடல் அல்லவே, அது திருவருள்மயமான உடல். அந்த திருவருள் மயமான திருமேனிகளை கொண்டு இந்த உருவ திருமேனி, அறுவுருவ திருமேனி, அருவ திருமேனி என்றெல்லாம் திருமேனி கொண்டு ஐந்தொழில் செய்தல் பதிக்கு பொது இயல்பு, அவற்றை கடந்து தன்னிலையில் விளங்குதல் உண்மை இயல்பு. அவன் எந்த இயல்பில் இருக்கின்றான்? ரெண்டு இயல்பிலுமே இருக்கின்றான். ஐந்தொழில் செய்து கொண்டும் இருக்கின்றான், அதே சமயத்தில் அந்த ஐந்தொழிலுக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் இருக்கின்றான். அதான் அவனுடைய சிறப்பு. அப்படின்னா என்ன, அதை எப்படி நாம விளங்கிக் கொள்வது? ஐந்தொழிலும் செய்கின்றான், அதை கடந்தும் இருக்கின்றான். அப்படின்னா அதாவது ஒருவேளை ஐந்தொழிலே செய்யாவிட்டால் அவன் எப்படி இருப்பானோ அதே நிலையில் தான் ஐந்தொழில் செய்தும் இருக்கின்றான். இது நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறோம், அந்த காரியத்தில் ஈடுபடாட்டா எப்படி நாம இருப்போமோ அதே மாதிரி அந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் இருக்க முடியாது. காரியத்தில் எந்த காரியத்திலையும் ஈடுபடாம ஓய்வு நிலையில இருந்தோம்னா நாம ரொம்ப வந்து இப்போ சொல்றோம் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் இல்லையா? ரொம்ப ஓய்வு நிலையில் யாரும் ஏதாவது கேட்டால் பொறுமையாக பதில் சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு சாவகாசமான ஒரு நிலையிலே இருப்போம். அதே சமயத்தில் நம்ம மும்முரமா ஒரு வேலையில் ஈடுபட்டோம் என்றால் அப்பொழுது நம்முடைய கவனத்தை நம்ம வேற எதிலையும் காட்ட முடியாது, அந்த வேலையை மட்டும்தான் காட்ட முடியும். ஆனா சுவாமி அப்படி இல்லை. சுவாமி வந்து அந்த தொழிலை செய்தாலும் ஒருவேளை இந்த தொழிலையே செய்யாவிட்டால் எப்படி எந்த புரட்சியுமின்றி இருப்பாரோ அது மாதிரியே எந்த புரட்சியுமின்றி சற்றும் எந்த ஒரு மாறுதல்களும் சடனமும் தன்னுடைய உள்ளத்திலே இல்லாமல் அவர் அந்த ஐந்தொழில்களையும் செய்து வருகின்றார் என்று மிக அருமையாக அவருடைய இயல்பு சொல்லப்படுகின்றது. பாசத்திற்கு பொது இயல்பு என்னவென்றால் உயிர்களை தடை செய்து நிற்றல் பொது இயல்பு. தன்னுடைய சக்தி மடங்கி அவை நிற்றல் அவற்றின் உண்மை இயல்பு. இப்படி முப்பொருள்களுக்கும் ஈர் இயல்புகள் உள்ளன என்று சொல்லிவிட்டுதான் தசகாரிய செய்திகளை தொடங்குகின்றார்கள். அதிலே தசகாரியத்திலே முதலாக விளங்குவது தத்துவ ரூபம். ரூபம், தரிசனம், சுத்தி என்ற இந்த மூன்றும் தசகாரியங்களிலே முக்கியமானவை. அதை தத்துவத்தில் வைத்து மூன்றையும் சொல்லுவார்கள். அப்ப தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அப்புறம் ஆன்மாவில் வைத்து சொல்வார்கள் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அப்புறம் சிவத்தில் வைத்து சொல்வார்கள் சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம் என்று சொல்வார்கள். அங்க மட்டும் சுத்தி வரல. ஏனென்றால் சுத்தி என்பதனாலே உணர்த்தப்படுவது என்ன? நீக்கம், தாழ்ந்த ஒரு சார்பினை விட்டு நீங்குதல், அதுதான் சுத்தி என்பதனாலே உணர்த்தப்படுகின்றது. தாழ்ந்த சார்பை நீத்து விடுதல், விட்டு விடுதல், ஒவ்வாத சார்பு, ஆமா அதை விட்டு விடுதல் தான் சுத்தி. அப்போ சிவத்திட போய் சுத்திங்கிற அந்த சொல்லாட்சி வைக்கலாமா? சிவத்தை விட்டால் கதி என்ன நமக்கு? சிவம் கொள்ள வேண்டிய மேலான சார்பு. இந்த சிவத்தை கொள்வதற்காகத்தான் தாழ்ந்த சார்புகளை தான் முதல்ல தள்ளி விடுகின்றோம். ஆகவே சிவம் கொள்ள வேண்டிய பொருள், அது பெற வேண்டிய பொருள், எனவே அதனோடு சேர வேண்டும். அதை தள்ளக்கூடாது, அதோடு சேர வேண்டும். அதனாலதான் சிவ யோகம், சிவத்தோடு ஒன்றித்தல், ஒற்றித்து நிற்றல். சிவத்தோடு ஒற்றித்து நிற்றல் என்ற பொருளிலே சிவ யோகம் என்று சொன்னார்கள். சிவ ரூபம் சொன்னார்கள், சிவ தரிசனம் சொன்னார்கள், ஆனால் சிவ சுத்தி சொல்லவில்லை. அதற்கு பதிலாக சிவத்தை நீ சார்ந்து இருக்க வேண்டும், சிவத்தோடு ஒன்ற வேண்டும், எனவே சிவ யோகம். தத்துவங்களில் பார்த்தா தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், அப்புறம் என்ன சொன்னார்கள்? தத்துவ சுத்தி. என்ன தத்துவங்களை நீத்துவிட வேண்டும், தத்துவ சுத்தி. அது மாதிரி ஆன்மா தான் பிரம்மம் என்ற அந்த அகப்பற்றை அது விட்டுவிட வேண்டும். தான் ஒரு முதல், தான் ஒரு கர்த்தா என்ற ஒரு உணர்வை அது விட்டுவிட வேண்டும். ஆகவே அந்த ஆன்மா ஆன்ம முனைப்பு, தன் முனைப்பு ஆன்மாவுக்கு நீங்கிவிட வேண்டும் என்பதனாலே அங்கே ஆன்ம சுத்தி என்று வைத்தார்கள். ஆனால் சிவமானது அது சார வேண்டிய பொருள், ஆகவே சிவ யோகம்னு வைத்தார்கள். அப்படி சார்ந்து விட்டால் அப்புறம் முத்தி இன்பம் தான், அது சிவ போகம்னு பத்தாவதா வைத்தார்கள். ஆக தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, அப்புறம் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, மூன்று மூன்றும் ஆறு. இதே மாதிரி சிவத்தில் வரும்போது நான்கு வருகின்றன, சிவ ரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவ போகம். இந்த சிவ போகம் தான் முடிவான முத்தி பேரின்ப நிலை. அதற்கப்புறம் இன்னொரு நிலை என்பதில்லை, அதான் முடிவான நிலை. நின்மல ஐந்தவத்தைகளை வைத்து சொல்லும்போது அதுதான் நின்மல துரியாதீதம் என்பது. நின்மல துரியாதீதம் என்பதும் சிவபோகம் என்பதும் ஒரே நிலைதான். இது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்ற அந்த முதல் மூன்று காரியங்களையும் வரையறுத்து சொன்னார்கள் 25வது பாடலிலே. அவற்றில் தத்துவ ரூபம் என்பது என்ன? 36 தத்துவங்களையும் தனித்தனியே கண்டு அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்று அறிந்து கொள்ளுதல் தத்துவ ரூபம். தெளிவாக திட்டவட்டமாக நம்மால் சொல்ல முடிகின்றது என்றால் அதற்கு இந்த நூல் மிக இன்றியமையாதது. உண்மை நெறி விளக்கமும் தசகாரியத்தை மட்டுமே சொல்லக்கூடிய நூல்தான். 14 சாத்திரங்களுள் உண்மை நெறி விளக்கம் என்று ஒரு சாத்திரம் உள்ளது. உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளின் நூல் அது. அதிலே தசகாரியங்கள் மட்டும்தான் செய்தி, ஆனால் 6 பாடல்களில் மிகச் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். நம்முடைய அம்பலவான தேசிக சுவாமிகள் தான் மிகுந்த கருணையோடு அதனை விரித்து சொல்லியிருக்கின்றார்கள். தத்துவ ரூபத்தை எவ்வளவு அருமையாக வரையிருக்கின்றார்கள் பாருங்கள். தத்துவம் அனைத்தும் நோக்கி, அனைத்தும் சொல்லிட்டதுனால 36 தத்துவங்களும், அவ்வளவுதான் தத்துவங்கள், 36 தான். இவையெல்லாம் ஆன்ம தத்துவங்கள் 24, அனுஷ்டானத்தில் சொல்றோம் இல்லையா, ஆசிரமத்தில் சொல்றோம். ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவதத்துவங்கள் 5. இவை 36 தத்துவங்களையும் ஆன்மா அறிகின்றான். எப்போ அறிகின்றான்? சிவபெருமான் குருவாக வந்து உணர்த்துகின்ற அந்த ஞான நிலையில, சரியை கிரியை யோகம்னு ஒவ்வொன்றாக அந்த சிவபுண்ணியங்களை நிறைவு செய்து அதன் பயனாக சிவபெருமானே குருவாக எழுந்தருளி வந்து அந்த சிவபெருமானுடைய குரு அருளினாலே 36 தத்துவங்களையும் அறிகின்றான். அதான் சொல்றேன், இந்த கதிரவன் ஒளியை உதித்த பிறகுதான விளக்க வந்து நம்ம வந்து மற்ற பொருள் மாதிரி பிரித்து அறிகின்றான். அது மாதிரி திருவருள் உதயமானால் உடலையும் இந்த 36 தத்துவங்களையும் தன்னின் வேறாக அறிவான் இல்லையா. இப்போ அந்த திருவருளானது குருவருளாக அவனுக்கு கிட்டிவிட்டது. சுவாமி குருவாக எழுந்தொழி வந்து விட்டார். அந்த குருவருளை அவனுக்கு பரிபூர்ணமாக வழங்குகின்றார். அந்த குருவருளாலே, அந்த சிவஞானத்தாலே, அந்த சிவஞானத்தை அவனுக்கு இப்போ கிடைச்சிட்டதுனால அது வந்து அவனுக்கு தத்துவங்களை விடவும் சிறந்த அறிவை தரக்கூடியது. விளக்கொழியை விடவும் பேரொழியை தரக்கூடியது கதிரவன் தானே. விளக்கொழியிருக்க இதை தவிர எனக்கு வேற என்ன காட்ட முடியும் அப்படின்னா, அவன் கதிரவனுடைய பற்றியே அறிந்திருக்கவில்லைன்னு அர்த்தம். எனக்கு காட்டுறதுக்கு விளக்கொழி இருக்கியா, இதை விட என்ன கதிரவன் காட்டிடுவான்னா, அவன் கதிரவனை பற்றிய எந்த அறிவும் உனக்கு இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரிதான் நமக்கு சிவஞானத்தை பற்றிய எந்த அறிவும் இல்லை. அதனால நான் நினைச்சிட்டு இருக்கேன், இந்த உடல் இல்லாட்ட எனக்கு என்ன அறிவு விளங்கும், இந்த ஐம்பொறிகள் இல்லாட்ட என்னால காண முடியுமா, கேட்க முடியுமா, சுவைக்க முடியுமா, இதுதான் எனக்கு அறிவை தரக்கூடியவை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் விளக்கொழியை மட்டுமே அறிந்தவன், சூரிய ஒளியை அறியாதவன் சூரிய ஒளியின் மகிமையை உணரமாட்டான் இல்லையா. அந்த மாதிரி திருவள்ளி மகிமை உணராமல் நான் இருக்கின்றேன். உணரணும்னா சிவ வழிபாட்டை தொடர்ந்து செய்து சரியை கிரிய யோகம்னால பல பிறவிகள் செய்தால்தான் அந்த சரிய கிரிய யோகங்களை எல்லாம் பூர்த்தி பண்ண முடியும், அந்த சிவபக்தி பெருக வேண்டும். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை, அந்த மூன்றையும் முற்றுவித்த பிறகு யோகத்துக்கு அடுத்தபடியாக அந்த ஞான நிலையில் வரும்போதுதான் அந்த கதிரவன் உதயமானது மாதிரி அங்கே திருவருள் குருவருளாக அங்கே வாய்க்கின்றது. அப்படி வாய்த்த அந்த திருவருளின் துணை கொண்டு அந்த திருவருள் எல்லாவற்றையும் காட்டுகிறது. அவன் கண்ணின் துணை கொண்டு காணவில்லை, வாயின் துணை கொண்டு அவன் வந்து சுவைக்கவில்லை, எல்லாம் திருவருள் துணை கொண்டு தான் செய்கின்றான். அப்ப அந்த திருவருளே காட்டாக அவனுக்கு, அவன் நீ வேறு தத்துவம் வேறுன்னு காட்டுது. அப்ப தன்னின் வேறாக அவன் 36 தத்துவங்களையும் காண்கின்றான். ஒவ்வொரு தத்துவமும் என்னென்ன துணிதை செய்கின்றதுன்னு காண்கின்றான். இப்படி காண்பதுதான் தத்துவ ரூபம். இந்த நிலைக்கு தான் தத்துவ ரூபம் என்று பெயர். தத்துவம் அனைத்தும் நோக்கி, 36 தத்துவங்களையும் நோக்கி, தனித்தனி செயல்கள் காண்டல். ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுது. கண் வந்து காண்பதற்கு உதவுகின்றது, செவி கேட்பதற்கு உதவுகின்றது, மூக்கு முகர்வதற்கு, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தொழில் பார்த்தீங்களா. இது மாதிரி ஐம்பொறிகள், இந்த ஐம்பொறிகள் மாதிரி கண்மேந்திரியங்கள் இருக்கின்றன. வாக்கு அது பேசுவதற்கு உதவுகிறது, பாதம் நடப்பதற்கு, கை ஏற்பதற்கும் இடுவதற்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு தொழில். அதுக்கப்புறம் அந்த கரணங்கள் பார்த்தோம்னா மனம் வந்து சிந்திக்கின்றது, ஐயம் கொள்கின்றது, அகங்காரம் ஒருப்பட்டு எழுகின்றது, புத்தி இந்த விடயம் இதுதான் நிச்சயிக்கின்றது. அப்புறம் கலை வந்து ஆன்மாவின் கிரியாசக்தியை ஊக்குவிக்கின்றது, வித்தை ஆன்மாவின் ஞான சக்தியை ஊக்குவிக்கின்றது. இப்படி ஒவ்வொரு தத்துவத்திற்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கின்றது அல்லவா. அந்த சிவதத்துவங்கள் வரைக்கும், நாத தத்துவம் வரைக்கும் ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கின்றது. ஆகவே அந்த தனித்தனி தத்துவங்களின் அந்த செயல்களை அறிதல், ஒவ்வொரு தத்துவத்துக்கும் உரிய தனித்தனி செயல்களை அறிதல், அதுதான் தத்துவம் அனைத்தும் நோக்கி தனித்தனி செயல்கள் காண்டல். ஒத்த தன் உருவமாகும், அதுதான் வந்து ஒத்த தன் உருவம்னா அந்த தத்துவ உருவமாகும். உருவம் என்பது ரூபம் என்ற வடமொழி சொல்லினுடைய தமிழ் வழக்கு. அதுதான் தத்துவ உருவம், தத்துவ ரூபம் என்று சொன்னார்கள். அப்புறம் தத்துவ தரிசனம் என்பது என்ன? ஒன்றை ஒன்று உணராது இது சத்தியம் சடமே என்னத்தான் அறிந்திடுதல் காட்சி. ஒன்றை ஒன்று உணராது, அதாவது 36 தத்துவங்களும் ஒரு தத்துவம் இன்னொரு தத்துவத்தை அறியாது, தன்னையும் அறியாது அடுத்த தத்துவத்தையும் அறியாது. ஏன் அப்படின்னா இந்த 36 தத்துவங்களும் சடம் தான். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிலை செய்து சடமா இருந்தா செய்யுமா? சடமா இருந்துமே செய்கின்றன. ஏனென்றால் அவை திருவருளால் தான் தொழிற்படுகின்றனவே ஒழிய அவை தாமாக தொழிற்படவில்லை. வாகனங்களை எல்லாம் அப்படி தொலைவில் இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வாகனமும் என்ன வேகமா போகுது, வருது, திரும்புது, பின்னோக்கி வருது, அவையெல்லாம் தாமாக செயல்படுகின்றனவா? அவையெல்லாம் சடம் தான். அறிவுடைய பொருள் உள்ளே இருந்து இயக்குவதனால் இயங்குகின்றது. அது மாதிரி 36 தத்துவங்களும் சடம் தான், அந்த 36 தத்துவங்களும் திருவருளால் தான் தொழிற்படுகின்றன என்று இப்படி தெளிவாக உணர்வது தத்துவ தரிசனம் என்றார். தத்துவ ரூபம் என்பது 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டை அறிதல். தத்துவ தரிசனம் என்பது அந்த 36 தத்துவங்களும் தொழிற்பட்டாலும் அவை அறிவுடைய பொருள்கள் அல்ல, அவை திருவருளால் தான் தொழிற்படுகின்றனவே ஒழிய அந்த 36 தத்துவங்களும் சடம்தான், ஒன்றை ஒன்று அவை அறிய மாட்டா, அவை சடம்தான் என்று சொல்லி அறிதல் தத்துவ தரிசனம். இப்ப நமக்கு ஒரு உண்மை தெளிவா தெரியும். தத்துவ ரூபத்திலையும் தத்துவங்களை பற்றித்தான் ஆன்மா அறிகின்றது, தத்துவ தரிசனம் என்பதிலும் தத்துவங்களை பற்றித்தான் அறிகின்றது. ஆனால் ரெண்டுக்கும் என்ன ஒரு வேற்றுமை இருக்கு. என்னன்னா, தத்துவ ரூபத்தில் தத்துவங்களை பற்றி அறிந்ததை விட தத்துவ தரிசனம் என்ற நிலையில் தத்துவங்களை பற்றி இன்னும் நன்றாகவே அறிந்து கொள்கின்றது இல்லையா. முதல்ல ஒருவனை பற்றி அறிகின்றோம், அவன் ரொம்ப திறமசாலின்னு அறிகின்றோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அறிகின்றோம், இவன் இவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் இவன் திறமைக்கெல்லாம் காரணமா இன்னொருத்தன் இருக்கான்னு அறிகிறோம். இப்ப எந்த அறிவு வந்து தெளிவான அறிவு? முதல்ல அறிந்தது மேலிருந்த வாரியான அறிவு தானே. அவனோட திறமைக்கு பூரா அவன்தான் காரணம்னு நம்ம அறிஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் அறிந்தோமே இவன் திறமைக்கெல்லாம் வந்து இன்னொருத்தன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, அதுதானே முழுமையான அறிவு. அது மாதிரி இந்த தத்துவங்கள் எல்லாம் தொழிற்படுவதாக அறிகின்றோம் தத்துவ ரூபம், ஆனா இது மேலிருந்த வாரியான அறிவு தான். அதுக்கப்புறம் அறிகின்றோமே இந்த தத்துவங்கள் எல்லாம் தொழிற்பட்டாலும் தாமாக தொழிற்படவில்லை, திருவருள் தான் இவற்றை தொழிற்படுத்துகின்றது, திருவருள் இயக்க இயங்குவனதான் இந்த தத்துவங்கள், இவை தமக்கன அறிவில்லா சடங்கள் என்று அறிகின்றோமே, இதுதான் தெளிவான அறிவு. எனவே ஒவ்வொரு நிலையிலும் நீங்க வரும்போதும் இந்த ரூபத்தை விட தரிசனம் என்பது ரூபத்தை விட தரிசனம் மேலான நிலை என்பதை நாம் உணரலாம். சுத்தி இன்னும் மேலான நிலை, அதை விட மேலான நிலை என்னன்னா, இந்த தத்துவங்கள் இருக்கின்றனவே இவை ஒருபோதும் நமக்கு சிவபரம்பொருளை உணர்த்த மாட்டான். அதாவது இந்த தத்துவங்களை வாயிலாக கொண்டு நாம் சிவபெருமானை அறிய முடியாது. எதுக்காக இந்த தத்துவங்களை கொடுத்தார் அப்படின்னா, வினைப்போகங்களின் உரத்தான் கொடுத்தார். அதே சமயத்தில் நம் மீது கருணை கொண்டு இந்த தத்துவங்கள் உலகத்தை தான் காட்டும், சிவத்தை காட்டாது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: இப்படி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு தாய் ஒரு பெண்ணினுடைய பதவியை கண்டு மகிழ மாட்டாள். பெண்ணுக்கு தக்க மணவாளன் வர வேண்டும் என்பதுதான் தாயினுடைய அவர். அவன் நினைக்கிற, அம்மா உனக்கு திருமணம் தக்கவை தாய் விட்டதே என்று சொல்கிற போது, அம்மா அது ஆம் பொழுது ஆம், உலகத்தில் எது நடக்கணுமோ எப்ப நடக்கணுமோ அது அப்ப நடக்கணும், நீ கவலைப்படாத. இப்போ என்னுடைய சிறந்த செங்கோலை நிலைநாட்டுவதற்காக நான் திருப்பு விஜயம் செய்ய போகிறேன், பல திசைகளில் சென்று என்னுடைய வெற்றி கொடியை நாட்டப் போகிறேன் என்று புறப்பட்டு மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசர்களையும் வெற்றி, அவன் போன உடனே வந்து காலில் விழுந்துட்டாங்க. இனி எந்த திசைக்காவலராக இருக்கக்கூடியவரிடத்தில் புறப்படுறா, இந்த நம்மளாகியவர்கள் எல்லாரும் வந்து வணங்குகிறார்கள். கடைசியில் ஈசான திசை போகிற போது அங்க கைலாயம் இருக்கிறது, அங்க கணநாதர்கள் உள்ளே விடாமல் அம்மையோடு போரிடுகிறார்கள். கூடவே சுமதி அந்த மந்திரியும் போகிறான். இவள் அக்னியிலே தோன்றிய காலத்திலிருந்து அசரி இருக்கட்ட காலத்திலிருந்து இருக்கிற மதி அமைச்சர் நாளனாலே அவனும் சுமதியும் போகிறான் பக்கத்திலேயே. அந்த கைலாய எல்லை எண்ணிய உடனே அங்க இருக்கக்கூடிய சிவகணன் நாதர்கள் இவளோடு தண்டை போடுகிறார்கள். அடி வாங்கி கொண்டு போய் நந்திய பெரியவர் சொன்னாங்க, யாரும் இது வரைக்கும் அடிச்சதுங்க, எந்த நாட்டு அரசனோ எந்த தேவர்களோ எங்களை கண்டு அஞ்சுவார்களை தவிர அடங்கி நிற்பார்களை தவிர, ஏனென்றால் நாங்கள் சிவனுடைய அடிமைகள் என்று தெரிந்தவுடனே எம்பெருமானுடைய ஏவன் என்று தெரிந்தவுடனே எல்லாரும் பணிவாக இருப்பார்கள் தவிர ஒருவரும் எங்களோடு போருக்கு வந்தது கிடையாது. இப்போ தென்னாட்டிலிருந்து ஒரு பெண் பிள்ளை வந்து நாங்கள் முதுகிட்டு ஓடும்படியாக செய்து விட்டாள் என்று சொன்னபோது நந்தி பெருமானிடத்தில் போய் தெரிவிக்கிறது. பெருமான் உடனே போர்க்கோலம் கொண்டு மணமகனமா ஆறுவதற்கு முன்னாடி போர்க்கோலம். சில பேர் மணமகனம் ஆகியப்படமே போர்க்கோலம் பண்ணுவான். போர்க்கோலம் கொண்டு மணமகன் ஆகுது. மிக சிறந்த முறையிலே போர்க்கோலம் கொண்டு பெருமான் வந்து எழுந்துள்ள நிற்கிறான். அந்த பெருமானை பார்க்கிறார். இதுவரைக்கும் எல்லாரும் வழிபடத்தக்க பெரு வீரம் நிகழ்த்திய பெண்ணாக கண்ட நிலையில இங்க அம்மாவை அப்பா பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? இந்த காவிய நயங்கள் எல்லாம் நன்றாக படித்ததுனால இந்த பார்வையை பற்றி சொல்கிற போது, தேவியா திருவுருவமும் சேவக செய்கையும் எதிர்கண்டான் கடவுள் தான் முதல்ல பார்க்கிறார். திருவுருவம் பார்க்கிறார், தேவியாருடைய திருவுருவம். அது எத்தனை வர்ணனை பண்ணாலும் அடங்காத வர்ணனை, அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கிற உயிரோவியம். அதனாலே தேவியா திருவுருவம், அந்த திருவுருவத்தில் நிகழக்கூடிய சேவக செய்கை, வீரம் பொருந்திய அந்த பெருமிதம், அந்த ரெண்டையும் பார்த்தாராம். எதிர்கண்டான் அப்படி கண்ட உடனே இவள் பார்க்கிறாள் ஒற்றை வார்த்தை, திருவடியிலிருந்து திருமொழி வரைக்கும் பார்க்கிறா அம்மா. ஏன்னா ரொம்ப நாள் சுழிந்து வந்திருக்கா பாருங்க. ஒற்றை வார்கடல் சரணமும் பாம்பதைத்து உடுத்த வெம்மூலித்தோரும் கொத்த வாழ்மழுவும் கரமும் வெண்ணீரணி கோலமும் நூல் மார்பும் கச்சை வேணியும் தன்னையே நோக்கிய கருணை. அம்மாவே பார்த்துட்டு இருக்கிறாரா ஐயா, தன்னையே நோக்கிய கருணை செய்து நோக்கும் பெற்றதன் வளப்பாதியை, தன்னுடைய வளப்பாகமாக இருக்கக்கூடிய கடவுளை இடப்பாகவும் வளப்பாகவும் பிரிஞ்சு நின்று எரிந்து எரிந்து பார்ப்பது போலே வளப்பாதியை தடாதையை பிராட்சியாது எதிர்கண்டால் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினான். இதுக்கு ஒரு பாட்டு, அண்ணலும் நோக்கினான் என்பதுக்கு ஒரு பாட்டு, அவளும் நோக்கினாள் என்பதுக்கு ஒரு பாட்டு. பரஞ்சோதி முனிவர் ராமாயணத்திலிருந்து ஒரு ரெண்டு தொடர்களை எடுத்துக்கொண்டு ரெண்டு பாடல்களை சொல்கிறார். தன்னையே நோக்கினார். என்ன எப்ப பார்த்தாலும் அம்மாவே பார்த்துட்டு போறான். யாருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அம்மா தான் ஜாட காட்டுவாராம். கடைக்கண்ணால் மங்கை மீன நோக்கி அவ பார்த்தான்னா உடனே அவன் அருள் செய்வான். ஆனா தான் நடராஜாவுடைய பார்வை இடது பக்கமாக இருக்கக்கூடிய அம்பியை நோக்கியே இருக்கும். பார்த்தீங்க, சிவகாமி அம்மையை நோக்கி இருக்கும். அதுபோல இங்கே வானமதி எல்லாம் உடையான் தன்னை வரியறவ கட்டானை பண்பை சூழ காணமதில் நடமாட வல்லான் தன்னை கடைக்கண்ணால் உமை நங்கை நோக்க என்மேல் ஊனமதி எல்லாம் ஒழித்தானே. அம்மா பார்த்த பார்வையினால அம்மாவை இவர் பார்த்த போது அந்த சங்கு தஞ்சிச்சு. இந்த ஆளுக்கு குற்றத்தை நீக்கி ஞானத்தை கொடுந்தாராம். அப்பர் சாமி கொடுத்தார், ஊனமதி எல்லாம் ஒழித்தான். அப்படி அம்மை தன்னையே நோக்கிய அந்த கருணை செய்த திருநோக்கை பார்த்தால் உடனே தலை கவிழ்ந்தாள். அப்படியே நிலம் கீழ கச்சை வரலனால கோலம் போட ஆரம்பித்தார். உடனே அம்மா நீ என்றைக்கு நம்முடைய நம்முடைய மதுரைங்கிற சாமியுடைய வாக்கு மூலத்துல பரஞ்சோதி முனிவர் இருக்கிறார், நம்முடைய மதுரை விட்டு எங்கு நீ புறப்பட்டாயோ அன்று நான் உன் பிற பின்னையே புறப்பட்டேன். நீ என்னைக்கு திக்கு விஜயத்துக்கு மதுரையை விட்டு நம்முடைய மதுரையை விட்டு புறப்பட்டாயோ அன்னைக்கு நான் உன்னை விட்டு புறப்பட்டுட்டேன், உன் பின்னே வந்தேன். அதனால வருகிற சோமவாரத்துல வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த இயற்கைக்கு மாறாக இருக்கிற ஒரு தனம் மறைந்ததை கண்ட சுமதி அம்மா ராஜா ராணி இல்லையா ராணி சொன்னாமா இவர்தான் கூப்பிட்டு சொல்லணுமா? ஏற்கனவே பார்த்தாச்சு. பெருமான் அங்கே சொல்லுகிறார், நான் அடுத்த சோமவாரத்துல மறை தொட்ட மந்தலுக்கு நான் வருவேன், எல்லாம் போயிருப்பாங்க. அப்போ அம்மா பிரியரா ஈசான முறையிலே திசையிலிருந்து கைலாயத்தோடு மதுரையை நோக்கி புறப்படுகிறார். அன்பையும் உயிரையும் அங்கே வைத்துகிறார். நாரன் இருக்கிற இடத்துல தன்னுடைய அன்பையும், அன்பு காட்டுவதற்கு உரியதாக இருக்கிற உயிரையும், அன்பு வேற உயிர் வேற, உயிருடைய பண்பு அன்பு, முதல்ல அன்பை வச்சா அன்புக்கு உரியதாக இருக்கிற உயிரையும் அங்கே வைத்தா இங்கே சாதாரணமான வந்தா எல்லாருக்கும் மதிப்பு. மதுரைக்கு மருமகன் வர போகிறான் என்ற மதிப்பு. ஒரு வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை வருதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய, ஒரு நாட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை, வீட்டு மாப்பிள்ளை இல்ல சோமசுந்தர பெருமான். ஆனா தன்னை தடை மறைத்து கதிர்மகுடம் தாங்கி நறுங்குந்த என்றா தனந்து வேப்பம் தொடை முடித்து விடனாக கலநகர்த்தி மாணிக்க சுடற்பூஞ்சேந்தி விடை நிறுத்தி கயல் எடுத்து வழுதி மருமகனாகி நீன நோக்கும் மடவரதை மணந்து உலகம் உள்ளாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வான். இந்த தடைக்கட்டையெல்லாம் அமெரிக்க சொல்ற தடைக்கட்டையெல்லாம் உடனடியா ஒழுங்கு பண்ண முடியாது. இங்க வந்து மதுரையில கல்யாண வேலைகள்லாம் ரொம்ப சிறப்பா நடக்குது, அதை வர்ணிக்கிறாரு. சாமி இப்படி நினைச்சாரா, மதுரைக்கு மாப்பிள்ளையா போக வேணுமே. இதுவரைக்கும் தட்சனுடைய ஊருக்கு போகிறது, தட்சாபுரிக்கு போகிற போது கவலைப்படல, இமவான் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இமயமலைக்கு போகிற போது கவலைப்படல, அதே கோலத்துல தான் போனாரு. பாம்பு தோலு புலித்தோலை அரைக்கடித்து மண்ட ஓடுகள் அணிந்து கொண்டு சுடுகாட்டி தாம்பலை பூசி அடர்ந்த காடு போல இருக்கக்கூடிய தடாபாவிடத்தோடு தான் போனாரு. இப்ப மதுரைக்கு போகிற போது என்ன நினைப்பு வந்துட்டான், இது நம்முடைய பரஞ்சோதி மனுடைய பிராணத்துல இல்ல. இந்த திருவிளையாடப்பான நாடக கீர்த்தனைகள்னு பல எழுதிட்டாங்க, எத்தனை நூல்கள், மூன்று திருவிளையாடப்பான கீர்த்தனை வந்துருக்கு. அதெல்லாம் வெட்டு போட்டு பாடுறதுக்கு ஆள் இல்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. மழை சும்மா கிளம்புற பாடின்னு ஒருத்தர் பாடியிருக்காரு திருவிளையாடப்பான கீர்த்தனைகள். எத்தனை மீனாட்சி கல்யாணத்தை பற்றி எத்தனை போராட்டம் கொண்டு, எவ்வளவு பெரு வழக்கிலே, தமிழ் வழக்கிலே, இயல்பான வழக்கிலே நம்முடைய திருக்கதைகள் வெளிவந்திருக்கின்றன எண்ணி பார்க்கிறவங்க. இப்படி ஒரு தளத்துக்கு இவ்வளவு நூல்கள் வந்ததாக நான் அறிந்த அளவிலே எனக்கு இந்த சிந்தனைக்கு படவில்லை. அங்க அவர் சொல்ற அந்த கீர்த்தனை ஆசிரியர், சாமி மதுரையில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப நாகரிகமானவங்கதான், மதுரைக்கு மாப்பிள்ளை அவர்கள் ஜோக்கான ஆளா வரணுமா, அதுக்காக தலையை சிகை அலங்காரம் பண்ணணும் நினைக்கிற நேரம் இல்லை, குபேரன் நினைச்சாரா, இதுவரைக்கும் குபேரன் நினைக்கவே இல்லை. அறிவுக்கு ஒரு தோழன் சுந்தரன், செல்வத்துக்கு ஒரு தோழன் குபேரன். இவனுக்கு வேலை இல்ல, ரெண்டு கல்யாணத்துல வேலை இல்ல. கல்யாணத்துல வேலை இல்லைன்னா செல்வ பயில பணம் கட்டி வச்சுக்கிட்டு குபேரனுக்கு வேலை இல்லைன்னா. இங்க மதுரையில கல்யாணம் சொன்ன உடனே குபேரன் நினைச்சாரான் அப்படி வந்து என்றாங்க, மதுரைக்கு கல்யாணத்துக்கு போடுங்க. அந்த கைப்பற்ற பலன் சொல்லி திருமணி அலங்காரம் பண்ற, அதுல தடையம் மறைக்கிறதுக்கு இவரு மாணிக்க மகனுக்கு விடனாரு பரஞ்சோதி மணி சொல்லிட்டாரு. இந்த கந்தரத்துல கருத்துல ஒரு கருப்பு செக்கட்டு வந்த மேனி கருத்துல இவ்வளவு அகலத்துக்கு கருப்பா இருந்துச்சுன்னா பாக்குறாங்க மாப்பிள்ளைக்கு என்ன கருத்துல, எங்கேயும் நல்ல வெள்ள தூய்மையான ஆடு அணிந்திருந்தா பார்க்க மாட்டாங்க, அதுல ஒரு புள்ளி இங்கு பட்டுச்சுன்னா என்ன அப்படின்னு அங்கதான் பார்ப்பாங்க. எல்லாரும் குணம் முழுமையாக பெருநிலையில இருக்கக்கூடிய விரைந்து பறந்து இருக்கக்கூடிய நன்மைகளை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இங்கேயும் ஒரு இடத்துல சிறு புள்ளியாக குற்றம் இருந்தா அதுதான் கண்ணுக்குப்படுது. சாமி உடம்பு புற செந்தழல் புரை திருமேனி, அது அந்த திருமேனியில கருத்த கண்டமாக இருக்கிறத பார்த்து மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது தவறா நினைக்க கூடாதுன்னு ஒரு பெரிய நீல பதக்கத்தை எடுத்து கழுத்துல அணிந்து விட்டான். எவ்வளவு டெக்னிக் தெரிஞ்சுதான் பாருங்க. தடை மறைக்கிறதுக்காக அந்த நேரத்துல ஒண்ணும் செய்ய முடியாது, தடை ஒண்ணும் செய்ய முடியாது. அது அவிர் தடை, விதி தடை. அந்த தடைக்கே அந்த தடை தான் அவர் விருதம் காட்டக்கூடிய தடை. அது தடையை பத்தி சொல்ல, தடையாயும்மாள் தரணியும்மாள், இந்த தடையையும் விடையையும் முட்டிட்டு வந்தாரு முதலுக்கு. தடைய வந்து கிரீடத்துக்குள்ள மறுத்துட்டாரு, விடைய நிறுத்திட்டு கையில எடுத்தாராம். தடையும் விடையும் உடைய பெருமானே முடியும் கயலும் உடையவனாக மாற்றி காட்டிய மாண்பு இந்த மதுரைக்கு இருக்கு. அவ்வளவு பெரிய பெரிய நிலையை மதுரை பெற்றிருக்கா, சாதாரணமா அந்த பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வர்றார். ரெண்டு பக்கமும் திருமாலும் பெருமனும் கைலாக கொடுக்கிறார்கள். வந்தான் வந்தான் மதுரை பெருமான் வந்தான் பொறுப்பு வர்றார். குபேரன் வந்து மிக மகிழ்ச்சி, அவனுக்கு கொய்சகம் எல்லாம் வச்சு கட்டி வச்சு இதெல்லாம் பிறருக்கு அலங்காரம் பண்ணி பார்த்தாத்தான், நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறத விட நம்முடைய மக்கள் நம்முடைய உறவினர்கள் இவர்கள் போய் கல்யாண வீடுகளில் போய் நம்ம அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி விடணும். அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி. நல்ல மன சடங்குகள் நிகழ்கிற போது, சுப சடங்குகள் நடக்கிற போது அங்க பங்கு பெற்று என்னென்ன அலங்காரம் செய்ய பண்ணுவோம், இடத்தை அலங்காரம் பண்றது, ஆழ சிங்காரம் பண்றது, சமையல் கட்டில எல்லாம் சரியா போய் பார்க்கறது, இதெல்லாம் ஒரு காலத்துல மிகச்சிறந்த உறவுக்கு உணர்வுக்கு ஒரு சிறந்த நிலைக்கலனாக இருந்தது. சாமி இங்கிருந்து பிறப்பு வந்தார், இங்க எல்லாரும் வந்தார்கள். வந்த உடனே எல்லாரும் வரவேற்கிறார்கள். பெண்கள் எல்லாம் பேசிக்கிறத பற்றி நிறைய சொல்றாரு, இதெல்லாம் விட முடியாது புத்துட்டு போடுவோம். வந்தாரு, உள்ளே வந்தாரு, மணிமகத்துல கும்பநீர் எல்லாம் குடிச்சு பாதத்தை கழுவி உள்ளே போய் அப்படி வர்றார். எழுந்தருளி வருகிறார். மலையத்தீவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய காஞ்சனமால ஒரு பக்கமா ஒதுங்கி நிற்கிறார். திருவடியில நீராட்டி நிற்கிற போது மலர் தூவி வணங்கி கீழே விழுந்து, சாமி என்னுடைய பெண்ணாகிய தடாதியை மனம் செய்து கொண்டு இந்த நாட்டையும் ஆள வேண்டும். ரெண்டையும் தத்தம் செய்து கொடுக்கிற, தத்தம் செய்யறது உரிய நிலை இல்லை, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்ன சாமி புன்முறுவலோடு உள்ளே போய் அமர்ந்தார். அம்மாளுக்கு எங்க அலங்காரம் நடக்குது, கமலினி அணிந்து ஏற்கனவே வந்திருக்கிறாங்க, காளாஞ்சியும் சிறந்ததாக இருக்கக்கூடிய அடப்பையும் தாங்கக்கூடிய நிலையில கமலினி அணிந்து கைலாயத்தில் இருந்தவங்க மதுரைக்கு வந்து பிறந்த உடனே வந்துட்டாங்க. லட்சுமியும் சரஸ்வதியும் தாமரை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ரெண்டு பேரும் அலங்காரம் பண்ணுகிறார்கள். இந்த அலங்காரங்கள் மிக அருமையா வர்ணிக்கிறார். ரெண்டு பக்கமும் கைலாகு கொடுக்கிறார். அந்த கைலாகு கொடுக்கறதுனா என்னன்னு தெரியல. நடைபாவாடை விரித்திருக்கு. அந்த நடைபாவாடையில அம்மா வர்றா, இந்த உலகத்துல உங்களுக்கு கல்வி வேணும், செல்வம் வேணும், ஆக்கம் வேணும் நினைக்கிறவங்கன்னா இப்ப வாங்க வாங்க வாங்க என்று அம்மா போட்டிருக்கிற நூபுரம் ஒதுக்கிறான். சத்தியம் காலில் போட்டிருக்க நூபுரம் கூப்பிடுற, உங்களுக்கு கல்வியோடு செல்வம் ஆக்கம் எல்லாம் வேணும்னு சொல்லுங்கள, இப்ப வந்து இந்த அம்மாவை நீங்க யோசனை பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சத்தமிடுவது போல நூபுரங்கள் திரும்ப அம்மா வர்றா. வந்து ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறாங்க. உடனே அந்த திருமண சடங்கை அகத்தியர் வந்து செய்கிறார். நான்முகன் நிற்கிறேன். திருமால் கரக நீர் எடுத்து அந்த கையிலே வாத்து அங்கே அந்த திருமணத்தை நிகழ்த்தி இருக்கிறார். அப்போ மங்கள நான் இருக்கிற சடங்கை சொல்கிறார். கைத்தலம் பற்றினர் பக்கத்தார்க்கே வீடு அருள் பரமயோகி, எவர்களெல்லாம் பற்றில்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே மோட்சம் தருகிற பெருமான் இன்னைக்கு போக வாழ்க்கையை காட்டுகிறார். யோகியாக இருக்கிற பெருமான் பரம போகமான வாழ்க்கையை நீங்கள் எல்லாம் பெற்று அதன் வழியாக ஒரு நெறிய மனம் பெறலாம் என்று காட்டுமான் போல கைத்தளம் பிடித்து நின்று செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து பால் பழம் எல்லாம் சாப்பிடறாங்க. அதெல்லாம் சொல்றாரு. திருமணத்துல என்னென்ன சடங்குகள் எல்லாம் இருக்கு. உடனே மகிழ்ந்து அடுத்தபடியா என்ன கல்யாணம் முடிஞ்சு கொண்டே வேக வேகமா எங்க போவோம், சைனிக் காலத்துக்கு போறோம், எல்லாம் சாப்பிட போட்டாங்க. சாமி இது தெரியும், எல்லாரும் சாப்பிட போறவங்களை பத்தி தெரியும். சாப்பிட போறவங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்கறத விட யார் சாப்பிடாதவங்க சாப்பிட்டவங்களை போய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுங்க, சாப்பிடுங்க. சாப்பிடாம ரெண்டு பேர் இருப்பான், அவனை போய் விசாரிக்கணும். சாப்பிடாம ரெண்டு பேர் பொட்டாம இருக்காரு. சாமி நினைச்சார் ஓடி இருந்தார். பதஞ்சலி சேர்க்கிற பாரு, ஏப்பா நீ சாப்பிட வேண்டாம, இந்த நியமம் சாமி தெரியாது ஏதாவது உண்டா, அம்பலத்துல ஆடுகிற அருட்காட்சியை கண்டால அல்லாமல் நாங்கள் உணவு உண்ணுவது இல்லை சாமி என்பது நியமம். அது நியமம் நியதி வாழ்க்கை முறை. நீங்க கல்யாணத்துக்கு சாப்பிடாம எப்படி போறது மாப்பிள்ள விசாரிக்காரு. அப்ப உங்களுக்கு அம்பலத்துல ஆடுகிற காட்சியை இங்கே ஆடி காட்டுங்க. எவ்வளவு எளிவந்த கருணை பாருங்க. மாப்பிள்ள ஆடுறதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மகோதரமா இருக்காரு பாருங்க. அந்த நேரத்துல ஆடுகிற மாப்பிள்ளையா இருந்தா கூட அரங்கத்துல ஏறி ஆடுகிற மாப்பிள்ள கூட ஆடாம இருப்பார். ஏன்னா போட்டோல சரியா விழுதாம இருக்க கூடாது. ஆகவே இவர் ஆடுகிறேன்னு இவர் எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கிற பெருமான். கூத்தாட்டுவிப்பானாயி நிந்தாயி என்று சொல்லி வாழ்த்து. எல்லாரையும் ஆட்டுவிக்கிறவன், தானும் ஆடி ஆட்டுவிக்கிறவன், ஐந்தொழில் ஆனந்த செய்தவன். அது தில்லையில்தான் நடக்கும்னு நினைச்சிருக்கான் யாரு. எல்லையில்லாத ஆனந்தம், மாறிலாத மலர்ச்சியை தருகிற ஆனந்த நடனம், ஞான நாடகம், அவனை பருக வைக்கிறதுக்கு இடம் பொருள் ஏவல் என்றும் இல்லை. எல்லா இடங்களிலும் அவனுடைய நடனம் நிகழும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பொன்னம்பலத்தில் ஆடின நடனத்தை நாம் இங்கே காட்டுவோம் என்று அவரை அழைத்துக் கொண்டு போகிற போது, சாமி அம்பலத்தை போல சிறந்த இடம் யா மதுரை விராடபுருஷனுக்கு மேலான 12 அங்குல மேலான தலம் இது. அந்த பிரம்மரந்திரம் கைலாயம் அதுக்கு மேலே இருக்கு மதுரைனர். மூலாதாரம் சாகித்தாலும் மணிபுரம் சொல்றார். தாழத்தி, திருவண்ணாமலை, சிதம்பரம், இந்த மாதிரி திருவாரூர் எல்லாம் தலங்கள். அதெல்லாம் சொல்கிற முறையாக அழைத்து கொண்டு போய் அதை விட அதிகம் இது. இந்த இடத்துல நாம் ஆடி காட்டுவோம்னு சொன்ன உடனே கைலாய மலை இவரை பிரிஞ்சு இருந்ததுதான். எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க, இடத்த தூக்கிட்டு வர முடியாத கைலாய மலை இவர் பிரிஞ்சு இந்த கண்டப்பாடு. கைலாய மலையை வெள்ளிய பலமா வந்துட்டு அது வந்ததோ, சிவவாகன தேவராகத்துடைய வெள் விடை வந்ததோ தெரியலைங்கிறார். அதுல ஏறி மணிப்பிடத்திலே ஆடி காட்டினார். பரமான ஆண்டவர்கள் ஆடி காட்டினார். அதை கண்டு மகிழ்ந்தவர்கள், பெருமானே பெருமானே உங்களுடைய அருள் இப்படி எழுவந்திருக்கிறது என்று சொன்னபோது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். உடனே என்ன வேணும்னார், இவன் ஆனந்த தாண்டவம் காட்டி உன்னுடைய திருமணத்தோடு சாப்பிடுகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இது போராதா இல்ல கேளுனர். சாமி இந்த ஆட்டத்தை எல்லாரும் காண முடியாது, நீ ஆடிக்கிட்டே இருந்த இதுதான் தண்டனை. சாமி ஒரு செயலை செய்து கொடுத்துட்டா எல்லாரும் நாளை திருப்பி செய்ய, யாராவது ஒரு நன்கொடை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, ஒரு 10 ரூபா நன்கொடை கொடுத்துட்டாங்க. இவங்க நான் போய் சொன்ன நன்கொடை கொடுத்தாருன்னு சொன்னா போறோம், 100 பேர் அங்க போயிடுவான். இதுதான் வம்பு. ஒரு நல்ல செயலை ஒருவர் செய்து விட்டால் அதை சொல்லாம இருக்க முடியாது, அவர் நல்ல செயலை செய்தார். இது வெளியில தெரிந்து விடுமானா, எல்லாரும் போய் அவர்களை நிற்பார்கள், தொந்தரவு செய்வார்கள். அதுவரை சாமி இங்க என்ன வரவன்னு கேட்டாரு, நீ ஆடிக்கிட்டாரு. மிக மகிழ்ச்சியாக பதஞ்சலியும் வியாக்கரபாலரும் வேண்டினால் ரெண்டு தவம் உடையவருடைய நியமம் நமக்கு ஆனந்த தாண்டவத்தை வெள்ளியம்பல கூத்தே நமக்கு தந்திருக்கிறது. நல்ல ஞாபகம். இந்த உலகம் ஏன் நல்ல வகையில் இருக்கிறது சொன்னா, நல்லவர்கள் சிறந்தவர்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையிலே அவர்கள் பிறருக்கு என்று முயல்கிற முயற்சியினாலே நமக்கு நன்மை கிடைக்கிறது என்ற நினைப்பு இருந்தால் போதும். அவர்கள் ஒன்றும் பாராட்ட வேண்டாம், அவர்களுக்கு ஒன்றும் சிறப்பு செய்ய வேண்டாம், அவர்களை விளம்பரப்படுத்த வேண்டாம். யாரோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்லார் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்கிற மழை என்ற நினைப்பு இருந்தால் போதும் நாம் வாழ்வோம். நல்லவர்கள் ஒருவருமே இல்லை என்று நினைக்க வேண்டிய எங்கோ இருக்கிறார்கள், எப்படியோ இருக்கிறார்கள். அதனால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இருவர் கண்ட காண ஆசைப்பட்ட ஆனந்தத்தை நாம் இன்று கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த வெள்ளியம்பல திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி வெள்ளியம்பல திருக்குத்தாடின பிறகு அம்மா வந்தா நிறைய சாப்பாடு மிஞ்சி போச்சுன்னா, பார்த்தா நம்ம பக்கத்துல யாரும் சாப்பிடுற மாதிரி பசியோட இருக்க மாதிரி இல்லைங்க, மலமலையா கொஞ்சிருக்கா. இந்த பெருமை தோன்ற உன்னுடைய பெருமையை காட்டுறதுக்காக சொன்னார். உன்னுடைய வளமை நீ நினைச்சா எது நடக்காது அப்படின்னு இந்த கொடை எடுக்கிற குட்டி பூதம் ஒண்ணு இருந்தது, அதை பார்த்தாரு. பார்த்த உடனே வட வெட்டி பூந்ததான் கொஞ்சம் பசி பசி பசி பிடிக்காதுதான். ஏன் ஆச்சுங்க, மணி எட்டாக போதுங்க, கொண்டு விடுனா எல்லாத்தையும் எடுத்து வாயில அப்ப குடிக்கலாம். அம்மா சொன்னா இந்த ஒரு பூதத்தை அனுப்பி இன்னும் சில பேர் அனுப்புவான்னு கேட்டார். அப்ப விண்டல ஒரு பூதத்துக்கே ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் தூக்கி வைத்து விடும், ஒருத்தர பேர் உனக்கே தகுந்த நிலை ஆக்கி விடுங்க. அவன் வந்து சாமி எனக்கு பசிக்குது. எப்படி பசிக்கு தெரியுமா, இட்டுநாதவர் வயிறு போல் காந்துவது. எதை விடுறது எதை சொல்றது, பிறருக்கு கொடுத்து சாப்பிடாத வயிறு எப்படி பசினாலே காந்துமா அப்படி என் வயிறு. அப்ப சாமி கைத்தாரம் பாருங்க, கைத்தாரம்னா பசிய அடக்கக்கூடியது. மற்ற சாதங்கள் எல்லாம் வழிக்கு போறோம்னா கைத்தாரம் கட்டிக்கிட்டு போறோம். முத நாளை பாலை பூச்சி கொஞ்சம் போட்டா மறுநாள் வந்து அருமையான பொதிச்சோரா இருக்கும். அப்பசாமிகளுக்கு பையில பொதிச்சோறு கொடுத்தாரு. அந்த அன்னக்கூலிய கைத்தார கூலிய குடிச்சு சாப்பிடலாம். குடிச்சுட்டா போறமா இந்த மனுஷனுக்கு எது கொடுத்தாலும் நிறைவு போறாரு. அடுத்தடுத்து தேவைகளை பெருக்கிக் கொண்டிருப்பானே தவிர போதும் என்ற நினைப்பு வராது. தண்ணி தண்ணி தண்ணி தாகம் தாகம் தான். அப்பதான் சாமி கடையில இருக்கக்கூடிய வானதி அழைத்து நீ வைகையாக வாழ்னார். அவர் கண்டிஷன் போட்டு சும்மா சொன்ன இடத்துக்கு பகீரனுக்கு போ சொன்ன வந்தேன். எல்லாரும் வந்து ரொம்ப பாடாப்படுத்துறாங்க கங்கையில, இந்த மாதிரி வைகை ஆச்சுனா இந்த பாடா அங்கேயாவது தண்ணி ஓடுனு குளிக்கிறாங்க. இங்க ஒண்ணு ரொம்ப பாடாப்படுத்துறாங்க. அந்த வைகையாக நீ வாழ்ந்து சொன்ன உடனே சாமியுடைய கிருபினால என்னை பார்த்தா என்ன நினைத்தா என்னிலே தோய்ந்தாள். அப்பவே ஜாக்கிரதையா பரஞ்சோதி பாடித்தார். தண்ணி வராது குளிக்க முடியாது, பரிசுக்கிய தண்ணி இல்ல, மூழ்க தண்ணி இல்ல. அந்த வையாறு இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறவங்க வருங்க, அப்பவே அவங்களுக்கு நன்மை கொடுக்கணும்னு அது வேண்டிக்கிட்டான். உடனே கூட்டுதான் வந்தது. வேகமா வந்ததுனால வேகாவதி சிவஞான தீர்த்தம், கடையில இருந்து வந்ததுனால சிவஞான தீர்த்தம், பரம தீர்த்தம் என்றெல்லாம் அதுக்கு பேர் கொடுத்து வைகையையும் அன்னக்குளியும் அளித்தார். இப்படி அருமையாக அவருடைய அரசாட்சி. ஒரு அரசன் ஆட்சி செய்கிற போது சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக, திருக்கோயில் திருப்பணி செய்ய வேண்டும் என்பதற்காக இம்மையே நன்மை நல்கும் இறையனை பூசி நடுவூர் நாயகி 62 100 நாள் திருவிளையாடுப்பான்னு சொன்னேங்க. 62 100 நாள், ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல, 100 நாள் திருவிளையாடுப்பான்னு சொன்னேன். அப்ப சொன்னதுலாம் எனக்கு ஒண்ணுமே புரியல, இதுதான் படிச்சதுதான் அப்படி உபசிப்பேன்னு நினைக்கிறேன். 62 எங்க, இப்ப 2002 முடிஞ்சு 2003 இங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. அங்க அந்த இம்மைய நன்மை தருவாருல, நான் போய் இந்த திருவிளையாடுப்பானதான் சொன்னதுனாலதான் என்ன தமிழ் பிடிக்க பிடிச்சு அழுத்தி வெளியே தள்ளினாங்க. இல்லைன்னா வேற வேற துறைக்கு போயிருப்பேன், நாடக துறைக்கு போயிருப்பேன், பத்திரிகை துறைக்கு போயிருப்பேன், சினிமா துறைக்கு எல்லாம் போயிருப்பேன். அங்க கேட்டவர்களும் அங்க ஈடுபாடு காட்டியவர்களும் என்ன போய் தமிழ் படின்னு சொல்லி என்ன படிக்க வைத்தார். இன்றைக்கும் அந்த இம்மைய நன்மை தருவாரை நினைக்கிறேன், நடுவு நாயை நினைக்கிறேன். அந்த பெருமானை பூஜை பண்ணி இன்றைக்கும் கூட பட்டம் இருக்கிறதுக்கு வளையல் விட்டு அங்க போய் சாமி வந்து பூஜை பண்ணிட்டு வந்துதான் சாயந்தரம் பட்டாபிஷேகம் நடக்கும். சாமி சாவணி மாற்ற இப்படி அருமையான வரலாறுகளும் சிந்திக்கிற வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி கூறி அமைந்தேன். வணக்கம். மயமழிவளம் சுரக்க மன்னன் போர் முறை அருள் குறைவிலான உயிரில் வாழ்க, நான் மறையரங்கள் உங்க நத்தவம் வேண்டும் மேன்மைகள் செய்வது விளங்கிய உலகம். நம பார்வதி பதே தென்னாடுடைய சிவனே போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இறங்கு குருமணி போற்றி.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: நாம் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய தாரகாசுர வதைப்படலத்தையும் மற்ற அசுரர்களினுடைய வதப்படலத்தையும் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு முறை பின்னோக்கி செல்கிறோம். இதுக்கு முன்னால என்ன பார்த்தோம்? முருகப்பெருமானுடைய திருநாமங்களினுடைய மகிமைகளை பார்த்தோம். எதற்காக புராணங்களில இதையெல்லாம் வைத்திருக்கிறார்கள்? கந்த புராணத்தில் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. எத்தனையோ நாமங்கள் முருகப்பெருமானை பற்றி மட்டுமில்லை, நான் முதலிலேயே சொல்லியிருக்கிறேன்.

முருகப்பெருமான் ஒரு முறை முருகா என்று சொன்னாலும் போதுமா? இதை ரொம்ப அழகா ஒரு முறை ஒரு தரம் சரவணபவா என்று நினைப்பவர் உளத்தினில் நினைத்தவெல்லாம் உடனே கைகூடும் என்று சொல்வார்கள் இல்லையா? என்று வேதங்கள் மொழியிலே உண்மை அறிவான பொருளே பரிவாகவே அனந்தம் தரும். அவனுடைய முருகநாமத்தை சொன்னாலும் ஏன் எனக்கு நடக்கலேன்னு கேட்பர். இப்போ ஒரு முறை முருகான்னு சொன்னாலும் போது என்ன கொடுக்கிறான்? தன்னுடைய திருவடிகளை கொடுக்கிறானா? முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று சொல்லுவார். இரண்டு திருவடிகளையும் கொண்டு வந்து கொடுக்கிறானா? ஒரு திருவடி இல்லை, இரண்டு திருவடிகளையும் கொண்டு வந்து கொடுக்கிறானா? இந்த முருகநாமத்தினுடைய மகிமையை பத்தி பார்த்தோம். உடனே கேட்கலாம், என்ன சார் இது புராணம் தானே, இதனால என்ன நடக்க போகிறது, இதுல வாழ்க்கைக்கு என்ன நடக்கிறது, என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று சொன்னால், திருநாமங்களினுடைய மகிமை தான் அடிப்படை. நம்ம அதிலே சொன்னேன், முன்னே அவனுடைய நாமம் கேட்டாள், முத்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் என்று முதன் முதல்ல நாமம் வரும். முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து முருகன் அவனுடைய நாமா. குமரன் அவன் எப்படி இருப்பான்? என்றும் இளையாய் அழகியாய் எரூர்ந்தான் நீரே என்று ரொம்ப அழகாக இருப்பான். எங்கிருக்கிறான், என்ன செய்கிறான்? குகனாக உள்ளே உறைந்து கொண்டிருக்கிறான். உருவாய் எருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் என்று உள்ளே அந்த குகனாக அமர்ந்திருக்கின்றான். அதான் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய்னர். எந்த ஓங்காரமானது சன்னியாசிகளுக்கு மிக உயர்ந்தது என்று அவர்களுக்கு ஓதுவிக்கப்படுகிறதோ, எந்த ஒரு திருமந்திரமானது இந்த உலகத்துக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதோ, வேதம் பிரபஞ்ச காரணம் என்று சொல்வார்கள். அந்த வேதத்தினுடைய அடிப்படை ஓங்காரம். அப்ப அந்த ஓங்காரமானது உலகத்துக்கே காரணமாக இருக்கிறது. இந்த ஓங்காரத்தினுடைய வடிவமாக இறைவன் இருக்கிறான். ஓங்காரத்தின் உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என்று பாடுவார். அதற்கு உள்ளேதான் முருகன் இருக்கிறான். அவன் உறையக்கூடிய இடம் முருகா என் அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய ஓங்காரம். அந்த ஓங்காரமானது தமிழிலே முருகா என்று ஆனது. அதைத்தான் இதற்கு முன்னாலே பார்த்தோம். ஒரு விஷயம் முருகன், அந்த முருகப்பெருமான் தான் அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய பரம்பரை சக்தி முருகன் என்று ஆனதே. கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று நமக்காக அந்த பரம்பொருள் முருகன் சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய உருவத்திலே வந்தது. அந்த உருவத்தினுடைய நாமா, அந்த உருவம் இருக்கக்கூடிய ஓங்காரம் முருகா என்கின்ற நாமா. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம், நம்முடைய வாழ்க்கையிலே எது தேவை, எப்படி அடைய வேண்டும் என்கின்ற விவேகம். இதைத்தான் சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது விவேகம் என்று சொல்வார்கள். அந்த புத்தி ஞானம் நம்ம இடத்துல இருப்பதில்லை. நமக்கு என்ன தேவை, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், இந்த பிறப்பினுடைய பயன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரியாத பொழுது அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அடைய வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான விஷயம் இந்த நாமாதான். அடிப்படையான விஷயம் இந்த நாமா. நாமா என்பதை தெரிந்து கொண்டுதான் அடுத்த படிக்கே நம்ம சொல்ல முடியும். முதல் படி இறைவனுடைய திருநாமம். இறைவனுடைய திருநாமங்களை, இறைவனுடைய பெயர்களை கேட்பது, சொல்லுவது, உச்சரிப்பது, அதனை மனனம் செய்வது, இது அடிப்படையான விஷயம். என்ன நடக்கும் உடனே கேட்கலாம், என்ன நடக்கும், இதை ஏன் சொல்ல வேண்டும்? முதல் விஷயம், இறைவனுடைய நாமாக்களை சொல்ல சொல்ல நம்முடைய பாபங்கள் கழிந்து புண்ணியமானது அதிகரித்து நமக்கு நல்லது செய்கின்றது. இது முக்கியமான விஷயம். நாமங்களை சொல்ல சொல்ல நமக்கு என்னன்னே தெரியாது. அவப்பொழுதுல தவப்பொழுது என்று

0: சொல்வார்களே, அதே போல வெறுமையாக ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் அவமாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொழுதிலே அதனை தவப்பொழுதாக மாற்ற வேண்டும் என்றால் இறைவனுடைய நாமங்களை உச்சரிக்க வேண்டும். அவனுடைய நாமங்களை உச்சரித்தால் முதல் முதல்ல நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய பாபங்கள் நிறுத்தப்படுகின்றன. பாபங்கள் நிறுத்தப்படுகின்றன, பாபங்கள் நிறுத்தப்பட்டு புண்ணியமானது ஏற்படுகிறது, நமக்கு நல்லது நடைபெறுகிறது வாழ்வில். இதுதான் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னாகும், பாபங்கள் தடுக்கப்பெற்ற காரணத்தினாலே வாழ்விலே நல்ல விஷயங்கள் நடக்கின்ற காரணத்தினாலே இறைவனை நோக்கிய எண்ணமானது ஏற்படும், இறைவனை பற்றிய எண்ணமானது ஏற்படுமாக நல்லதே நடக்கிறது, இதை கொடுத்தவன் யார், ஏன் கொடுத்தான் என்று சொல்லும்படியாக இந்த நாமத்தின் காரணத்தினாலே, இந்த நாம பிரபாவத்தின் பிரபாவத்தாலே அவனை பற்றி எண்ண வேண்டும் என்கின்ற எண்ணம். அவனை பற்றி எண்ணம் நான் சொல்லல, அவனை பற்றி எண்ண வேண்டும், அவன் யார், நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமானது ஏற்படும். அது இரண்டாவது விஷயம். அதாவது ஆர்வம், ஆசை, அந்த ஆசை என்று சொல்லக்கூடியது இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை இருக்கின்றது, அது இரண்டாவது உண்டாகும். இப்படி ஆசைப்படும் பொழுது அவனை எப்படி அடைவது, அவனை எப்படி தோத்தரிப்பது, அவனை எப்படி புகழுவது, அவனை போற்றுவது என்று சொல்லக்கூடிய ஆசை வரும் பொழுது இதே நாமாதான் பயன்படும். நாம் முன்பே பார்த்தோம், தேனானது பாலானது உணவாகவும் மருந்தாகவும் இருப்பதை போலவே முதல்ல குழந்தைக்கு வந்து வயிறு சரியா இல்ல, பால் கொடுத்து வேற ஒண்ணுமே வேண்டாம், வயிற்றை சரிப்படுத்துகின்றார்கள். பிறகு வயிறு சரியான பிறகு அதே பாலை உணவாக கொடுப்பதை போலவே இந்த நாமங்களை உச்சரிக்கின்ற காரணத்தினாலே வயிறு சரியில்லைன்னு சொல்லும்படியாக நம்மை இந்த வாழ்வு சரியில்லாமல் இருக்கும் பொழுது இந்த வாழ்வு திருத்தப்படுகிறது, மீண்டும் அதுவே உணவாக வருகிறது. மருந்தாக இருந்த நாமா இப்பொழுது உணவாக வருகிறது. என்ன உணவாக வருகிறது, இறைவனை தோத்தரிப்பதற்கு, இறைவனை அடைவதற்கு இந்த நாமாதான் பயன்படுகிறது. அடுத்ததாக முதலிலே நம்முடைய வாழ்வை திருத்திக் கொள்வதற்கு நாமா பயன்பட்டது, இரண்டாவது அவனை அடைவதற்காக, அவனை தோத்தரிப்பதற்காக, அவனை வணங்குவதற்காக பயன்படக்கூடியது இந்த நாமாதான். அப்ப இரண்டாவது உணவாக பயன்படுவதைப் போலவே இந்த நாமங்களும் பயன்படுகின்றன. சரி, இறைவனை தோத்தரிக்கிறோம், அடுத்தது என்ன வரும், அடுத்தது விவேக புத்தி என்று சொல்வார்கள். இதெல்லாம் பின்னாலே வருகிறது. தட்சகாண்டம் அல்லது அசுரகாண்டம் வரும் பொழுது காசியவர் உபதேசம் செய்வதாக வரும். அந்த சில காண்டங்களிலே வரும் பொழுதுலாம் அந்த உபதேசத்தோடு நாமும் பார்க்கிறோம். இப்ப அடுத்ததே பார்க்க போகிறோம், சில வேதத்தினுடைய கருத்து என்ன என்பதெல்லாம் இங்க வரும். முருகப்பெருமான் ரொம்ப அழகா சொல்லுகிறார் அந்த இடத்துல வேதத்தினுடைய கருத்து என்ன, என்ன செய்ய வேண்டும் என்று. இப்ப அடுத்தது என்ன வரும், இந்த நெறி நாமத்தினுடைய நெறியிலே நிற்கும் பொழுது இறைவனை வணங்குகிறோம், இறைவனை வணங்கும் பொழுது விவேகம், இது அடையத்தக்கது என்று சொல்லக்கூடிய விவேகம் வரும், அந்த புத்தி வரும், அந்த அறிவு வரும் பொழுது, புத்தி விவேகம் வரும் பொழுது அந்த விவேகத்தின் காரணத்தினாலே இறைவனை அடைவதற்காக பிரயத்தனம் செய்து இறைவனுடைய திருவடிகளை நாம் அடைகிறோம், அவனை சரண் அடைகிறோம். உன்னாலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லும்படியாக அவனிடத்திலே சரணடைந்து என்னை காக்க வேண்டும் என்று உயிர் கா என ஓத அருள்தாரா என்று ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர் கா என ஓத அருள்தாரா என்று இந்த வார்த்தையில வரும். இது ரொம்ப விரிவாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை, சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். ஒரு கால் ஒரு முறை, அந்த ஒரு கால் ரெண்டு இடத்துல வரும். ஒரு கால் முருகா, முருகான்னு ஒரு முறை சொன்னால் நம்முடைய பாவங்கள் நீங்கும். அடுத்தது எவன் பரம்பொருள்னு தெரியும். பரமா குமரா, அடுத்தது அவன் எப்படி இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டோம். இவரே முருகப்பெருமானாக இருக்கிறான், அவனே மந்திரப்பொருளாக அந்த ஷடாட்சரமாக நமக்குமாராயா என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஷடாட்சரத்தை கொண்டு வந்து வைத்தார். ஒரு கால் முருகா, அவனே பரம்பொருள் பரமா குமரா, அவன் ஷடாட்சர பொருளாக இருக்கிறான் குமரா, அவனிடத்திலே என்னுடைய ஆன்மாவை காக்க வேண்டும் என்று உயிர் கா என ஓத. ஒருமுறை முருகா என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழிய ஆரம்பித்து நமக்கு ஆசை வருகின்றது, நான் சொன்ன படித்தரம். இரண்டாவது முறை என்னாகிறது, அந்த மருந்தாக இருந்த நாமா இப்பொழுது விருந்தாக மாறும் பொழுது உயிர் கா என ஓத அருள்தாராய், உயிர் கா என ஓத அருள் தரும் பொழுது அதே பாடல் இந்த திருவேலி மணலை பாடல்ல இரண்டு முறை முருகா என்று வைத்தார். ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்தாராய், முருகா என ஓர் தரம் ஓது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று சொல்லுவார். இப்ப இரண்டு விஷயங்கள், இரண்டு முறை முருகான்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன இங்க அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல் என்ன? ஒன்று நம்முடைய பாபம் கழிந்து, இதைத்தான் சைவ சித்தாந்தத்துல சொல்லும் பொழுது இருவினை ஒப்பு மலபரிபாகம் என்று சொல்வார்களே, நல்வினை தீவினை இரண்டும் ஒப்புற்று கழிந்து ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடியது பக்குவமாகி அது கனிந்து மாறுபட்டு சத்தினிபாவம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இறைவனை அடையக்கூடிய தன்மைக்கு வருகிறோம். அப்பொழுது இறைவன் அவன் அருளாலே நம்மை அவனிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறான். நான் ரொம்ப சுருக்கமா இதை பற்றி சொல்லியிருக்கிறேன், விரிவாக சொல்ல அஞ்சி விரிவாக நேரம் கிடைக்கும் பொழுது நாமும் பார்க்கிறோம். ஏன்னா கந்த புராணமே ரொம்ப பெரியது, அதுல எத்தனையோ கருத்துக்கள். இந்த ஒரு கருத்து மீண்டும் அதை நினைவுறுத்துவதற்காக இங்கே சொல்லுகிறேன். இந்த நாமாக்கள் இறைவனை அடைய பயன்படுகின்றன, அதுதான் சொல்ல வருகிறேன். ஒன்று. இரண்டாவது விஷயம் முக்கியமானது என்னன்னா, நீங்க இறைவனை அடைவது அதாவது மோட்ச சாதனம், மோட்சத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசை என்று சொல்லக்கூடியது கூட பின்னாடி வரலாம். முதல்ல என்ன வரும், எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பம் கழிய வேண்டும், எனக்கு இங்க இருக்கக்கூடிய துன்பம் கழிய வேண்டும், நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாப இந்திரிய தாப சபல மர வந்து நின்கடல் தருவாயே என்று பாடுவார் அருணகிரிநாதர். இந்திரிய தாபத்தினாலே நான் ஆட்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய துன்பங்கள் எல்லாம் போக வேண்டும் என்றால் எனக்கு இந்த நாமா மருந்தாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு துன்பம் என்று இருக்கும் பொழுது முருகா என்கின்ற நாமங்கள் தான் மொழிக்கு துணை. முருகா எனும் நாமங்கள் மேன்மை மேன்மை குன்றா மொழிக்கு துணை. முருகா எனும் நாமங்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். முருகா என உனை ஓதும் தவத்தினர், அப்படி ஓதக்கூடியவர்களுக்கு வியாதி வராது, என்றைக்குமே குறைவராத செல்வம் அடைவார்கள், பரகதியும் உற்றிடுவார் என்று திருப்போரூர் சந்நிதி முறையிலே சொல்வதைப் போலவே முருகா என்கின்ற நாமம் இருக்கிறதே அது ஓங்காரத்தினுடைய வடிவம். அந்த முருகா என்பதுதான் இறைவனுடைய தமிழ் வடிவம். அது மட்டும் கிடையாது, அந்த முருகா என்கின்ற நாமம் நமக்கெல்லாம் இந்த ஈக உலகத்திலே ஈகபர சௌபாகியம் என்று ஈக சௌக்கியத்தை இங்கே கொடுக்கிறது. முதல் விஷயம் அது நமக்கு தேவைதானே, அது இல்லாம இருக்க முடியுமா? எனக்கு வீடு வேணும், நல்ல செல்வம் வேண்டும், நல்ல மனைவியோ நல்ல கணவனோ வேண்டும், நல்ல புத்திர பேர் வேண்டும் என்று சொல்லும்படியாக வால்மீகி ராமாயணத்துல முதல்ல பார்த்தமே கந்தனுடைய கதையை எவர் படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுஷ்மான் புத்திர பௌத்ரோஷ ஸ்கந்த சாலோக்கியமா புனியாத் என்று சொல்லும்படியாக ஆயுள் ஆரோக்கியம் புத்திர பௌத்தர்கள் நல்ல செல்வம் பின்னாலே கந்தனுடைய உலகம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. இப்போ நமக்கு அடுத்தது பெரிய அறிவு இல்லாமல் இருக்கலாம், இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் முருகா என்கின்ற நாமங்கள் தான் அதற்கு தோணியாக இருக்கின்றன. முருகா என்கின்ற நாமத்தை பிடித்துக் கொண்டால் நாம் நிச்சயமாக நம்முடைய துன்பங்களிலே இருந்து விடுபடலாம் என்கின்ற ஒரு அடிப்படையான கருத்தை இங்கே மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். நாமங்களினுடைய பிரபாவத்தை மீண்டும் சந்தர்ப்பம் வரும் பொழுது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எல்லாரும் ஸ்தோத்திரம் செய்ய போகிறார்கள், இப்ப பல இடத்துல ஸ்தோத்திரம் செய்ய போகிறார்கள், முருகப்பெருமானை அசுரர்கள் உட்பட பல பேரும் ஸ்தோத்திரம் செய்ய போகிறார்கள், அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது முருகப்பெருமானை சிவபெருமான் அழைத்தார். அடைத்து தன்னுடைய மடிமீது அமர்த்தி, முருகா தேவர்கள் எல்லாம் ரொம்ப துன்புற்று விட்டார்கள், அந்த துன்புற்ற தேவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். எப்படி அருள் செய்வாய்? பாரினை அழைத்து பல்லுயர் தமக்கும் பருவரல் செய்து, அதை துன்பமே செய்து, பருவரல்னா துன்பம், விண்ணவர்த்தம் ஊரினை முறுக்கி தீமையை இயற்றி உலப்புறா வன்மை கொண்டுற்ற சூரனை அவுணர் குழுவடும் தடிந்து சுருதியின் நெறி நிதீகி மகவான் பேரரசழித்து சுரர் துயர் அகற்றி பெயர்தீ என்றான் எந்தை பெருமான் என்று சூரனை அவனுடைய சுற்றத்தோடு உற்றம் சுற்றத்தோடு அழித்து தேவர்களுக்கு அவருடைய நகர்களை கொடுத்து இந்த சுருதியின் நெறி நிதீகி, அதுதான் முக்கியமான வார்த்தை இங்க. ஏன் இவனுடைய முருகப்பெருமானுடைய அவதாரம் நடந்ததுன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்று சொல்வாரே கீதையில, அதே விஷயம்தான், தர்மத்தை ரட்சிப்பதற்காக, வேத தர்மத்தை ரட்சிப்பதற்காக இந்த முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நிகழ்ந்தது. நம்முடைய க்ஷண்மிதமான மதங்களுமே வேதத்தை அடிப்படையாக கொண்டவை, வேதம் என்கின்ற ஆதாரம் அடிப்படை அஸ்திவாரத்தின் மீதுதான் எல்லாமே அமர்ந்திருக்கின்றன. இந்த புராணங்கள் எல்லாம் வேதத்தினுடைய விளக்கங்கள், அது இல்லாம இல்ல வேத பாக்கியமான விஷயங்கள் கிடையாது.
1: இப்ப பல பேருக்கு என்ன தோன்றுகிறதுன்னா, இந்த கதை புராணம் படிக்கும் பொழுது எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், வேதத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் யாருக்குமே கவலை கிடையாது, நான் செய்வது நான் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இப்படி சொன்னால் போதும் என்று சொல்லும்படியாக அவர்களுக்கு என்று தனி வழி வைத்துக் கொள்ளுகிறார்களே, அது தவறானதுங்கிறதுக்கு தான் சொல்ல வருகிறேன். முருகப்பெருமானுடைய அவதாரமானது சுருதியின் நெறி நிதி என்று சொல்லும்படியாக வேத மார்க்கத்திலே இந்த பிரபஞ்சத்தை மீண்டும் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக ஏற்பட்ட அவதாரம். உடனே வணங்கி நின்றாராம் முருகப்பெருமான், எனக்கு இப்பணியை செய்வதற்கு ஆணையிட வேண்டும் என்று சொன்ன உடனேயே அனைத்து உச்சி மோர்ந்து முருகப்பெருமானிடத்திலே சென்றுவா என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானை போருக்கு அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அப்படியே குழந்தைய அனுப்ப முடியுமா? தந்தையானவர் தன்னுடைய மனத்தாலே நினைத்தாராம், நினைத்த உடனேயே உலகங்களையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய 11 விதமான படைக்கலங்கள் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும், சூரியனை பல கோடி சூரிய பிரகாசத்திற்கு நிகரான ஒன்றை அந்த 11 ஆயுதங்களை கொடுத்தாராம். எங்கிருந்து வந்தனர்? 11 ருத்ரர்களையே படைக்கலங்களாக கொடுத்தாராம். பொன்றிகள் செடிலத்து அண்ணல் தன் பெயரும், புருவிழா உருவமும், தொன்னாள் நன்று பெற்று உடைய உருத்திரக்கணத்தோர் நவில் அந்த உருத்திரக்கணர்கள் தன்னை போலவே பெயரையும் தன்னை போலவே உருவத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஏகாதச ருத்ரர்கள், 33 கோடி தேவர்கள்னு சொல்லுகிறோமே, அந்த 33 கோடியில 11 கோடி பேர் ருத்ரகணங்கள், அதுல ஏகாதச ருத்ரர்கள் என்று சொல்லுவார்கள். அதுல தலைவர்களாக இருக்கப்பட்ட அந்த 11 தலைவர்கள் இவரை போலவே சிவபெருமானைப் போலவே உருவத்தை உடையவர்கள், சிவபெருமானைப் போலவே நாமத்தை ருத்ரன் என்கின்ற நாமத்தை உடையவர்கள், அவர்களை படைக்கலங்களாக மாற்றி கொடுத்தாராம். நவிலரும் தோமரம், கொடி, வாழ், மந்திரல் குலிசம், பகழி, அங்குஷமும், மணி, மலர்பங்கயம், தண்டம், வென்றிவில் மழுவுமாகி விற்றிருந்தார் விரல் மிகும் அருமுகன் கரத்தில் என்று அவர்கள் அத்தனை பேரும் இறைவனுடைய 12 கரங்களிலே 11 படைக்கலன்களாக, இன்னும் ஒரு கை மிச்சம் இருக்கு, அதான் முக்கியமான விஷயம், 11 படைக்கலன்களாக அவர்களுக்கு கொடுத்தாராம். தோமரம், கொடி, வாழ், குலிசம், அம்பு, அங்குஷம், மணி, தாமரை, தண்டு, வில், மழு என்று சொல்லக்கூடிய 11 படைக்கலன்களாக, இதுல நல்லா கவனிக்கலாம், கொடியும் படைக்கலன், தாமரை பூவும் படைக்கலன், மணியும் படைக்கலனாக இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம இன்னும் பலவிதமான கருத்துக்களை தனியாக எடுத்துக்கொண்டு நான் செல்கிறேன், அப்பொழுது எல்லாம் பார்க்க வேண்டும். இப்போ ஒவ்வொன்றையும், இப்போ வாழ் இருக்கிறது சொல்லலாம், தோமரம் இருக்கிறது, தண்டு இருக்கிறது, தண்டுனா கதா ஆயுதம்னு சொல்லுவோம், வில் இருக்கிறது, அம்பு இருக்கிறது, இதெல்லாம் ஆயுதங்கள், மழு இருக்கிறது ஆயுதம் என்று சொல்லலாம். ஆனால் தாமரையும் ஆயுதமாக, கொடியும் ஆயுதமாக, இவருக்கு மணியும் ஆயுதமாக, எல்லாமே இறைவனிடத்திலே ஆயுதமாக வந்து அமர்ந்திருக்கிறது. அந்த ஆயுதங்களின் மூலமாக அசுரர்கள் குழுவை அழிக்க வேண்டும் என்று அவருக்கு கொடுத்தாராம். கொடுத்தது மட்டும் கிடையாது, இதைவிட மிகச் சிறந்ததாக தன்னுடைய மனத்திலே இருந்து தன்னிடத்திலே இருந்து ஒரு ஆயுதத்தை தோற்றுவித்தாராம். 11 ருத்ரர்கள் இங்கே 11 படைக்கலன்களாக மாறினார்கள். இப்போ தன்னிடத்திலேயே இருந்து பகைவர் அத்தனை பேரையும் முறியடிக்கக்கூடிய வல்லமையாக இருக்கப்பட்ட ஒரு சக்தி ஆயுதத்தை, அந்த சக்தி ஆயுதத்தை தன்னிடத்திலே இருந்து எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் எவரையும் வெற்றி கொள்ளக்கூடியதான ஒரு ஆயுதத்தை கொடுத்தாராம். இது கந்தபுராணத்துல ரொம்ப அழகாக கச்சியப்பர் பாடுவார், ஆயதர் பின்னர் ஏவில் மூதண்டத்து ஐம்பெரும் பூதமும், இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் அதை என்ன செய்யுமா, பூதமும் அடுவது, எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியது, பஞ்சபூதங்களையும் அழிக்கக்கூடியது, பல் உயிரும் ஒரு தலை முடிப்பது, எல்லா உயிர்களையும் ஒரு சேர முடிக்கக்கூடியது, ஏவர் மேல் விடுகினும் அவர் தம் மாயிரும் திறனும் வரங்களும் சிந்தி, யார் மேல விடுத்தாலும் சரி, இவர் தான் இவர்கிட்ட தான் போகும், இவர்கிட்ட போகாதுங்கிறதே கிடையாது. ஏன்னா மற்ற படைக்கலங்களை எல்லாம் பார்க்க போகிறோம், பாசுபதாஸ்திரம் கூட முருகப்பெருமானிடத்திலே ஒன்றும் செய்ய முடியவில்லை, நாராயணாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் எல்லாம் வணங்கி நின்றன என்று பார்க்க போகிறோம். ஆனால் இங்கேயோ இந்த அஸ்திரத்துக்கு இந்த ஆயுதத்துக்கு நிகராக எதுவும் கிடையாது. இந்த ஆயுதம் யார் மீது விடுத்தாலும் ஏவர் மேல் விடுகினும் அவர் தம் மா இரும் திரளும் வரங்களும் சிந்தி, அவர்களுடைய வரங்களையும் அவர்களுடைய உயிரையும் சிந்த வைத்து மண் உயிர் உண்பது, அவருடைய உயிர்களை உண்ணக்கூடியது, எப்படைக்கும் நாயகம் ஆவது, எல்லா படைக்கும் எல்லா படைக்கலன்களுக்கும் ஒரு நாயகமாக இருக்கக்கூடிய ஒன்றை நாயகமாவது, ஒரு தனி சுடர் வேல் நல்கியே, ரொம்ப அழகா கொண்டு வர, சுடர் வேல் நல்கியே, பிரகாசிக்கக்கூடிய ஒரு வேலை எடுத்து முருகப்பெருமானிடத்திலே கொடுத்தாராம். நல்கியே மதலை கை கொடுத்தான். இந்த வேலை பற்றி பல இடத்துல கச்சியப்பர் மிக அழகாக சொல்லுவார். இது படைக்கலம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். அது முதலே சொல்லுற, இது படைக்கலம் அல்ல. சிவபெருமானே முருகன், சிவபெருமானே தன்னிடத்திலே இருந்து தோற்றுவித்த ஒரு ஆயுதம் வேல். வேல் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆயுதம். இதை இன்னொரு விதமாக சொல்லலாம், அம்பிகை தான் இந்த வேலாகவே வருகிறாள். தன்னிடத்திலே இருந்து சக்தி என்கின்ற ஆயுதத்தை கொடுத்தான் என்று ஸ்காந்தத்திலேயும் வரும், இங்கேயும் அவர்கள் சொல்லுகின்றார். எப்படைக்கும் நாயகம்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் அழித்து காக்கக்கூடிய ஒரு தன்னை உடையது, இந்த பிரபஞ்ச காரணமாக இருக்கக்கூடியதாக ஒரு படைக்கலன் வருகிறது. அது அம்பிகை தவிர வேற கிடையாது. இப்போ அம்பிகையோ பரமேஸ்வரனோ முருகனோ எல்லாம் ஒன்றுதான். மற்ற எல்லாவற்றையும் விட இந்த வேலுக்கு என்ன பெருமை? இப்ப சக்கராயுதம் சொன்னா தனியாக சக்கரைப்படை என்று சொல்லியாக சொல்லலாம். அவருக்கு சக்கரம் உண்டு, சங்குண்டு. சக்கரம்தான் விஷ்ணு என்று சொல்வது கிடையாது. சக்கரத்தாழ்வார்னு அவர் தனி, அவரே சக்கரத்தாழ்வார் தான், விஷ்ணுன்னு சொல்றது இல்லை. அதே மாதிரி திரிசூலம் என்று சொல்லக்கூடிய சூலாயுதம் சிவபெருமானுக்கு சொல்லலாம். ஆனா திரிசூலம் தான் சிவபெருமான் என்று யாரும் சொல்வது கிடையாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. வேலை இட்டால் வேல்தான் முருகப்பெருமான் என்று வணங்கப்படும். வேற எந்த விதமான பாசம், அங்குஷம், திரிசூலம், தண்டாயுதம் அல்லது மலர், சக்கரம், எத்தனையோ ஆயுதங்கள், ஒவ்வொரு தேவதைகளுக்கும் வஜ்ர ஆயுதம், எத்தனையோ ஆயுதங்கள் உண்டு. இந்த ஆயுதங்கள் தான் இறைவன் என்று வணங்குவதில்லை. ஆயுதங்கள் அவனுடைய தேவதைகள், பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்லுவார்களே தவிர இவன்தான் அவன் அந்த தெய்வம் என்று சொல்லுவது கிடையாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நாம் எதை வணங்குகிறோம்? வேலை வச்சு பூஜை செய்தாலும் போதும். நீங்க பார்த்திருக்கலாம், பஞ்சாயதன பூஜை செய்யும் பொழுது ஐந்து மூர்த்தங்கள் இருக்கும். முருகப்பெருமானுக்கு அங்கே மூர்த்தம் கிடையாது, வேலும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பஞ்சமூர்த்திகளுக்கு உள்ளேயும் முருகப்பெருமான் இருக்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். பஞ்சமூர்த்திகளுக்கு உள்ளேயும் இறைவனாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானை எந்த மூர்த்தியை நீங்கள் வணங்கினாலும் அந்த மூர்த்திக்குள்ளே முருகப்பெருமான் இருக்கிறார். ஆனா சில பேருக்கு அதை வணங்க வேண்டும் இருந்தார், வேல் வைத்து பூஜித்தால் போதும் என்று சொல்வார்கள். அந்த வேலை வைத்து பூஜித்தாலும் போதும். அந்த வேல் என்பதே முருகப்பெருமானுடைய உருவமாக இருக்கிறது. பல இடங்களில் வேலு தான் இருக்கும், அந்த இடத்துல அப்படியே வேல் வைத்தால் போதும், அதான் முருகப்பெருமான். நீங்க திருப்பரங்குன்றத்துல போனா முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கொஞ்சம் தான், ஆனா அவருடைய வேலுக்கு தாமர வேலாக அங்க இருக்கும். அதுக்கு தான் பால் ஊற்றி அபிஷேகம் செய்து கொண்டே இருப்பார்கள். கொடுக்க கொடுக்க அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும். இதே போல வேல் என்பது அவனுடைய உருவமாக, சிவனுடைய உருவமாகவே அங்க இருக்கும். சக்தி என்று சொல்லக்கூடிய ஆயுதமாக மதலை தன்னுடைய குழந்தையினுடைய கையிலே கொடுத்தான். இங்கே ஸ்காந்தமும் சரி கந்தபுராணமும் சரி, இந்த சக்தி என்று சொல்லக்கூடிய வேலை சிவபெருமான் தான் படைத்துக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் திருவிழாக்களிலே சக்தியின் இடத்திலே இருந்து முருகன் வேல் பெறுவதாக ஒரு சம்பிரதாயம் நீங்க பார்க்கலாம். இந்த கந்த சஷ்டி வரும்பொழுது கந்த சஷ்டியிலே முருகப்பெருமான் அம்பிகையினுடைய சந்நிதிக்கு போய் அங்கிருந்து வேல் வாங்கி வருவார். இது சிக்கல் எல்லாம் மிகச்சிறப்பாக நடக்கும் அந்த திருத்தலத்தில எல்லாம் என்று சொல்லுவார்கள். இப்போ இதுக்கு என்ன காரணம்னா, புராணங்கள், தர புராணங்கள், சில விஷயங்கள் இந்த புராணத்தை விட விளக்கமாக மற்ற புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கும் பல புராணங்கள் காரணம். அதே மாதிரி அருணகிரிநாதர் பாடுவார், எம்புதல் வாழி வாழி என்னும்படி வீரான வேல் தர என்றுமுழானே மனோகரா வயலூரா என்று பண்டு சுராபான சூரனோடு எதிர் போர் கண்டு, யாரு? அம்பிகை. பங்கமிலா நீலி மோடி பயங்கரி மாகாளி யோகினி பண்டு சுராபான சூரனோடு எதிர் போர் கண்டு எம்பு

0: அவள் கொடுத்தாள் என்று வரும். இன்றுமுழானே இன்றுமுழானே என்று சொல்லும்படியாக அந்த மனோகரன் வயலூரனுக்கு முருகப்பெருமானுக்கு அவ என் புதல்வா வாழி வாழி என்னும்படி வீரான வேல் தர என்று இந்த வேலை அம்பிகை கொடுத்தாள். புராணங்களின் காரணத்தினாலே, மற்ற தல புராணங்களின் காரணத்தினாலே இந்த வேலை அம்பிகை நடத்திய இருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது. ஒன்று. இரண்டாவது, தன்னிடத்திலே இருந்து கொடுத்தான், தன்னிடத்திலே இருந்து அந்த சக்தி ஆயுதத்தை படைத்துக் கொடுத்தான் என்று சொல்லும்படியாக சிவனிடத்திலே இருந்து வந்த காரணத்தினாலே சிவனிடத்திலே இருந்து வருவது சக்தி பரசியமாக இருக்கப்பட்டது. அதுதான் அந்த சக்தி தான் இங்கே கொடுத்தாய் என்பதாக மறைமுகமாக சூஜகமாக சொல்லக்கூடியதாகவும் அம்பிகையினிடத்திலே இருந்து வேல் வாங்கினான் என்று நடைபெறுகிறது. அப்படியே அம்பிகையினிடத்திலே வணங்கி வழிபடுகின்றானா, உச்சி முகந்து
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 16. பிரம்மதேவர் கூறுகிறார், ஸ்ரீமன் நாராயணன் முதலிய தேவர்கள் அனைவரும் துதித்ததை திருச்செவி சாற்றிய ஸ்ரீ சங்கரன் மகிழ்ச்சி பொங்க சிரிக்கலானார். பிரம்மதேவனான நானும் ஸ்ரீமன் நாராயணனும் தங்கள் மனைவிமார்களோடு வந்திருப்பது கண்ட சிவபெருமான் உரியபடி எங்களோடு உரையாடியவின் வந்த காரணத்தை வினவினார். ஸ்ரீ ருத்ரன் கேட்கிறார், ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீ பிரம்மதேவா, தேவர்களே, மகர்ஷிகளே, எவ்வித அச்சமும் இன்றி நீங்கள் அனைவரும் இங்கு வந்ததன் உண்மை காரணம் என்ன? உங்களுக்கு நேர்ந்ததுதான் என்ன? ஏன் வந்திருக்கிறீர்கள்? விளக்கமாக கேட்க விரும்புகிறேன். ஏனெனில் நீங்கள் செய்த துதியால் நான் மிகவும் மகிழ்ந்திருக்கிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரத முனிவரே, சிவபெருமான் இவ்வாறு கேட்கவே ஸ்ரீமன் நாராயணனின் கட்டளையை ஏற்ற நான் கூறலானேன். தேவதேவனே, மகாதேவனே, கருணைக்கடலே, இறைவா, நாங்கள் அனைவரும் இங்கு வந்துள்ள காரணத்தை கூறுவேன், கேளுங்கள். எருது கொடியோனே, தங்களுக்காகவே நாங்கள் அனைவரும் இங்கு வந்துள்ளோம். ஏனெனில் நாம் மூவரும் ஒரே குறிக்கோள் உடையவர்கள். படைப்பு தொழிலான சுழற்சியை ஒழுங்குபட நடத்துவதற்கு நாம் மூவரும் ஒருவருக்கொருவர் துணை நிற்பவர்கள். ஒரே குறிக்கோள் உடையவர்கள் ஒருவருக்கொருவர் துணை நிற்க வேண்டும். இல்லையே இவ்வுலகம் ஒழுங்குபட நடவாது, அதன் இருப்பே தொலைந்துவிடும். மகேசனே, என்னால் கொல்லப்படப் போகிறவர்களாக சில அசுரர்கள் தோன்றப்போகிறார்கள். தங்களால் சிலரும் ஸ்ரீ விஷ்ணுவார் சிலரும் மடியப் போகிறவர்களாக சில பல அசுரர்கள் தோன்றப்போகிறார்கள். இறைவா, தங்களது சக்தியால் தோன்றப்போகும் தங்கள் திருக்குமாரனால் பதிக்கப்படுபவர்களாக சில அசுரர்கள் உதிக்கப் போகிறார்கள். இன்னும் சிலர் மாயையின் திருக்கரங்களால் மடியப் போகிறார்கள். நலமே செய்யும் சங்கரனான தங்களது கருணையினாலேயே தேவர்களுக்கு என்றென்றும் நன்மை ஏற்படுகிறது. கொடும் தொழிலர்களான அசுரர்களை வதித்து உலகத்திற்கு பலமின்மையை அளிப்பவர் தாங்களன்றோ? ஏன் இப்படியும் நடக்கலாமே. எந்த ஓர் அசுரனும் தங்களால் வதைக்கப்படாமலும் இருக்கலாம். ஏனெனில் தாங்கள் என்றென்றும் யோக நிலையிலேயே இருக்கிறீர்கள். விருப்பு வெறுப்பற்றவர் வேறு, மேலும் கருணை பொழிவதிலேயே ஒன்றி நிற்கிறீர்கள். ஈசனே, ஒருவேளை அவர்களும் தங்களை பூஜித்து தங்கள் கருணையால் காத்தருளப்பட்டிருப்பின் அப்பொழுது படைப்புத் தொழிலும் காப்புத் தொழிலும் இவ்வாறு நடக்கும். ஆகவே எருது கொடியோனே, தாங்கள் நித்தமும் படைப்பு முதலியவற்றிற்கு உகந்த செயல்களை செய்வதிலேயே தாங்கள் ஊக்கம் கொள்ள வேண்டும். படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் தொழில்களும் செய்ய வேண்டியதில்லை என்றிருப்பின் மாயையின் தொடர்பால் நாம் மூவரும் ஏற்றுள்ள இத்திருமேனிகள் பயனுடையதாக ஆகா, ஏற்புடையதாகவும் ஆகா. நாம் மூவரும் உண்மையில் ஒன்றாயினும் செயல் வேறுபாட்டால் தனித்தனியே திருமேனி தாங்கி நிற்கிறோம். காரியத்தில் வேறுபாடில்லை எனில் நாம் எடுத்த திருமேனி வேறுபாடுகளும் பயன் அற்றதாகும். தேவதேவனே, ஒரே பரமனான மகேஸ்வரன் மூன்று திருமேனிகளுடன் விளங்குகிறார். இம்மூன்று திருமேனிகளின் வேறுபாட்டிற்கும் அவரது மாயையே காரணம். உண்மையில் அவர் சுதந்திரர், மாயைக்கு ஆட்பட்டவரால் அல்ல. திருவிளையாடுகள் புரிவதற்காகவே படைப்பு முதலிய செயல்களை செய்கிறார். ஸ்ரீ ஹரியோ அவரது இடது பாகத்தில் இருந்து தோன்றியவர். பிரம்மதேவனான நானோ அவரது வலதுபுறத்திலிருந்து தோன்றியவன். இந்த ருத்ரனோ அச்சிவப்பரம்பொருளின் இதயத்திலிருந்து தோன்றியவர். ஆகவே தாங்கள்தான் சிவனது பரிபூர்ண சுரூபர். இம்மாதிரி நாம் மூவரும் வேறுபாடற்ற சுரூபர்களாக இருப்பினும் தனித்தனியான மூன்று திருமேனிகளைக் கொண்டு விளங்குகிறோம். முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே, நாம் மூவரும் அந்த சதாசிவன் மற்றும் அம்பிகையின் புதல்வர்கள். இவ்வுண்மையை தாங்கள் இதய பூர்வமாக உணர வேண்டும். இறைவனை நானும் ஸ்ரீஹரியும் தங்கள் கட்டளை கிடங்க படைத்தலையும் காத்தலையும் செய்து வருகிறோம். செயலுக்கேற்ப நாங்கள் இருவரும் மனைவிகளோடு இருக்கிறோம். ஆகவே தாங்களும் உலக நலனுக்காகவும் தேவர்களின் நலன் கரியும் தேவர்களின் நலன் கருதியும் ஓர் அழகிய பெண்ணை மனைவியாக கைப்பிடிக்க வேண்டும். மகேசனே, மேலும் இன்னும் ஒன்று உள்ளது, அதை கேளுங்கள். முன்பு நடந்தது இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. முன்பொரு சமயம் சிவபரம்பொருளாக நின்ற தாங்கள் எங்களிடம் கூறியதேதான் இப்பொழுதும் கூறுகிறேன். நீங்கள் கூறியது என்னவெனில், பிரம்மதேவரே, என்னுடைய இவ்வுயர்ந்த திருமேனியே உனது நெற்றியில் இருந்து உலகில் ருத்தன் என்ற பெயருடன் தோன்றப்போகிறது. பிரம்மதேவரான தாங்கள் படைக்கும் கடவுளாகவும் ஸ்ரீஹரி காக்கும் கடவுளாகவும் நான் சகுன ரூபனான ருத்ரனாக அழிக்கும் கடவுளாகவும் ஆவோமாக. ஒரு பெண்ணை மணந்து உலகிற்கு உயர்ந்த நலன்களை செய்வேனாக. ஆகவே தாங்கள் முன்பு கூறியதையே நினைவிற்கொண்டு இப்பொழுது அப்பிரதிஜையை நிறைவுரை செய்ய வேண்டும். எம்பெருமானே, பிரம்மாவான நான் படைக்க வேண்டும், ஸ்ரீஹரி காத்திரட்சிக்க வேண்டும், தாங்கள் அடிப்பதற்காகவே தோன்ற வேண்டும் என்பதுதானே தங்கள் கட்டளை. அதன்படிதான் இப்பொழுது தாங்கள் அழிக்கும் கடவுளாக தோன்றியிருக்கிறீர்கள். தாங்களின்றி நாங்கள் இருவரும் எங்கள் காரியங்களை செய்ய திறன் அற்றவர்களே. ஆகவே தாங்கள் உலகின் நலனையே விளையும் ஒரு பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும். சம்போ மகாதேவா, ஸ்ரீமன் நாராயணன் திருமகளையும் பிரம்மாவான நான் சாவித்ரியான சரஸ்வதியும் சரஸ்வதியை மனைவிகளாக ஏற்றுள்ளது போல் தாங்களும் இப்பொழுது அன்புள்ள ஒரு மனைவியை ஏற்க வேண்டும். இவ்வாறு நான் கூற கேட்ட உலகநாயகரான மகாதேவர் முகமகள் மலர்ச்சியோடு ஸ்ரீமன் நாராயணனது எதிரில் என்னிடம் கூறலுற்றார். சிவபெருமான் கூறுகிறார், பிரம்மதேவனே, ஸ்ரீமன் நாராயணனே, நீங்கள் இருவரும் எனக்கு எப்பொழுதும் மிக்க அன்பர்கள். உங்கள் இருவரையும் கண்டு எனக்கு மகிழ்ச்சி மேலிடுகிறது. நீங்கள் இருவரும் அனைத்து தேவர்களிலும் உயர்ந்தவர்கள், மூவுலகங்களுக்கும் தலைவர்கள். உலகின் நன்மைகளையே விளையும் உங்களது சொல் என்னை பொறுத்த மட்டில் மிக மிக உயர்ந்ததே. ஆனால் தேவசிரேஷ்டர்களே, எனக்கு திருமணம் செய்து கொள்வது என்பது சரியாக தோன்றவில்லை. ஏனெனில் நானும் உலகத்தை வெறுத்து தவத்திலேயே ஈடுபட்டிருக்கிறேன். மேலும் என்னை சிறந்த யோகி என்றே கூறுகிறார்கள். நான் பிரவிற்த்தி வழியான புறவழியை விடுத்து நிவர்த்தி வழியான அகவழியில் நிற்பவன், தனக்குள்ளேயே ஆன்மாவிலேயே ஆனந்தத்தை காண்பவன், மாயையை உதறித்தள்ளி நிரஞ்சனனாக பற்றின்றி உள்ளவன், திகம்பரனாக அவதூத நிலையில் நிற்பவன், ஆன்மையானம் பெற்றவன், அனைத்திலும் ஆன்மாவை காண்பவன், பற்றை துறந்தவன், மனதிலே எந்த ஒரு விகாரங்களும் காணாதவன், உலகியல் இன்பங்களைக் கண்டு விலகி நிற்பவன், தூய்மையற்ற அமங்கல வேடம் கொண்டவன். இவ்வாறு இருப்பவனுக்கு இவ்வுலகில் பெண்களால் ஆக வேண்டியதுதான் என்ன உள்ளது? இருந்தால் கூறுங்கள். நானோ யோக நிலையில் நிலைத்து இருப்பதிலேயே ஆனந்தம் காண்பவன். அறியாமையில் உழல்வோரோ யோகத்தை விடுத்து போகத்திற்கு அதிக மதிப்பு தருவர். உலகில் திருமணம் செய்து கொள்வது தலைக்கு மேல் மற்றொரு தலையினால் தகைக்கப்படுவது போன்றதே. ஆகவே உண்மையாக கூறுகிறேன், என் மனதில் திருமணம் பற்றிய எவ்வித பற்றுதலும் இல்லை. ஆன்மாவே எனது உயர்ந்த செல்வமும் தன்னலமும். அதையே நன்கு சிந்தித்து ஆராய்ந்ததால் எனக்கு இந்த உலகியல் தன்னலத்தில் சிறிதும் ஈடுபாடு தோன்றவில்லை. இருந்தும் உலக நலன் கருதி நீங்கள் கூறுவதை ஏற்று அதை செய்கிறேன். உங்களது சொல்லையே உயர்ந்ததாக ஏற்று அல்லது நான் முன்பு வாக்களித்தபடி அதையே நிறைவேற்றுவதன் பொருட்டு திருமணம் செய்து கொள்கிறேன். ஏனெனில் நான் பக்தர்களுக்கு ஆட்பட்டவனாயிற்றே. ஆனால் நான் எம்மாதிரியான பெண்ணை மணப்பேன், எந்த ஒரு நியமத்தை ஏற்று மணப்பேன் என்பதை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். ஹரியே, பிரம்மனே, நான் சொல்வது இப்பொழுதும் சரியாகத்தான் இருக்கும். எந்த பெண் எனது தேஜஸை பிரித்து ஏற்கத்தக்கவளோ, எவள் யோகினியோ, தன் விருப்பப்படி ரூபம் எடுத்துக் கொள்ளும் திறன் பெற்றவளோ, அவ்வாறான பெண்ணை நான் மணக்க கூறுங்கள். நான் யோகத்தில் லயித்திருக்கும் போது அவளும் யோகத்தில் இருக்க வேண்டும். காமத்திற்கு நான் ஆட்படுவேனே யாகில் அவளும் அவ்வாறே ஆக வேண்டும். வேதமறிந்த சான்றோர்கள் எந்த எம்பெருமானை அழிவற்றவர் என்று கூறுகிறார்களோ, ஒளிவடிவான தொன்மையானவரான அந்த சிவபெருமானையே நான் எப்பொழுதும் சிந்தித்த வண்ணம் இருக்கிறேன். அவ்வாறுதான் இருக்கவும் இருப்பேன். பிரம்மனே, அச்சிவபரம்பருளை நினைக்காதிருக்கும் நேரத்தில்தான் நான் அவளோடு கூடி மகிழ இயலும். என் சிவ சிந்தனைக்கு இடையூறு விளைவிப்பாளேயாகில் அவள் உயிரோடு இருக்க முடியாது. அவள் தன் வாழ்க்கையே கைகழுவிவிட வேண்டியதுதான். பிரம்மனே, நீ, ஸ்ரீ விஷ்ணு, நான், ஆக நாம் மூவரும் பிரம்மஸ்வரூபரான சிவனின் அம்சபூதர்களே. ஆகவே பெரியோர்களே, நாம் அவரது சிந்தனையில்தான் இருக்க வேண்டும். தாமரையில் விற்றிருப்பவரே பிரம்மனே, அவரது சிந்தனைக்காக நான் திருமணத்தையே கைகழுவலாம். என்னால் அவரது நினைப்பை விடுத்து திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஆகவே எனது செயலுக்கு உதவுபவளாக ஒரு பெண்ணை தயார் செய்க. இதிலும் எனக்கு ஒரு நியமம் உள்ளது, அதை கேள். என்னிடமோ என் சொல்லிடமோ அவளுக்கு அவநம்பிக்கை ஏற்படுமேயானால் உடனே நான் அவளை துறந்து விடுவேன். இறைவன் கூறியதை கேட்டு நானும் ஸ்ரீமன் நாராயணனும் சற்றே புன்னகைத்த வண்ணம் மனதளவில் மகிழ்ந்தோம். பின் நான் வணக்கமாக கூறலானேன். எம் இறைவனே, மகேசா, பிரபுவே, நீங்கள் எவ்விதமான பெண்ணை தேடுகிறீர்களோ அவ்விதமான பெண்ணை பற்றி மகிழ்ச்சியோடு கூறுவேனாக. சாட்சாத் சதாசிவனின் தர்மபத்னியான உமையம்மையே உலகில் காரியங்களை நிறைவு செய்ய வேண்டி பல பல ரூபங்களில் தோன்றியுள்ளாள். இறைவா, சரஸ்வதி லக்ஷ்மி என்னும் திருமேனை தாங்கி முன்பே இங்கு வந்துவிட்டாள். இதில் லக்ஷ்மி தேவி திருமாலின் காதலியானாள் சரஸ்வதி என்னை அடைந்தாள். இப்பொழுது நமக்காக மூன்றாவது திருமேனை தாங்கி தோன்றியுள்ளாள். பிரபுவே, உலகின் நலனை கருதி அந்த தேவியான சிவை தட்சனின் மகளாக அவதரித்துள்ளாள். அவளது திருப்பெயரே சதீதேவி. அந்த சதீதேவிதான் தங்களது திருவிளையாடல்களுக்கு உறுதுணையான மனைவியாக இருப்பாள். தேவதேவனே, ஒளிபடைத்த அந்த சதீதேவி தங்களையே வணக்க விரும்பி உறுதி பூண்டு கடினமான விரதங்களை ஏற்று கடுந்தவம் ஏற்றி வருகிறாள். ஆகவே மகேசா, அவளுக்கு வரமருள தயவு செய்து விரைவில் செல்லுங்கள். அவளது தவத்திற்கேற்ற வரத்தை மகிழ்ச்சியோடு அளித்து அவளையே மணந்து கொள்ளுங்கள். நலமே செய்யும் சங்கரனே, ஸ்ரீ விஷ்ணு பகவானுக்கும் எனக்கும் மற்றும் அனைத்து தேவர்களுக்கும் இதுவே விருப்பம். தாங்கள் தங்கள் கருணை ஒளியும் கடாட்சத்தால் எங்களது விருப்பத்தை பூர்த்தி செய்துள்ள வேண்டும். நாங்கள் அந்த பெருவிழாவை கண்குளிரக் கண்டு மகிழ வேண்டும். இதனால் மூவுலகங்களுக்கும் அனைத்து நலன்களும் கிட்டும், அனைவரின் கவலையும் ஒழியும். இதுவே நிச்சயம். இவ்வாறு நான் கூறியதை கேட்ட ஸ்ரீமன் நாராயணனும் ஆமோதித்து, ஏழை பங்காளனும் திருவிளையாடல்களுக்கு ஏற்ப திருமேனி கொள்பவருமான சிவபெருமானிடம் இதையே விண்ணப்பித்தார். அப்பொழுது அடியார்கேறியவரான சிவபெருமான், நீ கூறியபடியே நடக்கட்டும் என்று அருளினார். இறைவன் இவ்வாறு கூறியதை கேட்டு நாங்கள் இருவரும் அவரிடம் விடைபெற்று எங்கள் மனைவிகளுடன் தேவர்கள் மற்றும் முனிவர்களுடனும் மகிழ்ச்சியோடு எங்கள் இருப்பிடம் வந்து சேர்ந்தோம். அத்தியாயம் 17. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, சதீதேவி ஆஸ்வின அவ ஐப்பசி மாத வளர்பிறை அஷ்டமி திதியில் உபவாசம் இருந்து பக்தியோடு சிவபெருமானை ஆராதித்து வணங்கினாள். இவ்வாறு நந்தாவிரதத்தை பூர்த்தி செய்து நவமி திதி என்று தியானத்தில் மூழ்கியிருந்த சதீதேவியின் முன் சிவபெருமான் காட்சியளித்தார். அவரது விழுத்த திருமேனியின் ஒவ்வொரு உறுப்பும் அழகின் எல்லையாக இருந்தது. ஐந்து திருமுகங்கள், ஒவ்வொன்றிலும் முக்கண்கள், தலைமுடியில் இளம்பிறை அழகுற விளங்குகிறது, தெளிந்த மனம், திருக்கழுத்தில் நீலிமை, நான்கு திருக்கரங்களிலும் முத்தலை சூலம், பிரம்ம கபாலம், பரத முத்திரை, அவயமுத்திரை ஆகியவை, திருமேனி முழுவதும் திருநீற்று பூச்சு, தலையிலே கங்கை, திருமேனி அழகோ அழகுக்கு அழகு, லாவண்யத்தின் கொள்கலனே இவர், கோடி சந்திர ஒளியின் மனத்திற்கு இதம் தரும் திருமுகம், திருமேனி அழகோ ஆயிரம் கோடி காமனையும் காமம் கொள்ள வைப்பது, வடிவமோ பெண்கள் விரும்பும் பெரும் பேறு. இவ்வாறு அழகும் இனிமையும் மெளிரும் திருமேனியோடு காட்சியளித்த சிவபெருமானை நேரில் காணப்பட்ட சதீதேவி நாணம் மிக தலைதாழ்த்தி திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினாள். இறைவனோ தவத்தின் நிறை பயனை அளிப்பவர், இறைவியோ அவரை பெற கடுந்தவம் இயற்றியவள். அவ்வாறான சதீதேவியை மனைவியாக பெற விரும்பியே இறைவன் வந்திருந்தும் இவ்வாறு கூறலானார். மகாதேவர் கூறுகிறார், உயர்ந்த விரதத்தை ஏற்று அதன் வழி நிற்கும் தட்சணது திருமகளே, உன் கடுந்தவ விரதத்தைக் கண்டு மகிழ்ந்தோம். ஆகவே ஏதாவது வரம் கேள், நீ விரும்பிய வரத்தையே தருவேன். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, இறைவனான சிவபெருமானுக்கு சதீதேவியின் உள்ளம் தெரியாதா என்ன? இருந்தும் அவளது திருவாய்மொழியை கேட்க விரும்பிய ஏதாவது வரங்கள் என்கிறார். ஆனால் சதீதேவி வெட்கத்திற்கு ஆட்பட்டமையால் அவள் தன் உள்ளத்தில் உள்ளதை விளக்கமாக கூற முடியவில்லை. அவளது விருப்பத்தை வெட்கம் மறைத்தது. உயிர்காவலனான சிவனது அன்பு வார்த்தைகளை கேட்ட சதீதேவி காதலன்பில் மூழ்கினாள். இதை அறிந்து மகிழ்ந்த இறைவன் வரங்கள் வரங்கள் என்று திரும்ப திரும்ப கூறலானார். சான்றோர்களுக்கு புகலிடம் ஆனவரும் அனைத்து உள்ளங்களிலும் விற்றிருப்பவருமான சாம்ப சதாசிவன் சதீதேவியின் பக்திக்கு அடிமையானார். சதீதேவி தன் வெட்கத்தை அடக்கிக் கொண்டு இறைவனிடம் குரலானாள், வரமளிக்கும் வரதனே, எனது விருப்பப்படி எவராலும் அசைக்க ஒண்ணாததான வரத்தை அருளுங்கள். சதீதேவி தன் வார்த்தையை முடிப்பதற்குள்ளாகவே அடியார்க்கேழியனான சிவபெருமான் அவளிடம், தேவி நீ என் மனைவி ஆவாகாய், மனைவி ஆவாயாக, தேவி நீ என் மனைவி ஆவாயாக என்று கூறியருளினார். தன் விருப்பத்தை வெளிப்படுத்தும் இறைவனது சொற்களை கேட்ட சதீதேவி மகிழ்ச்சி கடலில் மூழ்கி மௌனம் சாதித்தாள். ஏனெனில் அவள்தான் தன் விருப்பத்தை பெற்றுவிட்டானே. தட்சனின் மகள் மகிழ்ச்சியில் இருகை குப்பி தலைவணங்கி பக்த வத்சலனான சிவருமானிடம் கூறலானாள். சதீதேவி வேண்டுகிறாள், தேவதேவரே, மகாதேவரே, இறைவரே, உலக நாயகரே, தாங்கள் என் தந்தையிடம் ஒரு கூறி முறைப்படி என் கையை பிடிப்பீராக. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, சதீதேவி கூறியதை செவிமெடுத்த அடியவர்க்கு எளியவரான மகேஸ்வரன் அன்போடு அவளை பார்த்து, அன்பே, நீ விரும்பியபடி நடக்கும் என்று கூறினார். தட்சன் மகளான சதீதேவி சிவபெருமானை வணங்கி விடைபெற்று மகிழ்ச்சியோடு மோகத்திற்கு ஆட்பட்டிருக்கும் தன் தாயிடம் சென்றாள். சிவபெருமானும் தன் ஆசிரமம் சென்று சதீதேவியின் பிரிவாற்றமையாமையால் சற்றே வருந்தி அவளையே நினைந்த வண்ணம் இருந்தார். தேவரிஷியே, பின்பு மனதை ஒருநிலைக்கு கொண்டு வந்து உலக இயலுக்கு திரும்பிய சிவபெருமான் என்னை நினைத்தார். இவ்வாறு முத்தலைச்சூலம் தாங்கிய சிவபெருமான் நினைக்கவே அவரது சிச்சக்தியால் தூண்டப்பட்ட நான் உடனே அவர் எதிரில் போய் நின்றேன். இமயமலையின் முகட்டில் சிவபெருமான் சதீதேவியின் பிரிவால் வாடி வணங்கி நிற்கும் அதே இடத்திற்கு நான் சரஸ்வதி தேவியோடு சென்றேன். தேவரிஷியே, சரஸ்வதி தேவியோடு நான் வந்திருப்பதைக் கண்டதும் சதீதேவியின் அன்பு தலையில் சிக்குண்ட சிவபெருமான் அவளோடு கூறினார். சிவபெருமான் கூறுகிறார், பிரம்மதேவரே, நான் எது முதல் என் திருமணம் பற்றியதில் எனக்கு என்கிற தன்னலத்தை நினைத்தேனோ அது முதல் இத்தன்னலமே எனது பெரிய சொத்து என்பதாக காண்கிறது. தட்சன் மகளான சதி என்னை மிகுந்த பக்தியோடு பூஜித்தாள். அவள் மேற்கொண்ட நந்தாவிரதத்தின் மகிமையால் அவள் விரும்பும் வரம் அருளுவதாக வாக்களித்து விட்டேன். அவளோ என்னையே மணாளனாக பெற வேண்டும் என வரம் கேட்டு பெற்றாள். இதைக் கேட்டு மகிழ்ந்த நானும், நீயே எனது மனைவியாக ஆவாய் என்று வரம் அருளினேன். அவளும், இறைவனே, என் தகப்பனாரிடம் கேட்டு முறைப்படி என்னை மணந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டாள். பிரம்மனே, அவளது பக்திக்கு மகிழ்ந்ததா அவளது வேண்டுதலையும் ஏற்றேன். அவளும் தன் தாயிடம் சென்றாள். நானும் இங்கு வந்துவிட்டேன். ஆகையால் நீ என் கட்டளையை ஏற்று இப்பொழுதே தட்ச பிரஜாபதியிடம் சென்று விரைவில் அவன் தன் பெண்ணை எனக்கு கன்னிகாதானம் செய்து தருவதற்கான ஏற்பாடுகளை செய். இவ்வாறு அவர் இட்ட கட்டளையை கேட்டு மகிழ்ந்த நான் என் கடமையை முடித்து விட்டதாக எண்ணி பக்தர்களுக்கு உகந்தவரான ஸ்ரீ பரமசிவனிடம் கூறலானேன். எம்பெருமானே, சம்போ, நீங்கள் இப்பொழுது கூறியதை பற்றி நாங்கள் முதலிலேயே நன்கு சிந்தித்து முடிவெடுத்துள்ளோம். இறுதி கொடியோனே, இதில் தேவர்கள் அனைவருக்கும் எனக்குமான தன்னலம் உள்ளது. தட்சன் தானாகவே தன் மகளை தங்களுக்கு திருமணம் செய்து தருவான். இப்பொழுது தாங்கள் கட்டளையிட்டதால் நானும் அவனிடம் தங்களது செய்தியை கூறுகிறேன். சர்வேசனான சிவபெருமானிடம் இவ்வாறு கூறிய நான் வெகு விரைவில் செல்லும் ரதத்தில் ஏறி தட்சனிடம் சென்றேன். நாரதர் கேட்கிறார், சொல்லாற்றலில் சிறந்த பிரம்மதேவரே, சதீதேவி தன் வீடு திரும்பியதும் தட்சன் அவளுக்காக என்ன செய்தான்? பிரம்மதேவர் கூறுகிறார், தவம் செய்து அதன் பலனாய் சிறந்ததொரு வரம் பெற்று வீடு திரும்பிய சதீதேவி தன் பெற்றோர்களை வணங்கித்தான் தவம் செய்ய சென்றது முதலான அனைத்து விவரங்களையும் தன் தோழிகள் மூலம் அவர்களுக்கு தெரிவித்தாள். சிவபெருமான் சதீதேவியின் தபத்திற்கு மகிழ்ந்து அவளுக்கு வரமளித்ததையும் தோழிகள் கூறினர். இதை கேட்ட சதியின் பெற்றோர்கள் மகிழ்ச்சியில் திளைத்து அதற்கு ஒரு விழாவும் எடுத்தனர். கொடையுள்ளம் படைத்த தட்சனும் பெருமனம் கொண்ட வீரினி தேவியும் அந்தணர்களுக்கு அவர்கள் விரும்பியபடி செல்வங்களை தானமளித்தனர். ஏழ்மையில் வாடும் குருடர் முதலிய எல்லோருக்கும் செல்வங்களை அளித்தனர். பெருமகிழ்ச்சியை தந்த தன் மகளை வீரினி தேவி ஆரத்தழுவி உச்சி முகர்ந்து வாயார புகழ்ந்தாள். காலம் சற்றே நகரவே அறநெறிகளை உள்ளவாறு அறிந்த தட்சன் தன் மகளை சிவபெருமானுக்கு எவ்வாறு மனம் செய்விப்பது என்கின்ற கவலையில் ஆழ்ந்தான். தவத்திற்கு மகிழ்ந்த சிவனோ வந்தார். ஆனால் உடனே சென்று விட்டாரே. இப்பொழுது என் மகளுக்காக அவர் எப்படி திரும்பவும் இங்கு வருவார்? சரி, யாரையாவது அவரிடம் விரைவில் அனுப்பி கேட்கலாமோ எனில் அதுவும் சரியாக தோன்றவில்லை. ஏனெனில் இவ்வாறு நான் கேட்பதால் ஒருவேளை அவர் என் மகளை திருமணம் செய்து கொள்ளவில்லை எனில் என் வேண்டுகோள் பயனற்றதாகிவிடுமே. இவ்வாறு கவலையில் ஆழ்ந்திருந்த தட்சனிடம் நான் சரஸ்வதி தேவியோடு சென்றேன். தந்தையான என்னை கண்டதும் மரியாதையோடு வணங்கி நின்றான். எனக்கு அமர்வதற்காக ஆசனம் அளித்த தட்சன் நான் வந்த காரணத்தை கேட்கவே அவனிடம் எல்லா விவரங்களையும் முழுவதுமாக கூறி, தட்ச பிரஜாபதியே, சங்கரனான பகவான் உன் மகளை மணந்து கொள்ள விரும்பியே என்னை உன்னிடம் அனுப்பினார். இதில் சிறந்த செயல் எது என்பதை நிச்சயம் செய். உள்ளம் நிறைந்த பக்தியோடும் சாத்விகமான விரதத்தோடும் சதீதேவி சிவனை ஆராதித்தது போலவே சிவபெருமானும் அவளை நினைத்து அமைதியின்றி இருக்கிறார். ஆகவே தட்சணே, சிவபெருமானது திருவுள்ளப்படியே தோன்றிய உன் மகளை காலம் தாவிட்டாது அவரது சேவையில் ஒப்படைத்து விடு. அப்பொழுதுதான் நீ பெற வேண்டிய பயனை பெற்றவனாவாய். நான் நாரதருடன் சென்று அவரை இங்கு அழைத்து வருகிறேன். நீ அவருக்காகவே திரு அவதாரம் செய்துள்ள உன் மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடு. நாரதா, நான் கூறியதை கேட்ட என் மகன் தட்சன் மிக மிக்க மகிழ்ச்சி கொண்டு, தந்தையே, தாங்கள் சொன்னது போலவே நடக்கட்டும் என்று கூறினான். முனிவரே, மனம் மகிழ்ந்த நான் உலக நலனையே சிந்தித்திருக்கும் சிவபெருமானிடம் சென்றேன். அவரும் ஆவலோடு என் வரவை எதிர்நோக்கியிருந்தார். நான் திரும்பிச் சென்றவன் தட்சன் தன் மனைவி மற்றும் மகளுடன் அமுதக்கடலில் மூழ்கி அமுதம் பருகியது போல் பெரிதும் மகிழ்ச்சி கொண்டான்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: வல்லாள மகாராஜன் சருக்கம். வல்லாளனுக்கு ஈசனே மகவாக வந்தது சொல்வோம். பாசமுற்ற வஜ்ரங்கத பண்டியன் சீரை வாசமாய் நவின் ரோமினி மன்னன் வல்லாளனுக்கு ஈசனே மகவாக வந்தெய்திப்பின் உறுதி ஓசையாய் அருள் செய்ததை உமக்குறை செய்வாம். அருணையம்பதி வளம். மணி கொழித்திடும் மாடம் மாளிகை தவழ் சோலை திணிகொளம்பரத்தினையுறு சிறப்பினை ஆர்ந்த கணிகையாமவர் கற்பினை அருந்ததி தனக்கே இணையெனச் சொல இசைக்குமா அருணயம்பதியாம். வல்லாளன் திருப்பணி செய்ய வந்தவன். இத்தகைச் சிறப்பை பகித்திடும் நகருக்கிறைவனாம் வல்லாள பூபன். சத்திய மொழியான் நற்குணம் உடையான் தன்னுயிர் மண்ணுயிராக பத்தியாய் நாளும் பாதுகாத்திடுவோன் பகரரும் சேரனல் குலத்தோன். அத்தனாரடியை நித்தமும் துதித்தே அவர் திருப்பணி செய்ய வந்தோன். வல்லாளன் குணநலன். பிறர் பொருளாசை அற்றவன் தனது பெண்டிரை அன்றி மற்றோரை முறையுடன் தமக்கை தங்கையர் எனவும் ஒழிந்திடும் நன்னடை உடையோன். நெறியுடன் ஆறில் ஒரு பங்கு குடிகள் நிலையுடன் தரப்பெறும் புனிதன் கரைமிடற்றண்ணல் ஆலயப் பணியை கருத்துகந்து எற்று நல் அன்பன். அருணை வளமும் மக்கள் செயலும் நீதியாய் புலியும் பசுவும் ஓர் துறையில் நெருங்கியே புனலுண்டு வசிக்கும் போதனை அருளும் வேதியர் மறையை புகண்டிட யாவரும் கேட்பார். ஆதியாம் கடவுள் அருள் பெற நகரை அலங்கரித்தற்புதம் செய்வார். வீதியில் புனலைத் தெளித்து மின்னார்கள் மேம்படு கோலமும் இடுவார். மாதம் மும்மாறி சொரிந்து வேளாண்மை மாறிலா செழிப்புற விளையும் சாதம் என்போரை அக்கணமழைத்தே தழைக்க சச்சுவய முதளிப்பார். மாதவர் கேவல் புரிந்தவர் கேட்கும் வகையெல்லாம் தந்தருள் பெறுவார். நீதன் ஆலயத்தில் நெய்விளக்கமைத்து நிரந்தரம் பூஜித்து வருவார். வல்லாளனுக்கு சந்ததி இல்லை என்ற கவலை. இந்த வண்ணம் இறைவன் விதிப்படி அந்தமா நகரானது இலங்கு நாள் எந்த சீரும் இருக்க மண்பே சொல்ல சந்ததி இல்லை என்று தளர்ந்தனன். என் பணிகளில் குறையோ ஐயன் பூஜை அதில் குறைவோ இந்த பையம் நீதியில் மாறுளதோ அன்றி கொய்யுமலர்களில் கோதுரச் செய்தனோ செய்யும் வண்ணம் என் செப்பும் அமைச்சரே. அறஞ்செய்தால் மகவுண்டாம் அண்ணலே நம்மை ஆதரித்தாண்டிடும் கண்கள் மூன்றுடையல் கருணையால் நண்ணும் ஆதுலர் யார்க்கும் நல்லன்புடன் தென்னமாயறம் செய்யில் சுதன் உண்டாம். எது கேட்டாலும் வழங்குவோம். சுந்தர அருணைநாதர் துலங்கும் இந்நகரின் உள்ளே வந்தவர் எது கேட்டாலும் வழங்குதும் என இப்போது அந்தரமளாவ நீங்கள் அழகிய துவஜம் நாட்டி எந்த நல் பெயர் விளங்க எழ்முரசு அறையச் செய்மீன். அமைச்சர்கள் கூற்று. தாத்திரி முற்றும் நச்சீர் தழைக்கும் எம் கோனே கேண்மோ சாத்திரம் புகழும் ஈசர் தாழ் தொழும் தொண்டர் மூப்பர் தொத்திர இரவலோர்கள் தோன்றிய வண்ணம் ஈய பாத்திரரோனாம் என்று பகர்ந்தனர் அமைச்சரானோர். உலகில் இலா பொருளைக் கேளார் பூவிலா பொருளைக் கேட்க போகுமோ கேட்கில் அவ்வாறு யாவராயினும் தான் நல்கார் ஆதலால் புகன்ற வண்ணம் தீவிரமாகச் செய்வீர் என துவஜத்தை நாட்டி தேவநாடளவும் மோங்கச் செயமுரசு அறிவித்தாரால். அருணியின் அறக்கோடி நாடி வந்தோர் நாதன் வாழருணை நகரினில் வேந்தன் நாட்டிய துவஜத்தை ஓர்ந்து பூதலத்துள்ள விருத்தர் காவடிகொள் பூரியர் உடன் மிகச் சிறந்த மாதவர் மறையோர் ஜோகி ஜங்கமர்கள் வாணர்கள் யாசகர் யாவரும் நீதமாய் திரளாய் எய்தி அன்னோர்கள் நிலைபெறப் பரிசினை அடைவார். யாவர்க்கும் பொன் பதுவை செய்ய பொன் வேண்டி வந்தோருக்காயிரம் பொன் வழங்கி பின்னும் குதுவை மனை நிலம் பணிதி கொற்றவனே அதை மீட்டுக் கொடுமென்றோர் கத்ததியிலீராயிரம் பொன் தந்தவரை மகிழச் செய்ததன் பின்னாங்கு முதுமறையோர் உபநயனம் முடிக்க என்றால் அவர்க்கு நிதி முன்னூறிவான். ஆலயம் மண்டபம் மடம் கட்ட பொன் வழங்கியது. ஆலயத்தில் உற்றமணி மண்டபமும் சூழ்மதிலும் அவமாம் தம்மை கோலமுற அமைப்பதனுக்கிறையவனே திரவியங்கள் கொடுப்பாய் என்ன சீலமுடன் இருபதினாயிரம் பொன்னும் தந்து சீறு செய்யென்றான் பின் ஞாலமதில் மடந்தருமம் செய்ய ஐம்பதாயிரம் பொன் நல்கினானால். நாரதர் வந்தது. அந்தகர்க்கும் ஜங்கமர்க்கும் உடவருக்கும் யோகிகற்கும் ஆபத்தென்று வந்தவர்க்கும் ஆதுலர்க்கும் மாறாத சஞ்சலத்தால் வறுமை நோயால் நொந்தவர்க்கும் சொல்லும் இன்னமற்றவர்க்கும் தினம் தினமும் நுவன்றவாறு சந்தமொடு பரிசளித்தல் நாரதரும் நூர்ந்தங்கண் சார்ந்திட்டாரால். நாரதரை வரவேற்றது. மாதப முனிபராங்கு வந்ததை மன்னன் நோர்ந்து காதல் கொண்ட அமைச்சர் சூழக் கடிதினில் தபிசை விட்டு பூதலன் எதிர் சென்றேத்தி புனிதனை அழைத்து வந்து ஏதமில் பீடம் நல்கி எழுந்த பின் இயம்புவானால். வல்லாளன் வேண்டுதல். அயந்தவத்தினில் ஊதித்தே அழகிய கரத்தில் வீணை வியமுறக் கொண்டு பாடும் மேன்முனி வரனே தாங்கள் நயமுடன் நாயன் மீது நாட்டம் முற்றே இந்த செய்தி தயவுடன் அருள்க என்ன தாபதர் இசைப்பதானார். உன் தர்மம் கேட்டு வந்தோம். தலத்தினில் மகிமையுற்ற தாபதர் புகழும் மாயம் புலத்தினை வென்ற மோனர் புகழும் மூவகையுள் வன்னி குலத்தினில் வருமன்னானின் கோதிலா தருமம் கேட்டன் நலத்தினை அறிய வந்தோம் நவின்றிடா என உரைப்பான். மனமுறை அறிந்த தாபதர் புகழும் மாதவ முனிவரே கேள்மோ தனியில் என் அரசை தங்கவும் என் பேர் சாற்றவும் மகவிலன் அதனால் பனிமலர் குழலாள் பாகனார் தொழும்பர் பறிவுடன் கேட்டவை மண்மேல் கனிவுடன் அளிக்க துவஜமது உயர்த்தேன் கடவுளின் செயலறியேனே. உனக்கு மகப்பேருண்டு. திருவுயர் தர்மம் நடத்துவர் மண்மேல் சேயரைப் பெறுவரென்றே நல் தரும நூல்களிலும் செப்புவதன்றி தக்கவரும் புகழ்வதனால் பெருகுமா நதியும் மதியமும் ஜடையில் பெற்புடன் உற்றலாங்காக்கும் குருபரன் அருளால் குழபியும் உண்டாம் கொற்றவா செலவிடை தருவாய். நாரத கைலை சென்றது. மன்னவன் தன் நீதிதனைக் கைலை வளர் பரமனுக்கு வழங்க வேண்டி துண்ணுமுனி காதலுற்று செல்லுகையில் சிவகணங்கள் துதித்து நிற்க முன்னிலங்கும் சங்கரனை நாரதனும் பணிந்து பின்னர் முனிவர் சூழ சென்னிமதி அணிந்த பிரான் திருக்கோலம் கண்டிரஞ்சி செப்புவானால். பரமசிவனிடம் நாரதர் கூறியது, தேஜின் மிகு கையிலையில் வாழ் தேவாதி தேவே நின் திருத்தாள் போற்றி மாசின்றி விளங்கருணை அம்பதியின் வல்லாள மன்னன் என்போன். ஓசை பெறச் சுதன் வேண்டிக் கொடி நாட்டி உலகில் உள்ளோரு வந்து கேட்கும் பாசமுடன் எதையேனும் தருவனென்று பறைசாற்றும் பண்பை கேண்மோ. வல்லாளன் மெய்த்தொழும்பன், நீதியை வளர்ப்போன் உண்மையைக் காப்போன் நெறிமுறை தனில் பிறழாதோன். கோதினை களைந்த அறமெனும் உருவாய் குவலையத் துதித்தனல் பூபன். பூதலத் துயிர்கள் யாவும் தன் உயிர் போல் முந்தியுள் கருதியே காப்போன். ஆதியே நினது பதமலர் துணையின் அனுதினம் தொழுது வாழ் அன்பன். அந்த வல்லாளனை யாமும் காண்போம்.

தேவர்க்கும் இருடிகட்கும் தம் தமாச்சிரமம் நெய்த சாட்சி நான் தன்னேறில்லான். பரமசிவன் குபேரனை அழைத்தது. அக்கணம் கையிலை நாதன் அழகை கோண்டனை அழைக்க திக்கெலாம் மதிக்க அன்னோன் திரண்ட பொன் குவியல் தாங்கி அக்கரவணிந்த ஈசன் அருள் பதம் வந்து போற்ற செக்கர்மேனியனும் அங்கு சிலமொழி அருளல் உற்றான். வல்லாளனை சோதிக்கச் சென்றது. அழகையாள் அரசே கேள்நாம் அருணை எம்பதி வாழ்வேந்தன் உளமுருதியைச் சோதிக்க உன்னியபடியால் நீயும் வளமுறும் சீடனாகி மாநிதியுடன் எம்மோடு புலகமாய் வருக என்று புகன்றனன் கையிலைநாதன். பரமசிவன் ஜங்கமர் வடிவாய் நின்றது. மாலையன் இருவர் கண்டு மனத்தினில் என்றும் இல்லா மால்கொள உம்பராறும் மலர் மழை சொரிய வேத நூல்களும் துதிக்கையாரும் நுவலுதற்கரிய மாதோர் பாலொளிர் பரமன் யாரும் பரவும் ஜங்கமராய் நின்றார். சிவகணங்கள் ஆண்டிகளாய் உடன் வந்தது. தேவுரை கையிலை வாழும் திருவுயர் சிவகணங்கள் யாவுமெம் ஐயன் நற்சீர் அருளினால் ஆண்டியானார். பூவுலகினில் வல்லாளன் பொருந்து நல் பதியை நாடி கோமுறை ஓர் கொண்டாட கூட்டமாய் வருவதானார். சிவனடியார்கள் உணவு இடுமாறு வேண்டிச் சென்றது. கற்பினில் உயர்ந்தும் கணவனை இறைபோல் கருது தாய் ஒருவரும் இலையோ பொற்புறும் மைந்தர் இல்லையோ பசிக்குப் போனகம் அளிப்பவர் இலையோ விற்பனம் உடைய அரசர்கள் இலையோ வியப்புடன் எங்களை கூப்பி கற்பனையோடும் நபுதினைப் படைக்கும் கண்ணியர் இல்லையோ என்பார். பொன்னளித்தாலும் வேண்டுவதிலை நல்பூடனம் தரினும் யாம் வேண்டோம் துண்ணுமா மணிகள் நல்கினும் விரும்போம் தொங்குமுத்தாரமும் கருதோம் மன்னர்கள் செங்கோல் அரசினை எமக்கு வழங்கினும் மனமதில் இல்லை அன்னமீந்தெம்மை ஆதரிப்பாரேல் அன்புடன் உண்ணுவோம் என்பார். ஜங்கமர் கணிகையர் வீதியில் வந்தது. நவ்வியங்கரத்தில் இருந்ததை நீத்த நாதர் ஜங்கமருமே நற்சீர் ஒவ்விய அருணை மாநகர் தெருவில் ஒளியழக் குமுதவாய் மலர்ந்து வெவ்விய பசியால் மெலிந்தவர் ஏற்க மேபுவர் போலவும் கூவி செவ்விய கொவ்வை வாயராம் கணிகை தெருவினைச் சார்ந்தவரானார். ஜங்கமரின் கூற்று. கெண்டை போல் விழியும் கிளிநிகர் மொழியும் கிளர்மதி வதனமும் மென்பூத் செண்டையார் குழலும் கந்தமதுலவும் தெங்கதிர் குறும்பை நேர் முலையார் அண்டையில் இருந்தே அல்விடிவு அளவும் ஐங்கனை மாறனால் புரியும் சண்டையை அகற்றத் தருபொனை மின்கால் சாற்றுவீர் என அவர் மொழிவார். கணிகையர் கூற்று. பையரவணிந்த பரமனை போன்ற பகரரும் ஐய கேள் யாங்கள் பொய்யதும் உறையோம் வஞ்சகம் உணரோம் புணர்தலுக்கோர் இருள் முற்றும் தையலர் ஒருத்திக் காயிரங்கனகம் தருவதவ்வாரளித்திடில் யாம் மெய்யுடன் மெய்யும் பொருந்திடக் கலவி விளைத்துவன் மதன் வினை தவிர்ப்போம். பரத்தையர்கள் உரைத்த வனம் தந்துடன் ஒவ்வொருத்திக்கோர் பண்டாரத்தை கரத்தமைத்துப் பிரியாதீர் என்னவும் கண்காட்டி மிகக் கட்டுப்பாடாய் உரைத்து விலை மாதர்களின் வீதியெல்லாம் ஜங்கமராய் ஒளிரச் செய்து வரத்தை மிகத் தருமருணை நகரினில் என் காதம் மட்டும் அருவச் செய்தார். வீதியில் வந்த ஜங்கமரை வல்லாளன் வரவேற்றது. விலைமாதர் தனித்தொருவர் இல்லாமல் அரிதாக்கி வெய்ய காமன் கலைமார்க்கப் படிமருவச் செய்த ஜங்கமரும் நீங்கிக் கமழும் மானன் நிலைமார்க்கம் ஆய்ந்திட்ட சீடனுடன் மேவ அந்த நிலத்தை ஆளும் சிலைமார்க்கம் அறிந்த மன்னன் கண்டெதிர் சென்றிரஞ்சழைத்து இருத்திச் சொல்வான். வல்லாளன் புகழுரை. பண்ணிய தவமோ அன்றி பாரினில் யானியற்றும் நன்னிய கருமம் யாதோ நயக்கின்னம் பாரு நல்க புண்ணிய வசமோ தேவர் பொன்னடி வருந்த இங்கு கண்ணியம் உருவேன் தங்கள் கடைக்கணும் பெறுவேனென்றான். கண்ணியை நல்குவாய் மன்ன கேள் அரசு நீதி மார்க்கமும் நீடு வாழி உன்னையான் கருதி வந்தது ஓது

கூரை விட்டனன் விரைவில் சீரார் வேசையாம் முருமின் நாளை இட்டமாய் அழைமின் என்ன ஏகினர் வாய்வின் மிக்கோர். கணிகையர் எவரும் இலர் சென்று வேசையர்கள் வாழும் திருமனை தோறும் புக்கு நின்றங்கு நோக்குங் காலை நேயமாய் நடன கீதம் கொன்றை சூடிய எம்மான் தன் குழுமுணராடல் கண்டு இன்றுதவாதென்றெண்ணி இறைக்கு வந்துரைப்பதானார். எது கேட்டாலும் வழங்குதும் என்றதற்குச் சோதனை. அம்மொழி ஒர்ந்த மன்னவன் வெகுண்டே அமைச்சரை நோக்கியே புகழ்வான். நம்மொழி பிறழ்வது அறன் திருச்செயலோ நாம் செய்த பூஜையின் குறையோ? செம்மொழி ஆர்ந்த ஜங்கமர் கேட்ட திரிவயர் கிடைப்பதும் அரிதென்று இம்மொழி அவர் முன் இசைப்பதும் முறையோ? என்னவும் அமைச்சர்கள் இசைப்பார். அமைச்சர்களே கணிகையை அழைத்து வரப்போது. சிந்தையில் கவலை உட்கிட வேண்டாம் செல்வனே பேதையேம் சென்று விந்தைகோள் வேசை மாதினை கொணர்வோம் வியாகுலம் விடுமென அவர் வாழ். சந்தைகோள் வீதி அடைந்தவர் மனையில் தங்கிய கோலமும் நோக்கி பந்து நேர் முலைமேல் கந்தமும் அணிந்த வரத்தையர்க்கெடுத்துரைப்பாரால். கருத்து முடிக்கும் கணிகையருக்கு நிரந்தரம் பொருள் தருவோம். மையுலாம் விழிநேர் மாதர்கள் நெருங்கி வாழும் இவ்வீதியில் ஒருத்தி மெய்யுலாம் அரசை நாடிய பெரியோ விரகத்தை தனித்திடுவாரேல். கையுலாம் கடகப் பணிமணி வடமும் கலித்திடும் சதங்கையும் அணிந்து நெய்யுலாம் தயிர்பால் அறுசுவை அன்னம் நிரந்தரம் உண்டு வாழ்குவரே. கணிகையர் மறுத்துரைத்தல். இன்னவாரமைச்சர் உரைக்க அம்மின்னார் இறைஞ்சிய யாங்கள் எல்லோரும் முன்னம் இவ்வடியார் இடம் பொருள் இரவு முழுமையும் இருந்திடப் பெற்றோம். துன்னும் இவ்விரவு கழிந்த பின் நீவீர் சொற்றது போலவாம் அமைச்சர் தன்னகம் சலித்து மன்னனு கதனைச் சாற்றவும் ஆங்கவன் மொழிவான். வல்லாளனை தேடிச் சென்றது. அற்பம் இது நமக்கரிதாயிருப்பதென்கொலந்தோ என்றயர்வுற்றாங்கு பற்பலவாய் சிந்ததனில் ஏக்கமுற்றி திரையருளும் பன்மைதானோ தற்பரனைப் போல் எழுந்த ஜங்கமருக்குரைத்த வண்ணம் தருவேன் என்று விற்பொருதும் வேந்தன் அதி விரைவாக கணிகையர்வால் மேவியினானால் என் அரசினைத் தருவேன். வந்தவர் எது கேட்டாலும் வழங்குதும் எனப்பதாகை அந்தரம் அளாவ நாட்டி அழுத்திடும் நாளில் இன்று சுந்தர ஜங்கமர்க்கு சொல்மொழி பிறழாதென்னை பந்தமாய்க் காப்பவட்கிப் பதியினைத் தருவேன் என்றான். விரகம் தீர்ப்போர் என்னுடைய தாயார் கரிபறி உடனும் வேண்டும் கனகமும் தருவேன் முத்துச் சொருகிய சிவிகை ஈவன் தொல்லுல ஆழ்வதற்கிங்கு அரிய செங்கோலும் நல்கி அவர்க்கியான் பணியும் செய்வேன் பெரியவர் விரகம் தீர்த்தால் பெற்றதா எனக்காம் என்றான். விரகம் தீர்த்தால் என் உயிரும் தருவேன் உலகினில் வரும் சுகத்துள் உயர் சுகம் மிகுதே என்று கலை உணர் முனிவராரும் கழறுவராதலால் நம் தலமதில் உற்ற செய்ய ஜங்கமர் விரகம் தீர்த்தால் இலகுமின் உயிர் கேட்டாலும் ஈகுவேன் வருவீர் மின்காள். கணிகையர் காரணம் சொல்ல கவலையுடன் திரும்பியது. ஆதரவாகத் தங்கள் ஆணையின் படியேயாங்கள் ஏதமில் அடியர்தம்மோடின்புறப் பொருளும் பெற்றோம் நாதையின் செய்வோம் என்று நங்கையர் வணிந்தூரைக்க பூதல மன்னன் வெட்கிப் புகழ்மனை வந்து சார்ந்தான். வதனம் மாறிய வல்லாளனை மனைவியர் கேட்டது. இல்லமுற்ற மன்னன் மதிவதனம் மாறி இருப்பதனை மங்கையர்கள் இசைந்து நோக்கி மல்லமாதேவியரும் இளையாளாகும் வண்மமிகு சல்லமாதேவியாரும் தொல்லுலகை புறக்க வல்ல எங்கள் கோவே துன்பமுற்ற காரணம் என் அவற்றை நீவீர் சொல்லுமென அடிபணிந்து வினவ ஆங்கு தூய நெறியோன் அவர்க்கு இது சொல்வானால். வல்லாளன் நடந்ததைச் சொன்னது. இன்றொரு முதியோர்மானார் இன்பத்தில் இச்சை கொண்டு வென்றி சேர் நம்மை நாடி வினவிய வடிக்கி சைந்தேன் மன்றதில் விலை மின்னார்கள் வாய்ப்பதும் அறிதால் நொந்தேன் என்றவர் வாய்மை கேட்ட எழில் மனை யாரும் சொல்வார். இளைய மனைவி

0: வல்லாளன் வாக்கை காப்பேன் என்றது. விரகமுற்ற அடியவர்க்கு வாக்களித்த வேந்தேனின் மனம் யாதோ அருகிலோம் யாம். இருவர்களில் சிறியவளாம் என்னை அன்னோர்க்கு இசைத்திடவும் கருத்துளதேல் இசைவேனென்றாள். திருவளரும் மன்னனகம் மகிழ்ந்து நோக்கி சேயிழையே அடியவரோடு அறையில் சேர்ந்தவ் உருவிலியால் படும் துயரம் ஒழிப்பாயென்றே உத்தமனும் பெரியவருக்கு உரைத்திட்டானால். செல்லமாதேவி அறையுள் புகுதல். அக்கணம் நன்னீராடி அழகுற அறையுள் சேர்ந்து மிக்கனல் யாழை மீட்டி வினோதமாய் கீதம் பாடி பக்கலில் நெருங்கி அந்த பரமனை பார்க்கும் காலை அக்கணி மெய்யன் அங்கே அரிய யோகத்தில் உற்றான். ஜங்கமர் உள்ளங்குளிர உதவ முனைந்தாள். பின்னும் அம்மங்கை அந்த பெரியவர் மகிழ எண்ணி துண்ணுமங்கவர் மீதுற்ற சுகந்த நீர் எடுத்து தூவி நல்நயத்துடனே நிற்க நயனமும் திரவாதன்னோர் தன்னையும் நோக்காதாலும் தயங்கியங்குரைப்பதானாள். அண்ணாமலையார் குழந்தையானது. வேந்தனால் உரைத்த வாய்மை வின்படல் முறையோ அந்தோ எந்தலே என்றீரஞ்சி எழிலுறும் அடந்தை ஆங்கு சந்தமாய் மேல் வீழ்ந்து தழுவ அப்பரமரானோர் எந்தவும் குழந்தையாகி இன்புற அழுவதானார். குழந்தையானவர் மறைந்தது. அறநொரு குழவியாகி அலறியே அழும்போதங்கே பரமனார் செயலென்றெண்ணி பார்த்திபன் விரைவில் வந்து கரமதில் எடுத்தணைத்து களிப்புடன் உச்சி மோந்து விறகுடன் இருக்கும் போதவ் விமலனும் மறைந்திட்டானால். வல்லாளன் மனம் வருந்தியது. ஐயனே நினது திருவுளச் செயலை அறிவமோ அறிவிலோம் யாங்கள். மெய்யனே கண்கள் மூன்றுடையானே வேதனே வேதநாயகனே துய்யனே எம்மை சோதனை செயவோ சுதனெனத் தோன்றியே மறைந்தீர். செய்யனே எங்கட்கென் விதி என்று தேவியோடரசனும் மெலிந்தான். ரிஷபவாகனக் காட்சி. கொற்றவன் இவ்வாறுளம் மெலிந்தாங்கு கோயனக் கதருமக்காலை நற்றவத் தோர்கள் துதி செய்யும் மீசன் நாயகியுடன் விடை ஏறி சுற்றிலங்கணங்கள் சூழ்ந்திட விதி மால் தொடரவும் அருணயம் பதிவாள் வெற்றிகொள் நிறைக்கு தரிசனம் உதவ விறகுடன் பணிந்தவன் துதிப்பான். ஒரு சேய் அருள்வாயே. ஆதியே சரணம் மண்மேல் அடியறை காக்க வல்ல ஜோதியே சரணம் கங்கை தூய செஞ்சடையில் துண்ண பாதிமாமதியணிந்த பரமனே தமியேற்குற்ற நீதியைத் தாங்க ஓர் செய் நிர்மலா அருளுவாயே. மகனாக இருந்து அந்திம கிரியை செய்வோம். சுந்தர மன்னா கேண்மோ சுதனுனக்கியாமேயானோம் அந்தத்தில் நாமூனக்கே அரைவிதி முடிப்போம் என்று சந்திரசேகரனார் வாழ்த்தி சார்ந்தனர் கையிலை பின்னர் பந்தமாய் உலகை வேந்தன் பண்புடன் ஆண்டு வாழ்ந்தான்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம் வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்.
1: சிவஸ்தான படலம் வலம்புரி விநாயகர் படலத்துல என்ன நடந்தது? ஆனா பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகள் எல்லாரும் தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமான் மண்டலத்தை போய் ஒரு பிரார்த்தனை பண்ணார். அசுருடைய காரியெல்லாம் விக்னம் இல்லாமல் கரெக்டாக நடக்கிறது இருக்க வலமுறி விநாயகர் படலம் திருநறி காரட்டு படலுக்கு அடுத்தாகல வரும், புண்ணிய கோடீச படலுக்கு அடுத்தாகல வரும். திருநறி காரை காட்டு பதிகம் அதுக்கடுத்து புண்ணிய கோடீச வரிகம் அதுக்கு அடுத்தால வரும். எல்லாம் தேவர்கள்லாம் போய் முறையிட்டாரும் அசுரர்களுடைய காரியெல்லாம் ஒழுங்காக நடக்கிறது, ஒரு விக்னமும் அவருக்கு ஏற்பட மாட்டேங்குது. ஆனால் எங்களுடைய காரியங்கள்லாம் தொடங்குறதெல்லாம் ஏதாவது விக்னம் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நீக்கி அரிசியில் ஒரு ஆழங்களை கொடுங்கணும் ஆனால் சொல்லமாட்டேன் பிரார்த்தனை வந்தார். அப்போ அவர் சரிங்க போங்க எல்லாம் கொடுக்குறேன் ஆன் சொல்லான்னு சொல்லிட்டு திருக்கைலாயத்தில் சித்திரகுலத்தில் அம்பிகையை குட்டி கொண்டு காட்ட வரார். அது மயனுடைய சிருஷ்டினால் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான சித்திரங்கள் அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பல சித்திரங்கள் இருக்கிறதுல ஒரு பிரணவம் இது என்னதுன்னு நம்ம கேட்கிறோம். இது வந்து பிரணவம் சொல்வது வாசக பிரபம் வாட்சிய பிரபம்னு ரெண்டு இருக்குது. பிரணவத்தில் ஐந்து எழுத்து இருக்கு. ஆ ஓ இ நாதம் வென்று ஐந்து இருக்குல்ல, இது வெஷ்டி பிரணவம் பேர். இது பேர் ஆயுவோ நாதம் என்று இது எஷ்டி பிரணவம் வெஷ்டியா இருக்குது. இது சேர்ந்த ஐநெழுத்தும் சேர்ந்ததுதான் ஓம் என்றதானது, அது சமஷ்டி பிரணவம். அது யானையடி உருவமாக இருக்கின்றது. அது அம்மை என்ன கேட்கிறார் விளக்கம் சொல்கிறார். அப்போ இந்த யானையினுடைய மாதிரி நாமளும் இருந்து ஒரு குழந்தை சிருஷ்டி உணவமாக என்று நினைக்கிறார். அந்த முறையில் கயிறு பிடி இரண்டுமாக இறந்து அவள் குழந்தையை சிருஷ்டி பண்ணுறார்கள். அதுதான் விநாயக பெருமான். அந்த விநாயகப் பெருமான் பிறந்து தன் குழந்தைக்குண்டான சேஷ்டைகளை தான் பண்ணுகின்றார். தன் கூட இருக்க நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா தும்பிக்கான சூன்னு ஓதுவார், நல்லா தெரிக்கும். திரும்பி பார்த்தா நான் இல்லை, நேரத்தில் மழை பெய்திருக்கு என்பார். அப்புறம் என்ன பண்ணார், பூமியை தன் தும்பிக்கினால் ஊறும்போது அண்டமே கலந்து கலந்து போச்சான். நாகலோகங்களும் போயிடுச்சான் தொம்பொந்து. இந்த நாகாபுரம்லாம் பழசாக போச்சு, இன்னும் கழட்டி போட்டு புதுசாவோட நாகாபுரத்தான் எடுத்து போட்டுக்கிட்டாரன். அப்புறம் பார்க்கடவுக்கு போனார். தன் தும்பிக்கனால அந்த பார்க்கடவு உடனே உறிஞ்சிட்டார், ஊராம் போயிடுச்சு. அந்த பார்க்கடல் போனதும் மாத்தல விஷ்ணு பிரம்மா லட்சுமி ஆதிசேஷன் எல்லாருமே உள்ள போயிட்டார். உடனே சுருடனை விட்டார், எல்லாம் டப்படின்னு எல்லாரும் கிட வந்து விழுந்தது. அப்போ விஷ்ணு பிரம்மா பார்த்து நல்லவேளை நாம் புழைச்சோம், ஏன் இந்த மட்டும் நாம் விட்டார, நாம் செய்த புண்ணியம்தான் ஆனு சொல்லி இப்படி சில சேஷ்டைகளை தான் பண்ணி. அடுத்து கைதட்டு சப்பானி பருவம் அது குழந்தை கைதட்டினா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா, பார்த்து ரசிப்போம் நாம். அதை சிவஞான சுவாமிகள் அதை ரசித்து ஒரு பாட் பாடியிருக்கார். மும்மலமாத முற்று போத முழு தெரியரபீசி முகித்தவர் அன்பின் தங்கிலியுதரி முதிர்ந்தவருக்கூட திம்மன நீங்கி வெளிக்கொடுபுவனமன் கடுவனமோடி எப்பாகற்கும் மயங்கலவாகி இயங்குமுயற்கரிக தம்மை விடாது தொடர்ந்து பிணைப்ப தகுமங்குசபாசம் தாங்குதல் கண்டும் தம்போலி சார்வைதமயனையா கொம்மை மலர்கைகள் கொட்டுக செய்வ கட்டுகசைப்ப கொட்டுகசப்பாணி கொலை கழு தடநிலை கலசை நகர்த்திரை கொட்டுக சப்பணி சப்பானி புரோத்துக்கெல்லாம் போய் இந்த மாதிரி அழகான பாடல்கள் அந்த எதுக மோன சந்தம் அப்படி அமைஞ்சிருக்கு. அந்த முறையில் விநாயக பெருமான் அப்படி திருவிளையாடலாம் செய்து கொண்டிருக்க நேரத்தில் இந்த விஷ்ணுவை உறிஞ்சி டமாறு கீழே போட்டார. விழுந்ததுக்கு அப்புறம் தேடி பார்க்கத்தான் சங்க காணலை, தன்னுடைய சங்க காணலை. எங்கப்பா சங்க காணலையே, நாங்கள் என்னன்னு ஒன்றும் கிடைக்கல. ஏய் யார்த்தை யார் எடுத்தா என்ன பாருங்கட்டான். கடைசியில் அங்கே எங்கோ ஒரு சங்கு உதிரை சத்தம் கேட்குது. ஆஹா, யாரோ தான் அங்கே எடுத்திருக்கா, அங்கே போய் பார்த்துவான். ஒரு கிணத்தை அனுப்புகிறார். போய் பார்த்தா அங்கே கிணவை இருக்குண்டான ஒரு கிணம் தான் வந்து வச்சிட்ருக்கு, அதை போய் வாங்க முடியாது. அப்போ நீங்கள் சூரியமான எடுத்துட்டு வரான் வந்து முறையிட்டு என்னுடைய சங்கை எப்படியாவது வாங்கித்தாங்க ஆன்னு சொன்னான். என்னால் முடியாது, என் பையன்கிட்ட எல்லாம் பேச முடியாது. நாம் சொல்கிறாங்க வேலை பேர் வந்து பே இந்த பாருங்க, நீங்கள் நேரில் பேசுங்க, என் பையன்கிட்ட பேச முடியாது என்னால். ஏன்னா அவ்வளோ பயம், பேசினா நான் புதுசாக ஏதாவது பிரச்சனை உருவாகும். உனக்கு தெரியாதவே ஆண்டான் அரைஞ்சிடுவான். ஏன்னா எல்லாம் அவன்கிட்ட பேசிக்கிட்ட எனக்கு ஒன்றும் தெரியாது, கை விரிச்சிட்றோம் இல்லையா. அதே மாதிரி அவர் விரிச்சிட்டார், எனக்கு தெரியாது, அவர்கிட்டே போய் கேளு. அப்போ அவர் காஞ்சிபுரத்தில் போய் மலம்புரி விநாயகர் ஸ்தாபனம் பண்ணி பூஜை வழிபாடுகளை பண்ணுறார். அப்படி வழிபாடு பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அன்னவன் திருவருளினால் பெருகையனும் அருள சென்னி கொண்டு விடை கொண்டு மீண்டு காஞ்சியினில் கொன்னும் மேத்திசை வாயினார் குகையுடை அட்டிக்கண்ணகந்தனில் வலம்புரி கணேசனை இருத்தி. அந்த புண்ணிகோடீச பக்கத்தில் இந்த விநாயகப் பெருமானை ஸ்தாபனம் பண்ணுறார். வலம்புரி விநாயகர் ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணுறார். தருக்கு நீங்கி ஆவாகனம் பாத்யம் ஆஜமனம் அர்க்யம் புனல் ஆற்றுடை பூணுநூல் தண்ட வர்க்கம் தூபதீபம் பல பண்ய வர்க்கம் குறுக்கொள் சுண்ணமாட்பாகடை குளிர்குணல் பிறவும். பூஜை பண்ணுறத விட வேண்டியிருக்கு. என்ன ஆவாகனம் என்றார், ஆவாகனம் என்ற சொல்லுக்கு அழைத்தல் என்பதை பொருள். சுவாமியை அழைக்கிறது, அழைத்து இருக்கு, அழைத்து அவர் நிறுத்திண்டு ஆபாகிதோ பவா ஸ்தாபிதோ பவா சொன்னிதோ பவா சொன்னிருடோ பவான்னு சொல்லி அந்த முத்திரைகளை தான் காட்டி அவர் எடுத்து வைக்கணும். பாத்ய ஆஜமனார்க்யம் சிவபூஜையில் மூன்று அர்க்யம் ஸ்தாபனம் பண்ணணும்னு சொல்லி, பாத்யம் ஆஜனம் அர்க்யனம் மூணு அர்க்யம் ஸ்தாபனம் பண்ணி முதல் பாத்தியத்தை பூஜை பண்ணி அர்க்யத்தை பூஜை பண்ண ஆஜமனத்தை பூஜை பண்ணதெல்லாம் சம்ஹிதா கிரமத்தினால பண்ணணும் ஆன்சு. ஆசனம் மூர்த்தி மூலத்தினால பாத்தியத்தை பூஜை பண்ணணும். சம்ஹிதா மந்திரத்தினால பஞ்சபிரம்ம மந்திரத்தினால அர்க்யத்தை பூஜை பண்ணணும். ஷடங்க மந்திரத்தினால அர்க்யம் ஆசமனம் அர்க்யத்தை பூஜை பண்ணணும். பண்ணி கையை முடிக்கணும். இதே மந்திரங்கள்னாலே ஜபம் பண்ணி சோடிகா மத்திரை திக்பந்தனம் ஜெயன முத்திரையெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அர்க்யத்தை உபயோகிக்கணும். பாத்யம் என்கிற வந்து திருவடி கழுவுவதற்காக கொடுக்கப்படுவது. ஒரு பெரியவர் வந்து அவரை கூப்பிட்டு திருவடி கழுவுவது கொடுத்து அது நமஹா என்ற சப்தத்தினாலே கொடுக்கணும். ரெண்டு தரம் திருவடி, ரெண்டு திருவடி அல்லவா அது ரெண்டு. அடுத்து ஆசமனம் தத்துவாசமனம். அந்த தத்துவாசமனம் வரும்போது நமக்கு தான் ஆன்ம வித்யா தத்து அவருக்கு கிடையாது. ஆகையினாலே சிவாயஸ்வதா என்ற சொல்லினாலே தான் அவருக்கு ஆசமனையும் கொடுக்கணும். நமஹா என்று முடியும் பொழுது பாத்யம், ஸ்வதா என்ற முடிவில் ஆசமனையும். சிவாயஸ்வதா சிவாயஸ்வதா சிவாயஸ்வதா ஆசமனியன் சமத்வயானே. அடுத்த ஸ்வாஹா என்று முடியும் போது சுரசல கொடுக்கணும். சிவாயஸ்வாஹா என்று சுரசல. இப்படி பாத்யாஜமனார்கியனம் கொடுத்தாராம். புனல் ஆட்டுடை நீர்னால அபிஷேகம் பண்ணினார். சூஜை பண்ணுறவங்க இருக்கலாம். ஸ்திரலிங்கமாக இருந்தால் பஞ்சபிரம்ம ஷடங்க மந்திரங்களினாலும் யோமா வியாபினி பரமந்தரத்தினால அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி பரம அபிஷேகத்து மந்திரம் என்ன சொல்லி அபிஷேகம் பண்ணுறது அதுன்னு கேட்குறாங்க. அப்போது பஞ்சபிரம மந்திர சடங்க மந்திரம் யோமா வியாபினி பரமந்தரன் அதை சொல்லிக்கொண்டு அதை அபிஷேகம் பண்ணலாம் அப்படி முடிஞ்சு உடை பூநூல் கந்த வர்க்கம் தூப தீபம் அப்புறம் வஸ்திரம் உத்தரீயம் யஜ்ஞோபவீதம் கந்தம் புஷ்பங்களை தான் கொடுக்கும். குங்குமம் நமக்கு சொல்லப்படவில்லை. நமது ஆரம்பங்களிலே சாஸ்திரங்களில் குங்குமத்துக்கு பேச்சே இல்லை. அது இது பிற்காலத்தில் இடையில வந்தது. அதாவது குங்குமப்பூவால் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிது நடக்குமா? நடக்காது. அதுக்குனால ஆல்டர்னேட்டிவ்ட்ட கண்டுபிடிச்சான் குங்குமத்தை. அதுதான் விஷயம். ஆனால் குங்குமம் நாங்கள் சொல்லப்படலை. அந்த முறையில் தூப தீபம் நைவேத்தியம் நைவேத்தியத்துக்கு முன்னால் தூபதீபம் கொடுக்கணும். தூபதீபம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நைவேத்தியம். நைவேத்தியானதுக்கு அப்புறம் கற்பூரம்னு சொல்லப்படவில்லை நம்முடைய சாஸ்திரங்களில். எங்கேனே கற்பூரத்தை பற்றி பேச்சே கிடையாது. கற்பூர நீராஞ்சனம் சந்தர்சியாமனு இவன் உண்டாக்கியிருக்கா வாழ்க்கையத்தை அப்படி எங்கேயுமே கிடையாது. இது ஒரு காலத்தை சீனாவிலிருந்து நமக்கு வந்துட்டு நம்ம நாட்டு பொருள் அது. சீனாவிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது சீனா அக்ரஷன் வந்தது, வார் வந்ததில் அப்போ நேரம் நிப்பாட்டி விட்டார். அங்கேருந்து ஒரு சாமான் அங்கே வரக்கூடாது. அநேகமாக சூடம் அதிகமாக உபயோகப்படுத்துறது தமிழ்நாட்டிலாம். இவாழலாம் போய் அப்படி இல்லை இப்படி இல்லை, எங்களுக்கு சூடம்லாம் முடியாது, போடா நான் சென்ஸ் பொங்கலான்னு வரைக்கிட்டார். சூடனால முடியாது, அவன் நாசிக்கவாது அவன்கிட்ட. அப்போ வியாபாரிகள்லாம் சேர்ந்து இது என்ன செய்யலாங்கிறது ஒரு கண்டுபிடிச்சாங்க. அதை பெட்ரோல் எடுக்கிறாங்கல்ல, முதல்ல பெட்ரோல் அப்புறம் டீசல் ஆயில் எல்லாம் எடுத்து எடுத்து எடுத்து கடைசியில் ஒரு பொருள் மிஞ்சுது, அது வெள்ளையாக இருக்கும். அந்த பொருளை வாங்கிட்டு வந்து இவங்க சேர்மாதான் சேர்த்து சூடம் தயார் பண்ணுறாங்க. இதுதான் அது. அது ஒன்று கெமிக்கல், பூரா கெமிக்கல் தான். அதை கொளுத்துனா பின்னால் கிடையாது துளி மிஞ்சல மாதிரி மிஞ்சிருது திரவம், பழைய சூழலில் மிஞ்சாது. ஆமாம், அப்படியா? ஒரு அர்ச்சகருக்கு திடீர்னு பேச முடியல, தொண்டை பேசவே முடியல. கிடையாது டாக்டர்கிட்ட போய் காட்டு அவர்களான்ட்டு நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் கோயில் அர்ச்சனை வந்தேன், சூடன் நிறைய கொளுத்தி காட்டு விடுவாங்க. ஆமாம், காட்டினா தானே வசூல். அந்த சூடன் புகை ஊரா போய் போய் இந்த தொண்டையில் பாமாயி காண்டிருக்கும், பேச முடியல, முழுங்க முடியல. கடைசி ஒரு மாதிரியாக அதை குணமாக்கி இனிமேல் சூடன்லாம் காட்டாதீங்கள் அவர் நினச்சார். ஆனால் சூடனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, சூடன் நமக்கு சொல்லலை. என்ன மாதிரி அப்புறம் நைவேத்தியெல்லாம் கொடுத்து விளைஞ்சது. குருக்கள் சுண்ணமாக பாகடை குளிர் புனல் பிறவும் வெச்சிலை பாக்கு. இப்போ நம்ம பூஜை பிள்ளை எல்லாமே கலப்படம் தான். சந்தனமும் கலப்படம் தான், குங்குமம் கலப்படம் தான், எல்லாமே கலப்படம் தான். இதில் இந்த பாக்கு வந்து மாட்டின்னு இருக்கு. இப்போ இருக்கிற பாக்கை பூரா மரத்தூ தான். நமக்கு தர பாக்க பூரா என் கடையில் கொடுக்குற பூரா வெறும் மரத்தூளை தான் பல பக்குவம் பண்ணி கொடுக்குறேன். உண்மையான பாக்கு வேணும்னா கன்னியாகுமரி ஜில்லையிலும் கேரளா போகணும், பச்சை பாக்கு வாங்கிட்டு வந்து அதை நறுக்கி அதைத்தான் வச்சு நிகழ்ச்சி பண்ணணும். ஆக அப்படி இப்படி வெத்தலை பாக்கு சுண்ணம்லாம் கொடுத்து ஓங்கு தந்தி காயத்ரி மனுவினால், தந்தி காயத்ரினா கணபதி காயத்ரினால உதவி இங்கு காதலால் வலம் செய்து காயத்ரின்னு சொல்லி இத்து பரிசம் வந்தார். இந்த காயத்ரிங்கிறது பலவிதம். காயத்ரியும் காயத்ரிங்க தலையாக எவன் நினைக்கிறானோ அவனை காப்பாற்றும் காயத்ரிங்கிற மந்திரத்துக்கு பிறகு. பிராமணர்களுக்கெல்லாம் உபநயனத்தின் போது உபதேசம் பண்ணக்கூடிய காயத்ரி பிரம்ம காயத்ரின் பெயர். அடுத்து ஒவ்வொரு சுவாமிக்கும் காயத்ரி வச்சுதான். அதே கணபதிக்கு பல காயத்ரி இருக்கு. ரெண்டு காயத்ரி முக்கியமான மற்றெல்லாம் உண்டாக்குனாளா நான் தெரியல. இப்போ எல்லாம் காயத்ரி அவாளே உண்டாக்கிடுவா. ஆமாம், டம்ப டம்பாய் மீன் பரம டம்பாயுதமே தன்னோ டம்ப பிரச்சோதரா இருக்குதுங்க காயத்ரி தான். நம்பாடு அடிச்சு விட்டாரு எவன் கேட்குறான். தற்புருஷாய விக்மகி வக்ரசம்பாவ தீமகி தன்னோடந்து பிரச்சோதயார் இது வேதத்துள்ள காயத்ரி. ஆகமத்தில் ஏகதந்தாய விக்மகி வக்ரசம்பாய தீமகி தன்னோடந்து பிரச்சோதயார் ரெண்டு காயத்ரி முக்கியமானது. அதில் கணபதி உபனிஷத் அதனால ஒன்று இருக்குது, அதில் இந்த காயத்ரி வருது. இப்படி அந்த காயத்தினால அவர் பிரதட்சணங்கள்லாம் பண்ணி நமஸ்காரம் செய்தான். பூ புவியிலை வீழ்ந்தான், ஆங்கு நின்று கைகொட்டினன் ஆடினன் அழுதான், தீங்கியின் மறைமொழிகளால் துதிபல செய்தான். நேற்று எங்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார், இந்த அங்க புரோஷம்னால இது எத்தனை புரோஷம் பண்ணணும்னு கேட்டார். இது ஒரு கடையிலும் சேர்ந்து கிடையாது, சாஸ்திரத்திலாம் கிடையாது. பக்தி மேலிட்டினாலும் செய்யக்கூட ஆடுவது பாடினான் உருண்டான் பரண்டான் அங்கெல்லாம் அந்த பக்தியின் காரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள். இதுக்கு ஒரு நியமம் கிடையாது, எத்தனை வேணாலும் சுத்து ஜவுரி போல சுத்து, இதுக்கெல்லாம் அவனுக்கு கணக்கு கிடையாது. அங்க பிரவேசம்லாம் பக்தியினால வரக்கூடிய விஷயம், இதுக்கும் சாஸ்திரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆமாம், அதை விட பார்க்குளம் எடுக்கிறது திருநெல்வேலி ஜில்லாவில் தான் இருக்குது, மற்ற ஜில்லாவில் இருக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு பண்ணுற ஆர்ப்பாட்டம் அது கேட்டடா, அதெல்லாம் ஒரு திருநெல்வேலி ஜில்லா சம்பிரதாயம். ஆமாம், ஆங்கனின் கை கொட்டினன் ஆடினன் பாடினன் அழுதான், தீங்கனின் மறைமொழிகளால் துதி வத செய்தான். வேதங்களினாலே சொல்லி ஸ்தோத்திரம் செய்தாரான். அப்போ விநாயகர் திருமாலுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த சங்கை கொடுத்து இனிமேலாவது ஒழுங்காக இருப்போம் செய்த கொடுத்தார். அந்த சங்கை பெற்று கொண்டதுக்கு அப்புறம் கணபதி கேட்குறான், உனக்கு வேறு என்ன ஏதாவது கேடுப்பா சொல்கிறேன், இல்லை எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணால் தேவையில்லைன்னு சொன்னார். அப்போது கணேச கீதைன்னு ஒரு கீதை உபதேசம் பண்ணார். கீதைங்கிறது நாம் இப்போ பகவத்கீதை தான் உலகம் பூரான் தெரிஞ்சிருக்கு, ஆனால் புராணங்களில் நிறைய கீதை இருக்குது. கணேச கீதை, சிவகீதை, பிரம்மகீதை, இப்படி நிறைய கீதைகள் இருக்குது. அதில் அந்த பார்கவ புராணம் சொல்லி விநாயக புராணத்தில் அந்த கீதை வருகிறது. கணேச விஷ்ணு கேட்குறார், விநாயகர் சொல்லி விஷ்ணு கேட்குறார். அதே நம்ம தமிழ் விநாயக புராணத்திலும் அது நிறைய ஒரு விஷயங்கள் நிறைய அதில் இருக்குது. அந்த மாதிரி கீதை உபதேசம் பண்ணுகிறார். அப்படி பண்ணி அவர் இருக்கிறதான் வலம்புரி விநாயகர் சதுக்கம் என்று போன இரண்டாவது வாரத்தில் அதை சிந்தனை செய்தோம். அடுத்து சிவஸ்தான படனம். திருமால் பிரம்மா ரெண்டு பேரும் திருமால் வந்து சிவபெருமானுடைய வலது தோளில் இருக்காராம், பிரம்மா இடது தோளில் இருக்காராம். திருமால் என்ன பண்ணாரோ உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணார், சம்ஹாரம் அவரே சம்ஹாரம் பண்ணுறார். அப்போ பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுறார், பிரம்மாவையும் சேர்த்து சம்ஹாரம் பண்ணிடுறார். இவருக்கு பிரம்மாவை பிடிக்கல, இவர் என்ன பெரிய மனுஷன், இவர் என்ன சிருஷ்டி பண்ணுறது, நான் பண்ணக்கூடாதா தான், இவர் என்ன வெளிய சிருஷ்டி பண்ணுறது சம்ஹாரம் பண்ணுறது. அதனால அவருக்கு ஒரு பொறாமை வந்தது. உடனே சிவபெருமான போயிட்டு உமக்கு அவரும் ஒன்று தான், நானும் ஒன்று தான், அவருக்கு மட்டும் என்ன அவ்வளோ சக்தி எனக்கு என்ன அவ்வளோ இல்லை, என்னையும் சேர்த்து ஒன்றுங்கிறானே, எனக்கு அந்த பவர் வேணும் கேட்குறான். அப்போ சொல்ல காஞ்சிபுரத்தில் போய் காஞ்சியில் போய் சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணால் உனக்கு அந்த சக்தி கிடைக்கும். அந்த மாதிரி அவர் காஞ்சிபுரத்துக்கு போகிறார். போய் சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். பக்கத்தில் பிரம்மபுரம் தீர்த்தத்தை ஒரு பொய்கை ஏற்படுத்துகிறார். பொய்கை என்று ஜலாபிஷேகம்லாம் பண்ணி அவர் கடைசி அவருக்கு யாகம் செய்யணுங்கிறார. ஒரு எண்ணம் வந்தது, பிரம்மாவுக்கு யாகம் செய்யணும். அவரும் யாகம் செய்யணும்னா எல்லாரும் வாழ்க்கை வேணுங்கிற உதவிகளெல்லாம் எல்லா தேவரெல்லாம் வந்து எல்லாரும் செய்யணும். தீயவர் குடங்கையான் திருவுளங் கழிவர காயடர் சோமயாகம் செய்ய கருதினான். சோமயாகம் செய்யணும்னு ஜோ ஆய கருத்துணர்ந்து அண்டரும் மணிவரம் ஏயினார் ஆயிடை விண்ணவரன் கோனோடும். பத்தாவது பாடல், சிவஸ்தான படத்தில் பத்தாவது பாடல். மங்கரம் திரள்மொழி கிழத்தி வானாட்டவர் தங்களின் நீங்கினே தன்னகத்துற்றனள் பங்கையன் வேள்வியை பத்துமக்காலையின் துங்கமா தருக்களில் தொக்கனன் என்பவே. யாகம் செய்கிறாங்களா, யாக பத்னி, பத்னி இல்லாமல் யாகம் செய்யக்கூடாது. தனி பத்னி இருக்கணும், பத்னி உள்ளவன் தான் யாகம் செய்யணும். பத்னி இல்லாதவன் அவன் சாஸ்திரம் அவனை ஒத்துக்கொள்வதே கிடையாது. அபத்னிகன் பிராத்தியன் சொல்லுது, பத்னி இல்லைன்னா அவனை சாஸ்திரம் ஏற்றுக்கிறது இல்லை. பொதுவாக நடைமுறையிலேயே அப்படித்தான் நானே சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ்காரன் கூட பிரிட்டிஷ்காரன் கூட அதை சம்பிரதாயத்தை வச்சுருக்கான். ஒரு வீட்டுக்கு விருந்து போகிறான் தான், மனைவி இருந்தால் தான் போவான், மனைவி இல்லைன்னா நான் வரலன்றான். அது ஒரு சம்பிரதாயத்துக்கான். எங்க அப்பா நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. அவர் ஹைகோர்ட் ஜட்ஜு வந்தோடனே எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு கேட்டார். வரமாட்டேங்க வீட்டில், அவர் பத்தினிக்கிட்டார் அவருக்கு, வரமாட்டேன் கிங்கிஷ்காரன் வரமாட்டேன் தான். அப்போ அவர் சொன்னார், அவங்க கூட அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கான், அந்த மாதிரி பத்தினி இல்லைன்னா. அப்போ அவர் என்ன சொன்னார், சரஸ்வதி அவளை கூப்பிடலை, கூப்பிடாமல் இவர் யாக ஆரம்பித்தார். அப்போ சரஸ்வதி கோந்துடுச்சு, இந்த யாகத்தை அழிக்கிறேனா இல்லையா பாரு ஆன்னு சொல்லி, அதுக்கு காயத்ரி சாவித்ரி என்ற பத்தினி வச்சுருந்தார் பக்கத்தில். இருந்தாலும் சரஸ்வதி கோந்துடுச்சு, நதியாக புறப்பட்டா, நதியாக புறப்பட்டு இந்த யாகத்தை அழிக்கிறதுங்கிற மண்டமாக நாளைக்கு புறப்பட்டாரன். இதன் நாரதர் தான் கவனிக்க இந்த மாதிரி வரா ஆகத்தை அழிக்க போகிறா ஆன்னு சொன்னோன்னே, அவர் இந்த மாதிரி இப்போ சரஸ்வதி வெள்ளத்தோடு வந்ததுக்கா ஆகம் அழிக்க போகிறான்னு ஒன்று பிரம்மா உடனே சூரமான நினைக்கிற எல்லாருக்கும் அவர் தான் எங்கே நினச்சாலும். அப்போ அவர் விஷ்ணு கூப்பிட்டு இந்த யாகத்தை அழிக்காமல் பார்த்துக்கொள்ளுடைய பொறுப்பு ஆனால் விஷ்ணுட பொறுப்பை உடைக்கிறான். அப்போது நதி வரம்ப இவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய ஆதிசேஷன் நம்ம அஞ்சு மைல் நீளத்துக்கு நீட்டிட்டார், மட்டுமாதிரி காசு நீட்டி படுத்துட்டார். நடி வந்தால் முட்டன் உடனே தென் பாகத்து திரும்பி புறப்ப போகிறான், அங்கே நீட்டிட்டார். உடனே வடபாகத்தில் இருந்தால் அங்கே நீட்டிட்டார். இப்படி எங்கேயும் போக விடாமல் இவர் தடுத்து நிறுத்தினான். அவளுக்கு எங்கும் போக முடியல. அவருக்கு நாணம் வந்ததான். ஏன் நாணம் வந்தது? சரஸ்வதிக்கு போய் நாணம் வருவானே, சரஸ்வதிக்கு விஷ்ணு என்ன உறவு? சரஸ்வதிக்கு விஷ்ணு என்ன உறவு? மாமனார் உறவு இல்லையா? விஷ்ணுவுடைய தான் பிரம்மன் பிறந்தார், பிரம்மனுடைய மனைவி சரஸ்வதி. அப்போ விஷ்ணு என்ன ஆகணும்? மாமனார் உறவணும். இப்போ மாமனார் வந்து இப்படி குறுக்க நெடுக்க பிறக்கணும், அவளுக்கு வெட்க வந்துருச்சா, அவள் தாழ்ந்து உடஞ்சிட்டாளாம் அவன். அதான் உடனே கண்டு செய்ய சடை கட்டவிழ கோடி முனிவன் குண்டரிகனை வணங்கி எது நின்று முகழ்வான். அன்ற நாயக என் வேள்வியை அழிக்க முனிவு கொண்டு வாணி நதியாய் குறுகுன்றனரோ. யாரோ சொன்னவன் கடி தடுத்து விட்டார். உடனே சிவருமா நான் சொன்னபடி எல்லாம் கரெக்டாக செய்திட்ட ஆன்னு சொல்லி சொன்ன வண்ணம் செய்த நீ. 34 பாடல். சொன்ன வண்ணம் செய்த நீ, சொன்ன வண்ணம் செய்தவன் என்ன என்றும் ஒங்குதி இத்திருப்பெரு. அவருக்கு ஒரு பெயர் சொன்ன, சொன்ன வண்ணம் செய்தனால சொன்ன வண்ணம் செய்தவன் சொன்ன சொன்ன வண்ண பெருமாள் எதோக்தகாரி பெருமாள்னு வடமொழி அவர் பேரு. அது தமிழே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அவருக்கு பெயர் சுட்டினாரான். விரவிலாய் விளக்கொளி விண்டு வண்ணமே கண்களி எந்த இம்முறை வேள்விகாச்சளித்தபின். அதுக்கு விளக்கொளி உண்டுன்னு ஒரு பெயர் முடித்தான், விளக்கொளி கொடுத்தாராம். ஆனால் இப்படி அவர் விஷ்ணு காப்பாற்றி விட்டார். நன்னர் ஆற்று நீரன நன்னினாய் தருக்களில் மண்ணை நிற்ப நீ நோக்கி வன் தாருவில் செய்தண்டினோடு இன்ன வாணிதன்மை ஏற்றைந்த தீக்கையுற்றனன் துண்ணு சீர் கைலையினால் சோமம் ஏற்ற பின்னரோ. இப்போ அதாவது மரங்கள் எல்லாம் அவர் போய் சரஸ்வதி சேர்ந்த, அதனால்தான் மரங்களால் செய்யப்பட்ட வாத்தியத்துக்கெல்லாம் ஒரு இசை ஏற்பட்டது, அதனால அந்த ஓசை ஏற்பட்டது. மத்தளம் பிடில் எல்லாத்துக்கும் வந்தது ஆன் சொன்னான். இந்த அட்பகுத்தி நீ இருத்து இருத்துவிக்கெனப்படம் அன்னவர்க்கென கிழன் தம்பு அத்தன்னக்கதை நன்மயித்திராவருணன் கரத்தளிக்க அம்மின்னை வாங்கி மீட்டவர் வேதன் மாட்டிருந்தனர். மீண்டு திசைமுகன் தன்பால் மேவிய வாணி மகிழ்ந்து அங்கு ஈண்டிய தன் உருக்கொண்டு எச்சன் துணைவியுமாகி. அப்புறம் சரஸ்வதி பிரம்மாட்டை வந்து சேர்ந்தார். சேர்ந்து மகிழ்ந்து தன் ஒரு எஜமான் தன்னுடைய எஜமான உருவை எடுத்துக்கொண்டு எச்சன் துணையாக யாகபத்தனியாக அவன் இறந்த யாகத்தை குறையன் செய்தானாம். காண்டரு பாங்கர் இருப்ப காடலன் வேள்வி முடித்தான் ஆண்ட விதிமுறை தெண்ணீர் ஆடினன் மல்வினை வென்றான். இப்ப அவள் ஒரே இருந்து யாகவத்தினியாக இருந்து கோழியிருந்த எல்லா சகாயம் பண்ணினால வேள்வியெல்லாம் முடித்தான். முடித்தவன்னா ஆண்டை விதிமுறை தண்ணீராடினன். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணினான். அதாவது யாகத்தில் புருஷன் யாகம் சொல்லின்னு இருப்பான், பத்தினி இன்னொரு பண்ணசாலை போட்டு அங்கே தான் உட்கார்ந்துருப்பாள். யாகம் ஆரம்பம் சேர்ந்து முடிஞ்சனே அவள் குளிக்கக்கூடாது, அவளுக்கு ஸ்நானம் கிடையாது, அப்படியே உட்கார்ந்தே தான் இருக்கணும். அப்புறம் இவர் யாகத்தெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் எப்படி சுவாமி உற்சவம் முடி தீர்த்தவாரி போகிறாரோ அவர் மாதிரி இவர் ஸ்நானத்துக்கு வர போகிறப்ப அப்போ தான் அந்த பத்னியும் ஸ்நானத்தை கூட போகணும். அதுக்கு அவபிருத்த ஸ்நானம் பேர். அதைத்தான் இங்கே ஆண்டகை விதிமுறை தெண்ணீராடினன் வல்வினை வென்றான். அவபிருத ஸ்நானம் பண்ணி தன்னுடைய வல்வினையெல்லாம் வென்றான் என்ற முடிய. அங்கண் லிங்கத்தின் முன்னர் அணைந்து மனவியரன் மூவர் துங்க வசிட்டன் மதலோர் சுராசுர சூண்டு துதிப்ப தங்கம் அவைக்கண் இருந்து சம்புவை உள்ள திருத்தி பொங்கிய அன்பில் யானம் புரிந்து வழிபடும் போது. யானங்கள்லாம் முடிஞ்சவனே அந்த சுவருமான லிங்கத்தை ஸ்தாபனம் இருந்தாரு, அந்த லிங்கத்துக்கு மூவரும் சேர்ந்து வசிஷ்டர் முதலோடு எல்லாருமா சேர்ந்து அவர் அந்த சம்புவை உள்ளத்தில் இருத்தி வழிபாடெல்லாம் பண்ணினார். அன்பு தியானம் புரிந்து தியானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்படி புரிந்துக்கும் பொழுது வான இயங்கள் கழிப்ப மலர்மழை அன்றர் சொரிய ஊனமில் சாமரை ஏந்தி உருத்திரமாதர் இரட்ட பான்மையினார் கந்தர்வர் பாடி விருத்தெடுத்த ஞான சனந்தர முதலோர் நன்னீருகுடை ஏத்த. மானங்களெல்லாம் மழை பெய்து தூவானம் அப்படி பெய்தது, மலர் மழை பொழிந்தார்கள் தேவர்கள் எல்லாம். ருத்ர மாதர்கள் சாமரம் வீசினார்கள். தம்பி கேட்டால் சாமரம் எதுக்காக விஜயம் தெரியாதுப்பான்ட்டு. உண்மையிலே சாமரம் உஜாரத்தில் ஒன்று சொல்லியிருக்கு, வீசுகிறாங்க, அது எதுக்கு வீசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. சத்திரம் சாமரையோரியுகம் விஜனம் அப்யாதர்ஷகம் வீணாபேண மிருதங்க காகல கலா கீதஞ்ச நிறம் தடார். இவன் உபச்சாரம் சத்திரம் குடை சாமரம் வீசுகிறோம், விஜனம் விசிறி எடுத்து வீசுகிறோம், அப்யாதர்ஷகம் கண்ணாடியை காட்டுறோம். அதுக்கப்புறம் வீணை கானங்கள் வீணாபேன கான மிருதங்க காகல கலாகி நிச்சய நடனங்கள் தான். அந்த ருத்ர கணிகைகள் அந்த காலத்தில் இருந்தார். அவர் தான் வந்து அங்கே அந்த நடன நிகழ்ச்சியை நடத்துவார்கள். ருத்ர கணிகையர் என்ன சொல்லும்போது அவர் பின்னால் ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க. அதை ருத்ர கணிகர்னா யாரு ஏன்னா உயர்ந்த குலத்திலே பிறந்த பெண். நான் வாழ்முழுதும் திருமணம் செய்து கொள்ளாமல் எம்பெருமானுக்கு திருப்பணியே செய்து கொண்டிருப்பேன் என்றைக்கு சங்கல்பம் செய்து திருக்கோயிலில் வந்திருந்து அந்த எம்பெருமானுக்கு திருப்பணி செய்கிறவர் தான் ருத்ர கணிகையர். அந்த காலத்தில் பெயர் அது எப்படிலாமோ மாறி கஜா புஜா ஆகி கஜாத ஒன்றும் இல்லாமல் ஆயாச்சுப்போம். ஆமாம், அவளுக்கு அந்த நடனங்கிற உபச்சாரம் அவள் செய்வான். அந்த நடனம் உபசாரம் மட்டும் இல்லை, நடனம் ஆடி கடைசியில் அந்த முதிரைகள்லாம் வைக்கும் போது இன்னும் சுவாமியை குறிக்கிறோடு இன்னும் முதிரையை காட்டணும்னு இருக்கு. சிவருமானுடைய நாமாவளி வரும்போது சிறசு மற்ற ஜாமிகளும் சார் கை வைக்கக்கூடாது. நடன அந்த நாட்டிய சாஸ்திரத்திலே அப்படி இருக்கு. கடைசியாக அவர் கையில் புஷ்பத்தை அர்ச்சகர் கொடுப்பார், அவர் அந்த புஷ்பத்தினா ஆடின்னு ஒன்று கொடுப்பார், அதை வாங்கி சுவாமியை பார்த்து சேர்ப்பார். இது ஒரு உபச்சார நிகழ்ச்சி, அது எப்படி இல்லாமல் ஒரு மாதிரி நாசமாக போச்சது. இதுதான் ஆகமத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அந்த முறையில் அந்த உபச்சாரங்களெல்லாம் பான்மையினால் கந்தர்வர் பாடி, கந்தர்வர்கள் தான் பாடினார்கள். ஞான சனந்தன முதலோர் நன்னீர் உழையேற்ற சனந்தர சனாதன குமார் நால்வருக்கெல்லாம் அவெல்லாம் இந்த பக்கம் இரண்டு ஸ்தோத்திரம் பண்ணாலாம். என் திசையாளர் முடிகள் என எழி தாங்கி நடப்ப என் திசையாளர் அஷ்டதிக் பாலகள் சுவாமியை திருவடி தாங்கிக் கொண்டு நடக்கிறாளாம். வண்டுடர் கோதை உமையை மடித்தலம் நீ சுரக் கொண்டு பண்டை மழவிடை ஏறி பன்னவர் தம்பெருமானம் விண்டலம் ஏர்கொழு எய்தி விழைசகு காட்சி அளித்தான். உமையை தன்னுடைய மடித்தரத்தில் வச்சுக்கொண்டு பண்டை மழவிடை பழைய ரிஷபம் புதுசு ரிஷபம் இல்லை முன்னைப்பழம் ஒழுக்கு முன்னைப்பழங்க வந்த பழைய ரிஷபானத்தில் ஏறி அவர் புரட்டுப்பாருங்க எல்லாருக்கும் காட்சி கொடுத்து போனார். கண்டு விரிஞ்சன் எழுந்து கரையறு காதல் கை நிக்கு கொண்ட புலகங்கள் மல்க குவித்த கை சென்னையில் ஏற விண்ட மொழிகள் குழற இந்த வள்ளத்திலே ஆடி மண்டனில் விழுந்து வணங்கி மறைமொழி கொண்டு துதிப்பான். அங்க புருஷன் கேட்டதுதான் கண்டு விரிஞ்சனும் பிரம்மா விரிஞ்சங்கள் பிரம்மான் அவன் எழுந்தான் காதுகை மிக்க புலகங்கள் கொண்டு கை குவித்து சென்னையில் ஏற மொழிகள் குளர எந்த வெள்ளத்தில் ஆழ்ந்து மண்ணிலே விழுந்து புரண்டானும் அங்கப்புரட்சம் கேட்டாலும் விழுந்து வணங்கி மறைமொழி கொண்டு துதிப்பான். வேதங்களையெல்லாம் சொல்லி சோத்திரம் செய்தானான். அடியவரன் இழைத்த கூற்றம் ஆனந்தமும் பொறுப்பாய் போற்றி கொடியவர்கள் தம்மை செய்யும் குற்றம் கண்டு ஒரு பாய் போற்றி. நான் செய்த குற்றங்கள் எதா இருந்தா பொறுப்பாய் ஆன்னு சொல்லுவாள். நம்முடைய பூஜையிலே அப்படித்தான் கடைசி பூஜையெல்லாம் முடிஞ்சவனு அபராத க்ஷமாபணம்னு சொல்லுவோம். யானி காணிச்ச பாப்பானி ஜன்மாந்திர கசானிச்ச தான் தானு வினஸ்தந்தி புரட்சண பதே பதே அந்யதா சரணம் நாஸ்தி தமேவ சரணம் மம அந்யதா சரணம் நாஸ்தி. யாரையும் நான் சரண அடையலை அந்யதா சரணம் துவமேவ உன்னத்தனா இப்போ சரண அடைஞ்சு காருண்ய பகவான் ரட்ச ரட்ச காருண்யத்தினால என்னை காப்பாற்றுவா ஆன்னு சொல்லிட்டு அந்த வாக்கிய ஆரம்பிடுவது அபராத சகசிரந்தே கிருஜனே தாயோசம் தாசோஜம் இதி மாமத்வா க்ஷமஸ்வ வரணன் அந்யதா சரணம் அந்த எத்தனையோ கோடிக்கணக்கான குற்றங்கள் செய்திருக்க அதெல்லாம் பொறுத்து என்னை காப்பாற்றுவாய் ஆன்னு வரும். அப்படி சொல்லும் ஓடிவர் வணக்கமுற்றும் கை கொள்ளும் உழையாய் ஊற்றி முடிவிலா மொழிகற்கெல்லாம் ஆச்ச முதலே போற்றி. முடிவில்லா மொழிகற்கெல்லாம் அவனுக்கு எது மொழி? அவன் வடமொழியில் சொன்னாலவனுதான் தமிழில் சொன்னாலவனுதான் இங்கிலீஷில் சொன்னாலவனான் அவனுக்கு மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். நாம நமக்கு தெரிஞ்ச மொழியில சொல்கிறோம் அவ்வளோதான். இதுக்கு சண்டை அதை சொல்லக்கூடாது இதை சொல்லக்கூடாது. அதனால் அந்த முடிவிலா மொழிகற்கெல்லாம் மொழிக்கு முடிவே இல்லை. அந்த மொழிகளுக்கெல்லாம் வாட்சியம் முதலே எல்லா மொழிகளுக்கும் வாட்சியமானவன் அவன்தான் அவனுக்கு போற்றி. சீதநீர் உலகம் போற்றும் தேவர்க்கும் தேவே போற்றி கோடர உண்மை காட்டும் குறவர்க்கும் குருவே போற்றி. இதான் முதல்ல சொன்னேன். கோதர உண்மை காட்டும் குறவர்க்கும் குருவே போற்றி. குற்றமற்ற உண்மை பொருளை அனுபவ பொருளாக உணர்த்துகின்றான் ஆச்சாரியன். அவன் ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியனே போற்றி. ஆச்சாரியருக்கும் ஆச்சாரியர் பரமேஸ்வரன் தான். சகஸ்ரநாமத்தில் ஜெகத்குரவே நமஹா என்பது அவனுக்கு தான் பேர். வேற எந்த சாமியும் கிடையாது. எந்த சாமியும் ஜெகத்குரவே நமஹா ஜெகத்துக்கெல்லாம் குரு அவன்தான். ஊத நாயகனே போற்றி புரீசர்க்கும் ஈசா போற்றி. புரீசர்க்கும் ஈசா போற்றினா செல்வத்துக்கெல்லாம் அதிபதி யார்? இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் குபேரன் சொல்கிறோம், அதுக்கப்புறம் லட்சுமி சொல்கிறோம். இத்தனை பேருக்கு அபாவன் அவற்றி ட்ரெஷரர் அதான். செக்கு கொடுத்தா பாஸ் பண்ணா அவர் கொடுத்தான். செக்கு பாஸ் ஆகலைன்னா அவர் கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட ட்ராயர் நிறைய பணம் தான் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். செக்கு அது யார் செய்வது? பரமேஸ்வரன் தான். அதனால இவா ரெண்டு பேருக்கு அந்த பவரை கொடுத்ததே அவர் தான். இவா தவஸ் பண்ணி அதை வாங்கியிருக்கார். அதனால அவர்களுக்கும் ஈசனே போற்றி. பாதியில் உமையை வைத்த பசுபதி போற்றி போற்றி, தன் இடப்பாக்க அம்மையை வைத்தவனே உனக்கு போற்றி. ஒரு முறை பத்து நூறாயிரம் முறை உனதாய் போற்றி, ஒரு தரம் இல்லை பத்து தரம் இல்லை நூறு தரம் விழுந்து விழுந்து நஸ்காம் உனது தாழ் போற்றி. மறுபரும் பொருளே போற்றி, மறுபரும் பொருளான எப்பொருளிலும் உடந்திருப்பவனாக இருப்பவன் ஆன எல்லா பொருளத்திலும் பறந்து இருப்பவன் சர்வ வியாபகன். மறுபலும் போற்றி போற்றி, அதான் மறுபடியும் மறுபடியும் போற்றி போற்றி. இருள் நிறம் இடற்றாய் போற்றி என்று நாட்டழும்பு ஏற்றி திருமலர் கடவுள் போற்ற சிவபெருமான் அருளி செய்யும். நாட்டழும்பு வேறும் அளவுக்கு சொல்லியிருக்கார். அப்படி சொல்லி திருமலர் கடவுள் யாரு? பிரம்மா. அவர் சிவபெருமான, அப்ப சிவபெருமான் அருளி செய்கிறாராம். என்ன செய்கிறார்? உவந்தனம் அறை போய் உன்னுடன் பக்தியின் உறுதி நோக்கி சிவன் தரும் எம்பா நீமன் வேட்டபாது. உவந்தனம் மகிழ்ந்தோம் உன்னுடைய பக்தியை பார்த்து. மறையோய் பிரம்மாவே, உந்தன் பக்தியின் உறுதி நோக்கி சிவந்தரும் எம்பால் நீமன் கேட்டவாறு. இதுக்கு முன்னாலே வரம் கேட்டியே, அது இப்போ உனக்கு தரேன். திருமாரோடும் பவந்தரும் உலகமெல்லாம் வழித்தியால் என்று நல்க தவந்திகள் வேறன் மற்றும் இது ஒன்று தாழ்ந்து வேண்டும். நீ கேட்ட வரத்தை கொடுத்த, இப்ப நீ உங்க அறித்த ஆரம்பி அவனுக்கு போட்டியா? நீயும் சொல்லி உரத்தை சிருஷ்டி பண்றது, சம்ஹாரம் பண்றது, திருமாலே சம்ஹாரம் பண்றதுங்கிற முறையெல்லாம் கொடுத்தார். எந்த ஆத்தானமாக யான் முறை இருக்கை தன்னை, இன்னொரு சின்ன ஒரு வர வேணும் கேட்டேன். என்ன ஆஸ்தானமாக யான் முறை இருக்கை தன்னை உந்தன் ஆத்தானமாக கூடலான் உம்பரேரே. என்னுடைய ஆஸ்தானம் என்னுடைய இருக்க சீட்ல உங்களை வைக்கிறேன், ஸ்தாபனம் பண்றேன், நீங்க இருந்து எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணலாம். நன்றும் இத்தானம் என்றும் நவில் சிவாத்தானம் வேறால் நின்றிட எங்கு நாளும் நீ இனி துரிதல் வேண்டும். அதனால சிவஸ்தானம் இதுக்கு பெயரை சுட்டி இந்த இடத்த நீ எப்போதும் இருந்து கொண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றும் வரத்தை கேட்கிறான். நின்னருக்குரியேனாகி நின் பணி தலை நின்றானாய் உன் அடியினை கீழ் பக்தி உலாக்குறது அடியேன் என்றும் நன்னறி ஒழுகச் செய்யாய் நவில் சிவத்தானத் செய்தி என்னரே எனினும் நின்னை ஏற்றினோர் உய்யக்கோடி. உன்னுடைய பணியில தலை நின்று நான் செய்தேன். அதனால நீ மகிழ்ச்சி அடைஞ்சு இந்த சிவஸ்தானத்தில் நின்று கொண்டு என்னரேனே என்ன ஏற்றினோர் உய்யக்கோடு இந்த உன்னை யாரெல்லாம் வந்து வணங்குறாளோ அவருக்கெல்லாம் உய்வை கொடுப்பாயாக என்று சொன்னான். உபா முதல் சிறந்த நாளின் உலகிரை பிரம்மதீர்த்தத்து அவாவுடன் ஆடி செய்யும் கடன் முடித்து அடிகே உன்னை தவாதசி சிவாத்தானத்து வழிவிழந்தகையோர். உவா முதல்னா உவானா பௌர்ணமி அமாவாசை, பௌர்ணமி அமாவாசையில் இந்த பிரம்மதித்தத்தில் மூழ்கி ஆசையோடு என்னுடைய தன்னுடைய கலன்களையெல்லாம் முடித்து கொண்டு உன்னை சிவாஸ்தானத்தில் வழிபடுகின்ற யார் பயிறாரோ அவர்களுக்கு வழிபடும் தகையோர் செல்வ குபாலுடன் எனிது வாழ்ந்து முத்தியில் கூட செய்வார். எல்லா செல்வமும் பெற்று முடிமையில் முத்தி அவர் கிடைக்கும்படி செய்வாயாக என்று இறந்து ஏற்ற எல்லாம் அருள் புரிந்து லிங்கத்து எங்கோன் ஒன்றினன். அவர் சொல்லபடி கேட்ட அனுகிரகம் பண்ணிட்டா அந்த சிவனலிங்கத்தில் அவர் ஒன்றியாய் சாயுஜ்யம் அடைந்தார். அயனும் மாலை உலகொடும் விழுங்கி மீள தொண்டு போய் முறையான் நல்கி மாலை உலகொடும் விழுங்கி சம்ஹாரம் திருமாலையும் சேர்த்து சம்ஹாரம் பண்ணிட்டாராம். பெருமாள் பிரம்மா எல்லாத்தையும் நீர் பண்ணிடலாவே இப்போ நாமளும் சொல்லி அவளதிலையும் சம்ஹாரம் பண்ணிட்டார். மூட தொன்று போல் முறையானல் அதான் நீல தொன்றுபோல் மறையாண்மை, அதாவது அந்த எப்படி சன்ஹாரமாச்சோ அப்படிதான் உற்பத்தி ஆகும். அதனால அந்த முறையில் எப்படி ஒழுங்கியதோ அப்படி நீட போற்றினான். துகளொரு சிவாத்தானத்தின் மந்திரமன் அருளான் முன்னர் வைகினன் உபகை கூர்ந்து. அதனால அப்பிரம்மாவன் இடத்த மகிழ்ந்திருந்தார் என்று இந்த முறை இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பிரம்மன் முதலியோர் இறைவன் திருவள் பெற்று ஒருவரையொருள் படைத்தும் உலகங்களை படைத்தும் அவாந்திரக்காரர்களே. இப்ப நீங்க இப்ப பிரம்ம பிரச்சா சமாதம் பண்றாங்களே, விஷ்ணு பிரச்சா சமாதம் பண்றாங்க, அப்ப எங்க எங்க பெருமானுக்கு என்ன வேலை? சர்வசம்ஹாரணே மதா உடைச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பண்றீங்க. இவெல்லாம் அவாந்திரக்காரர்கள், முழுமையான காரணர்கள் இல்லை. அதனால் ஐந்தொழிற்கும் இறைவனே உண்மை காரணன், அவன்தான் உண்மை காரணன். அவனுடைய ஆளுகையில அவனுடைய அனுகிரகத்தின் ஆசை, அதனால இது நடைபெறுகிறது என்று சொல்லி அதைத்தான் சொன்னான். இவன் என்ன பண்ணினாலும் வானவத்தவரும் மண்மேல் வந்து அரண்மனை அச்சிப்பர் என்னும் உண்மை பின்னால வரலாறுகள் பின்னால வரலாறு அதை சொல்லுகிறது நான் சொன்னேன். இப்படி சிவ சித்தியார்லையும் ஒரு பாடம் அப்படி வருது இல்லையா, அந்த மாதிரி மாநிலத்து அரண்மையில் வந்து அர்ச்சனை செய்வார். அந்த மாதிரி எல்லாரும் தன்னுடைய சிவ தன்னுடைய சிவ பூஜையினாருடைய மகிமையினாலே பிரம்ம சிருஷ்டி சம்ஹார ரோகங்களையெல்லாம் பெற்று இந்தவாறு அவர்கள் பணி செய்தார்கள் என்று இந்த சிவஸ்தான படலம் முடிக்கின்றது. வரும் வாரத்தில் அடுத்த பாடங்களை சந்திப்போமாக சொல்லி இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன்.

மாவிளாமல்லி வாழ்கீரடியாராம் வான்முகி வளாது பெய்க மணிவளம் சுரக்க மண்

0: ॐ नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம். விளக்கம் வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவ சிதம்பரம் நம சிவகாம்யே ஜெகதம்பிக்கே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியினைகள் ஒற்றி. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, திருப்பெருந்துறையிலே எம்பெருமான் நம்முடைய குருநாதரை ஆட்கொண்ட திறம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொறுமையாக இன்பமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமான் எல்லா விதமான தீட்சைகளையும் நம்முடைய குருநாதருக்கு அளித்து அவருக்கு ஓங்காரத்தை உபதேசித்து சாத்திர நுணுக்கங்களை எல்லாம் சொல்கின்றார். அதில் பெருமான் தனக்குரிய வடிவங்களாகின்ற ரூபம், ரூபா ரூபம், அரூபம் ஆகிய மூன்றையும் சொல்லி அதில் அருவுருவத் திருமேனி ஆகின்ற லிங்கத் திருமேனி வழிபடுவார்க்கு எவ்வாறு பிறப்பினை அறுக்கின்றது, மூவகை திருமேனிகளிலும் அந்த லிங்கத் திருமேனியினுடைய ஏற்றம் என்ன என்பதை சொன்னார். அதை விளக்கிக் கொண்டே போகலாம். காலங்கிறதி நம்ம ஓரளவு சுருக்கமாக பார்த்தோம். தொடர்ந்து பெருமான் அந்த திருப்பெருந்துறையிலே எழுந்தருளிக்கின்ற அடியார்களிலே சிலர் சரியா மார்க்கத்திலே நிட்டைக்குடியவர்களாக இருக்கிறார்கள், சிலர் கிரியா மார்க்கத்திலே நிட்டைக்குடியவர்களாக இருக்கிறார்கள், சிலர் யோக மார்க்கத்திலே உரைப்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள், சிலர் ஞானிகளாக இருக்கிறார்கள், ஞானிகளாக இருந்தும் பெருமானை வழிபட்டவண்ணும் இருக்கிறார்கள், ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்று வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் அவருடைய மார்க்கங்களை எல்லாம் பெருமான் சுருக்கமாக நம்முடைய குருநாதருக்கு எடுத்து உரைக்கின்றான். பாடசாலையிலே படிக்க வேண்டியதெல்லாம் இப்ப தாய் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லித் தருவதை போல கணப்பொழுதிலே பெருமான் நம்முடைய குருநாதருக்கு உணர்த்துகின்றான் என்று பார்க்கின்றோம். அதுல ஆகமங்கள் எல்லாம் நான்கு பாதங்கள் கொண்டவை. சரியா பாதம், கிரியா பாதம், யோக பாதம், ஞான பாதம் அல்லது வித்யா பாதம். நம்முடைய சைவ சமயம் நான்கு மார்க்கங்களை முக்கியமாக நமக்கு உபதேசிக்கின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை என்பது உடம்பினாலே பெருமானுக்கு தொண்டு செய்வது. உடம்பினால் பெருமானுக்கு தொண்டு செய்வது என்பதனாலேயும் அது முதற்படி என்பதனாலேயும் அது என்னமோ மட்டம் அப்படின்னு நினைக்கப்படாது. கடைசி வரையும் அது இருக்கும். உடம்பு நம்ம கூட இருக்கிற வரையிலும் உடம்பினால் செய்கின்ற தொண்டு இருக்கும். உடம்பு நம்ம விட்டு எப்ப கழிந்து போவதோ அப்பதான் அது நிற்கும். அதனால ஒருவன் கிரியையிலும் யோகத்திலும் ஞானத்திலும் மேலான பலன்களை எய்தினாலும் அவன் உடம்போடு கூடியிருக்கின்ற நிலையிலே சரியை அவனை விட்டு அகலாது. இது ஒரு சூட்சுமம். உடம்பினால் பெருமானுக்கு செய்கின்ற தொண்டு சரியை. பெருமானுக்கு உடம்பினால் செய்கின்ற தொண்டு அன்போடு செய்ய வேண்டுமா, அன்பின்றி செய்ய வேண்டுமா? அன்போடு செய்ய வேண்டும். அன்பு என்பது உடம்பின் செயலா, உள்ளத்தின் செயலா? உள்ளத்தின் செயல். ஆகவே உடம்பினால் பெருமானுக்கு தொண்டுபடுபவர்கள் உள்ளத்தினால் ஈடுபடாது, உடம்பினால் தொண்டுபட முடியாது. ஆகவே சரியையில கிரியை அடங்கியிருக்கு. கிரியை என்பது என்ன என்று கேட்டால் உடம்பினாலும் உள்ளத்தினாலும் பெருமானுக்கு தொண்டு செய்வது கிரியை. அப்ப சரியை என்பது உள்ளத்தினால் ஈடுபடுவது என்பது அடிப்படை. பெரும்பான்மை உடம்பினால் தொண்டு செய்வதல் செய்தல் சரியை. உள்ளம் ஈடுபடாமல் இது செய்தாலும் வெஸ்ட். உள்ளம் ஈடுபடாமல் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது பலனில்லாத செயல். உள்ளம் பெருமானிடத்தில் ஈடுபடுவது என்பது அடிப்படை. அந்த அடிப்படை அடிப்படைங்கிறது ஒரு கட்டிடத்துக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லாம கட்டிடம் கட்டினா அது ஒரு மாடியா இருந்தாலும், ரெண்டு மாடியா இருந்தாலும், பத்து மாடியா இருந்தாலும் விழும். அப்ப உள்ளத்தினால் ஈடுபடுவது என்பது அடிப்படை. பெரும்பான்மையும் உடம்பினால் தொண்டு செய்வது என்பது சரியை. பெரும்பான்மையும் உள்ளத்தினால் தொண்டு செய்வது என்பது கிரியை. ஏன் அப்படின்னு கேட்டா, இறைவனை பூசிப்பது கிரியை. இறைவனை பூசிக்கின்ற கிரியா மார்க்கத்தில் பாவனைக்கு தான் சிறப்பு. ரொம்ப நேரம் சாமிக்கு அந்த அமுதத்தை இப்படி இப்படி கை காமிச்சுட்டே இருக்கணுங்கிறது கிடையாது. கணப்பொழுது பெருமானுக்கு ஊட்டுவதாக பாவித்தால் ஊட்டப்பட்டு விடும். அப்ப நமக்கு வெளியிலேருந்து பாக்குறவங்க, இந்த ஐயர் என்ன தண்ணி சுத்த மாட்டேங்கிறாரு, மந்திரம் சொல்ல மாட்டேங்கிறாரு, உள்ள போயிட்டு வெளில வந்துடுறாரு அப்படின்னு நினைப்பான். பாவனா விசேஷம் இருக்கு. பாவனா விசேஷத்தினால பெருமானுக்கு பூஜை நிறைவேறும். அது இறைவனை அந்த பாவனையோடு பூசித்து பார்த்தால் தான் தெரியும். ஆகவே கிரியையிலே சரியை அடங்கி மறைந்து போகும். பாவனை அதிகமாகும் போது அடங்கி போகும். திருமணமாகி குடுத்தனம் பண்ண பண்ண கணவனிடத்திலே அன்பு அதிகரிக்கின்றது. அன்பு அதிகரிக்க வெளிப்படையாக அவனை வழிபடுவது குறையும். திருமணமான புதுசுல கணவனை வெளிப்படையாக வழிபடுவார்கள். ஆனா காலம் கடந்து போயிடுச்சுன்னா வெளிப்படையாக வழிபடுவது, ஃபார்மாலிட்டிஸ் குறையும். அப்ப கிரியைக்கு என்ன சிறப்புனா, கிரியையில சரியை இல்லை என்பது பொருள் இல்ல, சரியை கிரியைக்குள்ள அடங்கி கிடக்கும். பாவனை தான் முக்கியம் என்பதனால அடங்கி கிடக்கும். அடுத்தது யோகம். யோகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, உடம்பினாலும் உள்ளத்தினாலும் பெருமானுக்கு ஈடுபடுவதற்கு ஈடுபட வேண்டும் என்ற விருப்பத்தினாலேயே ஈடுபட்டு விட முடியுமா? அதற்கு பல தடைகள் உண்டு. பெருமான் சந்நிதியில ஒரு விளக்கேத்தி வைக்கிறோம், அதை காத்து வீசி அணைச்சிடாம இருக்கணும். பெருமான் முன்பாக ஒரு கோலம் போட்டு வைக்கிறோம், அதை மழை பெய்து கரைத்திடாம இருக்கணும். நாம் செய்யற தொண்டிற்கு உல்லங்கனம், அதற்கு தடை ஏற்படக்கூடாது, அதற்கு அழிவு ஏற்படக்கூடாது, அதற்கு ஆபத்து ஏற்படக்கூடாது. ஆபத்துல அதிகமா புறத்திலிருந்து வருகின்ற ஆபத்து குறைவு, நம்மிடமே இருக்கின்ற ஆபத்து தான் அதிகம். நாம் செய்கின்ற தொண்டிற்கு நம்மிடம் இருக்கின்ற பகைதான் அதிகம். அந்த பகை என்னன்னு கேட்டா, நம்முடவே கூடவே பிறந்திருக்கின்ற நம்மோட வாழ்கின்றார்கள். உடம்பாகின்ற வீட்டிலே நாம் வாழ்கின்றோம். நம்ம கூடவே அஞ்சு திருட்டு பசங்களும் வாழ்கிறார்களாம். ஐவர் கள்வர். அந்த ஐவர் கள்வர் தான் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. அவங்களுடைய பலம் எனக்கு இல்லை அப்படின்னு அப்பர் பெருமான் வருந்துகின்றார். ஐவரே வலியர் சால. பெருமானே அவர்களுக்கு தான் அதிகமா பலம் இருக்கு, நான் பலகீனனா இருக்கிறேன். கண்ணு ஒரு பொருளை பார்த்தா மனம் அது வழியா போயிடுது வெளியில, காது ஒரு பாட்டை கேட்டா மனசு அது வழியா வெளியில போயிடுது. சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே வெங்காய பக்கோடா பக்கத்துல பொறிக்கிறாங்கன்னா மூக்கு அந்த மனசை அங்கே கொண்டு போயிடுது. பூஜையில மனசு இல்ல, வெங்காய பக்கோடா மசால் வடையோட வாசனை. இந்த ட்ரெயின்ல பசங்க மசால் வடை வித்துட்டு போகும், 5 ரூபாய் தான் வடை வாங்கிங்கன்னு சொல்லுவாங்க.

ஏ சுவாமிக்காக சாமியை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். பூஜை ரூபாய் ஏசி பண்ணணும் அப்படி நமக்கு தேவைப்படுறது. மனமானது பெருமானிடத்திலே அவருடைய தொண்டிலே ஈடுபட விடாமல் நம்மை அலைக்கழிக்கின்ற ஐவர் பஞ்ச இந்திரியங்கள், அந்த இந்திரிய சேட்டைகளை அடக்கி பழகுவதற்கு நமக்கு ஒரு மார்க்கத்தை பதஞ்சலி முனிவர் கொடுத்திருக்கிறார். அந்த மார்க்கத்திற்கு யோகம்னு பேர், அஷ்டாங்க யோகம். இந்திரிய சேட்டையினாலதான் மனசு ஒரு பொருளை பற்றி நிற்காமல் அலைகின்றது. மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு யோகம்னு பேர். யோகத்திற்கு என்ன பொருள்னா, யோகா சித்த விருத்தி நிரோதா. முதல் சூத்திரம் யோகம் என்பது மனதினுடைய விருத்தி டிரான்சாக்ஷனை கட்டுப்படுத்துவது. மனசு நம்ம கிட்ட இருக்கணும், நம்ம விட்டு வெளியில போகாம மனசை நமக்கு அடக்கி வைப்பதற்கு யோகம்னு பேர். நாயை அழிச்சுட்டு வெளியில டாட்டா போறோம், முதல் 2 நிமிஷத்துக்கு நாம நாயை அழிச்சிட்டு போவோம், மீதி நேரமெல்லாம் நாய் நம்மளை அழிச்சிட்டு போவோம். அப்படி இல்லாமல் எப்பொழுதும் நம்ம பின்னாடி நாய் வரா மாதிரி பண்ணணும். மனசு நமக்கு அடங்கி இருக்கணும், அதற்கு யோகம் என்று பெயர். மனசு நமக்கு அடங்கி இருக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம், பஞ்ச இந்திரியங்கள் காரணம். அந்த பஞ்ச இந்திரியங்களை எவ்வாறு அடக்குவது, அடிப்படையில பெருமானிடத்தில் இருக்கின்ற பேர் அன்பினால் தான் அதை அடக்க முடியும். பெருமானிடத்தில் இருக்கின்ற பேர் அன்பினாலே பஞ்சேந்திரியங்கள் தாமாக அடங்கும். ஆனால் அந்த பேரன்பை நாம் பெற்றுவிட்டோமா, சந்தேகமா இருக்கே. பெருமானிடத்திலே நான் உண்மையான அன்பினை பெற்றுவிட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. காரைக்கால் அம்மையார் நமக்கு எல்லாம் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, நம்மை நாமே பெருமானிடத்திலே அன்பு செய்கின்றோம் என்று கருதி நின்று விடக்கூடாது. நாம் செய்கின்ற அன்பு போதாது என்று நினைத்து பழக வேண்டும். அம்மையார் சொல்றாங்க, பேரன்பே இன்னும் பெருக்கு. நேத்திக்கு செஞ்ச அன்பு பத்தாதுன்னு இன்னைக்கு அதிகமா அன்பு செய்யணும், இன்றைக்கு செய்த அன்பு பத்தாதுன்னு நாளைக்கு அதிகமா அன்பு செய்யணும். அன்பை எப்படி அதிகமா செய்யறது, அன்பு அதிகமா செய்யணும்னு சொல்றேன், செய்யணுங்கிறதுலயே கிரியை வந்துருது. தொண்டுலதான் அன்பு வெளிப்படும். பெருமானுக்கு நேற்று செய்த தொண்டை விட இன்று அதிகமா தொண்டு செய்கிறோம், அதிக நேரம் பெருமானுக்காக செலவிடுகின்றோம் என்று சொன்னால் அது அன்பின் ஆற்றலால் செய்யப்படுவது. போதும் என்று கருதாமல் அதிக நேரம் பெருமானுக்காக செலவழிக்க வேண்டும். நேத்திக்கு 1/2 மணி நேரம் கடவுள் சிந்தனையா இருந்தோம்னா இன்றைக்கு 40 நிமிஷம் 10 நிமிஷம் கூட்டி கடவுள் சிந்தனையா இருக்கணும். 10 நிமிஷம் கூட திருமுறை பாராயணம் பண்ணணும், 10 நிமிஷம் கூட பூஜை பண்ணணும், 5 நிமிஷம் கூட ஜபம் பண்ணணும் அப்படின்னு நாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். பேரன்பினை மேலும் மேலும் பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்குவதனால இந்திரியங்கள் அடங்கும். ஆனால் அந்த அன்பினை கடவுள் கொடுத்து நாம் பெற வேண்டும். அன்பு என்பது அன்புடையார் தந்து பெறுவது. வீட்டுக்காரர்கிட்ட அன்பு நமக்கு இயல்பா வந்துருதா, அன்பினை பெற்ற மனைவிக்கு தான் அன்பு வரும். வீட்டுக்காரர்கிட்ட அன்பாரு அன்பாருன்னா, அவர் அன்பா இருந்தா தானே நமக்கு அன்பு வரும். டப்பால சக்கரை இருந்தாதான் கரண்டியில சக்கரை வரும். கடவுள் நம்மிடம் அன்பு செய்தால்தான் நாம் அவரிடம் அன்பு செய்ய முடியும். கடவுள் பதி, கணவனை போன்றவன் கடவுள். சாமி முதல்ல மனசு வைக்கணும், இவன் நம்மிடம் அன்பு செய்யட்டவனு. அப்ப நம்முடைய அன்பினை நாம் செய்கின்றோம் என்று நம்பிவிட முடியாது. அப்ப மனதினை அடக்குவதற்கு அன்பு என்ற முக்கியமான வழி இருந்தாலும் அதோடு கூட இந்த அஷ்டாங்க யோகம் என்ற வழியையும் பின்பற்ற வேண்டும். பெருமானிடத்திலே அன்பினையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும், அஷ்டாங்க யோகத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அஷ்டாங்க யோகம்னா என்ன, யமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் போன்ற 8 உறுப்புகள் கொண்டது. தாரணை, தியானம், சமாதி என்று சொல்கிறார்கள். உடலளவிலே தூய்மை போன்ற ஒழுக்கங்கள், அதற்கு நியமம்னு பேர். உள்ள தலைவிலே மனதை அடக்கி வாழ்கின்ற பிரம்மச்சரியம் போன்ற ஒழுக்கங்கள், அதற்கு யமம் என்று பெயர். அப்புறம் அன்றாடம் கொஞ்ச நேரமாவது நம்முடைய மூச்சுக்காற்று பயிற்சி செய்வது பிராணாயாமம். மூச்சுக்காற்றுக்கும் மனதிற்கும் ஒரு தொடர்பு உண்டு என்று நம்முடைய பெரியவர்கள் கண்டறிந்தார்கள். அது எப்படிப்பட்ட தொடர்பு என்பதை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் சொல்றேன். பொம்மலாட்டம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும், பொம்மலாட்டம் பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? பொம்மலாட்டம்னு ஒரு வித்தை, அது மாயவரம் தஞ்சாவூர் சைடு அதிகமாக இருக்கு. அங்கிருந்து நம்ம ஊரில் திருவிழாம் போது வந்து பொம்மலாட்டம் செஞ்சு காமிப்பாங்க. அதில் ஒரு திரை இருக்கும், அந்த திரைக்கு முன்பு ஸ்டேஜில் பொம்மைகளே எல்லா கதைகளையும் நடித்து காண்பிக்கும். ஒரு பொம்மை இன்னொரு கன்னத்தில் ஓங்கி ஒரு குத்து விடும், உடனே இந்த பொம்மை கீழே விழுந்துடும், அப்புறம் எழுந்து காலால் அது உதைக்கும். இந்த பொம்மை எப்படி எல்லாம் செய்யுது அப்படின்னு பார்க்குறோம். திரைக்கு பின்னாடி ஒரு ஆள் இருப்பான், மெல்லிசான கயிறுகள், நூல். இந்த பொம்மையெல்லாம் பிளாஸ்டிக் பொம்மை, அந்த பொம்மையினுடைய கை கால் எல்லாமே ஸ்பாஞ்சியாக இருக்கும். அது என்ன பண்ணுவான், அது மணிக்கட்டில் ஒரு கயிறை கொத்துருப்பான், முழங்கையில் ஒரு கயிறை கொத்துருப்பான், இடுப்பில் ஒரு கயிறை கொத்துருப்பான், முழங்காலில் ஒரு கயிறை கொத்துருப்பான், அது தலையில் ஒரு கயிறை, கழுத்தில் ஒரு கயிறை கொத்துருப்பான், கழுத்து ஆட்டுறதுக்கு. அவன் திரைமறைவில் இருந்துட்டு அதை அப்படி

0: அசைப்பான். அசைக்கும் போது பொம்மை என்ன பண்ணும், டான்ஸ் ஆடும், காலால உதைக்கும், கையால அடிக்கும், அழும், தலைய ஆட்டும், சிரிக்கும், எல்லாம் பண்ணும். அந்த கயிறு போலவும் அந்த கயிறு போல பிராணன் இருக்கு, அந்த கயிற்றை கொண்டு ஆட்டப்படுகின்ற பொம்மை போல மனம் இருக்கு என்பதை கண்டுபிடித்தார்கள் நம்முடைய பெரியவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவங்க அப்படியே கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது, நம்முடைய சைவாகமத்தில் இதெல்லாம் பெருமான் சொல்லியிருக்கிறார், இந்த உண்மைகளை சொல்லியிருக்கிறார். மூச்சு காற்றினை ஒருவன் கட்டுப்படுத்தி பழகினால் மனம் என்பது இயல்பாக கட்டுப்படும், வெளியில் போகாம கட்டுப்படும். அதனால அந்த பிராணாயமம் செய்ய வேண்டும். பிராணாயமம் செய்தால் மட்டும் போதுமா? பிராணாயமத்தை கருத்து ஒற்றுமையோடு செய்யாமல் ரொட்டீனா செய்யக்கூடாது. அதற்கு மனம் வெளியில் போகும் பொழுதெல்லாம் நாய் எப்பெல்லாம் நமக்கு முன்னாடி நடக்குதோ அப்ப நாயே நீ என்னை அழைத்துக் கொண்டு போவதை எல்லோரும் பார்த்தால் என்னை பரிகாசம் செய்வார்கள், நான் அல்லவா உன்னை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அது நம்ம முன்னாடி போகும்போதெல்லாம் என் பின்னாடி வான்னு நாம முன்னாடி போய்க்கணும். அதே போல நம் மனம் வெளியிலே செல்லும் பொழுதெல்லாம் அது இழுத்து இழுத்து உள்ளே இழுத்து இழுத்து பழக வேண்டும். அதற்கு பிரத்யாகாரம் என்று பெயர். அப்புறம் நம்முடைய குருநாதன் நம்மளை சிந்திக்க சொன்னதை சிந்தித்து பழக வேண்டும், அதற்கு தாரணை என்று பெயர். அதனுடைய உரைப்பு அதற்கு தியானம் என்று பெயர். அந்த உரைப்பை கடந்த நிலை அதற்கு சமாதி என்று பெயர். அப்ப தியானிக்கின்றவன் மறைந்து போய் தியானிக்கப்படுகின்ற பொருள் மட்டும் காட்சி தருகின்ற நிலைக்கு சமாதின்னு பெயர். அந்த சமாதியில காட்சி கிட்டினால் அதற்கு சவிகல்ப சமாதி என்று பெயர், காட்சி மறைந்தால் அதற்கு நிர்விகல்ப சமாதி என்று பெயர். இந்த எட்டு வகை பயிற்சிகளினாலே ஒருவன் மனம் ஒருவனுக்கு வசமாக ஆகும். இது யோகம். இந்த யோகம் எதற்கு தேவை என்று சொன்னால், யோகம் யோகத்திற்காக தேவைப்படவில்லை, யோகம் பெருமானுக்கு தொண்டு செய்வதற்காக தேவைப்படுகின்றது. மனசை எதுக்காக கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, மனசை எதுக்காக கட்டுப்படுத்தணும்னா, பெருமானுக்கு ஒரு ஐயர் தீபாரதனை காட்டும் பொழுது அவர் மனம் பெருமான் ஈடுபட வேண்டும். தீபாரதனை பார்க்கிற பக்தர்கள் மனமெல்லாம் ஈடுபடுது, அதே போல தீபாரதனை காட்டுற சிவாச்சாரியர் மனம் ஈடுபடணுமே. ஏதோ ஒரு செயல் கடமை அப்படின்னு அவர் நினைச்சிடக்கூடாது, அவர் மனம் ஈடுபடணுமா இல்லையா? சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் போது சண்டேச நாயனார போல அன்போடு அபிஷேகம் பண்ணணும். சுவாமிக்கு ஓதுவார் திருமலை சொல்லும் போது வரட்டத்தனமா சொல்லக்கூடாது, சம்பந்த பெருமானே வந்து ஓதினால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த உணர்ச்சி வரணும். அந்த நிலை வர வேண்டும் என்பதற்காக மனம் அடங்க வேண்டும். தான் அனுபவிப்பதற்காக, தன்னுடைய தொண்டு சிறக்க வேண்டும் என்பதற்காக யோகம் தேவைப்படுகின்றது. அப்ப யோகம் என்பது சரியையும் கிரியையும் சிறப்பதற்காக தேவைப்படுகின்றது. ஞானம் என்பது என்னென்ன? ஞானம் என்பது கல்வியின் பயன். கல்வி என்பது சரியை கிரியை யோகம். இதிலே ஒருவன் நீண்ட நாள் பெருமானுக்கு தொண்டு செய்து ஈடுபட்டான் என்று சொன்னால், அந்த காய் கனிவதை போல காயா இருக்கு மாங்காய், மாங்காயா இருக்கும்போது கசப்பாவோ புளிப்பாவோ இருக்கிற அந்த காய் கனிந்து இனிக்கவில்லையா? அப்ப காய் கனிவதை போல தானாகவே நிகழ்வது கல்வியின் பயன் என்பது ஞானம். அந்த ஞானம் என்ன என்று சொன்னால், கடவுள் பதியான கடவுள், நமக்கு நிரந்தரமான தலைவன், நாம் அவனுக்கு மீளா அடிமை என்ற அந்த சத்பாவம், உள்ள தெளிவு, சத் தரிசனம், சத்திய ஞானம், மெய் உணர்ச்சி, சிவன் ஞானம், சிவனடி ஞானம், அந்த ஞானம் தான் ஞானம். அதாவது பெருமான் நமக்கு எப்பொழுதும் உயிரிலே கலந்திருக்கின்ற தலைவன், நாம் அவனுக்கு மீளா அடிமை, அவனை விட்டு நாம் எங்கேயும் ஓடிப்போக முடியாது. எப்ப பார்த்தாலும் நம்ம கூட நிழல் போல அவன் இருக்கிறான், நிழல் கூட விழாத நேரத்திலும் நம்ம கூட அவன் இருக்கிறான். சூரியன் உச்சிக்கு வரும்போது நம்முடைய நிழல் கூட நம்மிடம் விழாது, ஆனா கடவுள் நம்மை விட்டு நீங்குவதில்லை. நிழல் நீங்கினாலும் தான் நீங்காத ஒரு கடவுள் நம் உயிரிலே கலந்திருக்கின்றான் என்ற மெய்யுணர்ச்சி ஞானம், இது சரியைக்கிற யோகத்தினாலே விளைவது அப்படின்னு நூல்களிலே பறக்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த சரியையை விளக்கி சொல்கின்றார். சரியை என்பது உடம்பால் ஈடுபடுவது. அது என்னெல்லாம் செய்யலாம் சுவாமிக்கு? சுவாமிக்கு எவ்வளவோ செய்யலாம் உடம்புனால. இஃப் யூ டோன்ட் பிகின் அட் தி பிகினிங், யூ மே ஹாவ் டு எண்ட் வித் தி பிகினிங் என்று ஒரு ஞானி சொல்றார், சூஃபி ஞானி ஹஸ்ரத் இனாயத் கான் என்று ஒரு அறிஞர் இருந்தார் நம்முடைய காஷ்மீர்ல, சூஃபிகள் என்று அந்த சமயத்தார்கள். அவர்களுக்கு சமய போதகராக ஒருத்தர் இருந்தார் நம்ம இந்தியால, ஹஸ்ரத் இனாயத் கான் என்று. அவருடைய நூல்கள்லாம் வெளிவந்திருக்கின்றன. அதுல சொல்றார், நீ ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல ஆரம்பிக்கலன்னா நீ லேட்டா ஆரம்பிப்ப, அவ்வளவுதான். ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல தான் எதையும் ஆரம்பிக்கணும். அப்ப சரியை செய்யாமல் ஞானம் கிட்டாது. உடம்பினால் பெருமானுக்கு தொண்டு செய்யாமல் ஒருவன் இந்த சிவனடி ஞானத்தினை பெற முடியாது. உடம்போடு பிறந்த எந்த உயிரும், கைகால்களோடு பிறந்த எந்த உயிரும், அந்த கைகால்களினாலே பெருமானுக்கு தொண்டு செய்தே ஆக வேண்டும். வணங்க தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்து வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்தான் பெருமான் என்பதனால பார்க்கின்றோம். அப்ப திரு அங்கமாலை சொல்றார் இல்லையா, கண் இருக்குன்னா பெருமானை காண்பது ஒரு தொண்டு, தரிசனமே ஒரு தொண்டு. உடம்பினால் செய்யப்படுவதனால தரிசனம் வந்து சரியை தான், தரிசனம் என்பது சரியை. ஏன் உடம்பினால் செய்யப்படுகின்றது, கண்ணால் தானே சாமியை பார்க்கிறோம். திருமுறை பாட போதுவார் பாடுறாரு கேட்கிறோம், வேத பாராயண அந்தர்கள் பண்றாங்க கேட்கிறோம், அதுவும் சரியை தான். ஏன் காதால் தானே கேட்கப்படுது, காது எங்க இருக்கு, உடம்புக்குள்ள தானே இருக்கு. அப்ப சரியைக்கு ஒரு அளவு கிடையாது, எண்ணில்லாமல் சரியை செய்யலாம். எப்படிப்பட்ட சரியையில ஈடுபடலாம் என்பதை திரு அங்கமாலை கொண்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். பெருமானை பிரதட்சிணம் பண்றது சரியை, காலால தானே சுத்தி வரும். கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன்கின், கழுத்துக்கு மேல தலை இருக்கு, தலை இருந்து என்ன பிரயோஜனம்? பெருமானையும் அடியார்களையும் வணங்கி வணங்கி பழக வேண்டும் தலைக்கு, இல்லைன்னா தலை வேஸ்ட். பொம்மைக்கு இருக்கிற தலை தான் நமக்கு இருக்கிற தலை. இறைவனையும் அடியார்களையும் வணங்கியே இந்த தலை பழகி இருக்க வேண்டும். தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கடிந்து, தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அதுக்கு தான் சாமி தலை கொடுத்திருக்கார், வணங்க தலை வைத்திருக்கிறார் என்று. உடம்பிலே ஒரு பகுதி கூட பெருமானுக்கு தொண்டு செய்வதில் ஈடுபடாமல் இருக்கக்கூடாது, அந்த உடம்பின் பயன் அது. பெருமானை பாடுகின்றோம், அதுவும் சரியை தான். சம்பந்த பெருமான் சொல்றார் திருப்பழன தேவாரத்தில், வேதமோதி வெண்ணூல் பூண்டுன்னு ஒரு தேவாரம் உங்களுக்கு தெரியும், டக்கேசிப்பன் தேவாரம். அதில் சொல்றார், நாகுய்த்தனைய திரளான்மிக்க ஞான சம்பந்தன், என் நாக்க நான் மோட்சத்துக்கு அனுப்பிச்சுட்டேன்னார். எப்படி திருப்பழனத்து பெருமானை பாடினே, என் நாக்க மோட்சத்துக்கு அனுப்பிச்சிடுறேன். இன்றைக்கு நம்ம தூத்துக்குடியில சங்கரராமலிங்கேஸ்வருடைய சாரட்சியை ஆனந்தமா கண்களால் பார்த்தேன், என் கண்ணை தனியா நான் மோட்சத்துக்கு அனுப்பிச்சிட்டேன், நீ உருப்பிட்டுக்க. அதே பெருமானை சுற்றி வந்தா காலே நீ உருப்பிட்டுக்க, தனித்தனியா அனுப்பிச்சிருவோம். அப்புறம் மீதி இருக்கிற நாம சுவாமி பாப்பர், நீ பாக்கி நீதானே இருக்க, நீனே வந்துடுன்னு ஜீவனையும் அழிச்சுடுவ என்ற பாவனை. சம்பந்த பெருமானுக்கே அந்த பாவனை இருக்கு, ஞானமே வடிவானவர். அவர் சொல்றார் பெருமானை பாடுகின்ற காரணத்தினாலே அந்த நாக்கிற்கு நல்ல கதி கிடைக்கின்றது, அது சரியை. பெருமானை பாடாட்ட வெஸ்ட். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள், வாழாத நாள் என்று கொள்ள வேண்டும். அப்படி சரியை, சரியையில எண்ணில்லாம இருக்கு, இருந்தாலும் கிரியைக்கு அனுகுணமா என்ன இருக்கு அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. கிரியைக்கு அனுகுணம்னு சொன்னா, ஒரு சாமியை பூஜை பண்றவன் சாமியை பூஜை பண்றான்னா அவன் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீருண்டு, அதம பட்சம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ஜலம் வேணும், சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு ஒரு புஷ்பம் வேணும். அப்ப ஒருத்தன் பூஜை பண்றதுக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கிற சரியை தான் இதுல சொல்லியிருக்கு. ஆனா சரியைக்கு அளவு கிடையாது, சரியைக்கு அளவு கிடையாது. நூல்களில் சொல்லப்பட்ட சரியை குறைச்சல் அவர் எடுத்துக்காட்டு தான், ஆனா அதை போல பல மடங்கு இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியும். நூல்கள் எதை சொல்லிருக்காங்கன்னா, இன்னொருத்தர் பூஜைக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கிற சரியை தான் சொல்லிருக்காரு. அப்ப சேக்கடார் பெருமான் சொல்றார் கணநாத நாயனுடைய புராணத்தில் சொல்லும் பொழுது சரியை எடுத்து சொல்றார், நல்ல நந்தன வனப்பணி செய்பவர். சுவாமிக்கு மாலை வரணும்னா பூ வேணும், பூ வேணும்னா பூச்செடி வேணும், பூச்செடி வேணும்னா தோட்டம் வேணும், முதல்ல ஒரு தோட்டக்காரனா இருக்கணும். நல்ல நந்தன வனப்பணி செய்பவர், நந்தன வனத்துல உழைக்கிறதுக்கு தெரியணும். அந்த செடிக்கு நேரத்துல அன்றாடம் நீரூற்றி அதற்கு தேவையான பசுமை உரங்களை சேர்த்து அந்த செடி நன்றாக புஷ்பிக்கிற மாதிரி பண்றது, பராமரிக்கிறது. நல்ல நந்தன வனப்பணி செய்பவர், அதிலேயே ஒருத்தனுடைய நேரம் போயிடும். அப்புறம் பூ கொய்வதற்கு ஒருவன் வேண்டும், நறும் துணர் மலர் கொய்வோர். பெருமானுக்கு சாத்தக்கூடிய இன்றைக்கு பெருமான் மீது அரும்பாக சாத்துகின்ற நேரத்திலே மலர்ந்து பெருமான் மீது தேன் சிந்துகின்ற நிலையிலே இருக்கின்ற நான் மலர், இன்றைய மலர் தான் சாமிக்கு சாத்தணும், நாளைக்கு தான் மலருங்கிற மொட்டையும் சாத்தக்கூடாது, அது சாமியை குத்தும். எத்தனையோ அரளி செடியில அரளி அப்படியே பறிப்பார் இல்லாம இருக்கு, அப்படி அது நேத்திக்கு முந்தைய நாள் மொட்டு மலர்ந்தே இருக்கும், அதையும் பறிச்சு சாத்தக்கூடாது. ஆபத்துக்கு பூ இல்லைன்னா எடுத்துக்கலாம், ஆனா பூ நிறைய இருக்கும் போது பெருமானுக்கு சாத்தக்கூடிய பூன்னு இருக்கு நான் மலர். அப்ப அதை அறிந்து பறிக்க வேண்டும். நறும் துணர் மலர் கொய்வோர், மலரை கொய்தால் போதுமா, மலரை மாலையாக கட்டணுமே. பல் பணி தொடை புனைபவர், பலவிதமா சுவாமிக்கு மாலை கட்டணும். எப்படி கட்டணும்னா, பணி என்று ஒன்று உண்டு, ஒரு கலர்ல ஒரு மாலை அப்படின்னு பல கலர்ல மாலை சாத்துறது, பல கலர்ல ஒரு மாலை என்று கடைசியா ஒரு மாலை சாத்துறது, அதான் அழகு. பச்சை மஞ்சள் ரோஸு வெளுப்பு அப்படிலாம் சாத்தின்றே வரணும், கடைசியா ஒரு பெரிய மாலை, அது எல்லா கலர்லயும் இருக்கும், பச்சை சேப்பு மஞ்சள் வெளுப்பு எல்லாம் கலந்திருக்கும். அதே மாதிரி பனி என்றால் சிங்கிள் கலர் இருக்கிற மாதிரிக்கு பனின்னு பேர். பல் பனி துடை புனைபவர், அப்புறம் திரு மஞ்சன பனிக்குள்ளோர், பெருமானுடைய அபிஷேகத்துக்கு ஜலம் கட்டுறது அந்த பனிக்கு உள்ளோர்னு சொன்னாங்க. அந்த காலத்துல எல்லாரும் பெருமானுடைய திருமஞ்சனத்துக்கு ஜலம் கொண்டு வர முடியாது. இந்த காலத்துல கொண்டு வர முடியுது, அந்த காலத்துல முடியாது. ஒரு சிலர் தான் பெருமானுடைய திருமஞ்சனத்திற்கு ஜலம் கட்டலாம், பெருமானுடைய பாகசாலையிலே பெருமானுக்கான அமுதத்தை உண்டாக்கலாம், அதை எடுத்து வரலாம், அதற்கென்று ஒரு சிலர் தான் என்று வைத்திருக்கிறார்கள். அதனால திருமஞ்சன பணிக்கு உள்ளோர் என்று சொன்னார். அப்புறம் அல்லு நண்பகலும் அழகிட்டு திருமெழுக்க அமைப்போர்கள், இரவிலும் நண்பகலிலும் பெருமானுடைய கோயிலை இரண்டு முறை தூய்மை செய்பவர்கள், அதை பெருக்கி தொடச்சு மெழுகி கோலம் போடுறவங்க. அல்லும் நண்பகலும்னு சொன்னார் செக்கிரார் பெருமான். என்னன்னா அடியார்கள் தரிசனம் பண்ணுகின்ற அந்த தரிசனம் பண்ணும்போது சிரமப்படுத்தாம இந்த உச்சிக்கால் ஆன உடனே இந்த காரியத்தை செய்யறது, திருப்பலி எழுச்சிக்கு முன்னாடி செய்யறது, அதான் அல்லும் நண்பகலும் என்று சொன்னார். இப்படி ரெண்டு வேளை. எல்லையில் விளக்கெரிப்பவர், எல்லையில் விளக்குன்னா அகண்ட தீபம். என்ன அகண்ட தீபம்னா விளக்கு போட்டுட்டு வந்தா ஒரு கித்தாப்பு கிடையாது. பெருமானுடைய சந்நிதி நட திறந்திருக்கிற வரையிலும் நாம போட்ட விளக்கெறியணுங்கிறதுக்காக அப்பப்ப வந்து பார்த்து அது திரி கல்லிச்சு போனா அந்த தீபம் அணைஞ்சிருமே, அந்த திரியை நிரடி விடணும். எண்ணெய் குறைஞ்சாலும் தீபம் நின்றுடும், காத்து அடிச்சிருந்தாலும் தீபம் நின்றுடும். ஆகவே தீபம் நிக்காம பாத்துக்கணும் சந்நிதி திறந்திருக்கிற வரையிலும். ஒரு விளக்கு போட்டா ஒரு காலம் முழுக்க எரியற மாதிரி போடணும், அது பேருக்கு போடக்கூடாது. அதை சொல்றார் எல்லையில் விளக்கெரிப்பவர், விளக்கினை எரிக்கும் பொழுது அகண்டமா எரிகிற மாதிரி, நின்று எரிகின்ற வகையில, தொடர்ந்து எரிகின்ற முறையில அதை போட வேண்டும். திருமுறை எழுதுவோர் வாசிப்போர், தேவார பதிகங்களை எழுதுறவங்க அதை படி பாராயணம் செய்பவர்கள் என்று இந்த சரியா மார்க்கத்திலே பலரையும் கணநாத நாயனார் தயார் செய்தார் என்று அவருடைய புராணத்தில் வருது. இதுவும் என்ன, சரியிலே சிலதுதான். இதுக்கு வெளியில போகும்போது அங்கமாலையில வருவதெல்லாம் சரியை, அதற்கும் வெளியில பல விதத்திலும் பெருமானுக்கும் தொண்டு செய்யலாம் என்று பார்க்கின்றோம். இப்ப எப்படி ஒரு மாலைன்னு வருது, சுவாமிக்கு அபிஷேகம், சுவாமிக்கு அபிஷேகத்துல முக்கியமான உறுப்பு எது, பால் தானே. சுவாமி அபிஷேகத்துல முக்கியமான திரவியம் பால். எப்படி முக்கியமான திரவியம் பால்னு தெரியுதுன்னா, சுவாமி அபிஷேகத்துக்கு பாலை தேடல விசார சர்மர், பாலை பார்த்தோன்னா அபிஷேகம் பண்ணணும்னு சுவாமியை தேடினர். பால் இருக்கு, சுவாமி எங்க அப்படின்னு பார்த்தார். இந்த பால் வேஸ்டா போக கூடாது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அந்த மாடு தானா புழிஞ்சது பாலை, அடடா இது சுவாமிக்குன்னா இந்த அபிஷேகம் பண்ணணும் இந்த பாலை சொல்லிட்டு உடனே பண்ணார். மாடு தானா பாலை கறக்க ஆரம்பிச்சோடனே அந்த மண்ணியாத்தருடைய மணல்னால ஒரு லிங்கத்தை பிடிச்சிட்டார், பாலை வச்சுட்டு சுவாமியை தேடினார். ஆகவே பால் முக்கியமான உறுப்பு. அந்த பாலை ஒருத்தன் கறக்கறான், அப்ப இடையன் செய்வதும் ஒரு சிவத்துண்டு தான். அந்த பாலை கறக்கிற இடையனுக்கு ஒருத்தன் சம்பளம் தரான், அதுவும் ஒரு சிவத்துண்டு தான். சம்பளத்துக்கு வேலை செய்யறதுனால அது தொண்டு இல்லாமல் ஆகிவிடாது. அதை நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா காசு இல்லாம வாழ்க்கை இல்லை. உண்மையா நம்ம மனப்பூர்வமா நம்ம தொண்டு செய்யும் போது நாம செய்யற தொண்டுக்கு இன்னொருத்தர் சம்பளம் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் சம்பளம் வாங்கி கொண்டு தொண்டு செய்தாலும் அது தொண்டு இல்லாமல் ஆகிவிடாது, தொண்டுதான். எப்படின்னா கோயில் வாசல்லயே பூக்கடை இருக்கு, அந்த பூக்கடையில பூ வாங்குறவங்க அநேகமா கோயில் இருக்கிற பெருமானுக்கு தான் கொடுக்க போறாங்க. அநேகமா 100%-க்கு 90% கோயில் வாசல்ல இருக்கிற பூக்கடையில பூ வாங்கினா 100%-க்கு 90% சுவாமிக்கு தான் போகும் என்று பார்க்க. அதை தெரிந்து வைத்திருக்கிற அவன் விலைக்கு அந்த பூவினை கொடுத்தா கூட இது பெருமானுக்கல்லவா போகும் என்று சொல்லி தான் சுச்சியாக சுத்தமா இருந்து கொண்டு இந்த இடது கையினால எச்சட்டியை சாப்பிடாம அந்த மார்க்கெட்ல பூ கட்டுறவன் அந்த கால் கட்டவர் அல்ல, அந்த மாலையை மாற்றிட்டு தான் கட்டுவான். பார்த்திருக்கீங்களா, பூவை மிதிச்சுட்டு தான் போவான், பூவை கொட்டிடுவான் பூ கடையில், பூ மிதிச்சுட்டு தான் அண்ட இருக்கிற பூ எடுத்துட்டு வருவான், பூ மேலேயே உட்கார்ந்து கட்டுவான், இதெல்லாம் பார்க்கணும். ஆனால் ஒருவன் பணத்திற்கு அந்த மாலை கட்டினா கூட இது பெருமான கல்லவா போறதுன்னு சொல்லிட்டு ஆச்சாரமா கட்டினான்னா துண்டு இல்லையா, பெருமானுக்கு போறதுங்கிற எண்ணத்தினாலேயே துண்டு. சம்பளத்துக்கு ஓதுவாரா இருந்தாலும் கூட உள்ளம் உருகி பாடினால் துண்டு. நான் பணம் இல்லாம வாழ முடியாதே, ஓதுவாரே குறைச்சிடுறாரு பாட்டை பல கோயில்கள்ல. ஐயர் பாட விட்டாலும் இவர் என்ன பண்றாரு, இந்த சாமிக்கு ஒரு பாட்டு போறோம். அவரே மேடையில கச்சேரி பண்ணும்போது கௌரவம் பண்றாங்க, காசு கொடுக்கறாங்க, சால்வ பத்துறாங்கிறதுக்காக உயிரை விட்டு கத்துறாரு. அங்க உயிரை விட்டு கத்துறதுனால ஒரு பெருமை கிடைக்கலாம், ஆனா பெருமான் முன்பாக உள்ளன்போடு பாடுவதனால திருவடி கிடைக்கும். ஞானம் வேணும் தொண்டு செய்வதற்கு, அடிப்படையில ஞானம் ஈசன்பால் அன்பு. ஈடுபட்டு செய்ய வேண்டும். சம்பளம் வாங்கிக்க கூடாதுன்னு நான் சொல்லல, அதை ஈடுபட்டு செய்ய வேண்டும். அப்படி ஒரு இடையன் கோயில் இருக்கிற கோசாலையில பால் கறக்கும் போது இது சுவாமிக்கு போறதுங்கிறது நினைச்சுட்டான்னா அவன் செய்வது தொண்டாயிடும். நாம கறக்கிற இந்த பால் பெருமானுக்கு போறதுன்னு நினைக்கிறான், அப்ப அது சரியே ஆயிடுறது. சம்பளம் பத்தலன்னு அந்த இடையன் வந்து வேலையில இருந்து நிக்காம ஒருத்த என்ன பண்றான், கோயில்ல கொடுக்கற சம்பளம் பத்தாது, பல தொண்டுகளுக்கு கோயில்ல கொடுக்கற சம்பளத்துல குடுத்தரம் பண்ண முடியாதேங்கிறதுனால நீங்களோ நானோ அந்த இடையனுக்கு நாம மாசம் ஒரு 100 ரூபாய் கொடுக்கறோம், ஏன் நான் உனக்கு 100 ரூபாய் கூட தரேன், நீ வந்து விடாம சாமிக்கு இந்த தொண்டை செய்யணும் சொன்னோம்னா அது ஒரு தொண்டு. சரியாய் அளவில்லாம தொண்டு பெருகி கொண்டே இருக்கும் என்று தொண்டிற்கு ஒரு அளவில்லை. அத சரியை என்பது உடம்பினால் பெருமானுக்கு செய்கின்ற தொண்டு. அத புராணத்துல சொல்றார் ஆத்மநாத சுவாமி, நம்முடைய குருநாதர் சொல்றார். 117வது பாடல் தொடர் எண், திருப்பெருந்துறை சர்க்கத்துல 69வது பாடல். அவலால் எமக்காம் மலர் மரங்கள் ஆக்கல், புஷ்ப செடிகளையும் மரங்களையும் ஒருவன் பயிரிடுதல் ஒரு அறம், நந்தவனம் பராமரித்தல் ஒரு அறம், அம்மலர் பறித்தல் அந்த மலர்களை பறித்து கொடுக்கிறோம், நமக்கு அவ்வளவுதான் நேரம் இருக்கு. நம்ம வீட்டு வேலைக்கு வீட்டு வேலையா இருக்கும் இல்ல ஆபீஸ்க்கு போறோம், ஆடவரும் பெண்களும் இந்த காலத்துல ஆபீஸ்க்கு போறாங்க, ஆடவர் பெண்கள் இருவருமே வீட்டிலயும் வேலை செய்யறாங்க, ரெண்டு பேருமே வீட்டு வேலையை செய்யறாங்க, ரெண்டு பேரும் ஆபீஸ் வேலையும் செய்யறாங்க. அப்படி நீராடி திருநீரணிந்து ஐந்தெழுத்து ஓதி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அரளி செடி ஒரு நந்தியாவட்ட மரம் இதுல இருந்து எவ்வளவு வேகமா பூக்களுக்கு நோவு இல்லாமல் பூக்களை பறிக்கிற மெத்தட்ல பூ சிரமப்படுற மாதிரி பறிக்க கூடாது. பெருமானுக்கா பூ பறிக்கும் போது அந்த பூச்செடியையும் மரத்தையும் வணங்கணும். பெருமானுக்கு தொண்டு செய்யும் போது நான் உங்களுக்கு உங்க திருமேனிக்கு நோவு ஏற்படுத்துவேன், அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று மனதினால் நினைக்கணும். அரளியிலிருந்து அரளியுடைய பூவை கிள்ளும் போது அதுக்கு வலிக்குமா வலிக்காதா? அதுவும் 100 பூவை கிள்றோம், நம்ம உடம்ப 100 தடவை கிள்னா 2 தடவை கிள்னாலே வலிக்குது, 100 தடவை கிள்னா நம்ம என்ன பொறுத்துப்போமா, சலிப்பு ஏற்படாது, அந்த பாவனை வேணும். அப்ப அந்த அரளியிலிருந்து பூ பறிக்கும் போது பெருமானுக்கு உனக்கும் புண்ணியம் எனக்கும் புண்ணியம், இந்த நோவினை நீ பொறுத்துக்கொள், என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்ல வேண்டாம், நினைக்கணும், நினைச்சு அந்த பூவை பறிக்கணும். அப்ப பூவை பறிக்கிறதுக்கு தான் நம்ம நேரம் இருக்கு, ஏன்னா ஆபீஸுக்கு போகணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். பூவை பறிச்சு சிலர் என்ன பண்ணுவாங்க, கோயில்ல வந்து உட்கார்ந்துருப்பாங்க பெண்கள், பறிச்சு பூவை கொடுத்தா போறோம், அவங்க கட்டி கொடுத்துருவாங்க. அப்ப நந்தனவனம் பராமரிக்கிறது ஒரு தொண்டு, அந்த மலர்களை பறிப்பது ஒரு தொண்டு, பறிக்காமல் விடுவதனால அந்த மலர்கள் வந்து வேஸ்ட் ஆயிடும், அந்த செடி கொடிகளும் தொடர்ந்து புஷ்பிக்க மாட்டா, தொடர்ந்து மொட்டுகளை பறிக்கல, இன்றைய மலர் மலர்களை பறிக்கலன்னா அது நாளைக்கு மொட்டு விடுவது குறையும் என்று சொல்றாங்க.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிவனை நினைத்து இறைவனை நினைத்து சண்டகிரியில் அதான் சிவயோகம், சிவஞானம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? யோகம் ஞானம் ஒன்று இருக்க, அதுல சிவயோகம் சிவஞானம் என்று சொல்றது இருக்கு இல்லையா, அதான் அந்த சிறப்பானது. அந்த சண்டகிரிய யோகம் ஞானத்திலே நின்றோர் ஊனமிலா முத்தி பதம் பெற்று, அவர்களுக்கு கூட இன்டர்மீடியட் லிபரேஷன் தான் கிடைக்கும். பதமுத்திகள் சாலோக முத்தி, இறைவனுடன் ஒரே உலகத்தில் வாசிக்கும் முத்தி, சாமீப முத்தி, இறைவன்

0: உலகம் ஒளிக்காலத்தில் எல்லா உலகங்களும் இறைவனால் ஒடுங்கும் போது அரண்மன் நிலாறு ஒளியில், அதாவது இறைவனுக்கு முன்னால போக அந்த நேரத்தில் அவர்களுக்கு நேரடியாக அல்டிமேட் லிபரேஷன் கிடைக்கலாம். அப்படி கிடைக்காவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், மீண்டும் பிறப்பார்கள், உட்பவித்து மீண்டும் பிறந்து. ஆனா இங்க பிறக்கக்குள்ளவர்கள் ஞானத்துக்கு ரெடியா பிறப்பார்கள். என்றால் முற்பிறப்பிலேயே தங்களுடைய தானம் தவம் எல்லாம் முடிச்சு சரியகிரிய யோகம் முடிச்சு பிறப்பார்கள். இவர்களை சொல்லுவார்கள் சாமுசித்தர்கள். இதுதான் சம்பந்தர் மூன்று வயது விவகாரம் பாங்குது.
1: உண்மையிலே அவருடைய முற்புறவியில செய்த இதுகள்தான்
0: மெய்கண்டார் ரெண்டு வயதுல ஞானம் அடைந்ததும் இல்லை, குமரகுருவர் ஐந்து வயதுல வாழ்ந்ததும் இல்லை. இதெல்லாம் முற்புறப்பில முடிச்சுட்டோம்.
1: அதை விளங்காமல் தான் சிலர் பல மாதிரி பேசிக்கொள்கிறார்.
0: அந்த உகமயிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அவருக்கு திருமணத்தால் அம்மையார் கொடுத்த உடனே உடனே அவருக்கு ஞானம் எல்லாம் வந்துட்டது. என்ன வந்துட்டது, இந்த படித்து வருகின்ற ஞானம். அது சொல்லுவார்கள் அபர ஞானம். அதாவது நாங்கள் எல்லாம் புத்தகத்தில் ஒரு படிப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. படிப்பாளர் வருகின்ற ஞானம் எல்லாம் அபர ஞானம். அதான் சொல்றார் உவமயிலா கலைஞானம் உணர்வு. அதற்கு சொல்றார் உணர்வு அரிய மெஞ்ஞானம். உணர்வதற்கு அரிய மெஞ்ஞானம் அதான் சொல்றார். மாணிக்கவாசன நோக்கறிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு. நோக்கறிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு. கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டிருந்தார் தங்கரத்தின் நோக்கறிய நோக்கு. கூர்த்த மெஞ்ஞானத்தால் ஷாப்பின் விஷ்டம் கொண்டு உணர்வார் தங்கருத்தின். அதை ரியலைஸ் பண்ற ஆக்களுக்கு கூட நோக்கறிய நோக்கே அதை அறிவ நோக்குறதுக்கு அறிவு நுணுக்கரிய நுண்ணுணர்வு என்று சொன்னார். அப்படிப்பட்ட இந்த நுணுக்கரிய நுணர்வுல சொல்றார் உணர்வறிய மெஞ்ஞானம். உணர்வறிய மெஞ்ஞானம் என்று சொல்லுகின்ற இந்த மெஞ்ஞானம் ரெண்டும் அவருக்கு கிடைத்தது. அம்பாவுடைய ரெண்டு மார்பகங்களையும் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் ஒன்று பரஞானம் மற்றது அபரஞானம். அதான் அம்பாவுடைய ரெண்டு மார்பகங்களின் உருவ. அதே மாதிரி பாதங்களையும் அப்படி சொல்லுவார்கள். இதனுடைய பாதங்களை சொல்லுகின்ற பொழுது ஒன்று பரஞானம் ஒன்று அபரஞானம். அப்ப இந்த நிலையிலே அந்த அவருக்கு அந்த ஞானம் கிடைத்தது. அந்த ஞானம் அவை அடைந்து அடைவர் சிவனை அங்கு அந்த ஞானத்தினாலதான் சிவனை அடைவார்கள். நாதனே முன்னிற்கின் அணுகுவர நட்பாலே என்று சொல்லுகின்றார். இதுதான் சரியான பாதை ஞானத்துக்கு போறதுக்கு. இது விளங்க வேண்டும் எங்களுக்கு. இது சும்மா போய் இடத்துல காசு கொடுத்து தீட்சை எடுத்து மந்திரம் கேட்டு டிவியில டிஸ்கோஸ் பார்த்து வர ஞானம் அல்ல. அதான் இந்த ஞானம். ஆனால் இந்த பாத்துல வந்து ஒரு பைபாஸ் இருக்குது. இது ஸ்ட்ரைட் பாத், இதுல பைபாஸ் இருக்குது. பைபாஸ் என்ன சொல்றாருண்டா, இந்த ஞான செயலுடையோர் சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவே செய்திடனும். திலமண்டால் எள்ளு. எள்ளளவு தானம் நல்காரியவர்கள் செய்தாலும் நிலம் மலை போல் திகழ்ந்து நிலத்தில் பெரிய மலை மாறி அவர்கள் செய்ததானும் பெருசா வரும். பெருசா வரும். பப மாய கடலின் அழுந்தா வகை எடுத்து இந்த மாய புறப்பில அழுந்தாமல் எடுத்து பரபோகன் தெய்ப்பித்து மேல சுவர்க்க இன்பங்களை எல்லாம் தெய்ப்பித்து பாசத்தை அறுக்க இந்த பாசம் அறுப்பதற்கு தபமாறும் புறப்பொன்றின் சார பண்ணி ஒரு நல்ல தவஞ்சியில புண்ணிய புறப்பில புறப்பினம். இதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றார். அநேக ஜென்ம சம்சிஸ்தா சதோஜாதி தராங்கதி. அநேக ஜென்மங்களிலே செய்த நேற்றையர்களின் பிறவாக ஒருவன் அந்த புண்ணிய கதையை அடைகிறான். அர்ஜுனன் கேட்கிறான் இப்படி எல்லாம் நாங்கள் முயற்சி செய்கின்றோம், தியானம் செய்கின்றோம், யோகம் செய்கின்றோம், என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் ஈடுபடவில்லை, என்னுடைய ஆயுள் முடிந்து விட்டது, உறந்து விட்டோம், என்ன நடக்கும், மீண்டும் விட்ட இடத்திலிருந்து தொடங்க வேண்டுமா என்ற கேட்க அவன் சொல்றான் முன்செய்த தியானம் யோகம் தானத்தின் பயனாக அவன் நல்ல புதிப்பிறப்பில தோன்றுவான். அந்த புதியில முந்தி பெரிய ஞானிகள் எல்லாம் பிறந்திருப்பார்கள். அங்கே வேத அத்தியானம் நடக்கும், ஆத்மீக விஷயங்கள் கலந்துரையாடப்படும். அந்த சூழல அவன் பிறந்து வளர்வான். அதான் இந்த கொண்டீது வெண்மையான் கொடுப்பார் அடுத்த பிறப்பில. அப்படி சார பண்ணி சரியை கிரியா யோகம் தன்னிலும் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி பைபாஸ் பண்ணுவார். சரிய கிரிய யோகத்தில் இப்படி முறைப்படி போகணும் இல்ல, இந்த கொஞ்சம் சாணம் செய்தால் அதுல பைபாஸ் பண்ணி அப்படியே நேர ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நனுவிக்கும் தானே. இதுதான் ஞானம். இந்த ஞானத்துல தோஷம் இல்லை என்றது என்று கேட்டால் அந்த ஞானத்துல இருந்து அந்த நிஷ்டை வரும். ஞானத்தின் உச்ச நிலை நிஷ்டை. நிஷ்டை என்பது எங்களுக்கு அறிவதற்காக தந்த கருவி கரணங்கள் 36 தத்துவங்கள். கண்காது மூக்கு வாயிலிருந்து மனம் புத்தி சித்தத்திலிருந்து 36 தத்துவங்கள் இதெல்லாம் இறைவன் தந்தது அறிவதற்கும் அனுபவிப்பதற்கும். அதை வச்சுத்தான் நாங்கள் அறிகின்றோம், வானொலியிலே கதைக்கின்றோம், நீங்கள் கேட்கின்றீர்கள், கேள்வி கேட்கின்றீர்கள், அலசுகின்றோம், ஆராய்கின்றோம், வாசிக்கின்றோம், பார்க்கின்றோம், கோயிலுக்கு போகின்றோம், ஆன்மீக விஷயங்களை ஆராய்கின்றோம். அனுபவிக்கிறதும் அதை வச்சுத்தான், இந்த உலக இன்பங்களை பூவங்களை தூப்பித்து அனுபவிப்பதும் அதைத்தான். இந்த அறிவதற்காக அனுபவிப்பந்த கருவிகரணங்கள் இறைவனை அறிவதற்கும் இறைவனை அனுபவிப்பதற்கும் அந்த நிலையிலே பிகம் இன்எஃபிஷியன்ட் அண்ட் இன்சபிஷியன்ட். அந்த நிலையிலே டிஸ்கனெக்டிங் ஃப்ரம் தீஸ் 36 தத்துவாஸ், டிஸ்கனெக்டிங் ஃப்ரம் தீஸ் 36 தத்துவாஸ் தான் நிஷ்டை. அபிராமி பட்டர் இந்த நிலையிலே தான் இருந்தார். சரபோஜி மகாராஜா வந்து இன்றைக்கு பகலோ இரவோ என்று கேட்கின்ற பொழுது ஜோஸ்வாமிகளும் இந்த நிலையிலே இருந்தார். சொல்லுவார் என்ன, பட்டப்பகல் சூழலுடன் நாடென்ற நாடு என்று ஜோஸ்வாமிகள் பாடுகிறார். அந்த நிலையிலே இந்த நிஷ்டையில இருக்கிற ஆக்களுக்கு மட்டும்தான் அந்த தோஷம் இல்லை. நிஷ்டையிலிருந்து வெளியில வந்தா தோஷம் இருக்குது.
1: இருக்கும் பொழுதுதான்
0: இருக்கும் பொழுது அதான் ஞானமய ஞான நிஷ்டை உடையவருக்கு. சில பேர் இருந்துட்டு வெளியில வந்து உலக வாழ்க்கையில் இருப்பார்கள், திரும்பி போவார்கள், திரும்பி வருவார்கள். ஆனா அதுலேயே ஆழ்ந்து அப்படி அமர்ந்திருப்பவர்களுக்கு நன்மையோடு தீமை இல்லை, அவருடைய நன்மை தீமை கிடையாது. நாடுவது ஒன்று இல்லை, இதை வரணும், இதை பரமலுக்கு ஓடணும், எனக்கு மாலை ஓடணும், அதெல்லாம் கிடையாது. சீலம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கத்தை படியெல்லாம் நடப்படுவதில்லை. அங்கேயும் போவார்கள், இங்கேயும் போவார்கள். தவம் இல்லை, விரதமுடைய ஆச்சிரம செயல் இல்லை. ரமணாசிரமத்தில் ரமணா அப்படி இருந்தார். விரதமுடைய ஆச்சிரம செயல் இல்லை, தியானம் இல்லை, சித்த மலம் இல்லை, கோலம் இல்லை, புலன் இல்லை.
1: இதைத்தான் அவர்கள்
0: கோலம் கூடி கிடையாது, எல்லாமே திருமதி கோலம் கொண்டதே இல்லை. புலன் இல்லை, கரணம் இல்லை, கருவிகரணங்கள் கூடி கிடையாது, குணம் இல்லை, குறியில்லை, குலமும் இல்லை. பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணம் மருவி, அவர்கள் சின்ன பிள்ளை மாதிரி இருப்பார்கள். உண்மத்தர் என்றா பித்து பறித்தவர்கள், அதாவது உண்மத்தர் என்றது பைத்தியம் பிடித்தவர்கள் மாதிரி இருப்பார்கள். பிசாசர் என்றது பேய் பிடித்தவர் மாதிரி இருப்பார்கள். குழந்தை பிள்ளை மாதிரி இருப்பார்கள், பேய் பிடித்தவர் மாதிரி இருப்பார்கள், பைத்தியம் பிடித்தவர் மாதிரி இருப்பார்கள். அதான் சில்லப்பா சுவாமிகளை பைத்தியக்காரன் சொல்லுவார்கள், விஷர் சில்லப்பா என்று ஜாப்பாள தமிழை சொல்லுவார்கள். விஷர் என்றால் பைத்தியம். பாலுடன் உண்மத்தர் பிசாசர் குணம் மருவி பாடலினோடு ஆடலில பயின்றிடனும் பயில்வர், அவர்கள் பாட்டு பாடி ஆடிக்கூடியெல்லாம் இருப்பார் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இப்படி அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தோஷம் இல்லை. அதில் சொல்லுகிறார்கள் என்றால், சாக்கிரத்து அதீதத்தை புரிந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உலகில் சர்வ சங்க நிவர்த்தி வந்த தபோதனர்கள், எந்த விதமான தோஷமும் அவர்களுக்கு கிடையாது. இவர்கள் பாக்கியத்தை பகர்வது ஏன், பகர்வது எண் எப்படி சொல்வது, இவருடைய பெருமையை இன்மையிலே உரை உயிரின் பற்றறுத்து இந்த பிறப்பிலேயே உயிரிழந்த பற்றி அரைத்து பரத்தை அடை பராபு சிவரன்றோ, பரத்தை அடைந்து சிவனாகவே இருக்கின்ற சிவன் தானே இவர்கள். ஆக்கு முடிகவித்து அரசு ஆண்டு அவர்கள் அறிவியரோடு அனுபவித்து அங்கு இருந்திடனும், அவர்கள் சில போல இங்க முடிவோடி அரசர் போல பல பெண்களை கூடியும் இருப்பார்கள். ஆக்கு முடிகவித்து அரசு ஆண்டு அவர்கள் அறிவியரோடு அனுபவித்து அங்கு இருந்திடனும் அகப்பற்று அற்று இருப்பர் உள்ளுக்கு பற்றிடாது. நோக்கி இது புரியாதோர், இதை பார்த்து இது புரியாதவர்கள் புறப்பற்று அற்றாலும், வெளியில புறப்பட்டு இல்லாம இருந்தாலும் நுழைவர் புறப்பில் திருப்பி திருப்பி புறப்பார்கள், வினைகள் நுங்குடாது, அவருடைய வினையும் அடங்காது. ஆகவே இது வந்து எக்ஸெப்ஷன்,
1: இது
0: புறநடை. ஞானிகளுக்கு தோஷம் இல்லை என்பதற்கு ஞானத்தினுடைய சரியான முறைவழி என்ன, ஞானத்துக்கு பைபாஸ் எப்படி வருகிறது, ஞானிகளுடைய இயல்பு என்ன, நிஷ்டையிலே இருக்கின்ற பொழுது அவருடைய செயல்கள் இப்படி இருந்தாலும் தோஷம் இல்லை என்பது இது நாளும் சிவஞான சித்தியால சொல்லி இருக்கு. இதை வைத்துத்தான் நாங்கள் ஞானிகளையும் ஞானிகளுடைய நடையையும் நாங்கள் அணுக வேண்டும்.
1: டாக்டர், இங்கே ஒரு நெடுநேரமாக ஒரு நேயர் இங்க இணைப்பில் வந்திருக்கிறார், அவரை பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர் ஐயாக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் திருமதி கோவிந்தன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது, என்னென்று சொன்னால், இந்த சிவனுடைய சோமஸ்கந்த மூர்த்தி என்ற உருவம் இருக்குதல்லோ, அது வந்து சிவன் அம்மன் பிள்ளையார் முருகன் என்றதோ, அல்லாட்டி தனியா முருகனோட இருக்கிறதான் சோமஸ்கந்த மூர்த்தி என்று
1: சொல்லுவோம்.
0: சோமஸ்கந்த மூர்த்தி என்பது உண்மையிலே சிவன் கோவிலிலே திருவிழாவிலே உலங்கா மூர்த்தியாக இருந்தவர்கள் வலம் வரும் பொழுது சோமஸ்கந்த மூர்த்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆகம விதி சொல்லுது. சிவன் பார்வதி அவர்களுடன் நடுவிலே உமை, இடையில கந்தர்,
1: முருகன்.
0: ஓ, அப்ப சோமஸ்கந்தன் மூர்த்தி என்பது அதைத்தான் சொல்லுவார்கள். அப்ப அப்ப சிவன் உமை கந்தன் அந்த மூன்றும் சேர்ந்த மூர்த்தம். இந்த மூர்த்தம் வந்து அவருடைய முழுமையான அறிவாளிக்கும் திருவிழாவில் விளம்பரம் பொழுது அந்த மூர்த்தி தான் விளம்பரம் கொண்டு ஆகம விதிகள் சுவருகின்றன. விக்னேஸ்வரரை மத்தியிலே கொண்ட ஒரு மூர்த்த மரமும் இருக்கின்றது, ஆனால் அது சோமாஸ்கந்த மூர்த்தம் அல்ல.
2: என்னுடைய சாமி அறையில ஒரு படம் இருக்கிறது என்ன மாதிரி என்று சொன்னா, சிவனும் அம்மனும் நடுவ, சிவனுக்கு பக்கத்துல பிள்ளையார், அம்மனுக்கு பக்கத்துல முருகன்.
0: இதை குடும்ப படம் என்று சொல்லுவார்கள். இந்த படம் வந்து இது மிகவும் சமீப காலத்தில் உருவாக்கப்பட்ட படம். ரவிவர்மா என்ற பிரசித்தி பெற்ற ஓவியர் இந்த படத்தை வரைந்தார். அவருடைய ஆரம்ப கால படத்திலே சிவனுக்கு மீசை இருக்கும், சிவனுக்கு மீசை இருக்கும். இப்போ படம் இப்போ செய்கின்ற படங்கள்ல இது கிடையாது. பொதுவாக இப்ப வீடு குடிபோவர்கள் இந்த குடும்ப படம் வைக்க வேண்டும் என்ற மரபை பின்பற்றி இந்த படத்தை வேண்டி வைப்பார்கள். அதுல தவறு இல்லை, அதெல்லாம் தவறு கிடையாது. நான் சொன்னது விக்கிரக அமைப்பிலே சோமாஸ்கந்த மூர்த்தம் என்பது சிவன் பார்வதி அவர்கள் மத்தியில் சிறிய குழந்தை பிள்ளை உருவமாக கந்தன் இருப்பார். பெரிய மூர்த்தமாக தெரியாது, அலங்காரங்களுக்குள்ளேயே அது மறைந்துவிடும்.
1: நன்றி
0: நன்றி, வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். இப்பொழுது நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம் நினைக்கிறேன் டாக்டர். இப்ப இங்க பல கேள்விகள் வந்திருக்கின்றன. இதுல இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த தைப்பூசத்தோடு தொடர்புபட்ட ஒரு கேள்வியை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அது ஏற்கனவே நீங்கள் பார்த்த ஒரு விடயமாகத்தான் எனக்கு தென்படுகிறது. நாங்கள் சென்ற வாரம் இதை பார்த்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். முருகன் அகத்தியருக்கு தமிழை போதித்தார் என்பது உண்மையா? அப்படியானால் தமிழ் கடவுளால் உருவாக்கப்பட்ட மொழியா? நாங்கள் சென்ற முறை பார்த்தோம், நீங்கள் 18 மொழிகள்
0: கொடுக்கப்பட்டது. பண்டிதர் ஆவார் 18 பாடையும் அந்த முதல்வான் அறம் சொன்னவாறே என்ற விடயத்தை பார்த்தோம். இந்த 18 பாடைகள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதே மாதிரியாக இந்த 18 பாடுகள்ல பாஷைகள்ல பல பாஷைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை திவாகர நிகண்டு எங்களுக்கு கிடைக்கிற நிகண்டுகளிலேயே மிகவும் பழமையான நிகண்டு அந்த கால டிக்ஷனரி. அதுல இந்த 18 பாடுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சீன பாஷை அதே மாதிரியாக ஜவன பாஷை கிரீக் அதுவும் இருக்குது. கிரீக் ஜவன பாஷை சீன பாஷை அந்த பாஷை சிங்களம் திராவிடம் மற்றது மகதம் இப்படி சமஸ்கிருதம் ஒரு பல 18 பாடல்கள் குறிப்பிட்ட ஆறுமாவுடைய 4வது சைவனாவுடலையும் அவர் இந்த 18 பாடல்கள் பாஷைகள் என்ன என்பதை சொல்லியிருக்கின்றார். இந்த 18 பாடல்களுக்கும் கொடுத்தது இறைவன் என்று காணப்படுகின்றது. அவர் எல்லா நூல்களிலும் இருக்கிற அறநூல்களுக்கும் தந்தை இறைவன் தான். அதுகொண்டு அடுத்ததாக இறைவன் அகத்தியருக்கு தமிழ் மொழியை கற்பித்தான். திருக்கல்யாணத்தின் போது இறைவனுடைய திருக்கல்யாணத்திலே இறைவன் அகத்தியரை பணிக்கின்ற நீ தெற்குக்கு போவண்டு அக்க தெற்கிலே ஏற்கனவே வளர்ந்து வருகின்ற மொழிதான் தமிழ். இறைவன் முதலே உருவாக்கி வளர்ந்து வருகின்ற மொழி அந்த போவதற்காக இவருக்கு அந்த பாஷு அந்த வந்து இப்ப கனடாவர்களுக்காக இலங்கையில இங்கிலீஷ் படிக்கவில்லையா,
1: படிச்சிட்டு
0: பிரிட்டிஷ் கவுன்சில் அவை படிக்கிறோம், அமெரிக்கன் சென்டர்ல அவை படிக்கிறோம், டோஃபல் எக்ஸாம் எடுக்கிறோம், யூஎல்டிஎஸ் எக்ஸாம் எடுக்கிறோம். அதே மாதிரியாக முருகனுக்கு முருகன் அகத்தியருக்கு சிவன் தமிழ் சொல்லிக் கொடுத்தார். அது ஒரு செகண்ட் ஒரு உண்டு. அதே மாதிரியாக உமையம்மையாருக்கு தமிழையும் சமஸ்கிருதத்தையும் சொல்லிக் கொடுத்தார். ஆரியமும் தமிழும் காரிகையாருக்கு கருணை செய்தானே என்று. அடுத்ததாக இங்கே வந்த முருக அகத்தியருக்கு மொழி தெரியும், மொழியினுடைய இலக்கண நுட்பங்களை சொல்லிக் கொடுத்தது முருகன். முருகனுக்கு மொழியில இலக்கண நுட்பங்களை சொல்லிக் கொடுத்தது முருகன். அதே மாதிரியாக நக்கீரனுக்கும் சிவன் தமிழ் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். இது திருவிழா புராணத்தில் வருகின்றது. நக்கீரன் அந்த தருமிக்கு பெற்கொலி எடுத்த பலனம் எடுக்கின்ற திருவிளையாடல் படம் பார்த்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். தருமிக்கு இந்த அகலை பிராமணனுக்கு பாண்டியமன்னுடைய பரிசு பெறுவதற்காக ஒரு பாடலை எழுதி கொடுக்கின்றார் சோமசுந்தர கடவுள். இவர் பாடலை கொடுத்து பரிசு பெற போகின்ற பொழுது அங்கிருந்த தலைமை பெறுவர் நக்கீர நிறுத்தம் இந்த பாடலிலே குற்றம் இருக்கின்ற என்று சொல்லிவிட்டார். அது நிறுத்த உடனே தனி வந்த முறையிட சோமசுந்தர கடவுளே அங்க போகின்றார். மார கோஷத்தில் புலவர் மாதிரி நக்கீர அங்கே இருக்கின்றார். அவருடன் வாடிட்டு அவருடன் வாழ்க்கை இன்றைக்கு நக்கீரன் பிரதமர் வேண்டாம் இறைவனையே குற்றம் என்று சொன்னவர். தான் பணங்களின் தெய்வமே செய்த பொழுது குற்றம் அப்ப இறைவனுக்கு குற்றமோ என்று கேட்க நெற்றிக்கண்ணை திறந்து காக்க நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லி ஓடிப்போ அந்த பொம்மை தாங்காமல் மதுரை சோமசுந்தர கடவுள் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற பெத்தாமரை குளத்திலேயே விழுந்தாராம். அவரை பிறகு இறைவன்களை தேடி அவருக்கு வந்து அவருக்கு பிறகு அவர் அந்த குற்றம் என்று சொல்லதை புரிந்து கொள்வதற்காக அவர் தமிழிலே தலைமை தமிழ்ச்சங்க புலவர். அவர் மூன்றாம் தமிழ்ச்சங்க காலத்தில் இருந்தவர். இறைவனே எழுதிய இறைவனார் அகப்போல் என்ற காதல் நூலுக்கு அடுத்தவரை பார்ப்போம். காதல் தினம் வருகின்றது இல்லையா, அதற்கு மேல் கட்டாயமாக பார்க்கலாம்.
1: சொல்லி
0: அந்த இறையனார் அகப்பொருளுக்கு உரை செய்தவர் இந்த நக்கீரர். திருமுருகாற்றுப்படை என்ற முருகப்பெருமானுடைய பாட்டை பாடினவர். தெப்பூசத்திலே பாட வேண்டிய பாடல்கள் கந்தபுராணம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, மற்றது கந்தர் அலங்காரம், மற்றது இந்த திருமுருகாற்றுப்படை, இதெல்லாம் தெப்பூசத்திலே பாடக்கூடிய முருகன் பாடல்கள். அந்த திருமுருகாற்றுப்படையை பாடினவர். இது இந்த ஆற்றுப்படை பத்து பாட்டுகள் உண்டு. இந்த பத்து பாட்டுகள்ல உண்டு. அதே நேரம் சங்க இலக்கியத்திலேயும் சமய இலக்கியத்திலேயும் இடம்பெற்றிருக்கிற ஒரே பாடல் இதுதான். இது பதினேழாம் திருமுறையிலும் இருக்குது. அது வரும் பத்து பாட்டு சங்க இலக்கியத்திலும் இருக்குது. இட்ஸ் ஓன்லி லிட்ரேச்சர்.
1: அது உண்மையிலே அது ஒரு மிக புனிதமான ஒரு
0: காம்பினேஷன். அந்த பாடலை பாடியவரும் இந்த நக்கீரர்
1: தான்.
0: இந்த நக்கீரருக்கு பிறகு அந்த தமிழ் முத்தங்களை இறைவன் சிவன் சொல்லிக் கொடுத்தார் என்று திருவிழா பாடத்தில் வருகிறது. அது தமிழ் மறைய மாதம் நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். எங்களுக்கு தமிழ் பெருமை என்று கேட்டால் இந்த விடயங்கள். அப்போது குந்தறிந்த குமரவர்களும் திருமுறமிருத்த விரிசனை கடவுளும் சந்தமிருந்து தமிழாய்ந்தார்கள் இந்த. இது முதற்சங்க காலத்திலே முருகப்பெருமானும் சிவபெருமானும் தமிழ்ச்சங்கத்தில் இருந்து தமிழாராய்ந்தார்கள். அப்ப அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாஷை, அவர்கள் இலக்கணம் கொடுத்த பாஷை, அவர்கள் கற்பித்த பாஷை, அவர்கள் அறமுரைத்த பாஷை, அவர்கள் சங்கம் அமர்ந்து வளர்த்த பாஷை தமிழ். ஆனபடியினாலே தமிழ் எங்களுக்கு மிகவும் இணக்கமானது. இதுதான் எங்களுக்கு ரீசன் தமிழிலே பற்று.
1: உண்மையிலே இந்த நிலைமையை அறியாமல் தான் நாங்கள் எங்களுடைய மொழியை பற்றி பிறர் ஆராய்ந்து கூறப்பின்றால் எங்களுக்கு அது
0: தவறான தவறு கூட வருகின்றன. சிலர்கள் வந்து ஒரு ரயரோட்டிக்கா ஒரு கோஷம் போடுற மாதிரி தமிழ் சிறப்பான மொழி, தமிழ் பண்பாடு சிறப்பானது, பழமையானது, கல்லோண்டு மண்டோண்டு காலத்து முந்தோண்டு மூத்து தமிழ், தமிழை போல மொழி இல்லை, இப்படி எல்லாம் சும்மா சொன்னால் ஒன்று
1: விடுபடாது.
0: ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும். இளம் தரமான வைத்துக் கொள்ள விதத்தில் சொல்ல வேண்டும். இந்த பொலிட்டிக்கல் ஸ்லோகன் தமிழ் இஸ் கிரேட்டஸ்ட் லாங்குவேஜ், பட் வை இட் இஸ் கிரேட்டஸ்ட் என்பதை தெரிந்து சொல்ல வேண்டும். அதுதான் அங்கே இம்பார்ட்டன்ட்.
1: உண்மையில டாக்டர் ஒரு நேரிங்க காத்திருக்கிறார். வணக்கம்.
3: வணக்கம் சிவகுமார்.
0: சொல்லுங்க.
3: இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், இப்ப சாதாரண ஆக்கள் காலை கேட்ப விசேர் செல்ல பாப்பேன்னு சொன்னீங்க. மக்கள் சொல்றது அவரை விசேரன் தான் சொல்றேன். விசேர் செல்லப்பானா விசேர் செல்லப்பா சொல்றது மட்டையே நீங்கள் தான் விசேரன் சொல்லுங்க. ஆன்மீக பாதையில பயணிச்சபடியா அது. இந்த கேள்வி என்னண்டா, சாதாரண ஆக்கள் கதை கேட்க நான் கடவுளை பார்த்தேன், கடவுளோட கதைச்சேன் என்று சொல்லிக்க இல்ல. உண்மையிலே அதை கடவுளை பார்த்தவே அல்ல ஒரு மென்டல் சிக்கலா நாங்க அதை கதைக்கணும்.
0: நன்றி வணக்கம். சில சபைகளிலே வந்து கடவுளை பார்க்கின்றோம், கடவுளை கதைக்கின்றோம் என்று சொல்லுகிறார்கள். சில பேர் வந்து உறவினங்களுடன் வருகின்றார் என்று சொல்லுகிறார்கள். சில பேர் சொல்லுகிறார்கள் நான் சமாதியிலே போகின்றேன், இஷ்டையிலே போகின்றேன் எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். எட்லி இது சரியான இது பிழையானது என்றால் இந்த லட்சணங்களை பார்க்க வேண்டும். அபிராமி பட்டர்கள் வந்து இந்த நிஷ்டையில இருந்த பொழுது ரெண்டு வாதம் இருந்தது. ஒருவர் சொன்னார் இவர் பைத்தியக்காரன் என்று, இன்னொரு சொன்னார் இவர் ஞானி, இவர் நிஷ்டையில இருக்கின்றார் என்று. அதுக்குதான் சரபோதி மன்னன் போயிட்டார். அதுக்கு அவர் டெஸ்ட் வச்சாரு. அம்மா வந்து அமாவாசை பௌர்ணமியாக்கி காட்டினாரு. அந்த தன்மை இருந்தால் அமாவாசை பௌர்ணமியாக்கி தான் காணுகின்ற தன்மை வேறு, அதை மற்றவர்களுக்கு காட்டுகின்ற தன்மையும் இருந்தால் அது வந்து அந்த எடுத்துக்கொள்ளலாம். இறைய பற்றிய பாதையிலே பலவிதமான வெளிப்பாடுகள் வரும், காட்சிகள் கூட வரும். காட்சிகள் மூட்டங்கள் தோன்றுவது, காட்சி கம்யூனிகேஷன், கனவில் நினைவிலே கூட தோன்றுகின்ற காட்சிகள் எல்லாம் வரும். அதையெல்லாம் அல்டிமேட்டம் அல்ல, அதெல்லாம் இந்த பாதையிலே வந்து போவது. நாங்கள் யோகத்தை பயந்து கொண்டு போக, தியானத்தை பயந்து கொண்டு போக, ஓங்கார மந்திர பிரணவ உச்சரிப்பை சொல்லிக் கொண்டு போக போக போக அந்தந்த தரிதெய்வங்கள் வருவார்கள், முடிவொள்வார்கள், காட்சி தருவார்கள், காட்டுவார்கள், இந்த நாதங்கள் பிறக்கும். ஆனால் அதையெல்லாம் அல்டிமேட்டம் எடுத்துட்டு நாங்கள்
1: கூடுதலாக
0: பாதையிலே வருகின்ற சில சில அனுபவங்கள், சில சில காட்சிகள், அதை வந்து நாங்கள் அல்டிமேட் ஞானம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. சில காலத்துக்கு முன்னர் ஒரு மின்னஞ்சல் போர் நடந்தது. ஒரு அமைப்பை பற்றி இன்னொரு சமய அறிஞர் ஏதோ சற்று விமர்சனமாக எழுதிவிட்டார். அதில் ஒன்றும் தப்பாக எழுதவில்லை, சில விமர்சனமாக அந்த அமைப்பினர் இங்கே வந்திருந்த பொழுது வினைவைத்த துண்டு பிரசுரத்திலே உயிர்களை கடவுள் படைத்தார் என்ற கருத்து காணப்பட்டது. சைவ சமய கொள்கையின்படி உயிர்களை கடவுள் படைக்கவில்லை, உயிர்களை போல் இறைவனை போல் உயிர்களும் அனாதி, இந்த மரங்களும் அனாதி, பதியினை போல் பசி பாசம் அனாதி. அவர் இந்த விளக்கத்தை சொல்லி இது தவறு என்று சொன்னவுடன் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களிடம் இருந்து ஒரு மின்னஞ்சல் போர் அடங்கியது. Who is he to tell this? நாங்கள் நாளும் ஒருவனை கண்டு அவனை தரிசனம் செய்து அவனுடன் பேசி டெய்லி கம்யூனிகேஷன் வித் ஹிம். துணியிலேயே விளங்குது. அங்க ஞானம் இல்ல, ஞானம் என்றால் என்ன? நோக்கு இருக்காது அவர்களுக்கு.
1: கடந்த நிலையிலே இருக்கு,
0: எல்லாம் கடந்த நிலையிலே ஞானம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மற்ற என்ன சொல்லினது பற்றி அக்கறை இல்லை,
1: அக்கறை இருக்க தேவையும் இல்லை.
0: அதான் சொல்ல, நன்மையோட தீமை இல்லை, நாடுவது ஒன்று இல்லை. அவர்கள் they are not here to prove anything or disprove anything.
1: அது சரி.
0: They are not here to prove anything or disprove anything. அவரவர் அனுபவத்தின்படி, அவரவர் அறிவு முதிர்ச்சியின்படி, அவரவர் சூழ்நிலைக்கேற்ப அந்த உண்மை தோன்றும். ஒரு அளவுதான் தெரியும், உண்மையை முழுக்க அறிய முடியாது. இது நீடித்த பயணத்திலே இது ஒரு எத்தனையோ பிறகுகளுக்கு கூட வருகின்ற பயணம். அவர் இடையில வருகிற அனுபவத்தை இதுதான் அல்டிமேட்டம், இதுதான் இது என்று சொல்லி சொல்ல முடியாது. உபனிஷத்தில் வரும், அவர் தவம் செய்து அண்ணன் தான் பிரம்மமென்றாராய் அறிந்தார். பிற கொஞ்ச காலத்தில் அண்ணன் பிரம்மமாக மாட்டாது என்று அறிந்து மீண்டும் தவம் செய்து மனம்தான் பிரம்மமாகும் என்று அறிந்தார். பிறகு மீண்டும் தவம் செய்து புத்திதான் பிரம்மமாகும் என்று அறிந்தார். மீண்டும் தவம் செய்து சித்தம் தான் பிரம்மமாக, இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் அது வந்து போகும். இதுதான் உபநிஷதம் சொல்லும் நீதி. நீதி ஒவ்வொரு நிலையையும் அடைஞ்சி இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் பொருள், இதுதான் கடவுள் நிலை என்று வரும். அதுக்கு பிறகு நீதி இதுவல்ல, நேத்தி நேத்தி இதுவல்ல என்று அடுத்த நிலை தொடரும். இப்படி தொடர்ந்தேச்சியான பயணம் இது. ஏனி படி நெறி இட்டு கொடுத்து ஏனி தொடுமலர் புறங்குல பொன்னுலகால புறந்தருளால் ஏனிப்படி நெறி இட்டு கொடுத்து. இது அப்பர் சுவாமி பாடுறார். இந்த ஏனிப்படிங்கிறது சோபான மார்க்கம். அப்ப இந்த ஏனியில ஒவ்வொரு படியும் தேவை. ஒரு சமயத்தை ஒரு கொள்கையை நாங்கள் இடிக்கவோ பழிக்கவோ கூடாது. அந்தந்த சமயத்தில் அந்தந்த நிலையில இருக்கிறதுக்கு அதுதான் படி. அதுல கால் வச்சுதான் அங்கால வர வேணும். அதுதான் இதுக்கு விளக்கம்.
1: இதுல உண்மையில ஒரு துறப்பான விளக்கம் கொடுத்தீர்கள். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் இருக்கின்றன. இதுல இன்னொரு கேள்வியை பார்ப்போமா டாக்டர்?
0: நிச்சயமாக.
1: இப்ப இதுல நீங்கள் ஏற்கனவே சில விஷயங்கள் கேட்டுத்தான் அவர் கேட்கிறார்கள் என்றாலும், இதுல நான் இங்க முக்கியமா நான் குறிப்பில எழுதி வைக்கிறேன் என்றால், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. தயவு செய்து விளக்கம்.
0: அதுதான் நான் சொன்னேன், இந்த சிதல ரகசியத்தை போல. அதாவது இல்லாதத்தை கொஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் வந்து வித்இன் அஸ். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும், பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்திலும் உண்டு. இதுதான் இந்த சித்தம்பலம் பேரம்பலம் தரிசனத்தை பற்றி சொல்லி இருந்தேன். இதுதான் இந்த உண்மையான விளக்கம். இங்கே இருப்பதெல்லாம் அங்கேயே உண்டு.
1: மினி ஃபார்ம் சொல்லல.
0: அதாவது வந்து சொல்லுவார்கள், கொஸ்மோஸ்ல வந்து மெக்ரோ மேனாக பாக்குறார்கள். கொஸ்மோஸ் இஸ் மெக்ரோ மேன், ஒரு பெரிய மகா புருஷனாக இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். இது புருஷ சூக்தம் என்று உலகத்தில் சொல்லுவார்கள். சொல்லுவார்கள் சகஸ்ட சீஷ்ட சகஸ்டாட்ச சகஸ்டபாத். சகஸ்டம் என்றால் ஆயிரம், ஆயிரம் தலைகள், ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான பாதங்கள் என்று இந்த உலகம் முழுவதுமே ஒரு பெரிய மகா புருஷ வடிவிலே பார்க்கின்றது. அது முதலாவது, அதான் பெரிய கொஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன். இதைத்தான் ஸ்ரீருத்ரன் சொல்லும், கொள்ளைக்காரன் இறைவன், கொல்லக்காரன் நீயே, கொல்லக்காரர்களின் தலைவனும் நீயே, கொலகாரன் நீயே, கொலகாரர்களின் தலைவனும் நீயே, தானியங்களை திருடுபவன் நீயே, வழிப்பறி செய்பவன் நீயே, அவர்களின் தலைவனும் நீயே, சகலமும் பார்ப்பது. இது வந்து கொஸ்மோஸ் அஸ் எ மெக்ரோ மேன், புருஷன் என்று சொல்லுகிறது. அதே மாதிரியாக மேன் இஸ் எ மைக்ரோ கொஸ்மோஸ், மனுஷனுக்குள்ள இந்த மைக்ரோ கொஸ்மோஸ். அதை சொல்றது தகர வித்யை. முதலாவது புருஷ சூக்தம், ரெண்டாவது தகர வித்யை. தகர வித்யை என்றா இந்த மனுஷனுக்குள்ளே எல்லாம் இருக்கு. அந்த தகர வித்தை தான் நான் சொன்ன சிட்டம்பல ரகசியம். எங்களுக்குள்ளே ஆத்மா இருக்குது, இருதயம் இருக்குது. அந்த இருதயம் இந்த ஹார்ட் அட்டாக் வர இடது பக்கம் இருக்கிற இருதயம் அல்ல, அது வலப்பக்கத்தில் இருக்கின்ற இருதயம். நாங்கள் நான் என்று சொல்லுகின்ற பொழுது வலப்பக்கம் தானே கைதட்டுகின்றோம். அந்த வலப்பக்கத்திலே நாங்கள் கைதட்டுகின்ற அதே இடத்திலே இருக்கின்றது நான் என்று மார்தட்டும் பெருமாளே என்று திருப்புவள்ளே வருகின்றது. இது வலப்பக்கத்திலே இருக்குது, மிச்சஸ்ல இருக்குது, ரெண்டு விடற்கள வலப்புறமாக இருக்குது, தாமரை மொட்டு போல இருக்குது, மீட்புறம் கீழ்ப்புறமாக கவிழ்ந்திருக்குது. இது அந்த நிலையில இருக்கின்ற தாமரை மொட்டு ஞானம் வரும்பொழுது இந்த மலர் நிமிரம் இதை விரியும். அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் தான் சித்தம்பலம், அறிவுமயமானது. ஆன்மா அறிவு இல்லை, ஆன்மா. அங்கே சிவலிங்கம், அங்கே நடராஜர், அங்கே இந்த கொஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் அங்கே இருக்குதா? அண்டத்தில் உள்ளது புண்டத்தில் உள்ளது, இதுதான் அதனுடைய விளக்கம். அப்ப அண்டத்தின் உள்ளே புண்டத்தில் என்னது? அப்ப இது தகர வித்யை. இது மகாநாராயண உபனிஷத்துல இருக்குது.
4: உபநிஷத்துல இருக்குது. அதாவது நான்கு வேதங்களுக்கும் புருஷ சூத்தம் உண்டு, ரிக்வேதத்தில் இருந்து புருஷ சூத்தத்தில் இருக்குது. அது கொஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன். இதுதான் கட, எல்லாவற்றையும் கடந்து அடுத்தது உள், கடவுள் எல்லாவற்றுக்கும் உள்ளே இருப்பது. தமிழ் வேர்ட் கடவுளுக்கு இணையான வேர்ட் வேறு எந்த லாங்குவேஜிலும் இல்லை என்று சொல்லி, எந்த மொழிகளிலும் இல்லை என்று சொல்லி தன்மொழி அறிந்த தனிநாயகம் அடிகள் சொல்லி இருக்கின்றார். நான் சொல்லவில்லை, இதுவும் தமிழ் மொழிக்கு பெருமை, பெருமை தமிழுக்கு. கடவுள் என்ற சொல்லுக்கு அந்த ரெண்டு கோயின் வேர்ட்டுக்கு சரியான தமிழ் வேறு மொழி மொழியா இருப்பு இல்லை.
5: தென்னையமடிகளார் 14 மொழி தெரிந்தவர்,
4: 30 மேல் என்று சொல்லுகிறார்.
5: 14 மொழியில பாண்டித்யம் பெற்றவர்,
4: பாண்டித்யம் பெற்றவர், 30 மொழியுமே தெரிந்தவர். நம்முடைய தமிழராட்சி மாநாட்டை மலேசியாவில் நடத்தி காண்பித்தவர், ஈழத்து தமிழறிஞர், கத்தோலிக்க துறவி. கடவுள் என்ற சொல்லுக்கு அவர் சொல்லியிருக்கின்றார். அதுதான் எங்களுடைய பெருமை. இதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தின் உள்ளே என்ற
5: உண்மையிலே டாக்டர். இந்த மாதிரியான இந்த பெருமைகளை பற்றி நாங்கள் பேசும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆதாரங்களோடு விளக்கும் பொழுது அதனுடைய அந்த விளக்கமும் ஒரு செறிவாக அமையும். அதே நேரத்தில் அது மனதில் அவங்க வந்து நிலைத்து நிற்கும்.
4: அதை பிராக்டிஸ் பண்ண வேணும். அதாவது தானமும் தபமும் தான் செய்வராயும் வானவர் நாடு வழிவந்திடுமே. நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் சரி, எவ்வளவு சச்சங்களுக்கு போனாலும் சரி, நீங்கள் உங்கள் கையால ஒரு பூவெடுத்து உங்கள் வாயால ஒரு நாமம் சொல்லி உங்கள் மனதில நந்திரத்தை ஜபித்து கும்பிட்டால்தான் இந்த ஞானம் கிட்டும். இது தனியா வானொலியிலே கேட்டு அல்லது சங்கங்கள் சதகளுக்கு போயிருந்து திருப்பணிகள் செய்து வருகின்ற ஞானம் அல்ல.
5: அது சரி,
4: இப்படி செய்தால்தான் வரும். இதை கேட்டுக்கொண்டு ஒரு பழம் வைக்கிறது, ஒரு பூ வைக்கிறது, ஒரு தண்ணி வைக்கிறது, இயலு மாணவர்கள் சாம்பிராணி தூப தீபம் காட்டுறது, மற்றும் அதோட ஒரு சிவனுடைய நாமத்தை அல்லது உங்களுடைய குருமுகப்பட்ட மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி உருவேற்றுவது. இது புதினமான நாள், தைப்பூச தினத்திலே அந்த மந்திரத்தை திருப்பி சொல்ல மந்திர சித்தி வரும்.
5: உண்மையிலே
4: இப்படி ஆயிரக்கணக்கான வரவுகள் இப்படி சொல்லி சொல்லி வரத்தான் இது வரும். சாரதாதேவியா சொல்லியிருக்கிறார், ராமகிருஷ்ணனுடைய புனிமையார் சாரதாதேவியார், தினமும் இந்த சந்தி பொழுது, காலை இரவு, காலை பொழுதும் மாலை பொழுதும் ரெண்டு நேரமும் யூ ஜபா அண்ட் மெடிடேஷன். எப்ப இந்த டிவைன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போகுது என்று உறுதிக்குமே தெரியாது. தேர் இஸ் நோ ப்ரீமோனிஷன், அதெல்லாம் முன்னறிவித்தல் கொடுத்துட்டு வராது. அது திடீரென்று ஒரு நாளைக்கு வரும். எவ்வளவு டிஸ்டர்ப்டு நிலை உனக்கு இருந்தாலும், எவ்வளவு துன்பதம்பங்கள் இடையவர்கள் இருந்தாலும், இதை இடையறாது செய்து வர வேண்டும் என்று சாரதாதேவியர் சொல்லியிருக்கின்றார். அதைத்தான் நாங்களும் அன்பர்களை, என்னுடைய அடியவர்களை, மற்றவர்களை கேட்டுக்கொண்டோம். நீங்கள் இந்த சமயத்தையா இருந்தாலும் உண்மை.
5: நீங்கள் சொன்ன விஷயம் இந்த யூடியூப்ல நான் ஒரு பார்த்தேன், நேற்று பார்த்தேன். அதாவது வந்து இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி, ஜபித்தலினுடைய பலாபலன் என்ன என்று அமெரிக்காவில ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஒரு ஒரு குரூப் வந்து ஜபித்தவர்கள், ஒரு குரூப் ஜபிக்காமல் சும்மா உட்கார்ந்து இருந்தவர். அது அவர்கள் ஆராய்ச்சி செய்து ஜபித்தலினால் எத்தனையோ சுகதேகங்கள், எங்களுடைய உடம்புக்கு எத்தனையோ நோய்கள் நொடிகள் எல்லாம் அட்டு போகின்றன என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள்,
4: மெடிக்கல் ரிசர்ச்ல ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
5: இது என்றால் எங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு வழிமுறை, அதை செயல்முறையை நாங்கள் மறந்து போக மற்றவர்கள் இதை ஒரு விஞ்ஞான முறையிலே அணுகி அதை விளக்கும் பொழுது நாங்கள் பார்த்து வியப்படைகிறோம்.
4: இது தேவையாக இருக்கின்றது, தேவையாகவும் இருக்கின்றது. ஆகவே அந்த எங்களுடைய பயணத்தில் அந்த அந்த முயற்சி எடுக்க வேண்டும்.
5: கட்டாயம், கட்டாயம். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு நேரம் ஆன்மித்து விட்டது டாக்டர். நீங்கள் இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்புகின்ற?
4: இல்லை, அதை பற்றி அறிவித்தல்களை
5: சொல்லியிருக்கிறார்
4: நிலைய அதிபர் ராஜ்மேனவர்கள் கொடுப்பார்கள். நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம். நேரடியாக மீண்டும் சந்திப்போம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நித்யானந்த ரசாலயம் சுரமுனி ஸ்வாந்தாம்புஜாதாஸ்ரயம் ஸ்வச்சம் சத்விஜதே விதம் கருடஹ்ருத் சத்வாசனாவிஷ்ருதம் சம்புத்யான சரோவரம் வ்ரஜமனோஹம்சாவதம் சஸ்திரம் கிம் க்ஷுத்ராஸ்ரய பல்வல ப்ரமண சஞ்சாதஸ்ரமம் ப்ராப்ஸ்யசி ஆனந்தாம்ருத பூரிதா ஹரபதாம்போஜாலவாலோத்யதா ஸ்தைர்யோபக்னமுபேத்ய பக்திலதிகா

प्रदा भवतु मे सत्कर्म संवर्धित। शिवानंद हरि प्रकरणम भक्तिपूरितमान प्रकरणम மனசுருகி பகவானுடைய பரமேஸ்வருடைய பாதபத்தங்களில் அதை தியானம் பண்ணக்கூடியதான அழகான பிரகரணம். அதில் 48வது ஸ்லோகம் பரமேஸ்வரனை அவரை ஒரு பெரிய ஒரு ஏரியாக சொல்லி அந்த ஏரியில் இருக்கக்கூடியதான தீர்த்தமோ அந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான மனுஷியாலோ அங்கே இருக்கக்கூடியதான ஜலத்தினுடைய மகிமையோ குருவிகள் முதலிய பிராணிகள்லாம் வந்து சேரக்கூடியதான ஒரு ஸ்வரூபமோ கலுஷஹிருத் எல்லா விதமான பாபங்களையும் அழுக்குகளையும் போக்கி நல்ல வாசனையை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அப்படி இருக்கக்கூடியதான சம்புத்தியான சரோவரம் பகவானுடைய தியானம் எனக்கூடியதான சரோவரத்தை போய் அடையுமே ஓ மன அன்னம் போன்றதான மனமே அனாவசியமான இந்த குட்டை இல்லை ஏன் போய் சேர்றே அப்படின்னு அந்த மனசுக்கு அற்புதமாக ஒரு உபதேசத்தை கொடுத்தார். அது நேற்றுக்கு பார்த்தோம். அந்த சம்புத்தியான சரோவரம் எப்படி இருக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடியதான தீர்த்தமானது எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுப்பதாக இருக்கு, ஆனந்த வடிவமாக இருக்கு, ஆனந்தத்தை அளிப்பதாக இருக்கு. நித்யானந்த சரோவரம் சுரமுனி ஸ்வாந்த அம்புஜாதாஸ்ரயம். ஒரு ஏரின்னு அதுல தாமரைகள்லாம் இருக்க வேண்டாமா? அந்த தாமரைகள் அது சுரமுனி ஸ்வாந்த அந்த தேவதைகள்னா மகர்ஷிகளுடைய அவளுடைய இதயம் எனக்கூடியதான அழகான தாமரைகள் பல வளர்ந்துருக்குங்க. ஸ்வச்சம் தீர்த்தம் ரொம்ப ஸ்வச்சமா சுத்தமா தெளிவாக இருக்கு. அது அப்பொழுது அப்படியே பருகலாம். ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம். நிறைய பட்சிகள்லாம் வந்து அதை சேவிக்கிறது. ஆனால் இந்த சம்புத்தியான சரோவரத்தில் பட்சிகள் யார்? நல்ல பிராமணர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவா, அவ வந்து சேவிக்கிறார். கலுஷகிறது எல்லா பாபங்களையும் நீக்கிறது. கலுஷம்னா பாபம். அந்த சிவத்தியானத்தோடு சேர்ந்து இருந்தாலே அங்கே கிட்ட போனாலே நம்ம பாபங்கள் போகிறது. பாபங்கள் போகிறது மட்டுமில்லை மறுபடியும் பாபம் வராமல் அது முக்கியம்னு. வஸ்திரத்தை நன்னா தேய்ச்சி சுத்தமாக நீட்டாக வச்சுருந்தாலும் மறுபடியும் அதில் அழுக்கு சேராமல் இருக்கணும். அதே போலயே நம்ம மனசை சுத்தமாக்கிற போதிலும் அது என்ன பண்ணுறது? மறுபடியும் நல்ல வாசனை ஏற்றி கொடுக்கறது, மறுபடியும் பாபத்துக்கிட்ட வராமல். சத்விஜ சேவிதம் சத்வாசனா அவஷ்கிருதம் சம்புத்தியான சரோவரம் ரஜா. ஹே மனசே, இந்த மனசு அன்னபட்சி மாதிரி இருக்கு. இந்த அன்னபட்சியான இந்த மனசு எங்கே போகணும்? நல்ல சரோவரத்துக்கு போங்கோ, நல்ல ஏரிக்கு போங்கோ. அங்கே இருக்குமே ஆனால் மானச சரோவரம்னு சொல்கிறோம் அல்லவா, அப்படிப்பட்டதான அழகான அந்த ஏரி இடத்துல போங்கோ. இந்த குட்டைகள்லாம் போய் நானா தானா அவஸ்தப்பட்டுண்டு நீங்களும் கவலைப்பட்டு ஏன் துன்பத்தை அடைகிறீர்கள், வேண்டியதில்லையே அப்படின்னு அழகா ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். கிம் க்ஷுத்ராஸ்ரய பல்வல பிரமண சஞ்சார சமம் பிராப்ஸ்யசி. இதுவரைக்கும் அந்த பரமேஸ்வரனுடைய தியானம்ங்கிறது ஒரு ஏரியா வச்சு நமக்கு சொன்னார். இந்த மனச அன்னபட்சியாக சொன்னார். அதற்கு பிறகு அடுத்ததாக ஒரு பக்தியினக்கூடியதான ஒரு கொடி, அந்த கொடியை பற்றி விசேஷமாக இங்கே சொல்றார். உலகத்தில் கொடின்னா அது எப்படி இருக்கும்? அந்த கொடியானது ஒரு பாத்தியிலிருந்தா வெளியில் வரும். அதுக்கு சுற்று பாத்தியை கட்டியிருப்பா. பாத்தியை கட்டி பிறகு அதுக்குள்ள ஜலத்தை விட்டுருப்பா. அந்த ஜலமானது தேங்கி இருக்கும். அந்த பாத்தியில ஜலம் தேங்கி இருக்கும். அதுலேருந்து அந்த கொடி வெளியில் வந்திருக்கு, வளர்ந்துருக்கு. வளர்ந்தா மட்டும் போறாது, அந்த கொடியை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல கம்பு இருக்கணும். அந்த கம்பை சுத்திண்டு மேலே வரும். கொடிக்கு தானா நிற்கக்கூடியதான சாமர்த்தியம் கிடையாது, அது ஏதாவது அண்டித்தான் நிற்கும். அந்த பதார்த்தம் எப்படி இருக்கணும்? அந்த கம்பு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆசையாமல் இருக்கணும். அதே போல் ஒரு கொடின்னு சொன்னால் ஒரு பாத்தியிலேருந்து முளைச்சிருக்கணும். அந்த பாத்தி நிறைய தீர்த்தம் இருக்கணும். அங்கே ஒரு பெரிய நல்லதாக இருக்கக்கூடியதான நல்ல வலுவாக இருந்தான ஒரு கட்டை இருக்கணும். அந்த ஸ்தம்பத்தை பூச்சுண்டு மேலே போயிருக்கணும். அந்த கொடியிலே நல்ல கிளைகள்லாம் இருக்கணும். அவைகள் என்ன ஆகணும்னா அந்த கொடியானது நல்லா வளர்ந்த பிறகு அதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு நாலஞ்சு கொம்பை கட்டின்னு ஒரு பந்தல் மாதிரி போட்டிருப்பான். அந்த பந்தலை பரவி இருக்கும்,
அந்த கொடியானது கீழிருந்து வரப்ப ஒரே ஒரு அம்சம்தான் இருக்கும். ஆனா நிறைய கிளைகளோட எந்த சேர்ந்திருக்க அத்தனையும் அந்த பந்தலை படர்ந்து இருக்கு. பந்தலை படர்ந்த பிறகு அந்த கொடி இருக்குமே, ஆனால் அந்த கொடியில நிறைய புஷ்பங்கள், மொட்டுகள், அங்குரங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த வாசனைக்கு எறும்புகள், வண்டுகள் இவைகள்லாம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த புஷ்பம் இருக்கு பார்த்தீங்களா, அழகான அந்த புஷ்பங்கள் இத்தனையும் அந்த கொடியில் பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு கொடின்னு சொன்னாலே இத்தனை இருந்தால் தான் அந்த கொடி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், இல்லைன்னா ஏதோ அங்கே அவஸ்தப்பட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கொடின்னா எப்படி இருக்கு, கொடியை வளர்க்கணும். பழைய நாளில் செடிகளையும் மரங்களையும் கொடிகளையும் வளர்ப்பா கிராமத்தில். இந்த நாடகங்கள்லாம் போய் பார்த்தலையானால் சகுந்தலா இப்படிப்பட்டவாள்லாம் அந்த மரங்களோடு சேர்ந்து அதுக்கு ஃப்ரெண்டு மாதிரி, நம்ம மாதிரி, நம்ம சரீரம் மாதிரி அதை காப்பாற்றுவா. அந்த கொடிகளை நன்னா வளர்த்து அதை பார்த்து ஒவ்வொரு புட்பமும் வர்றப்ப அது பார்த்து ஆசையோடு ஆனந்தமாக அதை அனுபவிப்பா. இப்பெல்லாம் போயாச்சு. மனுஷாளுக்கு இந்த பரிசரங்களோட எப்படி இருக்கிறதுங்கிறது வாழ்க்கை இல்லை. சிமெண்ட் பில்டிங்கில் இருக்கும், பக்கத்தில் பரிசரங்கள்லாம் எப்படி இருக்கு, என்விரான்மெண்ட் ஒன்றுமே தெரியாது. இவனுக்கு ஒரு பட்டாம்பூச்சி உள்ளே வந்துருச்சுன்னா நடுங்கிறான்.

அபிப்பிராயம் இருந்தது. அதே போலயே பூத யஜ்யம், காக்காவுக்கு சாதம் போடுறது, நாய்க்கு சாதம் போடுறது, அவெல்லாம் வேணும்னே நமக்கு அப்படி இந்த பூத யஜ்யங்கள். அதே போல ரிஷி யஜ்யம், தர்ப்பணங்கள்லாம் பண்றது, பித்ரு யஜ்யம், பித்ரு தேவதைகளுக்கு தர்ப்பணம் பண்றது, அமாவாஸ்யா மாச பிறப்பு இப்படி தினங்கள்ல, தட்சிணாயணம் உத்தராயணம் இந்த தினங்கள்ல பித்ருக்களை நினைக்கணும், இப்படி பஞ்ச யஜ்யங்கள் பண்ணணும். இந்த பஞ்ச யஜ்யங்கள் பண்றதுங்கிறது மனுஷனுக்கு அந்த பரிசரத்தில் இருக்கிறவாளை காப்பாத்துறதுங்கிறதே ஒரு யஜ்யமாக, அது ஒரு விசேஷமாக எல்லாரும் பண்ண வேண்டியதான கடமையாக நினைத்தது நம்ம தேசம். அப்படி இருக்கிற காலத்தில் அந்த மரங்களையும் கொடிகளையும் வளர்க்கறது, நம்ம மாத்துல பூஜைன்னா பூஜைக்கு வெளியில் போய் மார்க்கெட்டில் புஷ்பம் வாங்கறது இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, கோவிலில் கூட நந்தவனம்னு இருக்கும், அந்த நாள் கோவிலுக்கு சுவாமிக்கு வேண்டியதான புஷ்பங்கள்லாம் காலம்புரை போய் சில பேர் பறித்து கொடுப்பா, அதை கட்டி மாலையாக கட்டி தொடுத்து கொடுப்பா பகவானுக்கு. இதெல்லாம் ஒரு சேவையாக நினச்சது, கோவிலை பெருக்கிறது, நந்தவனத்துலேருந்து புஷ்பாபிஷேகம் பண்ணுறது, அதை தொடுத்து பகவானுக்கு கொடுக்கறது, இப்படியெல்லாம் பண்ணுறதுங்கிறது கிராமத்தில் ஒரு வழக்கம். அதே போலயே நைவேத்தியமும் ஒவ்வொரு ஆற்றுலேருந்து வரும் சுவாமிக்கு, நைவேத்தியம் வந்த பிறகு அதை எல்லோருக்கும் விநியோகம் பண்ணிவிடுவா, அப்படியெல்லாம் இருந்தது. அப்போ என்ன ஒரு விசேஷம்னு சொன்னால், நம்ம பிரகிருதியோடு சேர்ந்து பழகிறோம், அதனால் அவளுக்கு இந்த கொடிகளை வளர்க்கறது, கொடி எப்படி இருக்கணும் அவைகள்லாம் தெரிஞ்சிருந்தது. இப்போ கொடின்னா நம்ம என்ன, ஏதோ ஒன்று ஒரு பூங்கொடின்னு பொண்ணுக்கு பேர் வச்சுருக்கோம் அவ்வளோதான், அது ஏகோ விஷ்ணு மகாத்போதமாக நம்முடைய இருக்கு, அது என்ன பண்ணுறது பேர் ஒன்று அது ஒன்று, ஆனால் இருக்கட்டும், ஆனால் கொடின்னா எப்படி இருக்கணும் அதுக்கு இத்தனை சொல்கிறார். ஒரு கொடின்னா அது ஒரு பாத்தியிலேருந்து முளைச்சி இருக்கணும், அந்த பாத்தி நிறைய தீர்த்தம் இருக்கணும், அதுக்கு ஒரு நிறைய ஒரு கம்பு இருக்கணும், நன்னா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக ஒரு கம்பு இருக்கணும், அந்த கம்பை சுற்றி சுற்றி வளரும், அந்த கொடிக்கானது சாக்கைகள் கிளைகள் அதோட உபக்கிளைகள் இவைகள்லாம் வந்திருக்கணும், அதுக்கு ஒரு பந்தல் போட்டு வைப்பேன், அந்த பந்தல் முழுக்க வளர்ந்து இருக்கணும், படவி இருக்கணும், அந்த கொடியில் நிறைய புஷ்பங்கள் வந்திருக்கும், அந்த புஷ்பங்களுக்கு அந்த வாசனையை பருகிறதுக்காக நிறைய பிரமரங்கள் வண்டுகள் இவைகள்லாம் வந்திருக்கும், சில சமயத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு காயும் வந்திருக்கும். இப்படிப்பட்டதான அழகான கொடியை பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு மல்லி புஷ்பம் வந்துருது ஏன்னா ஆற்றுக்கு முன்னால் அந்த வாசனை ஜம்முன்னு இருக்கும் அங்கே இருக்கிறது, அப்படி ஆங்களில் இருந்தது. அப்படி அந்த கொடி மாதிரி நமக்கு ஒரு கற்பனையாக சொல்லி அந்த கொடியில் இருக்கக்கூடியதான விசேஷங்கள்லாம் எப்படி நமக்கு இந்த மனசு எனக்கூடியதான பந்தல் பார்த்தல பந்தலை பரவி இருக்க படவி இருக்குன்னு சொன்னேனே, அதே போல் என் மனசு எனக்கூடியதான அந்த மனசு அந்த பந்தலில் பக்தி எனக்கூடியதான கொடி படரட்டும் அப்படிங்கிறார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார், முதல்ல கொடின்னு சொன்னேன், அந்த கொடி என்னது, பக்திங்கிற கொடி, அந்த பக்திங்கிற கொடியானது மனப்பந்தல்ல படறி இருக்கணும். மனப்பந்தல்னு சொன்னா மனசு நெடுக எங்கேயும் எந்த கோடியிலையும் எப்பொழுதும் அந்த பக்திங்கிறது இருந்துட்டு இருக்கணும். நம்ம சாதாரணமா பக்தி என்ன பண்றோம்னு யோசனை பண்ணி பாருங்க, தினந்தோறும் காலமே ஒரு 5-6 மணிக்கு எழுந்துட்டாலும் ராத்திரி 10 மணிக்கு படுத்துட்டாலும் ஒரு 16 மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கோம் சாதாரணமாக. மத்தியானம் தூங்குறவளை விட்டுருங்க, தூங்காத வாளுக்கு உத்தியோகத்துக்கு போகிற வாளுக்கு ஆஃபீஸ்லேயும் போய் தூங்கினான்னு அது கணக்கு இல்லை, ஒரு 16 மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கோம். இந்த 16 மணி நேரத்தில் பகவானுக்காக எவ்வளோ நேரம் யோஜனை பண்ணினோம் யோஜனை பண்ணி பாருங்க, பகவானை நினச்ச சமயம் எவ்வளோ நமக்கு, பகவானை நினச்ச சமயம் ஒரு மணி நேரம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம்னு கருதுகிறோம், ஆனால் மீதி 15 மணி நேரம் என்ன நினைக்கிறேன், உலகத்தை பற்றி நினைக்கிறேன், எந்த சம்ஸ்காரம் ஜாஸ்தியாச்சு, லௌகிகமான சம்ஸ்காரம் ஜாஸ்தியாச்சா, பகவத் சம்பந்தமான சம்ஸ்காரம் ஜாஸ்தியாச்சா, இதுதானே ஜாஸ்தியாகிறது. அப்போ பாபம் ஜாஸ்தி பண்ணுறளா புண்ணியம் ஜாஸ்தி பண்ணுறளா யோஜனை பண்ணிப்பார். அதனால்தான் என்ன சொல்கிறார், எப்பொழுதுமே பகவானே நினச்சிட்டு இருக்கோ, மீதி காரியங்கள் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியாது. நகி கஷ்டிட் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத்து, ஒரு செயலும் செய்யாமல் உங்களால் இருக்க முடியாது, ஆகையால் எல்லா செயலும் பண்ணும்பொழுதே பகவானுக்காக நினச்சு பண்ணுங்களேன். பழைய நாளில் சமைக்கும் பொழுது பகவானுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லுண்டே சமைப்பேன், பரிமாறும் பொழுது பகவான் நாமாவை சொல்லுண்டே பரிமாறுவேன், உட்கொள்ளும் பொழுதே பகவான் நாமாவை சொல்லுண்டே உட்கொள்வான், அன்னசுத்தம் சொல்லித்தானே சாப்பிடுவேன், பரிசேதனம் பண்ணித்தானே சாப்பிடுவேன், காயத்ரி மந்திரத்தை சொல்லிருந்தான் சாப்பிட்றா, சாப்பிடும்பொழுது மௌனேன போக்தவியம், மௌனமாக சாப்பிடணும், மௌனமாக இருக்குன்னா மௌன

0: அன்னமா இருக்கிற தட்சிணாமூர்த்தியை நினைச்சுண்டு சாப்பிடணும், அன்னபூர்ணா தேவியை நினைச்சுண்டு சாப்பிடணும். மமபிலஷித மன்னம் தேகி ஸ்வா, எனக்கு கடை எனக்கு பிடித்ததான அன்னம் கடைசி நாள் கூட நான் சாப்பிடணும். எப்படி போடுவோம், என்னைக்கு பிராணம் போறதோ அன்னைக்கும் நம்ம நம்ம கையால பசைஞ்சு வாயால விட்டுண்டு விழுங்கணும்னு. அது டியூப் வழியா போகப்படாது, கடைசி வரைக்கும் நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டது ஜீரணம் இருக்கணும், ஜீரணமாகணும். அன்னவான் பவதி அன்னவான் அன்னாதோ பவதி, வேதம்னா சொல்றத அன்னாதி. அன்னத்தை சாப்பிட்டு ஜீர்ணம் பண்ணக்கூடியதான்னு ஒரு நிலை இருக்கணும். ஏதோ கடைச்சி போட்டா சார், என்னமோ ஏதோன்னு இல்லை, அது நமக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கக்கூடியவளாக இருக்கணும். ஆத்துக்காரியாக இருக்கட்டும், மாட்டு பொண்ணாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், பேத்தியாக இருக்கட்டும், நமக்கு எப்போ என்னைக்கு எது பிடிக்குமோ எது சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அது பண்ணினாலும் அதை அமையணும்னு, நன்னா பிரேமையோடு தான் பண்ணுற, ஆனால் உப்பு ஜாஸ்தியாக விழுந்துருது அப்படின்னு சாப்பிட முடியல இருக்கப்படாது, அது வேணும். எப்படியே சுவந்ததாக மம அபிலஷித மன்னம், நான் எதை விரும்புகிறேனோ அப்படிப்பட்டதான அன்னத்தை நான் உட்கொள்ளப்படவனாக இருக்கணும். இப்படி சொல்றது பத்தேல, அது மாதிரி அந்த விசேஷமாக இருக்கக்கூடியதான் அந்த மனுஷியனுடைய ஒரு ஸ்வரூபம், அந்த பக்தியாரது இவனுக்கு படரணும். இந்த மனசுங்கிற அபிப்பிராயத்தில் அது இருக்கணும். எப்பொழுதுமே 24 மணி நேரமும் நீங்கள் எதை பண்ணினாலும் பகவானுடைய மனசில் உங்கள் பகவானுடைய எண்ணம் இருக்கணும்னு சொல்றது. சமைக்கும் பொழுதோ சாப்பிடும் பொழுதோ எத்கரோடு எஜோடு எத்ததாசி எது தத்குருஷ்வம் அதர்ப்பணம் அப்படின்னு பகவானுக்காக செய்யக்கூடியதான நாடு இது நமக்கு. நான் எனக்காக பண்ணுறேன்னு யாரும் சொல்றதில்லை. புதுசாக புடவை வாங்கினாலோ வேஷ்டி வாங்கினாலோ பகவானுக்கு கொடுத்து விட்டு பகவானுக்கு காட்டிட்டு அப்புறம் நீங்கள் போட்டுக்கிறது. எதுவாக இருந்தாலும் நைவேத்தியம் பண்ணான்னா என்ன பண்ணுறதுன்னு, பகவானுக்கு சாப்பிட்ட பிறகு சமைத்த பிறகு பகவானுக்கு காட்டித்தான் நீங்கள் சாப்பிடணும். பகவான் சாப்பிட மாட்டார். நகவை தேவா அஸ்னந்தி நபிபந்தி, தேவதைகள் சாப்பிட்றது இல்லை, மென்னு சாப்பிட்றது இல்லை, குடிக்கிறது இல்லை. திருஷ்டா திருப்தி, அப்படி ஒரு விவகாரம் அவளுக்கு. கண்ணால் பார்த்தாலே அவளுக்கு வயிறு போய் போயிடும், நமக்கு சாப்பிட்டாலே சரியாக வர மாட்டேங்கிறதுங்கிறா விவகாரம் என்னென்ன. தேவதைகளுக்கு திருஷ்டா திருப்தி, பார்த்தா போகணும். அதனால தான் பகவானுக்கு முன்னால் படைக்கிறதுன்னு வச்சுட்டுருக்கான். நம்ம காயத்ரி மந்திரத்தை சொல்லி அவளுக்கு நிவேதனம் பண்ணுறான், முன்னால் வச்சா போடுவான் பகவானுக்கு. அதோடு இல்லை, அவளுக்கு இந்த ரொம்ப ஹாட்டாக இருக்கு, ரொம்ப கோல்டாக இருக்குது, இதெல்லாம் வேண்டியதில்லை. இந்த மனுஷன் சாப்பிட்றப்ப எப்படி பரிமாறணும், அது பரிமாறுறதுல இருக்கு. அவள் பரிமாறும் பொழுது ரொம்ப உஷ்ணமாகவும் பரிமாறப்படாது, ரொம்ப சீத்தலமாகவும் பசைஞ்சிக்கிற மாதிரி பரிமாறணுமா, அந்த அளவு கொண்டு வந்து பரிமாறணும். அவள் சில பேர் பரிமாறுறப்ப கரெக்டாக இருக்கணும் அந்த ஆகாரமானது, அது ரொம்ப சில்லுன்னு ஆகப்படாது. அண்ணா ரொம்ப கொதிக்கிற போலையும் இருக்காது, ரொம்ப குழஞ்சியும் இருக்கும், கொதிக்கிற போல இருக்கும், விரலை வச்சு விடுவார், அந்த விரலெல்லாம் ஒட்டிக்கும், அவர் உதறுவார், விரலை வாயில் வச்சுன்னு இது பண்ணுவார், இப்படிலாம் ஆகப்படாது. அதனால் எப்படி இருக்கணுமோ அப்படி சமைச்சிக்கணும், எல்லாமே தெரியணும். இதெல்லாம் பழைய நாளில் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தது எதுக்காக, பகவான் எனக்கூடியதான நினப்பு இருந்தது எல்லா காரியங்களையும். அப்படி அந்த பகவத் தியானமானது என் மனசானது அந்த பக்தி மனசுக்குள்ளே எப்பொழுதும் காலம்பரை முழிச்சுன்றதுலேருந்து ராத்திரி தூங்குற பரியந்தம் என் மனசு அந்த பக்தியோடையே இருக்கணும். அதனால்தான் மனது எனக்கூடியதான பந்தலில் இந்த மனசுங்கிறது மனசுங்கிற கொடியானது அப்படியே பறந்து இருக்கணும், படறி இருக்கணும். அப்படியே பகவான் நமக்காக தியானம் பண்ணுறார். ஏன்னா இப்படி நாம் எல்லாம் கற்பனை பண்ணி சொல்ல முடியாது, ஆச்சாரியால் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கார். நாமெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நமக்கு எடுத்து சொல்றார். இப்ப பாருங்க, ஆனந்தாமிரத பூரிதா ஹரிபத அம்போஜ ஆலவாலம் ஸ்தைரியோபக்னமுபேத்ய பக்திலதிகா சாகா உபசாகன்விதா உச்சயிர்மானசகாயமான படலீம் ஆக்ரம்ய நிஷ்கல்மஷ நித்யாபீஷ்ட பலப்பிரதா பவது மே சத்கர்ம சம்வர்தித்தா. ஒரு அழகான கொடி இருக்கா, அந்த கொடி எப்படி இருக்குன்னு, ஆனந்தாமிருத பூரிதா ஹர பத அம்போஜ ஆலவால உத்யதா. பரமேஸ்வரனுடைய மனது பரமேஸ்வரனுடைய ஒரு பாதங்கள் எனக்கூடியதான தாமரை, அந்த தாமரைத்தான் ஒரு பாத்தி, அதிலிருந்து வந்திருக்கு. பாத்தின்னா தெரியுமோ, இந்த கொடி எங்கே வளர்றதோ அந்த இடத்த சுற்றி ரவுண்டாக கட்டி வச்சிருப்பா, அந்த இடத்துல தீர்த்தம் அப்படியே தேங்கி நிற்கிறா போல பட்டி வச்சிருப்பா, அதுக்கு பாத்தின்னு பேர். அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய பாத பத்மங்கள் எனக்கூடியதான பாத்தியிலிருந்து வந்தது இந்த பக்தி. பக்தி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? பகவான் தியானம் பண்றதுனால, அவருடைய பாதங்களுக்கு வணங்குவதனால் வந்திருக்க. ஹரபத அம்போஜ அலவாலோத்யதா. அது மட்டும் இல்ல, அந்த பாத்தி நிறைய ஜலம் இருக்கு சார். ஆனந்தாமிருத பூரிதா, ஆனந்தம் எனக்கூடியதான ஜலம். அந்த பரமேஸ்வருடைய பாத பத்மங்களை நினைச்சல்னா உங்களுக்கு வாழ்க்கையில க்ஷேமம் ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். ஆனந்தாமிருத பூரிதா ஹரபத அம்போஜ அலவாலோத்யதா. சரி, ஒரு பாத்தி இருக்கு, அந்த பாத்தி நிறைய ஜலம் இருக்கு, அதுல இருந்து கொடி வளர்ந்துருக்கு. அந்த கொடியானது எதை பிடிச்சுட்டு இருக்கு சார்? ஸ்தைரியோபக்னம் உபேத்ய பக்தி லதிகா. ஸ்தைரியோபக்னம், தைரியம், மனசுல தைரியம் இருக்கலாம். வாழ்க்கையில கஷ்டம் வரத்தான் வரும். யாருக்கு கஷ்டம் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கா, சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் நம்மகிட்ட சொல்ல ஆரம்பிச்சாலும்னா அப்பவே தெரியும், அடியப்பா இவ்வளவு கஷ்டத்தோட இருக்காளா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கு. அவ்வளவு கட்டங்களோட இருந்துட்டு இருக்கா வாழ்க்கையில. நான் பார்க்கறதுக்கு மட்டும் தன் காரியத்தை பண்ணிட்டே இருக்கா. அப்படி மனுஷியாளுக்கு எல்லோருக்கும் கட்டம் இருக்கு. கட்டம் இல்லைன்னா மனுஷன் இல்லை. உபாபியாமேவ மனுஷிய லோகம், புண்ணியமும் பாபமும் சேர்ந்தல்லவா மானிட பிறவி கிடைச்சிருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு, அந்த கஷ்டம் கொஞ்சமா இருந்தாலும் ரொம்ப பெருசா ஆக்கிட்டு ஆழறது சில பேர். ஒர்க்கிங் அவுட் அப்படி ஆகல. இன்னும் சில பேர் எவ்வளவு கட்டமா இருந்தா கேர் பண்ணாம இருந்துட்டு இருக்கான். ரெண்டும் தப்பு தான். கட்டம் வந்தா அந்த கட்டத்தை பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணணும். ஊர்ல இருக்கிறவளுக்கு உங்க கட்டத்தை சொல்லிட்டே இருந்தேளையானால் என்ன ஆகும் தெரியுமா? நான் ஒரு சந்தர்ப்பம் வந்தா அவளே உங்களை எடுத்து சொல்ல ஆரம்பிப்பா. வீட்டில் இருக்கக்கூடியதான கட்டங்களை உங்களுக்கு தவிர வேற யாருக்கும் தெரியப்படாது. அது ஒரு சந்தர்ப்பம் தெரியணும். எல்லோருக்கும் சொல்லப்படாது. பக்கத்தில் இருக்காளுக்கும் ஃப்ரெண்டுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடியதான ரகசியத்தை சொல்லப்படாது. எங்க ஆத்துக்காரர் வச்சார், எங்க வந்து மாமி அடிச்சா, இதெல்லாம் சொல்லணுமா? வேண்டியது இல்லையே. அனாவசியமாக உங்களை பத்தி எழுதிக்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னு, இதுதான் ஃபேஸ்புக் முழுக்க. எது வேண்டாமோ, யாருக்கு தெரிய வேண்டாமோன்னு நம்ம சொன்னோமோ வாழ்க்கையில, வீட்டு ரகசியங்கள் யாருக்கும் தெரியப்படாதுன்னு சொல்லி இருந்தால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அம்பலப்படுத்திவிட்டோம். இது என்னடாச்சுன்னு, இவன் போட்ட ஃபேஸ்புக்கு போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சு அவன் வந்து அரெஸ்ட் பண்றான். அப்ப வேற யாருக்கு சார் தெரியணும்? எதற்காக இப்படி பண்றோம்னு தெரியலையே. எது ரகசியம், எது பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்ல தெரியாதக்க, அது கூட கவனிச்சுக்க தெரியாத வியக்திகள் அவ எப்படி வளர்ந்தான்னு தெரியல. அது வேற என்னன்னா, கர்வமா சொல்லிக்கிறான் ஃபேஸ்புக்ல போட்டேன், எல்லாரும் பார்த்தா, அவ அதுக்கு ரிப்ளை பண்ணினா, பிராரப்தம் உன்னுடைய விஷயம் ஏண்டாப்பா சொன்னேன் மற்றவாளுக்கு. ஏன் தெரிஞ்சுக்கலாம்? உங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது ஒத்தரே ஒத்தர் தான் பரமேஸ்வரன். அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. மனதுருக அவருக்கும் வாயால சொல்ல வேண்டாம், மனதுருக சொல்லுங்க. அவருக்கு அந்த பாஷை தெரியும், பரமேஸ்வரனுக்கு அந்த பாஷை தெரியும். நீங்க எந்த பாஷையில சொன்னாலும் போல தெரியும். இல்ல உங்க குருவுக்கு சொல்லுங்க, வேற யாருக்கும் சொல்லப்படாது. அப்படி அந்த பக்தி லத்திக்க அதை எதை பிடிச்சிட்டு இருக்க, எவ்வளவு கட்டம் வந்தாலும் என்னையும் காப்பாத்துறதுக்கு ஒரு பகவான் இருக்கார் எனக்கூடியதான வில் பவர் மனுஷனுக்கு விடும். அதுதான் ஸ்தைரியோபக்னம். அந்த கொடியானது இங்கேயும் அங்கேயும் விழாமல் அதை புடிச்சுண்டு படர்ந்து மேல போறது பார்த்தல, அதை ஒரு மரத்தை சுத்திட்டு இருக்கான். ஒரு யூபத்தை ஒரு கட்டையை சுத்திட்டு இருக்கு, அது கீழே விழாது. அப்படி ஒரு தைரியம் இருக்கணும். காமாட்சி காடம் அவலம்பிய கட்டாட்ச எட்டியம். அம்மா காமாட்சி, உன்னுடைய கடக்கன் பார்வை எனக்கூடியதான ஊன்கோலை வச்சுட்டு நான் மூலகத்தையும் ஜெயிச்சுட்டு வருவேன். அந்த தைரியம் இருக்க வேண்டாமா? ஏதாவது சின்ன துன்பம் வந்தாலும் இழிஞ்சு விடுதுறானே. எங்க பாருங்க, அவன் பிராணனை விட்டான், இவன் பிராணனை விட்டான். இதான் 30 வயசு 40 வயசு வளர்ந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கரடிக்காக என்னடா, மூணாவது மாடியில இருந்து குதிச்சு பிராணனை விட்டான். இது பேப்பர்ல நியூஸ். அவன் பிராணனை விட்டான, அது வேற எழுதணும் அதுக்கு. அதான் சொல்லு, ஏன்டா நியூஸ் கிடைக்கலையே அவனுக்கு? அவன் ஏதோ அவன் அவஸ்தா அவன் படுறான். பாத்தீங்களா, இப்படி வரலாமா? காரணம் என்ன? மனசுல ஸ்தைரியம் இல்லை. இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடியதான ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியதான மனுஷியாளுக்கு மனோதைரியம் போறாரு. பழைய நாள்ல எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஒரு பாட்டியம்மா சொல்லுவா, இதே மாதிரி தாண்டா வந்ததுரா, 4 வருஷத்துல சரியா போயிடுது, இது என்ன பெரிய விவகாரமா என்ன, சும்மா இரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடியதான பாட்டி சொல்லுவா. நாம இப்ப பெரியவாளுடைய வார்த்தையை எடுத்துக்கிறதே இல்லை. கல்யாணம் ஆறுறதுக்கு முன்னாலேயே தனி கொடுத்தம் வச்ச பிறகுதான் கல்யாணம். அப்படி ஒரு கண்டிஷன்லயே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணங்கள்லாம் பெரியவா பார்த்தோம், நாலு பேர் விசாரிக்கிறதோ பண்றதோ இல்லை. இன்டர்நெட்ல மேரேஜ் அலையன்ஸ், தொஷ்டா தேவமஜி ஜனது அப்படின்னு வேதம் சொல்றது. தொஷ்டான்னு ஒருத்தர் இருக்காரான் தேவலோகத்துல, அவர் தான் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு, இந்த பெண்ணுக்கு இந்த பையன் தீர்மானம் பண்றவாளாம். மேரேஜஸ் மேட் இன் ஹெவன்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம்.org இன் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஓம் அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகிலாதாரம் ஆஷயே பீஷ்ட சித்தயே. அப்போ நாம பார்த்துட்டு இருந்தோம் அனுபந்தக நாம. அனுபந்தம்னா என்ன? அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனானி அப்படின்னுட்டு இந்த நாலுமே அனுபந்தம் அப்படிங்கறத சொன்னோம். இந்த அனுபந்தத்துக்கு முக்கியத்துவத்தையும் நம்ம சொல்லியாச்சு. அதிகாரி சம்பந்தம் விஷயம் சம்பந்தம் பிரயோஜனம் அப்படிங்கிற அந்த நாளுமே என்ன அப்படின்னு கேட்டா, அதிகாரி தூ. அதிகாரி யாரு? அதிகாரி தூ. அதிகாரி என்றால் விதித்த விதிபத்து. அதீத வேத வேதான் வேதாங்கத்துவேன அப ஆபாத்தோ அதிகத அகில வேதார்த்தோ அஸ்மின் ஜென்மணி ஜென்மாந்திரேவா காமிய நிஷித்த வர்ஜன புரஸ்சரம் நித்திய நைமித்திக்க பிராயச்சித்த உபாசனா அனுஷ்டானேன நிர்கத நிகில கல்மஷதய நிதாந்த நிர்மல ஸ்வாந்த சாதன சதுஷ்டய சம்பன்ன பிரமாதா. அது வரைக்கும் ஒரு வாக்கியம். இது வரைக்கும் தான் நம்ம படிக்கணும். ஆக்சுவலி இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து கிச்சடி ஆகிட்டாரு, பெரிய பெரிய வாக்கியம் ஆகிவிட்டாரு. இப்போ இது வரைக்கும் ஒரு வாக்கியம் என்ன சொல்றது அப்படின்னா, அதிகாரி அப்படின்னா யாரு? இந்த நாலுத்திலையும் சாதன சதுர்த்தயத்துல சொல்லப்பட்ட இந்த அதிகாரி அப்படிங்கிறவர் யாரு? அதிகாரினா அதிகாரி தூ விதிவத்து அதீத வேத வேதாந்தாங்கத்துவேன. அதிகாரி அப்படின்னா விதிவத்து. விதிவத்து அப்படின்னா முறைப்படி, விதி பிரகாரம். விதி பிரகாரம் அப்படின்னா முறைப்படி. முறைப்படி என்ன பண்ணினாரு அவரு அப்படின்னா, அதீத படித்தவர், முறைப்படி கற்றவர். என்னத்தை கற்றவர் அப்படின்னு கேட்டா, வேத வேதாங்கத்துவேன. வேதத்தையும் வேதாங்கத்தையும் கற்றதன் மூலமாக ஆபாததோ முழுமையாக அதிகத அகில வேதார்த்த வேதார்த்தோ அஸ்மின் வேதார்த்த அதிகத அகில வேதார்த்த கடைசியாக ஆபாதத முடிவில், அதாவது வேத வேதாங்கத்தை முறைப்படி கற்றதின் முடிவில் அதிகத அகில வேதார்த்த எவர் ஒருவர் வேதத்தின் பொருளை அறிந்தவரா இருக்காரோ. எப்போ அப்படின்னு கேட்டா, நான் அதெல்லாம் ஒண்ணுமே படிக்கலையே, அதிகாரி இல்லையா நானு அப்படின்னு கேட்டா, ஏன்னா அப்பதான் சந்தேகம் நமக்கு வருமே. அதிகாரின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதிகாரி யாருன்ற விசாரத்தை தொடங்கிட்டு, யாரு வேதத்தையும் வேத அங்கத்தையும் வெறும்ன வேதத்தை படிச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லி சொல்லாம, வேதத்தை வேத அங்கத்தோட படிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு, அந்த வேத அங்கத்தோட படிச்சது மாத்திரம் இல்லாம வேதத்தினுடைய பொருளையும் தெரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கறது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் அப்படின்ற மாதிரி இந்த வேதத்தை பொருள் உணர்ந்து கற்கணும் அப்படிங்கிறது. வேதத்தை பொருள் உணராம கற்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை, வேதத்தை பொருளோட சேர்த்துதான் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை, பாமதி அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு, விவரணம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. வேதாந்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது வேதாந்தத்துல ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அப்படிமா, ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட், ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் எப்படின்னா நடக்கலாம். அதாவது வேதாந்தம் பிரம்மம் சத்து இதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அசத்தான ஜெகத்துல, ஜெகத்து குறிச்ச விஷயத்துல, இந்த சாஸ்திரத்துல ஜெகத்து நிலைப்பட்டதான விஷயத்துல, ஜெகத்துல பிரம்மத்துக்கு நிலைப்பட்ட விஷயத்துல ஒரு பிரச்சனை இல்லை. ஜெகத்து நிலைப்பட்ட விஷயத்துல அவங்க வேற வேற எண்ணங்களை வச்சிருக்காங்க, நிலைகளை வச்சிருக்காங்க. அதனால இவர் தப்பா அவர் தப்பா அப்படிங்கறதுக்கு இங்க கேள்வி இல்ல. ஜெகத்தை பத்தி வச்சிருக்கிற விஷயத்துல இவர் சரியா அவரு சரியா, இவர் தப்பா அவரு தப்பா அப்படிங்கிற கேள்விக்கே இடம் இல்ல. இவரு சரி அதுக்குன்னு அவரு தப்பு இல்ல, அவரும் சரி அவரும் சரி இவரும் சரி எப்படி இருக்க முடியும்? இவரை யார் கடைபிடிக்கிறாங்களோ இந்த முறையில பல, அதாவது இன்னைக்கு நாம ஆரம்பிக்கல இந்த வேதாந்த சரணத்தை, இன்னைக்கு ஆரம்பிக்கல, பல ஜென்மங்களா செஞ்சுட்டு இருக்கோம். அதனுடைய சம்ஸ்காரத்தினாலதான் இந்த வயசுல நம்ம ஓடி வர வேண்டிய ஒரு நிலையம் இருக்கு. வேதாந்தத்தை, வேதத்தை தேடி, சாஸ்திரத்தை தேடி, உண்மையை தேடி அலையணும் அப்படிங்கிற ஒரு நிலையானது, உண்மையை தேடணுங்கிற எண்ணமே வர்றது வீட்டை விட்டு ஓடி வந்தோமா இல்லையாங்கிறது வேற விஷயம். உண்மையை தேடணும் அப்படிங்கறது அந்த எண்ணமே வர்றதுக்கு பல ஜென்மங்களா செஞ்ச புண்ணியம் தான் காரணம். அதுக்கு இந்த சாஸ்திரத்தை பொருளோட கற்கணும் அப்படிங்கறது ஒரு முறை. பாமதி அப்படிங்கிறவர் அவரை ஒத்துக்கிறது என்னது, வாசஸ்பதி மிஸ்ரர் அப்படிங்கிறவர்னால் எழுதப்பட்ட கிரந்தம் பாமதி. பாமதி அப்படிங்கிறது பிரம்மசூத்திரம், சாரீரக மீமாம்சான்னு சொல்லி, சாரீரக சூத்ரானின்னு சொல்லி சொன்னோமே, அந்த சாரீரக சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு மேல எழுதப்பட்ட ஒரு விளக்கம், பாஷ்யத்துக்கு மேல எழுதப்பட்ட ஒரு விளக்கம். பிரம்மசூத்திரத்துக்கு மேல பாஷ்யம் இருக்கு, பகவான் பாஷ்யக்காரர் சங்கராச்சாரியருடைய பாஷ்யம் இருக்கு. அந்த பாஷ்யத்துக்கு மேல எழுதப்பட்டதான விளக்கத்துக்கு பேரு பாமதி, டீக்கா அப்படிம்பாங்க ஹிந்தில, சமஸ்கிருதத்துல அந்த டீக்காக்கு பேரு பாமதி. இதே மாதிரி விவரணம் பத்தி ஒண்ணு இருக்கு, பஞ்சபாதிகா அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு, நாலு சதுசூத்திரின்னு சொல்லப்பட அந்த நாலு சூத்திரங்களுக்கு மாத்திரம் வியாக்கியா செஞ்சிருக்காங்க. நாலு சூத்திரம் இல்ல, அது முழுசா இருந்தது, முழுசா இருந்தது தொலைஞ்சு போச்சு, இந்த நாளுக்கு மாத்திரம் தான் இருக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு கதையும் இருக்கு, அந்த கதைக்கு பின்னாடி வருவோம். அப்படி அந்த மாதிரியான அந்த நாலு சூத்திரத்துக்கு மாத்திரம் வியாக்கியா இருக்கு, ஆனா அந்த நாலு சூத்திரத்துக்கு மாத்திரமே இருக்கிறதாகவே பஞ்சபாதிகாவை ஏத்துண்டா போதும். பஞ்சபாதிகா அப்படின்னா ஐந்து விஷயங்களை, பஞ்ச அப்படின்னா ஐந்து, பாதிக்கானா உபபாதிக்கா பிரதிபாதிக்கா அப்படின்னு அர்த்தம், பாதிக்கானா நிரூபித்தல், நிரூபித்தல் நிரூபிக்கிறது, அப்படி அஞ்சு விஷயத்தை நிரூபிக்கிறதா இருக்கிற கிரந்தம் எடுத்துக்கணும். என்னது அத்தியாசம் அப்படிங்கிறது முதல், முதல நிரூபிக்கிறது அத்தியாசம். பகவான் பாஷ்யக்காரர் அத்தியாசத்துலதான் தொடங்குறார், அத்தியாசம்னா இங்கேயும் பார்ப்போம், அதஸ்மின் தத் புத்தி அப்படிம்பாரு, கடைசி கடைசியா அதஸ்மின் தத் புத்தி அப்படிம்பாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பாஷ்யத்துல பரத்ர பூர்வ திருஷ்ட அவபாசக அப்படிம்பாரு, கடைசியில அதஸ்மின் தத் புத்தி இது நவ விஜரதி அப்படிம்பாரு. அதஸ்மின் தத் புத்தி, அது அல்லாததில் அது என்கிற எண்ணம் அறிவு, அதுக்குதான் அத்தியாசம் அப்படின்னு பேரு. ஏற்றி பார்த்தல் தமிழ்ல, இந்த ஏற்றி பார்த்தல் தான் நமக்கு பிரச்சனை அப்படிங்கறத ஆரம்பிச்சு நிரூபிக்கிறார், அத்தியாசம் இருக்கு அப்படிங்கறத. அதனால முதல் அது. அடுத்தது ஜிக்யாசாதிகரணம்னு சொல்லப்படுற அசாதோ பிரம்ம ஜிக்யாசா, அந்த சூத்திரத்தினால சொல்லப்படுற அந்த ஜிக்யாசா ரெண்டாவது நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயத்துல ரெண்டாவது. அடுத்தது ஜென்மாத்யஸ்யதஹ அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது சூத்திரத்தை சொல்லாரு, ஜென்மாதி விஷயங்களை விசாரம் பண்றது. சோ அது அது லட்சணம் அப்படின்னு சொல்லி சொல்லணும், லட்சணத்தை நிரூபிக்கிறது, பிரம்மத்துக்கு லட்சணம் இருக்கா இல்லையாங்கிறத நிரூபிக்கிறது. மூணாவது மூணாவது சாஸ்திர யோனித்வாத் அப்படிங்கிறாரு, நாலாவது சாஸ்திர யோனித்வாத் அப்படிங்கிறாரு, இது மூணாவது சூத்திரம் பிரமாணம் அப்படிங்கிற விஷயத்த நிரூபிக்கிறது. அடுத்தது தத்துவ சமன்வயாத் அப்படிங்கிறாரு, சமன்வயம் அப்படிங்கிற விஷயத்த நிரூபிக்கிறது. இந்த அஞ்சு விஷயத்த நிரூபிக்கிறது, அத்தியாசம் சூத்திரத்துக்கு முன்னாடி, அப்புறம் ஜிக்யாசா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாஸ்திரத்தோட சிருஷ்டி ஸ்திதி லயம் அது, அதுக்கப்புறம் பிரமாணம், அதுக்கப்புறம் சமன்வயம். இந்த அஞ்சு விஷயத்தையும் நிரூபிக்கிறதா இருக்கிற அஞ்சு பாதத்தை, அஞ்சு பாதத்தை அஞ்சு பாகத்தை நிரூபிக்கிறது, பாதம்னா ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம், அஞ்சு பகுதியை நிரூபிப்பது. மூணாவது ஜென்மாத்யஸ்யத அப்படிங்கறதுனால ஜென்மஸ்திதிக்கு காரணமானது, ஜென்மாத்யஸ்யத அப்படிங்கறது என்னது லட்சணம், அந்த லட்சணத்தை நிரூபிக்கிறதா இருக்கிறதுனால லட்சணம் அப்படின்னு. முதல் அத்தியாசம், ரெண்டாவது ஜிக்யாசா, மூணாவது லட்சணை, நாலாவது சூத்திரத்துல சொல்லியிருக்கிற அந்த கிரமத்துல எடுத்து பார்க்கணும், நாலாவது பிரமாணம், அஞ்சாவது சமன்வயம். இந்த அஞ்சு விஷயத்தையும் பாதத்தையும் பிரதிபாதனை பண்றது நிரூபிக்கிறது அஞ்சு பாதம்னு எடுத்துக்கலாம், அஞ்சு பிரதிபாதனம் அப்படின்னு எடுத்துலாம். அஞ்சு பாதம்னா அஞ்சு பகுதியை அப்படின்னுட்டு, பாதத்துக்கு பிரதி அப்படிங்கிற உபசர்க்கத்தை சேர்த்து நீங்க பண்ணினீங்கன்னா பிரதிபாதனம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஐந்தை நிரூபித்தல் அப்படிங்கிறது. அதனால பஞ்சபாதிகா, அந்த பஞ்சபாதிகாக்கு மேல எழுதப்பட்ட ஒரு விவரணம் அப்படின்ட்டு, பிரகடார்த்த விவரணம். அந்த விவரணம் அப்படிங்கிற அந்த டீக்காவை ஆதரிச்சு சார்ந்து இருக்கிற இன்னொரு கூட்டம், இது ரெண்டுத்துக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். ஏன்னா பின்னாடி நம்ம இந்த இந்த கிரந்தத்தை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இதுல பல விஷயங்கள், பல விஷயங்கள் பாமதிகாரருடைய சித்தாந்த பிரகாரம் தான் இருக்கும். வேதாந்த பரிபாஷை முதலிய கிரந்தங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா விவரணக்காரர் அசாதுதான் இருக்கும். பாமதிக்காரர் சரியா விவரணக்காரர் சரியாங்கிற விசாரம் வேண்டாம் நமக்கு. பாமதிக்காரர் அனுபவத்துக்கு ஏத்த மாதிரியான அனுபவத்துக்கு ஒத்த மாதிரியான தர்க்கத்தை கொடுப்பார். விவரணக்காரர் விசாரம் பண்ணி தர்க்கத்துக்கு ஒத்ததான தர்க்கத்தை கொடுப்பார். வித்தியாசம் இவங்க ரெண்டு பேருக்கு இதுதான். அப்படி தர்க்கத்தினால இது இப்படித்தான் அப்படின்னு நிரூபிப்பாங்க. அவங்க சொன்னது தப்பு இப்படித்தான் அப்படின்னு நிரூபிப்பாங்க. இங்க அப்படி இல்ல, அனுபவத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால தர்க்கமும் இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு அப்படி வச்சு நிரூபிப்பார். அதனால இங்க என்ன சொல்றாரு, அதிகத அகில வேதார்த்த. சாஸ்திரத்தை படிக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டா அதிகத அகில வேதார்த்த. இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சேன் பாமதியோடையும் விவரத்தோடையும் விசாரத்தை. ஏன்னா பாமதிக்காரர் ஒத்துக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா வேதத்தை படிக்கிறது பொருளை அறிந்து படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. சரி, இப்போ அப்படிப்பட்டவர் தான் அதிகாரி. அதிகாரினா யார் அப்படின்னா இதுதான். அதிகாரிக்கு லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இதுதான். ஆனா அந்த அதிகாரி லட்சணத்துல நாம் பொருந்தல. அதிகாரி அப்படின்னா தகுதி உடையவர் அப்படின்னு அர்த்தம். அந்த தகுதி உடையவர் அப்படிங்கிற அவருக்கு இருக்க வேண்டிய தகுதியானது என்னதை இல்ல. இப்ப நான் சாஸ்திரம் படிக்கிறது தவறா அப்படின்னு கேட்டா அந்த ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அஸ்பின் ஜென்மனி ஜென்மாந்தரே வா அப்படின்னு எடுக்கிறார். இந்த வேதத்தையும் வேத அங்கத்தையும் சில்பம் கல்பம் சிக்ஷா வியாக்கரணம் சந்தசு ஜோதிஷம் இதெல்லாம் வந்து அங்கங்களா இருக்கு. இதெல்லாம் வந்து அங்கங்கள். வியாக்கரணம் சிக்ஷா கல்பம் சந்தசு ஜோதிஷம் இதெல்லாம் அங்கங்கள். அப்படி இந்த அங்கங்களோடு வேதத்தை படிக்கணுமா வேதத்தை படிக்க கூடாதா அப்படின்ட்டு, அங்கங்களோடு சேர்ந்து படிக்கிறது தான் வேதத்தினுடைய மரியாதை அப்படின்னுட்டு கூட்டு. அந்த அங்கத்தோட படிச்சாதான் அங்கங்கள் அப்படிங்கிறது பாகங்கள். எப்படி வேத புருஷனுக்கு அது ஒன்னு ஒன்னும் ஒரு ஒரு பாகமா இருக்கு. சிக்ஷா ஒரு பாகமா இருக்கு, ஜோதிஷம் கண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பாகத்துக்கும் அதுக்கு விசாரம் சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த வேத புருஷனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அங்கத்தோட தான் படிக்கணும். நாலு வேதம் ஆறு அங்கம் இது பத்தாச்சு. மீதி நாலு இதிகாசம் புராணம் தர்க்கம் பூர்மியமாசம் இதெல்லாம் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, பதினாலு. இந்த பதினாலு சாஸ்திரம் அப்படிம்பாங்க, பதினாலு சாஸ்திரம். அதனாலதான் பதினாலும் பெற்று பெருவாழ்வு வாழ்க தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இதிகாசம் புராணம் தர்மசாஸ்திரம் தர்க்கம் இந்த நாலுத்தையும் அதுக்கப்புறம் படிக்கிறது. இந்த நாலுத்தையும் இந்த பதினாலையும் பெற்றுத்தான் பெருவாழ்வு வாழணும் அப்படின்ட்டு. ஆனா அதுல தப்பான அர்த்தம் புரிஞ்சுட்டு பதினாலு குழந்தை இருபது குழந்தை அப்படின்னு அந்த காலத்துல எத்தனாவதுன்னா நான் பதினெட்டாவது பையன் நான் இருபதாவது பையன் அப்படிம்பாங்க. வீடு பெரிய குடும்பம் நான் இத்தனாவது பையன் அப்படிம்பாங்க. வேற ஒண்ணுமே இல்லாம வேலையே இல்லாத அந்த மாதிரி அது மாத்திரம்தான் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு அப்படிங்கறது மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, பதினாலு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பதினாலு விஷயங்களும் நாலு வேதம் ஆறு அங்கம் இந்த நாலு உபசாஸ்திரம் இது நாலுத்தையும் சேர்த்து பதினாலு ஆச்சு. இந்த பதினாலையும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படி இந்த சாஸ்திரத்தை அஸ்மின் ஜென்மனி ஜென்மாந்திரைவா இந்த ஜென்மத்துல நீ படிக்கலனாலும் இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல படிச்சிருக்க அப்படிங்கறதுனாலதான் இந்த ஜிக்யாசாவானது இந்த ஆசையானது அறிதலுக்கு ஆசையானது உண்டாகுது. ஏன்னா வேதத்தினுடைய பொருளோட படிக்கிறோம் அப்படிங்கும் போது அங்க வேதத்தினுடைய பொருளோட படிச்சிருந்தாலே நமக்கு ஞானமானது உண்டாயிருக்கணுமே. வேதத்துல இருக்கிற பாகம்தான் வேத அந்தம் அப்படின்னு நேத்தி தான் நம்ம விசாரம் பண்ணினோம். வேதாந்த ஞானமானது இந்த மாதிரி சாஸ்திரத்தை படிச்சவனுக்கு அங்கேயே முடிஞ்சு போயிருக்கணுமே. விசாரமானது எதுக்கு அவன் திருப்பியும் இந்த சாஸ்திரத்தை படிக்க வரணும் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, படிக்கிறது ரெண்டு வகையா படிக்கிறது. ஒன்னு சாமான்யமான பொருளை உணர்ந்து படிக்கிறது, இன்னொன்னு விசேஷமான பொருளை உணர்ந்து படிக்கிறது அப்படின்ட்டு. சாமானிய ஞானம் விசேஷ ஞானம். ஞானமானது சரியான ஞானம் தவறான ஞானம் ரெண்டு வகையா பிரியும். யதார்த்த ஞானம் அயதார்த்த ஞானம் அப்படின்ட்டு. அதனாலதான் பிரமாணம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது பிரமாணம்னா என்ன சொன்ன, சரியான ஞானத்தை அடையும் கருவி. சரியான ஞானத்தை அடையும் கருவி பிரமாணம்னா மீன்ஸ் ஆஃப் ரைட் நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொன்ன. ஏன் ஞானமானது யதார்த்தமா இருக்கலாம் அயதார்த்தமா இருக்கலாம், சரியான ஞானமா இருக்கலாம் தவறான ஞானமா இருக்கலாம். அந்த தவறான ஞானத்துல பிரமாண லட்சணம் போயிடக்கூடாது, அது பிரமை அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுக்கு அது பேரு பிரமா. இது பிரமா அது பிரமா பா. அப்படி அந்த பிரமையில போயிடக்கூடாது அப்படிங்கறதுனால சரியான ஞானம் ரைட் நாலேஜ் அப்படின்னு கொடுக்கிறோம். இதுக்கப்புறம் அந்த ஞானமும் கூட சரியான ஞானமும் கூட ரெண்டு வகையா பிரிகிறது. சாமானிய ஞானம் விசேஷ ஞானம் அப்படின்ட்டு. விசாரம் பண்ணி அதை பிரிச்சு பிரிச்சு காமிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. சாமானிய ஞானம், விசேஷ ஞானம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை குறிச்சு சாதாரண ஞானமானது, சாதாரண அறிவானது அவருக்கு உண்டாருது. அதோ யாரோ ஒரு மனுஷன் வரா அப்படின்னுட்டு பக்கத்துல வந்த உடனான தெரியறது, இவர் இப்படிப்பட்டவர், இந்த மாதிரியால் இவர் இந்த மாதிரி இவர் இவர் இவர் அப்படின்ட்டு அவருடைய கலர் நிறம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சொல்றது இல்ல. அவருடைய அவருடைய உண்மையான யதார்த்த அனுபவமே, இவர் வந்திருக்கார், அந்த ஆள் வந்திருக்கார், இந்த ஆள் வந்திருக்கார் அப்படின்ட்டு யாரோ வராருன்னு சொல்லி சொல்றது சாமானிய ஞானம், இவர் தான் வந்திருக்கார் அப்படிங்கிறது விசேஷ ஞானம். அந்த மாதிரி ஏதோ பிரம்மம் அப்படிங்கறத பத்தி சாமானிய ஞானமானது உண்டாருது. அந்த சாமானிய ஞானத்தை வச்சுட்டு தான் விசேஷ ஞானத்தை அடையறதுக்கு வருவான் பின்னாடி. அதனால்தான் ஒரு ஒரு இடத்துலயும் சொல்றது பகவத் ரிஷேப்யா, உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்கேன்? அந்த மாதிரி ஒரு பரம்பிரமமானது இருக்கு அப்படின்ட்டு அப்படின்னு எல்லாம் வந்து பகவத் ரிஷேப்யா அப்படின்றதெல்லாம் வந்து சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. இப்படி எப்படி கேட்கறது? சாஸ்திரத்தை குரு மூலியமா படிக்கும் போது அவனுக்கு அந்த ஞானமானது, சாமானிய ஞானமானது உண்டாருது. அதுக்கப்புறம் சரியான காலத்துல அது விசேஷ ஞானத்தோடைய ஜிக்யாசாவை தூண்டுறது, ஆசையை தூண்டுறது. ஏன்னா சாமானிய ஞானமானது இல்லாம விசேஷ ஞானமானதுக்கான ஆசையானது உண்டாகவே முடியாது. ஆசைங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம், மூணு கிரமத்தை, அந்த பிரவருத்தி அப்படிங்கிறது மூணு கிரமத்துலதான் வரும். ஃபர்ஸ்ட் ஞானம் இருக்கணும், அதுக்கப்புறம் இச்சா, அதுக்கப்புறம் பிரவருத்தி. ஞானம் இச்சா பிரவருத்தி ஏதே, அதுக்கு நாலாவது ஞான இச்சா பிரவருத்தி, இதுதான் கிரமம். அதைத்தான் சொல்லுவோம் ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி அப்படின்ட்டு. இதுதான் முறை. ஒருத்தனுக்கு ஞானமானது இருக்கணும், அந்த ஞானத்தை சார்ந்துதான் ஆசையானது உண்டாக முடியும். ஞானம் இருந்தாதான் ஆசையானது உண்டாக முடியும், இல்லாட்டி உண்டாகவே முடியாது. அதுக்கப்புறம் தான் முயற்சியானது இருக்க முடியும், அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை அடையறதுக்கானது. அதனால அப்போ ஞானமானது ஏற்கனவே இருந்திருத்தனா அவனுக்கு ஆசையானதை அடையறதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த இடத்த சொல்றது, அவனுக்கு சாமானியமான ஞானமானது இருக்கு, விசேஷ ஞானம் இல்ல. சாமானிய ஞானம் விசேஷ ஞானம் பிரதி உன்னேயா அப்படிங்கிற நியாய பிரகாரம் சாமானிய ஞானமானது விசேஷ ஞானத்தை நோக்கி அவனை பிரவர்த்தி செய்விக்கிறது, செயல்பட வைக்கிறது. எப்படி அது? ஆசையை தூண்டி. அதுதான் ஜிக்யாசா அப்படின்னு ஜிக்யாசா சிக்கனத்தை ரெண்டாவது பாகமா சொன்னது. அந்த ஆசையானது ஏன் தூண்டப்படுறது அப்படின்னு கேட்டா, சாஸ்திரத்தினுடைய சம்ஸ்காரம் இருக்கிறதுனால மத்த எல்லா விஷயமுமே, மத்த எல்லா பூஜை புனஸ்காரம் எல்லாமே எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவனுக்கு ஞானத்தை அடையறதுக்கான ஆசைய தூண்டுறதுக்கு. அப்ப ஞானத்தை அடையறதுக்கான ஆசையானது தூண்டப்பட்டது எனக்கு, நான் அதனாலதான் சாஸ்திரத்தை படிக்கிறேன். சாஸ்திரம் ஞானத்தை அடையறதுக்கான ஆசைன்னா சாஸ்திர பிரவர்த்தி, அந்த ஜிக்யாசாவானதை அடைஞ்சிட்டேன், இனிமேல அதனுடைய அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்டா, இங்க பின்னாடி பார்ப்போம். விக்ஷேபம் முதலிய தடைகள், இந்த தடைகள் ஆவரணம் விக்ஷேபம் முதலிய தடைகளை பார்ப்போம். இந்த தடைகளானது நீங்கிறதுக்கு ஈஸ்வராராதனை முதலியது உதவிகரமா இருக்கும் அப்படின்ட்டு. ஒருமுகப்பாட்டுக்கு, மனசு ஒருமுகப்படுறதுக்கும், நம்மளுடைய புத்தி வேறு பக்கம் திரும்பாததுக்கும் ஈஸ்வர ஆராதனை முதலிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதனாலதான் யோக சூத்திரத்துல ஈஸ்வர பிரணிதானாத் வா கடைசி கடைசியா பல வகையான விஷயங்களை சொல்றாரு. மனசை ஒருமுகப்படுத்துறது, சித்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கடைசியில சொல்லிடுறாரு, ஈஸ்வர பிரணிதானாத் வா, நீ ஈஸ்வரனை பிரணிதானாத் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரகர்ஷேன நிதானாத், அதாவது நல்ல அழகான முறையில வழிபடுறதுனாலையும் கூட, முறையாக வழிபடுறதுனாலையும் கூட உனக்கு இந்த நிலையானது உண்டாகும் அப்படின்ட்டு. சித்த சுத்தியானது அவர் என்ன சொல்றார், சித்த விருத்தி நிரோதக, சித்த விருத்தி நிரோதகத்தான் நம்ம சித்த சுத்தி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சித்த சுத்தி அப்படிங்கிறது எதுக்கு? சாஸ்திரத்துல பிரவேசிக்கிறதுக்கு. சில என்ன சொல்லுவாங்க, சித்த சுத்தினால அவனுக்கு அந்த மோட்சத்தின மூலமா மோட்சத்துல ஆகர்ஷணமானது எது, ஈடுபாடானது அதிகரிக்கிறது, அதனால அதுல பிரவர்த்தியானது உண்டாருது அப்படின்ட்டு. சரி, அப்படி ஜென்மணி இஹ அஸ்மின் ஜென்மாந்திரேவா, இந்த ஜென்மத்திலேயோ இல்ல இதுக்கு முன்னாடி படி ஜென்மத்திலேயோ படிச்சதுனாலதான், இந்த வேத வேதாங்கத்தோட படிச்சதுனாலதான் அந்த ஆசையானது அங்க தூண்டப்பட்டது தொடர்ந்து இங்கேயும் இருக்கு. ஏன்னா காரியமானது இது எப்படி, அது எப்படி அப்படி சொல்ல முடியும்? நீங்க போன ஜென்மத்துல நான் படிச்சேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நம்ம புத்தி அப்படித்தானே போனோம். என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, காரியமானது ஒண்ணு இருக்கு அப்படின்னா காரணம் நிச்சயமா இருக்கு. காரியம் காரணம் இல்லாம உண்டாக முடியாது அப்படிங்கறதுனால இந்த ஆசையை தூண்டுறதுக்கான காரணமானது இருந்திருக்கணும். இந்த ஜென்மத்துல அந்த மாதிரி காரணமானது இருக்கிறதுக்கு ஒண்ணுமே நான் பார்க்கல, அதனால இதுக்கான காரணமானது இந்த மாதிரியா இது முன்னாடி ஜென்மத்துல அடையப்பட்டிருக்கணும் அப்படிங்கறது தான் தர்க்கம். ஜென்மாந்திரே வா, சரி இது மாத்திரம் போதுமா, இது மாத்திரம் அவனுக்கு இருந்தா போதுமா அப்படின்னு சொல்லி சொன்னா, இது மாத்திரம் இருந்தா ஒருத்தனுக்கு அதிகாரித்துவம் கிடைக்காது. சாஸ்திரத்தை படிச்சிருக்கான், வேதத்தை படிச்சிருக்கான், இந்த ஜென்மத்திலயும் இல்ல முன்னாடி ஜென்மத்திலயோ. அவ எல்லாருமே யாராவது ஒரு ஜென்மத்துல படிச்சிருப்பாங்க அப்படின்ற அனுமானத்தை வச்சுருலாமே அப்படின்னா ரொம்ப வெரி குட். அதுக்கு ஒரு தடையும் இல்ல. இஷ்டாபத்தி அப்படிம்பாங்க சாஸ்திரத்துல. இஷ்டாபத்தினா எனக்கும் இந்த இது விருப்பம் தான், ஆனா பிரவருத்தியானது பார்க்க முடியறது இல்ல. யாருடைய ஈடுபாடு எதுல இருக்கோ, எதுல முக்கியத்துவம் அவங்க வாழ்க்கையில காட்டுறாங்களோ அதை வச்சுதான் அவங்க அதுதான் காரியம்னு நம்ம பாக்குறோம். நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம், தெளிவா வந்துட்டோம் அப்படிங்கறதுனால இது காரியமா இருக்கு. இந்த காரியத்துக்கு ஒரு காரணத்தை நம்ம பிடிக்கிறோம். மத்தவங்களையும் அது இருக்கலாமே அப்படின்னா அதனுடைய காரிய வெளிப்பாடு இன்னும் நடக்கல. அதனால அவங்கள அந்த அனுமானமானது செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுறது. அதனால இந்த ஜென்மத்திலயோ இல்ல மத்த ஜென்மத்திலயோ படிச்சவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல படிச்சவங்களாவே இருக்காங்க, அவங்கள இந்த மாதிரி அதிகாரித்தம் வந்துடுதா, இந்த படிச்சதுனாலேயே அதிகாரித்தம் வந்துடுதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. நான் என்னன்னு பாப்போம்.
4: ஓம் நமசிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: அதுக்கு தான் சித்தியால சொல்றேன் அறநடிக்கே. இந்த கான்செப்டை புரிஞ்சிக்காம பெரிய புராணத்தை படிச்சா அறநடிக்கு அன்ப செய்யும் பாவமும் வரமதாகும், பரநடிக்கு அம்பிலாதார் புண்ணியம் பாவமாகும், வரமுடை தட்டன் செய்த மாவேவிழி நரரில் பாலம் செய்த பாதகம் நன்மையாய்த்தே. சித்தியால சொன்ன சாமி எழுதினாரு, இது தேவி காலோத்திர ஆகமத்தில் சொல்லப்பட்டதுன்னு
1: எழுதுற.
0: அதாவது அந்த சிவஞான போதம் என்பது, அதாவது சிவஞான சித்தியார் என்பது என்னன்னு கேட்டா, அந்த ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட பல வகையான நீதிகளை ஒரு கம்பைல் பண்ணி ஒரு கேப்சூல் ஃபார்ம்ல நம்ம கொடுத்துக்கலாம். சிவஞான சித்தியால ஒரு விஷயம் சொல்லி இருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த விஷயம் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சிவாகமங்களின் உரையாணி, இது பேரு சிவாகமங்களின் உரையாணின்னு பேரு சிவஞான சித்தியார். நாம போய் ஆகமங்களை படிக்க முடியாது, திருக்குறளை படிக்க தான் செய்யறோம், எல்லாரும் தான் படிக்கிறாங்க, ஆனா திருவள்ளுவருடைய உள்ள கிடக்க எல்லாரும் போய் படிக்க முடியுமா? அது பரிமலை உடைய படிக்காதானே தெரியுது, ஓ இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, இப்படி ஒன்று இருக்கா, எவ்வளவு கேள்வி எழுப்புறான். நாமும் 100 தடவை திருக்குறளை படிக்க நமக்கு அந்த பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குதே. ஒரு கேள்வி கேட்பாரு, அந்த இல்லறத்தான் செய்யக்கூடிய கடமைகள் 5 பேரை ஒம்ப வேண்டும், துறவிக்கிறது கடன் இல்லை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று தொகுத்து கூறினார். விரிக்கும் போது என்ன பண்ணாரு, நியாயமா எப்படி பண்ணிருக்கணும், தொகுத்து கூறினதோட விட்டு போயிருக்கணும், விரிக்க கூடாது. ஆனா விரிக்கும் போது என்ன பண்ணாரு, தென்புலத்தார் ஓம்பல்னு ஒரு அதிகாரம் பாடல, தெய்வம் ஓம்பல்னு ஒரு அதிகாரம் பாடல, விருந்து ஓம்பல்னு ஒரு அதிகாரம் பாடினார், ஒக்கல் ஓம்பல்னு பாடல, தான் ஓம்பல்னு பாடல. ஆக 5 வகையான பேரை அவர் ஓம்ப வேண்டும் என்ற திருவள்ளுவர் விரித்து கூறும் பொழுது விருந்தோம்பலை மட்டுமே விரித்தார், ஏனைய நான்கை விரிக்கவில்லை. ஏன்னு கேக்குற, நம்ம என்னைக்காவது சிந்திச்சோமா? அப்படி கேள்வி கேட்டு பதில் சொல்றார் பரிமேலகர். கேட்ட பிறகுதான் நம்ம தான் 1000 தடவை படிச்சோம், இதுக்கு வாழ் நமக்கு ஸ்னேகாச்சா. அதுதான் அந்த ஷார்ப் இன்டலெக்ட் இருக்கு பாருங்க, அவங்க சிந்திக்கிறதுக்கும் சும்மா மேலிருந்த வாரியா சிந்திக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். அதனால அந்த ஆகமங்களை வந்து அப்படியே படிக்கிறது மட்டும் இல்லை, அதை படித்து அதை உள்வாங்கி அதை கரெக்டா மிஸ் இன்டர்பிரட் பண்ணக்கூடாது இல்லையா, அந்த செய்தியை அப்படியே கொடுக்கணும் இல்லையா. ஆகினால என்ன சொன்னாரு, இந்த இடத்துல வச்சு காமிக்கிறார். சில இடத்துல என்ன பண்றாரு, சேர்க்கலார் உலக நீதியும் சைவ நீதியும் வச்சு காட்டுறார். இப்ப இயற்பகை நாயனாருடைய வரலாற்றுல என்னாச்சு, அவருடைய சுற்றத்தார்கள் எல்லாம் இது உலக தர்மத்திற்கு முரணானது, யாராவது மனைவியை போய் கொடுப்பாங்களா? எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், காசிக்கு போனா உங்களுக்கு பிடிச்ச என்னால் ஒன்னு விட்டு வந்துடணும் ஒரு மரபு, நான் எண்ணி பிரியமா சாப்பிட்டா காசி யாத்திரை போகும்போது நான் இனிமே எண்ணி சாப்பிட மாட்டேன், சிகரெட் பிடிச்சிருந்தா நான் சிகரெட்டை விட்டுருவேன் அப்படின்னு ஏதாவது, ஏதாவது காசியில போய் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒன்று இருக்கு பாருங்க, அதை விட்டு வந்து விட்டுறணும்னு ஒரு மரபு உண்டு. ஒருத்தர் என்ன பண்ணாருங்க, மனைவியை விட்டு வந்துட்டார், எனக்கு பிடித்தமானே மனைவி தான், அது வேடிக்கையா அப்படி கதை சொல்லுவாங்க. அது போல அங்க ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க, அந்த நீதி நூல்களிலேயே சொல்லப்பட்ட அறம் இருக்கு இல்லையா, இறைவனை வணங்காமல் நீதி நூலிலே சொல்லப்பட்ட அறங்களை செய்து வந்தால் மற்ற சமயங்கள் சொல்லுவது போல நரகத்துக்கு அனுப்புவார் எங்க கடவுள்னு சொல்லல. மற்ற சமயம்லாம் என்ன சொல்லிச்சு, எங்க கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு ஒரு இடம் நரகலோகத்துல ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க ஒரு சீட்டு, அப்படிதானே சொல்லுது மற்ற சமயங்கள்லாம், எஸ்பெஷலி இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. ஆனா நம்ம சமயம் என்ன சொல்லுது, கடவுளை வணங்கவில்லை என்றாலும் நீ உலக அறத்தின்படி நடந்திருந்தால் உனக்கு நீ தேவலோகத்தையே நம்பலனாலும் பரவாயில்லை, தேவலோகத்துல உனக்கு பிறக்க வைப்ப, தேவலோகம் ஒன்னு இருக்கு நான் நம்பல, பரவாயில்லை நம்ப வேண்டாம், யூ வில் பார்ன் இன் தேவலோகம். யார் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார். அவருக்கு என்ன பேர் கொடுத்தாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். சாரம் சைவ சமயத்துடைய சாரத்தை அப்படியே சுற்றி வச்சிருக்க,
1: அது அடுத்த பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது, அல்லது
0: இல்ல தெய்வம், அதாவது அடுத்த பிறவின்னு இல்ல, அது எப்போ அந்த டைமிங்கிறது இருக்கே, அது வந்து அந்த தேவலோக பிறப்பை கொடுத்து நிறைய நீங்க நல்லது செஞ்சிட்டீங்க. அப்ப நிறைய எப்ப கொடுக்கறாரு, நிறைய நல்லது, அதை ஒரு பிறவியை கொடுத்து அனுபவிக்க முடியாதுங்க போது தேவலோகம். நிறைய தவறு செஞ்சிட்டீங்க, அவ்வளோத்தையும் ஒரு பிறவியில கொடுக்க முடியாதுங்க போது அங்க ஹோல்சேலுக்கு அங்க அனுப்புறான்னு சொன்னேன் இல்லையா, ஹோல்சேல். இப்ப ஒரு கேள்வி, இயற்பகை நாயனார் சொல்ல வந்தேன், இயற்பகை நாயனார் அப்படி செய்யும் போது என்ன பண்ணாங்க, அந்த உறவினர்கள் எல்லாம் இது மாதிரி செய்யறது உனக்கு மட்டும் அவமானம் இல்லை, எங்களுக்கும் அவமானம், இந்த ஊருக்கும் அவமானம், அதையும் செய்யாதன்னு சொன்னாங்க. ஆனவர் என்ன பண்றாரு, இதனுடைய அருமை உங்களுக்கு தெரியாது, விலகி போங்கிறார். ஆனா பெரிய வீரர், அதுல என்ன பண்றாரு, தடுத்தவர்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்துகிறார், பெரிய வீரன் அவர். இப்ப சேக்கலாருக்கு ஜட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் வருது, அந்த உறவினர்கள் செய்தது தவறா சரியா என்றா, உறவினர்கள் செய்தது உலக தர்மத்தை காத்தார்கள், தவறுன்னு சொல்லல சேக்கலார். அதனால என்ன பண்ணாரு, அவர்கள் தேவலோகத்துல போய் பறக்க வைக்கிறார், நரகத்துக்கு அனுப்பல. ஆனா இவர் என்ன பண்ணாரு, சிவபுண்ணியத்தை காத்தார், ஆகவே இவருக்கு அந்த பரமூர்த்தியை கொடுக்கிறார். என்ன தெரியுது, உலக அறங்கள், அதாவது இறைவனை வணங்காமல் உலக அறங்களை நீதிநூலே சொல்லப்பட்ட அறங்களை செய்து வந்தால் அது என்ன பண்ணும், நான் பள்ளிக்கூடம் கட்டுறேன், ஆஸ்பத்திரி கட்டுறேன், நான் அனாத பிள்ளைகளை காக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் பலன் இல்லைன்னு சொல்லல, அதுக்கு பலன் உண்டு, ஆனால் அதற்காக ஞானம் கிடையாது. அதான் உள்ள பாயிண்ட், சைவம் என்ன சொல்லுது, அதற்காக ஞானம் கிடையாது. எங்க இருக்கு அது, ஆகமங்கள் சொன்ன செய்தியை குறிச்சுக்கிடுங்க, சிவஞான சித்தியார் 277. உலக நன்மையை செய்வதற்கு ஞானம் உண்டான்னு இல்லை. எங்க சொல்லியிருக்க, சிவஞான சித்தியார் 277 சொல்றார், தானம் யாகம் தீர்த்தம் ஆசிரமம் தவங்கள் சாந்தி விரதம் கர்மயோகங்கள் சரித்தோ ஈனமிலா சொர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீள்வர். தேவலோகம் போய் பிறக்கிறது மட்டும் இல்ல, அந்த காலம் முடிந்தவுடன் மறுபடியும் அடுத்த வினைக்கு தந்தாங்க, அவர்கள் பிறந்தாகணும். மிக தெளிவா இதுல ஒண்ணு, ஏதாவது சில இடங்களையாவது சித்தியாக புரிஞ்சது கஷ்டம், இது உங்களுக்கு புரியறதுக்கும் கஷ்டமே இல்லை. எவ்வளவு தெளிவா சொல்ற, சரித்தோர் ஈனமிலா சொர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீளுவர். அப்ப என்ன தெரியுது என்றால், அந்த உலக புண்ணியங்கள் நல்ல ஒரு அந்த வினைக்கு தகுந்த அந்த லோகங்களிலேயே போய் தேவலோகத்தை பிறக்க வைத்து மறுபடியும் அதை அடுத்த வினையை அனுபவிக்கும் பிறகால் மறுபடியும் பிறக்க வேண்டும். இதத்தான் என்ன பண்ணாங்க, அந்த இலக்கியங்கள் புராணங்கள் என்ன பண்ணுது, இல்லஸ்ட்ரேஷன்ஸ். சட்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சட்டத்தை சொல்லிட்டு அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுப்பான், அந்த இல்லஸ்ட்ரேஷன் தான் புராணங்கள். அதுக்கெல்லாம் புராணங்களை நம்ம டிஸ்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற காரணம், இப்ப பாருங்க, இந்த கற்பு இருக்கே, கற்பு என்பது ஒரு பெரிய உலக அறம். ஒரு பெண் கற்புடையவளாக இருக்கிறாள் என்பதற்காக ஞானம் கிடையாது அவளுக்கு, ஞாபகம் அது உலக அறம் தான், பாராட்டக்கூடியதுதான், ஆனா அதற்காக உண்டா இல்லை. அதனாலதான் அது புராணங்கள்ல வரும், எவ்வளவு அருமையாக வரும் அதை பற்றி, அது பெரிய செய்திகள் புராணங்கள்ல அதை பற்றி ரொம்ப அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒன்னே ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, இப்ப கற்புக்கு நம்ம வந்து புராண காலம் இலக்கிய காலம் ரெண்டு வகையா இருக்கு, புராண காலங்கள் எல்லை வகுக்க முடியாது, ஆனா இலக்கிய காலங்களுக்கு ஒரு எல்லை வகுக்கலாம். இந்த புராண காலங்களிலே மிகவும் கற்புக்கு சிறப்பாக சொல்லப்படுபவள் நலாயினி. நலாயினி தான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மௌத்கல்யமுனியுடைய மனைவி, கணவர் பேர் மௌத்கல்ய முனிவர். அந்த மௌத்கல்ய முனிவருடைய மனைவியாகிய நலாயினி கற்பில் சிறந்தவள், ஆனால் அப்படிப்பட்டவளுக்கு அடுத்த பிறவி என்ன வருது என்றால், பாஞ்சாலி, அவதான் பாஞ்சாலியா பிறக்கிறான், நலாயினி தானே பாஞ்சாலியா வர்றான். அந்த மௌத்கல்ய முனிவருடைய மனைவியாகிய நலாயினி தான் பாஞ்சாலி என்று மகாபாரதத்தில் வரக்கூடிய கேரக்டர். அப்ப என்ன செய்யுது, மறுபடியும் ஒரு பிறப்பை கொடுத்துட்டாரு பாத்தீங்களா. அதே போல கண்ணகி, இலக்கிய காலத்துல கண்ணகி
2: நல்ல
0: பாஞ்சாலியா இருந்து அவை செத்த பிறகு எங்க போவா? மறுபடியும் பிறந்தவனுமே. அதே போலதான் இப்ப கற்பில் சிறந்த கண்ணகி, அவளுக்கு என்ன கொடுத்தது இளங்கோடி என்ன சொல்றாரு? அவள் போய் அங்கே வேங்கை மரம் நிழலில் நிற்கிறாள். அப்பொழுது புஷ்ப விமானம் இறங்கி வருகிறது. அந்த புஷ்ப விமானத்திலே கோவலன் தேவலோக உடம்பை பெற்று வருகிறான். இவளும் தேர்ல ஏறுறா, விமானத்தை ஏறுகிறா. ரெண்டு பேரும் தேவலோகத்துல போய் அந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்றாங்க. முடிக்கிறார். கண்ணகி சிவலோகத்துக்கு போனான்னு சொல்றாரு அவரு? சொல்லலையே. சோமகுண்டம் சூரியகுண்டம் துறை மூழ்கி காமவேல் கோட்டம் தொழுதார் தம் கணவருடைய ஆண்மின் ஒருவர் இவ்வுலகத்து தையலார் போகஞ்சை பூமியினும் போய் பிறப்பர். அப்ப இதெல்லாம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. அதனால உலக புண்ணியம் என்பது அது மறுபடியும் அதுக்கு தகுந்தால அது ஒரு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. அதுவும் பிரக்ரான் பை லாட்சிவாதம். அதுக்காக உலக தர்மத்துக்கு சிவபெருமானும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அதான் ஆனா இங்கே சிவ புண்ணியத்தை செய்யும் பொழுது இங்கே அவர்கள் வந்து அவற்றை இப்ப ஒரு விஷயத்த நான் சொல்ல இருக்கு. ஒன்று வந்து இந்த உலக அறங்கள் தான் நீதி நூல்களில் விதிக்கப்பட்டிருக்கு. இப்ப அடுத்த என்ன கேள்வி கேப்பீங்க நீங்க? சிவபுண்ணியங்கள் எங்க விதிக்கப்பட்டிருக்குன்னு கேப்பீங்க இல்லையா? அதுக்கு லா எங்க இருக்குன்னு தெரியணும் இல்லையா? அதுதான் நீங்க குறிச்சு கொள்ளுங்கள். அந்த சிவபுண்ணியங்கள் எவை என்பதை ஆகமங்கள் அவரே விளக்கிறார். ஒன்று வந்து ரொம்ப டாப் கிளாஸ் வந்து சிவ தர்மோத்திரம். சிவ தர்மோத்திரம் அந்த நூல் வெளியில இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். சிவ தர்மோத்திரம் என்பது மகாமுனிவராகிய அகத்திய முனிவர் சிவபுண்ணியங்களை எனக்கு தொகுத்து தர வேண்டும் என்று முருகப்பெருமானத்தை கேட்கிற அகத்தியருக்கு. அகத்தியர் என்ன கேள்வி கேட்கிற? அகத்தியருக்கு தான் தமிழ் இலக்கணத்தை அறிவுறுத்தினார். பெரிய சிறப்பு. அந்த தமிழ் இலக்கணத்தை அறிந்த அகத்தியன் அடுத்தால என்ன கேட்கிறாரு? எனக்கு என்ன உபதேசம் வேணும்னு கேட்கிறார். தமிழ் இலக்கணத்தை அறிவுறுத்தினேன், இனிமேல் நான் எனக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால் எது சிவ புண்ணியங்கள் என்பதை எனக்கு வகுத்து சொல்லணும்னு கேட்கிறேன். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்கேயும் வருது அந்த அகத்தியரை பற்றி சொல்லும் பொழுது தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அகத்தியமாக முனிவர் இருக்காரு, அவர் ஆரியனா திராவிடனா? எனக்கு ஆரியன் திராவிடன் போட்டு குழப்பறாங்க. தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அகத்தியர் ஆரியனா திராவிடனா?
1: சொல்றாங்க.
0: அதாவது மகாகவி பாரதியார் என்ன சொல்லிட்டாரு? ஆரியன் தான் சொல்ற. அதாவது ஆரியன் என்றால் அந்த பொருள் இல்ல. அதான் நீங்க ஆரியன் திராவிடனுக்கு நீங்க ஒரு பொருளை கத்திக்கிறீங்க, அப்படி அர்த்தம் இல்ல. ஆரியன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அன்னைக்கே விளக்கிட்டேன், நீங்க இல்லையோ அன்னைக்கு அப்படின்னு சொன்னேன். ஆரியன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் 100% பெர்ஃபெக்ட் சோ, அப்படிதான் அர்த்தம். அது ரேஸ் இல்ல. அதாவது எந்த விதமான குற்றமும் அது அருமையா சொன்னார் மாணிக்கவாசர். சொன்னார் குறைவிலா நிறைவே. யாரு குறைவிலா நிறைவே உடையவனாக இருக்கிறானோ அவன் தான் ஆரியன். இதுதான் சைவ ஞானிகள் கொடுத்த டெபினிஷன். அதனால என்ன, ஒரு உயிர் அப்படி இருக்க முடியுமா? எந்த உயிரும் குறைவுடையதானே. அப்ப உண்மையான ஆரியன் யாரு?
1: சிவன்.
0: சிவன் தான் உண்மையான ஆரியன். அதனால சொன்னாரு பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. அதை பார்க்கணும். நீங்க ஆராய்ச்சியாளர் சொல்றதையே பார்க்காதீங்க. ஞானி என்ன சொல்றாருன்னு தான் பார்க்கணும். சைவனுக்கு முதல் வேலை என்ன? அதான் நீங்க பண்றேன். யார் சொல்லியிருக்காருன்னா மேக்ஸ்மலர் சொல்லியிருக்கிறாரு, பாதர் ஹீரா சொல்லியிருக்கிறாரு, நெடுஞ்சிலியன் சொல்லியிருக்கிறாரு. இப்படிதான் ஆராய்ச்சி பண்றாங்க. 12 திருமுறையிலையும் 14 சித்தாந்த சாஸ்திரங்களையும் யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க? ரெண்டு பேருக்கு தான் சொல்லுவாங்க. ஒன்னு சிவபெருமான், இன்னொன்னு ஞான குரு. ஞானத்தை உணர்த்த வருகின்ற குரு ஆரியன். ஆரியன் குலாலனாய் நின்று ஆக்குவன் சிவஞான சித்தியார். அதே போல திருமந்திரத்தில் சொல்ல சூரிய காந்தமும் சூழ்வஞ்சும் போலவே, சூரிய காந்தம் சூழ்வஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதிக்கு சுடுமாறு போல ஆரியன் தோற்ற முன் அற்ற மலங்களே. நம்முடைய சைவ இலக்கியங்கள்ல ஆரியன் என்றால் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவன் எங்கேயாவது இருக்கா? திருமுறையில கிடையாது, சாத்திரங்கள கிடையாது, புராணங்கள்ல கிடையாது. வரலாற்று ஆசிரியர்கள் எஸ்பெஷலி ரெண்டு பேர், பாதர் ஹீராஸ், அண்ட் ஃப்ராக்லெஸ் பிரீஸ்ட் மேக்ஸ் முல்லர், பாவாட கட்டாத சாமியார் அவர், ஃப்ராக்லெஸ். அவங்க ரெண்டு பேர் தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. எப்படி நிறைய ஆராய்ச்சி வந்து பெரியவர்கள் எல்லாம் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஏன்னா அதை பற்றியும் பல கோணங்களில் தெளிவுபடுத்த வேண்டிய, இன்னைக்கு என்ன அது நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் தான். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா சைவர்களை திசை திருப்புறாங்க, அதனாலதான் நாங்கள் சப்ஜெக்ட் நாங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இன்னைக்கு ஏன் அதான் சொல்றேன்னு கேட்டா, சைவர்கள் தே ஆர் ஆல் மிஸ்டைரக்டட். அப்படி இதை வந்து யாருமே, இந்தியாவில் தோன்றிய சைவ ஞானிகள் மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் விவேகானந்தர், விவேகானந்தரும் ஏற்றுக்கொள்ளலை, யாருமே ஏற்றுக்கொள்ளலை, ஏற்றுக்கொள்ளாத ஒரு தேதியை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள். அதனாலதான் பாரதி மகாகவி பாரதியார் சொன்னாரா இல்லையா, அவர் என்ன சொன்னாரு, அந்த அகத்திய முனிவர் ஆரியன்னார். அதான் பெரிய விஷயம், அகத்தியன் ஆரியனா, அவர் என்ன சொன்னாரு, எவிடன்ஸே கிடையாது, ரிசர்ச் பண்றவங்க இருக்கிறாங்க. அதான் ரிசர்ச் இஸ் ரிக்வயர்ட். ஆனா நமக்கு என்ன ஃபைனாலிட்டி, அது ஃபைனாலிட்டி நம்ம ஞானிகள் சொன்னதான் ஃபைனாலிட்டி, அதுக்கு மேல நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணா இஸ் நாட் எ ட்ரூ சைவை.
2: என்றோ வேதி என் கண்டு மகிழ்ந்தேன், நிறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான் சங்கர சங்கர சம்போ
0: பாரதியார். ஆனா இந்த பாட்டை சொல்ல மாட்டாங்க, அதான் பெரிய வேடிக்கை. எங்கெல்லாம் இந்த பகுத்தறிவுக்கு செக் வருதோ அங்க சொல்ல மாட்டாங்க, மற்றது சொல்லுவாங்க.
2: தந்தை அருள் வலியாலும் சான்ற புலவர் தவ வலியாலும் இந்த கணம் மட்டும் காலன் என்னை ஏறிட்டு பார்க்கவும் அஞ்சி நான் தோழி சங்கர சங்கர சம்போ.
0: தமிழ் தாய் சொல்ற, இது ஆட்டோபயோகிராபியா தமிழ் தாய். ஆகினால இங்க ஒரு செய்தி மட்டும் சொல்லி, அதே போல இங்கே அகத்திய மகாமுனிவர் என்ன கேட்கிறார் என்றால், முருகப்பெருமானிடத்திலே சிவபுண்ணியங்கள் என்ன என்பதை எனக்கு தொகுத்து கூற வேண்டும் கேட்கிறார். அப்பொழுது முருகப்பெருமான் உணர்த்துகிறார், அதுதான் சிவ தர்மோத்தரம், அது உருவாகணும். இரண்டாவது அசிந்திய விஸ்வசாதாக்கியம் ஒரு ஆகணும், அசிந்திய விஸ்வசாதாக்கியம். மூன்றாவது சிவகீதை. சிவகீதைங்கிறது என்ன, பகவத்கீதை தான் எல்லாருக்கும் தெரியும். மூணு கீதை இருக்கு, நாலு கீதை இருக்கு, பிரம்ம கீதை இருக்கு, சிவகீதை இருக்கு, பகவத்கீதை இருக்கு, ரிபு கீதை இருக்கு, ரிபு கீதை, நான்கு கீதை இருக்கு. அதுல இந்த பகவத்கீதை என்பது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசம் பண்ணது. சிவகீதைங்கிறது என்ன என்றால் அகத்திய மகாமுனிவர் ராமனுக்கு உபதேசம் பண்ணது. இதை பற்றி யாரா பேசுறாங்களா, அகத்திய மகாமுனிவர் ராமனுக்கு உபதேசம் பண்ணிதான் சிவகீதை. அதுல இதே ராமன் கேக்குறான், சிவபுண்ணியங்கள் என்ன என்பதை எனக்கு தொகுத்து சொல்ல வேண்டும் கேக்குறேன், தீட்சை பண்ணி வைக்கிறேன். இது நம்ம செயல வருது, சொல்றாரு ராவணனை உன்னால் வெல்ல முடியாது அப்படின்னு ஒரே அடி.
3: அதான் ஆதித்ய கிருதியம்
0: சொல்றாரு, போகும்பொழுது ராவணனை உன்னால் வெல்ல முடியாதுன்னு சொல்லிடுறேன். அப்பதான் கேக்குறேன், அப்போ சுவாமி நீங்களே பண்ணுவீங்கன்னு கேக்குறாரே, அந்த ராமனுக்கு அகத்திய சிவதீட்சை பண்ணி வைக்கிறார். சிவதீட்சை பயிர் செய்து வைத்து அதற்கு அந்த சிவ புண்ணியங்கள் என்ன என்பதை தொகுத்து சொல்வதுதான் சிவகீதை. அந்த சிவகீதையிலே சிவபுண்ணியங்கள் பற்றி வருகிறது. அதுக்கப்புறம் அதே போல கிருஷ்ணன் ஒரு ஆஸ்பெக்ட நம்ம பிரபலப்படுத்த விட்டுறோம், அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசம் பண்ணினார் கீதையை. ஆனால் அந்த கிருஷ்ணனுக்கு சிவதீட்சை பண்ணி வச்சது யாரு, உபமன்ய மகாமுனிவர். அந்த உபமன்ய மகாமுனிவர் அந்த கிருஷ்ணனுக்கு உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு நூலை உபதேசம் பண்றார், அதான் வாயு சங்கீதை. வாயு சங்கீதை, அந்த வாயு சங்கீதையில சிவ புண்ணியங்கள் என்ன என்பதை தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் தமிழ்லயும் இருக்கு, இதையெல்லாம் பெரிய பெரிய நம்முடைய தமிழ் அறிஞர்கள் அதை வந்து அருமையாக தமிழிலையும் சொல்லியிருக்கிறார்கள். ராம ராமாயணம் எல்லாம் ஒரிஜினல் வந்து சங்கர்ல சொன்னது தானே. கம்பன் சொல்லுனா வான்மீகியை போய் எத்தனை பேர் நீங்க படிக்க முடியும்? கம்பராமாயணத்தை பத்தி கலைக்கிறாங்களே ஆகும்னு கம்பராமாயணத்தை எடுத்து வான்மீகியை வச்சு சொல்லுங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், வேற அட்டையவே படிக்க தெரியாது, அப்படிதானே இருக்கு. அதே போல அவர் சொல்வார், அந்த உபமன்ய மகாமுனிவர் வந்து அவர்தான் கைலாசவாசிகளுக்கு 63 நாயன்மார்களை சொன்னவர், நமக்கு சொன்னவர் தான் சுந்தரர். கைலாசத்துல யாருக்கு சொல்றாங்க? உபமன்ய மகாமுனிவர் தான். அதனால அது பெரிய புராணத்தை அருமையாக சொல்ற. யாதவன் துவரைக்கு இறையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன், பூதநாதன் பொறுவரும் தொண்டினுக்கு ஆதி அந்தம் இலாமை அடைந்தவன், அத்தகந்த அருப்பார்கடல் உண்டு சித்தமானது விட்டி வளர்ந்தவன். சேக்கலார் சொல்ல, உபமன்ய மகாமுனியுடைய பெருமை என்ன தெரியுமாங்க? பெருமை எப்படி சொல்றாரு? யாதவன், யதுகுலத்திலேயே அவதாரம் செய்தவன் யாதவன். அவருக்கு ஏன் யாதவன் பேரு? யதுகுலத்தில் அவதாரம் பண்ணார் யாதவன், ரகுவம்சத்தில் அவதாரம் பண்ணார் ராகவன். அவன் யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன், துவாரகைக்கு அரசனாக இருந்தான், துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன், திருவடி தீட்சை பண்ணி வச்சா முடிமேல் அடி வைத்தவன், பூதநாதன் ஒருவரும் தொண்டினுக்கு ஆதிபந்தன் இராமை அடைந்தவன், அத்தர்தந்த அருப்பார்கடல் உண்டு சித்தமானது தெவிட்டி வளர்ந்தவன். உபமணி மகாவுடைய பெருமையை சொல்றார் சேக்கல. ஆகவே அந்த கிருஷ்ணனுக்கு சிவதீட்சை செய்து அந்த கிருஷ்ணனுக்கு உபதேசம் பண்ணதும் வாயு சம்ஹிதை. அப்ப நான்கு நூல்களை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, அந்த எங்க லா இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஒரு கேள்வி என்னன்னா, மணிநீதி சோழன் எந்த சட்டத்தின்படி தன்னுடைய மகனுக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுத்தான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்குதான் சூசனம் படிக்கணும். அந்த இடத்துல நாவலர் என்ன அருமையா, நாக பெரிய புராண சூசனத்துடைய உபோர்காலம் படிச்சா போதுமே, வேற ஒண்ணுமே வேண்டாம். நம்ம படிக்கிறோமா பெரிய புராண சூசனம்? அதுக்குதான் எழுதினார். அந்த சேக்கலார் சொல்லாத விஷயங்கள்லாம் சொல்ற. இந்த கேள்வி எனக்கான ஸ்ட்ரைக்காச்சா? தண்டனை கொடுத்தான் மகனை தேராளி ஊர்ந்தான், ஆனால் எந்த சட்டத்தின்படி அந்த தண்டனையை கொடுத்தான்? ஒரு சட்டம் இருக்கணும்ல, நம்ம என்னைக்காவது சிந்திச்சோமா அப்படி? அதுக்கு ஒரு சட்டம் இருக்கணும் இல்லையா? அதுதான் என்ன சட்டம்? சிவ தர்மோத்திரத்திலே விதிக்கப்பட்ட சட்டம். அதன்படிதான் கொடுக்கிறார். செயலை வந்து என்ன அப்படி சேர்க்கலாரு அழுறாரு. அப்படி ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் ஓரான், தருமந்தன் வழி செல்கை கடனென்று தன் மைந்தன் மருமந்தன் தேராளி உறவுந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோதான். கண்ணீர் வடிக்கிறார் சேக்கலார். இப்படி ஒரு மன்னன் இருக்க முடியுமா? மருமந்தன் தேராளி உறவுந்தான் மனுவேந்தன் என்ன ஆட்சி கொடுத்தார்? எப்படி அந்த கண்ணினுடைய நெஞ்சிலே அந்த சக்கரம் ஏறியதோ அதே போல என் மகனை கிடத்தி அதே நெஞ்சிலே சக்கரம் ஏற வேண்டும். மருமந்தன் தேராளி உற ஊந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோ. இது மாதிரி மன்னத்தில் இருந்தா நமக்கு ஜனநாயகம் வேணுமா? நான் கேட்டேன். மனுச்சோழன மாதிரியும் சிபி சக்கரவர்த்திய மாதிரியும் பொற்கை பாண்டியன் மாதிரி மன்னர்கள் இருந்தா டூ யூ வாண்ட் டெமோக்ரஸி? இன்னைக்கு வந்து சிவபுண்ணியங்கள் என்பது ஒரு அருமையான டாபிக். அந்த சிவபுண்ணியம் என்பது அதன் நாயன்மார்கள் எதை உலக தர்மத்தை காக்கவில்லை, அவர்கள் சிவபுண்ணியத்தை காத்தார்கள். அவர்கள் எப்படி பார்ப்பார்கள் அதான் சொன்னார்கள்.